0: நல்லா எழுதி நல்லா தண்ணி போட்டு ஆயில் போட்டு பண்ணா தெளிவா தெரியும். ஆனா உங்களால படிச்சு அர்த்தம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த கல்வெட்டு கலையில நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணல. அதுக்கு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கூட்டம் தான் தெரியும். டாக்டர் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரிய மாட்டேங்குது.
1: அதாவது ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு, தன்னை மகளுக்கு ஒரு கடிதம் போட்டார்.
0: அவன் ரொம்ப படிச்சவன், அவனும் நல்லா படிச்சவன்.
1: படிச்சு படிச்சு பார்த்தா அப்பா என்ன இருக்காருனே அது புரியல. உடனே யோசனை பண்ணா அங்க மெடிக்கல் ஸ்டோருக்கு ஒரு பார்மசிஸ்ட போய் படிக்க சொன்னான். அவர் எங்க எழுதினார் என்றால் இந்த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டி, இதெல்லாம் மாபாடியத்துல வருது. அந்த மாபாடியத்துல வர்ற செய்திய நான் அந்த வார்த்தையில சொல்லாம கொஞ்சம் இறங்கி சொல்றேன். ஏன்னா மாபாடியத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா அது வந்து ஹை ஸ்டாண்டர்ட், தமிழ் தர்க்கம் எல்லாம் சேர்ந்து கலந்த வார்த்தைகள். உதாரணமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப குருட தத்துவம்னா என்னன்னு சொல்லுவார், டிவைன் பண்றாரு பாருங்க. இனி இங்க நம் கலையும் முதலிய பஞ்ச கஞ்சுகப்பட்டு புதுமையார் போத்திருத்துவம் எய்தி நின்ற ஆன்மா பிரகிருமாய போக நுகர்ச்சியின் உன்முகத்துக்கு ஏதுவாகிய அவிச்சை முதலிய பஞ்ச கிளேசம் என்னும் பும்சுவ மனம் உடையனால் குருட தத்துவம் என நிற்கும். புரிஞ்சிருச்சா? நாங்க எதுன்னு கேட்டா சம்ஸ்கிருதம் இல்ல, அது டெக்னிக்கல் டேர்ம்ஸ். எப்பயுமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போகும்போது ட்ரான்ஸ்சென்ட் த பேரியர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், அது மாதிரி இருக்கும் அந்த நட. அதை நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய ரோல் என்ன? சிவஞான மொழிகள் எழுதுனத படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் எதுக்கு படித்தால் அதுவே முடிந்து விட்டால் வாதியாரே வேண்டியதில்லையே.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சிவாயனம் Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு பூசுரர் சிங்கமும் போதமாதவரும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இனி அரசியலிடத்தில் அரசியலை கும்பிட்டு அவரை அடைந்து உயிரி பெற்றவர் அப்படியார். அப்படித்தான் சொல்லுவார் சேர்க்கிறார். இவ்வகை அரசின் நாமும் ஏற்றி இப்பொழுதும் நாளும் அவ்வருந்தவர் பொற்றாலே என உணர்ந்து அடைவார் செல்லும் செவ்வியை நிறையதாக நுட்பமா சொல்லிடுறேன். மன்றாடும் வள்ளலுடைய திருவடியில சேரணும்னு யாருக்காவது ஆசை இருந்தா? இருக்கா? எனக்கு தெரியாது. மன்றாடும் வள்ளலுடைய திருவையில சேரணும்னு ஆசை இருந்தா வள்ளல் வாகீசில வரங்க, மற்றது அவர் பார்த்துக்கோ. அதான் சொல்றாரு, மான்மரி கையை பொற்றாய் வாகீச அடைவால் பெற்ற நன்மை அப்பூதியார்னு முடிப்பார் சரிதத்தை. சரிதத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த சாமி இருக்கிற அப்பூதிய திருநாமத்துக்கு புகழதான் காதல கேட்டவர், பார்த்தது கிடையாது. காண்டகமே இன்றையும் கலந்த பெரும் கேள்வினான் பூண்ட பெரும் காதலுடன் இறைவர் இவரை வணங்கி வணங்கி வணங்கி என்ன தர்மம் பண்ணாலும் இவர் பேர்ல செய்வார். இங்கு பரமாச்சாரியர் பேர்ல தர்ம செய்தவங்களை பார்ப்பது அரிதிலும் அரிதாரு. இந்த மாதிரி காலம் மாறி போச்சு. பரமாச்சாரியர் புகழ சொல்றதுக்கு கூட யாரும் இல்ல, கேட்பதற்கு அதை விட குறைவாரு. இந்த காலம் அப்படி இருக்கு. தண்ணீர் தந்தர், சாலை, மரங்கள் அடர்ந்த சோலை, இழம் பெறும் கூடம், இன்னும் இது போன்ற என்ன தர்மமாயினும் திருநாவுக்கரசர் பேரை தாங்கிதான் அந்த மனம் சந்த முறை வரைந்து பேரை சுருக்கமெல்லாம் எழுதாம அழி கவிழ இழிவுல விளங்க அவரோட பெயர் அப்படியே ஒளிபெற தீட்டுவாராம். அப்படியா? இப்ப என்ன ஆகுது, திருநாவுக்கரசர் இருக்கிறாரு, அவர் திருப்பயணத்தை கும்பிட்டு வந்துட்டு இருக்கார். பொறுப்பறையின் மடப்பிடியுடன் புலரும் சிவக்களிட்டின் திருப்பயணம் பண்ணி பழி செய்ய திருநாவுக்கரசர்னு வருது பாட்டு. இந்த இடத்துல ஒரு சந்தேகம், ஏன் அம்மைய பெண் ஞானியாவும் ஐயன ஆண் ஞானியாவும் ஆசிரியர் சொன்னார்னு ஒரு சந்தேகம் வரும். பொறுப்பறையின் மடப்பிடியுடன் புலரும் சிவக்கள் இருங்கிறார். மடப்பிடிங்கிறது அம்பாள், பெண் யானை. ஆங்கான சாமி பயணத்து அவர் சகாயசர் ஏன் இப்படி சொன்னார்? இவங்க ஆங்கானியாவும் பெண் யானையாவும் மாறினா மூத்த விநாயகர் உருவானார், விநாயகர் பெருமான். அது போல இவங்களுடைய அருளால உயிரிழந்த மூத்த தில்லாவுக்கரசு வரப்போறாருன்னு அர்த்தம். அங்க இப்படி சொல்ற இவரு வர்ற அந்த எல்லா இடத்திலையும் வந்தனை இந்த வாகீசர் மந்தமாரதம் செய்த பங்களுடன் அமுதமாம் தண்ணீர் பார்த்தருளி சிந்தை வியப்புறவருவா திருநாவுக்கரசு எனும் பெயர் சந்த முறை வரைந்ததுன்னு எம்மருந்தும் தாம் கண்டு. ஏழாவது பாட்டுலதான் புதியர் பெரிய சாமி சொல்றாரு சேர்க்கிறார். ஏன் தெரியுமா? அரசியலே அறியல, உனக்கு என்ன அவசரங்கிறார் நம்மளை பார்த்து. வீட்டு எஜமானே சாப்பிடல, அதுக்குள்ள பாதாள சமயக்காரன் சாப்பிட முடியுமா? எஜமான சாப்பிட்ட பிறகு தானே நம்ம உடல தோட்டக்கார அமைய சாப்பிட்டு வந்துடுறோம். இங்க அரசியல் மூலம் அறியணும்னு நினைக்கிறார். அப்ப கேக்குற சாமி பாக்குற திருநாவுக்கரசு இப்பந்தர் இப்ப இருக்கு இங்க வைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசியலின் பெயரா அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி இங்கு உள்ள சாலை குளம் கா. அவங்களை அறியாமையே திருநாவுக்கரசர் பேசுறாங்கல்ல, அந்த வாக்கு சத்திய வாக்கா வருது. கா என்பது பெயர் சொல்லாயின் சோலை என்று பொருள் தரும், வினை சொல்லாயின் காப்பாற்றுவே என்று பொருள் தரும். இந்த சோலையை வைத்தவர் அவர்தான், அவர் மகனுக்கு இடையூறு வரப்போகிறது, நீங்கள் எழுந்தருளி காப்பாற்றுங்கள். இதை கேட்டவங்க நம்ம சாமி என்ன பண்றாரு, இதுக்கு திருநாவுக்கரசு பேர்ல வச்சாரு தெரிஞ்சுக்கணும் அல்லவா. அவர் வீட்டுக்கு போறாரு. திருநாவுக்கரசு அவர் பார்த்ததே இல்லையே புதியார். அவர் உள்ள இத்தனை நேரம் அந்த தர்மங்களை கண்காணித்துக் கொண்டு மேற்பார்வையிட்டுக் கொண்டு இருந்த அந்த மேலவரம் பெரியோர் அந்தனின் மேம்பட்ட பூதியார் இப்பதான் வீட்டுக்கு ஓய்வுக்கு போயிருக்காரு. இப்ப நாம சீர தொண்டோடு ஒப்பிட்டு பாருங்களேன். அப்ப செய்தி போறது, ஐயா வாசல்ல ஒரு நிறைந்த தபத்து மேலோர் நிக்கிறார் அப்படின்னு செய்தி போறது. நம்மள அந்த என்ன சொல்லுவோம், உட்காரவே 4 மணிக்கு பாக்குறேன், இப்பதானே வந்தேன் மனத்திலிருந்து, அதுக்குள்ளே பார்க்க முடியுமா? உட்காரவே ஆறாம் தானே அவரை செய்யல. கைகளை வாகேசர் கடல் பணிய எப்பவுமே அப்பற ஒரு விஷயத்துல யாராலையும் முண்ட முடியாது. பின்னாள் முன்பரே முண்ட முடியல. முதல்ல வணங்குறது அப்பர் தான். அதுல வந்து அவர் ஜெயிச்சிருவர். ஆனப்பட்ட திருக்குமாரே அவர் ஜெயிச்சிருவர். கடிதனை வாகேசர் கடல் பணிய மற்ற மதம் அடி பணியா முழுப்பணியும் அரசு. நீங்க இந்த மாதிரி நிலை எங்கேயாவது இருக்குமா? எந்த சீடரையாவது எந்த குரு பணிங்க பாத்துருக்கோமா? யோசிச்சு பாருங்க. சீடர வணங்கின முதல் குருதேவர் பழுது தீர்க்க வந்த பரம குருநாதர் ஆகிய பரசமய பட்டெழுத்த நாவரசர் தான். இப்ப அவர் வந்து இவர் கேட்கணும் இல்ல, உள்ள என்ன இருக்குங்கிறது எதிர்மறையில பேசினாதான் தெரியும். அப்படியே உடன்பாட்டில பேசினா உள்ள இருக்கிற விஷயம் வராது. சில பேர் கல்யாணத்துக்கு கூப்பிடுவான், பத்திரிக்கை வைப்பான். எதுக்காக வைப்பான்னா, இங்கே வந்துட்டு போறானேங்கிறதுக்காக வைப்பான். நான் வேற வழி இல்லை, கொடுத்தாங்கன்னு ஒரு கட்டாயத்துல உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும். நீங்க அப்ப கூட சென்னை போறத சொன்னீங்களே, நீங்க வரணும் சம்பந்தமாக பத்திரிகை குடும்பம் கொடுத்தேன். அப்ப அவருக்கு இங்க முழுக்கும் தெரியாது. இல்ல இல்ல நான் வந்தே தெரியும். ஐயோ அவ்வளவு கஷ்டப்பட வேணாம், அந்த பக்கம் மழை புரியும், நான் பெருமையை குறைக்கும், இங்கே வரணும். பத்திரிகை குடும்பம் கொடுத்துட்டு இவ்வளவு வரவேற்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த காலம் மனிதர்கள் எவ்வளவு கபடம். அதனால்தான் திருநாவுக்கரசர் பண்ணார். கரவான அறியானை கரவார்வார். சில பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க, அதுக்காக சொல்ல வந்தேன். இப்ப திருநாவுக்கரசரோட உள்ளுரையில உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சொல்ற ஒரு குன்ற வில்லாரி திருப்பழனு துள்ளி நெஞ்சு வருகின்றோம். வழிக்கரையில் நீர் வைத்த வாழ்ந்தவரம் தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டு அத்தகவில் புரிகின்ற அறம் பிறகும் கேட்டடைந்தோம். இப்ப தம்முடைய கேள்வியை தொடுக்கிறார். ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் நீ பெயர் எழுதாதே, வேறு பெயர் முன் எழுத வேண்டிய காரணம் கொல் கூறு என எதிர்மொழிந்தார். வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்கு. ஆனா எப்பேற்பட்டவர் தெரியுமா? கோதில் மொழி கொற்றவனார். குற்றத்தை இல்லையென்படி செய்யக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய கோமானார். நம்ம குற்றத்தை அழிக்க வந்தவர் நாவரசு. தேவாரத்துல வழுவாவனம் அருமையும் இருக்கும். அருமையான எது வரும்? வினை. சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா அது அருமையா அருமையான அமங்கலமா இருக்குன்னா, வினை அறுபது அமங்கலமா, பாசம் அறுபடுவது அமங்கலமா, மலங்க நம்மை விட்டு நீங்குவது என்ன அமங்கலமா? இப்ப வரைக்கும் பாட வேண்டும். அப்ப வினை அறுவதும் பாசம் அறுவதும் பிறவி அறுவதும் பெருமங்கலம் இல்லையா? நுட்பமா தெரிஞ்சுக்கணும். இந்த மேலோட்டமா பார்த்து பார்த்துட்டு என்னமோ நம்ம எல்லாம் தவறு பண்ணிக்கிட்டே போறோம். சில பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. சிவபெருமான பார்த்து அவர் ஐந்தர் கடவுளப்பா, அவரை கும்பிட்டு காக்கும் கடவுள் வெங்கடேசனை கும்பிடுவோமே, காக்கும் கடவுள் அவன் புள்ள மன்மதன சாமி எரிச்சார் காக்க முடியல, அவன் புள்ள பிரம்மனுடைய தலைய சாமி கொய்தார் காக்க முடியல, தன் புள்ளையே காப்பாத்த முடியாத விஷயமும் நம்மளை காப்பாத்த போறா. அவர் இறைவர் அழிப்பார் தான், எதனை அழிப்பார்? மனத்தை அழிப்பார், வினையை அழிப்பார், வருவதை அழிப்பார், பேரையை அழிப்பார் இல்லையா? உனக்கு தெரிஞ்சுக்கணும். சிவனியர்களே இப்படித்தான் பேசுறாங்க. நீ நான் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நே சொர்க்கவாசம் பார்த்துட்டு தான் வருவேன் சொல்றாங்களே. சாமி சொல்றார், தொங்கலான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருளளவே. சிவனடியாருக்கு சொர்க்கத்தான் ஒரு பொருளாக கருத மாட்டான், தூக்கி எறிஞ்சு போவான். பொன்னோரும் மணியோரும் புல்லோரும் கல்லோரும் எல்லா பொருளும் தூக்கி எறிஞ்சிட்டு போனவர் அல்லவா? அப்படிங்க அவர் அடிய கும்புற அடியார் எப்படி இருப்பாங்க? என்ன இப்படி சொல்றீங்களே? நின்ற மறையோர் கேளா நிறைய சிந்தையாரும் பதவியும் உன்னிய மன்னவன் தூக்கி பாருங்க எம்பெருமான் அரசுகளோட உயர்நிலையும் பாருங்க. இது சொன்ன உண்மை திருவிழா அப்படிங்கிற கேட்பானே சொல்லுறோம் என்ன செய்யணும் தெரியல வருகை இந்த ஒரு முயற்சியினால் முன் செய்வது அறியாது. ஈழமன இனத்தை இல்லவருக்கும் மக்களுக்கும் ஆண்ட அரசு ஓடி முறை தாழ்வு முறை இந்த வரி சுற்றலாம் குடிமையில புறப்பட்டார். அத்தனை வெறி கூட்டு வந்தார். அப்படி நீங்க கால விழ வச்சார் திருவுரு பண்ணணுங்கிற திரும்ப தயாராயிடு. இந்த மூத்த குழந்தை திருநாவுக்கரசு குழந்தைகள் எப்படி இருக்காங்கிறது பெரிய விதத்துல பாத்துக்கலாம். நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன். பழைய கால குழந்தை இந்த காலத்து குழந்தை வேற வேலை இல்லையா? கிரிக்கெட் மேட்ச் பாக்கணுமே. உனக்கே இன்னும் காலம் முடியும் வீட்டுல உட்காந்துருக்க ரிட்டையர் ஆயிட்டோ இல்லையோ போய் சேர வேண்டியதானே. இந்த காலம் அந்த வாங்க போறான் அவனு பாம்பு கடிச்சிடு. சுருக்கமா சொல்லிடுறேன் நான் ஏழு வேதங்களை பத்தி எல்லாம் நிறைய செய்திகள். துவக்கு உதிரம் இறைச்சி மேத என்பு மச்சை சுக்கிலமோங்கிறது சாத்திரம். எவ்வளவு பெரிய புறணம் பெரிய ஞானக்கடல் ஓதினா சிந்தை ஒருப்படும் இதை நான் சொல்லல சீக்கிரே சொல்ற. திருப்பதிக செந்தமிழின் திறம் போற்று மகிழ்வுற்று அதுல மகிழ்ச்சி வரும் ஒரு கம்பீர நமக்கு வரும். அரசாழ்வர் ஆணை நமதயம் வாங்க விரித்துரைத்தால் சிந்தை ஒருப்படும். ஒருப்பட்ட ஞானம் வந்தாதான் சாமிகிட்ட போக முடியும். அதுதான் சாமி கடைசியில சொல்லுவார் கைலையில சுந்தரருக்கு வெள்ளாங்க அனுப்புறாருல. அப்ப சாமி சொல்லுவார் அந்த ஒருப்பட்ட சிந்தையில அருள் வராது. திருநாள் திருஞான சம்பந்தர் சிவனே சித்தாதான் சொல்லுவார் உரிமை வைத்த நல்லுணர்கிறீர். இது திருஞான சம்பந்தர் போடுவார் சீர்கேடு சிறப்போவா செய்தவரே ஆத்மார்த்தமூர்த்தி விட்டுட்டு வெளியில போவது அழகே என்ன? எத்தனை அருளாது ஒளியிலும் இவரலாது இல்லையோ பிரானார். அந்த மாதிரி இருக்கிற அடியாரை பார்ப்பதும் கடினம். ரெண்டு நாள் தாய்மான சாமி கும்பிடுவார். மூணாவது நாள் வாசல் இருக்கிற சைக்கிள் பஞ்சராச்சுன்னா தாய்மான சாமி கடவுளில் நான் கற்குடி போறேன்ட்டு போயிடுவார். நீ நிலைமை என் சைக்கிள் தானே போச்சு என் உயிர் எடுக்கலையே. சித்து பொருளாகிய மனைவியை காப்பாத்தி சடப்பொருளாகிய சைக்கிளதானே எடுத்துக்கிட்டான். இவனை விட தாயான தயாபரம் யாரும் என்று சொல்றவன் தான் மேடியா. புரியுதா? அந்த மாதிரி எங்க இருக்கு நீ? இப்ப அந்த குழந்தை என்ன பண்ண பாம்பு கடிச்சிருக்கு. அப்ப கத்தல ஒரு சின்ன எறும்பு கடிச்சா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றவங்களை பாக்குறோம். பாம்பு கடித்த பதைப்புல கூட அந்த குழந்தை கத்தாம வாய மூடிக்கிட்டு அம்மா கையில வந்து கையில கூட கொடுக்க முடியல, கையை கொண்டு விழுந்துடும். பெத்த மகன், இப்போது செத்த மகன், அந்த மகனை பாயில மூடி புறமனை மூடி பாங்க ஒரு புடையிலே மறைத்து வைத்து அப்புறத்த வர்றாங்க. உடலுடைய தொண்டனால் விருப்போடு அமர்ந்து செய்ய வேண்டும். இவர் என்ன பண்றாரு, பழைய கால முறை திருநீர் சாத்தி தான் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட பிறகு திருநீர் அணிவாங்க, இது பழைய முறை. இவர் மாதிரி தான் திருநீர் சாத்தி கொண்டு அறிந்தவர் எழுந்து செய்ய அடியினை விளக்கு திருந்து வாகனத்திலே படிகளும் திருத்தி முன்னர் சாத்தி இயல்புடன் ஒருவருக்கும் பொருந்தி நீர் நல்கி உதவருக்கும் அளிக்கும் போதில் குழந்தைகள்லாம் கூப்பிடுங்கிற இந்த நம்ம வீட்டுக்கு வர யாராவது குழந்தைகள் இருந்துட்டு பாத்துருப்போமா, என்னப்பா என்ன பண்ண பாதால் வல்ல பண்ணி வச்சிருக்கியா, பக்கோடா கேட்டனே முந்திரி உண்டா இல்லையா, இல்ல நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டோம், போக்குவரவுக்கு 4000 கொடுப்பியா, காலம் வேற. அவங்க விட குழந்தைகள் திருநீர் சாத்துற அவர் எப்படி நூறு கூட இருக்காரு பாருங்க, மூத்த குழந்தைய காணும். அவர் கண்டுபிடிக்கிற இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வரவங்க திருமணம் செய்யறாங்கன்னா அவங்க எவ்வளவு மேலவரா இருக்கணும். ஆதி நான்வரின் வாமி எப்போது யாரை நோக்கி காதலர் இதற்கும் மூத்த சேயை சேயும் காட்டுமே கூப்பிடுன்னு சொல்லல, அவர் சத்திய வாக்கு பேச வந்தவர் அல்லவா, அவர் அறியாம உண்மை வருது, அவன் கூப்பிட்ட வரக்கூடிய நிலையில இல்லையா அவன் செத்துக்கிட்டானே, காட்டுங்கிறார் இவர் மறைக்கிறார். இப்போது இங்க ஏன் மறைக்கிறாரு, திருவிழி பண்ண தடையா இருக்கும்னு. அதுக்கப்புறம் சொல்றார், இவ்வூரை பொறாதன் உள்ளம் என் செய்தான் இதற்கு ஒன்று இல்லால், அப்புறம் சொல்றார் நான் படியும் பாட போறேன், ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர்வரை, அந்த பரிய இருக்குன்னு அர்த்தம். இரண்டாவது கேட்டவரும் மறுக்கல, பெரிய ஒரு முதல்வர் கேட்கும்போது மறுக்கலாம், இரண்டாவது கேட்டா கீழ் படியும் இன்னைக்கு அந்த மாதிரி நிலையும் காணும், இன்னைக்கு அறியவரும் அந்த மாதிரி நிலையும் காணும். மறுத்து தங்களுடைய கொள்கையை தான் அவங்க நிலைநாட்டுறாங்களே தவிர மேலவர் வாக்கு அதை சொல்லுவார், விரும்பியும் உள்ளத்தோடு மேலவர் ஏவல் செய்வார்னு விரிபுரணம் சொல்லும், பின்பற்றுபவர காண முடியாது. அதுக்கப்புறம் சொல்லிடுற குழந்தை மாதிரி பாம்பு கடிச்சு செத்துக்கிறான், என்னது யாரு தன்மை செய்தா, நான் அதை மறைச்சிட்டு நான் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்தவர்கள் மறைத்ததற்கு அளவிருந்த கருணையராய் கொண்டவரும் தடையாளர்கள் கோவிலின் முன் குணர்வித்தே ஒன்றுகளாம் என பதிவம் எடுத்து உடையான் தீர்மான. இப்ப சொல்றாருங்க, நமக்கு ஏற்பாடு வருது, பல விதமான கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் இல்லாத மனிதர் யார், நாளாவது மன்னவருக்குமே அது உண்டு, படித்த மேலவருக்கும் அது உண்டு, டாக்டருக்கும் எதிர்பார்க்க வேண்டிய இடர்பாடு எழுதுவது உண்டு. இந்த நிலையிலே நாம் செய்ய வேண்டுவது ஒன்று உள்ளது, அதை சொல்ல விரும்புகிறேன், திருக்கோவில் செல்ல வேண்டும், திருப்பதியில் ஓத வேண்டும், திருக்கோவில் சென்று வீட்டில இருந்து ஓதக்கூடாது, வீட்டில இருந்து ஓதினாரு வராது, உடையான் சீர் கொண்டிலும் சடையார் கோவில்ல போய் பாடணும், பாடிய பிறகு அவனே வடிவெடுத்து வந்தது போன்றிருக்கின்றார்களே அணியவர்கள் அவர்களுக்கு திருமுது படைக்க வேண்டும், பித்துளைக்கும் காரணமாகிய ஞான பரம குணாதரை வழிபட வேண்டும். இந்த நான்கையும் செய்தால் எத்துணை பெரிய நோயும் இத்துணை சிறிய அளவிலே நீங்கி போகும். அது மாதிரி ஒரு படிக்கும் போது இந்த குழந்தை எழுப்புறது அனைவரும் பெருமை என்பர் அமுது செய்தற்கு சிறிது இடஒது செய்தார், தாமதம் பண்ணிட்டானே, குழந்தை புழைச்சி வந்ததை கொண்டாடாம செத்த குழந்தை உயிர் பெற்று வந்ததை சிறப்புற சீர்பெற நிறுவாம அவன் மேல வெகுண்டு பாக்குறாங்க, என்ன உன்னால தாமதம் ஆச்சேன்னு. அந்த பையனா பாம்பு விட்டு தன்னை கிடைக்க சொன்னான், அப்ப எவ்வளவு பெரியவங்களா இருக்காங்க பாருங்க, அன்புல இதை உணர்ந்தா நமக்கு அப்ப உடனே போற திருப்பி திருவுருவ உட்கார்ந்துருக்காரு, உட்கார்ந்தா அப்பூஜியார் கை கட்டி நின்றுட்டு இருக்காரு, அந்த மனைவி பயந்து நிக்கிற அப்பூஜியார் மனைவி குழந்தைய அப்படியே சித்தபிரம பிடிச்சி நின்றுட்டு இருக்கு, சின்ன கருணையாச்சே அவர் சொல்ற, மைந்தரும் மறையோர் தானும் மறுகிந்து அமுது செய்ய, இங்க உட்காரணும், இந்த மாதிரி பண்பு யாருக்கு வரும், அப்புறம் விட்டா வேற யாருக்கு வரும், இந்த பக்கம் அப்பூஜியார் உட்கார்ந்தார், இந்த பக்கம் குழந்தைகள் உட்காந்தாங்க, சிந்தை மிக்க இல்ல மாத திருபமுது எடுத்து நல்க கொந்தவி கொன்றை வேணி கூத்தனார் அடியாரோடும் அந்த அழியார் அந்த அமுது செய்து அருளினாரே முடிகிறார் சேர்க்கிறார், ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிருவேன். அப்பூதியார் செய்த தர்மங்கள் இன்று இல்ல, காணப்படல, அந்த மண்டபங்களும் இல்ல, சாலைகளும் இல்ல, தண்ணீர் பந்தர்களும் இல்ல, ஆனா அப்பூதியார வைத்து போற்றினாரே அப்பர் அந்த பாட்டு இருக்கு, சைவம் உள்ள வரைக்கும் இருக்கும், அன்பி போ களி மெலிய அழு அப்பூதி, அப்பூதினா அந்த செல்வம், பூதினா செல்வம், அந்த பூதி அப்பூதி எது தெரியுமா, திருநாவுக்கு திருநாமமாகிய செல்வம் தான், அந்த செல்வத்தை உடையவர் அல்லவா, அப்போது அடிகளாக மனைவி சிறப்பு தாண்ட இப்போதி பெற்றவர்களோர் எல்லையில் அன்பாலும் செப்பூரியம் கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம். அதே போல சிவனேஸ்வர் வைத்த செல்வங்கள் இல்ல, ஆனா இவர் பாட்டு பாடினாரு, மட்டேட்ட புன்னையும் காணல் மட மயிலை மயிலை. அந்த பாட்டிலே ஒரு சோகம் வருது, கட்டித்தவும் அம்பாள் மயிலா இருந்து வழிபட்டது ரெண்டு இடம், ஒன்னு மயிலாப்பூர் ஒன்னு மயிலாடுதுறை. பூம்பாவை பாடினார்ல, அந்த பதியத்துக்கே பூம்பாவை திருப்பாட்டுன்னு வந்திருக்கு. அதனால இவங்க பாடிய பூம்பாவையினுடைய பேரும் அவரு பாடின அப்பூதியார் பேரும் சைவம் உள்ள வரைக்கும் இருக்கும். சைவம் இன்னைக்கும் அழிவ போவதில்லை. அந்த பரமாச்சாரியர்களை கும்பிட்டு இறைவருடைய திருவருள முழுமையா பெருந்தை முழுமையா பெருங்கள்னு சொல்லிக்கிற இந்த ரெண்டு பேருக்கும் திருவது பண்ண உத்தரவு உண்டு. குங்குலியே கலைய நாயனா அப்படின்னு சொல்லிடுறேன். ரெண்டு பேருக்கும் திருவது பண்ற பெரும் பேர் அல்லவா அது, குங்குலிய கலையர் தான் பெற்றார். மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மணியிலேடி நிலா அன்பின் மிக்காருக்கு இன்னமும் இருக்க மாற்றால் அறிவர் சுவை பொங்க அமைத்து அவர் அருளுவே என்று நாடு பூ கொன்றவேணி நம்பர்தம் அருளும் பெற்றார்னு முடித்து எல்லாருக்கும் திஞான சம்பந்தருடைய கருணையும் திருநாவுக்கரசருடைய கருணையும் முழுமையாய் பொழிந்து உங்கள் வாழ்விலே மங்களங்களும் வசந்தங்களும் கல்யாணங்களும் கம்பீரங்களும் நிறைந்து தாண்டவமான வேண்டும் என்ற பெருமக்களை வாழ்த்தி இதை கேட்ட அத்துணை பெரியோருக்கும் எல்லாவித நலங்களும் வளங்களும் குன்றாது பொழிய மன்றாடு மன்னர் அருள்வாராக. இந்த வாய்ப்பை அளித்த திருமுறை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.
6: சேக்கிழார் அருளிய பெரிய புராணம்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

சோழ வளநாடே சுடற்கொழுந்து ஈசனுக்கு சுந்தர திருக்கோயில், சுற்றாலயங்களாக சுற்றுமுள்ள திருவூர்கள், நடுவனதாக நம்பன் இடைமருது, நந்தி ஆவடுதுறை என்பர் ஆன்றோர். மருது என்று சொல்லப்பெறும் மருத மரங்களை திருத்தலமாக கொண்ட பழம்பதிகள் மூன்று. அவை மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், திருப்புடார்ஜுனம் என்பர். அர்ஜுனம் என்றால் மருத மரம் என்று பொருள். திருப்பருப்பதம் வடநாட்டு திருத்தலங்களில் ஒன்றாக உள்ளது. ஸ்ரீசைலம் என்று இன்று வழங்கப்பெறும் திருத்தலம் அது. மத்தியார்ஜுனம் என்பது திருவிடைமருதூர். திருப்புட அர்ஜுனம் என்பது பாண்டிய நாட்டில் உள்ள திருப்புடை மருதூர் என்பர் சான்றோர். திருவிடை மருதூர் எல்லாம் வல்ல மகாலிங்க பெருமான் எழுந்தருளியுள்ள பழம்பதி. அன்னை பிரகத் சுந்தர குஜாம்பிகை ஆலயம் வலப்பால் அமைந்த சிறப்பினது ஆம். பச்சை நிறமுடைய பரசிவத்தை இச்சையுடன் வழிபடும் பாங்கில் வடக்கு பார்த்த பிள்ளையார், இமையோர் பெருமானாக ஏகநாயகர், அண்டினோர்க்கு அருள் பாலிக்கும் அன்னை மூகாம்பிகை, அடலேர் என விளங்கும் அற்புத நந்தி யாவும் அவசியம் கண்டுதொழ வேண்டிய மூர்த்தங்களாம். திருமால், இலக்குமி, நான்முகன், சரஸ்வதி, 3 கோடி உருத்திரர்கள், 12 சூரியர்கள், வசிட்டர் முதலான முனிபுங்கவர்கள், அகத்தியர், கபிலர், சிவவாக்கியர், பட்டினத்தடிகள், பத்ரகிரியார் முதலிய அருளாளர்கள் பரவிய பழம்பதி இடைமருது. வரகுணத்தேவர் ஆற்றிய அரும்பணிகள் பல. ஐராவணம் பூசித்த வரலாறும் உண்டு. நால்வர் திருவாக்குகளும் பெற்ற திருவூர். ஆடல் விடங்கத்தேவர் அருமை திருமகனாரை அருணகிரிநாதரும் போற்றிப் பரவியுள்ளார். திருவாவடுதுறை ஆதீன அருளாட்சியில் ஒளிரும் திருக்கோயில்களில் ஒன்று திருவிடை மருதூர். திருஞான சம்பந்தப் பெருமான் ஆதிசேடன் வழிபட்ட திருநாகேச்சரத்து இனிதமரும் செங்கனகத் தனிக்குன்றை வணங்கி நாகநாதப் பெருமானின் பிணிதீர்க்கும் பெருங்கருணையைப் போற்றி திருவிடைமருதூர் தொழ எழுந்தருளும் காலத்து ஓடே கலன் எனத் தொடங்கும் திருப்பதிகம்பாடி அருளினார் என்பது வரலாறு. போகும்போது அளவில்லாப் பெருமகிழ்ச்சி திருவுள்ளத்து எழ, என்னை ஆளும்பிரான் உரைகின்ற இடைமருது ஈதோ என்று பாடியருளினர். பண்ணோடு இசை பாடிய இப்பாடல்கள் பாடுவோர் விண்ணோர் உலகில் சிறப்புற்று இருப்பர் என்பது பதிகப்பலன். ஓடே கலன் எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கராகும்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநெடுங்களம் சோழ நாட்டில் உள்ள காவிரியின் தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருநெடுங்களம். திருநெட்டான்குளம் என்றும் வழங்கப்பெறுகிறது. வங்கிய சோழன் பூஜித்து பேறு பெற்ற திருத்தலம். சுவாமி நித்திய சுந்தரர், தேவி ஒப்பிலா நாயகி. தீர்த்தம் சுந்தர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம். தலமரம் வில்வம். திருநெடுங்களமுடைய நாயனார் உலகாண்ட ஈஸ்வரமுடையார் கலந்தை நாயகர். திருநெடுங்களமுடைய தம்பிரானார் நிழலார் சோலை வளமுடைய நாயனார் என்பன இறைவர் தம் கல்வெட்டு திருப்பெயர்களாம். தவம் செய்த அம்பிகையை இறைவர் கள்ள உருவில் தோன்றி கைத்தளம் பற்ற அச்சமுற்ற அம்பிகை ஓடி ஒளிந்த இடம் ஒளிமதி சோலை என்று வழங்கப்பெறுகிறது. இறைவர் தம் மூலட்டானத்தின் மேல் இரட்டை விமான அமைப்பு புதுமையானது. ஆலமர் செல்வன் அழகிய கோலம் நெஞ்சை பிணைப்பதாம். அகத்தியர் முதலான முனிவர்கள் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள வெண்கல குதிரை விந்தையான அமைப்புடையது. நெடுங்கல திருப்பதிக கருத்துக்கள் யாவும் ஆலய ராஜகோபுரத்தில் அழகிய சிற்பங்களாக வடிக்க பெற்றுள்ளன. சோழர்கால கல்லூரல் சிறந்த வேலைப்பாடு உடையது. பொற்சுண்ணம் இடிக்க பயன்படுத்தினர் போலும். நெடுங்கலத்தான் பாதம் நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி பாடுவார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். எறும்பியூர் திருமலை கல்வெட்டில் வடவீரநாட்டு நெடுங்களத்து மகாதேவர் என்ற குறிப்பு காணப்படுகிறது. திரு எறும்பியூர் முதலான திருத்தலங்களை போற்றி துதித்த புகழிவேந்தர் நீரணி பவள பொறுப்பின் நெடுங்கள மாநகர் சென்று சேர்ந்தார். நெடுங்களத்து ஆதியை அன்பால் அகங்குழைந்து பரவிய பிள்ளை பெருமான் இடும்பைகள் தீர்த்து அருள் செய்வாய் என்னும் இன்னிசை பாமாலை பாடினார் என்பது புராணம். திரு நெடுங்களத்து எம்மானை திருஞான சம்பந்த பெருமான் பாடியருளிய திருப்பதிகம் உலகறிந்ததொன்று. மக்கள் வழக்கில் இடர்களையும் திருப்பதிகம் என்று போற்றுவர். இடர் என்றால் துன்பம். துன்பம் களைய ஓத வேண்டிய பதிகம் இது. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தேவாரம் திருப்பெருகு சிவஞான செல்வர் பாடிய தீந்தமிழ் பதிகத்தை பாடி பயன் துய்த்தோர் எண்ணிலர். மறையுடையாய் தோளுடையாய் எனத் தொடங்கும் இத்திருப்பதிகத்தில் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று அருளியிருக்கும் திறம் நோக்க அடியவர்கள் சிவமே பரம்பொருள் என்ற தெளிந்த சிந்தையராய் கொள்கை நலம் வாய்ந்தவராய் இருத்தல் வேண்டும் என்பது குறிப்பு பொருளாம். ராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய், பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய், தாழ் நிழற்கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய், நீரு கொண்டார் இடர்களையாய், நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் என்ற தொடர்கள்தாம் எத்துணை பொருட்சிறப்புடையன. இப்பதிகம் இசைப்போர்க்கு துன்பங்கள் நீங்குவதோடு பாவங்களும் விலகும் என்பது பதிகப்பலன். மறையுடையாய் எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: இது போன்ற எளிய தருணங்களில் இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு மிக மகிழ்ச்சி. இறைவன் இருந்து சென்று புறப்படுகிறான், அதை கேட்டு புறப்படுகிறான் என்கின்ற போது மனது மிகுந்த ஆனந்தத்தில் திளைக்கிறது. ஒரே நேரத்தில், ஒரே நாளில், ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த இரண்டையும், அவர்களில் ஒரு பெண்ணுக்கு 20 திருமணம் நடைபெற்று விடுகிறது, இன்னொரு பெண்ணுக்கு 28 திருமணம் நடைபெறவில்லை. இந்த இருவரையுடைய ஜாதக கட்டுகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு தாயாரை பார்க்க வந்தார். பார்க்க வந்த அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, சார் எல்லாமே கட்டத்தின்படிதான் கேட்டா, இந்த பெண்ணுக்கு 20 திருமணம் நடைபெற்று விட்டது, இந்த பெண்ணுக்கு 30 இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. முதல்ல திருமணம் நடந்த பெண்ணுக்கு 8 ஒரு குழந்தை வேற இருக்குது, என்ன காரணம்? இத மகாஸ்வாமி கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார். எனக்கு இந்தியன் பிலாசபில நீங்க பூர்வ ஜென்மாந்திர பாபம், பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்றீங்களே, எனக்கு அது மட்டும்தான் விளங்கல, மற்றதெல்லாம் விளங்குது. இவர் விளங்கிடுச்சான், மற்றதெல்லாம் விளங்குது, பூர்வ ஜென்மாந்திரத்துல செய்த பாபம், பூர்வ ஜென்மாந்திரத்துல செய்த புண்ணியம்னு சொல்றீங்களே, அது மட்டும்தான் விளங்கல. அப்படியா, அதை விளக்கணும், அவ்வளவுதானே. இந்த அப்ப ஊர்கையில இருக்கிற மகாஸ்வாமியோட அப்ப ஊர்கையில முகாமிட்டு காஞ்சிபுரத்துல அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய பட்டியல் தயாரிச்சுக்குவாங்க. எத்தனை குழந்தை பிறந்திருக்குதுன்னு எடுத்துக்கிடுவாங்க. ஒரே நாள்ல பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் ஏறத்தாழ அந்த இடத்துல 72 குழந்தைகள் பிறந்திருந்ததாம். 72 குழந்தைகள் அப்படியே சுவாமிகள் அதுக்கான பட்டியல் கேட்கிறார். இதுல எத்தனை பேரோட அப்பா அம்மா வசதியா இருக்கிறாங்க, எத்தனை பேரோட அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க, தாயும் சேயும் நல்லமாக இருக்கிறது எத்தனை பேர், அப்பா வெளியூர்ல இருக்கிறது எத்தனை பேர், பிறந்த குழந்தை பிறந்த போது தாத்தா பாட்டியோடு இருந்தது எத்தனை பேர், தாத்தா மட்டும் இருந்தது எத்தனை பேர், பாட்டி மட்டும் இருந்தது எத்தனை பேர், இப்படி எல்லாம் ஒரு புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது ஒரே நாளில் ஒரே இடத்தில் பிறந்த குழந்தைகளில் சிலது வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குது, சிலது நல்லா இருக்குது, சிலது அப்பா அம்மாவோட இருக்குது, சிலது தாத்தா பாட்டியோட இருக்குது, சிலது அம்மா மட்டும் இருக்கிறாங்க, சிலது அப்பா மட்டும் இருக்கிறாங்களே, என்ன காரணம்? அதுதாங்க வினை. இந்த வினை மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்பம், சிவனை வணங்க வேண்டும். எப்படி வணங்குவது? இது போன்ற விசேஷமான நாட்களில் பௌர்ணமி அன்று நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்கள் வாழ்விற்கான வெளிச்சம். ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்கள் வாழ்விற்கான வெளிச்சம். கார்த்திகை அன்று கார்த்திகை தீபத்தன்று ஒரு விளக்கினை ஏற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்கள் வாழ்விற்கான வெளிச்சம். இந்த 3 சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெருநாள் இன்றைக்கு, இன்றைக்கு விளக்கு ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமடைந்து விடும். ஒரே நாளில் பிறந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு 20 திருமணம் ஆயிடுச்சு, இன்னொரு பெண்ணுக்கு 30 ஆகியும் திருமணம் ஆகல. தாயார் வந்து கேட்கிறாங்க, என்ன சார் கருத்து இது? இன்னொரு பெண்ணுக்கு 20 திருமணமான பெண்ணுக்கு 8 ஒரு குழந்தை. அத அந்த பெண்ணு சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியம். எனக்கு 30 ஆயிடுச்சு, அவளுக்கு என்னோடதான் பிறந்தா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகலேனுச்சு. நான் என்ன முதல்ல இப்படி கேட்கறதையே விட்டுடணும். அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலனாலே சுவாமி கொடுக்க மாட்டேன். எனக்கு வேணும்னு மட்டும் கேட்கறத நிறுத்திக்கணும். எனக்கு வேணும் இது அப்படின்னு மட்டும் கேட்கணும். நீங்க ஒரு பெற்றோரா நினைச்சு பாருங்க, அண்ணனுக்கு மட்டும் கொடுத்த எனக்கு நீ தரலன்னு சொன்னா உங்களுக்கு என்ன போக வரும்? அதையே நீ கம்பேர் பண்ற, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேளுன்னு நாம சொல்லுவோமா இல்லையா ஒரு பெற்றோரா? அது போல ஈசன் நம்முடைய தந்தை, நம்முடைய தாய் அம்பிகை. அவள் இடத்துல நாம போய் கம்பாரிசன் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு நீ ஒண்ணுமே தரலன்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். அந்த 30 பெண்ணை சொன்னேன், திருமணம் நடைபெற வேண்டும் என்று கேள், அதில் நியாயம் இருக்கிறது. ஆனா அவளுக்கு நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு பேரு பொறாமைன்னு. இந்த பொறாமை இருக்கவே கூடாது. வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு, அதை அப்படியே திருப்பி போட்டாப்ல ஆயிடுவோம், அதனால பொறாமை குணமே இருக்கக்கூடாது. நான் சொல்ல ஹரியார் சுவாமிகள் சொல்றது, இந்த கிரெடிட் போஸ்ட் ஹரியார் சுவாமி, பொறாமை அப்படியே திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுவோம், அதனால பொறாமை குணத்தை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள், விளக்கை பிளந்து விளக்கினை தூண்டி இந்த ஆன்மாவிற்குள்ளாக இருக்கக்கூடிய உடம்பிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மாவை கொஞ்சம் தூண்டி கொஞ்சம் போல வெளியே எடுத்து விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு அதுக்குள்ள ஆன்ம ஒளி இருக்குதான்னு பார்க்கணும். ஜென்ம ஜென்மாந்திரத்துல செய்த பாவங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருந்ததுன்னா, நீங்க பெரிய பழைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல பாசி படர்ந்து இருக்கும், மேல ஏதாவது செடிகள் வளர்ந்து இருக்கும், ஆனா அதுக்குள்ளாக நீர் இருக்கும். அந்த செடியெல்லாம் விளக்கிட்டு அந்த பாசியை விளக்கிட்டு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நீர் இருக்கும். அது போல இந்த ஆன்மாவுக்குள்ள, இந்த உடம்புக்குள்ள ஆன்மா இருக்குது, ஆன்மாவுக்குள்ள ஒளி இருக்குது. விளக்கை புலந்து விளக்கினை தூண்டி விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு முதல்ல இந்த விளக்கம் பார்க்கணும். சில பேருக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் பரிகாரமா விளக்கேத்துங்கன்னு சொன்னா ஓடி போய் விளக்கேத்துட்டு சார் விளக்கேத்துங்க அப்படின்னு வராங்க. அப்படி இல்ல, கொஞ்ச நேரம் விளக்கேத்தி விளக்கேத்தி விளக்கேத்தி விளக்கேத்தி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளேயே தெரியும், ஓஹோ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற தப்பு, இதெல்லாம் நாம எடுத்துடணும், இந்த தவறுகளை எல்லாம் நாம விளக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு விளக்கு கிடைச்சிடும் அப்படின்னு தெரியும். நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை தான் நாம முதல்ல நீக்கணும். அடுத்தவங்களுடைய தவறுகளையோ அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிறப்புகளையோ பார்க்க கூடாது. விளக்கினை புலந்து விளக்கினை தூண்டி விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு விளக்கில் விளக்கை விளக்க வல்லாக்கு. விளக்குங்கிறது ரொம்ப பொருளை தரக்கூடிய ஒன்று. ஏதோ ஒரு விளக்கு ஏற்றிட்டோம், பெரிய அகல்ந்த தீபம் ஏற்றிட்டோம், பெரிய அகல் போட்டு நிரம்ப நெய் விட்டு நிரம்ப திரி போட்டு ஏற்றிட்டோம்னு நினைச்சிடக்கூடாது. சில பேர் பரிகார தீபம்னா அப்படி பெருசா ஏற்றணும்னு சொல்லிடுறாங்க. எங்க ஐயா சொல்லி கொடுத்த ஒரு பரிகார தீபத்தினுடைய ஒரு நுட்பத்தை சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு கிரக தோஷங்களுக்காக பரிகார தீபம் ஏத்தணும்னா இப்படி ஏத்தினீங்கன்னா ஒரு கிரக தோஷத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடும். விளக்கு ஏத்துறீங்கல்ல, ஏத்தி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட விடாது, வேற என்ன சார் பண்ணணும்? விளக்கு மலையேற வரைக்கும் நின்று ஏத்தின விளக்கு மலையேறின உடனே அந்த விளக்கை எடுத்து விசர்ஜனை பண்ணிட்டு அந்த இடத்த தொடச்சு முன்னிருந்தது போலவே வச்சுட்டு போகணும். அப்படித்தான் வீட்டுல பண்றோம், பூஜை பண்ணோம், விளக்கேற்கிறோம், அந்த விளக்கேத்தின இடம் என்ன செஞ்சிருந்ததுன்னா அதையும் ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு காலையில எங்கேயாவது வழுக்கி இழுக்கி விட்டுற போகுது அப்படின்னு நல்லா தொடச்சி கொடுத்து வச்சுட்டு தானே படுத்துறோம். அதுபோலத்தான் இறைவன் முறையும் வீடாகிய இந்த இடத்திலும் செய்யணும். இல்லைன்னு வைங்க, பெரிய அகல் ஏத்தியாச்சு, நிரம்ப நெய் விட்டாச்சு, எண்ணெய் விட்டாச்சு, ஏத்தியாச்சு, அதை யார் சுத்தம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பலன் சென்று விடும். அந்த விளக்கு எரிஞ்ச இடத்தை யார் சுத்தம் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பலன் போயிடும். அப்ப ஏத்தினவர்களுக்கு பலன் கிடையாதா? உண்டு, ஓரளவு அவ்வளவு, ஏத்தின விளக்கம் உண்டு, ஆனால் அதை முழுமையாக செய்யணும். என்னுடைய நண்பர்கிட்ட ஒரு நாள் இதை சொன்னேன், அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ரொம்ப விருப்பமான ஒரு மனிதர், எண்ணெயில திரிய நினைச்சு ஏத்தினார், எண்ணெய் விட்டு ஏத்தல, எண்ணெயில திரிய நினைச்சு ஏத்தினார். நீ என்ன விளக்கு எரிகிற வரைக்கும் இருக்கணும், அவ்வளவுதானே, விளக்கு எரிகிற வரைக்கும் நான் இருக்கேன் இருந்து ஏறத்தாழ ஒன்னே கால் மணி நேரம் எரிஞ்சது. அந்த விளக்கு காத்து வேற அடிக்குது, காத்தும் அடிக்குது, ஆனா அந்த விளக்கு அணையவே இல்லை, ஒன்னே கால் மணி நேரம் எரிஞ்சது. நான் சொன்னேன், நீ கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஏத்திருந்தா உன் நிலைமை யோசிச்சு பாருங்க, வெறும் திரிய போட்டாலே அவ்வளவு நேரம் எரியுதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஆன்ம பலம் இருக்கிறது என்று பொருள். நீங்கள் எவ்வளவு பெரிய இடர்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு விளக்கேற்றி ஒரு வழிபாட்டினை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த விளக்கேற்றி செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் வாழ்விற்கான விளைச்சு. நீங்க இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு திருமணமாகி வரக்கூடிய பெண்ணை முதல் முதல்ல சுவாமி கிட்ட இந்தமா விளக்கேத்து அப்படின்னு சொல்லி தீபத்தை தான் கையில கொடுப்பாங்க. அது வேற இப்பெல்லாம் ரொம்ப நுட்பமா ஆயிடுச்சு, மேல கொஞ்சம் கற்பூர கட்டையை வச்சு இந்தாமா விளக்கேத்து அப்படின்னு சொல்லி கொடுக்கறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அது உடனடியா பிரிச்ச உடனே பந்திக்கும், அவளே கயிறவள் எழுப்பி ஆகா அப்படின்னு. அது அப்படி இல்ல, அந்த திரியை நூல் போல திரிக்க வேண்டும், மெல்லியதாக வருகின்ற வரையிலும் திரித்து விட்டு நீங்க நெருப்ப காமிச்சீங்கன்னா உடனடியா பந்திக்கும். அது தழல் குரு சிவமைந்தன் முருகப்பெருமான் தழல் குருவாக இந்த பூமிக்கு வந்தவன். அவன் சிவபெருமானினுடைய நேரடியாக வந்த அவள் ஆண்மகன், சிவபெருமானிடத்திலிருந்து நேரடியாக வந்த ஒரு தழல் வழி வந்த ஆண்மகன். அதனாலதான் ஆண்மை போற்றுதலுக்குரிய ஒன்று. இன்னொரு பெண்ணை பார்க்கின்ற போது இவள் என் சகோதரி, ஒரு தாய் போன்றவள் என்ற எண்ணம் ஆண்களிடத்தில் தோன்றினால், தோன்றுவது போல இந்த சமுதாயம் மலர்ந்தால், அவர்கள்தான் நிஜமான ஆண்மகன். மற்றவர்கள்லாம் ஆண்மை கிடையாது, மற்றவர்களுக்கு பெயர் ஆண்மகன் கிடையாது. இன்னொரு பெண்ணை பார்க்கின்ற போது இவள் என் சகோதரி என்ற உணர்வு மேலிட வேண்டும். ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது இவள் தாய் என்று வணங்குவதற்கான உறவும் திறமும் பெற வேண்டும். அவனுக்கு பெயர் தான் ஆண்மகன். அது இல்லாதவனுக்கு பெயர் ஆண்மகன் கிடையாது. முருகப்பெருமான் அந்த ஆண்மகன், அவனை கொண்டாடக்கூடிய திருநாள் இன்றைக்கு. அவன் சிவபெருமானிடத்திலிருந்து அக்னி வடிவாக தோன்றி அந்த அக்னியை சரவண பொய்கையிலே கொண்டு போய் கார்த்திகை பெண்கள் அறுவராக ஆறு தீப்பொறியாக அது வளர்கிறது. அந்த ஆறு தீப்பொறிகளாக வளர்க்கிறார்கள் கார்த்திகை பெண்கள். அது சிறப்பு பாருங்க, ஒவ்வொரு நாளும் வருது இல்ல, சஷ்டி வருது இல்ல, ஆனா கார்த்திகை தான் முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டாடுகிறோம். முருகன் தன்னை வளர்த்து ஆளாக்கிய கார்த்திகை பெண்களை கொண்டாடுகிறான். எனவே இன்றைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் துன்பம் தீரும் என்ற நம்பிக்கையில் விளக்கேற்றிருந்தவர்கள், உங்கள் தாயை வணங்குங்கள். என்றால் வளர்த்த தாயையே கொண்டாடுகின்றவன் முருகன். பெற்ற தாயை வளர்த்து விட்டுவிட்டால் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? நிரம்ப நேரங்களில் நம்ம ஆட்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு. வீடுதோறும் சுவாமி படமா மாட்டி வச்சுட்டா சாமி காப்பாற்றுவார். நான் என்னுடைய நண்பருடைய இல்லத்துக்கு போயிருந்தேன். அவருக்கு வீடுதோறும் அவருடைய வீடு இல்லம் முழுமையும் புகைப்படங்கள். யாரோட புகைப்படங்கள் தெரியுமா? அவங்க அம்மாவோட புகைப்படம். சின்ன வயசுல கொஞ்சம் நடுத்தர வயசுல இவருக்கு முதல் முதலாக கேட்டு ஓட்டினது, இவர் அப்படியே முதல்ல வாரி அணைச்சது, எல்லா விதமான புகைப்படங்களும் தாயோடு சேர்ந்து எடுத்திருக்கிறார். எல்லா இடத்துலயும் அம்மா நீக்க வர நினைச்சிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்பா இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வரணையா வந்தா, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எனக்கு கிடைச்சதுக்காகவே நான் ரொம்ப மகிழறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எங்க உங்க அம்மா அப்படின்னு, இடம் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக முதியோர் கண்டு போயிட்டு நீங்க எதுக்கு போட்டோ வைக்கணும்? அப்படிதான் ரொம்ப பேரு வீடு ரெண்ட இடத்துல எல்லாம் போட்டோவை ஆணி அடிச்சு மாட்டி வச்சுட்டு சாமிய கோயிலே விட்டுட்டு போயிடுவாங்க. சாமி எங்க இருக்கிறாரு? கோயில இருக்க. அப்ப மாட்டி வச்சிருக்கிற காலத்துலாம் யாரு? சாமி படம். அப்படி இறைவனை வணங்க தேவையில்லை. இறைவனை உள்ளன்போடு வணங்குங்கள். நீங்கள் தீபம் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த தீபம் உங்கள் இல்லத்திற்கான தீபம் என்று உள்ளன்போடு ஏற்றுங்கள். நல்ல எண்ணெயை விட்டு ஏற்றுகின்ற போது கொஞ்சம் நல்ல எண்ணத்தையும் குடைத்து ஏற்றுங்கள். அந்த தீபம் உங்கள் வாழ்விற்கான வெளிச்சமாம். நிரம்ப பேர் திருமணமாகல, குழந்தை பேர் இல்லை. இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியதற்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய பரிகாரமே பார்த்தீங்கன்னா தீப பரிகாரம் தான் சொல்லுவாங்க. தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். தீபத்தை ஏற்றுகின்ற போது நீங்கள் பெரும்பாலும் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ தீபத்தை ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லத்திலே மங்களமான நிகழ்வுகள் பெறும். சார் நான் கிழக்கு பக்கமாக தான் சார் ஏற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, கிழக்கு பக்கமாக ஏற்றலாம், அப்புறம் வடக்கு முகமாக ஏற்றலாம். இந்த இரண்டு திசைகளில் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் மங்களமான நிகழ்வுகள் பெறுவோம். செல்வ வளம் பெறும் என்பவர்கள் வடக்கு முகமாக தீபத்தை ஏற்ற வேண்டும். எதுன்னா செல்வ வளம் பெறுவோம். குழந்தைகள் நல்லா படிக்கணும், கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் வடக்கு முகமாக தீபத்தை ஏற்ற வேண்டும். தொழில் நிறுவனத்தில் மேன்மை பெற வேண்டும், வடக்கு முகமாக தீபம் ஏற்றணும். எங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், கிழக்கு முகமாக தீபத்தை ஏற்ற வேண்டும். தாமரையிலே எடுக்கக்கூடிய திரியை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லத்திலே செல்வம் செழிப்பாக இருக்கும். சுவாமிக்கு நீ ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய விளக்குல கற்பூரத்தை ஏற்றுறது, அப்புறம் ஊதுபத்தியை ஏற்றுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னொரு துணை விளக்கு ஏற்றி கொண்டு அதில் தான் அவற்றை ஏற்ற வேண்டும். கற்பூரத்தை அப்புறம் அந்த ஊதுபத்தியை இதெல்லாம் அதில் தான் ஏற்றணும். அப்படி ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தீப வழிபாடு உயர்ந்தது. தீப மங்கள ஜோதி நமோ நமம். தீபத்தை யார் ஒருவர் வழிபாடு செய்கின்றார்களோ அதைய மதம் ரொம்ப அற்புதமானது. நீங்க குணமுழுக்க வைபவங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாகசாலை என்று ஒன்று இருக்கும், அங்க அக்னி வழிபாடுதான், நீரும் நெருப்பும் தான் அங்க வழிபாடு செய்யப்படும். அருவமாய் இருக்கக்கூடிய இறைவனை அரு உருவ நிலைக்கு கொண்டு வந்து தூய்மைப்படுத்தி அந்த மந்திர உருவின் உச்சாரணம் செய்து மந்திரத்தின் மூலமாக உரு ஏற்றப்பட்ட அந்த புனித நீர் கலசங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அருவமாயிருந்த இறைவனை அரு உருவ நிலைக்கு கொண்டு வந்து உருவ வழிபாடாக்கி நமக்கு மூதாதையர்கள் தருகிறார்கள். இந்த வழிபாடை சொல்றதுதான் உடவுக்கு. அதனால தீபம் என்றைக்குமே ரொம்ப உயர்ந்தது. திருமண சடங்குகளிலும் கூட, வைதிக காரியங்களிலும் கூட நெருப்பு தீபம் போற்றுதலுக்குரிய ஒன்று. லட்சுமி நரசிம்மாச்சாரியார் நெல்லிக்கட்டையை உரசி அதில் பஞ்சை வைத்து தீப்பற்ற செய்து யாகம் வளர்க்கக்கூடியவர். முக்கூராறு 19 வயதுல இறந்து போயிட்டார், அது வேற விஷயம். ஆனா அப்படி தீபத்தை போற்றி அவர்கள் இருந்த நாடு இது. இன்றைக்கு தீபத்தையே வணங்க வேண்டிய நாள் இன்றைக்கு. இன்றைக்கு யாரெல்லாம் தீப வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் தீபத்தை வழிபாடு செய்யறதுன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, எனக்கு ஏதோ கொஞ்சம் எண்ணெயை கீழே பாதி மேல பாதி ஊட்டி விளக்கேற்றி வச்சுட்டு வந்துட்டா போதுங்கிறது எண்ணம். அப்படி இல்லை, நீங்கள் தீபத்தை ஏற்றுகின்ற போது ஒரு சில குறிப்புகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ கடையில வாங்கி கடகடன்னு வாங்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கிடையாது. நீங்க எந்த எண்ணெயை ஊற்றி சாப்பிடுவீர்களோ அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றப்படும். தீபத்துக்காக ஒரு எண்ணெய் சீப்பா கிடைக்குதுன்னா அதை வாங்கி ஏற்றிட கூடாது. நீங்கள் அந்த எண்ணெயில் தாளிதம் செய்து சாப்பிடுவீர்களா? நீங்கள் சாப்பிடக்கூடிய எண்ணெயை வாங்கி தீபம் ஏற்ற வேண்டும். அப்புறம் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வரணும். எடுத்துக்கிட்டு வரும் போதெல்லாம் வேறு விதமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. கங்கா கடம்பா கதவேலா கார்த்திகேயா சரணபவா குமரா குருபரா விவா சரணபவா என்று ஏதாவது ஒரு நாமத்தை சொல்ல வேண்டும். இறைவனுடைய திருப்பெயரை சொல்ல வேண்டும். அந்த இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெயை எடுத்து வர வேண்டும். அப்படி நீங்க எண்ணெயை ஊத்துறீங்கல்ல, ஒரு சின்ன பாட்டு இல்ல சின்ன சீசால அப்படி வீட்டுல இருந்து எண்ணெயை சரிச்சு ஊட்டும் போதே உங்க துன்பம் குறைஞ்சிடலாம், உங்க துன்பம் குறைஞ்சிடலாம். அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு வந்து இங்க ஏற்றும் போது அந்த துன்பம் முழுக்க முழுக்க பஸ்பம் ஆயிடலாம், எரியூட்டப்படுகிறதா உங்களுடைய துன்பம் அப்படியே எரியூட்டப்படுகிறதா. துன்பம் முடிந்து போவதற்காக விளக்கேற்றுகிறோம். சில பேரு சாயமா அதுவும் எண்ணெய் மாதிரி ஆட்கள் இல்லை எங்கேயாவது நல்ல இது போன்ற சென்னை மாநகரங்கள் மாதிரியான இடங்கள்ல புது புடவையை வாங்கிட்டு பர்த்டே அன்னைக்கு தீபம் ஏற்ற வேற சொன்னீங்களா சார், அது புது புடவையில கொட்டிடுச்சு, மனசே கிளேசமா ஆயிடுச்சுப்பாங்க. அப்படி புது புடவையில கொட்ட மாதிரிலாம் ஏற்றுவதற்கு பெயர் இல்லை. அதை எடுத்து வருகின்ற போதே இது வாழ்க்கைக்கானது என்பதை உணர்ந்து எடுத்து வந்தீர்கள் சொன்னா ஒருபோது கொட்டாது. ஒரு கையில விளக்கையும் குடிச்சிட்டு ஒரு கையில செல்போனையும் வச்சுக்கிட்டேன் யாரு அப்படின்னா இது எண்ணெய் புடவையில தான் போட்டோம், சட்டையில தான் போட்டோம். வேறு விதமான சிந்தனைகளில் ஈடுபடாதீர்கள். விளக்கேற்றுகின்ற போது வேறு விதமான சிந்தனைகளில் ஈடுபடாதீர்கள். விளக்கேற்றுகின்ற போது விளக்கில் மட்டும் கவனத்தை வையுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கான விளக்கு, உங்க வாழ்க்கை முழுமைக்குமான விளக்கு. ஒரு நாள் ஏத்திட்டா போதுங்க, ஒரே ஒரு நாள் ஏத்திட்டா போதும். ஓம் நமச்சிவாயங்கிறவாய் அம்மாயே அப்பானே எப்ப தெரியுமா கூப்பிட்டாரு ஞானசம்பந்த பெருமான், 3 வயசு சீர்காழி திருக்குளம், அப்பா தண்ணிக்குள்ள மூழ்கி மந்திர ஜபம் ஜெபிப்பதற்காக மூழ்குகிறாரு. அப்பா அதை காணும், அம்மையே அப்பான்னு பெருங்குரல் எடுத்து ஞானசம்பந்த பெருமான் கூப்பிடுறாரு. அவர் முருகனினுடைய மறு தோற்றம்னு சொல்றாங்க, இன்னைக்கு அவரை சிந்திச்சிருவோம். அவரு சீர்காழி திருக்குளத்துல மூழ்கி பிடித்த தந்தையை காணல, அம்மையே அப்பான்னு பெருங்குரல் எடுத்து அழைக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். உடனடியா சிவபெருமான் அம்பிகையை கூப்பிட்டு தங்க கிண்ணத்தில் திருமுலை பாதை சுரந்து கொஞ்சம் ஞானத்தையும் குடைத்து அந்த குழந்தைக்கு கூப்பிடுகிறார். நம்ம எத்தனை நாள் கூப்பிட்டோம், எத்தனை நாள் கூப்பிட்டோம், உள்ள போகும்போதுதான் நானும் கூப்பிட்டு பாக்குறேன், அம்மா அப்பா திரும்பவே மாட்டேங்கிறேன். இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தா கூட நான் வரையின உடனே முகத்தை திருப்பிக்கிறேன். ஏதாவது கேட்பான் எதுக்கு இந்த வீண் வம்பு, ஏதாவது கடன் கேட்கிற ஆளை பார்த்தோம்னா நம்ம முகத்தை திருப்பி வேறு பக்கமா பாக்குற மாதிரி போற மாதிரி, இறைவனே நம்மளுடைய நம்ம பார்த்த உடனே வேறு பக்கமா முகத்தை திருப்பிக்கிற மாதிரி நம்ம கேட்டு கேட்டு அழுத்து போயிடுது இறைவனுக்கு. அப்ப என்ன கேட்கணும்? இன்றைக்கு கார்த்திகை தீப பெருநாள், இதில் உயர்ந்த சிந்தனைகளை உள்ளத்துக்குள்ளாக விதைக்க வேண்டும். தீபத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு தெரியுங்களா, தீபம் கீழே ஏற்றினா மேல் நோக்கி போகும், மனுஷனும் கீழிருந்து மேல் நோக்கி வளருவான், மற்ற எல்லாம் குறுக்கால படரும். இன்னைக்கு அன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது சொன்னாரு, இன்னைக்கு மனுஷனும் நிறைய பேர் குறுக்கால படறான் சார் அப்படின்னு. மனுஷனும் இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கால படறான், பேர் ஒபிசிட்டின்னு பேர், கொழுப்புன்னு பேர். ஆனால் நேரான சிந்தனைகளை நீங்கள் விதைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், நேரான சிந்தனைகளில் நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னால், அந்த சிந்தனையோடு விளக்கேற்றினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமானதாக இருக்கும். துன்பம் இல்லாதவர்களே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, எனக்கு அந்த துன்பம் இருக்கு இந்த துன்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காதீங்க. இறைவனுக்கு ஏற்றக்கூடிய விளக்கின் பொழுது இறைவா இந்த துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்கு நீ ஒரு வழிகாட்டுன்னு சொல்லுங்க. நம்மால தாங்க முடியாத சிறு பனித்துளியை கூட இறைவன் நம் மீது ஏற்றுவதில்லை. நம்மால இந்த துன்பத்தை தாங்க முடியும் கருதுதான் இறைவன் அந்த துன்பத்தை கொடுத்துருக்கான். இத்தனை ஆன்மாக்கள் இன்றைக்கு கோயிலே வந்திருக்கின்றன, என்ன பொருள் தெரியுங்களா, பல கோடி ஜென்மாக்களில் செய்த தவத்தினுடைய பயன்தான் நீங்கள் இன்றைக்கு கோவிலுக்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த சொற்பொழிவினுடைய ஒரு சிறு பகுதி உங்கள் காதுகளிலே விழுகிறது என்று சொன்னாலும் அது பல கோடி ஜென்மாக்களில் நீங்கள் செய்த தவத்தினுடைய பயன், நீங்களும் உங்கள் மூதாதையரும் செய்த தவத்தினுடைய பயன். இன்றைக்கு விளக்கேற்றுகின்ற போது நீங்கள் உங்கள் துன்பங்களை விளக்கிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். அந்த துன்பத்தை இன்பமயமாக்கி தர வேண்டியது ஈசனின் பொறுப்பு. விளக்குடையான் கடல் மேவலுமாமே. நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் விளக்குடையவனுக்கு சென்று சேர வேண்டுமே தவிர, ஏதோ கீழே ஒழுங்கிடுச்சு, யாரோ வந்தாங்க தட்டி விட்டாங்க, காத்துல அணைஞ்சிடுச்சு, அது இல்ல. அது இறைவனின் திருப்பாதங்களை நமக்கு காட்டக்கூடிய விளக்காக இருக்க வேண்டும். விளக்குங்கிறதுக்கு ரெண்டு, ஏதாவது ஒரு பொருள் புரியலன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, சார் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கரெக்டா முடிவை மட்டும் சொல்லவே மாட்டேன்னு. முடிவை நான் சொல்றேங்க, அந்த நேரத்துல நீங்க தூங்கிடுவீங்க, இல்ல அந்த நேரத்துல வேறு விதமான சிந்தனைகள் வந்துடும். முடிவு சொல்லாம எந்த கதையுமே விட மாட்டோம். ஆனா அது கிளைக்கதைகள் கிளைக்கதைகள் கிளைக்கதைகள் போகின்ற போது அந்த கிளைக்கதைகளை எல்லாம் முடித்து கொண்டு வந்து இந்த முடிவையும் சொல்லிவிடுவோம். விளக்கமா சொல்லுவேன்பா, அதுக்கு பேர் விளக்கம்னு பேரு. விளக்கு ஏற்றினா இருக்கக்கூடிய பொருளை விளக்கமாக காட்டுவதற்கு பெயர் விளக்கு. ஆனா அதனிடத்திலே கொஞ்சம் கருப்பு இருக்கும். நம்ம ஆட்கள்லாம் ஒரு தவறு சொல்லிடுவாங்க, யாராவது ஒரு சொற்பொழிவாளர் அல்லது ஏதாவது ஒரு துப்புரவு பணியாளரை போன்றவர்கள் சொற்பொழிவாளர், அவர் நல்லதான் பேசுறாரு ஆனா அவர் இப்படி சரியில்லையே அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற குற்றங்களை குறைகளை பார்க்க கொண்டிருப்பாங்க. அதை நீங்க பார்க்கவே வேண்டாம். வேத வெப்பங்களிடத்திலும் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயவே கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அவர்கள் இப்படி வழிபாடு செய்தார்களே நாமும் அப்படி வழிபாடு செய்யலாமா என்று யோசித்து விடாதீர்கள். சில பேர் பாத்தீங்கன்னா திரிய வந்து ரெட்டை திரி போட்டு ஏத்துறாங்க, சில பேர் அஞ்சு முகம் போட்டு ஏத்துறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்கறாங்க, ஏ சார் ரெண்டு திரி போட்டு ஏத்துறாங்க. ரெண்டு திரி போட்டு ஏத்துவதே என்ன தெரியுங்களா, இல்லற வாழ்க்கையில் பிணக்குகள் இருந்தால் இரட்டை திரி போட்டு ஏற்றுவார்கள், இரண்டு தீபம் ஏற்றுவார்கள். அது யாராவது பிணக்கு இருக்கிறவர்கள் அப்படி ஏத்திக்கிட்டோம், பிணக்கு இல்லைன்னு வச்சுங்க, நீங்க அதை போய் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தெளிவினை நுட்பத்தை சொல்வதற்காக இந்த தகவலை சொல்லி, இன்றைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் ஒளிமயமாக திகழ இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, இந்த சொற்பொழிவை செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் ஒளிமயமாக நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, இந்த சொற்பொழிவை செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாய் இருக்க மீண்டும் வேண்டி, நீருண்டு ஒழிகின்ற காலமுண்டு விளைகின்ற நிலருண்டு வதனமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிவுண்டு நெறியுண்டு நிலையுண்டு, ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு குடையுண்டு உண்டு உண்டு மகிழவே, உணவுண்டு சார்ந்தவரும் உளமுண்டு வளமுண்டு, தேருண்டு கரியுண்டு வரையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. ஓம் நம சிவாய.
3: வணக்கம். சைவம் .org ரேடியோல கதை கேட்க வந்திருக்க உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாம பார்க்க போற கதை திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தது. திருமாலா யார் அவரு? சக்கரம் வாங்கினாரா? எந்த கடையில வாங்கியிருப்பாரு? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கும். முதல்ல திருமால் யாருன்னு பாப்போமா? நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆந்திர தேசத்துல ஒரு பெருமை வாய்ந்த கோயில் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். திருப்பதி. அங்க யாரு இருக்கா? வெங்கடாஜலபதி. யார் அவரு? நெத்தியில நாமம் போட்டிருப்பாரு. அந்த கோயிலுக்கு போனா ஒரே காசு உண்டியல்ல, அப்படி ஒரு காசு வந்து வேணும். ஏன் வேண்டுவாங்க? மக்கள் என்ன செய்யறாங்க? தங்களுக்கு நிறைய பணம் பொருள் வேணும், பெருமானே நான் நல்ல குபேரனாகணும், பணக்காரனாகணும், திருமால் கிட்ட திருப்பதியில இருக்க வெங்கடாஜலபதி கிட்ட வேண்டுவாங்க. அப்படி இருக்க அந்த கடவுள் வேண்ட எல்லாருக்கும் வேண்டியத தருவாராம். அவர் கையில என்ன வச்சிருக்காருன்னா சங்கு சக்கரம். ஆனா வேண்டியவங்களுக்கு வேண்டியதை தரும் அந்த திருமாலே தன்னோட கையில இருக்க சக்கரத்தை இன்னொருத்தர்கிட்ட இருந்துதான் வாங்கியிருக்காரு. ஆமா, அவர் யாரு தெரியுமா? அந்த இன்னொருத்தர் யாரா இருக்க முடியும்? திருமாலுக்கே சக்கரம் கொடுத்தவர் யாரா இருக்க முடியும்? அவரை விட ஒரு பெரியவர் தானே, அவர்தான் நம்முடைய பெருமான், சிவபெருமான். அந்த சிவபெருமான் கிட்ட இருந்து அவங்க பெற்ற சக்கர உருவான கதையை பத்தி இப்ப பாப்போம். அத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முறை இந்திரன் ஒரு தேவலோக அரசன் இருந்தாராம். எந்த கஷ்டம் வந்தாலும் முதல்ல கடவுள் கிட்ட, அதாவது சிவபெருமான் கிட்ட வந்து வேண்டக்கூடிய அளவுல இருக்கிற ஒரு பெரிய அகந்தை வந்துருச்சு அவருக்கு. தான் தான் இந்த இந்திரலோகத்துக்கு அரசன், இந்த உலகத்துக்கே மிக சிறந்தவன் அப்படிங்கிற அகந்தை. அகந்தைனா ஒரு ஈகோன்னு வச்சுக்கலாமே, என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துல அவன் என்ன செய்யறான், ஒரு நாள் சிவபெருமான் பார்க்க வரான். கடவுள்கிட்ட அன்போட நாம போகணும் இல்லையா, அகந்தையோட போக கூடாது அப்படிங்கறதுக்கு நம்ம இந்திரனே சிறந்த உதாரணம். அகந்தையோட போன அந்த இந்திரனுடைய அகந்தைய அழிக்கணும் அப்படிங்கறது சிவபெருமானின் நோக்கம். என்ன செய்யறாரு, வராரு. எப்படி வராரு தெரியுமா, ருத்ரனா வராரு. ருத்ரன்னா கோபக்காரர்னு அர்த்தம். அவருடைய கண்கள் அப்படியே சிகப்பா, ரொம்ப ஒரு உக்கிரமான நிலையில அக்னி மாதிரி இருக்காரு. அக்னினா என்ன, நெருப்பு. நெருப்பு கிட்ட போனா என்ன செய்யும், சுடும் இல்லையா. நெருப்பு கிட்ட போனா என்ன செய்யும், சுடும். அதே அழகான ஒரு தீபமா நெருப்ப நாம பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அதை வணங்கணுங்கிற எண்ணம் வரும். ஆனா இங்க சிவபெருமான் சாந்த நிலையில தீபமாக இருப்பாரு, கோப நிலையில அக்னியா இருக்கிறாரு. அந்த அக்னியா ருத்ரனா இருக்கிறத பார்த்த உடனே இந்திரனுக்கு தன்னுடைய அகந்தையெல்லாம் போயிடுச்சு. என்னாச்சு, சிவபெருமான் காலில் விழுந்து, பெருமானே உங்களை தவிர இந்த உலகத்துல சிறந்த தெய்வம் யாரும் இல்ல, என்னுடைய எண்ணம் தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கதர்றாரு. பெருமான் என்ன செய்யற, மிக கருணையே வடிவான நம்முடைய கடவுள் அவரை மன்னிச்சிடுறாரு. சரி, ஓ நீ வந்து இவ்வளவு தூரம் மனம் திருந்தியது போதும் எனக்கு, உன்னுடைய அகந்தையை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருந்தது, உன்னை அழிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாரு. அவனை மன்னிச்சிட்டாரு. இந்திரன், அடேப்பா என்னை விட்டா போதுண்டாப்பா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடிடுறான். இப்ப கோபம் வந்து பெருமானுடைய குணம், கோபம் மட்டும் கிடையாது, பெருமானுடைய குணம் கோபம் கிடையாது, தேவையான பொழுது மட்டும் அதை ஆயுதமா எடுக்கிறாரு. என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய கோபத்தை ஒரு கடல்ல தூக்கி போட்டாரு. ருத்ரனா இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய கோபத்தை ஒரு கடல்ல தூக்கி போட்டார். இந்த இடத்துல நாம யோசிக்கணும், ஒரு கோபம் நல்லதுக்கு பயன்பட்டது, அது முடிஞ்ச உடனே அது இருந்தா அது தேவையில்லாதது அப்படின்னு பெருமானே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கூட கோபப்படக்கூடாது இல்லையா, முயற்சிக்கலாம். அந்த கோபம் கடல்ல விழுந்த உடனே என்ன ஆயிடுது, ஒரு அசுர குழந்தை ஆயிடுது, குழந்தை. அந்த அசுர குழந்தை என்ன ஆகுது, நீர்ல விழுந்தனால அந்த அசுர குழந்தைக்கு ஜலந்தராசுரன் அப்படிங்கிற பெயர் கிடைக்குது. யார் குடுக்கறா அந்த குழந்தை, வந்து இப்போ பெருமானுடைய கோபத்தில் உருவான அசுரன். அவன் என்ன செய்யறான், பிரம்மதேவரால வளர்க்கப்படுறான். பிரம்மதேவர் அதை எடுத்து வளர்க்கிறார். வளர்த்து ஜலந்தராசுரன்ங்கிற பெயரிட்டு இருக்கும்பொழுது அந்த ஜலந்தராசுரன் இறைவனை வேண்டி பல வரங்கள் பெறான். யார, நம்ம சிவபெருமானை வேண்டி பல வரங்கள் பெறான். பெற்ற உடனே அவனுக்கு இப்ப அகந்தை வந்துருச்சு. ஏன்னா அவன் உருவானதுக்கான காரணமே அகந்தையில தானே, அகந்தையாலே உருவானவன். அகந்தையின் காரணமாத்தால, இந்திரனுடைய அகந்தையால அவன் உருவாகினான். அதனாலே அவனுக்கு என்ன ஆயிடுத்து, ஜலந்தராசுரன்ங்கிற பெயர் கிடைச்சது. ஆனா அவனுக்கும் அதே அகந்தை, இந்த உலகம் பூரா நம்மளால வெல்ல முடியும், உலகம் முழுவதையும் நாம தான் வெல்லணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆசை வந்துருச்சு. உலகம் பூரா வெல்றது இல்லாம விண் உலகம் அப்படிங்கிற சொர்க்கலோகத்துக்கும் போனான். அங்கேயும் அங்க இருக்க தேவர்கள் எல்லாம் துரத்திடுறான். துரத்திட்டு அந்த சொர்க்கலோகத்தை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து அந்த சொர்க்கலோகத்தை ஆட்சி செய்துட்டு இருக்கான். அப்ப இந்த சொர்க்கலோகத்துல இருந்து போன அந்த அசுரர்கள் என்ன தேவர்கள் என்ன செய்யறாங்க, தேவ மலை அப்படிங்கிற ஒரு மலை வந்து நம்மளுடைய முன் காலத்துல இருந்தது. எங்கன்னா கன்னியாகுமரிக்கு தெற்கே இன்னும் கீழே இப்போ கடல்ல அழிஞ்சிடுச்சு. அந்த காலத்துல மிக பெரிய மலையா இருந்த அந்த மலையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சு அடடா, நமக்கு வந்து இந்திரன் அப்பதான் உணர்றான், நம்மளுடைய அகண்டையினால பெருமான் கிட்ட போனோம், அந்த அகண்டையை அழிக்க இப்போ நம்ம ஜலந்திராசுரனுடைய பிறப்புக்கு என்னுடைய அகண்டையே காரணமாச்சே, என்னுடைய அகண்டை காரணமாச்சேன்னு ரொம்ப உளைச்சல் காலாகிறான். என்ன செய்யறான் பெருமானே, இப்ப எப்படியாவது நம்ம இந்த இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப யார்கிட்ட அவன் முதல்ல போறான் தெரியுமா? பால்கிட்ட போறான். திருமால் என்ன செய்யறாருங்க? கிட்ட போய் பெருமானே எங்களை காப்பாத்துங்க, எங்களால வந்து இந்த ஜலந்திராசுரனுடைய கொடுமை தாங்க முடியல, எங்களுடைய நகரத்தை எடுத்துக்கிட்டான், எங்களை மேருமலைக்கு துரத்திட்டான் அப்படின்னு கேக்குறாரு. இந்த அசுரன் இத தெரிஞ்சுக்கிட்டு தானே மேருமலைக்கு வந்துடுறான். வந்து இந்த தேவர்களை இங்கேயும் இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட ரொம்ப கொடுமைகள் செய்யறான். கொடுமைகள்னா என்ன? அடிச்சு துன்புறுத்துறான், அவர்களை வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான வேலை வாங்குறான், அவர்களை கொல்லணுங்கிற எண்ணத்தோட வரான். அப்ப இந்த இந்திரன் போய் திருமால் கிட்ட வேண்டாரு எங்களை காப்பாத்துங்கன்னு. திருமால் என்ன செய்யறாரு? சரி கவலைப்படாத, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கையில வில் அம்புலாம் எடுத்துட்டு யார் சண்டை போட வராரு. யார்கிட்ட வராருன்னா ஜலந்திராசுரன் கிட்ட. ஜலந்திராசுரன் சிவபெருமானிட்ட கோபத்தால உருவாகினவன், சிவன் அளவுக்கு சக்தி படைத்தவன், அவனை யாராலையாவது வெல்ல முடியுமா? திருமாலும் அவனும் பயங்கர சண்டை போடுறாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் சண்டை இல்ல, 20,000 ஆண்டுகள் சண்டை போடுறாங்களாம். வெற்றி தோல்வி இல்லாம படு பயங்கரமான சண்டை. அவங்க போடுற அந்த சண்டையில இந்த உலகமே பயப்படுது யார் ஜெயிப்பாங்களோ அப்படின்னு. ஆனா கடைசியா யார் ஜெயிச்சிருப்பா? ஜலந்திராசுரன் தான். ஏன்னா சிவபெருமானுடைய கோபம் இல்லையாவ, அதனால என்ன செய்யறா, அவனை யாராலையும் தோற்கடிக்க முடியல. இந்த திருமால் என்ன செஞ்சிடறாரு? சரி இவனை இனி வெல்ல முடியாது, நம்மால் வெல்ல முடியாது, சிவபெருமான தவிர வேற யாராலையும் ஜலந்திராசுரனை அழிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சிட்டு என்ன பண்றாரு? நீதான் நல்லவன், நீ சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லி நல்ல பட்டம் கொடுத்துட்டு அவனை போற்றி புகழ்ந்துட்டு அந்த இடத்த விட்டு தன்னோட பார்க்கடலுக்கே வந்துட்டார். போச்சு. இப்ப என்ன செய்யறாங்க? அசுரர்களுக்கு இன்னும் கஷ்டம், தேவர்களுக்கு இன்னும் கஷ்டம். என்ன செய்யறாங்க? திருப்பி மீண்டும் அதே கொடுமை, முன்ன விட அதிகமா நடக்குது. இப்ப என்ன, அவங்க எல்லாம் இப்ப யார்கிட்ட போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப அவங்களுக்கே ஒரு உணர்வு வந்துருச்சு, நாம சிவபெருமான் கிட்டதான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல திருப்பி சிவபெருமான் கிட்ட போறாரு. பெருமானி எங்களை காப்பாத்துங்க, இந்த ஜலந்திராசுரனுடைய கொடுமை எங்களால தாங்க முடியல, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு போய் மண்டிட்டு போராடி கேக்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, அபயம், அபயம்னா தன்னை நம்பி வந்தவங்கள காக்கும் திறன், கவலைப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாமளா இருந்தா என்ன செய்வோம்? நீ முதல்ல ஏன் என்கிட்ட வரல அப்படிங்கிற ஒரு அங்கேயும் ஒரு எண்ணம் இருக்கும், அப்படி ஒரு சின்ன ஒரு பொறாமை எண்ணம் இருக்கும் நம்ம கிட்ட. முதல்ல நீ என்கிட்ட வந்திருக்கணும், இல்ல நான் தானே பெருங்கடவுள் அப்படின்னு. நம்ம பெருமான் அப்படியெல்லாம் கிடையாது. எந்த நேரத்துல யார் அபயம்னு வந்தாலும் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு அபயம் அளிக்கிறாரு. இவரே வராரு. எப்படி வராரு தெரியுமா? ஒரு முதிய அந்தன வேடத்துல வராரு. நேரடியா அவர் சிவபெருமானா போகல ஜலந்திராசுரன் கிட்ட, ஒரு முதிய அந்தனரா போறாரு. அப்படின்னா முதிய வயதான ஒரு கிழ வேடத்துல போறாரு. கையில குச்சி ஊனிட்டு என்ன செய்யறாரு? கையில ஒரு குச்சி வச்சுட்டு ரொம்ப ஒரு வயசான தோற்றத்தோட, தலையை முடியெல்லாம் நரைச்சி, தோலெல்லாம் சுருங்கி, கண்கள்லாம் சிரித்து அப்படியே போறாரு. போயிட்டே ஜலந்திராசுரன் முன்னாடி நிக்கிறாரு. உடனே அசுரனுக்கு பயங்கர கோபம். என் முன்னாடி நிக்கிறதுக்கு பயந்து தேவர்கள் இருந்து திருமால் வரைக்கும் ஓடி போயிட்டாங்க. ஆனா இந்த வயசான கிழவன் என் முன்னாடி நிக்கிறதா, யாரடானி அப்படின்னு கோபமா கேக்குறாரு. இந்த திருமால் இந்த அளவுக்கு பயந்து போனனால ஜலந்தராசுரனுக்கு இன்னும் ஆணவம் தலைக்கேறிடுச்சு. அவன் என்ன செய்யறான், கேட்ட கேள்வி கேட்ட உடனே நம்மளுடைய சிவபெருமான் என்ன செய்யறாரு, அவனுடைய கேள்விக்கு பதில் அளிக்கணும் அப்படிங்கிற விதமா என்ன செய்யறாரு, மிகுந்த வீரன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா நீ என்னன்னா இவ்வளோ கோபக்காரனா இருக்கிறியே, சரி உனக்கு ஒரு பரீட்சை, என்னன்னா நான் ஒரு உன்னிடம் ஒரு பொருள் கொடுக்கறேன், அதை எடுத்து நீ உன் தலையில வைக்கணும்னு சொல்றாரு. என்ன, எனக்கு இப்படி ஒரு எளிமையான ஒரு போட்டியா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைச்சிட்டு சரி கொடுங்க பாக்கலாம் அப்படிங்கிறாரு. அவன் ஒன்று நினைச்சிட்டான், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புத்தக பதிவை எடுத்து தலையில வைக்க சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்ப நம்ம பெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய கால் நகத்தால பூமியில ஒரு சக்கரமா ஒரு உருண்டையான ஒரு வடிவுல உருவாக்குறாரு, சக்கரம் உருவாக்குறாரு. அந்த கீரை அந்த சக்கரம் அதிசக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமா வருது, எழுந்திருக்கு பூமியில இருந்து. அதப்பா அப்படின்னு அதோட ஒளி தங்க தக தக தக தகன்னு மின்னுது, கண்கள் கூசுற அளவுக்கு ரொம்ப சக்தியானதா இருக்கு. அதை பார்த்த உடனே ஜலந்தராசுரனுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. இவ்வளோ நல்ல ஒரு சக்கரத்தை எடுத்து வைக்கணுமா, இப்பவே அதை எடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப எளிமையா அப்படியே ஒரு எறும்பை தூக்கி போடுற மாதிரி நினைச்சிட்டு அந்த சக்கரத்தை தூக்குறான். அவனால முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான், முடியல. அப்ப பெருமான் என்ன பண்றாரு, கொஞ்சம் அவனை தூக்கக்கூடிய வலிமையை சக்கரத்துக்கு கொஞ்சம் குறைக்கிறாரு. அவன் தூக்கிதான், தூக்கி என்ன செய்யறான், தலையில வச்சாச்சு. சக்கரம் என்ன செய்யுது, அவனுடைய தலையில இருந்து நேரம் அவனோட உடலை ரெண்டா கிழிச்சிடுச்சு. தலையில வச்ச சக்கரம் உள்ள இறங்கி அவனோட உடலை ரெண்டா கிழிச்சிடுச்சு. அவனே அதை எதிர்பார்க்கல, பெருமான் கோபப்படல, அவனை சூளாயுதத்தால குத்தல, அவனை எதுவுமே செய்யல. அவன் ரொம்ப சாதாரணமா ரொம்ப மென்மையான ஒரு வடிவத்துல வந்தாரு, ரொம்ப சாதாரண ஒரு போட்டி கொடுத்தாரு. அவன் என்ன செஞ்சான், இந்த சக்கரத்தை எடுத்து தலையில வச்ச உடனே அவனுடைய உடல் ரெண்டா கிழிஞ்சிடுச்சு, இறந்து போயிட்டான் அங்கேயே. இப்போ தேவர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. உங்க வீட்டுல அம்மா இருக்காங்க, அம்மா கிட்ட ஒரு விஷயம் கேக்குறீங்க, அதான் அம்மா செய்யல, அம்மாவால செய்ய முடியல. அடுத்தது யார்கிட்ட போவீங்க, அப்பா கிட்ட போவீங்க இல்லையா, அவர்கிட்ட கேட்பீங்க உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா இதை வாங்கி கொடுங்கன்னு கேட்பீங்க. அவரால் முடியும், அவராலே முடியலன்னா யாரால முடியும், ஒரு வீட்டில் அப்பாவால் முடியும் இல்லையா. அது மாதிரி நம்முடைய தந்தையாகிய இந்த இறைவன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய கருணையான ஒரு வடிவத்தை அந்த உலகத்துக்கு காட்டியிருக்காரு. சக்கரம் திருப்பி நம்ம பெருமானே எடுத்துக்கிறாரு. ஜலந்தராசுரன் அழிச்சுதான் தேவர்களுடைய குறை நீங்கி போச்சு. இப்ப இந்த இடத்துல நாம கவனிக்கணும், எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனா அந்த சக்கரம் எப்படி திருமால் கிட்ட போச்சு, அதை இப்ப பாப்போம். எப்படி வாங்கினார் அந்த சக்கரத்தை திருமால், யோசனை பண்ணி பார்க்கலாம். என்ன செய்யறாரு, இந்த ஜலந்தராசுரன் சிவபெருமானுடைய அம்சம்னு சொல்றான், ஆனா அவனை அழிக்க என்னாலே முடியல, அவனை அழித்தது ஒரு சக்கரம். அப்ப அந்த சக்கரம் இன்னும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும், சிவபெருமானுக்கு இணையான சக்தி அந்த சக்கரத்துக்கு இருக்கு இல்லையா, அப்ப அதை எப்படியாவது நாம வாங்கணும், எப்படி வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அன்பாலதான் சாதிக்க முடியும், அன்பால இந்த உலகத்தையே கட்டி போடலாம் அப்படிங்கும் போது ஒரு சக்கரத்தை வாங்க முடியாதா அப்படின்னு நினைச்சு தினமும் பெருமாள் கிட்ட என்ன செய்யறாரு, பெருமாள் கிட்ட பூஜை பண்றாரு. என்ன செய்யறாரு, தினம் ஒரு மலர் அப்படிங்கிற விதமா 1000 மலர், தினமும் 1000 மலர்களை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்யறாரு. இறைவனுக்கு உண்மையிலேயே போய் சேருவது மலர்கள் மட்டும்தான் குழந்தைகளா, நாம பழங்கள் இனிப்பு நீ என்ன 1008 வச்சு நம்ம கடவுள்கிட்ட பூஜை பண்ணினாலும் இறைவன் அதெல்லாம் நாம தான் சாப்பிட போறோம். இப்ப நம்ம வீட்டுல விரதம் செய்யறாங்க இல்லையா, விரதம் அனுஷ்டிக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, அம்மா இறைவன் கிட்ட ஒரு இலை போடுறாங்க, வீட்டுல சமைச்ச எல்லா பதார்த்தங்களையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யுது, லட்டு, ஜிலேபி, பாயாசம், வடை, அப்பளம், சாம்பார், அந்த மாதிரி எல்லா விதமான சாப்பாடு, பொரியல் அப்படின்னு எல்லாம் இருக்கும். கடவுள் சாப்பிடறாரோ இல்லையோ அதை என்ன செய்யறோம், நாம தான் முதல்ல சாப்பிடுறோம் இல்லையா. பூஜை முடிச்சோடனே எப்ப முடியும் எப்ப முடியும்னு பாக்குறோம், முடிச்சோடனே நாம தான் சாப்பிடுறோம். விநாயகர் சதுர்த்தினா என்ன பண்றோம், கொழுக்கட்டை பண்றோம். விநாயகர் உடனே வந்து சாப்பிடுறாரா என்ன, நாம தானே முதல்ல போய் எடுத்து அதை சாப்பிட்டுறோம். அப்ப ஆனா மலர்கள், நாம இறைவன் கிட்ட மலர் தூவி அவரை அர்ச்சனை பண்ணும் போது, அவரை வணங்குற போது, அந்த மலர்கள் தான் இறைவன்ட்ட உண்மையா போய் சேருது. அத திருமால் நல்லா தெரிஞ்சிட்டாரு. என்ன பண்றாரு, தினமும் 1000 மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யறாரு. 1000 தாமரை மலர்கள். தாமரை மலர் பாத்திருப்பீங்க இல்லையா, அந்த தாமரை மலர்களால அர்ச்சனை பண்றாரு. அப்புறம் ஒரு நாள் என்ன செய்து பெருமான் ஒரு திருவிளையாடல் பண்றாருங்க, ஒரு மலரை குறைச்சிட்டாரு. அவரை 999 மலர்கள் முடிச்ச உடனே பார்த்தா மீதி ஒரு மலர் இல்ல. பூஜையில உட்காந்தாச்சு, இறைவன் அர்ச்சனை பண்ணும் போது ஒரு மலர் இல்ல. அப்ப திருமால் உணர்றாரு, இது சிவபெருமானுடைய கருணை அப்படின்றத உணர்ந்து என்ன பண்றாரு, திருவிளையாடல தெரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய கண்கள்ல, 2 கண்கள்ல ஒரு கண்களையே எடுத்து மலரா நினைச்சு அர்ச்சனை பண்றாரு. உடனே நம்ம பெருமான் என்ன பண்ணிட்டாரு, திருமாலுடைய அன்புக்கு இறங்கி அவனுடைய செயலை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து அவர் வேண்டின அந்த சக்கரத்தை அவருக்கே கொடுத்துட்டார். தனக்குன்னு எதையும் வைத்துக் கொள்ளாத, மிக கருணையான வடிவம் கொண்ட, மனம் கொண்ட நம்முடைய பெருமானுக்கு இணையா அந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா, எந்த கடவுளும் ஈடாக முடியாது. அப்படிப்பட்ட நம் பெருமான் கிட்ட இருந்தே திருமால் என்ன பண்றாரு, அந்த அதி அற்புதமான மிக சக்தி வாய்ந்த, சிவனுக்கு இணையான சக்தி வாய்ந்த சக்கரத்தை வாங்கிட்டார். இதுதான் அவர் கையில சக்கரம் வந்த கதை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நாம எதையுமே ரொம்ப பெருமான் கிட்ட இருந்து இதை வேணும் அதை வேணும்னு வேண்டதை விட, கோவிலுக்கு போய் தான் அவரை வணங்கணும், விரதம் இருந்து பட்டினி கடந்து தான் அவரை அர்ச்சனை பண்ணணும், அவருக்கு வந்து பல பதார்த்தங்கள் வச்சு இலை போட்டு படையல் பண்ணி அப்படிதான் நம்ம வணங்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. மிக அன்போட, தூய மனதோட, ஒரு நிமிஷம் கண்மூடி நீங்க நின்று சிவாய நம என்ற ஒரு மந்திரத்தை சொன்னாலேயே இறைவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவார். அதுவும் நல்ல படிப்பு, அறிவு, எல்லா எந்த குறையும் இல்லாம நம்ம பெருமான் நம்மள வைப்பாரு இல்லையா குழந்தைகளா. திருமாலுக்கு அவ்வளோ பெரிய அதி அற்புதமான சக்கரத்தையே கொடுத்தாரு, நாம அதுக்கு மேலேயா கேட்ட போறோம், அதை விட ஒரு பெரிய விஷயத்த கேட்ட போறோமா, இல்லையே. நம்ம வேண்டியதா தருவாரு. அதனால நீங்க என்னைக்கும் இறைவனை மனதார வேண்டுங்கள், வேண்டிய பலன்களை பெறுவோம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை.

0: பொருளால் மறையச் செய்து சிறப்பு அமைந்த பத்திமையினால் இன்றும் திருந்திய குணத்தை உடைய திருநீல கண்டரிடத்து உள்ள தூய பத்திமையை பிறரும் உணருமாறு செய்ய முன்பு வந்தது போன்ற வேடங்கொண்டு அவர் மனைக்கு எழுந்தருளுகின்றார். இடம் திருநீலகண்ட நாயனார் இல்லம்.
1: வேட்கோவரே, வேட்கோவரே, மனையில் இருக்கிறீரா?
2: திருநீலகண்டம் வரவேண்டும், வரவேண்டும். எம்பெருமான் அடியேன் இல்லத்திற்கு திருவுளம் கொண்டு எழுந்தருளியது நாங்கள் செய்த பெரும் தவமே ஆகும்.
1: வேட்கோவரே, அதெல்லாம் இருக்கட்டும். முன்னால் யாம் நின்னிடத்தில் கொடுத்த பேரொளி மிக்க திருவோட்டினை எமக்கு அளித்துவிட்டு பிறகு மற்றதை பேசலாமே.
2: திருநீலகண்டம், தங்கள் உத்தரவு இதோ இப்பொழுதே எடுத்து வருகிறேன். திருநீலகண்டம்,

0: திருநீலகண்டம் திருவோட்டினை காணவில்லையே, இங்குதானே வைத்தேன். தேவி, இங்கு வைத்த ஓட்டினை நீ எடுத்தாயா? திருநீலகண்டம்
1: இல்லையே, நான் அதனை எடுக்கவில்லையே.
0: திருநீலகண்டம், இது என்ன மாயம்? இறைவா, நான் என்ன செய்வேன்? வந்திருக்கும் மறையவருக்கு என்ன பதில் கூறுவேன்? திருநீலகண்டம்
2: வேட்கோவரே, மிக விரைவில் எடுத்து வருவதாக மனையில் புகுந்த நீர் இத்துணை காலம் தாழ்ப்பது ஏன்? சீக்கிரமாக என் போட்டினை எடுத்து வாரும். யாம் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும்.
0: எம் தலைவரே, நூல் இழைகளால் அழகு பெற சேர்க்கப் பெற்ற முன்னூலை அணிந்த மார்பனையுடைய எம் முதல்வரே, நீ வீர் என்னிடத்து கொடுத்து சென்ற விரும்பத்தகும் அத்திருவோடு வைத்த இடத்தும் பிறவிடத்தும் கூட தேடியும் கண்டிலேன். பெருமானே, நும் பழைய திருவோட்டினும் புதியதாக வணைய பெற்றிருக்கும் நல்ல திருவோட்டினை தருகின்றேன். அதனை ஏற்று இப்பிழையை பொறுத்தருள வேண்டும் சுவாமி. திருநீலகண்டம்
2: வேட்கோவரே, என்ன கூறுகிறீர்? யாம் உன்னிடத்தில் வைத்த மண்ணோடேயன்றி பொன்னால் செய்ததொரு ஓட்டை கொடுத்தாயினும் அதனை கொல்ல மாட்டோம். காப்பாற்றி தருமாறு முன்னை நாளில் யாம் கொடுத்து வைத்த ஓட்டினையே கொண்டு வா.
0: திருநீலகண்டம் கேடிலா பெரியோய், நீர் என்னிடத்து வைத்த திருவோடு காணாததாக அதனை எவ்விடத்து தேடியும் யான் காணேன். அதனில் நல்லதொரு திருவோடு மிக நீண்டகாலம் நீடித்து பயன்படத்தக்கதாய் இருப்பதொன்றை கொடுக்கின்றேன் என்று சொல்லவும், அதனை ஏற்றொருளாது தினந்து அதனையே கொடு என்று கூறியது என் உணர்வு முழுவையும் ஒழித்து விட்டது. திருநீலகண்டம்
2: இனி உன்னிடத்து ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? உன்னிடம் அடைக்கலமாக யான் வைத்த பொருளை கவர்ந்து கொண்டு அதனை மறைத்தற்குரிய வஞ்சனையான நடிப்பை செய்து பலியான இச்செயலை செய்ததற்கு நீ சிறிதும் நாணாதவனாயிருக்கின்றாய். அதனால் இவ்வூரில் உள்ளார் யாவரும் காண உன்னை பற்றிக் கொண்டு எம் திருவோட்டை பெற்றுக் கொள்வதல்லால் இவ்விடத்தினின்றும் யாம் போக மாட்டோம்.
0: திருநீலகண்டம் ஐயா, பொருளும் அருமையும் ஆய வளங்களால் அத்திருவோட்டை கவர்ந்து கொண்டேன் அல்லேன். என் மனத்தகத்தும் அக்கல்லமில்லாமையை காட்டுவதற்கு நான் யாது செய்வேன்? திருநீலகண்டம்
2: அப்படியா? உன் விருப்பத்திற்குரிய உன் மகன் கையை பிடித்துக் கொண்டு திருக்குளத்தில் மூழ்கியவாறு நான் எடுக்கவில்லை என்னும் உறுதிமொழியை கூறிச் செல்வாயாக.
0: திருநீலகண்டம் அடியே, நீர் அருளி செய்த வண்ணம் அடியேன் செய்தற்கு குற்றமற்ற சிறப்பினையுடைய மகன் இல்லை, யான் என் செய்வேன்? திருநீலகண்டம்
2: அதனால் என்ன? கற்பில் உயர்ந்த உன் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு நெருங்கிய மலர்களையுடைய திருக்குளத்திற்கு சென்று மூழ்கியவாறு உறுதி கூறுவாயாக.
0: திருநீலகண்டம் என் தலைவர்.

0: யானும் என் மனையாளும் ஒரு சூளுறவாள். கையை தீண்டி முழுவதற்கு இயலாது உள்ளது. ஆதலின் நீர்மிக்க திருக்குளத்தில் யானே மூழ்கி என் உறுதிப்பாட்டை மெய்ப்பிக்கின்றேன் திருநீலகண்டம்.
1: என்ன துணிச்சல்! யாம் கொடுத்த திருவோட்டினை கொடுக்காமலும் அதனை நான் வஞ்சித்து எடுத்துக் கொள்ளவில்லை என்பதை தெரிவிப்பதற்கு உன் மனைவியின் கையை பிடித்து நீரில் மூழ்கி சொல்லாமலும் மனத்தை வலிமை செய்து கொண்டிருக்கின்றாய். தில்லைவாழ் அந்தனர்கள் கூடியிருக்கும் பெருமை வாய்ந்த ஊர் சபையில் சென்று இவ்வழக்கினை நாம் சொல்வோம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: ஓம் நம சிவாய்.

0: நம பார்வதீபதை ஹரஹர மகாதேவ. சிவனையே செல்வர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்பது பெரியவர்களுடைய ஆணை. ஆகவேதான் திருவள்ளுவர் சொன்னார், கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரனே. ஆகவே கல்வியினுடைய பயன் என்னென்ன? கல்வியினுடைய பயன் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லல, கல்வியினுடைய பயன் இறைவனை தொழுவது என்ற திருவள்ளுவர். அப்படியானால் அடுத்த கேள்வி வரும், இறைவனை ஏன் தொழ வேண்டும் என்பது ஒரு கேள்வி, இறைவனை எப்படி தொழ வேண்டும் என்பது இன்னொரு கேள்வி. ஆகவே இன்றைக்கு ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பிலே ஓரளவு சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். வழிபாடு, அருமையான தமிழ்ச்சொல், வழிபடுதல். அதை ஆகமங்கள் சொல்லக்கூடிய நெறியிலே சொன்னால் பூஜை, பூஜா. பூ என்றால் வருவது, ஜா என்றால் போவது, பூஜா இல்லையா? அப்ப நம்முடைய பாவங்கள் போவதும் புண்ணியங்கள் வருவதும் அதான் பூஜா. ஆகவே அப்படிப்பட்ட பூசை, தமிழ்ல சொல்றதா பூசை, அந்த பூசை என்பது மூன்று வகைப்படும். ஒன்று ஆன்மார்த்த பூசை, இரண்டாவது பரார்த்த பூசை, மூன்றாவது அதிகார பூஜை. அதாவது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அண்டத்திலேயும் இருக்கிறார், பிண்டத்திலேயும் இருக்கிறார். ஆகவே அண்டத்திலும் இறைவன் இருக்கிறார், நம்முடைய பிண்டத்திலும் இறைவன் இருக்கிறார், அதுதான் உண்மை. ஆகவே சொன்னார்கள், அண்டத்தில் உள்ள இறைவனை நாம் வழிபடுவது பரார்த்த பூஜை, பிண்டத்தில் உள்ள இறைவனை வழிபடுவது ஆன்மார்த்த பூஜை அப்படின்னா. ஆகவே இந்த அர்த்தம் என்றால் பாதின் அர்த்தம், அர்த்தம் ஆன்மாவிலே பாதி ஆன்மார்த்தம், பரத்திலே பாதி பரார்த்தம். ஆகவே சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்றால், ஆலயத்திலே நாம் சென்று இறைவனை வழிபடுவது என்பது பரார்த்த பூஜை, வீட்டிலே சிவபெருமானை நாம் ஆவாகனம் பண்ணி செய்வது ஆன்மார்த்த பூஜை. இந்த ரெண்டும் நமக்கு உரியது. இன்னொரு பூஜை சமயம் அதிகார பூஜை என்பது ஆச்சாரியமூர்த்திகளுக்கு மட்டுமே உரியது. உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறதுன்னு ஒன்னு சொல்றாங்க, இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாச்சு, எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிடுங்க சார். அதுக்கு பத்திரிக்கைக்காரன் பிரார்த்தனை கிளப் அவன் நடத்துறான், அவர் வியாதி குணப்படுறதுக்கு நீங்க பூஜை பண்ணணுமா இல்லையா, பிரார்த்தனை கிளப் இப்படிலாம் இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு, ஒருவருக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ண முடியாது, என் பசிக்கு நீங்க சாப்பிட முடியாது இல்லையா. ஆகவே ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் விதிவிலக்கு. அது என்னன்னு கேட்டா, தீட்சை செய்து வைக்கிற ஆச்சாரிய மூர்த்திகள் மட்டும் நமக்காக அவங்க ப்ரே பண்ணலாம். அப்படி அவர்கள் செய்வது அதிகார பூஜை என்று பெயர். ஆகவே இந்த மூன்று வகையான பூஜையில ஆலயத்திலே போய் நாம் சிவபெருமானை வழிபடுவது என்பது பரார்த்த பூஜை என்று சொன்னேன், அதுதான் ஆலய வழிபாடு. இங்க ஒரு கேள்வி வரும், என்ன சார் சிவபெருமான ஆலயத்தில் போய் வழிபட்டா போதாதா, வீட்டில் வழிபடணுமா அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு விதமாகவும் கேட்கலாம், வீட்டில் வழிபட்டா போதாதா ஆலயத்தில் போய் வழிபடணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆலய வழிபாடு என்பது சைவ சித்தாந்தம் என்ன கூறுகிறது என்றால், ஆலய வழிபாடு என்பது எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் வேண்டும். ஆனா இன்னைக்கு சில ஆன்மீக இயக்கங்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னு கேட்டா, இந்த ஆலய வழிபாடெல்லாம் பிகினர்ஸுக்குன்றாங்க, இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடையல, ஆகவே வீட்டில இருந்து யோகா யோகாசன யோகம் போன்ற செய்தியெல்லாம் படிக்க முடியும் செய்ய முடியும். ஆகவே கோயிலில் போய் வழிபடுவது என்பது பக்குவம் இல்லாதவர்களுக்கு உரியது அப்படின்னா. அப்படிப்பட்ட இயக்கங்கள், அப்படி சொல்லுகின்ற ஆன்மீக இயக்கங்கள் நிறைய வந்தாச்சு. ஆனா சைவம் சொல்லுவது, சித்தாந்தம் குறிப்பாக சொல்வது அப்படி அல்ல. சிவஞான போதம் நீங்க படிக்கிறீங்க, பன்னெண்டாம் ஜோதியில என்ன சொன்னார் மெய்கண்டார், இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்ததனுடைய பயன் என்ன? கடைசியில் சொன்னார், செம்மலர் நோண்டாள் சேரல் ஒட்டா, அம்மலம் கழி அன்பரோடு மதி, மாலரணேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணத்துழுமே. கடைசியில் அதான் சொல்ல போறார், எல்லாம் படிங்க, கடைசியில் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவபெருமானாக கருதி வழிபடுதான் கடைசி அட்வைஸ் சொல்ல போறார் மெய்கண்டார். அப்ப என்னன்னு கேட்டா, ஞானிகளுக்கும் ஆலய வழிபாடு வேண்டும். அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஒரு சிறப்பு. அதில் ஆலய வழிபாடு என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையிலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆலய வழிபாடு என்பது சைவத்தினுடைய கொள்கை அல்ல. அதே போல இன்னொன்று சொல்வதாக இருந்தால், நம்முடைய சமயகுலவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட பக்குவம் உடையவர்கள். சிவபெருமான சொலக்கு போட்டு கூப்பிடலாம், அவங்க கூப்பிடுறது சிவபெருமான் வருவார் இல்லையா. ஆனா ஏன் ஆலயங்கள் போய் வழிபட்டார்கள்? நம்முடைய சமயகுலவர்கள் எல்லாம் 274 பாடலை வீட்டில் இருந்தா பாடினாங்க. 274 பாடல் பெற்ற தலங்கள் எங்கேயாவது சம்பந்த வீட்டில் உட்காந்து பாடினதா நமக்கு கதை இருக்கா? எங்க போய் பாடுறாரு? எல்லாம் ஆலயத்தில் தான் பாடுறார். அப்ப என்ன தெரியுதுன்னா, எப்பேற்பட்ட நிலை கைவரப்பெற்றாலும் ஆலய வழிபாடு எல்லோருக்கும் அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள். அதான் முக்கியம். அவர்கள் சிவபெருமான் கூட்டிட சிவபெருமான் அவர்கள் கூட்டிடத்துக்கு அவர் வருவார். ஆனா ஏன் செய்கிறார் என்றால், அது இப்ப செய்யானபதி சொன்னது போல, ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்தற் பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தற் பொருட்டும் அதுபோல நமக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் செய்து காட்டினார்கள். செய்து காட்டினால்தான் அவர் தலைவர் என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆகவே அப்படியானால் ஆலய வழிபாடு என்பது இதெல்லாம் எதை காட்டுகிறது? மெய்கண்டார் சொல்வதையும் நம்முடைய சமயகுலவர் நடந்து காட்டினதையும் பார்க்கும் பொழுது, ஆலய வழிபாடு என்பது எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் கட்டாயமாக வேண்டும். ஆனா இங்க ஒன்று சொன்னாங்க, ஆனா சிவபெருமான அருள் செய்வதற்கு பாருங்க, அது மட்டும் வேறுபடும். எல்லாருக்கும் ஆலய வழிபாடு வேணும், ஆனா அவர் அருள் செய்வது சரியாளருக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், கிரியாளருக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், யோகிகளுக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், ஞானிகளுக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார். அவர் அருள் செய்கின்ற விதம் மாறும், ஆனா நீங்க வழிபடணும். அப்படித்தான் வேறுபாடு உண்டே ஒழிய, ஞானிகளுக்கு அல்ல யோகிகளுக்கு ஆலய வழிபாடு வேண்டாம் என்பது சைவத்தினுடைய கொள்கை அல்ல. இன்றைக்கு நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம் என்றால், ஆலயத்திலே சென்று எப்படி வழிபட வேண்டும், முக்கியமாக ஆலயத்திலே ஆலய சில ஆலயத்தில் எழுதி போட்டுக்கிறாங்க, ஆலயத்தில் செய்யத்தகாதன என்ன அப்படின்னு போர்டை எழுதி போட்டுக்கிறாங்க. இப்ப நாம் பொதுவாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். குளித்து விட்டுத்தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நம்முடைய சமயம் மற்ற சமயங்களும் அப்படி சொல்லல, யாருன்னு உங்களுக்கே தெரியும். குளிக்காமே கோயிலுக்கு போகலாம். அப்புறம் ஈர ஆடையோடு போகக்கூடாது, உலர்ந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டுதான் பரார்த்த பூஜைக்கு செல்ல வேண்டும். காலில் எந்த விதமான பாத அணிகளும் அணிந்து கொள்ளக்கூடாது. வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது கோயிலுக்குன்னு போனா வெத்தலமாக்காவது வாங்கிட்டு போகணும். கையை வீசிக்கொண்டு செல்லக்கூடாது. தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இது போன்றவர்கள் வாங்கி, இதெல்லாம் அடிப்படையான சில ஒழுக்கங்கள். ஆனா எதையெல்லாம் கூடாது என்றார்கள் என்றால், குளிக்காமல் செல்வது, ஆசௌசம் அல்லது தீட்டு, தீட்டு என்பதற்கு சாஸ்திர பெயர் வந்து ஆசௌசம். ஆகவே தீட்டு ஆசௌசம் போன்ற காலங்களிலே நாம் ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடாது. அப்படின்னா இந்த ஆலயத்திலே நடக்கக்கூடிய பூஜை அல்லது வழிபாடு என்பது பொதுவாக சிவாலயத்திலே 4 வகைப்படும். நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணியம், புண்ணிய காலம். சிவாலயத்தில் நடக்கக்கூடிய வழிபாடுகள் 4 வகைப்படும், குறிச்சுக்கிடுங்க. நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணிய காலம். நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணிய காலம். அதாவது தினந்தோறும் சிவன் கோயிலில் 6 கால பூஜை, 4 கால பூஜை என்று ஒவ்வொரு கோயிலையும் மாறுபடும். அது நித்திய பூஜை. நைமித்திகம் என்றால் விழா காலத்திலே செய்வது நைமித்திகம், மகோற்சவம் என்று பெயர். அதாவது நியாயமா வந்து இந்த திருவிழா என்ற சொல் இருக்க மகோற்சவம், அதுக்கு பெஸ்டிவல் இங்கிலீஷ் வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது. பெஸ்டிவல்னா கொண்டாட்டம் தான் அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஆனால் அது என்னவோ நம்ம வார்த்தை இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம், பெஸ்டிவல்னு சொல்றோம். ஆனா அந்த பெஸ்டிவல் வார்த்தையே சொல்லக்கூடாது. அந்த கோயிலில் நடக்கக்கூடிய அந்த நித்தியம் என்பது தினந்தோறும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதுதான் நித்தியம். நைமித்திகம் என்பது ஒரு ஆண்டு காலத்துக்கு ஒர்க்கு வரக்கூடிய குறைபாடுகளை களைவதுதான் நைமித்திக பூஜை. அது திருவள்ளுவர் சொன்னார், சிறப்பு ஒரு பூசணையும் செல்லாதுன்னார். அது திருவள்ளுவர் அருமையா சொன்னாரு, பூசனை என்றால் தினந்தோறும் செய்வது, சிறப்பு என்றால் அந்த மகோற்சவ காலங்களில் பண்ணுவது. ஆகவே சிறப்போடு பூசனையும் செல்லாது அப்படின்னார். ஆகவே இந்த இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நித்தியம் என்பது தினந்தோறும் சிவாலயத்தில் நடக்கக்கூடிய ஆறு காலம் நாலு கால வழிபாடுகள். நைமித்தியம் என்று மகோற்சவ காலங்களிலே, அல்லது திருவிழா என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த திருவிழா காலங்களிலே ஒழுக வேண்டிய பூஜை முறைகள். காமியம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கையை முன்னிறுத்தி, ஒரு வேண்டுதலை முன்னிறுத்தி உலகத்தவருக்காக வழிபாடு செய்வது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. ஆகவே ஒரு போர் வருவதை தடுக்க வேண்டும். இது உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். போர் வர்றதை யாருமே விரும்பல இல்லையா, மக்கள் அழிவதை யாரும் விரும்பல. அப்போ இந்த போர் வராமல் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமாண்ட வேண்டுகோளை வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா அது காமியம். அப்புறம் புண்ணிய காலம். புண்ணிய காலம் என்று சொன்னால் திருவாதிரை, பிரதோஷம், மற்ற மகோற்சவம் எல்லாம் ஆலயத்துக்காக வேறுபடும். ஆனா புண்ணிய காலம் என்பது எல்லா சிவாலயங்களிலும், பிரதோஷம், திருவாதிரை, நவராத்திரி, சிவராத்திரி இல்லையா, அமாவாசை, பௌர்ணமி, இதெல்லாம் புண்ணிய காலம். இந்த காலத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு அதிகமான பயன் உண்டு. ஆகவே அதுக்கு பேரு புண்ணிய காலம் என்று வைத்தார்கள். இப்ப ஆலயத்திற்குள்ளே செல்வதற்கு தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது அவர்கள் ஆசமனம் செய்து கொள்ள வேண்டும். அது என்னங்கிறது தீட்சை பண்ணவங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. மற்றவர்களுக்கு ஆசமனம் தேவையில்லை. இப்ப கோயில்ல வந்து குளம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க இல்லையா. பொதுவாகவே அவ கோயில் குளத்துக்கெல்லாம் போவான்னு தான் சொல்லுவான், இந்த குளத்தையும் சேர்த்தே தான் சொல்லுவான். இவ எப்ப பார்த்தாலும் கோயில் குளம்னு தான் தெரியவான்றான். இப்ப இந்த குளத்தை கோயிலிருந்து பிரிக்க முடியல இல்லையா. இந்த குளம் எதுக்கு கோயில வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, குளிப்பதற்காக மட்டும் அல்ல, ஞாபகத்தை வச்சுக்கணும். அது ஆசமனம், அகமர்ஷனம், ஸ்நானம், இதெல்லாம் நாம செய்வதற்காக. சுவாமிக்கு வந்து தீர்த்தவாரி, தெப்போற்சவம், அது சுவாமிக்கு நடக்கக்கூடிய கிரியைகள். ஆகவே இதெல்லாம் எதற்காக என்று அந்த அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் இதெல்லாம் எதை அடிப்படையாக நான் வைத்துக் கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னால், ஆகமங்கள், அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை நம்முடைய சைவ வினாவிடை என்று ஆர்வனாளர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதன் வழியாகவும் மகோற்சவ விளக்கம் என்று அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இல்ல ஆர்வனாளர் சொல்வார், ரெண்டு விதமா சொல்வார். சிவாலய தரிசன இயல், சிவாலயத்தில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது சிவாலய தரிசன இயல். சிவாலய கைங்கரிய இயல், சிவபெருமானுக்கு நீங்க எப்படி கைங்கரியம் செய்யணும் அது வேற. அது ரெண்டு தனித்தனியா சொல்வார். சிவாலய கைங்கரிய இயல், சிவாலய தரிசன இயல். இப்ப நாம சிந்திக்கிறது தரிசனம் தான், சிவாலயத்தில் எப்படி தரிசனம் செய்ய வேண்டும். ஆகவே தீட்சையை பெற்றுக் கொண்டவர்கள் ஆசமனம், அகமர்ஷனம் இவைகளெல்லாம் செய்து கொண்டுதான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக கோபுர தரிசனம். இந்த கோபுரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கோபுரமும் ஒரு லிங்கம் தான். அது கோபுரத்துக்கு இன்னொரு பெயர் வந்து தூலலிங்கம். அதாவது தூலலிங்கம்னா என்ன, சூட்சும லிங்கம்னா என்ன அப்படின்னா, கோயில்ல மூலவராக இருக்கிறார் அல்லவா, அவர் வந்து சூட்சும லிங்கம். ஆனா கோபுரமும் ஒரு வகையில் லிங்கம் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டமெல்லாம் அடங்கி இருப்பது அவருக்குள் என்று காட்டுவதற்காக. இன்னொரு வகையாக சொல்வதா, மேக்ரோகாசம், மைக்ரோகாசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கோபுரம் என்பது மேக்ரோகாசம் ஆஃப் த லார்ட், லிங்கம் என்பது மைக்ரோகாசம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே, அதாவது பருப்பொருளாகவும் இருக்கிறான், நுண்மையாகவும் இருக்கிறான். திருவள்ளுவர் பையனையும் படிச்சுங்க, ஐயாவும் சொன்னாங்க இல்லையா, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்புயின்மையா திருவள்ளுவர் பையன் சொன்னார். ரெண்டாம சிவபெருமான் இருப்பார். ஆகவே கோபுரம் என்பது பெரிது என்பதை காட்டுவதற்காக. ஆகவே இந்த கோபுர தரிசனம் செய்து கொண்டு அதை தூலலிங்கத்தை வணந்து வணங்கிக் கொண்டு, நீங்க அதாவது கோபுர தரிசனம் என்பதும் சொல்லலாம், அது இன்னொரு வகையாக சொல்வதா, தூலலிங்கத்தை வணங்கிக் கொண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கோபுரத்தை வணங்கிக் கொண்டு நாம் ஆலயத்திலே நுழையும் பொழுது அந்த கோபுரம் நம்முடைய ஆலயத்தினுடைய வாயில் இருக்கு இல்லையா, அந்த வாசலையும் வணங்க வேண்டும். சில பேர் படியில் வணங்கிட்டு போவாங்க, சில பேர் வாசலை பார்த்து வணங்கலாம். ஆகவே வாசலும் வணங்குவதற்கு உரியது. அதுக்கப்புறம் மேலாடை துண்ட வந்து எப்பயுமே துண்டு அணிஞ்சிருந்தோம் இடுப்புல கட்டிக்கணும், உத்தரியம் என்று பெயர். இந்த உத்தரியத்தை தலையிலே கட்டிக்கொண்டோ அல்லது தோளின் மேலே போட்டுக்கொண்டோ போகக்கூடாது. பொதுவாக சட்டை இல்லாமல் சென்றால் சிறப்பு. அது கேரளாவில் உங்களுக்கு ஆப்ஷனே கொடுக்கல இல்லையா? கேரளா கோயில்களில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, தமிழ்நாட்டில் மட்டும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் பொதுவாக மேலாடை இல்லாமல் செல்வது ரொம்ப சிறப்பு. அப்படி உள்ளே நுழையும் பொழுது நேர கோபுரத்திற்கு கீழே, கோபுரத்தை கடந்த உடனே ஒருத்தர் இருப்பார், இடது பக்கம் திரும்பினீங்கன்னா அதிகார நந்தின்னு ஒருத்தர் இருப்பார். சிவாலயத்தில் மொத்தம் ஏழு விதமான நந்தி உண்டு, ஞாபகத்தில் வச்சுக்கணும். நந்தி என்ற பெயர் சிவபெருமானுக்கே உரியது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நந்தி நாமம் நமசிவாயவே. நந்தினா சிவபெருமான் தான் நந்தி, வேற ஒன்றும் இல்லை. நந்தினா வாகனம் தான் நந்தி நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல? அப்படிதான் ஒரு டிவி சீரீஸ்லயும் காட்டிட்டு இருக்கான், நந்தி நந்தி நந்தியை வச்சே படம் எடுத்துட்டு இருக்கான், இவ்வளவு ஓட்டிட்டு இருக்கான். இப்போ ஏழு விதமான நந்தி சிவாலயத்திலே அமைக்கலாம் என்று விதி இருக்கிறது. அதை முக்கியமாக ரெண்டு நந்தி கட்டாயமா இருக்கணும், மிச்ச ஏழு நந்தி எல்லாம் ஆப்ஷனல். பெரிய ஆலயமாக இருந்தால் எந்தெந்த நந்திகள் எங்கெங்க இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நந்தியில வந்து அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, இந்திர நந்தி, வேத நந்தி, திருமால் நந்தி, தர்ம நந்தி, விருஷப நந்தி என்று ஏழு வகையான நந்திகளை உள்ளே பிரதிஷ்டை செய்திருக்கலாம் என்று சொல்கிறது. ஆனா அந்த ஏழு நந்தியும் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. ரெண்டு நந்தி, ஒன்று அதிகார நந்தி, அது சிவாலயத்திலே உள்ளே நுழையும் பொழுது இடது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒருவர் இருப்பார். அவர் எப்படி இருப்பார்னு கேட்டீங்கன்னா, உடம்பு மனித உடம்பாக இருக்கும், முகம் காளை வடிவாக இருக்கும். அப்படி இருந்தா தான் அதிகார நந்தி. கோயிலுக்கு நேர கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய நந்தி அப்படி இருக்க மாட்டார், முழுவதும் காளை வடிவம் அவர். அவர் ஆன்ம நந்தி. அதிகார நந்தி என்பவர் இடது பக்கம் இருப்பார், ஆலய நுழையும் இடது பக்கம் நம்மை பார்த்துக் கொண்டிருப்பார், போறவங்க வர்றவங்களை பார்த்துட்டு இருப்பார். அந்த நந்தி எப்படி இருக்காருன்னா சாமியை பார்த்துட்டு இருக்கார், இந்த நந்தி நம்ம பார்த்துட்டு இருப்பார். அவருடைய கருத்து என்னவென்றால், அந்த நந்தியை நாம் அவரிடத்திலே அனுமதி பெற்றுக் கொள்ளாமல் சிவாலயத்தில் நுழையக்கூடாது. அந்த அதிகார நந்தி என்பவர் யார் என்றால், அவர் ரொம்ப பெரிய ஆள். அதிகார நந்தி தான் சமயான போதையில் நமக்கு கொடுத்தவர். அதிகார நந்தியினுடைய நம்முடைய குரு பரம்பரை, சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோன் பாடுறோம். இந்த சைலாதி என்பதுதான் அதிகார நந்தி, வேற யாரும் இல்லை. சிராதர முனிவருடைய மகனாக பிறந்ததனால ஒரு சைலாதின் ஒரு பெயர். அவரிடத்திலிருந்தான் திருக்கைலாய பரம்பரை ஆரம்பமாயிருக்கிறது. அவரை நீங்க சாதாரண ஆள் நினைச்சிடக்கூடாது, அவர் வந்து நிரந்தர முதல்வர். நமக்கு அவர் தான் நிரந்தர முதல்வர், எலெக்ஷன்ல மாற்ற முடியாத முதல்வர். குரு பரம்பரை அவரிடமிருந்தான் ஆரம்பிக்கிறது. சிவஞான போதத்தை நமக்கு தந்தவர் அவர்தான். ராவணனை ஹூங்காரம் பண்ணவர் அவர்தான். வியாசருடைய கை ஸ்தம்பிக்கும்படியாக பண்ணவர் அவர்தான். எத்தனையோ அருட்செயல்கள் பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஒரு பொறுப்பு என்ன கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் என்றால், சிவாலயத்தை காக்கின்ற பொறுப்பும் கைலைய மலையை காக்கின்ற பொறுப்பும் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லது இன்னைக்கு உள்ள பாஷையில் சொல்றாப்புல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் செக்யூரிட்டி ஆபீசர். அப்படி வச்சுட்டா புரியும். இப்போ கைலாய மலைக்கு செக்யூரிட்டி ஆபீசர் அவர் தான் அதிகார நந்தி. ஆகவே செக்யூரிட்டி அனுமதி இல்லாம ஃபேக்டரிக்குள்ள போக முடியாது இல்லையா? ஆகையினால அவரிடத்திலே சிவாலயத்திற்கு செல்ல அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர் அனுமதி கொடுத்ததாக பாவித்துக் கொண்டு, அனுமதி கொடுக்கல நின்றுட்டே இருக்காதீங்க, அனுமதி கொடுத்ததாக பாவித்துக் கொண்டு உள்ளே சென்று செல்ல வேண்டும். உள்ளே சென்றால் முதல்ல நம்ம கண்ணுக்கு படுவது பலிபீடம், அதுக்கப்புறம் வர்றது கொடிமரம், அதுக்கப்புறம் வர்றது ரிஷப தேவர் அல்லது ஆன்மநந்தி. அவருக்கு தான் இன்னொரு பேர் ரிஷப தேவர். ஆகவே அங்கே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றார்கள். நமஸ்காரம் என்று சொன்னாலே பொதுவாக இது நமஸ்கார முத்திரையின் பேர். நின்றுகிட்டே நமஸ்காரம் பண்ணா இது நமஸ்காரம் இதுதான். அப்படி பண்ணும்பொழுது நாலு விரல் இப்படி இருக்கணும், இந்த இடது விரல் இருக்கு இல்லையா அது கீழே இருக்கணும், வலது கை விரல் அமைக்கிட்டு இருக்கணும், அதான் நமஸ்கார முத்திரையின் பேர். இது நின்று கொண்டு நாம் செய்வது நமஸ்காரம், அதுவும் முக்கியம் தான். நமஸ்காரங்கிற வார்த்தையும் அவங்க அவங்க எல்லாருமே நம்ம விட்டுட்டு அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வார்த்தைகளை இன்னைக்கு அவங்க தான் பயன்படுத்துறாங்க நம்மளை விட. ஆகவே எங்கே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், விழுந்து நமஸ்காரம் பண்றது அது வேற. சிவாலயத்தில் பலிபீடத்திற்கு இப்பால், அந்த பலிபீடத்திற்கு இந்த பக்கம் இருந்து கொண்டு நமஸ்காரம் பண்ண வேண்டும். அந்த நமஸ்காரம் செய்யும் பொழுது சொன்னார்கள், ஆண்களாக இருந்தால் ரெண்டு நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் ரெண்டும் பண்ணலாம் ஆண்கள். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும்தான் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிடுறேன், எட்டு அங்கங்கள் தரையில் படும்படியாக வணங்கினால் அது அஷ்டாங்க நமஸ்காரம், ஐந்து அங்கங்கள் தரையிலே படும்படியாக வணங்கினால் அது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆண்களுக்கு எட்டங்க என்ன சொன்னாங்கன்னா தலை, ரெண்டு கைகள், நீங்க நமஸ்காரம் பண்ணாலும் ரெண்டு கையை ஊனி ஆகணும், அப்புறம் தலை, அப்புறம் ரெண்டு தோள்கள் படணும். இந்த ஆண்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ரெண்டு தோள்களும் தரையிலே பட வேண்டும், அப்புறம் ரெண்டு காதுகள் தரையிலே பட வேண்டும், அப்புறம் மோவாய், இந்த மோவாய் கட்டைன்னு பேர், இதுக்கு பேரு அதான உலக உலகில் முகரக்கட்டங்கிறோம், மோவாய். அந்த எட்டு அங்கங்களும் தரையிலே படும்படியாக வணங்குவது அஷ்டாங்க நமஸ்காரம். இது ஆண்கள் அப்படியும் பண்ணலாம். பஞ்சாங்க நமஸ்காரம் என்று சொன்னால் தலை கைகள் இரண்டு முழந்தாள், அது ரெண்டு முழங்கால் தலையில படும், ரெண்டு கைகள் தலையில படும், தலை தலையில படணும். இந்த அஞ்சு அங்கம் மட்டும் தலையில படுமாறு வணங்கினா அது பஞ்சாங்க நமஸ்காரம். பெண்கள் வந்து பஞ்சாங்கம் தான் பண்ணணும், அஷ்டாங்கம் பண்ணக்கூடாது. அல்லது இன்னொரு விதமாக சொல்வதாக இருந்தால், பெண்கள் மார்பகங்களும் காதுகளும் தரையிலே படும்படியாக வணங்கக்கூடாது, பெண்களுக்கு முக்கியம். ஆகவே இது பெண்களுக்கு செய்யக்கூடிய வணங்கா நமஸ்காரம் என்று இதெல்லாம் எங்க வருதுன்னு கேட்கலாம், நீங்க அதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த பஞ்சாங்க அஷ்டாங்கம்லாம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணம் 126வது பாடல், சம்பந்தர் புராணம் 666வது பாடல், இந்த ரெண்டிலையும் சேர்க்கலாரே இந்த வார்த்தையை சொல்றார், அஷ்டாங்க பஞ்சாங்கமாக. அதாவது சுந்தரரும் சம்பந்தரும் எப்படி வணங்கினாங்க நமக்கு காட்டுறார். அதுக்கப்புறம் ரெண்டு குற்றங்கள் நாம் செய்யக்கூடாது நமஸ்காரம் பண்ணும் பொழுது. ஒன்று, அந்த பலிபீடத்திற்கு இந்த பக்கம் மட்டுமே தான் நமஸ்காரம் பண்ணணும், மற்ற இடத்துல சிவன் கோயில கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, அபிஷேக காலத்திலேயும் கால பூஜை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் அந்த நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இப்ப கால பூஜை நடக்கு, ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நடந்துட்டு இருக்கு, அந்த கால பூஜை நடக்கும் பொழுது அந்த அஷ்டாங்க நமஸ்காரமோ பஞ்சாங்க நமஸ்காரமோ பண்ணக்கூடாது. ரெண்டு விதியும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று, ஆலயத்தில் வேறு எந்த இடத்திலும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அந்த கால பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆகவே இப்பொழுது இந்த பலிபீடத்தில் பலிபீட தியானம்னு ஒன்று இருக்கு, அது எல்லாருக்கும் பரிச்சயம் இருக்காது. பலிபீடத்தை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் இப்ப சொல்லல. பலிபீட தியானம் பண்ணிட்டு தான் நீங்க போகணும். அப்புறம் கொடிமரம், இந்த கொடிமரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கொடிமரம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், துவஜஸ்தம்பம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். கொடிமரத்தில் மொத்தம் ஐந்து அங்கம் இருக்கு. ஒன்று மரம், இந்த உள்ள இருக்க மரம், அப்புறம் கொடி சீலை, அதுல ஒரு துணி பறக்குது இல்லையா, அதுதான் கொடி சீலை. அந்த கொடி சீலையில ஒரு ரிஷப படம் இருக்கும். அப்புறம் அந்த கொடி ஏற்றுவதற்காக கொடிக்கயிறுன்னு ஒன்று இருக்கும், தர்ப்பை கயிறுன்னு ஒன்று இருக்கும். இந்த இவற்றை எப்படி பாவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கொடி மரத்தை சிவபெருமானாகவும், கொடி சீலையை திரோதான சக்தியாகவும், ரிஷப படத்தை ஆன்மாவாகவும், கொடிக்கயிறை அருள் சக்தியாகவும், தர்ப்பை கயிறை மலமாகவும் உருவகிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம தேசிய கொடிக்கு எப்படி பச்சை எதை காட்டுது சிவப்பு எதை காட்டுதுன்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்களோ அதே போல நம்முடைய கொடிக்கும் உண்டு. அந்த கொடிமரத்தில் 33 வளையங்கள் இருக்கும், இருக்க வேண்டும். சில கோயில தவறா இருந்தா அது தவறாருன்னு சொல்லணும். 33 வளையங்கள், அந்த 33 வளையங்கள் நம்முடைய 33 எலும்புகளை குறிக்கும். நம்முடைய வெர்டெப்ரா முதுகெலும்பு, அந்த முதுகெலும்புல 33 எலும்பு இருக்கு. அந்த 33 எலும்புகளின் வழியாக தான் குண்டலின் சக்தியானது மேலே செல்லுகிறது. ஆகவே கொடியேற்றம் என்பது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய குண்டலினி சக்தியை நாம் மேலே ஏற்றுவது சிவயோகம் என்பதை குறிப்பதற்காகத்தான். கொடியேற்றம் என்றால் அதைத்தான், அதுக்கு தான் அர்த்தம். கொடியேற்றம் என்பது நேஷனல் பிளாக் நம்ம கொடியேற்றமே, அதுக்கு அர்த்தம் வேற. சிவன் கோயில கொடியேற்றதுக்கு அர்த்தம் வேற. இப்ப நம்மளை பார்த்துக்கிட்டு கிறிஸ்தவ கோயிலையும் கொடியேற்றம், அவங்களும் தேரோட்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா நமக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்ம நந்தி. ஆக இப்ப எதெல்லாம் கடந்து போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதை ஞாபகம், அதிகார நந்தி, பலிபீடம், கொடிமரம், அதுக்கப்புறம் போனோம்னா ரிஷப தேவர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஆன்ம நந்தி என்று சொல்லலாம். அது வந்து பசுதான், ஆன்மாவதான் அங்க நந்தியாக சொல்லியிருக்கிறார்கள். அது எப்பொழுதும் சிவபெருமானை நோக்கிக் கொண்டே இருக்கும் என்றால் நாம் எப்பொழுதுமே பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார்னு சித்தியாக சொல்வார். ஆகவே ஒரு உயிர் எப்பொழுதும் சிவத்தையே நோக்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆனா அவருக்கு வந்து மற்ற எல்லா காலங்களிலும் அவர் வந்து பசுதான். அதாவது பசுனா என்ன அர்த்தம், எல்லா உயிர்களையும் ரெப்ரசன்ட் பண்றாரு அவர், அவ்வளவுதான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு இளையான்குடி மாறநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மாரிக்காலத்து இரவின் வெயில் ஓர் தாரிப்பின்றி பசிதலை பதினோரு மணி மழை குட்டுகிறது. அப்போது ஒரு சாமியாரு நடந்துகிட்டு வந்தாரு, பசின்னு வந்தார். ரொம்ப எரிச்சலாரு, நேரத்துக்காகவும் பசியோட வர்றது, ஓட்டலவா சாப்பிட வேண்டியது, அது பட்டினியா கிடக்கிற கூட்டம் பார்த்து வராது. வந்தார், பதினோரு மணிக்கு வந்தார். ஐயா, கனவை தட்டினாரு, திறந்தாரு, வரவேற்றார். வரவேணும் வரவேணும், அடியேற்றி இதை வாக்கணும், வரவேற்றார். சிலையான அப்படி வரவேற்று
4: பசி தலைக்கு பிடிச்சிருந்தார். பசி உங்களுக்கு தெரியாது, பசி தலைக்கு வர்றது ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னா இந்த உஷ்ணம் தலைக்கு வந்துருவோம்ப்பா. தாரிக்கின்றி பசி தலைக்கு கொள்வது
3: மானம் குலங்களில் வன்மம் வன்மை அறிவுடைமை தானம் நவமுயற்சி தாளாமிதேன்னு கசி வந்த சொல்லியர்கள் தாமுறுதல் பத்து அப்படி பசியினாரு. அப்படி அந்த சொன்ன உடனே அவர் என்ன பண்ணினாரு, சாமி என்றால் சாமி நான் அடியாருக்கு போடுறதா இருந்தேன், ரொம்ப போட்டுக்கிட்டு இருந்தேன், ரொம்ப ஆசையோட இருந்தேன், இப்ப ரெண்டு பேரும் பட்டினி சாமி, அதனால நீங்க வேற இடம் பாருங்க, இல்லையா படுத்துருங்க காலையில பாத்துக்கலாம். அப்படிதானே சொல்லணும், அப்படிதானே சொல்ல முடியும். நானும் முடிச்சுப்பா, ரெண்டு பேரும் பட்டினிப்பா, ஒண்ணும் இல்லப்பா, என்ன சொல்லுவ. அவர் என்ன பண்ணாரு, ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆரை இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையா, ஆரை இன்னமுது ஊட்டுதற்கு ஆசை. என்ன ஆசை, சிவந்தையாருக்கு குரு ஊட்டதுங்கிறா, அதான் அதுலயே பழைய பழகிட்டுதான் அந்த பழக்கத்தை விட முடியாதுப்பா. எந்த பழக்கம் பழகினாலும் விட முடியாது. இப்ப திருமணி பழகிட்ட முடிச்சுப்பா, எப்படியோ இருக்கு குடும்பத்து பழகிட்டு வச்சுக்கோ, அதுவும் சொல்லி முடியாது. மனைவியை பார்த்தார், தகோதரர் தீரவையை பசித்தார். தகோதரர் தகோதரர் தீரவையை பசித்தார். என்ன தீரவையை பசித்தாரு, மிக பசியோட வந்திருக்கிறார் என்பது பொருள். நம்முடைய பிறவி தீர்வதற்காக இப்ப பசியோடு தீரவே, நம்முடைய பிறவி இதோட தொலைவதற்காக இப்ப அவர் அறியார் தீரவே பசித்தார். பசித்தார் தெய்வம் என்று அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த மாதிரி நீ இருக்கிற காலத்துலதான் போட்டபோது நம்மளுடைய பட்டி எது தெரியாத உனக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதானே சொல்லணும். படுக்க சொல்லுத்தாக்கள் ஒரு கோயில் அப்படித்தானே சொல்லணும். மாது குருவாள் மற்றொன்றும் காண்கிறேன்,
5: சமைத்து விட்டாச்சு.
3: ஒரு சாப்பாடாக இருந்துச்சான்.
5: சோறு நல்லா இருக்கணும்ப்பா, முதல்ல சோறு நல்லா இல்லைன்னா குழம்பு நீங்க இருந்தா குழம்பு வச்சா நல்லா இருக்காது. உங்களுக்கு பெரிய நல்லா அனுபவம் இருக்கு.
3: சோறு அரிசி அரிசியா வேகாம இருந்தாலும் விஷயம்
5: குழஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ருசியான உடம்பு ஊத்துனாலும் நல்லா இருக்காது. அதனால சமையல் வந்து சாதாரணம் அல்ல.
3: நல்லா சமைக்கிற பெஞ்சாதி அமையன்னா அவனுக்கு சாதகத்துல ஏழாம் பாவாதி உச்சத்துல ஆட்சியில நல்ல கரகத்தோட ஊடி இருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு உருப்படியா சோறு கிடைக்காது. ஏழாம் பாவாதி ஆட்சியில உச்சத்துல நல்ல கரகத்தோட ஊடி இருந்தான்னா அவன் குணம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு அவன் எப்படி சாப்பிடுவானோ சாதாரணம் இல்ல. புருஷன் கட்டி பிழைக்கிறா சேர்க்கலாரு வெறுப்பில் அடிசிலாகி வெறுப்பில்லாமல் அதனால திருப்தி அடைகிறாப்புல அந்த சோறு சொல்றாரு. அந்த அந்த இல்ல சுவராசனா உறுதியா இருக்குமாப்பா. வெறுப்பில் அடிசிலாகி வெறுப்பில் அடிசியில் ஆக்கினார். அதுக்கு மேல என்ன பண்ண அரிசியாக்கி சமைச்சிட்டா.
5: சமைச்ச பிறகு கீரை கறி இல்லை, கறி இல்லை சாப்பாட்டுக்கு கறி இல்லை. கறி இல்லாம எப்படி சாப்பிட முடியும்? கறினா நீங்க வேற பக்கம் போயிடாதீங்க.
3: கறி என்றால் காய்கறி,
5: அது இறைச்சி, அதுக்கு நேரு பேர் இறைச்சி தான். கறின்னா
3: குடலங்காய்கறி, அவரைக்காய்கறி, கத்தரிக்காய்கறி, வெண்டைக்காய்கறி, வாழைக்காய்கறி, காய் இருக்கும் நாமே
5: இப்பொழுது என்ன பறிச்சாருனா பாசத்தை பறிச்சாராம். பாசத்தை பறிச்சுட்டார். பாசத்தினாலதானே இப்ப மோசம், பாசத்தினாலதான் மோசம். பாசத்தை பறஞ்சு ஒதுக்கி வைக்காம பஞ்சனைக்கு வச்சுட்டு என்ன அழகு பத்திய பாசத்தை பறந்து ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்ப அது பஞ்சனைக்கு வச்சு
3: அறையினாலே அப்படி பறித்து கொடுத்தாரு. அதை வந்து தண்ணீர்ல கழுவி ஆயிடுது. அது வந்து பண்டை நினைவினாலே
5: இந்த அம்மா அந்த சீது சீது பழக்கமா அதை சொல்றாரு. மனைவியா குழுமகந்த மனமகள் கரிகளாய்ந்து புனலிடை கடுவி தக்க புனித பாத்திரத்து பொரியலா பண்றது ஒண்ணு, அதை குழம்பா வைக்கிறது ஒண்ணு, எத்தனையோ வகை இருக்கு. நல்ல அம்மா எத்தனையோ வகையா பண்ணிடுவாங்க. ஒண்ணுமிழா பண்ணி பண்டை நிறவினால் குறைய நேர்ந்து திருவமுதமைத்து நின்று பண்டை நினைவினால் சாப்பாடு போட்டோம். எத்தனை வகையான நிறைகள் ஒழுச்சு வயாக போட்டோம். இப்பொழுது இப்படி பொண்ணு முடியாது. ஏன் அந்த பண்டை நினைவினால் குறைய
3: ஆச்சு, ரெடி ஆச்சு, சாப்பாடு ரெடி. கணவனார் தம்மை நோக்கி கரிய முதான காட்டி இணையிலாதாரைண்ட அமுது செய்விப்போம். என்ன
5: வந்திருக்கிறது இணையிலாதாரம்? இணையிலாதாரம்னா புரியுதா? இல்லாத இணையில்தான். அந்த ஆளோட இன்னொரு ஆள் இணைய வச்சாக்கிறது ஆள் இல்லை.
3: இணையிலாத உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி உணர்வினால்
5: பத்தறிவினால் உணர முடியாதவராகி சுவாமி இப்ப உணர்த்துகிறார். அவர் கட்டாயமா தூங்குறவர் மாதிரி கொடுத்துருக்கார்.
3: இவ்வளவு சிரமப்படுறாள் எனக்கு போயிருக்க கூடாது.
5: நம்மளா இருந்தா போயிருக்கோம். நம்மளால வாரண்ட் போயிருக்கும் இல்லையா?
3: புண்ணிய பொருளாய் நின்றால் யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே
5: எந்த பக்கம் போக விடாமதான் வளைத்து வேற எங்கையும் போக விடாம எங்க விஷ்ணு லோகமோ பிரம்மலோகமோ வேறு லோகமோ சுந்தர லோகமோ எங்கும் போக விடாமே அதான் வளைத்து. புரியுதா?
3: வளைத்து நாம் கொண்டு செய்ய நின்றான் புண்ணிய பொருளாயிருந்தோ
5: அப்படின்னா அது போல என்ன பண்ணாரு?
3: ஒருவரை உணர்த்த வேண்டி அனையம் சென்று நின்று அங்கு அவர்
5: சாமி தூங்குறார். அவரை போய் எழுப்பினார். அது தூங்குறதும் இல்லை, சாப்பிடறதும் முன்னாடி உறங்காது அப்படி நினைச்சாரு. தூங்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. திருமணம் செய்யுது இவ்வளவு குருமன் வருமா? இவ்வளவு அந்த வேலையில இருந்தவருமான இருப்பா? அது என்ன காரணம்னா பல பிறவிகளிலே செய்த புண்ணியத்தினாலே பக்குவம், பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தினாலே பக்குவம் வர்றதா ஆச்சரியம்ங்க. பக்குவம் பணிவு பதம் பண்பு அன்பு பொறுமை இவர்கள் வர்றதா ஆச்சரியம். தர்மம் செய்யறது சொல்ல தர்மம் செய்யறவனுக்கு இதெல்லாம் இருக்கும். இல்லையா அவன் செய்து பாவத்தை சம்பாதிச்சுக்குவான். தர்மத்தை செய்து பாவத்தை சம்பாதிச்சு ரொம்ப சாக்கடை. அதுக்கு செய்யாம இருந்துட்டா கூட தேவை. ரொம்ப பணிவு அன்பு அந்த மாதிரி போய் எழுப்பினாரு. எப்படி எழுப்பினாரா, நான் எத்தனையோ ஒரு காலமா புல்லாயி பூலாயி புழுவாய் மரமாயி பொல்முருகம்மாயி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் செல்லானந்தை தாவர சங்கமத்துள் எல்லா பொறப்பிலேயும் அழுந்தி அழுந்தி அழுந்தி படாத துன்பத்தப்பட்டு கிடந்த அந்த துன்பமெல்லாம் போகும்படியாக வந்திருக்கிற சுவாமியே எழுந்துருவார். அந்த துன்பத்தை எல்லாம் போக்கி இனிமேல் பரவாதபடி பறந்து அழைத்து எழுந்தோம். இனிமேல் அப்படி பறந்து துன்பத்தில் அழுந்தாதபடி என்னை பதவியிலிருந்து நீக்கி பேரின்பத்திலே வைத்திருந்துவதற்காக வந்திருக்கிற சுவாமியே எழுந்துள்ளார். நீங்கி அடியால் எழுந்தோய் அழுந்திய இடர் எந்த எதிர் அழுந்திய பிறவியில் அழுந்தி அழுந்திய இடருள் நீங்கி அடியான உய்ய என்பால் எழுந்தருள் வீரியோய் ஈண்ட அகுது செய்தாருள் என்று துளும்பானார் உரைத்தார் போதி மனைவியார் நின்றார். மாலையற்கரியநாதன் வடி ஒரு ஜோதியாக சாரவே மயங்குவார்க்கு சங்கரம் தான் மகிழ்ந்தே எலவார் குழலாள் தன்னோடு இடவாகனாய்போன்றி குமாரதேவியோடு பூதகணங்கள் குடைசூழ வருவார் ஒன்றை மலைசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு வருவார் ஒன்றை மலைசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து கூத படைசூழ திருமால் பிரமன் இந்திரத்தும் தேவர் நாகர் ராணுவருக்கும் பெருமாள் கடவும் மயானத்து பெரிய பெருமானடிகள் மேலத்தலை கண்ணியார் மலையான் மகளோடு இடவாகனத்துல காட்சி அப்படி கண்டு அந்த காட்சியை காட்டி பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அடியாரு சாப்பாடு போடுறது சாப்பாடு போட்டேன்னு பேர் இல்ல பூசை அது அப்படியே சொல்றாரு. சீலாமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அன்பானே அரசுவாடுன்னு சொல்ற சாப்பிடல இவ்வளவு பாடு கொடுத்த அதனால சாப்பிடப்படாது அன்பானே அன்பர் பூசை அடித்த நீ நமஸ்காரம் பண்ணி திருநூறு பெற்றுக் கொண்டு திருமுறை சாமி கிட்ட எல்லாமே செய்யறதுல தூப தீபம் சாப்பாடு வைக்கிறா சாப்பிடறது இல்ல இந்த சாமி சாப்பிட கூடாது அது சாமி இது ஆசாமி. அதனால இந்த அடியார்களுக்கு நடமாடும் கோயில் நடமாடும் ஏன்னா அடியார்கள் எப்படி இருக்கணும் இந்த உண்மையை உணர்ந்தா எப்படி இருக்க வேணும் அதனாலே அன்பனே அம்பூசி அடித்த நீ அணங்கி நூறும் உன்னுடைய மனைவியோடு என் பெரும் உலகம் ஈரி என்ற உலகமாகி சூழ்ந்து அங்கே இனி சிறப்பாக வித்திருப்பாய உனக்கு முன்னால குபேரன் பணப்பூட்டியை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான் என்ன சுவாமி சொல்ற அப்படின்னு உன்னுடைய வார்த்தையை கேட்டு விட்டு இருப்பான் குபேரன் என்பெரும் உலகம் ஈரி இரு நிதிக்குழா வந்தார் நிதிக்குழவனா குபேரன் இன்பமார்ந்திருக்க என்று அருள்ஜிதான்

என்று முடிக்கிறார். உங்களுடைய புராணத்தை இளையான புராணத்தை அது சேர்க்கிறார். இதுல என்ன முக்கியமான குறிப்புகள்னா, வறுமை வந்த காலத்திலும் தான் பட்டினியா கிடந்த காலத்திலும் சிவனடியாருக்கு மனம் மாறாமல் அவ்வளவு சிரமப்பட்டு உணவு தயார் பண்ணி அந்த நேரத்துக்கு தயார் பண்ண சாப்பிடல. அவன் அந்த வயல் இருக்குது, அந்த ஊர் இருக்குது, அந்த கோவில் அந்த நாட்டங்கால் இன்னும் இருக்குதுப்பா. அது ரெண்டு ஊர்ல இருக்குது. பரமக்குடி கிட்ட ஒண்ணு இருக்குது, அங்க திருநள்ளாற்று ஒண்ணு இருக்குது. பரமக்குடி கிட்ட ஒண்ணு இருக்குது, திருநள்ளாற்று ஒண்ணு இருக்குது. ரெண்டு ஊர், ரெண்டு ஊர் கிடையாது. ஊர் பேரு அந்த ஊர் பக்கத்துல கிடையாதுன்னு ஊர் இருக்குது. அந்த வயல் இருக்குது, அந்த நாட்டங்கால் வயல் இருக்கு, இருக்கு அங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இதே பேர்ல இதே அது எதுவும் உறுதி பண்ண முடியல இருந்து. இப்படிப்பட்ட நிலைமையிலும் சிவனடியாருக்கு திருவது ஊட்டியபடியினாலதான் அவன் நாயன்மாறான். அதனால இந்த நேரத்துல நீங்க வந்து சாமியார் சாப்பாடு கேட்கறதே பொருத்தம் இல்லை. சாமி ஒரு வாரத்தை இப்படி இருந்தா போதும், அவ்வளவுதான் ஜீத புண்ணியமும் போயும். என்ன சாமி உங்களுக்கு தெரியாத, வேற ஒண்ணு சண்டையில போட வேண்டாம். என்ன தெரியாது சாமிக்கு, இந்த மலையில நாங்க பட்டினியா கிடக்கிற இந்த வேலையில வந்து கேட்கிறிய சாமி. அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இக்கட்டிலும் துன்பத்திலும் திருவமுது செய்தார். அதனாலே அவர் நாயன்மாரா. இதுல என்ன குறிப்புன்னா, முளைப்பதற்கு பிறகு உண்டாவதற்கு என்ன காரணம் தெரியுமா? வெனதார் வாரம். பிறவிக்கு காரணம் வெனதார். அந்த பிறவிக்கு காரணமாக இருக்கிற வேலை அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க பிறவி. அதனாலதான் மாணிக்கவாசர் வினைப்பிறவின்னு வினைப்பிறவி. பிறவிக்கு அடைமொழி வினைப்பிறவி. அந்த வினை ஒழிஞ்சு போச்சுன்னா பிறவி. அந்த வினையை கண்மம் மலம்னு சொல்றோம். அந்த வினைக்கு கண்மம், வினையினாலும் கண்மம்னாலும் கண்மம் மலம்னு சொல்றோம். ஆணவம் கண்மம் மாயம் மூன்று மலங்களாலதான் நமக்கு பிறவி துன்பம் எல்லாமே. ஆணவத்துக்கு மூலமலம்னு பேரு,

அடையாமல் என் இணை ஒத்தவன் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கணக்கு வித்து வித்து போச்சு, வித்த வருத்தாச்சு, கண்ணு மலத்த வருத்தாச்சு. அதுக்கு மேல அந்த இது மாயாமலம் இருக்குது பாரு, மாயாமலம், மாயாமலம் தான் அந்த கீரை, மாயாமலம் தான் அது கீரை. அந்த மாயாமலத்தை பறிச்சுட்டாரு, கர்ம மலத்தை வறுத்துட்டாரு, மாயாமலத்தை வேரோட பறிச்சுட்டாரு. இன்னொரு மலம் இருக்குது பாரு, ஆணவ மலம், கட்ட அறுத்து என்னை ஆழ்ந்து கண்ணார நீரிட்ட அன்பர் ஊடி அவரும் காண பட்டி மண்டபம் எற்றினை எற்றினை எற்றினை. அப்படி பாலையும் தேனையும் சேர்த்தா போல இருக்கணும். இது பால், இப்ப பெரிய புராணம் பால், அந்த திருவாசகம் நல்லா தெரியும். திருவாசகம் இப்ப ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த மலையில் நீடு அலக்கினை அறுத்து கட்டு அறுத்து விட்டார், ஆணவ மலவாயை கட்ட அறுத்து விட்டார், கட்ட அறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு அவரும் காணவே பட்டிமன். ஆணவ மலத்தை அறுத்தாரு, கண்ணு மலத்தை வறுத்தாரு, மாயா மலத்தை பறித்தாரு. அப்புறம் மூணு மலம் போச்சுனா பரவியது. ஆகையினாலே இப்படி ஆணவம் கண்ணு மாயாகிய மலங்கள் ஒழிவதற்கு மூல காரணமாக இருப்பது, மூல புண்ணியமாக இருப்பது மாகேஸ்வர பூஷணம், சிவபுண்ணியமாகிய மாகேஸ்வரம். மகேஸ்வர பூஷை பண்றவன் சிவபூஷையை பண்ண வேண்டியதில்லை, பண்ணணும் பண்ண வேண்டியதில்லை. சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமழவே செய்திடும் நிலம் மலை போல் திகழும். திலம், திலம்னா எள்ளளவு செய்தாலும் யாரு கையில, ஞானிகள் கையில் சிவஞான செயல். இப்ப நம்ம செய்யலாம் செய்யலாம் செய்யலன்னா சிவபூஷையெல்லாம் சிவஞான செயல். சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலம் அளவே செய்திடும் நிலம் மலை போல் திகழ்ந்து பவனாய கடலில் அழுந்தாத வகை எடுத்து பரபோகம் துய்பித்து பாதத்தை எடுக்க தவமாறும் பரப்பொன்றில் சார பண்ணி சரியை கிரியாயோகம் தண்ணினும் சாராமே நலமாகும் தத்துவ ஞானத்தினையும் நாகரடி கமலங்கள் அனுபவிக்கின்றாரே. சிவஞானிகளில் அது எள்ளளவு கொடுக்க அந்த தானம் இவ்வளவு. சிவஞான செயலுடையூர் கையில் தானம் திலம் அளவே செய்திடும் நிலம் மலை போல் திகழ்ந்து பவமாய கடலில், பவமாயம்னா பரவியில மறுபடி அழுந்தா வகை எடுத்து பரபோகம் துய்பித்து பாதத்தை எடுக்க தவமாறும் பரப்பொன்றில் சார பண்ணி சரியே கிரியாயவன் தண்ணி நெஞ்சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தினில் நாதனடி கமலங்கள் அனுபவிக்கும் தானே என்பது சிவஞானத்து. அதனாலே சிவபுண்ணியங்களை இயன்றவர்களையும் செய்து கொண்டே இருக்கணும், சிவபுண்ணியங்களை செய்து கொண்டே இருக்கணும், சலிக்காமல் செய்யணும், கர்வம் இல்லாமல் செய்யணும். செய்தேன்னுங்கிற கர்வம் இருக்கவே கூடாது, இருந்தா போச்சு. அதனாலே சௌண்ணியம் சிறந்தது. சௌண்ணியத்துல சிவனடியாருக்கு திருவூட்டுகிற மாகவேஸ்வர பூஷை புண்ணியம் மிகச்சிறந்த. அந்த பூஷையை செய்துதான் இவர் பேர் பெற்றார், பெரும் பெற்றார். யாரு? இளையான்குடிவார் நாயனார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சரித்திரம் இந்த சரித்திரம். ஆகையினாலே இந்த சரித்திரம் போல இன்னும் பல சரித்திரங்கள் இந்த பெரிய புராணத்துல இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு திருவருளை பரவோம். அதை கேட்டோம்னா என்னமா இருக்குன்னா நாமளும் அது மாதிரி செய்யலாமே எண்ணம் தான். அந்த எண்ணத்துக்கே போல அப்ப செய்துட்டா இன்னும் ரொம்ப போல இன்னும் கருவமெல்லாம் செஞ்சா கேட்க நாமும் நாயன்மார் ஆயிடலாம். அழைக்குடி போட்ட ஒரு சிறப்பான சௌண்ணியத்தை சிவபுண்ணியம் செய்தால் பலன் என்று சொல்லுகிறது மற்ற இலக்கண நூல்கள். தீபம் போட்டா நல்லது என்று சொல்றது இலக்கண நூல்கள். தீபம் போட்டு பலன் பெற்றவர் இந்த நாயனார்னு ஊரோட பெயரோட விலாசத்தோட ஒதுக்கிறது இந்த புராணம். ஆமா, இப்படித்தான் அடியாருக்கு திருவங்க உடைத்து அவர் புண்ணியத்தை சிவலோகம் பெற்றாரு. அவர் தான் இந்த போது இளையாணுடி இருந்த ஊர்ல இருந்தவங்க பேரு இளையாணுடி மாறன். மாறன் இருக்கு, அது பாண்டி இல்லையா, பாண்டி நாட்டுல மாறன் வைக்கிறது. பாண்டியருக்கு மாறன்ங்கிற ஒரு பெயர் நெடுமாறன் என்றெல்லாம் இருக்குது அல்லவா. அதையினாலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான புண்ணியத்தை நாம் என்றவர்களையும் செய்வோமாக, நாம் என்றவர்களையும் செய்வோமாக. அடுத்த போல வருவது மெய்ப்பொருள் நாயனார். சேக்கனார் சொல்றாரு, நான் என் உடம்ப என்ன நான் கும்பிடுகிறேங்கிறார், என்ன எனக்கு வணக்கம். இது யாராவது சொல்லலாம், அப்படி சொல்லலாம், என்ன நானே கும்பிடுகிறேன். சேக்கனார் சொல்றாரு என்னன்னா நான் ரொம்ப புண்ணியவான்.

0: என்ன காரணம் தெரியுமா, நான் சுந்தரம் சுவாமியை கும்பிடுறேன்னா அதனால நான் புண்ணியம், அதுக்கு இந்த பிறப்பு வந்து சொல்லா அதனால புண்ணியம் வாங்குறேன். நேச நிறைந்த உள்ளத்தால் நீல நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளை எடுத்து தேசமுகிய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாச மலர்மன் கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் என்பது புரியுமா? இந்த பிறப்பை நான் வணங்கிக் கொள்கிறேன். அதனால நம்முடைய பிறப்பு உயர்ந்த பிறப்பு, அதனால நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் உயர்ந்த பலன்கள். நம்ம பார்வதி வான்முகில் வளாது அலி வளஞ்சுரக்க மன்னன் ஓன் முறை அறது குறைகிறாள் உயிரில் வாழ்க நான் முறை அறங்கடோங்க நத்தமும் வேண்டி வந்த மேன்மைகள் செய்வந்தி வளர்ந்துகிறமில்லாம பார்வதி பதை.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். யஜுர்வேதம் வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
3: நம்ம யஜுர்வேதம்னா இப்ப நம்ம உதகசாந்தின்னு ஒரு கர்மா பண்றோம், கல்யாணத்துக்கு முன்னாடியோ உபநயத்துக்கு முன்னாடியோ. இதுக்கு முன்னாடி இந்த உதகசாந்திங்கிற ஒரு பிராயசித்தமான ஒரு கர்மா பண்றோம். இது வந்து இந்த பௌத்தாயனர் அப்படின்னு இப்ப ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு சூத்திரக்காரா இருக்கான். அந்த வேதத்துக்குரிய கிருஷ்ய சூத்திரங்கள், கல்ப சூத்திரங்கள், அதாவது எப்படி வந்து கிருஷ்ய கர்மா பண்ணணும், உபநயனம் பண்ணணும், எப்படி சௌலம் பண்ணணும், இதெல்லாம் வந்து கிருஷ்யத்தை சொல்றது. எப்படி சோமயாகம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா கல்ப சூத்திரத்துல ஸ்ரௌத சூத்திரங்கள்ல சொல்றது. இப்ப இந்த யஜுர்வேதத்துக்கான ஒரு சூத்திரக்காரர் வந்து பௌத்தாயனர் பேரு. அவர் வந்து ஒரு உதகசாந்தின்னு ஒரு கர்மம்னு சொல்றாரு. அதாவது யஜுர்வேதத்துல எல்லாமே மொத்தமா கேட்டீங்க, பிரிவு சொன்னீங்க, சம்மிதை, பிராமணம், ஆரணிக்கம், உபநிஷத், இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செலக்ஷன் மாதிரி ஒரு திரட்ட மாதிரி கொடுத்து அதை வந்து உதகசாந்திங்கிற கர்மால வந்து நாம இன்னைக்கு பிரயோகத்துல இன்னைக்கு வழக்கத்துல சொல்றோம். அது பௌத்தாயனரோட ஒரு விதி. அது இது வந்து ஒரு பிராயசித்த கர்மா. இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடைமுறையில பிரயோகத்துல இருக்கிறது. அப்புறமா பார்த்தா நம்ம வந்து இப்போ பொதுவா ஸ்மார்த்தாளுக்கும் சைவாளுக்கும் இன்னொரு இதே மாதிரி பேரலா பௌத்தாயினரே பௌத்தாயனோக்த மகான்யாச அப்படின்னு அவர் சிவ வழிபாடுக்கு நம்ம வந்து லகுன்யாசம் நம்ம பொதுவா சொல்றோம். ருத்ரம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி ருத்ரம் ருத்ர பிரஷ்மன் நமஸ்தே ருத்ரம் அந்யவே அதை சொல்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி லகுன்யாசம் நம்ம சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இது இந்த லகுன்யாசத்தையே கொஞ்சம் விஸ்தாரமா மகான்யாசம் அப்படின்ற ஒரு நியாசத்தை நம்ம வந்து மந்திர பிரயோகமா பண்றோம். இந்த மகான்யாசம்ங்கிறது ஒரு யஜுர்வேதத்துல இருந்து எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு செலக்ஷன் ஒரு திரட்டு மாதிரி அது வந்து பௌத்தாயினர் எழுதி கொடுத்துருக்கார். இது வந்து இன்னைக்கு வழக்கத்துல கொஞ்சம் மாறுதல் இருக்கலாம். ஸ்மார்த்தாளுக்குள்ளே சில அதுவும் வந்து ரீஜனலா இப்ப திருநெல்வேலியில மகாநியாசம் வேறையா இருக்கு, திருச்செந்தூர்ல மகாநியாசம் வேறையா இருக்கு, சைவாவோட மகாநியாசம் வேறையா இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாட்ட வேதங்கள் இருக்கலாம், இந்த பீஜாட்சரங்கள் அதெல்லாம். ஆனா பௌத்தாயினர் வந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களை கொடுத்துட்டு இருக்காரு, அதுல வந்து காமனா இருக்கு. இப்போ இதே மகாநியாசத்துக்கு ராவணோத்த மகாநியாசம் இருக்கு, ராவணன் வந்து சொன்னது சிவ வழிபாட்டுக்குன்னு. அதுல சில முக்கியமா சில ஸ்லோகங்கள் சேர்க்கிறா, அது வேதத்துல இருந்து வராது. ஆனா அந்த ஸ்லோகங்களை சேர்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம பௌத்தாயினர் சொல்றத சொன்னா அதுக்கு ராவணோத்த மகாநியாசம் அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து இந்த மகாநியாசத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவசங்கல்பம் அப்படின்னு ஒரு சூத்திரம் ஸ்தோத்திரம் வந்து தன்மே மன சிவசங்கல்பமஸ்து அப்படின்னு வருது. இது சுக்ல யஜுர்வேதம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தைத்திரிய சாக்கையில இதை நான் இங்கேயும் பார்க்கல. இது சுக்ல யஜுர்வேதத்துல இருக்கு. யாருக்கா சுக்ல யஜுர்வேதம் தெரியும், இது எங்க வருது அப்படின்னா இந்த பேஸ்புக் கமெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா அதோட அது எங்க கிடைக்கிறது அப்படின்னு நீங்க சுக்ல யஜுர்வேதத்துல சொன்னா அது ஒரு கமெண்ட் வேணா போடுங்க. இந்த ஒரு மகாநியாசத்துல இது ஒரு ஒரு எக்ஸப்ஷன் சுக்லத்தை நமக்கு நம்ம சொல்றோம். இது ஒரு பிரயோகமா இருக்குது நமக்கு. நம்ம சாதாரணமான பிரயோகத்துல இதுவும் வந்துருது. இப்ப வந்து அடுத்தாப்புல வந்து நம்ம வந்து அன்றாட வழிபாட்டுல நம்ம என்னென்ன பாக்கலாம் அப்படின்றத பார்த்தா, முதல்ல நமக்கு எல்லாருக்கும் முக்கியமா ஸ்மார்த்தாள்ல உபநயனம் ஆனவொடனே முதல்ல கத்துக்கிறதுலாம் வந்து ஃபர்ஸ்ட் ருத்ரா சமகத்துல கொஞ்சம், அதாவது ஃபுல் பிரச்சனத்தையும் நம்ம கத்துக்கிறதுல ருத்ரத்தை ஃபுல்லா கத்துக்கிறோம், சமகத்தை கொஞ்சம் கத்துக்கிறோம். சோ இதெல்லாம் வந்து ருத்ரம் சமகம் இதெல்லாம் வந்து நமக்கு அதெல்லாம் சமீதல வருது, தைத்திரிய சமீதல. அது மாதிரி நமக்கு புருஷ சூக்தம் ஆரண்யகத்துல வருது. அது மாதிரி நமக்கு நாராயண சூக்தம் துர்கா சூக்தம் இதெல்லாம் வந்து திருப்பி ஆரண்யகத்திலே மகாநாராயண உபநிஷத் அப்படிங்கறதுல வருது. இது துர்கா சூக்தம், அப்புறம் வந்து ஸ்ரீ சூக்தம் இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிழத்துல வருது. ஆனா பொதுவா வந்து துர்கா சூக்தம் நாராயண சூக்தம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிளபாகத்துல வருது, அதாவது மகாநாராயண உபநிஷத்துல வருது. இதெல்லாம் வந்து அன்றாடமா உபயோகத்துல இருக்கிற ஒரு சில மந்திரங்கள். அப்புறமா நிறைய நம்ம வந்து இப்போ வந்து இந்த காமகாரிஷித் மஞ்சுரகாரிஷித் இந்த ஜபங்கள்லாம் வருது. அப்புறம் அடுத்த முக்கியமான உபயுக்தமா நம்ம அதாவது அன்றாட இதுல இருக்கிறது வந்து சந்தியாவந்தன மந்திரங்கள். இப்போ சூரியஷ்ட மாமுனிஷ்ட அக்னிஷ்ட மாமுனிஷ்ட ஆபக்குனந்து சூரியஷ்ட மாமுனிஷ்ட இதெல்லாம் இந்த சந்தியாவந்தனத்துல நம்ம வந்து பிராஷ்ண மந்திரங்கள்லாம் வருது. அது மாதிரி வந்து உத்தமே சிகரே ஜாத்தே அப்படின்னு அங்கேயும் அதே உபஸ்தானத்துக்குரிய மந்திரங்களும் வருது. அங்க அம்பஸ்ய பாறை அதாவது மகாநாராயணத்துல அது மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து காயத்ரியில உபநயனத்துல அந்த பஞ்சசீல காயத்ரி நம்ம எப்படி சொல்றோம், உபநயனத்துக்கு எப்படி நம்ம வந்து ஒரு பிரம்மோபதேசம் பண்றோம் அப்படின்னா அந்த பிரம்மோபதேசத்துக்கு தேவையான காயத்ரியோட ஒரு வியாக்கியானமும் அதுல அந்த மகாநாராயணத்துல இருக்கு. ஸோ சந்தியாவனத்துக்கு சந்தியாவன கர்மாக்களும் இந்த மகாநாராயணத்துல இந்த மந்திர பாகங்கள் இருக்கு. இப்ப அது ஒரு முக்கியமான பிரயோகம். அப்புறமா அடுத்தது பார்த்தா நம்ம வந்து பிரம்மயக்கியம் பண்றோம் தினம். பொதுவா இப்ப இன்னும் எப்படி ஆயிடுது அப்படின்னா கிரகஸ்தாளுக்குலாம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டா அன்னைக்கு கிரக பிரம்மயக்கியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அன்னைக்கு மட்டும்தான் பிரம்மயக்கியம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு இது உருவாகின்றது. ஆனா பிரம்மயக்கியம் நித்தியமா பண்ண வேண்டியது, அது கிரகஸ்தா மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, எல்லாருக்கும் பிரம்மயக்கிய கர்மா இது கண்டிப்பா நித்திய கர்மா வந்துட்டானா. இந்த பிரம்மயக்கிய கர்மா எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன வழி, எப்படி அது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஆரண்யத்துல அது ஒரு ஆரண்யத்துல வந்து சகவை தேவானாஞ்ச அசுரானாஞ்ச அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயத்துல அது நமக்கு வந்து ஆரண்யத்துல வருது. அது தவிர கிரகஸ்தாள்லாம் பண்ண வேண்டிய பஞ்சமகா யஜ்யங்கள் தேவயஜம் பித்ருயஜம் மனுஷயஜம் பூத யஜ்யம் இந்த பிரம்மயஜம் கடைசியில வருது. அந்த பிரச்சனத்துல நான் சொன்ன பிரச்சனத்துல இந்த பிரம்மயஜத்தை கொஞ்சம் எம்பாசிஸ் ஜாஸ்தி, நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசுறது. இதெல்லாம் ஒவ்வொரு லைனா வந்து டிஃபைன் பண்ணிட்டு போயிடுது. ஸோ பஞ்சமகா யஜ்யங்கள் பிரம்மயஜ விதி இங்க வந்து தைத்திரிய சாக்கையில நமக்கு கிடைக்குது. சந்தியாவந்தன மந்திரமும் தைத்திரிய சாக்கையெல்லாம் கிடைக்கிறது. காயத்ரி உபதேசமும் தைத்திரிய சாக்கை ஓம் போ தத்சவிதுர்வரேண்யம் ஓம் போ பர்கோ தேவச தீமஹி ஓம் சுவாஹ அப்படின்னு நம்ம பிரம்மயஜத்துல சொல்றோம் இல்லையா, இதைதான் வந்து நம்ம வந்து இங்க வந்து பிரம்மோதேசத்துல உபநயனத்தை நம்ம வந்து நம்ம சொல்லி வைக்கிறோம். இதுதான் வந்து இன்னைக்கு இது வந்து வழக்கத்துல நம்ம இன்னைக்கு பூணல்லாம் நம்ம பாக்குறதுக்கு வந்து. ஸோ பஞ்சமகா யஜ்யம் ஆயிடுது, உபநயனம் ஆயிடுது. அப்புறமா வந்து நிறைய காமகாரிஷி ஜெபம் நம்ம ஆவணியாட்டத்துல தான் பாக்கிறோம். காமகாரிஷி மன்னியரகாரிஷின் நமோ நமகான்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா ரெண்டுமே தனி காமோகாரிஷின் நமோ நம காமோகாரிஷி காமக்கரோதி நாகங்கரோமி காமக்கர்த்தா நாகங்கர்த்தா காமக்காரிதா அப்படின்னு அது ஒண்ணு. அப்புறம் மன்யுரகாரிஷின் நமோ நம மன்யுரகாரிஷின் மன்யுக்கரோதி நாகங்கரோ மன்யுக்கர்த்தா நாகங்கர்த்தா அப்படின்னு ஆக்சுவலா இது ரெண்டு மந்திரம் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம காமோகாரிஷி ஜபத்துல நம்ம சொல்றது ஆவணியாடத்து சொல்றோம். இந்த காமோகாரிஷி ஜபத்தே எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த தை மாசத்துல அதாவது இந்த வேதிக் இந்த நம்ம ரெண்டு வகையா நம்ம இந்த வேத செமஸ்டரை பிரிக்கிறோம். அதான் ஒழுங்கா பிரமமா அத்தியனம் பண்ணோம்னா நம்ம வந்து ரெண்டு வகையா இந்த நம்ம வந்து வேதிக் செமஸ்டரை பிரிக்கலாம். தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் அந்த ஆவணி ஆடத்து வரைக்கும் நம்ம வந்து அத்தியனம் வேதாத்தியனத்தை உற்சர்ஜனம் பண்ணிட்டு அப்புறம் அங்கங்களை படிக்கணும். நான் சொன்ன அந்த ஆறு அங்கங்களையும் படிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த தை மாசத்துல பௌர்ணமியில நம்ம வந்து அத்தியன உற்சர்ஜனத்தை பண்ணோம். அந்த அத்தியன உற்சர்ஜனை பண்ணிட்டு அங்கத்தை படிச்சுட்டு அப்புறம் திருப்பியும் ஆடி மா ஆவணி ஆட்டத்தை நீ வேதாரம்ப ஹோமத்தை பண்ணிட்டு அத்தியனத்தை வேதாத்தியனத்தை தொடங்கணும். இந்த தை மாசத்துல பண்ணா அது பௌர்ணமியில அந்த அக்கரண அந்த அந்த அத்தியான உற்சர்ஜன ஹோமத்தை அத்தியன உற்சர்ஜன ஹோமத்தை பண்ணாததுக்கு நாம காமகாரிஷியத்தை பிராயசித்தம்னு சொல்றோம். இதுக்கு பிரமாணம் நீங்க எங்கேருந்து கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஆனா வந்து தெரிஞ்சா யாராவது போடணும், இது பிரமாணம் என்னன்னு தெரியல. ஆனா இதுதான் வந்து பொதுவா வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம். சோ இது இது மாதிரி நிறைய அது மாதிரி புருஷ சூக்தம் நமக்கு தெரியும். அது நமக்கு தைத்திரிய சாக்கையிலும் கிடைக்கிறது. நேற்று ரிக்வேத புருஷ சூக்தத்தை சொன்னேன், தைத்திரியத்துல கிட்டத்தட்ட அதே தான். ஆனா மந்திரங்கள்ல சில ஆறு மாற்றங்கள் இருக்கு. அது மாதிரி தைத்திரியத்துல வர புருஷ சூக்தம் வந்து கொஞ்சம் சந்தோபத்தமா இருக்காது, சந்தோஷோல கூடி இருக்காது, வாக்கியம் வாக்கியமே பிடிச்சிருப்பா. அது மாதிரி தைத்திரியத்துல இன்னொரு ஒண்ணு என்ன வருதுன்னா உத்தர நாராயணம் புருஷ சூக்தத்தோட வருது. அது மூணாம் பிரச்சனத்துல வருது, சித்திசுருக்கு சித்தமாஜ்யம் சித்திசுருக்கு அப்படி அந்த மூணாம் பிரச்சனம் ஆரணிக்கிறது மூணாம் பிரச்சனத்துல அது வருது. அதுதான் வந்து புருஷ சூக்தம் நமக்கு யஜுர்வேதத்துல புருஷ சுத்தம் தைத்திரிய சாக்கையில புருஷ சுத்தம் நமக்கு ஆரண்யத்துல கிடைக்கிறது சமீதல. ஆனா ரிக்வேதத்துல சமீதல வந்து நமக்கு புருஷ சுத்தம் இருக்கு. சோ கொஞ்சம் ஸ்வரமும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும், அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். ரிக்வேத புருஷ சுத்தத்துக்கு கொஞ்சம் ஸ்வரம் ஸ்வரம் வேற, இது கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு இடங்கள்ல வேறையா இருக்கும். இது வந்து அதாவது நான் இப்ப சொல்றது அது மாதிரி வந்து நம்ம ராக்ஷவனம் அதுவும் உதகசாந்திலேயே சேர்ந்து வருது. ஆனா பொதுவா வந்து நம்ம வந்து ராக்ஷவன மந்திரம் சொல்றோம், கிருஷ்ணபாத பிரசித்தி என்ன பிருத்வியும் இதெல்லாம் வந்து இந்த ராக்ஷவன மந்திரம்னா வந்து சமீதல வருது. இதெல்லாம் பொதுவா வந்து ஒரு சில கர்மாக்களுக்கு முன்னாடி பண்ணிட ஆரம்பிக்கிறது. இது மாதிரி இப்ப நம்ம ருத்ரஞ்சமனம் ருத்ராபிஷேகம்லாம் பண்றோம் இல்லையா, ஏகாதச ருத்ரம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமா ஸ்மார்த்தாள் கிட்ட வந்து பிரபலமா இருக்கிறது வந்து இந்த ஏகாதச ருத்ரக்கணம். இது வந்து நம்ம வந்து கோயில்கள்லயும் பார்க்கலாம், இல்ல இப்ப அந்த சஷ்டியாத்த பூர்த்தின்னு இதெல்லாம் வைக்கிறான். சோ இதெல்லாம் வந்து இங்க சம்மித்தல நாலாம் மாண்டத்துல வருது இதுதான். ஆனா இங்க சம்மித்தல பார்த்தோம்னா ஜம்பே ததாமி அது வரைக்கும் முடிஞ்சிருது, கிரம்பகைங்க ஜாமகே வந்து அப்புறமா நம்ம சேர்த்துக்கிறது. சம்மித்தல நாலாம் மாண்டத்துல வர ருத்ர பிரஷ்னம் நமஸ்தே ருத்ரமன்யவ நாலாம் ஆண்டு அஞ்சாம் பிரஷ்னம் அது வந்து ஜம்பே ததாமியோட முடியுது. இது நம்ம வந்து திரம்பகைன்னா அப்புறமா வந்து சம்பிரதாயத்துல நம்ம சேர்த்துக்கிறது தான். அது மாதிரி சமக பிரஷ்னமும் வந்து நம்ம பார்த்தா புவனஷ்ட அதிபதிஷ்ட அதோட முடிஞ்சிருது. இடாதேவகூர் மனோரீக்கியநீர் நம்ம வந்து வழக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறது அங்க ஒன்னாம் காண்டத்துல வருது. அது இங்கேவே இங்க வர்றதே கிடையாது. வாஜபே யாகத்துல அது வந்து ஒரு மந்திரமா இடாதேவகூர் மனோரீக்கியநீர் வருது. இது நேரடியா இங்க சமக பிரஷ்னத்துல நாலாம் காண்ட ஏழாம் பிரஷ்னத்துல ஜம்பேத அதிபதிஷ்டமே அதோட முடிஞ்சிருது. அப்புறம் வாஜோன சத்த பிரதிஷ்டோவா பராவதான்னு ஆரம்பிச்சிருது. அதனால இடாதேவகூர் கிடையாது. ஸோ இது வந்து பிரபலமா இன்னைக்கு நாம வந்து பார்க்கக்கூடிய ஒரு யஜுர்வேதம் அப்படிங்கிறது பிரபலமா நாம வந்து பயன்படுத்தக்கூடிய இப்ப மேதா சூக்தம் அது சில இடங்கள்ல பாராயணம்னா மேதா தேவி ஜுஷமான நாகாத் அது அது வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் பிரயோகத்துல நம்ம வந்து முக்கியமா மகாநாராயணம் இருக்கு, சமிதையில இருந்து கொஞ்சம் இருக்கு, அப்புறம் உதகசாந்தி இருக்கு, அப்புறம் சந்தியாவந்தன மந்திரங்கள் இருக்கு, அப்புறம் பிரம்மயஜத்துக்கு பிரயோகம் இருக்கு. இது வந்து நம்ம காமனா சொல்லக்கூடிய சில பிரயோகங்கள்ல இருக்கக்கூடியது. இப்போ எதிர்வேதத்தையே வந்து நான் வந்து கொஞ்சம் கிளாசிபிகேஷன் டீப்பரா போறேன். எதிர்வேத சம்மிதா அதாவது நான் கிருஷ்ண யஜுர்வேதத்தை பொறுத்து சொல்றேன், இது சுக்ல யஜுர்வேதக்காரர்களுக்கு வேறையா இருக்கலாம். கிருஷ்ண யஜுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் தைத்திரிய சாக்கையை பொறுத்த வரைக்கும் சம்மிதால 44 பிரஷ்னம் இருக்கு சம்மிதா. அப்புறம் பிராமணத்துல 3 அஷ்டகம் இருக்கு, 3 அஷ்டகத்திலையும் ஒவ்வொன்றையும் 8 பிரஷ்னம் இருக்கு. அப்புறமா காட்டக பாகம்னு ஒண்ணு வருது, 3 பிரஷ்னம் பிராமணத்து முடிஞ்ச உடனே. சில பேர் இந்த காட்டகத்தை வந்து 3 அஷ்டகத்தோட எக்ஸ்டென்ஷனாவே கருதுறா, 10, 11, 12 கருதுறா. அப்புறம் ஆரண்யத்துல ஆரண்யக்கம் ஒரு பிரச்சனை, ஆரண்யக்கம் வருது. ஆரண்யக்கம் வந்து அதுல வந்து திராவிட பாட்டமா ஆந்திர பாட்டமாங்கிறத பொறுத்து அது வந்து கொஞ்சம் கணக்கு மாறுது. நான் நினைக்கிறேன் திராவிட பாட்டத்துல 8 பிரச்சனை வருது, இதுல ஆந்திரத்துல 6 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியில ஏகாக்னி காண்டத்துல 2 பிரச்சனை வருது கடைசியா. இப்போ நம்ம வந்து நேத்துக்கு இருக்கு இதுதான் வந்து பொதுவா வந்து சம்மித பிராமணம் ஆரண்யம் அப்படின்னு நம்ம என்ன பாக்குறோம், பொதுவா சம்மித்தல மந்திரங்கள்னா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். வெறும் மந்திரங்கள் பிராமணங்கள்லாம் மந்திரங்கள்லாம் மோஸ்ட்லி சந்தோபத்தமா இருக்கலாம். ஆனா இங்க எஜுஸ்ல சந்தஸ் இல்லாத மந்திரங்களும் இருக்குன்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இஷேத்வோர் ஜேத்வா வாயுஸ்தோ பாயுஸ்த தேவோவசவிதா பிரார் அப்படின்னு முதல் அணுவாக்கமே அதுக்கே வந்து நீட்டமா போயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன சந்தஸ்ன்னு நமக்கு தெரியல, அது பாட்டு க்ளோஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மந்திரமா நம்ம யஜுஸ் சமிதையில பாக்குறோம். ஆனா யஜுஸ் சமிதையில என்ன அப்படின்னா இங்க நான் வந்து இந்த நம்ம முதல்ல சொன்ன யாஜ்ஞவல்யரோட கதையில இந்த தித்திரி பறவைகள்லாம் அந்த வாஜு வைஷம்பாயனோட சிஷியர்லாம் வந்து முதல்ல அதை வந்து சாப்பிட்டுட்டு அது கலந்து போயிடுது, பிராமண ஆரணிக்கங்கள்லாம் சமிதையெல்லாம் கலந்து போயிடுது அப்படின்ற ஒரு கதைனால நமக்கு வந்து இங்க ஆறாம் ஆண்டு அதாவது சமிதையில பிராமண பாகங்கள்லாம் வருது. இப்போ ரெண்டாம் காண்டம் ஃபுல்லா பார்த்தா பிராமணம் தான், ரெண்டாம் காண்டம் காமியட்டி ஃபுல்லா பிராமணம் தான் வருது. அது மாதிரி ஆறாம் காண்டத்தையும் பிராமணன் தான், அதாவது ஃபுல்லா பிராமணன் கிடையாது, ரெண்டாம் காண்டத்துல மெஜாரிட்டி பிராமணன், கடைசி ரெண்டு அன்வாக்கம் ஒவ்வொரு ரெண்டு அன்வாக்கம் இன்னைக்குமே இருக்கா இருக்கும். ஆனா ஆறாம் காண்டத்தை பார்த்தா தரோவா வந்து அஞ்சு ஆறு இதெல்லாம் வந்து பிராமணனா ஆறெல்லாம் மொத்தமா ஒரே மந்திரம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆறாம் காண்டத்துல மிச்சதெல்லாம் ஆறாம் பிராமணம் அப்படின்னா விளக்க உரை ப்ரோஸ் மாதிரி இருக்கும், இது பண்ணு அது பண்ணு அந்த மந்திரம் இத்தியாகா இத்தியாகா ஜுகோதி எஜதி இந்த மாதிரி கிரியைகளை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி அடக்கணும், அதாவது விசாரங்கள்லாம் நடக்கும். அந்த வேதியை வந்து கற்ற வந்து அந்த அந்த கயிறு ரஷணம்னு பேரு, அது 12 அடி இருக்குமா 13 அடி இருக்குமா 8 அடி இருக்கணும், இந்த மாதிரி பல விசாரங்களை வந்து அது வந்து பிராமணத்தை நமக்கு கிடையாது. துவாதசாரத்னி ரஷணா கர்த்தவ்யா பிரயோதசா ரத்னி அப்படின்னு ரஷமேதத்துல அந்த அரத்னி அதாவது அந்த அந்த ரஷணம் அந்த கயிறு வந்து எத்தனை அரத்னி கியூபிட்ஸ்ங்கிற இங்கிலீஷ்ல 12 இருக்குமா 13 இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிராமணத்துக்கு சேர்ந்தது. இந்த விஷயங்கள்லாம் பொதுவா மற்ற சாக்கைகள்ல வந்து நமக்கு தனியா பிராமணத்தை வருது, இதை வந்து சம்ஹிதையோட மிக்ஸ் ஆகாது. ஆனா வந்து இங்க வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சம்ஹிதையே எதிர்ஸ்ல கிடைக்கும், தைத்திரிய சாக்கையில இது வந்து மிஸ்ரம் ஆறுது, இது ஒரு கேரக்டரிஸ்டிக் இந்த தைத்திரியத்துக்கு. அத மாதிரி தைத்திரிய பூரா தைத்திரியமும் கம்ப்ளீட்டா தைஸ்வரியம், அதாவது ஃபுல்லாவே தைத்திரியத்துக்கு ஃபுல்லா ஸ்வரம் இருக்கு. இப்ப ருக்வேதத்துலாம் பார்த்தா சம்ஹிதைக்கு ஸ்வரம் இருக்கு, தைத்திரேய பிராமணம் ஃபுல்லா ஏகஸ்ருதி தான், தைத்திரேய பிராமணம் ஐத்திரேய ஏகஸ்ருதி தான். ஆனா தைத்திரியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்வரம் இருக்கு, எல்லாம் சம்ஹிதைக்கும் இருக்கு பிராமணத்துக்கும் இருக்கு அரண்யத்துக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு ஸ்வரம் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசம் பண்ணலாம் காமனா இருக்கிறதோட. ஆனா ஸ்வரங்கள்ங்கிறது எல்லாத்துக்கும் ப்ராப்பரா தைஸ்வரியமா எல்லாத்துக்கும் உண்டு தைத்திரியத்துல. இப்ப வந்து இது இது வந்து சம்ஹித கலக்கிற விஷயம் தானே, அதாவது மிஸ்ரிதம்னு பேரு, பிராமணமும் சம்ஹிதையும் கலந்தது, மந்திரமும் பிராமணம் கலந்தது, இது வந்து மிஸ்ரிதம். இப்போ இந்த நேரம் நம்ம பிரயோகத்தை வந்து காமனா இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிற பிரயோகங்கள்ல பத்தி சொன்னேன், இப்ப கொஞ்சம் யாகீக பிரயோகத்தை பார்ப்போம். அதாவது நாம அன்றாடமா அதை நம்ம பொதுவா நிறைய பேர் 99% ஆஃப் த பீப்புள் அது நமக்கு தெரியறது இல்ல, ஆனா அது ஒரு அறிமுகமா வந்து நான் சொல்லி வைக்கிறேன், அது வந்து இத்தனை பேருக்கு அது பிரயோஜனப்படும் தெரியல, ஆனா விஷயத்த சொல்லிடுறேன். பொதுவா நாம வந்து யாகம் அப்படின்னா நாம பண்றது வந்து இங்க பொதுவா நமக்கு என்ன தெரியும்னா ஒரு சுதர்சன ஹோமம் ஒரு கணபதி ஹோமம் இதெல்லாம் இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து லௌகீக அக்னியில பண்றது, லௌகீக அக்னி அப்படின்னா அன்னன்னைக்கு அக்னியை வந்து கொளுத்திட்டு அன்னன்னைக்கு அதிலேயே ஹோமம் பண்ணிட்டு அன்னன்னைக்கு அதுவே அன்னைக்கே சமணம் ஆயிடுறது அக்னி, அதனால அந்த அக்னி கேரி ஓவரா இருக்குது. ஆனா இப்ப வந்து வேதத்தை சொல்லியிருக்கிற அக்னி அக்னி கர்மா ரெண்டு வகையா இருக்கு, ஒண்ணு திரேதா அக்னியா இருக்கு இன்னொன்னு ஏகா அக்னியா இருக்கு. இப்போ வேதத்துல இருக்கிற அந்த 80 பிரச்சனைகள் அதாவது ஸ்மார்த்தா ஏகாக்னி காண்ட மந்திர பிரச்சனைன்னு சொல்லுவோம், இந்த ஏகாக்னி காண்டத்தை பண்ண வேண்டிய கர்மா ஒரே அக்னி, அதாவது கல்யாணம் ஆனவனே அவுபாசனம் அப்படிங்கிற கர்மாக்கு நம்ம வந்து கல்யாணம் அதுக்கு வந்து அவளுக்கு அந்த தகுதி வந்துடுறது, அந்த அக்னி தாலி பாக்கெல்லாம் பண்ணி பிரிச்சு அந்த அவுபாசன அக்னியில நம்ம அவுபாசனம் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்குதான் அந்த வந்து அந்த அந்த மண்பானைய கொடுக்குறா. இப்ப எல்லாருக்கும் அதை எதுக்கு கொடுக்குறான்னு கூட தெரியறது இல்லை, ஆனா மண்பானை கொடுக்குறா, இது வந்து அவுபாசனத்துக்காக கொடுக்குறது. இப்ப இந்த அவுபாசன அக்னிய வந்து அணையாம அந்த கிரகஸ்தாலாம் மெயின்டைன் பண்ணணும், ரெண்டு வேளை அவுபாசனம் பண்ணணும், காலையிலையும் சாயங்காலமும் அவுபாசனம் பண்ணணும். இந்த உபாசனத்துல நம்ம வச்சு நிறைய கர்மாக்கள் வருது, அதாவது உபநயனம் உபநயன கர்மா உபாசன அக்னியில பண்ண வேண்டியது, இந்த மாதிரி சீமந்த அக்னி உபாசனத்துல பண்ண வேண்டியது, ஸ்ராத்தம் உபாசத்துல இதெல்லாம் வந்து ஏகாக்னி கர்மா, இதெல்லாம் தான் வந்து அந்த கடைசி ரெண்டு ஒன்னு ஆபஸ்தம மந்திர பாட்டம்ங்கிற இத வந்து ஸ்மார்த்தா வந்து தைத்திரியத்துல 82 பிரச்சனை சொல்றது, அஷீதி துவயம் ஸ்மார்த்தா வந்து இந்த ரெண்டு மந்திர பிரச்சனத்தையும் 80 சேர்க்கறது இல்ல, அவ வந்து வேற கணக்கு அதுக்கு இருக்கும். ஆனா வந்து திராவிட பாட்டம் வந்து இது ரெண்டையும் அந்த 82 பிரச்சனத்து சேர்க்கிறது. ஆனா மந்திர பிரச்சனை எப்படியும் ஆனா படிச்சு ஆகணும், நம்ம கிரகிய கர்மாக்களை பண்றதுக்கு, கிரகியம்னா நம்ம பண்ற உபநயனம் ஸ்ராத்தாதிகள் இந்த மாதிரி கர்மாக்களுக்கெல்லாம் வந்து நம்ம அது படிச்சாகணும். சோ இதெல்லாம் வந்து அவுபாசன அக்னியில பண்ற கர்மாக்கு ஏகாக்னின்னு பேரு, ஒரே அக்னி தான் இருக்கும், அதுலதான் நம்ம வந்து உபநயனம் சீமந்தம் அப்புறமா வந்து கல்யாணம் அப்புறமா ஸ்ராத்தம் இந்த மாதிரி நிறைய கர்மாக்களை பண்றோம். அதே மாதிரி பிரம்மச்சாரிக்கும் சமிதானத்துக்கு மந்திரங்கள்லாம் ஏகாக்னி காண்டத்துலாம் சொல்றது முழுசா சொல்றது. இதுதான் வந்து ஏகாக்னி காண்டம் ரெண்டு பிரச்சனை இருக்கு, ஏகாக்னி காண்டத்துல இருக்கிற ரெண்டு பிரச்சனைகள்னா நம்ம அன்றாடமா செய்யக்கூடிய டெய்லி வாத்தியாரம் சாப்பிடம் பண்றது இல்லையா, அதுக்கெல்லாம் அது மந்திரங்கள்னா ஏகாக்னி காண்டத்துல தான் இருக்கு, இது நம்ம கிரஹியமா பண்றது கர்மாக்கள். இப்ப ஸ்ரௌத்தமா பண்ற கர்மாக்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். இப்ப அந்த உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அக்னி, ஒரே அக்னி இருந்ததோ இல்லையா, அந்த உபாசனம் பண்ணின அக்னியை வச்சுட்டு இந்த அக்னியை மூணா நம்ம விபாகம் பிரிக்கணும். திரேதா அக்னின்னு பேரு, மூணு அக்னியா பிரிக்கிறோம். அக்னி ஆதானம்னு ஒரு கர்மா இருக்கு. இந்த கர்மாக்கள்ல இதை வச்சுட்டு இந்த மூணு அக்னியா, காரகபத்தியம், ஆகவனியம், அன்வாகாரிய பச்சனம், ஆறு தட்சிணாகனியும் சொல்றது. இந்த மூணுமே வந்து இந்த நம்ம வந்து அக்னி ஆதானம் அப்படிங்கிற கர்மா முதல்ல பண்ணணும். அதுதான் ஸ்ரௌத்தத்துக்கு வந்து ஒரு ஆரம்பம் மாதிரி. ஸ்ரௌத கர்மா அப்படின்னா ஸ்ருதியில சொல்லியிருக்கிற கர்மா. இப்ப கிருஷ்ய கர்மானா நான் ஸ்மார்த்த கர்மாக்கள்னு சொல்லலாம். ஸ்மிருதியிலதான் அதுக்கு விளக்கமா பாக்குறோம். இப்ப உபாசனம் எப்படி பண்ணணும்ங்கிறதுக்கு விளக்கமா வந்து நமக்கு வேதத்தை பார்க்க முடியாது. அதுக்கு வந்து ஸ்மிருதி தான் நமக்கு பிரமாணம், சம்பிரதாயம் பிரமாணம். ஆனா வந்து அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வேதத்துல நேரடியா விஸ்தாரமா அதுக்கான வந்து ஒரு பிரமாணங்கள் விதி என்ன பார்க்கலாம். சோ எந்தெந்த ஸ்ருதி அப்படின்னா வேதம் அப்படின்னு நான் நீ முதல் நாள சொன்னேன், காதுல கேட்கறது. அதனால அது இந்த வேதத்துக்கு ஸ்ருதின்னு ஒரு பேரு. ஸ்ரௌதம் அப்படின்னா இந்த வேதத்துல ஏற்படுத்தும் பொதுவா நல்லா சொல்லியிருக்கிற கர்மாக்கள்லாம் ஸ்ரௌத கர்மான்னு பேரு. இந்த ஸ்ரௌத கர்மாவுக்கு முதல் அடி அக்னி ஆதானம்னு பேரு. இந்த அக்னி ஆதானம்னா என்ன, மூணு அக்னியை வந்து காரகபத்தியம், ஆகவனியம், அன்வாகாரியம் எப்படி பிரிச்சுண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அக்னிஹோத்திரத்துல ஆரம்பிக்கிறது. அக்னிஹோத்திரம் இப்ப வந்து இதுக்கும் இதுக்கும் பேரலல் நிறைய இருக்கு, உபாசனத்துக்கும் ஸ்ரௌதத்துக்கும். உபாசனம் பண்ணணும், அதுக்கு ஒரு சைக்கிள் மாதிரி வரும். உபாசனம்னா அப்புறமா வந்து இஷ்டிகள் வரும், தர்ஷபூர்ணமா சேஷ்டி அத மாதிரி இங்க இஷ்டி காலம் வருது. பிரதமனி பௌர்ணமி பிரதமனிக்கு அதுக்கு வந்து பூர்ணமாச ஸ்தாலி பாக்கம்னு சொல்றோம், தர்ஷஸ்தாலி பாக்கம் அது மாதிரி அமாவாசைக்கு. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தா தர்ஷபூர்ணமாசேஷ்டிங்கிறோம். அது வந்துதான் அந்த தர்ஷபூர்ணமாசேஷ்டி பிரச்சனம்னா முதல் பிரச்சனம் இஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தா அப்படின்றது இந்த ஆரம்பிக்கிறது தான் வந்து ஸ்ரௌதத்துல முதல் பிரச்சனம். இது இது வந்து அக்னி காரகபத்தி அக்னில இருந்து ஆரம்பிக்கும். நம்ம பிரிச்சுக்கிறோம் மூணு அக்னியா, இந்த மூணு அக்னி தான், இந்த மூணு அக்னியை பேஸ் பண்ண கர்மாக்கள் தான் வேதத்துல எல்லா இடத்தையும் 90% அதான் வரும். அதாவது இந்த கடைசி ரெண்டு பிரச்சனத்தை தவிர, ஆபஸ்தம்ப மந்திர பாட்டம்னு சொல்றோம் இல்ல ஏகாக்னி காண்டம்னு சொல்றோம், இந்த ரெண்டை தவிர மத்த கர்மாக்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து திரேதா அக்னி கர்மா தான் வேதத்துல. இப்போ அது எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்னது தர்ஷபூர்ணமா செட்டி சொன்னேன், அது வந்து முதல் பிரச்சனை. அப்புறமா வந்து ஒன்னாம் ஆண்டாம் ரெண்டாம் பிரச்சனை, ஆப உந்தந்து ஜீவசே அதுல இருந்து ஆரம்பிக்கும். சோமயாகத்தை பத்தி, அதாவது அக்னிஷ்டோமம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு விஸ்தாரமான சோமயாகத்தை பத்தி சொல்றது. அப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான யாகத்தை பத்தி வாஜபேயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ராஜபேயாவும் இருக்கு, அப்புறம் ராஜசூயாவும் இருக்கு. இதெல்லாம் ஒன்னாங்காண்டத்தோட ஒரு டாபிக். ஓவராலா சொல்ல போனா ஒன்னாங்காண்டத்தை முக்கியமா சொல்லியிருக்கிறது வந்து தர்ஷபூர்ணமா சேஷ்டி, அப்புறமா சோமயாகங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள், அப்புறமா வந்து வாஜபேயம் ராஜசூயம். இதுதான் முக்கியமான சில விதிகள்லாம் சொல்லியிருக்கு. எல்லாமே திரேதா அக்னியில பண்ண வேண்டியது. அக்னி ஆதானம் பண்ணிட்டு மூணா பிரிச்சுட்டு இந்த மூணு அக்னிகள்லையும் பண்ண வேண்டியது. இப்போ ரெண்டாம் காண்டத்தை எடுத்துட்டா ஃபுல்லா காமியஷ்டி தான். அதாவது இந்த காமியஷ்டி இதெல்லாம் வந்து ஒரு கிரகஸ்தன் வந்து அக்னிஹோத்திரம், யாவத் ஜீவோ அக்னிஹோத்திரம், உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு கிரகஸ்தன் வந்து இங்க அக்னிஹோத்திரம் பண்ணணும். ஆனா இந்த காமிய அக்னிஹோத்திரம்னா அதோட அசோசியேட்டட் தர்ஷபூர்ண மாசம், சாதுர்மாசியம், அப்புறமா வந்து இந்த மாதிரி சௌத்ராமணி, பசுபந்தம், இந்த மாதிரி ரிலேட்டடா அதோட சைக்கிள் ஒண்ணு வரும். அந்தந்த நாள் அந்தந்த திங்க அந்தந்த என்ன சொல்றோம் அந்தந்த காலகட்டத்துக்கு, இப்ப வந்து பௌர்ணமி அமாவாசை தர்ஷபூர்ண மாசம் சொன்னேன், அது மாதிரி சாதுர்மாசம் சில, அது வந்து ஒரு குரூப், ஒரு குரூப் ஆஃப் சாக்ரிஃபைஸ், பிண்டபித்ரேக்கியம், வர்ணப்பிரதாசம், சாக்கமேதம், இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் யாகத்துக்கு பேரு சாக்க இது சாதுர்மாசியானி தெரு. அது மாதிரி பசுபந்தம், சௌத்ராமணி அப்படின்னா நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ரெண்டாம் காண்டம். ஆனா இதெல்லாம் நம்ம நியத்தமா பண்ண வேண்டிய நித்திய கர்மா. ஆனா இந்த ரெண்டாம் காண்டத்தை நம்ம சொல்றது எல்லாமே காமியஷ்டிகள், எல்லாமே வந்து அவாவாளோட விருப்பத்தை. இப்போ தசரதர்லாம் வந்து புத்திர காமியஷ்டின்னு ஒருத்தர் பண்ணிதான் ராமர் பிறந்தார் நம்ம ராமாயணத்துல தான் பாக்குறோம். அந்த இஷ்டி ஃபுல்லா இங்கதான் அந்த ரெண்டாம் காண்டத்துல தான், புத்திரன் வேணுமா, பசுக்கள் வேணுமா, அதாவது கிராம காமகா, அதாவது இன்னைக்கு வேணா பஞ்சாயத்து போர்ட் தலைவர்னு வச்சுக்கலாம் நம்ம கிராம காமகா, இந்த மாதிரி நிறைய அப்ப போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அப்புறம் வியாதி போகணும், அப்புறம் மழை பெய்யணும். முக்கியமா இந்த காரியரி இஷ்டின்னு சொல்லிட்டு ரெண்டாம் காண்டத்துல வருது, அது ரொம்ப பிரபலமான ஒரு இஷ்டி. அது மழை பெய்யறது நிறைய இடத்துல நான் அதை வந்து பண்ணி நானே ஒரு இடத்துல பாத்திருக்கேன், அதை நல்லா இதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான யாகம் காரியரி இஷ்டின்னு, மழை பெய்யறதுக்கான ஒரு யாகம் இது.
4: ஓம் நமசிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
5: நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா சிற்சபேசா சிவசிதம்பரம் தில்லை எம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவதனைய வரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் அரசு கமலஹஸ்தம் சுபிதம் மோதகேனா அருணகுசுமமாலா வியாழலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் முனைவரே எல்லாமல்ல ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத சிசபேச பெருமானுடைய அனுகிரகம், ஆன்மநாயகர் சோமநாதீஸ்வர பெருமானுடைய அனுகிரகத்தினாலும், குருவருள் துணை கொண்டு சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பிலே ஒரு உரையானது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் அந்த சிவபூஜைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஆகமங்களினுடைய சாரங்களையும், அதேபோல் அந்த சிவபூஜைக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை பற்றி நேற்று பார்த்து கொண்டு வந்திருந்தோம். அந்த அனுஷ்டான வகையிலே நேற்று தினம் இந்த சம்ஹிதா மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபிரம்ம சடங்க மந்திரங்களையும் சகலீகரணங்களையும் நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த பஞ்சபிரம்மம் சடங்கம் என்கின்ற அந்த மந்திரங்களினுடைய தத்துவார்த்தங்களை சிந்தித்து இன்று சைவ அனுஷ்டானங்களினுடைய பிற பகுதிகளையும், சூரிய சிவபூஜையினுடைய ஒரு அங்கமாக விளங்குகின்ற சூரிய பூஜையை பற்றி இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தித்து நாம் அது சார்ந்த விஷயங்களை இப்பொழுது சிந்திப்போம். அன்பர்களே, நேற்றைய தினம் சம்ஹிதா மந்திரம் என்று கூறினோம். பொதுவாக சைவ ஆகமங்களில் சிவாகமங்களில் அந்த 11 மந்திரங்கள் என்பது மிக மிக விசேஷம். ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஹிரதயம் சிரசு சிகை கவசம் நேத்திரம் அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 11 மந்திரங்கள், அதே போல பஞ்சகலா மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சாந்தி ஜீதகலை சாந்திய கலை வித்யாகலை பிரதிஷ்டாகலை நிவர்த்திகலை என்று சொல்லக்கூடிய இந்த 5 கலைகள், இவை அடிப்படையான மந்திரங்களாக விளங்கக்கூடியவை. இந்த மந்திரங்களை கொண்டே நமது சைவ அனுஷ்டானங்கள் சிவபூஜைகள் எல்லாம் பிரதானமாக செய்யப்படுகின்றன. ஏற்கனவே நாம் கூறிய பொழுதுவாறு சிவாகமங்களுடைய ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒவ்வொரு கிரியைகளும் மந்திரம் கிரியை பாவனை என்று 3 பிரதானமான தத்துவங்களை உள்ளடக்கியது. மந்திரம் என்பது பெருமான் அருளி செய்த அந்த திரு மந்திரங்கள், கிரியை என்பது முத்திரைகள், அனுஷ்டானங்களில் பலவிதமான முத்திரைகள் இருக்கின்றன. சிவபூஜையிலே பார்த்தீங்கன்னா நிறைய முத்திரைகள் இருக்கின்றன. கும்பமுத்திரை, அங்கச முத்திரை, நிரீக்ஷண முத்திரை, சூரிய பூஜையிலே விஸ்வரமுத்திரை என்று முத்திரைகள், தேனுமுத்திரை என்று பலவிதமான முத்திரைகள் இருக்கின்றன. இதிலே அனுஷ்டானங்களுக்கும் சிவபூஜைக்கும் சில முத்திரைகள் அப்படின்றது அவசியம். இது கிரியையாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பாவனை என்பது நாம் செய்யக்கூடிய அந்த பூஜையினுடைய தத்துவமானது அல்லது அந்த பூஜையினுடைய சாநித்தியமானது பரமேஸ்வரனை சென்று அடைந்தது என்று பாவிப்பது, பாவிப்பது பாவனை என்று அழைக்கப்படுகிறது. இப்படி இது 3 முக்கியம். அதிலே நாம் நேற்று இந்த சம்ஹிதா மந்திரங்களை பார்த்தோம். அனுஷ்டானங்களாக இருந்தாலும் சிவபூஜையாக இருந்தாலும் இந்த சம்ஹிதா மந்திரங்களானது மிக அவசியம். அதே போல சப்தகோடி மகாமந்திரங்கள் என்பதும் அவசியம். ஏற்கனவே சூரியனேன் திருமுறைகள் இந்த சப்தகோடி மகாமந்திரங்களையும் சம்ஹிதா மந்திரங்களையும் பிரமாணமாக வைத்து வரிசைப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது என்று கூறினேன். இதிலே சப்தகோடி மகாமந்திரங்கள் என்பதனுடைய தத்துவம் என்ன என மந்திரங்கள் நாம் குருமூல்யமாக உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். நாம் அதனுடைய தத்துவங்களை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ஈசானம் தற்புருஷங்கள் ஹிருதயம் சிரசு இதெல்லாம் வந்து பஞ்சபிரம்மம் சடங்கம் என்று கூறினோம். அடுத்து சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று ஒரு பகுதி. கோடி என்றால் பூர்த்தியானது அல்லது இறுதியானது என்று அர்த்தம். இப்போ ஒருவருடைய முகவரியை நாம் கேட்கும் பொழுது அவர் அந்த கோடியில் அவருடைய இல்லமானது இருக்கின்றது, அந்த கோடி அப்படிங்கும் பொழுது அந்த இடத்தினுடைய பூர்த்தியில் அல்லது அந்த பூர்த்தி நிறைவில் அவருடைய வீடானது இல்லமானது இருக்கின்றது என்பதை கூறுவது போல, இந்த ஈசானம் அல்லது இந்த சடங்க மந்திரங்கள் பஞ்சபிரம்மம் சடங்க மந்திரங்களுக்கு அந்தமாக பூர்த்தியாக நிறைவு மந்திரமாக அல்லது பூர்த்தி மந்திரமாக வரக்கூடியவை இந்த சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று பெயர். இவைக்கு என்னவென்றால் ஏழு, சப்த என்றால் ஏழு, ஏழு கோடி மந்திரங்களை குறிக்கக்கூடியது. நம ஸ்வாஹா சுதா வஷட் ஔஷட் பட்டு ஹும் என்று இதனை இந்த சப்தகோடி மகாமந்திரங்களை கூறுவார்கள். இவை வந்து பீஜ எழுத்துக்களை போன்று எப்பொழுதும் நித்தியத்துவமானது. இதை மொழிபெயர்க்கவோ அல்லது மொழிபெயர்த்தால் அதற்கான உண்டான நேரடியான பலன்களை கொடுக்கக்கூடியது அல்ல. இது சுவாமியானவர் கைலையம்பெருமானில் கைலையில் சுவாமியானவர் நேரடியாக அருளி செய்தவை இந்த சப்தகோடி மகாமந்திரங்களாக இருந்தாலும் சரி, சங்கீதா மந்திரங்களும் சுவாமி நேரடியாக அவருடைய திருவாய் மொழியாக அருளி செய்தவை இந்த மந்திரங்கள். இவை மொழிபெயர்த்தால் அதற்கான நேரடியான பலனை தரவல்லாது என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த நம ஸ்வாஹா சுதா ஔஷத் வஷத் பட்டு ஹும் என்று சொல்லக்கூடிய இந்த சப்தகோடி மகாமந்திரங்களுக்கும் நம்மளுடைய சைவ அனுஷ்டானம் அல்லது சிவபூஜையிலே இவற்றுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பலன் ஆனது இருக்கின்றது. ஏனென்றால் ஈசானம் தற்புருஷம் அகோரம் என்று சொல்லக்கூடிய இவற்றோடு இந்த சப்தகோடி மகாமந்திரங்களில் எதனை சேர்த்தால் அது பலன் கொடுக்கும், எத்தகைய பலனை கொடுக்கும் என்று அந்த ஆகமங்கள் சைவாகமங்கள் நமக்கு உரைக்கின்றன. இப்பொழுது நமக என்று அந்த சப்தகோடி மந்திரம் இருக்கின்றது. இந்த நமக என்றால் பெருமானுடைய அந்த திருநாமத்தை கூறி அந்த பெருமானுடைய அந்த திருநாமத்தோடு இந்த நமக என்ற அந்த பதமானது சேரும் பொழுது என்ன பொருளை தரும், என்ன தத்துவத்தை தரும் என்றால், நமக என்று கூறும் பொழுது பெருமானுடைய ஐஸ்வர்யமானது நமக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யம்னா ரெண்டையும் எடுத்துக்கலாம். பெருமானுடைய ஈஸ்வர அனுகிரகத்திற்கும் ஐஸ்வர்யம் என்றுதான் பெயர். பெருமானுடைய திருவருளுக்கே ஐஸ்வர்யம் என்றுதான் பெயர். நமது லௌகீக வாழ்விலே நமக்கு தேவையான உணவு பொருள் உடை போன்ற பொருளாதாரங்கள் இவற்றையும் நாம் ஐஸ்வர்யம் என்றே கூறுவோம். அப்போ அதனால தான் இந்த அர்ச்சனை என்பதில் நாம் நமக என்று அந்த பதத்தை பயன்படுத்துவதற்கு காரணம் எப்பொழுதும் நமக்கு ஐஸ்வர்யமானது நித்தியமாக இருக்க வேண்டும், பெருமானுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். நேற்று கூறியது போல புக்தி முக்தி என்ற இரண்டும் கிடைக்க வேண்டும். புக்தி முக்தியும் தரவல்லது சிவ வழிபாடு மட்டுமே, சிவபூஜை மட்டுமே புக்தியும் முக்தியும் தரவல்லது என்பதால் தான். ஆக அந்த பெருமானுடைய அந்த திருநாமத்தோடு அல்லது இந்த பஞ்சபிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமந்திரங்களோடு நமக என்ற அந்த திருப்பதத்தினை சேர்க்கும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய வல்லமையானது அந்த மந்திரத்திற்கு அந்த சாநித்தியம், அந்த உயிர் சக்தி, அந்த உயிர் சக்தி என்று கூறுவார்கள், அதனை சாநித்தியம் என்று கூறுவார்கள். ஆக அதனை தரவல்லது. அடுத்தது பெருமானுடைய அந்த திருநாமத்தோடு அல்லது அந்த பஞ்சபிரம்மங்களோடு ஸ்வாஹா என்ற அந்த பதம் சேரும் பொழுது பெருமானை அந்த தேவதைகளை திருப்தி செய்யக்கூடிய, ஸ்வாஹா என்பதற்கு என்னென்றால் தேவதைகளை திருப்தி செய்யக்கூடிய பலமானது இந்த ஸ்வாஹா என்ற அந்த பதத்திற்கானது உண்டு. ஆகவே தான் நமது ஆகுதிகளிலே ஸ்வாஹா என்று கூறி அந்த யாக கர்மாக்களை யாக கிரியைகளை நாம் செய்கின்றோம் தேவதைகளை திருப்தி செய்வதால். ஏனால் தேவதைகளை திருப்தி செய்யும் பொழுது நமக்கு பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளானது நீங்கி அந்த பஞ்சபூதங்களினுடைய இடர்பாடுகளெல்லாம் நீங்கப்பெற்று நமக்கு திருப்தியின் காரணமாக பஞ்சபூதங்களால் நமக்கு அருளானது ஏற்படுகின்றது. சேக்கிரார் பெருமான் கூறுவார், வேள்வியின் நற்பயன் வீர்புணலாவது என்பார். வேள்வியினால் யகத்தினால் ஏற்படக்கூடிய ஒரே நற்பயன் என்னவென்றால், முதன்மையான நற்பயன் என்றால் மழை பொழிவது. மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்றால் நமக்கு எந்த விதமான துப்பிரமங்களையும் கொடுக்காமல் சரியான வழியில் மழையை பொழிவது தான் உண்மையான நல்ல மழை என்று கூறுவார்கள். ஆகவேதான் வேள்வியின் நற்பயன் அதனுடைய நற்பயன் என்று அவர் கூறுவார். அப்பொழுது தேவதைகளை திருப்தி செய்யக்கூடியதற்கு இந்த ஸ்வாஹா என்ற பதமானது தேவதைகளை திருப்தி செய்யக்கூடிய அந்த தன்மையானது அந்த ஸ்வாஹா என்ற அந்த பதத்திற்கு உண்டு. இதற்கு எதிர்மாறாக பலவிதமான மொழிபெயர்ப்புகளை கொண்டு இந்த யாக கிரியைகளை செய்யும் பொழுது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என்கின்ற ஒன்று, மழையானது பொழிந்து கிடக்கூடிய தன்மை அல்லது மழை பொழியாமலேயே கிடக்கூடிய தன்மை என்று இத்தகைய ஒரு கால சீற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆக நமக என்பது ஐஸ்வர்யத்தையும் ஸ்வாஹா என்பது தேவதைகளை திருப்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது. அதன் பிறகு சுதா என்று பெயர். அது தைரியத்தையும் வசீகரத்தையும் தரக்கூடியது. வசீகரம் என்றால் லட்சணம் அல்லது ஈர்ப்பு என்று கூறலாம். நம்மளுடைய சைவ அனுஷ்டானங்களிலே நம்ம ஆச்சமணம் என்று செய்வோம். அந்த செய்யும் பொழுது அல்லது சுவாமிக்கு அர்க்கியத்தை தரும் பொழுது சுதா என்கின்ற அந்த பதத்தையானது நாம் பயன்படுத்துவோம். அந்த மந்திரங்களோடு அந்த சுதா என்ற பதத்தை பூர்த்தியாக வைத்து கடையாக கடை மந்திரமாக பதமாக வைத்து செய்வோம். அப்பொழுது அது ஐஸ்வர்யத்தை வசீகரத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே தான் இதன் நம்மளுடைய ஆகமங்களில் பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய கிரியைகள் அனைத்தும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு தாத்பரியங்களும் மந்திரங்களும் தத்துவ குவியலாக நிரம்பி இருக்கக்கூடியது. அதை உணர்ந்து செய்யும் பொழுது அதை ஒவ்வொரு தடவும் அந்த சுதா என்று சொல்லும் பொழுது இது நமக்கு இதை வசீகரத்தை கொடுக்கும் என்ற அந்த சிந்தனையை கொண்டு செய்யும் பொழுது உண்மையிலேயே நமக்கு வசீகரத்தையும் தைரியத்தையும் அளிக்கக்கூடியது இந்த மந்திரம். அப்போ அதுதான் இந்த ஆகமங்கள். அந்த ஒவ்வொரு அந்த பதங்களும் அதனுடைய உள் அர்த்தங்கள் தத்துவ அர்த்தங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஜீவனானவர் சிவனாகுவதற்கு ஒரு ஆன்மாவானது அந்த சிவன் முக்தி பெறுவதற்கான வழிகளை படியாக நேற்று கூறியது போல ஒரு குருநாதர் எவ்வாறு தீட்சா மண்டபத்திலே சிஷியனை அந்த கண்ணினை கட்டி எவ்வாறு அழைத்து செல்கின்றாரோ அதே போல நமது சைவ ஆகமங்களானது தங்களுடைய அந்த கிரியாபாதம் வழியாக கிரியைகள் வழியாக இந்த ஆன்மாவை ஒரு ஒரு படியாக கொண்டு செல்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு தெளிவு தான் நமக்கு வர வேண்டும். அவ்வாறு சுதா என்று சொல்லும் பொழுது ஆன்மா அதை செய்யக்கூடிய அந்த பக்தனுக்கு தைரியத்தையும் வசீகரத்தையும் இது வழங்கக்கூடியதாக விளங்குகின்றது. அதே போல வௌஷத் என்று அடுத்தது சப்தகோடி மந்திரங்களில் நான்காவது மந்திரம். இது தேவதைகளை இழுக்கக்கூடியது. எந்த தேவதையோ அந்த தேவதையை நம் பூஜா சன்னிதானத்தில் அல்லது நமது கிரியா சன்னிதானத்தில் மிக வேகமாக இழுத்து அங்கே நிலைப்பெற செய்வது இந்த வௌஷத் என்கின்ற இந்த பதத்திற்கு உண்டு. அதே போல வசக் என்பது தேவதைகளை வசம் செய்வது. வசம் என்றால் நிலை நிறுத்துவது என்று அதற்கு பொருள் கொள்ளலாம். இப்போ ஒருவரை நாம் வசீகரிக்கிறோம், அவனை வசப்படுத்தி விட்டான் என்று கூறுவது போல இந்த வசக் என்ற அந்த பதத்தை நாம் பயன்படுத்தும் போது தேவதை அங்கே நிலை நின்று நமது மந்திரங்களை அல்லது நமது கிரியைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய தன்மையில் அனுகிரகிக்கக்கூடிய தன்மையிலே அந்த தேவதையான அங்கு நிலை நிற்கக்கூடிய தன்மையானது இருக்கும். அதே போல பட் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது சப்தகோடி மகா மந்திரங்களில். அது பெருமானுடைய அந்த ஈசானம் தற்புருஷம் போன்கின்ற அந்த சம்ஹிதா மந்திரங்களோடு அதை இணைக்கும் பொழுது விக்னங்கள், ஏனென்றால் பலவிதமான நமது கண்ணிற்கு தெரியாத பல விக்னங்கள் நமது பூஜா காலங்களிலேயே ஏற்படும். ஆகவே தான் பூஜா காலங்களில் முகத்தலில் கண்டாமணியை அதாவது நம்மளுடைய கைமணியை முகத்தில் ஒழிக்கின்றோம். அகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குருகண்டாரமும் தேவதாத் வானலாஞ்சனம் என்று இந்த யக்ஷ ராட்சசர்கள் போன்ற துஷ்ட சக்திகள் எல்லாம் போக வேண்டும் என்று தான் முதலில் நாம் கைமணியை பூஜித்து அந்த கைமணிக்கு உண்டான பூஜைகளை செய்து முதலில் கைமணியை ஒழிக்கச் செய்கின்றோம். அந்த கைமணியினுடைய சப்தமானது கேட்கும் அந்த கணத்திலே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான விக்னங்களும் நீங்கும் என்று நமது சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. அதே போல இந்த அனுஷ்டானங்களில் இந்த பட் என்று அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விக்னங்கள் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடியதாம். ஏனால் தடை இருக்கும் பொழுது நம்மளால் ஒரு கிரியை ஆத்மார்த்தமாக மன ரூபமாக செய்வதற்கு முடியாது என்பதால் அந்த பட் என்று. அதன் பிறகு ஹும்பட் என்று ஒரு பெயர். அது ஏழாவது சப்தகோடி மகாமந்திரம். இது காமாதிகளை போக்கக்கூடியது. காமாதிகள் என்றால் நம்முடைய லௌகீக சிந்தனைகள் அல்லது லௌகீக இடர்பாடுகளை போக்கி நாம் செய்யக்கூடிய கிரியைகளில் நம்முடைய மனம் வாக்கு மெய் என்று சொல்லக்கூடிய அந்த திரிகரணங்களையும் நிலைபெற செய்யக்கூடிய தன்மை இந்த மந்திரங்களுக்கு உண்டு. இதைத்தான் சப்தகோடி மகாமந்திரம் என்று கூறுவார்கள். அவ்வாறு இந்த பஞ்சபிரம்மம் கடங்க மந்திரங்களோடு இந்த மந்திரங்களான சேரும் பொழுது எத்தகைய பலனை அளிக்க வல்லது என்பதை நமது சைவ ஆகமங்களுடைய அந்த கிரியாபாதத்தினுடைய பகுதியிலே இந்த தன்மைகள் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. இதை யோசித்தீர்கள் என்றால் ஒரு பூஜை ஒரு அனுஷ்டானம் என்பது பொழுது அதற்கான அந்த பூர்வாங்க ஏற்பாடுகளை எல்லாம் எவ்வளவு அழகாக நமது அந்த மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக அவருக்கு விக்னம் ஏற்படக்கூடாது, தேவதைகளை எவ்வாறு நிலைநிறுத்த வேண்டும், தேவதைகளை எவ்வாறு வசம் செய்ய வேண்டும், தேவதைகளை எவ்வாறு திருப்தி செய்ய வேண்டும், தேவதைகளை திருப்தி செய்வதால் மனிதனுக்கு ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன என்பதையெல்லாம் இந்த மந்திரங்கள் இரு பதங்களிலேயே உள்வாங்கி நமக்கு அதனை மந்திரங்களாக கூறுகிறான். அதுதான் நேற்றுக்கே நான் சொன்னேன். மந்திரம் என்றால் என்னவென்றால் மனநம் திராயதே இது மந்திரகா, ஜபிப்பவரை காப்பதற்கு பெயர் மந்திரம் என்று பெயர். அந்த மந்திரம் என்பது யார் ஒருவர் அதனை ஜபிக்கின்றாரோ, மனதார உச்சரிக்கின்றாரோ, உச்சாரணம் செய்கின்றாரோ, அவரை காக்க வல்லதற்கு மந்திரம் என்று பெயர். அருளாளர்களால் ஜபிக்கப்பட்டவை மந்திரங்கள். அப்ப எல்லாமே மந்திரமா அப்படின்றால் நிறைமொழி மாந்தர் அருளாளர்கள் அல்லது ரிஷிகள் யோகிகள் ஞானிகள் கூறியவர்கள் அது மட்டுமே தான் மந்திரம். இப்பொழுது எனக்கு ஒரு சமஸ்கிருத ஞானம் உள்ளது, எனக்கு தமிழ் ஞானம் உள்ளது, அப்ப என்னால் வந்து ஒரு சமஸ்கிருதத்திலே ஒரு மிகப்பெரிய பாடலை இயற்ற முடியும், தமிழிலே ஒரு பாடலை இயற்ற முடியும், அல்லது மற்றோருக்கும் அத்தகைய ஞானம் உள்ளது என்றால் அது மந்திரம் ஆகுமா, அது மந்திரத்திற்கு உண்டான பலனை அளிக்க வல்லுமா என்றால் கண்டிப்பாக அளிக்க வல்லாது. மொழிக்கு எப்பொழுதும் மந்திரசக்தியானது கிடையாது. அந்த மொழியை யார் கூறுகின்றாரோ, நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடிய அருளாளர்களும் யோகிகளும் ஞானிகளும் ஞானிகளும் கூறும் பொழுது தான் அது மந்திரம் என்கின்ற அந்த தகுதியை பெறுகின்றது. ஆகவே நமக்கு ஞானங்கள் இருந்தால் கூட நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் அல்லது எழுத்துகள் அல்லது வார்த்தைகள் எல்லாம் மந்திரமாக ஆக முடியாது. அப்படி என்றால் இந்த சைவாகமங்கள் அனைத்தும் சிவபெருமானால் அருளப்பட்டது என்பதால் அவன்தான் இருப்பதிலேயே நிறைமொழி மாந்தர் அப்படி என்பதால் அவர் அருளி செய்த இவை அனைத்தும் மந்திரங்கள், மந்திரங்களுக்கெல்லாம் மேலார ஒரு மகா மந்திரமாக விளங்கக்கூடியதாக விளங்குகின்றது. அப்படி இந்த சைவ ஆகமங்களிலே இந்த சப்கிதா மந்திரம், சப்தகோடி மகா மந்திரம், பஞ்சகலா மந்திரங்கள் என்பதை அடிப்படையான விஷயங்கள். இவை சைவ அனுஷ்டானங்களுக்கும் சிவ பூஜைக்கும் மிக மிக அவசியம். இந்த சப்தகோடி மகா மந்திரங்களும் இந்த கடக மந்திரங்களும் சேரும் பொழுது எத்தகைய பலனை தரவல்லது, அந்த பலனுடைய தத்துவங்கள் என்ன என்பதை நாம் உடனே உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது இயற்கையாகவே நமக்கு அந்த அனுஷ்டானத்திலேயும் சிவ பூஜையிலேயும் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடானது வரக்கூடிய தன்மை ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இத்தகைய அமைப்பு இந்த மந்திரங்களுக்கு உண்டு. ஏற்கனவே சொன்னேன், சகலீகரணத்தை சொன்னேன், கரசுத்தி அங்கன்யாசம் கரண்யாசம் என்ற இந்த மூன்றும் சேர்ந்தது சகலீகரணம் என்று பெயர். இந்த சகலீகரணம் என்றால் சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் சேர்தல், அதாவது நம்மளுடைய ஆன்மாவினுடைய அந்த சுரூபத்தை சிவரூபமாக அல்லது சிவ தேகமாக மாற்றுவதற்காக இந்த அங்கன்யாசங்கள் கரண்யாசங்கள் எல்லாம் செய்கின்றோம். இத்தகைய இந்த சகலீகரணம் என்கின்ற இந்த பதத்தையே சுவாமியானவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு நின்றவூர் பதிகத்திலே இவர் நேரடியாக இந்த பதத்தையே பயன்படுத்துகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரடியாகவே இந்த பதத்தையே பயன்படுத்துகிறார். வந்ததோர் இந்திரன் வழிபட மகிழ்ந்து வான நாடுடி ஆள்கன அருளி சந்தி மூன்றினும் தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறைஞ்சி அகத்தியன் தனக்கு என்று. சந்தி மூன்று, அதுதான் சைவ அனுஷ்டானத்திற்கு நேற்று கூறினோமே, அதே போல பிராதக்கால சந்தி என்கின்ற காலசந்தி, உச்சிக்காலம் என்கின்ற மாத்தியானிகம், சாயரக்ஷை என்கின்ற அஞ்சு சந்தி. இந்த சந்தி மூன்றிலும் தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறைஞ்சி அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நேரடியாகவே இந்த சகலீகரணம் என்பதை நமது தேவாரத்திலே சுவாமிகள் தேவாரத்திலேயே அருளி செய்துள்ளார். திரு நின்றியூர் தேவாரத்திலே அருளி செய்துள்ளார். அப்படி இந்த சகலீகரணமானது இத்தகைய வன்மையை தரவல்லது. அங்கன்யாசம் என்றால் அந்த கரங்களிலே மந்திரங்களை பதிய செய்ய, உடம்பிலே தேகத்திலே மந்திரங்களை பதிய செய்து, கரண்யாசம் என்றால் கரங்களிலே பதிய செய்து, அதன் பிறகு சோகம் பாவேன பூஜையேது என்பதற்கேற்ற அதற்கப்புறம் அந்த நாம் அனுஷ்டானங்களையோ சிவ பூஜையோ செய்ய வேண்டும் என்பது பூர்வாங்கம். இதில் முக்கியமாக அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆச்சமணம். இந்த ஆச்சமணம் என்பதிலே வைதிக ரீதியாக அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக என்று கூறுவார்கள். நமது சைவ அனுஷ்டானத்திலே ஆத்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவதத்துவம் என்று இந்த மூன்று தத்துவங்களை நாம் குறிப்பிடுவது உண்டு. ஆகமங்கள் இந்த மூன்று தத்துவங்களை குறிப்பிடுகிறது. ஆலய கிரியைகளிலே கூட, ஆகம பூஜைகளிலே கூட தத்துவார்ச்சனை என்று கும்பாபிஷேக கிரியைகளிலே ஒன்று உண்டு. இந்த தத்துவார்ச்சனை என்று கூறக்கூடிய அந்த கும்பாபிஷேக கிரியைகளிலே இந்த 36 தத்துவங்களிலும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து அதற்கு உண்டான அந்த சாநித்தியங்களை எல்லாம் செய்வார்கள். இந்த 36 தத்துவங்களுக்கு மேலும் பரமேஸ்வரனானவன் ஆதி பரமேஸ்வரனாக வியோமோ வியாபஸ்வரூபமாக சுவாமி இருக்கிறார் என்று நமது சைவாகமங்கள் சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. அவ்வாறு இந்த ஆத்ம தத்துவம் என்பது 24, வித்யா தத்துவம் என்பது 7, சிவதத்துவம் என்பது 5. இவை நாம் முதலில் ஆச்சமணம் செய்யும் பொழுது ஏற்கனவே கூறியது போல் இந்த ஆத்ம தத்துவத்தோடு இந்த சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று கூறக்கூடிய அந்த 7 மந்திரங்களிலே சுதா என்கின்ற அதனை சேர்த்து நாம் அந்த ஆச்சமணமானது செய்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம சுதா என்று கூறினால் அதற்கு என்ன அப்படின்றால் வசீகரையத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது என்பது அதற்கான பலன், அதனால் தத்துவம் என்று கூறுகிறோம். இப்போ இந்த ஆத்ம தத்துவம் என்றால், ஆத்ம தத்துவம் என்பது என்னவென்றால் பஞ்சபூதங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அதற்கப்புறம் அந்தகரணங்கள் 4, தன்மாத்திரைகள் 5. ஆக இந்த 5 பஞ்சபூதங்கள் 5, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள், ஆக இவை 5 24 சேர்ந்தது ஆத்ம தத்துவம் என்று பெயர். இப்பொழுது இந்த ஆத்ம தத்துவம் என்று கூறி அந்த சுதா என்ற பதத்தை கூறி நாம் ஆச்சமணமானது செய்கிறோம். இந்த ஆச்சமணம் செய்யும் பொழுது நம்மளுடைய கரமானது, நமது வலது கரம், இந்த வலது கரமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் பசுமாட்டினுடைய காது போன்று இருக்க வேண்டுமா, கோ கர்ணம், பசுமாட்டினுடைய காது எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சகலாகம சங்கரகமானது கூறுகின்றது. பசுமாடினுடைய காதினை போல் இந்த கரத்தை, வலது கரத்தை வைத்து கொண்டு அந்த ஜலமானது, ஒரு தரணி ஜலமானது அந்த கரத்திலே உளுந்து அளவிற்கு, ஒரு உளுந்து எவ்வாறு இருக்குமோ, மாஷம் என்று சொல்லக்கூடிய அந்த உளுந்து எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த ஜலத்தினை விட்டு ஆத்ம தத்துவம் அந்த சப்தகோடி மகாமந்திரங்கள் இருக்கக்கூடிய அதனை கூறி அந்த ஜலத்தை, இந்த தீர்த்தத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது இந்த ஆத்ம தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த 24 ஏற்படக்கூடிய அந்த வினைகளானது நீங்குகின்றது என்று சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. எவ்வாறு என்றால் ஆத்ம தத்துவம் என்று கூறக்கூடிய அந்த அமைப்பிலே இந்த பிரம்மாவானவர் ஆத்ம தத்துவக்கு அதிபதியாக இருக்கின்றார். இந்த ஆத்ம தத்துவம் சுதா என்று கூறி உட்கொள்ளும் பொழுது அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மானவர் பிரசன்னமாகி அந்த ஆத்ம தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த 24 சுத்தி செய்கின்றார். அவ்வாறு சரீரத்திலே சுத்தி செய்யும் பொழுது அதன் பிறகு திருவருட் சக்தியானது தோன்றுகின்றதாம். ஆரம்ப கட்டத்திலே பாருங்கள், ஒரு அனுஷ்டானம் செய்வதில், ஒரு ஆச்சமணம் செய்வதிலேயே இவ்வளவு தத்துவங்கள். இந்த அனுஷ்டானம் செய்வ அல்லது சிவபூஜை செய்வ ஆரம்பிப்பதற்கு முன்பே எவ்வளோ ஒரு முன் ஏற்பாடுகள், அது அது கவனிக்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களிலேயே எவ்வளோ ஒரு இந்த ஆச்சமணம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவத்திலே எவ்வளோ ஒரு பெரிய நுணுக்கமான விஷயங்களை ஆகமம் சொல்கின்றது. இந்த ஒரு விஷயங்களே பண்ணணும், கோகர்ணம், பசுவினுடைய காதையைப் போல அந்த கையை வைத்துக்கொண்டு உளுந்த அளவிற்கு ஒரு தீர்த்தத்தை நாம் உட்கொண்டு ஆத்ம தத்துவாய சுதா என்று அதை உட்கொள்ளும் பொழுது உடனே சுவாமி அந்த ஆத்ம தத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவானவர் பிரசன்னமாகி அந்த ஆத்ம தத்துவம் இருக்கக்கூடிய அந்த 24 தத்துவங்களையும் சுத்தி செய்கிறாராம் பிரம்மா. இவ்வாறு சுத்தியானது செய்த பின்பு தான் திருவருட் சக்தியானது தோன்றக்கூடிய தன்மையானது ஏற்படும். அப்போ அந்த திருவருட் சக்தியானது தோன்றி அந்த 24 கட்டப்பட்டுள்ள வினைகளை நீக்குமாம். எது இந்த திருவருட் சக்தியானது? சுவாமியினுடைய ஆகமங்கள் அல்லது சைவ சித்தாந்தங்கள் பயின்றவர்களுக்கு அந்த திருவருட் சக்தியினுடைய தாத்பரியம் என்னவென்றதை அறிவீர்கள். அப்பொழுது இந்த 24 சுத்தி செய்யும் பொழுது இந்த 24 கட்டப்பட்டுள்ள ஆன்மாவினை கட்டப்பட்டுள்ள அந்த வினைகளானது நீக்கப்பட்டு அந்த வினைகளுக்கு காரணமான அந்த ஆத்ம தத்துவ தொடர்பானது ஆன்மாவிடம் இருந்து நீங்குமாம். அப்போ 24 தொடர்பும் அந்த க்ஷணமானது நமக்கு நீங்குகிறது. அப்போ 24 என்னென்ன? பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய தொடர்பு, கர்மேந்திரியங்களால் ஏற்படக்கூடிய தொடர்பு, ஞானேந்திரியங்களால் ஏற்படக்கூடிய தொடர்பு, மனம் புத்தி சுத்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அவற்றினால் ஏற்படைய தொடர்பு, இவை நான் இவை இந்த 24 நீங்குகின்றதாம் இந்த ஜலத்தினால். இதை நாம் பாவிக்க வேண்டும். அப்போ தத்துவம் அதைதான் சொல்லுகின்றது, அதுக்கு தான் பாவனை என்று சொன்னேன். பின்பு வித்யாதத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த 2வது வித்யாதத்துவத்தை கூறி அந்த சுதா என்கின்ற பதத்தை கூறும்பொழுது ஏற்கனவே இந்த சுதா என்பதற்கு வசீகரம் தைரியத்தை கொடுக்கும் என்று கூறினேன். அப்போ இது ரெண்டுமே சேரும் பொழுது நமக்கு வித்யாதத்துவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவானவர் பிரசன்னமாகி வித்யாதத்துவம் சார்ந்த அந்த வினைகளை முதலில் நீக்குகின்றாரோ, நீக்கும் பொழுது அதன் பின்பு திருவருட் சக்தி, வித்யாதத்துவம் என்றால் அனைவருக்கும் தெரியும் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 7 வித்யாதத்துவங்கள் என்று கூறுவார்கள். அப்பொழுது இந்த திருவள்ளுவர் சக்தியானது இந்த வித்யாதத்துவத்தினால் ஏற்படக்கூடிய அந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வினைகளை நீக்கி அந்த வித்யாதத்துவம் தொடர்பான பந்தங்களை நீக்குமாம். ஆன்மாவிடம் இருந்து அந்த பந்தங்களை, பந்தம் என்றால் தொடர்பு என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது நம்மை பற்றி இருக்கக்கூடியது பந்தம், அந்த பந்தத்தை நீக்கக்கூடியது. இந்த ஆத்ம தத்துவம் என்று நாம் ஆச்சவணம் செய்யும் பொழுது 24 தத்துவங்களிலிருந்து அல்லது 24 தத்துவங்களால் கட்டப்பட்டுள்ள அந்த பந்தத்திலிருந்து நாம் நீங்கிவிடுகிறோம். வித்யாதத்துவாய சுதா என்று கூறும் பொழுது வித்யாதத்துவத்தினுடைய தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த 7 தத்துவங்களிலிருந்தும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொடர்பிலிருந்து நாம் நீங்கிவிடுகிறோம். 3வது சிவதத்துவம். இந்த சிவதத்துவத்தின் என்று கூறும் பொழுது அந்த சுதா என்ற பதத்தை சேர்த்து கூறும் பொழுது சிவத்வாய சுதா என்று கூறும் பொழுது இந்த சிவதத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனானவர் சேர்ந்து அந்த சிவதத்துவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனானகப்பட்டவர் அந்த சுத்தவித்தை ஈஸ்வரம் சதாசிவம் என்கின்ற அந்த 3 தத்துவங்களால் ஏற்படக்கூடிய அந்த வினைகளை, அந்த பந்தங்களை அகற்றி திருவருட்சக்தியானது ஆதி அதாவது நாதம் விந்து சார்ந்த அந்த பரமேஸ்வரனை அடைவதற்கான உந்து சக்தியாக அல்லது இயக்க சக்தியாக மாறுகின்றதாம். அப்போ இந்த ஆச்சமணம்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களை செய்யும் பொழுது நாம் வித்யாதத்துவம் ஆன்ம தத்துவம் 24, வித்யாதத்துவம் 7, 24 ஒரு 7 31, அந்த 31 முடிந்தால் அதற்கப்புறம் சிவ தத்துவத்தில் இருக்கக்கூடிய 3 34. அப்போ இந்த 34 தத்துவத்திற்கு அருகிலே அங்கேதான் சதாசிவ புவனம், அந்த சதாசிவ புவனமாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம் சென்று விடுகிறோம் என்பதை நாம் மனதில் பாவித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், மந்திரம் கிரியை பாவனை. அப்போ இந்த ஒரு ஆச்சமணம்னு சொல்லக்கூடிய இடத்திலேயே ஆகமமானது நம்மை எந்த உயரத்திலே கொண்டு ஆன்மீக ரீதியாக அல்லது நம்மளுடைய மந்திரபூர்வமாக ஒரு ஆன்மாவாக இப்படியே நீங்கள் அதை நினைச்சு பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய விஷயங்களை நீங்கள் உள் வாங்கினாள் என்றால் இந்த நம் எந்த நிலையில் நம்மை சுவாமியானவர் இந்த கிரியையின் வழியாக நம்மை எங்கே கொண்டு நிற்க வைக்கின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஆத்ம தத்துவத்தினுடைய அந்த கட்டு, வித்யாதத்துவத்தினுடைய பந்தம், சிவதத்துவத்தினுடைய பந்தம் நீக்கி அந்த சதாசிவ பவனத்திலே போய் நிற்கக்கூடிய ஒரு தன்மையானது இந்த ஆச்சமணத்தால் ஏற்படுகிறது. அப்போ இந்த ஆச்சமணம் செய்யும் பொழுது நமக்கு இந்த நிலையானது ஞாபகத்திற்கு வர வேண்டியது அவசியம் என்பதை கூறிக்கொண்டு அதன் பிறகு இந்த பிராணாயாமம் என்பது சைவ அனுஷ்டானங்களிலே ஒன்று. இந்த பிராணாயாமம் என்பது மூச்சதினை அடக்குதல் என்று கூறலாம். இதனை வந்து பூரக ரேச்சக கும்பக என்று கூறுவார்கள். மந்திரங்களை சொல்லி செய்யக்கூடிய பிராணாயாமம் எப்பொழுதும் உயர்வானது. மந்திரங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய பிராணாயாமத்திற்கு பெரிய அளவிற்கு பலன் இல்லை என்பது நமது அருளாளர்களுடைய வாக்கு. ஆகவேத்தான் நம்முடைய வைதிக சந்தியாக இருந்தாலும் சரி, சைவ சந்தியாக சைவ அனுஷ்டானமாக இருந்தாலும் சரி, மந்திரபூர்வமாக அந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் என்று நமது சைவ ஆகமங்களானது கூறுகிறது.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: செயற்கையான தன்மை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். செயற்கையான தன்மை ஒரு பொருளிடத்திலே காணப்பட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். நீரிலே வெப்பம் காணப்பட்டால் அதற்கு காரணம் எது? நெருப்பு. நெருப்பு என்ற ஒரு காரணம். அதுபோல ஆன்மாவிடத்திலே இந்த அஞ்ஞானம் என்ற தன்மை காணப்பட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தைத்தான் ஆணவமலம், ஆணவமலம் என்று சொல்லுகிறார்கள். உயிரிடத்திலே காணப்படுகிற அஞ்ஞானத்திற்கு காரணம் ஆணவமலம். இந்த ஆணவமலம் அது எப்படிப்பட்ட பொருள் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஜடப்பொருள். ஆணவமலம் என்பது ஜடப்பொருள், எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். அதனை வியாபகம் என்ற சொல்லாலே குறிப்பிடுவ, வியாபகம். வியாபகம் என்றால் எங்கும் அது வியாபித்து இருப்பது, எங்கும் வியாபித்து இருப்பது, எங்கும் நிறைந்து இருப்பது. இது கண்ணுக்கு புலப்படாத அருவப்பொருள். ஆணவ மலம் என்பது புலப்படாதது, அருவப்பொருள். இந்த ஆணவ மலம் இதற்கு தோற்றம் உண்டா, ஒரு காலத்தில் தோன்றியதா? ஏனென்றால் நாம் மூன்று பொருள்களுமே என்றும் உள்ளவை என்று முதலிலேயே பார்த்திருக்கிறோம். எனவே ஆணவ மலம்

இருக்கு இல்லை என்ற இன்மை பொருள். அதுவும் எப்படி சேரும் என்றால், இன் ஆ என்று பிரிந்து அந்த நகரம் கெட்டு இது கிடாது, இது முன்பின்னாக மாறும். அந்த இன் ஆ என்று இருக்கிறது அல்லவா, அது முன்பின்னாக மாறி ஆதி என்று ஆகும். ஆதி என்றால் தொடக்கம் தோற்றம், ஆதி என்றால் தோற்றம், அனாதி என்றால் தோற்றம் இல்லாதது. இதனுடைய தன்மை நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்குமே குணம் உண்டு, ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு என்று ஒரு குணம் உண்டு. குணமில்லாமல் பொருள் இல்லை, குணமில்லாமல் பொருள் இல்லை. எந்த பொருளானாலும் அதற்கு குணம் இருந்தே ஆக வேண்டும். உயிரினுடைய குணம் என்ன? உயிரினுடைய குணம் என்ன? உயிரினுடைய குணம் அறிவு. உயிரினுடைய குணம் அறிவு. அறிவுதான் உயிருக்கு குணம், அறியும் தன்மை. இறைவனுடைய குணம் என்ன? அதுவும் அறிவுதான். இறைவனுடைய குணமும் அறிவு. அதே போல ஆணவ மலம் என்ற, மலம் என்றால் அழுக்கு என்ற பொருள். ஆணவ மலம் என்பதுல மலம் என்ற சொல்லுக்கு அழுக்கு மாசு என்ற பொருள். ஏன் அதற்கு ஆணவம் என்ற பெயர்? அது அது ஒரு காரண பெயர் தான். அதற்கு ஆணவம் என்ற பெயர், நாம் பொதுவாக ஆணவம் என்றால் என்ன நினைக்கிறோம்? ஆணவம் என்றால் என்ன நினைக்கிறோம்? ஆமா, ஒரு அகந்தை செருக்கு, அதை ஒரு பண்பாக நினைக்கிறோம், பண்பாக நினைக்கிறோம். அது அந்த பொருள் அல்ல. ஆணவம் என்பது பண்பு அல்ல, அது ஒரு பொருள், சப்ஸ்டன்ஸ், திரவியம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில. ஆணவம் என்பது ஒரு பொருள், எனவே அதற்கு குணம் உண்டு. மறைப்பது, மறைப்பதுதான் அதனுடைய இயல்பு. இப்ப இரவு நேரத்தில் எங்கும் பறந்திருக்கிறதே இருள், இரவு நேரத்திலே எங்கும் விரிந்து பறந்து கிடக்கிற இருள், கார் இருள், அது எல்லா பொருளையும் மறைக்கிறதே. எல்லா பொருளையும் மறைத்து தன்னை மட்டும் காட்டிக் கொண்டு நிற்கிறது. நான் ஒருவன் உண்டு என்று இருள் தன்னை காட்டுகிறதே தவிர பொருள்களை காட்டுவதே இல்லையே. அது இருள், புற இருள் இது. அந்த புற இருளை போன்றதுதான் இந்த ஆணவ மலம். இது அக இருள் எனப்படுகிறது. ஆணவ மலம் என்பது அக இருள். இந்த அக இருளாகிய ஆணவம் எங்கே இருக்கிறது? நம்மிடத்திலேயே, நம் உயிரிலே, நம் உயிரிலேயே கலந்திருக்கிறது. அறிவிலே, நம்முடைய அறிவிலே, நம்முடைய உயிரிலே கலந்து என்ன செய்கிறது? அதனுடைய தன்மை என்ன? இயல்பு, மறைப்பது. எனவே இந்த உயிரினுடைய அறியும் தன்மையை அறிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது, தடை, அறிவுக்கு தடையாக இருக்கிறது. இப்ப புற இருள், புற இருள் உலகத்து இருள் நம்முடைய கண்ணுக்கு தடையாக இருக்கிறது. கண்ணுக்கு என்ன ஆற்றல் உண்டு? காணுகிற தன்மை, காணுகிற ஆற்றல் கண்ணுக்கு இருக்கிறது. அப்படி காணுகிற தன்மையுடைய கண்ணை காண விடாமல் இந்த உலகத்து இருள் தடை செய்கிறது, கண்ணொளியை மறைக்கிறது. அதுபோலத்தான் அறியும் தன்மையுடைய உயிர்களை அறிய விடாமல் அந்த அறிவை திரை போட்டு மறைக்கிறது இந்த ஆணவ மலம் என்ற இருள், அக இருள். எனவே சைவ சித்தாந்தத்தில் உயிருக்கு எது உவமை என்றால் கண், கண் உவமை. அதுதான் பல இடங்களிலே வரும், அதை மறக்கக்கூடாது. கண் தான் உயிருக்கு உவமை. கண், கண்ணுக்கும் உயிருக்கு என்ன பொருத்தம் என்றால், கண்ணுக்கும்

0: ஒளி இருக்கிறது, கண்ணுக்கு ஒளி இருக்கிறது. அதுபோல உயிருக்கு அறிவு, அறிவு இருக்கிறது. இந்த கண் தானாக காணுமா என்றால் கண் தானாக காணாது, இன்னொரு ஒளியினுடைய உதவி வேண்டும். ஒன்று விளக்கினுடைய உதவி வேண்டும், அல்லது சூரியனுடைய ஒளி வேண்டும். இன்னொரு ஒளியினுடைய உதவி இல்லாமல் கண் ஒளி தனித்து காண மாட்டார். கண்ணொளிக்கு ஒரு உதவி வேண்டும். எனவே கண் காணும் ஆற்று உடையதாக இருந்தாலும் தானாக காணாது, கண் தானாக காணாது. அதேபோல உயிர் அறியும் தன்மை உடையதாக இருந்தாலும் தானாக அறியாது. அந்த வகையிலே கண்ணும் உயிரும் பொருத்தமுடையது, ஓமையாக சொல்லப்படுகிறது. சரி, எனவே இந்த ஆணவமலமாகிய அக இருள் எல்லா உயிர்களிடத்திலும் கலந்து நின்று அவற்றை மறைத்து அஞ்ஞானத்தை உண்டாக்குகிறது. ஆணவமலம் ஒன்றா பலவா? உயிர்கள் ஒன்றா பலவா? உயிர்கள் பல. அது மட்டும் என்ன, உயிர்கள் மட்டும் பல, ஆணவமலம் ஒன்று. உயிர்கள் பல என்று எப்படி தெரிந்து கொள்வது? உயிர்கள் பல என்றால் எப்படி நம்புவது? அதற்கு என்ன சான்று? உயிர்கள் பல. இப்போது நம்முடைய எல்லா உடம்பிலேயும் இருக்கிற உயிர் ஒன்றே என்றால், ஒரே உயிர் தான் எல்லா உடம்பிலும் இருக்கிறது என்றால் எப்படி நிகழ வேண்டும்? ஒரே அனுபவம் தானே நிகழ வேண்டும். ஒருவர் சிரித்தால் எல்லாரும் சிரிக்க வேண்டும், ஒருவர் கவலைப்பட்டால் எல்லாரும் கவலைப்பட வேண்டும். அப்பதான் ஒரே உயிர் என்று சொல்ல முடியும். ஆனால் அப்படி இருக்கிறதா? ஒருவர் ஆனந்தமாக இருக்கிறார், அதே நேரத்தில் இன்னொருவர் கவலையாக இருக்கிறார். எனவே இப்படி உடம்புதோறும் இருக்கிற உயிர் வெவ்வேறு அனுபவங்களை ஒரே நேரத்திலே அடைவதனாலே ஒவ்வொரு உடம்பிலேயும் இருக்கிற உயிர் தனித்தனி உயிர், ஒரே உயிர் அல்ல. அதனாலே உயிர்கள் பல. ரொம்ப எளிமையான ஒரு சான்று இது. உயிர்கள் பல. இந்த எண்ணற்ற உயிர்களை மறைத்து கொண்டிருக்கிற ஆணவமலம் ஒன்றுதான். எப்படி இந்த உலகத்து இருளானது எல்லாருடைய கண்ணையும் ஒரே நேரத்திலே மறைக்கிறதோ, அதே போல ஏன் ஆணவமலம் ஒவ்வொரு உயிரிலே இருக்கிற ஆணவமலமும் தனித்தனி ஆணவமலம் என்று ஏன் கொள்ளக்கூடாது என்றால், அதற்கு உரிய காரணத்தை கொஞ்சம் பின்னாலே சொல்லுகிறேன். இப்போது சொன்னால் கொஞ்சம் விளக்கி விட்டுத்தான் சொல்ல வேண்டாம், அது பின்னாலே சொல்லுகிறேன். ஏன் ஆணவமலம் ஒன்றாக சொல்லுகிறோம், பல என்று ஏன் கொள்ளக்கூடாது என்பதற்கு பின்னாலே நீங்கள் கேட்க வேண்டும், நான் மறந்திருப்பேன், பின்னாலே சொல்லுகிறேன். ஏன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஏன் ஆணவமலம் பல என்று சொல்லக்கூடாது? அது முதல் நூற்பாவிலே நடத்துகிற போது வரும், முதல் சூத்திரத்தில் நடத்துகிற போது. சரி, ஆணவமலம் ஒன்று, ஒன்றே ஒன்று. அதனுடைய இயல்பு மறைப்பது, அஞ்ஞானத்தை உண்டாக்குவது, அது இருள் போன்றது. சரி, இந்த ஆணவமலம் உயிர்களை எப்போது வந்து சேர்ந்தது, எப்போது பற்றியது? இந்த ஆணவமலம் உயிர்களுக்கு எப்போது உண்டாயிற்று? யாராவது சேர்த்து வைத்தார்களா? இறைவன். ஆணவமலம் என்பது ஜடப்பொருள், ஆணவமலம் ஜடப்பொருள், அது போய் உயிரை தானாக போய் சேர்ந்திருக்க முடியாது, அந்த அறிவு கிடையாது. ஆணவமலம் ஜடப்பொருள் ஆதலால் அது தானாக போய் உயிர்களை பற்றி இருக்க முடியாது, அந்த பாசிபிலிட்டி இல்லை. இறைவன் அவன் பெரியவனாயிற்றே, அவன் எல்லாம் அறிந்தவனாயிற்றே, அந்த இறைவன் இந்த உயிர்களையும் ஆணவமலத்தையும் சேர்த்திருப்பானா என்றால், சேர்த்திருக்க சான்ஸ் இருக்கிறது அல்லவா, வாய்ப்பு இருக்கிறது. ஏன் சேர்த்திருக்க கூடாது? இறைவன் எப்படிப்பட்டவன்? உயிர்களுக்கு துன்பத்தை கொடுப்பானா? இந்த ஆணவ மலத்தினாலே இந்த உயிர்கள் அல்லல்பட வேண்டும் என்றா இறைவன் நினைக்கிறான்? எனவே அந்த கருணாமூர்த்தி ஆகிய இறைவன் இந்த துன்பமே தருகின்ற ஆணவ மலத்தை உயிர்களுக்கு கூட்டியிருக்க மாட்டான். எனவே என்ன முடிவு சைவ சித்தாந்தத்திலே? உயிர்கள் என்று உண்டோ அன்றே காரணம் இல்லாமலே ஆணவ மலம் உயிர்களிடம் இருக்கிறது. வேறு வழி வழி இல்லை, வேறு விடை சொல்ல முடியாது. எனவே என்று ஆணவ மலம் சேர்ந்தது என்ற கேள்விக்கே இடம் இல்லை சைவ சித்தாந்தத்தில். என்று உண்டோ அன்றே ஆணவ மலமும் உண்டு. அதனால்தான் ஓமையாக செம்பில் களிம்பு போல என்று கூறுகிறார்கள். செம்பு உள்ள போதே அதனிடத்துல களிம்பும் இருக்கிறது. நெல்லில் உமி போல, நெல் தோன்றிய காலத்திலேயே உமியும் உடன் சேர்ந்திருக்கிறது. நெல்லில் உமி போல என்றெல்லாம் சொல்லுகிறார். எனவே உயிர்கள் முதன் முதலிலே எப்படி இருந்தன? இதை வைத்தெல்லாம் பார்க்கிற போது உயிர்கள் முதலிலே எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஆணவ மலத்தோடு கூடி அறியாமை வயப்பட்டு கிடந்த நிலைதான் உயிரினுடைய முதல் நிலை. உயிரினுடைய முதல் நிலை எங்கே தொடங்குகிறது? உயிரினுடைய முதல் வரலாறு எங்கே தொடங்குகிறது என்றால் ஆணவ மலத்தோடு கூடியிருந்த முதல் நிலை. அதை இருள் நிலை என்கிறார்கள். இருள் என்பது ஆணவமலம், அதனோடு கூடியிருந்த நிலை இருள் நிலை. அந்த நிலை இன்ப நிலையா? அந்த இருள் நிலை என்பது இருள், இருள் என்றாலே நமக்கு எப்படி இருக்கிறது? கொஞ்ச நேரம் இந்த மின்சாரம் வரவில்லை என்றால் நம்மாலே அது எவ்வளவு துன்பமாக இருக்கிறது. இந்த சிறிய துன்பத்தை கூட நம்மாலே பொறுக்க முடியவில்லை. எனவே அந்த அகையிருளாகிய ஆணவ மலத்தோடு கூடி இருக்கின்ற இருள் நிலை உயிருக்கு துன்பமயமான நிலை. அதை வடமொழியிலே கேவல நிலை என்பார்கள். இருள் நிலை என்பது தமிழிலே, வடமொழியிலே கேவல நிலை. கேவலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தனிமை என்ற பொருள், தனித்து இருத்தல். கேவலம் தனி தனிமை. ஏன் அந்த பெயர்? இப்போது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தனித்து இல்லை. உடம்போடு சேர்ந்திருக்கிறோம், ஐம்பொறிகளோடு சேர்ந்திருக்கிறோம், இந்த உலக பொருள்களோடு கூடியிருக்கிறோம், தனு கரண போன போகங்களோடு கூடியிருக்கிறோம். இது தனி நிலை அல்ல. ஆனால் அந்த முதல் நிலையில உடம்பு கிடையாது, ஐம்பொறிகள் கிடையாது, உலகம் கிடையாது, இருள் இருள் இருள் மட்டும்தான் இருந்தது. அதுதான் தனி நிலை, ஆன்மாவுக்கு இருள் நிலை. இந்த உயிரை குறிக்க பல சொற்கள் வழங்குவார்கள், அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரை குறிக்க பல சொற்கள் இருக்கின்றன, அதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரை குறிக்கிற பல சொற்கள் ஆன்மா என்ற ஒரு சொல், அடுத்து மூன்றாவது அணு என்ற ஒரு சொல், உயிரை குறிக்கிற சொல் அணு, இன்னொரு சொல் ஜீவன், ஜீவன் ஜீவாத்மா என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஜீவன், இன்னொரு சொல் ஆவி என்ற சொல். இதெல்லாம் உங்க சாத்திர நூல்களிலே வரும், திருவள் பயனிலே வரும். எனவே ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. அந்தந்த இப்போது அதையெல்லாம் சொல்ல முடியாது, அந்தந்த இடத்துல வரும்போது பொருள் பார்ப்போம். ஆன்மாங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், அது ஆன்மா என்பது வடமொழி சொல், ஆன்மா என்பது வடமொழி சொல், உயிர் என்பது தமிழ் சொல். அந்த ஆன்மா என்ற ஆத்மா, அதுதான் வடமொழியில ஆத்மா, ஆத்மன் என்பார்கள் வடமொழியில, அதை தமிழிலே ஆன்மா என்கிறோம். அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? ஆன்மா என்றால் வியாபகம் உடையது, வியாபகம் உடையது. வியாபகம் என்றால் என்ன பொருள் சொன்னேன்? எங்கும் விரிந்து, எங்கும் பறந்திருப்பது, எங்கும் நிறைந்திருப்பது. எனவே ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு உயிரும் எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். ஒவ்வொரு ஆன்மாவும் எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். இதை நம்மாலே விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நம்முடைய ஆன்மா எங்க இருக்கிறது? உடம்புக்குள்ளதான இருக்கு, உடம்புக்கு உள்ளேதான் இருக்கிறது என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அஞ்ஞானம், அது சரியல்ல. நாம் உடம்புக்குள்ளே மட்டும் இல்லை, உடம்புக்குள்ளே மட்டும் நாம் இல்லை, உடம்புக்கு வெளியே இருக்கிறோம், எங்கும் வியாபித்து இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியவில்லை, நம்மை பற்றியே நமக்கு தெரியவில்லை. அதுதான் அஞ்ஞானம்தான் காரணம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு உவமை, ஒரு எடுத்து எல்லாம் எடுத்துக்காட்டு சொன்னாதான் விளங்கும். எடுத்துக்காட்டாக ஒரு பெரிய குளம், தடாகம், ஆனால் பாழடைந்த தடாகம், புழங்குவார் இல்லை, நாளடைவிலே அந்த நீரிலே பாசி படர்ந்து நீர்பரப்பு முழுவதையும் மூடிவிட்டது, தண்ணீரே தெரியவில்லை. அந்த பாசி மூடிய குளம், அந்த குளத்திலே ஒரு கல்லை விட்டெறிந்தால் கல் விழுந்த இடத்துல அந்த பாசியானது விலகி நீரினுடைய இருப்பு கொஞ்சம் புலப்படுகிறது. என்ன தெரிகிறது? அந்த இடத்திலே மட்டும்தான் நீர் இருப்பதாக தெரிகிறது, மற்ற இடத்திலே நீர் தெரியவில்லை. அப்படி என்றால் மற்ற இடத்திலே நீர் இல்லை என்ற பொருளா? கல் விழுந்த இடத்திலே மட்டும்தானே நீர் புலப்படுகிறது? அதே போல நமக்கு உடம்பு கிடைத்திருக்கிறது இந்த இடத்துல, இந்த உடம்பு கிடைத்த இந்த இடத்திலே மட்டும் நமக்கு அறிவு விளங்குகிறது. அந்த கல் விழுந்த இடம் போல இந்த உடம்பு நமக்கு அமைந்திருக்கிறத இந்த இடத்திலே மட்டும் நமக்கு அறிவு விளங்குகிறது. உடம்புக்கு வெளியிலே இருக்கிற நம்முடைய நிலை தெரியவில்லை. பாசியினால் மூடப்பட்டிருப்பதை போல இந்த ஆன்மாவானது எதனால் மூடப்பட்டிருக்கிறது? ஆணவ மலத்தினால். ஆணவமலம் எப்படிப்பட்ட பொருள் என்று சொல்லியிருக்கிறோம்? வியாபக பொருள். ஆணவமலம் வியாபக பொருள். எனவே வியாபகமாக இருக்கிற ஆன்மாவை வியாபகமாக இருக்கிற ஆணவமலம் முழுதுமாக மறைத்திருக்கிறது. அதுதான் கேவல நிலை. முழுதுமாக மறைத்திருக்கிற நிலைதான் கேவல நிலை. இப்போதாவது உடம்பு கிடைத்து இந்த உடம்பு அளவில் நமக்கு அறிவு விளங்குகிறது. ஆனால் அந்த உடம்பும் இல்லாத அந்த கேவல நிலையில எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இந்த அறிவு என்பது சிறிதுமே விளங்காமல் அறிவற்ற ஜடம் போல ஆன்மா கிடந்தது. அதற்கு தாயுமானவர் ஓமை சொல்லுவார். அந்த தாயுமானவர் தாயினுடைய கருப்பையிலே அந்த வளர்கிற குழந்தை, கண் திறக்காத அந்த குழந்தை, அறிவுடைய அந்த குழந்தை எப்படி கண்ணில்லா குழவியை போல், அறிவே இல்லாமல் கிடந்த அந்த குழந்தையை போல அந்த கேவலம் என்ற அந்த கருவறையிலே ஆன்மாக்கள் கிடந்தன. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த எம்மை வெளியில் விட்டுங்கிறார் தாயுமானவர். எனவே அதுதான் ஆன்மாக்களுடைய நம்முடைய முதல் நிலை, கேவல நிலை, இருள் நிலை. இந்த நிலையைக் கண்டு இறைவன் இரக்கம் கொள்ளுகிறான். நம்முடைய இனமாகிய இந்த உயிர்கள் இப்படி துன்பத்தில் அழுந்திக் கிடக்கின்றனவே என்ற கருணையினால் அந்த கேவல நிலையிலிருந்து இந்த உயிர்களை எடுத்து இந்த உலக வாழ்க்கை என்ற நிலையிலே அனுப்புகிறான், உலக வாழ்க்கையை கொடுக்கிறான். உலக வாழ்க்கை என்பது சகல நிலை என்ற பெயரை பெறும், சகல நிலை. எனவே இந்த ஆணவ மலத்தை உயிர்களிடமிருந்து நீக்குவதற்காக உலகை படைத்து கொடுக்கிறான், உலகப் படைப்பை மேற்கொள்ளுகிறான். மாயை, இங்கேதான் மாயை என்ற ஒரு பொருள் வருகிறது. மாயையிலிருந்து உலகத்தை இறைவன் படைக்கிறான். மாயையிலிருந்து ஆணவமலம் என்ற ஒரு பொருளை பார்த்தோம் அல்லவா. அடுத்து இரண்டாவது மாயை. இந்த மாயை என்பது என்ன, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயை என்பதும் என்றும் உள்ள பொருள், மாயை என்பதும் என்றும் உள்ள பொருள். இதுவும் ஆணவமலத்தை போல அருவப்பொருள், எங்கும் நிறைந்த பொருள், வியாபக பொருள். மாயையும் வியாபக பொருள், புலப்படாத அருவப்பொருள். ஆனால் இது ஆணவத்திலிருந்து வேறுபட்டது, ஆணவமலத்திலிருந்து இது வேறுபட்டது. எந்த வகையில் என்றால், இந்த மாயை என்பது ஒளித்தன்மை உடையது, ஒளி ஒளித்தன்மை உடையது. ஆணவம் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம், இருள் போன்ற தன்மை, இருள் தன்மை உடையது ஆணவம். மாயையோ அதற்கு மாறாக ஒளி, ஒளித்தன்மை உடையது. அதாவது என்ன பொருள், அறிவை, நம்முடைய அறிவை விளக்கக்கூடியது, அறிவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியது. ஆனால் மாயைக்கு அறிவு உண்டா, மாயை அறிவற்ற ஜடப்பொருள். ஆனால் ஆன்மாவினுடைய அறிவை அது விளக்கும். அது எப்படி, அது இயற்கையிலே அறிவற்றது, ஆனால் அறிவை விளக்குகிறதே. இந்த கண்ணாடி இருக்கிறது, கண்ணாடி இருக்கிறது, அது என்ன உதவி செய்கிறது எனக்கு, பொருளை, கண்ணை விளக்கி காட்டுகிறது. ஆனால் கண், இந்த கண்ணாடியா காணுகிறது, கண்ணாடி என்பது ஒரு கருவி, அது கண் காணுவதற்கு துணை செய்கிறது. அதுபோல ஆன்மாக்களுடைய அறிவு விளங்குவதற்கு இந்த மாயை துணை செய்கின்ற கருவி, கண்ணாடி போல, கண்ணுக்கு கண்ணாடி போல ஆன்மாவுக்கு மாயை. அதனால்தான் முதல் நாளிலே பார்த்தோமே ஞான சம்பந்தருடைய வாக்கிலே மாயையை எப்படி குறிப்பிட்டார், ஒன் தலை, ஒன் தலை, ஒளி பொருந்திய கட்டு. எனவே அதுவும் மாயையும் ஒரு மலம்தான், ஆணவ மலம் என்பதை போல மாயையும் மலம்தான், ரெண்டுமே ஓர் இனம்தான். இதுவும் மலம், அதுவும் மலம். ஆனால் ஒன்று உயிருக்கு துன்பத்தை தருவது, இன்னொன்று உதவி செய்வது, ரெண்டும் அழுக்குத்தான். இப்போ கிராமங்களிலே, கிராமங்களிலே குழந்தை மலங்கழித்து விட்டால் அந்த மலத்தை நீக்குவதற்கு சாணம் என்ற மலத்தை கொண்டு அந்த இடத்தை தூய்மை செய்கிறார்கள், மலத்தை மலத்தால் நீக்குகிறார்கள். ரெண்டு மலம்தானே. அதேபோல ஆணவ மலத்தை மாயாமலத்தினாலே நீக்குகிறான் இறைவன். அதனாலே அந்த மாயை என்ற அதுதான் மூலப்பொருள், உலகத்திற்கு மூலப்பொருள். மூலப்பொருள்னு அத ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, உலகம் என்பது ஒரு ப்ராடக்ட், அதற்கு மூலப்பொருள், உற்பத்தி செய்ய உற்பத்தி ஆகிற மூலப்பொருள், ரா மெட்டீரியல், அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே வார்த்தையில இல்லையோ. பானைகள் செய்கிறார்கள், பானைக்கு மூலப்பொருள் களிமண், அதுதான் மூலப்பொருள். தோசை இட்லி எல்லாம் தயாரிக்கிறோம், அதுக்கெல்லாம் மூலம் அரிசியோ மாவோ. ஆக அதுபோல இந்த உலகம் என்ற பொருளுக்கு மூலமாக இருப்பது மாயை. அந்த மாயையிலிருந்துதான் எல்லாமே உற்பத்தி ஆகின்றன. தானாக உற்பத்தியாகவில்லை மாயையிலிருந்து, இறைவனால் தோற்றுவிக்கப்படுகின்றன. அப்படி மாயையிலிருந்து இறைவன் தோற்றுவிக்கிற பொருள்கள் நான்கு: தனு, கரணம், புவனம், போகம். தனு என்றால் உடம்புகள், உடம்பு எத்தனையோ வகையான உடம்புகள். தாவரங்கள் இருக்கின்றனவே, அதுவும் உடம்பு தான். தாவரம் என்ற உடம்பு, உள்ளே இருப்பது உயிர். மரங்கள், விலங்குகள், விலங்கு உடம்பு, பறவை உடம்பு, மனித உடம்பு என்று எத்தனையோ உடம்புகள், ஆண் உடம்பு, பெண் உடம்பு. இந்த இப்படி உடம்புகளை தோற்றுவிக்கிறான் மாயையிலிருந்து. எனவே மாயாதனு, நம்முடைய உடம்பெல்லாம் மாயாதனு, மாயையிலிருந்து உண்டான உடம்பு.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவஞான சித்தியாருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஆறு விதமான உரைகள், ஆறு பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் சிவஞான சித்தியாருக்கு மட்டுமே. அதுவும் சுபக்கத்திற்கு தான், பரபக்கத்திற்கு ஒருவர் தான் எழுதியிருக்கிறார். சுபக்கத்திற்கு ஆறு பேர் விரிவுரை செய்திருக்கிறார். அப்படி சிவஞான போதத்திற்கு அப்படி யாரும், சிவஞான முனிவருக்கு முன்னாலே செய்தவர்கள் அந்த பாண்டி பெருமாள் என்ற ஒருவர் மட்டும் செய்திருக்கிறார் சிவஞான போதத்திற்கு பாண்டி பெருமாள் உரை. பிறகு சிவஞான முனிவருடைய உரைதான் இப்பொழுது கிடைக்கின்ற சிறந்த உரை. இந்த ஆறு பேர் உரை எழுதியவர்களிலே நிரம்ப அழகிய தேசிகர், நிரம்ப அழகிய தேசிகர், அது திருவாசகம், திருவாசகத்தொடர். நிரம்ப நித்தம் மணாளன், நிரம்ப அழகியன் என்று அந்த அன்னை இப்பத்தில் வரும். ஆக நிரம்ப அழகிய தேசிகர். இன்னொருவர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தர், இவர் வேறொருவர். மறைஞான சம்பந்தர் என்ற பெயரிலே பலர் இருந்திருக்கிறார்கள், மறைஞான சம்பந்தர். பிறகு மூன்றாவதாக சிவாக்கிர யோகிகள், சிவாக்கிர யோகிகள், இவர்தான் அந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை நிறுவியவர். சிவாக்கிர யோகிகள், சூரியனார் கோயில் ஆதீனம். அவர் இந்த உரையை தவிர ஒரு தனி நூலே எழுதியிருக்கிறார். செய்யுளிலே சைவ சித்தாந்தத்தை விளக்கி ஒரு தனி ஒரு சாத்திரம் செய்திருக்கிறார். சிவநெறி பிரகாசம் என்ற பெயரை உடையது. சிவநெறி பிரகாசம் நூறு பாடல்களிலே செய்திருக்கிறார். சிவாக்கிர யோகிகள் வடமொழியிலேயே உள்ள சமஸ் அந்த சிவஞான போதத்திற்கு வடமொழியிலேயே உரை எழுதியிருக்கிறார். சிவாக்கிர யோகிகள் சிவஞான போதத்திற்கு வடமொழியிலே உரை எழுதியிருக்கிறார். சிவாக்கிர பாஷ்யம் என்று அது வழங்குகிறது. இவர் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு, பதினைந்தாம் நூற்றாண்டிலே வந்தவர்கள் இவர்கள் எல்லாம். சிவாக்கிரன்னு என்ன பொருள் தெரியுமா? சிவக்கொழுந்துன்னு அர்த்தம். அவ்வளவு சிவக்கொழுந்து தேசிகர், தமிழிலே கொழுந்து, சிவாக்கிர வடமொழியிலே சிவாக்கிர தேசிகர். பிறகு ஞானப்பிரகாசர், இவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலவர் ஞானப்பிரகாசர். இவர் தான் சிதம்பரத்திற்கு வந்து அண்ணாமலை திருவண்ணாமலை ஆதீனத்தை நிறுவியவர் ஞானப்பிரகாசர். பிறகு அந்த திருவண்ணா அங்கு சிதம்பரத்தில் இருந்ததா இங்க இப்போது இருக்கிற குன்றக்குடி ஆதீனம் அதனுடைய அதுதான் அந்த ஆதீனம். இப்பொழுது இது குன்றக்குடி ஆதீனமாக அது வழங்குகிறது. இந்த ஞானப்பிரகாச தேசிகர் கொஞ்சம் சைவத்திற்கு மாறாக எழுதியிருக்கிறார். அதாவது சிவசமவாத கொள்கை அடிப்படையிலே எழுதியிருக்கிறார். அதனாலே சிவஞான முனிவர் அதை கண்டித்து ஒரு தனி நூலே செய்திருக்கிறார். ஞானப்பிரகாசரை மறுத்து தனி நூல் செய்திருக்கிறார் ஞானப்பிரகாசர். இப்ப எத்தனை பேர் ஆயிற்று? நான்கு. அடுத்து என்ன சொல்லிருங்க போல இருக்க செய்வோம், அதுக்கு காலம் வரட்டும். பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டிலே சிவஞான முனிவர் திருவாவடுதுறை ஆதீனத்தின் தம்பிரானாக விளங்கியவர் அந்த சிவஞான முனிவர். அந்த சிவஞான சித்தியாருக்கு பொழிப்புரை மட்டும்தான் செய்திருக்கிறார், பொழிப்புரை மட்டும்தான் செய்திருக்கிறார், விரிவான உரை செய்யவில்லை. பிறகு பின்னாலே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய மகா குருமா குரு சன்னிதானமாக இருந்தவர் சுப்பிரமணிய தேசி. ஆதீன கர்த்தராக இருந்தவர் அந்த சுப்பிரமணிய தேசிகர். அவர் காலத்துலதான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த மடத்திலே இருந்து தமிழ் புலமை நடத்தியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவரை ஆதரித்தது சுப்பிரமணிய தேசிகர் தான். அதே போல உவே சாமிநாத ஐயர் அந்த காலத்தில் இருந்தவர் தான். அண்மை காலத்தில் 19ஆம் நூற்றாண்டு சுப்பிரமணிய தேசிகர் என்ன செய்திருக்கிறார், இந்த சிவஞான முனிவர் செய்த பொழிப்புரையை வைத்துக் கொண்டு பதவுரை செய்தார். பதம் பதமாக சொல் சொல்லாக பிரித்து பொருள் எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான் அவர் செய்தது சுப்பிரமணிய தேசிகர் பதவுரை. பிறகு இப்பொழுது 20ஆம் நூற்றாண்டுல திருவிளங்கம் யாழ்ப்பாணம் சேர்ந்த திருவிளங்க தேசிகர் என்ற அவர் நீதிபதி, அவர் நீதிபதியாக விளங்கியவர். அவர் சிவப்பிரகாசத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த உரை சிவப்பிரகாசத்திற்கு. அதே போல சித்தியாருக்கும் அவர் செய்தார். ஆனால் முழுதும் அவர் முடிக்கவில்லை, பிற்பகுதியை அவர் செய்யவில்லை. அதற்குள்ளே அவர் காலமாகிவிட்டதனாலே பின்னாலே அது நிரப்பப்பட்டது. இப்பொழுது உங்கள் கையிலே இருப்பது அவர் அந்த திருவிளங்க தேசியருடைய அந்த பேருரைதான். அது நெடுங்காலம் கிடைக்காமலே இருந்தது. இப்பொழுதுதான் ஐயா ரவீரசிங் அவருடைய முயற்சியினாலே இப்பொழுது நூல் வடிவம் பெற்று நல்ல புது பொலிவோடு வெளிவந்திருக்கிறது. பிறகு சொல்லும்படியான உரைகள் வேறொன்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத இல்லை. இவைதான் சிறந்த உரைகளாக விளங்குகின்றன. அந்த உரைகளின் அடிப்படையில் தான் நாம் இந்த சிவஞான சித்தியாரினுடைய கருத்துக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பாயிரத்தை முடித்தோம். அடுத்து வருவது அளவை இயல். அளவை இயல் முந்தின பாயிரத்தினுடைய கடைசி பாட்டிலே என்ன சொல்லியிருக்கிறார், அருளினால் ஆகமத்தை அறியலாம் அளவினாலும் தெருளலாம் என்று சொன்னாரே, அளவு அதுதான் அளவை. அளவையினாலும் இறைவனை உணரலாம். ஞானாசிரியருடைய திருவருளாளி என்று கூறினார். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து அந்த அளவை என்றால் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை 14 செய்யுட்களிலே தருகிறார். இந்த அளவையை பற்றி இந்த ஒரு நூல் மட்டும்தான் நமக்கு கிடைத்து அமைந்திருக்கிறது. வேறு எந்த சாத்திர நூலிலும் அளவையை பற்றி கூறப்படவில்லை. அருள்நந்தி சிவம் ஒருவர்தான் அளவையை பற்றி நமக்கு முழுமையாக விளக்கியிருக்கிறார். எல்லா தத்துவ நூல்களுமே, எல்லா சமய தத்துவ நூல்களுமே இந்த அளவையை பற்றி முதலிலே ஆராய்ச்சி செய்கின்றன. அளவை என்றால் என்ன என்றால், அளவை என்றால் அளந்து அறிகின்ற கருவி. அளவை அளந்து அறிகின்ற கருவி. எதை அளந்து அறிகின்ற கருவி? இப்போ நாம் வீடுகளிலே பலவிதமான இப்பொழுது அளவைகளை பயன்படுத்துகிறோம். முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, எல்லாம் அளவை என்றால் கருவிதானே. ஆக பொருள்களை அளந்து அறிகின்ற கருவிகள் அளவைகள். ஆக உலக வழக்கிலேயும் அளவைகளை பயன்படுத்துகிறோம். அதே போல தத்துவ உலகத்திலேயும் இந்த அளவைகள் பயன்படுகின்றன. ஆனால் இங்கே பயன்படுகிற அந்த அளவை ஆகிய கருவி வேறு. இங்கே தத்துவத்தில் அளந்து அறியப்படுகிற எந்த பொருள்களை அளக்கிறோம்? தத்துவத்துறையிலே அளந்து அறியப்படுகின்ற பொருள்கள் எவை? ஆமா, கடவுள், ஆம், ஆன்மா, தலை என்ற பாசம், இந்த நுண்பொருள்கள் தான் இங்கே அறியப்படுகின்ற பொருள். அளவை என்றால் அதற்கு மூன்று தேவை. அளப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும், அளப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும், அளவை என்ற அந்த கருவி இருக்கிறது, பிறகு அவற்றால் அதனால் அளந்து அறியப்படுகிற பொருள்கள் இருக்க வேண்டும். அளந்தறியப்படுகிற பொருள், அளக்கின்றவன், அளக்கின்ற கருவி, இந்த மூன்றும் அமைய வேண்டும். அப்போதுதான் அளத்தல் என்ற செயல் நிகழும். அளப்பவன் யார்? அளப்பவன் உயிர்தான், ஆன்மாதான் அளப்பவன். அளப்பவன் ஆன்மா. அதனை வடமொழியிலே பிரமாதா, பிரமாதா அளப்பவன். அளவைக்கு வடமொழியில என்ன பெயர்? பிரமாணம். பிரமாணம் என்றால் அளக்கின்ற கருவி. மூன்றாவது, அளக்கப்படுகிற பொருளை வடமொழியில பிரமேயம், பிரமேயம் என்பார். இந்த பிரமாணம், பிரமேயம், பிரமாதா, இந்த மூன்றும் அமைதல் வேண்டும். சரி, இப்போது நாம் பார்க்க இருப்பது இந்த பிரமாணங்கள் எவை, அதாவது அளக்கின்ற கருவிகள் எவை, அதாவது பிரமேயமாகிய முப்பொருள்களை. சைவ சித்தாந்தம் கூறுகிற அந்த முப்பொருள்கள் என்ற அந்த பிரமேயத்தை, அளக்கின்ற பொருள்களை, அளக்கின்ற கருவி பிரமாணம் எவை என்று பார்க்க வேண்டும். பிரமேயம் என்பது முப்பொருள்கள். சைவத்தில், சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள்கள் தான் அளக்கப்படுகிற பொருள் பிரமேயம். ஆன்மாதான் பிரமாதா. இந்த பிரமாணம் எவை என்பதுதான் இங்கே நாம் காண வேண்டியது. இப்போது நமக்கு பொதுவாக உலகத்தை பற்றிய அறிவு எப்படி உண்டாகிறது? உலகத்தை பற்றிய, உலக பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது? நம்முடைய ஐம்பொறிகளால், ஐம்பொறிகளால் உலகத்தை கண்டு, கண்ணாலே கண்டு, செவியாலே கேட்டு, நாவாலே சுவைத்து, தோலாலே மெய்யாலே உற்று அறிகிறோமே. இந்த ஐம் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற முறையிலே இந்த ஐந்து கருவிகளை கொண்டு உலக பொருள்களை அறிகிறோம். ஐம்பொறிகள் நமக்கு உலகத்தை அறிவிக்கின்ற கருவிகள். எனவே இந்த ஐம்பொறிகள் பிரமாணம், ஐம்பொறிகள் பிரமாணம். ஐம்பொறிகள் மட்டும்தானா? ஐம்பொறிகள் மட்டும்தான் அறிகின்றனவா? ஐம்பொறிகளாலே உலக பொருள்களை அறிந்துவிட முடியுமா? அந்த கரணங்கள் அவையும், ஐம்பொறிகளோடு அந்த கரணங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிற அந்த கரணங்களும் நமக்கு அறிவித்தருகின்ற கருவிகள், பிரமாணங்கள். இப்போது கண்ணாலே நாம் உலக பொருள்களை நேராக பார்த்து அறிகிறோம். கண்ணானது உலக பொருளை நேராக பொருந்தி, நேராக பொருந்தி இது இன்னது என்று அறிகிறோம், கண் வழியாக அறிகிறோம். அதே போல செவியினால் அந்த ஓசையை நேராக பொருந்தி அறிகிறோம். எனவே ஐம்பொறிகளுக்கும் உலக பொருள்களுக்கும் இடையிலே எந்த தடையும் இருக்கக்கூடாது. நேராக, நேராக பொருந்தி அறிதல், எந்த குறுக்கீடும் இல்லாமல், அது முக்கியம். நேராக பொருந்தி, ஐம்பொறிகளால் நேராக பொருள்களை பொருந்தி அறிதல். அதற்குத்தான் காட்சி அளவை என்று பெயர். காட்சி அளவை, அதை வடமொழியில பிரத்தியட்சம், பிரத்தியட்ச பிரமாணம், பிரத்தியட்ச பிரமாணம் என்கிறார். தமிழிலே காட்சி அளவை, காட்சி அளவை. எனவே காட்சி அளவை என்றால் என்ன என்பதற்கு என்ன விளக்கம்? கண்ணாலே காண்பது மட்டும் காட்சி அளவை அல்ல. காட்சி என்ற பெயரை வைத்துக் கொண்டு கண்ணை மட்டும் நாம் கொள்ளக்கூடாது. ஐம்பொறிகளாலும், எந்த பொறியினால் அறிந்தாலும் அது காட்சி அளவைதான். எனவே ஐம்பொறிகளிலே ஏதேனும் ஒன்றை கொண்டு பொருள்களை நேராக பொருந்தி அறிவதுதான் காட்சி அளவை. ஐம்பொறிகள் வாயிலாக உலகப் பொருள்களை நேராக பொருந்தி அறிவது காட்சி அளவை. இந்த காட்சி அளவையிலே நாலு வகை உண்டு. அதைத்தான் அங்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது. வாயிற்காட்சி என்பது முதலாவது வகை. வாயிற்காட்சி இரண்டாவது, மானதக்காட்சி மூன்றாவது, தன்வேதனைக்காட்சி நான்காவது, யோகக்காட்சி நாலாவது, யோகக்காட்சி. உங்களுக்கு யோகம் இல்லை. இந்த நாலு வகை, இந்த நாலு வகையில முதல் மூன்று வகைதான் நம்ம எல்லாருக்கும் உரியது. அந்த யோக காட்சி இருக்கிறதே அது நமக்கு உரியது இல்லை. ஒரு சிலருக்குத்தான், யோகிகளுக்கு மட்டும்தான் அது உரியது, யோக காட்சி. எனவே இந்த மூன்று தான் நான் அதனால தான் எழுதி போட்டேன் உங்களுக்காக. இந்த முதல் மூன்று காட்சிகள் எல்லாரிடத்திலும் ஒப்ப நிகழ்வது. இந்த மூன்று காட்சிகளும் படிநிலைகள், எல்லாம் ஒன்றினுடைய வளர்ச்சி முறைதான். வாயிற்காட்சி என்பது பொதுவாக அறிவது, மானதக்காட்சி என்பது சிறப்பாக அறிவது. ஆக எந்த பொருளையும் முதலிலே பொதுவாகத்தான் அறிய முடியும். பொதுவாக அறிந்து பிறகுதான் சிறப்பாக அறிய முடியும். பாடத்தை படிக்கிற போது கூட முதலிலே பொதுவாகத்தான் விளங்கும், பிறகு பலமுறை திரும்ப திரும்ப படிக்கிற போதுதான் சிறப்பாக பின்னாலே தான் விளங்கும். எடுத்த உடனேயே சிறப்பாக யாருக்கும் விளங்கிவிடாது எந்த பொருளும். முதலிலே பொதுவாக அறிதல், பிறகுதான் சிறப்பாக அறிதல். எனவே வாயிற்காட்சி, மானதக்காட்சி. மூன்றாவது, அதற்கு பிறகு மூன்றாவது படிநிலை அனுபவமாக அறிதல். அனுபவமாக அறிதல் தான் மூன்றாவது, தன்வேதனை காட்சி. ஆக இப்படி உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் இந்த மூன்று படிநிலைகளாக அமைத்துத்தான் நாம் அறிகிறோம். முதலிலே பொதுவாக அறிந்து பிறகு இது இன்னது என்று சிறப்பாக அறிகிறோம். பிறகு அது நமக்கு அனுபவமாக வாய்க்கிறது அது பின்னால். அப்படித்தான் உலகத்தை பற்றிய அறிவு நமக்கு படிப்படியாக விளங்கி விளங்கி அனுபவப்படுகிறது. எப்படி கடல் நடுவிலே எழுகின்ற அலைகள், கடல் நடுவில் எழுகின்ற அலைகள் தொடர்ந்து ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டு கடைசியில் எங்கே வந்து சேருகிறது? கரையை வந்து மோதுகிறது. அதேபோல உலக பொருள்களை பற்றிய அறிவுகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பொறிகள் மூலமாக பொதுவாக அதை தாண்டி சிறப்பாக அதையும் கடந்து ஆன்மாவிடத்தில் அனுபவமாக படுகிறது. ஆக உலக அந்த கடல் அலைகளுக்கு ஓய்வு உண்டா? அதுபோல இந்த உலக நினைவுகளுக்கு நமக்கு ஓய்வே கிடையாது. நம்முடைய எண்ணத்துல இடைவிடாது உலகத்தை பற்றிய நினைவுதான் வந்து கொண்டே இருக்குது. ஒரு ஒன்று மாற்றி ஒன்று, ஒரு நினைவு போனால் இன்னொரு நினைவு. ஆக உலகத்தை பற்றி நினைத்துக் கொண்டே இருக்கிற போது கடவுளை பற்றிய நினைப்பு வரவே வராது. எனவே அதுதான் பெரிய தடை, உலக நினைப்பு தான் ஒரு பெரிய தடை. எனவே ஐம்பொறிகள் தான் நமக்கு இடையூறு செய்கின்றன, ஐம்பொறிகள். அதனால்தான் அடக்கு அடக்கு என்று சொல்லுகிறார்கள். எங்கே அடக்குவது?
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இன்னொரு பொருள் கூட உண்டு, மானடம்னா. சரி, எதுக்கு சார் இந்த மாதிரி ஆடுறான்னாரு? கின்னிஸ்ல காட்டுறதுக்காக, உலக பெரும்பொருளை காட்டுறதுக்காக, அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு போலுக்காக இல்ல. எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றுகின்ற பெருமை மானடம். அவன் ஆடியவதனால்தான் இந்த உயிரல் எல்லாம் உடம்பு பெற்று ஆடியும் ஓடியும் தன்னுடைய வினையை நீக்கி ஒரு காலத்தில் பெருமானை சேர முடிகிறது. அதுதான் சைவதான சாஸ்திரத்துல ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று மூன்று வகையாக பிரித்து, இந்த ஊன நடனம் என்பது இந்த உடம்போடு நாம் இயங்கி இந்த வினையை நீக்குவதற்காக ஆடுகிற நடனம். அதனால ஒரு பயன் வருமே, அது ஆனந்தம். அது முத்தி ஆகிய ஆனந்தம் வரும்போது நான் வருவதற்காக செய்வது ஆனந்த நடனம். அந்த முத்தி வந்த பிறகு அந்த முத்தியிலேயே இருந்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று அந்த இன்பத்திலேயே அழிஞ்சி நடப்பதற்காக ஆனந்த நடனம் செய்வார். எனவே அவன் நடனம் என்றும் விடப்போவதில்லை.
1: ஓம் நம சிவாய. சைவம்.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: உமாபதி சிவம் 2வது அதிகாரமாக உயிர் அவை நிலை என்ற தலைப்பில், உயிர்கள் அவற்றினுடைய தடத்த இலக்கணத்தை குறிப்பிடுகிறார். உயிருக்கு வகைப்படுத்துகிற பொழுது மும்மலங்களை உடைய விஞ்ஞானகலர் என்று, மும்மலங்களை உடைய சகலர் என்றும், அவற்றில் ஒரு மலம் நீங்கியவர்களை பிரளயாகலர் என்றும், இரண்டு மலம் நீங்கி ஆணவம் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் வாழுகின்ற உயிரை விஞ்ஞானகலர் என்றும் குறிப்பிடுகிறார். இவை ஆன்மாக்களாக வடிவெடுத்திருக்கின்ற உயிர்களுக்கு உரியது ஆகும். எனவே விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று சொல்லக்கூடிய உயிர் வர்க்கங்களில் மனித வர்க்கத்திற்கு உரியது என்பதை நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா உயிர்னு சொன்னா புல்லாயி, பூடாய், புழுவாய், மரமாயி, பல்லுருமாயி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், எல்லா பிறப்புகளுமே உயிரினுடைய பிறப்புகள் தான். ஆனாலும் கூட மும்மலங்களும் உடையதாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் சகலரையும் பிரளயாகலரையும் விஞ்ஞானகலரையும் உடல் மானிட உடல் எடுத்திருக்கக்கூடிய உயிர்களுக்கு குறிப்பிடுகிறார். ஏன் மற்ற உயிரிடத்தில் அவை இல்லையா என்று கேட்கலாம். வினையின் அடிப்படையில் தான் மாயை தோன்றுகிறது, வினையின் அடிப்படையில் தான் உடம்பு தோன்றுகிறது. வினையின் அடிப்படையால் நமக்கு இருக்கக்கூடிய மயக்கத்தின் அடிப்படையில் உடம்பு தோன்றுகிறது. இந்த உடம்பு அனுபவிக்கக்கூடிய பிராரத்த நிலையில் ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியதாக பிற உயிர்களை நாம் காண முடியவில்லை. இப்ப மானிட வர்க்கத்தில் ஆணவ மலம் மட்டும் அறியாமையாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் மானிட வர்க்கத்தை ஜீவன் முத்தர்களை காணுகிறோம். ஆனால் ஆணவ மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் வினைகளை அனுபவிக்காத நிலையில் ஒரு நாய் போன்ற நிலைகளில் இருக்க முடியாது. ஏன்னா அவை வினையை அனுபவிச்சுதான் இருக்கு, அதே நேரத்தில் வினைகளை அனுபவிக்கிற பொழுது மேலும் அடுத்த பிறவிகளுக்குரிய வினைகளை அது செய்கிறது. ஆனால் ஜீவன் முத்தர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. ஜீவன் முத்தர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்ட பிறகு அவர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. எனவே மானிட வர்க்கம்தான் பிறப்புகளிலேயே மனித பிறப்பு உயர்ந்தது என்று சொல்வதற்கு காரணம் மனித பிறவி. அதனால்தான் நாவுக்கரசர் கூட மனித பிறவியும் வேண்டுவதை மாநிலத்தேனர், இறைவனை காணக்கூடியதாக இருக்கக்கூடிய மனித பிறவி கிடைக்குமானால் மீண்டும் நான் மனித பிறவியில் பிறப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் மற்ற உயிர்களில் சில வர்க்கங்கள், சில உயிரினங்கள், இப்ப கருடன் என்ற ஒன்று இருக்கிறது, அது போய் திருவருள் பெற்று இந்த இறைவனை வழிபட்டு, அதுபோல எலி இருக்கிறது, எறும்பு இருக்கிறது, எங்க திருச்சல எறும்பீஸ்வரர் என்று சொல்லுகிறார்கள். எனவே எறும்பு ஞானம் பெற்ற நிலை உண்டு, கருடன் நிலை பெற்ற நிலை உண்டு, எலி ஞானம் பெற்ற நிலை உண்டால் அதெல்லாம் அவற்றினுடைய அதிநிலையில் ஞானம் பெற்ற நிலை. இறைவன் சில நேரங்களில் இவ்வாறு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அவன் ஞானம் கொடுப்பது என்பது காக்கைக்கு திருவிளையாடல் பிராணியத்தில் வருகிறது, இணைய கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த விளையாட்டு என்று வருகிறது. இவையெல்லாம் அந்தந்த பிறவிகளில் அந்தந்த உயிரினங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு பேரின்பம், அதான் நமக்கு பேற்றின் அருமைக்கும் என்று குறிப்பிட்டார். எனவே மானிட வர்க்கத்தில் மும்மலங்களுக்குரிய நிலையிலும் இருமலங்களுக்குரிய நிலையிலும் ஒரு மலத்திற்குரிய நிலையிலும் நாம் வர்க்கங்களை பிரித்துக் கொள்ள முடியும். ஆனால் மனிதனுக்கு அறிவு உண்டு, அது சிற்றறிவு, உணர்த்த உணர்கின்ற அறிவு. அந்த அறிவை வைத்துக் கொண்டே அவனை அறிவன் என்று அந்த உணர்த்த ஒரு உணர்கின்ற அறிவை வைத்துக் கொண்டே நான் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கான். பெரிய அறிவாளி என்று அரக்கர்கள் குலத்தை இப்ப கந்தபுராணம் இருக்கிறது, கந்தபுராணத்தில் தானே எல்லாவற்றையும் தெரிந்தவன் என்று தன்னை அரக்கர்கள் தங்களை கூறிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், மனிதனாக பிறந்து மானிட வடிவத்தில் இருந்தாலும் அரக்கர்களாக இருந்தாலும் கூட தங்களுக்கு அனைத்தும் தெரியும் அறிஞர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். எனவே அந்த அறிவு நிலை என்ன? உனக்கு புலன்கள் இல்லை என்று சொன்னால் அறிவு எப்படி சொல்ல முடியும்? ஏதே நானும் இறைவனை போன்ற அறிவுடையவன்தான். ஏன்னா ஒரு வரி நான் பார்க்கணும், சித்து பொருள் என்பது அறிவுடை பொருள். சித்து சத்துன்னு ரெண்டு சொல்லு இருக்கு சித்தாந்தத்துல, நமக்கு ரெண்டையும் போட்டு குழப்பிடப்படாது. சித்து சத்து அப்படின்னா சித்துன்னா அறிவுன்னு அர்த்தம், சத்துன்னா நிலையானதுன்னு அர்த்தம், நிலைத்த பொருள் என்ற அர்த்தம். எனவே சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்தானந்தம் என்று சொல்லுகிற இறைவனுடைய பெருமைக்கு உண்டு. எனவே சித்து என்று சொன்னால் அறிவடை பொருள், ஆன்மாவும் சித்து பொருள் தான், இறைவனும் சித்து பொருள் தான். அந்த சித்து நிலை அற்றதுதான் ஜடப்பொருள், அதற்கு அசித்து என்று பெயர். அதுபோல சத்து என்று சொன்னால் நிலையானது என்று பெயர், அசத்து என்றால் அழியக்கூடியது என்பது பொருள். எனவே சித்தாந்த சில பாஷை சித்தாந்த பாஷைகள் என்று சொல்வார்கள், சித்தாந்த சொற்கள், அவற்றுக்கு நாம் பொருள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள என்றால் சில சிக்கல்கள் நமக்கு வருதல் உண்டு, பொருள் புரியாது, அந்த தொடர்களிலே வருகிற பொருள் புரியாது. எனவே சித்து என்று சொன்னால் அறிவு என்பது பொருள். அப்ப உலகம் அசத்து பொருள், உயிரும் இறைவனும் சித்து பொருள். அப்படியானால் சித்து என்பதனாலே நான் இறைவனுக்கு சமம் என்று கருத முடியுமா? இந்த கேள்விதான் நாம் பார்த்த கடைசி திருக்குறள். நீ சித்து பொருள் தான், இறைவனும் சித்து பொருள் தான், ஆனால் அவனுடைய சித்து வேறு, உனக்கு சித்து என்று பெயர் தந்ததை கூட வேடிக்கையாக இருக்கிறது என்று உமாபதி சிவம் சொல்லுகிறார். புலன்களினாலே அறிவை பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய இறைவன் தந்த அந்த புலன்களினாலே அறிவை பெறக்கூடிய இந்த ஜீவன்கள் தங்களுக்கு அறிவு உடையவர் என்று சொல்லிக்கொண்டு திரிவது பொருத்தமுடையதா, வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் புலன்கள் இல்லை என்றால் அறிவு கிடைக்காது என்று சொன்னார். அதுபோல இறைவனுடைய திருவருளால் இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் நம்மாலே எல்லாவற்றையும் இயங்கிறது என்று கொள்வது தவறு என்பதுதான் இங்கே இந்த கனவு போன்றவற்றை சொல்லியும் ஐந்தாவது குறட்பாக பொறிகின்றி ஒன்று மலராது குந்திக்கு அறிவென்ற பேர். அந்த இந்த 15வது குறட்பா நல்லா புரிஞ்சுக்கணும். சித்துப்பொருள் என்பது இறைவனுக்கும் உயிருக்கும் உரையது, ஆனால் ஆதலால் இரண்டும் சமம் என்று கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எதனையும் கருவிகள் இல்லாமல் அறியக்கூடியவன் இறைவன். அவன் செய்கிற பொழுதும் எந்த கருவியும் தேவையில்லை. இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று தான் இச்சைப்படுவானேயானால் அந்த இச்சா சக்தியினாலே அவன் படைத்துவிட முடியும், எந்த கருவியும் தேவையில்லை. நாம் ஒன்றை படைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மண்பானையை படைக்க வேண்டும் என்று சொன்னால் மண் என்ற ஒரு மூலப்பொருள் தேவை. ஆக மனிதனாக இருக்கின்ற நமக்கு சக்கரமும் அதை தள்ளுகின்ற கம்பும் துணை கருவிகள், மண் முதல் கருவியாக அமைகிறது. எனவே தேவை, ஆனால் இறைவனுக்கு அது தேவையில்லை. மாயை என்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டே எந்த கருவிகளும் இல்லாமல், இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இறைவன் எந்த கருவிகளும் இல்லாமல் உலகத்தையோ மற்றவற்றையோ படைக்கிறான். ஆனால் மனிதன் என்ற அறிவுடையவன் கருவிகள் இல்லாமல் தன் அறிவை பயன்படுத்த முடியாது. மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய கருவிகள் இல்லாமல் நிச்சயம் உன்னுடைய அறிவை பயன்படுத்த முடியாது. ஆனால் இறைவன் தானே பயன்படுத்திக் கொள்வான். இதுதான் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள். ஆறாவது பாடலை பார்க்கிறோம். ஒளியும் இருளும் உலகும் அலர்கன் தெளிவில் இல்லனி என் செய்ய. உலகத்தில் இருளும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. அதுபோல உலகமும் அனுபவிக்கக்கூடிய உலகமும் இருக்கிறது. ஒளி என்றால் நம் கண்ணால் காணப்படுகின்ற காட்சி, காணுகின்ற பொருளை எல்லாம் நாம் காண முடியும். சூரிய ஒளி இருந்தால் காண முடியும், அதான் ஒளி. அப்ப கண்ணினால் காணப்படுகிற பொருளும் இருக்கிறது, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இருளும் இருக்கிறது. இருட்டு வந்துச்சுன்னா நம்மால பார்க்க முடியவில்லை. கண்ணுக்கு ஒளி இருக்கிறது என்பது உண்மைதான், ஆனால் கண்ணுக்கு இருக்கிற ஒளியினாலேயே நாம்

அதற்கு தடையாக இருக்கிற இருள். உலகம் அந்த பொருள்களை உடையதாக இருக்கிற உலகம். உலகத்துலதான் பொருள் இருக்கு, அதை நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்கறதுக்கு தடையாக இருப்பது இருள். ஒளியும் இருளும் உலகம் இருக்கு, ஆனா கண்ணுல ஒளி இல்லைன்னா இத பார்க்க முடியாது. அப்ப இறைவனுடைய திருவருள் இல்லைன்னா அறியாமை என்ன, இறைவனுடைய திருவருள் என்ன, நம்ம உடம்பு என்ன அப்படின்னு தெரியாது. இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னா, தானே உணரும் அறிவு இல்லை. உயிருக்கு தானே உணர்கின்ற இறைவனுக்குத்தான் தானே அறியும் உணர்வு. அப்ப உயிருக்கு தானே அறிகின்ற உணர்வு இல்லை, புலன்கள் மூலமாக கருவின் மூலமாகத்தான் அறிகிறது. அப்படி இருக்குமானால் அந்த ஆன்மாவுக்கு எது அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இறைவன் தான் அறிவுறுத்துகிறான். அதுதான் ஒளியும் இருளும் உலகும். அலர்கன் தெளிவில் இல் எனில் என் செய்ய, கண்ணிலே உனக்கு இருக்கிற ஒளியில் ஞான ஒளி இல்லை என்றால் உனக்கு அதனால் என்ன பொருள்? இது காணப்படுகின்ற பொருளில் உண்மையானது, இது காண்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இருட்டு, இந்த உலகம் நிலையாமை உடையது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால், மலர்ந்திருக்கிற கண் அலர் கண் மலர்ந்திருக்கு, கண் ஒளியும் இருக்கிறது. கண் ஒளியிருந்தும் இவற்றை நீ அறிவதற்குரிய நிலையில் உன்னிடத்தில் கண் ஒளியும் இருக்கிறது, சூரிய ஒளியும் இருக்கிறது. ரெண்டும் இருந்தாலும் இது நன்மை பொருள் அல்லது தீமை பொருள் என்று உணர்வதற்கு இறைவனுடைய ஞான ஒளி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் 50 பேர் பாடம் நடத்துறார், 50 பேருமா முதல் மார்க் வாங்கிடுறான்? ரெண்டு பேர் தானே வாங்கியிருக்கான் இல்லையா? இப்ப வந்து பிளஸ் டூல 2 பொருள் தான் வாங்கியிருக்கு. அப்ப மத்தெல்லாம் வாங்கலையே. அப்ப அந்த பள்ளியில படிச்ச எல்லாருமே ஒரே ஆசிரியர் படிச்சவங்க தானே? அவரவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் இருக்க வேண்டும். அந்த திருவருள் இருக்கிறவர்களுக்குத்தான் அதனுடைய முதன்மையை பெற முடியும். எல்லாரும் படிச்சவங்க எல்லாம் பாஸ் பண்ணிடுறான்னா அது இப்ப பாஸ் போட சொல்லிவிட்டான், அவ்வளவுதான், அவனா பாஸ் பண்ணல. படிச்சவனையெல்லாம் 8வது வகுப்பு வரை எவனையும் வேலாக்கூடாது, ஏன்னா எவனையும் அறிவுடையவனும் ஆக்கிரப்படாது. அவனை அவ்வளவு பேரையும் இனாம் கொடுத்து சோம்பேறியாக்கணும், கள்ளுகடை திறந்து அவ்வளவு பேரையும் குட்டிச்சவராக்கணும், எல்லாரையும் பாஸ்போர்ட் படிக்க விடாம பண்ணிடணும். இதுதான் நம்ம நாட்டினுடைய தலைவிதின்னு மறுபடியும் 5 வருஷத்துக்கு குத்தி டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. ஒளியும் இருளும் உலகம். அலர்கண், அலர்கள் விரிந்த கண், தெளிவில் இனில், தெளிவு இல்லைனில். தெளிவு என்பது என்ன? இறைவனுடைய திருவருள். தெளிவு என்பது என்ன? இறைவனுடைய திருவருள். அலர்கண், மலர்ந்திருக்கிற கண் ஒளி இருக்கிறது, அல்ல தெளிந்த ஒளி வேண்டுமானால் இறைவனுடைய அருள் இல்லை என்றால் என் செய்ய? நீ இருட்ட புரிஞ்சுக்க முடியுமா அல்லது பகல புரிஞ்சுக்க முடியுமா? அது எது நிலையானது என்று தெரிந்து கொள்ள முடியுமா, எது நிலையில்லாது என்று தெரிந்து கொள்ளுமா? இறைவனுடைய அருள் இருந்தால்தான் முடியும். அப்ப உயிருக்கு அறிவு இருந்தாலும் அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு இறைவன் துணை இல்லை என்றால் முடியாது. இது உயிரினுடைய இலக்கணம். உயிருக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் உயிருக்குரிய இலக்கணம் எல்லாம் இருந்தாலும், இப்ப ஒரு பழைய கால சினிமா படம் பூரி போற எப்படின்னு ஒரு பொண்ணு கேப்பா, அதுக்கு ஏன் உனக்கு பூரி போட தெரியாதான்னு புருஷன் கேப்பான், ஏன் எனக்கு எல்லாம் தெரியுமேம்பா, அது எப்படி போடுறது சொல்லு, நீங்க முதல்ல சொல்லுங்கம்பா, அத உடனே மாவு எடுத்துக்கணும், அதான் எனக்கு தெரியுமேம்பா, அட அப்ப அதுக்கடுத்து என்ன சொல்ல, அதுக்கு அதான் தெரியாதேம்பா, அதுல மாவோட சேர்க்கணும். இப்ப இது ஒரு நகைச்சுவை, ஆனால் அது நகைச்சுவை மட்டுமல்ல. எதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு பிறருடைய துணை இல்லாமல் நம்முடைய அறிவு நிச்சயம் தெரிந்து கொள்ளாது. இதுதான் முக்கியம். அப்படியானால் 3 வயது 5 வயது பாலகர்கள் அறிவுடையவராக திகழ்ந்தார் என்றால் முன்வினை பயன் முன்வினையில், அதனால்தான் எழுமையும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவன் சொன்னான். ஒருமை கண் தான் கற்ற கல்வி, எழுமையும் ஏமாப்படி. போன முறை அவர்கள் இறைவனுடைய ஞானத்தை பெற்றதினாலே இந்த 3வது வயதில் ஞானப்பால் குடித்தவுடன் அவர்களுக்கு இறைவனை அறிந்து கொள்ளுகின்ற, அறிந்து கொண்டு பாடுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா பக்கத்தில் இந்த சிவவாத இது கிடைக்கலையே, பக்கத்தில் அவரு எப்படி வேதம் சொல்லிக்கிட்டு இருக்கவர், எல்லாம் மொழி இவரவரும் பெரிய ஆள், அவர் அப்பா. ஆனா உனக்கு கம்பி யாரா பால் தான், எச்சு பால் குடிச்சு யாரு இருந்தா அவர் தோடு வச்சு வீண் பாடுறாரு பிபிபிங்கிறாரு. அப்ப இவருக்கு தெரியலையே. அப்ப அவருக்கு

0: தெரிஞ்சிருக்கு. நாம் உன்னை அவருடைய முன் பிறப்பில் அவருக்கு கிடைத்த திருவருள். இன்றைக்கு இந்த சிவபாரதிக்கு கிடைக்கல. அப்பவும் பாருங்க, கிடைக்காதனாலதான் காசு வேணும்னு கேட்டுவிட்டார். நான் வேள்வி செய்வதற்கு நீ எனக்கு காசு கொடுக்கணும். அன்னைக்கே பிள்ளைகிட்டேந்து காசு வாங்கின முதல் தந்தை அவர் தான். இப்ப வரலாறு தானே, முதல்ல பிள்ளைய சந்தேகப்பட்டவரு சண்டிகேசர் அப்ப. அப்பவே ஒளிஞ்சு பார்த்து பின்னாடியே மாமின்னாடியே போயிருக்காரு. எவ்வளவு பாருங்க, இவருக்கு இப்ப பிள்ளைகிட்ட பணம் கேட்கிறாரப்பா, எனக்கு காசு கொடுனார். அவர் சொன்னார், இது உனக்கு மட்டும் வச்சுக்காத, சிறுகாலையில் இருக்க ஐயர்களுக்கெல்லாம் கொடுனார். அவர் எப்படி ஆளுச்சு ஞானசம்பந்தர், உனக்கு மட்டும் கொடுத்தா எனக்கு உனக்கும் பாசம் இருக்குன்னு அர்த்தம். அப்பன் பிள்ளைங்க பாசம் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அதான் அட ஒட, நீ என்னுடைய தந்தை என்பதில்லை, வேதம் சொல்லுகிற அந்தனர். என வேதம் சொல்லுகிற அந்தனர் அனைவருக்கும் இது பயன்படுகின்ற வண்ணம் இந்த உலவாக்கிளி பெறுவாயாக என்று சொல்லுகிறார் என்றால், அதுதான் தன்னை மறந்து உலகத்தை நினைக்கக்கூடிய நினைப்பு. அதுதான் சம்பந்தருடைய நிலை. சம்பந்தருடைய வாழ்க்கையினுடைய நிலையை வைத்து தான் முதல் திருமுறையாக அவருடைய பாடலை வச்சாலே தவிர, அவர் ஐயருங்கிருக்கா முதல் திருமுறையை வைக்கல. பல பேர் நாம் அப்படி சொல்லுவோம், இல்லை, ஞானப்பால் கொடுத்ததுக்காக முதல் திருமுறை அல்ல. இந்த உலகத்தில் இறைவனுடைய திருவருள் பெற்றால் இந்த உலகத்திலேயே சஞ்சித வினையும் பிராரத்த வினையும் நீக்க முடியும் என்று பாடி காட்டியவர், என் பாடலை பாடினால் இந்த வினை தீரும், வினையை வெல்லலாம், விதியை வெல்லலாம் என்று சொன்ன ஒரே காரணத்தால் விதியை வெல்வதற்குரிய ஞானசம்பந்தரின் பாடல் முதல் திருமுறையாக வைக்கப்பட்டது. விதியை வெல்ல முடியும், நம்முடைய சைவ சமயத்தில் விதியை வெல்ல முடியும், பிராரத்தவனையே நீக்கி வெல்ல முடியும். எப்பொழுது இறைவனையே பாடி நினைத்துக் கொண்டிருந்தால் விதியை வெல்ல முடியும். எனவே அந்த விதியை வெல்ல முடியும் என்று வலிமை காட்டிய காரணத்தினாலேதான் திருமுறையாக அவருடைய முதல் திருமுறை வைக்கப்பட்டது. அது ஏனென்றால் காரைக்கால் அம்மையாருடைய திருமுறை எல்லாம் காலத்தால் முற்பட்டது என்றால் வைக்கப்படாத காரணம் அதுதான். எனவே தனக்காக பாடியவர்கள், தனக்கு இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பாடியவர்கள் ஞானசம்பந்தர் ஒருவர்தான். என் பாட்டை பாடுங்கள், நான் இறைவன் என் உள்ளத்திலே இருந்தது பாடிய பாட்டு, நான் பாடிய பாட்டல்ல. தன்னை சொல்லுவதற்கே திருஞானசம்பந்தம் பாடிய பாட்டுங்கிறார். அப்ப தன்னை மறந்தான திருஞானசம்பந்தம் சொல்றார். ஏனென்றால் ஞானசம்பந்தத்தை பெற்றதை சொல்லுதாரு, பாலராவாயரை பற்றி சொல்லல. பாலராவாயர் என்பது அவருடைய பெயர். ஆனால் ஞானசம்பந்தர் பாடிய பாடல்கள் பத்தும், ஞானசம்பந்தர் பாடிய பாடல்கள் பத்தும், ஞான சம்பந்தம் கிடைத்தது இறைவனுடைய திருவருளால். எனவேதான் சேக்கலார் ஞான சம்பந்தத்தை இங்கே எழுதி காட்டுகிறார், சம்பந்தரானார் என்று காட்டுவார். எனவே அந்த நிலையில் தெளிவில் இனி என் செய்ய, இறைவனுடைய திருவருள் இல்லை என்றால் உன்னால் என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய திருவருள் இல்லை என்றால் உனக்கு எல்லாம் இருக்கு, கண்ணு இருக்கு, கண் ஒளி இருக்கு, பார்க்கக்கூடிய பொருளும் இருக்கியா? ஏத்தப்பல ஒளி இருக்கு, இருள் இருக்கு, உலகம் இருக்கு, உனக்கு கண்ணுல ஒளியும் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒழுங்கா தெரிஞ்சுக்கணுமா? எங்க அப்ப உனக்கு உனக்கு துணை செய்யலாம் முடியாது. அப்படியானால் உயிர் என்பது தானே அறிந்து கொள்ளுகின்ற இயற்கை அறிவு உடையது அல்ல, அது பிறரால் தரக்கூடிய அறிவை பெற்றது. சத்தை சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்க நீவை ஒய்த்தல் சதசதத்தாம் இறையாது. அப்படியே ஏழாம் சூத்திரத்தினுடைய பிழிவு இந்த ரெண்டு வரி. சிறஞான போதத்தினுடைய ஏழாம் சூத்திரத்தினுடைய பிழிவுதான் இந்த ரெண்டு வரிகள். சத்தை சத்து அசத்தை சாராது, ஏனென்றால் அசத்து அறியாது, அங்கன் இவை உயிர்த்தல் சதசத்தாம் உயிர். சத்து நான் அதை சொன்னேன், நிலைத்த பொருள். அசத்தை சாராது, நிலையில்லாத ஜடப்பொருளை அது சாராது. சத்து நிலைத்திருக்கக்கூடிய இறைவன், அசத்து நிலையில்லாத பொருள். அசத்தை சார வேண்டிய தேவையில்லை. ஏன்? இப்ப எனக்கு முன்னாடி இந்த டம்ளரும் இந்த பாட்டிலும் இருக்கிறதுனால இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். கடிகாரம் எனக்கு முன்னே இருப்பதனாலே தெரிஞ்சு கொள்கிறேன். இறைவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. யாவையும் சூன்யம் சத்து எதிராதலி, யாவையும் சூன்யம் சத்து எதிராலி, கிருஷ்ணா யவாடா அப்படின்னு கூப்பிட்டது வளப்பு தாய். ஏண்டா எல்லாரும் இந்த யாதவர் கூட்டம் பூரா நீ மண்ணை தின்னுட்டா மண்ணை தின்னுட்டான்னு சொல்றாங்களே, திண்ணியாடா நான் ஒண்ணு திங்கலாமா அப்படின்னா, ஏடா திரு வாய காட்டு பாக்கலாம், வாய திறந்தா மண்ணு இருக்குன்னு பார்த்தா உலகமே இருக்கு. ஏனென்றால் இறைவனுக்குள் உலகம் அடக்கம். எனவே அவன் இறைவன் உலகத்தை பார்க்க வேண்டிய தேவை. ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தா தானே பார்க்கலாம், எனக்குள்ளே இருக்கிறது எப்படி பார்க்க முடியும்? எனக்குள்ளே இருக்கிற உயிரை என்னால பார்க்க முடியலையே, எனக்குள்ளே இருக்கிற உயிரை என்னால பார்க்க முடியலையே, எனக்கு முன்னாடி இருக்கிற என் மனைவியை பார்க்க முடியுது, என் உயிரே கண்ணே மணியே. அது உயிரா? கண்ணே மணியேங்கிறான். எப்ப? அப்ப. இப்ப எல்லாம் சொல்றதில்ல. ஆனா திரும்ப நீங்களே கடவுளே உலகத்தில் இருக்காருன்னா உலகம்ங்கிறது கடவுள் இருக்கிற இடம் நினைக்கிறீங்களா? நீங்க உட்கார்ந்து இருக்க வேணா பெஞ்சா இருக்கலாம், கடவுள் உட்கார போது ஏன் அப்படியே படத்து சின்ன திரையில காட்டுறான், அதோ ஆகாயத்துல அப்படியே போற மாதிரி? உங்களை சொல்ற போது தரைய காட்டி, நடந்து வர்றத காட்டி, உங்க காலை காட்டி டைரக்ஷன் பண்றான். சாமி வர்ற போது சாமி வேஷம் போட்டு இப்ப வராருன்னு வச்சுங்களே, அது எப்படி காட்டுறான்? அந்தரத்துல வர மாதிரி காட்டுறான். அவருக்கென்று தாங்குகின்ற எந்த பொருளும் இல்லை, அவரே தனக்குள் அடக்கிக் கொண்டிருக்கிறதால் தாங்க வேண்டிய சக்தி இல்லை. அதனால கடவுள் உலகத்தில் இருக்கான்னு சொல்ல முடியாது, கடவுளுக்குள்ள உலகம் இருக்கு. எப்படின்னு சொன்னா, ஒன்னு சொன்னா சத்தம் நீங்க சிரிச்சப்படாது, என்ன எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னா. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வெளியே படம் போட்டு காட்டினாலும் அது அப்படித்தான் இருக்குன்னு எப்படி தெரியும்? அத ஒரு படத்தை போட்டு உடனே ஒரு ஸ்கேன் தானே இருக்கிறான், ஸ்கேன் எடுக்கிறான். நீங்க அந்த ஸ்கேனை நம்புறீங்களே தவிர உங்களை நம்பல. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அறிவு அவ்வளவு பெரிய அறிவுன்னு தெரியல. உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கே தெரியணும்ல. ஒண்ணுமில்லாத ஜடப்பொருளாக இருக்கிற ஒளிக்காட்சி எடுத்து ஸ்கேனை அந்த கருப்பு திரையில வெள்ளத்திரையா காட்டுனா அது உங்களுக்கும் புரியல. அது ஏதோ படிச்சவன் சொல்றத நம்புறிய. அது நம்புறதுக்கு அப்புறம் 2 லட்சம் கொடுத்த பிறகுதான் ஒழுங்கா இருக்கிறது அவங்க எடுத்தான்னு தெரியுது. ஒழுங்கா இருக்கிறதே கூட அவன் இல்லைங்க, இந்த இடத்துல விட்டு போச்சு, இதை ஆபரேஷன் பண்ணுவோம், 2 லட்சம் தாங்குறேன். கடைசியில உள்ள போயிட்டு மயக்க மருந்து கொடுத்து திரும்ப மயக்க மருந்து தீர்த்து வெளியே ஒன்னு வச்சுட்டேன், ஒண்ணுமே செய்யல, 2 லட்சம் பழுத்துது. எவ்வளவு பாருங்க. இப்ப அவர்கள் கேட்டது கேள்வி போல, உலகத்திற்குள்ளே இறைவன் இருந்தால்தானே அந்த உலகத்தை அவன் வாயில் பார்க்க முடியும் என்று சொல்கிறார். இல்லை, நான் இன்னொன்னு சொன்னா சொல்ல வந்தேன், அதை விட்டேன். இப்ப நீங்க இரவுல படுத்திருக்கிறீங்க, உங்க மருமகளோட உங்களுக்கு சாயங்காலம் சண்டை நடந்தது, ராத்திரி படுத்திருக்கிறீங்க. ஏன்னா பெரியவங்களா இருக்கனாலும் மருமகளை சொன்னேன், இப்ப சின்ன பிள்ளையா இருந்தா மாமியான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா எங்களுக்கு மாமனாருக்கும் சண்டை வராது, ஏன்னா நாங்க உங்களுக்கு அடிமைங்கிறது எங்க அப்பா உங்க மாமனார் எங்களுக்கு தெய்வம். ஆனா அதை பத்தி பேச்சு கிடையாது. சண்டை சாயங்காலம் சண்டையாச்சு, ராத்திரி படுக்கிறிய, படுக்கிற போது மருமகளுக்கு உங்களுக்கு சண்டையில மருமகளை கருவாளால வெட்டுற மாதிரி காட்டுறீங்க. எந்த இடத்துல இருந்துகிட்டு வெட்டிங்கிறதையும் காட்டுறீங்க. அந்த இடத்துல மறுபடியும் காலையில போய் பார்த்து, இந்த இடத்துல தானே என் மருமகளை வெட்டினேன் ராத்திரி கனவுல, இப்ப எங்கே அவள், அர்த்தம் இல்லையன்னு சொல்ல முடியுமா? அது கனவு. இறைவனுடைய திருவருள் கூட, அதனாலதான் கனவையும் நினைவையும் சொல்லுகிறார். இறைவனுடைய இயக்கம் கூட நம்மால் அறிய முடியாத இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்லுகிற கனவு போன்றதை தவிர உண்மையில் நாம் அறிந்தது இல்லை. உண்மையில் நாம் அறிந்தது கடவுள் இப்படி இருப்பார் என்று உணர்ந்து ஒரு கனவுல காப்பாக்குற மாதிரி. சில பேர் ராத்திரி கனவு கண்ட எந்திரிச்சு கத்திருப்பாங்க, ஏண்டி கனவு கண்ட அப்படின்னா, எந்தமோ தெரிய ஒரு மோசமான கனவை பார்த்தேன் சொல்றாங்களா இல்லையா? மோசமான கனவு கண்ணு, மோசம்னா என்ன அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏதோ தெரியல மோசமான கனவு, ஒரு பயங்கர கனவுங்கிறான். மோசமுள்ள சொல்ல பயங்கர கனவுங்கிறான். என்ன பயங்கரம்? கொண்டாட்டி அப்படியே பூத மாதிரி வந்து தோண்டிருப்பா. சத்து அசத்தை சாராது, சத்து நிலைத்த பொருள், அசத்தை சாராது. அதுபோல அசத்து அறியாது, அசத்துக்கு அறிவு கிடையாது, ஜடப்பொருளுக்கு அறிவு. ஆனா சத்து சித்துன்னு சொல்லல, சத்து நிலையற்ற ஜடப்பொருளுக்கு அறிவு இல்லை. அங்கன் அவை இரண்டையும் உயிர்த்தல் அது சத்தாம் உயிர், உயிர்த்தல் சதசத்தாம் உயிர், இரண்டையும் உயிர்த்தல் அனுபவித்தல். எதை? சத்து பொருளையும் அனுபவிக்கும், அசத்து பொருளையும் அனுபவி. இப்ப அசத்து பொருளாக இருக்கிற இந்த தண்ணீரை கேட்பதற்கு திடீரென நமக்கு பாட்டில் வந்தது, தண்ணி போட்டாதான் எல்லாம் புரியும். எந்த தண்ணியை சொல்றேன்? அப்ப தண்ணி இருந்தா தான், தண்ணி என்ற ஒரு பொருள் அதை அனுபவிக்க முடியும், அது ஜடப்பொருள். அதுபோல இறைவனாக இருக்கின்ற இறைவனை நினைக்கிற பொழுது அவர் இப்படி நமக்கு அருள் தருவார் என்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகி தேவாரம் திருவாசகம் பாடுகிறோம். பாடுகிற பொழுது நம்மை எரியாமலே கண்களில் இந்த கண்ணீர் வருகிறது என்று சொன்னால் திருவாத்தை பாடுகிறவர்கள் கண்ணீர் வராமல் இருக்க முடியாது என்று சிவபிரகாசர் சொல்வார். எனவே அந்த கண்ணீர் வருகிறது என்றால் நம்முடைய எண்ணத்தில் கடவுளையும் அறிந்து கொள்கிறோம், உய்த்துணர்கிறோம். அதனாலதான் உய்த்தல் நர், உய்த்தல் சதசத்தாம் உயிர். அப்ப உயிருக்கு என்னடா பேர் என்ன? உயிருங்கிற பேர் இல்ல சித்தாந்தத்தில், அதுக்கு பேர் இனிமே என்ன? சதசத்து. சத்தையும் அறியும், அசத்தையும் அறியும், ரெண்டையும் அறியக்கூடிய அறிவு. அதனாலதான் தடுமாறி நிற்கும், ஒரே அறிவா இருந்தா ஒழுங்கா இருக்கும். அந்த அறிவு தடுமாறுகிற பொழுது இறைவன் அருள் கொடுப்பானே, ஆனால் அவனை மட்டும் அறிகின்ற அறிவு வருகிற பொழுது நாம் இறைவனுடைய திருவருளை அடைகிறோம். அடுத்தது எட்டாவது, இருளில் இருளாகி எல்லிடத்து எல்லாம். அப்ப நாமே இறைவரையும் அறிகிறோம், ஜடப்பொருளையும் அறிகிறோம், அது போக பொருளையும் அறிகிறோம். அப்படி அறியக்கூடிய பொருள்கள் இந்த இடத்தில் உண்டா? உலகத்தில் வேறு உண்டா? உதாரணம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்ல. அதுதான் சொல்றார், இருளில் இருளாகி எல்லிடத்து எல்லாம் பொருள்கள் இலதோ புவி. பொருள் இல்லாமலா இருக்கு இந்த உலகத்துல? இருளிடத்தில் இருளாக இருக்கும், ஒளி இடத்தில் ஒளியாக தோன்றும். எனவே மயக்கத்தை தரக்கூடிய நிலையில் மயக்கப் பொருளாக இருக்கும், தெளிவான பொருளை தெளிவாகவும் தரும். படிகம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய நிறத்தையும் காட்டும், தான் சார்ந்திருக்கின்ற நிறத்தையும் காட்டும். அப்ப பழுங்கி என்பது தன்னையும் காட்டும், தன்னை சார்ந்திருப்பதையும் காட்டும். அதுபோல உயிரானது தன்னால் அறிய அனுபவிக்கக்கூடிய போகத்தையும் அனுபவிக்கும், அதுபோல இறைவனையும் அனுபவிக்கும். எப்படி ஒரு அந்த வெறும் கண்ணாடி கல்லுக்கு ஒரு இரண்டு குணம் செயல் இருக்கிறதோ, அதுபோல இலதோ புவி இந்த உலகத்துல இல்லாமையா இருக்கு, அதுல ஒண்ணுப்பா நீ. அப்ப என்ன அர்த்தம்? நீ மட்டும் ரெண்டு பொருளையும் அறியணும் இல்ல, உன்னை போலையும் சில பொருள்கள் இந்த உலக, நீ ரெண்டையும் சதசத்தாம் உயிரினா உனக்கு திமுற வந்துடப்படாது. சதசத்தாம் உயிரா உன்னையும் தெரியும், உன்னையும் தெரிஞ்சுக்குவேன், இறைவனையும் தெரிஞ்சுக்குவேன். அப்ப நான் எப்படி பெரிய ஆளு அப்படிங்காத தட்டார் மாட்டேன். ஏ, உன்னை போல பல பொருள் உண்டப்பா, பேசாம இரு, அதுல ஒண்ணு நீ. உயிருக்குரிய ஏற்றம் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை. உயிருடைய தன்மை குணம், உயிருக்கு என்ன தன்மை இருக்கிறது என்ற இலக்கணம் தான் சொல்லப்படுகிறது. எனவே இரண்டையும் அறியக்கூடிய இலக்கம் இருப்பதால் நீ பெருமை உடையவன், உயர்ந்தவன் என்று எண்ணிவிடாதே. அதனால இருளில் இருளாகி இருள் வந்த காலத்தில் அந்த பொருளை மறைத்து நாம் அறிய முடியாத வண்ணமும், எல்லிடத்து எல்லா பகல் அர்த்தம், அல்லங்காடி எல்லங்காடி என்றெல்லாம் சொல்வார்கள். எனவே எல் அல் அல்லங்காடி என்றால் இருட்டு கடைகள், எல்லங்காடி என்றால் பகல் கடைகள் என்பது பொருள், எல் என்றால் பகல் என்பது பொருள். எல்லிடத்தில் எல்லாம் பகலிடத்தில் பகலாக தெரியும், ஒளி வந்த காலத்தில் அது நமக்கு தெரிகிறது, இருள் இருக்கிற காலத்தில் தெரியவில்லை. எனவே நமக்கு தெரிஞ்சது இருக்கு, தெரியாதும் இருக்கு. அப்படிப்பட்ட பொருள்கள் ஏதோ புவி, உன்ன போல இந்த உலகத்துல பொருள்களும் இருக்குப்பா. ஆகவே அந்த வகையை சார்ந்தவன் தான் நீயே தவிர இறைவனுக்கு சமமாக ஆகக்கூடியவன் இல்லை. உமன் கண் போல ஒளியும் இறையுருளே. உன்னிடத்தில் இறைவனும் இருக்கிறான், அறியாமையும் இருக்கிறது. நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து உமாவது சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருளும் இருக்கிறது. அறியாமை, இருள் என்றால் அறியாமை என்பது பொருள். உன்னிடத்தில் அறியாமையும் இருக்கிறது, இறைவனுடைய திருவருளும் உள்ளே இருக்கிறது. ஆனால் ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே. ஆனால் உள்ளத்துக்குள்ள இருள், நமக்கு எவ்வளவுதான் இறைவனுடைய திருவருள் இருந்தாலும் நமக்கு அது தெரியாமல் அறியாமையுடையவர்களே இருக்கிறோம். ஏன்யா நம்மிடத்துல இறைவனுடைய திருவருளோடு உயிர்ல இறைவனுடைய திருவருளும் இருக்கு, அறியாமை இருக்கு. ஒரே பொருளில், உயிர் என்ற ஒரே பொருளில் இறைவனாக இருக்கிற ஒளியும் கலந்திருக்கு, அறியாமையா இறைவனாகிய ஒளியும் கலந்திருக்கு, அறியாமையாகிய இருளும் கலைந்திருக்கு. இருபா இருபதுல அது ரொம்ப அழகா சொல்வார், ரெண்டும் இருக்கே, நீயும் இருக்கிற அதோட அறியாமை இருக்கே, இது என்னப்பா அது? ரெண்டு பொருள் எப்படிப்பா ஒரு இடத்துல இருக்க முடியும்? இல்லை, ஒன்று மேலிட்டு இருக்கிற பொழுது ஒன்று அதில் அடங்கி இருக்கும். அறியாமை மேலிட்டு இருக்கிறது, அதனால இறைவனுடைய திருவருளை நாம் இன்னும் உணர முடியல. இறைவனுடைய திருவருள் ஞானசம்பந்தர் நால்வருக்கு இருந்தது, அதனால அவர்கள் அறியாமையை கீழே தள்ளி இறைவனையே கண்டு கொண்டு வந்தார். அவரோடு போனவர்களுக்கு அறியாமை இருந்தாலும் இறைவனை தெரியல, அவர்கள் இறைவனை பாடுகள். அதனாலதான் அந்த கணவனை ஓடி வந்த இட்டு இஷ்டுகிட்டு போன கணவனோட வந்தவர், கணவன் இஷ்டுகிட்டு போனா கணவன் பாம்பு அடிச்சு இஷ்டு போனான், இஷ்டுகிட்டு வந்தது தானே, இஷ்டுகிட்டு வந்தது. அந்த காலத்துல இஷ்டுகிட்டு வந்ததெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுது, அதனால நம்ம பிள்ளைய தப்பா நினைச்சுக்கப்படாது. அதுகளும் வாழ்க, ஞான சம்பந்தர் போல நாமும் இருந்து வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தியா இல்லையா? அது நமக்கு தெரியாமலே போய் பேஸ்புக்ல எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அதனால அது உண்பு. அப்ப இஷ்டகீடு பண்ண புருஷன் இறந்து போயிட்டான், பாம்பு அடிச்சு. புருஷன் தழுவவும் முடியல, அதுக்காக இறந்து போன வந்தவனோட விட்டுட்டு கைவிட்டு போன பிறகு அடுத்தவனை தேடி போறான்னு போக முடியல. கத்துது ஒளி, அந்த ஒளி சாமி கும்பிட்ட எல்லார் காதிலையும் விழவில்லை, ஞான சம்பந்த காதில் மட்டும் விழுகிறது. அந்த ஒளியை கேட்டு மீண்டும் வருகிறார். இந்த ஒளியை நீக்கி இறைவனை பார்த்து பேசுகிறார். ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சுட்டு மறுபடியும் சாமி கும்பிட போறார். இறைவா உன்னால் தான் இந்த கல்யாணம் நடக்கிறது, என்னால் அல்ல. நான் செய்து வைத்துவதற்குரிய காரணமாக இருக்கலாம், கருவியாக இருக்கலாம், அது உன்னால் தான் நடந்தது என்பதை நான் இங்கே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். அதை சொல்லுவது சொல்றார், ஊமன் கண் போல ஒளியும், ஆந்தைக்கு பகலிலும் கூட கண் தெரியாது. கண் இருக்கு ஆந்தைக்கு, நம்மளோட கண்ணு பெருசாவே இருக்கு. நம்ம அதனால சொன்னேன், அந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு, கண்ணு மாத்திரம் ஆந்தை கண்ணா இருக்குன்னா. ஆந்தை போல முட்டை கண் போல இருக்கிறது, கண்ணு நீண்டு இருக்க வேண்டும். நீண்டு இருந்தால்தான் அந்த கண், மனிதனுடைய கண். அதுக்கு உருண்டு இருந்தால், நீண்டு இருந்தது உருண்டு இருந்தால் ஆந்தை கண். எனவே ஊமன் கண் போல, ஊமன் என்ற ஆந்தையினுடைய கண் ஒளி இருந்தாலும் இருட்டு போல, ஒளியும் மிக இருளே. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் நம்மிடத்தில் அறியாமை மிக்கிருந்தால் அறியாமைதான். இறைவனுடைய திருவருள் இருந்தும் ஒண்ணும் ஏன் நம்மள்கிட்ட அறியாமை இருக்கு? அறியாமை நம்ம தான் போக்கலையே, அறியாமை போக்குவதற்கு மனசே இல்லையே. மிக இருளே, இருளே யாம், இந்த யாமன்கிறது யாம், இருளே யாம். மண் கண் காணாவை, இறைவனுடைய திருவருளால் நாம் அந்த கண்ணினால் ஞானத்தை பார்க்கவில்லை என்றால் அது நம்முடைய கண் இருட்கண்ணுதான். நீ கண்ணு வச்சிருந்தால் ஒளிபுரிந்திய கண் என்று நினைக்காதே, இருட்டு கண்ணுதான். ஏனென்றால் இறைவனுடைய திருவருள் உனக்கு கிடைக்கல, இறைவனுடைய திருவருளில் கிடைக்காதனால உன்னுடைய கண் இருட்டு கண்ணுதான். எது போல என்றால், ஆந்தையின் கண் இருந்தாலும் பகலில் அதனுடைய கண் தெரியாதது போல. கண் இருக்கு பகல்ல தெரியல, உனக்கு இப்ப கண் இருக்கு இருட்டா இருக்கனால உனக்கு இறைவனை தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஊமன் கண் போல ஒளியும் இறைவனுடைய திருவருளும் மிக இருளே, மிகுந்த அறியாமையே. ஆம், கண் மண் கண் காணா அவை, இறைவனுடைய திருவருளாகிய ஞான கண் கிடைக்காதவரை காணாபவை, காணாத வரை வரைன்னு அர்த்தம் காணாபவை. உன் இறைவனுடைய திருவருள் பார்வை ஞான ஒளி கிடைக்கவில்லை என்றால், ஞானம் என்பது ஆச்சாரியனால் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆச்சாரியராக இருக்கக்கூடிய இந்த பெருமக்கள் தந்திருக்கின்ற இந்த நூல்களில் காணப்படுகிற செய்திகள், அவற்றால் தான் நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். அந்தளவு ஆற்றுவையில் அந்தோ அருள்தெரியது என்றளவு ஒன்று இல்லா இடர். என்னைக்கு தான் நாம சாமியினுடைய அருளை பெறப்பறமோ தெரியல. ஆக இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வாழ்வதுதான் உயிர், அதான் பொது இலக்கணம். இறைவனுடைய அருளை பெறுவதற்காக உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உயிர், அதைத்தான் இந்த குறளிலே சொல்கிறார். அந்தளவும் ஆற்றும் உயிர் அனாதியாக தோன்றிய காலம் தொட்டு ஆதியாக, அந்தளவும் நம்முடைய உயிர், அந்தளவும் தோன்றிய உயிர் அனாதி. காலம் சொல்ல முடியாது, அனாதி வேறு ஆதி வேறு. அனாதி என்றால் காலம் சொல்ல முடியாத ஒரு நிலை, ஆதி என்றால் காலம் சொல்ல முடியும். காலம் காரணம் இவையெல்லாம் சொல்ல முடியும். அனாதி என்றால் காலம் காரணம் இவை சொல்ல முடியாது. எனவே அனாதி காலம் தொட்டு தோன்றியிருக்கிற உயிர் அந்தோ அருள் தெரிவது இன்றளவு. இன்னைக்கு சகலம் பெற்றிருக்கிறோம், இன்று இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு கையும் வாழ்த்த வாயும் தாழ்த்த சென்னியும் கிடைத்திருக்கு. கிடைச்சிருந்தாலும் இன்னும் அறியாம இருக்கமே, அதுதான் சகலம். இன்று நாம் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு, வாழ்த்துவதற்கு, வாய் தாழ்த்துவதற்கு, இறைவனை வணங்குவதற்கு எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனை நாம் வீணாக நாம் படைச்சோம். அதான் சொல்லுவேன், இப்ப கை காலையில் எப்படி சார் இறைவனுக்கு? நான் ஒண்ணும் இல்ல, காலையில எந்திரிச்சோன்னு மனைவி கையால காப்பி டீ வாங்கி குடிக்கணும்னு இந்த கை காரியத்தை காலையில எந்திரிச்சோன்னு இறைவனுக்கு பூ புடுங்கணும் மாத்துங்க, இதான் ஞானம். காலை எந்திரிச்சோன்னு காப்பி சாப்பிடுற கை நிட்டுறமா இல்லையா? ஏன்னா கை நிட்டாம நாமளே போட்டு சாப்பிட்டாலும் கையால தான் சாப்பிட போறோம். ஏன்னா நாங்க தான் பாதி நாள் போடுறோமோ வச்சுங்களேன், அதனால தப்பு இல்லை. ஏன்னா மாறுதுல காலம், எப்பொழுதுமே நீங்களே சமைக்கணுமா? நாங்க சமைச்சா தான் நல்லா இருக்கும்னு நாங்க இப்ப வந்துட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. அதனால காலை எந்திரிச்சோட காபி சாப்பிடுறதுக்கு இந்த பயன்படுத்திய கையை காலையில் நீரில் தன்னை சுத்தமாக்கி கொண்டு இறைவனுக்கு கூப்பிடுங்கினால் அதுதான் ஞானம் பெறுவதற்குரிய வழி. சார், ஞானம் பெறது ஞானம் பெறும்னா பொண்டாட்டி ஞானம்னு பேர்ல பொண்டாட்டியை பெறுறது இல்ல. ஞானம் என்பது இறைவனுக்கு தொண்டு செய்து அவனுடைய அருளை பெறுவது. நம்ம காலால இருந்து வாக்கிங் போறோம்னா அந்த காலத்து வாக்கிங் போனா கோயில சுத்துறான்னா, இப்ப கோயில சுத்தாம பெருமனை பூங்காவை சுத்திக்கிறான், இல்ல ரயில்வே கேட்டுக்கு சுத்திக்கிறான். அந்த காலத்து அதெல்லாம் வந்து காலையிலிருந்து இறைவருமான எஞ்சியவான் இத்தலும் எம்பிரான் கோயில் புக்கு. அப்ப கோயில் பூந்துனா ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல தான் பூந்தான்னு சொல்லுவான். பெரிய இடத்துல சொன்னா தான் பூந்தல்னு வரும், பூதல் வரும், இல்லாட்டி செந்துன்னு படிப்பார். அவர் பூந்துன்னார். ஏன்னா எந்த வழியில எங்க போனாலும் ஒரே பெரிய இதுவா இருக்கு. திருவாரூர்ல போனா நாலு பக்கமும் இருக்கு, எந்த வழியா போனோம்னா திரும்பி வர தெரியாம முழிக்குது. அப்புறம் அங்கங்க சொல்லிவிட்டு அவன் பஸ்ல இருந்து காரை வச்சுக்கிட்டே இருக்கான், என்னடா போன ஆள ரெண்டா காணுமே, இது ரெண்டு எங்க வழி தெரியலையே, எங்குது இது ரெண்டு பெருசு சுத்திக்கிட்டே வந்து வழி தெரியலையேங்குது. வழி தெரியாத அளவுக்கு திருக்கோயில வைத்தார்கள். ஏனென்றால் நீ சுத்தி வா, காலால் இறைவனை சொல்லி வாயால் சொல்லி காலால் நடந்து வா என்று. எனவேதான் அந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்று இல்லா இடர், அளவு சொல்ல முடியாது நிலையில் துன்பப்படுகிற இந்த உயிர் என்னைக்கு இறைவனுடைய அருளை பெறப்போகிறது? அப்ப இருளை அருளை பெறுவதற்குத்தான் இருளோடு வாழுகிற உயிர் தன்னை இந்த இருளை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாட்டினுடைய கடைசி நிலை. அப்ப பல உயிர்கள் தோன்றியன, அந்த உயிர்களுக்கு எண்ணிக்கை சொல்ல முடியாது. அந்த எண்ணிக்கையுடைய உயிர்கள் அனைத்தும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றன, அளவற்ற துன்பத்தை பெறுகின்றன. அந்த அளவற்ற துன்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற உயிர் என்றைக்கு இறைவனுடைய திருவருளை பெறப்போகிறது தெரியவில்லை என்று முடிக்கிறார். இடையிலே அவர் சொல்லுவது அறிவு இருக்கலாம், ஆனால் உண்ணக்கூடிய அறிவு அல்ல. உன்னுடைய புலன்கள் இல்லை என்றால் அறிவிக்க முடியாது. உன்னிடத்தில் மலங்கள் சேர்ந்து இருக்கின்றன, அது ஒரு மலம் இருமலம் உம்மலங்களாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய பெருமை திருந்திரல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், இறைவனுடைய திருவருள் என்றால் உன் திரல் என்ன ஆகும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து, உயிர் என்பது சார்ந்ததன் வண்ணம் இறைவன் சார்ந்திருந்தால்தான் சதசத்தாக இருக்கிற இந்த உயிர் இறைவனையும் அனுபவிக்க முடியும், அந்த ஜடப்பொருளையும் அனுபவித்து இறைவனுடைய திருவருளை பெற முடியும். அதுவரை அறியாமையுடைய இருள்தான் என்று பத்து பாடல்களில் உயிரின் நிலையை சொன்னார். அடுத்த பாட்டு பதியம்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: அறிவில்லாதவர்களாகிய மண் முதலாகிய பொருள்கள் தானே வந்து மனிதனுக்கு முதலாது. சித்தறிவுடையவனாகினாலே அந்த பொருளை தான் உபயோகித்துக் கொள்ள வகையாது. இதற்கு இடையிலே பேரறிவு பொருளாக இருக்கிற கடவுள் இந்த அறிவு இல்லாத சடப்பொருளையும் சித்தறிவுடையவனாகிய உயிர்களையும் சேர்த்து தொழில்படுத்தி வாழ வச்சிருக்கு. இந்த இடம் உங்களுக்கு நல்ல வந்து சித்தறிவுடையவனாகி இருப்ப காற்றையோ நீரையோ நெருப்பையோ உண்டு பண்ண முடியாது, நம்மால உண்டு பண்ண முடியாது. காற்றை உண்டு பண்ண முடியுமா? உண்டு பண்ண முடியாது. அது தானே உண்டாகி மனுஷனுக்கு நல்லது செய்வோம்னு காத்து வராது. நெல் அடிச்சிருக்கிறியா? ஆமா ஆமா, அது தூத்துறதுக்கு காத்து வேணுமா? இந்த வர்றேன்னு அது வராது, இது வராது, காத்து வராது, காத்துக்கிட்டு தான் இருக்கணும். விளங்குதா? அதையினாலே அந்த பொருள்களை இயக்கி உயிர்களாகிய நமக்கு உதவி செய்கிறார். அதான் கடவுள் உபகாரம். அந்த பொருள்களை இயக்கி சடப்பொருள்களை இயக்கி அந்த பொருள் மூலமாக உயிர்களாகி நமக்கு அருள் பண்ணுகிறார். அதற்காகத்தான் பூதங்கள் தூரம் அவர் இருக்கிறார். பூதங்கள் தூரம் அவர் இருக்கிறார். அப்படி பூதங்கள் தூரம் இருந்து அந்த பொருளை இயக்குகின்ற காரணத்தினால அவருக்கு இயக்குநர்னு சிவருமானுக்கு அதுக்கு மேல நம்முடைய அறிவில இருந்தும் இயக்குகிறார். நம்முடைய அறிவில் இருந்து இயக்கவில்லைனா அந்த பொருளை உபயோகிக்க நமக்கு புத்தி வராது. நம்முடைய அறிவில இருந்து இயக்குகிறான், அந்த பூதங்கள்ல இருந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறான். அதான் உருவாச்சு. நம்ம ஒரு பக்கம் தான் இருக்க முடியும், ஆனா ரெண்டு பக்கமும் இருக்கிறான். என்ன எத்தனை பக்கம் இருக்கிறான் அது வேற. ஆனாலும் அறிவில் பொருளாகிய பூதங்களையும் இருக்கிறான், அறிவு பொருளாகி சிற்றறிவு பொருளாகிய உயிரிலையும் இருக்கிறான். இப்படி உயிரில இருந்து உயிர் இல்லாத அறிவு இல்லாத பொருளோ அறிவில்லாத பொருளை கொண்டு நம்ம வாழ வைக்கிறார். அதை வந்து அப்பர் சுவாமி பூதாளமும் மண்டலமும் பொருந்தும் வாழ்க்கை செய்வானே திருத்தாண்டவர். பூதாளமும் மண்டலமும் பொருந்தும் வாழ்க்கை. இப்ப பூமியில இருந்து என்ன போகுது? மேல போகுது. என்ன போகுது? நீராவி போகுது. மேல இருந்து என்ன வருது? மழை வருது. அங்கிருந்து இங்க வரலனா வாடாது உயிர்கள். இங்கிருந்து அங்க போகலனா அது பெய்யாது. இங்கிருந்து அது போகலனா பெய்யாது. அங்கிருந்து இங்க வரலனா வாடாது. அப்படித்தானப்பா. இது ரெண்டு யாரு செய்யறது? நம்மால எதுவும் செய்ய முடியாது. பொச்சொலும் எதுவும் சொல்ல முடியாது. அதனாலதான் பூதளமும் மண்டலமும் பொருந்து வாழ்க்கை செய்வாரே திருவிழி மலரையாரை சேராதார் தீநெறிக்கை சேர்கின்றாரே என்பது அப்பர் திருத்தாண்டம். அதனாலே இப்படி ஷடப்பொருள்களையும் சித்துப்பொருளையும் இயக்குகின்ற இருக்கிற பரமேஸ்வரன் வந்து அவன் சிவ சித்துன்னு பேரு. சிவ சித்துன்னு சொல்றது இந்த ஆன்மாவை சதசத்துன்னு சொல்றது. ஆன்மாவுக்கு பேரு சதசத்துன்னு சொல்றது. அது சிவசத்துன்னு சொல்றது. சிவத்தை இது பின்னாடி வரும், சிவஞான புத்தகத்தில் வரும். சிவனுக்கு சிவசத்துன்னு பேரு, ஆன்மாவுக்கு சதசத்துன்னு பேரு. அதனால இந்த சிவனுக்கு சிவத்துக்கு சிவசத்துன்னு பேரு, ஆன்மாவுக்கு சதசத்துன்னு பேரு. சதசத்துன்னு சொன்னா சத்து அசத்தோடு கலந்திருப்பது சதசத்து. சத்து அசத்துன்னு சதசத்து. சத்து அசத்து சதசத்து. சத்துன்னா அறிவு பொருளோடு சேரும் போது அறிவாகவும், அறிவில்லாத பொருளோடு சேரும் போது அறிவில்லாத பொருளாகவும் இயங்குவது உயிர் ஆன்மா. அறிவில்லாத பாசத்தோடு சேரும் போது அசத்தாகவும், அசத்து பொருளோடு சேரும் போது அசத்தாகவும், சத்து பொருளோடு சேரும் போது சத்தாகவும். அதனால ஒளியோடு சேரும் போது ஒளியாகவும், இருளோடு சேரும் போது இருளாகவும் இருக்கின்ற கண்போர் ஆன்மா. இவ்வளவு ஒரு தெளிவான விளக்க வேற எந்த சமயத்திலையும் சொல்ல கிடையாது. சித்தாந்தம் ஒளியோடு சேரும் போது கண் என்னமா இருக்குது? ஒளியாக இருக்குது. இருளோடு சேரும் போது இருளாக இருக்கு. அதே போலத்த ஆன்மா ஒளியோடு சேரும் போது எப்படி இருக்குது? சிவத்தோடு சேரும் போது சிவமாகவும், மலத்தோடு சேரும் போது மலமாகும். விளங்குதா? ஆகையினாலே இப்படிப்பட்ட உயிர் எதை சேருகிறதோ அது அது எதோடு சேர்த்து வைக்கிறானோ அது தனக்கென்று சுதந்திரம் கிடையாது. ஆன்மா தனக்கர. அதனால இத வந்து பரதந்திரம்னு சொல்றது. சிவன் ஒருவன் தான் சுதந்திரம்னு போய். சுதந்திரம்னா சிவனுக்கு தான் சுதந்திரம். நமக்கு சுதந்திரமே கிடையாது. தந்திரம் தெரியல, சுதந்திரம். அதனாலே அப்படி பரதந்திரங்களாக இருக்கின்ற நமக்கு அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், இப்படி தத்துவங்கள் மூலமாக நம்மை வாழ வைக்கிறார். தத்துவங்கள் மூலமாக நம்மை வாழ. தத்துவங்கள்னா உள்பொருள் மெய்ப்பொருள் என்றும் பெயர். இப்ப சொல்லப்படுகின்ற தத்துவங்கள் அத்தனையுமே அழியும், ஆனா அதனுடைய மூலம் அழியாது. அதனுடைய இந்த தத்துவங்கள் அத்தனையும் எதுல இருந்து தோன்றுகிறது? மாயா, மாயையிலிருந்து. இப்ப சொல்லப்படுவதெல்லாம் மாயாமலம். ஆறாறு தத்துவமேது, ஆணவமேது, அன்றேதான் மாறாவினை ஏது, மற்றவற்றின் வேறாக நானேது, நீயேது, நாதனடா அஞ்செழுத்து, தானேது, தேசிகனே சாற்று என்பது மாணவனுடைய வினா. இதுல இந்த ஆறாறு தத்துவங்கிறது மாயாமலம். ஆறாறு தத்துவம் எது? ஆணவம் எது? ஆணவங்கிறது ஆணவமலம். மாறாவினை எதுவினை என்பது கண்மலம். மும்மலத்தை இப்படி சொல்றாரா? இப்ப சொல்லி சொல்லிக்கிட்டு வருகிற இந்த தத்துவங்கள் எல்லாம் பூதங்கள் இருந்து எல்லாம் மாயாமலம். முப்பத்தாறு தத்துவங்களும் மாயாமலம். இந்த மாயாமலத்துலதான் இதெல்லாம் உண்டு பண்ணி கொடுத்துருக்காரு. மாயையில தான் உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இப்படி மாயையில உண்டு பண்ணி கொடுத்த பகுதியினாலதான் மாயமா போயிடுறது. மாயையை உண்டு பண்ணி கொடுக்கறதுனாலதான் அது என்ன பண்ணுது? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மாயமா மறைஞ்சிருது. விளங்குதா? ஆகையினால இந்த மாயா மனத்துல உண்டு பண்ணி இந்த ஆன்மாவை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த மாயாமலத்தில் உண்டு பண்ணப்பட்ட பூதங்கள் இருந்து மற்ற தத்துவங்கள் அத்தனையுமே நமக்கு உபயோகமாக இருக்கிறது. நமக்கு இந்த தத்துவங்கள் இல்லையான வாழ்வே கிடையாது. எல்லாமாய் தத்துவங்கள் இசைந்ததன் அணுவுக்கண்ணின் என்பது சித்தியா. இப்படி தத்துவங்களால்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தத்துவங்களே நிலையான பொருள் என்று எண்ணினானால் அவன் சிவகதியை பெறமாட்டான். தத்துவங்கள் நிலையில்லாத பொருள், தத்துவங்களை கடந்த பொருளாயிருக்கிற சிவன் தான் நிலையான பொருள் என்று எண்ணினானால் சிவனுக்கு தான் தத்துவாதிதுன்னு பேரு. இந்த தத்துவங்களை இருக்கின்ற தெய்வங்களுக்கெல்லாம் தத்துவேஸ்வரர்கள்னு பேரு. தத்துவேஸ்வரர்கள் என்று பெயர். சிவனுக்கு தத்துவாதிதன் பேரு, தத்துவேஸ்வரர் அல்ல. இந்த தத்துவங்களை இயக்கின்ற தெய்வங்கள் இருக்குதே, பிரம்மா, விஷ்ணு, உருத்தரன், சதாசிவன், மகேஸ்வரர், இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து தத்துவேஸ்வரர்கள். தத்துவேஸ்வரர்னா அந்த அந்த தத்துவங்களுக்கு அந்தந்த தத்துவங்களுக்கு அதிபதி. இவர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதி, இவர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதி, தலைவர் என்பது போல. மண்ணுக்கு தெய்வம் ஆறு, பிரம்மா, தண்ணீருக்கு தெய்வம், நெருப்புக்கு தெய்வம், காற்றுக்கு தெய்வம் மகேஸ்வரன், ஆகாயத்துக்கு தெய்வம் சதாஷ். இப்படி இந்த இவர்களுக்கு தத்துவேஸ்வரர்கள் என்று பெயர். இந்த தத்துவேஸ்வரர்கள் மூலமாக இந்த பொருளை இயக்கி அதற்கு மேல இந்த பொருளை உபயோகிக்கிறதுக்கு கர்மேந்திரியன், ஞானேந்திரியம் என்று அறிவு பொருளை கொடுத்திருக்கிறார். இந்த பொருள்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த பொருள் மூலமாக வாழ்வதற்காக என்ன பண்ணிருக்காரு, இந்த உடம்ப படைச்சு இந்த உடம்புல கன்மேந்திரியும் ஞானேந்திரியும் இந்த உலகத்தை பத்தி சொன்னார. முதல்ல மண்ணு தண்ணீர் பூதங்களை சுத்தி சொன்னார, அண்டத்தை பத்தி சொன்னார, பிண்டத்தை பத்தி சொல்றாரு. அண்டமும் பிண்டமும் சேர்ந்து வாழ வேணும், அண்டமும் பிண்டமும் சேர்ந்து வாழ வேணும். விளங்குதா? அதனால இந்த அண்டமும் பிண்டமும் சேர்ந்து வாழறதுக்கு தான் என்ன பண்ணிருக்காருன்னா கருவி கரணங்களை கொடுத்திருக்காரு. கருவி கரணங்கள், அந்த கருவி கரணங்களிலே ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் என்று ரெண்டு வகை, பத்து கருவிகள். ஞானேந்திரியம் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு. அதனால ஞானேந்திரியம் என்பது ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஊனமிகு பூத உற்றிடமா ஈனமா சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி. இந்த ஞானேந்திரியம் எது எது என்று கேட்டாயானால் சத்தாதியை அறியும் தானம். அதுக்காக சத்தாதியை என்று சொன்னால் சத்தம், பரிஷம், ரூபம், ரசம், கந்தம்னு வடமொழிய சொல்றது. சப்தம், சப்தம் தெரியுதா? சப்தம் இப்போ எல்லாம் மடமொழியத்தான் உபயோகப்படுத்துறான். எல்லாம் ஓசை எழுப்பாதீர்கள் யாரும் சொல்றது இல்ல, சப்தம் கூடாது. வடமொழி வேண்டாங்கன்னு என்ன சொல்ற, சத்தம், சத்தம் வடமொழி, சத்தம் வடமொழி, சப்தம்ங்கிறத சத்தம் வந்துச்சு. அச்சா, சப்தம், ரூபம், ரஜம், பர்ஷம், கந்தம், சப்தம், பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், அப்படி வரிசையா வரும். சப்தம், பர்ஷம், ரூபம், ரஜம், கந்தம் என்று வருமா? இந்த அஞ்சு வகையான புலன், இத புலன் சொல்றது. இந்த புலன்கள்ல முதல்ல முதல் பாட்டு சொல்றார், ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசைதரா இம்புலனேயான். இந்த புலன்களை எப்படி அறியுதுன்னு கேட்டா, சப்தத்தை முதலாக, சப்தம் முதலாக இந்த ஐந்து புலன்களையும் அறிகின்ற தானம் எது என்று கேட்டால், ஐந்து புலன்களை அறிகின்ற தானம் எது என்றால் சிவி. சிவி என்ன அறியும்? சப்தத்தை அறியும். அதற்கு மேல தோல் பரிசத்தை அறியும், தோல் பரிசத்தை அறியும், கண் உருவத்தை அறியும், ரூபத்தை அறியும், நாவு சுவையை அறியும், ரசத்தை அறியும். உயிர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு என்று கேட்டால், உலகத்தில் வாழ்வதற்கு தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படும் நான்கு. தனு, கரணம், புவனம், போகம் என்ற நான்கு வகையான உபகாரத்தை கடவுள் ஃப்ரீயா செய்திருக்காரு. தனு, தனுன்னா உடம்பு, கரணம்னா அந்த கரணங்கள், போகணம் என்றால் உலகங்கள், அதுல அனுபவிக்கின்ற பொருள்களுக்கு போகங்கள், அனுபவிக்கின்ற பலன்களுக்கு போகங்கள். இப்ப உண்ணுகிறோமா அதுவும் போகம்னு போயிருந்தா தனு கரண புவன போகம். இது சுவாமி பிரியா நமக்கு படைச்சு கொடுத்தோம். பிரியா வாடகை கொடுக்கணும் தான், கொடுக்க மாட்டேங்கிற அதான் ஒரு குறை. வாடகை கட்டாயமா கொடுக்கணும், வாடகை கட்டாயமா தரும். சரி, இப்படி தனு கரண புவன போகங்களை படைச்சு கொடுத்துருக்கானா. இந்த தனுங்கிற உடம்புக்கு, தனுன்னா உடம்பு, கரணம்னா அந்த கரணம், போகணம் என்றால் உலகம், போகணம் என்றால் அனுபவிக்கப்படுகின்ற பொருள்கள். இந்த தனுங்கிற இந்த சரீரத்தை எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டா, பெரிய ஆச்சரியமா படைச்சிருக்கான், பெரிய ஆச்சரியமா படைச்சிருக்கான். எண்பு இருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்னையோர் உருவமாக்கி, அப்ப எண்பு இருத்தி அடிப்படை பொருள். முதல்ல வீடு நிக்கிறதுக்கு என்ன பண்ற, முதல்ல கால் நம்மள கெட்டி குச்சியா, அது போல எண்பு இருத்தி நரம்பு தோல் புக பெய்திட்டு என்னையோர் உருவமாக்கி. இந்த உருவத்தை அவன் ஆக்கினான, தவிர யாரும் ஆக்கல, அவன் ஆக்கனா. அதனாலதான் இதுக்கு ஆக்கேன்னு பேர். ஒருவனால ஆக்கப்படுவதனாலே உடம்புக்கு ஆக்கை என்று பேர். அது கேள்விப்பட்டீங்களா, ஆக்கையார் பயனன் அரண் கோயில் வர வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்ன அது ஆக்கையார் பயனன் அதனாலே இந்த பூதங்களா, பூதங்களும் புவனங்கள் இருக்கிற பொருள் அறிவதற்கு அனுபவிக்கிறதுக்கு தகுந்தாற் போல உடம்ப படைச்சு கொடுத்துருக்கான், உடம்ப படைச்சு கொடுத்துருக்கான். இப்ப சிவி வந்து சத்தத்தை அறியுதா, சத்தத்தை அறியுதா, இது அறியறதுக்கு என்ன ரகசியம் இதுல இருக்குது? இதுவும் துளைதான், இதுவும் துளைதான், ஏன் இந்த துளையில கேட்க மாட்டேங்குது, இந்த துளையில கேக்குது? இதை யாராவது விஞ்ஞானி கேட்டு பாருங்க, டாக்டருக்கு கேட்டு பாருங்க. இதுவும் துளைதான், இதுவும் துளைதான், இதுல நாற்றத்தை அறிய முடியவில்லை, இதுல வந்து சத்தத்தை அறிய முடியவில்லை. இதுல நாற்றத்தை தான் அறிகிறோம், சத்தத்தை அறிய முடியல. இதுல சத்தத்தை அறிகிறோம், நாற்றம் அறிய முடியல. காதை புத்திக்கிட்டா சத்தம் கேட்கல, மூக்க புடிச்சுக்கிட்டா நாற்றம் கேட்கல. என்ன காரணம், இதுவும் தொலைதான், இதுவும் தொலைதான், இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா, கேட்டு சொல்லுங்க. விளங்குதா? இப்படி ஒரு பெரிய ரகசியமா படைச்சிருக்கான் சிவி. சப்தத்தை எரியும், மூக்கு நாற்றத்தை எரியும், கண் உருவத்தை எரியும், நாவு ரசத்தை எரியும், தோல் தொக்குன்னு பேரு, துக்கு என்கின்ற தோல் வந்து பரிசத்தை அறியும். பரிசத்தை பரிசம்னா இப்ப காற்று அடிச்சதுன்னா என்ன உணர்வு வருது. அதனாலே சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தாகிய இந்த புலன்களை அறிந்துதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இப்ப காது இல்லாதவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும், மூக்கு இல்லாதவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும், கண் இல்லாதவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும். உண்டா இல்லையா? இந்த உபகாரம் பண்ணிருக்க சுவாமி என்னன்னு சொல்றது, அது அதிகமான பாவனம் பண்ண ஆன்மாக்களுக்கு இந்த மாதிரி இந்த பொறிகளை அடைச்சிடுறான். முன்ன ஜென்மங்களிலே கண்ணால அவன் அதிகமான தீச்செயல்களை பார்த்தவனும் கண்ணு இல்லாம, அதிகமான தீய வார்த்தைகளை கேட்டவனுக்கு செவிடா போகும், அதிகமா தீய வார்த்தையை பேசினவன் உண்மையா போகும். விளங்குதா? இது போல ஒவ்வொரு பொறிகளாலையும் அளவில்லாத ஒரு பாவ காரியங்களை அந்த பொறிகள் செய்திருந்தால் அந்த பொறிகள் மறுபடி அவனுக்கு ஏங்காமல் பண்ணிவிடுறான். கருணை உள்ள கடவுள் ஏங்காமல் பண்ணிருக்கான். அப்போ எவ்வளவு பாவம் இருந்திருக்கு, கருணையே வடிவான கடவுள், தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாய் இருக்கிற கடவுள் கண் தெரியாமல் போய்விடுகிறது, காது கேளாமல் போய்விடுகிறது என்று சொன்னால் அந்த பொறிகளாலே அதிகமான பாவங்களை பண்ணியிருக்கான். அதனால அந்த பொறிகள் உனக்கு அடுத்தாற் போல உதவாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிச்சோம். அதனாலே இப்படி புரிகள் மூலமாக புலன்களை அறிந்து புலன்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதத்தான் ஞானேந்திரியம் கண்ணேந்திரியம் ரெண்டு வகையா பிரிக்கிறார். இந்த ஞானேந்திரியம் என்பது வாக்கு, மெய், வாய், கண், மெய், வாய், கண் மூக்கு செவி, மெய் வாய் கண் மூக்கு செவி, இது ஞானேந்திரியம். மெய் உடம்பு, வாய் கண் மூக்கு செவி, இது ஞானேந்திரியங்கள். கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனநே, கைவாய் கைவாய் கையிலே வேலாயுதத்தேர்ந்திருக்கிற முருகனுடைய திருவடியை பெற்று உய்வாய் மனநே, ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் ஒளியின் ஆசையொடுஞ்செவியா ஐவாய் வழி சொல்லு அபா வினையே என்பது கந்தர் அன்பு. அதனாலே மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த புலன்களுக்கு புரிகளுக்கு ஞானம் தெரியும் என்று பெயர். அடுத்தாற் போல வாக்கு, பாதம், பாணி, பாயிரு, உபத்தம் என்ற இந்த ஐந்து பொறிகளுக்கும் கண்மேந்திரியம் என்று பெயர். இது அறிபொறிகள், அது தொழிற்பொறிகள், தொழிற்பொறி இது அறிபொறிகள், அறிகின்ற பொறிகள் இது, அது தொழில் செய்கின்ற, அந்த தொழில் செய்கின்ற பொறியினால் அது கண்மேந்திரியம் என்று பெயர். வாக்கு இது வந்து நம்ம திருமுருக ஆற்றுப்பட மாதிரி சங்க நூல்லையும் சேருது திருமுறையிலையும் சேருது. இது திருமுருகாற்றுப்பட சங்க நூல்லையும் சேர்ந்திருக்கும், திருமுருகாற்றுப்படையும் சேர்ந்திருக்கும். அதுபோல இது கண்மேந்திரியமாகவும் இருக்கும், ஞானேந்திரியமாகவும் இருக்கும். வாக்கு பாதம் பாடி வாய் ரூபத்தம் வருதா, இது வந்து கண்மேந்திரியம். மெய்வாய் கண் மூக்கு செவி ஞானேந்திரியம், இங்கிட்டு வருது அங்கிட்டு வருது, இந்த பக்கமும் சேருது ஞானேந்திரியத்திலும் சேருது கண்மேந்திரியம். என்ன வாக்கு வந்து இரண்டு வகையான தொழிலை செய்யுது. வாக்கு இப்ப காது என்ன செய்யுது, ஒண்ணுதான் அது சத்தம். நாவு என்ன பண்ணுதுன்னா சுவையை அறிகிறது, பேசுகிறது, ரெண்டு வேலை இருக்கு இல்ல, சுவையை அறியுது. மூக்கு என்ன பண்ணும், ஒண்ணுதான் நாற்றத்தை, நாற்றத்தை அறியும். இது பேசும் அல்ல, அது மாத்திரம் இல்ல, சுவையை அறியும், பேசும். இரண்டு தொழில் உடையதனாலே இது ஞானேந்திரியத்திலையும் சேருது கண்மேந்திரியத்திலையும் சேருது. அதனாலதான் இந்த வாக்கு பாதம் பாணி வாயு உபத்தம், இது வடமொழி. வாக்கு பாதம் கால், பாணி கை, பாயுரு பாயுருங்கிறத நீர்த்துவார், உபத்தம் உபத்தம் நீர்த்துவாராம், அந்த பாயுருங்கிறது மறத்துவார். இது கண்மேந்திரியம், இது கண்மேந்திரியம் என்று சொல்லப்படும். இது ஞானேந்திரியம், இது அறிவுரிகள், அது தொழில் செய்கின்றது, தொழில் செய்வது, தொழில் செய்வதனால கண்மேந்திரியம், தொழில் செய்வதனாலே அது கண்மேந்திரியம் வேறு. அதை சொல்றாரு, ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்கள் ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு முக்கென்று அறி. அத்தாளுங்கிறது நாக்கு, அத்தாளுங்கிறது நாக்கு. அதனாலே இந்த ஐந்து பொறிகளும் ஞானேந்திரியன் என்று சொல்லப்படும். இந்த ஐந்து பொறிகள் மூலமாகத்தான் கண்மேந்திரியங்கள் தொழிற்படுகிறது. இந்த ஐந்து பொறிகள் என்ன பண்ணுது, அறிகிறது. அப்படி அறிந்த உடனே கண்மேந்திரியங்கள் தொழில் பண்ணுகிறோம், கண்மேந்திரியம் தொழில்படுகிறது. இப்ப அது இது வந்து வாழைப்பழம் அறிகிறதா, ஆகா இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு புத்தி தூண்டி அது என்ன பண்ணுது, இந்த கை உரிக்குது, கை உரிக்குதா, கை உரிச்ச உடனே என்ன பண்ணுது, நாவு சாப்பிடு. இது தொழில், இது தொழில். முதல்ல அறிந்தது வாழைப்பழம் என்று அறிந்தது ஞானேந்திரியம், அதை உரிச்சு சாப்பிடுறது கண்மேந்திரியம். ரெண்டு வேலை செஞ்சாத்தான் வயிறு நிறம் புரியுதா, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம். நுட்பமா படைச்சிருக்கான் சரீரத்தை. அதான் இப்ப சொல்றேன் ஒரு ரகசியம், காதும் தொலைதான் மூக்கும் தொலைதான். ஏன் இது வந்து மூக்கு கேட்க முடியல, காது நாற்ற தெரிய முடியவில்லை, இது பெரிய ரகசியத்தை கேட்டுக்கல, இதுவரையும் கேட்டுக்கல இந்த ரகசியத்தை. ஏன் என்னன்னு கேட்டு பாருங்க, பெரிய விஞ்ஞானிகள் பெரிய டாக்டர்கள் என்னன்னு விளங்குதா. ஆகையினாலே இப்படி இப்ப நாவு இருக்குல்லவா, இந்த நாவு தசைப்பகுதி தான், சுத்தமா வெறும் தசைப்பகுதி. அதுல நரம்பு வேற எடுத்ததும் இல்லாம தனியா படைச்சு, அதுல வந்து நீர் எப்போது இருக்கும், இதெல்லாம் நினைச்சு பார்த்தா கடவுள் தன உபகாரம் பண்ணிருக்கிறானா, இல்லைன்னா சாமானியமா கடவுள் என்ன வராது? வழங்குதா? இதுல எப்போதும் நீர் இருக்க முடியாது இருக்கா? இந்த இந்த தசையை போலதான் மற்ற தசைகளும் அதிகபட்சம் அப்படித்தானே? இந்த தசை மாத்திரம் இது இனிக்கிறத கண்டுபிடிக்குது, புளிக்கிறத கண்டுபிடிக்குது, கைப்ப கண்டுபிடிக்குது, காக்கிறத கண்டுபிடிக்குது. அது இன்னொரு ரகசியம் என்னன்னா, ஒருத்தருக்கு இனிக்குதுன்னா எல்லாத்துக்கும் இனிக்குது. இது ஒரு ரகசியம். ஒருத்தருக்கு இனிச்சது இன்னொருத்தனை கசந்ததுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுங்க உலகம் வாழும். இது பெரிய ரகசியம். உப்பு கூட போச்சா எல்லாத்துக்கும் உப்பு கூட. ஆமா ஆமா, உப்பு கச்சுதாங்க. இல்ல இல்ல, அது உப்பு இனிக்குதுன்னு எவனும் சொன்னது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா படைச்சிடும். அதனால வந்து இதெல்லாம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தாதான் ஆகா கடவுள் இப்படி பிறந்தா. ஆகையினால இது கண் இந்த அனேந்திரியங்கள், இது அரிகருவிகள். அது அரிகருவிகள் சொல்றது தமிழ்ல. ஞானேந்திரியம் என்பது வடமொழி. தமிழ்ல அரிகருவிகள், அரி கருவிகள், அரி பொறிகள்னு சொல்லலாம். அரி அறிகின்ற பொறிகள், அறிகின்ற பொறிகள், செய்கின்ற பொறிகள். அப்படி இந்த ஞானேந்திரியம் அறிந்து கண்மேந்திரியம் செய்து, ஞானேந்திரியத்தாலே அறிந்து கண்மேந்திரியத்தாலே செய்து இவன் வாழ்க்கையை நடத்தி விடுவான். இந்த ரெண்டும் இந்த அளவுக்கு இவன் அமைச்சு கொடுக்கலன்னு வச்சுக்க, ஒருத்தன் வாழ முடியும், வாழவே முடியாது. கண்ணு இல்லாதவனுக்கு வாழைப்பழம் தெரியுமா? கண்ணு இல்லாதவனுக்கு வாழைப்பழம் தெரியுமா? பொருளே தெரியாது அல்லவா? அதனாலே அறிகருவிகளும் செயற்படுகிறவர்களும் தொழில் கருவிகளும் கொடுத்து ஞானேந்திரியங்கள் அந்த பத்து கருவிகளாலே உடலை வாழ வச்சுக்கணும். இந்த கருவிகளை நம்பித்தான் உயிர் இருக்குதான். கருவிகளை நம்பித்தான் உயிர் உடம்புக்குள்ள தங்கி இருக்கு. ஆனா அந்த உயிர் மூலமா தான் கருவிகள் தொழில் போடுகிறது. இது ஒரு பெரிய ரகசியம். உயிர்கள் மூலமா கருவி தொழில் போடுகிறது, கருவியினால உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கு. இது கருவிகள் இதெல்லாம் பண்ணி கொடுக்கலன்னா உயிர் வாழாது. உயிர் வந்து இதை வாழச்சுக்கிட்டு அது சித்தியால சொன்னாரு, இந்திரிய எனப்பற்றி நின்று என்வசத்தின் இசையாதே தன்வசத்தே ஈர்ப்பது. கண்ணு எம் மூலமா வாழ்கிறது, காது எம் மூலமா கேட்டுக்கிட்டு இருக்குது, எம் மூலமா உயிர் மூலமா, மூக்கு என் மூலமாக வாழ்கிறது. நல்ல சாப்பாடு போலன்னு வச்சுக்க, காது அடைச்சு போயிடும், கண்ணு ரெண்டு போயிடும், நீளம் விட்டு போயிடும், சுவாசம் விட முடியாது, நாவு வளர்ந்து போகும். உண்டா இல்லையா? இப்ப அதெல்லாம் சரியா வேலை செய்யாது. சாப்பாடு போட்டு உருப்பிடி பண்ணாத்தான் இதெல்லாம் வேலை செய்யும். அப்ப ஆறு போடுறது அறிவு பொருளா இருக்கிற உயிர் தான் போடுது. அறிவு பொருளா இருக்கிற உயிர் தான் அது இருக்கிற இடத்தை அறிகின்ற அறிவது செய்வது போக்குவரத்து எல்லாம் போட்டு ருப்பி இதெல்லாம் வேலைக்கு தயார்படுத்துது. வேலைக்கு இல்ல, வேலைக்கு தயார் ஆகாதுப்பா. அப்பா என்னால முடியும், சாப்பிட்டு போட்டுதான் நம்ம மற்றவரைய பார்க்க. எப்ப சொல்றான், ரொம்ப பசி வந்து தாங்க முடியாம இருக்கும்போது என்ன சொல்லுவான், சாப்பிடாம ஒரு வேலை நம்மளால செய்ய முடியாது. விளங்குதா? ஆகையினாலே இப்படி
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
4: தனு கரணம் புவனம் போக்குவரவு செய்வதற்கு இந்த பரந்த நிலம் உலகத்தை கொடுத்திருக்கிறான். அதற்கு மேல இந்த உலகத்திலே அமைந்திருக்கிற நுகர்ச்சி பொருள்களையும் படைத்து கொடுத்திருக்கிறான். எனவே உயிர்கள் தங்களுடைய இந்த உடம்பிலே இருந்து கொண்டு, உயிர் உடம்பிலே இருந்து இந்த அறிகருவிகளை கொண்டு உலகத்தை அறிந்து அனுபவித்து அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். இப்படி இறைவனுடைய ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி செயல்படுகிறது நமக்காக. எனவே நாமும் அவனும் ஒன்றா? அவனுடைய சக்தியும் நம்முடைய சக்தியும் ஒன்றாகுமா? என்ன வேறுபாடு? மூன்றும் அவனுக்கும் உண்டு நமக்கும் உண்டு. என்ன வேறுபாடு? இந்த நம்முடைய அறிவு ஆற்றல் எல்லாம் எல்லைக்கு உட்பட்டவை, எல்லைக்கு உட்பட்டவை. அவற்றை எப்படி செயல்படுத்துகிறான், எப்படி செயல்படுத்துகிறான் என்றால், இறைவனுடைய ஆற்றல்கள் தானாக செயல்படுகிறவை, சுதந்திரமானவை. இறைவனுடைய சக்தி சுதந்திரமானது. ஆனால் உயிர்களுடைய ஆற்றல் சுதந்திரம் இல்லாதது, சுதந்திரம் இல்லாதது. அதான் வேறுபாடு. அவன் அறிவித்தால் உயிர் அறியும், அறிவித்தால்தான் அறியும். இரண்டாவது, இறைவன் செலுத்தினால்தான் உயிர்களுடைய இந்த ஆற்றல்கள் செயல்படும், தாமாக செயல்படாது. செலுத்துதல், இயக்குதல். ஆக எனவே இறைவன்தான் உயிர்களோடு எப்போதும் உடனாக இருந்து, உயிர்களிடத்திலேயே இருந்து இந்த உயிர்களை செலுத்துகிறான், நடத்துகிறான், இயக்குகிறான். அவன்தான் அறிவிக்கின் ஒவ்வொரு நொடியிலேயும் அவன்தான் நமக்கு அறிவிக்கிறான், அவன்தான் நம்மை இயக்குகிறான். எனவே நம்முடைய அறிவு செயல்கள் இந்த மூன்றில் எது முக்கிய? ரெண்டு. இந்த மூன்றை ரெண்டாக்குவார்கள். அறிவு இச்சை செயல் இருக்கிறது அல்லவா, அதில் ஒன்றை ஒன்று முக்கியமில்லை என்று விடுவார்கள். எது? அந்த விருப்பம் இருக்கிறதே, அதை விட்டுட்டு எந்த ரெண்டை முக்கியமாக கொள்ளுவார்கள்? அறிவு செயல். அறிவு செயல் என்று சொன்னாலே மூன்றாவதும் அமைந்துவிடும். ரெண்டை சொன்னாலே மூன்றையும் கொள்ள வேண்டும். அறிவு செயல், அறிவு. அந்த அறிவு என்று சொன்னாலே அதில் விருப்பம் அடங்கி விடுகிறது. எனவே இறைவன் அறிவித்தால்தான் உயிர்கள் அறியும், இறைவன் செய்வித்தால்தான் உயிர்கள் செய்யும். எனவே என்ன வேறுபாடு உயிருக்கும் இறைவனுக்கும்? என்ன? உயிர், உயிர்கள் சிற்றறிவுடையவை, சிற்றறிவு உடையவை, சிறுதொழில் உடையவை. சிற்றறிவும் சிறுதொழிலும் உயிருக்கு உரியது. இறைவன் பேரறிவும் பெரும் செயலும் உடையவன். அதனாலே இந்த இரண்டு சக்திகள் சொன்னேன் அல்லவா, இப்பொழுது இரண்டு ஆற்றல்கள், அறிவாற்றல், செயலாற்றல். அந்த இரண்டு ஆற்றல்களைத்தான் இரண்டு திருவடிகள் என்று உருவகமாக சொல்லுவார்கள். சக்திகள், ஆமா, ஞான சக்தி, கிரியாசக்தி. அதிலேயும் வலது பாதம்தான் ஞானசக்தி, வலது திருவடி தான் ஞானசக்தி, அறிவாற்றல். இடது திருவடி கிரியாசக்தி, செயலாற்றல் என்று வைத்திருக்கிறார்கள். ரெண்டையும் கொள்ளணும். அது ஒருமையில் சொன்னாலும் ரெண்டையும் கொள்ளணும். எனவே அடியார்களெல்லாம் அந்த இரண்டு திருவடிகளைத்தான் பற்றி கொள்ளுகிறார்கள் அடியார்கள். இறைவனுடைய திருமேனியில திருவடிதான் நம்மை காப்பாற்றக்கூடியது, நம்மை உய்விக்கக்கூடியது.

மலர். விநாயகப் பெருமானுடைய அந்த இரண்டு பாத மலர்கள், அவனுடைய ஞானசக்தி கிரியாசக்திகளை தலைமீது சூடிக்கொள்வார். யாரு? அடியார், நல்லார். அந்த இறைவனுடைய திருவடி பெருமையை உணர்ந்தவர்கள் தான் சூடிக்கு எல்லாருமா சூடுகிறார்கள். சூடுதல் என்றால் என்ன? அதுக்கு ஒரு தனி விளக்கம் இருக்கு. சூடுதல் என்றால் நமக்கு என்ன பொருள் தெரியுது? பொதுவா தலைமீது சூடிக்கொள்வார். இப்ப பெரியோர்களை பாதத்தில் விழுந்து வணங்குறோம் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன? அவர்களுடைய திருவடி நம் தலைமீது பட வேண்டும். நம்முடைய தலை எதுக்கு அடையாளம்? செருக்குக்கு அடையாளம். தலை நிமிர்ந்து நிற்கிறோம் இல்லையா, அது நம்முடைய தன்முனைப்பு, நம்முடைய ஆணவத்தை காட்டும். அது அடங்க வேண்டும், அந்த தன்முனைப்பு போக வேண்டும், இறைவனுக்கு அடங்க வேண்டும், இறைவனுடைய திருவடியிலே அடங்க வேண்டும். அதை குறிக்கிற அடையாளம் இறைவனுடைய திருவடிகளை தலைமீது சூடிக்கொள்ளுதல் என்றால் அவனுடைய ஞானசக்திக்குள்ளே நம்முடைய ஞானசக்தி அடங்க வேண்டும். அவனுடைய ஞானசக்தியிலே நம்முடைய ஞானசக்தி அடங்க வேண்டும். அதாவது என்ன கருத்து? நான் செய்கிறேன் என்ற முனைப்பை கொள்ளாமல், அவன் செய்விக்கிறான் நான் செய்கிறேன், அவன் அறிவிக்கிறான் நான் அறிகிறேன். எனக்கென்று என்ன அறிவு இருக்கு? எனக்கு சுதந்திரமான அறிவு கிடையாது, செயலில் கிடையாது என்ற உண்மையை உணர்ந்தவர்கள்தான் அவனுடைய திருவடிகளை சூடிக்கொள்வார். ஆக இவ்வளவு பொருள் இருக்கிறது வழிபாட்டில். இந்த உணர்வோடு வழிபட வேண்டும். இறைவனுடைய அந்த சக்தியில திருவருள், திருவருளிலே அடங்கியிருத்தல். ஆக இறைவனுடைய சக்தியைத்தான், எத்தனை சக்தி பார்த்தோம்? மூன்று. மூன்று சக்தி என்றாலும் ஒரே சக்தி தான், உண்மையிலே ஒரே சக்தி தான். அது மூன்றாக செயல்படுகிறது. ஒரு சக்தி தான் மூன்றாக செயல்படுகிறது. அதே போல நம்முடைய அறிவு, அறிவு தானே நம்முடைய குணம். நம்முடைய அறிவு தான் இச்சாசக்தி என்றும் ஞான சக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் செயல்படுகிறது. அதே போல இறைவனுடைய ஒரே ஆற்றல் தான், ஒரே சக்தி தான், இம்மூன்றாக செயல்படுகிறது. இறைவனுடைய சக்திக்கு என்ன பேரு? திருவருள். அந்த இறைவனுடைய சக்திக்கு தான் திருவருள் என்ற பெயர். ஏன் அந்த திருவருள் என்று பெயர் வைத்தார்கள்? அது அருள், அருள் உடையது. அருள் எல்லையற்ற அருள் உடையது. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனிங்க, தாயிற் சிறந்த கருணை. இறைவனுடைய அருள் இரக்கம் கருணை, அதற்கு ஈடு இணையே கிடையாது. எனவே அதனை அருள் என்கிறார்கள். இறைவனுடைய சக்தியை அருள், திருவருள், கருணை எல்லாம் ஒரே பொருள் தான். இறைவனுடைய கருணை என்றாலும் இறைவனுடைய சக்தி என்றாலும் திருவருள் என்றாலும் எல்லாம் ஒரே பொருள் தான். அதே போல நம்முடைய சக்தியை திருவருள் என்று சொல்லலாமா? நமக்கு முதல்ல அந்த கருணை இருக்கா? இல்லை என்று சொல்ல முடியாது. இருக்கிறது, நமக்கும் இறக்கம் கருணை இல்லையா? இருக்கிறது. ஆனால் நம்முடைய கருணை எல்லாம் ஒரு எல்லை அளவுக்கு தான், ஒரு எல்லை நம்முடைய. ஆனால் இறைவனுடைய கருணை எல்லையற்ற கருணை, அதுதான் வேறுபாடு. நாம் எல்லாவற்றிலும் நாம் சிறுமை உடையவர்கள். இறைவன் எல்லாவற்றிலும் பெருமை உடைய அவன். எல்லையற்ற அறிவு, எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற கருணை.

0: எல்லாம் நம்முடைய திருமுறைகளிலே சொல்லப்பட்டிருக்க, திருமுறையை படித்தா தெரியும். மாறிலாத மா கருணை வெள்ளமே, மாறிலாத மா கருணை வெள்ளமே. இப்படி நடத்தி கொண்டே போனா ஒரு ஆண்டு வேணும். கடைசி ரெண்டு வரி பார்த்துருக்குறோம். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர். ஏன் வழிபடுகிறார்கள் நல்லார், ஏன் வழிபடுகிறார்கள் விநாயகரை என்றால், நான் சொன்னேன் அல்லவா, சிவபெருமானுடைய அருளை பெரும் பொருட்டு. அதை முதல் ரெண்டு அடியிலே சொல்லுகிறார். கல்லால் நிழல், சிவபெருமான் இருக்கிற இடம் கல்லால மரத்தின் கீழ். கல்லால மரத்தின் கீழே எழுந்தருளி இருக்கிறான். எந்த கோலத்தில்? ஆசிரிய கோலத்தில். ஆசிரியர் இறைவன் தான் முதல் ஆசிரியர். முதன்மையான ஆசிரியராக கல்லாலின் கீழ் அமர்ந்திருக்கிறான். மாணவர்கள் யாரு? மாணவர்கள் யாரு? தவமுனிவர்கள் நாலு பேர், நான்கு சீடர்கள் அவருக்கு. அவர்களுக்கு ஞானப்பொருளை உபதேசிக்கிறான். கல்லாலின் புடையமர்ந்து இங்கு இதில் வருது, திருவிளையாடல் புராணத்தில். திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சூர் கல்லாலின் புடையமர்ந்து நால்வேதம் ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் எல்லாமாய் மறைக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து அவன் வாயினால உபதேசம் செய்யவில்லை, சொல்லாமல் சொல்லுகிறான். சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை. எனவே கல்லாலின் கீழ் ஆகிய இந்த நூலுக்கு அதுதானே, அந்த கோலம்தானே பொருத்தம், ஞான நூல் அல்லவா? அதனாலே அந்த ஆசிரிய கோலத்தை நினைக்கிறார் இறைவன். கல்லாலின் கல்லால் நிழல் மலைவு இல்லார். மலைவுன மயக்கம், நூல்களிலே ஏற்பட்ட ஐயந்திரிவுகள். மலைவு நூல்களிலே ஏற்பட்ட சந்தேகங்கள். மலைவு அந்த ஐயங்களை மலைவை இல்லார், இல்லாமற் செய்தவர் கல்லால் நிழல் மலைவு இல்லார். மலைவை யாருக்கு ஏற்பட்ட மலைவை? முனிவர்களுக்கு ஏற்பட்ட, ஞானிகளுக்கு ஏற்பட்ட மலைவை இல்லாமல் செய்தவர் அவர். அடுத்த என்ன? அருளிய அவர், அருளிய அவர் அருளும் பொருட்டு. அருளிய என்றால் அருள், தமக்கு அருளும் பொருட்டு நல்லார் புனைவர். அருளும் பொருட்டு அருளிய என்றால் தமக்கு அருளும் பொருட்டு பொல்லாருடைய இணைமலர் நல்லார் புனைவர். அந்த அருளிய என்பதற்கு இன்னொரு பொருளும் சொல்லலாம். முதல் பொருள் என்ன சொன்ன? அருளும் பொருட்டு சிவபெருமான் அருளும் பொருட்டு நல்லார் புனைவர் என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, அந்த கல்லால் நிழற் கடவுள் அருளிய தந்தருளிய தந்தருளிய பொல்லார், அருளிய பொல்லார். சிவபெருமான் அருளிச்சை தந்தருளிய விநாயகக் கடவுளை நல்லார் புனைவர் என்று ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ள இடம் இருக்கு. எனவே கல்லால் நிழலில் இருந்து என்ன செய்கிறார் பெருமான்? என்ன செய்கிறார்? மலைவை நீக்கி ஞானத்தை கொடுக்கிறார். மலைவை நீக்கி ஞான தெளிவை கொடுக்கிறார். ஞான தெளிவை கொடுக்கிறார். அதுபோல இந்த சிவஞான போதமாகிய ஞான நூலில் ஏற்படுகிற மலைவுகளையும் அவர் தீர்த்தருள வல்லவர். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார். அப்படிப்பட்ட பொல்லாருடைய இடைமலர் நல்லார் புனைவரே. ஏதாவது ஐயப்பாடு இருக்கா? ஐயம் திரிவு இருக்க வேண்டுமே. விளங்கி விட்டதா? கேட்டால் சொல்ல முடியுமா? இந்த பாட்டினுடைய கருத்தை சொல்லுங்க யாராவது. எனவே இந்த செய்யுளினுடைய பொருள், கல்லால் நிழற்கடவுளாகிய சிவபெருமான் தங்களுக்கு அருள் புரியும் பொருட்டு நல்லாராகிய அடியவர்கள் விநாயகருடைய திருவடிகளை வணங்கி தொழுவார்கள். சிவபெருமானுடைய அருள் தங்களுக்கு கிடைக்கும் பொருட்டு விநாயகருடைய திருவடிகளை நல்லார் அடியார்கள் புனைவார்கள், சூடுவார்கள். திருவடிகளை சூடுதல் என்றால் என்ன பொருள் சொன்னேன்? திருவடிகளை சூடுதல் என்றால் ஆன்மாவாகிய நம்முடைய அறிவு செயல்கள் இறைவனுடைய அறிவு செயல்களிலே அடங்கி இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு அவனுடைய அறிவிலே அடங்கி இருக்க வேண்டும். நான் அறிகிறேன் என்று நினைக்கக்கூடாது. நாம் எதை அறிந்தாலும் நான் அறிகிறேன் என்று நினைக்காமல் அவன் அறிவிக்கிறான், நான் அறிகிறேன், அந்த உணர்வு வர வேண்டும். எல்லாம் அவன் செயல் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதுதான் கருத்து, அதுதான் ஞானம். வாழ்க்கையிலே பெற வேண்டிய ஞானம் எல்லாம் அவனுடைய அருள் என்று உணர்வதுதான் முடிவான ஞானம். அதுதான் அனுபவ நிலை, அதுதான் அனுபவம். நம்முடைய நாயன்மார்களை நினைத்து பாருங்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள். மேலும் இந்த வரியில், இந்த பாட்டில் 12 சொற்கள் இருக்கின்றன. 12 சூத்திரங்களைப் போல 12 சொற்கள். எண்ணி பார்த்தா தெரியும். கல், ஆல், நிழல், மூன்று சொல்லாயிற்று. கல், ஆல், நிழல், மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவர் ஏகாரம் கடைசியில். அது ஒரு தனியாக கொள்ளணும். 12 ஆயிற்றா? 12 சொல், 12 சூத்திரம். 12 சூத்திரங்களை குறிக்குது. அதேபோல ஒவ்வொரு அடியிலையும் 3 சொல்லு, ஒவ்வொரு அடியிலையும் 3 சொற்கள். கல், ஆல், நிழல் முதலடி. அதை ரெண்டாவதுக்கு கொள்ளணும். கல், ஆல், நிழல் முதல் அடி. மலை ஒன்று இருக்கு இல்லையா, அது மலை என்று மட்டும் இருக்கு முதல் அடியில். அது எங்கே போய் முடியுது? ரெண்டாவது அடியில் தான். மலை ஊ, மலை ஊன்னு ரெண்டாவது அடியில் தான். எனவே அதோடு தான் சேர்க்கணும். மலை ஊ ரெண்டாவது அடியில், இல்லார் அருளிய அது 3, பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவர் ஏ. அதுபோல இந்த சிவஞான போதம் 4 இயல்களை உடையது. ஒவ்வொரு இயலிலேயும் 3 சூத்திரம். நான்கு இயல்கள், மூன்று சூத்திரங்கள். அந்த நான்கு இயல்களை பற்றி சொல்ல வேண்டும். நான்கு இயல், ஒவ்வொன்றிலேயும் மூன்று சூத்திரம். இப்போ சிவஞான போதத்தில் அந்த நான்கு இயல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இருப்பது பிரமாண இயல், ரெண்டாவது இருப்பது, இதில் மூணு சூத்திரம், பிரமாண இயலிலே மூன்று சூத்திரங்கள், அதாவது ஒன்று ரெண்டு மூன்று சூத்திரங்கள். பிரமாண இயலில் ஒன்று ரெண்டு மூணு சூத்திரங்கள். ரெண்டாவது இயல் இலக்கண இயல், இலக்கண இயல், அதில் என்னென்ன சூத்திரம், நாலு ஐந்து ஆறு. அடுத்து மூன்றாவது சாதன இயல், சாதன இயல், அதில் ஏழு எட்டு ஒன்பது. சாதன இயல் கடைசியில் பயன், பயனியல், பயனியல் பத்து பதினொன்று பன்னிரெண்டு, பத்து பதினொன்று பன்னிரெண்டு நூற்பாக்கள். அடுத்து அடுத்த நாளைக்கு பார்க்கலாம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வேண்டுவார் வேண்டுவதே இவன் கண்டாய். நாம தானே வேண்டி இருக்கிறோம், அதனால அங்க வேண்டிய அந்த பெருவாமையை இங்கு வந்து வேண்டினார். நம்முடைய நாயன்மார்கள்லாம் பிறந்த பிறகும் அதே நிலையில இருந்தார்கள். பிறந்து மொழி வைக்கிற பின்னெல்லாம் காதல் சொல்றார்களே, அற்புதத்தில் வந்த அதில பிறந்து நீ தேவடியே தெரிஞ்சுக்கொண்டார். ஆகவே பிறந்த பிறகும் அந்த ஐங்குல மயக்கத்தில் ஈடுபடாமல் தான் கருவா இருக்கும் போது கொண்டிருந்த அந்த பிறவாமை எண்ணத்தை உறுதியாக கொண்டிருந்தால் அதே கடைசி பிறவையாயிரும். ஆனா வந்த உடனே அதை விட்டுறான். இங்க இருக்கக்கூடிய எழுச்சி மிக்க சிந்தனையை நாம வெளியே போனா காத்துக் கொள்வது எவ்வளவு அரிதாக இருக்கின்றது. அதுதான் காரணம். ஆகையினாலே அந்த மாயக்கால் தான் மறைப்பு, அந்த மாயா காரியங்களாகிய சூறாவளி, அந்த மாயா காரியங்களாகிய சூறாவளியினாலே மறைக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு நல்ல அறிவு ஒளிந்து. அப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, இவ்வளவு நல்ல சிந்தனையோட இருந்துதான் இப்ப வந்து பிறந்து அந்த நல்ல சிந்தனையை விட்டுருக்கீங்க. ஆனா நல்ல சிந்தனை நல்ல அறிவு ஒளிந்து விட்டதே நினைக்கும்போது ஒரு ஏக்கம் வரும். அப்ப அதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு வரும். அந்த நோக்கில்தான் இதெல்லாம் சொல்றாங்க. ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி சொல்லல. நாமும் இப்படிதான் கருவுக்குள்ள இருந்து பிறவாமை வேண்டி இருக்கிறோம். இப்போ அந்த சிந்தனையே இல்லாம எதை எதாம வேண்டிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த நல்ல அறிவிட்டு நீங்கி இருக்கின்றோமே, திரும்ப அந்த நல்ல அறிவை நாம் மேற்கொள்ள வேண்டாமா என்ற ஒரு பெரிய ஆதங்கத்தை நம்மிடம் ஏற்படுத்துகின்றார். நல்ல அறிவு ஒழிந்து நன்கு செய்து எல்லை விடா. ஆனா குழந்தையா தானே பிறந்திருக்கு இப்ப தானே, அதனால நல்ல செய்யாது தெரியாது. பிறவாமைங்கிற அந்த எண்ணம், அதுக்கு பிறவாமை வேண்டுங்கிற எண்ணம் மட்டும் அதை விட்டு போயிட்டு உலகத்துக்கு வந்த உடனே. அப்ப அந்த உலகத்தினுடைய மயக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் திருவாதபுர புராணத்துல சொல்லும்போது சொல்வார், அந்த மணிவாசக பெருமையை ஆட்கொள்வதற்காண்டி தாம் மட்டும் வரல, கைலாயத்தில் நம்முடைய கணங்களையும் நமக்கு சீடர்களாக மானிட உறுப்பு சொல்லி வந்திருக்கின்றார். வரும்போது சுவாமி ஒரு சமயத்துல என்ன பண்ணுவார், நான் வந்து கைலாயத்திலே நம்ம எழுந்துருடி இருப்பேன், இங்க இருந்து மறைந்துருள போறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள்ல இந்த இடத்துல ஒரு அக்னிக்கு ஒன்றும் அதுல நீங்க வந்து புகுந்து கைலாயத்துக்கு வாங்கன்னு யாரு கைலாயத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த கணங்களை பார்த்து சொல்லுவார். அப்போ அவர்கள் வந்து சுவாமி சொன்னதை அப்படியே கேட்டு அப்ப ஒண்ணும் சொல்லல. அவர்கள் அதுபடியே இருந்தார்கள். அது மாதிரி ஒரு நாள் ஒரு நெருப்பு தோண்டியது, அதுல புகுந்து அவர்கள் வந்து விட்டார்கள். ஞான அக்னி வேற ஒன்றும் இல்ல. அதுக்கப்புறம் கேட்கின்றார்கள், ஏன் இவ்வாறு இந்த முறையில வரப்பண்ணீர்கள்? சில காலம் உலகத்தில் இருந்தாலும் இந்த உலக மயக்கம் தொற்றிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. தொற்றிக்கொள்ளும் கட்டாயம் இல்லை, அது அவர்களுடைய பக்குவத்தை பொறுத்தது. ஆனா வாய்ப்பு இருக்குது, அது ஒரு ஆபத்தான சூழல். அதனாலதான் உங்களை இந்த மாதிரி வரப்பண்ண சுவாமி எங்க விளக்கம் தருகின்றார். அத மாதிரி அந்த உலகத்துல வந்து பிறந்த உடனே பாருங்க, அதுவரை பேணி வந்த அந்த பிறவாமை வேண்டுங்கிற எண்ணம் போயிட்டு நல்லது செய்யது பகுத்து உணர முடியாத அந்த காலத்துல, அந்த குழந்தை பருவத்துல பசியை அறிவித்து அழிவித்து முத முதல்ல அது வேண்டது அதுதான். பசிக்கு உணவு வேண்டி ஆளு மாறி செய்கின்றார். பசியை அறிவித்து அதை அழிவித்து அழ செய்து உட்காலி சோர தாய் உள்ளடங்கி, தாய் முதல்ல சொல்லணும், தாய் உக்கு உக்குன்னா அஞ்சி ஆவி சோர, தன்னுடைய உயிரானது சோர்ந்து போகும் படிக்கு குழந்தை அழுதது பார்க்கறது தாய்க்கு பொறுக்காது. ஏன் இந்த அன்புலாம் வந்து தாய்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். உக்கு ஆவி சோர அஞ்சி, அதான் மணிவாசக பெருமானே பெருமான்கிட்ட அன்புஜம் போது எது மாதிரி அன்புஜம், கற்றா மனமன கதறியும் கதறியும் என்று சொல்கின்றார். கன்றையின் பத்து சொல்கின்றார். ஆகவே அந்த தாய்கிற வர்க்கத்துக்கு தான் இந்த மாதிரியான அன்புலாம் வரும். அதனால தாயானவர் உக்கு அஞ்சி ஆவி சோர உள் அடுங்கி உள்ளத்தால் நடுங்கி மிக்கோங்கு சிந்தை உருக, மிகவும் ஒங்கிய அன்போடு இருக்கின்ற தன்னுடைய சிந்தை உருகும்படியாக முளையுருகும் செஞ்சு வைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப. ஆயானோ ஆராதன குழந்தைக்கு பசிக்கின்றதே என்று சொல்லி ஏன் அஞ்சி நடுங்கி அந்த குழந்தைக்கு வாழ்வூட்டி வளர்க்க அவ்வாறு வளர்க்க வைக்கின்றார். அப்ப தாய்க்கும் அதை உணர்த்துகின்றார். அந்தந்த பொருள்களில் அந்தந்த தன்மையை வெளிப்படுத்துவது சிவபெருமான் தான். அவர் வெளிப்படுத்தாட்டா அந்தந்த பொருள் உள்ள தன்மை வெளிப்படாது. நிலத்துக்கு உறுதி இருக்கின்றது, நீருக்கென்று சுவை இருக்கின்றது, காற்றுக்கென்று அதனுடைய உணவு இருக்கின்றது. எல்லாத்தையும் வெளிப்படுத்துவர் யாரு? பெருமான் தான். திருநெல்வேலி பகுதியில் சொல்றாரு இல்லையா, வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன், பொய் நீர் வாடில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன். காற்று எப்படி ஊக்கமா விரைந்து வீசுகின்றதுன்னா அந்த பண்பு சுவாமி தான் உள்ளிருந்து வெளிப்படுத்துற. அது மாதிரி தாயன்று என்பதையும் வெளிப்படுத்துவது யார்? இவர் தான். அதான் அங்க கூடமாக தாயன் என்று நமக்கு தெரிகின்றது, அதுக்குள்ள சுரூபமாக பெருமானின் அன்பு உள்ளது என்பதை அதுக்குதான் சொன்ன இந்த இடத்துல சொல்லிட்ட. இப்படி வளர்த்து பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. பாச பெருங்கயிற்றால் பாசம் என்ன? அந்த குழந்தை பாசம், குழந்தை பாசம், குழந்தைக்கு தாய் பாசம். இந்த அதை சொல்ற அந்த குழந்தை பாசம் தாய் பாசம் என்ற பெருங்கயிற்றாலே பல உயிர்களும் வளர்ந்து வரும்படி உலகத்தை நடத்துகின்றார். பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசிக்க வைத்த நிலை நெறி போற்றி. ஆக திரவி தருகின்றார், வினைப்போவங்களை ஊட்டுகின்றார். அப்படி சுருக்கமா தான் எல்லா சாத்திரங்களையும் சொல்லிட்டு போவாங்க. இந்த சாஸ்திரத்துல தான் இவ்வளவு விளக்கமா அது கருவில இருந்தே அதை காத்து, கருவில இந்த எண்ணத்தோடு அது இருக்குன்னு சொல்லி திரும்ப அது பிறந்த பிறகும் அதை காத்து, அதை தாய் எப்படி காக்கணுமோ அதுக்கு தாய்க்கு தேவையான உணர்வுகளையும் தந்து இப்படி படிப்படியா வளர்க்கிறார்கள். ஒவ்வொரு நிலையையும் சொல்லி சொல்லி விளக்குற சாஸ்திரம் இது ஒண்ணுதான். மற்ற நூல்களில் பாருங்க, அந்த வினைக்கேற்ப பிறகு கொடுப்பார், வினைக்கேற்ப கோபங்கள் கொடுப்பார், இப்படி எல்லாம் தொகுப்பாக சொல்லுவாங்க. அதுல இதெல்லாம் அடங்கி இருக்கு. ஆனா இப்படி ஒவ்வொன்னையும் பிரித்து பிரித்து சொல்லும் போது நம்முடைய பிறவியை புரிந்து கொள்ள முடிகிறது. பிறவிக்கு காரணமாகிய அந்த கண்ணை மறைத்த கடிய ஆணவம் நம்முடைய கடிய தொழில் தான் புரிந்து கொள்ள முடியுது. இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுவிக்கணும் அப்படின்னு அவர் சிந்திக்கின்ற அந்த கருணை உள்ளத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அதுக்கு நம்முடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுது. ஆகவே நம்முடைய ஒத்துழைப்பு அதுக்கு பூர்ணமா நாம வழங்கணும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி நம்ம பார்த்த பகுதி என்று சொல்லிக்கொண்டு அம்மா அவர்கள் இது ஒன்று
2: கேட்கிறார்கள்.
1: இல்ல கருவிலே வராதுன்னு சொல்ல முடியாது, கருவிலே இருக்கும் நிச்சயமா. அதான் நான் சொன்னேன், மற்ற உறவுகளை விட தாய் உறவு எந்த அளவில் மேம்பட்டு இருக்குதுன்னா கருவிலேயே தன் குழந்தை மீது நேசம் வைத்து கருவிலேயே வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வல்லமையும் தாய்கிட்ட தான் இருக்குன்னு. அதனால தாய் தாயினுடைய மேன்மையை நான் சொல்லும் போதே அதை சொல்லிட்டேன். நான் வந்து அந்த பாசம் வந்து எப்போ அந்த வலுப்பெறுது, ஒருவருக்கு ஒருவர் பாசங்கள், குழந்தைக்கும் அந்த தாயிடத்துல பாசம், தாய்க்கும் குழந்தையத்துல பாசம், அந்த அளவுக்கு ரெண்டும் சேரும் போதுதான் என்ன வலுப்பெறும். அதனால அந்த நிலையம் ஒவ்வொரு அடிக்கும் இங்க நம்ம விளக்கம் பார்க்க முடியுமான்னு அப்படி தெரியல. அங்க அந்த ஒவ்வொரு மாதத்திலையும் ஏற்படக்கூடிய இடையூறுகள் இருந்து பிழைத்தும் பிழைத்தும் நாரு. அப்போ அது எந்த நோக்கத்தில் இருக்கார், இவர் பிழைக்க வைத்திருக்கின்றார் என்பதை இதை படிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆமா, இதே நிலையை பற்றி சொல்லக்கூடியதுதான். ஒவ்வொரு மாதத்திலையும் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை சொல்லி அதுல இருந்து பிழைத்தும் பிழைத்தும் பிழைத்தும் சொல்லி ஒரு இவர்தான் பிழைக்க வைத்திருக்கின்றார் என்பது எனக்கு தெரியும். இறந்து வளர்ந்த பிறகு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அதையும் சொல்றார் போட்டுக்கிறவர். அது ரொம்ப அருமையான பகுதி. ஆமா ஆமா,
2: அப்ப வந்து அந்த கர்மாவில்
1: ஆமா ஆமா,
2: அப்ப ஆணவம் கூடிய நிலையில தானே கர்மாக இருக்கிற.
1: ஆமா ஆமா,
2: கர்மாக இருக்கிற நிலையில அந்த
1: ஆணவத்தினுடைய தாக்கத்துக்குள்ளதானே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது எப்படி பெருவாமைய வேண்டும் கேக்குறீங்க, அது நல்ல வினாதான். அதாவது அந்த ஆணவத்துடைய சார்போட தான் கருவில் இருக்கும்போது இருந்திருக்குது. இருந்தாலும் அந்தனுடைய வலிமை அங்க இருக்கும்போது கொஞ்சம் குன்றி இருக்கின்றது. எப்போ அது மேற்படும்னா அந்த ஆணவ சக்தி மேற்படுவதற்கு ஏற்ற சூழல்கள் சூழல்கள் தவறு செய்வது சொல்றாங்களே, இப்படி ஒரு இந்த நேரத்தில் ஒரு சூழல் ஏற்பட்டுது அல்லது நான் செஞ்சிருக்க மாட்டேன் என்று தவறு செய்வர்களே ஒவ்வொருவரும் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அங்க அந்த ஆணவமலத்தினுடைய சக்தியை ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு என்னன்னா ஆவாரக சக்தி, இது என்னன்னா ஆன்மாவின் அறிவு சிறிதும் விளங்காமல் அதை முழுமையாக மறைப்பது. அதுதான் அனாதி கேவலத்தில் மறைச்சிருந்தது சொன்னோம் இல்லையா, ஞானத்தின் கண்ணை மறைத்த கடியதொழி ஆனவத்தால் என்னும் செயல்பாண்ட எவ்வளவு சொன்ன இடத்துல தன்னுடைய ஆவார சுத்தி தான் ஆன்மாவின் அறிவு செய்ய சிறிதும் வெளிப்படாம முழுமையா மறைச்சிருக்கு. அதோ நியாமக சுத்தி, அதோனா என்னன்னா கீழே கீழானது, அதோ நியாமகம் கீழான தொழில்களில் ஆன்மாவை செலுத்தக்கூடிய சக்தி. இப்ப விடயங்களில் இச்சரிப்பதே கீழானதுங்க, நாம அதை ரெண்டா பிரிச்சிருக்கோம், அறநெறிப்படி இச்சரிக்கலாம், அறநெறிக்கு மாறா இச்சரிப்பது கீழானதேங்கிறோம். ஆனா ஞான நூல்கள் நிலையில வரும்போது விடயத்து மேல இச்சை வைப்பதே கீழானது, சிவத்தின் மேலதான் இச்சை வைக்கணும் என்று ஞான நூல்கள் சொல்லுங்க. திருமுறைகள் சாத்திரங்கள்லாம் அதுதான் ஒரு மனதா சொல்லுங்க. ஆனா அது படிமுறையில எழுதத்தக்கது, அதனால அது இன்னைக்கே நூலை கேட்டு நாளைக்கே எழுதக்கூடியது இல்லை. அப்போ அந்த இச்சையை விட முடியலன்னா அப்ப நீதி நூல்கள் என்று சொல்லிட்டன, இச்சையை விடுவது எல்லாருக்கும் முடியாது, அப்ப அறநெறிப்படி அதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லு. ஞான நூல்கள் வரும்போது அந்த நூல்கள் நோக்கிறதா நாம பேச முடியும். அப்போ என்ன அப்படின்னா, அப்போ அந்த ஆணவனத்தினுடைய அதோனியாமக சக்தி எப்போ வேலை செய்யுது, அவார சக்தி எப்போ வேலை செய்யுது, சரீரமே பெறுவதற்கு முன்பு அந்த ஆணவமானது ஆன்மாவின் அறிவை முற்றிலுமாக மறைத்திருப்பது அவார சக்தி. தனு கரணங்கள் புவனங்கள் எல்லாம் பெற்ற பிறகு அந்த அதில் உள்ள ஐங்குளங்களிடத்திலேயே ஆன்மாவுக்கு பட்டு செல்லுமாறு இந்த ஆணவம் ஒரு விபரீத எண்ணத்தை கொண்டிருக்கிறது இல்லையா. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஆணவன சித்து பொருள் அல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னா கொஞ்சம் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். ஆணவமான ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இவன் அறிவை முந்தி மாதிரி நம்ம முழுமையா மறைக்க முடியாது, என்ன சிவபெருமானுடைய திருவருளால இவன் அறிவு கொஞ்சம் விளக்கம் பெற்றுட்டுது இல்லையா, மாயா கருவிகள் தத்துவங்கள் எல்லாம் பெற்று இந்த அறிவு விளக்கம் பெற்றுட்டுது. இப்ப நம்ம முந்தி மாதிரி இவன் அறிவை முழுமையா மூடி மறைக்க முடியாது இல்லையா, இந்த அறிவு மேற்கொண்டு இன்னும் விளங்காம இருப்பதற்கு விளங்கி விளங்கி நல்லா இந்த அறிவு விரிவடைந்து சிவத்தோடே இந்த அறிவு ஆன்மா சேர்ந்து விடாம இந்த விளங்கிய அறிவை நாம என்ன செய்வோம், வீணாக்குவோம், என்ன செய்வோம், குளங்கள்லயே தள்ளுவோம் இந்த அறிவை. இதுவரை விளங்காத அறிவு இப்ப விளங்கி இருக்குன்னா அது எவ்வளவு விஷயம் இல்லையா. அப்ப அந்த விளக்கியவனை சார்வதல்லவா அந்த அறிவுக்கு பாதுகாப்பு சிறப்பு. அப்ப யார் அறிவை விளக்குனானோ அவனை சார்ந்து இந்த ஆன்மா உயிர்ந்து விட போலிருக்கிறதே. அப்ப நம்ம விட்டு இந்த ஆன்மா பிரிஞ்சு போயிருமே அப்படின்னு ஆன்மாவை நினைக்குது, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருமே இல்லையா, நாம இந்த ஆன்மாவை விடக்கூடாது. அப்ப விளங்கிய அறிவு என்ன செய்வோம், மேற்கொண்டு இந்த அறிவு விருத்தி அடையாடாம இதை ஐக்குளங்களிலேயே தள்ளி அதிலேயே இருக்க வைப்போம் அப்படின்னு நினைக்கல. அது கூட நாம சேர்ந்திருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி எண்ணம் உண்டாகும் இல்லையா, நமக்கு வந்து ஐங்குள சார்புதான் உகந்தது, இதுக்கு மேல இன்பம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுவது அதனுடைய சார்பினா ஆணவத்தின் சார்பா அப்படியாது. ஆகவே அந்த விடயங்களையே நம்மை நோக்கி நிற்குமாறு நிறுத்துகிறதே அதான் அதோடைய மகிழ்ச்சி. அப்ப அந்த விடயங்கள் உள்ள சூழல்ல அந்த அதோடைய சக்தி வலிமையா இருக்கும், ஆனா அந்த விடயங்கள் இல்லாத சூழல்ல அப்போ அந்த சக்தி அதிகமா வேலை செய்ய முடியாது. அப்போ உயிருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, நல்ல சிந்தனை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனா இந்த சூழலுக்கு வந்தும் என்ன செய்யணும், அந்த வாய்ப்பை விடாம வச்சுக்கணும்னு இறைவன் எதிர்பார்க்கிறார். இந்த சூழலுக்கு வந்தும் அந்த பிரமாமையை வேண்டி நின்றது நான் இறைவன் தடுக்க போறது இல்லையே, மிகவும் மகிழ்ந்து அந்த உயிர் என்ன செய்வார், வயது கூட பார்க்க போறது இல்லை, ரெண்டு ஆண்டுலயே ஆட்கொண்டார் நிகண்டார், மூன்று ஆண்டுகளே ஆட்கொண்டார் சம்பந்தர். இந்த தோன்றிய பிறகும் உலகத்துல தோன்றிய பிறகும் அந்த ஞானத்தோடய பிறவாம ஞானத்தோடய இருந்ததுன்னா உடனே ஆட்கொள்ள போறார் அவர் இல்லையா. ஆனா இந்த சூழ்நிலை இல்லாததுனாலதான் அந்த ஞானம் இருந்தது, இந்த சூழலுக்கு வந்துட்டா இதுலதான் விருப்பம் வந்துருது அப்படின்னா இன்னும் அந்த ஆன்மா பக்குவப்படணும் என்று நோக்கிலே அவர் ஆட்கொள்கின்றார். ஆக இப்படி தாய்க்கும் குழந்தைக்கும் அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்று இப்படி இந்த பாச பெருங்கயிற்றால நேச பெருங்கயிற்றால உலக நேசம் உலக பாசம் என்ற பெருங்கயிற்றோட கட்டுண்டு இந்த ஆன்மாக்கள் மலர்ந்துபடி செய்கின்றார். அதான் அந்த மாயை உணர்வு. அனாதி இருந்தது ஆணவம், அதனால வெளிப்பட்ட இசை கண்மம், அதனால வந்த உறவுகள் சார்புகள்லாம் மாயை பாசம், இப்படி கட்டுண்டு வளர்க்க செய்கின்றார் என்ற அளவிலே பார்த்து வளர்க்கும் பொருட்டு பாசப்பெருங்கைச்சாலே கட்டப்பட்டு எல்லா உயிர்களையும் வளர்க்கும் பொருட்டு அந்த உயிர்களுக்கெல்லாம் நேசத்தை வைக்கின்றார். குழந்தையிடம் தாய் நேசத்தையும் தாயிடம் குழந்தை நேசத்தையும் சகோதர சகோதரியிடம் நேசத்தையும் வெளிப்படுத்துபவர் இப்படி அஞ்சவத்தை அடைந்து அதாவது பிரியாதியம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் படங்களில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேலான அவத்தைகளுக்கு அந்த உயிர் வந்து பேரிறக்கம் உறக்கம் கனவு நனவு என்று வந்து அந்த நனவு நிலையிலே 35 கருவிகளும் தொழிற்பட ஆன்மாவானது அதுவரை இருந்த அந்த அறியாமை நீங்கி வினைக்கீடாக விடயங்களை அறியத்தக்க அளவிலே அதனுடைய அறிவானது விளக்கமுற்று இருக்கின்றது. அதனுடைய அறிவுக்கு துணையாக 4 வாக்குகளும் சேர்ந்துள்ளன என்று பார்த்தோம். இந்த நனவு நிலையில்தான் இந்த மனித உயிர்களை பற்றி தான் சொல்லி வருகின்றார். கருவி தோன்றி எப்படி பிறக்கும் என்றெல்லாம் சொன்னார். அப்போ அந்த இவ்வாறு நனவத்தை வந்து இருக்கின்ற அந்த மனித பிறவிகளுக்கு உள்ள உயிர்கள் அந்த நனவத்தில் தான் ஒவ்வொரு வேலையை செய்கின்றன, ஒவ்வொரு தொழிலை செய்கின்றன. எதற்கு என்றால் பசி தாகம் என்றெல்லாம் இருக்கின்றன, அவ்வப்போது அவை தீர்த்துக் கொள்ளப்பட வேண்டியவை. ஆகவே என்றும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பசி தாகம் இவற்றை தீர்த்துக் கொள்வதற்கு இந்த நனவத்தில் இருந்து கொண்டு ஆன்மாக்கள் தொழில்களை செய்கின்றன. வேட்கை மிகவும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எரியும் பெருந்தி மாற்றுவதற்கு சொன்னார். உணவானது வேட்கை விளைவிப்பது, அதனுடைய சுவையினாலே 6 சுவைகள், அந்த சுவை பற்றி எல்லாம் கடப்பது மிக அறிவு. ஆகவே அந்த வேட்கை விளைவித்திருக்கக்கூடிய அந்த சுவையானது கொஞ்சம் ஏதாவது நம்ம எதிர்பார்த்த சுவை இல்லாத உடனே சொல்லிடுவோம், அந்த சுவை குறையுது என்று சொல்லிவிடுவோம். அந்த சுவை பற்று மிக்க அந்த உண்டியை உண்ணும் பொருட்டு அதை உண்டு அதன் மூலம் ஒரு நாளும் நீங்காமல் நம்மை பாட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த பசியினை போக்கும் பொருட்டு என்ன செய்கின்றார்கள், இந்த நனவத்திலே இருக்கும் போது ஒவ்வொருவர் ஒவ்வொரு தொழில்களை செய்கின்றார்கள். சிந்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையார் தொழில் புரிதல், சிந்திரல் சேர் திறமிக்கவர்கள் சிந்திர சேர்ந்தார், சின்னிய வலிமை சேர்ந்த வல்லார்கள் வல்லவர்கள் வல்லவகையார் தொழில் புரிதல், நம்முடைய திறமையினாலே வல்லமையினாலே அவரவருக்கு ஏற்ற தொழில்களை புரிதல், எல்லாம் உடனே ஒருங்கி செய்து அந்த தொழில்கள் செய்வதற்கெல்லாம் சிவபெருமான் உடன் இருந்து அவர்களை செலுத்துகின்றார். ஒருவர் ஒரு தொழிலே மிக மிக சாமர்த்தியமாக இருக்கின்றார் சொன்னால் அவர் முந்தைய விரைவிலே கூட அந்த தொழிலே அவர் பயிற்சி உள்ளவராக இருந்திருக்க கூடும். சிலர் தான் பெரிய சாதனையாளராக திகழ்கிறார்கள், ஒரு தொழிலை பலர் செய்யலாம் ஆனால் அதுல சிலர் பெரிய சாதனையாளராக திகழ்கிறார்கள். ஒருவைக்கண் நான்கற்ற கல்வி ஒருவருக்கு ஒருவருக்கு 70 ஏமா பிடித்து என்பார்கள். ஆகவே இந்த கல்வி கல்வி அறிவு அந்த தொழில் அறிவு இதெல்லாம் பிறவிதோறும் தொடர்ந்து வருவதனாலே அந்த மாதிரி சிறப்பாக திகழ்கிறார்கள். பிறவிதோறும் இந்த பெருமான கூட இருந்து அவர்களை அந்த தொழிலில் தொழிலுடைய தன்மைகளை எல்லாம் அறிவித்து அறிவித்து அவர்களை செலுத்தி செலுத்தி எல்லாம் அவர்களே செய்வது போல காட்டிக்கொண்டு தான் வந்து மறைந்திருக்கின்றார். ஆக சேவகம் செய்பவர்கள் அவர்கள் பேரே வெளியே வராது. தாஜ்மஹால் யார் கட்டினாரா, ஷாஜகான் கட்டினாரோ, அங்கே அவருடைய ஆணைப்படி எத்தனை தொழில்நுட்ப நிபுணர்கள் அங்க வந்து தங்களுடைய அறிவு திறனை எல்லாம் காட்டியிருப்பார்கள், நிறைய காட்டியிருப்பார்கள். ஆனா அவர்கள் தான் அங்க சேவர்களாக தான் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் முதன்மையா இருக்கிற பெருமான் தன்னை தேவர் மாதிரி காட்டிக்கொண்டு நான் இருக்கமே வந்து அங்க வெளிக்காட்டாமல் அந்தந்த ஆன்மாக்கள் அந்தந்த துறைகளிலே வல்லவர்களாக இருப்பது போல காட்டிக்கொண்டு இருக்கின்றார். உடனே ஒருங்கிட்டேன். அப்போ தொழில் கலைஞர்கள் எல்லாம் பாராட்டுகின்றார்கள், சிந்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல், எதுக்கு அவர்கள் தொழிலே அவர்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும், ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்கும், எல்லாம் சரிதான். கடைசியில எல்லாம் எதிர்க்குன்னா உண்டி பொருட்டால் ஒரு கால் அறியாது மண்டி எரியும் பெருந்தி மாற்றுவதற்கு தான், அந்த பசியை போக்குவதற்கு தான். அது எந்த தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பொருந்துட்டாங்க, தொழில் திறமைகள் எல்லாம் இருக்கு வாஸ்தவம் தான், ஆனா எல்லாம் எதுக்குதான், அந்த பசியை போக்குவதற்கு தான். அதான் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாய் முடியும் என்று தாய்மார சுவாமி சொல்லுவாங்க. யார் யாரும் என்னென்ன இல்லாம செய்யலாம், எல்லாம் செய்யறாங்க, கடிதம் எழுதுறாங்க, சாப்பிடுறாங்க, பெரிய விஷயம், ரொம்ப பழகு தமிழ் அற்புதமா சொல்லிவிட்டார். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாய் முடியும், அதாவது ஆன்மாவுடைய ஈடேற்றத்துக்கு இந்த வேலையும் செய்யாம அப்படியே வந்து உணவின் பொருட்டு தொழில் செய்து உண்டு உறங்கி வாழ்கின்றார்கள். அது மிகப்பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும் சரி, ஏன் பெரிய இந்த கடல்சூழ்ந்த உலகத்தையே பலருக்கும் பொதுவில் இல்லாமல் தான் மட்டும் வாழக்கூடிய பெரிய வெற்றி வேந்தராக இருந்தாலும் சரி, அடுத்த வேளை உணவுக்கு இந்த வேளை வேட்டையாடி எதையாவது குடிச்சாதான் சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்க எளிய வேடனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து 9 நாடிதான் உடுப்பவை 2 தான் என்று அருமையாக சொன்னார். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாடி உடுப்பவை 2. மேல மேலுடைய கீழுடை உடுப்பவை 2. 9 நாடி உடுப்பவை 2. திறவும் எல்லாம் ஓரக்குமே. மற்ற அனுபவங்களும் எல்லாம் ஒன்றுதான். ஐம்புலன்களை இன்னும் தரமாக அனுப்பிப்பார்கள் சிறந்தர்கள் எளியவர்கள். அது அந்த தரம் தரம் இருக்காது, கொஞ்சம் தரம் குறைந்து அனுப்பிப்பார்கள். ஆனா அனுப்புவது ஐம்புலன்களைத்தான், பொருளே வேறுபாடு இல்லை. ஆகையினாலே அப்படி எவ்வளவு பெரிய சிந்தனை சங்க புலவர்கள் பாடிக்கின்றார், எவ்வளவு அற்புதமாக பாடிக்கின்றார். தமிழர்களுடைய சொத்து இதெல்லாம். குழந்தைகள் என்ன பாடமும் படிக்கலாம், என்ன தொழிலும் போகலாம், ஆனா இந்த மாதிரி நீதி நெறி கருத்துக்களை கூறக்கூடிய தமிழ் பாடங்களையாவது நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்கின்றார்களா என்று நாம வந்து கவனிக்க வேண்டும். அவர்களை இந்த மாதிரி சிந்தனைகளை நெறிப்படுத்த வேண்டும், ரொம்ப அவசியம். அதுலாம் வந்தால்தான் அப்புறம் இங்க வர்றதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். எதிர்காலத்துல நேரம் இங்க வர்றதோட அப்படி அப்படி வந்து வந்தா அடுத்தபடி அடுத்தபடின்னு வரும்போது இதை நன்றாக பிடித்துக் கொள்வார். அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார். யாராக இருந்தாலும் 9 நாடி உருப்பவை 2. அவ்வளவு அருமையா சொல்லிக்கார். அதெல்லாம் உருவாக்கி கொண்டுதான் ஆசிரியரும் அற்புதமா சொல்லியிருக்கின்றார். உண்டி பொருட்டால் மண்டி எரியும் அந்த பெருந்தி ஆகிய இந்த பசித்தி மாற்றுவதற்கு தான் வல்லார்கள் வல்ல வகையா தொழில் புரிதல். அதற்கும் அவர் உடனுக்கு செலுத்தினால் அவர்கள் அந்த தொழிலை செய்ய வேண்டியிருக்கு. அம்மாவுக்கு பசியை ஏற்படுத்தினாலும் தானும் அதுக்கு பொறுப்பேற்றுகிறார். அந்த பசிக்கான தொழிலை செய்வதற்கும் உடன் இருந்து உபகாரம் செய்கின்றார். அப்படி செய்யும் பொழுது எல்லாம் இப்படி உள்ள இருந்து சுவாமி வந்து செய்வித்தாலும் ஆன்மா நான் ஒருவர் செய்வித்து செய்வதில்லை தானே செய்கின்றேன் என்ற உணர்வு தான் இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா ஆகாமிய வினைகளை இந்த ஆன்மா ஈட்டுகின்றது. அவை வருகின்ற பிறவிக்கு ஒரு பதிவா பதிவு போல அது சஞ்சிதமாக பதியப்படுகின்றன. அப்புறம் அது பிராரத்தமாக வருகின்றன. ஆக ஒவ்வொரு ஆன்மாவும் செய்த வினைகளை எல்லாம் பட்டோலை திட்டி எழுதுகின்றார். செல்வானை இப்படி உயிர்கள் அந்தந்த தொழில்களிலே தத்தம் தொழில்களிலே சென்று கொண்டிருக்கும் போது வினைகளை ஈட்டுகின்றன. அப்படி ஈட்டும் போது அந்த முட்டாமல் செய்வினைக்கும் முற்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி முட்டாமல் செய்வினைக்கும் இடையராது செய்யக்கூடிய இந்த ஆகாமியம் முற்செய்வினைக்கும் இந்த சஞ்சித வினைக்கும் செலவு செலவுக்கும் அதுலயும் ஒரு உண்மை சேர்த்து செலவு செலவு என்பது இந்த பிராரதம் அந்த சஞ்சிதத்திலிருந்து அதாவது சேர்த்து வச்ச பணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து செலவழிக்கிற மாதிரி அங்க ஈட்டி உள்ள சஞ்சிதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து ஒரு பிறவிக்கு கொடுக்கிறார் இல்லையா அந்த செலவு. அதனால அந்த செலவு சொன்னார். அந்த செலவு பிராரதம் செலவுன்னு இருக்கு செலவுக்கும் அதையும் சேர்த்துக்கணும். செய்வினைக்கும் முச்செய்வினைக்கும் செலவுக்கும் இது எல்லாத்துக்கும் சஞ்சிதம் பிராரதம் ஆகாமியம் இன்ன வினை ஆகாமியமா செஞ்சது அது இப்படி சஞ்சிதமா இருக்குது. இப்படி ஒரு காலம் சேரும் போது அது அவர்களுக்கு ஊழாக காலத்தமாக சேரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குறித்து வைக்கின்றார். பட்டோலை தீட்டும் படி ஓட்டி என்று சொன்னார். எழுதும் கீழ் கணக்கு நம்பர் ஈசனே என்று அப்பர் பெருமான் அப்படி செய்வார். இப்படி நடபவத்தையிலே தான் அன்மாக்கள் தத்தம் உணவு தேவையின் பொருட்டும் மற்ற அடிப்படை தேவைகளின் பொருட்டும் என்ன செய்கின்றன ஒவ்வொரு தொழில் செய்கின்றன. அந்தந்த தொழில் அந்தந்த ஆன்மாக்கள் என்ன தொழிலே அவர்களுக்கு விருப்பம் இருக்க வருகின்றதோ அந்த தொழில்களிலே அந்த ஆன்மாவை பயிற்றுவித்து வல்லவர்களாக ஆக்குகின்ற பெருமாள் ஆக்குகின்ற அதன் மூலம் அந்த ஆன்மாக்கள் உணவு உடை இருப்பிடம் போன்ற தேவைகள்லாம் பூர்த்தியாகி அவை வாழ்கின்றன. அப்போது பல்வேறு வினைகள் செய்கின்றன. வினை என்பது எண்ணம் சொல் செயல் மூணுலையுமே வினைகள் இருக்கின்றன. ஏன்னா நாம் எண்ணுவதற்கும் திருவருளின் துணை வேண்டும், நாம் சொல்வதற்கும் திருவருளின் துணை வேண்டும், செய்வதற்கும் திருவருளின் துணை வேண்டும். சொல்வின் துணையோடு தான் எண்ணுகின்றோம், சொல்கின்றோம், செய்கின்றோம். ஆனால் அந்த எண்ணங்கள் சொற்கள் செயல்கள்லாம் நாமவே செய்கின்றோம் என்ற கருத்தோடு எண்ணும் போது, சொல்லும் போது, செய்யும் போது அவையெல்லாம் வினையாகின்றன. எல்லாம் திருவருளாலே செய்கின்றோம் என்று சொன்னால் அது வினை ஆவதில்லை, அது சிவபுண்ணியமாகின்றன. அதனாலதான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் வீழ்ந்தாலும் விழித்தாலும் இழைத்தாலும் மன்றாடும் மறப்பாலும் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடையார் கொண்டலாம் குணம் மிக்கார் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் வினை ஏறுவது கிடையாது. ஒவ்வொன்றுமே அவன் செய்வித்து செய்கின்றோம் என்ற கருத்திலே இருப்பார். இந்த நிலை எட்டுவது மிக அரிது. அந்த வழிப நம்மை பொறுத்தவரை வழிபாட்டு நேரத்தில், வழிபாட்டுக்கென்று ஒதுக்கூடிய நேரத்தில் முழுமையாக நாம் வந்து சிந்தனையை அர்ப்பணித்து பழகினால் அது நமக்கு முன்னேற்றிவிடும் என்று சொல்கின்றார். அதுவே அரிது என்றுதான் பெரியவர்கள் சொல்கின்றார். சரணகமல ஆலயத்தை அரை நிமிட நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாத கடகத்தில மூடவர்கள் என்று பாடியிருக்கின்றார். ஆகவே இவர்கள் எந்த நேரமும் வழிபாட்டில் இருப்பவர்கள், பத்தலாய் பணிவார்கள் என்று சொல்லியிருக்கார். எந்த நேரமும் அப்படி இருப்பவர்கள். அப்படி ஒரு நிலை வரும்போதுதான் மேற்கொண்டு வினையே இல்லை என்று சொல்லி அதான் வீடு பேற்றை நெருங்கிய நிலை, அந்த நிலைதான். ஆக அப்படி கீழ்கணக்கு எழுதியிருக்கிறார். நான் சொல்றாரு, இது மனித பிறவி எடுத்து வாழக்கூடிய ஆன்மாக்களுக்கே சொல்லிக் கொண்டு வருகிறாரே என்றால் அந்த ஆன்மாக்கள் தான் நூல் கற்றுக்குரியவை. அன்னாக்கள் பாருங்க, வழிபாடு செய்கின்றன பார்த்திருக்கிறோம். அரிதாக சில பிற பிறவிகளில் உள்ள ஆன்மாக்களும் வந்து எறும்பு, ஈ, சிலந்தி இந்த மாதிரி விலங்குகள்லாம், விலங்கு பிறவி எடுத்த ஆன்மாக்களும் வழிபாடு செய்திருக்கின்றன பார்த்திருக்கோம். ஆனா நூல் கற்றன என்று சொல்லி நம்ம பார்க்க முடியாது. அது வந்து மனித பிறவி உள்ள ஆன்மாக்கள் தான். அதுவே அதனால மனித பிறவி உள்ள ஆன்மாக்களுக்குமே குறிக்கு வராது. ஆனா சொல்லிட்டாரு தலைமை பற்றி மனித பிறவி உள்ள ஆன்மாக்களை பத்தி சொல்லிட்டு வரேன். ஆனா இந்த இப்படி உயிர்களை அஞ்சவத்தைப்படுத்துதல், நடவு நிலையில் வைத்து அந்த உயிர்களை ஒவ்வொரு தொழிலில் ஈடுபடுத்துதல், இதெல்லாம் மனித பிறவி உள்ள ஆன்மாக்களுக்கு நான் சொன்னாலும் மற்ற பிறவியில் இருக்க ஆன்மாக்களுக்கும் இப்படிதான் பண்றாரு. மற்ற பிறவி உள்ள ஆன்மாக்களும் அஞ்சவத்தைப்படுகின்றன, அவையும் நலநிலையில் இறைவன் செலுத்தத்தான் செயற்படுகின்றன என்பதை இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருந்தார். நட்டோங்கும் இந்நிலைமை மானிடருக்கே அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய். நட்டோங்கும் அதாவது நாட்டப்பட்டு விளங்குகின்ற, நட்டுவோங்கும்னா நாட்டப்பட்டு விளங்குகின்ற இந்நிலைமை, இவ்வாறு அஞ்சவத்தைப்பட்டு வாழ்ந்து வரும் நிலைமை மானிடருக்கே அன்றி, மனித பிறவி எடுத்து வாழும் உயிர்களுக்கு மட்டுமன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் எண்ணற்ற மற்ற எல்லா உயிர்களுக்குமே இந்த வழக்கையா இதே முறைமையாக தான் நடக்கிறது. உன்னுடைய நாள் நாள் வரையும் உடல் விரித்து, உன்னுடைய நாள் நாள் வரையும் உன்னுடைய என்பது நாள் நாள் வரையும் இருக்கு. நாள் நாள் வரையும் என்பதை நாள் வரை நாளின் நாள் வரை நாளின், முதல்ல சொன்ன நாள் வந்து ஆயுட்காலம், முதல்ல சொன்ன நாள் வந்து ஆயுட்காலம், அப்புறம் சொன்ன நாள் வரை அதை வரை நாளின்னு வச்சிருக்கான். வரைனா எல்லை, ஆயுட்கால எல்லையில் நாள் என்பது முதல்ல சொன்ன நாள் ஆயுட்காலம், அப்புறம் சொன்ன நாள் வரை என்பது வரை நாள்னு மாற்றிட்டு அந்த எல்லையான சமயத்தில் ஆயுட்காலத்தின் எல்லை வருகின்ற சமயத்தில் அதுல முன்னுடைய சொல்லியிருக்கிறார். ஆயுட்காலம் எல்லாம் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்டது. பேரிட விந்தமோடு பிணி மூக்கு சாக்காடு என்னும் ஆறு முன் கருவில் பட்டது என்று சித்தியாக சொல்லியிருக்கிறார். நாம வந்து இவரவர்கள் சாதிப்பதாக தெரியும். ஆனா அவர்கள் இப்படி எல்லாம் வரணும் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டது. அப்படின்னா அங்கதான் அப்ப அதை சிந்திச்சாதான் இறைவனுடைய முதன்மை நமக்கு தெரியும். விதிக்கப்பட்டதை அடைவதற்கு அவருடைய முயற்சி அங்க பயன்பட்டு இருக்கின்றது. எவ்வளவு முயன்றாலும் விதிக்கப்படாததை அடைய முடியாது. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் என்று சொல்வார்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: அஞ்செடுத்து நடக்கி அவற்று இயல்பு ஆட்டி மெய்வகை அஞ்சவத்தேனும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்கத் தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத் தழுத்தி நாயேன் செய்வினை இவை கொண்ட வேணப்ப தேசிகந்தாள் சென்னி.
4: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: சென்ற வகுப்புல 36 தத்துவங்களும் ஒரு பட்டியல் போட்டு காட்டுறோம். உங்களுக்கு அந்த ஒரு சாட் ஒன்று கொடுத்திருப்பார்கள். அந்த மூன்று பிரிவுகள் பார்த்தோம். அது முதல்ல சுத்த தத்துவம் அல்லது சிவதத்துவம், அப்புறம் அசுத்த மாயா தத்துவங்கள், பிரகிருதி மாயா தத்துவங்கள். அது வந்து சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்றும், அப்புறம் இன்னொரு மூணு வகை பார்த்தோம். பிரேர காண்டம், போக்கிய சரித்திர காண்டம், போக்கிய காண்டம் என்பது. இந்த மூன்றுல இந்த ஆன்ம தத்துவமும் வித்யா தத்துவமும் உயிருக்கு உடம்பாக வரும். அந்த சிவதத்துவம் என்று சொன்ன அஞ்சும் உயிருக்கு உடம்பாக வருவது அல்ல. அவை சிவத்துக்கு கருவியாக, ஆன்மாவுடைய அறிவை இயங்க செய்வதற்கு சிவத்துக்கு தான் கருவியாக வரும். அதனால் அதுக்கு பிரேரக காண்டம் என்பது பெயர். பிரேரகம் என்றால் செலுத்துதல். இந்த தத்துவங்கள் எல்லாம் ஜடம். தத்துவத்தை செலுத்துக்கு கருவி ஒண்ணு வேண்டும். அது சிவம். இந்த ஐந்து தத்துவங்களின் வாயிலாக ஆன்மாவுடைய அறிவு செயல்களை செயல்படுத்துவதனால அதுக்கு பிரேரக காண்டம் என்பது பெயர். அது சிவத்துக்கு தான் கருவிய ஒழிய, சிவம் செயல்படுவதற்கு இடமாகவும் கருவியாகவும் இருக்கிறது ஒழிய, ஆன்மா கருவியாக வருவது இல்லை. ஆன்மாவுடைய அறிவீச்சு செயலுக்கு கருவியாக இருவது இந்த வித்யா தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்களும். வித்யா தத்துவம் ஆன்மா வினையை செய்வதற்கும் வினையை அனுபவிக்கும் உரிய ஊக்கத்தை, அந்த குணத்தை கொடுப்பது வித்யா தத்துவம். வினையை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் இடமாக இருப்பது இந்த ஆன்ம தத்துவம். நம்ம சாமா வந்து ஒருத்தர் ஒன்னு உங்க வீடு இருந்து என்ன பண்றீங்க விட்டு இருக்கீங்க அப்படின்னா போகியத்துக்கு விட்டுருக்கான் சொல்றோம், அனுபவத்துக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த ஆன்ம தத்துவம் 24 ஆன்மாவுடைய ஆன்மா வினை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் அந்த போகத்துக்கு இடமாக இருப்பது. போகம் என்பது என்ன? வினை செய்வதும் சாப்பாடு செய்வதும் சாப்பாடு சாப்பிடுவது, புசிக்கப்பதற்குரிய கருவிகளை செய்வதும் புசிப்பதும் தான் போகம். இப்ப அதுக்குரிய பக்குவத்தை தருவது, ஆன்மாவுக்கு இந்த போகத்தை அனுபவிக்கூடிய பக்குவத்தை தருவது அந்த வித்யா தத்துவம். இந்த தத்துவங்கள் ஜனானந்த செலுத்துவது பிரேரகாண்டமாகிய சிவத்துவம். இது பொதுவா தெரிஞ்சுக்க, இதை வச்சிருந்தா பஞ்சாக்கர பகருடை பாட முடியாது. இப்ப இதெல்லாம் எங்க நமக்கு உண்மை விளக்க நூலில் செய்திருக்கிறது. அப்போ என்னென்ன தத்துவம், தத்துவத்துடைய பெயர், அவருடைய குணம், குறி, இதெல்லாம் நமக்கு அதுல விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப உங்களுக்கு ஏன்னா இந்த பஞ்சாக்கர பகருடை என்பது பொது வகுப்புக்கு உரிய ஒரு நூல், கொஞ்சம் கஷ்டம் தான், புந்திய கட்டம். இது வந்து சித்தாந்தத்தை ஓரளவு படிச்சதுக்கு அப்புறம் படிச்சாதான் அது புரியும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு வந்து முதல்ல நம்ம இந்த யோகம் யோகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த யோகத்தை பற்றி சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது என்பது ஒரு பொதுவாக தெரிவதற்காகவே இந்த நூலை நாம முதல்ல தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆனால் இப்ப தத்துவங்கள், உங்களுக்கு தத்துவங்கள் உங்களுக்கு புரிந்துவிட்டது என்று வைத்துக்கொண்டு மேற்கொண்டு பாடம் நாம தொடங்குவோம். இப்போ நம்முடைய நூல்கள் எல்லாத்திலுமே, அதாவது தோத்த நூல்கள், பஞ்சாக்கர பக்கருடை, இப்ப கந்தர்கள் இன்பா பாடம் இருக்குது, இதுல எல்லாம் நூலை தொடங்குற போது சிவத்தினுடைய சொரூப நிலையை சொல்லி அந்த சொரூப சிவமானது தடத்த சிவமாக வந்து ஆன்மாவுக்கு எப்படி துணை செய்கிறது என்பது என்றும் அந்த முறையில் அமையும். நீங்க இப்ப பண்டார சாத்திரங்கள்லயே சித்தாந்த பகரடை என்று ஒரு நூல் இருக்குது, உபதேச பகரடை என்று ஒரு நூல் இருக்கு. எல்லாமே முதல்ல சிவத்தனுடைய இப்படி சொரூபனில் இருக்கக்கூடிய சிவம் இப்படி தடத்த நிலைக்கு வந்து ஆன்மாவுக்கு உயிருக்கு அருள் செய்கிறது என்று தொடங்கும். அது மாதிரி இந்த நூல்லையும் முதல்ல சொரூப சிவத்தை சொன்னார். அந்த சொரூப சிவத்தாருடைய இயல்பு என்ன என்று நாம் முன்னால நாம் பார்த்தோம்.

பொன்னாளர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் என்னாடுமே என்னாளுமே நாடி ஆராய்ந்து துண்ணாத அடைய முடியாத வேத முடிவின் விளங்கும் ஒளி. வேத உபநிடதங்கள்ல விளங்கக்கூடிய ஒளி, அந்த பேரொளி எப்ப ஆன்மபோதம் நீங்குகிறதோ அப்பொழுது பிரகாசிக்கூடிய ஒளி, உயிரின் போத முடிவில் பொருந்தும் ஒளி. இது வந்து சிவத்தினுடைய சொரூப நிலையை ஒரு வகையில சொல்லிருக்கார். நீங்க கந்தர் கலிவன்பா படிக்கும் போது அதில் இன்னொரு விதமாக சொரூப நிலையினுடைய இலக்கணத்தை சொல்வார்கள். சொரூப நிலை என்றால் உண்மை நிலை என்பது அர்த்தம். அது என்ன உண்மை நிலை அப்படின்னு சொன்னா, எளிமையான ஒரு உதாரணம். இப்ப என்னன்னா, நான் இருக்கேன் கல்லூரியில ஆசிரியன், பிள்ளைகளுக்கு தந்தை, பேரனுக்கு தாத்தா. இந்த மாதிரி ஒருத்தரோட ஒட்டி பார்த்தா எனக்கு வெவ்வேறு இருப்பு இருக்கேன். இதெல்லாம் இல்லாம முத்துக்குமார் சாமி பெயருடைய ஒரு ஆன்மாக தனித்த ஒரு இயல்பு ஒண்ணு. இன்னொன்றோடு சார்புத்து சொல்லக்கூடிய இலக்கணம் தடத்த இலக்கணம். தனித்து அதனுடைய உண்மையை சொல்றதுக்கு உண்மை இலக்கணம், சொரூப இலக்கணம். இப்ப சிவம் என்பது உலகத்தோடு சார்ந்து வருகின்ற பொழுது அதுக்கு தலைத்த இலக்கணம். அதனுடைய தண்ணியில் எந்த தொழிலும் செய்யாம தண்ணியில் இருக்கின்ற பொழுது அது சொரூப லட்சணம், சொரூப சிவம் என்று சொல்லுவோம், பரசிவம் என்று சொல்லுவோம். இப்படி இந்த உயிரின் வேதமுடில் பொருந்தும் ஒளி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆன்மாக்காக வேண்டி சுத்த மாயில மாயிலிருந்து நாதம் முதல் பிருத்திவி ஈராக கூடிய தத்துவங்களை படைக்கிறது, படைத்து தருகிறது. அது எப்படி படைக்கிறதுன்னு உண்மை விளக்கத்துல நாம பாத்துக்கணும். நாதம் முதலாக மாயிலிருந்து, மாயை ஒன்னு சொல்ற கருத்தம் உண்டு, இரண்டு என்று சொல்ற கருத்தம் உண்டு. மாய என்பது ஒன்று, அதனுடைய ஒரு பகுதி அசுத்த மாயாக ஆகும், அது வந்து இந்த தத்துவங்களாக பரிணமிக்கும் என்பது. சுத்த மாயை வந்து விரியும், விரிவது, விரிதுன்னா இப்படி கொட விரிவது மாதிரி அது விரியும். இது அசுத்தமாயிருந்த கலை முதல் ஆகிய தத்துவங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று என்று, எப்படி பாலில் இருந்து தயிர், தயிலிருந்து வெண்ணெய் என்பது போல ஒன்றிலிருந்து ஒன்றாக பரிணமிக்கும். அப்ப முதல்ல தோன்றுவது பின்னால தோன்றுவது இருக்கும். இந்த சிவதத்துவமாகிய சுத்தமாய தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அது அப்படி இல்லாம ஒரே நேரத்தில் தான் விரிவடையும். அது எப்படி விருத்தி என்பதும் பரிணாம பரிமாணம் என்பதும் என்ன பயன்கிறது என்பது நமக்கு உண்மை விளக்க நூல் படிக்கின்ற போது பார்த்தோம். இப்ப அந்த மாதிரி அந்த சொரூப சிவம் ஆன்மாவுக்காக வேண்டி மாயையிலிருந்து நாதம் முதலாக பிருத்திவி தத்துவங்களை படைத்து கொடுத்தோம். அதான் நாதம் முதலாக நின்று முகட்ட உலகின் விதமான எல்லாம் விரித்தும், விரித்து இப்படி விரிவடைய செய்தும் செய்தும். இனி இப்படி செய்தோம், அதுக்கு அந்த சொரூப சிவத்துக்கு நிலையான ஊரோ நிலையான பேரோ கிடையாது. திறமாக ஊர் பேர் உருவம் ஒன்றும் இளன் ஸ்திரம் என்ற சொல் இருக்கு இல்லையா, நிலை தரமான புத்தி கிடையாது, காலத்துக்காக புத்தி மாறுதுன்னு சொல்றோம். ஸ்திரம் என்றால் நிலை, நிலையான. அப்போ இந்த சொரூப சிவத்துக்கு அது இதுக்கு என்னதான் பேரும் கிடையாது. அந்த சிவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மங்களம், செம்பொருள், மங்களம் என்பதா பொருளுடைய. நாம என்ன பண்றோம், பேரு சிதம்பரம் சொன்னா அபலவாணன், நடராஜ பெருமான்னு சொல்றோம். சீகாடினா பிரம்மபுரீஸ்வரன் சொல்றோம். ஈரோட்டுல தொண்டீஸ்வரர் என்று சொல்றோம். இது நாம சூட்டிய பெயர் ஒழிய அது சொரூப சிவத்துக்கு அந்த பெயர் எதுவுமே கிடையாது. திறமாக எல்லா ஊரும் அவனுடைய ஊர் தான், ஏன்னா சர்வ வியாபகமாக எல்லா இடத்துலயும் வியாபகமாக இருப்பவன். ஆனா அவனுக்கு ஊரோ தனியா ஒரு பேரோ ஏதும் உருவமோ அவனுக்கு இல்லை. அப்ப உருவம் இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப ரிஷபாருடனாக மூன்று கண்ணோட நீலகண்டத்தோட இப்படி எல்லாம் இருக்கணும் சொல்றாங்களே அப்படின்னா, அதெல்லாம் தடத்த விடுவோம். ஒரு பயன் கருதி ஆன்மாவுக்கு
கொடுக்கக்கூடிய வடிவம். அப்ப இந்த ஒன்று ஊர் பேர் உருவம் ஒன்றும் இல்லாத அந்த சிவம் என்ன பண்ணுது அப்படின்னா என்பொருட்டு வந்தது. யார் சொல்றாங்க? இந்த நூலாசிரியராகிய வேலப்பதேசியர், அவருடைய குருவாகிய வேலப்பதேசியர் ஆகிய சிவம் வந்த நிலையே இங்க சொல்றான். சிவம் இப்படி ஆன்மபோத ஒளிவிலே தோன்றக்கூடிய ஒளி, அது திறமாக ஊரு பேரு ஒன்று இல்லாதது. எப்படி அது ஆன்மாக்காக வேண்டி நான் மாயையில நாதம் முதலாக பிருத்திவீராக இந்த தத்துவங்கள் எல்லாம் படைத்து கொடுத்தோம், அதுக்குன்னு ஒரு ஊரோ பேர் இதெல்லாம் இப்ப நமக்கு வந்து கொஞ்சம் பாடம் சொல்றேன்னு சொன்னா எனக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, இங்க வர்றேன். பரமசிவத்துக்கு எல்லாம் ஒன்னும் கிடையாது. அப்படி சொரூபான சிவம் இந்த மாயையிலிருந்து நாதம் முதலாக பிருத்திவிராகி 36 தத்துவங்களை படுத்து கொடுக்கூடிய தடத்த லட்சத்துல வந்தோம், அதுக்கு ஊரு பேர் ஒன்னும் திறமாக கிடையாது. அப்படிப்பட்ட சிவம் இப்ப என்ன பண்ணது என்றால் என்பொருட்டு அது வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஊரு இல்லாத சிவம் ஒரு ஊர்ல வந்து தங்கி இருக்குது. எந்த ஊரு அப்படின்னா திருப்பெருந்துறை. அதுக்கு பேரு பேர் இல்லாத சிவம் வேலப்பதை என்ற பெயரோட வந்திருக்கிறது. ஊர் இல்லாத சிவம் திருப்பெருந்துறை என்ற ஊர்ல வந்து எனக்காக தங்கி இருக்கிறது. பேர் இல்லாத சிவம் வேலப்பரிசி என்ற பெயரோட இங்க வந்து நிக்குது. எதுக்கு? எனக்கு குருவாக வந்து அருளும் பொருட்டு. இனி அந்த வந்து அந்த சிவம் வந்து வேலப்பை தேசிகராக வந்து எழுந்தருளக்கூடிய அந்த திருப்பெருந்துரை இல்லைங்களா, அந்த திருப்பெருந்துரை பற்றி ஒரு அழகான ஒரு வர்ணனை, ஒரு இலக்கிய சாத்திரம் என்றாலும் கூட சாத்திரத்துல ஒரு இலக்கிய சுவையை தரக்கூடிய ஒரு ஒரு வர்ணனை இங்க சொல்றார். திருப்பெருந்துரையில திருப்பெருந்துரை தெரிஞ்சிருக்கோம், மணிவாச பெருமானுக்கு பரமேஸ்வரன்

சுவேத வனம். திருவெண்காடு சோழ கோயில் இருக்கலாம், திருவெண்காடு, அந்த திருவெண்காட்டுக்கு பேரு சுவேத வனம். நமக்கு வைகுண்டாருக்கு முதல் பேரு சுவேதவன பெருமாள் தான். ஏன்னா திருவெண்காட்டீசன் அருளால பிறந்தாலும் அவருக்கு பேரு சுவேதவன பெருமாள். சுவேதம் என்றால் வெண்மை. இப்ப அந்த ஆறு வெள்ளாறுன்னு அதுக்கு தமிழ்ல சொல்றோம், அதுக்கு பேரு சுவேத ஆறு, சுவேத நதி என்பது. அது மலையிலிருந்து வர்ற போது பல பொருள்களை அடித்துக் கொண்டு, மலையிலே இருந்து வரக்கூடிய பல பொருள்களை அந்த வெள்ளம் அடித்துக் கொண்டு வருகிறது. திறமாக ஊர் பேர் உருவம் இவை ஒன்றும் ஈழன் அவனுக்குன்னு ஊரோ பேரோ உருவமோ நிலையாக ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சிவம் என்ன பண்ணுகிறது என்றாலும், இப்படி ஊரு பேர் ஒன்றும் நிலையா இல்லாமனா கூட என்பொருட்டு வந்தது. எங்க வந்தது அப்படின்னா, இந்த வெள்ளாறு சுவேதவனம் பாகின்ற இதுல வந்தது. இப்ப அந்த சுவேதவனம் அந்த சுவேத நதி இருக்குத, அத பத்தி ஒரு வர்ணனை சொல்றார். என்றாலும் காரார் மலையின் கழை முத்தம் ஏறாரும் நாகமணி அகிலின் நன்குரடு சந்தம் மஞ்சை தோகை முதல் கொண்டு சுவேத நதி வேகமா வந்து வணங்கும் மதுள் சூழ் பெருந்துறையே. ஊர் இல்லாதவ பெருந்துறையே இடமாக கொண்டு வந்தான். அப்ப அது எந்த பெருந்துறை அப்படின்னா, இந்த சுவேத நதி பாய்கின்ற பெருந்துறை. இந்த சுவேத நதி மலையில உற்பத்தி ஆகுது, கீழே சமவெளிக்கு நதி பெருகி வருது. அப்ப மலையில என்னென்ன பொருள் உற்பத்தி ஆகின்றதோ அந்த பொருள் எல்லாம் இந்த வெள்ளமானது அடித்துக்கொண்டு வருகிறது. என்னென்ன வருதுன்னு சொல்றார். காரார் மலை, காரார் மலையின், காரார் மலை, கார் என்றால் கார் மேகம், நீலகிரி, நீலான கரிய மேகம் இருக்கு இல்லையா, அது முகட்டுல தங்கி இருக்குது. அதனால கார் மேகம் நிறைந்து இருக்கின்ற மலை. காரார் மலையில், மலையிலிருந்து, இன் என்பது ஐந்தாம் வேற்றுமுருவு, அங்கு இருந்து மலையில் இருந்து என்னென்ன கொண்டு வருது, கழை, கழைனா மூங்கில். அப்புறம் அங்க முத்துக்கள் இருக்கின்றன. ஒரு இன்னும் முத்து மலை மேல எங்க இருக்குது, முத்து கடல் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, முத்து விளையக்கூடிய இடங்கள் பல இருக்குன்னு நம்ம இலக்கியங்க சொல்லுது. ஒன்னா மூங்கில் இருக்குங்களே, மூங்கில் முத்துச்சுன்னா மூங்கிலுக்குள்ளார அந்த விதைகள் எல்லாம் முத்து போல இருக்குமா, யானையுடைய மத்தகத்துல முத்துக்கள் இருக்கும். இதெல்லாம் நான் கவிஞருடைய மரபொழி, உண்மையில உண்மையில வந்து முத்து கடல்ல தான் இருக்கும். அந்த மூங்கிலுடைய விதைகள் எல்லாம் அது முத்து போல இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த வெள்ளமானது அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. காரார் மலையின் கழை மூங்கிலு முத்தம், இந்த ரெண்டையும் சேர்த்து கழை முத்தம் சொல்லலாம். கழையில் விளைகின்ற முத்தம், முத்துக்கள். அப்ப மூங்கில், மூங்கிலை அடிச்சுட்டு வருது. அந்த மூங்கில் முற்றினால் அது பிளந்து வெடித்து அதுல வரக்கூடிய முத்துக்களையும் அடித்துக்கிட்டு வருது. காரார் மலையின் கழை முத்தம். அப்புறம் ஏறாரும், ஏறுனு அழகு, அழகு மிகுந்த நாகமணி. இது ஒண்ணு, பாம்பு வயசாகி போச்சுன்னா அது பாம்பு கிட்ட இருக்கிற நஞ்சமே மணியாக மாறும். அண்ணதுக்கு நாகமணி, நாகமாணிக்கம் பேர் கூட வச்சுக்கிறாங்க இல்லையா. அது நஞ்சானது விஷமானது மாணிக்கமாக மாறும் என்று நம்பிக்கை. இப்ப மலையில் இருக்கிற பாம்புடைய நாகமணியை அடிச்சிட்டு வருதான், நாகமணி. அப்புறம் அகிலின் நன்குரடு. அகில் என்பது இப்ப நம்ம சாம்பிராணி தூபம் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தூபம் போடுறதுக்குரிய ஒரு மரம் அது. நன்குரடு, குரடுன்னா துண்டுன்னு அர்த்தம். மழை அடிச்சுட்றதோட மட்டுமே இல்லாம துண்டு துண்டா இருக்கக்கூடியதும் அடிச்சுடுது. நல்ல குரடு, குரடுன்னா துண்டுகள். அகிலின் நன்குரடு, அகில் கட்டைகள், அகில் கட்டையும் அடிச்சுட்டு வருது. சந்தம், சந்தங்கிறது சந்தனம். மஞ்சை தோகை, மயில் தோகை முதற்கொண்டு சுவேத நதி வருது.

0: எப்படி வருது? வேகமா அடிச்சு மிக வேகமாக வருது. இப்ப இதுல இருக்கக்கூடிய பொருள்களில இதெல்லாம் பூஜைக்குரிய பொருள்கள். இந்த மணி முத்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணுவாங்கன்னா அது கடஸ்தாபனம்னு சொல்லுவாங்க. பூஜைக்கு பண்றதுக்கு முன்னால வேள்வியிலயோ அல்லது வேள்வி இல்லாமலேயோ கடத்துல தண்ணீர் பூரித்து தண்ணீர் நிறைய வச்சு அதுல வந்து வாசன திரவியங்கள் போடுவாங்க. அப்புறம் நவரத்தனங்கள் போடுவது மரபு. நவரத்தன போனா நம்ம கிட்ட இருக்கிற தங்க நகை போட்டு கலசத்துல போட்டு அபிஷேகம் பண்றது போடுறது. அந்த மாதிரி இது நாகமணி முத்து. நாகமணி என்பது அபிடேக திருமஞ்சன கலசத்துல போடுவதற்கு உரியது. அப்புறம் அகில் தூபம் போடுறது, சந்தனம் அபிஷேகம் பண்ணுவது, தோகை என்பது சாமிக்கு உபச்சாரம் செய்வது, சாமரம் வீசுவது. இப்ப இது தோகைன்னு சொன்னாலும் மற்ற உபச்சார பொருளும் நம்ம சேர்த்துக்கணும். இப்படி எப்படி வருது? வேகமாக வருகிறது. நாம் சாமிக்கு பூஜை பண்றதுக்கு நேரமாகி போகும். இந்த ஆறு அங்க வழிபாடு இந்த பொருளை கொண்டு வருது. வந்து அங்க வந்த உடனே என்ன பண்ணுது? வரும்போது வேகமா வருது. அந்த திருப்பந்தருக்கு வந்த உடனே வந்து வணங்கும். அப்ப வணங்கும் போது அங்க ஸ்லோ ஆகிடுது. காவிரி ஆறு அங்க குடகளை உற்பத்தி ஆகி வரும்போது பெருவெள்ளமாக அந்த ஓசூர் பக்கத்துல என்ன சிசவசமுத்திரம் நீர் வீழ்ச்சி அங்கெல்லாம் வரும்போது வெகு வேகமாக வரும், சுழிகளோட வரும். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல திருச்சிராப்பள்ளிக்குள்ள வந்துனா தண்ணி அகலமா இருக்கும், அவ்வளவு வேகமாக தெரியாது. சோழ நாட்டுல இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கிற பக்கம் எல்லாம் அது வழிபடுவது போல செல்லுகிறது. அது போல வேகமா வந்து வணங்கும், வணங்குகின்ற மதில் சூழ் பெருந்துறை. மதில்னா காம்பவுண்ட் வால் இருக்கக்கூடிய பெருந்துறை. இந்த பெருந்துறை என்பது அந்த பெருந்துறையில் இருக்கக்கூடிய கோயில் சொல்லலாம். பெருந்துறை பெருந்து என்பது அதுக்கு ஏன் அந்த பெருந்துறை வந்தது, பேர் வந்தது? துறையினா எது அப்படின்னா ஆறு, பெரிய ஆறு ஓடுது. ஓடுற ஆறுல மக்கள் இறங்கி குளிப்பதற்கு குடிப்பதற்கு எங்க தண்ணி எடுக்கிறாங்களோ அந்த இடம் ஒரு துறை. நமக்கு ஞான சம்பந்தருடைய திருவிதாறு சொல்வது வேதனை தடை துவங்க மிகு செய்வ துறை விளங்க. வேதம் ஆறு போல அதில் நிறைய துறைகள் இருக்கின்றன. சில துறைகள் இறக்கவே கூடாது, வலிக்கிட்டு போயிடும், தண்ணி எடுத்துட்டு போயிடும். அது சில துறைகள் சிங்கம் புலி கரடி போல விலங்குகள் வந்து நீர் வருவது தான் பயன்படும். சில துறைகள் தண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படும், சில துறைகள் குளிக்க பயன்படும். இது மாதிரி அந்த ஒரே ஆறு என்றாலும் கூட அந்த துறைகள் வந்து பயன்படும். அப்போ அதுபோல வேதம் என்பது வேதம் நெறியில பல துறைகள் இருக்கின்றன. சைவம் என்ற ஒன்று மட்டுமே குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் அச்சமில்லாம இறங்கி அதை பயன்படுத்தக்கூடிய துறை என்ற முறையில வேதனை தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. மக்கள் பெரும்பாலும் நன்மையோடு பயன்படக்கூடிய துறை எது என்றால் சைவம் என்ற துறைன்னு சொல்றார். அதனால இதுக்கு பெருந்துறை ஏன் பேர் வந்தது என்று சொன்னால், இது பிறவி கடல், நம்முடைய கடல் இருக்கு இல்லையா, இது பிறவி கடல். இந்த கடல்ல ஆன்மாக்களை நாம எல்லாம் எங்க இருக்குன்னா அமிழ்ந்து கிடைக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு புனை ஒண்ணு கிடைக்குது, அதை குடிச்சிட்டு இது சைவ நெறி என்ற ஒரு புனை. புனைன்னு என்ன? சொல்லப்புறம் தனி முதக்கிறதுக்கு சொல்லணும் இல்லையா, அது மிதவை கிடைச்சிருக்கு. அதை கிடைச்சி நாம இப்போ கரையேற போறோம். அந்த ஆன்மா கரையேறக்கூடிய துறையாக இருப்பதனால அது பெருந்துறை. அது பிறவி கடலில் மூழ்கின்ற ஆன்மாக்கள் அது இறைவனாகிய இதனுடைய திருவடியாகிய மிதவியை பிடித்து கரையேற பிறவிக்கடல் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத. இறைவனடியாகிய மிதவியை பற்றி கரை சேரக்கூடிய துறையாக இருப்பதனால அந்த கோயிலுக்கு பேரு பெருந்துறை. ரொம்ப அழகான ஒரு இது வந்து திருவாதூர புராணத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்ப பெருந்துறையை அந்த பெருந்துறையில முன்ன ஒரு முறை சிவம் குருவாக வந்து இருந்தது. எப்போ மாணிக்க வாசக பெருமானுக்காக வேண்டி குருந்த மரத்தடியில சிவம் குருவாக வந்தது. அப்ப முன்ன எப்படி வந்ததோ அந்த முறைப்படி அப்படின்னு அழகா சொன்னான். சிவம் முன்ன அந்த குருந்த மரத்தடியில எப்ப வந்து தன்னுடைய அன்பனுக்காக பக்தனுக்காக காத்து கொண்டிருந்ததோ அது போல. இப்ப ரெண்டு நிலை ஒண்ணுங்க. ஒண்ணு என்னன்னா பக்தனே குருவை தேடிட்டு போறது ஒண்ணு. அவன் வந்து அந்த ஆர்வத்தினால அவன் இந்த பெரிய பெருங்க ஒண்ணு ஆர்வத்தில் போறது ஒண்ணு. அப்புறம் இது பக்தனுடைய கடமை. ஆண்டவனுக்கு அந்த மாதிரி கடமை குருவுக்கு ஒண்ணு உண்டு. நல்ல சிஷ்யம் கிடைச்சா நான் ஒற்றக்கூடாது. அவனுக்கு வந்து தீட்சை பண்ணி அவனுக்கு ஞானம் கொடுக்கணும். அந்த மாதிரி அங்க குரு காத்துக்கிட்டு இருக்கிறார். யார் வேலை பத்தி சென்ற குரு காத்துக்கொண்டு நல்ல மாணாக்கன் கிடைக்க போறான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக அங்க காத்துட்டு இருக்கான். எப்ப இது போல முன்ன எப்படி சிவம் மணிவாச பெருமானுக்கு திருவாதவருக்காக குருந்த மடைய தடியில காத்து கொண்டிருந்ததோ அந்த முறையில தொடர சொல்ல பாருங்க. அந்த நாள் வந்திருந்த ஆட்சியால் அந்த நாள். அந்த நாள்னா எந்த நாள்? மாணிக்க வாசகருக்கு காத்துட்டு இருந்த அந்த ஆட்சியால். ஆட்சி என்பது இங்க உரிமை முறை என்பது பொருள். அங்க மாணிக்க வாசகருக்காக வேண்டி வாதவு அப்ப மாணிக்க வாசகர் ஆகல. அப்ப இருக்காரு வாதவரடிகளாதான் வாதவராதான் இங்க இருக்காரு. அப்ப குருந்த மரத்தடியில மாணாக்கர்கள்லாம் புடைசூட சிவம் அங்க குருவாக வீற்றிருந்தது. அதே போல இப்ப வேலப்பதேசியரும் அங்க திருப்பெருந்துறையில இந்த வேலப்பதேசியருக்காக வேண்டி பேர் வேலப்பதேசியருக்காக வேண்டி மாணவர்கள் எல்லாம் புடைசூட அங்க மானம் வருவான்னு காத்திருக்காரு. ஆண்டவனுக்கு காத்துட்டு இருக்கிறது போக இப்போ ஆண்டவன் மாணாக்கனுக்காக சீடனுக்காக காத்து கொண்டு இருக்காரு. ஏன்னா நல்ல மாணாக்கன் கிடைச்சா உற்றக்கூடாது, அவனை பற்றி கொள்ள வேண்டும்காக காத்து கொண்டு இருக்கிறார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இந்திரன் பழித்தீர்த்த படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சுவாமி 64 விளையாடல் ஆடிருக்கிறார். அவர் எண்ணில்லாத விளையாடல் ஆடிருக்கிறார். அதுல முக்கியமா நமக்கு கணக்கிடப்பட்டன 64. அந்த 64 பல தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த 64 பல உபாயங்கள் சொல்லப்படுகின்றன. கதைங்கிறது கதை மட்டும் இல்லை, அதில் தர்மம் இருக்கு. அதில் சுவாமி அடையக்கூடிய ஒரு உபாயம் இருக்கு, அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சுவாமி எந்தெந்த காலத்தில் யார் யாருக்காக எப்படி எப்படியெல்லாம் அந்த லீலைகளை பண்ணினான்னு நாங்கள் கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை கேட்காம நாங்கள் உங்களை விடமாட்டோம் அப்படின்னு நாரதாதி ரிஷிகள் சொல்லவும் அகஸ்தியர் அதை நீங்கள் கேட்கறதுனால எனக்கு ஆசை அதிகமாக இருது, நானும் சொல்லாமல் விடமாட்டேன், சொல்ற புண்ணியத்தை நீங்க தான் எனக்கு கொடுக்குறேன் என்று பரம வினயத்தோடு மீனாட்சி சுந்தரேஸ்வரால காசியில முக்தி மண்டபத்தில் இருந்தபடியே தியானம் பண்ணி கண்ணீர் பெருக்கி முதல் லீலையை சொல்றார். இந்திரன் பழி தீர்த்த லீலை அப்படின்னு சொல்றார். இந்திரன்கிறவன் இந்த பூமியில ஒரு மனிதனாக பிறந்து பரமேஸ்வரனை குறித்து 100 அஸ்வமேதாகங்கள் பண்ணி அவன் பண்ணின சிவபுண்ணியத்தினால ஒரு இந்திரனா ஆகிறான், தேவேந்திரனா ஆகிறான். அந்த இந்திராணியோட கூட இருந்து கொண்டு அவன் தன்னுடைய தர்பார் சதஸில் அங்கிருக்கின்ற தேவஸ்திரீகளுடைய நடனத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அங்க புண்ணியத்தினுடைய பலன் மட்டுமே அனுபவிக்கிற இடம் சொர்க்கம், பாவத்தினுடைய பலன் அனுபவிக்க வேண்டாம். அப்ப நம்ம செக்கெல்லாம் பாஸ் ஆகிட்டே இருக்கும், ஒன்றும் பவுன்ஸ் ஆகாது. எங்க போனாலும் நம்ம கார் வந்து நம்மளை ஏத்திக்கும் ஏசிக்கார், எங்க தங்கினாலும் ஏசி பங்களா தான். பசி வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் ரெடியா இருக்கும், பாயசம் ரெடியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க பூமியில இந்திரன் இருக்கான். எப்படி அந்த லோகத்துக்கு போனான்னா, சிவ பூஜை பண்ணி போயிருக்காரு. அந்த இந்திரனை வாரி இருக்கும்பொழுது என்னதான் இருந்தாலும் அந்த போகம் என்பது ஒருவனுடைய அறிவை மயக்கும். அதனால்தான் இந்த போகத்தில் பரமேஸ்வரனே நமக்கு போகத்தை கொடுத்தா கூட, சுவாமி இது எனக்கு வேண்டாம், இதை கொடுத்து என்னை ஏமாத்தி விடாத, எனக்கு உன்னுடைய தொண்டு தான் வேணும்னு கேட்கணும். எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் சுவாமிக்கு பண்ணுற தொண்டை தான் நாம் கேட்கணுமே தவிர அதனுடைய பலனாகின்ற போகத்தை நம்ம கேட்கக்கூடாது. போகத்தினுடைய அறிவை மழுங்கடிக்கும்னு பார்க்குறோம் நம்ம, இந்திரனுடைய அறிவை மழுங்கடிச்சது. அப்போ எல்லாருக்கும் குருநாதன் உண்டு, குரு கிருப்பை இல்லாமல் யாருக்கும் இம்மை மறுமை பலன்கள் கிடையாது. இன்றைக்கி நமக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அது படிக்கணும், அது நம்ம சொன்னதை கேட்கணும் அப்படின்னு இந்த பூமியில் வேண்டிய பலன்கள் வேணும்னாலும், ஒரு வித்தை வேணும், ஒரு செல்வம் வேணும்னாலும், நமக்கு மறுமை பலன்கள் வேணும்னாலும், மோட்சம் வேணும்னாலும், பரமேஸ்வருடைய கிருப்பையே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்டக்டர். கண்டக்டர்னால் வந்து நமக்கு அளிக்கக்கூடியவர். கரண்ட்டு நேரடியாக நம்ம வந்து வரல, ஒரு ஒயர் மூலம் தானே வருது. அதுபோல் குரு மூலமாக தான் நமக்கு சிவ கிருப்பை கிடைக்கிறது. சில பேர் சொல்கிற, நமக்கும் பரமேஸ்வருக்கும் நடுப்புற இடைத்தரகர்கள் எதற்கு, நேரடியாக சுவாமியை பிடிச்சிடுவோன்னு. யாரும் நேரடியாக சுவாமியை பிடிக்கலன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது, வேதமே சொல்கிறது, ஆகமங்கள்லாம் சொல்லிக்கிறேன்னு. இதுவரை சுவாமியை நேரடியாக யாரும் கண்டதே இல்லை, குருமுகமாக தான் கண்டிருக்கிறார்கள். எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ் தஸ்யைத்தே கிருதாக்கியர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனகா என்று ஸ்வேதாஸ்வதனங்கிற உபனிஷத் சொல்கிறது. யாருக்கு பரமேஸ்வரன்ட்ட பரம விஸ்வாசம் இருக்கோ, அவன்தான் தேவதோத்தமன் அப்படிங்கிற விஸ்வாசம் இருக்கோ, அந்த பரமேஸ்வரன்ட்ட இருக்கிற விஸ்வாசம் போலவே தன்னுடைய குருநாதன்ட்ட யாருக்கு இருக்கோ, நமக்கு பஞ்சாட்சரம் உபதேசம் பண்ண குருநாதர் நமக்கு பரமேஸ்வரன், அதை போல அவர்கிட்ட அந்த விஸ்வாசம் இருக்கணும். அவனுக்குத்தான் வேதத்தில் சொன்னதும் சொல்ல விடப்பட்டதும் புரியும். ஒரு புஸ்தகத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, இந்த 10 வகுப்பில் என்னால் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. எது முக்கியம் நான் கருதுறேனோ சொல்லலாம்னு நினச்சிட்டு நான் வந்திருப்பேன். சுவாமி எதை சொல்ல வைக்கிறாரோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். மனுஷிய சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல். பரமேஸ்வருடைய லீலைகளை இந்த மனுஷ சக்தினால் ஒருத்தன் அறிந்து கொள்ளவே முடியாது. அறிந்ததை எப்படி உரைப்பது? அதனால சமுத்திர ஜலத்தில் ஒரு டிராப் ஜலம் மாதிரி தான், ஆனால் இந்த டிராப் ஜலத்தில் சமுத்திரத்துடைய குணம் இருக்கும். சமுத்திரம் எப்படி உப்பு கரிக்கிறதோ தெரிஞ்சுக்கலாம், பகவானுடைய கிருப்பையை இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம, ஆனால் அளவிட முடியாது. அப்போ குருநாதன் மூலம்தான் சுவாமியை தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆகவே அந்த வேதத்திலையும் எல்லாம் சொல்லப்படல. வேதம் சொல்றது, நான் சொன்னது சொல்ல விட்டதெல்லாம் குருநாதன் உனக்கு சொல்லுவார். வேதமே அந்த வேதத்துக்கே அடக்கம் இருக்கும்போது நமக்கு அடக்கம் வேண்டாமா? பரமேஸ்வருடைய வாக்கு ஆதி புஸ்தகமே அதான், பண்டாய நான்மறை. வேதத்துக்கு முன்னாடி புஸ்தகம் கிடையாது. அந்த புஸ்தகமே என்ன சொல்றது, எனக்கு முழுக்க தெரியாதுங்கிறது. அப்ப ஆனா முழுக்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? குரு கிருப்பினால் தெரிஞ்சுக்கலாம். அந்த குருநாதன் வரார் தேவசபைக்கு. யார் வரா? பிரகஸ்பதி அப்படிங்கிற வரார். அதான் வியாழ கிரகமாக இருக்காரு அவர் தான். அவர் வரும்பொழுது இந்த ஆடல் பாடல்களை கேட்டு மயங்கி இருக்கிற காரணத்தினால குருநாதர் வந்தால் நாம் என்ன பண்ணணும்? எழுந்து இருந்து அவர் அங்கவஸ்திரத்தை இடுப்பில் கட்டிண்டு அவரை நமஸ்காரம் பண்ணி அவர் கையினால் விபூதி வாங்கி சிவசிவான்னு இட்டுக்கணும். குருநாதர் வந்தாருன்னு அப்படி தானே பண்ணணும். ஆனால் இந்திரன் அப்படி பண்ணலை. அவன் தன்னுடைய சிம்மாசனில் உட்கார்ந்தபடியே குருநாதன் வந்ததை கவனிக்காமல் அலட்சியம் பண்ணி ஆடலையே பார்த்துட்டுருக்கிறான். செய்ய தாழ் வழிபாடின்றி தேவர்கோன் இருந்தான் அந்தோ தையலார் மயலில் பட்டோர் தமக்கொரு மதியுண்டாமோ. பெண்களிடத்தில் மனசை வச்சவனுக்கு அறிவு நிற்குமா? அவன்கிட்ட அவன் அறிவு தான் அவர்கள்ட்ட போயிடுச்சே, அவர்கள் திருப்பி கொடுத்தாதான் இவன்ட்ட வரும் என்பதனால் அவன் அறிவற்றவனாகி விட்டான் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணார்? டக்குன்னு புறப்பட்டார் குருநாதன். வந்த வேகத்தில் மறைந்து போனார். எப்படி மறைந்து போனார்னா, அவருடைய வீட்டையே காலி பண்ணி போயிட்டார். சொர்க்கத்திலேருந்தே அவர் போயிட்டார். எங்கு தேடினும் அவர் இவனால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம்னா, குருநாதன் தான் பரமேஸ்வரனை காமிக்கிறார். அவரே தன்னையே ஒழிச்சுட்டார்னா அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? அவர் மறைந்து போனார். அதனால இந்திரனுடைய அந்த சொர்க்கத்தில் இருக்கிற செல்வம் என்பது டக்குன்னு சுருங்கி போச்சு. அந்த அறிந்து கொண்ட இந்திரன் புரந்தரன் அவன் தன்னுடைய குருநாதனை தேடுறான். தேடி தேடி இழைத்தான். தானே ஒளிஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி தெரியும்? இப்போ அம்மாவும் குழந்தையும் கண்ணாமூச்சி விளையாடினா அம்மா வேணும்னே மறைஞ்சிருந்தா குழந்தையினாலும் கண்டுபிடிக்க முடியாது. குழந்தை எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் அம்மா கண்டுபிடிச்சிடுவான். அப்போ குழந்தை அழும்போது அம்மாவே வந்து காட்சி கொடுக்கணுமே தவிர குழந்தை சாமர்த்தியத்தினால அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் இவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ பிரம்மாவை போய் கேட்டான், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. பிரம்மா சொன்னார், அவருக்கே குருநாதருங்கிறது அம்மா, அவருக்கே என்ன தோணும், கிருபா பண்ணணும்னு தோணும். அப்ப அவரே வந்து உனக்கு காட்சி தருவார். அந்த கவலையை முதல்ல விடு. இப்ப உனக்கு குருநாதன் இல்லாம வாழ்க்கை ஓடாது, புரோகிதர் இல்லாம வாழ்க்கை ஓடாது. ஆகவே ஒரு புரோகிதர் உனக்கு வேணும். தொஷ்டா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய மகன். அவனுக்கு மூணு தலை உண்டு, அவனுக்கு விஸ்வரூபன்னு பேரு. அவன் நிறையா படிச்சிருக்கிறான், அவன் அசுரன் தான். இருந்தாலும் அசுரால் பக்கம் அவனுக்கு மனசு இருக்கு. இருந்தாலும் அவனுடைய யோகியதையினால மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இல்லையா, அதனால அவனை நீ குருவாக அடைவாயாக அப்படின்னு பிரம்மா அவனுக்கு யோசனை சொல்றார். சரின்னு அவனை குருவா அடைஞ்சார். இந்திரனுக்காக தேவர்கள்லாம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் ஒரு யாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று தலை கொண்ட விஸ்வரூபன் ஒரு யாகம் பண்ணார். ஆனால் அவர் மனசு எங்க இருக்கு, அசுரால் நல்லா இருக்கணும்னு இருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணார், யாகத்துல மந்திரமெல்லாம் நேரடியாக பார்க்கும்போது தேவதைகள் வாழ்கன்னு இருக்கும், ஆனால் அவர் அந்த ஆகுதி பண்ணும்போது மனசில் நமக்கு வேண்டிய அசுரால்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி விடுவார். இப்போ ஒருத்தன் பேசுகிறான், உதட்டளவில் பேசி பிரயோஜனம் இல்லை, உள்ளத்தளவில் பேசணும். மனசால் நினைக்கிறத வாக்கால் சொல்லணும், வாக்கால் சொன்னதை கையால் செய்யணும். இதுக்கு திரிகரண சுத்தின்னு பேர். மனம் வாக்கு காயங்கிற மூன்று கரணங்களும் ஒன்று போல இருக்கணும். மனம் ஒன்று நினைக்க, வாய் வேறென்று சொல்ல, வாய் ஒன்று சொன்னதை கைகால்கள் செய்யாமல் நிமிக்கி கொடுக்க, அப்படி இருந்தால் அவனுக்கு பரமேஸ்வருடைய கிருபை கிடைக்காது. அப்ப இதை இந்திரன் தன்னுடைய ஞான திருஷ்டினால பார்த்தான். பார்த்த உடனே எனக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லி இந்திரன் கோபத்தினால தன்னுடைய வஜ்ரத்தை எடுத்து விஸ்வரூபனுடைய மூன்று தலையும் வெட்டிட்டான். வஜ்ரம் ஒரு ஆயுதம் இருக்கு. அப்ப யாகம் பண்ணும் போதே அவர் இறந்து போயிட்டார். அந்த மூணு தலையும் மூணு பறவையாகி போய் பறந்தன அப்படின்னு புராணம் சொல்றது. சோமபானம் பண்ற அந்த வாய் முகம் காடை என்ற பட்சியாச்சு, சுறாபானம் பண்ற அந்த முகம் ஊர்க்குருவி ஆயிற்று, இன்னொன்று சிச்சிலின்னு ஒரு பறவை, அந்த பறவையாக அன்னபானம் பண்ற அந்த முகமானது ஆச்சு. இதனால இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டானது. ஒரு பிராமணனை வதம் பண்ணக்கூடாது. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு அதை வதத்தை தவிர குறைவான தண்டனையை கொடுத்து அவனை விட்டுடணும்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த பிராமணனை வதம் பண்ணின தோஷம் இருக்கே, அதுதான் இருக்கிறதுக்குள்ள பெரிய தோஷம், பிரம்மத்தி தோஷம். அது ஒருத்தனுடைய மதியை மயங்க செய்து பைத்தியமா வந்து பிடிக்கும். பிரம்மத்தினா பைத்தியம். அந்த தோஷம் இவனுக்கு பிடிச்சது. ஆனால் இந்த விஸ்வரூபனை இவன் வதம் பண்றதுக்கு சரியான காரணம் இருந்த காரணத்தினால ஒரு தோஷம் வந்தாலும் அந்த தோஷத்தை இவன் ஒரு நாலு பேருக்கு பிரிச்சு கொடுத்து தன்னை காப்பாற்றி கொண்டான் இந்திரன். யார் நாலு பேருக்கு பிரிச்சு கொடுத்தான் அப்படின்னா, ஜலத்துக்கு கொடுத்தான், பூமிக்கு கொடுத்தான், ஸ்திரீகளுக்கு கொடுத்தான், மரங்களுக்கு கொடுத்தான். இதுக்கெல்லாம் வந்து அர்த்தவாதம்னு பேர். அர்த்தவாதம்னா என்னென்ன, இந்த கதையை சுவாரஸ்யமாக கேட்கறதுக்காக சொல்லப்பட்ட புனைந்துரை அர்த்தவாதம். நிறைய அர்த்தவாதங்கள் வேதாதி சாஸ்திரங்கள்ல இருக்கு. நாம ஏன் சந்தியாந்தனம் பண்ணணும், நாம ஏன் ஜபம் பண்ணணும் அப்படின்லாம் அர்த்தவாதம் இருக்கு. அந்த அர்த்தவாதங்கள்ல தாத்பரியம் இல்லை, ஆமாம் பண்ணணுங்கிற எண்ணம் ஒரு சின்ன வயசுல வந்துடுறது, அதுதான் அதுக்கு முக்கியம். ஆனால் சிவபூஜை பண்ணணுங்கிறது வித்வான்களே சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்டுகிய சுஷுதன்வா யோ யோ விஸ்வசிய க்ஷைதி பேஜஸ்யா யக்ஷ்வா மகேசௌ மனசாய ருத்ரம் நமோபிர் தேவமசுரந்துவஸ்யா என்று மனோவாக்கு காயங்கள்னால பகவானுக்கு தொண்டு செஞ்சு அவசியம் இந்த பகவானை பூஜை பண்ணாதான் மோட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ இந்த பிரகிருத்தியில் இதெல்லாம் இந்திரனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை வாங்கி கொண்டு இந்திரனை வந்து சுத்தமாக்கி எடுத்து ஜலத்தில் நுறையா போச்சு அது அந்த தோஷம். பூமியில் அருவருக்கின்ற உப்பு மண்ணாக ஆச்சு, உவர் மண்ணாக ஆச்சு. அந்த உப்பு மண்ணில் எந்த வித்தை போட்டாலும் முளைக்காது. ஸ்திரீகள்கிட்ட தீண்டத்தகாத பூப்பு மாதவிடாயாக ஆயிற்று. மரங்கள்கிட்ட கிளையும் மரமும் செருகின்ற இடங்களில் உண்டாகின்ற பிசின் அந்த பிசினாக ஆச்சு. அவள்லாம் இந்திரனுக்கு, நான் இந்திரனை பார்த்து சொன்னால், நாங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், உங்கள் தோஷத்தை நாங்கள் வாங்கிட்டோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டாலாம். உடனே சொன்னார், ஸ்திரீகளுக்கு வரம் கொடுத்தாராம் இந்திரன். என்னென்னா, கர்ப்பிணிகளாக இருக்கிற ஸ்திரீகள் அந்த குழந்தையை பிரசவிக்கிற வரையிலும் தங்களுடைய கணவன்மார்கள் கூட சௌக்கியமாக இருக்கலாம், அதனால கர்ப்பத்துக்கு எந்த தோஷமும் ஏற்படாது. அது சுவாமியை கிருபை பண்ணிருக்கார். அப்புறம் பூமியை வெட்டினாலும் பூமி என்ன பண்ணும், வடுப்படாது. நம்ம வெட்டினா வடு உண்டாகும், பூமியை வெட்டினா வடு உண்டாகாது, காயம் உண்டாகாது. ஜலத்தை எவ்வளவு கிளவுக்கு இறைச்சாலும் பூமியிலேயும் ஜலம் வந்துட்டே இருக்கும், ஊற்று வந்துட்டே இருக்கும், குறையாது. அந்த கிருபை பண்ணிருக்கார். மரத்தினுடைய கிளைகளை வெட்டினா, நம்ம கையை வெட்டினா கை வளராது, ஆனால் மரத்தினுடைய கிளையை வெட்டினா கிளை வளரும். அந்த கிருபையை பண்ணினார். இதெல்லாம் பரோபகாரம் பண்ணினதுனால. ஆகவே தேவதைகளுக்கு ஒரு உபகாரம் பண்ணினா நமக்கு தேவதைகள் உபகாரம் பண்ணுவா அப்படிங்கிற தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவர்கள் தான் இந்த உலகத்தை காப்பாத்துறாங்க, அதனால தான் சம்பந்த பெருமான் தேவர்களை வாழ்கன்னு சொன்னார். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், தேவர்கள் வாழ்கிற தேவர்கள் வாழும்படியா நாம யாகியாதிகள் பண்ணி அவர்களுக்குரிய பூஜைகளை பண்ணி அவளை சௌக்கியமா வச்சுட்டா அவ கிருப்பையினால் நமக்கு நிறைய வரங்களை தருகிறா, நாம பூமியில சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற தர்மம். அப்புறம் இப்படி ஆயிடுத்து. இந்திரன் வந்து பிரம்மஹத்தி தோஷத்திலையும் தப்பிச்சுட்டான், தன்னுடைய மகனையும் வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னு பார்த்துட்டு தொஷ்டாங்கிறவர் மனம் புழுங்கினார். அவர் என்ன பண்ணுறார், ஒரு யாகம் பண்ணுறார். அந்த யாகத்திலேருந்து இந்திரனை கொல்லணும்னே யாகம் பண்ணுறார். அதுலேருந்து விருத்ராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பயங்கர ரூபத்தோடு வரான். அவனுடைய ஜட்டை பைரவருடைய ஜட்டை மாதிரி அக்னி ஜட்டையாக இருக்குது, அக்னி சிக்கையாக இருக்குது. அவனுடைய பல்லெல்லாம் அர்த்த சந்திரனை போல எல்லாமே குறப்பல்லாம் இருக்குது. அவனுடைய மூச்சு இருக்கே அது எங்கேயோ பாம் போட்டு புகை உண்டாகிற இருக்குது. கண்ணால் பார்க்குற மாதிரி தூம வர்ணத்தில் மூச்சு விடுறான். அவனுடைய கண்கள்லாம் நெருப்பு போல சிவந்த கண்களாக இருக்குது. அவன் நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைகிறான். சின்ன குழந்தையாக யாகத்திலேருந்து வந்தவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் பெரிய ஆளாக இருக்கான். அவன் ஒரு பானத்தை ஒரு பானம் வந்து ஒருத்தர் தன்னுடைய வில்லிலேருந்து விட்டால் அது ஒரு நொடியில் எத்தனை தூரம் போகுமோ அத்தனை தூரத்துக்கு வளர்ந்துடுறான் அவன் அந்த நொடியில் பான வேகத்தில். அப்படி உயர்ந்தும் வளர்றான், பருத்தும் வளர்றான். அப்போ அவன் அவன் பெரிய ரூபத்தோடு அவன் அசுரனாக இருக்கிறான். தர்மத்தில் புத்தி இல்லாதவருடைய தீவினைகள் எப்படி வளருமோ, பாபம் எப்படி வளருமோ, பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணாமல் விமுகமாக இருந்துட்டு இருக்கிறவாளுடைய பாபம் எப்படி வளருமோ அதுபோல் அவன் வளர்ந்துட்டான். அப்படி வளர்ந்தவன் என்ன பண்ணுறான், இந்திரனை போருக்கு கூப்பிடுறான். இந்திரனுக்கும் விருத்திரனுக்கும் போர் வருது. படவாமுக அக்னின்னு ஒரு அக்னி இருக்குது, சமுத்திரத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லுவாத. படவா அப்படின்னா வடவை, பெண் குதிரை. பெண் குதிரையின் முகம் போன்ற உருவம் கொண்ட ஒரு நெருப்பு கடல் நீர்னால் அழியாமல் கடல் நீருக்குள்ளே இருக்குது, எரிந்து கொண்டிருக்கு. அந்த நெருப்பு எப்போ வெளியில் வரும்னா உலகத்தை அழிக்கும் போது வெளில வரும். அதை போல இருக்கு இவனுடைய கோபம். யாருடைய கோபம், விருத்தாசனுடைய கோபம். இந்திரன் வந்து ஒரு யானை மேலே வரான். இந்திரனுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டால் கருப்பு, அவனுடைய யானையுடைய நிறம் வெளுப்பு. அப்போ ஒரு பனிமலை மீது கருப்பு மேகம் வருவதைப் போல இந்திரன் வரான். ரெண்டு பேரும் சண்டை போடுறான். இந்திரன் வஜ்ரத்தினால அடிக்கிறான், அவன் இரும்பு விளக்கினால் அடிக்கிறான். ஆனால் இந்திரனுடைய வஜ்ரத்தினால அடி வாங்கி அவனுக்கு நோவு ஏற்படலை. விருத்தராசுரன் அந்த வலியை தாங்கிட்டான். ஆனால் இவனுடைய கை இரும்பு உலக்கினால் அடிபட்ட இந்திரன் மூர்ச்சையாயிட்டான். உடனே மூர்ச்சையான ஒத்தனை அவன் நிராயுத பாணியாக இருக்கிறதுனால அந்த தர்மத்து அந்த யுத்தத்திலே ஒரு தர்மம் இருக்குது. அவன் திரும்பவும் முழிச்சுட்டப்புறம் அவன்கிட்ட சண்டைக்கு வரலான்ட்டு விருத்தன் போயிடுவான். அப்போ இந்திரன் முழிச்சுக்கிறான். முழிச்சுண்டு அவமானப்பட்டுட்டான், பரிபவப்பட்டுட்டான். பிரம்மாட்ட போய் சரணாகதி அடைகிறான். வஜ்ரத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவா. வஜ்ரத்தினால் அடித்தும் அவனுக்கு நோவு ஏற்படலையேன்னு கேட்குறான். உடனே நம்ம திருமால்கிட்ட போய் விண்ணப்பிப்போம்னு எல்லாரும் வைகுண்டத்துக்கு வர திருமால் சொல்கிறார், உன் வஜ்ரம் அது வந்து அவுட் ஆஃப் டேட் ஆகிடுது, அது பழைய செல்லு. இந்த மாதிரி செல்லை இன்றைக்கி விலை கடையில் போய் விலைக்கு கேட்டாலும் தரமாட்டேன். வேணா நீங்கள் கொடுங்கய்யா, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், இதை நாங்கள் ஸ்பெசிமனாக வச்சுக்கிறோம். இந்த செல்லு எப்போ இங்கே ஓடுறதில்லை, அதுவும் சொல்லுவேன். அதை போல் இந்த வஜ்ரம் பழைய வஜ்ரம் ஆகிடுது. இதை பார்த்து எந்த அசுரனும் இனிமேல் பயப்பட மாட்டான். ஆகவே இனி ஒரு புது வஜ்ராயுதத்தை உண்டாக்கு. ஆற்றவும் பழையது உன் அங்கை வஜ்ரம் அப்படின்னா புது வஜ்ராயுதத்தை நான் எப்படி உண்டாக்கிக்கிறதுன்னு இந்திரன் கேட்குறான். அப்போ மகாவிஷ்ணுவானவர் ஒரு ஐடியா தரார். என்ன ஐடியா தரான்னு கேட்டால், முன்னாடி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கொண்டு என் துணையோடு பார்க்கடலை கடைந்தோம் அல்லவா? ஆமாம், கடைந்தோம். என்னைக்கோ பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை வாங்கி அசுரரை ஏமாற்றி நீங்கள் எங்களுக்கு கொடுத்தேன், நாங்களாம் சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கோம். அந்த பார்க்கடலை கடையும் பொழுது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது கையில் கத்தி கபடாலாம் வச்சுக்கூடாது, அமங்கல கருவிகள் வச்சுக்கூடாது. ஆகவே நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய படைகள் அனைத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டோம். ரெண்டாவது, ரெண்டு ஆப்போசிட் ஆர்மிஸ் சேர்ந்து வருது, ஃப்ளாக் மீட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரு பார்டரில் வெள்ளைக்கொடி ஏந்தி மீட் பண்ணும்பொழுது அந்த வெள்ளைக்கொடி ஏந்தி வர்றவங்க கையில் துப்பாக்கி இருக்கக்கூடாது. வெள்ளைக்கொடி ஏந்தி வரா மாதிரி வந்து இவன் சுட்டுட்டான்னா அப்போ நல்லதுக்காக பண்ணுற ஒரு இது கெட்டதாக போயிடும். பார்க்கடலை கடையும் பொழுது எல்லார் கையிலையும் ஆயுதம் இருந்ததுன்னா சண்டை வந்துடுமே. இப்போ கருவி இருந்தால் சண்டை வரும். ஆகவே கருவிகளை எல்லாரும் என்ன பண்ணால், ததீச்சிங்கிற ரிஷிகள் பால் ஒப்படைத்தார்கள். அசுரர்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாங்க, தேவர்கள் என்ன பண்ணாங்க, ததீச்சின்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷிக்கிட்ட எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து பின்னாடி தேவைப்படும் போது வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பல கல்பகாலங்கள் தேவாசுரர்களுக்குள்ள யுத்தமே வரல, தேவையே இருக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கொடுத்த கத்தி கபடாவெல்லாம் வாங்கிக்காமலேயே மறந்து போயிட்டாங்க. அவர் பார்த்தார், ததீஜி பார்த்தார், இதென்ன நம்ம வீட்டில் இடத்த அடைச்சுட்டுருக்கு, மற்ற வாழாத்து சாமான்களை நம்ம ஆற்றுல எத்தனை நாள் வச்சுக்க முடியும், எடுத்துகிட்டு போங்கோ. எங்கள் வீட்டில் 4 பேர் வரா, 10 பேருக்கு உட்காந்து வச்சு சாப்பாடு போட முடியல, உங்காத்து பாத்திரமாகவே இருக்கு எங்காத்துல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறார், இவர் ஞான திருஷ்டி கொண்டவர். ஞானத்தினால அத்தனை ஆயுதங்களையும் ஆகாக்காரம் பண்ணிட்டார், சாப்பிட்டுட்டார், திருஷ்டினாலே சாப்பிட்டுட்டார். ததீஜி என்ன பண்ணார், இந்தனுடைய வஜ்ரம் போன்ற எல்லா ஆயுதங்களையும் பார்த்து பயத்துக்கு கொண்டு போயிட்டார். அதெல்லாம் என்னாச்சு, அவருடைய முதுகந்தண்டில் போய் ஒட்டி நொடுத்து. அப்போ உள்ள நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி அசிமிலேட் ஆகி நம்முடைய உடம்புல சப்த தாதுக்களாக மாறும். அப்போ மலமுழுங்கி மகாதேவன் சொல்கிறோம் இல்லையோ, இவர் அந்த இரும்பு ஆயுதங்களை சாப்பிட்டா அது இவருடைய தபஸ்னால ஜெரிச்சு போய் இவர் உடம்புல முதுகெலும்போட முதுகெலும்பா ஒட்டி நொடுத்து, அது அதனுடைய சாரமாகிடுது. அதனால நீ அந்த ததீஜிட்ட போய் எங்களுக்கு உங்கள் முதுகெலும்பு வஜ்ராயுதமாக வேணும், இந்த விருத்தராசுரனை வதம் பண்ணுறதுக்காக கேட்டால் அவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார், ஒரு மனுஷனுடைய முதுகெலும்பை கொடுத்தா உயிர் வாழ முடியாது, உயிர் வாழ முடியுமா, முதுகெலும்பு கொடுத்தா கொடுப்பாரா? மனுஷன் உயிர் வாழ்வதற்கென்று பிறப்பதில்லை, தர்மத்துக்காக பிறக்கிறான் அவன். இந்த இந்த உடம்புல உயிர் வாழ்வது உண்மையான வாழ்க்கை இல்லை, உடம்பை விட்டாலும் மனிதன் அழிய மாட்டான் என்ற தர்மம் தெரிஞ்சவர் அவர். ஆகவே நீ போய் கேளு, அவர் கொடுப்பார்னர். இந்திரன் வந்து பிரார்த்தனை பண்ணுறான். இந்திரன் அவர் வந்து வரவேற்று ஆசனம் கொடுத்து அவனுக்கு வந்து பருகுவதற்கு நீரழித்து என்ன வேணும் கேட்குறார். நான் நினைத்து வந்தது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் முக்காலும் உடர்ந்த ஞானியாச்சேன்னு சொல்கிறார். உடனே இந்த என்னுடைய முதுகெலும்பு வேணும் தானே வந்திருக்க, இது நீ கேட்க வந்தது எனக்கு பெரிய திருப்தியாக இருக்குது. இந்த உடம்பு என்னுடைய உடம்பு இல்லைப்பா, இந்த உடம்ப நான் இத்தனை நாள் தரிச்சதே எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த உடம்பை ஒவ்வொருத்தர் தம் உடம்புன்னு சொல்கிற, இதை என் உடம்புன்னு நான் சொன்னால் அவளோட போட்டி வந்துடும். நம்முடைய உடம்பை யார் யார் தன்னுடைய உடம்புன்னு சொல்கிறான்னு கேட்டால், நாய் நமதேனே, நாயும் நிறைய என்ன பண்ணுது, இவன் செத்துட்டா சாப்பிட்லான்னு பார்த்துட்டுருக்கு. அப்போ நம்மளதுங்கிற எண்ணத்தில் இருக்குது. நரி நமதேனே, பிதா தாய் நமதேனே, நம்முடைய அம்மா அப்பா இவன் நம்ம பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறா. என்ன காரணம், நாம தானே இந்த பையனை உண்டாக்கியிருக்கோம், சோறு போட்டு வளர்த்துருக்கோம். ஆகவே அவர்கள் நம் சரீரத்தை தங்கள் சொத்தாக நினைக்கிறார்கள். நமன் தனதேனே, யமன் இருக்கான், இவனை சும்மா விட்டு வச்சிருக்கோம், ஒரு நாள் வந்து அழிச்சுன்னு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த சரீரத்தை அவன் தனக்கு சொத்துன்னு நினைச்சுட்டு இருக்கான். பிணியினோ ஐ நமதேனே, பலவிதமான வியாதிகள் வைரஸ்லாம் பரவிட்டு இருக்குங்கிறாங்க, சிக்கன் குனியா இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த உடம்பை இப்போ விட்டு வைப்போம், அந்த உடம்பை பிடிச்சிப்போங்குது. அப்புறம் சரி, நம்ம ரொம்ப நாளாக இவனை வந்து பார்க்கலையே, நம்ம இவனை நம்ம விசிட் பண்ணுவோம், இவாத்துக்கு போகவே இல்லையே, போகலான்னு நினச்சி நம்ம சொந்த கிராமத்துக்கு போகிற மாதிரி நோய் நொடிகள்னா இதுவரையும் நோய் நோய் வசப்படாதவன் வீட்டுக்கு வரா மாதிரி வருது, வீட்டுக்கு வரா மாதிரி வருது. அப்போ அந்த நோயும் பிணியும் தங்களுடைய உடம்பாக நினைக்குது. அப்படியே மனம் மதிக்கும் பெற்றி போல் ஆய், இதை நீ ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த உடம்பை என் உடம்புன்னு நானும் ஏன் சொல்லணும், நமதெனப்படும் யாக்கையை ஆறாதே, இத்தனை பேர் சொந்த சொந்தம் கொண்டாடுற உடம்பு என்னுடைய உடம்பா, உடம்பு கிடையாது. ஒரு பாம்பு எப்படி தான் உரிக்கின்ற அந்த சட்டை இருக்கே, அந்த சட்டையை தன்னுடைய சட்டை என்று நினைக்க உரித்த பிறகு நினைப்பதில்லையோ, ஒரு பறவை எப்படி ஒரு கூட வந்து அது சிரமப்பட்டு கட்டியிருந்தாலும் கூட பறந்து போகும்பொழுது அந்த கூடு தன் கூடு என்று எவ்வாறு அது நினைப்பதில்லையோ, அதுபோல விவேகமுள்ள ஒரு மனிதன் உடம்புல உடம்பிலிருந்து பிரிகின்ற காலம் என்று ஒன்று உண்டு. பிரியும் பொழுது இந்த உடம்பு நம்மதுன்னு நினச்சி பிரிஞ்சா மனம் வலிக்கும், இது நம்முடையது இல்லை என்று பிரிந்தால் மனம் வலிக்காது. இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் வருது, நம்ம ஒதுங்கிக்கிறோம், நம்ம வெயிலில் போகிறோம், நம்ம நிழல் மேலே ஒரு லாரி போகிறது நம்ம பயப்படுறோமா, என் நிழல் மேலே அந்த லாரி போகிறது எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறோமா? நம்முடைய நிழலை நாம் நமதென்று கருதவில்லை. அதுபோல இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ்வதனால, எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வதனால ஒரு அறிவும் தெளிவும் ஏற்பட்டு இந்த உடம்பும் நம்முடைய உடம்பு நினைக்கிற நம்முடைய உடம்பு இருக்கே, இது எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இந்த செல்ஸ், அது தன்னுடைய உடம்புன்னு நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் பெரும்போது உள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் தாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம். என்ன அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு நமக்கே சொந்தம்ன்றது இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் பிரிஞ்சு தான் போகணும், அதுக்கு நம்ம தயார் பண்ணிப்போம் அப்படின்னு விவேகத்தினால ஒருவன் தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தர்மமானது நமக்கு சொல்லப்படுது. அப்படி இந்த உடம்பை நான் என்று கருதாமல் அவர் என்ன பண்ணார், பெருமிழை குறும்பர்னு 63 நாயன்மாரில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஆடி மாதம் சுவாத்திய நட்சத்திரத்தில் கைலாசத்துக்கு சுவாமி அனுப்பின யானை மீது ஏறி சுந்தரமூர்த்தி நாயனார் திரு அஞ்சைக்குளத்திலிருந்து புறப்பட்டு போகிறாருங்கிறத முதல் நாளே ஞானத்தினால் அறிந்தார். தன்னுடைய குருநாதன் நாளைக்கு கைலாசத்துக்கு போகிறார், அவர் அங்கே சென்றிருக்கும்போது நாம் அவரை போய் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கு முதல் நட்சத்திரம் சித்ரா அன்னைக்கு அவர் என்ன பண்ணார், யோகத்தில் அமர்ந்து தன்னுடைய பிராணனை பயிற்சி மூலம் தன்னுடைய இந்த தலைக்கு கொண்டு வந்து பிரம்மரந்திரம் அப்படின்னு இங்கே ஒரு ஓட்டை இருக்குது அது மூடின்னு இருக்கு, குழந்தையாக இருக்கும்போது மெத்துன்னு இருக்கும், அது அதான் அப்பா அப்பா அம்மாலாம் உச்சி முந்து பார்ப்பான் கம கமன்னு இருக்கும், பச்சை குழந்தையினுடைய தலை உச்சந்தலை, அந்த தலை இப்போ ஹார்டாகிடுது. தன்னுடைய யோக சக்தியினால் என்ன பண்ணுறார், இந்த உயிரானது அந்த இடத்த போய் தட்டும், கதவை தட்டும், ஒட்டின்னு இருக்கிற கதவை தட்டினா அது திறந்துக்கும், திறந்து தன் தலை வழியாக கபால மோட்சம் என்று பேர். தன் தலை வழியாக யார் ஒருவன் மேலே செல்கின்றானோ அவன் மீண்டும் இந்த பிறவிக்கு வரமாட்டான். நம்முடைய உயிர் பிரியும் பொழுது அது வாய் வழியாக பிரியும், கண் வழியாக பிரியும், ஏனைய இடங்கள் வழியாக பிரியும். அவர்களுக்கெல்லாம் மறுபிறவி உண்டு. எவன் ஒருவன் யோகத்தில் இருந்து தன்னுடைய உயிரை தானாகவே தன் முனைப்போடு தன் நினைவோடு தானே புறப்பட்டு போறார், நம்ம சட்டையை நம்ம கழட்டி போடுற மாதிரி அப்படி போடுறவன் கைலாயத்துக்கு தான் போறான். அதை போல ததீஜ் முனிவர் பெருமிழை குறும்பரை போல யோகத்தில் இருந்து தன் உடம்பிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு சென்று விட்டார். அந்த உடம்பை இந்திரன் பயன்படுத்தி ஒரு வஜ்ர ஆயுதத்தை தயார் செய்து கொண்டான். அந்த வஜ்ராயுதத்தோட திரும்பவும் வந்து வந்த இந்திரன் என்ன பண்ணான், விருத்ராசுரனை சண்டைக்கு கூப்பிடுகின்றான். இந்திரனுக்கும் விருத்ரனுக்கும் பெரிய சண்டை வருது. அதுல இந்திரன் ஒரு ஆக்னேய அஸ்திரம் விடுறான், நெருப்பை கக்கிட்டு போகுது. அதை என்ன பண்றார் விருத்ரன், அவன் என்ன பண்ணுகிறான்னா ஜலத்தை பொழிந்து அதை அழித்து விடுகின்றான், காம்பன்சேட் பண்றார், கேன்சல் பண்ணிடுறார். அப்புறம் இவன் பெரிய சூறாவளி காற்று அனுப்புறான் இந்திரன். அதை அந்த சூறாவளி காற்றை உறிஞ்சி குடிக்கின்ற ஒரு ஆயிரந்தலை பாம்பை விட்டு அதை உறிஞ்சிடுறான். அதுக்கப்புறம் இவன் இவன் ஒரு பாம்பை அனுப்புறான். பாம்பை அனுப்பின உடனே அவன் கருடனை விட்டு அதை கேன்சல் பண்ணிடுறான். இவன் அறியாமை என்ற மோகப்படையை அனுப்புகின்றான், அவன் அறிவு என்ற ஞானப்படையினால் வெல்கின்றான். ஆகவே அறிவு என்பது எல்லோருக்கும் சொந்தம் என்பது காற்று. அறிவு என்பது எல்லோருக்கும் உண்டு. இந்த உலகத்தில் அறிவில்லாதவர்கள் யாரும் இல்லை. நம்மாழ்வார் பாடினார், கண்ணன் ரொம்ப கஷ்டமான காரியத்தை பண்ணினார்னு சொன்னார். என்ன கஷ்டமான காரியம்னு கேட்டா அறிவுடையோர்களுக்கு அறிவளித்தார்னு. ஏன்னா இந்த பூமியில எல்லாரும் தன்னை அறிவுடையவன் என்றுதான் நினைக்கிறானா, தன்னுடைய அறியாமையை யாரும் அறிவதில்லை. உண்மையான அறிவு என்பது தன்னுடைய அறியாமையை அறிவதுதான் அறிவு. நாம் அறிந்து வைத்திருப்பது அறிவது அறிவில்லை, அது வெறும் வந்து ஸ்டாக் டேக்கிங். அதுக்கு என்ன பேரு, ஸ்டாக் டேக்கிங். நாம் எதையே அறியவில்லையோ அதை அறிவது அறிவு. ஆனா பூமியில யாரும் தன்னை அறியாதவன்னு சொல்லிக்கவே மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு நிறைய சொத்து இருக்காமே, பல பேங்க்ல அக்கௌண்ட் இருக்காமே, பத்து லாரி ஓடுதாமே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லை, எனக்கு எட்டு பிள்ளைங்க இருக்கு, அதுங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான், கொஞ்சம் தான் சாமி கொடுத்துருக்காரு, உழைச்சி சம்பாதிச்சது அப்படின்னு வினயமா சொல்லுவாங்க. நீங்க வெறும் எஸ்எல்சி தானாமே அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எம்ஏ படிச்சவன என்னோட பேச சொல்லுங்க இங்கிலீஷ்ல முடியுமா, அந்த காலத்து எஸ்எல்சியா. யாரும் தன்னை அறிவற்றவர்களாக கருத மாட்டார்கள். அப்படியே எல்லோரும் தங்களை அறிஞர்களாக கருதி கொண்டு அறியாதவர்களாக இருக்கின்ற நிலையில அவர்களை அறிய வேண்டியது அவர்களுக்கு அறிவுறுத்தான் கீதையின் மூலம். சிரமமான காரியம். அதுபோல அசுரனுக்கும் அறிவு உண்டு, அவன் அறியாமையாகின்ற அஸ்திரத்தை அறிவு அஸ்திரத்தினால அவன் கேன்சல் பண்ணினான்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது சரி, நம்ம இனிமே நம்முடைய துருப்புச்சீட்டாகின்ற இந்த வஜ்ர ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று சொல்லி இந்திரன் அந்த வஜ்ரத்தை எரிந்தான். அந்த வஜ்ரம் தன்னை அழித்து விடும் என்பதை அறிந்த விருத்ரன் அந்த வஜ்ரத்தினால் அடி உண்ணுவதற்கு பயந்து போய் மறைந்து சமுத்திரத்தில் விழுந்து ஒளிந்து கொண்டான். சமுதிரத்தில் போய் விழுந்துட்டான். அவன் விழுந்த இடத்திலே இந்திரன் விழுறான் சமுத்திரத்தில். சினிமாவில் வரா மாதிரி தான், குளத்தில் இவன் விழுவான், வில்லன் குளத்தில் விழுவான், ஹீரோ குளத்தில் விழுவான், குளத்துக்குள்ளே சண்டை நடக்கும். சமுத்திரத்துக்குள்ளே சண்டை நடக்கிறதுக்காக இந்திரன் தேடுறான். இந்திரன் தேடும்போது விருத்ரன் மறைஞ்சு கொண்டான் என்பதனால இந்திரனால் தேடி கண்டுபிடிக்க முடியல. உடனே பிரம்மாட்ட வந்து அவன் ஒளிஞ்சுனுட்டானே, அவனை தீர்த்தால் ஒழிய நமக்கு வந்து நல்ல கனவு வராதே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு இவர் கேட்குறார். பிரம்மா சொல்கிறார், அகஸ்தியருங்கிற முனிவர், அகஸ்தியர் தான் இப்போ கதை சொல்கிறார், ஆனால் கதையிலேயே அவர் வரார். எந்த ஒரு முனிவன் தன்னுடைய கையினால் விந்திய பர்வதத்தை அடக்கினானோ அவன் கையில் அவ்வளோ சக்தி இருக்குது, அகஸ்திய முனிவருடைய கையில் அவ்வளோ சக்தி இருக்குது. அவன் என்ன பண்ணுறார், ஹிமாலயத்திலேருந்து வந்துட்டுருக்கார், கைலாசத்துலேருந்து வந்துட்டுருக்கார், புதிய மலை வரத்துக்காக அகஸ்தியர் வந்துட்டுருக்கார் சுவாமி சொன்னதுக்காக. நடுப்புற விந்தியமலை என்ன பண்ணுறது, பூமிக்கும் ஆகாசத்துக்குமா வளர்ந்துருக்கு, அதே வளர ஆரம்பிச்சது பெருசாக, சூரிய சந்திரர்கள் போக முடியாமல் மறைச்சின்னு வளர்றது. அப்போ அகஸ்தியர் சொன்னார், எனக்கு மட்டும் இடம் கொடுன்னு சொன்னார். யாராக இருந்தாலும் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படியா அப்படின்ட்டு என்ன பண்ணார், மலை மேலே ஏறினார். அது வளர்ற வேகத்தை விட வேகமாக ஏறினார், மேலே போய் நின்று கையினால் அமுக்கினார், பாதாளத்துக்கு கொடுத்து. இன்றைக்கு மலைகளிலேயே மிகவும் உயரம் கம்மியான மலை என்ற பிரசித்தியோடு இருக்குது விந்திய மலை, ஒரு காலத்தில் வளர்ந்த மலை. அதனால தான் என்றைக்குமே நம்ம எவ்வளவு ஆடினாலும் ஒரு இடத்துல ஒருத்தருக்காவது விட்டு கொடுக்கணும், என்ன தகுந்த நேரத்தில் தக்குவ இடத்துல பணிந்து செல்ல வேண்டும். அப்படி பணிந்து செல்லாதனால என்னாச்சு, மொத்தமும் அது நசிச்சுடுத்து. அப்படி தன் கையினால் எவனொருவன் அந்த விந்திய பர்வதத்தை அடக்கினானோ, அது மட்டும் இல்லை, இந்த திருக்குற்றாலத்தில் கருவறையில் திருவிக்ரம அவதாரம் எடுத்து நீண்ட திருவுருவத்தோடு இருந்த நெடுமால் வடிவம், அந்த வடிவத்தை தன் கையினால் அந்த மகாவிஷ்ணுடைய தலையில் கையை வச்சு அப்படியே நெருப்பலப்பட்ட மெழுகு ஒழுகுவதை போல அந்த பெருமான் ஒழுகி சிவலிங்க ஆகாரமாக சின்னதாகிட்டோம். அப்போ அந்த அகஸ்தியனுடைய கைக்கு எவ்வளவு பவர் இருக்கணும், அவன் அவனை சென்று அடைந்து அவன் உதவியை நாடு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் எப்படி இதை நமக்கு பண்ணி கொடுப்பார்னு தெரியாது இந்திரனுக்கு. இருந்தாலும் அகஸ்தியர் போய் வணங்கி பெருமானே திருமால் சொன்னார், நீங்கள் வந்து எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னார். உடனே அகஸ்தியர் பார்த்தார், காலாக்னி ருத்ரனை மனசனால் தியானம் பண்ணாராம். பரமேஸ்வரன் காலாக்னி ருத்ரனாகத்தானே வடிவெடுத்து கொண்டு எல்லா லோகங்களையும் என்ன பண்ணுறாரு, தான் வந்து கபலீகரணம் பண்ணுறார். அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி சப்த சமுத்திரங்களையும் எடுத்து என்ன பண்ணார், தன்னுடைய கையில் ஒரு உளுந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு தீர்த்தமாக சுருக்கி கொண்டார், எடுத்துகிட்டு குடிச்சிட்டார். அதான் அகஸ்தியருடைய கையினுடைய விசேஷம். அந்த கடலை குடித்த உடனே என்னாச்சு, கடலில் ஜலமெல்லாம் பெடுத்து கடலுக்குள்ளே இருக்கிற வடவா முகாக்னி தெரிகிறது, கடலுக்குள்ளே இருக்கிற ரத்தனங்கள்லாம் தெரிகின்றன, கடலில் இருக்கிற பவளக்காடுகள்லாம் தெரிகின்றன, பெருசும் சின்னதுமாக இருக்கிற மீன்கள்லாம் நீர் இல்லாமல் துவள்கின்றன. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடலுக்குள்ளேயே பல மலைகள் இருக்கின்றன. பூமியில் இருக்கிற மலையை விட உயரமான மலையெல்லாம் கடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒட்டு மொத்தமாக சமுத்திரத்தை அகஸ்திய முனிவர் பானம் பண்ணிட்டார். அதில் ஒரு மலையில் ஒரு ஓரத்தில் தபஸ் பண்ணுறவனை போல் நடிச்சுட்டு இருக்கான். யார், இந்த விருத்ரன். அப்படி நடிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த விருத்ரனை இந்திரன் போய் அவனுடைய பொய்த்தவத்தை கலைத்து தன்னுடைய வஜ்ரத்தினால் அவனை வதம் பண்ணினான். வதம் பண்ணின உடனே அந்த விருத்ரன் ஒரு பிராமணன் என்ற காரணத்தினால அவனை கொன்ற அந்த பிரம்மஹத்திங்கிற பீடையானது இந்திரனை வந்து பிடித்து கொண்டது. பிடித்த அந்த உத்தர க்ஷணத்தில் இருந்த இந்திரனுக்கு புத்தி ஒழுங்காக இல்லை, நிலை கொள்ளலை. செஞ்சதே செஞ்சுருக்கிறான், படித்ததெல்லாம் மறந்து போயிட்டான். நண்பர்கள்லாம் பகைவர்களாக தெரிகிறா, பகைவர்கள்லாம் நண்பர்களாக தெரிகிறா, எது நிலையானதுன்னு தெரியல. எதை பண்ணினாலும் மனசில் சாந்தி இல்லை, எதுலேயும் திருப்தி இல்லை. இதான் அந்த பிரம்மஹத்திங்கிற தோஷத்தினுடைய பலன். அதனால் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல அவனை நிற்க விடலை. நிற்க விடலன்னு என்ன பண்ணால், அவமானப்பட்டான். எல்லா தெய்வங்களுக்கும் ரெண்டு பேரும் நம்ம அவமானப்படக்கூடாது என்று சொல்லி தன்னைத்தானே மறைத்துக் கொள்வதற்காக பூமியில் ஓர் இடத்துல ஒரு தாமரை கொடி, அந்த தாமரைக்குடைய தண்டில் இருக்கிற தாமரை நூல், அதுக்குள்ளே சூக்ஷ்மம் போய் மறைஞ்சின்றான். இப்படி மறைஞ்சு கொள்ள முடியுமான்னு கேட்டால் மறைஞ்சு கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் கேட்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, சித் சபேஷா சிவ சிதம்பரம், ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பெருமானும் இவரும் வேற கிடையாது, சிவனே பரம்பரோர் என்று சொல்லக்கூடிய மிகச் சிறந்த அதுதான் கடைசி என்று சொல்லும்படியாக உயரிய கருத்தை சொல்வதற்காக வந்த விசேஷம். அது அந்த இடத்துல அவர் சொன்னார், மெய்ப்பதம் போற்றுவான்னா விநாயக பெருமானுடைய பதம் மட்டும் கிடையாது, இது மெய்யாக எவன் இருக்கிறானோ, இதுக்கு காரணகர்த்தாவாக காரணபூதனாக எந்த சிவபெருமான் இருக்கிறானோ அந்த சிவபெருமானுடைய பதங்களை இங்கே மறைமுகமாக துதிக்கிறார் கச்சியப்பர். நேரடியா சொல்ல முடியாது, என்னன்னு கேட்டா அதுக்குன்னு சம்பிரதாயங்கள் உண்டு. முதல்ல விநாயக பெருமானை காப்பு துதி செய்து பிறகுதான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக விநாயக பெருமானையும் சொன்னோம். ஆனா விநாயக பெருமான் எப்படி வந்தானோ, அவனுக்கு காரணனாக எவன் இருக்கிறானோ, அந்த சிவபெருமானையும் நாம் சொன்னோம் என்று சொல்ல முடியாது. திகழ்ந்த சக்கர செம்முகம் எதிரொடா என்று சகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று போற்றினாராம் கச்சியப்பர். இன்னும் அறிஞர்கள் எல்லாம் அவரவர்கள் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றபடியாக எவ்வளவோ விஷயங்களை சொல்லுவார்கள். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே உங்கள் முன்னே வைக்கிறேன். இதுக்கு தான் அடுத்தது சொன்னார், ஒரு சின்ன பையனுக்கு இப்பதான் அறிவோம் ஆன்னு ஆரம்பிச்சா அவன் அடுத்த நாளே நான் இன்னைக்கு ஒரு புக்கு எழுத போறேன் பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கு. நான் கந்தபுராணத்தை சொல்ல போறது, அவர் எனக்காக தான் சொன்னாரா என்னன்னு தெரியல. இறை நிலம் எழுது முன் இளைய பாலகன் முறை வரை வேலன முயல்வது ஒக்குமா. முறைன்னு சொன்ன சரியான புத்தகம், அதான் சரிப்பட எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை நான் ஒரு பெரிய புக்கு எழுத போறேன் பா அப்படின்ட்டு இப்பத்தான் இறை நிலம் எழுது முன் இளைய பாலகன் இவதான் ஆரம்ப கஷணத்துல உடனே ஆனான்னு எழுதுறதுனால அந்த காலத்துல பழைய காலத்துல மண்ணு பரத்தி அந்த மண்ணுலதான் கையை பிடிச்சு ஆன்னு எழுத வைப்பாங்க. அப்புறம் ஸ்லேட் ஆச்சு, இப்ப ஸ்லேட்டும் கிடையாது மண்ணும் கிடையாது, பேப்பர்ல தான் எழுதி வைக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கம்ப்யூட்டர் தான் எழுத வைப்போம்னு நினைக்கிறேன். ஆக அந்த எழுதக்கூடியது மாறும். ஆனா அவன் எழுதும் பொழுதே இவன் புத்தகம் எழுத போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி. அறுமுகம் உடைய ஓர் அமலன் மாக்கதை சிறியதோர் அறிவினேன் செய்ய நின்றதே. நான் போய் கந்தபுராணத்தை சொல்லுகிறேன் என்பது எப்படி இருக்குன்னா, இந்த பையன் போய் என்ன பண்ணா அந்த இடத்துல புத்தகம் எழுத போறேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ நம்ம சிரிப்புமோ அது மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியல, இப்பத்தானே ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவரு சொல்றாருன்னா நான் எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதையே நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அடுத்தது பார்க்கிறோம், அந்த எம்பெருமானை துதித்து ஆரம்பிக்கக்கூடியது இந்த கந்தபுராணத்தினுடைய தமிழிலே இருக்கக்கூடிய கந்தபுராணத்தினுடைய பெருமை என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒரு துளி தேனில் எந்த வகை தேன் வந்து இனிக்கும்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? ஒரு லட்டு இருக்கு, இத்தனை 100 பூந்தி போட்டு குடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு பூந்தி கருகி போயிருக்கலாம், தெரியாது. ஆனா தேனில் எந்த துளி இனிப்பா இருக்கும், எந்த துளி கசப்பா இருக்கும்? எங்கே பார்த்தாலும் இறைவனுடைய சிறப்புகளை சொல்லிட்டே போறார். பெரிய விஷயம் அது. திருவாசகம் ரொம்ப பிடித்த நூல், எனக்கு பிடித்ததுன்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி ஒரு உணர்வு நூல் கிடையாது, பக்தி நூல் கிடையாது. நம்ம அந்த பாவிப்பது எதுவோ அந்த பொருளாகவே ஆகிவிடுகிறோம் இல்லையா? அந்த பொருளையே நினைத்து நினைத்து எங்கே பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். இதுக்கு ரொம்ப லௌகீகமாக கூட உதாரணம் சொல்லலாம், காதலன் காதலி கணவன் மனைவி எப்படி வேண்டாலும் உதாரணம் சொல்லலாம், அதை விடுங்க, அதெல்லாம் எல்லாரும் சொல்லி சொல்லி அழுது போயிருக்கும். நம்ம பசங்க 12th வரைக்கும் நம்ம கூடயே உட்காந்து படிச்சிருப்பாங்க, நம்ம பசங்க படித்திருக்கோம். அடுத்தது காலேஜ் போகணும், ஃபாரின் போகணுமோ இல்லை வேற எங்கேயாவது ரெசிடென்சியல் காலேஜோ, இங்கே நல்ல காலேஜில் எங்கள் ஊரில் அடுத்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிருப்போம். ஆனால் அனுப்பிச்ச பிறகு அத்தனை காலமும் இருந்த தாய் தகப்பனுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் அவன் ஞாபகம் வரும். இதாவது பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுத்தாச்சுன்னா அவளுக்குன்னு ஒரு ரூம் வேற இருக்கும், அந்த ரூம்ல இருப்பா அந்த பொண்ணு இருப்பா, அவ சொல்லுவா ஏன் சீப்ப தொடாதே ஏன் போடுற தொடாதே எல்லாம் அதை தனித்தனியா வச்சுருப்பான். அந்த கொஞ்சம் பொண்ணு வளர வளர வளர வர என்னது என்னது என்னது என்னது தனியா வச்சுருப்பாங்க. இந்த பாரு இந்த சீப்பு, இன்னமே யார் சண்டை போட போறா, ஒரு அண்ணனோ தம்பியோ இல்ல அக்காவோ தங்கையோ இருந்தா ஏன் சீப்புது நீ தொடாத உன் சீப்பை வச்சுக்கோன்னு சண்டை போடும். அம்மா கிட்ட சொன்னா ஏன் உன் சீப்பை நீ எடுத்து பண்ண மாட்டியா, உனக்கு வேற சீப்பு கிடையாதான்னு சண்டை போடும். சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காதே, அம்மாவுக்கு சண்டை போடுறது வருத்தம் இல்லை. அந்த சீப்பு பார்க்கும்போது மகன் ஞாபகம் வரும், ஒரு பவுடரை பார்த்தா மகன் ஞாபகம் வரும், ஏதாவது ஒரு கடைக்கு சாமான் வாங்க போனா இது பிடிக்குமே என் பொண்ணுக்கு, பையனுக்கு ஏதோ ஒண்ணு, பொண்ணோ பையனோ ஏதோ ஒரு விஷயம். அன்போடு நாம் ஒருவர் மீது பற்று வைத்திருக்கின்ற பொழுது, அன்போடு இருக்கும் பொழுது, அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த பொருளை பார்த்தாலும் அவர்கள் ஞாபகம் தான் வரும். இங்க பார்த்தாலும் அவர்கள் ஞாபகம் தான் வரும். எந்த இடத்தை பார்த்தாலும் அவர்களுடைய ஞாபகம் தான் நமக்கு திரும்பி திரும்பி வரும். சூரிய உதயமாகிறது, சூரிய உதயமாகும் பொழுது எப்படி இருக்கும் அதை பார்க்கிறார் ஒரு புலவர். அவருக்கு தோணினது, கருத்த மயிலிலே சிவந்த முருகப்பெருமான் தோன்றினார் எப்படி இருக்குமோ அது மாதிரி கருங்கடலிலே சிவந்த சூரியன் வருகிறான், இப்படி இருக்கிறதே உதிக்கிறாரே முருகப்பெருமானை எழுந்துவிட வேண்டும் என்று அவனுக்கு பள்ளியெழுச்சி பாடினார். அவருக்கு முருகப்பெருமான் ஞாபகம். நம்மால சொன்ன அழகாக சுடப்பட்ட வடை மாதிரி வருகிறது, எண்ணெயிலே போடப்பட்ட வடையானது எப்படி எடுக்கப்படுமோ அது ஏன் ஞாபகம்? அதுக்கு என்ன பண்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம், அவங்க அவங்க மாதிரி தானே அவங்க ஞாபகம் இருக்கும். இப்ப கச்சியவருக்கு ஞாபகம் எங்க இருக்கிறது? நான் எங்க பார்த்தாலும் சிவனுடைய ஞாபகம் தான் இருக்கிறது, எங்க பார்த்தாலும் சிவனுடைய ஞாபகம். இது மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது இது ஒரு பெரிய பாவனை. நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லும் பொழுது அப்படியே அந்த பொருளாகவே மாறிவிடுவது, மானசீகமாக அங்கேயே இருந்து விடுவது. திருவாசகத்துல திருவம்பாவையெல்லாம் இப்படி தானே மாறிய பொருள். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். இதுக்கு வந்து அர்த்தமே சொல்ல வேண்டாம். ஏன்னா அர்த்தம் சொல்றதுக்கு அவசியமே கிடையாது, அவங்கவுங்க அனுபவிச்சா தான் தெரியும், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்கவுங்க தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தெரியுமாங்க. அதே மாதிரி தான் காதலும் பைத்தியமும் தனக்கு வந்தா தான் தெரியும். பைத்தியம் வந்தா ஒண்ணும் புரியாது, காதல் இருந்தாலும் ஒண்ணும் புரியாது. அது எடுத்தது. அதே மாதிரி தான் பக்தி வந்தாலும் ஒன்னும் புரிய போறது இல்லை. என்ன ஒண்ணுமே தெரியறது இல்லை இவருக்கு. மாறிவிடுகின்றால் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் வாய் எப்ப பார்த்தாலும் வெறிவிக்கொண்டே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்கிறான். இதுக்கே போய் அர்த்தம் என்ன சொல்றது? இந்த வாய் புலம்புவது எப்படி இறைவனையே நினைத்து நினைத்து தன்னுடைய மனத்திலே இருப்பதை வார்த்தைகளாக கொட்டுகிறாளோ அதே போலத்தான் கச்சியப்பர் தன் மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை எங்க பார்த்தாலும் போடுகிறார். அவருக்கு எங்கு பார்த்தாலும் சிவபெருமானாகத்தான் படுகிறது. அது கரும்பு ஆலையிலே நசுக்கப்படக்கூடியதாக இருக்கலாம், ஒரு பொய்கையிலே இருக்கக்கூடிய தாமரையாக இருக்கலாம், மேலே குடியக்கூடிய மழையாக இருக்கலாம், நீங்க எதை வேணும்னாலும் எடுத்துங்க, வெள்ளியின் கிரியாக இருக்கலாம். அவருக்கு எங்க பார்த்தாலும் சிவனோடு தொடர்பு பட்ட விஷயங்கள் தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. இது பெரிய ஒரு பாவனை. இந்த பாவனை அடைவதற்கு ஒரு பெரிய தபஸ் செய்திருக்க வேண்டும். நமக்கு அந்த தவம் இருந்தால்தான் இந்த பாவனைங்கிறதே வரும். தானே அந்த பாவித்த பொருளினுடைய தன்மைக்கு செல்லுவது. இவர் அங்கே போறார். இவர் பாடும் பொழுது எல்லாத்துக்கும் தமிழ் இலக்கணப்படியும் பாடிக்கொண்டு செல்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆற்று, ஒரு ஆறு இருக்கணும், ஒரு நகரம் இருக்கணும். இந்த நகரத்தை பாடி, இந்த ஆற்றை பாடி, பாட்டுடை தலைவனாக ஒருவனை வைத்து நம்ம பாட வேண்டும். முருகப்பெருமானுக்கு போய் எங்கே பாடுறது? அவனுக்கு போய் எந்த இடத்தை சொல்றது? எது இதுதான் அவன் ஊரு? ஓருவம் ஓர் நாமம் ஒன்றுமில்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடித்தான் கொட்ட முடியும். ஆயிரமும் பத்தாது, ஆயிரம்னா சகசிரம்னு ஏராளமானு சொல்ல முடியும். எந்த நாமத்தை சொன்னாலும் அவருடைய நாமா இல்ல சார், அவன் வந்து பெங்களூர்ல இருக்கிறான், இல்ல திருச்சியில இருக்கிறான், மதுரையில இருக்கிறான், வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல இந்தியாவில இருக்கிறான், ஃபாரின்ல கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? எங்கும் இருக்கிறான். எல்லா விறகில் தீரன் பாலில் படுநை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான். அந்த பெருமானை இந்த இடம் தான் எப்படி சொல்ல முடியும்? இந்த இடம் சொல்ல முடியாது. அப்ப இந்த ஆறுதான் அவனுக்கு நீ எப்படி சொல்ல முடியும்? பாட்டுடை தலைவன் அவன் சொல்லியாச்சு. ஆனா அந்த உடை தலைவனுக்கு எல்லாமே அவனுடைய இடம், எல்லாமே அவனது, அவன் தான் எல்லாமே. அப்ப இருக்கிறப்ப எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, என்ன சொல்றதுன்னு சொல்லலாமே. எல்லா இடத்துலயும் இருக்கிறவன் குமரகோட்டத்துல கந்தபெருமானாக இல்லையா? அவன் தான் காஞ்சிதான் அவனுடைய நகரம். அங்கே ஓடக்கூடிய பாலாறுதான் அவனுடைய நதி. வேற எந்த நதியும் அவசியம் இல்லை, இதுதான் அவனுடைய நதி. எந்த முருகனுடைய க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கு பேரு சரவண பொய்கன்னு தான் பேரு. அதே மாதிரிதான் எல்லா இடத்திலேயும் முருகப்பெருமான் இருக்கிறான். அந்த முருகப்பெருமான் இங்கும் இருக்கின்ற காரணத்தினாலே பாலாறுதான் என்னுடைய நதி என்று சொன்னார். ராமாயணத்துல சரயு நதி என்று சொல்லப்பட்டது, பாரதத்துல கங்கை என்று சொல்லப்பட்டது, திருவிளையாடல் புராணத்துல வைகை சொன்னார். பெரியபிராணத்தோட சொல்லும்போது சோழவள நாட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் அந்த காவேரியை அவர் நதியாக்கினார். இங்கே பார்த்தார் பாலாரே ஆக்கலாம்னு. ஆனா ஒரு பெரிய விசித்திரம் என்னன்னா, பாலாறுல தண்ணி மட்டும் இருக்காது, தண்ணி மட்டும் இருக்காது. இப்ப மண்ணு சுரன்றதை பத்தி நான் சொல்லலை, அப்பவே இல்லை, அப்பவே தண்ணி அடிக்கடி வராது. நந்தி மலையிலிருந்து எப்போ மழை பெய்தும் அவதான் தண்ணி வரும். இதுக்கு ரொம்ப அழகா வரியார் சுவாமிகள் அதுக்கு விளக்கம் சொன்னார், குழந்தை அழுது தடவின பொழுதுதான் தாயினுடைய முனைக்காம்புகளிலே பால் சுரக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னா அது நோயின் அர்த்தம். எப்ப பார்த்தாலும் பால் சுரந்தா அது நோய். குழந்தை தடவும் பொழுது குழந்தைக்கு பசியாற்றுவதற்காக வர வேண்டும். தாய் போல இருக்கிற பாலாறு நம்ம தோண்டினா தண்ணி வரும், இல்லைன்னா தண்ணி வராது. ரொம்ப அழகாக சொல்லுவார் சுவாமிகள் அந்த இடத்துல. அது மாதிரி பாலாறா அது இருக்கிறதாம், எப்ப தேவையாவதான் தண்ணி வரும், இல்லைன்னா ஒயிட்டா தான் பைப்ல வரும். இங்க நம்ம இதுல ஒண்ணு காத்து வரும், இல்லைன்னா தண்ணி தான் நம்ம இதுல கார்பரேஷன் பைப்ல வரும். அது மாதிரி இல்லாம தேவைப்பட்ட பொழுது வருகின்றதான். அப்படி வரும்படியாக பாலாறை பாடுகிறார். பாடும் பொழுது இந்த காஞ்சியிலே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பாடி அதை சிவனோடு சேர்க்கிறார். அப்படியே மழை பெய்கிறது, நந்தி மலையிலிருந்து அப்படியே மழை பொழிந்து பாலாறுல தண்ணி வருகிறது. முதல்ல வரும்பொழுது கலங்கி வரும், அப்புறமா கொஞ்சம் தெளிந்து வரும். அவர் அதுக்கு சொன்னார், வேதமே முதல் யாவையும் உணர்கினும், எல்லாம் வேதமெல்லாம் வேத புராணங்கள்லாம் தெரிஞ்சாலும் கூட கரை மிடற்று இறை, அதாவது எவன் சிவபெருமானோ அவன் தான் ஆதிவானவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கல, ஏன்னா வேதம் படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படி என அறியா பேதை மாக்கள்தம் உணர்வு என அலைந்து பேர்கின்ற சீதரையரலாம். முதல்ல மழை பெய்து வரும் பொழுது கலங்கலா தண்ணி வருதும். இப்படி எப்படி வருதுன்னா, வேத புராணம் எல்லாம் தெரியும், ஆனா சிவன் தான் எல்லாருக்கும் தலைவன் தெரியாது. படிச்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? சார் எல்லாம் தெரியும், எனக்கு அது ஒண்ணுதானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாம் தெரியும், சிவன் தான் தலைவன் தெரியாது, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அப்படி அவர்கள் மதி கலங்கிய அவர்களுடைய மதியை போலவே புத்தியை போலவே மக்கள்னு சொல்லல அவரை, மாக்கள்னர். இப்போ தண்ணி எல்லாம் கலக்கிறவனை என்ன சொல்லணும்? மாக்கள்னு சொல்லணும். குழம்பி குழம்பி குழம்பி இருக்கிறான்னா அவனை என்ன சொல்லணும்? விலங்குன்னு தான் சொல்லணும். சிவபெருமான் தலைவன் கிடையாது, ஆதிவானவன் கிடையாது, இவன் தலைவன் அவன் தலைவன், ஊர்ல இருக்கிறவன எல்லாம் தலைவனா தூக்கி வச்சிட்டு இருக்க என்ன சொல்லணும்? விலங்கு உணர்வு உடையவர்கள் தான் சொல்லணும். இத நம்ம சொல்ல முடியாது, கச்சியப்பர் சொன்னார். பேதை மக்களிடம் உணர்வு என அலைந்து பேர்கின்ற சீதை நீரலாம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் கிடையாது, நந்தி மலையில இது வர்றதுக்கு முன்னாடி மலையில மழை ஒழிந்திருக்கணுமா இல்லையா? மழை பொழிஞ்சுதான். எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, மழை எப்படி பொழியும் என்ன சார் எங்களுக்கு தெரியாதா? கொருத்த மேகம், காருண்ட மேகங்களாக கால மேகமாக வந்தது, அது அந்த மலையிலே நின்று மலையிலிருந்து மழையாக பொழிந்தது, அது ஆறாக பாலாறாக வந்தது. கிடையாது, கருத்த நிறமுடைய கண்ணப்பர் இருக்கிறாரே திண்ணனார், அவர் பொன்முகலியாரிலே தன்னுடைய வாய் முகந்து எடுத்த நீர் இருக்கிறதே அதை கொண்டு போய் சிவபெருமான் மேல கொண்டு போய் ஊத்தினாராம். அந்த கண்ணப்பர் என்கின்ற கருத்த உருவம் இருக்கின்றதே திண்ணனர், அவர்தான் காலமேகம். அந்த பொன்முகலியாக இருளே முகர்ந்து கொண்டு வந்து சிவபெருமான் இடத்திலே போற்றாரே, அதுதான் நந்தி மலையானது சிவபெருமான். இவர் கொண்டு வந்து சுரிந்ததுதான் அபிஷேகம். எப்படி ஆதிசங்கர சொல்லுவார் அது மாதிரி சொல்லுவார். சரி, இது வந்தது. அது மட்டும் கிடையாது, மீன் போகிறதும் ஒவ்வொரு இடத்திலையும் கச்சியப்பரனுடைய கந்தபுராணத்துல எங்கே தொட்டாலும் சிவபெருமானுடைய புராணம் பாடப்படுது. கந்தபுராணம் நினைச்சு பாடா, சிவபுராணம் தான் இது. இங்க சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், மீன் எதிர்த்து போகிறது, நீரை எதிர்த்து நல்லபடியா தண்ணி வந்தாச்சு, அந்த இடத்துல மீன் போகிறது. மீன் எப்படா போச்சுன்னு அது சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் சொன்னா பத்தாதா? ரெண்டு உதாரணம் சொன்னார். என்ன? உதறுகின்ற பிட்டு இருக்கிறதே, அந்த பிட்டை கொண்டு போய் எவன் சாட்டானோ அவன் தலையிலே இருக்கின்ற நதியான கங்கை நதியிலே இருக்கிறதே அந்த வைகை கங்கையாக இருக்கிறது. அதுல போடப்பட்ட ஏடு எப்படி எதிர்த்து போச்சோ அது மாதிரி மீன் எதிர்த்து போச்சுன்னா ஒரு உதாரணம் சொன்னா இவருக்கு நிறக்கல. ஒவ்வொரு வாட்டுக்கும் ஒரு உதாரணம் சொல்லி இவருக்கு நிறக்கல. ஒரே இடத்துல ரெண்டு புராணத்தை சொன்னார், ரெண்டு சொன்னாலும் இவருக்கு தாபம் அடங்குமான அடங்காதுன்னு தோன்றது. கச்சியப்பருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சிவருமானாக சொன்னாலும் சிவஜிவானு எழுதிட்டு வந்திருப்பார், எல்லா இடத்துலயும் நம சிவாயான் எழுதியிருப்பார். அப்ப சொல்லுவார், உதறுகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒலி புனர் சடைமேல் மதுரை நாயகன் மஞ்சு வந்திட்ட மானதியின் என்ற வைகைக்காக மஞ்சு வந்தானா? முதல்ல ஒரு சரித்திரம் சொல்லியாது, அப்பேற்பட்ட எளியவன் அவனுடைய அந்த நதியிலே முதிரு முத்தமிழ் விரகன் ஏடன மொய்மீன் எதிர் புகுந்திட போவது பாலியான் யாரு? இந்த ஆறு எப்படி இருக்கிறார்? அவர் போட்டார், இன்னைக்கு போகலாம், மதுரையிலிருந்து திருவாடகம் சோழவந்தா பக்கத்துல இருக்கிறது, அந்த இடத்துல ஏழு கரையேறின இடம்னு ஒரு சின்ன மணிமண்டபம் உண்டு. திருவேழகநாதர் கோயில போய் பாருங்கள், ரொம்ப அருமையான இடம். சோழவந்தான் வழியே இருக்கும், அங்கே இருந்து 22 சமய நூல்வர் இந்த வழியெல்லாம் போகக்கூடியது வழி உண்டு. அதுல என்ன அழகுன்னா, நடராஜ பெருமான் ஆடும் பொழுது குண்டிகையோடு ஒரு சின்ன அந்த பூக்குடலை மாதிரி மாட்டிக்கொண்டிருப்பார் தன்னுடைய தோளிலே, வலது தோளிலே. போய் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, தலையிலே கபாலமும் கங்கையும் மிக தத்ரூபமாக அங்கே சொல்ல பொறிக்கப்பட்டிருக்கும் பெரிய உருவமானது நடராஜ பெருமானுடைய உருவம். அவ்வளவு அருமையானதாக இருக்கும். நகரத்தார் மக்கள் பெருமக்கள் எல்லாம் பணி செய்திருக்கக்கூடிய இடம். அங்கே ஏழு ஒதுங்கின இடத்துக்கும் மண்டபம் கட்டி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையான இடம். சோழவந்தான் பக்கத்திலே இப்பொழுதுதான் ஒரு சில 10-20 வருடங்களுக்கு முன்பாக வெள்ளம் ஓடின பொழுது ஒரு பெரிய விநாயகர் பெருமான், ஒரு 5 அடிக்கு ஒரு விநாயகர் பெருமான், ஒரு உடைந்த சுப்பிரமணிய சுவாமி அங்கே கிடைச்சார். ரெண்டு பக்கமும் அங்கே திருவேடகம் கல்லூரி, விவேகானந்தா கல்லூரியும் உண்டு. அது போற வழியிலே இரண்டு பக்கமும் விநாயகர் பெருமானும் சுப்பிரமணிய பெருமானும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்போ கடந்த விக்கிரகங்களாக அங்கே உண்டு. இப்போ இது மாதிரி போச்சுன்னு அந்த இடத்துல சொல்லுவார். எங்கே வந்தாலும் சரி, அதே மாதிரி தான் கரும்பு ஆலையிலே கரும்பு புழிகிறார்களாம். புழிஞ்சிட்டு போட்டுமே, நம்ம சொல்லுவோம் சார் அது எப்படி தெரியுமா இருக்கும், அதுல சக்கரை பண்ணி அதுல சக்கரை பொங்கல் பண்ணி இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணா எப்படி ருசிக்குமோ அந்த ருசியை தரக்கூடிய கரும்புன்னு நமக்கு சாப்பாடு ஞாபகம் போகலாம். அவர் சொன்னார், அப்படி கிடையாது, எவன் சிவனருகிலே உழுகாமல் இருக்கிறானோ அவனை எவனானவன் தன்னுடைய நரகத்திலே வைத்து எப்படி ஒவ்வொருத்திலையும் நரகத்துல வேதனைகள் கொடுப்பானோ அந்த வேதனை கொடுக்கிற மாதிரி கரும்பை புழிகிறார்கள். அறைப்படும் ஆலைகள் இடை இட்டு ஆட்டலை என்று சொல்லும்படியாக இந்த நெறியிலே நிற்க வேண்டும். நிக்கலேன்னா ஜாக்கிரதே பிரேமூர்த்தமாய் அந்த இடத்துல சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, பூக்கள் பூத்திருக்கின்றன, நமக்கும் பூவ பார்த்தா என்ன ஞாபகம் வரும், அவங்களுக்கு தோணும். ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு தோணலாம், இன்னொருத்தனுடைய காதலியினுடைய முகம் தோணலாம், இல்ல குழந்தையினுடைய முகம் தொடலாம். இவர் சொன்னார், அங்கே தாமரை பூத்திருக்கிறது, பல செந்தாமரைகள் இப்பதான் பூக்கணும், அப்படியே குவிந்து இருக்கிறது. நமினந்தியடிகள் எப்படி நீராலே விளக்கரித்தாரோ, நீரிலே விளக்கு எரிந்தால் எப்படி விளக்கு தோன்றுமோ அது மாதிரி இந்த இடத்துல தாமரைகள் இருக்கின்றன என்ற பாட்டியல் அடி முரல் பதுமக்கோயிலின் நாட்டிய நிமலன் முன் நந்தி நீரிடை மாட்டிய பல்பெரும் சுடரை மாறுமார். அங்கு எப்படி கோயிலிலே சென்று நமினந்தியடிகள் நீரினாலே விளக்கேற்றினாரோ அந்த பதுமக் கோயில் என்று தாமரை கோயில் என்று சொல்லும்படியாக இருக்கிறதே அந்த கோயிலிலே எப்படி மாட்டினாரோ அங்கே கோட்டுயர் தடம்தோறும் குவளை பூத்ததே என்று பூக்கக்கூடியதெல்லாம் அந்த இடத்துல சொல்லுகின்றாரா. அந்த நமினந்தியடிகள் ஏற்றி இருக்கக்கூடிய விளக்கு போலே இருக்கின்றது இந்த அந்த இடத்த சொல்லுவார். எங்கே பார்த்தாலும் இறைவனுடைய நினைவுதான் இருக்கிறது இவருக்கு.

பங்களா, கோடிக்கணக்கான ரூபம் எல்லாம் இருக்கும், ஆனா எனக்கு இல்லையேன்னு தரித்திரனா இருப்பான். தரித்திரம் என்பதோ செல்வமை என்று சொல்லக்கூடியதோ, செல்வந்த தன்மை எல்லாம் மனத்தினாலே வருவது, பாவனையினாலே வருவது. இதை அடைந்து விட்டால் பரம சந்தோஷமாக நம்ம இருக்க முடியும். அதை அடைவதற்காகத்தான் இப்படி காட்டுறாரோ நம்ம கட்சியப்பர். நம்முடைய மனத்திலே பாவனை இருக்க வேண்டும். எந்த பாவனை? பரம சந்தோஷமாக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். தனுகரண போக புவனங்களை கொடுத்த இறைவன் எவன் இருக்கிறானோ அவன் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறான். அவன் ஆனந்தத்தை தவிர வேற கொடுக்க மாட்டான். அதான் முக்கியமான விஷயம். நமக்கு வந்து எங்க பார்த்தாலும் துக்கமா இருந்ததுன்னா துக்கமா தான் இருக்கும். துக்க சாகர துயரடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் பிழைத்தும் காலை மலமொடு கடும் பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் என்று எல்லாம் ஒவ்வொரு நாளும் கட்டமா தான் இருக்கும். இவருக்கு இருக்கிறதெல்லாம் எங்க பார்த்தா என்னத்தே எந்திரிச்சு, என்னத்தே பல்வழக்கி, என்னத்தே சாப்பிட்டு, எதுக்கு இருக்கிற நீ உசுரோட சித்திர வேண்டிதானே. பல பேருக்கு சாப்பிடுறதே பெரிய விஷயம். பல பேருக்கு போய் உட்கார்ந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னா பெரிய விஷயம். ரொம்ப வேடிக்கையா ஒருத்தர் சொல்லுவார், எல்லா மொழிகளிலேயும் இருக்கிற வார்த்தைகளுக்கு, தமிழ்ல இருக்கிற வார்த்தைக்கு எல்லா மொழியிலையும் வார்த்தைகள் இருக்கலாம், அங்க இருக்கிறதுக்கெல்லாம் இங்க இருக்கும், மேசைனா டேபிள்னு இருக்கலாம், சேர்னா ஒண்ணுக்கும் ஒண்ணு இருக்கலாம். இந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு ஏதாவது எங்கேயாவது அர்த்தம் இருக்கா? இங்கிலீஷ்ல அஃப்கோர்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அஃப்கோர்ஸ்னா எதுக்கு வேண்டாம் அஃப்கோர்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி தமிழ்ல சார் என்ன பண்றீங்க, சும்மா தான் இருக்கிறேன். என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த சும்மாங்கிற வார்த்தையை இப்படி சும்மா சும்மா கெடுத்து நம்ம பார்க்கவே இருக்கு. சும்மாங்கிற பெரிய கனமான வார்த்தையை போட்டார் அருணகிரிநாதர், சும்மாயிரு சொல்லறை என்றது என்ன, நம்ம அந்த சொல்லையே போட்டு கெடுத்துட்டோம். நாற்றம் என்பது மனம் என்கின்ற பொருள் தரும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நாறுது சார், நாறுதுன்னா மணக்குதுன்னு அர்த்தம், நாறுதுன்னா மணக்குதுன்னு அர்த்தம். நம்ம அதையே மாத்திட்டோம். அதாவது அது அப்படியே தலைகீழா மாத்துறதுக்கு நம்மளால தான் முடியும், நல்லதுதான் பண்ண முடியல, இப்படியாவது பண்ணலாமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ. இதெல்லாம் சும்மா இருக்கிறது, இப்படித்தான் இருக்க முடியுது, இவனுக்கு தெரியாது. அந்த பாவனை நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், இன்னது பண்ண வேண்டும்னு நினைக்கிறவனுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும் என்று நினைத்தால், இறைவனுடைய அருளினாலே எல்லாம் வந்திருக்கின்றது என்று நினைத்தால் ஆனந்தமாக இருக்கின்றது இந்த வாழ்வானது. இல்லைன்னா எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும், சாப்பிட்றதுல இருந்து வேலை பார்க்கறதுல இருந்து எல்லாம் கட்டமாத்தா இருக்கும், துக்க சாகர துயரடையாக இருக்கும். துயருக்கு இடையிலேதான் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த நிச்சயமான இதான் பிராக்டிக்கல் தத்துவம்னு சொல்லலாம், வேற ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய தத்துவம் என்னன்னு கேட்டா, திருப்திங்கிறது வருவதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னா பாவனை. எல்லாம் இருக்கிறது, நன்றாக இருக்கிறோம்னு. இப்பெல்லாம் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நீங்க பார்த்துருக்கலாம், ஹச்ஆர்ல எல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப இடத்துல வந்து நல்லது பண்ணா நல்லது பண்ணான்னு யாரும் தட்டி காமிக்க மாட்டான், தட்டி கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், என்னத்தை பண்ணிட்டேன் அப்படிமா, இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படிமா. முதலாளி ஒரு விஷயம் பண்ணாலும் அது பெருசு, தொழிலாளி நூறு விஷயம் பண்ணாலும் என்ன, அதுக்காக தானே காசு வாங்குறேன், பண்ணப்படாதா அப்படிமா, தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்பெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவனவனே தட்டி கொண்டான், பேட் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு இங்க பார்த்துருக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் என்னடா பண்றான்னா, எவனுமே உனக்கு சொல்ல மாட்டான், நீயே நீ என்னென்ன நல்லது பண்ணேன்னு நினைச்சுக்கிட்டியோ நினைச்சு நல்லா பண்ணிருக்கேன்னு பேட் யுவர் செல்ஃப்ன்றான். ஏன்னா அப்பவாது முறையில் பூஸ்டப் ஆகணும். அது என்ன அர்த்தம்னா, தலகுல நின்னால மேலிருந்து நல்லது பண்ணேன்னு அவன் பாராட்டு வராதுன்னு இவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க போறதுக்கு. அது இல்ல, நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்ப சைக்காலஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, நான் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, எல்லாம் நல்லபடியாகவே நடந்தது. சில வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள், அது மாதிரிதான், எல்லாம் நல்லாகவே நன்றாகவே நடந்தன, நல்லபடியாகவே நடந்து கொண்டிருக்கிறது, நல்லபடியாகவே நடக்கும், நான் பண்ணிருக்கிறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் திருப்தி இருக்கிறதுல, அப்பதான் அடுத்ததுக்கு போக முடியும், இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற தன்மை வரும். இதுக்கு பாவனைங்கிற ஒரு வார்த்தையை சொல்வார்கள் நம்முடைய இலக்கியங்களில். இலக்கியங்கள் மட்டுமல்லாது இந்த புராண இதிகாச விஷயங்கள் சமய இலக்கியங்கள் சொல்லும் பொழுது பாவனை என்கின்ற விஷயத்தை சொல்வார்கள். பாவனை என்பது நம்ம நினைத்துக் கொள்வது, அந்த நினைப்பு அதிகமாக அதிகமாக நாம் மாறுபடுகிறோம், நாம் மாறுகிறோம். நம்ம நல்லவனாகணும், நல்லவனாகணும் நினைச்சா நல்லவனாகணும். அதே போலத்தான் மனத்திற்கு உள்ளே நாம் வாழுகிறோம், வெளியில கிடையாது, மனத்திற்கு உள்ளே வாழ்கிறோம். கச்சியப்பர் சொல்லக்கூடிய கந்தபுராணத்தினுடைய ஆரம்ப கருத்து

0: முக்கியமானது, மனத்திற்கு உள்ளே இறைவனை வைத்து வாழ வேண்டும், அந்த பாவனை இருக்க வேண்டும். அந்தர்முக சமாராத்யா என்று லலிதா சாஸ்திரநாமன் சொல்லும். மனத்திற்கு உள்ளே இறைவனை வைத்து வாழ வேண்டும். அது அந்தர்யாகம், உள்ளே இருந்து அப்படியே நினைத்து நினைத்து நினைத்து பாவனை முற்றிட பாவகம் ஆமே என்று சொல்லும்படியாக அந்த பாவனை முற்றி அந்த பாவகத்துக்கு வர வேண்டும். இதுக்காகத்தான் எல்லா இடத்தையும் சொல்லுவார். அப்படி எப்படி இருக்கிறார், நாட்டிய செயல் யாவையும் சிவனது நடனம். இதுக்கு இன்னொன்னு உண்டு. காஷ்மீரத்துல இப்போ ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாக லல்லேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கவிதாயினி, சைவ சித்தாந்தம், காஷ்மீர சைவத்துக்கு இருக்கக்கூடிய லலிதாயினி சொல்லும் பொழுது அவருடைய கவிதைகளை, எங்கேயோ மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளை நான் படிக்கும் பொழுது அதுல ஒன்று சொல்லப்பட்டிருக்கோம். என்னுடைய பேச்செல்லாம் ஆதிசங்கரனுடைய அப்படியே சிவானந்த லகரிக்கு ஒத்து வரும். அப்படியே என்னுடைய பேச்செல்லாம் உன்னுடைய ஸ்தோத்திரமாகட்டும், என்னுடைய செயலெல்லாம் உன்னுடைய பணிபடையாகட்டும் என்று ஒரு 4 வரியில ஒரு சின்ன அழகான கவிதை உண்டு. அவங்க வந்து காஷ்மீர சைவத்தை வளர்த்தவர் என்று லல்லேஸ்வரி என்று சொல்ல முடியாது அந்த அம்மையாரை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி தான் நாட்டிய செயல் யாவையும் சிவனது நடனம், நாடுறேன்னா நாள் சிவனது நடனம், பாட்டிசை திறம் யாவையும் அன்னவே, பதியோர் கேட்டிருப்பன யாவையும் அவன் இசை கேள்வி, கூட்டம் யாவையும் அன்னவன் தொண்டு செய் கூட்டமே. எங்கே பார்த்தாரு, எப்படி திருவாரூரில் இருக்கக்கூடிய பிறந்தார் அனைவரும் சிவகணங்களாக தெரிந்தார்களோ அதே மாதிரிதான் இவருக்கு எங்கே பார்த்தாலும் சிவன் அடியார்களாக தெரிகின்றார்கள். அண்டர் கூட்டமும் ஆலயம் தோறும் தொழுமால் என்று சொல்லும்படியாக எங்கே பார்த்தாலும் விழிப்புணர் சேர்த்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தொழுது கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களாக இவருக்கு காஞ்சிபுரம் முழுவதுமாக இவருக்கு தெரிந்திருக்கின்றது. என்றைக்கும் பார்த்தா தெரியும், சோமாஸ்கந்த வடிவம் போலவே காமாட்சி அம்பிகையும் ஏகாம்பரநாதனும் இடையிலே குமர கோட்டமுமாக எவன் அந்த மூர்த்தங்களிலே, சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று முருகப்பெருமானுடைய மூர்த்தங்களிலேயும் உண்டு, சிவபெருமானுடைய மூர்த்தங்களிலேயும் உண்டு, அப்படி சோமாஸ்கந்த மூர்த்தமாக எவன் இருக்கிறானோ அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி இருக்கக்கூடிய காஞ்சி மட்டுமல்ல, எல்லாமே நம்முடைய பாவனையிலே தொண்டர் கூட்டமுமாக அவனையே தொழக்கூடிய அண்டர் கூட்டமுமாக இருக்கின்றது என்று எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய செயலாக இறைவனுடைய கருத்தாக இருக்கிறது. கதையை மட்டும் பார்க்க வேண்டாம், அதுல இருக்க நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். நம்முடைய பாவனைங்கிறது முக்கியம். அந்த பாவனை வருவதற்கு எது காரணம்னு சொன்னா பிராக்டிஸ். அதுக்கு சொல்லுவார்கள் அபியாச பலம் என்று சொல்லுவார்கள். அபியாச பலம் என்பது இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு சின்ன கதையில முடிக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணான்னா திருடன், தேங்காய் திருடன், எத்தனையோ திருடங்க, சொம்பு திருட, உத்ரணி திருடங்கிற மாதிரி இது ஒரு தேங்காய் திருடன். இவன் என்ன பண்ணா ஒரு தோப்புல போய் தேங்காய் திருட போனானா, தேங்காய் திருடினவனுக்கு அங்க என்ன ஆகல, எல்லாம் திருடிட்டான். ஒரு 2 தென்னை மரம் மாத்திரம் இருந்தது, விட்டு வைக்கப்படாதோ ஆசை அப்படித்தான், இன்னும் கொஞ்சம் பத்தாதா அப்படின்னு மைதாசுங்கிற மாதிரி தான். என்னாச்சு, 2 தென்னை மரத்துல ஒண்ணு பக்கத்திலே ஒரு பெரிய வாய்க்கால் 6 போயிட்டு இருந்தது, அதுக்கு மேல இந்த தென்னை மரத்துல என்னாச்சு, 2 தென்னை மரமும் போயிட்டு இருக்கு, அதையும் ஏன் விட்டு வைக்கணும், அதுலயும் இத்தனை தேங்காய் இருக்கு அப்படின்னு நினைச்சானான். நினைச்சவன் என்ன பண்ணா ஒரு தேங்காய் தென்னை மரத்துல எப்படியோ ஏறிட்டான், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டான் ஆத்துங்கிற மேல, ஆத்துக்கு நடுவில் போகக்கூடிய இதுல ஆற்றுல வெள்ளம் போய் கொண்டு இருக்கிறது, வந்துட்டான் எப்படியோ, கிடைச்சதே விடப்படாத, அடுத்த மரம் ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லி அடுத்த மரத்துக்கு போனான். அப்ப மேல பார்வதி பரமேஸ்வரர் போயிட்டு இருந்தாங்களாம், போயிட்டு இருக்கிறவங்க பார்த்தாங்களாம், என்ன இவ திரு வந்ததே திருட்டு, அதுல கூட ஒரு போதுங்கிற மனசு இருக்கப்படாதா, இவ்வளவு மூட்டை மூட்டையா திருடிட்ட, தோப்பு முழுக்க திருடிட்ட, அட 2 வருத்தில ஒன்ன கூட திருடிட்ட, போப்படாதா அப்படின்னாலாம் அம்பிகை. அவர் சொன்னாரா அதுக்கு என்ன பண்றது, ஆசைக்கு வந்து அளவே கிடையாது, என்ன பண்றதுன்னு. 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போது இவன் போனா போய் தேங்காய் எடுத்துட்டான், எடுக்கும்பொழுது என்னாச்சு, கை தப்பினது, கீழே வலிக்கு விழ ஆரம்பிச்சான், ஒரு மட்டையை பிடிச்சுக்கிட்டான். ஆனால் அம்மை இல்லையா, அவளுக்கு கருணை தாங்கல, ஐயோ என் பையன் விழுந்துருவானே, திருடனா இருந்தாலும் பையன் பையன் தானே, ஐயோ விழுந்துருவானே என்ன பண்றதுன்னா. அப்ப அவருக்கு இருக்கிற இது இருக்கும் இல்லையா, இந்த பேர் வந்ததே திருட்டு விழுந்தா என்ன, ஐயோ வேண்டாம் அவனை காப்பாத்தணும்னாலாம். அப்பா சொன்னார் அவ்வளவுதானே, உன்னை கூப்பிட்டா நீ போ, என்ன கூப்பிட்டா நான் போறேன் அப்படின்னு. அப்பான்னு கூப்பிட்ட சிவன் வந்து காப்பாத்துவார், அம்மானு கூப்பிட்ட அம்பாள் வந்து காப்பாத்துவா. அப்படியே ஆடிக்கிட்டு இருந்தான், ஊசல் ஆடிக்கிட்டு இருந்தான், தொக்கடியே விழுந்தான். இவங்க 2 பேரும் காலை தீட்டி வச்சுட்டு இருக்காங்க, இவன் என்ன சொல்ல போறான்னு, விழுந்தவன் சொன்னான் ஐயோன்னு விழுந்தான். இப்போ அபியாசபலங்கிறது வெறும் கிடையாது. சொல்ல சொல்ல நாட்டிலும் பலன் ஆறடா என்று ஆழ்வார் பாடுவார். அது நகமெல்லாம் தேக நாள் மலர் தொழுது என்று அப்பெருமான் பாடுவார். நகம் தேயறது அவ்வளவு எளிதில்லை. பூவை பறிச்சு பறிச்சு நகம் தேயணும்னா எவ்வளவு பூ பறிச்சிருக்க வேண்டும் யோசித்து பார்க்கணும். இப்போ நாக்கிலே தழும்பு ஏற வேண்டும் என்றால் எத்தனை தடவை சொல்லி இருக்க வேண்டும். நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த திருப்புகள் சங்கத்தில் சேர்ந்தவர் தேவார திருப்புகழ் திருவருட்பா சபையின் அல்சூர் பெங்களூர்ல சேர்ந்த பிறகுதான் முருகாங்கிற நாமம் என்னுடைய வாக்குக்கு வந்தது. முருகா முருகான சொல்லக்கூடியது என்ன, அவர்கள் கொடுத்த அபியாசபலம். அபியாசத்தினாலே பாவனை ஏற்படும், பாவனையினாலே அந்த பாவகத்தை அடைய முடியும். அதை அடைவதற்கான முதல் படியை சொல்லுகிறார், எங்க பார்த்தாலும் நினைக்கணும் சொன்னா அபியாச பலம் இருக்க வேண்டும். அதாவது பிராக்டிஸ், நம்ம சாதாரணமா சொல்ல போனோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு காரியத்தை திரும்பி பண்ணலாம், தப்பே கிடையாது. எப்படி வேணும்னாலும் இருக்கணும், டேப் ரெக்கார்டர் போட மாதிரியாது. முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். அந்த அபியாச பலமானது மாற்றும் நன்மை என்று சொல்லி இந்த அபியாச பலத்துக்காகத்தான் இவ எல்லா இடத்திலேயும் சொல்லி இருக்கிறாய் என்பது முதல் கருத்து. இரண்டாவது, எங்க பார்த்தாலும் அந்த இறைவனையே காண வேண்டும், எங்கும் அவனுடைய திரு நடனமாக இருக்கின்றது என்கின்ற சிவனுடைய திரு நடனத்தை சொல்லக்கூடியதாக, சிவனுடைய அளப்பெரிய கருணையை சொல்லக்கூடியதாக இந்த பிரபஞ்சமே இருக்கிறதுன்னு ஆற்றுப்படலும் நாட்டுப்படலும் நகரப்படலும் எல்லா படலையும் அமைத்து வைத்தார். இனிமே நம்ம கந்தபுராணத்துக்கு உள்ளே நுழைகிறோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ.
4: ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம் அத்தியாயம் 28 முதல். ரிஷிகள் கேட்கலானார்கள், பிரபுவே, பார்வதி பிராட்டியை சமாதானப்படுத்த எண்ணிய இறைவர், இறைவியே, சொல்லும் அதன் பொருளும் இணைந்திருப்பது போலவே இந்த அகில உலகமும் அக்னி சோமன் இவர்களை சார்ந்தேதான் நிற்கிறது. பெரும் செல்வம் என்பது என்ன? அனைத்திலும் செலுத்தப்படும் ஆளுமைதான். அந்த ஆளுமையின் சுரூபமே நீதான் என்று கூறியதன் கருத்து என்ன? இதன் உண்மை விளக்கத்தை அறிய விரும்புகிறோம். வாயுதேவர் கூறுகிறார், ரிஷிபுங்கவர்களே, ஸ்ரீ ருத்ரரது ஒளிமிக்க கோரமான திருமேனியை அக்னி என்பர். அமுதமயமான சந்திரன் சக்தியான இறைவியின் சுரூபம். ஏனெனில் சக்தியின் திருமேனி அமைதியை செய்வது. அமுதம் என்பது பிரதிஷ்டை எனப்படும் கலையாகும். தேஜஸ் என்பது, அதாவது ஒளி என்பது வித்யை எனப்படும் கலையாகும். ஐம்பெரும் பூதங்களின் நுண்பகுதிகள் முழுக்க இந்த அமுதமான ரசமும் தேஜஸ் என்கிற ஒளியுமே நிறைந்துள்ளது. தேஜஸ் என்கிற ஒளியின் விருத்தி, அதாவது விருத்தி என்பது செயல். செயல் இருவகைத்தது. ஒன்று சூரியனின் சுரூபம், மற்றது அக்னியின் சுரூபம். இதே போல அமுதமாகிற ரசமும் இருவகைத்தது. ஒன்று சந்திரனது வடிவு, மற்றது நீர் வடிவு. ஒளியானது மின்னல் முதலிய உருவங்களிலும் ரசம் மதுரம், அதாவது இனிமை முதலிய உருவங்களிலும் காணப்படுகிறது. ஒளி ரசம் இவற்றின் வேறுபாடுதான் இவ்வுலகத்தை தாங்கி நிற்கிறது. அக்னியிலிருந்து அமுதம் தோன்றுகிறது. இந்த அமுதமே நெய் ஆகும். இதனால் அக்னி வளர்கிறது. ஆகவேதான் அக்னிக்கும் சோமனுக்கும் தரப்படும் ஆகுதிகள் உலகை நலம் பெறச் செய்கின்றன. இவ் ஆகுதிகளால் உலகில் பயிர்ச்செல்வம் செழிக்கிறது. இப்பயிர்ச்செல்வத்தினால்தான் ஆகுதிகளுக்கான தானியங்கள் நிறைய விளைகின்றன. ஆகுதிகள் மழையை தோற்றுவிக்கின்றன. மழை செழிக்க பயிர்கள் செழித்தொங்குகின்றன. ஆக மழையினால் அவியுணவிற்கான தானியங்கள் விளைகின்றன. அதனாலே அக்னி மற்றும் சோமன் கலவையான இவ்வுலகம் இருப்பை அடைகிறது. சோமனுக்கு நெருங்கிய உரமான அமுதம் உள்ளவரை அக்னியானது மேன்மேலும் கொழுந்துவிட்டு எரிகிறது. அதே போல அக்னி உள்ளவரை அமுதமான, அதாவது ரசரூபமான நெய்யும் கீழ் வரை பாய்கிறது. ஆகவே காலாக்னி கீழேயும் சக்தி மேலேயும் உள்ளது. தீ உள்ளவரை அதனது கதி, அதாவது அதனுடைய நிலை மேல் நோக்கியேதான். எப்பொழுது தீ நீரால் நினைக்கப்படுகிறதோ அப்பொழுது முதல் அது கீழ் நோக்கியேதான். ஆதார சக்திதான் மேலோக்கி கிளம்பும் காலாக்னியை தாங்குவது. கீழ்நோக்கி பாயும் சோமன், சிவதத்துவம், சக்தி தத்துவம் இவ்விரண்டின் ஆதாரத்தில் தான் நிலை கொண்டுள்ளது. சில போது சிவம் மேலும் சக்தி கீழுமாக இருக்கும், சில போது சக்தி மேலும் சிவம் கீழுமாக இருக்கும். ஆக அனைத்துமே சிவசக்திகளின் நிறைவே. அதுதான் எங்கும் பரவியுள்ளது. தீயினால் எரிக்கப்படும் இவ்வுலகம் சாம்பராகிறது. இது அக்னியின் செயல்திறன். பஸ்மாவான இந்த சாம்பலைத்தான் அக்னியின் வீரியம் என்கிறோம். பஸ்மாவான விபூதியின் உயர்ந்த சுரூபத்தை நன்கறிந்து கொண்டு அக்னி ராஜுஷ்மான் முதலிய வேத மந்திரங்களை ஓதிய வண்ணம் அந்த பஸ்மாவை உடலில் பூசிக்கொள்பவன் உலகியல் தடைகளில் இருந்து விடுபடுகிறான். அக்னியின் செயற்செழுமையான பஸ்மாவை சோமன் நீரினால் நினைத்த போது அவன் உலகியல் அதிகாரத்திலிருந்து ஒதுக்கப்படுகிறான். சக்தியின் அமுத தாரையினால் ஒரு சமயம் பஸ்மாவானது நாற்புறங்களிலும் நனைக்கப்படுமேயானால் அப்பொழுது அந்த பஸ்மமானது உலகியலின் செயற்பாட்டினின்றும் அனைத்தையும் மாற்றிவிடுகிறது. அதாவது உலகியல் தடைகளை அறுத்து தள்ளுகிறது. ஆகவே இது மாதிரியான அமுத மழை மரணத்தை வெற்றி கொள்ளவேதான் தோன்றுகிறது. சிவாக்னியான விபூதியோடு சக்தி தத்துவமான அமுதம் சேருமானால் இந்த அமுதமழையில் நையும் பாக்கியம் ஒருவன் பெறுவானேயானால் அப்பொழுது அவனுக்கு மரணம் எவ்வாறு ஏற்படும்? மரணமிலா பெருவாழ்வு கிட்டும். எவன் ஒருவன் அக்னியின் இந்த உண்மை தத்துவத்தையும் முன்பு கூறப்பட்ட அமுதமழையின் நனைந்து திளைக்கும் உண்மை தத்துவத்தையும் உள்ளபடி நன்கறிந்து கொள்கிறானோ அவன் அக்னி சோமன் செயற்கையான இவ்வுலகை விடுத்துச் சென்று பின் பிறவியே பெறுவதில்லை. எவனொருவன் சிவாக்னியால் இம்மாசுடம்பை எரியூட்டி சாம்பலாக்கி சக்தியின் சொரூபமான சோமனாகிற அமுதத்தினால் யோகநெறியில் நின்று சாம்பலாகிய இவ்வுடலை நினைத்து நிற்கிறானோ அவன் அமுதமயமாகவே ஆகிறான். இவ்வெண்ணத்தை இதயத்தில் நுழைத்து கொண்டே இறைவன் இவ்வுலகம் முழுவதையும் அக்னி சோமன் இவர்களது கூட்டு என்று அழைத்தார். அதொன்றும் முற்றிலும் உண்மை. வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, இனி இவ்வுலகமே வாக் அர்த்தம் அதாவது சொல் மற்றும் பொருள் அதாவது சொல்லும் பொருளும் போல இணைந்து ஒன்றானது என்பதை சுருக்கமாக கூறுவேனாக. அத்வா என்கிற வழி ஆறு வகைத்தானது என்பதை விரிவின்றி விளக்குவேன். சொல் இன்றி பொருளோ பொருள் இன்றி சொல்லோ தனித்து இல்லை. ஆகவே சொல் என்பது இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப ஏதோ ஒரு பொருளை அதாவது அர்த்தத்தை அறிவிப்பதாகத்தான் இருக்க முடியும். பிரகிருத்தியான இயற்கையின் பரிணாமமான வளர்ச்சியே சொல்லின் பாவனை பொருளின் பாவனை என்கிற இரு பாகுபாடு கொண்டதுதான். இவை இரண்டும் பரமனான சிவன், இறைவியான பார்வதி பிராட்டி ஆகிய இருவரின் உண்மையான இயல்பான மூர்த்தி எனப்படுகிறது. இவர்களின் சொல்வடிவான எந்த விபூதி அதாவது தன்மை உண்டோ அதை அறிஞர்கள் மூவகையாக கூறுவர். அவை ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம் என்பன. காதுகளினால் நேருக்கு நேராக கேட்கப்படுவது ஸ்தூலம், சிந்தைக்கு மட்டும் எட்டுவது சூக்ஷ்மம், எது சிந்தனைக்கும் எட்டாமல் தாண்டி நிற்கிறதோ அது பரா எனப்படுகிறது. அதுவே சக்தி தத்துவத்தின் சுரூபம், உண்மை நிலை. அதைத்தான் சிவதத்துவத்தை அண்டி நிற்கும் பராசக்தி என்கின்றனர். ஞானசக்தியோடு சேர்ந்த இந்த பராசக்தியை இச்சாசக்தியை மேலும் வல்லுள்ளதாக செய்கிறது. இதுவே அனைத்து சக்தி தத்துவங்களின் ஒன்று சேர்ந்த மொத்த ஸ்வரூபம். இதைத்தான் சக்தி தத்துவம் என்கின்றனர். இதுவேதான் அனைத்து செயற்பாடுகளுக்கும் மூல காரணம் என்று கொள்ளப்படுகிறது. இதையேதான் குண்டலினி சக்தி என்கின்றனர். இதுவே விசுத்த அத்துவா என்கிற பராமாயை. உண்மையில் இது பிரிவற்றது. எனினும் ஆறு அத்துவாக்கள் என்கிறதாக அதாவது ஆறு வழிகள் என்கிறதாக விஸ்தாரத்தை அடைந்துள்ளது. இந்த ஆறு அத்துவா எனப்படும் வழிகளில் மூன்று ஒலி வடிவானவை. அதாவது சொல் வடிவானவை, மூன்று பொருள் வடிவானவை. உலகில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தங்கள் தங்கள் ஆன்ம தூய்மைக்கு அதாவது உள்ள தூய்மைக்கு ஏற்றவாறு அனைத்து தத்துவங்களின் பிரிவுகளிலும் லயமாவதற்கும் இரண்டர கலப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தகுதி உண்டு. இவை அனைத்து தத்துவ கலவைகளின் மூலமாக அவரவர் தகுதிக்கேற்ப பெறலாகும். பரா பிரகிருதியின் முதலில் ஏற்படும் ஐந்து வித பரிணாமங்கள் எவையோ அவையேதான் நிவிருத்தி முதலிய கலைகள். சொல்லிற்கு தொடர்புடைய அத்வாக்கள் மந்த்ராத்வா, பதாத்வா, வரணாத்வா என மூன்று. பொருள் அதாவது அர்த்தத்திற்கு தொடர்புடைய மூன்று அத்வாக்கள் புவனாத்வா, தத்வாத்வா, கலாத்வா என்பன. இவை அனைத்திலும் ஒன்றுக்கொன்று இணைந்து இயங்கும் இயல்பு உள்ளது. மந்திரங்கள் அனைத்தும் பதங்களால் அதாவது சொற்றொடர்களால் நிரம்பியவை. ஏனெனில் அவை வாக்கியங்களாக உள்ளன. பதங்கள் அனைத்தும் வர்ணங்களால் அதாவது எழுத்துக்களால் ஆனவை. வித்வான்களின் கருத்து எழுத்துக்களின் தொகுப்பே பதங்கள் அதாவது சொற்கள். எழுத்துக்கள் புவனங்களினால் அதாவது உலகங்களினால் நிரம்பியுள்ளன. ஏனெனில் உலகங்களில் தானே எழுத்துக்கள் இருக்க முடியும். புவனங்களோ உள்ளும் புறமும் தத்துவங்களினால் நிரம்பியுள்ளன. ஏனெனில் புவனங்கள் தத்துவங்களின் என்றும் தோன்றியவையே. தத்துவங்கள் காரணங்கள், புவனங்கள் காரியங்கள். அநேகமாக புவனங்கள் அனைத்தும் தத்துவங்களின் என்றும் வெளிவந்தன. இவற்றில் சில புராணங்களில் விரிவாக காண கிடைக்கின்றன. சில புவனங்களை பற்றி சிவசம்பந்தமுடைய ஆகம நூல்கள் வாயிலாக தெரியலாகும். சில சாங்கிய சாஸ்திரம், யோக சாஸ்திரம் ஆகியவற்றிலும் காண கிடைக்கின்றன. சிவசாஸ்திரங்களில் தெளிவாக காணப்படும் சில பல தத்துவங்கள் கலைகளில் உரிய முறைப்படி பரவி காணப்படுகின்றன. பராப்பிரகிருதியில் முதன் முதலில் எந்த 5 பரிணாமங்கள் தோன்றினவோ அவைதான் நிவிருத்தி முதலிய கலைகள். இந்த 5 கலைகளும் ஒன்றன் மேல் ஒன்றாக தத்துவங்களால் பரவியுள்ளன. அதனால் பரா என்கிற சக்தி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது. உண்மையில் அதில் பிரிவு இல்லை. ஆனால் 6 வழிகள் என்கிற நிலையில், 6 அத்வாக்கள் என்கிற நிலையில் பிரிந்துள்ளன. சக்தி தத்துவம் தொடங்கி பிருத்வி தத்துவம் வரையிலான அனைத்து தத்துவங்களும் சிவ தத்துவத்தில் இருந்து தோன்றியவையே. சட்டி பானை முதலியன மண்ணால் தானே வியாபிக்கப்பட்டுள்ளன. அதே போல் தத்துவங்கள் அனைத்தும் சிவ தத்துவத்தினாலேயே ஆனவை. முன்பு கூறப்பட்ட 6 வழிகளினால் பெறக்கூடிய பயன் எதுவெனில் சிவனாரது உயர்ந்த பதமே ஆகும். 5 தத்துவங்களையும் சோதித்து பார்க்கையில் எங்கும் பரவியது அவ்வாறு பரவி நில்லாதது, அதாவது வியாபிகா அவ்வியாபிகா என்கிற இரு சக்தியினால் தான் என்று தெரிய வருகிறது. நிவர்த்திகளை மூலம் பிரம்மாண்டத்தின் நிலையில் சோதனை ருத்ரலோகம் வரை ஏற்படுகிறது. பிரதிஷ்டாக்களை மூலம் அதற்கும் மேல் அவ்யக்தத்தின் எல்லை வரையிலான பகுதி சோதிக்கப்படுகிறது. நடுவிருக்கும் வித்யாக்களை மூலம் அதற்கும் மேல் உள்ள வித்யேஸ்வரர் வரையிலான ஸ்தானத்தின் சோதனை ஏற்படுகிறது. சாந்திகளை மூலம் அதற்கும் மேல் உள்ள இடம், சாந்தி தீதகளை மூலம் அத்துவாயனப்படுகிற வெளிகடின் முடிவு வரையிலான நிலை சோதிக்கப்படுகிறது. இதைத்தான் பரம வியோமம் என்கின்றனர். இதுவரை கூறிய இந்த 5 தத்துவங்களே இவ்வுலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது. சாதனை புரிய விருப்பம் உள்ளவர்கள் அத்துவாயனப்படும் வழிகள் எங்கு எவ்வாறு வியாபித்துள்ளன என்பதை நன்கு அறிந்து கொண்டு அதன் பின்னரே சோதனம் எனப்படும் தகுதியை செய்ய மேற்கொள்ள வேண்டும். இல்லையேல் அவர் முழுமையான தகுதியை பெற இயலாதவர். அதனால் பெறலாகும் பயனும் கிட்டாது, அவரது உழைப்பு வீணே, அது நரகத்தை அடைவிக்கும். சக்திபாதத்தின் முழு சேர்க்கை என்ற தத்துவங்களை உள்ளபடி நன்கு அறிந்து கொள்ள முடியாது. அதன் உண்மையான விளக்கமும் பெற இயலாது. அதன் வியாப்தி மற்றும் பெருக்கத்தின் அறிவும் பெற இயலாது. அதாவது அதன் வியாப்தி அளவு மற்றும் பெருக்கத்தின் அறிவும் பெற இயலாது. சிவபரம்பொருளின் சித்துரூபமான பரமேஸ்வரி பராசக்தியே ஆக்ஞை எனப்படுவது. அனைத்திற்கும் காரண ரூபமாக விளங்கும் அந்த ஆக்ஞாசக்தியின் கூட்டுச் சேர்க்கையினாலேதான் சிவம் எனப்படும் பரம்பொருள் அனைத்து சிவத்திற்கும், அதாவது மங்களங்களுக்கும் நிலைக்களனாக ஆகிறார். உண்மை நிலையை ஆராய்ந்து பார்த்தால் ஆன்மாவில் எந்த ஒரு பேதமும் வேறுபாடும் இல்லை. காணப்படும் அனைத்து மாறுபாடுகளும் மாயையின் செயல், முற்றிலும் மாயையே. தலை என்பதும் இல்லை. இத்தலைகளை தகர்த்தெறிந்து விடுதலை தரும் முக்தி என்பதும் இல்லை. பரமசிவனாரது குறைவற்ற பராசக்தியே அனைத்து செல்வங்கட்கும் எல்லை நிலம். சிவபரம்பொருள் எந்த ஒரு தர்மத்தை, அதாவது கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளாரோ அதே கொள்கைதான் இறைவியனுடனும் ஆகும். அவர் ஏற்கும் அனைத்தையும் இறைவியும் ஏற்று நடத்துகிறார். அந்த சக்தியின் தத்துவத்தினால்தான் இறைவன் இல்வாழ்வான் ஆகிறார். அதே போல இறைவியும் இவரோடு சேர்ந்தே உலகப்படைப்பாக்கிற தோற்றத்திற்கு வாழ்க்கை துணை ஆகிறார். இப்பிரபஞ்சமே பிரகிருதியில் இருந்து தோன்றியது. பிரகிருதி காரணம், ஜகத் அதாவது இந்த உலகம் அதன் காரியம். சிவா சிவயான தம்பதிகளின் சந்தான பாக்கியம் இவ்வுலகம். அவர்களே ஜகத்தின் தாய் தந்தையர். சிவனாரே கர்த்தா ஆக்குபவர், சக்தியே காரணம். இதுதான் அவர்களின் நடுவே உள்ள வேறுபாடு. உண்மையை சிந்தித்தால் சிவபரம்பொருள் ஒருவரே சக்தியாகவும் சிவமாகவும் விளங்குபவர். சிலரது கருத்து என்ன தெரியுமா? ஆண் பெண் என்கிற ஒரே ஒரு வேறுபாடுதான் அவர்கள் இடையில் என்று. வேறு சிலர் பராசக்தி சிவத்திலேயே பிரிவின்றி ஒன்றுபட்டுள்ளாள் என்பது. சூரியனும் சூரிய ஒளியும் தனித்தனியா? இல்லையே, இரண்டும் ஒன்றுதானே. அதே போலத்தான் சித் சுரூபியணியான பராசக்தி சிவபரம்பொருளை விடுத்து தனித்ததன்று. இருவரும் பிரிவற்ற ஒன்றே என்பதுதானே உண்மை நிலை. ஆகவே சிவனார் பரம காரணன், அதாவது அவரே கடவுள். அவரது ஆளுமையான ஆக்ஞாசக்தியே பரமேஸ்வரி. சிவனாரால் தூண்டப்பட்ட சிவனாரது அழிவற்ற மூல பிரகிருதி காரியங்களின் வேறுபாடுகளினால், அதாவது அந்தந்த செயலுக்கு ஏற்ப மகாமாயை, மாயை, முக்குணங்கள் கொண்ட பிரகிருதி அதாவது இயற்கை என்கிற மூலகங்களிலும் நிலையாக நின்று 6 அத்துவாக்களையும் வெளியே தோன்றும்படி செய்கிறது. இந்த 6 விதமான அத்துவாக்களும் சொல் பொருள் இரண்டின் கூட்டுச் சேர்க்கையே. அதுதான் இந்த அனைத்து பிரபஞ்சமாகவும் விளங்குகிறது. சாஸ்திரங்கள் அனைத்தும் இந்த ஒரு தத்துவத்தையே விளக்கமாக உறுதி செய்கின்றன. 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம் 30 ரிஷிகள் கேட்கின்றனர், வாயுதேவரே, சிவபிரான் மிகவும் சாந்தமானவர். அவர் அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் அருள் புரிகிறார் என்பது உண்மையானால் அனைவரது விருப்பங்களும் ஒரே சமயத்தில் ஏன் நிறைவு பெறுவதில்லை? அவரோ அனைத்தையும் செய்து முடிக்கும் திறமையாளர் என்பதானால் அனைவரையும் ஒரே சமயத்திலேயே உலகியல் தடைகளில் இருந்து விடுவித்து முக்தர்கள் ஆக்கலாமே. சரி, ஒருவேளை தொன்று தொட்டு தொடர்ந்து வரும் அனைவரது செயற்பாடுகளும் ஒரே மாதிரியின்றி வேறு வேறாக இருக்கின்றன, ஆகவே அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடைக்க வழி இல்லை என்று கூறுவீர்களேயானால் அதுவும் சரியாக இல்லையே. ஏனெனில் கர்மங்களின் வேறுபாடுகள் விசித்திரமானவை, அவை நியமிப்பதாக ஆக முடியாது. ஏனெனில் இந்த கர்மங்களும் பரமனால் செய்யப்படுவதாகவேதான் ஆகின்றன. இதில் பல சொல்லி காமுறுவதேன் பயனோ இல்லை. இவ்வாறு பலவாறாக யுக்தியின் வாயிலாக பரவிய நாத்திகம் எவ்வாறு விரைவில் நசித்து போகுமோ அவ்வாறு எங்களுக்கு விளக்க வேண்டுகிறோம். வாய பகவான் பதில் கூறுகிறார், அந்தணர்களே, நீங்கள் யுக்தியின் பார்ப்பட்டு இதுவரை எந்தெந்த ஐயப்பாடுகளை என்னிடம் கேட்டீர்களோ அவை அனைத்தும் உண்மையில் மிக மிக பொருத்தமானவைகளே. ஏனெனில் ஏதாவது ஒன்றை பற்றி உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பமோ அல்லது உண்மை விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காகவோ கேட்கப்படும் கேள்விகளை சாதுக்கள் அதாவது சான்றோர்கள் இவன் நாத்திகம் பேசுகிறான் என்று கொள்ள மாட்டார்கள். இவ்விஷயத்தில் சான்றோர்களின் மயக்கத்தையும் தெளிவாக்கும் பிரமாணங்களை உங்களுக்கு கூறுவேனாக. சான்றோர்கள் அல்லாத புல்லறிவாளர்களுக்கு ஏற்படுகின்ற தெளிவின்மை அதாவது இந்த மயக்கம் சிவனாரது அருள் இன்மையினாலேயே ஆகும். பரிபூரணரான சிவபரம்பொருளின் அருள் இன்றி உலகில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு செயலுமே இல்லை என்பதே சர்வ நிச்சயம். பரிபூரணரான சிவபரம்பொருளின் அருள் இன்றி உலகில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு செயலுமே இல்லை என்பதே சர்வ நிச்சயம். அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது. பிறருக்கு அருள்வதில் ஸ்வபாவம் என்கின்ற கருணையே முழுமையான திறன் படைத்தது. கருணையற்றவன் பிறர் எவருக்கும் அருள் புரிய முடியாது. ஜீவராசிகள் பசுக்கள் உலகம் பாசமாகிற தலை இவை இரண்டும் சேர்ந்துதான் பரம் எனப்படுகிறது. இது திருவருள் பெறுவதற்கு ஏற்ற பாத்திரம். பரமான இந்த உலகத்தை அருளுவதற்கு பதியான இறைவரது அருளானையின் தொடர்பு தேவைப்படுகிறது. பரமான இந்த உலகத்தை அருளுவதற்கு பதியான இறைவரது அருள் ஆணையின் தொடர்பு தேவைப்படுகிறது. பதி எனப்படும் இறைவன் தான் கட்டளையிடுபவர். அனைவருக்கும் அருள் புரிவரும் அவர்தான். அவ்வாறு அருள் புரிவதற்கென்றே அருளாணை அதாவது அருட்கட்டளை என்கின்ற ஒரு செயலை மேற்கொள்வதாலேயே சிவபரம்பொருளை சுதந்திரம் அற்றவர் அதாவது பிறருடைய கட்டளையை எதிர்நோக்கி நிற்பவர் என்று எவ்வாறு கூற முடியும்? திருவருள் பெறுவதற்கென்று ஒருவர் இல்லையெனில் எவ்வாறு அத்திருவருள் பயன் தருவதாக ஆக முடியும்? ஆகவே திருவருள் என்பது என்ன எனில் சுதந்திரம் என்கிற சொல்லின் பொருளான எதிர்பாராதிருத்தலே ஆகும். திருவருள் என்பது என்ன எனில் சுதந்திரம் என்கிற சொல்லின் பொருளை எதிர்பாராது இருத்தலே ஆகும். திருவருள் பெறுபவன் சுதந்திரனாக இருக்க இயலாது. அவன் பிறருக்கு கீழ்ப்பட்டவன் தான். ஏனெனில் பதியான இறைவனது திருவருள் இல்லையெனில் அவனுக்கு இவ்வுலக போகமோ அவ்வுலக மோட்சமோ நிச்சயம் இல்லை. இரண்டும் அவனுக்கு கிடைக்காது. திருமேனியோடு கூடிய மூர்த்தி ஆத்மா என்பதும் இறையருளுக்கு பாத்திரமானதுதான். ஏனெனில் அங்கும் சிவாஜ்ஞை என்பது தனித்து நிற்பதில்லை. அவையும் சிவாஜ்ஞைக்கு உட்பட்டதுதான். சிவாஜ்ஞைக்கு கட்டுப்படாத எந்த ஒரு பொருளும் இல்லை. சகுணமோ அல்லது திருமேனி தாங்கிய சகல ரூபமோ இரண்டும் சிவனாரது சுரூபமே. அதுதான் சிவலிங்க சுரூபம். இதன் மூலம்தான் நிஷ்கலரான நிர்குணரான நிராகாரரான சிவனாரின் திருவருள் நமக்கு கிடைக்கிறது. நிஷ்கலமானதோ சகலமானதோ நிர்குணமோ சகுணமோ இதுவே சிவமூர்த்தம் என்று சொன்னாலும் அது மேலெழுந்த வாரியாகத்தான் அதாவது ஏதோ உபச்சாரமாகத்தான் சொன்னதாகும். எந்த இறைவன் சாட்சாத் நிஷ்கலர் சாட்சாத் நிஷ்கலர் பரம காரண ரூபரான சதாசிவன் என்று அழைக்கப்படுகிறாரோ அவர் எந்த ஒரு சாகார அதாவது திருமேனியோடு கூடியதாக அனுபவிக்க இயலாதவர் என்றும் கூற முடியாது. ஏதாவது ஒரு பிரமாணத்தினால் அறியலாகும் என்பதும் அவரது இயல்புக்கு சாராது. பிரமாணத்தினாலோ பிரதீகம் எனப்படும் அடையாளத்தினாலோ அடைய வேண்டும் என்கிற எண்ணமும் தோன்றாது. பரம தத்துவத்திற்கு இவையெல்லாம் உபலக்ஷணமே அதாவது ஏதோ ஒரு குறியீட்டு முறையே. இதுதான் முடிந்த முடிவும். கண்களில் காண இயலாத ஆன்மாவிற்கு ஏதாவது ஒரு மூர்த்தியே அதாவது திருமேனியே உபலக்ஷணமாகும். அதாவது இப்படியும் என்று உணர்த்துவதாக அமையும். சிவலிங்காகாரமான ஒரு பிம்பத்தை காட்டி இதுவே சிவனாரது திருமூர்த்தம் என்று கூறுவது எதனால் எனில், இந்த திருமேனியிலும் சிவபரம்பொருள் விளங்குகிறார் என்பதை அறிவுறுத்தவே. திருமேனி என்பது சிவனாரை குறிக்கும் ஒரு குறியீடு. சிவலிங்காகாரமான ஒரு பிம்பத்தை காட்டி இதுவே சிவனாரது திருமூர்த்தம் என்று கூறுவது எதனால் எனில், இந்த திருமேனியிலும் சிவபரம்பொருள் விளங்குகிறார் என்பதை அறிவுறுத்தவே. திருமேனி என்பது சிவனாரை குறிக்கும் ஒரு குறியீடு. தீ கொண்டு வா என்றால் எரிகிற ஒரு கொள்ளிக்கட்டையைத்தானே கொண்டு வர முடியும். அக்கட்டை இல்லையெனில் தீயும் இல்லை. தீ தனித்து இருக்காது, கட்டையை சார்ந்தது என்றால்தான் நமக்கு புலப்படும். இதே போலத்தான் சிவனாரும் சிவலிங்கம் என்னும் திருமேனியின்றி காண கிடைக்கார். தீயை தொடு உணர்ச்சியால் உணர முடிவது போல சிவபரம்பருளை மனதினால் உணர இயலும். ஆகவே சிவபரம்பருளை பூஜிக்க வேண்டுமெனில் அதற்கு ஒரு மூர்த்தி அதாவது பிம்பம் தேவை. ஆகவே இந்த சிவலிங்கமூர்த்திக்கு செய்யும் அனைத்து பூசனைகளும் சாட்சாத் சிவபெருமானுக்கு செய்ததாகவேதான் ஆகும். அர்ச்சா விக்கிரகம் எனப்படுகிற சிவலிங்க பூஜையே சிவனாரது பூஜைதான். எந்த ஒரு மூர்த்தியானாலும் சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர், ஸ்ரீ நடராஜர் முதலிய கோயில்களில் காணப்படும் திருமூர்த்தங்கள் எதுவானாலும் அத்திருமேனியில் சிவனாரை தியானித்துத்தான் பூஜை செய்கிறோம். அதுதானே சிவபூஜை என்பதும், சிவபிரான் எவ்வாறு சிவலிங்க திருமேனியிலே தன்னருளை பாய்ச்சுகிறாரோ அதுபோலவேதான் சிவலிங்க திருமேனியிலே விளங்கும் சிவபிரான் பசுக்களான நம்மேலும் அருளை பொழிகிறார். பரம்பொருளான சிவபிரான் உலகங்கள் அனைத்தையும் காத்தருளவேதான் சதாசிவன் முதலிய பல பல திருமேனிகளை தாங்கி தன் ஆளுமைக்கு கீழிறுத்தி திருவருள் புரிகிறார். ஒரு குறிப்பு ஆசிரியரானே கொடுக்கப்படுகிறது. சிவனாரது பூஜை, நம் சிவலிங்க பூஜை செய்வது எப்படி என்று சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் கொடுக்கிறார். நம் வீட்டில் நம் தாய் தந்தை தாத்தா பாட்டி முதலியவர்களின் புகைப்படத்தை வைத்து மாலை சாத்துவது போல என்று நாம் கொள்ள வேண்டும். அந்த படம் தாத்தா பாட்டி இல்லை, ஆனால் அவர்களை அங்கே பாவிக்கிறோம் அர்ச்சா விக்கிரகமாக. அதே போலத்தான் சிவலிங்க பூஜை என்று ஒரு குறிப்பை கொடுக்கிறார். தொடர்ந்தோம். சிவபிரான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் திருவருள்தான் புரிகிறாரே தவிர எவரையும் தண்டிப்பதில்லை, அதாவது நிகிரகிப்பதில்லை. ஏனெனில் எவனை தண்டிக்க வேண்டுமோ அவனிடம் உள்ள குற்றங்கள் இறைவனிடமும் இல்லை. எவனை தண்டிக்க வேண்டுமோ அவனிடம் உள்ள குற்றங்கள் இறைவனிடம் இல்லை. அந்த ஜீவன் செய்த குற்றத்திலும் ஏதாவது ஒரு நல்லது இருக்குமா என்று தேடிக் கண்டு அதை கொண்டு திருவருள் செய்பவர் இறைவன். பிரம்மதேவரது சிரத்தை குயிறாரே, மன்மதனை எரித்தாரே என்றால் அதுவும் உலக நன்மைக்காகவே தான் செய்யப்பட்டது. தண்டிப்பது என்பதும் உண்மையில் குற்றமற்றதுதான். விருப்பு வெறுப்பினால் ஒருவன் தண்டித்தால் அது குற்றமானதாகும், அதில் தன்னலம் உள்ளது. ஆகையினால் தான் அரசன் குற்றவாளிகளை தண்டிப்பதையும் இயல்பாக தன்மதிக்கின்றனர். நல்லவன் ஒருவனை காத்தருள தீயவனை தண்டித்துதான் ஆக வேண்டும். தீயவனை அகற்ற முதலில் சாமம், தானம், வேதம் என்ற மூன்று வழிகளை கையாண்டு அதில் பயன் கிட்டவில்லை எனில் கடைசியில் தண்டம் என்கிற தண்டனை உபாயத்தை தான் மேற்கொள்ளத்தான் வேண்டும். இந்த உபாயங்களெல்லாம் எதற்காக எனில் உலகில் உள்ள தீய சக்திகளை அகற்றி நல்ல சக்தியை நிலைநிறுத்தவே ஆகும். இதுதான் அதனுடைய அவசியத்துவத்தை காட்டுகிறது. ஒருவேளை செயல் மாறி போகுமானால் அதை நலத்திற்கல்ல என்று ஒதுக்குகிறோம். நலம் புரிவதே எனது நெடுநோக்கு அதாவது கொள்கை என்று ஒருவன் கூறினால் அதற்கு எடுத்துக்காட்டு இறைவன் ஒருவரே. தீயவர்களை தானே இறைவன் தண்டிக்கிறார், ஆகவேதான் அவர் தோஷமற்றவர், குற்றமற்றவர். ஆகவே தீயவர்களை மட்டுமே தண்டிப்பவர் ஒருவரை தண்டித்தார் என்கிற ஒரு செயலை மட்டும் கொண்டு அவர் குற்றவாளி என்று சான்றோர்கள் சுட்டிக்காட்டுவார்களா? உலகில் எங்கு எப்போது இம்மாதிரியான குற்றவாளிகளை தண்டிப்பது என்கிற செயல் நடக்குமோ, அதுவும் மனதில் விருப்பு வெறுப்பின்றி நடக்குமோ, அப்பொழுது அது உயர்ந்ததாகத்தான் அதாவது நற்செயலாகத்தான் கொள்ளப்படுகிறது. தந்தை தனையனை தண்டித்து வளர்க்கிறாரே எனில் அது அவர் செய்யும் நற்செயல். அவனை நல்லவனாக்கவே அத்தண்டனையே தவிர அவன் மேல் விருப்பு கொண்டு இல்லை. சிவாஜ்ஞையை ஏற்று நடப்பதே நன்மை, அதுவே நமக்கு நலம் பயப்பது. இதுதான் அவரது திருவருள். உலக ஜீவராசிகள் அனைத்தையும் நல்லதில் திருப்ப திருவுள்ளம் படைத்த இறைவரை திருவருள் புரிபவர் என்றுதானே கூற முடியும். பிறருக்கு உபகாரம் செய்வது என்பதன் பொருள் என்ன? திருவருள் புரிவது என்பதுதானே. உபகாரம் என்பது ஒருவனுக்கு செய்யக்கூடிய நன்மையே. சிவன் அருளால் தான் உலகில் உள்ள அசைவன் அசையாதன் ஆகிய அனைத்தும் நல்வழியில் ஊக்குவிக்கப்படுகின்றன. ஆனால் அவர் புரியும் திருவருள் எல்லோருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இதற்கு காரணம் திருவருள் பெறுபவனது சுபாவமே ஆகும். அவனது இயல்பே இறைவனை தடுக்கிறது. சூரியன் குலத்தில் இருக்கும் அனைத்து தாமரை மலர்கள் மீதும் ஒரே மாதிரி தான் தன் கிரணங்களை வீசுகிறார். ஆனால் அத்தாமரை மலர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாகவா மலர்கின்றன? இல்லையே. பொருட்களின் பின்னிட்டு வரும் பயன்களுக்கு அதன் இயல்புதான் காரணம். பொருள் இழப்பு எனில் அது செய்தவனை நோகாது, ஏனெனில் அதன் இயல்பினால் அது அழிந்தது.
5: தீயிலிட்ட தங்கம் உருகுகிறது, ஆனால் கரி உருகுவதில்லை. அதுபோல சிவபிரான் பக்குவம் அடைந்த, அதாவது மும்மலங்கள் அழிந்த ஜீவான்மாவையே உலகியல் தடைகளில் இருந்து விடுதலை பெறும்படி செய்கிறார். மற்றவர்களை அல்லவே. எந்த பொருள் எவ்வாறு ஆக வேண்டுமோ அவ்வாறு அது தானாகவே ஆவதில்லை. அவ்வாறு ஆவதற்கு அதற்கு ஒரு செயல்படுத்துபவன் தேவையாகிறது. அந்த கர்த்தா எப்பொழுதும் சுதந்திரனாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் திருவருள் புரியும் சிவபிரான் இவ்வாறு இயல்பாகவே தனி தூய்மை பெற்றுள்ளாரோ, அவ்வாறே ஜீவன் என்று அழைக்கப்படும் ஆன்மாக்கள் அனைத்தும் இயல்பாகவே மாசுபடைத்தனவே. அவ்வாறு இல்லையெனில் ஏன் ஜீவராசிகள் உலகியல் சூழலில் வீழ்ந்து தத்தளிக்கின்றன? சிவனார் இச்சூழலில் சிக்காது தனித்து விளங்குவது ஏன்? ஜீவராசிகளின் சம்சாரம், அதாவது உலகியல் சூழல் என்று வித்வான்கள் எதனை அழைக்கின்றனர் தெரியுமா? கர்ம தலையையும், அதனால் பிறலாகிற மாயை என்கிற தலையையும் தான் சம்சாரம் என்கின்றனர். கர்மத்தலையையும், அதனால் பிறலாகிற மாயை என்கிற தலையையும் தான் சம்சாரம் என்கின்றனர், அதாவது உலகியல் சூழல். இந்த தலை ஜீவன்களை தான் கட்ட இயலும், இறைவனை அல்ல. இதன் காரணம் ஜீவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துள்ள ஆணவமலம், கர்மமலம், மாயாமலம் என்கிற மும்மலங்கள். காரணமாகிற இம்மலங்கள் ஜீவனது இயல்பு, போய் வருவன அன்று, பிறவியிலிருந்தே உள்ளவை. அது ஒருவேளை வந்து போவது என்று கொள்வோமேயானால் எவனுக்கோ ஏதோ ஒரு காரணத்தால் தலை ஏற்படும். இதன் காரணம் ஒன்றுதான், எல்லா ஜீவராசிகளின் இயல்பும் ஒரே மாதிரித்தான். எல்லா ஜீவராசிகளிடமும் அன்மபாவம் ஒரே மாதிரித்தான் உள்ளது. இருப்பினும் மும்மலங்களின் பரிவாகத்தினால் சில ஜீவன்கள் உலகியல் தலைக்கு ஆட்படுகின்றன, சில அவற்றை தள்ளிவிடுகின்றன. பக்த ஜீவன், அதாவது பத்த ஜீவன் என்கிற உலகியல் தலையில் சிக்கித் தவிக்கின்ற ஜீவன்களில் சில ஜீவன்கள் லயம் மற்றும் போகம் இவற்றை பெறுவதில் உள்ள தகுதிக்கேற்ப உயர்வாகவும் தாழ்வாகவும் ஆகி ஞானம் செழுமை முதலியவற்றை பெறுவதிலும் உயர்வு தாழ்வு பெறுகின்றன. அதாவது ஞானத்தையும் செல்வத்தையும் சில ஜீவர்கள் நிறைவாகவும் சில ஜீவர்கள் குறைவாகவும் பெறுகிறார்கள். பத்த ஜீவன் என்கிற உலகியல் தலையில் சிக்கித் தவிக்கின்ற ஜீவன்களில் சில ஜீவன்கள் லயம் மற்றும் போகம் இவற்றை பெறுவதில் உள்ள தகுதிக்கேற்ப உயர்வாகவும் தாழ்வாகவும் ஆகி ஞானம் செழுமை முதலியவற்றை பெறுவதிலும் உயர்வு தாழ்வு பெறுகின்றன. அதாவது ஞானத்தையும் செல்வத்தையும் சில ஜீவர்கள் நிறைவாகவும் சில ஜீவர்கள் குறைவாகவும் பெறுகிறார்கள். சிலர் மூர்த்தி ஆத்மாவாகவும் சிலர் சிவ சந்நிதியிலேயே உலா வருபவர்களாகவும் விளங்குகிறார்கள். மூர்த்தி ஆன்மாக்களிலும் சிலர் சிவஸ்வரூபமாகவே ஆகின்றனர். ஆறு அத்துவாக்களையும், அதாவது ஆறு வழிகளையும் கடந்து மேலே நிற்கிறார்கள். சிலர் இந்த ஆறு அத்துவாக்களின் மத்தியில் மகேஸ்வரனாக விளங்குகிறார்கள். சிலர் அத்துவாக்களுக்கு கீழே ருத்ரஸ்வரூபங்களாக விளங்குகிறார்கள். சிவனாரது அருகில், அதாவது சாமீபியம் என்னும் நிலையில் இருப்பினும் மாயையை கடந்து நிற்பதால் உயர்வு தாழ்வு நடி என மூன்று நிலைகளில் உள்ளனர். தாழ்ந்த நிலையில் ஆன்மாவின் நிலை உள்ளது. மத்தியமான நடுப்பாகத்தில் அந்தராத்மா நிலை உள்ளது. எது அனைத்தையும் தாண்டி பெருநிலையாக உள்ளதோ அவ்விடத்தில் பரமாத்மா விளங்குகிறார். இம்மூன்று நிலைகளைத்தான் முறையே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்கின்றனர். சில ஜீவர்கள் பரமாத்மா நிலையை கை கொள்ளுகின்றனர். சிலர் அந்தராத்மா நிலையையும் சிலர் ஆன்ம நிலையையும் ஏற்று நிற்கிறார்கள். உலகில் உள்ள பசுப்பிராயங்களான அனைத்து ஜீவராசிகளையும் உலகியல் தடைகளில் இருந்து நினைத்த மாத்திரத்திலேயே விடிவெக்க சக்தி வாய்ந்தவர்தான் சிவபரம்பொருள். அவ்வாறு இருக்க தலைகட்கு அந்த தலைகட்கு முன் கேடையன் தாங்கி நின்று துன்பங்களை ஏன் இவ்விறைவன் அளிக்கிறானோ என்று நினைக்கலாம். அவ்வாறு நினைப்பதே தவறு. ஏனெனில் உலகியல், அதாவது இந்த சம்சாரம் என்பதே துன்பமயமானது தானே. இதுதான் ஆராய்ச்சியாளர்கள் கருத்து. இயல்பாகவே துன்பம் நிறைந்தது என்னும் போது அது துன்பமற்றதாக எவ்வாறு ஆக முடியும்? இயல்பில் முன்பின் என்கிற வேறுபாடு இருக்க முடியாது. மருத்துவரின் மருந்தால் நோய் நோயற்றதாக ஆக முடியாது. அது நோயாளனை தனது மருத்துவ குணத்தினால் நன்கு குணப்படுத்துகிறது. இதே போலத்தான் எது இயல்பாகவே மாசுபடிந்துள்ளதோ துன்பம் நிறைந்துள்ளதோ அந்த ஜீவர்களை தனது கட்டளை, அதாவது அறநெறிகள் என்கிற மருந்து மூலம் உலகியல் துன்பங்களில் இருந்து சிவபிரான் விடுவித்து அருள்கிறார். நோய் வருவதற்கு மருத்துவரா காரணம்? இல்லையே. ஆனால் இப்பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு காரணம் இறைவனே. ஆகவே நோயையும் மருத்துவரையும் சிவனுக்கும் உலகியலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக கூற முடியாது. இரண்டும் ஒன்று போல என்பதில்லை. ஆகவே இறைவன் மேல் குற்றத்தை சுமத்த முடியாது. துன்பம் என்பது இயல்பு என்னும் போது சிவனார் அதற்கு எவ்வாறு காரணமாவார்? ஜீவர்களின் இயல்பாக அமைந்த மாசுதான், அதாவது இந்த மலங்கள் தான் அவைகளை உலகியல் தலைகளில் சிக்க வைக்கின்றன. உலகியலுக்கு காரணபூதமான மலங்களை சைதன்யமற்ற மாயை முதலியன. சிவனாரது திருவருள் இன்றி அவை செயல் செய்ய முடியாது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. காந்தம் இரும்பை கண்டால்தான் தன் வசம் இழுக்கும். அதே போலத்தான் சிவனாரும் ஜடமான மாயையை கொண்டுதான் அனைத்தையும் அட்டி வைக்கிறார். அதனது இயல்பான சக்தியை காரணமின்றி அழிக்க முடியாது. ஆகவே எவராலும் அறியுண்ணா இறைவனே இவ்வுலகின் அதிர்ஷ்டாதா, அதாவது தாங்கி நிற்பவர். சிவனின்றி எதுவும் செயல் ஆற்றுவதாக இவ்வுலகில் இருக்க முடியாது. அவரது கட்டளையின்றி ஓர் இலை கூட அசையாது. சிவன் இன்றி எதுவும் செயல் ஆற்றுவதாக இவ்வுலகில் இருக்க முடியாது. அவரது கட்டளையின்றி ஓர் இலை கூட அசையாது. அவரால் தூண்டப்பட்டுதான் இந்த பிரபஞ்சமே பலவாறான செயல்களை செய்கிறது. ஆனால் அவர் எதை கண்டும் மயங்குவதில்லை. அவரது கட்டளையே சக்தி தத்துவம் ஆகும். அதுதான் அனைத்தையும் செயலாற்றச் செய்கிறது. அதற்கு அனைத்து புறமும் முகங்கள் உள்ளன. அதுதான் இன்று நம் கண்களுக்கு புலப்படும்படியான இப்பிரபஞ்சத்தையே நிரப்பியது, அதாவது பரப்பியது. ஆனால் இந்த மாசு, இந்த மனம் இருக்கிறதே, இது சிவனாரை ஒட்டாது. மனிதன் அறிவின்மையால் மயக்கம் கொண்டு இவ்வுண்மை அறியாது தன்னைத்தானே அறிவிக்குழியில் தள்ளி தன்னைத்தானே அழிவிக்குழியில் தள்ளி கொள்ளுகிறான். சிவனாரது சக்தியின் திறனாலன்றோ இவ்வுலகம் செயலாற்றுகிறது. ஆனால் அவர் இதில் நுழைந்து தன்னை இழப்பதில்லை. இவ்வாறு வாயு பகவான் ரிஷிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போது விண்வெளியில் ஒரு குரல் உழைத்தது. சத்தியம் ஓம் அமிர்தம் சௌமியம். ஆம், அது உண்மைதான். அதுவே முதமயமானது, அதுவே நலம் பயப்பது என்று இச்சொற்கள் நன்கும் புரியும்படியாக உரைத்தன. இதை கேட்ட அனைவரும் மிகவும் மகிழ்ந்தனர். அவர்களது அனைத்து ஐயங்களும் நீங்கின. வியந்து போன முனிவர்கள் வாயு பகவானை வணங்கி போற்றினர். முனிவர்களது ஐயப்பாடுகளை நீக்கிய பின்னும் தனக்கு பூரணமான ஞானம் வந்ததாக வாயுதேவர் நினைக்கவில்லை. தனக்கு மெய்யறிவு இன்னும் நிலையாக நிற்கவில்லை என்றெண்ணியே அவர் இவ்வாறு கூறலானார். முனிவர்களே, பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் என ஞானம் இருவகையாகும். அதாவது கண்களுக்கும் புலன்களுக்கும் புலனாகும் அறிவு பரோட்ச ஞானம். புலன்களுக்கும் அறிவுக்கும் எட்டாதது அபரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம் நிலையற்றது, அபரோட்ச ஞானம் நிலையானது. யுக்தி மூலம், அதாவது நல் உபதேசங்கள் மூலம் பெறப்படும் ஞானம் பரோட்ச ஞானம். இந்த பரோட்ச ஞானமே நித்திய கர்மானுஷ்டானம் முதலியன மூலம் அபரோட்ச ஞானமாகிவிடும். இந்த அபரோட்ச ஞானமின்றி மோட்சமில்லை. இதை மனதில் நன்கு பதிய வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் சோம்பலை உதறி தள்ளி நல்லதான அனுஷ்டானங்களை செய்து முன்னேறிவீர்களாக. அதற்கான முயற்சிகளை உடனே ஏற்று நடத்துங்கள்.
6: ஓம் நம சிவாய்.
7: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Namah Shivaya.

போற்றி திரு அகவல் திரு தில்லையில் அருளியது ஜகத்தின் உற்பத்தி. போற்றி திருவகவல் உலக உயிர்களின் தோற்றத்தின் உரிமையையும் சிவபெருமானது பெருமைகளையும் வணங்கி வாழ்த்தி நினைந்து பாடப்பட்டதாகும். இது 225 அடிகளை கொண்டது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: முதல் பாட்டு ஞாபகமா கேடுங்க. இந்த தல புராணத்துல முதல் பாடல் நம்ம பார்வதி பதே.

என்று ஊழின் மறைப்பொருளோடு தமிழ் கடல் உரையேற ஏழிதையிச்சிவி நீழ்கரடக்க உளிருநாள்வாய் சூழி அருட்களி யானை கடற்புனை துணையாமா என்பது இந்த முதல் பாடல் விநாயகர் மூர்த்தரம். இதுல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஆரம்பிக்கும் போதே வாழியன்னு ஆரம்பிக்கிறார், மங்கள சொல்லாக ஆரம்பிக்கிறது. நூல் ஆரம்பிக்கும் போது திரு திரு சீர் உலகலாம் என்று மங்கள சொல்ல ஆரம்பிக்கிறது. இது வாழ்கன்னு ஆரம்பிக்கும். வாழிய புக்குளியூர் வாழிய புக்குளியூர் வாழ்வதாக, புக்குளியூர் வாழ்வதற்காக இவர் வந்து இருக்கிறார். யார் வந்திருக்கா? சிவபெருமான். வாழிய புக்கொழி மேவிய, அந்த புக்கொழிங்கிறதுக்கு பின்னாடி அர்த்தம் வருது. புக்கொழிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அவினாசிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பின்னாடி வருது, அது அடுத்த மாதம் சொல்றேன். வாழிய புக்கொழி மேவிய சிறப்பான வாழ்வையுடையதா இருக்கிற திருப்புக்கொழியூரிலே, திருப்புக்கொழி தான் வேறு திருங்கிறது அடைமொழி, திருப்புக்கொழியூரிலே இருக்கின்ற தற்பரமணியே என்று, திருப்புக்கொழியூர்ல இருக்கின்ற தனக்கு யாரும் மேல் இல்லாதவனாய் எல்லாருக்கும் மேலாக இருக்கின்ற சிவபெருமானை, தற்பரன்னா எல்லாருக்கும் மேலாக இருப்பவன், தற்பரன் என்று சொல்லு படமொழி, எல்லாருக்கும் மேலாக இருப்பவன், அப்படி எல்லாருக்கும் மேலாக இருக்கிற சுவாமியை மணியே என்று, மணியே என்று. இந்த வழியில வாழிய என்று வருகிறது, தற்பரம் என்று வருகிறது, மணி என்று வருகிறது, எல்லாம் சிறப்பு சொற்கள். மணி மணியா வருது, புரியுதா? மணி மணி மணியா வருது. வாழிய தற்பர மணியே, இப்படி தற்பரமாயிருக்கிற சிவபெருமான், தனக்கு மேல யாரும் இல்லாதவனாயிருக்கிற சிவபெருமானை மணியே என்று. சிவபெருமான் மணி, மணினா புரியுதா? மாணிக்கம், மாணிக்கம். மணி என்றால் மாணிக்கம் என்றால் மணிவாசகம், மாணிக்க வாசகம். மணியே என்று ஊழின் மறைப்பொருள், ஊழின் மறைப்பொருள் என்று சொன்னால், ஊழ் என்றால் சங்கார காலம், ஊழ் என்றால் ஊழ் என்பது ஊழிக்காலம் சொல்றது, ஊழிக்காலம் சொல்றது, அது ஊழ் என்றால் விதி என, ஊழி என்று சொன்னால் ஊழிக்காலம், பேரூழிக்காலம், சங்கார காலம். அந்த சங்கார காலத்துல சங்கார காலம் பல, சங்கார காலம் பல, ஒரு பக்கம் சங்காரமாக ஒரு பக்கம் இருக்கும், பரமா சங்காரம், விஷ்ணு சங்காரம், உருத்திரம் சங்காரம், சிவபெருமான் சங்காரம் பண்ண சுத்தமா இருக்கும், அதான் மகா சங்காரம். சிவபெருமான் சங்காரத்துல பரமா இருக்க மாட்டாரு, விஷ்ணு இருக்க மாட்டாரு, சூரியன் இருக்க மாட்டான், சந்திரன் இருக்க மாட்டான், நட்சத்திரம் இருக்காது, உமாதேவி கூட இருக்க மாட்டான், உள்ள இருப்பான். உமாதேவி என்ன பண்ணுவாரு, உள்ள ஒடுக்கிக்குவாரு, உள்ளே அவர் ஒத்தையா இருப்பார். அது கூட இதெல்லாம் வருது, அதுல இதுல வருது, சங்காரத்தை பத்தி சொல்லுது. முதல்ல சங்கார காலத்திலே சிவபெருமான் ஒருத்தர் தான் இருப்பான், அப்ப எல்லாம் இருளாவே இருக்கு, வேற ஒண்ணும் இருக்காது, நட்சத்திரம் இருக்காதுன்னா பாத்துங்களே, அந்த இருள்ல ஆடுவார். நல்லிருளில் நட்டம் பயந்தாடு நாதனே, நல்லிருளில் அது நல்ல இருள், நடு இருள், நல்லிருள்னா நடு இருள், உலகம் அழிந்ததற்கும் உலகம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலம், நள்ளிருளில் நட்டம் பயந்தாடும் காலம். எதுக்கு ஆடுறான் தெரியுமா? மருந்து உலகத்தை உண்டு கொள்ள, உலகத்தை உண்டு கொள்ள. அவன் எப்படி வேலை செய்யறான் தெரியுமா? சிவபெருமான் கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான், கூத்தாடியே. உலகம் உண்டாவதற்கு ஒரு கூத்து, உலகம் நிக்கிறதுக்கு ஒரு கூத்து, உலகம் ஒடுங்கிறதுக்கு ஒரு கூத்து, கூத்தாடியே எல்லாம் பண்ற ஐயா. அதனாலே ஊழியன் மறைப்பொருள் ஐயாலே ஊழிக்காலத்திலையும் எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் இருக்கின்ற பரமேஸ்வரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன், அப்படிப்பட்ட பரமசிவன் மறைப்பொருள் ஓது தமிழ் கடல். மறைப்பொருள் என்றால் வேதத்திலே அவனை சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்திலே வேதாகமங்களிலே சிவபெருமானுடைய உரிமையை சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதத்துக்கு

அந்த பெருமானே சொல்ல போறேன், தமிழ் கடல் உரையேற அந்த உரை நான் சொல்லப்படுகின்ற உரை சிவபெருமானுக்கு ஏறும். தம்பாடல் பரமர்வால் செல்லுதற்கு திருச்செவிய சிறப்பி தும்பாரு சேர்க்கிறார். முதல்ல தோடுடைய செவியன்னு ஏன் செவிய சிறப்பித்து பாடினார்னா, செவிதானே கேக்கிறது, அதனால செவிய முதல்ல சிறப்பிச்சு பாடினாராம் ஞானது முதல்ல தோடுடைய செவியன். அதுபோல இப்படி தமிழ் கடல்ல புகுந்து அந்த தமிழினாலே சிவபெருமானை பாடு, அந்த பாட்டினுடைய பொருளை அவன் ஏற்றுக்கொள்ள உரை ஏற. அதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா, ஏழிசை செவி, ஏழிசையை கேட்கின்ற செவி, ஏழிசையை கேட்கின்ற யாருடைய செவி, விநாயக பெருமானுடைய. அவங்க அப்பா புள்ளை அவங்க அம்மா தம்பி எல்லாத்துக்குமே பாட்டுன்னா ஆசை, சிவபெருமானுக்கு பாட்டுன்னா ஆசை. நான் கூட இப்போ ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அந்த நூலுக்கு பேரு வாதவூர் வள்ளல்னு பேரு, வாதவூர் வள்ளல்னு வருது. அந்த நூல்ல சிவபெருமான் மதுரையில மண்ணு சுமந்தான்ல, எதுக்கு சுமந்தான் சொல்லுங்க பாக்கலாம். அதுல ஒரு பாட்டு வருது பாருங்க, எப்படியும் பாட்டொன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மண் சுமந்தான் மாமியூரில். மாமியார் ஊர்ல போய் யாராவது மண்ணு சுமப்பான ஐயா, எவ்வளவு மதிப்பா நடந்துக்கணும், நடந்துக்கணும் இல்ல. எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மண் சுமந்தான் மாமியூரில், அப்படியும் சரியாக சுமந்திடாமல் அடிபட்டால் பரம்பதனால் அகில முய்ய என்று இந்த பாட்டு வரும், பின்னாடி இந்த நூல் வரும். ஆகையினாலே இப்படி பாட்டுன்னா சிவபெருமானுக்கு புரியும், அந்த அம்மாவுக்கு புரியும், முருகனுக்கு புரியும், விநாயகருக்கு புரியும், பாட்டுன்னா ரொம்ப புரியும். என்ன காரணம் தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா, அவன் ஆடுறதெல்லாம் கட்டிக்காரு, யாரு சிவபெருமான் ஆடுறதெல்லாம் கட்டிக்காரு, ஆடல் வல்லான் புரியுதா, ஆடுறதுக்கு பாட்டு இருந்தா தான் ஆட முடியும், பாட்டு இல்லைன்னா ஆட்ட வராது, நல்லா வளருதா, பாட்டு இல்லைன்னா ஆட்ட வராது. அது நம்ம திருநாகர் சுவாமி தோத்திரத்தை சிவ ரகசியங்கிற ஒரு நூல்ல அந்த ஆசிரியர் பாடுறாரு, திருநாகரசர் தோத்திரத்தை எப்படி பாடுறாருன்னா, சிவபெருமான் என்ன பண்றான், தாண்டவம் ஆடுறான், தாண்டவம் ஆடுறானா, அந்த தாண்டவம் ஆடுறதுக்கு ஆதாரமாக அதுக்கு ஒத்தாசையாக ஒருத்தர் தாண்டவம் பாடினாராம், அவர் ஆடுறது தாண்டவம், இவர் பாடினது தாண்டகம், ஆறு பாண்டது தாண்டகம் திருநாகரசர். கதிரூலாவிய சபை தோறும், சபைனா நடராசர்கள் சபை, கதிரோலாவிய சபை தோறும் கால் ஒன்று தூக்கி, கால் ஒன்று தூக்கி அதிர வீசி நின்றாடிய தாண்டவத்தவர்க்கே மதுரமா திரு தாண்டக செந்தமிழ் வகுத்த சதுரன் ஆவினுக்கரையன் சரணமே சரணம் என்று அந்த பாட்டு கொடுத்த மருது இல்லையே, ஒரே இதுதான் வித்தியாசம், அவர் ஆடுறது தாண்டவம், இவர் பாடினது தாண்டகம், அதுல வானா வருது இதுல காணா வருது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த ஏழிசைய கேட்கின்ற செவியை உடையவனாய் அதற்கு மேலே நீண்ட கரட அயல மதம், விநாயகருக்கு மும்மதம் சொல்றது, கண்ண மதம் கபோல மதம் கீஷ மதம் சொல்றது, யாரைக்கு உண்டான மதம், அப்படி நீள் கரட கவுள் தூங்குகின்ற வாய், தூங்குகின்ற பெரிய வாய் துதிக்கை, துதிக்கை விநாயகருக்கு அஞ்சு கை, விநாயகருக்கு அஞ்சு கை, அஞ்சு கையிலயும் அஞ்சு பொருள் இருக்குது தெரியுமா, அஞ்சு கையிலயும் அஞ்சு பொருள் இருக்குது, ஒரு கையில பாச வச்சிருக்காரு, ஒரு கையில அங்குச வச்சிருக்காரு, ஒரு கையில பலகாரம் வச்சிருக்காரு, ஒரு கையில பலகாரம் வச்சிருக்காரு, ஒரு கையில எழுத்தாணி வச்சிருக்காரு, இந்த துதி கையில கலசம் வச்சிருக்காரு, வச்சிருக்காரா, இந்த அஞ்சு கையில இந்த பொருள் எதுக்கு வச்சிருக்காருன்னா, இந்த எழுத்தாணி வச்சிருக்கிறது தேவர்களுக்கு இடையூறு வந்தா நீக்குவதற்காக வச்சிருக்காராம், இந்த பலகாரம் வச்சிருக்கிறது தான் சாப்பிடறதுக்காக வச்சிருக்காராம், இந்த கலசம் வச்சிருக்காரு துதிக்கையில கலசம் தண்ணீர், அது அது அப்பா அம்மா காலில் விட்டு அபிஷேகம் பண்றதுக்காக வச்சிருக்காராம், அம்மா அப்பாவை பூஜை பண்றதுக்காக, யாராவது அப்படி பூஜை பண்ண பிள்ளைங்க இருக்குதா, அம்மா அப்பாவை அப்பா அம்மாவே பிள்ளைங்க பூஜை பண்ணணும், கணவனே மனைவி பூஜை பண்ணணும், எல்லாம் விளங்குதா, இப்படி பூஜை பண்ணுனா மாதம் மும்மாரி வையும் வருஷம் ஒரு பொன்மாரி வையும், புரியுதா இல்லையா, இல்லவே இல்லையா.

கணவனை பூஜை பண்ற மனைவி இல்ல, அப்பா அம்மாவை பூஜை பண்ற புள்ளவும் இல்ல. தம்பி தனக்காக வனத்தனைவோனே தந்தை வளத்தால் அருகை கடிவோம். அப்பா அம்மாவை சுத்தி வந்து பழ வாங்கின உள்ள விநாயகர் எல்லாம் வழங்குதா. அதனாலே அந்த அஞ்சு ஊருல இப்படி அப்பா அம்மா பூஜை பண்ண ஒரு கையு, தேவர்களுக்கு ஒரு கையு, தனக்கு ஒரு கையு, அடியவர்களாகிய நமக்காக ரெண்டு கையை வச்சிருக்காங்க. தேவர்களுக்கு ஒரு கையு, அப்பா அம்மாவுக்கு ஒரு கையு, தனக்கு ஒரு கையு, அடியார்களாக இருக்கின்ற நமக்கு ரெண்டு கை. பாசம் பூசம் அடியார்களாயிருக்க நம்மிடத்தில் இருக்க ஆணவமாகிய யானையை, ஆணவமலை இருக்கின்ற யானையை பாசத்தினால கட்டி அங்குசத்தினால அடிச்சு அடியார்களுக்கு இருக்கின்ற ஆணவ மலத்தை போய்க்கு ஞானத்தை கொடுப்பதற்காக அமைச்சிருக்காங்க. அப்ப அடியார் மேல எவ்வளவு புரியும்னு பார்த்துக்கோ. அப்படிப்பட்ட விநாயகர் ஏடி செய்தி நீள் கரடா கவுள் இரு நாள்வாய் சூழி அருட்களி யானைகளர் புனை துணையாமல் வேலை சூழி என்கின்ற அந்த யானைக்கு போடுற மேல படம் விரிப்பு, அப்படிப்பட்ட படம் விரிப்புடையதா இருக்கிற களி யானை மகிழ்ச்சி உருந்திய களியானை கன்றை கணபதியை செம்பூர் ஒளி யானை பாதோர்க்கு உதவு அழியானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவர்களால் நண்ணுவதும் நல்ல செயல் என்பது 11வது திருமுறை. ஆகையினாலே அப்படிப்பட்ட யானை வடிவமாக இருக்கின்ற யானை பிரணவ வடிவம், பிரணவம் தான் யானை, பிரணவம் தான் யானை. அதனால அப்படி பரண வடிவமாக இருக்கின்ற விநாயக பெருமானுடைய திருவடி புனையாக இருக்கும். புனை தமிழ் கடலிலே, கடலிலே செல்வதற்கு புனை வேணும்ல. புனைனா தெப்பம், புனையாளம் ஜீர்பாடி போலி உயாபோன்றார் போல புனைனா தெப்பம். அஞ்சலித்தின் புனை விடித்து கிடக்கின்றேனே. அந்த திருவடியானது இந்த தமிழாகிய கடலிலே கரை கடந்து செல்லுவதற்கு, கடல் கடந்து செல்லுவதற்கு துணையாக இருக்கும்னார். புனை துணையாக இருக்கும்னார். இப்படியே சூழி அருக்கவி யானை கலர் புனை துணையாமல் என்று விநாயகர் தோந்தரம் பண்றாரு. வாழிய புக்கொழி மேவிய தற்பர மணியேயன் கூழின் மறைப்பொருள் ஒரு தமிழ் கடல் உரையேன் ஏழு செய்யத்தேவி நீள்கரடக்கவுள் இருநாள்வாய் சூழி அருட்களி யானை கலர் புனை துணையாமல் என்று இந்த விநாயகர் தோத்தரம் பண்ணுகிறார். ஆகையினால இப்படிப்பட்ட தோத்தரத்தை விநாயகர் தோத்தரம், அப்புறம் சபாநாயகர் தோத்தரம், திருவருள் தோத்தரம், அவிநாசிநாதர் தோத்தரம், கருணாலய செல்வி தோத்தரம், அப்புற விநாயகர் தோத்தரம், முருகக்கடவுள் தோத்தரம், ஆதித்தமூர்த்தி, வைரவமூர்த்தி, திருநந்தி தேவர், இடவதேவர், துவாரக பாலகர், அப்புறம் சண்டேஸ்வர நாயனார், அப்புறம் நால்வர் துதி, இப்படி அகத்துண்டு சிவர், இப்படி எல்லாம் தோத்தரங்கள் நிறைய வருகிறது. அந்த தோத்தரங்களை எல்லாம் நன்றாக சிந்திக்க வேண்டிய பாடல்கள். அதை அடுத்த மாதத்திலே திருவருளாலே எந்த அளவுக்கு கூட்டி வைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம செயல்படுவோம் என்று சொல்லி, அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம் சமயம் நல்ல கடவுள் எல்லாம் கிடைத்திருக்கிறபடியினாலே நாம் அதை நன்றாக கடைபிடித்து அதன் மூலமாக திருவருளை இந்த பிறவியிலே பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பிறவி கிடைச்சது அரிசாகினால இதுலயே திருவருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி பெறுவதற்கு வாய்ப்பாக இவையெல்லாம் சிவபெருமான் அவிநாசியப்பர் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே எல்லோரும் சிவ பக்தியிலிருந்து மாறாமல் இருங்கள். எல்லாருடைய வீட்லயும் சிவநாமம் இருக்க வேணும், சிவ திருமுறைகள் இருக்க வேணும், எல்லாம் சிவபூஷம் பண்ண வேணும், எல்லாரும் தீட்சை வாங்கிக்கணும், சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, தீட்சை வாங்கி பூஜை பண்ண வேணும், எல்லாரும் சைவமா இருக்கணும், உணவுல சைவமா இருக்கணும், உணவுல சைவமா இருக்கணும். இங்க எல்லாமே சைவமா தான் இருக்குறீங்க. யாராவது ரெண்டு ஒருத்தர் சைவம் இல்லாம இருந்தா உடனே சைவம் ஆயிருங்க. ஒரு முனிவர் இருந்தாரு, 100 வயசு இருந்தாரு, அவர் ஒரு பாவமும் பண்ணாதவர், காசை தொடாதவர், அப்படிப்பட்ட முனிவர். அவர் கடைசியா காலை வந்துச்சு யமதூதர்கள் பிடிச்சிட்டு போனாங்க. சிவசிவா சிவசிவானே சொல்லிக்கிட்டு இருந்த முனிவர் யமதூதர்கள் பிடிச்சிட்டு போனாங்க, கொண்டு போய் நரகத்துல நிறுத்தினாங்க. அப்ப கேட்டாரு அந்த முனிவர் கேட்டாரு, நான் ஒரு பாவம் பண்ணாம சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனே எப்படி கொண்டாந்து நரகத்துல நிறுத்தினீங்கன்னு கேட்டாரு அந்த முனிவர் கேட்டாரு. அந்த யமதூதர்கள் சொன்னாங்க, சாமி நீங்க உருவாவும் பண்ணல, நீங்க வழியோட போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஆட்ட அறுக்க போன அது மேனு கத்துச்சு, அந்த கேட்டுச்சு சத்தம் கேட்டுட்டு போனதுக்காக கொஞ்ச நேரம் நரகத்துல இருக்கணும். ஐயோ சத்தம் கேட்டுட்டு போனவனுக்கு நரகம்னா சாப்பிட்டவனுக்கு என்ன சொல்றதுன்னு, சத்தத்தை கேட்டுட்டு போனவனுக்கு அப்படிப்பட்ட முனிவருக்கு நரகம்னா சாப்பிட்டவனுக்கு வறுத்து சாப்பிடவனுக்கு என்னன்னு சொல்றது, நரகத்திலேயே கிடப்பான். அதே அம்மா என அலற ஆர்வியரை கொண்டிருந்து இம்மா நிடமெல்லாம் இங்கு இருக்கின்றார். அம்மா எனும் சத்தம் கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமணி புசித்தவர்க்கு என் சொல்லுவதே என்று அந்த பிரபோத்தர காண்ட என்கிறன்னு சொல்லுது.
ஆகையினாலே பெரியோர்களே அன்பர்களே எல்லா வகையிலும் தெய்வமாக இருக்க வேணும், எல்லா வகையிலும் தெய்வமாக இருக்க வேணும். வாக்கு சுத்தமா இருக்கணும், வாக்கு சுத்தமா இருக்கணும், சைவ வார்த்தையா இருக்கணும், சைவ வார்த்தையா இருக்கணும். அப்படி எல்லா வகையிலும் சிவபெருமானுக்கு நம்ம சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம், சிவபெருமானுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம். அதனால அந்த சொந்தத்தை வலுப்படுத்திக்கணும், சம்பந்தத்தை வலுப்படுத்தி உள்ளவரும். அதனால இப்ப ஞான சம்பந்தர் சம்பந்தம் ஆயிட்டார்ல, அதனாலதான் ஞான சம்பந்தரான. அதனால இப்படி எல்லாரும் நமக்கு என்ன சிவஞானத்தை தரணும், அதற்கு இந்த மாதிரி நூல்கள் துணை இருக்க வேணும், நல்ல கேள்விகளை கேட்க வேணும், இப்படி கச்சேரியை கேட்க வேணும். எல்லாரும் சிவனுடைய அருளால சகல பாக்கியத்தையும் பெற்று எல்லா வகையிலும் நன்மையாக வாழ்வார்கள் என்று சொல்லி மண்ணில் நல்லவண்ண வாழலாம். வைகளை எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்ல உதவும் கடுமல வளநகர், பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று வாழ்த்தி இந்த அளவிலே இந்த உரையை பார்வதி பதே.

திருப்புகழ் போற்றுவன் போற்றுவன் பாதத்தினார் பிடி

போற்றி முகம் உடை கருணை போற்றி ஏவரும் துதிக்கெடுந்த ஈரான் தோல் போற்றி காஞ்சி மாமணி வைகின்ற மலரடி போற்றி என்றான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கையில் போற்றி போற்றி வழிபடன் தொடக்க மன்னன் போர் முறை அறுதியாது மேன்மைகள்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அப்புறம் சொல்ற, ஆகவே தனக்கு உரியவரை தான் தெரிந்து நாட வேண்டும். தெரிந்து நாடி அந்த அப்படிப்பட்டவன் எதனால் கிட்டுவான்? நாம் வழிபடுகின்ற கடவுளுடைய அருளினால் கிட்டுவான். நமக்கு உரியவனையே நாம் நாட வேண்டும், அவனை பெற்றாக வேண்டும். அவன் நாம் வழிபடுகின்ற கடவுளுடைய அருளினால் நமக்கு கிட்டுவான். பரமநாச்சியார் பார்த்துட்டாங்க நம்பி ஆறுவர். பார்த்த உடனே அயனியா மனம் விரும்பியது. எத்தனையோ பேர் கோயிலுக்கு வராங்க போறாங்க, இளம் பருவ பெண் இவர்கள் தியாகராஜாவுடைய ஆறுகின்றார்கள். ஆறு காலத்திலும் தன்னுடைய மனம் ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் சலித்ததே இல்லை. யாரை பார்த்து இந்த மனம் அசைஞ்சதே கிடையாது. அப்படிப்பட்ட மனம் இந்த நம்பி ஆறுவரனை பார்த்த உடனே இந்த ரெண்டு கண்ணு பத்தல, கண்ணை விரிச்சு பார்க்கறாங்க. கணவனை பார்க்கும்போது கண்ணை விரிச்சு பார்க்கறாங்க. அவரிடம் உடனே ஆசை கொண்ட அவர்கள் மாலையில பார்த்திருக்காங்க, இரவு நேரத்தில் தூக்கம் வரல, தியாகராஜர் போராடுறாங்க. பெருமானே, உன்னை வழிபடுபவர்கள் விரும்பியதை பெற்றே தீருவார்கள், உன்னை வழிபடாதவர்கள் தான் விரும்பியதை பெறாது சிரமப்படுவார்கள். இப்போது எனக்கு தெரிஞ்சாகணும், நான் உன்னை வழிபட்டது உண்மையா இல்லையா? நீ எனக்கு வேண்டியவனா வேண்டாதவன்? உன்னை வழிபட்டும் நான் அவனை பெறாதிருக்க முடியுமா என்று வழிபட்டு பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதுபோல அப்பர் பெருமானுடைய பெருமையை அறிந்த அப்புதரிகள் அவரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி ஏன் குருநாதனா வரித்தார் என்று கேட்டால், இந்த பிறவி என்பது தனக்குரிய குருநாதனை அறியாத நிலையிலே வீணாகி போகும், அதுதானே காரணம். பார்க்காத போதே, அவருடைய பெருமையை கேட்ட போதே, கல்லையே தெப்பமாக கொண்டு கடலை கடந்தவர், இந்த வாழ்க்கை கடலை கடப்பிப்பார் நம்மை அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்ட காரணத்தினாலே அவரை வழிபட்டார் காணாத நிலையிலும். அதற்கான காரணம், அவரவர் வாழ்நாளிலே ஒரு மனித குருநாதனை பெற வேண்டும். மனித குருநாதனை பெற வேண்டும் என்ற செய்தி தெளிவாக சொல்லப்படுகின்ற நூல்கள் இரண்டு. ஒன்று திருமந்திரம், இன்னொன்று திருவாசகம். ஒளிசை மானுடமாக நோக்கியும் பெருமான் ரெண்டு கையோட தான் காட்சி கொடுத்தார். நாலு கையோட காட்சி தரல, தலையில கங்கையோட காட்சி தரல, தலையில இளம் பிறையோட காட்சி தரல, இடுப்புல புலித்தோரோட காட்சி தரல, ஒரு பால் அம்பால ஒட்டி வச்சுக்கல. இருந்தாலும் புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, வந்தது சிவன் என்று அறிந்தேன். அவனை மனிதன் நினைத்திருந்தால் அது பாமர இயல்பு. திருவாதிரிகளுடைய பக்குவம் தவம் சிவனை சிவன் என்று உணர்ந்தார். புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொன்றொழிந்தான், அவனுடைய கருணையினாலே என்னை ஆட்கொண்டான். குவளை கண்ணி கூறல் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. பெருமான் ஆசிரியர் கோலத்துல செந்தழல் போல் திரு மேரி அந்த ஆசிரியர் குலத்தில் வந்திருக்கிறான், மனிதனாக வந்திருக்கிறான். ஒளிசை மாறுமாக பிரகாச திருமேரியோடு மனித உருவத்திலே வந்திருக்கிறான். அப்படி வந்திருக்கும் பொழுது அருபரத்துடுவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை அது. எங்கேயோ இருக்கிற பெருமான் இங்க வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கிற பெருமான் நம்மை போல் காணப்படுகின்றார் என்பதனால் அவரை மனிதன் என்று கருதக்கூடாது. கடவுளே இப்படி வந்திருக்கிறார். அருபரத்துடுவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று இகழாதே. என்ன சிறுமை என்றால், இவனும் நம்மை போன்ற ஒரு மனிதன் என்று இகழ்தல் புறக்கணித்தல் சிறுமை என்று இகழாதே. திருவடி இணையை பிரிவினை எறியா நிழது போல முன்பின் ஆகி. ஒரு மனிதனுடைய நிழல் முன்னாடி விழும் இல்ல பின்னாடி விழும், எட்டி போகாது. அதுபோல சீடன் குருநாதனுக்கு முன் செல்லலாம் அல்லது பின்தொடரலாம், ஆனால் அவரை விட்டு விலகக்கூடாது. அந்த கருத்துல இருந்தார் குருநாதன். எந்த காலத்திலும் நம் குருநாதனை விட்டு நாம் விலகக்கூடாது. நாம குருநாதனை விலக வேண்டும் என்று விரும்பவே கூடாது. இப்படி விரும்பாத நிலையிலும் பிரிவு ஏற்படும். பிரிவு எதற்காக ஏற்படுதுன்னா, திருவுள்ளத்தினால் ஏற்படும். கடவுளுடைய திருவுள்ளத்தினாலே பிரிவு ஏற்படும். கூட்டுவதும் பிரிப்பதும் கடவுள் கூட்டருடைய செயல். ஆனால் அந்த செயலுக்கு கடவுளே காரணம் என்றாலும் கூட தன்னுடைய தீவினே காரணம் என்று நினைத்தார் குருநாதர். ஏன் அப்படி நினைச்சார்னா, பெருமான் எவ்வளவு பெருங்கருளையாளர், அவனுக்கு போய் நம்மளை கைவிடணும்னு தோணுமா? கைவிடணும்னு தோன்றவனுக்கா ஆட்கொள்ளணும்னு தோணியிருக்கும்? எப்பொழுது தகுதியே இல்லாத நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியதோ, அவனுக்கு நம்மை கைவிடக்கூடாது என்ற பெருங்கருணையெல்லாம் இருக்கும். அந்த கருணையை சொல்றார், பேராது நின்ற பெருங்கருணை பேராது. அப்படிப்பட்ட கருணை எது? அது நம்மை கைவிடாது. அப்படி இருந்தும் பிரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த பிரிவுக்கு யார் காரணம்? திருவுள்ளம் தான் காரணம். ஆனால் நம்ம குருநாதருடைய உள்ளத மறுக்குது, நான் தான் காரணம்னு சொல்லு. ஏன்னா எல்லா செயலுக்கும் சிவனே பொறுப்பு. அடியார்கள் வந்து சிவனிடத்திலேயே முழுவதுமாக தங்களை ஒப்புவித்தவர்கள். ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பா அழைக்க அப்பா. முழுவதுமாக தங்களை பெருமாள் வசம் படைத்த மெய்யடியார்கள், அவர்களுடைய செயலுக்கு எதுவுமே அவர்கள் பொறுப்பு இல்லை. சித்தம் சிவமாக்கி செய்தே தமாக்குகின்ற பெருமான் சிவன் தான் அனைத்துக்கும் பொறுப்பு. அடியார்கள் விஷயத்துல பொதுவாகவே உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கடவுளுக்கு பொறுப்பு உண்டுன்னு சொன்னாலும் கூட, மெய்யடியார்கள் விஷயத்துல சிறப்பாக பொறுப்பு உண்டு. இவங்க எதுக்கும் பொறுப்பு கிடையாது. ஆனால் அன்பிற்கு இலக்கணம் படைக்கின்ற திருவாசகம் சொல்லுது, அன்பிற்கு இலக்கணம் இரண்டு. என்னன்னா, அன்பிற்கு இலக்காகின்ற பொருளிலே அன்புடையவன் மனம் குற்றம் காணாது. அன்பிற்கு எது இலக்கு? டார்கெட் ஆஃப் லவ். அன்பிற்கு ஒரு இலக்கு உண்டு என்று சொன்னால், அந்த இலக்கினிடத்திலே அன்புடையவனுடைய மனம் குற்றம் காணாது. நம்ம வீட்டுல யாருக்காவது குற்றம் கண்டுபிடிக்கிறோம், நீ சரியில்லைன்னு சொன்னோம்னா நாம சரியில்லைன்னு அர்த்தம். அன்பு இருந்தால் அன்புடைய அன்பிற்கு இலக்கான பொருளுடைய குற்றம் காண தெரியாது. வேண்டாத பெண்டாட்டியை கைப்பட்டால் குற்றம், வேண்டிய பெண்டாட்டி கால்பட்டாலும் குற்றம் இல்லை. ஏன்னா அன்பு இருக்குங்க. இன்னொரு இலக்கணம் என்னன்னா, அன்பு உள்ள நெஞ்சு தன்னுடைய அன்பு இன்மையே உணரும். எனக்கு அன்பே இல்லை, என் அன்பு பத்தாது. மிக மிகவும் படித்த ஒரு அறிவுக்கு என்ன இலக்கணம்னா, அறியாமையை அறிவதே அறிவின் செயல். படிக்க படிக்க இன்னும் படிக்க வேண்டியது பாக்கி இருக்கு, நாம ஒண்ணுமே படிக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அறிவின் செயல். அறியாமையை உணர்வதே அறிவின் செயல். இதெல்லாம் திருவாசகர் கற்றறியேன் கலைஞானம்னு சொல்றார். நம்ம குருநாதரே சொல்லிட்டார், வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். ஆகவே குருநாதர் படிக்காதவர் சொல்ல முடியுமா? கற்றறியேன் கலைஞானம் சொல்றாரு, கசிந்து உருகேன்னு சொல்றார். கல்லஞ்சக்காரர் ஒரு நாள் கூட சாமி தரிசனம் பண்ணி கசிந்து உருகியது கிடையாது. சொல்ல முடியுமா? அவரே சொன்னார். அவரே சொன்னாலும் அதனால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மையாக கசிந்து உருவவர்கள் கசிந்து உருகியது போதும் என்று கருதாதவர்கள் தான். பெருமான் செய்த கருணைக்கு அவரிடத்திலே நான் காட்டுகின்ற அன்பு உறைவோட காணாது என்பதனாலே நான் அன்பில்லாதவன். ஆகவே என்னை ஆட்கொண்ட நிலையிலேயே, தகுதியற்ற என்னை ஆட்கொண்ட நிலையிலேயே அவனுடைய பெருங்கருணையை உணர்ந்தேன். ஆகவே அவன் கருணை என்னை பேராதளிக்கின்ற பெருங்கருணை. ஆகவே அவன் என்னை கைவிடவில்லை, நான் தான் அவனை கைவிட்டிருக்கின்றேன் என் தீவினை காரணமாக அப்படின்னு சொல்றார். வினை என் போல் உடையார் பிறர் ஆர் உடையான் அடி நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறி பன்று. தினைன்னு ஒரு தானியம் ரொம்ப சின்னதா இருக்கு, அதனுடைய அதை பிளக்கிறோம், அதனுடைய ஒரு சிறுவது செவி இன்னதென்றறியேனே, தென்னன் என்று கேட்டும் என் மனம் உருகல்ல, அவனை மீண்டும் காண வேண்டும் என்று பேராசை எழவில்லை. அப்ப செவி இன்னதென்று அறியேனேங்கிறார். ஏன் இன்னதென்று அறியேனேன்னு சொன்னார்னா, அதுக்கு இன்னும் பேர் வைக்கல, ஆனா அது வரும் அவருக்கு தெரியும். அதான் பிளாஸ்டிக். செவி எதனால ஆயிருக்கு? பிளாஸ்டிக்னால ஆயிருக்கு. செவி இன்னதென்று அறியேனே என்று சொன்னார். ஆகவே அந்த திருப்பெருந்துரையை விட்டு விலக எண்ணாதவன். எதுக்கு சொல்ல வந்தேன், குகை நமச்சிவாரோட லிங்க்கு கொண்டு போனோம். அதை நான் ஏதாவது விட்டுட்டேன்னா நீங்க தயவுசெய்து கேளுங்க. குகை நமச்சிவாயர் குருநாதனை பிரிவதை விரும்பல. குருநாதனை பிரியாது இருக்க விரும்புவதுதான் ஞானத்தை பெற்ற சீடனுக்கு அடையாளம். வேறொரு தவம் தேவையில்லை, சேர்ந்திருந்தாலே போறோம். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனே, யார் இதற்கு இழந்து ஒரு கைமாறே. ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்கின்ற அருளிலே பேரருள் என்பது விட்டு பிரியாது இருப்பது. எங்கிருந்தோ நிறைய பணம் அனுப்பிச்சுட்டு இருந்தா கூட அது உயர்ந்த நிலை கிடையாது. எப்போதும் உங்கூடவே இருப்பேன்கிற அருள் தான் சிறந்த அருள். அந்த அருள் தான் இங்கும் சிறந்த அருள். எதுக்கா இந்த உலகியல் உண்மையை சொல்றேன்னா, அப்படி இருக்கணுங்கிறதா சொல்றேன். ஆனா உலகியல்லையோ வீட்டுக்காரர் சொல்லுவாரு, என்ன உன் வீட்டுக்கு நீ போறியா, ரொம்ப நாளா இங்கே இருக்கிறியே, அம்மா அப்பா வந்து பார்த்துக்கலாம், அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசை. இந்த பொண்ணு சொல்லும், இத்தனை நாள் தான் ஆபீஸுக்கு லீவ் கொடுவீங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஓரளவு தான் உலகம். ஆனால் உண்மையிலேயே குருநாதனை விட்டு பிரியாத ஒரு அன்பினை பெறுகின்ற இந்த உலகத்திலே ஒரு உயிர் உண்டுன்னா சிடனாக இருக்கின்ற உயிர் தான். அந்த நிலை எப்படிப்பட்ட நிலைங்கிறத திருவாசம் சொன்னதை சொல்றாரு. சொல்றாரு, அருக்கிலேன் உடல் பிரிஞ்சிருக்கிறாரு, பிரிய முடியாதுன்னு சொல்றீங்களே, செத்திருக்க வேண்டியதான நீங்க கேள்வி கேட்பீங்க. சாகவும் இல்லை, சாகாத காரணத்தினால இவர் அன்பின்மை காரணமா சாம இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இத்தனை கேள்விக்கும் திருக்கோயார்ல பதில் இருக்கு. தலைவனை பிரிந்த தலைவி இறந்து படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, தலைவன்பால் தலைவிக்கு இருக்கின்ற பேரன்பு, அந்த அன்புதான் இறந்து படாமல் இருப்பதற்கு காரணம். அந்த சூட்சம் எல்லாம் திருக்குவேல சொல்லப்பட்டிருக்கு. இவர் சொல்றார், குருநாதனை பிரிந்திருக்கின்ற நான் இறந்து போகவில்லையே, என்னை செத்திட பணியாய், பெருமானே செத்து போற சொல்லக்கூடாது, சாவேன் நான், சாவேனே நான் செத்து போய்விடுவேன், பெருமானே நானா செத்து போறேன், அன்புடையார் அல்லவா அவ்வாறு செய்வார், அன்பிலாததான் அவ்வாறா செய்வேன், செய்ய மாட்டேன். அன்பிலாத நான் என்று சொல்வதனாலே இவரே அன்புடையார் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் உண்மையான அன்பு கொண்ட உள்ளம்தான் தன்னுடைய அன்பு இன்மையை உணரும். அன்பில் குறைந்த உள்ளங்கள் தன்னுடைய அன்பு உண்மையை உணரும். எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் ஐயா ஐயான்னு எப்படின்னா தொண்டு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது அந்த ஆர்வத்தை இழந்த நிலை. அதனால அவங்க கெட்டவங்கன்னு சொல்லல, மனிதனுக்கு இந்த ஆபத்து இருக்கின்றது. அது திருக்கோவையார் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நாம் யாரிடம் உண்மையான அன்பு செய்தோமோ அவரிடமே ஆர்வம் குறைந்து போய் அன்பினையும் குறைப்போம். அந்த நிலையை எய்தக்கூடாது, அந்த நிலையை ஒருவர் அடையக்கூடாது. பொய் கொண்டு உருவி கெடாது அன்பு செய்ய பிறவி என்னும் பிழை கொண்டு உருவி கெடாது அன்பு செய்யின் பிறவி என்னும் முழை கொண்டுருவன் செல்லாமே காக்கின்ற பெருமான். யாரிடத்திலே குற்றம் காணக்கூடாதோ அவர்களுக்கு நாம் குற்றம் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்களை விட்டு விலகின்ற பாவத்தை செய்வோம். உலகியல் இன்னாரிடம் நாம் குற்றம் காணக்கூடாது, ஒரு சங்கல்பம் இருக்கணும். உண்மையான அன்பு செய்ய வேண்டும் என்றால் இன்னாரிடம் நாம் குற்றம் காணக்கூடாது. நம்ம ஏமாத்துவோம், நம்முடைய அஜ்ஞானம் நாம பண்றது ரைட்டு அவங்க பண்றதுதான் தப்புன்னு நம்ம ஏமாத்துவோம். ஆனா நம்முடைய சங்கல்பப்படி, சங்கல்பம்னா தீர்மானம், நம்முடைய கொள்கை, கொள்கையின்படி அந்த குற்றத்தை அவர்கள் மீது சுமத்தக்கூடாது. பிழை கொண்டு உருவி கெடாது ஒருவன் உருவதல்ல நீங்குதல். குருநாதனை விட்டு சீடன் எப்பொழுது நீங்குவான்னா குருநாதன் பால் இல்லாத குற்றத்தை காணும் பொழுது நீங்குவான். அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான், அழிந்து விடுவான், பிழை கொண்டு உருவி கெட்டு போவான் என்று பார்க்கணும். அவ்வாறு கெடாது இருக்க வேண்டும் என்றால் குருநாதன் சொல்றதுதான் கரெக்டு, நம்முடைய மனம் அதுக்கு மாறாக ஏதாவது சொன்ன மனத்தை பார்த்து ஸ்டேனா மான் பண்ணணும், மனமே நீ என்னை கெடுக்கின்றாய், அதெல்லாம் திருவாசத்துல வருது. கிற்றவா மனமே கெடுவாய், மனமே நீ எனக்கு கெட்ட பத்தி சொல்ற, கிற்றவா மனமே கெடுவாய், உடையாரடி நாயகனை விற்றலா மிக ஆழ்வதற்குரியவன், நீ யாரிடம் குற்றம் காண்கின்றாய், என்னை இற்று ஆள உரியவரிடத்திலே குற்றம் காண்கின்றாய். பெருமாள் விரும்பினால் என்னை வித்துக்கலாம், விற்றுக் கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். பெருமானுக்கு நம்மை விற்றுக் கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது, அப்படிப்பட்ட பெருமானிடமா நீ குற்றம் காண்பது என்று சொல்ற. ஆகவே குருநாதனுக்கு அடங்குவார்கள், குருநாதனை விட்டு பிரிவு வந்து இவர்களுக்கு துன்பமா இருக்கும். குகை நமச்சிவார் சொன்னாரு, உங்களை பிரிஞ்சு நான் எப்படி வாழ்வேன்னு கேட்கிறார். ஆனால் குருநாதனுடைய மொழியை மீறுவதற்கு சாத்தியம் இல்லை. சிதம்பரத்துக்கு போறார், குருநாதர் சொல்றாரு, என்னை பார்க்கணும், என்னை பார்க்கலன்னா செத்துருவோம்னு நினைச்சேன், என்னுடைய திரும்ப என்னுடைய முகத்தை பார்க்காவிட்டா செத்துருவோம் அப்படின்னு நினைச்சேன்னா உடனே கோயிலுக்கு ஓடி போய் நடராஜா தரிசனம் பண்ணு. இது அண்மை காலத்திலே நிகழ்ந்தது. எப்பெல்லாம் அவருக்கு அவரு என்ன பண்ணார், குருமொழி அப்படியே காப்பாத்துற, ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்காங்க, அடிக்கடி டிரைவர்கிட்ட போய் இப்படி கேட்டு நிறுத்துக்குன்னு சொல்ல போறது இல்லை, எப்ப முடியவே முடியலையோ அப்பதான் கொஞ்சம் பஸ் நிறுத்திக்கீங்க அப்படின்னு சொல்ல போறது. அதே போல குருநாதனையே நினைத்து உருகி கொண்டிருந்தாலும் கூட இனி உயிர் வாழ முடியாது நினைக்கும் பொழுது ஓடி போய் நடராஜா தரிசனம் பண்ணுவாரு. நடராஜா காணோம்னா திருக்கோலம்பி வந்து காட்டுவார். நடராஜா நடராஜாவா காட்சி தர மாட்டார், குகை நமச்சிவாயராக காட்சி தருவார். அதான் குருநாதனுக்கு இந்த பேரன்பு. அப்படி அந்த நிலையில கலங்கினேன், கலங்காமலே வந்து காட்டினாய். குருநாதன் எப்படிப்பட்ட கருணையாளர்னா, கலங்கினேன் கலங்காமலேன்னு ரெண்டு சொற்களையும் சேர்த்து சொல்றார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது, உணர்ச்சி பெட்டகமான ஒரு நூறு திருவாசகம். நான் கலங்கினேன், பெருமானை காண முடியவில்லை என்று என்னை பெருமான் கலங்க விடாது காட்சி கொடுத்து விட்டான். கலங்கினேனை முழுவதும் கலங்க விடாது. ஏன்னா அம்மான்னு இந்த குழந்தை வந்து கத்த ஆரம்பிக்குது, பெறாது பெற்ற குழந்தை, கல்யாணம் ஆகி பல வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு அந்த அம்மாவுக்கு. அவளுக்கு ஆயிரம் காரியம் இருக்கு, அடுப்புங்கிற காரியம் இருக்கு, பத்து பாத்திரம் தேய்க்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், துணியில தூங்கிட்டு இருக்க குழந்தை, அந்த குழந்தை வந்து அம்மான்னு சொல்லும் போது எல்லாத்தையும் அடுப்ப கூட அணைக்காம பால் பொங்கினாலும் பரவாயில்ல. ஓடி வந்து துணியில் இருக்கிற குழந்தைய தூக்கிக்கிறாளா இல்லையா? அவள் குழந்தையை, கலங்கின்ற குழந்தையை கலங்க விடாவது கையில எடுத்துக் கொள்வதை போல திருப்பெருந்துறை குருநாதன் மட்டும் செய்வான். கலங்கினேன் கலங்காமலே, அழுகின்றேனே அழவிடாது. கண்ணில் இருக்கிற ஜலம் கண்ணத்து கீழே வந்து சிந்தல. பூமியில படுறதுக்கு முன்னாடி சாமி தூக்கிக்கிட்டார். அதான் அதன்துவே என்று அருள்வன். அதன்துவேன்னு ஒரு சொல் இருக்கு. இதுக்கு என்ன பொருள் தெரியாம எல்லாரும் டிக்ஷனரியில போய் மோதிக்கிறாங்க. டிக்ஷனரியில அந்த பொருள் கிடையாது, அந்த சொல்லே கிடையாது. அதன்துவே என்று இந்த அல்லுவது என்னன்னு கேட்டா, அம்மா மடியில தூங்கிட்டு இருக்குது குழந்தை, உறங்குகின்ற குழந்தைக்கு ஒரு சொப்பனம் வருது, அம்மா தன்னை இறக்கி விட்டுட்டா மாதிரி. ஏன்னா அடிக்கடி இறக்கி இப்ப ரப்பர் ஷீட்ல போட்டிருக்கா இல்லையா, துணியில போட்டிருக்கா, கட்டில போட்டிருக்கிறா, தொட்டில போட்டிருக்கிறா. மடியில இருக்கும் போதே அவ இதே மாதிரி கீழே இறக்கி போட்டுட்டான்னு நினைச்சுக்கிட்டு கத்துது, விழிச்சுக்கிடுது. அப்ப அம்மா முகத்தை பாக்குது, ஏன் எப்படி கத்துற, நீ மடியில தானே இருக்கிற என்ற அந்த உறுதிப்பாடு தான் அதன்துவே என்று அருள வேண்டும். நான் உன்னை விட்டு என்றும் பிரியவில்லை என்ற கேரண்டி வேண்டும். திருப்பரந்திலிருந்து தில்லைக்கு வரவரையே இந்த கேரண்டியை கேட்கிறாரு திருப்பரந்திரை பெருமாள். திருப்பரந்திரை பெருமாள் எந்த கேரண்டியை கேட்கிறாருன்னா, பெருமானே நீ உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு திருப்பரந்திரிலிருந்து ஏகப்பட்ட ஊரை பார்த்துக்கிட்டே வரேன். திருவண்ணாமலை பார்க்கணும், திருக்கழுக்குன்ற பார்க்கணும், திரு உத்தரவாசமங்கை பார்க்கணும், ஆலவாயில விட்டு வழிபாடு செய்யணும், ஊர்பட்ட ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசியில தில்லையில வந்து ஸ்டாப். அதுக்கு நிறைய நாள் பிடிக்கும். ஆனால் அந்த நாட்கள் எல்லாவற்றிலும் நான் அழைத்தால் நீ வர வேண்டும், என்னை விட்டு நீ பிரியாமையை உணர்த்த வேண்டும். அதன்துவே என்று அருளாகி ஆதரி தலைத்தால் அதன்துவே என்று அருளாகி என்று கேட்டுப்படுகின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த நிலையிலே குருநாதனை பெற்று அப்படி அப்படிப்பட்ட குருநாதனுடைய அருளினால்தான் பிறவி துன்பம் நீங்க பெறும். அதுவரையிலும் ஒருவன் தன் முயற்சியினாலே பிறர் அறிந்ததை கொண்டு அறிவது என்பது ஏற்றுச் சுரைக்காய், அது ஒரு எரிகின்ற சுடர், அதனை கொண்டு ஒரு விளக்கினை ஏற்ற முடியுமே தவிர சுடருடைய ஒரு ஓவியத்தை கொண்டு விளக்கு ஏற்ற முடியாது, பொய்ச் சுடரை கொண்டு விளக்கேற்ற முடியாது. அதுபோல கடவுளை அறிந்த ஒருவனே கடவுளை அறிவிப்பது என்ற அதுதான் சிவநெறி, உண்மையான சிவநெறி. அதை காட்டுகின்ற நூல் நம்முடைய திருவாசகம். இந்த நூல் எழுந்த காலம் அது வந்து நம்ம சொல்லணும். கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு, ஆனா ரெண்டு கட்சி இருக்குது. அதுல நான் எதை சரின்னு கருதுறேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க விருப்பம் நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காது. நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்களை எனக்கு பிடிக்கும் நான் நினைக்க மாட்டேன். நான் சொல்றதுல 90 மருத்துவர்கள் கூட எனக்கு பிடிக்கும். எனக்கு யாரை பிடிக்கும்னா நெத்தியில திருநீரும் கழுத்துல ருத்ராட்சம் இருந்தா பிடிக்கும், அவர்கள் என்னை அடித்தாலும் பிடிக்கும். நான் சொல்றதெல்லாம் இருக்கிறதா நீங்க தலையாட்டினாதான் உங்களை பிடிக்கும் தான் நான் சொல்லல. தேவாரம் பழைய மூவருக்கும் முன்னாடி இருந்தார் குருநாதன் சில பேர் கருதுறாங்க, அது பிழைப்பட்ட கருத்துன்னு அடிய கருதுகிறேன். திருத்துண்ட தொகைக்கு பின்னால் வந்தவர் நம்முடைய குருநாதன் நம்பியாரூரர். திருத்துண்ட தொகையை பாடியதற்கு பின்னால் வந்தவர். அதற்கு நான் மெய்மையாக நினைக்கின்ற சில காரணங்கள் சொல்றேன், உறுதியாக இருக்கின்ற காரணங்கள். ஒன்று, நம்முடைய குருநாதர் அவர் வாழ்ந்த காலத்திலே சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டார். என்ன காரணம்னா, கடவுள் அவருக்காக அடி உண்டான். மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி. கண்ணங்கரே இருந்தா கூட ஒருத்தன் மேல அடிபட்டது காட்டிக்காமல் போயிடுறான். பொன்னார் மேனியின் அடி வாங்கினது அப்படியே சிவப்பா தழுத்து தெரியுது, மறைச்சிக்க கூட முடியுது. யார் உங்க என்னது உங்க முதுகில ஒரு வரி காணுதேன்னு சிவகாமி கேட்டா நடராஜா ஒண்ணு சமாளிக்கிறதுக்கு வழியே கிடையாது. நேத்து வரி இல்லாத வரி இன்னைக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டா அப்படின்னு சொல்லி அனுமதி இல்லையா. அது மட்டும் இல்ல, அடிச்சவனுக்கு சாமி மோட்சம் கொடுத்த அத திருவாதிரிகள் தன்னுடைய திருவாசத்துல சொல்ற. அப்படின்னா அந்த அடிச்சவனுக்கு எப்ப பெருமான் மோட்சம் கொடுத்தாரோ அப்ப பெருமான் அடி வாங்க விரும்பினார் அப்படின்னு அர்த்தம். பெருமான் யாருக்காக அடி வாங்க விரும்பி ஒருத்தனை தன்னை அடிக்க சொன்னாரோ, அப்பொழுது யாருக்காக அடி வாங்க விரும்பினாரோ அவன் எப்படிப்பட்ட பேரன்பாளனாக இருக்க வேண்டும். பேரன்புக்குரியவனாக இருந்தா அவனுக்காக சாமி அடி வாங்கிறதுக்காகவும், சாமி அடிக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது, மூவருக்கும் தேவருக்கும் பெருமான் மீது கை வைப்பதற்கு தெரியும் தைரியம் உண்டா கிடையாது. அவன் மனித குலத்துல ஒரு சும்மாடு தாங்கி ஒரு வேலைக்காரனா பிட்டுக்கு மண் சுமந்த அந்த நிலையிலும் இவன் ஒரு வேலைக்காரன் தானே ஒருத்தன் அடிச்சிருவானான்னு பார்த்தா அவனை பார்த்தால் ராஜா விட்டு பிள்ளை மாதிரி இருக்கு, அடிக்க ஒங்கின கை நடுங்குது. அப்ப ஒருத்தன் கண்ணை மூடிட்டு தைரியத்தை வரவழைச்சுட்டு அடிச்சான்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன்னா, பெருமான் மீது மலர்புகளை எய்வதற்கு மன்மதனுக்கு மனம் நடுங்கியது. இருந்தாலும் தான் அடி வாங்குவதற்கு பயந்து கண்ணை மூடிட்டு அம்ப போட்டுட்டான். ஆனால் அவ்வாறு அம்பு போட்ட மன்மதனை பெருமான் எரித்தான். தன்னை ஆட்டையால் அடித்த பாண்டியனுக்கு முக்தி அளித்தான். நரகுடு சுவர்க்கம் நானிலும் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி. இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் மூணு இடத்துக்கு தான் போகும், மூன்றில் ஒன்று. பாவம் அதிகமா இருக்கே முதல்ல அது கழிச்சிடலாம்னு சாமி நினைச்சாருதான் நரகத்துக்கு அனுப்புவார். புண்ணி அதிகமா இருக்கே கொஞ்சம் சௌக்கியமா வச்சுக்கலான்னு கூட்டா சொர்க்கத்துக்கு அனுப்புவார். ரெண்டும் சமமா இருக்கே இவன் சிவாகமங்களை கேட்கட்டும், இவனை மீண்டும் மனிதனாக படைப்போம் நினைச்சா பூமிக்கு அனுப்புவார். மூன்றுக்கும் அவன் வரலன்னு சொன்னா பெருமான் திருவடியில இருக்கான். நரகடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் மூணு இடத்துலயும் இவனுக்கு கதவு திறக்கலன்னா பெருமான் எங்கேயும் அனுப்பலன்னு அர்த்தம். நரகடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை. எந்த பாண்டியனிடத்திலே தான் வேலை செய்தாரோ அந்த பாண்டியன் தன் வாழ்நாளிலேயே பெருமானுடைய திருவடியை பெற்றதை இங்க ரெக்கார்ட் பண்றார். அந்த பாண்டியன் ஐவர்த்தன பாண்டியனுடைய மகன், இரண்டாம் வருகண பாண்டியன். அவனுடைய வாழ்நாளிலும் குருநாதர் வாழ்ந்தார், ஆனால் வேலை பார்க்கல. மகனா என்ற இரண்டாம் வரகுண பாண்டியன் வேலை பார்க்கல, ஆனால் இவர் தில்லையில் இருந்த காலத்திலே சிறந்த சிவபக்தனாகின்ற வரகுண பாண்டியன் வாழ்வதை பார்க்கின்றார், சிவபக்தி பார்க்கிறார். அந்த வரகுண பாண்டியனை பத்தி திருவாசல பாடத்துக்கு வாய்ப்பு இல்ல, திருவாசம் எழுந்த நிலை வேறு. திருக்கோவையார்ல அவனை பற்றி இரண்டு இடங்கள்ல சொல்றார். இப்ப இரண்டாம் வரகுண பாண்டியனுடைய காலத்துல இவர் இருந்தார். அந்த இரண்டாம் வருகுண பாண்டியன் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலே இருந்தான் என்று நமக்கு கல்வெட்டு செய்திகள்லாம் பிடிக்கின்றன. அவன் பேராற்றல் படைத்தவனாகவும் பேரன்பு படைத்தவனாகவும் இருக்கிறார். அவனுடைய பேரன்பை பற்றி பட்டினத்தணிகள் பதினாறாம் திருவர்கள ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அது கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம குருநாதர் காலத்திலே வாழ்ந்தவன், குருநாதருடைய அருள் அவனுக்கு உண்டு. என்ன காரணம்னா குருநாதரை வழிபட்டிருக்கிறார் அந்த வருகுண பாண்டியனுடைய தகப்பனர். அரிவர்த்தன பாண்டியனுக்கு குருநாதர் நிறைய ஆதரிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தினால இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு. அதனாலதான் சிவன், சிவன் கடல் புனைந்த வீரனா அவன் இருந்த காரணத்தினாலே அவனுக்கு தோல்வியே கிடையாது. அவருடைய வெற்றிகளை பற்றியும் கல்வெட்டிருக்கு. அவருடைய அன்பு நிறையை பற்றி திருமுறையே இருக்கு. பட்டினத்திரிகள் சொல்றாரு, பரமண பாண்டியன் சிறு வயதிலேயே பெருமானத்தில் ஈடுபட்டான். அவனை அறியாது அவன் வேட்டைக்கு சென்று திரும்பும் போது அவன் செலுத்திய தேர் காட்டிலே உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணன் மீது ஏறி சென்றது. அதனால அந்த அந்தணன் இறந்து போனான். அதனால அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. தனக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருப்பதை அறிந்த அவன் எவ்வாறு திருத்துக் கொள்வது என்று முயற்சி பண்ணினான். அதற்கு வந்து நூல்களிலே சொல்லப்பட்ட கழிவாய்களை தேடியும் அந்த பிரம்மத்தி நீங்கல. பிரம்மகத்தி என்பது என்ன பண்ணும்னா மனிதனை பைத்தியமாக செய்யும், மனம் நிலை கொள்ளாமல் செய்யும். அந்த பிரம்மகத்தி தான் வாழ்வதற்கு என்ன செய்யும்னா இவனை சிவகதைகளை கேட்க விடாது, சிவ தரிசனம் செய்ய விடாது, திருமலை ஓத விடாது, சிவனடியார்களை பேண விடார், சிவ பூஜையை செய்ய விடார். இதெல்லாம் செஞ்சா அது ஓடிவிடும் என்பதனால அது தான் வாழ்வதற்காக இவரை செய்ய விடார். அதை அறிந்த வரகுண்டர் பெருமாண்டத்துல விண்ணப்பிக்கும், பெருமான் நீ ஒரு சோழனை விரட்டி கொண்டு திருவிடம்பெருந்தூர் வருவாய், அப்பொழுது நாம் அங்கு உன்னுடைய பிரம்மகத்தை தீர்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி திருவிடம்பெருந்தூர் மகாலிங்க பெருமானை தரிசனம் பண்ண உடனே பிரம்மகத்தை அவன் தரிசனம் பண்றதுக்கு போகும்போதே வாசல நின்றுடுச்சு. பெருமான போய் தரிசனம் பண்றார். அந்த பெருமானத்திலே பேருந்து கொண்டு அவருக்கு நிறைய தொண்டு செய்யறார். அவருக்கு ஒரு கோபுரம் கட்டினார், கோயில பெருசு பண்ணினார். அடிக்கடி மதுரையிலிருந்து வந்து திருவிடம்பெருந்தூர் பெருமானை வணங்கி வந்தார். இத்தனையும் அவர் பதினாறு வயசு சிறுவனா இருக்கும் போதே செய்தார். அந்த நிலையில அவருடைய அன்பை சொல்லும் போது ஒரு வேப்ப மரம் பழுத்திருந்ததா, அந்த வேப்பம் பழம்னா எல்லாம் சொர்ணமயமான பானலிங்கம் போல காட்சி தரு, சகசர லிங்கம் போல இருக்க காட்சின்னு சொல்லி உடனே அந்த மரத்திற்கு பட்டுத்துகில்னால பந்தல் அமைத்தார். உங்க கோச்சங்கோடர் எப்படி சிறந்தே ஆரம்பி செய்தாரோ பந்தல் அதுபோல செய்தார். மழை பெய்து குளத்துல இருக்க தவளையெல்லாம் கொட கொட கொட கொடன்னு சத்தம் போட்டுச்சு. அதெல்லாம் அன்பு கொண்டிருக்கின்ற வரகனுடைய காதுக்கு ஹரஹர ஹரஹரன்னு கேட்டுச்சு. விடாத ஹரஹரான்னு சொல்லுவார் உண்டா, விடாத ஹரஹரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தவளைகள்லாம் சன்மானமாக தங்க காதுகளை வீட்டி இருந்தார். ஒருவன் பெருமானுக்கு நிவேதனத்திற்காக ஊற வைத்து காய வைத்திருந்தார்கள் எள்ளு. எள் பெருமானுக்கு எள்ளு சாதம் பண்றதுக்காக, பசிக்கு நல்லா பசி தாங்க எள்ளு. பசினாலே ஒருவன் ஒரு பிடி எள்ளை எடுத்து வாயில போட்டுக்கொண்டான். பிராகாரமா அவர் அரசர் அதை பார்த்து அவரை கையுங்களமா பிடித்தார். இவ்வாறு நீ பெருமானுக்குரிய நிவேதனத்தை உண்ணலாமா, நிவேதிக்கப்படுவதற்கு முன்பாக நிவேதனத்துக்கு உரியதுன்னு சொன்னாலே அதுக்கு அனிர்மால்யம்னு பேர். நிர்மால்யத்தையும் உண்ணலாகாது, அனிர்மால்யத்தையும் உண்ணலாகாது. எந்தெந்த நிலையிலேங்கிறது வேற விஷயம், அதெல்லாம் உங்க சாத்திர வகுப்புல அப்புறம் சொல்லிப்போம். கை கடவுள் பிடிச்சார். அவன் தான் உயிர் பிழைப்பதற்காக உபாயமாக சொன்னானா, ஒருவர் வீட்டு எள்ளினை உண்டால் பல பிறவிகள் அவர் வீட்டிலே தொண்டு செய்வதற்கு கடன்பட்டு பிறக்க வேண்டும் சொல்லுவாங்க. எவ்வளவு பிறவி எடுத்தாலும் திருவிழுவதூர் மருதவாளருக்கே தொண்டு செய்வது என்பதற்காக நான் திருடி தின்றேன். உன்னை தவறாக இடித்து விட்டேனே, மன்னித்துக் கொள் என்று இடித்துக் கொண்டான் தந்தை. அப்படிப்பட்ட வரகுணன் அவருக்கு திருமணமாச்சு. திருமணமான வயசான புரோகிதர் ஹரிவர்தன பாண்டியனுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. வரகுணனுடைய தாத்தாக்கும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த காலத்துல சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் ஆனால்தான் பட்டத்திற்கு வர முடியும். கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் அரசாங்க உத்தியோகம் பழங்காலத்துல. திருமணம் ஆகாத வரையிலும் குடும்ப பொறுப்பு கிடையாது. எவனுக்கு பணத்தின் தேவையில்லையோ அவர்களுக்கு அரசாங்கம் வேலை தராது. பேச்சுலர்ஸ்க்கு எல்லாம் பழங்காலத்துல வேலை கிடையாது. திருமணம் ஆனால்தான் அரசாங்க உத்தியோகம். இது கூட ஒரு காரணம் சொல்வார்கள், நம்முடைய குருநாதருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சது, ஆகவே அந்த நிலையிலே அவர் திருமணமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு கருதுகின்றார்கள். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு முக்கியம் கிடையாது. ஞானம்தான் முக்கியம். அவர் திருமணமானால் குற்றம் இல்லை, திருமணம் ஆகாவிட்டாலும் குற்றம் இல்லை. மெஜாரிட்டி திருமணம் ஆயிருக்கலாம். இவனுக்கு திருமணமானது. திருமணமான போது அந்த புரோகிதர் சொன்னார், உன் மனைவியை போன்ற ஒரு அழகியை மூலகத்திலும் காண முடியாது, கங்கராச்சுலேஷன்ஸ் அவர் வாழ்த்தினார். உடனே இவனுக்கு இவன் நினைச்சானா, நமக்கு வந்து பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, விரும்பின கொடுக்கை பரம்பரற்கு, உயர்ந்த பொருளை தான் கடவுளுக்கு தரணும். நமக்கு எதிரிடத்திலே இச்சை ஏற்படுவோ அந்த பொருளை கடவுளுக்கு தர வேண்டும். நம்ம எதை நமக்கு எதிர்பார்த்தா வச்சுக்கணும், நம்ம வச்சுக்க கூடாது, கடவுளுக்கு தரணும். எது உயர்ந்ததோ அதை கடவுளுக்கு தரணும். ஒரு ஒஸ்தியான வஸ்திரம் வந்திருக்குன்னா அதை உடனே சங்கரராம லிங்கேஸ்வரர் தரணும். நாம சாதாரண கந்தை அழிந்தால் போகும் என்றுதான் ஒரு அன்பு நினைப்பான். அது போல மிகச்சிறந்த அழகி என்று சொன்ன உடனே இவன் என்ன பண்ணா, உடனே அன்னைக்கு ராத்திரியே போய் அர்த்தஜாமத்துல மகாலிங்கத்துக்கு போய் பெருமானே இந்த பெண்ணை உனக்கு அளித்தேன் ஏற்றுக்கொள் அப்படின்னு குறிப்பிட்டான்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: இந்த விஞ்ஞானம் விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் மூலமாக என்றுமில்லாதவாறு அது பல உண்மைகளை நாங்கள் கண்டு வருகின்றோம். இப்ப இந்த 21 நூற்றாண்டுல வந்து மற்ற மதங்களை போல விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கின்றது. விஞ்ஞானத்துடைய விளக்கங்கள், புதிய விளக்கங்கள் எமது மதத்துக்கு மேன்மேலும் உரமூட்டுவதற்காகத்தான் இருக்கின்றது. அதுவரை ஒன்றையும் எதிராக காணும்
5: இல்ல இல்ல.
4: 100 வருஷத்துக்கு முந்தின விஞ்ஞானத்திலேயே சொல்லிவிட்டார்கள். அப்பவே அதை பற்றி பெரிய புலவாங்க வணிந்து சொன்னார்கள். 100 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கின்ற புதிய அணுக்கொள்கைகள், அண்டவியல் கொள்கைகள், குவாண்டம் தியரி, ரிலேட்டிவ் தியரியினுடைய ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ப்ரூஃப்ஸ், இப்படி எல்லா விதமான இதுகளையும் வந்து பார்க்கின்ற பொழுது, மருத்துவத்திலே கூட பார்க்கின்ற பொழுது எமது சமயத்துக்கு மேன்மேலும் உரமூட்டுவதற்காகத்தான் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் சமயத்துக்கு நல்ல உரமாக வளர்ந்திருக்கவல்லா வேண்டும். ஆனால் எங்களுக்குள்ளேயே இருந்து இவற்றிலே இவற்றை வாதமிடுபவர்களும் ஒவ்வொரு வாதிகள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கொள்கைகளை, அதாவது மனிதர்கள் உருவாக்கின கொள்கைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் மதத்தினிடையே இருந்து குழப்பம் விளைவிக்கிறோம். அப்ப இந்த ஆரியருடைய கொள்கையும் அவ்வாறுதான் வருகின்றது. இப்ப ஆரியர் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் ஆரியர் என்ற சொல்லுக்கு என்ன கருத்து என்ற கேள்வி என்கிறது. பாரிக்கும் ஆரியனே என்று சொல்லி மாணிக்க வாசகரே ஆரியனை பற்றி பாடுகின்றார். அப்ப நாங்கள் இப்ப திராவிடவாதம் சொன்னால் நாங்கள் அந்த இதையெல்லாம் தணிக்கை செய்துவிட வேண்டும். அப்ப இதுல சொல்லுவார்கள் என்று கேட்டா, ஒரு காலத்துல இந்த ஆரியன் என்ற சொல்லு எங்களுடைய பாரம்பரியத்தில பெரிய மனிதன், பண்பானவன், சிறந்தவன், உயர்வானவன் என்ற கருத்தில் தான் இருக்கிறது. இது ஒரு இனக்கூட்டத்தை குறிப்பது அல்ல, ஒரு ஜென்டில்மேன் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த விந்திய மலைக்கு இந்தியாவில வடக்கே இருந்தவர்களையும் ஆரியர் என்றும் வடவர் என்றும் குறிக்கும் வழக்கம் தமிழ் இலக்கியங்களில் இருந்தது. இப்ப சீர சோழ பாண்டியர் என்று சொல்றது தானே, இப்ப சேர நாடுண்டா மலை நாட்டில இருந்தவர்கள் சேரர்கள், கேரளர்கள், மற்றது சோழ நாடு பாண்டிய நாடு என்று பிரிப்பது போல ஒரு பிரதேச ரீதியாக ஒரு நிலவியல் புவியியல் ரீதியான ஒரு குறிப்பு பெயரை அவிர ஒரு இனப்பெயர் அல்ல. இப்ப சேரர் என்றால் ஒரு இனம், சோழர் என்றால் ஒரு இனம், பாண்டியர் என்றால் ஒரு இனமா இல்லையே,
5: அப்படி இல்ல.
4: அது மாதிரி இந்த வடவர் ஆரியர் என்று தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்ற பொழுது அந்த பிரதேசத்திலே இருந்தவர்களை அப்படி சொல்லுகின்றார்கள். இந்திய மலைக்கு தெற்கே இந்த குஜராத், மகாராஷ்டிரம், ஆந்திரம், கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த ஐந்து பிரதேசங்களிலும் இருக்கிற பிராமணர்களை பஞ்ச திராவிடர் என்றுதான் வடக்கே சொல்லுவார்கள். அப்ப குஜராத், மகாராஷ்டிரம், ஆந்திரம், கர்நாடகம் எல்லாமே அதுக்குள்ள வந்துவிட்டது. அந்த இன்றைக்கு இருக்கிற கேரளா அன்றைக்கு இல்ல, அது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தது. அப்ப அதை விட்டு கர்நாடகா, ஆந்திரா, மற்றது குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அப்படி சேர்த்து சொல்லுகிறார்கள். இனி அதுல சொல்லுவார்கள் இந்த இந்த வேதியர்களை கூட தமிழ் வேதியர் என்றுதான் சொல்லுகிறார்கள். சிலப்பதிகாரத்திலே பார்த்தால், வன் தமிழ் மறையோர்க்கு வானுரை கொடுத்த தின்துறல் நெடுவேல் சேரலன். தமிழ் மறையோர் என்றுதான் சொல்லுகின்றார். வன் தமிழ் மறையோர் என்றுதான் சொல்லுகின்றார். நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்த நெறி. இது மாணிக்க வாசகர். ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. இது வந்து திருமந்திரத்திலே சொல்லுகின்றார். இப்படி இந்த ஆரியர் என்பது வந்து ஒரு இனக்கூட்டத்தை குறிப்பதற்காக சொல்லப்படவில்லை. ஆனால் முதல் முதல் எப்ப இது இனக்கூட்டத்தை குறித்து எங்களுடைய வேதங்களிலேயோ இதிகாசங்களிலேயோ புராணங்களிலேயோ தேவார திருவாசக திருமதங்களிலேயோ மெய்கண்ட சாஸ்திரங்களிலேயோ இப்படி ஆரியர் என்ற சொல்லு ஒரு இனக்கூட்டத்தை குறிப்பதற்காக எங்கும் இல்லை, எங்களுடைய ஆதார நூல்களில் இல்லை. அப்ப இது எங்க வருகிறது என்று பார்க்க வேணும். முதல் முதல் 1853 1853 யூரோப்பாவில வந்து ஆரிய என்ற இனத்தை குறிக்கிறதாக அந்த சொல்ல கொண்டு
5: வருகிறோம்.
4: முதல் முதல் அதை இனத்தை குறிப்பதற்கு கொண்டு வந்தது. தங்களுடைய இனக்கூட்டத்துக்குள்ளே அது தாங்களை ஆரியர் என்ற இனக்கூட்டமாக அடையாளம் காட்டுகிறார்கள். சர் ஜான் மார்ஷல் அவர் தான் இந்து தலை நாகரிகத்தை அகழ்ந்தெடுத்து முதல் முதல் கொண்டு வந்தவர். அரிய பணியும் செய்திருக்கின்றார். அவரை கூட இதிலே வலுவாக அந்த நிறுத்த அறிவு ஆராய்ச்சிகளுக்கு எட்டின வகையிலே அவரும் இந்த ஆரியவாதத்தை முன்வைக்கின்றார். அப்ப ரெண்டும் வந்து அதிலே ஆரியர் திராவிடர் என்ற வாதம் வருகின்றது. அத்தோட அந்த ஆரிய திராவிட வாதத்தில்தான் பிறகு நாங்கள் பார்க்கணும், ஜெர்மனில் ஹிட்லருடைய காலத்திலே அது ஒரு பெரிய ஹோலோகாஸ்டாக வந்து இத்தனையோ பெரிய உயிர்களை பலிகொண்டு அது இரண்டாம் உலக மகாயுத்தத்துடன் முடிவடைகின்றது. அதங்க முடிவடைகிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கள்ல அங்க திராவிடவாதமாக வந்துட்டு இன்னொரு பெயர்ல, அதான் அங்க நடந்த வரலாற்று உண்மை. அப்ப அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் சர் ஜான் மார்ஷல், மார்டைம் வீலர், ஸ்டுவர்ட் பிகாட் போன்றவர்கள், இவன் அந்த எங்களுடைய உபனிஷதங்கள், கீதை போன்ற இந்திய நூல்களை பதிப்பித்த மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆரியவாத கொள்கையைத்தான் பரப்பி வந்தார்கள். அவர்களுக்கு இந்த அந்த நேரத்தில் இருந்த ஆராய்ச்சி முடிவுகள் அப்படி இருந்திருக்கலாம், அல்லது அந்த நேரத்தை ஆராய்ச்சி முறைகள் கட்டுப்பாடானவையாக இருந்தார்களா, மட்டுப்படுத்தப்பட்டவையாக இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய பின்னணி, அதாவது வந்து அந்த காலத்திலே ஐரோப்பா வந்து உலகம் முழுக்க பிறந்திருந்த காலம், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம். அப்ப இவர்களுடைய ராஜ்யத்தை, இவர்களுடைய மத பரம்பலை நியாயப்படுத்துவதற்கான ஒரு பின்புல ஒத்தோரிட்டி தேவைப்படுகின்றது. அப்ப தங்களை அவர்கள் ஆரியர்களுடன் இனம் ஒன்றாக இனம் காட்டிக் கொள்கிறார்கள். இந்த ஆரியன் இன்வேஷன் என்றது முந்தினம் இருந்ததுதான், நாங்கள் முன்னர் கொண்டு வந்து புகுத்திய மதங்கள் தான் இவை, இப்பொழுது நாங்கள் தான் வந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு பின்புல அத்தாரிட்டி கொண்டு வருகின்றது இல்லையா, அந்த காரணமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் பிற்பாடு இப்போது டேவிட் ஃப்ரோலி வந்து ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறார், இந்தியா சிவிலைசேஷன் ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதே போல டாக்டர் கன்ராட் எல்ஸ்டன் இன்னொருத்தர், அவர் அப்டேட் ஒன் ஆரியன் இன்வேஷன் டிபேட் என்று எழுதியிருக்கிறார். மிஷேல் டானினோ என்று சொல்லி அவர் த இன்வேஷன் தட் நெவர் வாஸ் என்று எழுதியிருக்கிறார். இப்படி பல ஆராய்ச்சிகள் வந்து இன்றைக்கு இந்த ஆரியர் என்ற இனம் வந்தது, அது மத்திய ஆசியாவில இருந்து இங்கே வந்தது, அந்த ஐந்து கணவாய்கள் பாதைகள் இருக்கின்றன இல்லையா, அதன் ஊடாக வந்தது, அங்கே வந்து திராவிடர்களை விரட்டி அடித்தார்கள் என்ற கொள்கை வந்து இன்று வலுவிழந்து விட்டது, ஆதாரம் இழந்து விட்டது. அப்ப நாங்கள் படித்த பழைய பாடப்புஸ்தகங்கள் இருந்ததும் பல்கலைக்கழகங்கள் இருந்ததையுமே நாங்கள் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அரசியல் என்றும் சமயம் என்றும் சபைகள் என்றும் பல கோட்டைகளும் கட்டிவிட்டோம். அந்த கோட்டைகள் எல்லாம் அடித்தளம் இது திராவிடவாதம். அப்ப அந்த அடித்தளம் இப்ப உடைந்து போனால் இது எல்லாம் உடைந்து விழுந்து விடும் அல்லவா, அப்படினாலே அதை பற்றி பெருசாக கதைப்பதில்லை. ஆனாலும் புதிய புதிய ஆராய்ச்சிகள் வந்து இதற்கு இந்த ஆரியர்கள் வந்து குடியேறினார்கள் என்பதற்கு ஒரு வலிச்சேற்பதாக இல்லை. அதற்கு மறுப்பாகத்தான் கன நிறைய வாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தீபாவளி வந்து எங்கே இருந்து வந்தது? அப்ப ஆரியர்கள் வந்து சைவகணவாக்களால் வரவில்லை. எங்களுடைய சைவ சாஸ்திரங்களின்படி இந்த ஆரியர் என்றது புரிம்பான இனக்கூட்டம் அல்ல. அல்லது ஆரிய மொழி இருந்தது, அதை சொல்லுகின்ற திருமந்திரத்திலேயே அது வருகின்றது. அப்ப அந்த மொழியாக அது இருந்தது வந்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருண செய்தானே, இது திருமந்திரத்திலே இருக்கின்றது. அது வட மொழி, சமஸ்கிருதம் பண்படுத்தப்பட்ட மொழி. அது கூட ஒரு இனக்கூட்டம் பேசி வந்த மொழி அல்ல. இப்ப இன்றைக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்கிறது, இனக்கூட்டம் பேசிக் கொண்டு வருகிறார்களா?
2: உலக மொழியாகிவிட்டது.
4: ஓ, உலக மொழியாக இருக்கின்றது. எத்தனை விதமாக அதுல பலவிதமான புஸ்தகங்கள், பலவிதமான டாக்குமெண்ட்ஸ், பலவிதமான விவரங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டு வருகின்றோம், பரிமாறிக்கொண்டு வருகின்றோம். ஒரு இனக்கூட்டத்துக்கு ஒரு மொழியா இது? அது மாதிரி அல்ல. இது ஒரு அதைத்தான் அதை தேவ பாஷி என்று அந்த காலத்திலே சொன்னார்கள். தேவ பாடையில் என்றுதான் கம்பனே படிக்கின்றான். தேவ பாஷையில சொன்னது. அப்ப இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரியான ஒன்று, அது ஒரு இனக்கூட்டத்தின் மொழி அல்ல. சமஸ்கிருதம் என்றால் பண்படுத்தப்பட்ட மொழி, சோ உருவாக்கப்பட்டது என்று விளங்குகின்றது இல்லையா? தானா வந்த மொழி அல்ல. அப்ப அப்படிப்பட்ட அந்த இதிலே அப்ப இந்த தீபாவளிக்கும் இந்த குழப்பம் இருக்கின்றது. கனவே கேட்பார்கள், தீபாவளி எங்களுடைய பண்டிகை அல்ல, தமிழர் பண்டிகை அல்ல என்று சொல்லுவார்கள். இதுல போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. தீபாவளி என்ன முக்கியத்துவம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் கிருஷ்ண அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரமே 9 முறை வந்து போய்விட்டதாக சொல்லுகிறார்கள் எங்களுடைய கோடிக்கணக்கான கல்ப காலங்களிலே. இல்லை இல்லை, அது வேறு. இந்த கிருஷ்ணர் என்ற கிருஷ்ணராக வந்ததே 9 முறை கிருஷ்ணராக வந்து விட்டார். இதை சொல்லுவார்கள். எங்களுக்கு தெரியும் இந்த ஜோக வாசிஷ்டம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கின்றது, ஞான வாசிஷ்டம் என்று சொல்லுவார்கள். அதாவது ராமருக்கு அகஸ்தியர் உபதேசிக்கிற உபதேசம், இது ராமாயணத்தின் ஒரு பகுதியாக. இந்த ஞான வாசிஷ்டத்துல புஷுண்டன் என்ற ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கின்றது. அந்த புஷுண்டனை வசிஷ்டர் சந்திக்கிறார். அந்த வசிஷ்டர் சந்திக்கணும், இது ராமருக்கு அகத்தியர் அல்ல, வசிஷ்டர் உபதேசித்தது. அப்ப இந்த புஷுண்டன் பாத்திரத்தை சந்திக்கின்ற பொழுது புஷுண்டனுக்கு ஒரு தன்மை இருக்கின்றது. கல்ப காலங்களிலே உலகமெல்லாம் அழியும் காலங்களிலே கூட அவர் இடத்தை ஒட்டி ஒதுங்கி பார்த்துக் கொண்டிருப்பார். இப்ப வசிஷ்டர் கேட்கிறார், என்ன என்று கேட்க, என்ன நீர் மட்டும் இருக்கிறார், அது ஏதோ எனக்கு இறைவன் தந்த வரம் இருக்கின்றேன் என்று போட்டு தான் பார்த்ததை பற்றி எல்லாம் சொல்லுகின்றார். அப்பொழுது சொல்லுகின்றார், கிருஷ்ணர் 9 முறை வந்து போயிட்டார். ராமர் அவருடைய காலத்துக்குள்ள, புஷுண்டனுடைய காலத்துக்குள்ளேயே கிருஷ்ணர் 9 முறை வந்து போயிட்டார், ராமர் 9 முறை வந்து போயிட்டார், பரசுராமர் 6 தடவை வந்து போயிட்டார். அப்ப எல்லா ராம அவதாரத்திலையும் பரசுராமர் வந்திருக்காது. அதான் நாங்கள் ராமாயணங்கள் பார்க்கும்போது சில வேளை கதைகள் வேறுபடும். இது என்ன, இதுல இப்படி இருக்கு, அதுல அப்படி இருக்குன்றெல்லாம் பாதுபடுவோம். ஒவ்வொரு கல்ப காலத்தில நடந்த ராமாயண கதைகள்ல சில வேறுபாடுகள் உண்டு. இதெல்லாம் ரிகரண்ட் சைக்கிள்ஸ், திருப்பி திருப்பி நடப்பெறுவது. அப்படி வந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த வசிஷ்டரை சொல்லுகிறார், நீர் இப்பொழுது 8வது முறையாக என்னிடம் வந்திருக்கிறேன் என்று அந்த புஷுண்டன் சொல்லுகின்றார். எங்களுடைய இந்த ஒவ்வொரு கல்ப காலத்திலேயும் உலக அழிவுகளுக்கூடாக வருகின்ற ஒரு கல்ப காலம் 432 கோடி வருடங்கள். இது எங்களுடைய படைப்புகளுடைய பிரம்மாவுக்கு ஒரு பகல் காலம். இந்த பகல் காலம் முடிய ஒரு இரவு காலம் இன்னொரு 432 கோடி வருடங்கள். இப்படி ஒரு நாள் அவருக்கு 864 வருஷங்கள் வரும். அதுல இந்த 864 கோடி வருஷங்கள் கொண்டது அவருடைய ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே அவருக்கு 100 வயசு வரும். 100 வருஷம். அப்ப இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 50 வயசு முடிஞ்சு 51வது வயசுல 1வது மாசம் 1வது நாள் நடக்குது. இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மர்கள் வந்து போய்விட்டார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான முறை இந்த உலகம் தோன்றி அழிந்து, உயிர்கள் தோன்றி அழிந்து எல்லாம் வந்து, இதுதான் இந்த சமயத்தினுடைய உலக தத்துவம். இதைத்தான் விஞ்ஞான நம்பிக்கை சொல்லிக் கொண்டிருக்குது. அண்டவியல் கொள்கை இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கு. இப்ப இந்த விதத்துல இந்த கிருஷ்ணர் இந்த கடைசியாக இப்ப நடக்கிறது எங்களுக்கு கலியுகம். சதுர்யுகங்கள் இருக்கின்றன, 4 யுகம் இருக்கின்றன. அதாவது திரேதாயுகம், துபாபரயுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துபாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் சதுர் என்று சொல்லுவார்கள். சதுர் என்றால் 4. இந்த 4 யுகங்கள் கூட்டமாக திருப்பி திருப்பி வரும். இந்த கலியுகம் முடிஞ்சால் உலகம் அழிஞ்சு போகும், அப்படி அல்ல. இந்த கலியுகம் முடிய திருப்பி அடுத்த சைக்கிள் வரும். இப்படி ஒரு மன்மந்திரத்திலே இப்படி 71 சதுர்யுகங்கள் வந்து போகும். 71 சதுர்ஜுகங்கள் வந்து போகும். ஒரு கல்பத்திலே இப்படி 1000 சதுர்ஜுகம் வரும். அப்ப இந்த 71 சதுர்யுகங்களிலே இப்ப நடக்கிறது 28 சதுர்யுகம். 28 சதுர்யுகம். இந்த 28 சதுர்யுகத்திலே தான் அதான் இந்த இதுல சொல்லுவார்கள், இந்த 30 இருக்கிற மன்மந்திரம் வந்து வைவஸ்பத மன்மந்திரம். இதுல 71 சதுர்யுகத்துல 27 சதுர்யுகங்கள் முடிஞ்சது. 28 சதுர்யுகத்துல இப்ப கலியுகம் நடக்குது. இந்த கலியுகத்துக்கு முந்தித்தான் இந்த துவாபர யுகம் இருந்தது. அந்த யுகத்திலே கிருஷ்ண அவதாரம் கடைசியாக நிகழ்ந்தது. அப்ப எங்களுக்கு தெரியும் கலியுகம் பிறந்தது கிறிஸ்துவுக்கு முன் 3109 நினைக்கிறேன், பிப்ரவரி மாதம் 14 பிறந்தது
5: கிறிஸ்துக்கு முன்.
4: ஓ, அப்ப அந்த நாளிலே கிருஷ்ணருடைய காலம் முடிந்து விட்டது. அந்த அதற்கு முன்னாள் இந்த கிருஷ்ணர் வந்திருக்கின்ற காலத்திலே நரகாசுரன் என்றவனை வதம் செய்கின்றார் அவர். இந்த நரகாசுரன் வந்து எங்கே இருக்கிறார், பிரகத் ஜோதிஷ என்ற நகரத்தை கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறது. வங்காளத்தில் இருக்கின்றது. ஆண்டு கொண்ட அந்த அசுரனை அழித்த காரணத்தை வச்சுதான் இந்த தீபாவளி நாள் கொண்டாடுகின்றோம். அப்ப அழித்த காலத்தில் அவன் அழிந்ததற்காக அவனே கேட்டுக்கொண்ட வரம், நான் அழிந்த நாளை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வரம், எல்லோருக்கும் புண்ணிய பலன் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வரம். அழிந்த நாளில் எல்லாரும் எண்ணெய் தேய்த்து நீராடுவார்கள். அன்றைக்கு நீர் எல்லாம் கங்கா தண்ணி, கங்கை நீராக இருக்கும். அன்றைக்கு எங்கே நீராடினாலும் கங்கை தண்ணியாக இருக்கும். மறுபடினாலே தீபாவளி அன்று நீராடும் பொழுது கங்கையை நினைந்து மனதிலே உங்களுடைய சிவநாமத்தையோ

0: இரணாமத்தை சொல்லிக்கொண்டு நீராடலாம். இல்லாவிட்டால் அது எல்லாம் சிரமமாக இருந்தால் ஒரு உங்களுக்கு தெரிந்த இரணாமத்தை சொல்லிக்கொண்டு நீராடலாம். ஆகவே அந்த நீராடலே ஒரு வழிபாடாக வந்துவிடும். அதிலே எங்களுக்கு தெரியும் சம்பந்தருடைய வரலாற்றிலே சம்பந்தருடைய தகப்பனார் சம்பந்தரை கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார். அங்கே போகின்ற பொழுது திருக்குளத்திலே அமர்த்தி வைத்த பொழுது அவர் நீராடுகின்றார். அப்போ குளிக்க போனார் என்றா சொல்லுகின்றோம் இல்லையே? அவர் அங்கே நீராடுகின்ற பொழுது அவர் அந்த அகமர்ஷணம் என்கிற அந்த சூத்தத்தை சொல்லி நீரிலே அமைந்து அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் குழந்தை தந்தையை காணாமல் அம்மையே அப்பா என்று ஆள இறைவன் வந்து பார்வதியுடன் வந்து அவருக்கு பால் கொடுத்தது. அதுபோலதான் அவர் தோருடைய செவியன் என்ற பாடுகின்றார். அப்படி அந்த நீராட்டத்திலே ஒரு நீராடுவதிலே கூட ஒரு இறை வழிபாடு இருக்கின்றது. உணவு உண்ணும் போது இருக்கின்றது, நீராடலே இருக்கின்றது. அப்ப அன்றைக்கு நீராடுகின்ற இடங்கள் எல்லாம் எல்லா நீரத்திலையும் கங்கை நீர் இருக்கின்றது. அப்ப அவரை வழிபடுபவர்களுக்கு வந்து அந்த கங்கை நீரிடையே நீரான புண்ணிய பலனும் இறைவனை வழிபட்ட பலனும் கிடைக்கின்றது. மற்றது அன்றைக்கு தின்பண்டங்கள் செய்து பகிர்ந்து வழிபடுவார்கள். அவரவர் சமூக நிலைகளுக்கு ஏற்ப இந்த கொண்டாட்டிலேயும் வித்தியாசம் இருக்கின்றது. எனக்கு தெரியும் சில எங்களுடைய தாயகத்திலேயும் கூட பல இடங்களிலே சில பேர் மச்ச மாமிசங்கள் சாப்பிட்டு கூட கொண்டாடுவார்கள்.
1: அது ஒரு பெரிய பண்டிகை இல்லை. அவர்கள் வந்து ஒரு மது எல்லாம் அருந்தி
0: பல இடங்களிலே அன்றைக்கு ஒரு நாள் தான் ஆட்டு மாமிசம் சாப்பிடுபவர்களாக இருப்பார்களோ. இதுலேயே சரிப்பிழை என்று அவரவர் தர்மத்தின்படி அவரவர் வாழ்க்கை நிலையின்படி அவர்கள் செய்கின்றார்கள். அதுக்காக இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வலிந்து செய்வதுதான் தப்பு. இப்ப ஒவ்வொரு படிநிலைகளிலும் அதுக்கு மேல வரும்பொழுது அதுக்குரிய நிலைகள் வரும். இப்ப இந்த தீபாவளி பண்டிகை வந்து முக்கியத்துவம் இதைத்தான். இதே வந்து அப்ப இது தீபாவளி பண்டிகை கிருஷ்ணருடைய பண்டிகை தானே?
1: நாங்கள் சைவர்கள்,
0: நாங்கள் சைவர்கள், எங்களுக்கு கிருஷ்ணன் எங்களுக்கும் எல்லாம் கிருஷ்ணரும் சைவர் தான். சிவபரத்துவத்தை சொன்னவர், அவர் உபமன்ய முனிவருடன் சிவதீட்சை பெற்றவர். உபமன்ய முனிவர் தான் நாங்கள் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் ஈந்த பிரான் என்று படிக்கின்றோம் திருப்பல்லாற்றில். உபமன்யவர் சிறு குழந்தையாக இருந்த பொழுது பால் கேட்டு அழுதிட பொழுது அவருக்கு பாட்கடலே வரவழைத்துக் கொடுத்தார். அந்த தீர்த்தம் இன்றைக்கும் சிதம்பரத்திலே இருக்கின்றது, பாட்கடல். அப்ப அந்த உபமன்ய முனிவர் வந்து இவருக்கு தீட்சை வைக்கின்றார், இவருக்கு தீட்சை வைக்கின்றார். அந்த ஊமன் முனிவரிடம் சிவதீட்சை பெற்றவர் தான் கிருஷ்ணர். அவனுடையனால இதுல வந்து இது கிருஷ்ணருடைய பண்டிகை. இதை வந்து சைவ ஆகமங்களிலேயே இது சொல்லி இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதை சொல்லுகிறார்கள் நரக சதுர்த்தசி. சதுர்த்தசி என்பது அற்பசி மாதத்து தேய்பிறை, கிருஷ்ணபட்சம் தேய்பிறைய காலத்தில் வர்ற 14வது லியூனடே. 14th லியூனடே, சதுர் தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, சதுர்த்தசி அந்த நாள் தான் இந்த தீபாவளி நாள். அப்ப நரக சதுர்த்தசி என்று சொல்லுவார்கள். ஆகம விதிப்படி அன்னைக்கு கோயிலில் இருக்கிற விக்கிரகங்கள் கூட நல்ல புத்தா எண்ணெய் சாத்தி அபிஷேகம் செய்து புத்தாடை சாத்துவது சைவ ஆகமோ மரபு. இதை பற்றி ஒருதரும் கிளேசம் கொள்ள குழம்பிக் கொள்ள தேவையில்லை.
1: நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு தொடர்வோம். நேர்களே, நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பின்பு இதை தொடர்ந்து கொள்வோம் இந்த நிகழ்ச்சியில். வணக்கம் நேர்களே, நீங்கள் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் இதுவரைக்கும் தீபாவளியினுடைய முக்கியத்துவம், அதை எதற்காக கொண்டாடுகிறோம், இதிலே பல குழப்பங்கள் ஏற்பட்ட ஒரு நிலையிலே இங்கே விளக்கம் தேவைப்படுகின்றது என்பதை உணர்ந்து டாக்டர் அவர்கள் மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த ஆரிய திராவிடர் என்ற அந்த இனபேதங்கள் இங்கே எங்களுடைய நிலவி வருவது ஒரு தவறான அபிப்பிராயம் என்பதும், இது எங்களுக்கு உரிய ஒரு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதும் உங்களுக்கு நன்று தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே நேயர்கள் உங்களுக்கு விளக்கம் தரப்படும். தொடர்ந்தும் டாக்டர், நான் கேள்விப்பட்ட விடயம், ஒருவேளை நான் நினைக்கிறேன் அது காலச்சக்கரம் இந்த சுழற்சியிலே ஏற்பட்ட ஒரு மாறுபாடாக இருக்கலாம். இராமர் தன்னுடைய வனவாசத்தை முடித்துக் கொண்டு சீதையை மீட்டுக் கொண்டு அயோத்தி திரும்பிய நாளை இவ்வாறு மக்கள் தீபாவளியாக கொண்டாடினார்கள் என்று ஒரு கதையும் இருக்கிறது.
0: வட இந்தியாவிலே தீபாவளி வந்து ராமர் வனவாசம் முடிந்து மீண்டும் அயோத்தி திரும்பிய நாள் என்ற வரலாறு இருக்கின்றது. அதிலே ஒரு உண்மை, நான் சொன்ன மாதிரி ராமர் 9 முறை வந்து
1: போயிட்டு,
0: அப்ப ஒரு முறை அவர் தீபாவளியிலே வந்து இறங்கி இருக்கலாம், அது ஒன்று. அடுத்ததாக இது வந்து தனிய நாங்கள் பார்த்தோம், இது சைவர்களுக்கு மட்டும், வைஷ்ணவர்கள் அல்லது கிருஷ்ணவர்களை கும்பிடுவதற்கு மட்டுமல்ல, சகல மதத்தவர்களுக்கும்,

0: இந்து சமயத்தின் பல பிரிவு. உண்மையிலே சொன்னால் இந்து என்ற சொல்லே பின்னுக்குத்தான் வந்தது.
1: அது ஒரு சமயம் அல்ல,
0: சமயம் அல்ல, சமயம் அல்ல. அது வந்து இந்தியாவில வந்து பார்த்தால் அங்கே இருக்கிற பௌத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், நாஸ்திகவாதிகள் எல்லாருமே இந்துக்கள் தான். இந்தியன் சுப்ரீம் கோர்ட் டிசிஷனின் படி தி ஹிந்து, தி டெஃபினிஷன் ஆஃப் தி வேர்ட் ஹிந்து என்றால் ஆல் தி சிந்தசிஸ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஃபேத்ஸ் போர்ன் இன் இந்தியா. அதுதான் ஹிந்துவினுடைய டெஃபினிஷன். அப்ப அம்பேத்கர் வந்தாலும் சரி, பெரியார் வந்தாலும் சரி, இந்திய அவருடைய அவருடைய திருமணம், அவருடைய சொத்து, பாகப்பிரிவினை எல்லாம் அந்த இதன்படி இந்து மதம் என்றுதான், இந்து சமயத்தின்படிதான் சொல்லப்படுகின்றது. இனி தீபாவளிக்கு இப்ப இது மாதிரி 15 மேற்பட்ட விளக்கங்கள் இருக்கின்றன இந்தியாவிலே. ஒவ்வொரு மதம் இதை வந்து பௌத்தர்கள் இந்தியாவில கொண்டாடுகிறார்கள், சீக்கியர்கள் கொண்டார்கள். இன்றைக்கு பொற்கோயிலே தீபாவளி என்று சொன்னால் ஒரே அலங்காரமாக அழகாக பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள்.
1: சில பேர் 4 கொண்டாடுவார்கள்.
0: அப்ப அவர்களுடைய சீக்கியர்களுடைய ட்ரெடிஷனின் படி அவர்களுடைய கடைசி குருவாக இருந்த குரு கோவிந்த சிங், அவர் வந்து மொகல்லாய மன்னருடைய காலத்திலே கொஞ்சம் கஷ்டப்படுத்தப்பட்டார். அந்த தீபாவளி நாளிலே தான் இந்த மொகல்லாய மன்னன் அவுரங்கஜீப் அவரை விடுவித்தான், அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி புத்திஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அவர்களும் தீபாவளி கொண்டாடுகிறார்கள். ஜைனர்கள், சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் கொண்டாடுகிறார்கள். இப்படி எல்லாருமே கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகத்தான் அங்கே இருக்கின்றது. அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பல அன்பர்கள் பக்தர்கள் கேதார கௌரி விரதம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேதார கௌரி விரத நோன்பின் முடிவுதான் தீபாவளியோடு வருகின்றது. அப்ப அதையும் சொல்லுவார்கள். அதாவது அம்பாள் இறைவனிடம் பெற்று இடப்பாகத்தை பெற்று ஆண் பெண் என்ற சமத்துவத்தை நிலைநாட்டிய நாள், பாகம் பெண்ணுறு வானாய் போட்டி என்று சொல்லுவார்கள். அப்படி அம்பாள் இறைவனை வழங்கி 21 வழிபாடு செய்து அந்த பெற்றுக்கொண்டதற்கான கொண்டாட்டம் தான் தீபாவளி என்று கூட சொல்லுகிறார்கள். அப்ப இந்த சைவ சமயத்தின் படி, அதாவது உண்மையில் பார்த்தா தீபாவளி என்ற சொல்லே ஒரு புதுச்சொல்லு. இந்த இந்து மதம் என்ற சொல்ற புதுச்சொல்லு மாதிரி தீபாவளி என்ற சொல்லே புதுச்சொல்லு. ஆகமங்களிலே இந்த நாளுக்கு விதிக்கப்பட்ட பெயர் நரக சதுர்த்தசி.
1: ஓஹோ,
0: நரகாசுரனை வதம் செய்த நாள் அது 14 லியூன டே, கிருஷ்ணபட்சத்திலே அப்பசி மாசத்திலே நரக சதுர்த்தசி. அன்றைக்கு சைவ கோயில்கள் மடங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற விக்கிரகங்களுக்கும் இந்த எண்ணெய் சாத்துதல் மற்றது புத்தாடு தரித்தல் போன்ற விழாக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனப்படினாலே இதுல வந்து நாங்கள் சைவர்கள், நாங்கள் இந்துக்கள், நாங்கள் தமிழர்கள், அவர்கள் நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் ஆரியர்கள், நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் வைஷ்ணவர்கள், நாங்கள் நாஸ்திகவாதிகள் என்ற குழப்பம் இல்லாமல் இது பண்டிகை, கலவின் பண்டிகை மாதிரி சந்தோஷமாக மனுஷ வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தானே. இதற்குள்ளே வரிந்து கட்டிக்கொண்டு இல்லை இல்லை நான் அவன் கொண்டாடுவதை நான் கொண்டாட மாட்டேன், இது கொண்டாடுவது நான் கொண்டு வர மாட்டேன் என்று வெறிந்து கட்டிக் கொண்டிருந்து என்ன செய்வது?
1: சரி,
0: சந்தோஷமாக இருந்து விட்டு போது வாழு, வாழ விடு, இதுதான் தத்துவம். அப்ப இதுல நாங்கள் சைவர்கள் எப்படி இந்த தீபாவளியை பார்க்கிறார்கள் என்றதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது எங்களுடைய சைவ மத சமயத்தில் இருந்து கொண்டு இந்த தீபாவளியை, இப்ப ஹலோவினி எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியாக இந்த தீபாவளியை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம், இதுல கூடப்படுகின்ற குழப்பங்களுக்கு வினாக்களுக்கு எப்படி நாங்கள் விடை காணுகின்றோம் என்ற விளக்கத்தை தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்வில்.
1: சரி,
0: அடுத்ததாக இந்த இதே மாதிரியாக இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதாவது வந்து தீபாவளி என்றவுடன் பலரும் கேட்கின்ற கேள்வி, இந்த மாமிசம் சாப்பிடுவது சரியா, தீபாவளி நாளிலே மாமிசம் சாப்பிடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற கேள்வி. இதற்கு முன்னரும் எங்களுடைய வினாவிடையாக வினாக்கள் எங்களுடைய எழுத்துருவிலே இருக்கின்றன. அதிலே பல வினா எங்களுக்கு பல அடிக்கடி அந்த வினாக்களில் இருந்து எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அதிலேயும் ஒரு வினா வந்து இப்படித்தான் இருக்கின்றது. அதாவது மனித நாகரீகம் மேம்பட்டுள்ள 20 நூற்றாண்டு காலப்பகுதியிலும் சைவ ஆலயங்கள் சிலவற்றில் கடா பலியிடுதல், கோழி பலியிடுதல் போன்ற வேள்விகளில் இரத்த ஆறு ஓடுவது சரியா? இது ஒரு கேள்வி. நம்ம தீபாவளியை பற்றி பார்ப்போம், இந்த கேள்வியை எடுப்போம்,
1: இது சம்பந்தப்பட்டதாக பார்க்கலாம்.
0: அதாவது வந்து முதலாவது இந்த கேள்வியில பார்த்தா மனித நாகரிகம் என்ன, மனித நாகரிகம் என்று முதல் நாங்கள் வரையறை செய்து கொள்ள வேண்டும்.
1: நாகரிகம் என்றால் என்ன,
0: நாகரிகம் என்றால் என்ன சொல்லுவார்கள். இன்றைக்கு மாளிகைகள் உயர்ந்து கொண்டு போகின்றன, மனங்கள் கீழேதான் இருக்கின்றன. நாங்கள் வசதிகளை வாங்கிக் கொண்டு போகின்றோம், வாழ்க்கையை இழந்து கொண்டு போகின்றோம். இல்லையா? அளவுகளை பெருக்கிக் கொண்டு போகின்றோம், அன்பு குறைந்து கொண்டு போகின்றது. பகட்டுகளை கூட்டிக் கொண்டு போகின்றோம், பாசம் அருகிக் கொண்டு போகின்றது. அதுதான் நடக்கின்றது உண்மையிலே. இது உண்மை. ஆங்கிலத்திலே அருமையான கவிதை ஒன்றும் இருக்கின்றது. அப்ப இந்த விடயத்திலே நாங்கள் நாகரிகம் என்பது என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. இதுவும் ஒரு இப்ப இருக்கிற நாகரிகம் வந்து நானித நாகரிகத்தின் உச்ச நிலையா? இன்றைக்கு இது எப்போ சரிந்து கொட்டுண்டு போவோம் என்று தெரியாது. ஏற்கனவே ஒரு பொருளாதார சரிவிலே இருக்கின்றோம். அவங்களுக்கு அந்த 2000 இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்லி
1: எல்லாரும் எவ்வளவு பணம் செலவழித்து
0: எதிர்கொண்டார்கள் இல்லையா?
1: கம்பெனிகள் எல்லாம்
0: இப்ப கம்ப்யூட்டர் பாவனைக்கு வந்து 20 வருடங்களுக்குள்ளாக போய் இவ்வளவு என்றால் யோசித்து பாருங்கள். இப்படியே போய் ஒரு இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த 2000 வந்து 20,000 வரும்பொழுது என்ன நடக்கும்? அன்றைக்கு நான் நினைத்தேன் இன்றைக்குனாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் கிராஷ் ஆ போனாலும் எங்களுக்கு நாங்கள் சில பேசிக் லைஃப் ஓட டச் ஆயிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உறகு எடுத்து எப்படி அடுப்பு மூட்ட வேண்டும் என்று தெரியும், மின்சாரம் இல்லாமல் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று தெரியும், வாகனம் இல்லாமல் எப்படி இடத்திலிருந்து இடத்துக்கு போக வேண்டும் என்று தெரியும். இப்ப 20,000 எல்லாம் கம்ப்யூட்டர்ல போன பிறகு ஒரு கிராஷ் வந்தால் எப்படி இருக்கும்?
1: நாகரிகமே சேர்ந்து விட்டதாக
0: இருக்கலாம். அடுத்ததாக இது ஒரு சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் ஆக இருக்க வேண்டும். அதாவது வந்து இதுவும் ஒரு எல்லோரும் அனுபவித்துக் கொண்டு போற இந்த உலகம், இந்த மனித குலம் எல்லாம் ஒன்று. இன்னைக்கு வந்து இது வந்து ஒன்றை ஒன்று உறிஞ்சி உறந்து எடுக்கின்ற நாகரிகமாகத்தான் இருக்கின்றது. இயற்கை வளங்களை சுரண்டி உறந்து வாழுகின்றோம், காடுகளை அழிக்கின்றோம், மரங்களை வெட்டுகின்றோம், கனிமங்களை எடுக்கின்றோம், கடலை மாசுபடுத்துகின்றோம், ஆகாயத்தை வளிமண்டலத்திலே புகை மண்டலங்களாக நிரப்புகின்றோம். அப்ப இந்த பூமியும் இந்த இதுவும் தாங்குமா?
1: அதனால எவ்வளவோ
0: இன்றைக்கு பார்த்தால் கிரீன் கேஸ் எஃபெக்ட் என்று சொல்லுகின்றார்கள், பசுங்குடில வாயு. உலகம் வெப்பமாக கொண்டு வருகின்றது, கடல் மட்டம் உயர்கின்றது, எத்தனையோ உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: Sivananda Lahari Prakranam Acharya Panidana Stotrangalla Prasiddhamana Stotram Prasiddhi Mattum Illamal Naraiya Vishayangala Lokathukku Sadharana Manushyalukkum Puriyumbadi அனுகிரகம் பண்ணினதான கிரந்தம் இது. பக்தின்னா என்னது, இவைகள்லாம் பக்தி பண்ணுங்கிறாளே தவிர பக்தினா என்னது, இப்படிப்பட்டதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சந்தேகம் வரும். அவைகளுக்கெல்லாம் நமக்கு சொல்லியிருக்க, மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் நிறைய விஷயங்களை பத்தி யோசனை பண்றார், மணிக்கணக்காக பேசுறார். இவைகள்லாம் அவனுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு யோசனை பண்ணினா இவைகள்லாம் லாபம் இல்லப்பா அப்படிங்கிற அத சொல்றதுக்காக ஒரு ஸ்லோகம் நமக்கு சொல்லிருக்காரு. கட்டோவா மிருத்பிண்டோவா அனுரபித்த தூமோக்னி ரச்சலகா பட்டோவா தந்துர்வா பரிஹரதி கிம் கோரசமனம் விருதா கண்டக்ஷோபம் வகசி தரசா தர்க்க வச்சசா பதாம்போஜம் சம்போர் பஜ பரம சௌக்கியம் ரஜசுதி. இந்த ஒரு ஸ்லோகம் முன்னாள் நடத்தியாச்சு இந்த ஸ்லோகம் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கார். என்ன மணிக்கணக்காக நம்ம என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கையில, ஆனா இந்த பேசுற பேச்சு சிலதெல்லாம் என்ன நினைக்கிறா சில பேர், இது சாஸ்திரியமான விஷயமா இருக்கே அதை பேசினா நல்லதுங்கிற. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், சாஸ்திரத்திலையும் எது ரொம்ப முக்கியமோ அது கவனிக்கணும். சாஸ்திரமானது நமக்கு என்ன சொல்றது, பரமேஸ்வரனை பத்தி சொல்றது, பரம்பொருளை பத்தி சொல்றது. லோகத்துல தெரியாததான விஷயத்தை சாஸ்திரம் சொல்றதுனாலதான் அதுக்கு பிராமணியம். லோகத்துல உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான பொருளை நாம் அறிய முடியாது, ஏன்னா அது நம்ம மனசுக்கு அப்பாற்பட்டது. காரியத்தை பார்க்கிறோம், அவரால் செய்யப்பட்டதான உலகத்தை பார்க்கிறோம். அந்த உலகத்தை செய்வதவர் ஒருத்தர் இருக்கணும் என்று மட்டும்தான் நமக்கு தெரியுது. அவர் எப்படிப்பட்டவர், கருப்பா இருக்காரா, வெளுப்பா இருக்காரா, நீளமா இருக்காரா, குட்டையா இருக்காரா, தெரியாது. அது இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம்னு கூட நமக்கு தெரியல. ஆகையால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த ஸ்வரூபத்தை அறிவதற்காக நாம் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. முயற்சி பண்ணினோமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியதான தத்துவம் என்ன, நாம் இது நேரா பார்க்கல, நேரா பார்க்காததான விஷயத்தை அனுமானத்தினால்தான் அறிய வேண்டியதா. எது நேரா பார்க்கலையோ அந்த பதார்த்தத்தை எப்படி அறியணும்னா அனுமானத்தினால அறியணும், இன்ஃபரன்ஸ். அந்த அனுமானமானது நமக்கு என்ன சொல்றது, சாஸ்திரங்கள் ஒரு கோடி காட்டுறது இப்படி எல்லாம் யோஜனை பண்ணி பாருங்கள். எப்படி மண்ணிலிருந்து உண்டான பதார்த்தங்கள்லாம் மண்ணாகத்தானே இருக்கு, காரணம் எப்படி இருக்கோ காரியமும் அப்படித்தான் இருக்கும். ஆகையால் காரியத்தை கண்டு காரணமானது இப்படி இருக்கணும். தயிர் வெளுப்பா இருக்கு, ஆகையால் பால் எப்படி இருக்கணும், பால் கருப்பா இருந்ததுன்னா தயிர் வெளுப்பா இருக்குமா? எப்ப தயிர் வெளுப்பா இருக்கோ அது எதிலிருந்து உண்டாச்சோ அந்த பாலானது கால வெளுப்பாகத்தான் இருக்கணும். எப்ப வேஷ்டி வெளுப்பா இருக்கோ அந்த வேஷ்டி வெளுப்பா இருக்கும் பொழுது அது எந்த நூலால செய்யப்பட்டதோ அந்த நூலும் வெளுப்பாகத்தான் இருக்கணும். இப்படித்தான் நாம அனுமானம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆகையால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்தை படைத்ததான் அந்த பரம்பொருளும் உலகம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. உலகமானது எப்படி இருக்கு யோஜனை பண்ணி பார்த்தா ஜடமா இருக்கு. ஆகையால் பரமாணுக்கள் இந்த உலகத்தை உண்டு பண்ணினதும் பரமாணுலத்திலிருந்து வந்திருக்கணும், அல்லது ஒரு ஜடப்பொருள் இருந்து வந்திருக்கணும், அந்த ஜடப்பொருளுக்குத்தான் பிரதானம்னு பேரு. சில பேர் இப்படி அனுமானம் பண்றாங்க. அப்ப என்னாச்சு, கட்டோவா முருத்பிண்டோவா, மண்ணிலிருந்து வரக்கூடியதான பொருள்கள் எல்லாம் மண்ணு மாதிரி இருக்கு, குடம் முதலிய பதார்த்தங்கள் எல்லாம் ஜடமா இருக்கிறதுனால உலகத்தை படைத்ததான் அந்த பரமாத்மாவும் ஜடமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சில பேருடைய யோசனை. இப்படி யோஜனை பண்ணினதுனால ஏதாவது லாபம் உண்டா உனக்கு கேட்கிறார். கட்டோவா முருத்பிண்டோவா இல்ல அணுரபிதா தூமோக்னிரச்சலஹா, அணுரபிதா பரமாணுக்கள் உலகத்துல என்ன பண்றது, ஒரு அணு இன்னொன்னோட சேர்றது, அது இன்னொன்னோட சேர்ந்து அப்பத்தானே பெருசாருது. கோதுமை மாவு இருக்கு, கோதுமை மாவு சின்ன சின்ன பொடி பொடியா இருக்கு, அதை பாலை விட்டு அதை பசைஞ்சு அதை உருண்டையாக பண்ணி அதுல இருந்து ரொட்டியை பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்க நீங்க. அப்ப பதார்த்தங்கள்லாம் எப்படி இருக்கு சுவாமி, வெறும் அணு அணுவா இருந்தது நல்லவா, அணு சேர்றது சேர்ந்துதானே பதார்த்தங்களை உண்டாகிறது. ஆகையால் நாம் தயார் பண்ணிடக்கூடியதான உலகம் எல்லாம அடுமக்களா தான் இருந்தது, அணுக்கள் இருந்து வந்ததுன்னு சில பேர் சொன்னா. பாருங்க, யாரும் நேரா பார்க்கல, சாங்கியனும் பார்க்கல, நையாயிக்கனும் பார்க்கல, வேதாந்தியும் பார்க்கல. பார்க்காததுனாலதான் இப்படி எல்லாம் அனுமானம் பண்ணிட்டு இருக்கா. சாஸ்திரங்கள் இப்படி இப்படி அவாவா சொல்றா, ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒரு மாதிரி இருக்க. ஆனா அந்த பரவா பர்ற அறையறதுக்கு வழி என்ன அப்படின்னு பாக்கணும். கட்டோவா மிருத்பிண்டோவா அனுரபித்த தூமோக்னி ரச்சலா, தூமோக்னி போக இருந்தால் நெருப்பு இருக்கணும், நெருப்பு இல்லாமல் புகை புகையாது. புகையணும்னு அங்க என்ன அர்த்தம், நெருப்பு இருக்கணும். வெறும் நெருப்பு இருந்தா மட்டும் போறாது, ஈர வேற கூட சேர்ந்துதான் நெருப்பு இருக்கணும், அது பார்க்கணும். வெறும் நெருப்பு மட்டும் இருந்தா நல்லா ஜுவாலையா இருக்க போறது, அந்த ஜுவாலை என்ன நெருப்பே வராது, இது புகையே வராது. அப்ப புகை வருதுன்னா என்ன அர்த்தம், ஈர குப்பதம் இருக்கணும் அங்க. அதே மாதிரி காரணம் இருக்கணுமே, ஏன்னா அந்த காரணம் வெறும் காரணமா இருந்தா போறாது, காரணத்துல செயல் இருக்கணும். வெறும் பால் அப்படியே இருந்தா தயிராயிடுமா, ஆகாது, பால் பாலாகத்தான் இருக்கும். ஆனா அது தயிராகணுமையானால் அத காய்ச்சி உரக்குத்தி அப்படி வச்சிருக்கணும். அதே போலயே ஒரு மரத்தை அப்படியே வச்சிருக்க, பத்து வருஷமா இருந்து மரம் மரமா தான் இருக்கு. அத அவர் வந்து தச்சன் வந்து அத சரியா பண்ணி அதுக்கு சேரா பண்ணி கொடுத்தா நீங்க உட்காரலாம். அப்ப அது வரைக்கும் மரம் எப்படி இருக்கு சார், மரம் மாறாமவே இருக்கு. அதே போலயே அந்த காரண பொருளானது சக்தியோட சேரணும், சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதம், அந்த சக்தியோட சேர்ந்தா தான் மாறும். அப்ப அது மாறுவதுன்னு அதுல ஒரு மாறுதல் இருக்கணுமே, அது அச்சலமா இருந்தா எப்படின்னு கேக்குற. தூமோக்னி ரச்சலஹா, இப்ப என்னாச்சு, கட்டோவா மிருத்பிண்டோவா வெறும் குடமா இல்ல மிருத்பிண்டமா, அனுரபித்த தூமோக்னி ரச்சலஹா, கட்டோவா தந்து பட்டோவா தந்துர்வா பரிஹரதி கிங்கோர கமனம், பட்டோவா பட்டம் ஒரு துணி நூலு அல்ல, தந்துர்வா பரிஹரதி கிங்கோர கமனம், இது எதாவது மாத்தறதா அப்படின்னு கேட்கிற. எத்தனையும் நம்ம கையில இருந்த போதிலும் அவைகள் என்னென்ன, நீங்க பேசலாம், மணிக்கணக்காக பேசலாம், இதனால எல்லா தத்துவத்தையும் நீ அறியலாம். அறிந்த போதிலும் அதனால வரக்கூடியதான் ஒரு தத்துவம் யமதர்மராஜாவை விரட்டி அடிக்குமான்னு கேட்கிறார். மணிக்கணக்காக வேஷ்டி நூலையே பேசிட்டு இருக்கான், மண்ணு குடத்தை பத்தி பேசிட்டு இருக்கான், நன்னா இருக்கு. அது இனிமையான விஷயங்களைத்தான் சொல்றது, சூட்சமான விஷயங்களை சொல்றது. ஆனா மரணம் வந்தா காப்பாத்துமான்னு, மரணத்தை காப்பாற்றக்கூடியதான பதார்த்தம் ஒண்ணு வேணும் நமக்கு. அதனால்தான் பஜகோவிந்த ஸ்தோத்திரம் சொல்லியிருக்க, என்ன சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி இடுங்கிறீங்க கரடே. வியாக்கரணமே வாசிக்கப்படாதுன்னு சொல்லல, வாசிக்க வேண்டியதான். ஆனா அதுவே கடைசின்னு வச்சுன்னு நினைக்கின்றா வாழ்நாள் முழுக்க. அதான் அது ஒரு படிகட்டு, அந்த படிகட்டுக்கு மேல இருக்கக்கூடியதான தத்துவத்தை அடையிடும். மாடியிலேயே படிகட்டிலேயே நின்னா என்ன பிரயோஜனம்? படிகட்டை தாண்டி எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த ரூம்ல போய் அப்பதான் அவரை பார்க்க முடியும். படிகட்டிலேயே நின்றுட்டு இருந்தா முடியாது. அதே மாதிரி இவைகள்லாம் படிகட்டு தான். இப்ப நான் சொன்னதான பதார்த்தங்கள் எதாவது உண்டோ, மண்ணு குடம் நூலு வேஷ்டி புகை நெருப்பு இப்படி எல்லாம் இவைகள்லாம் காரியக்காரண பாவங்கள்லாம் சொல்றதெல்லாம் அந்த தத்துவத்தை மனசுக்கு எட்டாத நான் தத்துவத்தை அடைவதற்கு இது ஒரு வழக்கமா அது வழியாக இருக்கு. ஆகையால் வழியிலேயே நின்னாது நின்று போயிடாதீங்களோ அதுக்கு மேல இருக்கிற தத்துவத்தை கவனிங்கோன்னு கிம் பரிகாரத்துக்கும் கோரசமனம். அந்த கோரமா இருக்கக்கூடிய இந்த யமதர்மராஜா வர காலத்துல இவைகள்லாம் ஏதாவது உபயோகப்படுமா? படாதப்பா. எது உபயோகப்படும், எது இந்த ஜென்மால நீங்க அவசியம் அறிஞ்சாகணும், அந்த பரம்பொருளுடைய பாதார விந்தங்கள் அறிஞ்சா அது ஒண்ணுதான் வேறு. அது அறிவதற்கு இது சகாயமா இருக்கலாம், ஆனா அது முக்கியமா கவனிங்க. விருதா கண்ட சோபம் வாசி தரசா தர்க்க வச்சசா, தரசா தர்க்க வச்சசா. இந்த தர்க்கங்கள் எல்லாம் பேசி பேசி என்னாச்சு? கண்டக்ஷோபம் வெறும் தொண்டை காஞ்சி போனதுதான் மிச்சம். என்ன சுவாமி இப்படி வெய்யறதுல என்ன சாஸ்திரத்தை வெய்யல? ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், சாஸ்திரம்ங்கிறது நமக்கு அது அறிவதற்கு ஒரு வழியா இருக்கு. அறிந்த பிறகு இந்த சாஸ்திரங்கள்லாம் படிகட்டு ஏறின பிறகு அந்த படிகட்டிலேயே நிக்கலை நம்ம. ஆகையால் படிகட்டு வழியா உபரிகை போயிட்டு அதுக்கப்புறம் படிகட்டிலேயே நிக்கிறது விட்டு விட்டு அங்கே போகணும். அதே போலயே இந்த சாஸ்திரங்கள்லாம் நமக்கு என்ன சொல்றது? பரமாத்மாவை அறிவதற்கு வழியை காட்டுறது. ஆகையால் இதையே வச்சுட்டு இதையே சுத்திட்டு இருக்காதிங்கோ. விரதா கண்டோபம் பாசி தரசா தர்க்க பச்சசா. அப்ப என்ன பண்ணணும்? பதாம்போஜம் சம்போஹோ பஜ, பதாம்போஜம் சம்போஹோ பஜ. அந்த பரமாத்மாவுடைய பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். வெறும் பாதம் இல்ல அது, பாத தாமரைகள். தாமரை என்ன கொடுக்கறத? அதுக்குள்ள தேன் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, சூரியனை கண்டா மலர்றது. அதே போது இந்த பாத தாமரை இருக்க பார்த்தாளா, அது உங்களுக்கு மலர்ந்த ஞானத்தை கொடுக்கு. எந்த ஞானம் உங்களால் அறிய முடியலையோ, உங்களுடைய புத்தி சக்தியினால் அறிய முடியலையோ, சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு படிச்சு அதுலயே ரொம்ப நாள் உழந்தாலும் அது அந்த தத்துவம் புரியலையோ, அந்த தத்துவமானது பகவானுடைய பக்தியினால பகவானுடைய அனுகிரகத்தினால அவருடைய பாத தாமரை உங்களுக்கு மலரும்படி பண்றதா. மலரக்கூடியதான சுவாவம் உள்ளது அது, அது உங்க இதயத்தை மலரும்படி பண்றது. ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவா? வீட்டுக்கு முன்னால கோலம் போடுவது ஹிருதய கமலம் அப்படின்னு ஒரு கோலம் போடுவா. அந்த ஹிருதய கமலம் என்ன? அதை முதுக்கி விடாது. அது எதுக்காக அது சொல்றது? அது போட்டிருக்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே மனசு மலரும், உங்களை இதயம் மலரும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த மந்திர பூஜை ரூம்ல அந்த கோலத்தை போடுவா. எதற்காக? அங்கே போறதுமே இதயம் மலரணும், மலர்ந்து அந்த தத்துவமான அந்த பகவானுடைய பாதங்கள் நம்ம குரு பாதங்கள் அந்த இதயத்துக்குள்ளேயே நிக்கணும். பதாம்போஜம் சம்போஹோ பஜ. இந்த பஜான்னு சொல்றாரு பார்த்தீங்களா, பகவத்கீதையில நடு ஆறு அத்தியாயங்கள்ல இந்த பஜனத்தை தான் சொல்லிருக்கு. முதல்ல கர்மாவை பண்ணு, அதுக்கப்புறம் விரஜா எல்லாத்தையும் விட்டு போயிடு சன்னியாசம். பஜா இது பகவான பஜனம் பண்ணு, தியஜா எல்லாத்தையும் விட்டுரு, பஜா தியஜா இப்படி எல்லாம் பகவத்கீதையில வந்துட்டு இருக்கோம். விவகாரம் என்ன? இது என்ன சொல்றது நமக்கு? கர்மாக்களை பண்ணணும், பக்திய வரவழைச்சுக்கணும், கெட்டதான விஷயங்கள்லாம் விட்டு பண்ணும், அதுக்கப்புறம் பகவானுடைய பஜனை பண்ணணும். பஜனை பண்றதுன்னு சப்பலாம் கட்டுக்கிட்டா அந்த பஜனை இல்ல, எப்பொழுதுமே உங்க மனசுல பகவானுடைய நினைப்பு இருக்கணும். இந்த பஜனம்னா என்னது, பக்தினா என்னது, மேல போய் சொல்ல போறாங்க. இந்த சிவானந்த லகரியில என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ அத்தனையும் சொல்ல போறாங்க. ஆகையால் பதாம் போஜம் சம்போஹோ, அந்த சம்புவா இருக்க அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். நன்மையை நினைக்கிறார். ஆகையால் பதம் போஜம் சம்போ பஜ, அதோட பரம சௌக்கியம். சாதாரணமாக எதையோ எதையோ அடைஞ்சேன்னு சொல்லாதீங்க, பரம சௌக்கியம், உத்கிருஷ்டமான ஒரு சௌக்கியம். உத்கிருஷ்டமான சௌக்கியம் என்ன? துன்பம் இனிமேல வராததான ஒரு சௌக்கியம். இப்பெல்லாம் நமக்கெல்லாம் சுகம் இருக்கு, ஆனா அந்த சுகமானது எவ்வளவு நாள் நிக்கிறதுன்னு தெரியல. சிரிச்சுண்டு ஆனந்தமா இருக்கும், அடுத்த க்ஷணம் அடுத்த துக்கம் வந்து அதெல்லாம் போயிடுது. ஆனந்தமா சிரிச்சுட்டு தான், ஏதோ டெலிபோன் வந்தது, அந்த டெலிபோன் வைக்கிறப்பே அவருடைய மூடு தெரிஞ்ச பட்டம் வச்சான். யோகா முழுக்க என்ன சுவாமின்னு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல பாத்தீங்களா, மனுஷியாளுக்கு அந்த கோபமோ ஒரு துன்பமோ வந்ததுமே பட்டுன்னு வைக்கிறானே கூடாதுன்னு நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கல. அப்படி சுகம் இருந்தால் பின்னால துன்பம் வரலாம், துன்பமே வராதா சுகம் கண்டினியூவாவே இருந்துட்டு இருக்கணும், அதான் பரம சௌக்கியம். எந்த சுகமானது மறுபடியும் துன்பத்துக்கு வழி ஆகாதோ அடுத்ததாக துன்பம் வரும் எனக்கூடியதான ஒரு இது இல்லையோ, சந்தேகமே இல்லையோ, அப்படிப்பட்டதான ஒரு சுகம் பரம சௌக்கியம் விரஜா. அத அடையலாமாப்பா நீங்க, இங்க பாருங்க பிரஜா பஜான்னு சொன்னார், பின்னால விரஜாங்கிற அந்த பகவத்கீதையில சொன்னதான அம்சங்கள் அது அப்படியே சொல்றார். பஜ பகவான பண்ணுங்க, பஜனை பண்ணுங்க, அவரை நினைங்க. அப்ப என்ன பரம சௌக்கியம் பிரஜ, பரம அத்தியந்தமான உத்கிருஷ்டமான ஒரு சுகத்தை அடையுங்கள். பரம சௌக்கியம் பிரஜ சுதி, இதனாலதானே உங்களை புத்திசாலின்னு சொன்னேன். புத்தி பகவான் கொடுத்திருக்காரு, எல்லோருக்குத்தான் கொடுத்திருக்க. யாரும் நீங்க சாதனம் அவனுக்கு புத்தி இல்லையங்கிற தப்பு, புத்தியை உபயோகப்படுத்தலைன்னு சொல்லுங்க. எல்லோருக்கும் புத்தி இருக்கு, மனுஷியனா பிறந்தவனுக்கெல்லாம் புத்தி இருக்கு, ஆனா அந்த புத்தி அவன் உபயோகப்படுத்தல. அவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த மனசுனாலேயே சுத்திட்டு இருக்கான், புத்திய உபயோகப்படுத்தல. ரொம்ப பேர் சொல்ற இந்த மனசுல தான் ஆசை இருக்கு, மனசுல இருக்கிற ஆசையை தாண்டறது முடியலையே, மனசுல இவ்வளவு கெட்ட எண்ணங்கள் அல மோதிண்டே இருக்கே, அல பாஞ்சுட்டு இருக்க, என்னமா இந்த மனசை கண்ட்ரோல் பண்றது, அதை அடக்கிறது எப்படி? சாஸ்திரம் சொல்றது புலன்களானது மனசுல எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து கொடுக்கற. ஏதோ உருவத்தை பார்க்கிற ரொம்ப நல்லா இருக்கே சார், ஏதோ ஒரு ஸ்வீட் கடையில பார்த்த என்னமா இருக்க ஸ்வீட் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். மனசு என்ன பண்றது, அங்கெங்க எதை பாக்கிறதோ அது எனக்கு வேணும், எனக்கு வேணும், நான் அதை அனுபவிக்கணும், எனக்குடையதான ஆசைகளை உண்டு பண்ணி அந்த விஷயங்களை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்க புலன்கள். அந்த புலன்களானது மனசுல ஆசையை உண்டு பண்றது, மனசு சுத்திட்டே இருக்கு. ஒரு சின்ன விஷயம் இருந்தா போறோம் மனசு அசையும், அது அசைஞ்சுட்டே இருக்க. இப்ப என்ன பண்ணணும் நம்ம, அந்த மனசு வழியாகத்தானே அறிவு வரணும் நமக்கு, பக்தி மனசுல தானே வரணும், அந்த மனசு தான் சொன்ன பிட்டு கேட்க மாட்டேங்கிறதே. அப்ப அதுக்கு என்னென்ன வழி யோஜனை பண்ணி பாருங்க. அவர் சொல்றாரு அப்படி எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த மனசுக்கு மேல ஒரு புத்தின்னு ஒண்ணு இருக்கான், விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே. அந்த புத்தியானது மனச கண்ட்ரோல் பண்ணும், ஆனா மனசு என்ன பண்றதுன்னு புத்தி சொன்ன பேச்சே கேட்கறது. புத்தி எதிர்க்க வந்தாதானே மனசு, குழந்தை அம்மா அப்பா எதிர்க்க வந்தாதானே அம்மா அப்பா இது பண்ணு அது பண்ணு விளையாடாத அப்படி பேர். இவன் வெளியிலேயே இருக்கான், கிட்டே வரது இல்ல, எங்க இருந்து சொல்வாய்வ, அப்படித்தான் நம்ம மனசு ஏமாத்தின்றே இருக்க புத்திய. அவ என்ன பண்றார், அந்த புத்திக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சாஸ்திரத்தை கொடுங்க. புத்திக்கு சாஸ்திரம் யோ புத்தே பரதத்து சக, புத்திக்கு அப்பாற்பட்டதான அந்த பரம்பொருளை புத்தியில சேர்த்து வைங்க. நீங்க சாஸ்திரம் வாசிக்கிறது என்னமா உபயோகப்படுறதுன்னு கேட்கணும், பகவான பஜனை பண்றது எப்படி உபயோகப்படும், பகவன் நாமாவ வாயால சொல்லிட்டு இருக்கேள், கைகள்னால பகவான பூஜை பண்ணிட்டு இருக்கேள், இவைகள்லாம் என்னமா உபயோகப்படுறது, அந்த புத்தியில போய் இந்த சம்ஸ்காரங்கள் நிகழ்வா. யோ புத்தே பரஸ்து, அந்த புத்தியினுடைய அப்பாற்பட்டதா அந்த பரமாத்மாவை அறிந்து அதுக்கப்புறம் இந்த மனச பாப்மானம் பிரதகிஷ்யேனம் ஞான விஜான நாசனம், இந்த பாபிஷ்டமான இந்த மனச கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன் மனச கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சாஸ்திரத்தை அறிந்து பக்தியோட இருந்து, நம்ம பக்தியோட இருக்கமையானால் இதை அடையலாம். ஆகையால் தான் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்லியிருக்கார், விரஜசுதீஹி. இதற்கு முன்னால நான் சொன்னேன் கடோவா மிருத்பிண்டோவான்னு, சாஸ்திரங்கள் வேண்டாம்னு சொல்லல இந்த ஸ்லோகத்துல. என்ன சொல்றார், அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும், எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் உபயோகப்படுத்தணும். அதுக்கு மேல இந்த சாஸ்திரங்கள் நமக்கு என்ன கொடுக்கணும், மனசுல பக்தியை கொடுக்கணும். வேற எங்கேயும் மனசு அலையாமல் பகவானுடைய பாதங்கள்லயே நிக்கிறா போல பார்க்கணும். அப்படி பார்த்தலையானால் அந்த மனசு அது பகவானிடத்துல சேர்ந்து போயிடுதேயானால் அதுக்கப்புறம் சுலபமாக ஆனந்தமாக ஆத்ம தத்துவத்தை அறையலாம். பரம சௌக்கியம் ரஜ சுதீஹி பதம் போஜம் சங்கோ பஜ பரம சௌக்கியம் ரஜ சுதீஹி. அதுக்கப்புறம் மனஸ்தே பாதாப்ஜே நிவசது வச்சஸ்தோத்ர பணிதோ கரௌ சாப்யச்சாயாம் ஸ்ருதிரபித கதா கர்ணன விதௌ தவ தியானே புத்தி நயனயுகளம் மூர்த்தி விபவே பரக்ரந்தான் கைர்வா பரமசிவ ஜானே பரமத மனஸ்தே பாதாப்ஜே. பரமேஸ்வர, என் மனசு எப்பொழுதும் உங்களுடைய பாதத்தையே அறிந்து கொண்டே இருக்கணும். உங்க பாதங்களை விட்டு இங்கேயே இங்கேயே நகரப்படாது. ஏன்னா இந்த மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. மனசை எப்படி அடக்கணுங்கிறது இந்த சிவானந்த நகர்ல சொல்ல போறார். மனசை ஒரு குரங்காகவும் மனசாக ஒரு குதிரையாகவும் கல்யாணினம் சரச சித்தகத்தின் சவேகம் சர்வேங்கிதமனகம் துருவலட்சணாத்யம் இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்ல மனசை எப்படி அடக்கணும். சாஸ்திரங்கள்ல மனசை அடக்கணும் தான் சொல்லியிருக்க. மனசை எப்படி சார் அடக்கிறது? நம்ம அடக்கணும்னு பார்த்தா அது ஓடுறது சார் மனசு. இப்படிதான் ரொம்ப பேர் சொல்றேன். அது எப்படி அடக்கணும் இங்க சொல்றார். முதல்ல இருக்கிற மனஸ்தே பாதாப்ஜே பரமேஸ்வரா, என்னால அடக்க முடியலையப்பா, நீதான் அனுகிரகம் பண்ணணும். என்ன பண்ணணும்? என் மனசு உன் பாதத்தை தவிர வேற எங்கேயும் போகாம நீ பாத்துக்கோ. மனஸ்தே பாதாப்ஜே நிவசது வசது வாழட்டும், நிவசது நன்றாக வாழட்டும். வசத்துன்னு சொன்னாலே போறோம், நிவசது இங்கே இங்கேயும் அசையாம வாழட்டும். சாதாரணமா சில பேர் விசிட்டிங் கார்டு கொடுக்கறா, என்ன ரெசிடென்சியல் அட்ரஸ் எப்ப டெலிபோன் பண்ணினாலும் இங்க இல்ல சார் வெளியூர் போயிருக்கான். எப்ப பாரு இதேதான் விவகாரம். அதுக்கு ரெசிடென்சி என்ன வேண்டிய இருக்கு? ஊர சுத்திரம் பேர் வச்சிருக்கங்களேன். விவகாரம் ரெசிடென்சியல் அட்ரஸ் பேரு தான் வச்சிருக்காங்க. ரெசிடென்சியல் இல்லாத போனா என்ன லாபம்? என் மனசு அப்படின்னா இருக்கு, ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க. மனசு இதயத்துல இருக்குன்னு சொல்றோமே தவிர நிக்க மாட்டேங்கிறதே மனசு. என்ன பண்றதப்பா? அதனாலதான் நீ வசூன்னு எங்க போனாலும் சரி, நான் புழுவா பறக்கட்டும், பூச்சியா பறக்கட்டும், எப்படியா பறக்கட்டும், மேல ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜென்மம், ஆனா என் மனசு மட்டும் உன்னிடத்துல இருக்கணும். ஏன்னா அப்பதான் நிஜமான ஒரு சந்தோஷத்தை அடையணும். இல்லாம இங்கே இங்கே அலைஞ்சா லாபம் இல்ல சுவாமின்னு மனஸ்தே பாதாப்ஜே நிவசது. அதுக்கப்புறம் வசஹ ஸ்தோத்ர பணித, என்னுடைய வாக்கு இருக்கு பார்த்த இது அது பாட்டு பேசிட்டே இருக்கு. மனுஷியனுடைய புலன்கள்லயே ஓய்வு பெறாத புலன் என்ன அப்படின்னு வாக்குதான். கண்ணு கூட ஒரு பாதி சமயம் கண்ணை திறந்து மறுபடியும் கண்ணை மூடுறோம். இந்த வாய் இருக்கு பாத்தீல, வாரத்துக்கு ஒரு நாள் மௌனமாயிருந்தான் சாஸ்திரத்துல. அது என்னைக்கு பார்த்து பார்த்து குருவாரமா இருக்கான். என்ன குருவ ஸ்தோத்திரம் பண்ணப்படாது பாருங்க, என்னமோ அந்த குருவாரம் தான் மௌனமா இருக்கா ரொம்ப பேர். சரியா, ஆனா விவகாரம் என்னன்னு மௌனமா இருக்குன்னு சொல்றது. சதாசிவ பிரம்மேந்திரால் இப்படி எல்லா சாஸ்திரத்தையும் வந்தவாளோட சண்டை போட்டு இருந்தார். அவர் பாட்டு அந்த பரமசிவேந்திரால் அவர் குரு பார்த்தார். ஏண்டாப்பா வாய மூடாதான்னு வேற ஒண்ணும் சொல்ல, அவர் வெய்யல ஞாபகம் இப்படி பேசிட்டே இருக்கேப்பா விடாம சாஸ்திரம் சாஸ்திரம் தான் பேசுறது பரவாயில்ல வாய மூடாதான்னு அன்னைக்கு மூடினார். அவ்வளவுதான், ஜென்மம் முழுக்க திறக்கவே இல்லையவர். அதுக்கப்புறம் யாரோ போய் கேட்டது போல பிரார்த்திச்சின்ற பிறகு அவர் மனசுல இருந்து வந்ததான பாட்டை தானா பாடினார். அவ்வளவு அப்பதான் திறந்தார், வேற எந்த காரியம் பண்ணல. அந்த பிரம்மணி சஞ்சரதே மனசா இப்படி எல்லாம் பாட்டு பாடுறப்ப அது பாடினார்னு சொல்றாளே தவிர வேற ஒண்ணும் சொல்லல. ஏன்? அந்த குருனுடைய வாக்கியத்துல அவ்வளவு சிறந்த முடாதா வாயிருந்தார், மூடிவிட்டார். அடுத்த க்ஷணம் என்னாச்சு? இத்தனை நாளா எந்த சாஸ்திரத்தினால பரமாத்மாவை தேடிட்டு இருந்தாரோ அந்த தத்துவம் இதயத்துல மலரை மறந்து அந்த இதயத்துல தோண தொடங்கிட்டு அந்த ஆத்மானுபவம் வந்தது அப்படியே நின்று போயிட்டார். அது குரு பிரசாதமா இல்லது வாய மூடினதுனால வந்ததா தெரியல. அதுதான் சொல்றார் அனாவசியமாக அந்யாவா சோவி முஞ்சதா அமிர்தசிய ஏஷசேது அந்யாவா சோவி முஞ்சதா. மற்ற எல்லா வார்த்தையும் நிறுத்திருங்க, பகவான பத்தி மட்டும்தான் பேசணும். அவிஸ்ராந்தம் குணகணனம் அம்ரே எடுக்கதையா, அம்பாளே என்ன பண்ணிட்டு இருக்கா? பரமேஸ்வரனை பாட்டத்தான் பாடிட்டு இருக்காளாம். எப்பொழுது வேற லௌகிகமான விஷயங்கள் பேசறதே கிடையாது. ஏன்னா எதற்காக பேசணும்? அம்பாளுடைய பாதங்கள் இருக்க, அதுவே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டே இருக்கு. தனித்தனியாக வேண்டியதில்லை, அப்படி விசேஷமாக அந்த தத்துவத்தை சொல்லிக் கொண்டே இருக்கு. ஆகையால் மனஸ்தோத்ரபணிதோ, அந்த வாக்கானது என்னுடைய வாக்க பகவானுடைய நாமாக்களையே சொல்லிக் கொண்டே இருக்கணும். அந்த நாம சங்கீர்த்தனம் இருக்கு பார்த்தா ரொம்ப விசேஷம். ஆனா சில பேருக்கு வெக்கம் நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு, பகவான் நாம உறக்க சொல்றதுக்கு வெக்கம். ஆனா கலிகாலத்துல கலவு சங்கீர்த்திய கேசவும், பகவன் நாமாவை சொன்னாத்தான் புண்ணியம்னு. ராமஹரே கிருஷ்ணஹரே தவ நாம வதாமி சதாந்துஹரே, உங்களுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கேன் அப்படின்னு விசேஷமாக ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ற. அந்த பகவன் நாமாவை சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னு வாக்குக்கு ஒரு மாதுரியம் வரும். வாக்குல அனாவசியமான பேச்சு விடாது. செல்போன் எடுத்துட்டா 2 மணி நேரம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண விஷயம் தான். கடைசியில என்ன பேசணும் நம்ம யோஜனை பண்ணா எது பேசணும், மறுபடியும் பேச முடியல, வச்சதுமே ஞாபகம் வரும், மறுபடியும் டயல் பண்ணுவான். இதுடாக விவகாரம் இப்ப இது சொல்ல மறந்தேன், அதுக்காக 2வது தரம் பேசினேன். இப்பவும் இன்னொரு விஷயத்தை மறந்தாச்சு, 3வது தரம். இப்படித்தான் போயிட்டு இருக்கு. நாம என்ன பேசணும், எதற்காக பேசணும்னு ஆரம்பிச்சு பேசறது இல்லையே. இன்னொருத்தரை பத்தி தப்பு சொல்லுண்டே இருக்கோமே, அவருக்கு அதை பிடிக்கும், இவருக்கு இதை பிடிக்கும், இவா இப்படி அவா அப்படி, வேண்டாம். ஸ்தோத்ரோ வதஸ்தோத்ர பணிதோ, இந்த வாக்கனை சொல்வதல்ல, பணனம் பணனம் சொல்வது. ஸ்தோத்ர பணிதோ, ஸ்தோத்திரத்தை சொல்வதனால், உங்களுடைய புகழை பாடுவதனால், வதஸ்தோத்ர பணிதோ கரவு சாபியர்ச்சாயாம். அதே போல இன்னொன்னு என்ன, இந்த கைகள் இருக்கு பார்த்தல, இத பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு உபயோகம். தினந்தோறும் பகவான பூஜை பண்ணும். அந்த பரமேஸ்வரனுக்கு பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ அப்படின்னு சொல்லி பூஜையினால பண்றா போல நினைச்சுங்கோ. கைகள்னால பூஜை பண்ணுங்க பகவானுக்கு. இந்த பூஜை பண்றதுல ஒரு விசேஷம் என்ன இருக்குன்னா, நமஹா நமஹான்னு சொல்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனதில்லை எனதில்லைன்னு. வேதாந்தங்கள்ல எது சரீரம் இல்ல, நான் தேகம் இல்ல, நான் அந்தரங்கம் இல்ல, நான் பானம் இல்ல, நான் மனசு இல்ல அப்படின்னு எதை படிக்கிறோ அது முழுக்க கையால பண்ணிட்டு இருக்கேன். அந்த பூஜைங்கிறது அவ்வளவு விசேஷம். என்ன வேண்டுகள், புஷ்பத்தை எடுத்து அந்த புஷ்பமானது இதயத்துக்கு கொண்டு வந்து நம்ம இதயத்துல இருக்கக்கூடியதான அந்த மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். இது புஷ்பத்தை போடல, நீங்க புஷ்பத்தை எப்படி பண்றீர்கள், இப்படியா போடுற புஷ்பத்தை, அப்படி கொண்டு வந்து இதயத்தை கொண்டு வந்து போடுறாரு. அந்த பக்தியோட போடுறது, அந்த பக்தியோட போடும் பொழுது என்ன அனுசரிக்கல், நான் என்னை சமர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கேன், மீதி உலகத்தை எல்லாத்தையும் கொடுக்கலாம், உங்களை நீங்க கொடுக்க முடியாது. நான் இன்னைக்கு 108 நமஸ்காரம் பண்ணினேன் சார் பகவானுக்கு, என்ன லாபம் கேட்டார் ஒருத்தர். என்ன நான் பண்ணினேங்கிறீல, நானே விடலையே, நீங்க சரீரத்தினால்தான் வணங்கியிருக்கே தவிர நான் பண்ணினேங்கிறத நான் விடலையே. நீங்க அந்த நான் என்ன கொடுக்கணும், நீங்க பகவானுக்கு எதை கொடுக்கணும், உங்களை கொடுக்கணும். அந்த நம்ம நாம கொடுக்கக்கூடியதான ஒரு கிரியை இருக்க செயல் இருக்க அதான் நமஸ்காரம். சோ பகவானுக்கு பூஜை பண்றேன், அம்பாளுக்கு பூஜை பண்றேன், பௌர்ணமி இன்னைக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த சரீரத்தையும் இந்த மனசையும் எல்லாவற்றையும் வாக்கையும் புலன்களையும் எல்லாவற்றையும் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்றது. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி. எனக்கு மட்டும் நான் பூஜை பண்ணினா என்னமத்த காப்பாத்துன்னு சொல்லல, நந்தந்து சாதக குலான்னு அணிமாதி சிச்சா, உலகத்தில் இருக்க எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் தான் பிரார்த்திக்கிறேன். ஏன் எல்லோரும் சௌக்கியமா இருந்தா எனக்கு தொந்தரவு இருக்காது. ஒருத்தர் சௌக்கியமா இல்லைன்னா நம்மள இருந்து இது வேணும் அது வேணும் கேட்பாள், அதே விவகாரம் முழுக்கா என் மனசு இங்கே எங்கேயும் போகப்படாது. ஆகையால் கரி கராபியாம் அர்ச்சாயாம் கரவுச்சார்ச்சாயாம் ஸ்ருதி ரபி கதா கர்ணன விதோ ஸ்ருதி ரபி. இந்த காது இருக்க பார்த்தீங்களா, இந்த காது என்ன பண்ணம்னா எப்பொழுதும் பகவானுடைய கதையை கேட்டுட்டே இருக்கு. இந்த கதைன்னா ஏதோ அது பண்ணினார் இது பண்ணினார் அப்படி இல்ல, இந்த கதையானது பரமேஸ்வரருடைய அந்த பகவானுடைய உத்கர்ஷத்தை நமக்கு சொல்றது. பக்தி என்கிறது என்ன, பகவான் எல்லாரோட மிக சிறந்தவர் சிறந்தவர் எனக்கூடியதான ஒரு எண்ணத்துடன் நான் அவருக்கு அடிமையாக இருக்கேன் எனக்கூடியதான எண்ணம், இதுதான் பக்தி. பக்தினா அது ஒரு எண்ணம் தான், அது ஒரு இமோஷன், ஒரு மனசனுடைய எண்ணம். அந்த எண்ணம் என்ன சொல்றது, உலகத்தில் இருக்கிற எல்லோரை விட பகவான் உயர்ந்தவர், அப்படிப்பட்டதான அந்த பகவானுக்கு நான் என்னையே தருகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அந்த எண்ணம் பகவான் நாம என் மனசு பகவானை விட்டு போகப்படாதுங்கிறதுக்காக அங்கோலம் நிஜபீஜ தந்த திரைய கந்தோபலம் சூச்சிக்கா சாத்வி நைதவிபும் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் போய் சொல்ல போறார். இப்ப என்ன சொல்றார், என்னுடைய காது உங்களுடைய கதையை கேட்டுட்டே இருக்கணும். இந்த கதையை கேட்டுட்டா ரெண்டு லாபம் உண்டு. என்னன்னா, ஊர் ஒம்பு நீங்க கேட்கல. கதையை கேட்கிற காலத்துல ஊர் ஒம்பு இல்ல. அதனாலதான் உபன்யாசம் பண்றவங்களும் ஊர் ஒம்பு சொல்லப்படாது. இந்த நடுவு நடுவுல தூக்கம் வந்தா தூக்கம் போறதுக்காக ஒரு தமாஷ் சொல்லாமே தவிர கதைத்தான் சொல்லணும். கதையை விட்டு இங்க எங்கேயும் போகப்படாது. பகவானுடைய கதையைத்தான் இருக்கணும். அதுதான் விசேஷம், முக்கியமா. இதெல்லாம் ஹரிகதான்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது முன்னாடி. இந்த ஹரிகதான் பகவானை பத்தி தான் பேசணும். அந்த பகவானுடைய ஒரு லீலைகளை சொல்லிக் கொண்டே இருக்கணும். அந்த பாட்டெல்லாம் பாடணும். அந்த ஹரிகதைக்கே, ஹரிகதை எப்படி சொல்றதுங்கிறதுக்கே ஒரு சாஸ்திரம் அது. நம்ம இஷ்டமா ஹரிகதை சொல்லப்படாது. இது முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும், நடுவில் எப்படி இருக்கணும், கடைகள் எப்படி முடியணும், இவைகளுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரம் இருக்கு. நம்ம நாட்டில் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு. டிசிப்ளின் இல்லாம ஒண்ணும் இல்ல. சதுஷ்டி கலா ராத்யா சதுஷ்டி கலா மயி, ஹரிகதை சொல்றதுன்னா ஒரு மாதிரி தான் சொல்லணும். நீங்க பாட்டுக்கு சங்கீதத்தை பாடிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வரைக்கும் தான் சொல்லணும். எங்கே அதுக்கு திருஷ்டாந்தம் இருக்கோ அதை அங்கே நிறுத்திவிட்டு பகவானுடைய வந்து சேரணும். இப்படி விவகாரங்கள்லாம் இருக்கு. அப்படி நம்ம காது இருக்க பாத்தீங்களா, அந்த காது எப்படின்னா கதா கரணன விதவ், கதா ஆகரணன விதவ். எப்பொழுதும் என் கதையை கேட்டுட்டே இருக்கணும். கதை கேட்கறதுனால ரெண்டு விஷயங்கள். ஒன்னு முதல்ல ஊர்வம்பு பேசறத நிறுத்தணும். ஊர்வம்பு பேசல கேட்கல. இன்னொன்னு மனசுக்கு சாந்தி ஏற்படும். பரமேஸ்வரன் இப்படி பண்ணினாரே, அப்படி பண்ணின ஹாலாஹால விஷத்தை குடிச்சார் அவர். அந்த விஷம் எதற்காக குடித்தார் இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. பகவான் ஹாலாஹலத்தை குடித்தார். ஆயிடுச்சே சார், ஒரு செகண்ட்ல என்ன? அப்படி இல்ல, ஹாலாஹலத்தை குடித்ததுனால என்ன லாபம் வந்திருக்கு? அந்த சந்தர்ப்பத்தில் சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? தேவதைகள்லாம் ஓடுறா, அரக்கர்கள்லாம் ஓடுறா, விஷம் எல்லாத்தையும் எரித்துக்கொண்டே வருகிறது. உலகத்தை அழிச்சுவிடும் போல இருக்க, அப்ப நான் என்ன பண்ணணும்? பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், அந்த ஹாலாஹலத்தை கையில வாங்கிட்டார். அது என்ன அழிச்சு விடுமா, ஆகும் என்ன, ஒன்னு எதிரே பார்க்கல. அவர் அம்பாளும் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, நான் அந்த ஹாலாஹலத்தை கையில வாங்கிட்டார். அதே ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கு. அது என்ன, அவர் வாயில போட்டுக்கு வர்றதாம், சும்மா இருக்காடா, என்ன விஷமாச்சு, ஆட்டுக்காரர் சாப்பிடுறாரு, பதட்ட வேண்டாமா. இல்ல தவதன நீ தாட்டங்க மகிமா, அமிர்தம் சாப்பிட்ட தேவதைகள்லாம் விபத்தியந்தே, கவலைப்பட்டு இருக்க. ஆனா அம்பாள் என்ன பார்த்தாளா, ஒன்னாக சாப்பிட்டுட்டார். என்ன சுவாமி, நான் இருக்கேனே அமிர்தமயமான என் கைகளால் தொடுவேன், எல்லாம் சரியாயிடும். இவர் பாட்டுக்கு சாப்பிட்டார், அந்த ஹாலாகத்தை சாப்பிட்டார், அது உள்ள போயிட்டே இருக்க. அம்பாள் வந்தாளா, அந்த கைகளோட அந்த கழுத்தை தொட்டாளாம். என்னாச்சுனர், பேரு ஹாராகலம், என்ன ஆயிடுதுனர், ஒண்ணும் இல்லைன்னு. காலஹல்லோ ஹலோல்லோ கலனா அசமகாரிணி அப்படின்னு அந்த ஹாலாகலம் எல்லாம் போயிடுதுன்னு. ஒரு க்ஷணம் அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது. என்னமா பவர் போயிடுத்து, அந்த அம்பாளுடைய சக்தி. விஷத்துக்கு உலகத்தை எரிக்கக்கூடியதான திறமையை கொடுத்தவள் அம்பாள். ஸ்ரோத்ரஸ்யோத்ரம் சக்ஷுரோ பிராணஸ்ய பிராணம், அததுக்கு அந்தந்த திறமையை கொடுத்ததான் அந்த தெய்வம். அது என்ன பண்ணிட்டு, விஷத்துக்கு எரிக்கக்கூடியதான தன்மையை கொடுத்தது. என்ன ஆயிடுத்து, அந்த தன்மையை வாங்கிட்டா அவ்வளவுதான். விஷத்துக்கு எரிக்கும் தன்மையை தான் கொடுத்தேன், அதை வாங்கிட்டா. விஷமாப்யமிருதம் பவே அமிர்தம் பாவிடம் ஈஸ்வரேச்சையா, விஷமானது அமிர்தமா மாறிது. அதுதான் அமிர்த வர்ஷினி, அமிர்தேஸ்வரிங்கிற ஒரு மந்திரம். அது என்ன சுவாமி ஆச்சு, விஷம் அமிர்தமா மாறிடுத்து. அமிர்தமான பிறகு என்ன ஆச்சு, அதனால உள்ள வயக்கக்குள்ள இருக்கக்கூடிய நான் ஏழு சௌக்கியமா இருக்கான். வெளி உலகத்தை எரிக்க முயன்றதான அந்த ஹாலாகலமானது பரமேஸ்வரன் சாப்பிட்டதுமே உள்ள போய் ஏழு உலகத்தையும் அழிக்குமோன்னு பார்த்தார். அதையும் அழிக்காம காப்பாத்தியாச்சு. இப்ப என்னாச்சு, இதனால இந்த கதையான நமக்கு என்ன தெரியறது, அந்த சத்ருக்களோ பகிஷத்ருக்களோ நம்ம மனசுக்கு, நமக்கு வெளியில சத்ருக்கள் இருக்கா, நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வராம தடுக்கிறதுக்குன்னு இருக்கா. இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணணும்னு அது ஜபம் பண்ண வேண்டாம, முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன்னு ஜப்பான் நேரம் முழுக்க பேசியாச்சு. என்ன பண்றது, ஸ்நானம் பண்ணி உட்கார்ந்த பிறகு வந்து யாரோ தொட்டு விட்டாங்களே, மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். எவ்வளவு ப்ராப்ளம் நடக்கிறது கிரகஸ்தத்துல, வீட்டுல இருக்கிறவாளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எப்படியும் ரூமோலையில காட்டுல உட்கார்ந்து தபஸ் பண்றவாளுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள இருந்தா தான் இத்தனை வியவகாரமும் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளவு சிரமம் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள சூரிய பகவான் வந்தா தான் வெளிச்சம், இல்லன்னா கரண்ட் இருந்தா பூஜைக்கு உட்கார்ந்து லைட் ஆஃப் பண்ணோம். அது எந்த சமயத்துல போறது எப்ப வர்றதுன்னு பகவானுக்கு தான் தெரியும். வந்தா உண்டு இல்லன்னா இல்ல. என்ன மாமன்ன போறேன், எவ்வளவு கட்டங்கள், இத்தனை கட்டங்கள் இருந்த போதிலும் அந்த மனசுக்கு சாந்தி வேணும். அந்த சாந்தி எப்ப கிடைக்கும், பகவான தியானம் பண்ணினா தான் கிடைக்கும். அந்த தியானத்துக்கு உதவுறது பகவானுடைய கதைகள். ஆகையால் சுத்வா குணான் புவன சுந்தர சுன்வதாந்தே நிர்விசிய கர்ண விவரை ஹரதே அங்க தாபம். மனசில் இருக்கக்கூடியதான கவலைகள் எதிர்பார்ப்புகள் இத்தனையும் அந்த பகவானுடைய கதைகளை கேட்கறதுனால தான் வருது. அதனால தான் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். அந்த பகவானுடைய பகவதம்னு ஏன் பேர் வச்சேன், பகவானுக்கு சேர்ந்தது பாகவதம், பகவானுடைய கதைகளை சொல்றது பாகவதம். அதனால அந்த பாகவதமானது நீங்க எப்பவும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த மனசுக்கு அந்த கொதிக்கிற தன்மையானது மனசுக்கு போகணுமே. ஆனால் நம்ம காதுகள் என்ன பண்ணணும், கதவு கர்ணவு ஸ்ருதி கதா கர்ணன விதவு தவத்யானே புத்தி. இதுக்கு முன்னால சொன்னேன் புத்தியானது தியானம் பண்ணணும்.
4: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆறு அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம் பாகம் மூன்று பகுதி ஒன்று. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: நமஸ்காரம். இந்த தரிசன பேச்சு தொடர்ல நம்ம முதல் நாள் வந்து ஆறு ஆஸ்திக தரிசனத்தோட நம்ம ஒரு அறிமுகம் பார்த்தோம். நேத்திக்கு வந்து நம்ம வந்து நியாய வைசேஷிக்கம் சேர்த்து நவ்ய நியாயம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அதாவது நாலு ஆறு தரிசனத்தை நேத்திக்கு ரெண்டையும் ரெண்டு சேர்த்து ஒன்னா வந்து பேசிட்டேன். ஒரு இதுக்கு ரெண்டும் ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அதை சேர்த்து பேசணும். இன்னைக்கு வந்து நேத்திக்கு பேசுனது வந்து பௌதீகமான தரிசனங்கள், அதாவது இந்த உலக பிரபஞ்சத்தை வந்து பௌதீகமா இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல இருந்து இந்த லோகத்துல ஏற்படுற இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி உருவாருது அப்படிங்கறத வச்சுன்னு நாம எப்படி பரமஸ்ரேயசான மோக்ஷம், அதாவது அபவர்க்கம் அப்படின்னு ஒரு இதெல்லாம் அந்த பிராச்சீனமான தரிசனங்கள்னா அபவர்க்கம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மோக்ஷத்துக்கு ஒரு பரியாய பலம், அதாவது ஈக்வலன்ட் சினானி, அதை நம்ம எப்படி அடையலாம் அப்படின்னு நேத்திக்கு வந்து வைசேஷிக நியாயத்துல வந்து அந்த நமக்கு வந்து அந்த உலகத்தை கேட்டகரைஸ் பண்ணி ஏழு பதார்த்தமா கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற குணம் திரவியம் இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி வந்து இன்ட்ராக்ட் ஆறுது கம்பைன் ஆறுதுங்கிறத பார்த்து இதை புரிஞ்சுட்டா நமக்கு உலகத்துல இருக்கிற பயம் குறையும். அது தவிர நம்ம கொஞ்சம் ஆழமா வந்து நமக்கு வந்து அறிவும் வந்து இது அந்த ஒரு கூர்மையாகும், அதுல இருந்து நாம ஆத்மா வந்து லைக்க வச்சிடலாம் அப்படிங்கறதுதான் இந்த நியாய வைசேஷிக்கத்தோட அபவர்க்கம் மோட்ச கொள்கை. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த தரிசனத்துக்கு பேரு சாங்கிய தரிசனம் அப்படின்னு பேரு. இதுதான் இந்த ஆறு தரிசனத்திலே ரொம்ப பிராச்சீனமான தரிசனம் அப்படின்னு சொல்ற. அதாவது நீங்க கேட்கலாம் வேதாந்தம் தானே ரொம்ப முன்னே இருக்கு, அப்போ அதுதானே முதல்ல பழசா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, வேதாந்தத்துக்கும் முன்னாடி வேத சம்ஹிதைகள்ல இந்த சாங்கியங்களை பத்தி சாங்கியத்தை பத்தி சில கருத்துக்கள் அப்படியே எல்லாம் அந்த சாங்கியத்தை சொல்றது எல்லாம் இல்ல, ஆனா அதை பத்தின கருத்துகள் அதோட சில தத்துவங்கள் அதெல்லாம் வந்து வேதத்துல பூர்வபாக சம்ஹிதையில பேசப்பட்டது நிறைய இடங்கள்ல. அதோட உபநிஷத்துகள் எல்லாமே சுவேதாசுத்திரம் அந்த மாதிரி பிராச்சீன உபநிஷத் சாந்தோக்கியம் பிருஹதாரண்யகம் இதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். இதெல்லாமே வந்து சொல்றது, அதனால இதுதான் வந்து இந்த ஆறு தரிசனங்கள்லயுமே மிக மிக பழமை வாய்ந்தது பிராச்சீனமான வந்து ஒரு தரிசனம் இந்த சாங்கிய தரிசனம். சரி, இந்த சாங்கியம் அப்படிங்கிறதுக்கு என்ன இந்த வார்த்தையில என்ன எப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு சங்கியா அப்படின்னா எண்ணிக்கை கவுண்டிங், இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு அர்த்தம் எனியூமரேஷன் எண்ணிக்கை லிஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்ப என்னத்தை இது வந்து எண்றது அப்படின்னா தத்துவங்களை, இந்த நம்ம முன்னாடி பார்க்கலாம் சாங்கியத்துல 24 தத்துவம் சொல்றது, ஈஸ்வரன் சில இதுல சேட்டா 25 சொல்லலாம், 24 தத்துவத்தை சொல்றது முதல் அடிப்படையா இருப்போம் நம்ம முதல்ல. அந்த 24 தத்துவத்தையும் எண்ணி அது என்ன என்ன அது எப்படி ஒவ்வொன்றும் அமையிறது எப்படி வருதுங்கிறது சொல்றதுனால அதுக்கு சாங்கியம் அப்படின்றது. இன்னொன்னு கியா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல தாது புரிந்து கொள்ளல், அதாவது காக்னிஷன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நன்று சம் அப்படின்னா பொதுவா நன்றாக ஆழமாக அப்படின்னா வந்து சம்ஸ்கிருத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம் அப்படின்னா நன்றாக கிருதம், அதாவது அது நன்றாக ஆக்கப்பட்டது இட் ஹஸ் பீன் பியூரிஃபைட், அதனால சம் அப்படிங்கிறது நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ளல் அப்படிங்கிறது தான் சாங்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இது ஒரு அர்த்தம் நம்ம வந்து நம்ம ஊகிக்கலாம். ரெண்டு வகையான ரெண்டுமே அதுக்கு பொருத்தமான அர்த்தங்கள் தான். ஏன்னா ஒண்ணு எண்ணிக்கைன்ற அர்த்தத்துல நம்ம தத்துவத்தை வந்து நம்ம வந்து எண்ணி என்னென்ன வருது அப்படிங்கறத நம்ம விசாரிக்கிறோம். இன்னொன்னு நன்றாக புரிந்து கொள்ளல் அப்படிங்கிற ஒரு அளவுல தத்துவத்தை எதுல இருந்து எது வந்தது எதுல இருந்து எது வந்தது அப்படின்னு அந்த அந்த நுணுக்கத்தை ஆராய்ஞ்சு நம்ம வந்து போறோம். அதனால இது ரெண்டு அர்த்தமுமே புரிந்து கொள்ளல் எண்ணுதல் அப்படிங்கிற ரெண்டு அர்த்தம் கவுண்டிங் காக்னிஷன் காக்னிஷன் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்துல நான் வந்து இதுக்கு இந்த சாங்கியங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொன்னேன். சரி, இந்த சாங்கிய சித்தாந்தம் இல்ல அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, அப்படி இல்ல அப்படின்னு ஆயிடுதுன்னா இன்னைக்கு வேதாந்தம் இருக்கிறபடி இருக்கவே இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நமக்கு பிரபலமா இருக்கிற வேதாந்தங்கள்னா சாங்கியத்துல என்ன வந்து அதோட அடிப்படை தத்துவங்கள், அதோட அடிப்படை சித்தாந்தங்கள்லாம் இருக்குன்னு இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்சது பொதுவா சத்தகுணம் தமோகுணம் ரகோகுணம், அது பொதுவா எல்லாத்தையுமே பேசப்படுது. இன்னைக்கு பார்த்தா எல்லாருமே அந்த சத்தகுணம் தமோரகம் பேசிட்டுதான் இருக்கு. எல்லா சித்தாந்தங்களுக்கும் அது பொருந்து. எல்லாமே நிறைய, அதாவது புருஷன் அப்படிங்கிறது ஆத்மா அப்படிங்கிறது, அது மாதிரி ஒவ்வொரு இந்த சமா ஒவ்வொரு இன்னைக்கு வந்து சிருஷ்டி, அதாவது வேதாந்தங்கள்ல அத்வைத வேதாந்தத்தை தவிர மற்ற வேதாந்தங்கள் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அதெல்லாம் சாங்கியத்தை தான் அடிப்படையா கொண்டு இந்த பிரபஞ்சம் உருவான சிருஷ்டி தத்துவத்தை வந்து அந்த சாங்கிய முறைப்படிதான் அதெல்லாம் வந்து சொல்றது. அதனால இன்னைக்கு வேதாந்தம் அப்படின்னு பார்த்தானா அதுக்கு அடிப்படை விஷயங்களை வந்து சாங்கியம் தான் நிறைய கொடுத்துருக்கு. அதை தவிர இந்த ஆயுர்வேதத்திலயுமே சரி, ஆயுர்வேதத்திலயும் நேற்றுக்கு சொன்ன வைசேஷிகா வந்து அனுவாதிகள், அவ அனுவாதத்தை வைசேஷிகத்துல இதுல ஆயுர்வேதத்துல ஒத்துல, அவளும் சாங்கிய தத்துவத்தை அடிப்படையில கொண்டுதான் மகத்து புத்தி அகங்காரம் அப்படிங்கறத ஒரு அடிப்படை தத்துவ ரீதியா தான் வந்து அவளும் வந்து கொண்டு போறான். இந்த மாதிரி ஆயுர்வேதம் அதாவது அடிப்படை தியரட்டிக்கல் பவுண்டேஷன் அப்படிங்கிறது. இப்ப சரக சம்ஹிதையெல்லாம் பார்த்தா சாங்கியத்தோட அடிப்படை இந்த தத்துவங்கள் சித்தாந்தங்கள் எடுத்துதான் சரக சம்ஹிதை, அதாவது சரக சம்ஹிதைங்கிறது ஒரு மருத்துவ நூல், அதுலயும் இந்த சாங்கியத்தோட ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்கள் எல்லாம் ஏத்துட்டு அவ அது அப்புறமே தியரட்டிக்கல் பவுண்டேஷனா வச்சுட்டு மேல அதை வந்து அதை டெவலப் பண்ணி கொண்டு போறேன். சோ இதுதான் சாங்கியத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் நிலை. சாங்கியம் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய சித்தாந்தங்கள் கிடையவே கிடையாது, வேதாந்தம் கிடையாது, ஆயுர்வேதம் கிடையாது. சோ சாங்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி, இது சாங்கியம் வந்து எங்க வந்தது? இப்ப வந்து நியாய வைசேஷிகம் அப்படின்னு பார்த்தா நேற்றுக்கு வந்து கௌதமர் சூத்திரம் பார்த்தோம், அப்புறம் வைசேஷிகம் வந்து காணக்கர் அப்படிங்கறத வந்து நாம பார்த்தோம். இத மாதிரி இதுக்கு சாங்கியத்துக்கு உண்டா அப்படின்னு ஏதாவது கேட்டா, சாங்கியத்துக்கு வந்து பிரவர்த்தகர் வந்து கபிலர் அப்படின்னு சொல்லப்படுது. உபநிஷத்து ஸ்வேதாசத்திர உபநிஷத்து நிறைய பாகவதம் இந்த மாதிரி உபநிஷத்துக்கள் எல்லாம் கூட சாங்கியத்தை தான் வந்து அடிப்படை, அதாவது கபிலர் தான் சாங்கியத்தோட பிரவர்த்தகர் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்போ கபிலர் தான் நம்ம வந்து நம்ம சம்பளத்துல பாகவதமும் சரி இல்லைன்னா வந்து நிறைய இதுல வந்து மகாபாரதத்திலையும் சரி, அது மாதிரி பிருகதாரண்யக உபநிஷத்துலயுமே சரி, கபிலர் தான் இதுக்கு வந்து ஆதி குரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. இந்த கபிலர் தான் வந்து பாகவதத்திலையும் நம்ம பாக்குறோம், பாகவதத்திலையும் வந்து கபிலர் வந்து எப்படி முனிவர ரிஷி, இந்த கபில மகரிஷி வந்து கர்தம தேவஹூதிகளுக்கு ஒரு பிள்ளையா பிறக்கிறார், கர்தம தேவஹூதிக்கு கபிலர் வந்து பிள்ளையா பிறக்கிறார். அந்த கர்தம தேவஹூதிகளுக்கு வந்து இவர் வந்து கர்தம பிரஜாபதி வந்து தபசுக்கு போயிடுறார். அப்ப வந்து கடைசியா கபிலர் அவர் அந்த கபிலர்ங்கிறது கர்தமரோட புள்ள தேவஹூதிக்கு வந்து இந்த சாங்கியத்தை உபதேசிக்கிறார், எப்படி சாங்கிய ரீதியா நம்ம வந்து ஞானத்தை அடைஞ்சு முக்தி பெறுறது அப்படிங்கறத வந்து பாகவதத்துல நாம பாக்கலாம். கர்தம தேவஹூதி உரையாடல் வழியா நமக்கு அது தெரிய வருது என்ன அப்படிங்கிறது. சோ இது வந்து கபிலர் அப்படிங்கிறவருக்கு நமக்கு புராணமா நமக்கு மகாபாரதத்திலையும் சரி உபநிஷத்துக்கள்லயும் சரி நமக்கு வந்து கபிலர் தான் இதோட ஆதி பிரவர்த்தகர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சாங்கியம் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன் ஒவ்வொரு தரிசனத்துக்கும் அது ஈஸ்வரனை ஒத்துக்கிறதா இல்லையா அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்னென்ன பிரமாணங்கள் எடுத்துக்கிறது, வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் நாலேஜ், எது வழியா நமக்கு ஒரு ஒரு விஷயத்தை பத்தின ஞானம் கிடைச்சா அந்த ஞானம் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அது என்ன என்ன மாதிரி பிரமாணங்கள் எடுத்திருந்தா அது சரி வரும் அப்படிங்கிறது அது ஒவ்வொரு தர்சனத்துக்கு இருக்கு. இப்ப முதல்ல இந்த சாங்கியம் அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரன் எடுத்துக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தா ரெண்டு வகையான சாங்கியங்களையுமே பார்க்கலாம். ஈஸ்வர சாங்கியம் சேஸ்வரம், அதாவது ஈஸ்வரன். இப்ப பாகவதத்திலயோ இப்போ பகவத்கீதையிலயும் கிருஷ்ணர் வந்து சாங்கியத்தை பத்தி, சாங்கிய யோகம் அப்படிங்கறத வந்து கிருஷ்ணர்ல பகவத்கீதையிலயும் ஒரு சாப்டரா நம்ம பார்க்கணும். அதுல இந்த சாங்கிய மதம் கிருஷ்ணர் உபதேசிக்கிறது ஈஸ்வர பூர்வகமா சேஸ்வரமா இருக்கு, ஈஸ்வரனை ஒத்துண்ட ஒரு சாங்கியமா இருக்கு. ஏன் வச்சுக்கணும், சாங்கியமும் ஒரு ஆஸ்தீக மதம் தான், ஆஸ்தீக தரிசனம் தான். ஆனா ஒரு ரெண்டு பட்சம் இருக்கு, ஈஸ்வர பூர்வகமா சேஸ்வரமா ஈஸ்வரனாலும் சார்ந்து இருக்கிற சாங்கியம் இருக்கு, அதே மாதிரி நிரீஸ்வர சாங்கியமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. நம்ம வந்து சேஸ்வர சாங்கியத்தை பகவத்கீதையிலையும் முக்கியமா பாகவதத்திலையும் மகாபாரதங்கள்லையும் பார்க்கலாம். நீ நிரீஸ்வரமான அந்த சாங்கியம் வந்து அதுதான் பிரபலமா இருக்கு, சேஸ்வரமான சாங்கியம் வந்து பொதுவா இல்ல. ஆனா நிரீஸ்வரமான சாங்கியம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கபிலரோட இப்ப எப்படி நியாய சூத்திரம் கௌதமர் பண்ணாரோ அது மாதிரி கபிலர் வந்து சாங்கிய சூத்திரங்கள் அப்படின்னு அவர் பண்ணியிருக்கார். அதுல வந்து அது இருக்கு. அப்புறம் ஈஸ்வர கிருஷ்ணனோட வார்த்தை, ஈஸ்வர கிருஷ்ணன் அப்படிங்கிறது ஒருத்தர், அது ஒரு ஆச்சாரியர், சாங்கிய ஆச்சாரியர். நம்ம பார்ப்பாங்க ஆச்சாரியார்கள் வரிசையில நம்ம வந்து யார் யாரெல்லாம் சாங்கிய ஆளுக அந்த மதத்துக்கு யார் யாரெல்லாம் ஆச்சாரியாளா இருந்திருக்கான்னு பார்ப்போம். இது ரெண்டும் தான் நமக்கு வந்து அடிப்படையா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கிரந்தங்கள், முக்கியமான கிரந்தங்கள். இதுதான் அடிப்படையா சாங்கியம் அப்படின்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரேம் ஒர்க்ல இன்னைக்கு அது ஒண்ணுதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஈஸ்வர கிருஷ்ண, இப்ப சில பேர் என்ன சொல்றா, கபிலரோட சாங்கிய சூத்திரம் வந்து ஈஸ்வர கிருஷ்ணனோட கிரந்தத்துக்கு அப்புறம் தான் வந்தது அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா அதுல பௌத்த மதத்தோட கண்டனம் தான் இருக்கு. இப்ப கபிலர் ரொம்ப பிராச்சீனமான முனிவரா இருந்தா எங்கேருந்து புத்த மத கண்டனம் வரும், அதனால கபிலர் பேரை சொல்லி யாரோ எழுதின கிரந்தம் அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. இது ஒரு இதுக்காக சொன்னேன். ஆனா பொதுவா நமக்கு ரெண்டு கிரந்தம், கபில சூத்திரமும் இருக்கு, ஈஸ்வர கிருஷ்ணனோட வார்த்தைக்கும். இது முக்கியமா இது ரெண்டுமே நிரீஸ்வரம், அதாவது ஈஸ்வரன்னா அவ பொதுவாவே வெளிப்படையா அது இல்ல அப்படிங்கறதாவே எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையாவே அவ வாதம் வைக்கிற அந்த கிரந்தங்கள்ல ரெண்டு கிரந்தமும். இது ஈஸ்வரன் தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு வகையான சாங்கியம். இப்ப அடுத்தாப்புல சாங்கியம் வந்து நான் பிரமாணம் சொன்னேன். பிரமாணம்னா என்னது, சோர்சஸ் ஆஃப் நாலேஜ். எங்க இருந்து ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க எங்க இருந்துலாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இவன் மூணு வகையான பிரமாணங்களை ஏத்துக்கலாம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். நேற்று நியாய வைசேஷிகம் நாலு எழுத்துண்டா, பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம் ஏத்துண்டா. சாங்கியாளர்லாம் என்ன சொல்றான்னா உபமானம் வந்து அனுமானத்தோட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் கேஸ் தான், அதாவது இதோட விசேஷம்னா வந்து அனுமானம். அனுமானம்ங்கிறது உபமானம்ங்கிறது அனுமானத்தோட ஒரு ஒரு பகுதி தான், ஒரு வகையான அனுமானம் தான் உபமானம். அதாவது பையன இங்கிலீஷ்ல சொல்ல போனா உவமைய, தமிழ்ல உவமை அப்படின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல அனலாக் அனலாகி அப்படின்னு சொல்றோம், அனாலஜி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஒரு ஒரு வஸ்துவை வச்சிருந்து இன்னொரு வஸ்துவை கம்பேர் பண்றோம், அது மாதிரியா இருக்கா இந்த வஸ்து, அப்ப இந்த வஸ்து தெரியாத வஸ்து அந்த இதுதான் அப்படின்றது நம்ம காட்டு மாற பார்த்தா

அந்த நீச்சமான குணங்கள் எல்லாம் போய் அவ சொல்றதெல்லாம் வந்து சத்தியமான வாக்கு அப்படின்னு இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சப்த பிரமாணம் வேதம்னா கடைசியில இது சொல்றோம். அப்ப சாங்கியா வந்து மூணு பிரமாணம் எடுத்துக்கா, பிரத்யட்சம், அனுமானம், சப்தம். இப்போ சாங்கியம் அப்படிங்கறதோட முக்கியமான கருத்து என்னது அப்படின்னு பார்த்தா, சாங்கியம் வந்து அவ என்ன சொல்றா, இந்த உலகத்தை வந்து நம்ம தத்துவங்களா பிரிக்கிறோம், 24 வகை அடிப்படையா, 24 வகை பண்டமெண்டலா, 24 வகை தத்துவத்தை பிரிக்கிறான், ரெண்டே ரெண்டு நித்தியமான வஸ்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு பிரகிருதி ஆர் மேட்டர், இன்னொன்னு அது வந்து ஜடம், பிரகிருதிங்கிறது ஜடம். ஆனா பிரகிருத்தில என்ன இருக்குன்னா, படைப்புக்கு தேவையான முழு ஆற்றலும் பிரகிருத்தில அமைஞ்சிருக்கு, ஆனா அது சேதனம் கிடையாது, இட் இஸ் நாட் கான்சியஸ், அது ஜடம். இன்னொன்னு புருஷன், புருஷன் அப்படிங்கிறது சேதன வஸ்து, ஆத்மா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், அதுக்கு படைப்போட தேவை கிடையாது, அது ஒன்றும் ஆக்டிவா கிடையாது, ஆனா அதுதான் சேத்தனமா இருக்கு. இப்போ இதுதான் ரெண்டு அடிப்படை நித்திய வஸ்துக்கள், டூ ஃபண்டமெண்டல் ட்ரூ, அதாவது என்ன சொல்றது, கான்ஸ்டன்ஸ். அதாவது சாங்கியத்தை வந்து அத்வைத வேதாந்தம் வந்து அத்வைத்தத்தை தான் ஏத்துக்கிறது, சாங்கியம் அப்படிங்கிறது டுவாலிட்டி, துவைத வேத துவைத்தம், அதாவது ரெண்டு வஸ்துக்கள் நித்தியமா இருக்கிற மாதிரி சொல்றா, புருஷனும் பிரகிருதி. இது அடிப்படையில தான் ஆரம்பிக்கிறது, இது ரெண்டும் நித்திய வஸ்துக்கள். இப்போ இதுல நடுவுல குணங்கள் அப்படிங்கிற கான்செப்ட வந்து இவா வந்து கொண்டு வர. சரி, இந்த குணம் அப்படிங்கறது பார்த்தா, நம்ம பார்த்தா என்ன இருக்குன்னா, நமக்கு தெரியுறவங்க பொதுவா எல்லாமே என்ன சொல்றாங்க, சத்துவர்க சமோகுணங்கள் அப்படிங்கறது நம்ம சொல்லிடுறோம். இது ரெண்டு குணங்கள் தான் வந்து முக்கியமா சாங்கியத் சித்தாந்தத்துல என்ன இதை வந்து நம்ம நமக்கு சொல்றது, சத்வகுணம், சாத்வீக ஆகாரம் அப்படின்னா சொல்றோம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இப்போ சத்வகுணம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது, அமைதியா ஆனந்தமா, ஆசைகள் இல்லாம, சலனம் இல்லாம, கோபங்கள்லாம் இல்லாம அமைதியா இருக்கிற ஒரு குணம். ரஜோகுணம் வந்து ஒரு மாதிரி சலனத்தோட கூடி, ரெஸ்ட்லெஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கிற குணத்துக்கு ரஜோகுணம்னு பேரு. அதாவது உலகத்துல ஆக்டிவிட்டி, படைப்பாற்றல் அப்படின்னு தேவை அப்படின்னா அதுக்கு ரஜோகுணம் தேவை. இப்ப தமசு அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அதிகமா தூங்குறது, சோம்பலா இருக்கிறது, ஒரு ஒரு ஒரு சுறுசுறுப்பாவே ஒரு இல்லாம அப்படி இருக்கிறது தான் தமோகுணம். இப்போ இவ என்ன சொல்றாங்கன்னா, சாங்கியால்னா புருஷனுக்கு எந்த தேவையும் இல்லை, சேத்தனம் அது ஆக்டிவிட்டி கிடையாது, அது மேல் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது ஒரு ஆணோட இதுவா சொன்ன ஒரு உதாரணம், பிரகிருதிக்கு படைப்பாற்றல் இருக்கு, அத பெண் அப்படின்னு சொல்றான். பிரகிருதி அப்படின்னா நம்ம வந்து சிவம், அதாவது புருஷன்னா சிவம், பிரகிருத்தினா சக்தி அப்படின்னா நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோம், படைப்பாற்றல் சக்தி இருக்கு, சேதனம் வந்து சிவன் இருக்கு. சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குணங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. இப்ப படைப்பு எப்படி ஆறுது அப்படின்னா, இந்த புருஷர்களோட ஏற்படுற கான்டாக்ட்னால இந்த குணங்களோட ஈக்குவிலிபிரியம் போயிருக்கு. ஈக்குவிலிபிரியம்னா என்ன, சமத்தன்மையில இருக்கு, எல்லாமே சமமா இருக்கு. கொஞ்சம் இங்க அங்க இதுக்கு வந்து குணங்களுக்கு ஏற்ற இறக்கம் ஏற்பட்டுது அப்படின்னா அப்போ படைப்பு ஆரம்பிக்கிறது. இப்போ சத்வம், ரஜஸ்தமம் இது மூணும் சமமா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம், அது இது 33%, இது 33%, 33% இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஈக்குவிலிபிரியம், அதாவது சமநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சமநிலையில இருக்கும்போது படைப்புங்கிறது உண்டாகல. இப்போ ஏதோ ஒரு குணம் நிறைய வந்திருக்கு, இப்போ சாத்துவம் சத்துவம் வந்து 40% ஆயிருக்கு, இது 30% ஆயிருக்கு, அது 30% ஆயிருக்கு அப்படின்னா படைப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த குணம் அப்படிங்கிறது வந்து என்னடா, அது இந்த குணம் எப்படி வந்து ஒரு குணி இல்லாம, அதாவது பொதுவாக ஒரு நியாயம் என்ன அப்படின்னா, குணத்துக்கு குணி வேணும், குணத்துக்கு தனியா இருப்பு இருக்க முடியாதுங்கிறது நியாயம். இவன் நல்லவன் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் தான் சொல்ல முடியும், அத மாதிரி மனுஷன் இல்லாம எப்படி குணத்தை சொல்றது, இவன் சாத்வீகமான ஆளு அப்படின்னு சொல்றான், எப்படி சத்வகுணம் ஒரு படைப்புல இல்லாம இருக்க முடியும் அப்படின்னா, இங்கதான் அந்த வந்து நம்ம மாடர்ன் பிசிக்ஸ் வந்து நான் நிறைய ஆர்டிகல் படிச்சேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். இதெல்லாம் வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறான், அதாவது இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸா எங்கேயோ அதை படிச்சேன். இது எவ்வளவு தூரம் விஞ்ஞான ரீதியா இது உண்மைங்கிறது தெரியல, ஆனா இது வந்து ஒரு மாதிரி டார்க் மேட்டரா ஏதோ அந்த மாதிரி ஒரு ஃபைன் சப்அட்டாமிக் ஹிக்ஸ் போசான் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில்

0: வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகள் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது என்ன ஆகுது, இதோட சமநிலை வந்து மாறின உடனே படைப்புகள் ஆரம்பிக்கிறது. அப்ப படைப்புன்னு ஆரம்பிச்சா ஒவ்வொன்னா பிரகிருதி மூல பிரகிருதி அப்படின்னா, இது முதல்ல இந்த படைப்புல ஆரம்பிக்கும் போது இந்த பிரகிருதி பேரு மூல பிரகிருதி அப்படின்னு. மூல பிரகிருதி அப்படிங்கிறது அன்டிஃபரன்சியேட்டட் பிரகிருதி, அதாவது மாறாம இருக்கிற பிரகிருதி முதல்ல. அதாவது நம்ம வந்து பிக் பேங் தியரியில சிங்குலாரிட்டி, பீரியட் ஆஃப் சிங்குலாரிட்டி, டைம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டைம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறதுல பிரகிருதி, அந்த பிரகிருதிக்கு பேரு மூல பிரகிருத்தின்னு. இப்ப அந்த மூல பிரகிருதி இருக்கு, ஏதோ புருஷனோட ஏற்பட்ட சில சலனங்கள்னால அந்த குணங்கள்லாம் அந்த சமநிலை மாறி போய், இந்த சமநிலை மாறி போன உடனே இந்த பிரகிருதி அதோட வேலையை ஆரம்பிச்சது. இந்த பிரகிருத்தில இருந்து முதல்ல வெளியில வருது மகத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தத்துவம் வெளியில வருது. அதாவது பிரகிருதி வந்து பிரகிருதி வந்து அதாவது அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அந்த அதுதான் மூலப்பொருள் இந்த படைப்புக்கு. இப்ப அடுத்தாப்புல அதுல இருந்து வெளியில வருது மகத். இந்த மகத் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் பிரின்சிபல்னு சொன்னா, அதாவது எல்லாத்துக்குமே அது அப்ளையா இருக்கு. அந்த மகத்துல இருந்தான் மத்த படைப்புகள்லாம் மற்ற தத்துவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த மகத்துல இருந்து இந்த எல்லாத்துக்கும் இந்த குணம் இருக்கும்னு நான் சொன்னேன். அப்போ பிரகிருத்தில இருந்து குணங்களோட சலனத்தினால அகங்காரம் வருது. அப்போ அந்த குணங்கள்லாம் இன்னும் அகங்காரத்துல இருக்கு. இப்போ பிராதானமா சத்வம் ரஜஸ்தமோன் இருக்கு. இந்த சத்வ ரஜஸ்தமோ பாகங்கள்ல இருந்து மற்ற தத்துவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. முதல்ல அகங்காரம் வெளியில வருது மகத்துல இருந்து. அப்புறமா வந்து அகங்காரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஈகோ அப்படின்னு சொல்லலாம், யூனிவர்சல் ஈகோ சரியா, நம்ம வந்து பிரபஞ்ச அளவுல இருக்கிற அந்த ஈகோ. இப்ப மகத்துல இருந்து அகங்காரம் வருது. இப்ப அகங்காரத்துல இருந்துதான் மகத்துல இருந்து புத்தி, அகங்காரம், அப்புறமா வந்து சித்தம், அப்புறமா வந்து அஞ்சு கர்மேந்திரியங்கள், ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம், அப்புறமா அஞ்சு ஞானேந்திரியங்கள். அதாவது நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து இதுல என்ன, அதாவது கண்ணு காது மூக்கு. கர்மேந்திரியங்கள்னா வாய் கையு காலு, அதாவது நம்ம வந்து மலம் கழிக்கிற துவாரம், அப்புறமா வந்து நம்மளோட செக்ஸ் ஆர்கன்ஸ், இதெல்லாம் வந்து கர்மேந்திரியங்கள்னு சொல்றோம். அதாவது காரிய ரூபமா இருக்கு, வாயால சாப்பிடுறோம், கையை வச்சு காரியங்கள் பண்றோம், காலால நடக்கிறோம், இது வழியா அந்த மலத்வாரத்துடையா மல விசர்ஜனை ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ரியேஷன் அப்படிங்கிறதுக்கு, பிரஜைய உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு செக்ஸ் ஆர்கன்ஸ், இதெல்லாம் வந்து அஞ்சு கர்மேந்திரியங்கள்னு சொல்றோம். அஞ்சு ஞானேந்திரியங்கள்னா என்ன, நமக்கு வந்து நமக்கு புலன், அதெல்லாம் புலன்கள்னு சொல்றாங்க, ஐந்து புலன்கள், அதெல்லாம் தான் வந்து கர்மே ஞானேந்திரியங்கள். அதாவது கண்ணு, கண்ணு வழியா பாக்குறோம், கால் வழியா கேட்கிறோம், மூப்பழியா நம்ம வந்து வாசனைகள்லாம் நுகர்றோம், அப்புறம் நாக்கு, அப்புறம் தோல், இது வழியா நமக்கு வந்து சென்சரி இன்புட் அப்படின்னு நாம சொல்லலாம், அது கிடைக்குது. இது வந்து எங்க வருதுன்னா மனசு, அகங்காரம், மகத்து, அகங்காரம், புத்தி, அப்புறமா வந்து அதுல என்னன்னாருன்னா சித்தம் வருது. சித்தம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கு வேணா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரெயின் அப்படின்னு சொல்லிக்கலாம், அது ஈக்குவலண்டா. இப்ப இது என்ன ஆகுது, மகத்து ஒண்ணு, அகங்காரம் ரெண்டு, அப்புறம் புத்தி மூணு, அப்புறம் சித்தம் நாலு, அப்புறமா வந்து பஞ்ச கர்மேந்திரியங்கள், அதாவது வந்து கண்ணு, வாயு கண்ணு காது, இதெல்லாம் வாயு கையு ஆக்ஷன் அந்த இதெல்லாம் மவுத் ஹேண்டெல்லாம் சொன்னேன். அப்புறம் பஞ்ச ஞானேந்திரியங்கள், அப்ப என்ன ஆகுது, நாலு பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு பதினாலு. அப்புறமா இன்னும் என்ன வருது அப்படின்னா பூத்த தன்மாத்திரைகள்னு வருது. அதாவது இப்ப நம்ம பஞ்சபூதங்கள்னு நான் நேற்று சொன்னேன், அதாவது என்ன சொல்ற, நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், அதாவது பிருத்திவி, தேஜோ, வாயு, ஆகாஷ, சரியா. இந்த பஞ்ச தன்மாத்திரைகளோட சூக்ம ஸ்தூல ஒரு சூக்மமான ஒரு முதல் லெவல் வருது. ஸ்தூலமான பூத்தங்கள் கிடையாது, இதுக்கு சூக்மம் தன்மாத்திரைகள்னு பேரு. இந்த தன்மாத்திரைகள்னா நமக்கு வந்து ஸ்தூல பூத்தங்கள்லாம் வருது. இப்ப வந்து எப்படி அப்படின்னா நமக்கு என்ன வருது, ஸ்தூல தன்மாத்திரையில ஆகாசத்துல இருந்து நமக்கு சப்தம் வருது. சோ அந்த சப்தத்துக்கான இந்திரியங்கள் வந்து அந்த தன்மாத்திரையில அடங்கியிருக்கு. அப்புறமா வந்து நமக்கு வந்து தொடருது, அதுக்கு தோல், அதனால வந்து நமக்கு வந்து அது வந்து எதிர தொடருது, எது காத்து. அதனால அந்த காத்துங்கிற தன்மாத்திரை அதுக்கு அதுல ஸ்தூல தன்மாத்திரையில நமக்கு வந்து அந்த தோல் இந்திரியத்துக்கான சூக்ஷ்மமான ரூபமா இருக்கு. சூக்ஷ்ம பூதங்கள் இதுனா அதனுடைய நம்மளோட லெவல்ல வந்து அது சூக்ஷ்மமான இந்திரியங்கள் அங்க அடங்கியிருக்கு. அப்புறமா வந்து நமக்கு வந்து என்ன ஆயிருதுன்னா நமக்கு அதே மாதிரி நமக்கு வந்து கண்ணுக்கு தேவையான இருக்கு, அது வந்து தேஜஸ் நெருப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கும் அந்த கண்ணுக்கு தேவையான கண் மாத்திரை அதாவது அதுக்கு என்ன பூதம் சமமா இருக்கு அப்படின்னா தேஜஸ் பஞ்சபூதங்கள்ல. அது மாதிரியே வந்து நாக்குக்கு தேவையான சூக்ஷ்மமானது வந்து சுவை சுவை உணர்தல் அந்த தன்மாத்திரையும் இருக்கு. அது நீர்ல இருக்கு, நீர்ல தான் முதல் முதல்ல நாம சுவைய வந்து பார்க்க முடியும். அதாவது சத்தில சூக்ஷ்மமா இருக்கிறதுல ஸ்தூலமா போக போக ஆகாசம் அதுவும் மொத்தமா சூக்ஷ்மமா இருக்கு. அப்புறமா வந்து வாயு காற்று அது கொஞ்சம் நமக்கு தெரிய வருது. அப்புறமா நெருப்பு நம்ம வந்து கண்ணாலையும் பார்க்கலாம், அது சூடும் மேலப்படும். அப்புறமா வந்து நமக்கு தண்ணி வருது, தண்ணியை வந்து நம்ம தொடவும் செய்யலாம் பார்க்கவும் செய்யலாம் சுவைக்கவும் செய்யலாம். அத மாதிரி அடுத்தாப்புல அடுத்த ஸ்தூல பூதம் என்ன வருது அப்படின்னா இது நீர் நிலம் நிலம் எர்த் பிருத்திவி பிருத்திவி வந்துன்னா மண் வாசனைன்னு சொல்றோம். அது வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்மெல் பண்றதுக்கு நமக்கு கிராமத்துக்கு வந்து நமக்கு வந்து இந்திரியம் அந்த தன்மாத்திரம் வந்து பிருத்திவியில இருக்கு. இப்படியா நமக்கு வந்து இந்திரியங்களோட சூக்ஷ்மமான ரூபம் இந்திரிய தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது அடுத்தாப்புல படைக்கப்படுது. இந்திரிய தன்மாத்திரைகளுக்கு வந்து என்ன என்னன்னா வந்து ஆகாசத்துக்கு சப்தம், வாயு வந்து தொக்கு அதாவது தொடர்றதுக்கு, அப்புறமா வந்து அக்னி வந்து கண்ணு அதாவது கண்ணோட தன்மாத்திரை பார்க்கக்கூடியது, அப்புறமா சுவைக்கக்கூடிய நாக்குக்கு வந்து நீர் தான் பஞ்சபூதம், அதுல நீரோட தன்மாத்திரை தான் அந்த இந்திரியத்துக்கு வருது. அப்புறமா வந்து வாசனை அப்படிங்கிறதுக்கு பிருத்திவி நிலம் அப்படிங்கறதோட தன்மாத்திரை இங்க வருது. அதாக பஞ்ச இந்திரிய தன்மாத்திரைகளுக்கு சூக்ஷ்மமான பூதங்கள் உருவாயிருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன ஆறுது அப்படின்னா அஞ்சு மகாபூத்தங்கள் நமக்கு இப்ப பிரத்யட்சமா பாக்குற நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பூதங்களுக்கும் நமக்கு வந்து வருது. இது ஒரு அஞ்சு. அப்போ என்னாச்சு மகத்து அகங்காரம் புத்தி சித்தம் அப்புறமா வந்து பஞ்ச கர்மேந்திரியங்கள் இது நாலு, பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்சபூத தன்மாத்திரைகள் பஞ்ச மகாபூதங்கள் நாலஞ்சு இருபது பிளஸ் அந்த முதல் நாளையும் சேர்த்தா 24 தத்துவம் வந்து இங்க சொல்லப்படுது. இதுதான் படைப்போட ரகசியம். அப்புறம் ஸ்தூல பூதங்கள்லாம் அப்புறம் மற்ற படைப்பெல்லாம் எங்கப்பா போச்சு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து சங்கராச்சாரியார் வந்து பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அந்த கான்செப்ட்ல இங்க சாங்கியத்துல நேரடியாக இல்ல, ஆனா அது ஒரு உதாரணம் எப்படி வந்து ஸ்தூல பூதங்கள்னா அந்த ஐந்து பூதங்கள்னா உருவானவனே எப்படி படைப்பேற்படுறது அப்படிங்கிறதுக்கு சங்கரோட ஒரு எக்ஸாம்பிள் கிரந்தம். அது சாங்கியத்துல அப்படியே சொல்றதுன்னு நான் சொல்லல, அது வந்து எப்படி காம்பினேஷன் மாதிரி ஒரு ஒரு ஒரு ஆகாசம் ஒரு பாலம் ஆகாசம் நாலு பாகம் மிச்ச பூதங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து பில்டிங் அதாவது இந்த மாதிரி சேர்த்து ஸ்தூல படைப்புங்கிறது உண்டாது. இப்படிதான் வந்து உலகம் வந்து புருஷனுக்கு அனுபவத்துக்காக அந்தந்த கர்ம வாசனைகள் தட்ட அது ஏற்படும். இது வந்து சாங்கிய தத்துவத்தோட சித்தாந்தத்தோட படைப்பு தத்துவ இது கருத்து படைப்பு இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது இத வந்து சொல்றாங்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சில செய்திகளை அதாவது கொஞ்சம் நகைச்சுவையாகவும் சொல்லணும் இல்லையா? அப்படிதான் ஏன்னா முக்கிய நம்ம பேச போகக்கூடிய அந்த பொருள் இருக்கு பாருங்க, நுட்பமான ஒரு பொருள். ஆகவேதான் அந்த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டியில வைக்கிறார். அதை வந்து யாரு வந்து அதை டீசைபரிங் கெபாசிட்டின்னு சொல்றோம், அதை படித்து என்னவென்று சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் ரிஷிகள். ரிஷிங்கிற வார்த்தைக்கு அதான் ரிஷினா என்ன அர்த்தம்? ரிஷி. இந்த ரிஷிங்கிற வார்த்தை தமிழ்ல எப்படி வரும்? இருடின்னு வரும். ரிஷிங்கிற வார்த்தை தமிழ்ல இருடி
3: முனிவர்
2: முனிவர் வந்தா என்ன ஆகுதுன்னா முனிவருக்கு அர்த்தம் வேற, ரிஷிக்கு அர்த்தம் வேற, அது ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. சார் நிறைய டேர்ம்ஸ் இருக்குதான், நியரஸ்டா தான் வரும். உதாரணமா எடுத்துக்கொண்டால் உயிர், ஆன்மா, குருடன், பசு, பிராணன், எத்தனையோ வார்த்தை வரும் உயிர் குறிப்பது. ஆனா எல்லாம் எக்ஸாக்ட்லி சிமிலர் கிடையாது. உயிரை இத்தனை வார்த்தையை போட்டு சொல்லலாம், பிராணன்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம், நிறைய உயிர் என்று சொல்லலாம், பசு என்று சொல்லலாம், இப்படி சொல்லலாம், ஈக்குவலன்ட் தான். ஆனா வெதர் தே ஆர் எக்ஸாக்ட்லி சிமிலர், ஒரு மைன்யூட் இருக்கு, சாத்திரத்துல தான் வருது. அது போலதான் இறைவனை குறிப்பதற்கு பதின்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்னான்னு இல்ல, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, தொல்காப்பியர் சொல்லிட்டாரு. ஒரு சொல்லு ஒரு பொருளை குறிப்பதற்கு பல வார்த்தை இருக்குனாலே அந்த நுட்பமான பொருள் வேறுபாடு இருக்குன்னு அர்த்தம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படி சொல்லிட்டாரு. அதுவும் நம்ம நுட்பம். அவைகளைத்தான் என்ன பண்ணினார்கள் அந்த ரிஷிகள், அதாவது திருமாசத்துல வரும் இந்த வார்த்தை, ஏகாசமிட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவர் என்று உந்தீவர. இந்த வார்த்தை திருமாசத்துல வருது, திருவுந்தியார். ஏகாசமிட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவல் என்று உந்தீவர, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தீவர. இந்த இருடிங்கிற வார்த்தை மாணிக்க வாசகருடைய திருவாக்குல வருது. ரிஷி என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அதுக்கு தமிழ் வடிவம் தான் இருடி. அது பெண்ணாக இருந்தால் வேற மாதிரி வரும். ரிஷி, ரிஷிக்கு என்ன பெண்பா? ரிஷினின்னு சொல்லிடக்கூடாது.
0: ரிஷி பத்தி,
2: ரிஷி பத்தி தான் மனைவின்னு ஆயிடும். அதான் அவளே ஒரு ரிஷியா இருந்தா, ரிஷி பத்தினியோ ரிஷியினுடைய மனைவி, அவ்வளவுதான். ஆனா அந்த அது பெண் ரிஷியாக இருந்தால் அதுக்கு பேர் பிரம்மவாதினின்னு வரும். பிரம்மவாதினி சாமியாருக்கு என்னடா பெண்பாள்னா சாமியாரினின்னு அவர்த்தேன். அது போல அது அந்த உபனிஷத்துல வரும்பொழுது அந்த ரிஷி பெண் ரிஷின்னு இருக்காங்க நம்ம கிட்ட. உபனிஷத்துல வருது லோபாமுத்திரை, அகத்தியருடைய மனைவி ஒரு ரிஷி, லோபாமுத்திரைன்னு பேர் அவளுக்கு. பிரம்மவாதினி,
3: பிரம்மவாதினி
2: அப்படின்னா பெண் ரிஷி, ஃபீமேல். ஆனா வித்தியாசம் இருக்கு ஐயா கேட்ட மாதிரி. முனிவர் என்பதற்கும் ரிஷி என்பதற்கும் ஞானி என்பதற்கும் ஒரு வகையில ஒற்றுமையில் இருந்தா கூட நுட்பமான வேறுபாடுகள் உண்டு.
0: வாதி
2: அது வந்து அந்த சம்ஸ்கிருத அந்த மொழி, இப்ப எல்லா மொழிக்கிறது உண்டு. நான் ப்ரொப்ரைட்டர்னா ப்ரொப்ரைட்ரிக்ஸ்ங்கிறான், அதுக்கு பெண்பார். ஒண்ணுக்கு பெண்பார் மாறுது இல்லையா சொன்னா, ஒவ்வொன்றுக்கு இணையான சொல்லணும் இல்லையா. என்னுடைய நான் எப்பொழுதுமே என்னிடத்துல ஒரு குறிக்கோள் என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்தை சொல்லும் பொழுதே ஜெண்டர் நாலேஜும் சொல்லி கொடுத்துடணுங்கிறது என்னுடைய, அது ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கலா நடைமுறையில இருந்து விஞ்ஞானத்துல இருந்து சட்டத்துல இருந்து எல்லாத்திலுமே மேற்கோள் காட்டணும். காட்டும் போது நமக்கு என்ன உண்டாது என்றால் அந்த கலையை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அது போலதான் எப்பயுமே ஒரு விஷயத்தை விளக்குறதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது ஈஸி, ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது ரொம்ப எளிமை. ஆனா அந்த விஷயத்தை வாயினாலே விளக்குவது, வார்த்தைகளினாலே மொழியினாலே விளக்குவதுதான் கஷ்டம். உதாரணமாக இப்போ ஜன்னல், இந்த ஹால்ல எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை கதவு இருக்கு, எத்தனை டேபிள் இருக்கு, எத்தனை சேர் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க யாராவது சொல்லாம சொல்ல தெரியாதவங்க யாராவது இருப்பீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டா ஒருத்தரும் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு விஷயத்தை விளக்கும் பொழுது அதாவது சட்டபூர்வமாக அல்லது தர்க்க ரீதியாக, சட்டம் என்பது அது வேற விஷயம், சட்டம் காலத்துக்காக மாறும், ஆனா தர்க்கம் வந்து மாறாது. தர்க்கம் என்பது என்னைக்கும் இருக்கிறதா தர்க்கம். அந்த தர்க்க ரீதியாக ஒரு பொருளை விளக்கும் பொழுது 10 குற்றங்கள் இல்லாம சொல்லணும். கடினமா இருக்கு. அப்பதான் அந்த மொழியினுடைய ஒரு முக்கியத்துவம் இன்றியமையாமே நமக்கு தெரியுது. குன்றக்கூறல், மிகைபடக்கூறல், கூடியது கூறல், மாறுபடக்கூறல், வடுவுச்சற்புணர்த்தல், மயங்க வைத்தல், வெற்றனர் தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்திடுதல், நின்று பயனின்மை என்று இவை ஈரையும் குற்றம் நூற்கே. இந்த 10 குற்றங்கள் இல்லாம சொல்லணும். அப்படி சொல்லுவது அப்ப என்ன ஆகுது? ஒரு பொருளை அனுபவிப்பது ஈஸி, ஆனால் அந்த பொருள் என்ன என்பதை விளக்கும் பொழுதுதான் என்ன வருது? நமக்குரிய அனுபவம், நமக்குரிய மொழி ஆற்றல், நமக்குரிய சிந்தனை, அவ்வளவு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பொருளை வேறுபடுத்தி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்து. இப்ப திருக்குறள் அப்படி ஒண்ணு வந்தது, தெய்வம் தொழாள் கொழுநந்தொழுதழுவாள் வெய்யன பெய்யும் மழை. திருக்குறள் கருத்து பற்றி நிறைய பிரச்சனை உண்டு இல்லையா? அப்படி சொன்னாதான் கற்புடையவண்ணா சொன்ன பெய்யும் மழை பெஞ்சு சொன்னாதான் கற்புடைய, அது அதுல நான் போல. இப்ப அந்த விஷயத்த சொற்குற்றம் பொறுத்துக்கம் இல்லையா? இப்ப அந்த திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வம் தொழாள் கொழுநந்தொழுது இவள் எழுவாள் வச்சுக்கிட்டா என்ன சார்? தெய்வம் தொழாள் கொழுநந்தொழுது எழுவாள், கொழுநந்தொழுது இவள் எழுவாள், எழுவாள்னு சொல்லிட்டாரு. அவங்களை இருந்துச்சு அவனை குறிக்க முடியாது, எழுவாள்னு சொன்னாதானே அவனை குறிக்கும். எழுவாள் என்பது அவளைதான் குறிக்குது, அதுல ஒண்ணும் சர்ச்சை பண்ண முடியாது. ஆனா கொழுநந்தொழுது எழுவாள் அப்படின்னு சொன்னா என்ன தவறு வருது? அதுக்குதான் அந்த இலக்கண பயிற்சி வேணுங்கிறது. அப்படி சொன்னால் இலக்கண குற்றம் வரும், அதுக்குள்ள நான் போல. இப்ப என்ன இலக்கண குற்றம் வருதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அப்பேற்பட்ட திருவள்ளுவர் இலக்கணத்தை குற்றம் வரும் மாதிரி சொல்லுவாரா? ஆகினால்தான் இந்த மொழியினுடைய ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது. அரகரம பார்வதி ஆகினால்தான் நம்முடைய சைவ சமய நூல்கள்ல நம்முடைய ஞானிகள் இத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கினால் அவர்கள் பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இலக்கணத்தை வந்து முறையாக கற்றுக்கொண்டால் அதுல உள்ள ஒரு இன்பம் எதுலையுமே கிடையாது. ஆனா நம்ம பொதுவாக இலக்கணத்தை படிப்பதற்கு மறுக்கிறோம், ஏன்னா அது கடினமாக இருக்குங்கிற ஒரு பயம். அதே போலதான் சாத்திரங்களும், சாத்திரங்கள் சரியான போத வந்த நூல்கள் எல்லாம் படித்தா புரியுமோ புரியாதோன்னு படிக்காமே இருந்துடுறோம். அதனால இந்த கொள்கை விளக்கத்தையும் உனக்கு உங்களுக்கு நான் சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது இன்னைக்கு ஒரு அறிமுகம் தான் எல்லாமே. ஆகவே சைவ சமயத்தினுடைய விளக்கங்கள் நம்ம பார்வதி இப்பொழுது சைவ சமயத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு 3 கண்கள் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு வழக்கம் உண்டு, திருமுறைகளுக்கு உரை எழுதக்கூடாது என்று ஒரு சம்பிரதாயம், ஒரு பாரம்பரியம் இருந்தது. அது தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படித்தால் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு திருமுறைக்கு இன்னைக்கு உரைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன, வெப்சைட்ல கூட பார்க்கலாம். அந்த 12 திருமுறைகளையும் மூலத்தையும் உரையையும் அதற்கு வேண்டிய இடங்களிலே ஆங்கில விளக்கங்களும் இருக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு 16 வால்யூம் தர்மபுராதீனம் போட்டிருந்தாங்க. அவற்றையெல்லாம் அப்படியே வெப்சைட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இன்னைக்கு இந்த நவீன ஊடகங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் தவறில்லை. ஆனாலும் அந்த திருமுறைகளுக்கு வந்து உரை எழுதக்கூடாது என்கின்ற ஒரு மரபு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறது. அதனால ஒரு லாபமும் இருக்கிறது, ஒரு நஷ்டமும் இருக்கிறது. ஏன்னா மகாவித்வான் மீனாச்சந்திரன் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர், தியாகராஜ செட்டியார், மேலே புலவர் நாவண்ணா கதிர்வேறு பிள்ளை, மாக்கா வேற்பிள்ளை, அது நாவலர் போன்றவர்கள் திருமுறைக்கு உரை எழுதியிருந்தால் இன்னைக்கு உண்மையிலேயே மிக சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவோ பணிகளை செய்தாலும் கூட நாவலர் அவர்கள் தேவாரத்திற்கு உரை எழுதியிருக்கிறாரா? எங்கேயாவது திருவாசத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரா? அது ஏனென்றால் அப்படி ஒரு மரபு இருந்தது. அதாவது திருமுறைகளுக்கு உரை எழுதக்கூடாது, அவைகள் அனுபவ நூல்கள், அதோடு ஏதாவது ஒரு கருத்தை தவறாக சொல்லிவிட்டால் அந்த தவறு அவருக்கு போய் சேர்ந்துருது. ஒருவேளை தவறாகவும் சொல்லலாம், எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சில சமயத்தில் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த தவறு அந்த குற்றமானது அந்த நூலாசிரியருக்கு அல்லது அந்த ஞானிக்கு சென்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு இருந்தது. ஆகையினாலதான் அவர் தமிழ்நாட்டில் வரலாறு உண்டு. தியாகராஜ செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து மகாவித்வான் மீனாச்சுந்தரம் பிள்ளையினுடைய தலை மாணாக்கர். ஊவே சாமிநாத ஐயர் அதுக்கப்புறம் பின்னாடி மாணவராக வந்து சேர்ந்து கொண்டார் அவரிடத்திலே. அந்த தியாகராஜ செட்டியாரும் அவர் இவரோட சீனியர் ஸ்டூடெண்ட் தான் அவரு, ஆனாலும் அவரை குருவாகவே மதித்தார் ஊவே சுவாமிநாத ஐயர். தன்னுடைய சக மாணவர் என்றாலும் கூட ஆசிரியர் கொடுக்கிற மரியாதை அவர் கொடுத்து வந்தார். ஆகவேதான் ஊவே சுவாமிநாதையருடைய இல்லத்திற்கே தியாகராஜ விலாசம்னே பேர் வச்ச, தன்னுடைய சக மாணவருடைய பெயரையே தன்னுடைய வீட்டுக்கு வச்ச. ஆசிரியர் பேரை வைக்கலாம் சில பேர், ஆனா சக மாணவர் பேரையே வச்ச, அந்த அளவுக்கு பெரியவர். அவரிடத்திலே ஒரு முறை புதுக்கோட்டை சமஸ்தானத்து மன்னர் ஒரு முறை கேட்டார், நீங்கள் ஏன் திருவாசகத்துக்கு உரை எழுதக்கூடாதுன்னு கேட்டார். உங்களை போன்றவர்கள் உரை எழுதாமல் போனால் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதன் நுட்ப பொருளை புரிந்து கொள்ள முடியாது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னதாக வரலாறு. அது இந்த காவிரியினுடைய பாலம், இந்த காவிரி ஆற்றிலே பாலத்திலே வந்து சந்தித்தார்கள் தியாகராஜ செட்டியாரும் ஜமீன்தாரும். இந்த கேள்வியை கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், மறுமுறை இந்த விண்ணப்பத்தை இடத்திலே வைத்தால் இந்த காவிரி ஆற்றிலே குதித்து நான் இறந்து விடுவேன்னு சொன்னாராம். அப்படியெல்லாம் அவர்கள் திருமுறைக்கு வந்து, ஏன்னா அவர் என்ன உணர்கிறார்கள் என்றால் நம்முடைய அறிவு குறைபாடுடையது. ஆகவே இந்த குறைபாடுடைய அறிவோடு ஏதாவது விளக்கத்தை தவறாக சொல்லிவிட்டால் அந்த குற்றம் ஞான சம்பந்தருக்கோ அப்பருக்கோ சென்று விடுகிறதே என்பதற்காக ஒரு மரபு உரை எழுதக்கூடாது என்று வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் திருவாசகத்துக்கு முதன் முதல்ல வந்த உரையே இங்கிலீஷ்ல தான், தமிழ்ல வரல. 1900 ஜி யூ போப் அவர்கள் தான் திருவாசகத்திற்கு முதன் முதல்ல காமெண்ட்ரி இங்கிலீஷ்ல வந்தது, அது லண்டன்ல பிரிண்ட் ஆச்சு, அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆகவே அது ரொம்ப வேடிக்கையான ஒரு செய்திதான், திருவாசகத்துக்கு வர இங்கிலீஷ்ல தான் முதல்ல வந்தது 1900. ஆனா முத முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு, கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார்னு ஒருத்தர் இருந்த, அவர் தான் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படித்தால் திருமுறைக்கு முத முதல்ல உரை எழுதினவர் அவர் தான். அவர் என்ன செய்தார்னா, அகத்தியர் தேவார திரட்டு என்று 25 பதிகங்கள், அது அகத்தியராலே திரட்டி கொடுக்கப்பட்டது 25 பதிகங்கள், அந்த பதிகங்களுக்கு மட்டும்தான் உரை எழுதின கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார்னு. அதை தொடர்ந்து உரை எழுதக்கூடாது உரை எழுதக்கூடாதுன்னு அப்புறம் ஒண்ணுமே தெரியாம போயிடக்கூடாதுங்கிற காரணத்தில் பல பேர் உரை எழுதுறாங்க. உரை எழுதுவது லாபமும் இருக்கிறது நஷ்டமும் இருக்கிறது, தவறாக உரை எழுதுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே திருமுறைகள், அதுக்கு இன்னொரு மரபு என்ன சொன்னாங்கன்னா, திருமுறைகளுக்கு சாத்திர பயிற்சி இல்லாமல் உரை சொல்லக்கூடாது, இது ஒரு மரபு. திருமுறைகளுக்கு நீ பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாத்திரங்களிலேயும் ஆகமங்களிலேயும் உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும். அந்த பயிற்சி இல்லாமல் திருமுறைக்கு இச்சத்துக்கு நீ பொருள் சொல்லிடாத. ஏன்னா திருமுறைகளிலே வரக்கூடிய சொற்களுக்கு சாத்திரம் என்ன பொருள் சொல்லுகிறதோ அந்த பொருளைத்தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன், திருவாசகத்தில் ஒன்று வருது, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் அப்படிங்கிற இந்த பொய் என்ற வார்த்தைக்கு நீ இன்றைக்கு உலக நடையிலே என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை பயன்படுத்தினால் அது சைவ சித்தாந்தத்துக்கு முற்றிலும் விரோதமாக அமையும். யானே பொய் என்றால் இந்த ஆன்மா பொய், இந்த உடம்பு பொய் என்று சொன்னால் அது ஆதிசங்கருடைய கொள்கையை போய் சார்ந்துவிடும். பிரம்மத்தை தவிர எந்த பொருளும் இல்லை உண்மையில். மானிசம், ஆங்கிலத்தில் பேர் மானிசம்னு பேர், தமிழ்ல ஏகாண்மவாதம்னு சொன்னாங்க. இறைவனை தவிர வேற பொருளே இல்லை, அப்படி வந்துவிடும். ஆகவே அங்கே பொய் என்ற சொல் என்ன பொருளிலேயே வருகிறது என்று பார்க்க வேண்டும், முக்கியமான ஒன்று. ஆகவே அதுக்குதான் மாவாடியர் எழுதினார் சிவஞான சுவாமி, மெய் பொய் என்பதற்கு திருமுறைகளில என்ன பொருள்னு புரிஞ்சுக்கோன்னு. அருமையான விளக்கம், மெய் என்றால் எக்காலத்தும் நிலை பெற்றுள்ளதாகிய தன்னியல்பே மெய்யனப்படும், இடையே தோன்றி மறைவதாகிய புதுவியல்பே பொய்யனப்படும். பொய் மெய்ங்கிறதுக்கு வாட் இஸ் அ டெபினிஷன், சட்டத்துல எப்படி டெபினிஷன் கொடுக்கறானோ சட்டத்துல டெபினிஷன் கொடுக்கற மாதிரி பொய்னா என்ன மெய்னா என்ன எப்பொழுதுமே டெபினிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. சட்டத்துல கூட ஒன்னு சொல்லுவான், வாட் இஸ் அ ஃபேக்ட், ஃபேக்ட்னா என்ன? அது வந்து லார்ட் மெக்காலே தான் எழுதுனதுன்னு சொல்லுவாங்க. லார்ட் மெக்காலே என்று இங்க இருந்து லண்டன்ல வந்து அவர் தான் பிரிட்டிஷ் ஹிஸ்டரி எழுதியிருக்கிறார், பெரிய சட்ட நிபுணர். அவர் தான் எஜுகேஷன் லாவெல்லாம் நம்ம சீர்திருத்தம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது வந்து அங்க சட்டத்தை போனோம்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபேக்ட் அப்படிங்கறத என்னங்கிறத விளக்கணும் சட்டத்துல. அது அங்க ஃபேக்ட் தான், உலகத்துல நீ சொல்ற மாதிரி ஃபேக்ட் இல்ல. அங்க சட்டத்துல வரும்போது ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி திங், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் தட் கேன் பி பெர்சீவ்ட் பை த சென்சஸ். இதுதான் விளக்கணும் லால. அப்போ அங்க வரும்போது சட்டத்துல ஃபேக்டுக்கு அர்த்தமே வேற, நீ உலகத்துல ஃபேக்ட் வேற, சட்டத்துல ஃபேக்ட் வேற. அப்படி என்ன தெரியும்னு கேட்டா, எதுலையுமே அப்படி ஒரு டெபினிஷன் வருது. அதே போலதான் பொய்முறைகளிலே வரக்கூடிய பொய் மெய் என்ற வார்த்தைக்கு உலக நடையிலே இன்னைக்கு என்ன அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தத்தை நீ பண்ணிடக்கூடாது. அதுக்கு மாபாடி சொல்வேன், பொய்னா என்ன, மெய்னா என்ன. அங்க சத்து அசத்து என்று சொல்லக்கூடிய தர்க்க வார்த்தைகள் எதை குறிக்குமோ அதுதான் பொய் மெய் என்று தமிழிலே சொல்லப்படும். இலக்கிய அர்த்தம் இல்லைங்க, இலக்கிய அர்த்தம் வேற, தர்க்க அர்த்தம் வேற. அப்ப சத்து அசத்து என்று வரக்கூடிய தர்க்க வார்த்தைகள் இருக்குதே, அந்த தர்க்க வார்த்தைகளை தமிழ் படுத்திருக்கிறாங்க அவ்வளவுதான். அப்ப உலக நடையில உள்ள பொய் மெய்ய வச்சிடக்கூடாது. என்ன திருவாசகத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு திருவாசகத்தை கோட் பண்ணிடக்கூடாது. அதுபோல பல நுணுக்கமான செய்த உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்னொரு இடத்துல வருது, இல் நுழை கதின் துண்ணணு குறைய சிறியோனாக பெரியோம். திருவண்ட பகுதியில் வருது. அப்ப இல் நுழை கதினின் துண்ணணு குறைய அணு என்பதற்கு விளக்கம் என்ன கொடுக்கிறாரு, நம்முடைய வீட்டினுடைய சாரங்களின் வழியாக வரக்கூடிய சூரிய ஒளியிலே துகள்கள் அப்படியே இருக்கு இல்லையா, அதுதான் அணு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் வருது. இல் நுழை கதினின் துண்ணணு குறைய, இதை வைத்துக் கொண்டு என்ன சொல்லிடக்கூடாது, அணு என்பதற்கு அதுதான் விளக்கம் சைவ சித்தாந்தம் சொல்லி நினைச்சாரு. நம்ம சைவ சித்தாந்தத்தில் அப்படி விளக்கம் கொடுக்கல அணுவுக்கு, ஆனால் அணு காரணவாதிகள் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே அவர் மதம் பற்றி கூறுகிறார். அதெல்லாம் நுணுக்கமான இடங்கள், அதுக்குதான் மாபாடியத்தான் பாடம் கேட்கணும். சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படியெல்லாம் வரும். ஆகவே திருமுறைகளுக்கு நமக்கு தோன்றுகின்ற பொருள் வைத்துக் கொண்டால் அது பெரிய அபத்தமான முடியும். ஆகவே இந்த மூன்று கண்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த முறையை நான் சொல்கிறேன், சாத்திரங்கள், சோத்திரங்கள், புராணங்கள், இந்த மூன்று. எப்படி சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்கிறதோ, அவருக்கு சூரியன் சந்திரன் அக்னி தான் அவருக்கு மூன்று கண்கள். அந்த மூன்று கண்களையுடைய சிவபெருமானை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு மூணு கண்ணு வேணும். ஒன்று தோத்திரங்கள், ரெண்டு சாத்திரங்கள், மூன்று புராணங்கள். இந்த மூன்றையும் தெரிந்து கொண்டால்தான், ஏன்னா அந்த புராணத்தை பற்றி மட்டும் ஒரு சர்ச்சை உண்டு, புராணங்கள் சைவ சமயத்திற்கு பெருமைக்கு சொல்கிறதா, அது அதுவே சமயத்திற்கு ஊறு உடைந்து இருக்கிறதா என்று கூட ஒரு பொருள் உண்டு. ஆனால் நீங்கள் புராணங்களை கழித்து விட்டால் என்ன இருக்கும், புராணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு நான் தேவான் அப்படி வருது. நிறைய இயக்கங்கள் தமிழ்நாட்டிலே தோன்றிய இயக்கங்களை வைத்து நான் சொல்கிறேன். ஒரு இயக்கம் சொல்லுது, நாங்கள் சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், திருமுறைகளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். இன்னொரு இயக்கம் சொல்லுது, நாங்கள் புராணங்களைத்தான் புராணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொல்ல போனா என்ன ஆகும் சிக்கல். அப்ப தேவாரத்துல வரக்கூடிய புராண கதையெல்லாம் எடுத்துடணும் இல்லையா, புராணங்கள் வேண்டாம்னு சொன்னா தேவாரம் திருவாரத்துல வர புராண கதையெல்லாம் எடுத்துடணும் இல்லையா. தேவாரம் திருவாரத்துல வரக்கூடிய புராண கதையெல்லாம் எடுத்துட்டா என்ன மிஞ்சம், ஒன்னே ஒண்ணு மிஞ்சம், அட்டை மட்டும். அதனாலதான் புராணங்கள் வந்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சொன்னார் சித்தியார். சொன்னார் புராணங்களை என்ன சொன்னாரு, புராணங்கள் படிப்பது அல்ல, புராணங்களை உணர வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னாரு, சிறப்புடைய புராணங்கள். ஏன் சிறப்புடைய புராணங்கள் சொன்னாரு, செய்தி சிறப்புடைய புராணங்கள் என்றால் சிறப்பான புராணங்கள்னு சொல்லிருந்தா அப்படி அர்த்தம் இல்ல. அந்த வரலாற்றுக்கு சூத மகாமுனிவர் எப்படி விளக்கம் கொடுக்கிறாரோ அதுதான் அதுதான் சைவம். அப்படி நம்முடைய விநாயகரை பற்றி முருகனை பற்றி எத்தனையோ வரலாறுகள் புராணங்களில். ஆகவேதான் அந்த புராணங்களை எடுத்துக்கொண்டால் புராணங்கள் சிறப்புடைய புராணங்கள். அதனாலதான் சூதன் ஒளி மாலை என்றே கலிக்கோவை சொல்லினார் ஞானசம்பந்தத்துக்கு. இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அது இந்த மூன்றுமே முக்கியம். சாத்திரங்களும் முக்கியம், தோத்திரங்களும் முக்கியம், புராணங்களும் முக்கியம். இந்த ரோல்ஸ் என்னங்கிற புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு துறையிலும் போய் இது வேண்டாம், இப்ப சட்டத்துல போய் சிவில் லா போதும், கிரிமினல் லா வேண்டாம், கமர்ஷியல் லா இருந்தா போதும், இந்த லா இன்கம் டாக்ஸ்ல வேணல வேண்டாம், சேல்ஸ் டாக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அது மெடிக்கல் சயின்ஸ்ல போய் கார்டியாலஜி மட்டும் இருந்தா போதும், அந்த லஜி வேண்டாம், இந்த லஜி வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாம் சேர்ந்துதானே சயின்ஸ். அதுபோலதான் எதையுமே ஓரங்கட்டுதல் என்று சொல்வார்கள் எங்க நாட்டில். அந்த ஓரங்கட்டுதல் இருக்கக்கூடாது, எல்லாம் முக்கியம்தான், ஆனால் அவற்றை உணர வேண்டும். இதுல என்ன சொன்னாங்கன்னா, தோத்திரங்கள். தோத்திரங்கள் என்றால் என்ன அர்த்தம்? புகழ் நூல்கள். வடமொழி தோத்திரம்னு பேர். தோத்திரம், ஸ்தோத்திரம் என்பது தோத்திரம் என்று வருகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வார்த்தையை வந்து நம்மளை விட கிறிஸ்டியன்ஸா அதிகமா பயன்படுத்துறாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாங்க. அவனுடைய பெயருக்கு போனீங்கன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தோத்திரங்கள், அந்த தோத்திரங்கள் என்பதற்கு என்ன தமிழ்? புகழ் நூல்கள். தமிழ் சொன்னா புகழ் நூல்கள், ஆங்கிலத்தில் சொன்னா கெனானிக்கல் வர்க்ஸ், கெனானிக்கல். சாத்திரங்கள், அதுக்கு என்ன தமிழ்? பொருள் நூல். இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? மெட்டாபிசிக்கல் வாஸ், மெட்டாபிசிக்கல் வாஸ். புராணங்கள், புராணங்களுக்கு தமிழ் சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார், தொல்கதை. தொல்கதை பழங்கதைன்னு சொல்லல, அதான் கவனிக்க வேண்டியது. தொல்கதை அதாவது உன்னுடைய அறிவினாலே எந்த காலத்தில் நடந்ததுன்னே சொல்ல முடியாது, ஏன்னா கற்ப பேதங்கள்னு வரும். எந்த கற்பத்தில் நடந்தது? நான் சொன்னே காலையில கற்பம். கற்பம் என்றால் 432 கோடி வருஷம். அந்த கற்ப பேதங்கள்ல உலகத்தினுடைய அமைப்பே வித்தியாசமா இருக்கும் சொல்லப்பட்டது. ஆகையினாலதான் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், மாணிக்க மாசத்துல போய் ஒரு கேள்வி இருக்கீங்க, சிவபெருமான் தீவிர சம்ஹாரம் பண்ணார்னு சொல்றீங்களே சார், அவர் எப்ப பண்ணாரு, ஏசியா பிசியா? சிவபெருமான் சிரித்தே அடித்தார் மூன்று புறங்களை. அது இருக்கட்டும் சார், எப்ப நடந்தது அந்த கதை? ஏசியா பிசியா அப்படின்னா மாணிக்கவாசர் என்ன பதில் சொன்னார்? என்ன சொன்னார்? எப்ப நடந்தது? மாணிக்கவாசர் என்ன பதில் சொன்னார்? என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிவளை கண்ணுதல் எந்தை தலைக்கடைப்பின் நின்றதற்பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்கள் மண்மிசை மால்வலர் மாண்டனர்கான் தோணோக்கம். கதை வேணுமா? எப்ப தெரியுமா? இந்த எத்தனையோ பிரம்மாக்கள், எத்தனையோ இந்திரர்கள், எத்தனையோ மால் அவர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப விஞ்ஞானத்தை எடுத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளவு தூரம்னா கிலோமீட்டர்ல சொல்ல முடியுமா? கிலோமீட்டர் ஆர் மைல்ஸ். இந்த நட்சத்திர கூட்டத்துக்கும் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கும் எவ்வளவு தூரம்ங்கிறது விஞ்ஞானத்துல எப்படி சொல்றான்? லைட் இயர்ஸ் தானே சொல்றான். Light years. You cannot say in kilometer la sonna enna agum? Kilometer la sonna inga irundhu onnu pottu cyber cyber vandu New York varaikum podanum. Athra cyber podaka digit ay irukadu. Nam calculator la digit ay irukadu. Appa enna theriyudhu? Vignani sonna mattum aavaangrom illaya? அது கிலோமீட்டர்ல மைல சொல்ல முடியாதப்பா. ஒரு ஒளி வந்து, லைட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிராவல் பண்ணுதோ அத ஒரு யூனிட்டா வச்சுக்கோ, அந்த யூனிட்ட வச்சு நான் சொல்றேங்கிறான். அதே போலதான் நீ இந்த ஏசி பிசி இந்த வருஷத்துல இந்த யூனிட்டா வச்சுன்னா சொல்ல முடியாது. எத்தனை பிரம்மா ஆண்டு போயிருக்கு, எத்தனை இந்திரன் ஆண்டு போயிருக்கு, எத்தனை மால் ஆண்டு போயிருக்குன்னே சொல்ல முடியாது. எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரம்மர்கள் மண் விசை மால் பலர் மாண்டனர்தான் தோணும். அப்போ அதுபோல நம்முடைய அறிவு, நம்முடைய கணக்கு, நம்முடைய எவிடன்ஸ் செல்ல முடியாத அவங்க எப்படி தெரியுது, அவங்களுக்கு மட்டும் ஞானிகளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னா, அவர்கள் யோக காட்சியிலே கண்டு அறிந்த செய்திகளை சொல்கிறார்கள். அந்த காட்சியே வேற. ஆகவே அவர்கள் புராணங்கள், அது முக்கியம். இந்த புராணம் என்று சொன்னால் புராணவம், புறா புராதனமானது, நவம்னா புதுமையானது என்று சேர்ந்துருக்க. ஏன், அது நடந்தது எத்தனையோ சொல்லாண்டுகள், ஆனா அதுல சொல்லப்பட்ட அந்த கருத்து இருக்கு பாருங்க, இட் இஸ் ஈவன் ரெலவன்ட் டுடே. அது நவமாகவும் இருக்கு, அதுல சொல்லப்பட்ட கருத்து நவமாகவும் இருக்கு, புதுமையாகவும் இருக்கு இன்னைக்கும். ஆனா வரலாறு நடந்தது புறா, புறா நவம் தான் புராணம். இங்க சானா தண்டபாணி தீசியர் இப்படி விளக்கம் கொடுக்கிற, இங்க மகாவித்வான் தண்டபாணி தீசியர், திருவாரூர் வித்வான். ஆகவே இந்த மூன்றும் தெளிவாக தெரிந்தால்தான் நமக்கு என்ன தெரியுமா, சைவ சமயம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள், இந்த மூன்றிலும் ஒரு நிரம்ப அறிவு இருந்தால்தான் சில கொள்கை விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அது சித்தியால அப்படி சொல்வார், சிறப்புடைய ஞானிகள் யாருமே இந்த புராணத்துக்கு அத்தாரிட்டி பிரமாணம் காட்டி தான் பேசுறாங்க, பிரமாணம் இல்லை என்று மறுக்கவில்லை சைவ விஞ்ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு, இது போன்று இன்னைக்கு ஒரு தோற்றுவாய் செய்திருக்கிறேன். பொதுவாக நம்முடைய சமயம் எப்படிப்பட்ட தன்மையை உடையது. இன்னொரு செய்தி என்னவென்றால், சைவ சமயம் ஏன் உயர்ந்தது என்று ஒரு கேள்வியை கேட்டார், என்ன சொல்லக்கூடாது, நான் சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறேன் அதனால் உயர்ந்தது என்று சொன்னால் தர்க்கத்துக்கு எடுக்குமா? அப்படி சொன்னால் எல்லா சமயவாதிகளுக்கும் உரிமை உண்டு இல்லையா? நாம் பிறந்ததுனால மட்டும்தான் உயர்வு என்று சொன்னால் அர்த்தமே இல்லை. சைவ சமயம் உயர்ந்த சமயம் என்பதை என்னுடைய அனுபவத்திலே உணர்கிறேன் என்று சொன்னால்தான் உங்களுக்கு பெருமை. அதனாலதான் என்ன சொன்னாங்க, சாத்திரங்கள்ல போகும்போது அவர்கள் பிற சமயங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லிவிட்டு தான் சைவ சமயத்தை சொல்றாங்க. சாஸ்திரங்கள் அருணதி சிவாச்சாரியர் என்ன பண்ண, முதல்ல மற்ற சமயங்கள் இந்த உலகத்திற்கு, உலக தோற்றத்திற்கு, பிறப்புக்கு என்னென்ன சொல்லுகின்றன காரணங்கள் என்பதை சொல்லி அவற்றையெல்லாம் சொல்லி முடிக்கிறார். முதல்ல பரபட்சம், அதுக்கு பேர் என்ன, பரகட்சம், பட்சம், பரபக்கம். தமிழ்ல பரபக்கம்னா என்ன இருக்கும், எதிர்கட்சியினுடைய கொள்கைகள். இப்ப இப்ப அப்படி சொன்னா புரியும், எதிர்கட்சி, எதிர்கட்சியினுடைய கொள்கையை தான் முதல்ல சொல்ற, அப்புறம் தான் சைவ சமயத்தின் கொள்கையை சொல்ற. வரபக்கத்தை சொல்லிதான் சிவக்கத்தை சொல்லுகிற, அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சாத்திரத்துக்கு நமக்கு கிடைக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, நம்ம ஞானிகளே உலகத்தில் எந்த ஞானியும் அப்படி பண்ணல. பிற சமய ஞானிகள் என்றால் இப்ப கிறிஸ்தவத்தை தோன்ற ஞானிகள், இஸ்லாமிய ஞானிகள், இந்து சமயம் என்ன சொல்லுங்க, அவங்க சொல்றாங்களா சொல்லலையே, அவங்க சமயத்துக்குள்ளேயே சொல்லிட்டு போறாங்க. எங்க சமயத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. எங்க சமயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நரகலோகத்தை ஒரு இடம் ரிசர்வ் பண்ணிருக்கு. ஆனால் சைவ சமயம் ஒரு நாள் அப்படி சொல்லாது. ஆனா நமக்கு கிடைத்த வரிய வரப்பிரசாதம் என்ன என்றால், புத்தர் என்ன சொல்றார், எப்படி விளக்கம் சொல்றார், மகாவீரர் என்ன சொல்றாரு, தாரகாவனத்து முனிவர்கள் மீமாம்சைக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்க என்றையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லிதான், அதை சொல்லிவிட்டு அது ஏன் பொருந்தாது என்பதை தர்க்க ரீதியாக மறுத்துவிட்டு தான் நம்ம சமயம் என்ன சொல்லுதுன்னு சொல்றாங்க. இது வேற எந்த சமயத்திலும் பார்க்க முடியாத ஒரு செய்தி. அந்தந்த சமய ஞானிகள் அந்தந்த சமயத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்களே ஒழிய, பிற சமயங்கள் என்ன சொல்கிறது என்று உதாரணமா எடுத்துக்கொண்டால், ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன். நீங்க பகவத்கீதைய எத்தனை மொழியில படிச்சாலும் சம்ஸ்கிருதத்துல பகவத்கீதை படிச்ச மாதிரி வருமா? வரவே முடியாது. ஒரு அந்த இது என்ன, அந்த கருத்து எந்த மொழியிலே தோன்றியதோ அந்த மொழியில, அதுக்காக சம்ஸ்கிருதம் படிச்சாலும் ஒழுங்கா புரிஞ்சிருவான்னு அர்த்தம் இல்லை. அவனும் பாணினி படிச்சிருக்கணும். அந்த சம்ஸ்கிருத மொழிக்கும் பாணினியுடைய இலக்கணத்தை தெளிவாக தெரிந்திருந்தால் தான் அவனும் புரிய முடியும். இந்த சம்ஸ்கிருதத்தையும் கிடைக்கா பண்ண முடியுமா? முடியாது. அதே போலதான் புத்த மதம் என்னதான் இருந்தால் கூட, அந்த புத்த சமயம் அந்த போதனைகள் அந்த பாலி மொழியில அவர் சொன்னதை புரிஞ்சாதான் உங்களுக்கு புரிய முடியும். கேட்டா நேரடியா உபதேசம் கேட்ட நாலு பேரே நாலு புத்தத்தை உண்டாக்கிட்டானே, புத்தரிடத்துல நேரடியாக கேட்டவன் நாலு பேர். நம்மள மாதிரி சனகாதி முனிவர்கள் எப்படி தட்சிணாமூர்த்தி நாலு பேர், அதேதான் அங்கேயுமே, அங்கேயும் நாலு பேர் தான். அந்த நாலு பேர் தான் கேட்டான். அவருக்கு ஞானம் எங்க உண்டாச்சு? கயால உண்டாச்சு. கயால தான் ஞானம் உண்டாச்சு. ஞானம் வந்தவன என்ன பண்ணாரு? வாயவே திறக்கல, பேசவே இல்லை. எப்ப வந்து வாயை திறந்தாரு? சாரநாத்துல வந்து வாயை திறந்தாரு. கயால ஞானம் உண்டாச்சு. ஞானம் உண்டாகி சாரநாத்துல வந்து நம்ம காசியில இருந்து 12 கிலோமீட்டர்ல இருந்த ஊர் சாரநாத். அங்கதான் இந்தியாவோட நேஷனல் எம்பளம் இருக்கு. இந்திய நாட்டோட நேஷனல் எம்பளம் இருக்கு பாருங்க. அது அசோகர் தான் அதை டிசைன் பண்ணது. அந்த அசோகர் டிசைன் பண்ண அந்த பில்லரை அப்படியே பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நீங்க காசி வந்தா கட்டாயம் நீங்க அதை பார்க்கணும். ஒரு கண்ணாடி படையில போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடம் தான் சாரநாத். அந்த சாரநாத்துல வந்து வாயை திறந்த புத்தர். வாயை திறக்கும் போது பக்கத்துல நாலு பேர் தான். அந்த நாலு பேர் என்ன பண்ணா, புத்தர் என்னடா சொன்னாருன்னா நாலு குழுவையும் சொல்லிட்டான். ஆக மாத்திரமே புத்தன், சௌத்திராந்திக புத்தன், வைபாடிக புத்தன், நாலு புத்தன் வந்துட்டான். இன்னைக்கு அதுக்கு மேல எத்தனையோ புத்தகம், சென் புத்திசம், இன்னைக்கு அது நாலு பேர்ல வராத புத்தகம் எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு இப்ப மாணிக்க வாசகரோடு வாழ் செய்த புத்தன் யார்? சௌத்ராந்திக புத்தன். மாணிக்க வாசகரோடு வாழ் செய்தாங்களே சிதம்பரத்துல புத்தர்கள், பௌத்த குருமார்கள். அந்த மாணிக்க வாசகத்திலேயே வாதுக்கு வந்த புத்தர்கள் என்ன பிரிவை சார்ந்தவர்கள் என்றால் சௌத்ராந்திக புத்தன். சொல்றாரு கடவுள் மாமுனிவர், சொல்றாரு அதுக்கு மட்டுவில் மானா மா மாக்கா வேற்பிள்ளை விளக்கம் எழுதுற அற்புதம். மாணிக்க வாசகரை புரிஞ்சு கொள்வதற்கு இந்த வாதூரடிகள் புராணத்திற்கும் அந்த வாதூரடிகள் புராணத்திற்கு மாக்கா வேற்பிள்ளை எழுத உடையும் ஒருத்தன் படிச்சாதான். அப்பதான் மாணிக்க வாசகர் எவ்வளவு அக்காரு வரலாற்று. ஏன்னா அவர் வந்து பெரிய புராணத்துல வரல இல்லையா? மாணிக்க வாசகர் பெரிய புராணத்துல வரல. அப்ப மாணிக்க வாசகருடைய சரித்திரத்துக்கு அத்தாரிட்டி எது? அடிப்படையில் நமக்கு வந்து அந்த தோத்திரங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் என்ற மூன்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் சைவ சமயத்தினுடைய ஆணிவேரான கொள்கையையும் ஒரு சைவன் எப்படி ஒழுக வேண்டும். நான் சொன்னேன் சமயம் என்று சொன்னால் என்ன பொருள்? சமயம் என்பது வாழ்க்கை நெறியும் சேர்த்து காட்டு. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து எப்படி பந்து விளக்கணுங்கிறதுல இருந்து எப்படி தூங்கணுங்கிறதுல இருந்து எல்லாவற்றையும் வரையறுக்கிறது சமயம். அதுல நாம எல்லாத்துலயும் ஒப்பேறாம போறலாம், அது வேற விஷயம். ஆனா ஏதோ பாஸ் மார்க் வாங்கினா போதும், எப்பயுமே அப்படிதானே இருக்கும். 100க்கு 100 மார்க் வாங்குறதுக்கு ஸ்டாண்டர்ட் தனியா தானே இருக்கும். எல்லாரும் 100க்கு 100 வாங்க முடியுமா? ஒரு 20 மார்க் வாங்குவோம், 40 மார்க் வாங்குவோம், எவ்வளவு முடியுமோ வாங்கிட்டு போக வேண்டியது. அப்படிதான் அந்த அளவு இருக்கணுமே ஒழிய. இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் என்னால நடக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி சமயத்தை வந்து இறக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னால ஃபாலோ பண்ண முடியல, இப்பதான் இருக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி சட்டத்தையே திருத்துங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. அதுல எது நமக்கு இயலுமோ, அதே சமயத்துல சைவன் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். அப்ப நடக்க முடியாம போனா அது வேற விஷயம் இல்லையா? சைவ ஒழுக்கங்களும் கிரியைகளும் அதோட இன்னைக்கு ஒரு இயக்கம் என்னன்னு கேட்டா, கிரியைகள் வேண்டாம். சில பேர் யாம வழக்கு உண்டை வளர்க்க வேண்டாம், யாம வளர்க்க வேண்டாம், அது வேண்டாம், கோயில்ல போய் அதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம், சும்மா திருமுறைகளை முற்றுவது பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், அப்படிலாம் இயக்கங்கள் நீ வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கம், 12 திருமுறையும் சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம், மற்ற ஒழுக்கங்கள் வேண்டாம். இப்படி ஒன்னையா டிசோன் பண்ணிட்டே போனா என்ன ஆகும் கடைசியில? அப்ப அது வந்துடும். அடுத்த ஜெனரேஷன் அப்படி சொல்லலாம், அடுத்த ஜெனரேஷன் வந்து அதுவும் வேண்டாம்னு சொல்லலாம். ஆகினதான் நமக்கு எது தேவை என்பதை பார்ப்போம் கூடியவரை.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூரர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: சைவர் திருவிழங்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, பத்தி உயிர்ந்த பாலகர்களே, தெய்வ மறைச்சிறு மகளிரே, உங்கள் யாருக்கும் வெளியுடைய கூதற்கு செலுத்திக் கொண்டு திருமுறை மன்றம் இந்த சிறியனையும் பொருட்படுத்தி இட்டபடியை சிறமே கொண்டு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைவீர்கள். தலைப்பு நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆறுவர். இந்த தொடர் ஏஎல்போம் திரிகாமநாயனாவுடைய திருச்சரிதத்திலே ஒரு பாடலில் இடம்பெறுகிறது. வான்மை அச்சனைகள் எல்லாம் பண்பினை படாமை எரிந்த நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பியானவர் கொண்டிருந்து தாமிக வருந்துகின்றேன். ஏற்பனாற்ற ஊழலின் சூழலை நீங்கி உடன் இருப்பதற்கு என்றார் என்பதாக இந்த பாடல் அழகு பெறுகின்றது. இனி தொடர்புடைய பொருள் சென்று பாடம் நான்மறை தொடர்ந்த வாய்மை என்று ஆசிரியருமான சொன்னாலும் பொருள் புறப்பாட்டிற்காக முன்னும் பின்னும் இயைத்து அந்த தொடர் நான்மறை வாய்மை தொடர்ந்த நம்பியாரோ என்று நான்மறை தொடர் நான்மறை வாய்மை தொடர்ந்து நான்மறை வேதங்கள் நான் அவை தொடர்கின்ற வாய்மை சத்துப்பொருளாக மெய்ப்பொருளாக பரம்பொருளாக நிலைத்திருக்கும் சிவத்தை. அப்ப நான்கு வேதங்களினுடைய உள்பொருளாக விளங்கும் சிவம் தொடர்ந்த நம்பியாரோடு என்று கூறுகிறீங்க. சொல்ல என்ன காரணம்? பிரிதோரிடத்திலே சிக்கிழர் பிந்தகாரி அருள் செய்வார். அன்று வெள்ளை நிறம் கூறி அறியும் அயனும் தொடர்பறிய வெந்தி மழ வெளி விடை உயர்த்தார் வேத முதல்வராய் வந்து நின்று சபையும் வழக்குரைத்து நேரே தொடர்ந்தால் கொள்ளப்பெற்ற வந்துவிட்டார். இப்போது வேதம் பெருமானை தொடர்கிறது என்று பார்த்தோம். இந்த பாடலிலே வேதத்தோடு மட்டுமல்லாமல் வேதத்தை தினந்தோறும் அணிகின்ற நான்முகன் அயன் அவருடைய தந்தையாகிய திருமாலாகிய விட்டு அவர்களும் தொடரக்கூடிய பெருமைக்குரியவன் சிவபெருமான். வேதம் தொடரும், வேதம் நம்பியும் நான்மகன் தொடர்வார், நான்மகனை இன்ற திருமால் தொடர்வார், இவர்களெல்லாம் தொடர்கின்ற சிவபெருமான் ஒருவரை தொடர்ந்து செல்வார். அப்படிப்பட்டவர் தான் சுந்தரமூர்த்தி நாயன். ஏவர் இவரை தொடர்கின்றார் என்பது மிகப்பெரும் சிறப்பு. இன்னொன்று பார்ப்போம், வேதத்தால் பெருமானை காட்டப்படுவதில்லை, அருமருகள் இன்னும் இறைவருடைய திருமணியை அணைய மாட்டால் அரற்றுகின்ற தன்மையிலே இருக்கும் பெருமான் இவரை பிறந்தார் என்பது இவருக்கு சிறப்பு தான். சரி, மறை பற்ற முடியாத ஈசரை, மால் அயன் ஆதி மாணவரால் பற்ற முடியாத ஈசரை சுந்தரர் பற்றினாரா? சுந்தரரை சிவனர் பற்றினார், சிவனாரை சுந்தரர் பற்றினாரா என்பதும் அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடிதம்
6: அவரையோட இதை நான் எடுத்து சீத்தியை நான் சுந்தரத்துக்கு

நீ செய்த எனக்கு இன்னொரு முட்டை அந்த தம்பி நான் தானே நெர்மலையில் இருக்கான். முதல்ல நெர்மலையோட அதிசயம் தெரியல, வானளவு இருக்கு, மனித நடமாட்டத்தை முற்றிலுமா தடுக்கும் நம்ம இருக்கு என்பது அவரையும் ஒரு கழித்தார் நீ அங்கு நிலக்கழித்தார் சொல்றது அவருடைய பண்புகள் மிகவும் பாராட்ட அமைதிப்படி திருமக்கள் தொகுப்பு

நெல்லையும் நம்ம தூதர்கள் கொண்டு சேர்ந்தோம். என்ன பண்றார் தம்பி, நான் அனுப்பி தரையின் செய்ய விழுந்து உங்களால் உடற்பயிற்சி திருப்பாதம் தொழில்

0: கொள்ளையாளி திரௌபதியும் தொழுது போய் நம்மளாவது அடைந்தார் அவரும் நம்பலனார் என்று புராணம் சொல்லி சொல்ற கோவையார் பழனையார் தாம் மகிழும்படி கூறி மேலே அவரோடு இன்புற்று இருந்ததற்கு இப்ப நிச்சயம் உள்ளையூர் நெல்மலையை குருட்பூர படைக்க வந்து இருவர்கள் சமரிக்கப்பட வண்டுலாம் குழல் பறவை மாளிகையை நிறைவிட்டு முதல்ல பறவையார் மாளிகை நிறைய வண்ணமா எங்களை குறிக்கப்படுகிறது நிறைய பழனா காலையில ஆர்வலர் மாதரசிகள் எல்லாம் வீட்டு வாசத்தை வெளில வந்தா ஒரு நெல்மலை
1: அரவம் கண்டு அங்கே புறங்கா
0: அன்பளித்திருந்தார். கர்மீராயினும் ஒருக்கமான செய்தி அந்த பதிவு மட்டார் பூங்குழல் மலைமகள் கரவனை கருதாதாமனை கருதி ஒட்டீராகிலும் ஒட்டுவன் அடியே அடி அடைந்தவர்க்கு அடிமைப்பட்ட பாடுதல் ஒளியே பாடியும் நாடியும் அறிய நட்டே ஆதலால் நான் மறக்கில்லேன் நாட்டியத்தான் உன்னுடைய அடியவருக்கு நான் அடிமைப்பட்ட பிறகு கூட பாடும் துளியிலிருந்து விழுக மாட்டேன் என்று உயிர்கள் யாரும் இதற்கு அடிமைகள் அடிமையின் தொழில் ஏற்றுவது. ஆகவேதான் சொன்னார் உன் அடியாருக்கு நான் அடிமையாக விளங்கிய போதிலும் ஏற்கும் தொழிலில் இருந்து பிறக மாட்டேன் ஆகவே தொடர்ந்து பாடுவேன். திருக்கடை காப்பில் சொன்னார் நமக்கெல்லாம் சொன்னார் பாடத்திலேயே சீனத்தில் இயக்க விருத்தம் சொன்னார் பாடினாதிலும் பாடுமில் கொள்ளி பாடும் பாடும் பற்றதுமே பரத்தேன் பாட முடியுங்கள். அந்த அளவிலேயே உங்களுடைய பாவம் அடிந்து கொள்வதை நீங்கள் கண்கூடாதான். மன்னரை கூட்டத்தில் வென்ற கொடியிலும் நாட்டியத்தான் கூடி நம்பியை நாடும் மரவா சேரார் பூங்குழல் சிங்கடி அப்பன் சேர்க்கிறார். அந்த மெய்மை அறிந்த நிலை வெளிப்படையில் சிங்கடியும் வடப்பகையும் கோட்புரியவருடைய திருமகள்கள் என்பதார் பெருமான் சொல்லாது போயிருப்பாரே. ஆனால் செய்வ உலகம் அறியாத என்ன முடிவு கட்டியிருப்பார்கள் ஆட்சியாளர்கள். அவர் வனப்பகை அப்பன் சிங்கடி தந்தை என்று பாடுவதை எல்லாம் வைத்து பறவையாருக்கு பிறந்தவர் சிங்கடி சங்கிலியாருக்கு பிறந்தவர் வனப்பகை முடிந்து சொல்லக்கூடிய உழைப்புலம் ஆச்சாரிய அவள் தானே பெருமான் தேர்ந்தெடுத்தார். அவர் காலத்திலே வாழ்ந்த பெரியவர்கள் ஜெயம் கொண்டார் ஒட்டக்கூத்தர் கம்பர் போன்ற கவிவானவர்கள் எல்லாம் இருக்க தெய்வ சேக்கிராவுடைய திருமையை இடமாக கொண்டதோ தில்லை கூத்தருடைய இசும்பொலி வாக்கு வெளிப்பட்டது. இந்த ரெண்டு குழந்தைகளின் கோப்பையார் வந்து சுந்தரத்தை அடிமையாக வணங்கி சொல்லி வயது 12 10 நீங்க அடிமையாக அடிமைனா மனைவியை எடுத்துக்கொள்ள
1: வெளிபுறம் போறாள் அல்லவா வெளிபுறம் ஒவ்வொரு பாடியதான் நமக்கு உபதேசம் கொடுத்தார்.
0: நம்ம புதுசா ஒரு பார்க்க வேண்டும் சொல்லலாம். நல்லி சரி ஞான சம்பந்தம் அவரே சாத்திய பூமாலையை திரும்பி அவர் கூட சாத்த முடியாது. தோஷம் மானியம்னா மலர் மாலை, நிர்ணா அந்த மலர் மாலையுடைய மலர் தன்மையை அகற்றுவது. அப்படி வர தோஷம் நிர்மாணி போனோம். பதியத்தினது கிடையாது. எத்தனை முறை வேணா பாடலாம், பாடினே திருத்தி அதை சொல்றாரு. சொல்லியவே சொல்லி எத்து கப்பான கல்லியல் மனத்தை கசிவித்து பதியத்தினுடைய பலர் மனக்கல் மாதிரி திண்மையா இருக்கலவா, அது உருகத் தொடரும் அந்த தமிழினுடைய ஆற்றலா. தேமான செந்தமிழி செழுந்திரு தாண்டகம் பாடும்போதே பலன் தரக்கூடிய பதிவு. அன்று முதல் இன்று வரை ஓதுவோருக்கும் கேட்பவருக்கும் அவருடைய கிளைக்கும் தமக்கும் சுற்றத்தாக்கும் அதை சொல்ல தேவாலே சொல்லு. பல்லுயிர் வாடும் தண்ணி பழமண்ணி படிக்கடை அல்லியும் தாமரைத்தார் அவரும் உரைத்தவர்கள் சொல்லுதல் கேட்டல் வல்லோ கேட்டாலும் அவர்க்கும் தமக்கும் கிளைக்கும் நெருங்கிய சொந்தம் மட்டுமல்லாமல் தூரத்து சொந்தத்துக்கு பலன் தருவது தேவா. எல்லையும் நண்பகல் எல்லி இரவு நண்பகல் பகற்பு இடக்கூறுதல் இல்லை என்றே. இப்ப இந்த பத்தியத்துல சம்பந்த பெருமானையும் அப்பர் பெருமானையும் இந்த சீக்கிரம் என்ன பண்றாங்க, மூத்த பேராசிரியர்களை சுந்தர விளைவது சரிதான். சுந்தர விளைவை நம்ம சொல்ல வேண்டாமா? ஆகவே அவருடைய பெரியவான படம் எப்படி சொல்றார், என்னும் நிகழ்ந்த தமிழ்மார எடுத்து தொடுத்த இசை குறைவார். சுந்தர தம்மை பற்றி சொல்லாது போனார் என்னும் பின்னாலே வந்த அருளாளராக குருமான் சேர்க்கிறார். இவருடைய புகழை வீச்சத்துக்கு கொண்டு வந்து பாராட்டும் திறம் வியக்கத்தக்கதாக, மனதிலே அயக்கத்தக்கதாக. திருவாரூர்ல இருக்க பூங்கோயிலுடைய என்ன செய்வானந்தடிமையாகி அந்த கருணை நாமல் செய்யப்படுமா சாமி பேர் போனப்பிடும் கருத்தாட்புள்ளி அம்மா சாமி விளையாடுவார் சென்று விரும்பி திருப்பூர் தேவ பெருமான் கோவில் மணி மூன்றில் பணிந்து வளர்ந்து வந்து முதல்வர் மூன்று வீட்டிலிருந்து தொன்று மரபை நடித்துக் கொண்டு தோழி தரத்தில் குதி தெரிந்து நின்று பதிக இசை நினைந்த கருத்தை அவமான பதிவு கிடைக்கலாம். தலைவன் கொஞ்சம்
1: 7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் 10 திருமுறை.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: பதினோராம் திருமுறையில் ஐயடிகள் காடவர்கோன் அருளிய சேத்திர திருவெண்பா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

0: மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான் தூவாமலை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாடல் அண்ணாமலையாரே ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அரகணம பார்வதீபதை சிவனை சொல்லே, நான் வந்து ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு பொது தலைப்பிலேதான் சிந்தனையை நிகழ்த்தி கொண்டு வருகிறோம். ஆனாலும் சில சமயத்துல இடையிலே சில விளக்கங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், உங்களுடைய விருப்பம், அதை ஏற்று சில இடையே விளக்கங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே சிவாலயத்திலே இருக்கக்கூடிய துவார பாலகர், அதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். வாயிற்காப்போம், பொதுவாக துவார பாலகர்கள் ஆலயத்துல மட்டும்தான் இருக்கிறார் நீங்க நினைக்க கூடாது. நாம் ஆன்மார்த்த பூஜையை செய்யும் பொழுதும் துவார பாலகர்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். ஆன்மார்த்தம் பரார்த்தம் எப்பொழுதுமே எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலையில ஒரு கலை சொல் ஒண்ணு தனியா இருக்கும், அதற்கு இணையான சில சொற்களை நாம் கையாளுவோம். அதுபோல ஆலய வழிபாடு என்ற சொல்லுக்கு அங்கே ஆகமங்களிலே சொல்லப்பட்ட பெயர் பரார்த்த பூஜை. வீட்டிலே சிவபெருமானை நாம் வந்து ஆவாகனம் பண்ணி செய்வது ஆன்மார்த்த பூஜை என்று சொல்லப்படும். ரெண்டு முறைகளுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு, பூஜை முறையிலே வேறுபாடுகள் உண்டு. அங்க ஆலயத்திலே வந்து பள்ளி அறையிலே இருந்து ஆவாகனம் செய்வார்கள். சுவாமியினுடைய சக்தி வந்து எங்கிருந்து, பள்ளி அறையிலே இருந்து அந்த மூலமூர்த்திக்கு ஆவாகனம். அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க, விஸ்வரூப தரிசனம். அந்த விஸ்வரூப தரிசனம் என்பது அவன் இந்த உலகமாக எப்படி வரும்பொழுது எப்படி இருக்கிறான். பள்ளியறை என்பது ஒடுக்கம், விஸ்வரூப தரிசனம் என்பது தோற்றம். எல்லாமே நாம் ஆலயங்களே செய்யக்கூடிய கிரியைகள் இருக்க அதனுடைய அந்த சிக்னிபிகன்ஸ் மூன்று விதமாக வரும். ஒன்று, நாம் கிரியைகளை செய்வதன் நோக்கம் என்ன, ஆங்கிலத்தை சிக்னிபிகன்ஸ் என்று சொல்வார்கள். ரெண்டாவது, நாம் செய்கின்ற இந்த முறை, இந்த மெத்தட், எந்த முறையிலே நாம் அதை செய்கிறோம் இந்த கிரியைகளை. மூன்றாவது, அந்த கிரியைகளை நாம் செய்யும் பொழுது பாவனை எப்படி இருக்க வேண்டும், மந்திரம் பாவனை கிரியை. அதாவது பூஜை என்று சொன்னால் பூஜையினுடைய அங்கம் வந்து மந்திரம் பாவனை கிரியை ஆகியவற்றோடு இருக்க வேண்டும். மந்திரம் என்பது வாயினாலே சொல்வது, கிரியை என்பது கை கால்களினாலே செய்வது. அந்த ஆன்மார்த்த பூஜை என்பது பொதுவாக அன்னைக்கே சொன்ன ஒரு செய்திய, பூஜை பூஜா, வடநாட்டுல பூஜான்னு பேர் வைப்பாங்க, பூஜா பேடின்னு ஒரு பெரிய புகழ்பெற்ற சினிமா நடிகை கூட இருக்கிறார் வடநாட்டுல. பூஜா என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் நார்த் இந்தியால, நாம தான் பூஜை என்று சொல்லுவோம். அது தமிழிலே பூசனை என்று திருவள்ளுவர் அருமையான ஒரு சொல்லை கையாளுகிறார். பூசனை சொற்கள் எப்படி வருது நம்ம பார்ப்போம். ஒரு சொற்கள் வந்து அந்த வடமொழியிலிருந்து தமிழுக்கு வரும்போது எப்படி வரும் என்பதற்கு நன்னூல்ல மிக அருமையாக விளக்கங்கள், எப்படி வரும், அது ஒரு மொழி அம்சம். அதுபோல அந்த சொற்கள் எல்லாம் எப்பொழுதுமே நம்முடைய நூல்கள் என்ன சொல்லும் என்று கேட்டால், எந்த ஒரு சொல்லையும் முதலிலே எடுத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய பிரமாணமான நூல்கள், நான் சொல்வது இன்னைக்கு வரக்கூடிய நூலை நான் சொல்லல, இன்னைக்கு வரக்கூடிய நூல்ல சைனா மொழியிலிருந்து எல்லா மொழியும் இருக்கு. ஆனால் நாம் தமிழ்நாட்டிலே அதாவது பிரமாண நூல்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, பிரமாணம் அத்தாரிட்டி ஆதென்டிசிட்டி என்று சொல்வார்கள். அந்த நூல்களை எடுத்துக்கொண்டால் அதிலே தமிழ் மொழியும் வடமொழியும் சேர்ந்துதான் வரும், கட்டாயமாக அப்படித்தான் வரும். ஆகவே முதல்ல என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், அது வடமொழியா தமிழ்மொழியா என்பதை முடிவு செய்து கொண்டு, அது வடமொழியானால் வடமொழியோட இலக்கணம், தமிழ்மொழியானால் தமிழ்மொழி இலக்கணம், அப்படிதான் வருவேன். ஆகவேதான் திருக்குறளை எடுத்தோடனே அந்த பிரச்சனை வந்தது. ஆதி பகவன் என்ற அந்த சொல்லை வந்து எப்படி, அதான் பரிமையுடைய சிறப்பு. ஆதி என்பது ஒரு சொல், பகவன் என்பது ஒரு சொல், ரெண்டு பெயர்ச்சொல். இந்த ரெண்டு பெயர்ச்சொல் வந்தா தமிழ்ல என்ன சிக்கல், எப்பொழுதுமே ரெண்டு நவுன்ஸ் சேர்ந்தாப்புல வந்ததுன்னா அது என்ன தொகைன்னு சொல்லி ஆகணும், அப்பதான் தமிழ் மொழியில நிக்கும். ரெண்டு நவுன்ஸ், டூ நவுன்ஸ் அக்கரிங் கன்சிக்யூட்டிவ்லி, அப்படி வந்தால் அது என்ன தொகை என்று முடிவு செய்ய வேண்டும். எடுத்தவுடனே கேட்டார் பகிமையோட, இது என்ன தொகை சொல்கின்ற ஆதி பகவன், என்ன தொகை? 16 விதமான தொகை வரும் தமிழ்ல, பண்பு தொகை, அன்மொழி தொகை, அந்த ஐயாவுக்கு தெரியும் பலவர். அப்போ உதாரணமா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்ப சீதா லட்சுமி, ராமலட்சுமி, சுப்பு லட்சுமி. இப்ப ராமலட்சுமின்னு எப்படி வரையும், ராமனுக்கு மனைவியாகிய லட்சுமி, சீதா லட்சுமினா சீதையாகிய லட்சுமி, சீதை வேற லட்சுமி வேற இல்ல, சீதைக்கு லட்சுமின்னு சொல்லக்கூடாது, அங்க சீதையாகிய லட்சுமி. சுப்பு லட்சுமினா சுப்பிரமணியனுக்கு மாமியாகிய லட்சுமி. சொல்லே ராமலட்சுமி, சீதாலட்சுமி, சுப்புலட்சுமி, அதுதான் தொகை. அது அருமையாக அது ஆங்கிலத்திலையும் வரும், அது வேறு ஆங்கிலத்தில் அது பேர் கோப்புலேட்டிவ் காம்பவுண்ட்னு பேர், இங்கிலீஷ் கிராமர் ஆல்சோ தேர். தமிழில் அதுக்கு பேர் இருவயிரொட்டு பண்பு தொகைன்னு பேரு, இங்கிலீஷ்ல கோப்புலேட்டிவ் காம்பவுண்ட். அப்போ அந்த சொல்லும் பொழுது என்ன சொல்ற, எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், அந்த மொழி இலக்கணம் எவ்வளவு முக்கியமானது, மொழி இலக்கணத்தை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா பொருள் தப்பா வந்துடும், அதான் சிக்கல். இலக்கணம் எதுக்காக வச்சாங்க, அந்த பொருளை உங்க இஷ்டத்துக்கு நீங்க திருச்சி பொருள் சொல்லக்கூடாதுங்கிறதுதான் இலக்கணம். ஆசிரியர்களுக்கு நேர் விரோதமாக அந்த நூலாசிரியர் என்ன நோக்கத்தோடு கையாண்டாரோ அந்த நோக்கத்துக்கு நேர் எதிரடியாக நீ ஒரு பொருளை சொல்லக்கூடாதுங்கிறதுதான் இலக்கணம். அந்த வகையில தான் அது. அப்புறம் தமிழ் மொழி என்று முடிவு செய்து விட்டால் அப்புறம் இன்னும் அடுத்தால அது தமிழ் மொழின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அந்த சொல் வந்து அப்புறம் உடல ஐயச் சொல்லா, திசை சொல்லா, திரி சொல்லா, வட சொல்லா என்பதை முடிவு செய்ய வேண்டும். வட சொல் என்றால் அங்கே வந்து வட சொல் திரிந்து வருவது. அப்படியாக அதுபோல நமக்கு வந்து ஆகமங்கள்ல வந்து ஆலய வழிபாடுன்னு சொல்லல, அதுக்கு பேரு பரார்த்த பூஜை. பரார்த்த பூஜை என்பது என்ன, அண்ட வெளியிலே அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய சிவசக்தியை தம்பம், பிம்பம், கும்பம் ஆகியவற்றில் ஆவாகனம் செய்வது விளக்கம். ஆனால் வீட்டுல பண்ணும்போது என்ன பண்றான், வீட்டுல பூஜை பண்ணா அங்கே ஆவாகனம் இருதயத்திலிருந்து வரும். ரெண்டுதான் கோயிலுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அந்த பரார்த்த பூஜையில என்ன வரணும், ஆன்மார்த்த பூஜையில என்ன வரணும், அது முழுமையாக அந்த ஆன்மார்த்த பூஜையை செஞ்சு அதுக்கு பேரு சௌராதி சண்டாந்த பூஜையின் பேர். அதாவது வீட்டுல பண்ணக்கூடிய பூஜையில முழுமையாக முழுமையாக ஒரு ஆன்மார்த்த பூஜையை முடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு என்ன சொன்னாங்க, அதுக்கு பேர் சௌராதி சண்டாந்த பூஜை. சௌரம்னா சூரியன், சூரிய பூஜையில இருந்து சண்டி பூஜை வரைக்கும் அர்த்தம், சௌராதி சண்டாந்த பூஜை. ஆலயத்திலையும் அதாவது ஆன்மார்த்த பூஜையிலையும் சண்டி உண்டு, பராத்த பூஜையிலையும் சண்டி உண்டு, சண்டேஸ்வரன். சண்டி என்பது பதம், நான் சொன்னேன் இல்லையா, சண்டி என்பது பதம், சண்டேஸ்வரன். ஆனா சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, ஆனா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கலாம், சனீஸ்வரன் என்று அந்த ஈஸ்வரனை சனிக்கு சேர்க்கக்கூடாது, சனீஸ்வரன். அந்த சனியுடைய தோற்றம் எப்படி, ஓம் சனீஸ்வராய நமக தான், சனீஸ்வரன் இல்ல. இதெல்லாம் தெரியல, பெரிய பெரிய கோயிலே தப்பா எழுதி போடுறாங்க, சனீஸ்வரன் எழுதி போடுறாங்க. யாருக்கும் கோயில நிர்வாகம் பண்றவங்க, பூஜை பண்றவங்களும் சில பேர் தான் அது விவரம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. பட் பூஜை செய்யறவங்க மெக்கானிக்கலா செய்யறாங்களே ஒழிய அவர்களுக்கும் அந்த தாபம் ஏன்னு கேட்டா, ஞான பாதத்துல பயிற்சி இல்லாததான் காரணம். கிரியைகள் செய்திருக்கிறார்கள்.
1: ஞான சம்பந்தர் சனி பாந்திரன்
0: ஆமா சனிவாந்திரன் ரேட்டு சொல்ல இங்க வந்து இருக்கக்கூடிய விஷயம் வேற இல்லையா. சனிபாம்பு என்பது அங்கே வந்து சனி பாம்பிரண்டு, சனி பாம்பு இல்ல சனி பாம்பிரண்டு, ராகு கேதுக்கள் பாம்பிரண்டு. அந்த பாம்புங்கிற சனிய ஒண்ணும் சேரல, சனி பாம்பிரண்டு.
1: சனி சொல்ல
0: இல்ல சனிய குறிக்குது. அங்க என்ன கேள்வின்னு கேட்டா அந்த சனி வந்து ஈஸ்வரன் என்ற சஃபிக்ஸ் வந்து சனி கொடுக்கூடாது, அதுக்கு அந்த தேவாரத்தில் ஒண்ணும் இல்லையா. நவகிரகங்களும் சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் தான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா அங்க கவனமா தான் பேசுறாரு, அடியார வர்க்குன்னு சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்லல, அதை கவனிக்கும் நீங்க. ஆசரு நல்ல நல்ல அவை அடியாருக்கு மிகவே. அப்ப அடியார் என்ற இலக்கணத்துல நம்ம வர்றோமான்னு பாக்கணும். எல்லாருக்கும் சொல்லல, சில விஷயம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கு, சில விஷயம் திருவள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு, சில முக்கியமான விஷயத்துல எல்லா உயிருக்குங்கிறாரு, சிலத வாழும் உயிருக்கும் பாரு.
1: ஆனம்
0: எப்படி ஓம் சனீஸ்வராய நமக்குதான் இருக்கு பிரமாண நூல்ல என்ன சொல்லிருக்குன்னு பாக்கணும். இப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டா பொதுவாக ஆன்மீக விஷயத்த பத்திரிகையில பார்த்துதான் இதை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஆன்மீகம் எப்படி தெரியுது, குமுதம் பக்தி ஸ்பெஷல், இதெல்லாம் ஒரே பக்தி ஸ்பெஷல் நிறைய அவன் இஷ்டத்துக்கு எழுதுறான் இல்லையா. சிவபெருமான் ஏன் பிச்சை எடுத்தாருன்னா ஏழரை நாட்டு செடி சிவபெருமான பிடிச்சது பிச்சை எடுத்துறான்னு எழுதுறான். சிவபெருமான் பிச்சை எடுத்த பிச்சை எடுத்த எடுக்கல நீங்க சொல்ல முடியுமா, தேவாரம் தான் ஆயிரம் இடத்துல வருது இல்லையா. இப்ப சிவபெருமான் பிச்சை எடுத்த, ஆனா இப்ப என்ன சிக்கல் வருது, அவரை ஏழரை நாட்டு செடி பிடிச்சது பிச்சை எடுத்தான் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கான். அப்ப சிவபெருமான் ஏன் பிச்சை எடுத்தார், பிச்சாடனர் அது 25 மாகிசிரமத்தில் ஒண்ணா வச்சுட்டாங்க. அது வேற உலந்தார் தலையில் பள்ளி கொண்டு உழல்வாய், உடல் உள்ள ஒரு சூளை தவி தருளாய். அது ஜீவ் போப் சொல்வார், இந்த மெண்டிக்கண்டைட்டி அது இன்னொரு நாளைக்கு விளக்குறேன். சிவபெருமான் ஏன் பிச்சை
1: எழுதி வச்சிருக்கீங்களா,
0: அந்த லிஸ்ட் பெருசாயிருக்கும். நோட்ஸ்
1: சிவபாலியும் சொல்லுவாங்க, என்னோட சில சில இடங்கள்ல இன்னொரு நாளைக்கு விளக்க, இன்னொரு நாளைக்கு விளக்கிட்டு 18 வந்துட்டு, அதுதான் அந்த சிரிப்பு.
0: இதுக்கு என்ன காரணம், இப்ப பத்திரிகையை படிச்சா என்ன நினைப்பான், சிவபெருமானே ஆனா என்ன பண்றான், நிறைய பேர் உள்ள வந்தா நேர சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஓடிடுறான். ஏன்னா சிவபெருமானே பிச்சை எடுக்க வச்சவராச்சு. அதனாலதான் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சொன்ன புராணங்கள் இருக்கே, இந்த புராண தாத்பரியம் இருக்கே, இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அந்த புராணங்கள் அதை பேர் சொல்லுவார் சிவஞான சித்தியார்ல சொல்லும் பொழுது, சைவன் புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சரம் அறத்துறைகள் அவையடைந்தும் அருங்கலைகள் வலதறிந்தும் ஆரணங்கள் வடித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றார் சைவத்திறத்து அடைவர். இதில் சரியகிரியா யோகம் செலுத்தியவின் ஞானத்தார் சிவனடியை சேர்வர். எல்லாத்தையும் தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும் என்றால், எப்பொழுதுமே இன்னைக்கு ஒரு சர்ச்சை வரலாம், ஆனா அந்த சர்ச்சையை எப்படி தீர்க்கணும் என்றால் பிரமாண நூல்கள் என்ன சொல்லுகின்றன அப்படி விவாதம் செய்யக்கூடியது இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. சிவபெருமான பிச்சை எடுத்தாருன்னா ஒருத்தன் வந்து காட்டுறான் என்கிட்ட, குமுதம் ஸ்பெஷல் கொண்டாந்து காட்டுறான். குமுதம் ஸ்பெஷல் நமக்கு பிரமாணமா, இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம், யாரையும் குறை சொல்லல, இன்னைக்கு நிலமா அப்படி இருக்கு. இன்னொரு சிக்கல் என்னன்னா, மூல நூல்களை நாமே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ் படிக்கல நம்ம, அது ஒரு சிக்கல். வடமொழி படிக்காம இருக்க ஒரு பக்கம் இருக்கணும், மூல நூல்களை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை நம்மகிட்ட, இலக்கண பயிற்சி தமிழ் பயிற்சி இல்லை. அதானே திருவிளையாடல் புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கிறோம், கந்த புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கிறோம், பெரிய புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கலாம். மூலத்தை கொடுத்தா முடியல. ஆகையினால என்ன பண்றோம்னா, அவற்றையும் அந்த தர்க்க சாஸ்திரம் இலக்கண தான் எண்ணும் எழுத்தும். அருமையான ஒரு செய்தி, என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இப்ப நாம ஒரே தான் என்ன சொல்லியிருப்போம், எண்ணுக்கும் எண்ணுக்கும் எழுத்துக்கும் நம்ம நம்ம ஒரே திருக்குறளுக்கு நம்ம ஒரே எழுதுன்னு வச்சுடுங்க, என்ன எழுதியிருப்போம், எழுத்துனா ஸ்கிரிப்ட் அல்லது ஆல்பபெட்டு, எண்ணுனா நியூமரல் தான் எழுதியிருப்போம். நம்ம நம்ம ஒரே எழுதிருந்தா நான் பதினேழு என்ன ஒரே எழுதுறாரு, எண் என்பது தர்க்கம், எழுத்து என்பது இலக்கணம். அப்ப ஒரு பொருளை நிச்சயம் செய்வதற்கு இலக்கண பயிற்சியும் தர்க்க பயிற்சியும் இருந்தால்தான் ஒரு பொருளை முடிவு செய்ய முடியும். இலக்கணமே முக்கியம், எந்த மொழியா இருந்தாலும் சரி, தமிழ் மொழிக்கு மட்டும் இல்ல, எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியினுடைய இலக்கணத்தை சரியா தெரிஞ்சாதான் அதை புரிஞ்சிக்க முடியும். அது ஒரு செய்திகள், பல செய்திகள் அப்படி சொல்லிட்டு போறேன் நான். ஆகவே அந்த திரிகுடத்து அசுரர்கள் அந்த வரலாற்றை நான் சொன்னேன். அது அந்த சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, இந்த மூன்று அசுரருடைய பெயர் வருகிறது. சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, அந்த அசுரர்கள் அந்த சிவபூஜையை விடாம செய்த காரணத்தினாலே அவர்களை மட்டும் காப்பாற்ற வேண்டியது சிவபெருமானுக்கு கடமையாகிறது. அதுவும் ஒரு திருவிழாடல் தான். அதாவது சிவபெருமான் வந்து யாரையுமே டெஸ்ட் வச்சு பார்த்து முடிவு பண்றதில்லை. நாயன்மார்களெல்லாம் சிவபெருமான் சோதனை பண்ணார்னு எழுதுறாங்க. ஆனா எங்கேயாவது சேர்க்கலா சிவபெருமான் சோதனை பண்ணார்னு சொல்லியிருக்காரா? ஏன்னா உங்களை நான் சோதனை பண்ணித்தான் உங்களுடைய ஸ்டாண்டர்டை தெரிஞ்சுக்கணும், நான் எப்படி கடவுளாக முடியும்?
1: அமர்நீதியாளர் அந்த சோதனை வருது
0: வருது. என்ன தொண்டரை விளக்கம் காணன்னு சொல்ற சேர்க்கலா சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, தொண்டரை விளக்கம் காண, இவருடைய சிறப்பை உலகத்தாருக்கு அறிவிப்பதற்காக தான் வர்றாரே ஒழிய. ஏன்னா அங்க என்ன சிக்கல் வருதுன்னா, சோதனை செய்துதான் ஒருவரை அறிந்து கொள்வதா இருந்தால் கடவுளுடைய இறைமை குணத்திற்கு இழுக்கு வருகிறது. அது வாத்தியாருக்கு தான் டெஸ்ட் வச்சு தெரியணும். கடவுள் டெஸ்ட் வச்சு செஞ்சா கடவுள் அவர்தான் உயிருக்கு உயிரா இருக்கிறாரு. ஆகையினால அப்படி சொல்லக்கூடாது, சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு. அவர் நாயன்மாரெல்லாம் சமூக தொண்டு செஞ்சாங்க, அப்படி சொல்லக்கூடாது. நாயன்மார்கள் சமூக தொண்டு செய்யவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம இலக்கியத்துக்கு அப்படி சொன்னாதான் பெருமை வரும்னு நினைச்சுக்கிறோம். நமக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் மண்டையில ஊறி போச்சு. ஏன்னா இப்படி சொன்னாதான் அந்த காவியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நீங்களா ஒரு தவறுக்கு வர்றீங்க, தவறான ஒப்பீனியனுக்கு. ஆகவே அவர் சமூக தொண்டு செய்தார்கள் என்று சொல்லுகிறோம். சேர்க்கலாருங்க அப்படி சொல்றாரா சமூக தொண்டுங்க? இன்னும் சொல்ல போனா தொண்டு தமிழிலே தொண்டு என்ற வார்த்தையே கடவுளுக்கு செய்வது ஒண்ணுதான் தொண்டு, மக்களுக்கு செய்வது தொண்டு கிடையாது. தொண்டு என்பது மக்களுக்கு செய்வது தொண்டு இல்லை. எப்படின்னு கேக்குறீங்களா? மக்களுக்கு எப்படி தொண்டு செய்ய போறீங்க? ஒரு மக்களுக்கு சேவைங்கிற வடமொழி வார்த்தை இல்ல, சேவா அது வடமொழி வார்த்தை, தமிழ் வார்த்தைக்கே வருவோம். ஒரு உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்வேன், ஒண்ணு பணம் கொடுக்கலாம், இல்ல என்னுடைய உடம்புனால ஏதாவது உதவி செய்யலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இந்த ரெண்டு இல்லாம ஒண்ணு பண்ண முடியுமா? என்ன பண்ணாலும் ரெண்டு ரெண்டு கேட்டகரியில தான் அடங்கும். கஷ்டப்பட்டா ரூபா கொடுக்கலாம், இல்ல நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தா ஒரு சாப்பாடு வந்து கொடுக்கலாம். இதுக்கு தொண்டின் பேர் கிடையாது திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, ஒருவனுக்கு பணம் கொடுத்து அதுக்கு பேர் ஈகை. திருவள்ளுவர் என்ன பேர் கொடுத்த தொண்டு கொடுத்தாரா? தொண்டு அதிகாரம் அதிகாரம் பாடினாரா திருவள்ளுவர்? தொண்டு அதிகாரம் இருக்கா? சில பேர் கேக்குறாங்க திருவள்ளுவர் விவாகரத்துன்னு ஒரு அதிகாரம் பாடினா எவ்வளவு சிறப்பா. ஒரு மணமகனுக்கு ரொம்ப கவலை, அவர் தமிழ் மொழியை ரொம்ப இஷ்டம், ஆனா கணவன் மனைவி உறவு சரியில்லை, திருவள்ளுவர் அப்படி ஒரு விவாகரத்துக்கு ஒரு அதிகாரம் பாடிக்கிறாரான்னு தெரிய பார்த்தாரு. அப்படி இல்ல, பணத்தினால ஒருவனுக்கு உதவி செய்தா அதுக்கு பேர் என்னது, ஈகை. தொண்டுன்னு பேர் இருக்கா அதுக்கு? சரி, வேறு வகையில உதவி செய்தா என்ன பேரு? அதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லிட்டாரு, ஒப்புரவு. மனிதனுக்கு செய்வது ரெண்டுக்குள்ளதான் வரும், ஈகை ஒப்புரவு, அவ்வளவுதான். இந்த ரெண்டு இல்லாம என்ன செய்ய போறீங்க ஒரு மனிதன் ஒரு மனிதன்? அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்களே, தொண்டு என்பதே சைவ கொள்கையின்படி தொண்டு என்பது இறைவனுக்கு செய்வதுதான் தொண்டு. மிஸ்நாமர் ஒரு அர்த்தம் உண்டு, கேள்விப்பட்டீங்களா? மிஸ்நாமர், என்ன அர்த்தம்? ஒரு சொல்லை எந்த வார்த்தையில சொல்லணுமோ அந்த வார்த்தையில சொல்லாம இன்னொரு வார்த்தையினால சொல்றது. That is called misnomer. It is a misnomer.
1: Why do they want to differentiate saying திருத்தொண்டு?
0: திருத்தொண்டு என்பது அந்த திரு என்பது அதை இன்னும் சிறப்பாக சொல்கிறார்கள். ஏன்னா நாம தொண்டு செய்யறோம், என்னன்னு கேட்டா இப்ப நாமும் இறைவனுக்கு செய்வதெல்லாம் தொண்டு தானே, ஆனா அவர்கள் செய்தது நம்மையோட உயர்ந்த தொண்டு, ஆகினாலும் அந்த திருங்கிற அடை கொடுக்குறாங்க. தொண்டுங்கிற வார்த்தையை வந்து அதுக்கு அப்படி இல்லை. நாம செய்ய நாம இறைவனுக்கு போய் அர்ச்சனை பண்றோம், தேங்காய் உழவு உடைக்கிறோம், நாமளும் செய்யறோமே, அதுவும் தொண்டு தானே. தொண்டுங்கிற வார்த்தையே சைவத்துல பல, அதே போலதான் அன்பு அருள் ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு. சைவத்துல வாட்சிய வேற, இலக்கிய சொற்களுக்கு சைவம் சொல்லுகின்ற விளக்கம் வேற. உதாரணமாக அன்புனா என்ன, அருள்னா என்ன? அன்பு என்பது இலக்கியத்துல என்ன பொருள் என்றால், திருவள்ளுவர் என்ன சொன்னார்? அன்புடைமை அருள் உடைமை. அன்புடைமை என்பது யாருக்கு உரியது? இல்லறத்தான் வந்து அன்பாக இருக்க வேண்டும், துறவரத்தான் அருளோடு இருக்க வேண்டும். ஆகவே அன்புடைமை இல்லறவியல்ல சொன்னார், அருளுடைமை துறவரவியல்ல சொன்னார். அப்போ அன்பு அருளுக்கு இலக்கியத்துல என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு என்பது தொடர்பு உடையவர்கள் மீது செலுத்துகின்றது அன்பு. முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட செலுத்துறோம் இல்லையா? அருள்ங்கிற வார்த்தை வந்திருக்கா, அருள்ங்கிற வார்த்தை அங்க வரலையே. இங்க அருள் உடைமை அன்புடைமைன்னு ஒரு அதிகாரமே பாடுறாரு. ஆனா அது இலக்கியம் தான் வருமே உடைய. நான் என்ன சொல்றேன்னா, சைவ இலக்கியங்களிலே சில சொற்களை கையாளுவது வேற விதம். அன்னைக்கு சொன்னேன், மவுசுனா எலி, கம்ப்யூட்டர்ல மவுசுனா எலியா? அதுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன், மவுசுனா எலி, கம்ப்யூட்டர் படிக்கும் போது மவுசுனா எலியா? த சேம் வேர்டு தானே, சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன். தென்
1: மக்கள்
0: சொல்லக்கூடாதுங்களா? சொல்ல
1: மக்கள்
0: அது யார், நீங்களா ஜாயின் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். எங்க சொல்லி இருக்கு மக்கள் தொண்டு மகேஷ் தொண்டு எங்க இருக்கா சைவ இலக்கியத்துல? சைவ இலக்கியத்துல காட்டணும் இல்லையா? அகிலன் சொல்லி இருக்கிறாரு, மணிவண்ணன் சொல்லி இருக்கிறாரு, நான் பார்த்தா சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்களா? அங்கதான் அப்படி சொன்னாங்க, என்ன சொல்லிட்டு போலாமே, அது ஒரு அளவே இல்லாம போயிருமே. ஆனா சைவத்துல அதான் சொன்னேன், இலக்கியத்துல அர்த்தம் வேற. எங்க ஒரு வித்தியாசம் பாருங்க, அன்பு அருள் என்பதற்கு இலக்கியத்துல என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு என்பது தொடர்பு உடையவர்கள் மீது செலுத்துவது, அருள் என்பது தொடர்பு இல்லாதவர்களுக்கு செலுத்துவது. ஆனா சைவத்துல அர்த்தம் வேற, அதான் சொல்ல வரேன். இலக்கியத்துல அப்படி அர்த்தம், இப்ப சிலப்பதிகாரம் இருக்கு, அது மாதிரி நூல்கள்ல வந்து அப்படிதான் அர்த்தம். ஆனால் சைவத்துல அப்படி அர்த்தம் இல்லை,
1: சைவத்திலே அருள் இறைவனுக்கு.
0: அதாவது அன்பு என்பது உயிர்கள் இறைவனிடத்திலே செலுத்துவது, அருள் என்பது இறைவன் உயிர்கள் மீது செலுத்துவது. அதெல்லாம் சொன்னார் அன்பரோடு மதி நாயன்மார்களே அன்பர் என்று சொல்வார். அதாவது சிவபெருமான இடத்தை செலுத்துவதும் அன்பு. ஒரு திருமந்திரத்தை தப்பாக அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், அன்பும் சிவமும் இரண்டன்ப. சிவம் அன்பா இருக்கிறா என்று சொல்லக்கூடாது, சைவத்துல சிவம் அன்பாக இருக்கிறார்னு சொல்லக்கூடாது. சொன்னா அது இழிவு, கடவுளுடைய கொள்கைக்கு இழிவு. அதான் சொல்ல போறேன், இருங்க இருங்க, நான் சொல்ல போறேன், சொல்ல போறேன். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, எந்த கோயில்லையாவது அன்பு மிகு நெல்லையப்பன் எழுதி போட்டிருக்காங்களா? எந்த கோயில்லையாவது அன்பு மிகு எழுதி போட்டிருக்காங்களா? அதான் அன்புக்கும் அருளுக்கு என்ன வித்தியாசம், அன்பு என்பது பிரதிபலனை எதிர்பார்க்கும், அன்புக்கும் அருளுக்கு வித்தியாசம். இப்ப கணவன் மீது செலுத்துவது அன்பு, அன்பு அன்புதான் இல்லறதுக்கே இலக்கணம் கிட்ட திருவள்ளுவர். அன்புங்க என்ன அர்த்தம்? அது திரும்ப என்ன பண்ணும், உங்ககிட்ட இருந்து பிரதிபலனை எதிர்பார்க்கும். அன்பு எக்ஸ்சேஞ்ச் தான் அன்பு. என்னதான் என் மேல அன்பா இருக்கான்னு சொன்னாலும் ஒரு அருமையான புடவை எடுத்து கொடுத்தாதான் அன்பா இருக்காங்கிறது ப்ரூஃப் ஆகும் பெண்ணுக்கு. அப்படிதானே, அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன்னு சொன்னா நம்புவாளா?
1: நீங்க சில பிரச்சனை.
0: அப்ப அன்புக்கு ஒரு டோக்கன் வேணும். ஆனால் சிவபெருமான் வந்து அன்பாக இருக்கிறார்னு சொன்னா என்ன சிக்கல் வருது? நம்மளுக்கு எதிர்பார்க்கிறான்னு ஆயிடுது மனிதனுக்கு.

0: உயிர்கள் சிவமாக ஆகிறது. அதுக்குள்ள ஒரு பெரிய வேறுபாடு, ஆதல். தமிழ் இலக்கணம் என்ன பேரு? ஆக்கச்சொல். ஆக்கச்சொல் செயற்கையை உணர்த்தும், இயற்கையை உணர்த்தார். அதுதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது, ஆக்கச்சொல். ஆகவே அங்கே திருமூலர் சொன்னது அன்பே சிவம் ஆவது. அந்த ஆவதுங்கிற வார்த்தையை உருவிட்டான். சும்மா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அப்படி சொன்னாதான் நம்ம கடவுளுக்கு ஏற்றம் வரும். அப்படி நம்ம என்ன பண்றோம்னா, சில விஷயங்களை மக்களுக்கு இப்படி சொன்னாதான் அந்த சமயத்துல இருக்குன்னு நினைச்சுடுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம உண்டாக்கிட்டோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க பாருங்களேன், இப்ப இஸ்கான் வந்து இன்னைக்கு உலகம் பூரா பரவுது, ஒரு சின்ன அப்படி அப்படி தவறுங்கிறதுக்கு நான் சொல்றேன் பாரு. ஆனால் அங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, சைவத்துல எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், எவ்வளவு ரிலாக்ஸ் பண்ணிருக்கிறோம். நமக்கு ஆள் வரலையே, நீங்க ரிலாக்ஸ் பண்ணி பேசுறீங்க, உங்களுக்கு ஆள் வரல, அவனுக்கு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்ட்ரிக்டா வைக்கணும், ஆள் வருது. உங்க கொள்கை அடிபட்டு போச்சே,
1: அவன் பயத்துல போறான்.
0: பயத்துல இல்ல, அவன் சொல்லுகிறான் பாருங்கள், பயம் இல்லை. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷனை எதுக்காக எடுத்துக்கிறேன்னா, அவனுடைய கொள்கை சரிங்கிறதுக்கு இல்லை, அவனுக்கு கூட்டம் போது அதனால சரிங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. அதாவது நாம வந்து கட்டுப்பாடுகளை விதிக்க விதிக்க மக்களிடத்துல ஆதரவு இருக்காது என்று நாமளா அவனை நினைச்சுக்கிறோம். நீங்க புலால் உண்ணக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு தான் வச்சிருக்கீங்க. அவன் என்ன வச்சிருக்கான் பாருங்க, புலால் உண்டவன் சாப்பிடுகின்ற உணவை நான் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்படிவாதான் எனக்கு அண்ணால சுவாரியம் கிடைக்காது. இஸ்கான்ல மெம்பர் ஆனா நீங்க என்ன செய்யணும் இஸ்கான்ல? அவன் சொல்லுகிறான், ஏன்னா அவனுடைய கொள்கைக்கு நான் போல, கொள்கை வேற. ஆனால் ஒரு நான் வெஜிடேரியன் சமையல் பண்ணி நான் வெஜிடேரியனையும் சாப்பிட மாட்டான், அவங்களுடைய கட்டுப்பாடு. அப்படி வச்சிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஆள் வராம இருக்கா? அது வேற விஷயம், எனக்குலாம் போடல, நம்ம கொள்கை வளர்க்கும். அதனால அன்பே சிவம் ஆவது. அங்க ஆக்கச்சொல் என்பது இயற்கை பொருளை இத்தனை கலத்தல், செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல், ஆக்கம்தானே காரணம் முதற்கே. ஒரு திருவம்பாவில் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் சிந்திக்கணும். எடுத்தோன்னு என்ன ஆரம்பிக்கிறாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. கடைசி என்ன சொல்றாரு? ஆதியாம் பாதமலர், அந்தமாம் செந்தளிர்கள். முரணா தெரியல உங்களுக்கு? முதல்ல ஆதி அந்தமும் இல்லைன்னு, பிறந்த ஆதி இருக்குங்கிறாரு. Can you not find out, find the what is called contradiction? சிந்திக்கிறீங்க, என்னைக்கா சிந்திச்சிருக்கீங்க திருவம்பாவையில? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில எப்படி முடிக்கிறாரு? போட்டி அருள்க நீ ஆதியாம் பாதமலர்.
1: அந்த அவருக்கு இல்லையா, தொழிலுக்கு இல்ல.
0: அந்தமா அங்க என்னன்னா, இப்ப என்ன பாயிண்ட்னு கேட்டா, அங்க வந்து அங்க வந்து ஆக்கச்சொல் குடுக்கல, இங்க ஆக்கச்சொல் குடுக்கிறாரு. அதான் அங்க உள்ள பாயிண்ட். ஆதியும் அந்தமும் இல்லாங்க போது ஆக்கச்சொல் குடுக்கல. இங்க ஆதி இங்க என்ன சொல்றாரு? அந்த ஆதி ஆம் பாதமலர், அந்த மாம் செந்தளிர்கள். ஆக்கச்சொல் குடுக்கிறார், அதுக்குள்ளதான் இருக்கு ரகசியம். ரகசியம் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆக்கச்சொல் குடுத்து சொன்னா அர்த்தம் வேற, ஆக்கச்சொல் குடுக்காம சொன்னா அர்த்தம் வேற. உதாரணமா பாருங்க, ஒண்ணு சொல்லுகிறேன். இந்த திருவம்பாவையில ஆணாகி பெண்ணாகி அலியாகி பின்னாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி. உங்களுக்கு என்ன தெரியுது? ஆணாகி பெண்ணாகி அலியாகி, கடவுள் வந்து ஆணாகிறாரு பெண்ணாகிறாரு அரியாகிறாருன்னு தான் நீங்க அர்த்தம் பண்ணுவீங்க. அதான் கிடையாது, அதுதான் இலக்கணம் படிக்கணும். ஆண் ஆகினா ஆண் ஆகலன்னு அர்த்தம், பெண் ஆகினா பெண் ஆகலன்னு அர்த்தம். இப்ப உதாரணம் ஒண்ணு சொல்ல பாருங்க, நான் நாடகத்தில் நாயாக வேடம் போட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நாய் இல்லைன்னு அர்த்தம். நாயாக நடித்தேன்னா நான் நாயின் அர்த்தமா? அதுதான் கேட்டா, ஆக்கச்சொல் அவனுடைய சுரூபத்தை காட்டாது. அவனுடைய நுட்பம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தமிழ், இதுதான் தமிழ் படிக்கணும். தமிழ் படித்துட்டு சித்தாந்தத்துக்கு போனது இல்லைன்னா அப்படி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கு. கடவுள் ஆணா ஆகுறாரு பெண் ஆகுறாரு ஆண் ஆகுறாரு. அங்க ஆக்கச்சொல் இன்மை விழித்து வந்தது. இட் இஸ் நாட் இஸ் ரியல் கேரக்டர்.
1: ஆனா ஆகுறாரு
0: உலக நடையில் என்ன கேட்டா, அந்த சுரூப லட்சணம் தடத்து லட்சணம்.

0: அதுக்கு அர்த்தத்துக்கு போகணும். சொல்வம்னா என்ன கடத்தனா, இது அங்கதான் போகணும். அந்த சித்தாந்த சொல்ல என்ன பண்றாரு, இலக்கிய வார்த்தையில சொல்ல முற்படுறாரு.
1: Now we welcome you all to listen the great Vedic chant, Sri Rudra Ganapatha.

சோழ வளநாடே சுடற்கொழுந்து ஈசனுக்கு சுந்தர திருக்கோயில் சுற்றாலயங்களாக சுற்றுமுள்ள திருவூர்கள் நடுவனதாக நம்பன் இடைமருது நந்தி ஆவடுதுறை என்பர் ஆன்றோர். மருது என்று சொல்லப்பெறும் மருத மரங்களை திருத்தலமாக கொண்ட பழம்பதிகள் மூன்று. அவை மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், திருப்புட அர்ஜுனம் என்பர். அர்ஜுனம் என்றால் மருத மரம் என்று பொருள். திருப்பருப்பதம் வடநாட்டு திருத்தலங்களில் ஒன்றாக உள்ளது. ஸ்ரீசைலம் என்று இன்று வழங்கப்பெறும் திருத்தலம் அது. மத்தியார்ஜுனம் என்பது திருவிடை மருதூர். திருப்புட அர்ஜுனம் என்பது பாண்டிய நாட்டில் உள்ள திருப்புடை மருதூர் என்பர் சான்றோர். திருவிடை மருதூர் எல்லாம் வல்ல மகாலிங்க பெருமான் எழுந்தருளியுள்ள பழம்பதி. அன்னை பிரகத் சுந்தர குஜாம்பிகை ஆலயம் வலப்பால் அமைந்த சிறப்பினது ஆம். பச்சை நிறமுடைய பரசிவத்தை இச்சையுடன் வழிபடும் பாங்கில் வடக்கு பார்த்த பிள்ளையார் இமையோர் பெருமானாக ஏகநாயகர் அண்டினோர்க்கு அருள் பாலிக்கும் அன்னை மூகாம்பிகை அடலேர் என விளங்கும் அற்புத நந்தி யாவும் அவசியம் கண்டுதொள வேண்டிய மூர்த்தங்களாம். திருமால், இலக்குமி, நான்முகன், சரஸ்வதி, 3 கோடி உருத்திரர்கள், 12 சூரியர்கள், வசிட்டர் முதலான முனிபுங்கவர்கள், அகத்தியர், கபிலர், சிவவாக்கியர், பட்டினத்தடிகள், பத்ரகிரியார் முதலிய அருளாளர்கள் பரவிய பழம்பதி இடைமருது. வரகுணத்தேவர் ஆற்றிய அரும்பணிகள் பல. ஐராவணம் பூசித்த வரலாறும் உண்டு. நால்வர் திருவாக்குகளும் பெற்ற திருவூர். ஆடல் விடங்கத்தேவர் அருமை திருமகனாரை அருணகிரிநாதரும் போற்றி பரவியுள்ளார். திருவாவடுதுறை ஆதீன அருளாட்சியில் ஒளிரும் திருக்கோயில்களில் ஒன்று திருவிடை மருதூர். திருஞான சம்பந்தப் பெருமான் ஆதிசேடன் வழிபட்ட திருநாகேச்சரத்து இனிதமரும் செங்கனகத் தனிக்குன்றை வணங்கி நாகநாதப் பெருமானின் பிணிதீர்க்கும் பெருங்கருணையைப் போற்றி திருவிடை மருதூர் தொழ எழுந்தருளும் காலத்து ஓடேகலன் எனத் தொடங்கும் திருப்பதிகம்பாடி அருளினார் என்பது வரலாறு. போகும்போது அளவில்லா பெருமகிழ்ச்சி திருவுள்ளத்து எழ என்னை ஆளும்பிரான் உரைகின்ற இடைமருது ஈதோ என்று பாடியருளினர். பண்ணோடு இசைபாடிய இப்பாடல்கள் பாடுவோர் விண்ணோர் உலகில் சிறப்புற்று இருப்பர் என்பது பதிகப்பலன். ஓடே கலன் எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கராகும்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநெடுங்கலம் சோழ நாட்டில் உள்ள காவிரியின் தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருநெடுங்கலம். திருநெட்டான்குளம் என்றும் வழங்கப்பெறுகிறது. வங்கிய சோழன் பூஜித்து பேறு பெற்ற திருத்தலம். சுவாமி நித்திய சுந்தரர், தேவி ஒப்பிலா நாயகி. தீர்த்தம் சுந்தர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம். தலமரம் வில்வம். திருநெடுங்கலமுடைய நாயனார் உலகாண்ட ஈஸ்வரமுடையார் கலந்தை நாயகர். திருநெடுங்கலமுடைய தம்பிரானார் நிழலார் சோலை வளமுடைய நாயனார் என்பன இறைவர் தம் கல்வெட்டு திருப்பெயர்களாம். தவம் செய்த அம்பிகையை இறைவர் கள்ள உருவில் தோன்றி கைத்தளம் பற்ற அச்சமுற்ற அம்பிகை ஓடி ஒளிந்த இடம் ஒளிமதி சோலை என்று வழங்கப்பெறுகிறது. இறைவர் தம் மூலட்டானத்தின் மேல் இரட்டை விமான அமைப்பு புதுமையானது. ஆலமர் செல்வன் அழகிய கோலம் நெஞ்சை பிணைப்பதாம். அகத்தியர் முதலான முனிவர்கள் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள வெண்கல குதிரை விந்தையான அமைப்புடையது. நெடுங்கல திருப்பதிக கருத்துக்கள் யாவும் ஆலய ராஜகோபுரத்தில் அழகிய சிற்பங்களாக வடிக்கப் பெற்றுள்ளன. சோழர்கால கல்லூரல் சிறந்த வேலைப்பாடு உடையது. பொற்சுண்ணம் இடிக்க பயன்படுத்தினர் போலும். நெடுங்கலத்தான் பாதம் நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி பாடுவார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். எறும்பியூர் திருமலை கல்வெட்டில் வடவீரநாட்டு நெடுங்கலத்து மகாதேவர் என்ற குறிப்பு காணப்படுகிறது. திரு எறும்பியூர் முதலான திருத்தலங்களை போற்றி துதித்த புகழிவேந்தர் நீரணி பவள பொறுப்பின் நெடுங்கல மாநகர் சென்று சேர்ந்தார். நெடுங்கலத்து ஆதியை அன்பால் அகம் குழைந்து பரவிய பிள்ளை பெருமான் இடும்பைகள் தீர்த்து அருள் செய்வாய் என்னும் இன்னிசை பாமாலை பாடினார் என்பது புராணம். திரு நெடுங்கலத்து எம்மானை திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய திருப்பதிகம் உலகறிந்ததொன்று. மக்கள் வழக்கில் இடர்களையும் திருப்பதிகம் என்று போற்றுவர். இடர் என்றால் துன்பம். துன்பம் களைய ஓத வேண்டிய பதிகம் இது. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தேவாரம் திருப்பெருகு சிவஞான செல்வர் பாடிய தீந்தமிழ் பதிகத்தை பாடி பயன் தொய்த்தோர் எண்ணிலர். மறையுடையாய் தோளுடையாய் எனத் தொடங்கும் இத்திருப்பதிகத்தில் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று அருளியிருக்கும் திறம் நோக்க அடியவர்கள் சிவமே பரம்பொருள் என்ற தெளிந்த சிந்தையராய் கொள்கை நலம் வாய்ந்தவராய் இருத்தல் வேண்டும் என்பது குறிப்பு பொருளாம். ராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய், பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய், தாழ் நிழற்கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய், நீரு கொண்டார் இடர்களையாய், நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் என்ற தொடர்கள்தாம் எத்துணை பொருட்சிறப்புடையன. இப்பதிகம் இசைப்போர்க்கு துன்பங்கள் நீங்குவதோடு பாவங்களும் விலகும் என்பது பதிகப்பலன். மறையுடையாய் எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: இது போன்ற இனிய தருணங்களில் இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி. இறைவன் இருந்து சென்று புறப்படுகிறான், அதை கேட்டு புறப்படுகிறான் என்கின்ற போது மனது மிகுந்த ஆனந்தத்தில் திளைக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த இரண்டையும், அவர்களில் ஒரு பெண்ணுக்கு 20 திருமணம் நடைபெற்று விடுகிறது, இன்னொரு பெண்ணுக்கு 28 திருமணம் நடைபெறவில்லை. இந்த இருவரையுடைய ஜாதக கட்டுகளையும் எடுத்துக்கொண்டு தாயாரை பார்க்க வந்தார். பார்க்க வந்த அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, சார் எல்லாமே கட்டத்தின்படிதான் கேட்டா, இந்த பெண்ணுக்கு 20 திருமணம் நடைபெற்று விட்டது, இந்த பெண்ணுக்கு 30 இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. முதல்ல திருமணம் நடந்த பெண்ணுக்கு 8 ஒரு குழந்தை வேற இருக்குது, என்ன காரணம்? இத மகாஸ்வாமி கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார். எனக்கு இந்தியன் பிலாசபில நீங்க பூர்வ ஜென்மாந்திர பாவம், பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்றீங்களே, எனக்கு அது மட்டும்தான் விளங்கல, மற்றதெல்லாம் விளங்குது. இவர் விளங்கிடுச்சான், மற்றதெல்லாம் விளங்குது. பூர்வ ஜென்மாந்திரத்துல செய்த பாவம், பூர்வ ஜென்மாந்திரத்துல செய்த புண்ணியம்னு சொல்றீங்களே, அது மட்டும்தான் விளங்கல. அப்படியா, அதை விளக்கணும், அவ்வளவுதானே. இந்த அப்ப ஊர்கையில இருக்கிற மகாஸ்வாமியோட அப்ப ஊர்கையில முகாமிட்டுள்ள காஞ்சிபுரத்துல அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய பட்டியல் தயாரிச்சுக்குவாங்க. எத்தனை குழந்தை பிறந்திருக்குதுன்னு எடுத்துக்கிடுவாங்க. ஒரே நாள்ல பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் ஏறத்தாழ அந்த இடத்துல 72 குழந்தைகள் பிறந்திருந்ததாம். 72 குழந்தைகள் அப்படியே சுவாமிகள் அதுக்கான பட்டியல் கேட்கிறது இல்ல. எத்தனை பேரோட அப்பா அம்மா வசதியா இருக்கிறாங்க, எத்தனை பேரோட அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க, தாயும் சேயும் நல்லமாக இருக்கிறது எத்தனை பேர், அப்பா வெளியூர்ல இருக்கிறது எத்தனை பேர், பிறந்த குழந்தை பிறந்த போது தாத்தா பாட்டியோடு இருந்தது எத்தனை பேர், தாத்தா மட்டும் இருந்தது எத்தனை பேர், பாட்டி மட்டும் இருந்தது எத்தனை பேர், இப்படிலாம் ஒரு புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது ஒரே நாளில் ஒரே இடத்தில் பிறந்த குழந்தைகளில் சிலது வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குது, சிலது நல்லா இருக்குது, சிலது அப்பா அம்மாவோட இருக்குது, சிலது தாத்தா பாட்டியோட இருக்குது, சிலது அம்மா மட்டும் இருக்கிறாங்க, சிலது அப்பா மட்டும் இருக்கிறாங்களே, என்ன காரணம்? அதுதாங்க வினை. இந்த வினை மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்பம். சிவனை வணங்க வேண்டும். எப்படி வணங்குவது? இது போன்ற விசேஷமான நாட்களில் பௌர்ணமி அன்று நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்கள் வாழ்விற்கான வெளிச்சம். ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்கள் வாழ்விற்கான வெளிச்சம். கார்த்திகை அன்று கார்த்திகை தீபத்தன்று ஒரு விளக்கினை ஏற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்கள் வாழ்விற்கான வெளிச்சம். இந்த 3 சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெருநாள் இன்றைக்கு. இன்றைக்கு விளக்கு ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமடைந்து விடும். ஒரே நாளில் பிறந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு 20 திருமணம் ஆயிடுச்சு, இன்னொரு பெண்ணுக்கு 30 ஆகியும் திருமணம் ஆகல. தாயார் வந்து கேட்கிறாங்க, என்ன சார் கருத்து இது? இன்னொரு பெண்ணுக்கு 20 திருமணமான பெண்ணுக்கு 8 ஒரு குழந்தை. அதுல அந்த பெண்ணு சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியம், எனக்கு 30 ஆயிடுச்சு, அவளுக்கு என்னோட தான் பிறந்தா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகலேனுச்சு. நான் முதல்ல இப்படி கேட்கறதையே விட்டுடணும். அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலனாலே சுவாமி கொடுக்க மாட்டேன். எனக்கு வேணும்னு மட்டும் கேட்கறத நிறுத்திக்கணும். எனக்கு வேணும் இது அப்படின்னு மட்டும் கேட்கணும். நீங்க ஒரு பெற்றோரை நினைச்சு பாருங்க, அண்ணனுக்கு மட்டும் கொடுத்த எனக்கு நீ தரலன்னு சொன்னா உங்களுக்கு என்ன போகும் வரும்? அதையே நீ கம்பேர் பண்ற, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேளுன்னு நாம சொல்லுவோமா இல்லையா ஒரு பெற்றோரா? அது போல ஈசன் நம்முடைய தந்தை, நம்முடைய தாய் அம்பிகை. அவள் இடத்துல நாம போய் கம்பாரிசன் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு நீ ஒண்ணுமே தரலன்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். அந்த 20-30 பெண்ணிடத்தை சொன்னேன், திருமணம் நடைபெற வேண்டும் என்று கேள், அதில் நியாயம் இருக்கிறது. ஆனா அவளுக்கு நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு பேரு பொறாமைன்னு பேர். இந்த பொறாமை இருக்கவே கூடாது. இருந்தால் அதை வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், அதை அப்படியே திருப்பி போட்டாப்புல ஆயிடுவோம். அதனால பொறாமை குணமே இருக்கக்கூடாது. நான் சொல்ல ஹரியார் சுவாமிகள் சொல்றது இந்த கெளி போஸ்ட் ஹரியார் சுவாமி, பொறாமை அப்படியே திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுவோம். அதனால பொறாமை குணத்தை கொள்ளாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள். விளக்கை பிளந்து விளக்கினை தூண்டி, இந்த ஆன்மாவிற்குள்ளாக இருக்கக்கூடிய உடம்பிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மாவை கொஞ்சம் தூண்டி கொஞ்சம் போல வெளியே எடுத்து விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு அதுக்குள்ள ஆன்ம ஒளி இருக்குதான்னு பார்க்கணும். ஜென்ம ஜென்மாந்திரத்துல செய்த பாவங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருந்ததுன்னா, நீங்க பெரிய பழைய உடம்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல பாசி படர்ந்து இருக்கும், மேலே ஏதாவது செடிகள் வளர்ந்து இருக்கும், ஆனா அதுக்குள்ளாக நீர் இருக்கும். அந்த செடியெல்லாம் விளக்கிட்டு அந்த பாசியை விளக்கிட்டு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நீர் இருக்கும். அது போல இந்த ஆன்மாவுக்குள்ள, இந்த உடம்புக்குள்ள ஆன்மா இருக்குது, ஆன்மாவுக்குள்ள ஒளி இருக்குது. விளக்கை புலந்து விளக்கினை தூண்டி, விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு முதல்ல இந்த விளக்கம் பார்க்கணும். சில பேருக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் பரிகாரமா விளக்கேத்துக்கன்னு சொன்னா ஓடி போய் விளக்கேத்துட்டு சார் விளக்கேத்திட்டேன் அப்படின்னு வராங்க. அப்படி இல்ல, கொஞ்ச நேரம் விளக்கேத்தி விளக்கேத்தி விளக்கேத்தி விளக்கேத்தி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளேயே தெரியும், ஓஹோ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற தப்பு, இதெல்லாம் நாம எடுத்துடணும், இந்த தவறுகளை எல்லாம் நாம விளக்கிடணும்னு சொன்னா நமக்கு விளக்கு கிடைச்சிடும் அப்படின்னு தெரியும். நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை தான் நாம முதல்ல நீக்கணும். அடுத்தவங்களுடைய தவறுகளையோ அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிறப்புகளையோ பார்க்க கூடாது. விளக்கினை புலந்து விளக்கினை தூண்டி, விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு விளக்கில் விளக்கை விளக்க வல்லாக்கு. விளக்குங்கிறது ரொம்ப பொருளை தரக்கூடிய ஒன்று. ஏதோ ஒரு விளக்கு ஏற்றிட்டோம், பெரிய அகண்ட தீபம் ஏற்றிட்டோம், பெரிய அகல் போட்டு நிரம்ப நெய் விட்டு நிரம்ப திரி போட்டு ஏற்றிட்டோம்னு நினைச்சிடக்கூடாது. சில பேர் பரிகார தீபம்னா அப்படி பெருசா ஏற்றணும்னு சொல்லிடுறாங்க. எங்க ஐயா சொல்லி கொடுத்த ஒரு பரிகார தீபத்தினுடைய ஒரு நுட்பத்தை சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு கிரக தோஷங்களுக்காக பரிகார தீபம் ஏத்தணும்னா இப்படி ஏத்தினீங்கன்னா உங்களுக்கு கிரக தோஷத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடும். விளக்கு ஏத்துறீங்கல்ல, ஏத்தி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. வேற என்ன சார் பண்ணணும்? விளக்கு மலையேற வரைக்கும் நின்று, ஏத்தின விளக்கு மலையேறின உடனே அந்த விளக்கை எடுத்து விசர்ஜனம் பண்ணிட்டு அந்த இடத்தை தொடச்சு முன்னிருந்தது போலவே வச்சுட்டு போகணும். அப்படித்தானே வீட்டுல பண்றோம், பூஜை பண்ணணும், விளக்கேற்றோம். அந்த விளக்கேத்தின இடத்துல என்ன செஞ்சிருந்ததுன்னா அதையும் ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு காலையில எங்கேயாவது வழுக்கி வழுக்கி விட்டுற போகுது அப்படின்னு நல்ல தொடச்சி கொடுத்து வச்சுட்டு தானே படுத்துறோம். அது போலத்தான் இறைவன் முறையும் வீடாகிய இந்த இடத்திலும் செய்யணும். இல்லைன்னு வைங்க, பெரிய அகல் ஏத்தியாச்சு, நிரம்ப நெய் விட்டாச்சு, எண்ணெய் விட்டாச்சு, ஏத்தியாச்சு, அதை யார் சுத்தம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பதம் சென்று விடும். அந்த விளக்கு எரிஞ்ச இடத்தை யார் சுத்தம் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பதன் போயிடும். அப்ப ஏத்தினவர்களுக்கு பதன் கிடையாதா? உண்டு, ஓரளவு அவ்வளவு ஏத்தின விளக்கம் உண்டு, ஆனால் அதை முழுமையாக செய்யணும். என்னுடைய நண்பர்கிட்ட ஒரு நாள் இதை சொன்னேன், அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ரொம்ப நுட்பமான ஒரு மனிதர், எண்ணெயில திரிய நனைச்சி ஏத்தினார். எண்ணெய் விட்டு ஏத்தல, எண்ணெயில திரிய நனைச்சி ஏத்தினார். நீ என்ன விளக்கு எரியற வரைக்கும் இருக்கணும், அவ்வளவுதானே? விளக்கு எரியற வரைக்கும் நான் இருக்கேன் இருந்து ஏறத்தாழ ஒன்னே கால் மணி நேரம் எரிஞ்சது. அந்த விளக்கு காத்து வேற அடிக்குது, காத்தும் அடிக்குது, ஆனா அந்த விளக்கு அணையவே இல்லை. ஒன்னே கால் மணி நேரம் எரிஞ்சது. நான் சொன்னேன், நீ கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஏத்திருந்தா உன் நிலைமை யோசிச்சு பாருங்க. வெறும் திரிய போட்டாலே அவ்வளவு நேரம் எரியுதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஆன்ம பலம் இருக்கிறது என்று பொருள். நீங்கள் எவ்வளவு பெரிய இடர்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு விளக்கேற்றி ஒரு வழிபாட்டினை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த விளக்கேற்றி செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் வாழ்விற்கான விளைச்சு. நீங்க இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு திருமணமாகி வரக்கூடிய பெண்ணை முதல் முதல்ல சுவாமி கிட்ட இந்தாமா விளக்கேத்து அப்படின்னு சொல்லி தீபத்தை தான் கையில கொடுப்பார். அது வேற இப்பெல்லாம் ரொம்ப நுட்பமா ஆயிடுச்சு. மேல கொஞ்சம் கற்பூர கட்டியை வச்சு இந்தாமா விளக்கேத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அது உடனடியா கிழிச்ச உடனே பந்திக்கும், அவளே கயிறவள எழுப்பி ஆகா அப்படின்னு. அது அப்படி இல்லை, அந்த திரியை நூல் போல திரிக்க உண்டு. மெல்லியதாக வருதுன்ற வரையிலும் திரித்துண்டு நீங்க நெருப்ப காமிச்சீங்கன்னா உடனடியா பந்திக்கும். அது தழல் உரு. சிவமைந்தன் முருகப்பெருமான் தழல் உருவாக இந்த பூமிக்கு வந்தவன். அவன் சிவபெருமானினுடைய நேரடியாக வந்த அவள் ஆண்மகன். சிவபெருமானிடத்திலிருந்து நேரடியாக வந்த ஒரு தழல் வழி வந்த ஆண்மகன். அதனாலதான் ஆண்மை போற்றுதலுக்குரிய ஒன்று. இன்னொரு பெண்ணை பார்க்கின்ற போது இவள் என் சகோதரி, ஒரு தாய் போன்றவள் என்ற எண்ணம் ஆண்களிடத்தில் தோன்றினால், தோன்றுவது போல இந்த சமுதாயம் மலர்ந்தால், அவர்கள்தான் நிஜமான ஆண்மகன். மற்றவர்கள்லாம் ஆண்மை கிடையாது, மற்றவர்களுக்கு பெயர் ஆண்மகன் கிடையாது. இன்னொரு பெண்ணை பார்க்கின்ற போது இவள் என் சகோதரி என்ற உணர்வு மேலிட வேண்டும். ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது இவள் தாய் என்று வணங்குவதற்கான உறவும் திறமும் பெற வேண்டும். அவனுக்கு பெயர் தான் ஆண்மகன். அது இல்லாதவனுக்கு பெயர் ஆண்மகன் கிடையாது. முருகப்பெருமான் அந்த ஆண்மகன், அவனை கொண்டாடக்கூடிய திருநாள் இன்றைக்கு. அவன் சிவபெருமானிடத்திலிருந்து அக்னி வடிவாக தோன்றி அந்த அக்னியை சரவண பொய்கையிலே கொண்டு போய் கார்த்திகை பெண்கள் அறுவராக ஆறு தீப்பொறியாக அது வளர்கிறது. அந்த ஆறு தீப்பொறிகளாக வளர்க்கிறார்கள் கார்த்திகை பெண்கள். அது சிறப்பு பாருங்க, ஒவ்வொரு நாளும் வருது இல்ல, சட்டி வருது இல்ல, ஆனா கார்த்திகை தான் முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டாடுகிறோம். முருகன் தன்னை வளர்த்து ஆளாக்கிய கார்த்திகை பெண்களை கொண்டாடுகிறான். எனவே இன்றைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் துன்பம் தீரும் என்ற நம்பிக்கையில் விளக்கேற்றிருந்தவர்கள் உங்கள் தாயை வணங்குங்கள். என்றால் வளர்த்த தாயையே கொண்டாடுகின்றவன் முருகன். பெற்ற தாயை வளர்த்து விட்டுவிட்டால் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? நிரம்ப நேரங்களில் நம்ம ஆட்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு. வீடுதோறும் சுவாமி படமா மாட்டி வச்சுட்டா சாமி காப்பாற்றுவாரு. நான் என் நண்பருடைய இல்லத்துக்கு போயிருந்தேன். அவருக்கு வீடுதோறும் அவருடைய வீடு இல்லம் முழுமையும் புகைப்படங்கள். யாரோட புகைப்படங்கள் தெரியுமா? அவங்க அம்மாவோட புகைப்படம். சின்ன வயசுல, கொஞ்சம் நடுத்தர வயசுல இவருக்கு முதல் முதலா கேட்டு ஓட்டினது, இவர் அப்படியே முதல்ல வாரி அணைச்சது, எல்லா விதமான புகைப்படங்களும் தாயோடு சேர்ந்து எடுத்திருக்கிறார். எல்லா இடத்துலயும் அம்மா நீக்க வர நினைச்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வரணையா வந்தா, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எனக்கு கிடைச்சதுக்காகவே நான் ரொம்ப மகிழறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எங்க உங்க அம்மா அப்படின்னு, இடம் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக முதியோர் கண்டு போயிருந்தேன். நீங்க எதுக்கு போட்டோ வைக்கணும்? அப்படிதான் ரொம்ப பேரு வீடு ரெண்ட இடத்துல எல்லாம் போட்டோ ஆணி அடிச்சு மாட்டி வச்சுட்டு சாமிய கோயிலே விட்டுட்டு போயிடுவாங்க. சாமி எங்க இருக்கிறாரு? கோயில் இருக்க. அப்ப மாட்டி வச்சிருக்கிற காலத்துல யாரு? சாமி படம். அப்படி இறைவனை வணங்க தேவையில்லை. இறைவனை உள்ளன்போடு வணங்குங்கள். நீங்கள் தீபம் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த தீபம் உங்கள் இல்லத்திற்கான தீபம் என்று உள்ளன்போடு ஏற்றுங்கள். நல்ல எண்ணெயை விட்டு ஏற்றுகின்ற போது கொஞ்சம் நல்ல எண்ணத்தையும் குடைத்து ஏற்றுங்கள். அந்த தீபம் உங்கள் வாழ்விற்கான வெளிச்சமாம். நிரம்ப பேர் திருமணம் ஆகல, குழந்தை பேர் இல்லை. இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியதற்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய பரிகாரமே பார்த்தீங்கன்னா தீப பரிகாரம் தான் சொல்லுவாங்க. தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். தீபத்தை ஏற்றுகின்ற போது நீங்கள் பெரும்பாலும் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ தீபத்தை ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லத்திலே மங்களமான நிகழ்வுகள் பெறும். சார் நான் கிழக்கு பக்கமாக தான் சார் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிழக்கு பக்கமாக ஏற்றலாம், அப்புறம் வடக்கு முகமாக ஏற்றலாம். இந்த இரண்டு திசைகளில் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் மங்களமான நிகழ்வுகள் பெறுவோம். செல்வ வளம் பெறும் என்பவர்கள் வடக்கு முகமாக தீபத்தை ஏற்ற வேண்டும். எதுனா செல்வ வளம் பெறுவோம். குழந்தைகள் நல்லா படிக்கணும், கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் வடக்கு முகமாக தீபத்தை ஏற்ற வேண்டும். தொழில் நிறுவனத்தில் மேன்மை பெற வேண்டும், வடக்கு முகமாக தீபம் ஏற்றணும். எங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், கிழக்கு முகமாக தீபத்தை ஏற்ற வேண்டும். தாமரையிலே எழுக்கக்கூடிய திரியை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லத்திலே செல்வம் செழிப்பாக இருக்கும். சுவாமிக்கு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய விளக்குல கற்பூரத்தை ஏற்றுறது, அப்புறம் ஊதுபத்தியை ஏற்றுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னொரு துணை விளக்கு ஏற்றி கொண்டு அதில் தான் அவற்றை ஏற்ற வேண்டும். கற்பூரத்தை, அப்புறம் அந்த ஊதுபத்தியை, இதெல்லாம் அதில் தான் ஏற்றணும். அப்படி ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தீப வழிபாடு உயர்ந்தது. தீப மங்கள ஜோதி நமோ நமஹ. தீபத்தை யார் ஒருவர் வழிபாடு செய்கின்றார்களோ அதைய மதம் ரொம்ப அற்புதமானது. நீங்க குணமுழுக்கு வைபவங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாகசாலை என்று ஒன்று இருக்கும், அங்க அக்னி வழிபாடுதான், நீரும் நெருப்பும் தான் அங்க வழிபாடு செய்யப்படும். அருவமாய் இருக்கக்கூடிய இறைவனை அரு உருவ நிலைக்கு கொண்டு வந்து தூய்மைப்படுத்தி அந்த மந்திர உருவின் உச்சாரணம் செய்து மந்திரத்தின் மூலமாக உரு ஏற்றப்பட்ட அந்த புனித நீர் கலசங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அருவமாயிருந்த இறைவனை அரு உருவ நிலைக்கு கொண்டு வந்து உருவ வழிபாடாக்கி நமக்கு மூதாதையர்கள் தருகிறார்கள். இந்த வழிபாடை சொல்றதுதான் உடவுழுக்கு. அதனால தீபம் என்றைக்குமே ரொம்ப உயர்ந்தது. திருமண சடங்குகளிலும் கூட, வைதிக காரியங்களிலும் கூட நெருப்பு தீபம் போற்றுதலுக்குரிய ஒன்று. லட்சுமி நரசிம்மாச்சாரியார் நெல்லிக்கட்டையை உரசி அதில் பஞ்சை வைத்து தீப்பற்ற செய்து யாகம் வளர்க்கக்கூடியவர். முக்கூராவது 19 வயதுல இறந்து போயிட்டார், அது வேற விஷயம். ஆனா அப்படி தீபத்தை போற்றி அவர்கள் இருந்த நாடு இது. இன்றைக்கு தீபத்தையே வணங்க வேண்டிய நாள் இன்றைக்கு. இன்றைக்கு யாரெல்லாம் தீப வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் தீபத்தை வழிபாடு செய்யறதுன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, எனக்கு ஏதோ கொஞ்சம் எண்ணெயை கீழே பாதி மேல பாதி ஊட்டி விளக்கேற்றி வச்சுட்டு வந்துட்டா போதுங்கிறது எண்ணம். அப்படி இல்லை, நீங்கள் தீபத்தை ஏற்றுகின்ற போது ஒரு சில குறிப்புகளை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ கடையில வாங்கி கடகடன்னு வாங்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஊட்டிட்டு போயிட்டு கிடையாது. நீங்க எந்த எண்ணெயை ஊற்றி சாப்பிடுவீர்களோ அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றப்படும். தீபத்துக்காக ஒரு எண்ணெய் சீப்பா கிடைக்குதுன்னா அதை வாங்கி ஏற்றிட கூடாது. நீங்கள் அந்த எண்ணெயில் தாளிதம் செய்து சாப்பிடுவீர்களா? நீங்கள் சாப்பிடக்கூடிய எண்ணெயை வாங்கி தீபம் ஏற்ற வேண்டும். அப்புறம் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வரணும். எடுத்துக்கிட்டு வரும் போதெல்லாம் வேறு விதமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. கந்தா கடம்பா கதவேலா கார்த்திகேயா சரணபவா குமரா குருபரா விவா சரணபவா என்று ஏதாவது ஒரு நாமத்தை சொல்ல வேண்டும். இறைவனுடைய திருப்பெயரை சொல்ல வேண்டும். அந்த இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெயை எடுத்து வர வேண்டும். அப்படி நீங்க எண்ணெயை ஊத்துறீங்கல்ல, ஒரு சின்ன பாட்டு இல்ல சின்ன சீசால அப்படி வீட்டுல இருந்து எண்ணெயை சரிச்சு ஊட்டும் போதே உங்க துன்பம் குறைஞ்சிடலாம், உங்க துன்பம் குறைஞ்சிடலாம். அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு வந்து இங்க ஏற்றும் போது அந்த துன்பம் முழுக்க முழுக்க பஸ்மம் ஆயிடலாம், எரியூட்டப்படுகிறதா உங்களுடைய துன்பம் அப்படியே எரியூட்டப்படுகிறதா. துன்பம் முடிந்து போவதற்காக விளக்கேற்றுகிறோம். சில பேரு சாயமா அதுவும் என்னை மாதிரி ஆட்கள் இல்லை எங்கேயாவது நல்ல இது போன்ற சென்னை மாநகரங்கள் மாதிரியான இடங்கள்ல புது புடவையை வாங்கிட்டு பர்த்டே அனுப்பி தீபம் ஏற்ற வேற சொன்னீங்களா சார், அது புது புடவையில கொட்டிடுச்சு, மனசே கிளேசமாயிடுச்சுப்பாங்க. அப்படி புது புடவையில கொட்டமா ஏற்றுவதற்கு பெயர் இல்லை. அதை எடுத்து வருகின்ற போதே இது வாழ்க்கைக்கானது என்பதை உணர்ந்து எடுத்து வந்தீர்கள் சொன்னா ஒருபோது கொட்டாது. ஒரு கையில விளக்கையும் குடிச்சிட்டு ஒரு கையில செல்போனையும் வச்சுக்கிட்டேன் யாரு அப்படின்னா, இது எண்ணெயில புடவையில தான் கொட்டும், சட்டையில தான் கொட்டும். வேறு விதமான சிந்தனைகளில் ஈடுபடாதீர்கள். விளக்கேற்றுகின்ற போது வேறு விதமான சிந்தனைகளில் ஈடுபடாதீர்கள். விளக்கேற்றுகின்ற போது விளக்கில் மட்டும் கவனத்தை வையுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கான விளக்கு, உங்க வாழ்க்கை முழுமைக்குமான விளக்கு. ஒரு நாள் ஏத்திட்டா போதுங்க, ஒரே ஒரு நாள் ஏத்திட்டா போதும். ஓன வச்சுவாயாங்கிறவாய் அம்மாயே அப்பானே எப்ப தெரியுமா கூப்பிட்டாரு, ஞான சம்பந்த பெருமான் 3 வயசு சீர்காழி திருக்குளம் அப்பா தண்ணிக்குள்ள மூழ்கி மந்திர ஜபம் ஜபிப்பதற்காக மூழ்குகிறாரு. அப்பா அதை காணும், அம்மையே அப்பான்னு பெருங்குரல் எடுத்து ஞான சம்பந்த பெருமான் கூப்பிடுறாரு. அவர் முருகனினுடைய மறு தோற்றம்னு சொல்றாங்க, இன்னைக்கு அவரை சிந்திச்சிருவோம். அவரு சீர்காழி திருக்குளத்துல மூழ்கி பிடித்த தந்தையை காணல, அம்மையே அப்பான்னு பெருங்குரல் எடுத்து அழைக்கின்றார் ஞான சம்பந்த பெருமான். உடனடியா சிவபெருமான் அம்பிகையை கூப்பிட்டு தங்க கிண்ணத்தில் திருமுறை பாலை சுரந்து கொஞ்சம் ஞானத்தையும் குடைத்து அந்த குழந்தைக்கு கூப்பிட்டுங்கிறார். நம்ம எத்தனை நாள் கூப்பிட்டோம், எத்தனை நாள் கூப்பிட்டோம், உள்ள போகும்போதுதான் நானும் கூப்பிட்டு பாக்குறேன், அம்மா அப்பா திரும்பவே மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தா கூட நான் வரையின உடனே முகத்தை திருப்பிக்கிறார். ஏதாவது கேட்பான் எதுக்கு இது வீண் வம்பு, ஏதாவது கடன் கேட்கிற ஆளை பார்த்தோம்னா நம்ம முகத்தை திருப்பி வேறு பக்கமா பாக்குற மாதிரி போற மாதிரி இறைவனே நம்மளை நம்ம பார்த்த உடனே வேறு பக்கமா முகத்தை திருப்பிக்கிற மாதிரி நம்ம கேட்டு கேட்டு அழுத்து போயிடுது இறைவனுக்கு. அப்ப என்ன கேட்கணும், இன்றைக்கு கார்த்திகை தீப பெருநாள், இதில் உயர்ந்த சிந்தனைகளை உள்ளத்துக்குள்ளாக விதைக்க வேண்டும். தீபத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு தெரியுங்களா, தீபம் கீழே ஏத்தினா மேல் நோக்கி போகும், மனுஷனும் கீழிருந்து மேல் நோக்கி வளருவான், மத்த எல்லாம் குறுக்கால படம். இன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது சொன்னாரு, இன்னைக்கு மனுஷனும் நிறைய பேர் குறுக்கால படறான் சார் அப்படின்னு. மனுஷனும் இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கால படறான், பேர் ஒபிசிட்டின்னு பேர், கொழுப்புன்னு பேர். ஆனால் நேரான சிந்தனைகளை நீங்கள் விதைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், நேரான சிந்தனைகளில் நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னால், அந்த சிந்தனையோடு விளக்கேற்றினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமானதாக இருக்கும். துன்பம் இல்லாதவர்களே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, எனக்கு அந்த துன்பம் இருக்கு இந்த துன்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காதீங்க. இறைவனுக்கு ஏற்றக்கூடிய விளக்கின் பொழுது இறைவா இந்த துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்கு நீ ஒரு வழிகாட்டுன்னு சொல்லுங்க. நம்மால தாங்க முடியாத சிறு பனித்துளியை கூட இறைவன் நம் மீது ஏற்றுகிறோம். நம்மால இந்த துன்பத்தை தாங்க முடியும் கருதிதான் இறைவன் அந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறான். இத்தனை ஆன்மாக்கள் இன்றைக்கு கோயிலே வந்திருக்கின்றன, என்ன பொருள் தெரியுங்களா, பல கோடி ஜென்மாக்களில் செய்த தவத்தினுடைய பயன்தான் நீங்கள் இன்றைக்கு கோவிலுக்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த சொற்பொழிவினுடைய ஒரு சிறு பகுதி உங்கள் காதுகளிலே விழுகிறது என்று சொன்னாலும் அது பல கோடி ஜென்மாக்களில் நீங்கள் செய்த தவத்தினுடைய பயன், நீங்களும் உங்கள் மூதாதையரும் செய்த தவத்தினுடைய பயன். இன்றைக்கு விளக்கேற்றுகின்ற போது நீங்கள் உங்கள் துன்பங்களை விளக்கினிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். அந்த துன்பத்தை இன்பமயமாக்கி தர வேண்டியது ஈசனின் பொறுப்பு. விளக்குடையான் கடல் மேவலுமாமே. நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் விளக்குடையவனுக்கு சென்று சேர வேண்டுமே தவிர, ஏதோ கீழே ஒழுங்கிடுச்சு, யாரோ வந்தாங்க தட்டி விட்டாங்க, காத்துல அணைஞ்சிடுச்சு, அது இல்ல. அது இறைவனின் திருப்பாதங்களை நமக்கு காட்டக்கூடிய விளக்காக இருக்க வேண்டும். விளக்குங்கிறதுக்கு ரெண்டு, ஏதாவது ஒரு பொருள் புரியலன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, சார் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கரெக்டா முடிவை மட்டும் சொல்லவே மாட்டேன்னு. முடிவை நான் சொல்றேங்க, அந்த நேரத்துல நீங்க தூங்கிடுவீங்க, இல்ல அந்த நேரத்துல வேறு விதமான சிந்தனைகள் வந்துடும். முடிவு சொல்லாம எந்த கதையுமே விட மாட்டோம். ஆனா அது கிளைக்கதைகள் கிளைக்கதைகள் கிளைக்கதைகள் போகின்ற போது அந்த கிளைக்கதைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு வந்து இந்த முடிவையும் சொல்லிவிடும். விளக்கமா சொல்லுவேன், அதுக்கு பேர் விளக்கம்னு பேர். விளக்கு ஏற்றம்னா இருக்கக்கூடிய பொருளை விளக்கமாக காட்டுவதற்கு பெயர் விளக்கு. ஆனா அதனிடத்திலே கொஞ்சம் கருப்பு இருக்கும். நம்ம ஆட்கள்லாம் ஒரு தவறு சொல்லிடுவாங்க, யாராவது ஒரு சொற்பொழிவாளர் அல்லது ஏதாவது ஒரு துப்புரவு பணியாளரை போன்றவர்கள் சொற்பொழிவாளர், அவர் நல்லதான் பேசுறாரு ஆனா அவர் இப்படி சரியில்லையே அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற குற்றங்களை குறைகளை பார்க்க கொண்டிருப்பார்கள். அதை நீங்க பார்க்கவே வேண்டாம். வேத வெப்பங்களிடத்திலும் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயவே கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அவர்கள் இப்படி வழிபாடு செய்தார்களே நாமும் அப்படி வழிபாடு செய்யலாமா என்று யோசித்து விடாதீர்கள். சில பேர் பாத்தீங்கன்னா திரிய வந்து ரெட்டை திரி போட்டு ஏத்துறாங்க, சில பேர் அஞ்சு முகம் போட்டு ஏத்துறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்கறாங்க, ஏ சார் ரெண்டு திரி போட்டு போட்டு ஏத்துறாங்க. ரெண்டு திரி போட்டு ஏத்துவதே என்ன தெரியுங்களா, இல்லற வாழ்க்கையில் பிணக்குகள் இருந்தால் இரட்டை திரி போட்டு ஏற்றுவார்கள், இரண்டு தீபம் ஏற்றுவார்கள். அது யாராவது பிணக்கு இருக்கிறவர்கள் அப்படி ஏத்திக்கிட்டோம், பிணக்கு இல்லைன்னு வச்சுங்க, நீங்க அதை போய் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தெளிவினை நுட்பத்தை சொல்வதற்காக இந்த தகவலை சொல்லி இன்றைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் ஒளிமயமாக திகழ இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, இந்த சொற்பொழிவை செவிமடுத்த உங்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் ஒளிமயமாக நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, இந்த சொற்பொழிவை செவிமடுத்த உங்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் மகிழ்வாய் இருக்க மீண்டும் வேண்டி, நீருண்டு ஒழிகின்ற காலுண்டு விளைகின்ற நிலருண்டு வதனமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகுண்டு நெறியுண்டு நிலையுண்டு, ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு குடையுண்டு உண்டு உண்டு மகிழவே, உணவுண்டு சார்ந்தவரும் உளமுண்டு வளமுண்டு, தேருண்டு கரையுண்டு வரையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: வணக்கம். சைவம் .org ரேடியோல கதை கேட்க வந்திருக்க உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாம பார்க்க போற கதை திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தது. திருமாலா யார் அவரு? சக்கரம் வாங்கினாரா? எந்த கடையில வாங்கியிருப்பாரு? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கும். முதல்ல திருமால் யாருன்னு பார்ப்போமா? நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆந்திர தேசத்துல ஒரு பெருமை வாய்ந்த கோயில் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். திருப்பதி. அங்க யாரு இருக்கா? வெங்கடாஜலபதி. யார் அவரு? நெத்தியில நாமம் போட்டிருப்பாரு. அந்த கோயிலுக்கு போனா ஒரே காசு உண்டியல்ல, அப்படி ஒரு காசு வந்து வேணும். ஏன் வேண்டுவாங்க? மக்கள் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு நிறைய பணம் பொருள் வேணும், பெருமானே நான் நல்ல குபேரனாகணும் பணக்காரனாகணும், திருமால் கிட்ட திருப்பதியில இருக்க வெங்கடாஜலபதி கிட்ட வேண்டுவாங்க. அப்படி இருக்க அந்த கடவுள் வேண்ட எல்லாருக்கும் வேண்டியத தருவாராம். அவர் கையில என்ன வச்சிருக்காருன்னா சங்கு சக்கரம். ஆனா வேண்டியவங்களுக்கு வேண்டியதை தரும் அந்த திருமாலே தன்னோட கையில இருக்க சக்கரத்தை இன்னொருத்தர்கிட்ட இருந்துதான் வாங்கியிருக்காரு. ஆமா, அவர் யாரு தெரியுமா? அந்த இன்னொருத்தர் யாரா இருக்க முடியும்? திருமாலுக்கே சக்கரம் கொடுத்தவர் யாரா இருக்க முடியும்? அவரை விட ஒரு பெரியவர் தானே, அவர்தான் நம்முடைய பெருமான், சிவபெருமான். அந்த சிவபெருமான் கிட்ட இருந்து அவங்க பெற்ற சக்கர உருவான கதையை பத்தி இப்ப பாப்போம். அத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முறை இந்திரன் ஒரு தேவலோக அரசன் இருந்தாராம். ஒரு எந்த கஷ்டம் வந்தாலும் முதல்ல கடவுள் கிட்ட, அதாவது சிவபெருமான் கிட்ட வந்து வேண்டக்கூடிய அளவுல இருக்கிற ஒரு பெரிய அகந்தை வந்துருச்சு அவருக்கு. தான் தான் இந்த இந்திரலோகத்துக்கு அரசன், இந்த உலகத்துக்கே மிக சிறந்தவன் அப்படிங்கிற அகந்தை. அகந்தைனா ஒரு ஈகோன்னு வச்சுக்கலாமே, என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துல அவன் என்ன செய்யறான், ஒரு நாள் சிவபெருமான் பார்க்க வரான். கடவுள்கிட்ட அன்போட நாம போகணும் இல்லையா, அகந்தையோட போக கூடாது அப்படிங்கறதுக்கு நம்ம இந்திரனே சிறந்த உதாரணம். அகந்தையோட போன அந்த இந்திரனுடைய அகந்தைய அழிக்கணும் அப்படிங்கறது சிவபெருமானின் நோக்கம். என்ன செய்யறாரு, வராரு. எப்படி வராரு தெரியுமா, ருத்ரனா வராரு. ருத்ரன்னா கோபக்காரர்னு அர்த்தம். அவருடைய கண்கள் அப்படியே சிகப்பா, ரொம்ப ஒரு உக்கிரமான நிலையில அக்னி மாதிரி இருக்காரு. அக்னினா என்ன, நெருப்பு. நெருப்பு கிட்ட போனா என்ன செய்யும், சுடும் இல்லையா. நெருப்பு கிட்ட போனா என்ன செய்யும், சுடும். அதே அழகான ஒரு தீபமா நெருப்ப நாம பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அதை வணங்கணுங்கிற எண்ணம் வரும். ஆனா இங்க சிவபெருமான் சாந்த நிலையில தீபமாக இருப்பாரு, கோப நிலையில அக்னியா இருக்கிறாரு. அந்த அக்னியா ருத்ரனா இருக்கிறத பார்த்த உடனே இந்திரனுக்கு தன்னுடைய அகந்தை எல்லாம் போயிடுச்சு. என்னாச்சு, சிவபெருமான் காலில் விழுந்து, பெருமானே உங்களை தவிர இந்த உலகத்துல சிறந்த தெய்வம் யாரும் இல்ல, என்னுடைய எண்ணம் தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கதர்றாரு. பெருமான் என்ன செய்யற, மிக கருணையே வடிவான நம்முடைய கடவுள் அவரை மன்னிச்சிடுறாரு. சரி, ஓ நீ வந்து இவ்வளவு தூரம் மனம் திருந்தியது போதும் எனக்கு, உன்னுடைய அகந்தையை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருந்தது, உன்னை அழிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாரு. அவனை மன்னிச்சிட்டாரு இந்திரன். அடேப்பா என்ன விட்டா போதுண்டாப்பா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடிடுறான். இப்ப கோபம் வந்து பெருமானுடைய குணம், கோபம் மட்டும் கிடையாது, பெருமானுடைய குணம் கோபம் கிடையாது, தேவையான பொழுது மட்டும் அதை ஆயுதமா எடுக்கிறாரு. என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய கோபத்தை ஒரு கடல்ல தூக்கி போட்டாரு. ருத்ரனா இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய கோபத்தை ஒரு கடல்ல தூக்கி போட்டார். இந்த இடத்துல நாம யோசிக்கணும், ஒரு கோபம் நல்லதுக்கு பயன்பட்டது, அது முடிஞ்ச உடனே அது இருந்தா அது தேவையில்லாதது அப்படின்னு பெருமானே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கூட கோபப்படக்கூடாது இல்லையா, முயற்சிக்கலாம். அந்த கோபம் கடல்ல விழுந்த உடனே என்ன ஆயிடுது, ஒரு அசுர குழந்தை ஆயிடுது, குழந்தை. அந்த அசுர குழந்தை என்ன ஆகுது, நீர்ல விழுந்தனால அந்த அசுர குழந்தைக்கு ஜலந்தராசுரன் அப்படிங்கிற பெயர் கிடைக்குது. யார் கொடுக்கறா அந்த குழந்தை, வந்து இப்போ பெருமானுடைய கோபத்தில் உருவான அசுரன். அவன் என்ன செய்யறான், பிரம்மதேவரால வளர்க்கப்படுறான். பிரம்மதேவர் அதை எடுத்து வளர்க்கிறார். வளர்த்து ஜலந்திராசுரன்ங்கிற பெயரிட்டு இருக்கும்பொழுது அந்த ஜலந்திராசுரன் இறைவனை வேண்டி பல வரங்கள் பெறான். யார, நம்ம சிவபெருமான வேண்டி பல வரங்கள் பெறான். பெற்ற உடனே அவனுக்கு இப்ப அகந்தை வந்துருச்சு. ஏன்னா அவன் உருவானதுக்கான காரணமே அகந்தையில தானே, அகந்தையாலே உருவானவன். அகந்தையின் காரணமாத்தால, இந்திரனுடைய அகந்தையால அவன் உருவாகினான். அதனாலே அவனுக்கு என்ன ஆயிடுத்து, ஜலந்திராசுரன்ங்கிற பெயர் கிடைச்சிது. ஆனா அவனுக்கும் அதே அகந்தை, இந்த உலகம் பூரா நம்மளால வெல்ல முடியும், உலகம் முழுவதையும் நாம தான் வெல்லணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆசை வந்துருச்சு. உலகம் பூரா வெல்றது இல்லாம விண் உலகம் அப்படிங்கிற சொர்க்கலோகத்துக்கும் போனா அங்கேயும் அங்க இருக்க தேவர்கள் எல்லாம் துரத்திடுறான். துரத்திட்டு அந்த சொர்க்கலோகத்தை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து அந்த சொர்க்கலோகத்தை ஆட்சி செய்துட்டு இருக்கான். அப்ப இந்த சொர்க்கலோகத்திலிருந்து போன அந்த அசுரர்கள் என்ன தேவர்கள் என்ன செய்யறாங்க, மலை அப்படிங்கிற ஒரு மலை வந்து நம்மளுடைய முன் காலத்துல இருந்தது. எங்கன்னா கன்னியாகுமரிக்கு தெற்கே இன்னும் கீழே இப்போ கடல்ல அழிஞ்சிடுச்சு. அந்த காலத்துல மிக பெரிய மலையா இருந்த அந்த மலையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சு அடடா, நமக்கு வந்து இந்திரன் அப்பதான் உணர்றான், நம்மளுடைய அகண்டையினால பெருமான் கிட்ட போனோம், அந்த அகண்டையை அழிக்க இப்போ நம்ம ஜலந்திராசுரனுடைய பிறப்புக்கு என்னுடைய அகண்டையே காரணமாச்சே, என்னுடைய அகண்டை காரணமாச்சேன்னு ரொம்ப உளைச்சலுக்கு ஆளாகிறான். என்ன செய்யறான் பெருமானே, இப்ப எப்படியாவது நம்ம இந்த இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப யார்கிட்ட அவன் முதல்ல போறான் தெரியுமா, பால் கிட்ட போறான். திருமால் என்ன செய்யறாருங்க, கிட்ட போய் பெருமானே எங்களை காப்பாத்துங்க, எங்களால வந்து இந்த ஜலந்திராசுரனுடைய கொடுமை தாங்க முடியல, எங்களுடைய நகரத்தை எடுத்துக்கிட்டான், எங்களை மேருமலைக்கு துரத்திட்டான் அப்படின்னு கேக்குறாரு. இந்த அசுரன் இத தெரிஞ்சுக்கிட்டு தானே மேருமலைக்கு வந்துடுறான். வந்து இந்த தேவர்களை இங்கேயும் இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட ரொம்ப கொடுமைகள் செய்யறான். கொடுமைகள்னா என்ன, அடிச்சு துன்புறுத்துறான், அவர்களை வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான வேலை வாங்குறான், அவர்களை கொல்லணுங்கிற எண்ணத்தோட வரான். அப்ப இந்த இந்திரன் போய் திருமால் கிட்ட வேண்டாரு எங்களை காப்பாத்துங்கன்னு. திருமால் என்ன செய்யறாரு, சரி கவலைப்படாத, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கையில வில் அம்புலாம் எடுத்துட்டு யார் சண்டை போட வராரு. யார்கிட்ட வராருன்னா ஜலந்திராசுரன் கிட்ட. ஜலந்திராசுரன் சிவபெருமானிட்ட கோபத்தால உருவாகினவன், சிவன் அளவுக்கு சக்தி படைத்தவன், அவனை யாராலையாவது வெல்ல முடியுமா? திருமாலும் அவனும் பயங்கர சண்டை போடுறாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் சண்டை இல்ல, 20,000 ஆண்டுகள் சண்டை போடுறாங்களாம். வெற்றி தோல்வி இல்லாம படு பயங்கரமான சண்டை. அவங்க போடுற அந்த சண்டையில இந்த உலகமே பயப்படுது யார் ஜெயிப்பாங்களோ அப்படின்னு. ஆனா கடைசியா யார் ஜெயிச்சிருப்பா, ஜலந்திராசுரன் தான். ஏன்னா சிவபெருமானுடைய கோபம் இல்லையாவ, அதனால என்ன செய்யறா, அவனை யாராலையும் தோற்கடிக்க முடியல. இந்த திருமால் என்ன செஞ்சிடறாரு, சரி இவனை நீ வெல்ல முடியாது, நம்மால் வெல்ல முடியாது, சிவபெருமான தவிர வேற யாராலையும் ஜலந்திராசுரனை அழிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சிட்டு என்ன பண்றாரு, நீதான் நல்லவன், நீ சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லி நல்ல பட்டம் கொடுத்துட்டு அவனை போற்றி புகழ்ந்துட்டு அந்த இடத்த விட்டு தன்னோட பார்க்கடலுக்கே வந்துட்டார். போச்சு. இப்ப என்ன செய்யறாங்க, அசுரர்களுக்கு இன்னும் கஷ்டம், தேவர்களுக்கு இன்னும் கஷ்டம். என்ன செய்யறாங்க, திருப்பி மீண்டும் அதே கொடுமை, முன்ன விட அதிகமா நடக்குது. இப்ப என்ன, அவங்க எல்லாம் இப்ப யார்கிட்ட போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப அவங்களுக்கே ஒரு உணர்வு வந்துருச்சு, நாம சிவபெருமான் கிட்டதான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல திருப்பி சிவபெருமான் கிட்ட போறாரு. பெருமானி எங்களை காப்பாத்துங்க, இந்த ஜலந்திராசுரனுடைய கொடுமை எங்களால தாங்க முடியல, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு போய் மண்டிட்டு போராடி கேக்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, அபயம், அபயம்னா தன்னை நம்பி வந்தவங்கள காக்கும் திறன், கவலைப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாமளா இருந்தா என்ன செய்வோம், நீ முதல்ல ஏன் என்கிட்ட வரல அப்படிங்கிற ஒரு அங்கேயும் ஒரு எண்ணம் இருக்கும், அப்படி ஒரு சின்ன ஒரு பொறாமை எண்ணம் இருக்கும் நம்ம கிட்ட. முதல்ல நீ என்கிட்ட வந்திருக்கணும், இல்ல நான் தானே பெருங்கடவுள் அப்படின்னு. நம்ம பெருமான் அப்படியெல்லாம் கிடையாது, எந்த நேரத்துல யார் அபயம்னு வந்தாலும் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு அபயம் அளிக்கிறாரு. இவரே வராரு, எப்படி வராரு தெரியுமா, ஒரு முதிய அந்தன வேடத்துல வராரு. நேரடியா அவர் சிவபெருமானா போகல ஜலந்திராசுரன் கிட்ட, ஒரு முதிய அந்தனரா போறாரு. அப்படின்னா முதிய வயதான ஒரு கிழ வேடத்துல போறாரு, கையில குச்சி ஊனிட்டு. என்ன செய்யறாரு, கையில ஒரு குச்சி வச்சுட்டு ரொம்ப ஒரு வயசான தோற்றத்தோட, தலையை முடியெல்லாம் நரைச்சி, தோலெல்லாம் சுருங்கி, கண்கள்லாம் சிரித்து அப்படியே போறாரு. போயிட்டே ஜலந்திராசுரன் முன்னாடி நிக்கிறாரு. உடனே அசுரனுக்கு பயங்கர கோபம், என் முன்னாடி நிக்கிறதுக்கு பயந்து தேவர்கள் இருந்து திருமால் வரைக்கும் ஓடி போயிட்டாங்க. ஆனா இந்த வயசான கிழவன் என் முன்னாடி நிக்கிறதா, யாரடா நீ அப்படின்னு கோபமா கேக்குறாரு. இந்த திருமால் இந்த அளவுக்கு பயந்து போனனால ஜலந்தராசுரனுக்கு இன்னும் ஆணவம் தலைக்கேறிடுச்சு. அவன் என்ன செய்யறான், கேட்ட கேள்வி கேட்ட உடனே நம்மளுடைய சிவபெருமான் என்ன செய்யறாரு, அவனுடைய கேள்விக்கு பதில் அளிக்கணும் அப்படிங்கிற விதமா என்ன செய்யறாரு, மிகுந்த வீரன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா நீ என்னன்னா இவ்வளோ கோபக்காரனா இருக்கிறியே, சரி உனக்கு ஒரு பரீட்சை, என்னன்னா நான் ஒரு உன்னிடம் ஒரு பொருள் கொடுக்கறேன், அதை எடுத்து நீ உன் தலையில வைக்கணும்னு சொல்றாரு. என்ன, எனக்கு இப்படி ஒரு எளிமையான ஒரு போட்டியா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைச்சிட்டு சரி கொடுங்க பாக்கலாம் அப்படிங்கிறாரு. அவன் ஒன்று நினைச்சிட்டான், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புத்தக பதிவை எடுத்து தலையில வைக்க சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்ப நம்ம பெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய கால் நகத்தால பூமியில ஒரு சக்கரமா ஒரு உருண்டையான ஒரு வடிவுல உருவாக்குறாரு, சக்கரம் உருவாக்குறாரு. அந்த கீரின அந்த சக்கரம் அதிசக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமா வருது, எழுந்திருக்கு பூமியில இருந்து. அதப்பா அப்படின்னு அதோட ஒளி தங்க தக தக தக தகன்னு மின்னுது, கண்கள் கூசுற அளவுக்கு ரொம்ப சக்தியானதா இருக்கு. அத பார்த்த உடனே ஜலந்தராசுரனுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. இவ்வளவு நல்ல ஒரு சக்கரத்தை எடுத்து வைக்கணுமா, இப்பவே அதை எடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப எளிமையா அப்படியே ஒரு எறும்பை தூக்கி போடுற மாதிரி நினைச்சிட்டு அந்த சக்கரத்தை தூக்குறான். அவனால முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான், முடியல. அப்ப பெருமான் என்ன பண்றாரு, கொஞ்சம் அவனை தூக்கக்கூடிய வலிமையை சக்கரத்துக்கு கொஞ்சம் குறைக்கிறாரு. அவன் தூக்கிதான், தூக்கி என்ன செய்யறான், தலையில வச்சாச்சு. சக்கரம் என்ன செய்யுது, அவனுடைய தலையில இருந்து நேரம் அவனோட உடலை ரெண்டா கிழிச்சிடுச்சு. தலையில வச்ச சக்கரம் உள்ள இறங்கி அவனோட உடலை ரெண்டா கிழிச்சிடுச்சு. அவனே அதை எதிர்பார்க்கல, பெருமான் கோபப்படல, அவனை சூளாயுதத்தால குத்தல, அவனை எதுவுமே செய்யல. அவன் ரொம்ப சாதாரணமா ரொம்ப மென்மையான ஒரு வடிவத்துல வந்தாரு, ரொம்ப சாதாரண ஒரு போட்டி கொடுத்தாரு. அவன் என்ன செஞ்சான், இந்த சக்கரத்தை எடுத்து தலையில வச்ச உடனே அவனுடைய உடல் ரெண்டா கிழிஞ்சிடுச்சு, இறந்து போயிட்டான் அங்கேயே. இப்போ தேவர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. உங்க வீட்டுல அம்மா இருக்காங்க, அம்மா கிட்ட ஒரு விஷயம் கேக்குறீங்க, அதான் அம்மா செய்யல, அம்மாவால செய்ய முடியல. அடுத்தது யார்கிட்ட போவீங்க, அப்பா கிட்ட போவீங்க இல்லையா, அவர்கிட்ட கேட்பீங்க உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா இதை வாங்கி கொடுங்கன்னு கேட்பீங்க. அவரால முடியும், அவராலே முடியலன்னா யாரால முடியும், ஒரு வீட்டுல அப்பாவால முடியும் இல்லையா. அது மாதிரி நம்முடைய தந்தை ஆகிய இந்த இறைவன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய கருணையான ஒரு வடிவத்தை இந்த உலகத்துக்கு காட்டியிருக்காரு. சக்கரம் திருப்பி நம்ம பெருமானே எடுத்துக்கிறாரு, ஜலந்தராசுரன் அழிச்சுட்டான், தேவருடைய குறை நீங்கி போச்சு. இப்ப இந்த இடத்துல நாம கவனிக்கணும், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆனா அந்த சக்கரம் எப்படி திருமால் கிட்ட போச்சு, அதை இப்ப பாப்போம். எப்படி வாங்கினாரு அந்த சக்கரத்தை திருமால், யோசனை பண்ணி பாக்கலாம். என்ன செய்யறாரு, இந்த ஜலந்தராசுரன் சிவபெருமானுடைய அம்சம்னு சொல்றான், ஆனா அவனை அழிக்க என்னாலே முடியல, அவனை அழித்தது ஒரு சக்கரம். அப்ப அந்த சக்கரம் இன்னும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும், சிவபெருமானுக்கு இணையான சக்தி அந்த சக்கரத்துக்கு இருக்கு இல்லையா, அப்ப அதை எப்படியாவது நாம வாங்கணும், எப்படி வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அன்பாலதான் சாதிக்க முடியும், அன்பா

0: போய் சேருவது மலர்கள் மட்டும்தான் குழந்தைகளா. நாம பழங்கள், இனிப்பு, நீ என்ன ஆயிரத்தெட்டு வச்சு நம்ம கடவுள்கிட்ட பூஜை பண்ணினாலும் இறைவன் அதெல்லாம் நாம தான் சாப்பிட போறோம். இப்ப நம்ம வீட்டுல விரதம் செய்யறாங்க இல்லையா, விரதம் அனுஷ்டிக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, அம்மா இறைவன் கிட்ட ஒரு இலை போடுறாங்க, வீட்டுல சமைச்ச எல்லா பதார்த்தங்களையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யுது, லட்டு, ஜிலேபி, பாயாசம், வடை, அப்பளம், சாம்பார், அந்த மாதிரி எல்லா விதமான சாப்பாடு, பொரியல் அப்படின்னு எல்லாருக்கும் கடவுள் சாப்பிடறாரோ இல்லையோ அதை என்ன செய்யறோம், நாம தான் முதல்ல சாப்பிடுறோம் இல்லையா. பூஜை முடிச்சோடனே எப்ப முடியும் எப்ப முடியும்னு பாக்குறோம், முடிச்சோடனே நாம தான் சாப்பிடுறோம். விநாயகர் சதுர்த்தினா என்ன பண்றோம், கொழுக்கட்டை பண்றோம். விநாயகர் உடனே வந்து சாப்பிடுறாரா என்ன, நாம தானே முதல்ல போய் எடுத்து அதை சாப்பிட்டுறோம். அப்ப ஆனா மலர்கள், நாம இறைவன் கிட்ட மலர் தூவி அவரை அர்ச்சனை பண்ணும் போது, அவரை வணங்குற போது, அந்த மலர்கள் தான் இறைவன்கிட்ட உண்மையா போய் சேருது. அத திருமால் நல்லா தெரிஞ்சிட்டாரு. என்ன பண்றாரு, தினமும் ஆயிரம் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யறாரு. ஆயிரம் தாமரை மலர்கள், தாமரை மலர் பாத்திருப்பீங்க இல்லையா, அந்த தாமரை மலர்களால அர்ச்சனை பண்றாரு. அப்போ ஒரு நாள் என்ன செய்து பெருமான் ஒரு திருவிளையாடல் பண்றாருங்க, ஒரு மலரை குறைச்சிட்டாரு. அவரை 999 மலர்கள் முடிச்ச உடனே பார்த்தா மீதி ஒரு மலர் இல்ல. பூஜையில உட்காந்தாச்சு, இறைவன்ட்ட அர்ச்சனை பண்ணும் போது ஒரு மலர் இல்ல. அப்ப திருமால் உணர்றாரு, இது சிவபெருமானுடைய கருணை அப்படின்றத உணர்ந்து என்ன பண்றாரு, திருவிளையாடல தெரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய கண்கள்ல, இரண்டு கண்கள்ல ஒரு கண்களையே எடுத்து மலரா நினைச்சு அர்ச்சனை பண்றாரு. உடனே நம்ம பெருமான் என்ன பண்ணிட்டாரு, திருமாலுடைய அன்புக்கு இறங்கி அவனுடைய செயலை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து அவர் வேண்டின அந்த சக்கரத்தை அவருக்கே கொடுத்துட்டார். தனக்குன்னு எதையும் வைத்துக் கொள்ளாத மிக கருணையான வடிவம் கொண்ட மனம் கொண்ட நம்முடைய பெருமானுக்கு இணையா அந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா, எந்த கடவுளும் ஈடாக முடியாது. அப்படிப்பட்ட நம் பெருமான் கிட்ட இருந்தே திருமால் என்ன பண்றாரு, அந்த அது அற்புதமான மிக சக்தி வாய்ந்த, சிவனுக்கு இணையான சக்தி வாய்ந்த சக்கரத்தை வாங்கிட்டார். இதுதான் அவர் கையில சக்கரம் வந்த கதை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நாம எதையுமே ரொம்ப பெருமான் கிட்ட இருந்து இதை வேணும் அதை வேணும்னு வேண்டுறதை விட, கோவிலுக்கு போய் தான் அவரை வணங்கணும், விரதம் இருந்து பட்டினி கடந்து தான் அவரை அர்ச்சனை பண்ணணும், அவருக்கு வந்து பல பதார்த்தங்கள் வச்சு இலை போட்டு படையல் பண்ணி அப்படிதான் நம்ம வணங்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. மிக அன்போட தூய மனதோட ஒரு நிமிஷம் கண்மூடி நீங்க நின்று சிவாய நம என்ற ஒரு மந்திரத்தை சொன்னாலே இறைவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவார். அதுவும் நல்ல படிப்பு, அறிவு, எல்லா எந்த குறையும் இல்லாம நம்ம பெருமான் நம்மள வைப்பாரு இல்லையா குழந்தைகளா. திருமாலுக்கு அவ்வளோ பெரிய அதி அற்புதமான சக்கரத்தையே கொடுத்தாரு, நாம அதுக்கு மேலயா கேட்ட போறோம், அதை விட ஒரு பெரிய விஷயத்த கேட்ட போறோமா, இல்லையே. நம்ம வேண்டியதா தருவாரு. அதனால நீங்க என்னைக்கும் இறைவனை மனதார வேண்டுங்கள், வேண்டிய பலன்களை பெறுவோம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம், சிவாய நம.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: பல நாள்கள் கழிந்த நிலையில் சிவயோகியார்தாம் முன்பு அவரிடத்து வைத்த அழகிய திருவோட்டை அவர் பாதுகாப்பாக வைத்திருந்த இடத்தினின்றும் மாயத்தால் மறையச் செய்து, சிறப்பு அமைந்த பத்திமையினால் இன்றும் திருந்திய குணத்தை உடைய திருநீல கண்டரிடத்து உள்ள தூய அப்பத்திமையை பிறரும் உணருமாறு செய்ய, முன்பு வந்தது போன்ற வேடங்கொண்டு அவர் மனைக்கு எழுந்தருளுகின்றார். இடம் திருநீலகண்டநாயனார் இல்லம்.
3: வேட்கோவரே, வேட்கோவரே, மனையில் இருக்கிறீரா?
4: திருநீலகண்டம் வர வேண்டும்.

0: வர வேண்டும். எம்பெருமான் அடியேன் இல்லத்திற்கு திருவுளம் கொண்டு எழுந்தருளியது நாங்கள் செய்த பெரும் தவமே ஆகும்.
1: வேட்கோவரே, அதெல்லாம் இருக்கட்டும். முன்னால் யாம் நின்னிடத்தில் கொடுத்த பேரொளி மிக்க திருவோட்டினை எமக்கு அளித்துவிட்டு பிறகு மற்றதை பேசலாமே.
0: திருநீலகண்டம், தங்கள் உத்தரவு இதோ இப்பொழுதே எடுத்து வருகிறேன். திருநீலகண்டம்.

0: திருநீலகண்டம் திருவோட்டினை காணவில்லையே, இங்குதானே வைத்தேன். தேவி, இங்கு வைத்த ஓட்டினை நீ எடுத்தாயா? திருநீலகண்டம்
1: இல்லையே, நான் அதனை எடுக்கவில்லையே.
0: திருநீலகண்டம், இது என்ன மாயம்? இறைவா, நான் என்ன செய்வேன்? வந்திருக்கும் மறையவருக்கு என்ன பதில் கூறுவேன்? திருநீலகண்டம்
2: வேட்கோவரே, மிக விரைவில் எடுத்து வருவதாக மனையில் புகுந்த நீர் இத்துணை காலம் தாழ்ப்பது ஏன்? சீக்கிரமாக என் போட்டினை எடுத்து வாரும். யாம் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும்.
0: எம் தலைவரே, நூல் இழைகளால் அழகுபெற சேர்க்கப் பெற்ற உன்னூலை அணிந்த மார்பனையுடைய எம் முதல்வரே, நீ வீர் என்னிடத்து கொடுத்து சென்ற விரும்பத்தகும் அத்திருவோடு வைத்த இடத்தும் பிறவிடத்தும் கூட தேடியும் கண்டிலேன். பெருமானே, நும் பழைய திருவோட்டினும் புதியதாக வணைய பெற்றிருக்கும் நல்ல திருவோட்டினை தருகின்றேன். அதனை ஏற்று இப்பிழையை பொறுத்தருள வேண்டும் சுவாமி. திருநீலகண்டம்
2: வேட்கோவரே, என்ன கூறுகிறீர்? யாம் உன்னிடத்தில் வைத்த மண்ணோடேயன்றி பொன்னால் செய்ததொரு ஓட்டை கொடுத்தாயினும் அதனை கொல்ல மாட்டோம். காப்பாற்றி தருமாறு முன்னை நாளில் யாம் கொடுத்து வைத்த ஓட்டினையே கொண்டு வா.
0: திருநீலகண்டம் கேடிலா பெரியோய், நீர் என்னிடத்து வைத்த திருவோடு காணாததாக அதனை எவ்விடத்து தேடியும் யான் காணேன். அதனில் நல்லதொரு திருவோடு மிக நீண்ட காலம் நீடித்து பயன்படத்தக்கதாய் இருப்பதொன்றை கொடுக்கின்றேன் என்று சொல்லவும் அதனை ஏற்றொருளாது தினந்து அதனையே கொடு என்று கூறியது என் உணர்வு முழுவையும் ஒழித்து விட்டது. திருநீலகண்டம்
2: இனி உன்னிடத்து ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? உன்னிடம் அடைக்கலமாக யான் வைத்த பொருளை கவர்ந்து கொண்டு அதனை மறைத்தற்குரிய வஞ்சனையான நடிப்பை செய்து பலியான இச்செயலை செய்ததற்கு நீ சிறிதும் நாணாதவனாயிருக்கின்றாய். அதனால் இவ்வூரில் உள்ளார் யாவரும் காண உன்னை பற்றிக் கொண்டு எம் திருவோட்டை பெற்றுக் கொள்வதல்லால் இவ்விடத்தினின்றும் யாம் போக மாட்டோம்.
0: திருநீலகண்டம் ஐயா, பொருளும் அருமையும் ஆய வளங்களால் அத்திருவோட்டை கவர்ந்து கொண்டேன் அல்லேன். என் மனத்தகத்தும் அக்கல்லமில்லாமையை காட்டுவதற்கு நான் யாது செய்வேன்? திருநீலகண்டம்
2: அப்படியா? உன் விருப்பத்திற்குரிய உன் மகன் கையை பிடித்துக் கொண்டு திருக்குளத்தில் மூழ்கியவாறு நான் எடுக்கவில்லை என்னும் உறுதிமொழியை கூறிச் செல்வாயாக.
0: திருநீலகண்டம் அடிகளே, நீர் அருளி செய்த வண்ணம் அடியேன் செய்தற்கு குற்றமற்ற சிறப்பினையுடைய மகன் இல்லை, யான் என் செய்வேன்? திருநீலகண்டம்
2: அதனால் என்ன? கற்பில் உயர்ந்த உன் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு நெருங்கிய மலர்களையுடைய திருக்குளத்திற்கு சென்று மூழ்கியவாறு உறுதி கூறுவாயாக.
0: திருநீலகண்டம் என் தலைவரே, யானும் என் மனையாலும் ஒரு சூளுறவால் கையை தீண்டி முழுவதற்கு இயலாது உள்ளது. ஆதலின் நீர்மிக்க திருக்குளத்தில் யானே மூழ்கி என் உறுதிப்பாட்டை மெய்ப்பிக்கின்றேன். திருநீலகண்டம்
2: என்ன துணிச்சல்! யாம் கொடுத்த திருவோட்டினை கொடுக்காமலும் அதனை நான் வஞ்சித்து எடுத்துக் கொள்ளவில்லை என்பதை தெரிவிப்பதற்கு உன் மனைவியின் கையை பிடித்து நீரில் மூழ்கி சொல்லாமலும் மனத்தை வலிமை செய்து கொண்டிருக்கின்றாய். தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்கும் பெருமை வாய்ந்த ஊர் சபையில் சென்று இவ்வழக்கினை நாம் சொல்வோம்.

0: நம பார்வதீபதை அரஹர மகாதேவ. சிவனையைச் செல்வர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்பது பெரியவர்களுடைய ஆணை. ஆகவேதான் திருவள்ளுவர் சொன்னார், கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரனின். ஆகவே கல்வியினுடைய பயன் என்ன? கல்வியினுடைய பயன் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லல, கல்வியினுடைய பயன் இறைவனை தொழுவது என்ற திருவள்ளுவர். அப்படியான அடுத்த கேள்வி வரும், இறைவனை ஏன் தொழ வேண்டும் என்பது ஒரு கேள்வி, இறைவனை எப்படி தொழ வேண்டும் என்பது இன்னொரு கேள்வி. ஆகவே இன்றைக்கு ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பிலே ஓரளவு சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். வழிபாடு, அருமையான தமிழ்ச்சொல், வழிபடுதல். அதை ஆகமங்கள் சொல்லக்கூடிய நெறியிலே சொன்னால் பூஜை, பூஜா. பூ என்றால் வருவது, ஜா என்றால் போவது, பூஜா இல்லையா? அப்ப நம்முடைய பாவங்கள் போவதும் புண்ணியங்கள் வருவதும் அதான் பூஜா. ஆகவே அப்படிப்பட்ட பூசை, தமிழ்ல சொல்வதா இருந்தா பூசை, அந்த பூசை என்பது மூன்று வகைப்படும். ஒன்று ஆன்மார்த்த பூசை, இரண்டாவது பரார்த்த பூசை, மூன்றாவது அதிகார பூஜை. அதாவது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அண்டத்திலேயும் இருக்கிறார், பிண்டத்திலேயும் இருக்கிறார். ஆகவே அண்டத்திலேயும் இறைவன் இருக்கிறார், நம்முடைய பிண்டத்திலேயும் இறைவன் இருக்கிறார், அதுதான் உண்மை. ஆகவே சொன்னார்கள், அண்டத்தில் உள்ள இறைவனை நாம் வழிபடுவது பரார்த்த பூஜை, பிண்டத்தில் உள்ள இறைவனை வழிபடுவது ஆன்மார்த்த பூஜை அப்படின்னா. ஆகவே இந்த அர்த்தம் என்றால் பாதின் அர்த்தம், அர்த்தம் ஆன்மாவிலே பாதி ஆன்மார்த்தம், பரத்திலே பாதி பரார்த்தம். ஆகவே சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்றால், ஆலயத்திலே நாம் சென்று இறைவனை வழிபடுவது என்பது பரார்த்த பூஜை, வீட்டிலே சிவபெருமானை நாம் ஆவாகனம் பண்ணி செய்வது ஆன்மார்த்த பூஜை. இந்த ரெண்டும் நமக்கு உரியது. இன்னொரு பூஜை சமயம் அதிகார பூஜை என்பது ஆச்சாரிய மூர்த்திகளுக்கு மட்டுமே உரியது, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாச்சு, எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிடுங்க சார். அதுக்கு பத்திரிகைக்காரன் பிரார்த்தனை கிளப் அவங்க நடத்துறான், அவர் வியாதி குணப்படுறதுக்கு நீங்க பூஜை பண்ணணுமா இல்லையா, பிரார்த்தனை கிளப் இப்படிலாம் இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லு தெரியுமா உங்களுக்கு, ஒருவருக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ண முடியாது, என் பசிக்கு நீங்க சாப்பிட முடியாது இல்லையா. ஆகவே ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் விதி விலக்கு. அது என்னன்னு கேட்டா, தீட்சை செய்து வைக்கிற ஆச்சாரிய மூர்த்திகள் மட்டும் நமக்காக அவங்க ப்ரே பண்ணலாம். அப்படி அவர்கள் செய்வது அதிகார பூஜை என்று பெயர். ஆகவே இந்த மூன்று வகையான பூஜையில ஆலயத்திலே போய் நாம் சிவபெருமானை வழிபடுவது என்பது பரார்த்த பூஜை என்று சொன்னேன், அதுதான் ஆலய வழிபாடு. இங்க ஒரு கேள்வி வரும், என்ன சார் சிவபெருமான ஆலயத்தில் போய் வழிபட்டா போதாதா, வீட்டில் வழிபடணுமா அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு விதமாகவும் கேட்கலாம், வீட்டில் வழிபட்டா போதாதா ஆலயத்தில் போய் வழிபடணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆலய வழிபாடு என்பது சைவ சித்தாந்தம் என்ன கூறுகிறது என்றால், ஆலய வழிபாடு என்பது எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் வேண்டும். ஆனா இன்னைக்கு சில ஆன்மீக இயக்கங்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னு கேட்டா, இந்த ஆலய வழிபாடெல்லாம் பிகினர்ஸுக்குன்றாங்க, இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடையல, ஆகவே வீட்டில இருந்து யோகம் போன்ற செய்தியெல்லாம் படிக்க முடியும், செய்ய முடியும். ஆகவே கோயில்ல போய் வழிபடுவது என்பது பக்குவம் இல்லாதவர்களுக்கு உரியது அப்படின்னா. அப்படிப்பட்ட இயக்கங்கள், அப்படி சொல்லுகின்ற ஆன்மீக இயக்கங்கள் நிறைய வந்தாச்சு. ஆனா சைவம் சொல்லுவது, சித்தாந்தம் குறிப்பாக சொல்வது அப்படி அல்ல. சிவஞான போதம் நீங்க படிக்கிறீங்க, பன்னெண்டாம் ஜோதியில என்ன சொன்னார் மெய்கண்டார், இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்ததனுடைய பயன் என்ன? கடைசியா சொன்னார், செம்மலர் நோண்டாள் சேரல் ஒட்டா, அம்மலம் கழி அன்பரோடு மதி மாலரணேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணென தொழுமே. கடைசியா தான் சொல்ல போற, எல்லாம் படிங்க, கடைசியில் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவபெருமானாக கருதி வழிபடுதான் கடைசி அட்வைஸ் சொல்ல போறார் மெய்கண்டார். அப்ப என்னன்னு கேட்டா, ஞானிகளுக்கும் ஆலய வழிபாடு வேண்டும். அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஒரு சிறப்பு. அதில் ஆலய வழிபாடு என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையிலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆலய வழிபாடு என்பது சைவத்தினுடைய கொள்கை அல்ல. அதே போல இன்னொன்று சொல்வதாக இருந்தால், நம்முடைய சமயகுலவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட பக்கம் உடையவர்கள், சிவபெருமான சொடக்கு போட்டு கூப்பிடலாம். அவங்க கூப்பிடுறது சிவபெருமான் வருவார் இல்லையா? ஆனா ஏன் ஆலயங்கள் வழிபட்டார்கள்? என்னுடைய சமயகுலவர்கள் எல்லாம் 274 பாடலையும் வீட்டில் இருந்தா பாடினாங்க. 274 பாடல் பெற்ற தலங்கள் எங்கேயாவது சம்பந்தம் வீட்டில் உட்காந்து பாடினதா நமக்கு அதை இருக்கா? எங்க போய் பாடுறார்? எல்லாம் ஆலயத்தில் தான் பாடுறார். அப்ப என்ன தெரியுதுன்னா, எப்பேற்பட்ட நிலை கைவரப்பெற்றாலும் ஆலய வழிபாடு எல்லோருக்கும் அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள். அதான் முக்கியம். அவர்கள் சிவபெருமான் கூட்டிட சிவபெருமான் அவர்கள் கூட்டிடத்துக்கு அவர் வருவார். ஆனா ஏன் செய்கிறார் என்றால், அது இப்ப செய்யானவர் சொன்னது போல, ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்தற் பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தற் பொருட்டும் பெற், அதுபோல நமக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் செய்து காட்டினார்கள். செய்து காட்டினால்தான் அவர் தலைவர் என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆகவே அப்படியானால் ஆலய வழிபாடு என்பது இதெல்லாம் எதை காட்டுகிறது? மெய்கண்டார் சொல்வதையும் நம்முடைய சமயகுலவர் நடந்து காட்டினதையும் பார்க்கும் பொழுது, ஆலய வழிபாடு என்பது எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் கட்டாயமாக வேண்டும். ஆனா இங்க ஒன்று சொன்னாங்க, ஆனா சிவபெருமான அருள் செய்வதற்கு பாருங்க, அது மட்டும் வேறுபடும். எல்லாருக்கும் ஆலய வழிபாடு வேணும், ஆனா அவர் அருள் செய்வது சரியாளருக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், கிரியாளருக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், யோகிகளுக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், ஞானிகளுக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார். அவர் அருள் செய்கின்ற விதம் மாறும், ஆனா நீங்க வழிபடணும். அப்படித்தான் வேறுபாடு உண்டே ஒழிய, ஞானிகளுக்கு அல்ல யோகிகளுக்கு ஆலய வழிபாடு வேண்டாம் என்பது சைவத்தினுடைய கொள்கை அல்ல. இன்றைக்கு நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம் என்றால், ஆலயத்திலே சென்று எப்படி வழிபட வேண்டும், முக்கியமாக ஆலயத்திலே ஆலய சில ஆலயத்தில் எழுதி போட்டுக்கிறாங்க, ஆலயத்தில் செய்யத்தகாதன என்ன அப்படின்னு ஒரு போர்டை எழுதி போட்டுக்கிறாங்க. இப்ப நாம் பொதுவாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். குளித்து விட்டுத்தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நம்முடைய சமயம் மற்ற சமயங்கள்லாம் அப்படி சொல்லல, யாருன்னு உங்களுக்கே தெரியும். குளிக்காமே கோயிலுக்கு போகலாம். அப்புறம் ஈர ஆடையோடு போகக்கூடாது, உலர்ந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டுதான் பரார்த்த பூஜைக்கு செல்ல வேண்டும். காலில் எந்த விதமான பாத அணிகளும் அணிந்து கொள்ளக்கூடாது. வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது கோயிலுக்குன்னு போனா வெத்தலமாக்காவது வாங்கிட்டு போகணும். கையை வீசிக்கொண்டு செல்லக்கூடாது. தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு இது போன்றவை வாங்கி, இதெல்லாம் அடிப்படையான சில ஒழுக்கங்கள். ஆனா எதையெல்லாம் கூடாது என்றார்கள் என்றால், குளிக்காமல் செல்வது, ஆசௌசம் அல்லது தீட்டு, தீட்டு என்பதற்கு சாஸ்திர பெயர் வந்து ஆசௌசம். ஆகவே தீட்டு ஆசௌசம் போன்ற காலங்களிலே நாம் ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடாது. அப்படின்னா இந்த ஆலயத்திலே நடக்கக்கூடிய பூஜை அல்லது வழிபாடு என்பது பொதுவாக சிவாலயத்திலே 4 வகைப்படும். நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணியம், புண்ணிய காலம். சிவாலயத்தில் நடக்கக்கூடிய வழிபாடுகள் 4 வகைப்படும். நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணிய காலம். நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணிய காலம். அதாவது தினந்தோறும் சிவன் கோயில்ல 6 கால பூஜை, 4 கால பூஜை என்று ஒவ்வொரு கோயிலையும் மாறுபடும். அது நித்திய பூஜை. நைமித்திகம் என்றால் விழா காலத்திலே செய்வது நைமித்திகம், மகோற்சவம் என்று பெயர். அதாவது நியாயமா வந்து இந்த திருவிழா என்ற சொல் இருக்க மகோற்சவம், அதுக்கு பெஸ்டிவல் இங்கிலீஷ் வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது. பெஸ்டிவல்னா கொண்டாட்டம் தான் அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஆனால் அது என்னவோ நம்ம வார்த்தை இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம், பெஸ்டிவல்னு சொல்றோம். ஆனா அந்த பெஸ்டிவல் வார்த்தையே சொல்லக்கூடாது. அந்த கோயிலில் நடக்கக்கூடிய அந்த நித்தியம் என்பது தினந்தோறும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதுதான் நித்தியம். நைமித்திகம் என்பது ஒரு ஆண்டு காலத்துக்கு வரக்கூடிய குறைபாடுகளை களைவதுதான் நைமித்திக பூஜை. அதை திருவள்ளுவர் சொன்னார், சிறப்பு ஒரு பூசணையும் செல்லாதுன்னார். அது திருவள்ளுவர் அருமையா சொன்னாரு, பூசனை என்றால் தினந்தோறும் செய்வது, சிறப்பு என்றால் அந்த மகோற்சவ காலங்களில் பண்ணுவது. ஆகவே சிறப்போடு பூசனையும் செல்லாது அப்படின்னார். ஆகவே இந்த இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நித்தியம் என்பது தினந்தோறும் சிவாலயத்தில் நடக்கக்கூடிய ஆறு காலம் நாலு கால வழிபாடுகள். நைமித்தியம் என்று மகோற்சவ காலங்களிலே அல்லது திருவிழா என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த திருவிழா காலங்களிலே ஒழுக வேண்டிய பூஜை முறைகள். காமியம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கையை முன்னிறுத்தி, ஒரு வேண்டுதலை முன்னிறுத்தி உலகத்தவருக்காக வழிபாடு செய்வது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, ஆகவே ஒரு போர் வருவதை தடுக்க வேண்டும். இது உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். போர் வர்றதை யாருமே விரும்பல இல்லையா, மக்கள் அழிவதை யாரும் விரும்பல. அப்போ இந்த போர் வராமல் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமாண்ட வேண்டுகோளை வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா அது காமியம். அப்புறம் புண்ணிய காலம். புண்ணிய காலம் என்று சொன்னால் திருவாதிரை, பிரதோஷம், மற்ற மகோற்சவம் எல்லாம் ஆலயத்துக்காலே வேறுபடும். ஆனா புண்ணிய காலம் என்பது எல்லா சிவாலயங்களிலும் பிரதோஷம், திருவாதிரை, நவராத்திரி, சிவராத்திரி இல்லையா, அமாவாசை, பௌர்ணமி, இதெல்லாம் புண்ணிய காலம். இந்த காலத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு அதிகமான பயன் உண்டு. ஆகவே அதுக்கு பேரு புண்ணிய காலம் என்று வைத்தார்கள். இப்ப ஆலயத்திற்குள்ளே செல்வதற்கு தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது அவர்கள் ஆசமனம் செய்து கொள்ள வேண்டும். அது என்னங்கிறது தீட்சை பண்ணவங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. மற்றவர்களுக்கு ஆசமனம் தேவையில்லை. இப்ப கோயிலில் வந்து குளம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க இல்லையா, பொதுவாகவே அவ கோயில் குளத்துக்கெல்லாம் போவான்னு தான் சொல்லுவான், இந்த குளத்தையும் சேர்த்தே தான் சொல்லுவான். இவ எப்ப பார்த்தாலும் கோயில் குளம்னு தான் தெரியவான்றான். இப்ப இந்த குளத்தை கோயில் இருந்து பிரிக்க முடியல இல்லையா. இந்த குளம் எதுக்கு கோயில வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா குளிப்பதற்காக மட்டும் அல்ல, ஞாபகத்தை வச்சுக்கணும். அது ஆசமனம், அகமர்ஷனம், ஸ்நானம், இதெல்லாம் நாம செய்வதற்காக. சுவாமிக்கு வந்து தீர்த்தவாரி, தெப்போற்சவம், அது சுவாமிக்கு நடக்கக்கூடிய கிரியைகள். ஆகவே இதெல்லாம் எதற்காக என்று அந்த அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் இதெல்லாம் எதை அடிப்படையாக நான் வைத்துக் கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னால், ஆகமங்கள், அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை நம்முடைய சைவ வினாவிடை என்று ஆர்வனாளர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதன் வழியாகவும் மகோற்சவ விளக்கம் என்று அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இல்ல ஆர்வனாளர் சொல்வார், ரெண்டு விதமா சொல்வார், சிவாலய தரிசன இயல், சிவாலயத்தில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது சிவாலய தரிசன இயல், சிவாலய கைங்கரிய இயல். சிவபெருமானுக்கு நீங்க எப்படி கைங்கரியம் செய்யணும் அது வேற, அது ரெண்டு தனித்தனியா சொல்வார். சிவாலய கைங்கரிய இயல், சிவாலய தரிசன இயல். இப்ப நாம சிந்திக்கிறது தரிசனம் தான், சிவாலயத்தில் எப்படி தரிசனம் செய்ய வேண்டும். ஆகவே தீட்சையை பெற்றுக் கொண்டவர்கள் ஆசமனம், அகமர்ஷனம் இவைகளெல்லாம் செய்து கொண்டுதான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக கோபுர தரிசனம். இந்த கோபுரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கோபுரமும் ஒரு லிங்கம் தான். அது கோபுரத்துக்கு இன்னொரு பெயர் வந்து தூலலிங்கம். அதாவது தூலலிங்கம்னா என்ன, சூட்சும லிங்கம்னா என்ன அப்படின்னா, கோயில்ல மூலவராக இருக்கிறார் அல்லவா, அவர் வந்து சூட்சும லிங்கம். ஆனா கோபுரமும் ஒரு வகையில் லிங்கம் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டமெல்லாம் அடங்கி இருப்பது அவருக்குள் என்று காட்டுவதற்காக. இன்னொரு வகையா சொல்வதா, மேக்ரோகாசம், மைக்ரோகாசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கோபுரம் என்பது மேக்ரோகாசம் ஆஃப் த லார்ட், லிங்கம் என்பது மைக்ரோகாசம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே, அதாவது பருப்பொருளாகவும் இருக்கிறான், நுண்மையாகவும் இருக்கிறான். திருவள்ளுவர் பையனையும் படிச்சுங்க, ஐயாவும் சொன்னாங்க இல்லையா, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்புயின்மையா திருவள்ளுவர் பையன் சொன்னார். ஆகவே ரெண்டாம சிவபெருமான் இருப்பார். ஆகவே கோபுரம் என்பது பெரிது என்பதை காட்டுவதற்காக. ஆகவே இந்த கோபுர தரிசனம் செய்து கொண்டு அதை தூலலிங்கத்தை வணந்து வணங்கிக் கொண்டு, நீங்க அதாவது கோபுர தரிசனம் என்பதும் சொல்லலாம், அது இன்னொரு வகையாக சொல்வதா, தூலலிங்கத்தை வணங்கிக் கொண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கோபுரத்தை வணங்கிக் கொண்டு நாம் ஆலயத்திலே நுழையும் பொழுது அந்த கோபுரம் நம்முடைய ஆலயத்தினுடைய வாயில் இருக்கு இல்லையா, அந்த வாசலையும் வணங்க வேண்டும். சில பேர் படியில் வணங்கிட்டு போவாங்க, சில பேர் வாசலை பார்த்து வணங்கலாம். ஆகவே வாசலும் வணங்குவதற்கு உரியது. அதுக்கப்புறம் மேலாடை, துண்ட வந்து எப்பயுமே துண்டு அணிஞ்சிருந்தோம், இடுப்புல கட்டிக்கணும், உத்தரியம் என்று பெயர். இந்த உத்தரியத்தை தலையிலே கட்டிக்கொண்டோ அல்லது தோளின் மேலே போட்டுக்கொண்டோ போகக்கூடாது. பொதுவாக சட்டை இல்லாமல் சென்றால் சிறப்பு. அது கேரளாவில் உங்களுக்கு ஆப்ஷனே கொடுக்கல இல்லையா? கேரளா கோயில்களில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, தமிழ்நாட்டில் மட்டும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் பொதுவாக மேலாடை இல்லாமல் செல்வது ரொம்ப சிறப்பு. அப்படி உள்ளே நுழையும் பொழுது நேர கோபுரத்திற்கு கீழே, கோபுரத்தை கடந்த உடனே ஒருத்தர் இருப்பார், இடது பக்கம் திரும்பினீங்கன்னா அதிகார நந்தின்னு ஒருத்தர் இருப்பார். சிவாலயத்தில் மொத்தம் ஏழு விதமான நந்தி உண்டு, ஞாபகத்தில் வச்சுக்கணும். நந்தி என்ற பெயர் சிவபெருமானுக்கே உரியது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நந்தி நாமம் நமசிவாயவே. நந்தினா சிவபெருமான் தான் நந்தி, வேற ஒன்றும் இல்லை. நந்தினா வாகனம் தான் நந்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல? அப்படிதான் ஒரு டிவி சீரீஸ்லயும் காட்டிட்டு இருக்கான், நந்தி நந்தி நந்தியை வச்சே படம் எடுத்துட்டு இருக்கான், இவ்வளவு ஓட்டிட்டு இருக்கான். இப்போ ஏழு விதமான நந்தி சிவாலயத்தில் அமைக்கலாம் என்று விதி இருக்கிறது. அதை முக்கியமாக ரெண்டு நந்தி கட்டாயமா இருக்கணும், மிச்சம் ஏழு நந்தியெல்லாம் ஆப்ஷனல். பெரிய ஆலயமாக இருந்தால் எந்தெந்த நந்திகள் எங்கெங்க இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நந்தியில வந்து அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, இந்திர நந்தி, வேத நந்தி, திருமால் நந்தி, தர்ம நந்தி, விருஷப நந்தி என்று ஏழு வகையான நந்திகளை உள்ளே பிரதிஷ்டை செய்திருக்கலாம் என்று சொல்கிறது. ஆனா அந்த ஏழு நந்தியும் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. ரெண்டு நந்தி, ஒன்று அதிகார நந்தி, அது சிவாலயத்திலே உள்ளே நுழையும் பொழுது இடது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒருவர் இருப்பார். அவர் எப்படி இருப்பார்னு கேட்டீங்கன்னா, உடம்பு மனித உடம்பாக இருக்கும், முகம் காளை வடிவாக இருக்கும். அப்படி இருந்தா தான் அதிகார நந்தி. கோயிலுக்கு நேர கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய நந்தி அப்படி இருக்க மாட்டார், முழுவதும் காளை வடிவம் அவர். அவர் ஆன்ம நந்தி. அதிகார நந்தி என்பவர் இடது பக்கம் இருப்பார், ஆலய நுழையும் இடது பக்கம் நம்மை பார்த்துக் கொண்டிருப்பார் இல்லையா? போறவங்க வர்றவங்கள பார்த்துட்டு இருப்பார். அந்த நந்தி எப்படி இருக்காருன்னா சாமியை பார்த்துட்டு இருக்கார், இந்த நந்தி நம்ம பார்த்துட்டு இருப்பார். அவருடைய கருத்து என்னவென்றால், அந்த நந்தியை நாம் அவரிடத்திலே அனுமதி பெற்றுக் கொள்ளாமல் சிவாலயத்தில் நுழையக்கூடாது. அந்த அதிகார நந்தி என்பவர் யார் என்றால், அவர் ரொம்ப பெரிய ஆள். அதிகார நந்தி தான் சமயான போதையில் நமக்கு கொடுத்தவர். அதிகார நந்தியினுடைய நம்முடைய குரு பரம்பரை, சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுகூலி தலைகமாதோன்னு பாடுறோம். இந்த சைலாதி என்பதுதான் அதிகார நந்தி, வேற யாரும் இல்லை. சிராதர முனிவருடைய மகனாக பிறந்ததுனால ஒரு சைலாதின்னு ஒரு பெயர். அவரிடத்திலிருந்தான் திருக்கைலாய பரம்பரை ஆரம்பமாயிருக்கிறது. அவரை நீங்க அவர் சாதாரண ஆள் நினைச்சிடக்கூடாது, அவர் வந்து நிரந்தர முதல்வர். நமக்கு அவர் தான் நிரந்தர முதல்வர், எலெக்ஷன்ல மாற்ற முடியாத முதல்வர். குரு பரம்பரை அவரிடமிருந்தான் ஆரம்பிக்கிறது. சிவஞான போதத்தை நமக்கு தந்தவர் அவர்தான். ராவணனை ஹூங்காரம் பண்ணவர் அவர்தான். வியாசருடைய கை ஸ்தம்பிக்கும்படியாக பண்ணவர் அவர்தான். எத்தனையோ அருட்செயல்கள் பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஒரு பொறுப்பு என்ன கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் என்றால், சிவாலயத்தை காக்கின்ற பொறுப்பும் கைலைய மலையை காக்கின்ற பொறுப்பும் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லது இன்னைக்கு உள்ள பாஷையில் சொல்றாப்ல இருக்கணும் கேட்டீங்கன்னா, அவர் தான் செக்யூரிட்டி ஆபீசர். அப்படி வச்சுட்டா புரியும். இப்போ கைலாய மலைக்கு செக்யூரிட்டி ஆபீசர் அவர் தான், அதிகார நந்தி. ஆகவே செக்யூரிட்டி அனுமதி இல்லாமல் ஃபேக்டரிக்குள்ள போக முடியாது இல்லையா? ஆகையினால அவரிடத்திலே சிவாலயத்திற்கு செல்ல அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர் அனுமதி கொடுத்ததாக பாவித்துக் கொண்டு, அனுமதி கொடுக்கல நின்றுட்டே இருக்காதீங்க, அனுமதி கொடுத்ததாக பாவித்துக் கொண்டு உள்ளே சென்று செல்ல வேண்டும். உள்ளே சென்றால் முதல்ல நம்ம கண்ணுக்கு படுவது பலிபீடம், அதுக்கப்புறம் வர்றது கொடிமரம், அதுக்கப்புறம் வர்றது ரிஷப தேவர் அல்லது ஆன்மநந்தி. அவருக்கு தான் இன்னொரு பேர் ரிஷப தேவர். ஆகவே அங்கே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றார்கள். நமஸ்காரம் என்று சொன்னாலே பொதுவாக இது நமஸ்கார முத்திரையின் பேர். நின்றுகிட்டே நமஸ்காரம் பண்ணா இது நமஸ்காரம் இதுதான். அப்படி பண்ணும்பொழுது நாலு விரல் இப்படி இருக்கணும், இந்த இடது விரல் இருக்கு இல்லையா அது கீழே இருக்கணும், வலது கை விரல் அமைக்கிட்டு இருக்கணும், அதான் நமஸ்கார முத்திரையின் பேர். இது நின்று கொண்டு நாம் செய்வது நமஸ்காரம், அதுவும் முக்கியம் தான். நமஸ்காரங்கிற வார்த்தையும் அவங்க அவங்க எல்லாருமே நம்ம விட்டுட்டு அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வார்த்தைகளை இன்னைக்கு அவங்க தான் பயன்படுத்துறாங்க நம்மளை விட. ஆகவே எங்கே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், விழுந்து நமஸ்காரம் பண்றது அது வேற. சிவாலயத்தில் பலிபீடத்திற்கு இப்பால், அந்த பலிபீடத்திற்கு இந்த பக்கம் இருந்து கொண்டு நமஸ்காரம் பண்ண வேண்டும். அந்த நமஸ்காரம் செய்யும் பொழுது சொன்னார்கள், ஆண்களாக இருந்தால் ரெண்டு நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் ரெண்டும் பண்ணலாம் ஆண்கள். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும்தான் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிடுறேன், எட்டு அங்கங்கள் தரையில் படும்படியாக வணங்கினால் அது அஷ்டாங்க நமஸ்காரம், ஐந்து அங்கங்கள் தரையிலே படும்படியாக வணங்கினால் அது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆண்களுக்கு எட்டு அங்கம் என்ன சொன்னாங்கன்னா தலை, ரெண்டு கைகள், நீங்க நமஸ்காரம் பண்ணாலும் ரெண்டு கையை ஊனி ஆகணும், அப்புறம் தலை, அப்புறம் ரெண்டு தோள்கள் படணும். ஆண்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ரெண்டு தோள்களும் தரையிலே பட வேண்டும், அப்புறம் ரெண்டு காதுகள் தரையிலே பட வேண்டும், அப்புறம் மோவாய், இந்த மோவாய் கட்டைன்னு பேர், இதுக்கு பேரு அதான உலக உலகில் முகரக்கட்டங்கிறான் மோவாய். அந்த எட்டு அங்கங்களும் தரையிலே படும்படியாக வணங்குவது அஷ்டாங்க நமஸ்காரம். இது ஆண்கள் அப்படியும் பண்ணலாம். பஞ்சாங்க நமஸ்காரம் என்று சொன்னால் தலை, கைகள் இரண்டு, முழந்தாள், அது ரெண்டு முழங்கால் தரையில படும், ரெண்டு கைகள் தரையில படும், தலை தரையில படணும். இந்த அஞ்சு அங்கம் மட்டும் தரையில படுமாறு வணங்கினா அது பஞ்சாங்க நமஸ்காரம். பெண்கள் வந்து பஞ்சாங்கம் தான் பண்ணணும், அஷ்டாங்கம் பண்ணக்கூடாது. அல்லது இன்னொரு விதமாக சொல்வதாக இருந்தால், பெண்கள் மார்பகங்களும் காதுகளும் தரையிலே படும்படியாக வணங்கக்கூடாது, பெண்களுக்கு முக்கியம். ஆகவே இது பெண்களுக்கு செய்யக்கூடிய வணங்கா நமஸ்காரம் என்று இதெல்லாம் எங்க வருதுன்னு கேட்கலாம் நீங்க, அதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த பஞ்சாங்க அஷ்டாங்கம்லாம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணம் 126வது பாடல், சம்பந்தர் புராணம் 666வது பாடல், இந்த ரெண்டிலையும் சேர்க்கலாரே இந்த வார்த்தையை சொல்றார், அஷ்டாங்க பஞ்சாங்கமாக. அதாவது சுந்தரரும் சம்பந்தரும் எப்படி வணங்கினாங்க நமக்கு காட்டுறார். அதுக்கப்புறம் ரெண்டு குற்றங்கள் நாம் செய்யக்கூடாது நமஸ்காரம் பண்ணும்பொழுது. ஒன்று, அந்த பலிபீடத்திற்கு இந்த பக்கம் மட்டுமே தான் நமஸ்காரம் பண்ணணும், மற்ற இடத்துல சிவங்கோயில கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது, இது ஒன்று. இரண்டாவது, அபிஷேக காலத்திலேயும் கால பூஜை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் அந்த நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இப்ப கால பூஜை நடக்கு, இரண்டாம் காலம் மூணாம் காலம் நடந்துட்டு இருக்கு, அந்த கால பூஜை நடக்கும் பொழுது அந்த அஷ்டாங்க நமஸ்காரமோ பஞ்சாங்க நமஸ்காரமோ பண்ணக்கூடாது. ரெண்டு விதியும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று, ஆலயத்தில் வேறு எந்த இடத்திலும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அந்த கால பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆகவே இப்பொழுது இந்த பலிபீடத்தில் பலிபீட தியானம் ஒன்று இருக்கு, அது எல்லாருக்கும் பரிச்சயம் இருக்காது. பலிபீடத்தை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் இப்ப சொல்லல. பலிபீட தியானம் பண்ணிட்டு தான் நீங்க போகணும். அப்புறம் கொடிமரம், இந்த கொடிமரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கொடிமரம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், துவஜஸ்தம்பம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். கொடிமரத்தில் மொத்தம் ஐந்து அங்கம் இருக்கு. ஒன்று மரம், இந்த உள்ள இருக்க மரம், அப்புறம் கொடி சீலை, அதுல ஒரு துணி பறக்குது இல்லையா, அதுதான் கொடி சீலை. அந்த கொடி சீலையில ஒரு ரிஷப படம் இருக்கும். அப்புறம் அந்த கொடி ஏற்றுவதற்காக கொடிக்கயிறுன்னு ஒன்று இருக்கும், தர்ப்பை கயிறுன்னு ஒன்று இருக்கும். இந்த இவற்றை எப்படி பாவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கொடி மரத்தை சிவபெருமானாகவும், கொடி சீலையை திரோதான சக்தியாகவும், ரிஷப படத்தை ஆன்மாவாகவும், கொடிக்கயிறை அருள் சக்தியாகவும், தர்ப்பை கயிறை மலமாகவும் உருவகிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம தேசிய கொடிக்கு எப்படி பச்சை எதை காட்டுது சிவப்பு எதை காட்டுதுன்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்களோ அதே போல நம்முடைய கொடிக்கும் உண்டு. அந்த கொடிமரத்தில் 33 வளையங்கள் இருக்கும், இருக்க வேண்டும். சில கோயில தவறா இருந்தா அது தவறாருன்னு சொல்லணும். 33 வளையங்கள், அந்த 33 வளையங்கள் நம்முடைய 33 எலும்புகளை குறிக்கும். நம்முடைய வெர்டெப்ரா, வெர்டெப்ரேட் சொல்லணும், முதுகெலும்பு, அந்த முதுகெலும்புல 33 எலும்பு இருக்கு. அந்த 33 எலும்புகளின் வழியாக தான் குண்டலின் சக்தியானது மேலே செல்லுகிறது. ஆகவே கொடியேற்றம் என்பது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய குண்டலினி சக்தியை நாம் மேலே ஏற்றுவது சிவயோகம் என்பதை குறிப்பதற்காகத்தான். கொடியேற்றம் என்றால் அதைத்தான், அதுக்கு தான் அர்த்தம். கொடியேற்றம் என்பது நேஷனல் பிளாக் நம்ம கொடியேற்றமே, அதுக்கு அர்த்தம் வேற, சிவங்கோயில கொடியேற்றதுக்கு அர்த்தம் வேற. இப்ப நம்மளை பார்த்துக்கிட்டு கிறிஸ்தவ கோயிலையும் கொடியேற்றம், அவங்களும் தேரோட்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா நமக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்ம நந்தி. ஆக இப்ப எதெல்லாம் கலந்து போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம், அதிகார நந்தி, பலிபீடம், கொடிமரம், அதுக்கப்புறம் போனோம்னா ரிஷப தேவர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஆன்ம நந்தி என்றும் சொல்லலாம். அது வந்து பசுதான், ஆன்மாவதான் அங்க நந்தியாக சொல்லியிருக்கிறார்கள். அது எப்பொழுதும் சிவபெருமானை நோக்கி கொண்டே இருக்கும் என்றால் நாம் எப்பொழுதுமே பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமையை பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பாரார்னு சித்தியாக சொல்வார். ஆகவே ஒரு உயிர் எப்பொழுதும் சிவத்தையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆனா அவருக்கு வந்து மற்ற எல்லா காலங்களிலும் அவர் வந்து பசுதான். அதாவது பசுனா என்ன அர்த்தம், எல்லா உயிர்களையும் ரெப்ரசன்ட் பண்றார் அவர், அவ்வளவுதான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama. Shaivam.org in Anbaatha Neyargale, Ningal Ketkavirpadu, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Ilaiyan Kudimara Nayanar Puranam, Vazhangupavar, Kulithalai Ramalingam Ayya Avargal, Vanakkam. ஓம் சிவாய நம.
3: மாரி காலத்து இரவின் வெயில் ஒரு தாரிப்பின்றி பசிதலை பதினோரு மணி மழை கூட்டுகிறது. அப்போது ஒரு சாமியாரு நடந்துகிட்டு வந்தாரு, பசின்னு வந்தார். ரொம்ப எரிச்சலாது நேரத்துக்காகவும் பசியோட ஓட்டலவா சாப்பிட வேண்டியது, அது பட்டினியா கிடக்கிற கூட்ட பார்த்து வராது. வந்தார் பதினோரு மணிக்கு வந்தார். ஐயா கனவை தட்டினாரு, திறந்தாரு, வரவேற்றார். வரவு வரவு அடியேற்றி இதை வாக்கியும் வரவேற்றாரு. கிளையாங்க அப்படி வரவேற்று
4: பசி தலைக்கு பிடிச்சிருந்தார். பசி உங்களுக்கு தெரியாது, பசி தலைக்கு வர்றது ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னா இந்த உஷ்ணம் தலைக்கு வந்துருவோம்ப்பா. தாரிக்கின்றி பசி தலைக்கு வந்து
3: மானம் குலங்கள் வன்மம் வன்மை அறிவுடைமை தானம் நவமுயற்சி தாளாமிதேன்னு கசிவந்த சொல்லியர்கள் தாமுருதல் பத்து அப்படி பசினாரு. அப்படி அந்த சொன்ன உடனே அவர் என்ன பண்ணினாரு, சாமி என்றால் சாமி அடியாது போடுறதா இருந்தா ரொம்ப போட்டுக்கிட்டுதான் இருந்தேன், ரொம்ப ஆசையோட இருந்தா இப்ப ரெண்டு பேரும் பட்டினி சாமி, அதனால நீங்க வேற இடம் பாருங்க இல்லையா படுத்துருங்க காலையில பாத்துக்கலாம். அப்படித்தானே சொல்லு, அப்படித்தானே சொல்ல முடியும். வாங்கி முடிச்சுப்பா, ரெண்டு பேரும் பட்டினிப்பா ஒண்ணும் இல்லப்பா, என்ன சொல்லுவ. அவர் என்ன பண்ணாரு, ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆரை இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையா, ஆரை இன்னமுது என்ன ஆசை சுரண்டியாருக்கு திருவுடு ஊட்டதுங்கிறா. அதான் அதுலயே பழகிட்டுதான் அந்த பழக்கத்தை விட முடியாதுப்பா, எந்த பழக்கம் பழகினாலும் விட முடியாது. இப்ப திருமணி மூலி பழகிட்டு இருக்குப்பா, என்ன பழக்கம் அது எப்படியோ இருக்கு. என்ன தீரவே குசித்தார், மிக பசியோட வந்திருக்கிறார் என்பது பொருள். நம்முடைய பிறவி தீர்வதற்காக இப்ப பசியோடு தீரவே, நம்முடைய பிறவி இதோட தொலைவதற்காக இப்ப அவர் அடியாறு தீரவே பசித்தார். பசித்தார் தெய்வம் என்று அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இன்னும் இந்த மாதிரி இருக்கிற காலத்துலதான் போட்டபோது நம்மளுடைய பட்டினி எது தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லணும். அப்படித்தானே சொல்லணும். மாது குருவாள் மற்றொன்றும் காண்கிறேன்,
5: சமைத்து விட்டாச்சு.
3: சமையல் இருந்துச்சா ஒன்னா நம்பர் சாப்பாடா இருந்துச்சா.
4: சோறு நல்லா இருக்கணும்ப்பா முதல்ல, சோறு நல்லா இல்லைன்னா குழம்பு நீ ஏறணும்னா குழம்பு வச்சா நல்லா இருக்காது. உங்களுக்கு பெரிய நல்லா இருக்கும். சோறு அரிசி அரிசியா வேகாம இருந்தாலும் ருசி இருக்கும். குழஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ருசியான குழம்பு ஊத்தினாலும் நல்லா இருக்காது. அதனால சமையல் வந்து சாதாரணம் இல்லை. நல்லா சமைக்கிற பெஞ்சாதி அமையனா அவனுக்கு ஜாதகத்துல ஏழாம் பாவாஞ்சி உச்சத்துல ஆட்சியில நல்ல கரகத்தோட ஊடி இருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு உருப்படியா சோறு கிடைக்காது. ஏழாம் பாவாஞ்சி ஆட்சியில உச்சத்துல நல்ல கரகத்தோட ஊடி இருந்தான்னா அவன் குணமறிஞ்சு நேரம் அறிஞ்சு அவன் எப்படி சாப்பிடுவானோ. ஐயோ சாதாரணம் இல்ல, குடிசம் கட்டி பிழைக்கிறதா? ஐயோ சாதாரணம். அவையினால சொல்றாரு சேர்க்கலாரு, வெறுப்பில்லின் அடிசிலாகி வெறுப்பில்லாமல் அதனால திருப்தி அடைகிறாப்புல அந்த சோறு சொன்னார். அந்த அந்த இல்ல சுவராசனா உருப்படியா இருக்குமாப்பா. வெறுப்பிலின் அடிசிலாகி வெறுப்பிலின் அடிசியில் ஆக்கினார். அதுக்கு மேல என்ன பண்ண, அரிசி ஆக்கி சமைச்சிட்ட. சமைச்ச பிறகு கீரை கறி இல்லை, கறி இல்லை சாப்பாட்டுக்கு கறி இல்லை. கறி இல்லாம எப்படி சாப்பிட முடியும்? கறினா நீங்க வேற பக்கம் போயிடாதீங்க. கறி என்றால் காய்கறி, அது இறைச்சி, அதுக்கு நேரு பேர் இறைச்சி தான். கறின்னா புடலங்காய் கறி, அவரைக்காய் கறி, கத்தரிக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, வாழைக்காய் கறி, காய் கறி, காய்கறின்னு சொல்லுவாங்க. அதையினாலே அப்படி கறி இல்லைன்னா விருப்பின் அடிசிலாக்கி மேம்படு கற்பின் மிக்கார் கறிக்கு இனி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனார். கறிக்கு என்ன செய்வோம்னு கேட்டார். அதுக்கு என்ன பண்ணாரு, அந்த கறிக்கு என்ன பண்ணாரு, வேற கையில ஒண்ணு தயார் பண்ண முடியாது, கொல்லையில முடக்கீரை பாத்தி போட்டு வச்சிருந்தார். அது அந்த பாத்தி போட்ட கரை இருக்குது பாரு, அந்த கரைக்கு மேல வரலையா அப்படி இருந்துச்சா, அந்த கரைக்கு உள்ளே இருந்துச்சா, அவ்வளவு உசரமா இருந்துச்சு. அந்த கிரைய பறிச்சாரா, அதை எப்படி பறிச்சாருன்னா குறும்பயிரை தடவி பாசத்தை பறிக்கிறவர் போல அதை வேரோட விரும்பினாருன்னா. வேரோட விரும்பிங்க, வேற அந்த அளவுக்கு வழி வரும் இழைப்பினோடும் வருத்திய பதியினாலே அழி ஊரு மையம் என்று
5: இருக்கும் நாமே என்று
4: பரிசுவார்கள். ஆகையினாலே இப்பொழுது என்ன பறிச்சார்னா பாசத்தை பறிச்சார், பாசத்தை பறிச்சுட்டார். பாசத்தினாலதானே இப்ப மோசம், பாசத்தினாலதான் மோசம். பாசத்தை பரஞ்சோதிக்க வைக்காம பஞ்சனைக்கு வச்சுட்டீங்க, என்ன அழகு பத்திய? பாசத்தை பரஞ்சோதிக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா இப்ப அது பஞ்சனைக்கு வச்சு. ஆகையினாலே அப்படி பறித்து கொடுத்தாரு. அதை வந்து தண்ணீர்ல கழுவி ஆயிடுது. அது வந்து பண்டை நினைவினாலே இந்த அம்மா அந்த சீது சீது பழக்கமா அதை சொல்றாரு. மனைவியா குழுமகந்த மனமகள் கரிகளாய்ந்து புனலிடை கடுவி தக்க புனித பாத்திரத்து பொரியலா பண்றது ஒண்ணு, அதை குழம்பா வைக்கிறது ஒண்ணு, எத்தனையோ வகை இருக்கு. நல்ல அம்மா எத்தனையோ வகையா பண்ணிடுவாங்க. ஒண்ணு பிளா போட்டு பண்டை நிலவினால் குறைய நேர்ந்து திரு அமுதமைத்து நின்று பண்டை நினைவினால் சாப்பாடு போட்டோம். எத்தனை வகையான நிறைவு ஒழிச்சு போயாக போட்டோம். இப்பொழுது இப்படி பொண்ணு முடியாது. ஏன் அந்த பண்டை நினைவினால் குறைய ஆச்சு, ரெடி ஆச்சு, சாப்பாடு ரெடி. கணவனார் தம்மை நோக்கி கரியமுதான காட்டி இணையிலாதாரை அமுது செய்விப்போம். என்ன வந்திருக்கிறது? இணையிலாதாரம். இணையிலாதாரம் புரியுதா? இணையில்லாத இன்னொரு ஆடு இணைய வச்சாக்கிறது ஆள் இல்லை. இணையிலாத அமுது செய்வி உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி உணர்வினால் சித்தறிவினால உணர முடியாதவராகி சுவாமி இப்ப உணர்த்துகிறார். இவ்வளவு சிரமப்படுறாள் போயிருக்க கூடாது. நம்மளா இருந்தா போயிருக்கணும். நம்மளால வாரண்டு போயிருக்கும் இல்லையா? கூட்டிட்டு போறாரு சொல்லுவாரு. யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவரும் செய்ய புண்ணிய பொருளாய் நின்றால் யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே எந்த பக்கம் போக விடாமல் வளைத்து வேற எங்கையும் போக விடாம எங்க விஷ்ணு லோகமோ பெருமலோகமோ வேறு லோகமோ சுந்தர லோகமோ எங்கும் போக விடாமே அதான் வளைத்து. புரியுதா? வளைத்து நாம் கொண்டே அன்றி போவது செய்ய புண்ணிய பொருளாயிருந்தோ அப்படின்னா அது போல என்ன பண்ணாரு? ஒருவரை உணர்த்த வேண்டி அணையம் சென்று நின்று அங்கு அவர் சாமி தூங்குறார். அவரை போய் எடுக்கிறார். அது தூங்குறதும் இல்லை, சாப்பிடறதும் முன்னாடி உறங்காது நின்றாள். அப்படி நினைச்சாரு, தூங்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. திருமணம் செய்யணும், இவ்வளவு குருமன் வருமா, இவ்வளவு அந்த வேலையில குருமான் இருப்பா. அது என்ன காரணம்னா பல பதவிகளை செய்த புண்ணியத்தினாலே பக்குவம், பல பதவிகள் செய்த புண்ணியத்தினாலே பக்குவம் வர்றதா ஆச்சரியம். பக்குவம், பணிவு, பதம், பண்பு, அன்பு, பொறுமை இவர்கள் வர்றதா ஆச்சரியம். தர்மம் செய்யறது விஷயம்ல, தர்மம் செய்யறவனுக்கு இதெல்லாம் இருக்கணும். இல்லையா அவன் செய்து பாவத்தை சம்பாதிச்சுக்குவான், தர்மத்தை செய்து பாவத்தை சம்பாதிச்சுக்குவான். அதனால ரொம்ப சாக்கடை. அதுக்கு செய்யாம இருந்துட்டா கூட தேவை. ரொம்ப பணிவு, அன்பு அந்த மாதிரி போய் எழுப்பினாரு. எப்படி எழுப்பினாரா, நான் எத்தனையோ ஒரு காலமா புல்லாயி பூடாயி புழுவாய் மரமாயி பொய்விருகம்மாயி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் செல்லானந்தை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பிலேயும் அழுந்தி அழுந்தி அழுந்தி படாத துன்பத்தப்பட்டு கிடந்த அந்த துன்பமெல்லாம் போகும்படியாக வந்திருக்கிற சுவாமியே எழுந்துருவார். அந்த துன்பத்தை எல்லாம் போக்கி இனிமேல் பரவாதபடி பறந்து அழைத்து இருக்கிறோம். இனிமேல் அப்படி பறந்து துன்பத்தில் அழுந்தாதபடி என்னை பதவியிலிருந்து நீக்கி பேரின்பத்திலே வைத்திருந்துவதற்காக வந்திருக்கிற சுவாமியே அழுந்தியருள் நீங்கி அடியால் எழுந்தருள் பெரியோய் அழுந்திய இடர் எந்த எதிர் அழுந்திய பிறவியில அழுந்த அழுந்திய இடருள் நீங்கி அடியான உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்ட அகுது செய்தாருள்க என்று துளும்பானால் உரைத்தால் போதி சொன்னார் நின்றார். மாலையற்கரியநாதன் படி ஒரு ஜோதியாக சாரவே மயங்குவார்க்கு சங்கரம் தான் மகிழ்ந்தே எலவார் குழலாள் தன்னோடு இடவாகனாய்போன்றி குமாரியோடு பூதகணங்கள் குடைசூழ வருவார் ஒன்றை மலைசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு வருவார் ஒன்றை மலைசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து கூத படைசூழ திருமால் வரமன் இந்திரருக்கும் தேவர் நாகர் ராணவருக்கும் பெருமாள் கடவும் மயானத்து பெரிய பெருமான அடிகள் மேலக்கலை கண்ணியார் மலையான் மகளோடு இடவாகனத்துல காட்சி அப்படி கண்டு அந்த காட்சியே காட்டி சீலாமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அடியாரு சாப்பாடு போடு சாப்பாடு போட்டேன்னு பேர்ல பூசை அது அப்படியே சொல்றாரு. சீலாமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அன்பனே அரசுவாடத்துக்கு சொல்றாரு சாப்பிடல இவ்வளவு பாடுபட்டு அதனால சாப்பிடப்படாது அன்பனே

0: உணர்ந்தால் எப்படி இருக்கணும்? இந்த உண்மையை உணர்ந்தா எப்படி இருக்க வேணும்? அதனாலே அன்பனே அடித்த நீ அணங்கினோடும் உன்னுடைய மனைவியோடும் என்றும் உலகம் ஏறி என்ற உலகமாகி சோறு அங்கே சிறப்பாக வீட்டிருப்பாய். உனக்கு முன்னால குபேரன் பணப்பூட்டியை வச்சுட்டு என்ன சாமி சொல்ற அப்படின்னு உன்னுடைய வார்த்தையை கேட்டு விட்டுருப்பான். குபேரன்
1: என்பரும் உலகம் ஏறி இரு நிதிக்கடா வந்தா, நிதிக்கடவனா குபேரன், இரு நிதிக்கடா வந்தானே மொழி வழிய அவள் கேட்ப இன்பமார்ந்திருக்க என்று அருமையான்

என்று முடிக்கிறார் இவருடைய புராணத்தை, இடையாளுடைய நாயன புராணத்தை. அது சேர்க்கிறார். இதுல என்ன முக்கியமான குறிப்புகள்னா, வறுமை வந்த காலத்திலும் தான் பட்டினியா கிடந்த காலத்திலும் சிவனடியாருக்கு மனம் மாறாமல் அவ்வளவு சிரமப்பட்டு உணவு தயார் பண்ணி அந்த நேரத்துக்கு தயார் பண்ணார். சாப்பிடல அவன். அந்த வயல் இருக்குது, அந்த ஊர் இருக்குது, அந்த கோவில், அந்த நாட்டங்கால் இன்னும் இருக்குதுப்பா. அது ரெண்டு ஊர்ல இருக்குது. பரமக்குடி கிட்ட ஒண்ணு இருக்குது, அங்க திருநள்ளாற்று ஒண்ணு இருக்குது. பரமக்குடி கிட்ட ஒண்ணு இருக்குது, திருநள்ளாற்று ஒண்ணு இருக்குது. ரெண்டு ஊர், ரெண்டு ஊர் கிடையாதுன்னு ஊர் பேரு. அந்த ஊர் பக்கத்துல கிடையாதுன்னு ஊர் இருக்குது, அந்த வயல் இருக்குது, அந்த நாட்டங்கால் வயல் இருக்கு, இருக்கு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இதே பேர்ல இதே. அது எதுவும் உறுதி பண்ண முடியல இருந்து. இப்படிப்பட்ட நிலைமையிலும் சிவனடியாருக்கு திருவது ஊட்டியபடியினாலதான் அவன் நாயன்மாறான். அதனால இந்த நேரத்துல நீங்க வந்து சாமியார் சாப்பாடு கேட்கறதே பொருத்தம் இல்ல சாமி. ஒரு வாரத்தை இப்படி இருந்தா போதும், அவ்வளவு காலம் செய்த புண்ணியமும் போயும். என்ன சாமி உங்களுக்கு தெரியாதா? வேற ஒண்ணு சண்டையில போட வேண்டாம். என்ன தெரியாது சாமிக்கு, இந்த மலையில நாங்க பட்டினியா கிடக்கிற இந்த வேலையில வந்து கேட்கிறிய சாமி. அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இக்கட்டிலும் துன்பத்திலும் திருவமுது செய்தார். அதனாலே அவர் நாயன்மாறார். இதுல என்ன குறிப்புன்னா, முளைப்பதற்கு பிறவி உண்டாவதற்கு என்ன காரணம் தெரியுமா? வெனதான் வரும். பிறவிக்கு காரணம் வெனதான். அந்த பிறவிக்கு காரணமாக இருக்கிற வேலை அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க பிறவி. அதனாலதான் மாணிக்கவாசர் வினைப்பிறவின்னு வினைப்பிறவி. பிறவிக்கு அடைமொழி வினைப்பிறவி. அந்த வினை ஒழிஞ்சு போச்சுன்னா பிறவி இல்லை. அந்த வினையை கண்மம் மலம்னு சொல்றோம். அந்த வினைக்கு கண்மம், வினையினாலும் கண்மம்னாலும் கண்மம் மலம்னு சொல்றோம். ஆணவம், கண்மம், மாயம், மூன்று மலங்களாலதான் நமக்கு பிறவி, துன்பம் எல்லாமே. ஆணவத்துக்கும் மூலமலம்னு பேரு. மாயாமலம், கண்மலம் ரெண்டும் பின்னாடி வந்து சேர்ந்தது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த வினையை தொலைஞ்சு போச்சுன்னா பிறவி இல்லையா? அந்த வினைதான் இந்த நெல்லு முளைது. இனிமேல் முளைக்காது இல்ல, அந்த நெல்லு முளைக்குமான்னு. அதனால இவரு முளைக்க மாட்டார். இந்த மாதிரி நாயன்மாரும் முளைக்க மாட்டார். முளைக்க மாட்டார்ன்னு புரியுதா? பிறக்க மாட்டார். குணக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் வித்து பிறதானப்பீதில்ல. குணக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் இணை ஒத்தகம் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கடுப்பு. நீ வித்து வித்து போச்சு, வித்த வருத்தாச்சு, கண்ணமலத்தை வருத்தாச்சு. அதுக்கு மேல அந்த இது மாயாமலம் இருக்குது பாரு. மாயாமலம், மாயாமலம் தான் அந்த கீரை. மாயாமலம் தான் அது கீரை. அந்த மாயாமலத்தை பறிச்சுட்டாரு, கண்ணமலத்தை வறுத்து விட்டாரு, மாயாமலத்தை வேறோட

0: காணல், பட்டி மண்டபம் எற்றினை எற்றினை எற்றினை. அப்படி பாலையும் தேனையும் சேர்த்தா போல இருக்கணும். இது பால், இப்ப பெரிய புராணம் பால், அந்த திருவாசகம் நல்லா தெரியும். திருவாசகம் இப்ப ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுவா. அந்த மலையில் நீடு அலக்கினை அறுத்து கட்டு அறுத்து விட்டார். ஆணவ மலவாயி கட்டு அறுத்து விட்டார். கட்டு அறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீர் இட்டு அன்பருடைய அவரும் காணவே பட்டிமன். ஆணவ மலத்தை அறுத்தாரு, கண்ணு மலத்தை வருத்தாரு, மாயா மலத்தை பறித்தாரு. அப்புறம் மூமலம் பரவியது. ஆகையினாலே இப்படி ஆணவம் கண்ணு மாயாகிய மலங்கள் ஒழிவதற்கு மூல காரணமாக இருப்பது, மூல புண்ணியமாக இருப்பது மாகேஸ்வர பூஷணம், சிவ புண்ணியமாகிய மாகேஸ்வரம். மாகேஸ்வர பூஷை பண்றவன் சிவபூஷைய பண்ண வேண்டியதில்லை, பண்ணணும் பண்ண வேண்டியதில்லை. சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்தியிடும் நிலம் மலை போர்த்துகள். திலம், திலம்னா எள்ளளவு செய்தாலும் யாரு கையில? ஞானிகள். சிவஞான செயல் இப்ப நம்ம செய்யலாம், செய்யலாம் சிவபூ செய்யலாம். சிவஞான செயல், சிவஞான செயலுடைய ஒரு கையில் தானம் திலம் அளவே செய்திடும் நிலம் மலை போல் திகழ்ந்து பவனாய கடலில் அழுந்தாத வகை எடுத்து பரபோகம் துய்பித்து பாதத்தை எடுக்க தவமாறும் பரப்பொன்றில் சாரப்பண்ணி சரியை கிரியாயோகம் தண்ணினும் சாராமே நலமாகும் தத்துவ ஞானத்தினே நாதரடி கமலங்கள் அனுபவிக்கின்றாரே. சிவஞானிகளில் அது எள்ளளவு கொடுத்த அந்த தானம் இவ்வளவு வருகிறது. சிவஞான செயலுடையூர் கையில் தானம் திலம் அளவே செய்திடும் நிலம் மலை போல் திகழ்ந்து பவமாய கடலில், பவமாயர்னா பரவியில, மறுபடி அழுந்தா வகை எடுத்து பரபோகம் துய்பித்து பாதத்தை அறுக்க தவமாறும் பரப்பொன்றில் சாரப்பண்ணி சரியே கிரியாயோகம் தண்ணினும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தினில் நாதநடி கமலங்கள் அறிவுக்குந்தானே என்பது சிவஞானத்தியம். அதனாலே சிவபுண்ணியங்களை இயன்றவர்களையும் செய்து கொண்டே இருக்கணும். சிவபுண்ணியங்களை செய்து கொண்டே இருக்கணும், சலிக்காமல் செய்யணும், கர்வம் இல்லாமல் செய்யணும். செய்தேன்னு கர்வம் இருக்கவே கூடாது, இருந்தா புஷ். அதனாலே சிவபுண்ணியம் சிறந்தது. சிவபுண்ணியத்துல சிவனடியாருக்கு திருவோடு ஊட்டுகிற மாகவேஸ்வர பூஷ புண்ணியம் மிகச்சிறந்த. அந்த பூஜையை செய்துதான் இவர் பேர் பெற்றார், பெரும் பெற்றார். யாரு? இளையான் முடிந்தார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சரித்திரம் இந்த சரித்திரம். ஆகையினாலே இந்த சரித்திரம் போல இன்னும் பல சரித்திரங்கள் இந்த பெரிய புராணத்தில் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு திருவருளை பரவணும். அதை கேட்டோம்னா என்னமா இருக்குன்னா, நாமளும் அது மாதிரி செய்யலாமே எண்ணம் தான். அந்த எண்ணத்துக்கே போல அப்ப செய்துட்டா இன்னும் ரொம்ப போல இன்னும் கருவமில்லாம செஞ்சா கேட்க வேண்டாமும் நாயன்மார் ஆயிடலாம். விளங்குதா? ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சௌண்ணியத்து சிவபுண்ணியம் செய்தால் பலன் என்று சொல்லுகிறது மற்ற இலக்கண நூல்கள். தீபம் போட்டா நல்லதுன்னு சொல்றது இலக்கண நூல்கள். தீபம் போட்டு பலன் பெற்றவர் இந்த நாயனார்னு ஊரோட பெயரோட விலாசத்தோட ஒதுக்கிறது இந்த புராணம். ஆமா, இப்படித்தான் அடியாருக்கு திருவோம் உடைத்து அவர் புண்ணியத்தை சிவலோகம் பெற்றாரு. அவர் தான் இந்த ஒரு இடையாளுடி என்கின்ற ஊர்ல இருந்து ஒரு பேரு இடையாளுடி மாறன். மாறன்னு அது பாண்டி இல்லையே, பாண்டி நாட்டுல மாறன் வைக்கிறது. பாண்டியருக்கு மாறன்ங்கிற ஒரு பெயர் நெடுமாறன் என்றெல்லாம் இருக்குது அல்லவா. அதனாலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான புண்ணியத்தை நாம் என்றவர்களையும் செய்வோமாக, நாம் என்றவர்களையும் செய்வோமாக. அடுத்த போல வருவது மெய்ப்பொருள் நாயனார். சேக்கனார் சொல்றாரு, நான் என் உடம்ப என்ன நான் கும்பிடுக்கிறேங்கிறார். என்ன எனக்கு வணக்கம், இது யாராவது சொல்லலாம் அப்படி சொல்லலாம். என்ன நானே கும்பிட்டுக்கிறேன். சேக்கனார் சொல்றாரு, என்னன்னா நான் ரொம்ப புண்ணியவான்னாரு. என்ன காரணம் தெரியுமா? நான் சுந்தரமு சுவாமியை கும்பிடுறதுனா அதனால நான் புண்ணியம். அதுக்கு இந்த பிறப்பு வந்து சொல்ல அதனால புண்ணியம் வந்துற. நேச நிறைந்த உள்ளத்தால் நீல நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் விருமையினை எல்லா உயிரும் துளை எடுத்து தேசமுடைய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாச மலர்மன் கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் என்பது புரியுமா? இந்த பிறப்பை நான் வணங்கி கொள்கிறேன். அதனால நம்முடைய பிறப்பு உயர்ந்த பிறப்பு. அதனால நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் உயர்ந்த பலன்கள். நம்ம பார்வதி வதை வாழ்முயில் வளர்வையில் குற்றாலி வளஞ்சுரக்கமன்னன் ஓன் முறை அரசு குறைகிறால் இருள் வாழ்க நன்மறை அரங்கடோங்க நத்தமம் வேண்டி வந்து மேன்மைகள் செய்வந்தி வணங்கு உலகமெல்லாம் பார்வதி பதை.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: சிவாய நம. சைவம் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். நிஜவேதம் வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
3: நம்ம எதிர்வேதம்னா, இப்ப நம்ம உதகசாந்தின்னு ஒரு கர்மா பண்றோம், கல்யாணத்துக்கு முன்னாடியோ உபநயத்துக்கு முன்னாடியோ. இதுக்கு முன்னாடி இந்த உதகசாந்திங்கிற ஒரு பிராயசித்தமான ஒரு கர்மா பண்றோம். இது வந்து இந்த பௌத்தாயனர் அப்படின்னு இப்ப ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு சூத்திரக்காரா இருக்கான். அந்த வேதத்துக்குரிய கிருஷ்ய சூத்திரங்கள், கல்ப சூத்திரங்கள், அதாவது எப்படி வந்து கிருஷ்ய கர்மா பண்ணணும், உபநயனம் பண்ணணும், எப்படி சௌலம் பண்ணணும், இதெல்லாம் வந்து கிருஷ்யத்தை சொல்றது. எப்படி சோமயாகம் பண்ணும், அக்னிஹோத்திரம் பண்ணுங்கிறதுலாம் கல்ப சூத்திரத்துல ஸ்ரௌத சூத்திரங்கள்ல சொல்றது. இப்போ இந்த எதிர்வேதத்துக்கான ஒரு சூத்திரக்காரர் வந்து பௌத்தாயனர்னு பேரு. அவர் வந்து ஒரு உதகசாந்தின்னு ஒரு கர்மம்னு சொல்றாரு. அதாவது எதிர்வேதத்துல எல்லாமே மொத்தமா கேட்டீங்க, பிரிவு சொன்ன சம்மிதை, பிராமணம், ஆரணிக்கம், உபநிஷத், இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா செலக்ஷன் மாதிரி ஒரு திரட்ட மாதிரி கொடுத்து அதை வந்து உதகசாந்திங்கிற கர்மால வந்து நாம இன்னைக்கு பிரயோகத்துல இன்னைக்கு வழக்கத்துல சொல்றோம். அது பௌத்தாயனரோட ஒரு ஒரு விதி. அது இது வந்து ஒரு பிராயசித்த கர்மா. இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடைமுறையில பிரயோகத்துல இருக்கிறது. அப்புறமா பார்த்தா நம்ம வந்து இப்போ பொதுவா ஸ்மார்த்தாளுக்கும் சைவாளுக்கும் இன்னொரு இதே மாதிரி பேரலா பௌத்தாயனரே பௌத்தாயனோக்த மகான்யாச அப்படின்னு அவர் சிவ வழிபாடுக்கு நம்ம வந்து லகுன்யாசம் பொதுவா சொல்றோம். ருத்ரம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி ருத்ரம் ருத்ர கிருஷ்ணன் நமஸ்தே ருத்ரமன்யவே அதை சொல்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி லகுன்யாசம் சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இது இந்த லகுன்யாசத்தையே கொஞ்சம் விஸ்தாரமா மகான்யாசம் அப்படின்ற ஒரு நியாசத்தை நம்ம வந்து மந்திர பிரயோகமா பண்றோம். இந்த மகான்யாசம்ங்கிறது ஒரு ஒரு யஜுர்வேதத்துல இருந்து எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு செலக்ஷன் ஒரு திரட்டு மாதிரி அது வந்து பௌத்தாயினர் எழுதி கொடுத்துருக்கார். இதுவும் இது வந்து இன்னைக்கு வழக்கத்துல கொஞ்சம் மாறுதல் இருக்கலாம். ஸ்மார்த்தாளுக்குள்ளே சில அதுவும் வந்து ரீஜனலா இப்ப திருநெல்வேலியில மகாநியாசம் வேறையா இருக்கு, திருச்செந்தூர்ல மகாநியாசம் வேறையா இருக்கு, சைவாடோட மகாநியாசம் வேறையா இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாட்ட வேதங்கள் இருக்கலாம், இந்த பீஜாட்சரங்கள் அதெல்லாம். ஆனா பௌத்தாயனர் வந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களை கொடுத்துட்டு இருக்கார். அதுல வந்து காமனா இருக்கு. இப்போ இதே மகாநியாசத்துக்கு ராவணோத்த மகாநியாசம் இருக்கு. ராவணன் வந்து சொன்னது சிவ வழிபாட்டுக்கு அதுல சில முக்கியமா சில ஸ்லோகங்கள் சேர்க்கிறா. அது வேதத்துல இருந்து வராது, ஆனா அந்த ஸ்லோகங்களை சேர்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம பௌத்தாயனர் சொல்றத சொன்னா அதுக்கு ராவணோக்த மகாநியாசம் அப்படின்னு சொல்றது. இப்ப வந்து இந்த மகாநியாசத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவசங்கல்பம் அப்படின்னு ஒரு சூத்திரம் ஸ்தோத்திரம் வந்து தன்மே மன சிவசங்கல்பமஸ்து அப்படின்னு வருது. இது சுக்ல சர்வேதம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தைத்திரிய சாக்கையில இதை நான் இங்கேயும் பாக்கல. இது சுக்ல சர்வேதத்துல இருக்கு. யாருக்கா சுக்ல சர்வேதம் தெரியும் இது எங்க வருது அப்படின்னா, இந்த பேஸ்புக் கமெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா அதோட அது எங்க கிடைக்கிறது அப்படின்னு நீங்க சுக்ல சர்வேதத்துல சொன்னா அது ஒரு கமெண்ட் வேணா போடுங்க. இந்த இந்த ஒரு மகாநியாசத்துல இது ஒரு ஒரு எக்ஸப்ஷன். சுக்லத்தை நமக்கு நம்ம சொல்றோம். இது ஒரு பிரயோகமா இருக்குது நமக்கு. நம்ம சாதாரணமான பிரயோகத்துல இதுவும் வந்துருது. இப்ப வந்து அடுத்தாப்புல வந்து நம்ம வந்து அன்றாட வழிபாட்டுல நம்ம என்னென்ன பாக்கிறோம் அப்படின்றத பார்த்தா, முதல்ல நமக்கு எல்லாருக்கும் முக்கியமா ஸ்மார்த்தாள உபநயனே முதல்ல கத்துக்கிறதுலாம் வந்து ஃபர்ஸ்ட் ருத்ரா சமகத்துல கொஞ்சம், அதாவது ஃபுல் பிரச்சனத்தையும் நம்ம கத்துக்கிறதுல ருத்ரத்தை ஃபுல்லா கத்துக்கிறோம், சமகத்தை கொஞ்சம் கத்துக்கிறோம். சோ இதெல்லாம் வந்து ருத்ரம் சமகம் இதெல்லாம் வந்து நமக்கு அதெல்லாம் சமீதல வருது, தைத்திரிய சமீதல. அது மாதிரி நமக்கு புருஷ சூக்தம் ஆரண்யத்துல வருது. அது மாதிரி நமக்கு நாராயண சூக்தம், துர்கா சூக்தம், இதெல்லாம் வந்து திருப்பி ஆரண்யத்திலே மகாநாராயண உபநிஷத் அப்படிங்கறதுல வருது. இது துர்கா சூக்தம், அப்புறம் வந்து ஸ்ரீ சூக்தம், இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிழக்குல வருது. ஆனா பொதுவா வந்து துர்கா சூக்தம், நாராயண சூக்தம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிளபாகத்துல வருது, அதாவது மகாநாராயண உபநிஷத்துல வருது. இதெல்லாம் வந்து அன்றாடமா உபயோகத்துல இருக்கிற ஒரு சில மந்திரங்கள். அப்புறமா நிறைய நம்ம வந்து இப்போ வந்து இந்த காமகாரிஷித் மஞ்சுரகாரிஷித் இந்த ஜபங்கள்லாம் வருது. அப்புறம் அடுத்த முக்கியமான உபயுக்தமா நம்ம அதாவது அன்றாட இதுல இருக்கிறது வந்து சந்தியாவந்தன மந்திரங்கள். இப்போ சூரியஷ்ட மாமு நிஷ்ட, அக்னிஷ்ட அக்னிஷ்ட மாமு நிஷ்ட, ஆபக்குனந்து சூரியஷ்ட மாமு நிஷ்ட, இதெல்லாம் இந்த சந்தியாவந்தனத்துல நம்ம வந்து பிராஷ்ட மந்திரங்கள்லாம் வருது. அது மாதிரி வந்து உத்தமே சிகரே ஜாக்கே அப்படின்னு அங்கேயும் அதே உபஸ்தானத்துக்குரிய மந்திரங்களும் வருது. அங்க அம்பஸ்ய பாரு, அதாவது மகாநாராயணத்துல. அது மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து காயத்ரியில உபநயனத்துல அந்த பஞ்சசீல காயத்ரி நம்ம எப்படி சொல்றோம், உபநயனத்துக்கு எப்படி நம்ம வந்து ஒரு பிரம்மோபதேசம் பண்றோம் அப்படின்னா அந்த அந்த பிரம்மோபதேசத்துக்கு தேவையான காயத்ரியோட ஒரு வியாக்கியானமும் அதுல இந்த மகாநாராயணத்துல இருக்கு. ஸோ சந்தியாவனத்துக்கு சந்தியாவன கர்மாக்களும் இந்த மகாநாராயணத்துல இந்த மந்திர பாகங்கள் இருக்கு. இப்ப அது ஒரு முக்கியமான பிரயோகம். அப்புறமா அடுத்தது பார்த்தா நம்ம வந்து பிரம்மயக்கியம் பண்றோம் தினம். பொதுவா இப்ப இன்னும் எப்படி ஆயிடுது அப்படின்னா கிரகஸ்தாளுக்கெல்லாம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டா அன்னைக்கு கிரக பிரம்மயக்கியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அன்னைக்கு மட்டும்தான் பிரம்மயக்கியம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு இது உருவாகின்றது. ஆனா பிரம்மயக்கியம் நித்தியமா பண்ண வேண்டியது, அது கிரகஸ்தா மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. எல்லாருக்கும் பிரம்மயக்கிய கர்மா இது கண்டிப்பா நித்திய கர்மா அனுஷ்டானம். இந்த பிரம்மயக்கிய கர்மா எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன வழி, எப்படி அது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஆரண்யத்துல அது ஒரு ஆரண்யத்துல வந்து சகவை தேவானாஞ்ச அசுரானாஞ்ச அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயத்துல அது நமக்கு வந்து ஆரண்யத்துல வருது. அது தவிர கிரகஸ்தாள்லாம் பண்ண வேண்டிய பஞ்சமகா யஜ்யங்கள் தேவயஜம் பித்ரயஜம் மனுஷயஜம் பூத யஜ்யம் இந்த பிரம்மயஜம் கடைசியில வருது. அந்த பிரச்சனத்துல நான் சொன்ன பிரச்சனத்துல இந்த பிரம்மயஜத்துக்கு கொஞ்சம் எம்பாசிஸ் ஜாஸ்தி, நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசுறது. இதெல்லாம் ஒவ்வொரு லைனா வந்து டிஃபைன் பண்ணிட்டு போயிடுது. ஸோ பஞ்சமகா யஜ்யங்கள் பிரம்மயஜ விதி இங்க வந்து தைத்திரிய சாக்கையில நமக்கு கிடைக்குது. சந்தியாவந்தன மந்திரமும் தைத்திரிய சாக்கையில தான் கிடைக்கிறது. காயத்ரி உபதேசமும் தைத்திரிய சாக்கை. ஓம் போ தத்சவிதுர்வரேண்யம், ஓம் போ பர்கோ தேவச தீமஹி, ஓம் சுவாஹா அப்படின்னு நம்ம பிரம்மயஜத்துல சொல்றோம் இல்லையா. இதைதான் வந்து நம்ம வந்து இங்க வந்து பிரம்மோதேசத்துல உபநயனத்தை நம்ம வந்து நம்ம சொல்லி வைக்கிறோம். இதுதான் வந்து இன்னைக்கு இது வந்து வழக்கத்துல நம்ம இன்னைக்கு பூனல்லாம் நம்ம பாக்குறதுக்கு வந்து. ஸோ பஞ்சமகா யஜ்யம் ஆயிடுது, உபநயனம் ஆயிடுது. அப்புறமா வந்து நிறைய காமகாரிஷி ஜெபம் நம்ம ஆவணியாட்டத்துல தான் பாக்கிறோம். காமகாரிஷி மன்னியரகாரிஷின் நமோ நமகான்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா ரெண்டுமே தனி காமோகாரிஷின் நமோ நம, காமோகாரிஷி காமக்கரோதி நாகங்கரோமி காமக்கர்த்தா நாகங்கர்த்தா காமக்காரிதா அப்படின்னு அது ஒண்ணு. அப்புறம் மன்யுரகாரிஷின் நமோ நம, மன்யுரகாரிஷின் மண்யு கரோதி நாகங்கரோ மண்யுக்கர்த்தா நாகங்கர்த்தா அப்படின்னு ஆக்சுவலா இது ரெண்டு மந்திரம் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம காமோகாரிஷி ஜபத்துல நம்ம சொல்றது ஆவணியாளத்துக்கு சொல்றோம். இந்த காமோகாரிஷி ஜபத்தே எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த தை மாசத்துல, அதாவது இந்த வேதிக் இந்த நம்ம ரெண்டு வகையா நம்ம இந்த வேத செமஸ்டரை பிரிக்கிறோம். அதான் ஒழுங்கா பிரமமா அத்தியனம் பண்ணோம்னா நம்ம வந்து ரெண்டு வகையா இந்த நம்ம வந்து வேதிக் செமஸ்டரை பிரிக்கலாம். தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் அந்த ஆவணி ஆடத்து வரைக்கும் நம்ம வந்து அத்தியனம் வேதாத்தியனத்தை உற்சர்ஜனம் பண்ணிட்டு அப்புறம் அங்கங்களை படிக்கணும். நான் சொன்ன அந்த ஆறு அங்கங்களையும் படிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த தை மாசத்துல பௌர்ணமியில நம்ம வந்து அத்தியன உற்சர்ஜனத்தை பண்ணோம். அந்த அத்தியன உற்சர்ஜனை பண்ணிட்டு அங்கத்தை படிச்சுட்டு அப்புறம் திருப்பியும் ஆடி மா ஆவணி ஆட்டத்தை நீ வேதாரம்ப ஹோமத்தை பண்ணிட்டு அத்தியனத்தை வேதாத்தியனத்தை தொடங்கணும். இந்த தை மாசத்துல பண்ணா அது பௌர்ணமியில அந்த அக்கரண அந்த அந்த அத்தியான உற்சர்ஜன ஹோமத்தை அத்தியன உற்சர்ஜன ஹோமத்தை பண்ணாததுக்கு நாம காமகாரிஷியத்தை பிராயசித்தம் சொல்றோம். இதுக்கு பிரமாணம் நீங்க எங்கேருந்து கிடைச்சிருக்குன்னு தெரியல, ஆனா வந்து தெரிஞ்சா யாராவது போடணும். இதுக்கு பிரமாணம் என்னன்னு தெரியல, ஆனா இதுதான் வந்து பொதுவா வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது இது மாதிரி நிறைய அது மாதிரி புருஷ சூக்தம் நமக்கு தெரியும். அது நமக்கு தைத்திரிய சாக்கையிலையும் கிடைக்கிறது. நேற்று ரிக்வேத புருஷ சூக்தம் பத்தி சொன்னேன். தைத்திரியத்துல கிட்டத்தட்ட அதே தான், ஆனா மந்திரங்கள்ல சில மாற்றங்கள் இருக்கு. அது மாதிரி தைத்திரியத்துல வர புருஷ சூக்தம் வந்து கொஞ்சம் சந்தோபத்தமா இருக்காது, சந்தசோல கூடி இருக்காது, வாக்கியம் வாக்கியமே பிடிச்சிருப்பா. அது மாதிரி தைத்திரியத்துல இன்னொரு ஒண்ணு என்ன வருதுன்னா உத்தர நாராயணம் புருஷ சூக்தத்தோட வருது. அது மூணாம் பிரச்சனத்துல வருது. சித்திசுருக்கு சித்தமாஜ்யம் சித்திசுருக்கு அப்படி அந்த மூணாம் பிரச்சனம் ஆரணிக்கிறது மூணாம் பிரச்சனத்துல அது வருது. அதுல வந்து புருஷ சூக்தம் நமக்கு யஜுர்வேதத்துல புருஷத்துவம், தைத்திரிய சாக்கியால புருஷத்துவம் நமக்கு ஆரண்யகத்துல கிடைக்கிறது சமீதல. ஆனா ரிக்வேதத்துல சமீதல வந்து நமக்கு புருஷத்துவம் இருக்கு. சோ கொஞ்சம் ஸ்வரமும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கலாம், அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். ரிக்வேத புருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்வரம் ஸ்வரம் வேற, இது கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு இடங்கள்ல வேறையா இருக்கும். இது வந்து அதாவது நான் இப்ப சொல்றது அது மாதிரி வந்து நம்ம ராக்ஷவனம் அதுவும் உதகசாந்திலேயே சேர்ந்து வருது. ஆனா பொதுவா வந்து நம்ம வந்து ராக்ஷவன மந்திரம் சொல்றோம், பிருத்வியும் இதெல்லாம் வந்து இந்த ராக்ஷவன மந்திரம்னா வந்து சமீத்தில வருது. இதெல்லாம் பொதுவா வந்து ஒரு சில கர்மாக்களுக்கு முன்னாடி பண்ணிட ஆரம்பிக்கிறது. இது மாதிரி இப்ப நம்ம ருத்ரஞ்சமனம் ருத்ராபிஷேகம்லாம் பண்றோம் இல்லையா, ஏகாதச ருத்ரம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமா ஸ்மார்த்தாள் கிட்ட வந்து பிரபலமா இருக்கிறது வந்து இந்த ஏகாதச ருத்ரக்கணம். இது வந்து நம்ம வந்து கோயில்கள்லயும் பார்க்கலாம், இல்ல இப்ப அந்த சஷ்டியாத்த பூர்த்தின்னு இதெல்லாம் வைக்கிறான். சோ இதெல்லாம் வந்து இங்க சம்மித்தல நாலாம் ஆண்டத்துல வருது இதெல்லாம். ஆனா இங்க சம்மித்தல பார்த்தோம்னா ஜம்பே ததாமி அது வரைக்கும் முடிஞ்சிருது, பிரம்மகைங்க ஜாமகே வந்து அப்புறமா நம்ம சேர்த்துக்கிறது. சம்மித்தல நாலாம் ஆண்டத்துல வர ருத்ரபிரஷ்ணம் நமஸ்தே ருத்ரமன்யவ நாலாம் ஆண்டு அஞ்சாம் பிரஷ்னம் அது வந்து ஜம்பே ததாமியோட முடியுது. இது நம்ம வந்து திரம்பகைன்னா அப்புறமா வந்து சம்பிரதாயத்துல நம்ம சேர்த்துக்கிறது தான். அது மாதிரி சமக பிரஷ்னமும் வந்து நம்ம பார்த்தா புவனஷ்டா அதிபதிஷ்ட அதோட முடிஞ்சிருது. இடாதேவகூர் மனோரீக்கிய நீர் நம்ம வந்து வழக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறது அங்க ஒன்னாம் காண்டத்துல வருது, அது இங்கேவே வர இங்க வரதே கிடையாது. வாஜபே யாகத்துல அது வந்து ஒரு மந்திரமா இடாதேவகூர் மனோரீக்கிய நீர் வருது. இது நேரடியா இங்க சமக பிரஷ்னத்துல நாலாம் காண்ட ஏழாம் பிரஷ்னத்துல ஜம்பேத அதிபதிஷ்டமே அதோட முடிஞ்சிருது. அப்புறம் வாதோன சத்த பிரதிஷ்டோவா பராவதான்னு ஆரம்பிச்சிருது, அதனால இடாதேவகூர் கிடையாது. சோ இது வந்து பிரபலமா இன்னைக்கு நாம வந்து பார்க்கக்கூடிய ஒரு யஜுர்வேதம் அப்படிங்கிறது பிரபலமா நாம வந்து பயன்படுத்தக்கூடிய இப்ப மேதா சூக்தம் அது சில இடங்கள்ல பாராயணம்னா மேதா தேவி ஜுஷமான நாகாத் அது அது வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் பிரயோகத்துல நம்ம வந்து மக முக்கியமா மகாநாராயணம் இருக்கு, சமிதையில இருந்து கொஞ்சம் இருக்கு, அப்புறம் உதகசாந்தி இருக்கு, அப்புறம் சந்தியாவந்தன மந்திரங்கள் இருக்கு, அப்புறம் பிரம்மயஜத்துக்கு பிரயோகம் இருக்கு. இது வந்து நம்ம காமனா சொல்லக்கூடிய சில பிரயோகங்கள்ல இருக்கக்கூடியது. இப்போ எதிர்வேதத்தையே வந்து நான் வந்து கொஞ்சம் கிளாசிபிகேஷன் டீப்பரா போறேன். எதிர்வேத சம்ஹிதா அதாவது நான் கிருஷ்ணயஜுர்வேதத்தை பொறுத்து சொல்றேன், இது சுக்லயஜுர்வேத காலாளுக்கு வேறையா இருக்கலாம். கிருஷ்ணயஜுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் தைத்திரிய சாக்கையை பொறுத்த வரைக்கும் சம்ஹிதால 44 கிருஷ்ணம் இருக்கு சம்ஹிதா. அப்புறம் பிராமணத்துல 3 அஷ்டகம் இருக்கு, 3 அஷ்டகத்திலையும் ஒவ்வொன்றையும் 8 கிருஷ்ணம் இருக்கு. அப்புறமா காட்டக பாகம்னு ஒண்ணு வருது, 3 கிருஷ்ணம் பிராமணத்துக்கு முடிஞ்ச உடனே. சில பேர் இந்த காட்டகத்தை வந்து 3 அஷ்டகத்தோட எக்ஸ்டென்ஷனாவே கருதுறா, 10, 11, 12 கருதுறா. அப்புறம் ஆரண்யகத்துல ஆரண்யகம் ஒரு கிருஷ்ணம் ஆரண்யகம் வருது. ஆரண்யகம் வந்து அதுல வந்து திராவிட பாட்டமா ஆந்திர பாட்டமாங்கிறத பொறுத்து அது வந்து கொஞ்சம் கணக்கு மாறுது. நான் நினைக்கிறேன் திராவிட பாட்டத்துல 8 கிருஷ்ணம் வருது, இதுல ஆந்திரத்துல 6 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியில ஏகாக்னி காண்டத்துல 2 கிருஷ்ணம் இருக்கு கடைசியா. இப்போ நம்ம வந்து நேத்துக்கு இருக்கு இதுதான் வந்து பொதுவா வந்து சம்ஹித பிராமணம் ஆரண்யகம் அப்படின்னு நம்ம என்ன பாக்குறோம், பொதுவா சம்ஹிதல மந்திரங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். வெறும் மந்திரங்கள் பிராமணங்கள்லாம் மந்திரங்கள்லாம் மோஸ்ட்லி சந்தோபத்தமா இருக்கலாம், ஆனா இங்க எஜுஸ்ல சந்தஸ் இல்லாத மந்திரங்களும் இருக்குன்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இஷேத்வோர் ஜேத்வா வாயுஸ்தோ பாயுஸ்த தேவோவசவிதா பிரார் அப்படின்னு முதல் அணுவாக்கமே அதுக்கே வந்து நீட்டமா போயிட்டே இருக்கு, அதுக்கு என்ன சந்தஸ்ன்னு நமக்கு தெரியல, அது பாட்டு க்ளோஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மந்திரமா நம்ம யஜுஸ் சமீதையில பாக்குறோம். ஆனா யஜுஸ் சமீதையில என்ன அப்படின்னா இங்க நான் வந்து இந்த நம்ம முதல்ல சொன்ன யாஜ்ஞவல்கியரோட கதையில இந்த தித்திரி பறவைகள்லாம் அந்த வாஜ வைஷம்பாயனோட சிஷ்யர்லாம் வந்து முதல்ல அதை வந்து சாப்பிட்டுட்டு அது கலந்து போயிடுது, பிராமண ஆரணிக்கங்கள்லாம் சமீதையெல்லாம் கலந்து போயிடுது அப்படின்ற ஒரு கதைனால நமக்கு வந்து இங்க ஆறாம் ஆண்டு அதாவது சமீதையில பிராமண பாகங்கள்லாம் வருது. இப்போ ரெண்டாம் காண்டம் ஃபுல்லா பார்த்தா பிராமணம் தான், ரெண்டாம் காண்டம் காமி எட்டி ஃபுல்லா பிராமணம் தான் வருது. அது மாதிரி ஆறாம் காண்டத்தையும் பிராமணம் தான், அதாவது ஃபுல்லா பிராமணம் கிடையாது, ரெண்டாம் காண்டத்துல மெஜாரிட்டி பிராமணம். கடைசி ரெண்டு அணுவாக்கம் ஒவ்வொரு ரெண்டு அணுவாக்கம் இன்னைக்குமே இருக்கா இருக்கும். ஆனா ஆறாம் காண்டத்தை பார்த்தா தரோவா வந்து 5, 6 இதெல்லாம் வந்து பிராமணம்னா ஆறெல்லாம் மொத்தமா ஒரே ஒரு மந்திரம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆறாம் காண்டத்துல மிச்சதெல்லாம் ஆறாம் பிராமணம் அப்படின்னா விளக்க உரை க்ளோஸ் மாதிரி இருக்கும், இது பண்ண அது பண்ண அந்த மந்திரம் இத்தியாகா இத்தியாகா ஜுஹோதி எஜதி இந்த மாதிரி கிரியைகளை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி அடக்கணும் அதாவது விசாரங்கள்லாம் நடக்கும். அந்த வேதியை வந்து கற்ற வந்து அந்த அந்த கயிறு ரஷணம்னு பேரு, அது 12 அடி இருக்குமா 13 அடி இருக்குமா 8 அடி இருக்கணும், இந்த மாதிரி பல விசாரங்களை வந்து அது வந்து பிராமணத்துல நமக்கு கிடையாது. துவாதசாரத்னி ரசனா கர்த்தவ்யா பிரயோதசா ரத்னி அப்படின்னு ரசவேதத்துல அந்த அரத்னி, அதாவது அந்த அந்த ரசனா அந்த கயிறு வந்து எத்தனை அரத்னி கியூபிட்ஸ்ங்கிற இங்கிலீஷ்ல 12 இருக்குமா 13 இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிராமணத்துக்கு சேர்ந்தது. இந்த விஷயங்கள்லாம் பொதுவா மற்ற சாக்கைகள்ல வந்து நமக்கு தனியா பிராமணத்தை வருது, இதை வந்து சம்ஹிதையோட மிக்ஸ் ஆகாது. ஆனா வந்து இங்க வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சம்ஹிதையே எதிர்ஸ்ல கிடைக்கும், தைத்திரிய சாக்கையில இது வந்து மிஸ்ரம் ஆறுது. இது ஒரு கேரக்டரிஸ்டிக் இந்த தைத்திரியத்துக்கு. அதே மாதிரி தைத்திரிய இந்த பூரா தைத்திரியமும் கம்ப்ளீட்டா தைஸ்வரியம், அதாவது ஃபுல்லாவே தைத்திரியத்துக்கு ஃபுல்லா ஸ்வரம் இருக்கு. இப்ப ரிக்வேதத்துலாம் பார்த்தா சம்ஹிதைக்கு ஸ்வரம் இருக்கு, தைத்திரேய பிராமணம் ஃபுல்லா ஏகஸ்ருதி தான், தைத்திரேய பிராமணம் ஐத்திரேய ஏகஸ்ருதி தான். ஆனா தைத்திரியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்வரம் இருக்கு, எல்லாம் சம்ஹிதைக்கும் இருக்கு, பிராமணத்துக்கும் இருக்கு, ஆரண்யத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு ஸ்வரம் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் பண்ணலாம் காமனா இருக்கிறதோட, ஆனா ஸ்வரங்கள்ங்கிறது எல்லாத்துக்கும் ப்ராப்பரா தைஸ்வரியமா எல்லாத்துக்கும் உண்டு தைத்திரியத்துல. இப்ப வந்து இது இது வந்து சம்ஹித கலக்கிற விஷயம் தானே, அதாவது மிஸ்ரிதம்னு பேரு, இந்த பிராமணமும் சம்ஹிதையும் கலந்தது, மந்திரமும் பிராமணம் கலந்தது, இது வந்து மிஸ்ரிதம். இப்போ இந்த நேரம் நம்ம பிரயோகத்தை வந்து காமனா இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிற பிரயோகங்கள்ல பத்தி சொன்னேன். இப்ப கொஞ்சம் யாகீக பிரயோகத்தை பார்ப்போம், அதாவது நாம அன்றாடமா அதை நம்ம பொதுவா நிறைய பேர் 99% ஆஃப் த பீப்புள் அது நமக்கு தெரியறது இல்ல. ஆனா அது ஒரு அறிமுகமா வந்து நான் சொல்லி வைக்கிறேன், அது வந்து இத்தனை பேருக்கு அது பிரயோஜனப்படும் தெரியல, ஆனா விஷயத்த சொல்லிடுறேன். பொதுவா நாம வந்து யாகம் அப்படின்னா நாம பண்றது வந்து இங்க பொதுவா நமக்கு என்ன தெரியும்னா ஒரு சுதர்சன ஹோமம், ஒரு கணபதி ஹோமம், இதெல்லாம் இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து லௌகீக அக்னியில பண்றது. லௌகீக அக்னி அப்படின்னா அன்னன்னைக்கு அக்னியை வந்து கொளுத்திட்டு அன்னன்னைக்கு அதுலேயே ஹோமம் பண்ணிட்டு அன்னன்னைக்கு அதுவே அன்னைக்கே சமணம் ஆயிடுறது அக்னி, அதனால அந்த அக்னி கேரி ஓவரா இருக்குது. ஆனா இப்ப வந்து வேதத்தை சொல்லியிருக்கிற அக்னி அக்னி கர்மா ரெண்டு வகையா இருக்கு, ஒண்ணு திரேதா அக்னியா இருக்கு, இன்னொன்னு ஏகா அக்னியா இருக்கு. இப்போ வேதத்துல இருக்கிற அந்த 80 பிரச்சனைகள், அதாவது ஸ்மார்த்தா அதை ஏகாக்னி காண்ட மந்திர பிரச்சனம்னு சொல்லுவோம், இந்த ஏகாக்னி காண்டத்தை பண்ண வேண்டிய கர்மா ஒரே அக்னி, அதாவது கல்யாணம் ஆனவனே அவுபாசனம் அப்படிங்கிற கர்மாக்கு நம்ம வந்து கல்யாணம், அதுக்கு வந்து அவளுக்கு அந்த தகுதி வந்துடுறது, அந்த அக்னி தாலி பாக்கெல்லாம் பண்ணி பிரிச்சு அந்த அவுபாசன அக்னியில நம்ம அவுபாசனம் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்குதான் அந்த வந்து அந்த அந்த மண்பானைய கொடுக்குறா. இப்ப எல்லாருக்கும் அதை எதுக்கு கொடுக்குறான்னு கூட தெரியறது இல்லை, ஆனா மண்பானை கொடுக்குறா. இது வந்து அவுபாசனத்துக்காக கொடுக்குறது. இப்ப இந்த அவுபாசன அக்னிய வந்து அணையாம அந்த கிரகஸ்தான் மெயின்டைன் பண்ணணும், ரெண்டு வேளை அவுபாசனம் பண்ணணும், காலையிலையும் சாயங்காலமா அவுபாசனம் பண்ணணும். இந்த அவுபாசனத்துல நம்ம வச்சு நிறைய கர்மாக்கள் வருது, அதாவது உபநயனம், உபநயன கர்மா உபாசன அக்னியில பண்ண வேண்டியது, இந்த மாதிரி சீமந்த அக்னி உபாசனத்துல பண்ண வேண்டியது, ஸ்ராத்தம் உபாசத்துல, இதெல்லாம் வந்து ஏகாக்னி கர்மா. இதெல்லாம் தான் வந்து அந்த கடைசி ரெண்டு, ஒன்னு ஆபஸ்த மந்திர பாட்டம்ங்கிற, இத வந்து ஸ்மார்த்தா வந்து தைத்திரியத்துல 82 பிரச்சனை சொல்றது, அஷீதி துவயம். ஸ்மார்த்தா வந்து இந்த ரெண்டு மந்திர பிரச்சனத்தையும் 80 சேர்க்கறது இல்ல, அவ வந்து வேற கணக்கு அதுக்கு இருக்கும். ஆனா வந்து திராவிட பாட்டம் வந்து இது ரெண்டையும் அந்த 82 பிரச்சனத்தை சேர்க்கறது. ஆனா மந்திர பிரச்சனை எப்படியும் ஆனா படிச்சு ஆகணும் நம்ம கிரகிய கர்மாக்களை பண்றதுக்கு. கிரகியம்னா நம்ம பண்ற உபநயனம், ஸ்ராத்தாதிகள், இந்த மாதிரி கர்மாக்களுக்கெல்லாம் வந்து நம்ம அது படிச்சாகணும். சோ இதெல்லாம் வந்து அவுபாசன அக்னியில பண்ற கர்மாக்கு ஏகாக்னின்னு பேரு, ஒரே அக்னி தான் இருக்கும். அதுலதான் நம்ம வந்து உபநயனம், சீமந்தம், அப்புறமா வந்து கல்யாணம், அப்புறமா ஸ்ராத்தம், இந்த மாதிரி நிறைய கர்மாக்களை பண்றோம். அதே மாதிரி பிரம்மச்சாரிக்கும் சமிதானத்துக்கு மந்திரங்கள்லாம் ஏகாக்னி காண்டத்துலாம் சொல்றது முழுசா சொல்றது. சோ இது இதுதான் வந்து ஏகாக்னி காண்டம், ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஏகாக்னி காண்டத்துல இருக்கிற ரெண்டு பிரச்சனைகள்னா நம்ம அன்றாடமா செய்யக்கூடிய டெய்லி வாத்தியாரம் சாப்பிடம் பண்றது இல்லையா, அதுக்கெல்லாம் அது மந்திரங்கள்னா ஏகாக்னி காண்டத்துல தான் இருக்கு. இது நம்ம கிருஹ்யமா பண்றது கர்மாக்கள். இப்ப ஸ்ரௌத்தமா பண்ற கர்மாக்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். இப்ப அந்த உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அக்னி ஒரே அக்னி இருந்ததோ இல்லையா, அந்த உபாசனம் பண்ணின அக்னியை வச்சுட்டு இந்த அக்னியை மூணா நம்ம விபாகம் பிரிக்கணும். திரேதா அக்னின்னு பேரு, மூணு அக்னியா பிரிக்கிறோம். அக்னி ஆதானம்னு ஒரு கர்மா இருக்கு, இந்த கர்மாக்கள்ல இதை வச்சுட்டு இந்த மூணு அக்னியா காரகபத்தியம், ஆகவனியம், அன்வாகாரிய பச்சனம், ஆறு தட்சிணாக்னியும் சொல்றது. இந்த மூணுமே வந்து இந்த நம்ம வந்து அக்னி ஆதானம் அப்படிங்கிற கர்மா முதல்ல பண்ணணும், அதுதான் ஸ்ரௌத்தத்துக்கு வந்து ஒரு ஆரம்பம் மாதிரி. ஸ்ரௌத கர்மா அப்படின்னா ஸ்ருதியில சொல்லியிருக்கிற கர்மா. இப்ப கிருஹ்ய கர்மானா நம்ம ஸ்மார்த்த கர்மாக்கள்னு சொல்லலாம், ஸ்மிருதியில தான் அதுக்கு விளக்கமா பாக்குறோம். இப்ப உபாசனம் எப்படி பண்ணணும்ங்கிறதுக்கு விளக்கமா வந்து நமக்கு வேதத்தை பார்க்க முடியாது. அதுக்கு வந்து ஸ்மிருதி தான் நமக்கு பிரமாணம், சம்பிரதாயம் பிரமாணம். ஆனா வந்து அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வேதத்துல நேரடியா விஸ்தாரமா அதுக்கான வந்து ஒரு பிரமாணங்கள் விதி என்ன பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ஸ்ருதி அப்படின்னா வேதம் அப்படின்னு நான் நீ முதல் நாள சொன்னேன், காதுல கேட்கறது. அதனால இந்த வேதத்துக்கு ஸ்ருதின்னு ஒரு பேரு. ஸ்ரௌதம் அப்படின்னா இந்த வேதத்துல ஏற்படுத்த பொதுவா நல்லா சொல்லியிருக்கிற கர்மாக்கள்னா ஸ்ரௌத கர்மான்னு பேரு. இந்த ஸ்ரௌத கர்மாவுக்கு முதல் அடி அக்னி ஆதானம்னு பேரு. இந்த அக்னி ஆதானம்னா என்ன, மூணு அக்னியை வந்து காரகபத்தியம், ஆகவனியம், அன்வாகாரியம் எப்படியும் பிரிச்சுண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அக்னிஹோத்திரத்துல ஆரம்பிக்கிறது. அக்னிஹோ இப்ப வந்து இதுக்கும் இதுக்கும் பேரலல் நிறைய இருக்கு, உபாசனத்துக்கும் ஸ்ரௌதத்துக்கும். உபாசனம் பண்ணணும், அதுக்கு ஒரு சைக்கிள் மாதிரி வரும். உபாசனம்னா அப்புறமா வந்து இஷ்டிகள் வரும், தர்ஷ பௌர்ணமா சேஷ்டி அத மாதிரி இங்க இஷ்டி காலம் வருது. பிரதமனி பௌர்ணமி பிரதமனிக்கு அதுக்கு வந்து பூர்ணமாச ஸ்தாலி பாக்கம்னு சொல்றோம், தர்ஷஸ்தாலி பாக்கம் அது மாதிரி அமாவாசைக்கு. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தா தர்ஷ பூர்ணமாச சேஷ்டிங்கிறோம், அது வந்துதான் அந்த தர்ஷ பூர்ணமாச சேஷ்டி பிரச்சனம்னா முதல் பிரச்சனம் அப்படின்றது இந்த ஆரம்பிக்கிறது தான் வந்து சௌதத்துல முதல் பிரச்சனம். இது இது வந்து அக்னி காரகபத்தி அக்னில இருந்து ஆரம்பிக்கும், நம்ம பிரிச்சுக்கிறோம் மூணு அக்னியா. இந்த மூணு அக்னி தான், இந்த மூணு அக்னியை பேஸ் பண்ண கர்மாக்கள் தான் வேதத்துல எல்லா இடத்தையும் 90% அதான் வரும். அதாவது இந்த கடைசி ரெண்டு பிரச்சனத்தை தவிர ஆபஸ்தம்ப மந்திர பாட்டம்னு சொல்றோம், இல்ல ஏகாக்னி காண்டம்னு சொல்றோம், இந்த ரெண்டை தவிர மத்த கர்மாக்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து திரேதா அக்னி கர்மா தான் வேதத்துல. இப்போ அது எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்னது தர்ஷ பூர்ணமா செட்டி சொன்னேன், அது வந்து முதல் பிரச்சனை. அப்புறமா வந்து ஒன்னாம் ஆண்டாம் ரெண்டாம் பிரச்சனை, ஆப உந்தந்து ஜீவசே அதுல இருந்து ஆரம்பிக்கும். சோமயாகத்தை பத்தி, அதாவது அக்னிஷ்டோமம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு விஸ்தாரமான சோமயாகத்தை பத்தி சொல்றது. அப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான யாகத்தை பத்தி வாஜபேயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், வாஜபேயாவும் இருக்கு, அப்புறம் ராஜசூயாவும் இருக்கு. இதெல்லாம் ஒன்னாம் ஆண்டத்தோட ஒரு டாபிக். ஓவராலா சொல்ல போனா ஒன்னாம் ஆண்டத்தை முக்கியமா சொல்லியிருக்கிறது வந்து தர்ஷ பூர்ணமா செட்டி, அப்புறமா சோமயாகங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள், அப்புறமா வந்து வாஜபேயம் ராஜசூயம், இதுதான் முக்கியமான சில விதிகள்லாம் சொல்லியிருக்கு. எல்லாமே திரேதா அக்னியில பண்ண வேண்டியது, அக்னி ஆதானம் பண்ணிட்டு மூணா பிரிச்சுட்டு இந்த மூணு அக்னிகள்லையும் பண்ண வேண்டியது. இப்போ ரெண்டாம் காண்டத்தை எடுத்துட்டா ஃபுல்லா காமியஷ்டி தான். அதாவது இந்த காமியஷ்டி இதெல்லாம் வந்து ஒரு கிரகஸ்தன் வந்து அக்னிஹோத்திரம் யாவத் ஜீவோ அக்னிஹோத்திரம், உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு கிரகஸ்தன் வந்து இங்க அக்னிஹோத்திரம் பண்ணணும். ஆனா அந்த காமிய அக்னிஹோத்திரம்னா அதோட அசோசியேட்டட் தர்ஷ பூர்ணமாசம், சாதுர்மாசியம், அப்புறமா வந்து இந்த மாதிரி சௌத்ராமணி, பசுபந்தம், இந்த மாதிரி ரிலேட்டடா அதோட சைக்கிள் ஒண்ணு வரும். அந்தந்த நாள் அந்தந்த திங்க அந்தந்த என்ன சொல்ற அந்தந்த காலகட்டத்துக்கு, இப்ப வந்து பௌர்ணமி அமாவாசை தர்ஷ பூர்ணமாசம் சொன்னேன், அது மாதிரி சாதுர்மாசம் சில, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் சாக்ரிஃபைஸ், பிண்டபித்ரேக்கியம், வர்ணப்பிரதாசம், சாக்கமேதம், இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் யாகத்துக்கு பேரு சாக்க சாதுர்மாசியானி தெரு. அது மாதிரி பசுபந்தம், சௌத்ராமணி அப்படின்னா நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ரெண்டாம் காண்டம். ஆனா இதெல்லாம் நம்ம நியத்தமா பண்ண வேண்டிய நித்திய கர்மா. ஆனா இந்த ரெண்டாம் காண்டத்தை நம்ம சொல்றது எல்லாமே காமியஷ்டிகள், எல்லாமே வந்து அவாவாளோட விருப்பத்தை. இப்போ தசரதர்லாம் வந்து புத்திர காமியஷ்டின்னு பண்ணிதான் ராமர் பிறந்தார் நம்ம ராமாயணத்தை தான் பாக்குறோம். அந்த இஷ்டி ஃபுல்லா இங்கதான் அந்த ரெண்டாம் காண்டத்தை தான், புத்திரன் வேணுமா, பசுக்கள் வேணுமா, அதாவது கிராம காமகா, அதாவது இன்னைக்கு வேணா பஞ்சாயத்து போட்டு அலைவருன்னு வச்சுக்கலாம் நம்ம கிராம காமகா, இந்த மாதிரி நிறைய அப்ப போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அப்புறம் வியாதி போகணும், அப்புறம் மழை பெய்யணும். முக்கியமா இந்த காரியரி இஷ்டின்னு சொல்லிட்டு ரெண்டாம் காண்டத்துல வருது, அது ரொம்ப பிரபலமான ஒரு இஷ்டி. அது மழை பெய்ய நிறைய இடத்துல நான் அதை வந்து பண்ணி நானே ஒரு இடத்துல பாத்திருக்கேன், அதை நல்லா இதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான யாகம் காரியரி இஷ்டின்னு, மழை பெய்யறதுக்கான ஒரு யாகம் இது.
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம், விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
5: நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ. சிற்சபேசா சிவசிதம்பரம், தில்லை எம்பலம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவதனைய வரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசு கமலஹஸ்தம் சுபிதம் மோதகேனா அருணகுசுமமாலா வியாழலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் முனைவரே எல்லாம் அல்ல ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத சிசபேச பெருமானுடைய அனுகிரகம், ஆன்மநாயகர் சமநாதீஸ்வர பெருமானுடைய அனுகிரகத்தினாலும், குருவருள் துணை கொண்டு சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பிலே ஒரு உரையானது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் அந்த சிவபூஜைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஆகமங்களினுடைய சாரங்களையும், அதேபோல் அந்த சிவபூஜைக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை பற்றி நேற்று பார்த்து கொண்டு வந்திருந்தோம். அந்த அனுஷ்டான வகையிலே நேற்று தினம் இந்த சம்ஹிதா மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபிரம்ம சடங்க மந்திரங்களையும் சகலீகரணங்களையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த பஞ்சபிரம்மம் ஷடங்கம் என்கின்ற அந்த மந்திரங்களினுடைய தத்துவார்த்தங்களை சிந்தித்து இன்று சைவ அனுஷ்டானங்களினுடைய பிற பகுதிகளையும், சூரிய சிவபூஜையினுடைய ஒரு அங்கமாக விளங்குகின்ற சூரிய பூஜையை பற்றி இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தித்து நாம் அது சார்ந்த விஷயங்களை இப்பொழுது சிந்திப்போம். அன்பர்களே, நேற்றைய தினம் சம்ஹிதா மந்திரம் என்று கூறினோம். பொதுவாக சைவ ஆகமங்களில் சிவாகமங்களில் அந்த 11 மந்திரங்கள் என்பது மிக மிக விசேஷம். ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஹிருதயம் சிரசு சிகை கவசம் நேத்திரம் அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 11 மந்திரங்கள், அதே போல பஞ்சகலா மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சாந்தி ஜீதகலை சாந்தி கலை வித்யாகலை பிரதிஷ்டாகலை நிவர்த்திகலை என்று சொல்லக்கூடிய இந்த 5 கலைகள், இவை அடிப்படையான மந்திரங்களாக விளங்கக்கூடியவை. இந்த மந்திரங்களை கொண்டே நமது சைவ அனுஷ்டானங்கள் சிவபூஜைகள் எல்லாம் பிரதானமாக செய்யப்படுகின்றன. ஏற்கனவே நாம் கூறிய பொழுதுவாறு சிவாகமங்களுடைய ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒவ்வொரு கிரியைகளும் மந்திரம் கிரியை பாவனை என்று 3 பிரதானமான தத்துவங்களை உள்ளடக்கியது. மந்திரம் என்பது பெருமான் அருளி செய்த அந்த திரு மந்திரங்கள், கிரியை என்பது முத்திரைகள், அனுஷ்டானங்களில் பலவிதமான முத்திரைகள் இருக்கின்றன. சிவபூஜையிலே பார்த்தீங்கன்னா நிறையா முத்திரைகள் இருக்கின்றன, கும்பமுத்திரை அங்கச முத்திரை நிரீக்ஷண முத்திரை, சூரிய பூஜையிலே விஸ்வரமுத்திரை என்று முத்திரைகள், தேனுமுத்திரை என்று பலவிதமான முத்திரைகள் இருக்கின்றன. இதிலே அனுஷ்டானங்களுக்கும் சிவபூஜைக்கும் சில முத்திரைகள் அப்படின்றது அவசியம். இது கிரியையாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பாவனை என்பது நாம் செய்யக்கூடிய அந்த பூஜையினுடைய தத்துவமானது அல்லது அந்த பூஜையினுடைய சாநித்தியமானது பரமேஸ்வரனை சென்று அடைந்தது என்று பாவிப்பது, பாவிப்பது பாவனை என்று அழைக்கப்படுகிறது. இப்படி இது 3 முக்கியம். அதிலே நாம் நேற்று இந்த சம்ஹிதா மந்திரங்களை பார்த்தோம். அனுஷ்டானங்களாக இருந்தாலும் சிவபூஜையாக இருந்தாலும் இந்த சம்ஹிதா மந்திரங்களானது மிக அவசியம். அதே போல சப்தகோடி மகாமந்திரங்கள் என்பதும் அவசியம். ஏற்கனவே சூரியனேன் திருமுறைகள் இந்த சப்தகோடி மகாமந்திரங்களையும் சம்ஹிதா மந்திரங்களையும் பிரமாணமாக வைத்து வரிசைப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது என்று கூறினேன். இதிலே சப்தகோடி மகாமந்திரங்கள் என்பதனுடைய தத்துவம் என்ன என மந்திரங்கள் நாம் குருமூல்யமாக உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். நாம் அதனுடைய தத்துவங்களை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ஈசானம் தற்புருஷங்கள் ஹிருதயம் சிரசு இதெல்லாம் வந்து பஞ்சபிரம்மம் சடங்கம் என்று கூறினோம். அடுத்து சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று ஒரு பகுதி. கோடி என்றால் பூர்த்தியானது அல்லது இறுதியானது என்று அர்த்தம். இப்போ ஒருவருடைய முகவரியை நாம் கேட்கும் பொழுது அவர் அந்த கோடியில் அவருடைய இல்லமானது இருக்கின்றது, அந்த கோடி அப்படின் பொழுது அந்த இடத்தினுடைய பூர்த்தியில் அல்லது அந்த பூர்த்தி நிறைவில் அவருடைய வீடானது இல்லமானது இருக்கின்றது என்பதை கூறுவது போல, இந்த ஈசானம் அல்லது இந்த சடங்க மந்திரங்கள் பஞ்சபிரம்மம் சடங்க மந்திரங்களுக்கு அந்தமாக பூர்த்தியாக நிறைவு மந்திரமாக அல்லது பூர்த்தி மந்திரமாக வரக்கூடியவை இந்த சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று பெயர். இவைக்கு என்னவென்றால் 7, சப்த என்றால் 7 கோடி மந்திரங்களை குறிக்கக்கூடியது. நம ஸ்வாஹா சுதா வஷட் பௌஷட் பட்டு ஹும் என்று இதனை இந்த சப்தகோடி மகாமந்திரங்களை கூறுவார்கள். இவை வந்து பீஜ எழுத்துக்களை போன்று எப்பொழுதும் நித்தியத்துவமானது. இதை மொழிபெயர்க்கவோ அல்லது மொழிபெயர்த்தால் அதற்கான உண்டான நேரடியான பலன்களை கொடுக்கக்கூடியது அல்ல. இது சுவாமியானவர் கைலையம்பெருமானில் கைலையில் சுவாமியானவர் நேரடியாக அருளி செய்தவை. இந்த சப்தகோடி மகாமந்திரங்களாக இருந்தாலும் சரி, சங்கீதா மந்திரங்களும் சுவாமி நேரடியாக அவருடைய திருவாய் மொழியாக அருளி செய்தவை இந்த மந்திரங்கள். இவை மொழிபெயர்த்தால் அதற்கான நேரடியான பலனை தர வல்லாது என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த நம ஸ்வாஹா சுதா ஔஷத் வஷத் பட்டு ஹூம் என்று சொல்லக்கூடிய இந்த சப்தகோடி மகாமந்திரங்களுக்கும் நம்மளுடைய சைவ அனுஷ்டானம் அல்லது சிவபூஜையிலே இவற்றுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பலன் ஆனது இருக்கின்றது. ஏனென்றால் ஈசானம் தற்புருஷம் அகோரம் என்று சொல்லக்கூடிய இவற்றோடு இந்த சப்தகோடி மகாமந்திரங்களில் எதனை சேர்த்தால் அது பலன் கொடுக்கும், எத்தகைய பலனை கொடுக்கும் என்று அந்த ஆகமங்கள் சைவாகமங்கள் நமக்கு உரைக்கின்றன. இப்பொழுது நமக என்று அந்த சப்தகோடி மந்திரம் இருக்கின்றது. இந்த நமக என்றால் பெருமானுடைய அந்த திருநாமத்தை கூறி அந்த பெருமானுடைய அந்த திருநாமத்தோடு இந்த நமக என்ற அந்த பதமானது சேரும் பொழுது என்ன பொருளை தரும், என்ன தத்துவத்தை தரும் என்றால், நமக என்று கூறும் பொழுது பெருமானுடைய ஐஸ்வர்யமானது நமக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யம்னா ரெண்டையும் எடுத்துக்கலாம். பெருமானுடைய ஈஸ்வர அனுகிரகத்திற்கும் ஐஸ்வர்யம் என்றுதான் பெயர். பெருமானுடைய திருவருளுக்கே ஐஸ்வர்யம் என்றுதான் பெயர். நமது லௌகீக வாழ்விலே நமக்கு தேவையான உணவு, பொருள், உடை போன்ற பொருளாதாரங்கள் இவற்றையும் நாம் ஐஸ்வர்யம் என்றே கூறுவோம். அப்போ அதனால தான் இந்த அர்ச்சனை என்பதில் நாம் நமக என்று அந்த பதத்தை பயன்படுத்துவதற்கு காரணம் எப்பொழுதும் நமக்கு ஐஸ்வர்யமானது நித்தியமாக இருக்க வேண்டும், பெருமானுடைய அனுகிரகமும் இருக்க வேண்டும். நேற்று கூறியது போல புக்தி முக்தி என்ற இரண்டும் கிடைக்க வேண்டும். புக்தி முக்தியும் தரவல்லது சிவ வழிபாடு மட்டுமே, சிவபூஜை மட்டுமே புக்தியும் முக்தியும் தரவல்லது என்பதால் தான். ஆக அந்த பெருமானுடைய அந்த திருநாமத்தோடு அல்லது இந்த பஞ்சபிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமந்திரங்களோடு நமக என்ற அந்த திருப்பதத்தினை சேர்க்கும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய வல்லமையானது அந்த மந்திரத்திற்கு அந்த சாநித்தியம், அந்த உயிர் சக்தி, அந்த உயிர் சக்தி என்று கூறுவார்கள், அதனை சாநித்தியம் என்று கூறுவார்கள். ஆக அதனை தரவல்லது. அடுத்தது பெருமானுடைய அந்த திருநாமத்தோடு அல்லது அந்த பஞ்சபிரம்மங்களோடு ஸ்வாஹா என்ற அந்த பதம் சேரும் பொழுது பெருமானை அந்த தேவதைகளை திருப்தி செய்யக்கூடிய, ஸ்வாஹா என்பதற்கு என்னென்றால் தேவதைகளை திருப்தி செய்யக்கூடிய பலமானது இந்த ஸ்வாஹா என்ற அந்த பதத்திற்கானது உண்டு. ஆகவே தான் நமது ஆகுதிகளிலே ஸ்வாஹா என்று கூறி அந்த யாக கர்மாக்களை, யாக கிரியைகளை நாம் செய்கின்றோம் தேவதைகளை திருப்தி செய்வதால். ஏனால் தேவதைகளை திருப்தி செய்யும் பொழுது நமக்கு பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளானது நீங்கி அந்த பஞ்சபூதங்களினுடைய இடர்பாடுகளெல்லாம் நீங்கப்பெற்று நமக்கு திருப்தியின் காரணமாக பஞ்சபூதங்களால் நமக்கு அருளானது ஏற்படுகின்றது. சேக்கிரார் பெருமான் கூறுவார், வேள்வியின் நற்பயன் வீர்புணலாவது என்பார். வேள்வியினால் யகத்தினால் ஏற்படக்கூடிய ஒரே நற்பயன் என்னவென்றால், முதன்மையான நற்பயன் என்றால் மழை பொழிவது. மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்றால் நமக்கு எந்த விதமான துத்திரவங்களையும் கொடுக்காமல் சரியான வழியில் மழையை பொழிவது தான் உண்மையான நல்ல மழை என்று கூறுவார்கள். ஆகவேதான் வேள்வியின் நற்பயன், அதனுடைய நற்பயன் என்று அவர் கூறுவார். அப்பொழுது தேவதைகளை திருப்தி செய்யக்கூடியதற்கு இந்த ஸ்வாஹா என்ற பதமானது, தேவதைகளை திருப்தி செய்யக்கூடிய அந்த தன்மையானது அந்த ஸ்வாஹா என்ற அந்த பதத்திற்கு உண்டு. இதற்கு எதிர்மாறாக பலவிதமான மொழிபெயர்ப்புகளை கொண்டு இந்த யாக கிரியைகளை செய்யும் பொழுது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என்கின்ற ஒன்று, மழையானது பொழிந்து கிடக்கூடிய தன்மை அல்லது மழை பொழியாமலேயே கிடக்கூடிய தன்மை என்று இத்தகைய ஒரு கால சீற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆக நமக என்பது ஐஸ்வர்யத்தையும், ஸ்வாஹா என்பது தேவதைகளை திருப்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது. அதன் பிறகு சுதா என்று பெயர், அது தைரியத்தையும் வசீகரத்தையும் தரக்கூடியது. வசீகரம் என்றால் லட்சணம் அல்லது ஈர்ப்பு என்று கூறலாம். நம்மளுடைய சைவ அனுஷ்டானங்களிலே நம்ம ஆச்சமணம் என்று செய்வோம். அந்த செய்யும் பொழுது அல்லது சுவாமிக்கு அர்க்கியத்தை தரும் பொழுது சுதா என்கின்ற அந்த பதத்தையானது நாம் பயன்படுத்துவோம். அந்த மந்திரங்களோடு அந்த சுதா என்ற பதத்தை பூர்த்தியாக வைத்து கடையாக கடை மந்திரமாக பதமாக வைத்து செய்வோம். அப்பொழுது அது ஐஸ்வர்யத்தை வசீகரத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே தான் இதன் நம்மளுடைய ஆகமங்களில் பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய கிரியைகள் அனைத்தும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு தாத்பரியங்களும் மந்திரங்களும் தத்துவ குவியலாக நிரம்பி இருக்கக்கூடியது. அதை உணர்ந்து செய்யும் பொழுது, அதை ஒவ்வொரு தடவும் அந்த சுதா என்று சொல்லும் பொழுது, இது நமக்கு இதை வசீகரத்தை கொடுக்கும் என்ற அந்த சிந்தனையை கொண்டு செய்யும் பொழுது உண்மையிலேயே நமக்கு வசீகரத்தையும் தைரியத்தையும் அளிக்கக்கூடியது இந்த மந்திரம். அப்போ அதுதான் இந்த ஆகமங்கள். அந்த ஒவ்வொரு அந்த பதங்களும் அதனுடைய உள் அர்த்தங்கள், தத்துவ அர்த்தங்களை பார்க்கும் பொழுது, ஒரு ஜீவனானவர் சிவனாகுவதற்கு, ஒரு ஆன்மாவானது அந்த சிவன் முக்தி பெறுவதற்கான வழிகளை படியாக, நேற்று கூறியது போல ஒரு குருநாதர் எவ்வாறு தீட்சா மண்டபத்திலே சிஷியனை அந்த கண்ணினை கட்டி எவ்வாறு அழைத்து செல்கின்றாரோ, அதே போல நமது சைவ ஆகமங்களானது தங்களுடைய அந்த கிரியாபாதம் வழியாக, கிரியைகள் வழியாக இந்த ஆன்மாவை ஒரு ஒரு படியாக கொண்டு செல்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு தெளிவு தான் நமக்கு வர வேண்டும். அவ்வாறு சுதா என்று சொல்லும் பொழுது ஆன்மா அதை செய்யக்கூடிய அந்த பக்தனுக்கு தைரியத்தையும் வசீகரத்தையும் இது வழங்கக்கூடியதாக விளங்குகின்றது. அதே போல வௌஷத் என்று அடுத்தது சப்தகோடி மந்திரங்களில் நான்காவது மந்திரம். இது தேவதைகளை இழுக்கக்கூடியது. எந்த தேவதையோ அந்த தேவதையை நம் பூஜா சன்னிதானத்தில் அல்லது நமது கிரியா சன்னிதானத்தில் மிக வேகமாக இழுத்து அங்கே நிலைப்பற செய்வது இந்த வௌஷத் என்கின்ற இந்த பதத்திற்கு உண்டு. அதே போல வசக் என்பது தேவதைகளை வசம் செய்வது. வசம் என்றால் நிலை நிறுத்துவது என்று அதற்கு பொருள் கொள்ளலாம். இப்போ ஒருவரை நாம் வசீகரிக்கிறோம், அவனை வசப்படுத்தி விட்டான் என்று கூறுவது போல, இந்த வசக் என்ற அந்த பதத்தை நாம் பயன்படுத்தும் போது தேவதை அங்கே நிலை நின்று நமது மந்திரங்களை அல்லது நமது கிரியைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய தன்மையில், அனுகிரகிக்கக்கூடிய தன்மையிலே அந்த தேவதையான அங்கு நிலை நிற்கக்கூடிய தன்மையானது இருக்கும். அதே போல பட் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது சப்தகோடி மகா மந்திரங்களில். அது பெருமானுடைய அந்த ஈசானம் தற்புருஷம் போன்கின்ற அந்த சங்கீதா மந்திரங்களோடு அதை இணைக்கும் பொழுது விக்னங்கள், ஏனென்றால் பலவிதமான நமது கண்ணிற்கு தெரியாத பல விக்னங்கள் நமது பூஜா காலங்களிலேயே ஏற்படும். ஆகவே தான் பூஜா காலங்களில் முகத்தலில் கண்டாமணியை, அதாவது நம்மளுடைய கைமணியை முதலில் ஒழிக்கின்றோம். அகமார்த்தந்து தேவானாம் கவனார்த்தந்து ரக்ஷசான் குருகண்டாரமும் தேவதாத் வானலாஞ்சனம் என்று இந்த யக்ஷ ராட்சசர்கள் போன்ற துஷ்ட சக்திகள் எல்லாம் போக வேண்டும் என்று தான் முதலில் நாம் கைமணியை பூஜித்து அந்த கைமணிக்கு உண்டான பூஜைகளை செய்து முதலில் கைமணியை ஒழிக்கச் செய்கின்றோம். அந்த கைமணியினுடைய சப்தமானது கேட்கும் அந்த கணத்திலே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான விக்னங்களும் நீங்கும் என்று நமது சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. அதே போல இந்த அனுஷ்டானங்களில் இந்த பட் என்ற அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விக்னங்கள் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடியதாம். ஏனால் தடை இருக்கும் பொழுது நம்மளால் ஒரு கிரியை ஆத்மார்த்தமாக மன ரூபமாக செய்வதற்கு முடியாது என்பதால் அந்த பட் என்று. அதன் பிறகு ஹும்பட் என்று ஒரு பெயர், அது ஏழாவது சப்தகோடி மகாமந்திரம். இது காமாதிகளை போக்கக்கூடியது. காமாதிகள் என்றால் நம்முடைய லௌகீக சிந்தனைகள் அல்லது லௌகீக இடர்பாடுகளை போக்கி நாம் செய்யக்கூடிய கிரியைகளில் நம்முடைய மனம், வாக்கு, மெய் என்று சொல்லக்கூடிய அந்த திரிகரணங்களையும் நிலைபெற செய்யக்கூடிய தன்மை இந்த மந்திரங்களுக்கு உண்டு. இதைத்தான் சப்தகோடி மகாமந்திரம் என்று கூறுவார்கள். அவ்வாறு இந்த பஞ்சபிரம்மம் கடங்க மந்திரங்களோடு இந்த மந்திரங்களான சேரும் பொழுது எத்தகைய பலனை அளிக்க வல்லது என்பதை நமது சைவ ஆகமங்களுடைய அந்த கிரியாபாதத்தினுடைய பகுதியிலே இந்த தன்மைகள் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. இதை யோசித்தீர்கள், ஒரு பூஜை ஒரு அனுஷ்டானம் என்பது பொழுது அதற்கான அந்த பூர்வாங்க ஏற்பாடுகளை எல்லாம் எவ்வளவு அழகாக நமது அந்த மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக, அவருக்கு விக்னம் ஏற்படக்கூடாது, தேவதைகளை எவ்வாறு நிலைநிறுத்த வேண்டும், தேவதைகளை எவ்வாறு வசம் செய்ய வேண்டும், தேவதைகளை எவ்வாறு திருப்தி செய்ய வேண்டும், தேவதைகளை திருப்தி செய்வதால் மனிதனுக்கு ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன என்பதையெல்லாம் இந்த மந்திரங்கள் இரு பதங்களிலேயே உள்வாங்கி நமக்கு அதனை மந்திரங்களாக கூறுகிறார். அதுதான் நேற்றுக்கே நான் சொன்னேன், மந்திரம் என்றால் என்னவென்றால் மனநம் திராயதே இது மந்திரகா, ஜபிப்பவரை காப்பதற்கு பெயர் மந்திரம் என்று பெயர். அந்த மந்திரம் என்பது யார் ஒருவர் அதனை ஜபிக்கின்றாரோ, மனதார உச்சரிக்கின்றாரோ, உச்சாரணம் செய்கின்றாரோ, அவரை காக்க வல்லதற்கு மந்திரம் என்று பெயர். அருளாளர்களால் ஜபிக்கப்பட்டவை மந்திரங்கள். அப்ப எல்லாமே மந்திரமா அப்படின்றால் நிறைமொழி மாந்தர் அருளாளர்கள் அல்லது ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் கூறியவர்கள் அது மட்டுமே தான் மந்திரம். இப்பொழுது எனக்கு ஒரு சமஸ்கிருத ஞானம் உள்ளது, எனக்கு தமிழ் ஞானம் உள்ளது, அப்போ என்னால் வந்து ஒரு சமஸ்கிருதத்திலே ஒரு மிகப்பெரிய பாடலை இயற்ற முடியும், தமிழிலே ஒரு பாடலை இயற்ற முடியும், அல்லது மற்றோருக்கும் அத்தகைய ஞானம் உள்ளது என்றால் அது மந்திரமாகுமா, அது மந்திரத்திற்கு உண்டான பலனை அளிக்க வல்லுமா என்றால் கண்டிப்பாக அளிக்க வல்லாது. மொழிக்கு எப்பொழுதும் மந்திரசக்தியானது கிடையாது. அந்த மொழியை யார் கூறுகின்றாரோ, நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடிய அருளாளர்களும் யோகிகளும் ஞானிகளும் கூறும் பொழுது தான் அது மந்திரம் என்கின்ற அந்த தகுதியை பெறுகின்றது. ஆகவே நமக்கு ஞானங்கள் இருந்தால் கூட நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் அல்லது எழுத்துகள் அல்லது வார்த்தைகள் எல்லாம் மந்திரமாக ஆக முடியாது. அப்படி என்றால் இந்த சைவாகமங்கள் அனைத்தும் சிவபெருமானால் அருளப்பட்டது என்பதால் அவன்தான் இருப்பதிலேயே நிறைமொழி மாந்தர் அப்படி என்பதால் அவர் அருளி செய்த இவை அனைத்தும் மந்திரங்களுக்கெல்லாம் மேலார ஒரு மகா மந்திரமாக விளங்கக்கூடியதாக விளங்குகின்றது. அப்படி இந்த சைவ ஆகமங்களிலே இந்த சப்கிதா மந்திரம், சப்தகோடி மகா மந்திரம், பஞ்சகலா மந்திரங்கள் என்பதை அடிப்படையான விஷயங்கள். இவை சைவ அனுஷ்டானங்களுக்கும் சிவபூஜைக்கும் மிக மிக அவசியம். இந்த சப்தகோடி மகா மந்திரங்களும் இந்த கஷடங்க மந்திரங்களும் சேரும் பொழுது எத்தகைய பலனை தரவல்லது, அந்த பலனுடைய தத்துவங்கள் என்ன என்பதை நாம் உடனே உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது இயற்கையாகவே நமக்கு அந்த அனுஷ்டானத்திலேயும் சிவபூஜையிலேயும் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடானது வரக்கூடிய தன்மை ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இத்தகைய அமைப்பு இந்த மந்திரங்களுக்கு உண்டு. ஏற்கனவே சொன்னேன், சகலே கரணத்தை கொண்டேன், கரசுத்தி, அங்கன்யாசம், கரண்யாசம் என்ற இந்த மூன்றும் சேர்ந்தது சகலீகரணம் என்று பெயர். இந்த சகலீகரணம் என்றால் சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் சேர்தல், அதாவது நம்மளுடைய ஆன்மாவினுடைய அந்த சுரூபத்தை சிவரூபமாக அல்லது சிவ தேகமாக மாற்றுவதற்காக இந்த அங்கன்யாசங்கள் கரண்யாசங்கள் எல்லாம் செய்கின்றோம். இத்தகைய இந்த சகலீகரணம் என்கின்ற இந்த பதத்தையே சுவாமியானவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு நின்றவூர் பதிகத்திலே இவர் நேரடியாக இந்த பதத்தையே பயன்படுத்துகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரடியாகவே இந்த பதத்தையே பயன்படுத்துகிறார். வந்ததோர் இந்திரன் வழிபட மகிழ்ந்து வான நாடுடி ஆழ்கன அருளி சந்தி மூன்றினும் தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறைஞ்சி அகத்தியன் தனக்கு என்று. சந்தி மூன்று, அதுதான் சைவ அனுஷ்டானத்திற்கு நேற்று கூறினோமே, அதே போல பிராதக்கால சந்தி என்கின்ற காலசந்தி, உச்சிக்காலம் என்கின்ற மாத்தியானிகம், சாயரக்ஷை என்கின்ற அஞ்சு சந்தி. இந்த சந்தி மூன்றிலும் தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறஞ்சி அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நேரடியாகவே இந்த சகலீகரணம் என்பதை நமது தேவாரத்திலே சுவாமிகள் தேவாரத்திலேயே அருளி செய்துள்ளார். திரு நின்றியூர் தேவாரத்திலே அருளி செய்துள்ளார். அப்படி இந்த சகலீகரணமானது இத்தகைய வன்மையை தரவல்லது. அங்கன்யாசம் என்றால் அந்த கரங்களிலே மந்திரங்களை பதிய செய்ய, உடம்பிலே தேகத்திலே மந்திரங்களை பதிய செய்து, கரண்யாசம் என்றால் கரங்களிலே பதிய செய்து, அதன் பிறகு சோகம் பாவேன பூஜையேது என்பதற்கேற்ப அதற்கப்புறம் அந்த நாம் அனுஷ்டானங்களையோ சிவபூஜையோ செய்ய வேண்டும் என்பது பூர்வாங்கம். இதில் முக்கியமாக அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆச்சமணம். இந்த ஆச்சமணம் என்பதிலே வைதிக ரீதியாக அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக என்று கூறுவார்கள். நமது சைவ அனுஷ்டானத்திலே ஆத்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவதத்துவம் என்று இந்த மூன்று தத்துவங்களை நாம் குறிப்பிடுவது உண்டு. ஆகமங்கள் இந்த மூன்று தத்துவங்களை குறிப்பிடுகிறது. ஆலய கிரியைகளிலே கூட, ஆகம பூஜைகளிலே கூட தத்துவார்ச்சனை என்று கும்பாபிஷேக கிரியைகளிலே ஒன்று உண்டு. இந்த தத்துவார்ச்சனை என்று கூறக்கூடிய அந்த கும்பாபிஷேக கிரியைகளிலே இந்த 36 தத்துவங்களிலும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து அதற்கு உண்டான அந்த சாநித்தியங்களை எல்லாம் செய்வார்கள். இந்த 36 தத்துவங்களுக்கு மேலும் பரமேஸ்வரனானவன் ஆதி பரமேஸ்வரனாக வியோமோ வியாபஸ்வரூபமாக சுவாமி இருக்கிறார் என்று நமது சைவாகமங்கள் சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. அவ்வாறு இந்த ஆத்மதத்துவம் என்பது 24, வித்யாதத்துவம் என்பது 7, சிவதத்துவம் என்பது 5. இவை நாம் முதலில் ஆச்சமணம் செய்யும் பொழுது ஏற்கனவே கூறியது போல் இந்த ஆத்மதத்துவத்தோடு இந்த சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று கூறக்கூடிய அந்த 7 மந்திரங்களிலே சுதா என்கின்ற அதனை சேர்த்து நாம் அந்த ஆச்சமணமானது செய்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம சுதா என்று கூறினால் அதற்கு என்ன அப்படி என்றால் வசீகரையத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது என்பது அதற்கான பலன், அதனால் தத்துவம் என்று கூறுகிறோம். இப்போ இந்த ஆத்மதத்துவம் என்றால், ஆத்மதத்துவம் என்பது என்னவென்றால் பஞ்சபூதங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அதற்கப்புறம் அந்தகரணங்கள் 4, தன்மாத்திரைகள் ஐந்து. ஆக இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து, கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள், ஆக இவை ஐந்தும் 24 சேர்ந்தது ஆத்ம தத்துவம் என்று பெயர். இப்பொழுது இந்த ஆத்ம தத்துவம் என்று கூறி அந்த சுகா என்ற பதத்தை கூறி நாம் ஆச்சமணமானது செய்கிறோம். இந்த ஆச்சமணம் செய்யும் பொழுது நம்மளுடைய கரமானது, நமது வலது கரம், இந்த வலது கரமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் பசுமாட்டினுடைய காது போன்று இருக்க வேண்டுமா? கோ கர்மம். பசுமாட்டினுடைய காது எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சகலாகம சங்கரகமானது கூறுகின்றது. பசுமாடினுடைய காதினை போல் இந்த கரத்தை, வலது கரத்தை வைத்து கொண்டு அந்த ஜலமானது, ஒரு தரணி ஜலமானது அந்த கரத்திலே உளுந்து அளவிற்கு, ஒரு உளுந்து எவ்வாறு இருக்குமோ, மாஷம் என்று சொல்லக்கூடிய அந்த உளுந்து எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த ஜலத்தினை விட்டு ஆத்ம தத்துவம், அந்த சப்தகோடி மகாமந்திரங்கள் இருக்கக்கூடிய அதனை கூறி அந்த ஜலத்தை, இந்த தீர்த்தத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது இந்த ஆத்ம தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த 24 ஏற்படக்கூடிய அந்த வினைகளானது நீங்குகின்றது என்று சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. எவ்வாறு என்றால் ஆத்ம தத்துவம் என்று கூறக்கூடிய அந்த அமைப்பிலே இந்த பிரம்மாவானவர் ஆத்ம தத்துவக்கு அதிபதியாக இருக்கின்றார். இந்த ஆத்ம தத்துவம் சுதா என்று கூறி உட்கொள்ளும் பொழுது அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மானவர் பிரசன்னமாகி அந்த ஆத்ம தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த 24 சுத்தி செய்கின்றார். அவ்வாறு சரீரத்திலே சுத்தி செய்யும் பொழுது அதன் பிறகு திருவருட் சக்தியானது தோன்றுகின்றதாம். ஆரம்ப கட்டத்திலே பாருங்கள், ஒரு அனுஷ்டானம் செய்வதில், ஒரு ஆச்சமணம் செய்வதிலேயே இவ்வளவு தத்துவங்கள். இந்த அனுஷ்டானம் செய்வ அல்லது சிவபூஜை செய்வ ஆரம்பிப்பதற்கு முன்பே எவ்வளோ ஒரு முன் ஏற்பாடுகள், அது அது கவனிக்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களிலேயே எவ்வளோ ஒரு இந்த ஆச்சமணம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவத்திலே எவ்வளோ ஒரு பெரிய நுணுக்கமான விஷயங்களை ஆகமம் சொல்கின்றது. இந்த ஒரு விஷயங்களே பண்ணோம். கோகர்ணம், பசுவினுடைய காதையைப் போல அந்த கையை வைத்து கொண்டு உளுந்த அளவிற்கு ஒரு தீர்த்தத்தை நாம் உட்கொண்டு ஆத்ம தத்துவாய சுதா என்று அதை உட்கொள்ளும் பொழுது உடனே சுவாமி அந்த ஆத்ம தத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவானவர் பிரசன்னமாகி அந்த ஆத்ம தத்துவம் இருக்கக்கூடிய அந்த 24 தத்துவங்களையும் சுத்தி செய்கிறாராம் பிரம்மா. இவ்வாறு சுத்தியானது செய்த பின்பு தான் திருவருட் சக்தியானது தோன்றக்கூடிய தன்மையானது ஏற்படும். அப்போ அந்த திருவருட் சக்தியானது தோன்றி அந்த 24 கட்டப்பட்டுள்ள வினைகளை நீக்குமாம் என்று இந்த திருவருட் சக்தியானது சுவாமியினுடைய ஆகமங்கள் அல்லது சைவ சித்தாந்தங்கள் பயின்றவர்களுக்கு அந்த திருவருட் சக்தியினுடைய தாத்பரியம் என்னவென்றதை அறிவீர்கள். அப்பொழுது இந்த 24 சுத்தி செய்யும் பொழுது இந்த 24 கட்டப்பட்டுள்ள ஆன்மாவினை கட்டப்பட்டுள்ள அந்த வினைகளானது நீக்கப்பட்டு அந்த வினைகளுக்கு காரணமான அந்த ஆத்ம தத்துவ தொடர்பானது ஆன்மாவிடம் இருந்து நீங்குமாம். அப்போ 24 தொடர்பும் அந்த க்ஷணமானது நமக்கு நீங்குகிறது. அப்போ 24 என்னென்ன? பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய தொடர்பு, கண்மேந்திரியங்களால் ஏற்படக்கூடிய தொடர்பு, ஞானேந்திரியங்களால் ஏற்படக்கூடிய தொடர்பு, மனம், புத்தி, சுத்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அவற்றினால் ஏற்படைய தொடர்பு, இவை நாம் இவை இந்த 24 நீங்குகின்றதாம் இந்த ஜலத்தினால். இதை நாம் பாவிக்க வேண்டும். அப்போ தத்துவம் அதை தான் சொல்லுகின்றது. அதுக்கு தான் பாவனை என்று சொன்னேன். பின்பு வித்யாதத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது வித்யாதத்துவத்தை கூறி அந்த சுதா என்கின்ற பதத்தை கூறும்பொழுது ஏற்கனவே இந்த சுதா என்பதற்கு வசீகரம் தைரியத்தை கொடுக்கும் என்று கூறினேன். அப்போ இது ரெண்டுமே சேரும் பொழுது நமக்கு வித்யாதத்துவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவானவர் பிரசன்னமாகி வித்யாதத்துவம் சார்ந்த அந்த வினைகளை முதலில் நீக்குகின்றாரோ, நீக்கும் பொழுது அதன் பின்பு திருவருட் சக்தி, வித்யாதத்துவம் என்றால் அனைவருக்கும் தெரியும், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 7 வித்யாதத்துவங்கள் என்று கூறுவார்கள். அப்பொழுது இந்த திருவருட் சக்தியானது இந்த வித்யாதத்துவத்தினால் ஏற்படக்கூடிய அந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வினைகளை நீக்கி அந்த வித்யாதத்துவம் தொடர்பான பந்தங்களை நீக்குமாம். ஆன்மாவிடம் இருந்து அந்த பந்தங்களை, பந்தம் என்றால் தொடர்பு என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது நம்மை பற்றியிருக்கக்கூடியது பந்தம், அந்த பந்தத்தை நீக்கக்கூடியது. இந்த ஆத்ம தத்துவம் என்று நாம் ஆச்சவணம் செய்யும் பொழுது 24 தத்துவங்களிலிருந்து அல்லது 24 தத்துவங்களால் கட்டப்பட்டுள்ள அந்த பந்தத்திலிருந்து நாம் நீங்கிவிடுகிறோம். வித்யாதத்துவாய சுதா என்று கூறும் பொழுது வித்யாதத்துவத்தினுடைய தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த 7 தத்துவங்களிலிருந்தும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொடர்பிலிருந்து நாம் நீங்கிவிடுகிறோம். மூன்றாவது சிவதத்துவம், இந்த சிவதத்துவம் என்று கூறும் பொழுது அந்த சுதா என்ற பதத்தை சேர்த்து கூறும் பொழுது சிவத்வாய சுதா என்று கூறும் பொழுது இந்த சிவதத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனானவர் சேர்ந்து அந்த சிவதத்துவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனானகப்பட்டவர் அந்த சுத்த வித்தை ஈஸ்வரம் சதாசிவம் என்கின்ற அந்த மூன்று தத்துவங்களால் ஏற்படக்கூடிய அந்த வினைகளை அந்த பந்தங்களை அகற்றி திருவருட்சக்தியானது ஆதி அதாவது நாதம் விந்து சார்ந்த அந்த பரமேஸ்வரனை அடைவதற்கான உந்து சக்தியாக அல்லது இயக்க சக்தியாக

0: கூடிய அந்த நிலைக்கு நாம் சென்று விடுகிறோம் என்பதை நாம் மனதில் பாவித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், மந்திரம் கிரியை பாவனை. அப்ப இந்த ஒரு ஆச்சமணம்னு சொல்லக்கூடிய இடத்திலேயே ஆகமமானது நம்மை எந்த உயரத்திலே கொண்டு ஆன்மீக ரீதியாக அல்லது நம்மளுடைய மந்திரபூர்வமாக ஒரு ஆன்மாவாக இப்படியே நீங்கள் அதை நினைச்சு பார்த்தீர்கள் என்றால், அதனுடைய விஷயங்களை நீங்கள் உள் வாங்கினாள் என்றால், இந்த நம் எந்த நிலையில் நம்மை சுவாமியானவர் இந்த கிரியையின் வழியாக நம்மை எங்கே கொண்டு நிற்க வைக்கின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வித்யா ஆத்ம தத்துவத்தினுடைய அந்த கட்டு, வித்யா தத்துவத்தினுடைய பந்தம், சிவதத்துவத்தினுடைய பந்தம் நீக்கி அந்த சதாசிவ பவனத்திலே போய் நிற்கக்கூடிய ஒரு தன்மையானது இந்த ஆச்சமணத்தால் ஏற்படுகிறது. அப்போ இந்த ஆச்சமணம் செய்யும் பொழுது நமக்கு இந்த நிலையானது ஞாபகத்திற்கு வர வேண்டியது அவசியம் என்பதை கூறிக்கொண்டு, அதன் பிறகு இந்த பிராணாயாமம் என்பது சைவ அனுஷ்டானங்களிலே ஒன்று. இந்த பிராணாயாமம் என்பது மூச்சதினை அடக்குதல் என்று கூறலாம். இதனை வந்து பூரக, ரேச்சக, கும்பக என்று கூறுவார்கள். மந்திரங்களை சொல்லி செய்யக்கூடிய பிராணாயாமம் எப்பொழுதும் உயர்வானது. மந்திரங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய பிராணாயாமத்திற்கு பெரிய அளவிற்கு பலன் இல்லை என்பது நமது அருளாளர்களுடைய வாக்கு. ஆகவேதான் நம்முடைய வைதிக சந்தியாக இருந்தாலும் சரி, சைவ சந்தியாக சைவ அனுஷ்டானமாக இருந்தாலும் சரி, மந்திரபூர்வமாக அந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் என்று நமது சைவ ஆகமங்களானது கூறுகிறது.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: செயற்கையான தன்மை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். செயற்கையான தன்மை ஒரு பொருளிடத்திலே காணப்பட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். நீரிலே வெப்பம் காணப்பட்டால் அதற்கு காரணம் எது? நெருப்பு. நெருப்பு என்ற ஒரு காரணம். அதுபோல ஆன்மாவிடத்திலே இந்த அஞ்ஞானம் என்ற தன்மை காணப்பட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தைத்தான் ஆணவமலம், ஆணவமலம் என்று சொல்லுகிறார்கள். உயிரிடத்திலே காணப்படுகிற அஞ்ஞானத்திற்கு காரணம் ஆணவமலம். இந்த ஆணவமலம் அது எப்படிப்பட்ட பொருள் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஜடப்பொருள். ஆணவமலம் என்பது ஜடப்பொருள், எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். அதனை வியாபகம் என்ற சொல்லாலே குறிப்பிடுவ, வியாபகம். வியாபகம் என்றால் எங்கும் அது வியாபித்து இருப்பது, எங்கும் வியாபித்து இருப்பது, எங்கும் நிறைந்து இருப்பது. இது கண்ணுக்கு புலப்படாத அருவப்பொருள். ஆணவமலம் என்பது புலப்படாதது, அருவப்பொருள். இந்த ஆணவமலம் இதற்கு தோற்றம் உண்டா, ஒரு காலத்தில் தோன்றியதா? ஏனென்றால் நாம் மூன்று பொருள்களுமே என்றும் உள்ளவை என்று முதலிலேயே பார்த்திருக்கிறோம். எனவே ஆணவமலம் என்றும் உள்ளதுதான். இறைவன் அதை தோற்றுவிக்கவில்லை. இறைவனைப் போல, உயிர்களைப் போல ஆணவமலமும் என்றும் உள்ள அனாதி பொருள். அனாதி என்ற ஒரு வார்த்தை, அனாதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆமா, அதை பிரித்தால் ந ஆதி. நா என்றால் இன்மை, இல்லை என்ற பொருள். வடமொழியில நா என்ற சொல்லுக்கு இல்லை என்ற இன்மை பொருள். அதுவும் எப்படி சேரும் என்றால், இன் ஆ என்று பிரிந்து அந்த நகரம் கெட்டு அந்த இது கிடாது, இது முன்பின்னாக மாறும். அந்த இன் ஆய் என்று இருக்கிறதல்லவா, அது முன்பின்னாக மாறி ஆதி என்று ஆகும். ஆதி என்றால் தொடக்கம், தோற்றம். ஆதி என்றால் தோற்றம், அனாதி என்றால் தோற்றம் இல்லாதது. இதனுடைய

0: உண்மை. நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு பொருளுக்குமே குணம் உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு என்று ஒரு குணம் உண்டு. குணமில்லாமல் பொருள் இல்லை, குணமில்லாமல் பொருள் இல்லை. எந்த பொருளானாலும் அதற்கு குணம் இருந்தே ஆக வேண்டும். உயிரினுடைய குணம் என்ன? உயிரினுடைய குணம் என்ன? உயிரினுடைய குணம் அறிவு. உயிரினுடைய குணம் அறிவு. அறிவுதான் உயிருக்கு குணம், அறியும் தன்மை. இறைவனுடைய குணம் என்ன? அதுவும் அறிவுதான். இறைவனுடைய குணமும் அறிவு. அதே போல ஆணவ மலம் என்ற, மலம் என்றால் அழுக்கு என்ற பொருள். ஆணவ மலம் என்பதுல மலம் என்ற சொல்லுக்கு அழுக்கு மாசு என்ற பொருள். ஏன் அதற்கு ஆணவம் என்ற பெயர்? அது அது ஒரு காரண பெயர் தான். அதற்கு ஆணவம் என்ற பெயர், நாம் பொதுவாக ஆணவம் என்றால் என்ன நினைக்கிறோம்? ஆணவம் என்றால் என்ன நினைக்கிறோம்? ஆமா, ஒரு அகந்தை செருக்கு, அதை ஒரு பண்பாக நினைக்கிறோம், பண்பாக நினைக்கிறோம். அது அந்த பொருள் அல்ல. ஆணவம் என்பது பண்பு அல்ல, அது ஒரு பொருள், சப்ஸ்டன்ஸ், திரவியம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில. ஆணவம் என்பது ஒரு பொருள், எனவே அதற்கு குணம் உண்டு. மறைப்பது, மறைப்பதுதான் அதனுடைய இயல்பு. இப்ப இரவு நேரத்தில் எங்கும் பறந்திருக்கிறதே இருள், இரவு நேரத்திலே எங்கும் விரிந்து பறந்து கிடக்கிற இருள், கார் இருள், அது எல்லா பொருளையும் மறைக்கிறதே. எல்லா பொருளையும் மறைத்து தன்னை மட்டும் காட்டிக் கொண்டு நிற்கிறது. நான் ஒருவன் உண்டு என்று இருள் தன்னை காட்டுகிறதே தவிர பொருள்களை காட்டுவதே இல்லையே. அது இருள், புற இருள் இது. அந்த புற இருளை போன்றதுதான் இந்த ஆணவ மலம். இது அக இருள் எனப்படுகிறது. ஆணவ மலம் என்பது அக இருள். இந்த அக இருளாகிய ஆணவம் எங்கே இருக்கிறது? நம்மிடத்திலேயே, நம் உயிரிலே, நம் உயிரிலேயே கலந்திருக்கிறது. அறிவிலே, நம்முடைய அறிவிலே, நம்முடைய உயிரிலே கலந்து என்ன செய்கிறது? அதனுடைய தன்மை என்ன? இயல்பு, மறைப்பது. எனவே இந்த உயிரினுடைய அறியும் தன்மையை அறிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. தடை, அறிவுக்கு தடையாக இருக்கிறது. இப்ப புற இருள், புற இருள், உலகத்து இருள் நம்முடைய கண்ணுக்கு தடையாக இருக்கிறது. கண்ணுக்கு என்ன ஆற்றல் உண்டு? காணுகிற தன்மை, காணுகிற ஆற்றல் கண்ணுக்கு இருக்கிறது. அப்படி காணுகிற தன்மையுடைய கண்ணை காண விடாமல் இந்த உலகத்து இருள் தடை செய்கிறது, கண்ணொளியை மறைக்கிறது. அதுபோலத்தான் அறியும் தன்மையுடைய உயிர்களை அறிய விடாமல் அந்த அறிவை திரை போட்டு மறைக்கிறது இந்த ஆணவ மலம் என்ற இருள், அக இருள். எனவே சைவ சித்தாந்தத்தில் உயிருக்கு எது உவமை என்றால் கண், கண் உவமை. அதுதான் பல இடங்களிலே வரும், அதை மறக்கக்கூடாது. கண் தான் உயிருக்கு உவமை. கண், கண்ணுக்கும் உயிருக்கு என்ன பொருத்தம் என்றால் கண்ணுக்கும் ஒளி இருக்கிறது, கண்ணுக்கு ஒளி இருக்கிறது. அதுபோல உயிருக்கு அறிவு, அறிவு இருக்கிறது. இந்த கண் தானாக காணுமா என்றால் கண் தானாக காணாது, இன்னொரு ஒளியினுடைய உதவி வேண்டும். ஒன்று விளக்கினுடைய உதவி வேண்டும், அல்லது சூரியனுடைய ஒளி வேண்டும். இன்னொரு ஒளியினுடைய உதவி இல்லாமல் கண் ஒளி தனித்து காண மாட்டாது. கண்ணொளிக்கு ஒரு உதவி வேண்டும். எனவே கண் காணும் ஆற்றல் உடையதாக இருந்தாலும் தானாக காணாது, கண் தானாக காணாது. அதேபோல உயிர் அறியும் தன்மை உடையதாக இருந்தாலும் தானாக அறியாது. அந்த வகையிலே கண்ணும் உயிரும் பொருத்தமுடையது, ஓமையாக சொல்லப்படுகிறது. சரி, எனவே இந்த ஆணவமலமாகிய அக இருள் எல்லா உயிர்களிடத்திலும் கலந்து நின்று அவற்றை மறைத்து அஞ்ஞானத்தை உண்டாக்குகிறது. ஆணவமலம் ஒன்றா பலவா? உயிர்கள் ஒன்றா பலவா? உயிர்கள் பல. அது மட்டும் என்ன, உயிர்கள் மட்டும் பல, ஆணவமலம் ஒன்று. உயிர்கள் பல என்று எப்படி தெரிந்து கொள்வது? உயிர்கள் பல என்றால் எப்படி நம்புவது? அதற்கு என்ன சான்று? உயிர்கள் பல. இப்போது நம்முடைய எல்லா உடம்பிலேயும் இருக்கிற உயிர் ஒன்றே என்றால், ஒரே உயிர் தான் எல்லா உடம்பிலும் இருக்கிறது என்றால் எப்படி நிகழ வேண்டும்? ஒரே அனுபவம் தானே நிகழ வேண்டும். ஒருவர் சிரித்தால் எல்லாரும் சிரிக்க வேண்டும். ஒருவர் கவலைப்பட்டால் எல்லாரும் கவலைப்பட வேண்டும். அப்போதான் ஒரே உயிர் என்று சொல்ல முடியும். ஆனால் அப்படி இருக்கிறதா? ஒருவர் ஆனந்தமாக இருக்கிறார், அதே நேரத்தில் இன்னொருவர் கவலையாக இருக்கிறார். எனவே இப்படி உடம்புதோறும் இருக்கிற உயிர் வெவ்வேறு அனுபவங்களை ஒரே நேரத்திலே அடைவதனாலே ஒவ்வொரு உடம்பிலேயும் இருக்கிற உயிர் தனித்தனி உயிர், ஒரே உயிர் அல்ல. அதனாலே உயிர்கள் பல. ரொம்ப எளிமையான ஒரு சான்று இது. உயிர்கள் பல. இந்த எண்ணற்ற உயிர்களை மறைத்து கொண்டிருக்கிற ஆணவமலம் ஒன்றுதான். எப்படி இந்த உலகத்து இருளானது எல்லாருடைய கண்ணையும் ஒரே நேரத்திலே மறைக்கிறதோ, அதே போல ஏன் ஆணவமலம் ஒவ்வொரு உயிரிலே இருக்கிற ஆணவமலமும் தனித்தனி ஆணவமலம் என்று ஏன் கொள்ளக்கூடாது என்றால், அதற்குரிய காரணத்தை கொஞ்சம் பின்னாலே சொல்லுகிறேன். இப்போது சொன்னால் கொஞ்சம் விளக்கி விட்டுத்தான் சொல்ல வேண்டாம், அது பின்னாலே சொல்லுகிறேன். ஏன் ஆணவமலம் ஒன்றாக சொல்லுகிறோம், பல என்று ஏன் கொள்ளக்கூடாது என்பதற்கு பின்னாலே நீங்கள் கேட்க வேண்டும், நான் மறந்திருப்பேன், பின்னாலே சொல்லுகிறேன். ஏன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஏன் ஆணவமலம் பல என்று சொல்லக்கூடாது? அது முதல் நூற்பாவிலே நடத்துகிற போது வரும், முதல் சூத்திரத்தில் நடத்துகிற போது. சரி, ஆணவமலம் ஒன்று, ஒன்றே ஒன்று. அதனுடைய இயல்பு மறைப்பது, அஞ்ஞானத்தை உண்டாக்குவது, அது இருள் போன்றது. சரி, இந்த ஆணவமலம் உயிர்களை எப்போது வந்து சேர்ந்தது, எப்போது பற்றியது? இந்த ஆணவமலம் உயிர்களுக்கு எப்போது உண்டாயிற்று? யாராவது சேர்த்து வைத்தார்களா? இறைவன். ஆணவமலம் என்பது ஜடப்பொருள், ஆணவமலம் ஜடப்பொருள், அது போய் உயிரை தானாக போய் சேர்ந்திருக்க முடியாது, அந்த அறிவு கிடையாது. ஆணவமலம் ஜடப்பொருள் ஆதலால் அது தானாக போய் உயிர்களை பற்றி இருக்க முடியாது, அந்த பாசிபிலிட்டி இல்லை. இறைவன் அவன் பெரியவனாயிற்றே, அவன் எல்லாம் அறிந்தவனாயிற்றே, அந்த இறைவன் இந்த உயிர்களையும் ஆணவ மலத்தையும் சேர்த்திருப்பானா என்றால், சேர்த்திருக்க சான்ஸ் இருக்கிறது அல்லவா, வாய்ப்பு இருக்கிறது. ஏன் சேர்த்திருக்க கூடாது? இறைவன் எப்படிப்பட்டவன்? உயிர்களுக்கு துன்பத்தை கொடுப்பானா? இந்த ஆணவ மலத்தினாலே இந்த உயிர்கள் அல்லல் பட வேண்டும் என்றா இறைவன் நினைக்கிறான்? எனவே அந்த கருணாமூர்த்தி ஆகிய இறைவன் இந்த துன்பமே தருகின்ற ஆணவ மலத்தை உயிர்களுக்கு கூட்டியிருக்க மாட்டான். எனவே என்ன முடிவு சைவ சித்தாந்தத்திலே? உயிர்கள் என்று உண்டோ அன்றே காரணம் இல்லாமலே ஆணவ மலம் உயிர்களிடம் இருக்கிறது. வேறு வழி இல்லை, வேறு விடை சொல்ல முடியாது. எனவே என்று ஆணவமலம் சேர்ந்தது என்ற கேள்விக்கு இடம் இல்லை. சைவ சித்தாந்தத்தில் என்று உண்டோ அன்றே ஆணவ மலமும் உண்டு. அதனால்தான் ஓமையாக செம்பில் களிம்பு போல என்று கூறுகிறார்கள். செம்பு உள்ள போதே அதனிடத்துல களிம்பும் இருக்கிறது. நெல்லில் உமி போல, நெல் தோன்றிய காலத்திலேயே உமியும் உடன் சேர்ந்திருக்கிறது. நெல்லில் உமி போல என்றெல்லாம் சொல்லுகிறார். எனவே உயிர்கள் முதன் முதலிலே எப்படி இருந்தன, இதை வைத்தெல்லாம் பார்க்கிற போது உயிர்கள் முதலிலே எப்படி இருந்திருக்க வேண்டும், ஆணவ மலத்தோடு கூடி அறியாமை வயப்பட்டு கிடந்த நிலைதான் உயிரினுடைய முதல் நிலை. உயிரினுடைய முதல் நிலை எங்கே தொடங்குகிறது, உயிரினுடைய முதல் வரலாறு எங்கே தொடங்குகிறது என்றால் ஆணவ மலத்தோடு கூடியிருந்த முதல் நிலை. அதை இருள் நிலை என்கிறார்கள். இருள் என்பது ஆணவமலம், அதனோடு கூடியிருந்த நிலை இருள் நிலை. அந்த நிலை இன்ப நிலையா? அந்த இருள் நிலை என்பது இருள், இருள் என்றாலே நமக்கு எப்படி இருக்கிறது, கொஞ்ச நேரம் இந்த மின்சாரம் வரவில்லை என்றால் நம்மாலே அது எவ்வளவு துன்பமாக இருக்கிறது. இந்த சிறிய துன்பத்தை கூட நம்மாலே பொறுக்க முடியவில்லை. எனவே அந்த அகையிருளாகிய ஆணவ மலத்தோடு கூடி இருக்கின்ற இருள் நிலை உயிருக்கு துன்பமயமான நிலை. அதை வடமொழியிலே கேவல நிலை என்பார்கள். இருள் நிலை என்பது தமிழிலே, வடமொழியிலே கேவல நிலை. கேவலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், தனிமை என்ற பொருள், தனித்து இருத்தல். கேவலம் தனி தனிமை. ஏன் அந்த பெயர்? இப்போது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தனித்து இல்லை, உடம்போடு சேர்ந்திருக்கிறோம், ஐம்புரிகளோடு சேர்ந்திருக்கிறோம், இந்த உலக பொருள்களோடு கூடியிருக்கிறோம், தனு கரண போன போகங்களோடு கூடியிருக்கிறோம். இது தனி நிலை அல்ல. ஆனால் அந்த முதல் நிலையில உடம்பு கிடையாது, ஐம்பொறிகள் கிடையாது, உலகம் கிடையாது, இருள் இருள் இருள் மட்டும்தான் இருந்தது. அதுதான் தனி நிலை, ஆன்மாவுக்கு இருள் நிலை. இந்த உயிரை குறிக்க பல சொற்கள் வழங்குவார்கள், அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரை குறிக்க பல சொற்கள் இருக்கின்றன, அதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரை குறிக்கிற பல சொற்கள், ஆன்மா என்ற ஒரு சொல், அடுத்து மூன்றாவது அணு என்ற ஒரு சொல், உயிரை குறிக்கிற சொல் அணு, இன்னொரு சொல் ஜீவன், ஜீவன் ஜீவாத்மா என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஜீவன், இன்னொரு சொல் ஆவி என்ற சொல். இதெல்லாம் உங்க சாத்திர நூல்களிலே வரும், திருவள்ளுவர் பயனிலே வரும். எனவே ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. அந்தந்த இப்போது அதையெல்லாம் சொல்ல முடியாது, அந்தந்த இடத்துல வரும்போது பொருள் பார்ப்போம். ஆன்மாங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், அது ஆன்மா என்பது வடமொழி சொல், ஆன்மா என்பது வடமொழி சொல், உயிர் என்பது தமிழ் சொல். அந்த ஆன்மா என்ற ஆத்மா, அதுதான் வடமொழியில ஆத்மா, ஆத்மன் என்பார்கள் வடமொழியில, அதை தமிழிலே ஆன்மா என்கிறோம். அந்த சொல்லுக்கு என்ன பொருள், ஆன்மா என்றால் வியாபகம் உடையது, வியாபகம் உடையது. வியாபகம் என்றால் என்ன பொருள் சொன்னேன், எங்கும் விரிந்து, எங்கும் பறந்திருப்பது, எங்கும் நிறைந்திருப்பது. எனவே ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு உயிரும் எங்கும் நிறைந்திருக்கிற பொருள், ஒவ்வொரு ஆன்மாவும் எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். இதை நம்மாலே விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நம்முடைய ஆன்மா எங்கே இருக்கிறது, உடம்புக்குள்ளதான இருக்கு, உடம்புக்கு உள்ளேதான் இருக்கிறது என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், அது அஞ்ஞானம். அது சரியல்ல. நாம் உடம்புக்குள்ளே மட்டும் இல்லை, உடம்புக்குள்ளே மட்டும் நாம் இல்லை, உடம்புக்கு வெளியே இருக்கிறோம், எங்கும் வியாபித்து இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியவில்லை, நம்மை பற்றியே நமக்கு தெரியவில்லை. அதுதான் அஞ்ஞானம்தான் காரணம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு உவமை, ஒரு எடுத்து எல்லாம் எடுத்துக்காட்டு சொன்னாதான் விளங்கும். எடுத்துக்காட்டாக ஒரு பெரிய குளம், தடாகம், ஆனால் பாழடைந்த தடாகம், புழங்குவார் இல்லை. நாளடைவிலே அந்த நீரிலே பாசி படர்ந்து நீர்பரப்பு முழுவதையும் மூடிவிட்டது, தண்ணீரே தெரியவில்லை. அந்த பாசி மூடிய குளம், அந்த குளத்திலே ஒரு கல்லை விட்டெறிந்தால் கல் விழுந்த இடத்துல அந்த பாசியானது விலகி நீரினுடைய இருப்பு கொஞ்சம் புலப்படுகிறது. என்ன தெரிகிறது? அந்த இடத்திலே மட்டும்தான் நீர் இருப்பதாக தெரிகிறது, மற்ற இடத்திலே நீர் தெரியவில்லை. அப்படி என்றால் மற்ற இடத்திலே நீர் இல்லை என்று பொருளா? கல் விழுந்த இடத்திலே மட்டும்தானே நீர் புலப்படுகிறது? அதே போல நமக்கு உடம்பு கிடைத்திருக்கிறது இந்த இடத்துல, இந்த உடம்பு கிடைத்த இந்த இடத்திலே மட்டும் நமக்கு அறிவு விளங்குகிறது. அந்த கல் விழுந்த இடம் போல இந்த உடம்பு நமக்கு அமைந்திருக்கிறது, இந்த இடத்திலே மட்டும் நமக்கு அறிவு விளங்குகிறது. உடம்புக்கு வெளியிலே இருக்கிற நம்முடைய நிலை தெரியவில்லை. பாசியினால் மூடப்பட்டிருப்பதை போல இந்த ஆன்மாவானது எதனால் மூடப்பட்டிருக்கிறது? ஆணவமலத்தினால். ஆணவமலத்தினால். ஆணவமலம் எப்படிப்பட்ட பொருள் என்று சொல்லியிருக்கிறோம்? வியாபக பொருள். ஆணவமலம் வியாபக பொருள். எனவே வியாபகமாக இருக்கிற ஆன்மாவை வியாபகமாக இருக்கிற ஆணவமலம் முழுதுமாக மறைத்திருக்கிறது. அதுதான் கேவல நிலை. முழுதுமாக மறைத்திருக்கிற நிலைதான் கேவல நிலை. இப்போதாவது உடம்பு கிடைத்து இந்த உடம்பு அளவில் நமக்கு அறிவு விளங்குகிறது. ஆனால் அந்த உடம்பும் இல்லாத அந்த கேவல நிலையில எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இந்த அறிவு என்பது சிறிதுமே விளங்காமல் அறிவற்ற ஜடம் போல ஆன்மா கிடந்தது. அதற்கு தாயுமானவர் ஓமை சொல்லுவார். அந்த தாயுமானவர் தாயினுடைய கருப்பையிலே அந்த வளர்கிற குழந்தை, கண் திறக்காத அந்த குழந்தை, அறிவுடைய அந்த குழந்தை எப்படி கண்ணில்லா குழவியை போல், அறிவே இல்லாமல் கிடந்த அந்த குழந்தையை போல அந்த கேவலம் என்ற அந்த கருவறையிலே ஆன்மாக்கள் கிடந்தன. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த எம்மை வெளியில் விட்டுங்கிறார் தாயுமானவர். எனவே அதுதான் ஆன்மாக்களுடைய நம்முடைய முதல் நிலை, கேவல நிலை, இருள் நிலை. இந்த நிலையைக் கண்டு இறைவன் இரக்கம் கொள்ளுகிறான். நம்முடைய இனமாகிய இந்த உயிர்கள் இப்படி துன்பத்தில் அழுந்திக் கிடக்கின்றனவே என்ற கருணையினால் அந்த கேவல நிலையிலிருந்து இந்த உயிர்களை எடுத்து இந்த உலக வாழ்க்கை என்ற நிலையிலே அனுப்புகிறான். உலக வாழ்க்கையை கொடுக்கிறான். உலக வாழ்க்கை என்பது சகல நிலை என்ற பெயரை பெறும். சகல நிலை. எனவே இந்த ஆணவமலத்தை உயிர்களிடமிருந்து நீக்குவதற்காக உலகை படைத்து கொடுக்கிறான், உலகப் படைப்பை மேற்கொள்ளுகிறான். மாயை இங்கேதான் மாயை என்ற ஒரு பொருள் வருகிறது. மாயையிலிருந்து உலகத்தை இறைவன் படைக்கிறான். மாயையிலிருந்து ஆணவமலம் என்ற ஒரு பொருளை பார்த்தோம் அல்லவா. அடுத்து இரண்டாவது மாயை. இந்த மாயை என்பது என்ன, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயை என்பதும் என்றும் உள்ள பொருள். மாயை என்பதும் என்றும் உள்ள பொருள். இதுவும் ஆணவமலத்தை போல அருவப்பொருள், எங்கும் நிறைந்த பொருள், வியாபக பொருள். மாயையும் வியாபக பொருள், புலப்படாத அருவப்பொருள். ஆனால் இது ஆணவத்திலிருந்து வேறுபட்டது. ஆணவமலத்திலிருந்து இது வேறுபட்டது. எந்த வகையிலே என்றால், இந்த மாயை என்பது ஒளித்தன்மை உடையது. ஒளி ஒளித்தன்மை உடையது. ஆணவம் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம், இருள் போன்ற தன்மை, இருள் தன்மை உடையது ஆணவம். மாயையோ அதற்கு மாறாக ஒளி ஒளித்தன்மை உடையது. அதாவது என்ன பொருள், அறிவை, நம்முடைய அறிவை விளக்கக்கூடியது, அறிவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியது. ஆனால் மாயைக்கு அறிவு உண்டா? மாயை அறிவற்ற ஜடப்பொருள். ஆனால் ஆன்மாவினுடைய அறிவை அது விளக்கும். அது எப்படி? அது இயற்கையிலே அறிவற்றது, ஆனால் அறிவை விளக்குகிறதே. இந்த கண்ணாடி இருக்கிறது, கண்ணாடி இருக்கிறது, அது என்ன உதவி செய்கிறது எனக்கு, பொருளை, கண்ணை விளக்கி காட்டுகிறது. ஆனால் கண், இந்த கண்ணாடியா காணுகிறது? கண்ணாடி என்பது ஒரு கருவி, அது கண் காணுவதற்கு துணை செய்கிறது. அதுபோல ஆன்மாக்களுடைய அறிவு விளங்குவதற்கு இந்த மாயை துணை செய்கின்ற கருவி. கண்ணாடி போல, கண்ணுக்கு கண்ணாடி போல ஆன்மாவுக்கு மாயை. அதனால்தான் முதல் நாளிலே பார்த்தோமே ஞானசம்பந்தருடைய வாக்கிலே மாயையை எப்படி குறிப்பிட்டார், ஒன் தலை, ஒன் தலை, ஒளி பொருந்திய கட்டு. எனவே அதுவும் மாயையும் ஒரு மலம்தான். ஆணவ மலம் என்பதை போல மாயையும் மலம்தான். ரெண்டுமே ஓர் இனம்தான். இதுவும் மலம், அதுவும் மலம். ஆனால் ஒன்று உயிருக்கு துன்பத்தை தருவது, இன்னொன்று உதவி செய்வது. ரெண்டும் அழுக்குத்தான். இப்போ அந்த கிராமங்களிலே, கிராமங்களிலே குழந்தை மலம் கழித்து விட்டால் அந்த மலத்தை நீக்குவதற்கு சாணம் என்ற மலத்தை கொண்டு அந்த இடத்தை தூய்மை செய்கிறார்கள். மலத்தை மலத்தால் நீக்குகிறார்கள். ரெண்டு மலம்தானே. அதே போல ஆணவ மலத்தை மாயாமலத்தினாலே நீக்குகிறான் இறைவன். அதனாலே அந்த மாயை என்ற அதுதான் மூலப்பொருள், உலகத்திற்கு மூலப்பொருள். மூலப்பொருள்னு அத ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, உலகம் என்பது ஒரு ப்ராடக்ட், அதற்கு மூலப்பொருள், உற்பத்தி செய்ய உற்பத்தி ஆகிற மூலப்பொருள், ரா மெட்டீரியல் அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமா, ஒரே வார்த்தையில இல்லையோ. பானைகள் செய்கிறார்கள், பானைக்கு மூலப்பொருள் களிமண், அதுதான் மூலப்பொருள். இப்போ தோசை இட்லி எல்லாம் தயாரிக்கிறோம், அதுக்கெல்லாம் மூலம் அரிசியோ மாவோ. ஆக அதுபோல இந்த உலகம் என்ற பொருளுக்கு மூலமாக இருப்பது மாயை. அந்த மாயையிலிருந்துதான் எல்லாமே உற்பத்தியாகின்றன. தானாக உற்பத்தியாகவில்லை மாயையிலிருந்து, இறைவனால், இறைவனால் தோற்றுவிக்கப்படுகின்றன. அப்படி மாயையிலிருந்து இறைவன் தோற்றுவிக்கிற பொருள்கள் நான்கு: தனு, கரணம், புவனம், போகம். தனு என்றால் உடம்புகள், உடம்பு எத்தனையோ வகையான உடம்புகள். தாவரங்கள் இருக்கின்றனவே, அதுவும் உடம்பு தான். தாவரம் என்ற உடம்பு, உள்ளே இருப்பது உயிர். மரங்கள், விலங்குகள், விலங்கு உடம்பு, பறவை உடம்பு, மனித உடம்பு என்று எத்தனையோ உடம்புகள், ஆண் உடம்பு, பெண் உடம்பு. இந்த இப்படி உடம்புகளை தோற்றுவிக்கிறான் மாயையிலிருந்து. எனவே மாயாதனு, நம்முடைய உடம்பெல்லாம் மாயாதனு, மாயையிலிருந்து உண்டான உடம்பு.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவஞான சித்தியாருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஆறு விதமான உரைகள், ஆறு பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் சிவஞான சித்தியாருக்கு மட்டுமே. அதுவும் சுபக்கத்திற்கு தான், பரபக்கத்திற்கு ஒருவர் தான் எழுதியிருக்கிறார். சுபக்கத்திற்கு ஆறு பேர் விரிவுரை செய்திருக்கிறார். அப்படி சிவஞான போதத்திற்கு அப்படி யாரும், சிவஞான முனிவருக்கு முன்னாலே செய்தவர்கள் அந்த பாண்டி பெருமாள் என்ற ஒருவர் மட்டும் செய்திருக்கிறார் சிவஞான போதத்திற்கு பாண்டி பெருமாள் உரை. பிறகு சிவஞான முனிவருடைய உரைதான் இப்பொழுது கிடைக்கின்ற சிறந்த உரை. இந்த ஆறு பேர் உரை எழுதியவர்களிலே நிரம்ப அழகிய தேசிகர், நிரம்ப அழகிய தேசிகர் அது திருவாசகம், திருவாசக தொடர் நிரம்ப நித்தம் மணாளன் நிரம்ப அழகியன் என்று அந்த அன்னை பத்தில் வரும். ஆக நிரம்ப அழகிய தேசிகர். இன்னொருவர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தர் இவர் வேறொருவர். மறைஞான சம்பந்தர் என்ற பெயரிலே பலர் இருந்திருக்கிறார்கள், மறைஞான சம்பந்தர். பிறகு மூன்றாவதாக சிவாக்கிர யோகிகள், சிவாக்கிர யோகிகள் இவர்தான் அந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை நிறுவியவர். சிவாக்கிர யோகிகள் சூரியனார் கோயில் ஆதீனம். அவர் இந்த உரையையும் தவிர ஒரு தனி நூலே எழுதியிருக்கிறார் செய்யுளிலே, சைவ சித்தாந்தத்தை விளக்கி ஒரு தனி ஒரு சாத்திரம் செய்திருக்கிறார். சிவநெறி பிரகாசம் என்ற பெயரை உடையது. சிவநெறி பிரகாசம் நூறு பாடல்களிலே செய்திருக்கிறார் சிவாக்கிர யோகிகள். வடமொழியிலே உள்ள சமசந்த சிவஞான போதத்திற்கு வடமொழியிலேயே உரை எழுதியிருக்கிறார் சிவாக்கிர யோகிகள். சிவஞான போதத்திற்கு வடமொழியிலே உரை எழுதியிருக்கிறார் சிவாக்கிர பாஷ்யம் என்று அது வழங்குகிறது. இவர் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு, பதினைந்தாம் நூற்றாண்டிலே வந்தவர்கள் இவர்கள் எல்லாம். சிவாக்கிரன்னு என்ன பொருள் தெரியுமா, சிவக்கொழுந்துன்னு அர்த்தம். அவ்வளவு சிவக்கொழுந்து தேசிகர் தமிழிலே கொழுந்து, சிவாக்கிர வடமொழியிலே சிவாக்கிர தேசிகர். பிறகு ஞானப்பிரகாசர், இவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புலவர் ஞானப்பிரகாசர். இவர் தான் சிதம்பரத்திற்கு வந்து திருவண்ணாமலை ஆதீனத்தை நிறுவியவர் ஞானப்பிரகாசர். பிறகு அந்த அங்கு சிதம்பரத்தில் இருந்ததா இங்க இப்போது இருக்கிற குன்றக்குடி ஆதீனம் அதனுடைய அதுதான் அந்த ஆதீனம். இப்பொழுது இது குன்றக்குடி ஆதீனமாக அது வழங்குகிறது. இந்த ஞானப்பிரகாச தேசிகர் கொஞ்சம் சைவத்திற்கு மாறாக எழுதியிருக்கிறார். அதாவது சிவசமவாத கொள்கை அடிப்படையிலே எழுதியிருக்கிறார். அதனாலே சிவஞான முனிவர் அதை கண்டித்து ஒரு தனி நூலே செய்திருக்கிறார். ஞானப்பிரகாசரை மறுத்து தனி நூல் செய்திருக்கிறார் ஞானப்பிரகாசர். எத்தனை பேர் ஆயிற்று, நான்கு. அடுத்து என்ன சொல்லிருங்க போல இருக்க செய்வோம், அதுக்கு காலம் வரட்டும். பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டிலே சிவஞான முனிவர் திருவாவடுதுறை ஆதீனத்தின் தம்பிரானாக விளங்கியவர் அந்த சிவஞான முனிவர். அந்த சிவஞான சித்தியாருக்கு பொழிப்புரை மட்டும்தான் செய்திருக்கிறார், பொழிப்புரை மட்டும்தான் செய்திருக்கிறார், விரிவான உரை செய்யவில்லை. பிறகு பின்னாலே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய மகா குருமா குரு சன்னிதானமாக இருந்தவர் சுப்பிரமணிய தேசிகர். ஆதீன கர்த்தராக இருந்தவர் அந்த சுப்பிரமணிய தேசிகர். அவர் காலத்துல தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த மடத்திலே இருந்து தமிழ் புலமை நடத்தியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவரை ஆதரித்தது சுப்பிரமணிய தேசிகர் தான். அதே போல உவே சாமிநாத ஐயர் அந்த காலத்தில் இருந்தவர் தான். அண்மை காலத்தில் 19ஆம் நூற்றாண்டு சுப்பிரமணிய தேசிகர் என்ன செய்திருக்கிறார், இந்த சிவஞான முனிவர் செய்த பொழிப்புரையை வைத்துக் கொண்டு பதவுரை செய்தார். பதம் பதமாக சொல் சொல்லாக பிரித்து பொருள் எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான் அவர் செய்தது சுப்பிரமணிய தேசிகர் பதவுரை. பிறகு இப்பொழுது 20ஆம் நூற்றாண்டுல திருவிளங்கம் யாழ்ப்பாணம் சேர்ந்த திருவிளங்க தேசிகர் என்ற அவர் நீதிபதியாக விளங்கியவர். அவர் சிவப்பிரகாசத்திற்கு உரை எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த உரை சிவப்பிரகாசத்திற்கு. அதே போல சித்தியாருக்கும் அவர் செய்தார். ஆனால் முழுதும் அவர் முடிக்கவில்லை, பிற்பகுதியை அவர் செய்யவில்லை. அதற்குள்ளே அவர் காலமாகிவிட்டதனாலே பின்னாலே அது நிரப்பப்பட்டது. இப்பொழுது உங்கள் கையிலே இருப்பது அவர் அந்த திருவிளங்க தேசியருடைய அந்த பேருரைதான். அது நெடுங்காலம் கிடைக்காமலே இருந்தது. இப்பொழுதுதான் ஐயா ரவீரசிங் அவர்களுடைய முயற்சியினாலே இப்பொழுது நூல் வடிவம் பெற்று நல்ல புது பொலிவோடு வெளிவந்திருக்கிறது. பிறகு சொல்லும்படியான உரைகள் வேறொன்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத இல்லை. இவைதான் சிறந்த உரைகளாக விளங்குகின்றன. அந்த உரைகளின் அடிப்படையில தான் நாம் இந்த சிவஞான சித்தியாரினுடைய கருத்துக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பாயிரத்தை முடித்தோம். அடுத்து வருவது அளவையியல். அளவையியல் முந்தின பாயிரத்தினுடைய கடைசி பாட்டிலே என்ன சொல்லியிருக்கிறார், அருளினால் ஆகமத்தை அறியலாம் அளவினாலும் தெருளலாம் என்று சொன்னாரே அளவு, அதுதான் அளவை. அளவையினாலும் இறைவனை உணரலாம். ஞானாசிரியருடைய திருவருளாளி என்று கூறினார். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து அந்த அளவை என்றால் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை 14 செய்யுட்களிலே தருகிறார். இந்த அளவையை பற்றி இந்த ஒரு நூல் மட்டும்தான் நமக்கு கிடைத்து அமைந்திருக்கிறது. வேறு எந்த சாத்திர நூலிலும் அளவையை பற்றி கூறப்படவில்லை. அருள் நந்தி சிவம் ஒருவர்தான் அளவையை பற்றி நமக்கு முழுமையாக விளக்கியிருக்கிறார். எல்லா தத்துவ நூல்களுமே, எல்லா சமய தத்துவ நூல்களுமே இந்த அளவையை பற்றி முதலிலே ஆராய்ச்சி செய்கின்றன. அளவை என்றால் என்ன என்றால், அளவை என்றால் அளந்து அறிகின்ற கருவி. அளவை அளந்து அறிகின்ற கருவி. எதை அளந்து அறிகின்ற கருவி? இப்போ நாம் வீடுகளிலே பலவிதமான இப்பொழுது அளவைகளை பயன்படுத்துகிறோம். முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, எல்லாம் அளவை என்றால் கருவிதானே. ஆக பொருள்களை அளந்து அறிகின்ற கருவிகள் அளவைகள். ஆக உலக வழக்கிலேயும் அளவைகளை பயன்படுத்துகிறோம். அதே போல தத்துவ உலகத்திலேயும் இந்த அளவைகள் பயன்படுகின்றன. ஆனால் இங்கே பயன்படுகிற அந்த அளவை ஆகிய கருவி வேறு. இங்கே தத்துவத்தில் அளந்து அறியப்படுகிற எந்த பொருள்களை அளக்கிறோம்? தத்துவ துறையிலே அளந்து அறியப்படுகின்ற பொருள்கள் எவை? ஆமா, கடவுள், ஆம், ஆன்மா, தலை என்ற பாசம், இந்த நுண்பொருள்கள் தான் இங்கே அறியப்படுகின்ற பொருள். அளவை என்றால் அதற்கு மூன்று தேவை. அளப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும், அளவை என்ற அந்த கருவி இருக்கிறது. பிறகு அவற்றால், அதனால் அளந்து அறியப்படுகிற பொருள்கள் இருக்க வேண்டும். அளந்தறியப்படுகிற பொருள், அளக்கின்றவன், அளக்கின்ற கருவி, இந்த மூன்றும் அமைய வேண்டும். அப்போதுதான் அளத்தல் என்ற செயல் நிகழும். அளப்பவன் யார்? அளப்பவன் உயிர்தான், ஆன்மாதான் அளப்பவன். அளப்பவன் ஆன்மா. அதனை வடமொழியிலே பிரமாதா, பிரமாதா அளப்பவன். அளவைக்கு வடமொழியில என்ன பெயர்? பிரமாணம். பிரமாணம் என்றால் அளக்கின்ற கருவி. மூன்றாவது, அளக்கப்படுகிற பொருளை வடமொழியில பிரமேயம், பிரமேயம் என்பார். இந்த பிரமாணம், பிரமேயம், பிரமாதா, இந்த மூன்றும் அமைதல் வேண்டும். சரி, இப்போது நாம் பார்க்க இருப்பது இந்த பிரமாணங்கள் எவை, அதாவது அளக்கின்ற கருவிகள் எவை, அதாவது பிரமேயமாகிய முப்பொருள்களை சைவ சித்தாந்தம் கூறுகிற அந்த முப்பொருள்கள் என்ற அந்த பிரமேயத்தை, அளக்கின்ற பொருள்களை, அளக்கின்ற கருவி பிரமாணம் எவை என்று பார்க்க வேண்டும். பிரமேயம் என்பது முப்பொருள்கள், சைவத்தில், சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள்கள் தான் அளக்கப்படுகிற பொருள் பிரமேயம். ஆன்மாதான் பிரமாதா. இந்த பிரமாணம் எவை என்பதுதான் இங்கே நாம் காண வேண்டியது. இப்போது நமக்கு பொதுவாக உலகத்தை பற்றிய அறிவு எப்படி உண்டாகிறது? உலகத்தை பற்றிய, உலக பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது? நம்முடைய ஐம்பொறிகளால், உலகத்தை கண்டு, கண்ணாலே கண்டு, செவியாலே கேட்டு, நாவாலே சுவைத்து, தோலாலே மெய்யாலே உற்று அறிகிறோமே. இந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற முறையிலே இந்த ஐந்து கருவிகளை கொண்டு உலகப் பொருள்களை அறிகிறோம். ஐம்பொறிகள் நமக்கு உலகத்தை அறிவிக்கின்ற கருவிகள். எனவே இந்த ஐம்பொறிகள் பிரமாணம், ஐம்பொறிகள் மட்டும்தானா? ஐம்பொறிகள் மட்டும்தான் அறிகின்றனவா? ஐம்பொறிகளாலே உலக பொருள்களை அறிந்துவிட முடியுமா? அந்த கரணங்கள் அவையும் ஐம்பொறிகளோடு அந்த கரணங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிற அந்த கரணங்களும் நமக்கு அறிவித்தருகின்ற கருவிகள், பிரமாணங்கள். இப்போது கண்ணாலே நாம் உலக பொருள்களை நேராக பார்த்து அறிகிறோம். கண்ணானது உலக பொருளை நேராக பொருந்தி, இது இன்னது என்று அறிகிறோம், கண் வழியாக அறிகிறோம். அதேபோல செவியினால் அந்த ஓசையை நேராக பொருந்தி அறிகிறோம். எனவே ஐம்பொறிகளுக்கும் உலக பொருள்களுக்கும் இடையிலே எந்த தடையும் இருக்கக்கூடாது. நேராக, பொருந்தி அறிதல், எந்த குறுக்கீடும் இல்லாமல், அது முக்கியம். நேராக பொருந்தி, ஐம்பொறிகளால் நேராக பொருள்களை பொருந்தி அறிதல். அதற்குத்தான் காட்சி அளவை என்று பெயர். காட்சி அளவை, அதை வடமொழியில பிரத்யட்சம், பிரத்யட்ச பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம் என்கிறார். தமிழிலே காட்சி அளவை, காட்சி அளவை. எனவே காட்சி அளவை என்றால் என்ன என்பதற்கு என்ன விளக்கம்? கண்ணாலே காண்பது மட்டும் காட்சி அளவை அல்ல. காட்சி என்ற பெயரை வைத்துக் கொண்டு கண்ணை மட்டும் நாம் கொள்ளக்கூடாது. ஐம்பொறிகளாலும், எந்த பொறியினால் அறிந்தாலும் அது காட்சி அளவைதான். எனவே ஐம்பொறிகளிலே ஏதேனும் ஒன்றை கொண்டு பொருள்களை நேராக பொருந்தி அறிவதுதான் காட்சி அளவை. ஐம்பொறிகள் வாயிலாக உலகப் பொருள்களை நேராக பொருந்தி அறிவது காட்சி அளவை. இந்த காட்சி அளவையிலே நாலு வகை உண்டு. அதைத்தான் அங்கே மேலே எழுதப்பட்டிருக்கிறது. வாயிற்காட்சி என்பது முதலாவது வகை. வாயிற்காட்சி இரண்டாவது. மானதக்காட்சி மூன்றாவது. தன்வேதனை காட்சி நான்காவது. யோகக்காட்சி நாலாவது. யோகக்காட்சி, உங்களுக்கு யோகம் இல்லை என்ன? இந்த நாலு வகை. இந்த நாலு வகையில முதல் மூன்று வகைதான் நம்ம எல்லாருக்கும் உரியது. அந்த யோக காட்சி இருக்கிறதே அது நமக்கு உரியது இல்லை. ஒரு சிலருக்குத்தான், யோகிகளுக்கு மட்டும்தான் அது உரியது, யோக காட்சி. எனவே இந்த மூன்று தான் நான் அதனால்தான் எழுதி போட்டேன் உங்களுக்காக. இந்த முதல் மூன்று காட்சிகள் எல்லாரிடத்திலும் ஒப்ப நிகழ்வது. இந்த மூன்று காட்சிகளும் படிநிலைகள், எல்லாம் ஒன்றினுடைய வளர்ச்சி முறைதான். வாயிற்காட்சி என்பது பொதுவாக அறிவது. மானதக்காட்சி என்பது சிறப்பாக அறிவது. ஆக எந்த பொருளையும் முதலிலே பொதுவாகத்தான் அறிய முடியும். பொதுவாக அறிந்து பிறகுதான் சிறப்பாக அறிய முடியும். பாடத்தை படிக்கிற போது கூட முதலிலே பொதுவாகத்தான் விளங்கும், பிறகு பலமுறை திரும்ப திரும்ப படிக்கிற போதுதான் சிறப்பாக பின்னாலே தான் விளங்கும். எடுத்த உடனேயே சிறப்பாக யாருக்கும் விளங்கிவிடாது எந்த பொருளும். முதலிலே பொதுவாக அறிதல், பிறகுதான் சிறப்பாக அறிதல். எனவே வாயிற்காட்சி மானதக்காட்சி. மூன்றாவது, அதற்கு பிறகு மூன்றாவது படிநிலை அனுபவமாக அறிதல். அனுபவமாக அறிதல் தான் மூன்றாவது. தன்வேதனை காட்சி. ஆக இப்படி உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் இந்த மூன்று படிநிலைகளாக அமைத்துத்தான் நாம் அறிகிறோம். முதலிலே பொதுவாக அறிந்து பிறகு இது இன்னது என்று சிறப்பாக அறிகிறோம். பிறகு அது நமக்கு அனுபவமாக வாய்க்கிறது, அது பின்னால். அப்படித்தான் உலகத்தை பற்றிய அறிவு நமக்கு படிப்படியாக விளங்கி விளங்கி அனுபவப்படுகிறது. எப்படி கடல் நடுவிலே எழுகின்ற அலைகள், கடல் நடுவில் எழுகின்ற அலைகள் தொடர்ந்து ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டு கடைசியில் எங்கே வந்து சேருகிறது? கரையை வந்து மோதுகிறது. அதேபோல உலக பொருள்களை பற்றிய அறிவுகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பொறிகள் மூலமாக பொதுவாக அதை தாண்டி சிறப்பாக அதையும் கடந்து ஆன்மாவிடத்துல அனுபவமாக படுகிறது. ஆக உலக அந்த கடல் அலைகளுக்கு ஓய்வு உண்டா? அதுபோல இந்த உலக நினைவுகளுக்கு நமக்கு ஓய்வே கிடையாது. நம்முடைய எண்ணத்துல இடைவிடாது உலகத்தை பற்றிய நினைவு தான் வந்து கொண்டே இருக்குது. ஒரு ஒன்று மாற்றி ஒன்று, ஒரு நினைவு போனால் இன்னொரு நினைவு. ஆக உலகத்தை பற்றி நினைத்துக் கொண்டே இருக்கிற போது கடவுளை பற்றிய நினைப்பு வரவே வராது. எனவே அதுதான் பெரிய தடை, உலக நினைப்பு தான் ஒரு பெரிய தடை. எனவே ஐம்பொறிகள் தான் நமக்கு இடையூறு செய்கின்றன, ஐம்பொறிகள். அதனால்தான் அடக்கு அடக்கு என்று சொல்லுகிறார்கள். எங்கே அடக்குவது?
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இன்னொரு பொருள் கூட உண்டு, மானடம்னா. சரி, எதுக்கு சார் இந்த மாதிரி ஆடுறான்னாரு? கின்னிஸ்ல காட்டுறதுக்காக, உலக பெரும்பொருளை காட்டுறதுக்காக, அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு போலுக்காக இல்ல. எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றுகின்ற பெருமை மானடம். அவன் ஆடியவதால் தான் இந்த உயிரல் எல்லாம் உடம்பு பெற்று ஆடியும் ஓடியும் தன்னுடைய வினையை நீக்கி ஒரு காலத்தில் பெருமானை சேர முடிகிறது. அதுதான் சைவதான சாஸ்திரத்துல ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று மூன்று வகையாக பிரித்து, இந்த ஊன நடனம் என்பது இந்த உடம்போடு நாம் இயங்கி இந்த வினையை நீக்குவதற்காக ஆடுகிற நடனம். அதனால ஒரு பயன் வருமே, அது ஆனந்தம். அது முத்தி ஆகிய ஆனந்தம் வரும்போது நான் வருவதற்காக செய்வது ஆனந்த நடனம். அந்த முத்தி வந்த பிறகு அந்த முத்தியிலேயே இருந்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று அந்த இன்பத்திலேயே அறிந்து நடப்பதற்காக ஆனந்த நடனம் செய்வது. எனவே அவன் நடனம் என்றும் விடப்போவதில்லை.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: உமாபதி சிவம் 2வது அதிகாரமாக உயிர் அவை நிலை என்ற தலைப்பில், உயிர்கள் அவற்றினுடைய தடத்த இலக்கணத்தை குறிப்பிடுகிறார். உயிருக்கு வகைப்படுத்துகிற பொழுது மும்மலங்களை உடைய விஞ்ஞானகலர் என்று, மும்மலங்களை உடைய சகலர் என்றும், அவற்றில் ஒரு மலம் நீங்கியவர்களை பிரளயாகலர் என்றும், இரண்டு மலம் நீங்கி ஆணவம் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் வாழுகின்ற உயிரை விஞ்ஞானகலர் என்றும் குறிப்பிடுகிறார். இவை ஆன்மாக்களாக வடிவெடுத்திருக்கின்ற உயிர்களுக்கு உரியது ஆகும். எனவே விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று சொல்லக்கூடிய உயிர் வர்க்கங்களில் மனித வர்க்கத்திற்கு உரியது என்பதை நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா உயிர்ன்னு சொன்னா புல்லாயி, பூடாய், புழுவாய், மரமாயி, பல்லுருமாயி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், எல்லா பிறப்புகளுமே உயிரினுடைய பிறப்புகள் தான். ஆனாலும் கூட மும்மலங்களும் உடையதாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் சகலரையும் பிரளயாகலரையும் விஞ்ஞானகலரையும் உடல் மானிட உடல் எடுத்திருக்கக்கூடிய உயிர்களுக்கு குறிப்பிடுகிறார். ஏன் மற்ற உயிரிடத்தில் அவை இல்லையா என்று கேட்கலாம். வினையின் அடிப்படையில் தான் மாயை தோன்றுகிறது, வினையின் அடிப்படையில் தான் உடம்பு தோன்றுகிறது. வினையின் அடிப்படையால் நமக்கு இருக்கக்கூடிய மயக்கத்தின் அடிப்படையில் உடம்பு தோன்றுகிறது. இந்த உடம்பு அனுபவிக்கக்கூடிய பிராரத்த நிலையில் ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியதாக பிற உயிர்களை நாம் காண முடியவில்லை. இப்ப மானிட வர்க்கத்தில் ஆணவ மலம் மட்டும் அறியாமையாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் மானிட வர்க்கத்தை ஜீவன் முத்தர்களை காணுகிறோம். ஆனால் ஆணவு மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் வினைகளை அனுபவிக்காத நிலையில் ஒரு நாய் போன்ற நிலைகளில் இருக்க முடியாது. ஏன்னா அவை வினையை அனுபவிச்சுதான் இருக்கு, அதே நேரத்தில் வினைகளை அனுபவிக்கிற பொழுது மேலும் அடுத்த பிறவிகளுக்குரிய வினைகளை அது செய்கிறது. ஆனால் ஜீவன் முத்தர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. ஜீவன் முத்தர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்ட பிறகு அவர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. எனவே மானிட வர்க்கம்தான் பிறப்புகளிலேயே மனித பிறப்பு உயர்ந்தது என்று சொல்வதற்கு காரணம் மனித பிறவி. அதனால்தான் நாவுக்கரசர் கூட மனித பிறவியும் வேண்டுவதை மாநிலத்தேனர், இறைவனை காணக்கூடியதாக இருக்கக்கூடிய மனித பிறவி கிடைக்குமானால் மீண்டும் நான் மனித பிறவியில் பிறப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் மற்ற உயிர்களில் சில வர்க்கங்கள், சில உயிரினங்கள், இப்ப கருடன் என்ற ஒன்று இருக்கிறது, அது போய் திருவருள் பெற்று இந்த இறைவனை வழிபட்டு, அதுபோல எலி இருக்கிறது, எறும்பு இருக்கிறது, எங்க திருச்சல எறும்பீஸ்வரர் என்று சொல்லுகிறார்கள். எனவே எறும்பு ஞானம் பெற்ற நிலை உண்டு, கருடன் நிலை பெற்ற நிலை உண்டு, எலி ஞானம் பெற்ற நிலை உண்டால் அதெல்லாம் அவற்றினுடைய அதிநிலையில் ஞானம் பெற்ற நிலை. இறைவன் சில நேரங்களில் இவ்வாறு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அவன் ஞானம் கொடுப்பது என்பது காக்கைக்கு திருவிளையாடல் பிராணியத்தில் வருகிறது, இணைய கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த விளையாட்டு என்று வருகிறது. இவையெல்லாம் அந்தந்த பிறவிகளில் அந்த இந்த உயிரினங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு பேரின்பம், அதான் நமக்கு பேற்றின் அருமைக்கும் என்று குறிப்பிட்டார். எனவே மானிட வர்க்கத்தில் மும்மலங்களுக்குரிய நிலையிலும் இருமலங்களுக்குரிய நிலையிலும் ஒரு மலத்திற்குரிய நிலையிலும் நாம் வர்க்கங்களை பிரித்துக் கொள்ள முடியும். ஆனால் மனிதனுக்கு அறிவு உண்டு, அது சிற்றறிவு, உணர்த்த உணர்கின்ற அறிவு. அந்த அறிவை வைத்துக் கொண்டே அவனை அறிவன் என்று, அந்த உணர்த்த ஒரு உணர்கின்ற அறிவை வைத்துக் கொண்டே நான் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கான். பெரிய அறிவாளி என்று அரக்கர்கள் குலத்தை, இப்ப கந்தபுராணம் இருக்கிறது, கந்தபுராணத்தில் தானே எல்லாவற்றையும் தெரிந்தவன் என்று தன்னை அரக்கர்கள் தங்களை கூறிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், மனிதனாக பிறந்து மானிட வடிவத்தில் இருந்தாலும் அரக்கர்களாக இருந்தாலும் கூட தங்களுக்கு அனைத்தும் தெரியும் அறிஞர்கள் என்று நினைத்துக் கொள்

சித்தானந்தம் என்று சொல்லுகிற இறைவனுடைய பெருமைக்கு உண்டு. எனவே சித்து என்று சொன்னால் அறிவடை பொருள், ஆன்மாவும் சித்து பொருள்தான், இறைவனும் சித்து பொருள்தான். அந்த சித்து நிலை அற்றதுதான் ஜடப்பொருள், அதற்கு அசித்து என்று பெயர். அதுபோல சத்து என்று சொன்னால் நிலையானது என்று பெயர், அசத்து என்றால் அழியக்கூடியது என்பது பொருள். எனவே சித்தாந்த சில பாஷை சித்தாந்த பாஷைகள் என்று சொல்வார்கள், சித்தாந்த சொற்கள், அவற்றுக்கு நாம் பொருள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள என்றால் சில சிக்கல்கள் நமக்கு வருதல் உண்டு, பொருள் புரியாது, அந்த தொடர்களிலே வருகிற பொருள் புரியாது. எனவே சித்து என்று சொன்னால் அறிவு என்பது பொருள். அப்ப உலகம் அசத்து பொருள், உயிரும் இறைவனும் சித்து பொருள். அப்படியானால் சித்து என்பதனாலே நான் இறைவனுக்கு சமம் என்று கருத முடியுமா? இந்த கேள்விதான் நாம் பார்த்த கடைசி திருக்குறள். நீ சித்துப்பொருள் தான், இறைவனும் சித்துப்பொருள் தான், ஆனால் அவனுடைய சித்து வேறு, உனக்கு சித்து என்று பெயர் தந்ததை கூட வேடிக்கையாக இருக்கிறது என்று உமாபதி சிவம் சொல்லுகிறான். புலன்களினாலே அறிவை பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய இறைவன் தந்த அந்த புலன்களினாலே அறிவை பெறக்கூடிய இந்த ஜீவன்கள் தங்களுக்கு அறிவு உடையவர் என்று சொல்லிக்கொண்டு திரிவது பொருத்தமுடையதா? வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் புலன்கள் இல்லையென்றால் அறிவு கிடைக்காது என்று சொன்னார். அதுபோல இறைவனுடைய திருவருளால் இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் நம்மாலே எல்லாவற்றையும் இயங்குறது என்று கொள்வது தவறு என்பதுதான் இங்கே இந்த கனவு போன்றவற்றை சொல்லியும் ஐந்தாவது குறட்பாக பொறிகின்றி ஒன்று மலராது குந்திக்கு அறிவென்ற பேர். பதினைந்தாவது குறட்பா நல்லா புரிஞ்சுக்கணும். சித்துப்பொருள் என்பது இறைவனுக்கும் உயிருக்கும் உரையது, ஆனால் ஆதலால் இரண்டும் சமம் என்று கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எதனையும் கருவிகள் இல்லாமல் அறியக்கூடியவன் இறைவன். அவன் செய்கிற பொழுதும் எந்த கருவியும் தேவையில்லை. இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று தான் இச்சைப்படுவானேயானால் அந்த இச்சா சக்தியினாலே அவன் படைத்துவிட முடியும், எந்த கருவியும் தேவையில்லை. நாம் ஒன்றை படைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மண்பானையை படைக்க வேண்டும் என்று சொன்னால் மண் என்ற ஒரு மூலப்பொருள் தேவை. ஆக மனிதனாக இருக்கின்ற நமக்கு சக்கரமும் அதை தள்ளுகின்ற கம்பும் துணை கருவிகள், மண் முதல் கருவியாக அமைகிறது. எனவே இவை தேவை, ஆனால் இறைவனுக்கு அது தேவையில்லை. மாயை என்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டே எந்த கருவிகளும் இல்லாமல், இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இறைவன் எந்த கருவிகளும் இல்லாமல் உலகத்தையோ மற்றவற்றையோ படைக்கிறான். ஆனால் மனிதன் என்ற அறிவுடையவன் கருவிகள் இல்லாமல் தன் அறிவை பயன்படுத்த முடியாது. மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய கருவிகள் இல்லாமல் நிச்சயம் உன்னுடைய அறிவை பயன்படுத்த முடியாது, ஆனால் இறைவன் தானே பயன்படுத்திக் கொள்வான். இதுதான் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள். ஆறாவது பாடலை பார்க்கிறோம். ஒளியும் இருளும் உலகும், அலர்கன் தெளிவில் இல்லனி என் செய்ய. உலகத்தில் இருளும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. அதுபோல உலகமும் அனுபவிக்கக்கூடிய உலகமும் இருக்கிறது. ஒளி என்றால் நம் கண்ணால் காணப்படுகின்ற காட்சி, காணுகின்ற பொருளை எல்லாம் நாம் காண முடியும். சூரிய ஒளி இருந்தால் காண முடியும், அதான் ஒளி. அப்ப கண்ணினால் காணப்படுகிற பொருளும் இருக்கிறது, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இருளும் இருக்கிறது. இருட்டு வந்துச்சுன்னா நம்மளால பார்க்க முடியவில்லை. கண்ணுக்கு ஒளி இருக்கிறது என்பது உண்மைதான், ஆனால் கண்ணுக்கு இருக்கிற ஒளியினாலேயே நாம் கண்ணுல ஒளி இருக்கேன்னு சொல்லிட்டு ராத்திரி இருட்டறைக்குள்ளே நுழைந்து நாம் எந்த பொருளையும் திடீரென எடுத்துவிட முடியாது. அது இறைவனுடைய திருவருள் தான் பவருடையது. வாழ்க்கையில எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம், இதை அனுபவிக்க தெரிஞ்சும் கூட இறைவனை பற்றி நினைக்கிறது இல்லை. ஒளியும் இருளும், ஒளி என்பது காணப்படுகின்ற பொருளை காட்டுகின்ற தெளிவு, இருள் அதற்கு தடையாக இருக்கிற இருள், உலகம் அந்த பொருள்களை உடையதாக இருக்கிற உலகம். உலகத்துலதான் பொருள் இருக்கு, அதை நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்கறதுக்கு தடையாக இருப்பது இருள். ஒளியும் இருளும் உலகம் இருக்கு, ஆனா கண்ணுல ஒளி இல்லைன்னா இத பார்க்க முடியாது. அப்ப இறைவனுடைய திருவருள் இல்லைன்னா அறியாமை என்ன, இறைவனுடைய திருவருள் என்ன, நம்ம உடம்பு என்ன அப்படின்னு தெரியாது. இது அந்த பாட்டினுடைய பொருள். இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னா,
தானே உணரும் அறிவு இல்லை.

0: உயிருக்கு தானே உணர்கின்ற இறைவனுக்குத்தான் தானே அறியும் உணர்வு. அப்ப உயிருக்கு தானே அறிகின்ற உணர்வு இல்லை, புலன்கள் மூலமாக கருவிகள் மூலமாகத்தான் அறிகிறது. அப்படி இருக்குமானால் அந்த ஆன்மாவுக்கு எது அறிவுறுத்துகிறது அப்படின்னா இறைவன் தான் அறிவுறுத்துகிறான். அதுதான் ஒளியும் இருளும் உலகும் அலர்கன் தெளிவில் இல் எனில் என் செய்ய. கண்ணிலே உனக்கு இருக்கிற ஒளியில் ஞான ஒளி இல்லை என்றால் உனக்கு அதனால் என்ன பொருள்? இது காணப்படுகின்ற பொருளில் உண்மையானது, இது காண்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இருட்டு, இந்த உலகம் நிலையாமை உடையது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் மலர்ந்திருக்கிற கண் அலர்கண் மலர்ந்திருக்கு, கண் ஒளியும் இருக்கிறது. கண் ஒளியிருந்தும் இவற்றை நீ அறிவதற்குரிய நிலையில் உன்னிடத்தில் கண் ஒளியும் இருக்கிறது, சூரிய ஒளியும் இருக்கிறது. ரெண்டும் இருந்தாலும் இது நன்மை பொருள் அல்லது தீமை பொருள் என்று உணர்வதற்கு இறைவனுடைய ஞான ஒளி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் 50 பேர் பாடம் நடத்துறார், 50 பேருமா முதல் மார்க் வாங்கிடுறான், ரெண்டு பேர் தானே வாங்கியிருக்கான் இல்லையா? இப்ப வந்து பிளஸ் டூல ரெண்டு பொருள் தான் வாங்கியிருக்கு, அப்ப மற்றெல்லாம் வாங்கலையே. அப்ப அந்த பள்ளியில படிச்ச எல்லாருமே ஒரே ஆசிரியர் படிச்சவங்க தானே? அவரவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் இருக்க வேண்டும். அந்த திருவருள் இருக்கிறவர்களுக்குத்தான் அதனுடைய முதன்மையை பெற முடியும். எல்லாரும் படிச்சவங்க எல்லாம் பாஸ் பண்ணிடுறான்னா அது இப்ப பாஸ் போட சொல்லிட்டான், அவ்வளவுதான், அவனா பாஸ் பண்ணல. படிச்சவனையெல்லாம் 8வது வகுப்பு வரை எவனையும் வேலாக்கூடாது, ஏன்னா எவனையும் அறிவுடையவனும் ஆக்கிரப்படாது. அவனை அவ்வளவு பேரையும் இனாம் கொடுத்து சோம்பேறி ஆக்கணும், கள்ளுகடை திறந்து அவ்வளவு பேரையும் குட்டிச்சவராக்கணும், எல்லாரையும் பாஸ் போட்டு படிக்க விடாம பண்ணிடணும். இதுதான் நம்ம நாட்டினுடைய தலைவிதின்னு மறுபடியும் 5 வருஷத்துக்கு குத்தி டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. ஒளியும் இருளும் உலகம் அலர்கண், அலர்கள் விரிந்த கண், தெளிவில் இனில், தெளிவு இல்லைனில். தெளிவு என்பது என்ன? இறைவனுடைய திருவருள். தெளிவு என்பது என்ன? இறைவனுடைய திருவருள். அலர்கண் மலர்ந்திருக்கிற கண் ஒளி இருக்கிறது, அது தெளிந்த ஒளி வேண்டுமானால் இறைவனுடைய அருள் இல்லை என்றால் என் செய்ய? நீ இருட்ட புரிஞ்சுக்க முடியுமா அல்லது பகல புரிஞ்சுக்க முடியுமா? அது எது நிலையானது என்று தெரிந்து கொள்ள முடியுமா, எது நிலையில்லாது என்று தெரிந்து கொள்ளுமா? இறைவனுடைய அருள் இருந்தால்தான் முடியும். அப்ப உயிருக்கு அறிவு இருந்தாலும் அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு இறைவன் துணை இல்லை என்றால் முடியாது. இது உயிரினுடைய இலக்கணம். உயிருக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் உயிருக்குரிய இலக்கணம் எல்லாம் இருந்தாலும், இப்ப ஒரு பழைய கால சினிமா படம் பூரி போற எப்படின்னு ஒரு பொண்ணு கேட்பா, அதுக்கு ஏன் உனக்கு பூரி போட தெரியாதான்னு புருஷன் கேட்பான், ஏன் எனக்கு எல்லாம் தெரியுமேம்பா, அது எப்படி போடுறது சொல்லு, நீங்க முதல்ல சொல்லுங்கம்பா, அத உடனே மாவு எடுத்துக்கணும், அதான் எனக்கு தெரியுமேம்பா, அத அப்ப அதுக்கடுத்து என்ன சொல்லணும், அதுக்கு அதான் தெரியாதேம்பா, அதுல மாவோட சேர்க்கணும். இப்ப இது ஒரு நகைச்சுவை, ஆனால் அது நகைச்சுவை மட்டுமல்ல, எதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு பிறருடைய துணை இல்லாமல் நம்முடைய அறிவு நிச்சயம் தெரிந்து கொள்ளாது. இதுதான் முக்கியம். அப்படியானால் 3 வயது 5 வயது பாலகர்கள் அறிவுடையதாக திகழ்ந்தார் என்றால் முன்வினை பயன் முன்வினையில், அதனால்தான் எழுமையும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவன் சொன்னான். ஒருமை கண் தான் கற்ற கல்வி, எழுமையும் ஏமாப்புடி. போன முறை அவர்கள் இறைவனுடைய ஞானத்தை பெற்றதினாலே இந்த 3வது வயதில் ஞானப்பால் குடித்தவுடன் அவர்களுக்கு இறைவனை அறிந்து கொள்ளுகின்ற அறிந்து கொண்டு பாடுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா பக்கத்தில் இந்த சிவவாத இது கிடைக்கலையே, பக்கத்தில் அவர் எப்படி வேதம் சொல்லிட்டு இருக்கவர் எல்லாம் இவரவர பெரிய ஆளு அவர் அப்பா. ஆனா உனக்கு கம்பி யாரா பால் தான் எச்சு பால் குடிச்சு யாரு இருந்தாருனா அவர் தோடு வேன் பாடாரு பிபிபிங்கிறாரு, அப்ப இவருக்கு தெரியலையே. அப்ப அவருக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னா முன்னே அவருடைய முன் பிறப்பில் அவருக்கு கிடைத்த திருவருள் இன்றைக்கு இந்த சிவவாத இதற்கு கிடைக்கல. அப்பவும் பாருங்க கிடைக்காதனாலதான் காசு வேணும்னு கேட்டுட்டார், நான் வேள்வி செய்வதற்கு நீ எனக்கு காசு கொடுக்கணும். அன்னைக்கே பிள்ளைகிட்டே இருந்து காசு வாங்கின முதல் தந்தை அவர் தான், வரலாறு தானே. முதல்ல பிள்ளைய சந்தேகப்பட்டவர் சண்டிகேசர் அப்ப, அப்பவே ஒளிஞ்சு பார்த்து பின்னாடியே மாமின்னாடியே போயிருக்காரு, எவ்வளவு பாருங்க. இவருக்கு இப்ப பிள்ளைகிட்ட பணம் கேட்கிறாரப்பா எனக்கு காசு கொடுனாரு. அவர் சொன்னார், இது உனக்கு மட்டும் வச்சுக்காத, சிறுகாலிகளுக்கு ஐயர்களுக்கு எல்லாம் கொடுனார். அவரே இப்படி ஆயிடுச்சு ஞானசம்பந்தர். உனக்கு மட்டும் கொடுத்தா எனக்கு உனக்கும் பாசம் இருக்குன்னு அர்த்தம், அப்பன் பிள்ளைங்க பாசம் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அதான் அட உட, நீ என்னுடைய தந்தை என்பதில்லை, வேதம் சொல்லுகிற அந்தனர். என வேதம் சொல்லுகிற அந்தனர் அனைவருக்கும் இது பயன்படுகின்ற வண்ணம் இந்த உலவாக்களி பெறுவாயாக என்று சொல்லுகிறார் என்றால், அதுதான் தன்னை மறந்து உலகத்தை நினைக்கக்கூடிய நினைப்பு. அதுதான் சம்பந்தருடைய நிலை. சம்பந்தருடைய வாழ்க்கையினுடைய நிலையை வைத்து தான் முதல் திருமுறையாக அவருடைய பாடலை வச்சாலே தவிர, அவர் ஐயருங்கிருக்கா முதல் திருமுறை வைக்கல. பலவே நாம் அப்படி சொல்லுவோம், இல்லை ஞானப்பால் கொடுத்ததுக்கா முதல் திருமுறை அல்ல. இந்த உலகத்தில் இறைவனுடைய திருவருள் பெற்றால் இந்த உலகத்திலேயே சஞ்சித வினையும் பிராரத்த வினையும் நீக்க முடியும் என்று பாடி காட்டியவர், என் பாடலை பாடினால் இந்த வினை தீரும், வினையை வெல்லலாம், விதியை வெல்லலாம் என்று சொன்ன ஒரே காரணத்தால் விதியை வெல்வதற்குரிய ஞானசம்பந்தரின் பாடல் முதல் திருமுறையாக வைக்கப்பட்டது. விதியை வெல்ல முடியும், நம்முடைய சைவ சமயத்தில் விதியை வெல்ல முடியும், பிராரத்தவனையே நீக்கி வெல்ல முடியும். எப்பொழுது இறைவனையே பாடி நினைத்துக் கொண்டிருந்தால் விதியை வெல்ல முடியும். எனவே அந்த விதியை வெல்ல முடியும் என்று வலிமை காட்டிய காரணத்தினாலேதான் திருமுறையாக அவருடைய முதல் திருமுறை வைக்கப்பட்டது. அது ஏனென்றால் காரைக்கால் அம்மையாருடைய திருமுறை எல்லாம் காலத்தால் முற்பட்டது என்றால் வைக்கப்படாத காரணம் அதுதான். எனவே தனக்காக பாடியவர்கள், தனக்கு இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பாடியவர்கள் ஞானசம்பந்தர் ஒருவர்தான். என் பாட்டை பாடுங்கள், நான் இறைவன் என் உள்ளத்திலே இருந்தது பாடிய பாட்டு, நான் பாடிய பாட்டு அல்ல. திருமதி தன்னை சொல்லுவதற்கே திருஞானசம்பந்தம் பாடிய பாட்டுங்கிறார். அப்ப தன்னை மறந்தாலும் திருஞானசம்பந்தம் சொல்றார். ஏனென்றால் ஞானசம்பந்தத்தை பெற்றதை சொல்லுதாது, பாலராவாயரை பற்றி சொல்லல. பாலராவாயர் என்பது அவருடைய பெயர். ஆனால் ஞானசம்பந்தர் பாடிய பாடல்கள் பற்றும், ஞானசம்பந்தர் பாடிய பாடல்கள் பற்றும்னா, ஞான சம்பந்தம் கிடைத்தது இறைவனுடைய திருவருளால். எனவேதான் சேக்கலார் ஞான சம்பந்தத்தை இங்கே எழுதி காட்டுகிறார், சம்பந்தரானார் என்று காட்டுவார். எனவே அந்த நிலையில் தெளிவில் இனி என் செய்ய, இறைவனுடைய திருவருள் இல்லை என்றால் உன்னால் என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய திருவருள் இல்லை என்றால் உனக்கு எல்லாம் இருக்கு, கண்ணு இருக்கு, கண் ஒளி இருக்கு, பார்க்கக்கூடிய பொருளும் இருக்கியா? ஏத்தப்பல ஒளி இருக்கு, இருள் இருக்கு, உலகம் இருக்கு, உனக்கு கண்ணுல ஒளியும் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒழுங்கா தெரிஞ்சுக்கணுமா? எங்க அப்ப உனக்கு உனக்கு துணை செய்யலாம் முடியாது. அப்படியானால் உயிர் என்பது தானே அறிந்து கொள்ளுகின்ற இயற்கை அறிவு உடையது அல்ல, அது பிறரால் தரக்கூடிய அறிவை பெற்றது. சத்தை சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்க நீவை ஒய்த்தல் சசத்தாம் இறையாது. அப்படியே ஏழாம் சூத்திரத்தினுடைய பிழிவு இந்த ரெண்டு வரி. சிவஞான போதத்தினுடைய ஏழாம் சூத்திரத்தினுடைய பிழிவுதான் இந்த ரெண்டு வரிகள். சத்தை சத்து அசத்தை சாராது, ஏனென்றால் அசத்து அறியாது, அங்கன் இவை உய்தல் சதசத்தாம் உயிர். சத்து நான் அதை சொன்னேன், நிலைத்த பொருள். அசத்தை சாராது, நிலையில்லாத ஜடப்பொருளை அது சாராது. சத்து நிலைத்திருக்கக்கூடிய இறைவன், அசத்து நிலையில்லாத பொருள். அசத்தை சார வேண்டிய தேவையில்லை. ஏன்? இப்ப எனக்கு முன்னாடி இந்த டம்ளரும் இந்த பாட்டிலும் இருக்கிறதுனால இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். கடிகாரம் எனக்கு முன்னே இருப்பதனாலே தெரிஞ்சு கொள்கிறேன். இறைவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. யாவையும் சூன்யம் சத்து எதிராதலி, யாவையும் சூன்யம் சத்து எதிராலி, கிருஷ்ணா யவாடா அப்படின்னு கூப்பிட்டது வளப்புத்தாய். ஏண்டா எல்லாரும் இந்த யாதவர் கூட்டம் பூரா நீ மண்ணை தின்னுட்ட மண்ணை தின்னுட்டான்னு சொல்றாங்களே, திண்ணியாடா நான் உனக்கு திங்கலாமா அப்படின்னா, ஏடா திரு வாயை காட்டு பாக்கலாம், வாயை திறந்தா மண்ணு இருக்குன்னு பார்த்தா உலகமே இருக்கு. ஏனென்றால் இறைவனுக்குள் உலகம் அடக்கம். எனவே அவன் இறைவன் உலகத்தை பார்க்க வேண்டிய தேவை. ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தா தானே பார்க்கலாம், எனக்குள்ளே இருக்கிறது எப்படி பார்க்க முடியும்? எனக்குள்ளே இருக்கிற உயிரை என்னால பார்க்க முடியலையே, எனக்குள்ளே இருக்கிற உயிரை என்னால பார்க்க முடியலையே. எனக்கு முன்னாடி இருக்கிற என் மனைவியை பார்க்க முடியுது, என் உயிரே கண்ணே மணியே, அது உயிரா? கண்ணே மணியேங்கிறோம் எப்ப? அப்ப இப்பெல்லாம் சொல்றதில்ல. ஆனா திரும்ப நீங்களே கடவுளே உலகத்தில் இருக்காருன்னா உலகம்ங்கிறது கடவுள் இருக்கிற இடம் நீ நினைக்கிறீங்களா? நீங்க உட்கார்ந்து இருக்கா பெஞ்சா இருக்கலாம், கடவுள் உட்கார போது ஏன் அப்படியே படத்து சின்ன திரையில காட்டுறான், அதோ ஆகாயத்துல அப்படியே போற மாதிரி? உங்களை சொல்ற போது தரைய காட்டி, நடந்து வர்றத காட்டி, உங்க காலை காட்டி டைரக்ஷன் பண்றான். சாமி வர்ற போது சாமி வேஷம் போட்டு இப்ப வர்றாருன்னு வச்சுங்களே, அது எப்படி காட்டுறான்? அந்தரத்துல வர மாதிரி காட்டுறான். அவருக்கென்று தாங்குகின்ற எந்த பொருளும் இல்லை, அவரே தனக்குள் அடக்கி கொண்டிருக்கிறதால் தாங்க வேண்டிய சக்தி இல்லை. அதனால கடவுள் உலகத்தில் இருக்கான்னு சொல்ல முடியாது, கடவுளுக்குள்ள உலகம் இருக்கு. எப்படின்னு சொன்னா, ஒண்ணு சொன்னா சத்தம் நீங்க சிரிச்சப்படாது, ஏன்னா எல்லாம் இருக்கு இல்ல அப்படின்னு சொன்னா. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வெளியே படம் போட்டு காட்டினாலும் அது அப்படித்தான் இருக்குன்னு எப்படி தெரியும்? அத ஒரு படத்தை போட்டு உடனே ஒரு ஸ்கேன் தானே எடுக்கிறான், ஸ்கேன் எடுக்கிறான். நீங்க அந்த ஸ்கேனை நம்புறீங்களே தவிர உங்களை நம்பல. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அறிவு அவ்வளவு பெரிய அறிவும் தெரியல, உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கே தெரியணும்ல. ஒண்ணுமில்லாத ஜடப்பொருளாக இருக்கிற ஒளி காட்சி எடுத்து ஸ்கேனை அந்த கருப்பு திரையில வெள்ளை திரையா காட்டுனா அது உங்களுக்கும் புரியல, அது ஏதோ படிச்சவன் சொல்றத நம்புறிய. அது நம்புறதுக்கு அப்புறம் 2 லட்சம் கொடுத்த பிறகுதான் ஒழுங்கா இருக்கிறத அவங்க எடுத்தான்னு தெரியுது. ஒழுங்கா இருக்கிறதே கூட அவன் இல்லைங்க, இந்த இடத்துல விட்டு போச்சு, இதை ஆபரேஷன் பண்ணுவோம், 2 லட்சம் தாங்குறேன், கடைசியில உள்ள போயிட்டு மயக்க மருந்து கொடுத்து திரும்ப மயக்க மருந்து தீர்த்து வெளியே உணவு வச்சுட்டேன், ஒண்ணுமே செய்யல, 2 லட்சம் பழுத்துது. எவ்வளவு பாருங்க. இப்ப அவர்கள் கேட்டது கேள்வி போல, உலகத்திற்குள்ளே இறைவன் இருந்தால்தானே அந்த உலகத்தை அவன் வாயில் பார்க்க முடியும் என்று சொல்கிறார். இல்லை, நான் இன்னொன்னு சொன்னா அது சொல்ல வந்தேன், அதை விட்டேன். இப்ப நீங்க இரவுல படுத்திருக்கிறீங்க, உங்க மருமகளோட உங்களுக்கு சாயங்காலம் சண்டை நடந்தது, ராத்திரி படுத்திருக்கிறீங்க. ஏன்னா பெரியவங்களா இருக்கனால மருமகளை சொன்னேன், இப்ப சின்ன பிள்ளையா இருந்தா மாமியார்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா எங்களுக்கு மாமனாருக்கும் சண்டை வராது, ஏன்னா நாங்க உங்களுக்கு அடிமைங்கிறது எங்க அப்பா உங்க மாமனார் எங்களுக்கு தெய்வம், அதனால அதை பத்தி பேச்சுக்கிறாரு. சண்டை சாயங்காலம் சண்டையாச்சு, ராத்திரி படுக்கிறிய, படுக்கிற போது மருமகளுக்கு உங்களுக்கு சண்டையில மருமகளை கருவாரால வெட்டுற மாதிரி காட்டுறீங்க, எந்த இடத்துல இருந்துகிட்டு வெட்டிங்கிறதையும் காட்டுறீங்க. அந்த இடத்துல மறுபடியும் மறு காலையில போய் பார்த்து இந்த இடத்துல தானே என் மருமகளை வெட்டினேன் ராத்திரி கனவுல, இப்ப எங்கே அவள், அர்த்தம் இல்லையன்னு சொல்ல முடியுமா? அது கனவு, இறைவனுடைய திருவருள் கூட. அதனாலதான் கனவையும் நினைவையும் சொல்கிறார். இறைவனுடைய இயக்கம் கூட நம்மால் அறிய முடியாத இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்லுகிற கனவு போன்றதை தவிர உண்மையில் நாம் அறிந்தது இல்லை. உண்மையில் நாம் அறிந்தது கடவுள் இப்படி இருப்பார் என்று உணர்ந்து ஒரு கனவுல காப்பாக்குற மாதிரி. சில பேர் ராத்திரி கனவு கண்டே எந்திரிச்சு கத்திருப்பாங்க, ஏண்டி கனவு கண்ட அப்படின்னா, எந்தமோ தெரிய ஒரு மோசமான கனவு பார்த்தேன் சொல்றாங்களா இல்லையா, மோசமான கனவு கண்டேன். மோசம்னா என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏதோ தெரியல மோசமான கனவு, ஒரு பயங்கர கனவுங்கிறா, மோசமுள்ள சொல்ல பயங்கர கனவுங்கிறா. என்ன பயங்கரம்? கொண்டாட்டி அப்படியே பூத மாதிரி வந்து தோண்டிருப்பார். சத்து அசத்தை சாராது, சத்து அறி நிலைத்த பொருள், அசத்தை சாராது. அதுபோல அசத்து அறியாது, அசத்துக்கு அறிவு கிடையாது, ஜடப்பொருளுக்கு அறிவு. ஆனா சத்து சித்துன்னு சொல்லல, சத்து நிலையற்ற ஜடப்பொருளுக்கு அறிவு இல்லை. அங்கன் அவை இரண்டையும் உயிர்த்தல் அது சத்தாம் உயிர், உயிர்த்தல் சதசத்தாம் உயிர், இரண்டையும் உயிர்த்தல் அனுபவித்தல், எதை? சத்து பொருளையும் அனுபவிக்கும், அசத்து பொருளையும் அனுபவிக்கும். இப்ப அசத்து பொருளாக இருக்கிற இந்த தண்ணீரையும் கேட்பதற்கு திடீர்னு நமக்கு பாட்டில் வந்தது, தண்ணி போட்டாத்தான் எல்லாம் புரியும். இந்த தண்ணியை சொல்றேன், அப்ப தண்ணி இருந்தாத்தான், தண்ணி என்ற ஒரு பொருள் அதை அனுபவிக்க முடியும், அது ஜடப்பொருள். அதுபோல இறைவனாக இருக்கின்ற இறைவனை நினைக்கிற பொழுது அவர் இப்படி நமக்கு அருள் தருவார் என்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகி தேவாரம் திருவாசகம் பாடுகிறோம். பாடுகிற பொழுது நம்மை அறியாமலே கண்கள் இந்த கண்ணீர் வருகிறது என்று சொன்னால் திருவாசை பாடுகிறவர்கள் கண்ணீர் வராமல் இருக்க முடியாது என்று சிவபிரகாசர் சொல்வார். எனவே அந்த கண்ணீர் வருகிறது என்றால் நம்முடைய எண்ணத்தில் கடவுளையும் அறிந்து கொள்கிறோம், உயிர்த்துணர்கிறோம். அதனாலதான் உயிர்த்தல்னர், உயிர்த்தல் சதசத்தாம் உயிர். அப்ப உயிருக்கு என்னடா பேருன்னார்? உயிருங்கிற பேர் இல்ல சித்தாந்தத்தில், அதுக்கு பேர் இனிமே என்ன? சதசத்து. சத்தையும் அறியும், அசத்தையும் அறியும், இரண்டையும் அறியக்கூடிய அறிவு. அதனாலதான் தடுமாறி நிற்கும். ஒரே அறிவா இருந்தா ஒழுங்கா இருக்கும். அந்த அறிவு தடுமாறுகிற பொழுது இறைவன் அருள் கொடுப்பானையானால் அவனை மட்டும் அறிகின்ற அறிவு வருகிற பொழுது நாம் இறைவனுடைய திருவருளை அடைகிறோம். அடுத்தது எட்டாவது, இருளில் இருளாகி எல்லிடத்து எல்லாம். அப்ப நாமே இறைவரையும் அறிகிறோம், ஜடப்பொருளையும் அறிகிறோம், அந்த போகப் பொருளையும் அறிகிறோம். அப்படி அறியக்கூடிய பொருள்கள் இந்த இடத்தில் உண்டா, உலகத்தில் வேறு உண்டா? உதாரணம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்ல. அதுதான் சொல்றார், இருளில் இருளாகி எல்லிடத்து எல்லாம் பொருள்கள் இலதோ புவி, பொருள் இல்லாமலா இருக்கு இந்த உலகத்துல. இருளிடத்தில் இருளாக இருக்கும், ஒளி இடத்தில் ஒளியாக தோன்றும். எனவே மயக்கத்தை தரக்கூடிய நிலையில் மயக்கப் பொருளாக இருக்கும், தெளிவான பொருளை தெளிவாகவும் தரும். படிகம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய நிறத்தையும் காட்டும், தான் சார்ந்திருக்கின்ற நிறத்தையும் காட்டும். அப்ப பழுங்கு என்பது தன்னையும் காட்டும், தன்னை சார்ந்திருப்பதையும் காட்டும். அதுபோல உயிரானது தன்னால் அறிய அனுபவிக்கக்கூடிய போகத்தையும் அனுபவிக்கும், அதுபோல இறைவனையும் அனுபவிக்கும். எப்படி ஒரு அந்த வெறும் கண்ணாடி கல்லுக்கு ஒரு இரண்டு குண செயல் இருக்கிறதோ, அதுபோல இலதோ புவி இந்த உலகத்துல இல்லாமையா இருக்கு, அதுல ஒண்ணுப்பா நீ. அப்ப என்ன அர்த்தம், நீ மட்டும் ரெண்டு பொருளையும் அறியணும் இல்ல, உன்னை போலையும் சில பொருள்கள் இந்த உலகத்து, நீ ரெண்டையும் சதசத்தாம் உயிரினா உனக்கு திமுரு வந்துடப்படாது. சதசத்தாம் உயிரினா உன்னையும் தெரியும், உன்னையும் தெரிஞ்சுக்குவேன், இறைவனையும் தெரிஞ்சுக்குவேன், அப்ப நான் எப்படி பெரிய ஆளு அப்படிங்காத தட்டார் மாட்டேன். ஏ உன்ன போல பல பொருள் உண்டப்பா பேசாம இரு, அதுல ஒண்ணு நீ. உயிருக்குரிய ஏற்றம் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை. உயிருடைய தன்மை குணம், உயிருக்கு என்ன தன்மை இருக்கிறது என்ற இலக்கணம் தான் சொல்லப்படுகிறது. எனவே இரண்டையும் அறியக்கூடிய இலக்கம் இருப்பதால் நீ பெருமை உடையவன், உயர்ந்தவன் என்று எண்ணிவிடாதே. அதனால இருளில் இருளாகி இருள் வந்த காலத்தில் அந்த பொருளை மறைத்து நாம் அறிய முடியாத வண்ணமும், எல்லிடத்து எல்லுன்னா பகல் அர்த்தம், அல்லங்காடி எல்லங்காடி என்றெல்லாம் சொல்வார்கள். எனவே எல் அல் அல்லங்காடி என்றால் இருட்டு கடைகள், எல்லங்காடி என்றால் பகல் கடைகள் என்பது பொருள், எல் என்றால் பகல் என்பது பொருள். எல்லிடத்தில் எல்லாம் பகலிடத்தில் பகலாக தெரியும், ஒளி வந்த காலத்தில் அது நமக்கு தெரிகிறது, இருள் இருக்கிற காலத்தில் தெரியவில்லை. எனவே நமக்கு தெரிஞ்சது இருக்கு, தெரியாதும் இருக்கு. அப்படிப்பட்ட பொருள்கள் ஏதோ புவி, உன்ன போல இந்த உலகத்துல பொருள்களும் இருக்குப்பா. ஆகவே அந்த வகையை சார்ந்தவன் தான் நீயே தவிர இறைவனுக்கு சமமாக ஆகக்கூடியவன் இல்லை. உமன் கண் போல ஒளியும் இறையுருளே. உன்னிடத்தில் இறைவனும் இருக்கிறான், அறியாமையும் இருக்கிறது. நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து உமாவது சொல்கிறார், உன்னிடத்தில் இருளும் இருக்கிறது, அறியாமை. இருள் என்றால் அறியாமை என்பது பொருள். உன்னிடத்தில் அறியாமையும் இருக்கிறது, இறைவனுடைய திருவருளும் உள்ளே இருக்கிறது. ஆனால் ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே. ஆனால் உள்ளத்துக்குள்ள இருள், நமக்கு எவ்வளவுதான் இறைவனுடைய திருவருள் இருந்தாலும் நமக்கு அது தெரியாமல் அறியாமையுடையவர்களே இருக்கிறோம். ஏன்யா நம்மிடத்துல இறைவனுடைய திருவருளோடு, உயிர்ல இறைவனுடைய திருவருளும் இருக்கு, அறியாமை இருக்கு. ஒரே பொருளில், உயிர் என்ற ஒரே பொருளில் இறைவனாக இருக்கிற ஒளியும் கலந்திருக்கு, அறியாமையா இறைவனாகிய ஒளியும் கலந்திருக்கு, அறியாமையாகிய இருளும் கலைந்திருக்கு. இருபா இருபதுல அது ரொம்ப அழகா சொல்வார், ரெண்டும் இருக்கே, நீயும் இருக்கிற அதோட அறியாமை இருக்கே, இது என்னப்பா அது, ரெண்டு பொருள் எப்படிப்பா ஒரு இடத்துல இருக்க முடியும்? இல்லை, ஒன்று மேலிட்டு இருக்கிற பொழுது ஒன்று அதில் அடங்கி இருக்கும். அறியாமை மேலிட்டு இருக்கிறது, அதனால இறைவனுடைய திருவருளை நாம் என்ன உணர முடியல. இறைவனுடைய திருவருள் ஞானசம்பந்தர் நால்வருக்கு இருந்தது, அதனால அவர்கள் அறியாமையை கீழே தள்ளி இறைவனையே கண்டுகொண்டு வந்தார். அவரோடு போனவர்களுக்கு எல்லாம் அறியாமை மிக்க இருந்தாலும் இறைவனை தெரியல, அவர்கள் இறைவனை பாடுகிறது. அதனாலதான் அந்த கணவனை ஓடி வந்த இட்டுக்கு இசுகிடு போன கணவனோட வந்தவர், கணவன் இசுகிடு போன கணவன் பாம்பு அடிச்சு இசு போனான், இசுகிடு வந்தது தானே, இசுகிடு வந்தது. அது அந்த காலத்துல இசுகிடு வந்ததெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுது. அதனால நம்ம பிள்ளைய தப்பான்னு நினைச்சுக்கப்படாது. அதுகளும் வாழ்க, ஞான சம்பந்தர் போல நாமும் இருந்து வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இல்லையா அது நமக்கு தெரியாமலே போய் பேஸ்புக்ல எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அதனால அது உண்பு. அப்ப இஸ்தகிடு வந்த புருஷன் இறந்து போயிட்டான், பாம்பு அடிச்சு. புருஷன்னு தழுவவும் முடியல, அதுக்காக இறந்து போன வந்தவனோட விட்டுட்டு கைவிட்டு போன பிறகு அடுத்தவனை தேடி போறான்னு போக முடியல. கத்துது ஒளி, அந்த ஒளி சாமி கும்பிட்ட எல்லார் காதிலையும் விழவில்லை, ஞான சம்பந்தர் காதில் மட்டும் விழுகிறது. அந்த ஒளியை கேட்டு மீண்டும் வருகிறார். இந்த ஒளியை நீக்கி இறைவனை பார்த்து பேசுகிறார். ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சுட்டு மறுபடியும் சாமி விட போறார். இறைவா உன்னால் தான் இந்த கல்யாணம் நடக்கிறது, என்னால் அல்ல. நான் செய்து வைத்துவதற்குரிய காரணமாக இருக்கலாம், கருவியாக இருக்கலாம், அது உன்னால் தான் நடந்தது என்பதை நான் இங்கே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். அதை சொல்லுவது சொல்றார், ஊமன் கண் போல ஒளியும், ஆந்தைக்கு பகலிலும் கூட கண் தெரியாது. கண் இருக்கு ஆந்தைக்கு, நம்மளோட கண்ணு பெருசாவே இருக்கு. நம்ம அதனால சொன்னேன், இந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு, கண்ணு மாத்திரம் ஆந்தை கண்ணா இருக்குன்னா. ஆந்தை போல முட்டை கண் போல இருக்கிறது, கண்ணு நீண்டு இருக்க வேண்டும். நீண்டு இருந்தால்தான் அந்த கண்ணு மனிதனுடைய கண். அது உருண்டு இருந்தால், நீண்டு இருந்தது உருண்டு இருந்தால் ஆந்தை கண். எனவே ஊமன் கண் போல, ஊமன் என்ற ஆந்தையினுடைய கண் ஒளி இருந்தாலும் இருட்டு போல, ஒளியும் மிக இருளே. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் நம்மிடத்தில் அறியாமை மிக்கிருந்தால் அறியாமைதான். இறைவனுடைய திருவருள் இருந்தும் ஒண்ணும் நம்மகிட்ட அறியாமை இருக்கு. அறியாமை நம்ம தான் போக்கலையே, அறியாமை போக்குவதற்கு மனசே இல்லையே. மிக இருளே, இருளே யாம், இந்த யாம்ங்கிறது யாம், இருளே யாம். மண் கண் காணாவை, இறைவனுடைய திருவருளால் நாம் அந்த கண்ணினால் ஞானத்தை பார்க்கவில்லை என்றால் அது நம்முடைய கண் இருட்கண்ணுதான். நீ கண்ணு வச்சிருந்தால் ஒளிபுரிந்திய கண் என்று நினைக்காதே, இருட்டு கண்ணுதான். ஏனென்றால் இறைவனுடைய திருவருள் உனக்கு கிடைக்கல, இறைவனுடைய திருவருளில் கிடைக்காதனால உன்னுடைய கண் இருட்டு கண்ணுதான். எது போல என்றால், ஆந்தையின் கண் இருந்தாலும் பகலில் அதனுடைய கண் தெரியாதது போல. கண் இருக்கு பகல்ல தெரியல, உனக்கு இப்ப கண் இருக்கு இருட்டா இருக்கனால உனக்கு இறைவனை தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஊமன் கண் போல ஒளியும் இறைவனுடைய திருவருளும் மிக இருளே, மிகுந்த அறியாமையே. ஆம், கண் மண் கண் காணா அவை, இறைவனுடைய திருவருளாகிய ஞான கண் கிடைக்காதவரை காணாபவை, காணாத வரை வரைன்னு காணாபவை. ஒரு இறைவனுடைய திருவருள் பார்வை ஞான ஒளி கிடைக்கவில்லை என்றால், ஞானம் என்பது ஆச்சாரியனால் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆச்சாரியராக இருக்கக்கூடிய இந்த பெருமக்கள் தந்திருக்கின்ற இந்த நூல்களில் காணப்படுகிற செய்திகள், அவற்றால் தான் நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். அந்தளவு ஆற்றுவயிர் அந்தோ அருள் தெரியது என்றளவு ஒன்று இல்லா இடர், என்னைக்கு தான் நாம சாமியினுடைய அருளை பெறப்பறமோ தெரியல. ஆக இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வாழ்வதுதான் உயிர், அதான் பொது இலக்கணம். இறைவனுடைய அருளை பெறுவதற்காக உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உயிர். அதைத்தான் இந்த குறளிலே சொல்கிறார், அன்றளவும் ஆற்றும் உயிர் அனாதியாக தோன்றிய காலம் தொட்டு ஆதியாக. அன்றளவும் நம்முடைய உயிர், அன்றளவும் தோன்றிய உயிர் அனாதி, காலம் சொல்ல முடியாது, அனாதி வேறு ஆதி வேறு. அனாதி என்றால் காலம் சொல்ல முடியாத ஒரு நிலை, ஆதி என்றால் காலம் சொல்ல முடியும், காலம் காரணம் இவையெல்லாம் சொல்ல முடியும். அனாதி என்றால் காலம் காரணம் இவை சொல்ல முடியாது. எனவே அனாதி காலம் தொட்டு தோன்றியிருக்கிற உயிர் அந்தோ அருள் தெரிவது இன்றளவு. இன்னைக்கு சகலம் பெற்றிருக்கிறோம், இன்று இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு கையும் வாழ்த்த வாயும் தாழ்த்த சென்னையும் கிடைத்திருக்கு. கிடைச்சிருந்தாலும் இன்னும் அறியாமல் இருக்கவே, அதுதான் சகலம். இன்று நாம் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு, வாழ்த்துவதற்கு, வாய் தாழ்த்துவதற்கு, இறைவனை வணங்குவதற்கு எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனை நாம் வீணாக நாம் படைச்சோம். அதான் சொல்லுவேன், இப்ப கை காலையில் எப்படி சார் இறைவனுக்கு? நான் ஒண்ணும் இல்ல, காலையில எந்திரிச்சோன்னு மனைவி கையால காப்பி டீ வாங்கி குடிக்கணும்னு இந்த கை காரியத்தை, காலையில எந்திரிச்சோன்னு இறைவனுக்கு பூ புடுக்கணும் மாத்துங்க, இதான் ஞானம். காலை எந்திரிச்சோட காபி சாப்பிட கை நிட்டுறமா இல்லையா? ஏன்னா கை நிட்டாம நாமளே போட்டு சாப்பிட்டாலும் கையால தான் சாப்பிட போறோம். ஏன்னா நாங்க தான் பாதி நாள் போடுறோமோ வச்சுங்களேன், அதனால தப்பு இல்ல. ஏன்னா மாறுதுல காலம், எப்பொழுதுமே நீங்களே சமைக்கணுமா? நாங்க சமைச்சா தான் நல்லா இருக்கும்னு நாங்க இப்ப வந்துட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. அதனால காலை எந்திரிச்சோட காபி சாப்பிடுறதுக்குன்னு இந்த பயன்படுத்திய கையை காலையில் நீரில் தன்னை சுத்தமாக்கி கொண்டு இறைவனுக்கு பூப்புடுங்கினால் அதுதான் ஞானம் பெறுவதற்குரிய வழி. சார் ஞானம் பெறுறது, ஞானம் பெறணும்னா பொண்டாட்டி ஞானம் பெயர்ல பொண்டாட்டியை பெறுறது இல்ல. ஞானம் என்பது இறைவனுக்கு தொண்டு செய்து அவனுடைய அருளை பெறுவது. நம்ம காலால இருந்து வாக்கிங் போறோம்னா, அந்த காலத்து வாக்கிங் போகணும்னா கோயிலை சுத்துறான்னா, இப்ப கோயிலை சுற்றாம பெருமளையும் பூங்காவை சுற்றிக்கிட்டுறான், இல்ல ரயில்வே கேட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டுறான். அந்த காலத்துல அதான் வந்து காலையிலிருந்து இலை பெருமான் வெஞ்சியவான் இத்தலும் எம்பிரான் கோயில் புக்கு. அப்ப கோயில் பூந்துனா ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துலதான் பூந்தான்னு சொல்லுவான். பெரிய இடத்துல சொன்னாத்தான் பூந்தல் வரும், பூதல் வரும், இல்லாட்டி செந்துன்னு படிப்பார். அவர் பூந்துன்னார். ஏன்னா எந்த வழியில எங்க போனாலும் ஒரே பெரிய இதுவா இருக்கு. திருவாரூர்ல போனா நாலு பக்கமும் இருக்கு, எந்த வழியா போனோம்னா திரும்பி வர தெரியாம முழிக்குது. அப்புறம் அங்கங்க சொல்லிவிட்டு அவன் பஸ்ல இருந்து காரை அடிச்சுட்டே இருக்கான், என்னடா போன ஆள ரெண்டா காணுமே, இது ரெண்டு எங்க வழி தெரியலையே, எங்குது ரெண்டு பெருசு சுத்திக்கிட்டே வந்து வழி தெரியலையேங்குது. வழி தெரியாத அளவுக்கு திருக்கோயிலை வைத்தார்கள். ஏனென்றால் நீ சுத்தி வா, காலால் இறைவனை சொல்லி வாயால் சொல்லி காலால் நடந்து வா என்று. எனவேதான் அந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்று இல்லா இடர், அளவு சொல்ல முடியாத நிலையில் துன்பப்படுகிற இந்த உயிர் என்னைக்கு இறைவனுடைய அருளை பெறப்போகிறது? அப்ப இருளை அருளை பெறுவதற்குத்தான் இருளோடு வாழுகிற உயிர் தன்னை இந்த இருளை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாட்டினுடைய கடைசி நிலை. அப்ப பல உயிர்கள் தோன்றின, அந்த உயிர்களுக்கு எண்ணிக்கை சொல்ல முடியாது. அந்த எண்ணிக்கையுடைய உயிர்கள் அனைத்தும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றன, அளவற்ற துன்பத்தை பெறுகின்றன. அந்த அளவற்ற துன்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற உயிர் என்றைக்கு இறைவனுடைய திருவருளை பெறப்போகிறது தெரியவில்லை என்று முடிக்கிறார். இடையிலே அவர் சொல்லுவது அறிவு இருக்கலாம், ஆனால் உனக்குரிய அறிவு அல்ல. உன்னுடைய புலன்களை இல்லை என்றால் அறிவிக்க முடியாது. உன்னிடத்தில் மலங்கள் சேர்ந்து இருக்கின்றன, அது ஒரு மலம் இருமலம் உம்மலங்களாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய பெருமை திருந்திரல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இறைவனுடைய திருவருளை என்றால் உன் திரள் என்ன ஆகும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து உயிர் என்பது சார்ந்ததன் வண்ணம் இறைவன் சார்ந்திருந்தால்தான் சதசத்தாக இருக்கிற இந்த உயிர் இறைவனையும் அனுபவிக்க முடியும், அந்த ஜடப்பொருளையும் அனுபவித்து இறைவனுடைய திருவருளை பெற முடியும். அதுவரை அறியாமையுடைய இருள்தான் என்று பத்து பாடல்களில் உயிரின் நிலையை சொன்னார். அடுத்த பாட்டு பதியம்
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: அறிவில்லாதவர்களாகிய மண்முதலாகிய பொருள்கள் தானே வந்து மனிதனுக்கு முதலாது. சித்தறிவுடையவனாகையினாலே அந்த பொருளை தான் உபயோகித்துக் கொள்ள மகிழ்ச்சியார். இதற்கு இடையிலே பேரறிவு பொருளாக இருக்கிற கடவுள் இந்த அறிவு இல்லாத சடப்பொருளையும் சித்தறிவுடையவனாகிய உயிர்களையும் சேர்த்து தொழில்படுத்தி வாழ வச்சிருக்கு. இந்த இடம் உங்களுக்கு நல்லா வந்து சித்தறிவுடையவனாகி இருப்ப காற்றையோ நீரையோ நெருப்பையோ உண்டு பண்ண முடியாது, நம்மால உண்டு பண்ண முடியாது. காற்றை உண்டு பண்ண முடியுமா? உண்டு பண்ண முடியாது. அது தானே உண்டாகி மனுஷனுக்கு நல்லது செய்வோம்னு காத்து வராது. நெல் அடிச்சிருக்கிறியா? ஆமா ஆமா, அது தூத்துறதுக்கு காத்து வருமா? இந்த வர்றேன்னு அது வராது, இது வராது, காத்து வராது, காத்துக்கிட்டு தான் இருக்கணும். விளங்குதா? அதையினாலே அந்த பொருள்களை இயக்கி உயிர்களாகிய நமக்கு உதவி செய்கிறார். அதான் கடவுள் உபகாரம். அந்த பொருள்களை இயக்கி சடப்பொருள்களை இயக்கி அந்த பொருள்கள் மூலமாக உயிர்களாகிய நமக்கு அருள் பண்ணுகிறார். அதற்காகத்தான் பூதங்கள் தூரம் அவர் இருக்கிறார். பூதங்கள் தூரம் அவர் இருக்கிறார். அப்படி பூதங்கள் தூரம் இருந்து அந்த பொருளை இயக்குகின்ற காரணத்தினால அவருக்கு இயக்குநர்னு சிவருமானுக்கு, அதுக்கு மேல நம்முடைய அறிவில் இருந்தும் இயக்குகிறார். நம்முடைய அறிவில் இருந்து இயக்கவில்லைன்னா அந்த பொருளை உபயோகிக்க நமக்கு புத்தி வராது. நம்முடைய அறிவில் இருந்து இயக்குகிறான், அந்த பூதங்கள்ல இருந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறான். அதான் ஒரு ஆச்சு, நம்ம ஒரு பக்கம்தான் இருக்க முடியும், ஆனா ரெண்டு பக்கமும் இருக்கிறான். என்ன எத்தனை பக்கம் இருக்கிற அது வேற. ஆனாலும் அறிவில் பொருளாகிய பூதங்களில் இருக்கிறான், அறிவு பொருளாகி சிற்றறிவு பொருளாகிய உயிரிலையும் இருக்கிறான். இப்படி உயிரில இருந்து உயிர் இல்லாத அறிவு இல்லாத பொருளோ அறிவில்லாத பொருளை கொண்டு நம்ம வாழ வைக்கிறார். அத வந்து அப்பர் சுவாமி பூதாளமும் மண்டலமும் பொருந்தும் வாழ்க்கை செய்வானேனார் திருத்தாண்டவர். பூதாளமும் மண்டலமும் பொருந்தும் வாழ்க்கை. இப்ப பூமியிலிருந்து என்ன போகுது? மேல போகுது. என்ன போகுது? நீராவி போகுது. மேல இருந்து என்ன வருது? மழை வருது. அங்கிருந்து இங்க வரலனா வாழாது உயிர்கள். இங்கிருந்து அங்க போகலன்னா அது பெய்யாது. இங்கிருந்து அது போகலன்னா பெய்யாது. அங்கிருந்து இங்க வரலனா வாழாது. அப்படித்தான். இது ரெண்டு யாரு செய்யறது? நம்மால எதுவும் செய்ய முடியாது. போச்சலும் எதுவும் சொல்ல முடியாது. அதனாலதான் பூதளமும் மண்டலமும் பொருந்து வாழ்க்கை செய்வாரே திருவேடி மலரையாரை சேராதார் தீநறிக்கை சேர்கின்றாரே என்பது அப்பர் திருத்தாண்டம். அதனாலே இப்படி ஷடப்பொருள்களையும் சித்து பொருளையும் இயக்குகின்ற இருக்கிற பரமேஸ்வரன் வந்து அவன் சிவ சித்துன்னு பேரு. சிவ சித்துன்னு சொல்றது இந்த ஆன்மாவை சதசத்துன்னு சொல்றது. ஆன்மாவுக்கு பேரு சதசத்துன்னு சொல்றது. அது சிவசத்துன்னு சொல்றது. சிவத்தை இது பின்னாடி வரும், சிவஞான புத்தகத்தில் வரும். சிவனுக்கு சிவசத்துன்னு பேரு, ஆன்மாவுக்கு சதசத்துன்னு பேரு. அதனால இந்த சிவனுக்கு சிவத்துக்கு சிவசத்துன்னு பேரு, ஆன்மாவுக்கு சதசத்துன்னு பேரு. சதசத்துன்னு சொன்னா சத்து அசத்தோடு கலந்திருப்பது சதசத்து. சத்து அசத்துன்னு சதசத்து. சத்து அசத்து சதசத்து. சத்துன்னா அறிவு பொருளோடு சேரும் போது அறிவாகவும், அறிவில்லாத பொருளோடு சேரும் போது அறிவில்லாத பொருளாகவும் இயங்குவது உயிர் ஆன்மா. அறிவில்லாத பாசத்தோடு சேரும் போது அசத்தாகவும், அசத்து பொருளோடு சேரும் போது அசத்தாகவும், சத்து பொருளோடு சேரும் போது சத்தாகவும், அதனால ஒளியோடு சேரும் போது ஒளியாகவும் இருளோடு சேரும் போது இருளாகவும் இருக்கின்ற கண்போர் ஆன்மா. இவ்வளவு ஒரு தெளிவான விளக்கம் வேற எந்த சமயத்திலையும் சொல்ல கிடையாது. சித்தாந்த ஒளியோடு சேரும் போது கண் என்னமா இருக்குது? ஒளியாக இருக்குது. இருளோடு சேரும் போது இருளாக இருக்கு. அதே உலத்த ஆன்மா ஒளியோடு சேரும் போது எப்படி இருக்குது? சிவத்தோடு சேரும் போது சிவமாகவும், மலத்தோடு சேரும் போது மலமாகும். விளங்குதா? ஆகையினாலே இப்படிப்பட்ட உயிர் எதை சேருகிறதோ அது அது எதோடு சேர்த்து வைக்கிறானோ அது தனக்கென்று சுதந்திரம் கிடையாது ஆன்மா தனக்கர. அதனால இத வந்து பரதந்திரம் சொல்றது. சிவன் ஒருவன் தான் சுதந்திரம். சுதந்திரம்னா சிவனுக்கு தான் சுதந்திரம். நமக்கு சுதந்திரமே கிடையாது. தந்திரம் தெரியல, சுதந்திரம். அதனாலே அப்படி பரதந்திரங்களாய் இருக்கின்ற நமக்கு அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், இப்படி தத்துவங்கள் மூலமாக நம்மை வாழ வைக்கிறார். தத்துவங்கள் மூலமாக நம்மை வாழ. தத்துவங்கள்னா உள்பொருள் மெய்ப்பொருள் என்றும் பெயர். இப்ப சொல்லப்படுகின்ற தத்துவங்கள் அத்தனையுமே அழியும். ஆனா அதனுடைய மூலம் அழியாது. அதனுடைய இந்த தத்துவங்கள் அத்தனை எதுல இருந்து தோன்றுகிறது? மாயா, மாயையிலிருந்து. இப்ப சொல்லப்படுவதெல்லாம் மாயாமலம். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறாவினை ஏது, மற்றவற்றின் வேறாக நானேது, நீ ஏது, நாதனடா அஞ்செழுத்து, தானேது, தேசிகனே சாற்று என்பது மாணவனுடைய வினா. இதுல இந்த ஆறாறு தத்துவங்கிறது மாயாமலம். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, ஆணவம்ங்கிறது ஆணவமலம், மாறா விலை எதுவென என்பது கண்மலம். இன்னும் மலத்தை இப்படி சொல்றாரா? இப்ப சொல்லி சொல்லிக்கிட்டு வருகிற இந்த தத்துவங்கள் எல்லாம் பூதங்கள் இருந்து எல்லாம் மாயாமலம். 36 தத்துவங்களும் மாயாமலம். இந்த மாயாமலத்துல தான் இதெல்லாம் உண்டு பண்ணி கொடுத்துருக்காரு. மாயையில தான் உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இப்படி மாயையில உண்டு பண்ணி கொடுத்த பகுதியால தான் மாயமா போயிடுறது. மாயையை உண்டு பண்ணி கொடுக்கறதுனாலதான் அது என்ன பண்ணுது, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மாயமா மறைஞ்சிருது. விளங்குதா? ஆகையினால இந்த மாயாமலத்துல உண்டு பண்ணி இந்த ஆன்மாவை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த மாயாமலத்தில் உண்டு பண்ணப்பட்ட பூதங்கள் இருந்து மற்ற தத்துவங்கள் அத்தனையுமே நமக்கு உபயோகமாக இருக்கிறது. நமக்கு உபயோகம். இந்த தத்துவங்கள் இல்லையானா வாழ்வே கிடையாது. எல்லாமாய் தத்துவங்கள் இசைந்ததன் அணுவுக்கண்ணின் என்பது சித்தியா. இப்படி தத்துவங்களால்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தத்துவங்களே நிலையான பொருள் என்று எண்ணினானால் அவன் சிவகதியை பெறமாட்டான். தத்துவங்கள் நிலையில்லாத பொருள், தத்துவங்களை கடந்த பொருளாயிருக்கிற சிவன் தான் நிலையான பொருள் என்று எண்ணினானால் சிவனுக்குத்தான் தத்துவாதிதன்னு பேர். இந்த தத்துவங்களை இருக்கின்ற தெய்வங்களுக்கெல்லாம் தத்துவேஸ்வரர்கள்னு பேர், தத்துவேஸ்வரர்கள் என்று பெயர். சிவனுக்கு தத்துவாதிதன் பேர், தத்துவேஸ்வரர் அல்ல. இந்த தத்துவங்களை இயக்கின்ற தெய்வங்கள் இருக்குதே, பிரம்மா, விஷ்ணு, உருத்தரன், சதாசிவன், மகேஸ்வரர், இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து தத்துவேஸ்வரர்கள். தத்துவேஸ்வரர்னா அந்த அந்த தத்துவங்களுக்கு, அந்தந்த தத்துவங்களுக்கு அதிபதி. இவர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதி, இவர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதி, தலைவர் என்பது போல. மண்ணுக்கு தெய்வம் ஆறு, பிரம்மா, தண்ணீருக்கு தெய்வம், நெருப்புக்கு தெய்வம், காற்றுக்கு தெய்வம் மகேஸ்வரன், ஆகாயத்துக்கு தெய்வம் சதாசி. இப்படி இந்த இவர்களுக்கு தத்துவேஸ்வரர்கள் என்று பெயர். இந்த தத்துவேஸ்வரர்கள் மூலமாக இந்த பொருளை இயக்கி அதற்கு மேல இந்த பொருளை உபயோகிக்கிறதுக்கு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்று அறிவு பொருளை கொடுத்திருக்கிறார். இந்த பொருள்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த பொருள் மூலமாக வாழ்வதற்காக என்ன பண்ணிருக்காரு, இந்த உடம்பை படைச்சு இந்த உடம்புல கர்மேந்திரியும் ஞானேந்திரியம்னு இந்த உலகத்தை பத்தி சொன்னார. முதல்ல மண்ணு தண்ணீர் பூதங்களை சுத்தி சொன்னார, அண்டத்தை பத்தி சொன்னாரா, பிண்டத்தை பத்தி சொல்றாரு. அண்டமும் பிண்டமும் சேர்ந்து வாழ வேணும், அண்டமும் பிண்டமும் சேர்ந்து வாழ வேணும், விளங்குதா? அதனால இந்த அண்டமும் பிண்டமும் சேர்ந்து வாழறதுக்கு தான் என்ன பண்ணிருக்காருன்னா கருவி கரணங்களை கொடுத்திருக்காரு. கருவி கரணங்கள், அந்த கருவி கரணங்களிலே ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் என்று ரெண்டு வகை, பத்து கருவிகள், ஞானேந்திரியம் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு. அதனால ஞானேந்திரியம் என்பது ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனமிகு பூத உற்றிடமா ஈனமா சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலும் மூக்கன்று அறி. இந்த ஞானேந்திரியம் எது எது என்று கேட்டாயானால் சத்தாதியை அறியும் தானம். அதுக்காக சத்தாதியை என்று சொன்னால் சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம்னு வடமொழியில் சொல்றது. சப்தம், சப்தம் தெரியுதா, சப்தம். இப்போ எல்லாம் மடமொழியத்தான் உபயோகப்படுத்துறான். எல்லாம் ஓசை எழுப்பாதீர்கள் யாரும் சொல்றது இல்ல, சத்தம் கூடாது. மடமொழி வேண்டாங்க சொல்ற, சத்தம், சத்தம் வடமொழி, சத்தம் வடமொழி, சப்தம்ங்கிறதா சத்தம் வந்துச்சு. அச்சா சப்தம், ரூபம், ரஜம், பர்ஷம், கந்தம், சப்தம், பருஷம், ரூபம், ரசம், கந்தம், அப்படி வரிசையா வரும். சப்தம், பருஷம், ரூபம், ரஜம், கந்தம் என்று வருமா. இந்த அஞ்சு வகையான புலன், இத புலன் சொல்றது, இந்த புலன்கள்ல முதல் முதல் பாட்டு சொல்றார், ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசைதரா இம்புலனேயான். இந்த புலன்களை எப்படி அறியுதுன்னு கேட்டா சப்தத்தை முதலாக, சப்தம் முதலாக இந்த ஐந்து புலன்களையும் அறிகின்ற தானம் எது என்று கேட்டால், ஐந்து புலன்களை அறிகின்ற தானம் எது என்றால் சிவி. சிவி என்ன அறியும், சப்தத்தை அறியும். அதற்கு மேல தோல் பரிசத்தை அறியும், தோல் பரிசத்தை அறியும், கண் உருவத்தை அறியும், ரூபத்தை அறியும், நாவு சுவையை அறியும், ரசத்தை அறியும். உயிர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு என்று கேட்டால், உலகத்தில வாழ்வதற்கு தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படும் நான்கு, தனு கரணம் புவனம் போகம் என்ற நான்கு வகையான உபகாரத்தை கடவுள் ஃப்ரீயா செய்திருக்காரு. தனு, தனுன்னா உடம்பு, கரணம்னா அந்த கரணங்கள், புவனம் என்றால் உலகங்கள், அதுல அனுபவிக்கின்ற பொருள்களுக்கு போகங்கள், அனுபவிக்கின்ற பலன்களுக்கு போகங்கள். இப்ப உண்ணுகிறோமா அதுவும் போகம்னு பேருங்கதா. தனு கரண புவன போகம் இது சுவாமி பிரியா நமக்கு படைச்சு கொடுத்தோம். பிரியான்னா வாடகை கொடுக்கணும் தான், கொடுக்க மாட்டேங்கிற அதான் ஒரு வாடகை கட்டாயமா கொடுக்கணும், வாடகை கட்டாயமா தரணும். சரி, இப்படி தனுக்கரண போன போகங்களை படைச்சு கொடுத்துருக்கான. இந்த தனுங்கிற உடம்புக்கு, தனுன்னா உடம்பு, கரணம்னா அந்த கரணம், போனம் என்றால் உலகம், போகம் என்றால் அனுபவிக்கப்படுகின்ற பொருள்கள். இந்த தனுங்கிற இந்த சரீரத்தை எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டா, பெரிய ஆச்சரியமா படைச்சிருக்கான், பெரிய ஆச்சரியமா படைச்சிருக்கோம். எம்பு இருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்னையோர் உருவமாக்கி, அப்ப எம்பு இருத்தி அடிப்படை பொருள். முதல்ல வீடு நிக்கிறதுக்கு என்ன பண்ற, முதல்ல கால் நம்மள கட்டி குச்சியா, அது போல எம்பு இருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்னையோர் உருவமாக்கி. இந்த உருவத்தை அவன் ஆக்கினான, தவிர யாரும் ஆக்கல, அவன் ஆக்கினான். அதனாலதான் இதுக்கு ஆக்கேன்னு, ஒருவனால ஆக்கப்படுவதனாலே உடம்புக்கு ஆக்கை என்று பெயர். அது கேள்விப்பட்டீங்களா, ஆக்கையார் பயனன் அரண்கோயில் வர வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்ன அதவு ஆக்கையார் பயனன் என்று அப்பர் சுவாமி. அதனாலே இந்த பூதங்களா, பூதங்களும் புவனங்கள் இருக்கிற பொருள்ல அறிவதற்கு அனுபவிக்கிறதுக்கு தகுந்தாற் போல உடம்ப படைச்சு கொடுத்துருக்கான், உடம்ப படைச்சு கொடுத்துருக்கான். இப்ப சிவி வந்து சத்தத்தை அறியுதா, சத்தத்தை அறியுதா, இது அறியறதுக்கு என்ன ரகசியம் இதுல இருக்குது? இதுவும் துளைதான், இதுவும் துளைதான், ஏன் இந்த துளையில கேட்க மாட்டேங்குது, இந்த துளையில கேக்குது? இதை யாராவது விஞ்ஞானியை கேட்டு பாருங்க, டாக்டர் கேட்டு பாருங்க. இதுவும் துளைதான், இதுவும் துளைதான், இதுல நாற்றத்தை அறிய முடியவில்லை, இதுல வந்து சத்தத்தை அறிய முடியவில்லை. இதுல நாற்றத்தை தான் அறிகிறோம், சத்தத்தை அறிய முடியல. இதுல சத்தத்தை அறிகிறோம், நாற்றம் அறிய முடியல. காதை புடிச்சுக்கிட்டா சத்தம் கேட்கல, மூக்க புடிச்சுக்கிட்டா நாற்றம் கேட்கல, என்ன காரணம்? இதுவும் தொலைதான், இதுவும் தொலைதான், இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா, கேட்டு சொல்லுங்க. விளங்குதா? இப்படி ஒரு பெரிய ரகசியமா படைச்சிருக்கான் சிவி. சப்தத்தை எரியும், மூக்கு நாற்றத்தை எரியும், கண் உருவத்தை எரியும், நாவு ரசத்தை எரியும், தோல் துக்குன்னு பேரு, துக்கு என்கின்ற தோல் வந்து பர்ஷத்தை எரியும். பர்ஷத்தை பர்ஷம்னா இப்ப காற்று அடிச்சதுன்னா என்ன உணர்வு வருது? அதனாலே இப்படி சப்தம் பர்ஷம் ரூபம் ரசம் கந்தாகிய இந்த புலன்களை அறிந்துதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இப்ப காது இல்லாதவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும், மூக்கு இல்லாதவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும், கண்ணு இல்லாதவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும், உண்டா இல்லையா? இந்த உபகாரம் பண்ணிருக்க சுவாமி என்னன்னு சொல்றது? அது அதிகமான பாவம் பண்ண ஆன்மாக்களுக்கு இந்த மாதிரி இந்த பொறிகளை அடைச்சப்படுறாங்க. முந்தைய ஜென்மங்களிலே கண்ணால அவன் அதிகமான தீச்செயல்களை பார்த்தவனுக்கு கண்ணு இல்லாம போகும், அதிகமான தீய வார்த்தைகளை கேட்டவனுக்கு செவிடா போகும், அதிகமா தீய வார்த்தையை பேசினவன் உண்மையா போகும். விளங்குதா? இது போல ஒவ்வொரு பொறிகளாலையும் அளவில்லாத ஒரு பாவ காரியங்களை அந்த பொறிகள் செய்திருந்தால் அந்த பொறிகள் மறுபடியும் அவனுக்கு ஏங்காமல் பண்ணிவிடுறான். கருணையை உள்ள கடவுள் ஏங்காம பண்ணிருக்கான், அப்போ எவ்வளவு பாவம் இருந்திருக்கு. கருணையே வடிவான கடவுள், தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாய் இருக்கிற கடவுள், கண் தெரியாமல் போய்விடுகிறது, காது கேடாமல் போய்விடுகிறது என்று சொன்னால் அந்த புரிகளால அதிகமான பாவங்களை பண்ணியிருக்கிறான். அதனால அந்த புரிகள் உனக்கு அடுத்தாற் போல உதவாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனாலே இப்படி புரிகள் மூலமாக புலன்களை அறிந்து புலன்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதத்தான் ஞானேந்திரியம் கண்ணேந்திரியம் ரெண்டு வகையா பிரிக்கிறார். இது ஞானேந்திரியம் என்பது வாக்கு, மெய், வாய், கண், செவி. மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது ஞானேந்திரியம். மெய் உடம்பு, வாய், கண், மூக்கு, செவி, இது ஞானேந்திரியங்கள். கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனநே. கைவாய் கைவாய் கையிலே வேலாயுத்தேந்திருக்கிற முருகனுடைய திருவடியை பெற்று உய்வாய் மனநே. ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் ஒளியின் ஆசியோடு செவியா ஐவாய் வழி செல்லும் அபா வினையே என்பது கந்தர் அன்பு. அதனாலே மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்த புலன்களுக்கு புரிகளுக்கு ஞானம் தெரியும் என்று பெயர். அடுத்தாற் போல வாக்கு, பாதம், பாணி, பாயிரு, உபத்தம் என்ற இந்த ஐந்து பொறிகளுக்கும் கண்மேந்திரியம் என்று பெயர். இது அறிபொறிகள், அது தொழிற்பொறிகள். தொழிற்பொறி இது அறிபொறிகள், அறிகின்ற பொறிகள் இது. அது தொழில் செய்கின்ற, அந்த தொழில் செய்கின்ற பொறியினால் அது கண்மேந்திரியம் என்று பெயர். வாக்கு இது வந்து நம்ம திருமுருக ஆற்றுப்பட மாதிரி சங்க நூல்லையும் சேருது, திருமுறையிலையும் சேருது. இது திருமுருகாற்றுப்பட சங்க நூல்லையும் சேர்ந்திருக்கும், திருமுருகாற்றுப்படையும் சேர்ந்திருக்கும். அதுபோல இது கண்மேந்திரியமாகவும் இருக்கும், ஞானேந்திரியமாகவும் இருக்கும். வாக்கு, பாதம், பாணி, வாய், உபத்தம் வருதா, இது வந்து கண்மேந்திரியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஞானேந்திரியம். இங்கிட்டு வருது, அங்கிட்டு வருது, இந்த பக்கமும் சேருது, ஞானேந்திரியத்திலும் சேருது, கண்மேந்திரியம். என்ன வாக்கு வந்து இரண்டு வகையான தொழிலை செய்யுது. வாக்கு இப்ப காது என்ன செய்யுது? ஒண்ணுதான், அது சத்தம். நாவு என்ன பண்ணுதுன்னா சுவையை அறிகிறது, பேசுகிறது. ரெண்டு வேலை இருக்குது இல்ல, சுவையை அறியுது, மூக்கு என்ன பண்ணும்? ஒண்ணுதான், நாற்றத்தை, நாற்றத்தை அறியும். இது பேசும் அல்ல, அது மாத்திரம் இல்ல, சுவையை அறியும், பேசும். இரண்டு தொழில் உடையதனாலே இது ஞானேந்திரியத்திலையும் சேருது, கண்மேந்திரியத்திலையும் சேருது. அதனாலதான் இந்த வாக்கு, பாதம், பாணி, வாயு, உபத்தம், இது வடமொழி. வாக்கு, பாதம் கால், பாணி கை, பாயுருங்கிறத நீர்த்துவார். உபத்தம், உபத்தம் நீர்த்துவாரம், அந்த பாயுருங்கிறது மலத்துவார். இது கண்மேந்திரியம், இது கண்மேந்திரியம் என்று சொல்லப்படும். இது ஞானேந்திரியம், இது அறிவுரிகள், அது தொழில் செய்கின்றது. தொழில் செய்வது, தொழில் செய்வதனால கண்மேந்திரியம், தொழில் செய்வதனாலே அது கண்மேந்திரியம் வேறு. அதை சொல்றாரு, ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலும் முக்கென்று அறி. அத்தாளுங்கிறது நாக்கு, அத்தாளுங்கிறது நாக்கு. அதனாலே இந்த ஐந்து பொறிகளும் ஞானேந்திரியன் என்று சொல்லப்படும். இந்த ஐந்து பொறிகள் மூலமாகத்தான் கண்மேந்திரியங்கள் தொழிற்படுகிறது. இந்த ஐந்து பொறிகள் என்ன பண்ணுது? அறிகிறது. அப்படி அறிந்த உடனே கண்மேந்திரியங்கள் தொழில் பண்ணுகிறோம், கண்மேந்திரியம் தொழில் படுகிறது. இப்ப அது இது வந்து வாழைப்பழம் அறிகிறதா? ஆகா, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு புத்தி தூண்டி அது என்ன பண்ணுது? இந்த கை உரிக்குது, கை உரிக்குதா? கை உரிச்ச உடனே என்ன பண்ணுது? நாவு சாப்பிடு. இது தொழில், இது தொழில். முதல்ல அறிந்தது வாழைப்பழம் என்று அறிந்தது ஞானேந்திரியம், அதை உரிச்சு சாப்பிடுறது கண்மேந்திரியம். ரெண்டு வேலை செஞ்சாத்தான் வயிறு நேரம். புரியுதா? ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். நுட்பமா படைச்சிருக்கான் சரீரத்தை. அதான் இப்ப சொல்றேன், ஒரு ரகசியம், காதும் தொலைதான், மூக்கும் தொலைதான். ஏன் இது வந்து மூக்கு கேட்க முடியல, காது நாற்ற தெரிய முடியவில்லை? இது பெரிய ரகசியத்தை கேட்டுக்கல, இதுவரையும் கேட்டுக்கல இந்த ரகசியத்து. ஏன் என்னன்னு கேட்டு பாருங்க, பெரிய விஞ்ஞானிகள் பெரிய டாக்டர்கள் என்னன்னு. ஆகையினாலே இப்படி இப்ப நாவு இருக்குல்லவா, இந்த நாவு தசைப்பகுதி தான், சுத்தமா வெறும் தசைப்பகுதி. அதுல நரம்பு வேற எந்ததும் இல்லாம தனியா படைச்சு, அதுல வந்து நீர் எப்போது இருக்கும்? இதெல்லாம் நினைச்சு பார்த்தா கடவுள் இத்தனை உபகாரம் பண்ணிருக்கிறானா இல்லன்னு. இல்லையா, சாமானிய கடவுள் என்ன வரா வழங்குதா? இதுல எப்போதும் நீர் இருக்க முடியாம இருக்கா? இந்த இந்த தசையை போலதான் மற்ற தசைகளும் அதிகபட்சம் அப்படித்தானே. இந்த தசை மாத்திரம் இது இனிக்கிறத கண்டுபிடிக்குது, புளிக்கிறத கண்டுபிடிக்குது, கைப்ப கண்டுபிடிக்குது, காக்கிறத கண்டுபிடிக்குது. அதுவும் இன்னொரு ரகசியம் என்னன்னா, ஒருத்தருக்கு இனிக்குதுனா எல்லாத்துக்கும் இனிக்குது. இது ஒரு ரகசியம். ஒருத்தருக்கு இனிக்கிறது இன்னொருத்தனை கசந்ததுன்னு வச்சுக்க, என்ன பொண்ணுங்க உலகம் வாழுமா? இது பெரிய ரகசியம். உப்பு கூட போச்சா, எல்லாத்துக்கும் உப்பு கூட. ஆமா ஆமா, உப்பு கச்சிதாங்க. இல்ல இல்ல, அது உப்பு இனிக்குதுன்னு எவனும் சொன்னது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா படைச்சிருக்கோம்.
3: அதனால வந்து இதெல்லாம் நினைச்சு பார்த்தாதான் இப்படி
2: பிறந்தா. ஆகையினால இது கண் இந்த ஞானேந்திரியங்கள் இது அரிகரிவுகள். அது அரிகரிவுன்னு சொல்றது தமிழ்ல. ஞானேந்திரியம் என்பது வடமொழி, தமிழ்ல அரிகரிவிகள், அரி கருவிகள், அரி பொறிகள்னு சொல்லலாம். அரி அறிகின்ற பொறிகள், அறிகின்ற பொறிகள், செய்கின்ற பொறிகள். அப்படி இந்த ஞானேந்திரியம் அறிந்து கண்மேந்திரியம் செய்து, ஞானேந்திரியத்தாலே அறிந்து கண்மேந்திரியத்தாலே செய்து இவன் வாழ்க்கையை நடத்தி கொடுப்பான். இந்த ரெண்டும் இந்த அளவுக்கு இவன் அமைச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, ஒருத்தன் வாழ முடியும், வாழவே முடியாது. கண்ணு இல்லாதவனுக்கு வாழப்படம்னு தெரியுமா? கண்ணு இல்லாதவனுக்கு வாழப்படம் தெரியுமா? பொருளே தெரியாது அல்லவா? அதனாலே அறிகருவிகளும் செயற்படுகளும் தொழில் கருவிகளும் கொடுத்து ஞானேந்திரிய அந்த பத்து கருவிகளாலே உடலை வாழ வச்சிருக்கோம். இந்த கருவிகளை நம்பித்தான் உயிர் இருக்குதான், கருவிகளை நம்பித்தான் உயிர் உடம்புக்குள்ள தங்கி இருக்கு. ஆனா அந்த உயிர் மூலமா தான் கருவிகள் தொழில் கொடுக்குது. இது ஒரு பெரிய ரகசியம். உயிர்கள் மூலமா கருவி தொழில் கொடுக்கிறது, கருவிகளால உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கு. இது கருவிகள் இதெல்லாம் பண்ணி கொடுக்கலன்னா உயிர் வாழாது. உயிர் வந்து இதை வாழச்சுக்கிட்டு அதை சித்தியால சொன்னாரு, இந்திரிய எனப்பற்றி நின்று இன்வசத்தின் இசையாதே தன்வசத்தே ஈர்ப்பது. கண்ணு எம் மூலமா வாழ்கிறது, காது எம் மூலமா கேட்டுக்கிட்டு இருக்குது, எம் மூலமா உயிர் மூலமா, மூக்கு என் மூலமாக வாழ்கிறது. நல்ல சாப்பாடு போலன்னு வச்சுக்க, காது அடைச்சு போயிடும், கண்ணு ரெண்டு போயிடும், நீளம் விட்டு போயிடும், சுவாசம் விட முடியாது, நாவு வளர்ந்து போகும். உண்டா இல்லையா? இப்ப அதெல்லாம் சரியா வேலை செய்யாது. சாப்பாடு போட்டு உருப்படி பண்ணாத்தான் இதெல்லாம் வேலை செய்யும். அப்ப ஆறு போடுறது அறிவு பொருளா இருக்கிற உயிர் தான் போடுது. அறிவு பொருளா இருக்கிற உயிர் தான் அது இருக்கிற இடத்த அறிகின்ற அறிவது செய்வது போக்குவரத்து எல்லாம் போட்டு ருப்பி இதெல்லாம் வேலைக்கு தயார்படுத்துது. வேலைக்கு இல்ல, வேலைக்கு தயார் ஆகாதுப்பா. அப்பா என்னால முடியாது, சாப்பிட்டு போட்டுதான் நம்ம மற்றவரைய பார்ப்போம். எப்ப சொல்றான் ரொம்ப பசி வந்து தாங்க முடியாம இருக்கும்போது என்ன சொல்லுவான்? போச்சு, சாப்பிடாம ஒரு வேலை நம்மளால செய்ய முடியாது. விளங்குதா? ஆகையினாலே இப்படி
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org இல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
5: தனு கரணம் புவனம் போக்குவரவு செய்வதற்கு இந்த பரந்த நிலம் உலகத்தை கொடுத்திருக்கிறான். அதற்கு மேல இந்த உலகத்திலே அமைந்திருக்கிற நுகர்ச்சி பொருள்களையும் படைத்து கொடுத்திருக்கிறான். எனவே உயிர்கள் தங்களுடைய இந்த உடம்பிலே இருந்து கொண்டு, உயிர் உடம்பிலே இருந்து இந்த அறிகருவிகளை கொண்டு உலகத்தை அறிந்து அனுபவித்து அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். இப்படிய இறைவனுடைய ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி செயல்படுகிறது நமக்காக. எனவே நாமும் அவனும் ஒன்றா? அவனுடைய சக்தியும் நம்முடைய சக்தியும் ஒன்றாகுமா? என்ன வேறுபாடு? மூன்றும் அவனுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. என்ன வேறுபாடு? இந்த நம்முடைய அறிவு ஆற்றல் எல்லாம் எல்லைக்கு உட்பட்டவை.

சுதந்திரமில்லாதது. அதான் வேறுபாடு. அவன் அறிவித்தால் உயிர் அறியும், அறிவித்தால்தான் அறியும். ரெண்டாவது, இறைவன் செலுத்தினால்தான் உயிர்களுடைய இந்த ஆற்றல்கள் செயல்படும், தாமாக செயல்படாது. செலுத்துதல், இயக்குதல். ஆக எனவே இறைவன்தான் உயிர்களோடு எப்போதும் உடனாக இருந்து, உயிர்களிடத்திலேயே இருந்து இந்த உயிர்களை செலுத்துகிறான், நடத்துகிறான், இயக்குகிறான். அவன்தான் அறிவிக்கின் ஒவ்வொரு நொடியிலேயும் அவன்தான் நமக்கு அறிவிக்கிறான், அவன்தான் நம்மை இயக்குகிறான். எனவே நம்முடைய அறிவு செயல்கள் இந்த மூன்றில் எது முக்கிய? ரெண்டு. இந்த மூன்றை ரெண்டாக்குவார்கள். அறிவு இச்சை செயல் இருக்கிறது அல்லவா, அதில் ஒன்றை ஒன்று முக்கியமில்லை என்று விடுவார்கள். எது? அந்த விருப்பம் இருக்கிறதே அதை விடுத்து எந்த ரெண்டை முக்கியமாக கொள்ளுவார்கள்? அறிவு செயல். அறிவு செயல் என்று சொன்னாலே மூன்றாவதும் அமைந்துவிடும். ரெண்டை சொன்னாலே மூன்றையும் கொள்ள வேண்டும். அறிவு செயல், அறிவு. அந்த அறிவு என்று சொன்னாலே அதிலே விருப்பம் அடங்கி விடுகிறது. எனவே இறைவன் அறிவித்தால்தான் உயிர்கள் அறியும், இறைவன் செய்வித்தால்தான் உயிர்கள் செய்யும். எனவே என்ன வேறுபாடு உயிருக்கும் இறைவனுக்கும்? என்ன? உயிர், உயிர்கள் சிற்றறிவுடையவை, சிற்றறிவு உடையவை, சிறுதொழில் உடையவை. சிற்றறிவும் சிறுதொழிலும் உயிருக்கு உரியது. இறைவன் பேரறிவும் பெரும் செயலும் உடையவன். அதனாலே இந்த இரண்டு சக்திகள் சொன்னேன் அல்லவா, இப்பொழுது இரண்டு ஆற்றல்கள், அறிவாற்றல், செயலாற்றல். அந்த இரண்டு ஆற்றல்களைத்தான் இரண்டு திருவடிகள் என்று உருவகமாக சொல்லுவார்கள். சக்திகள், ஆமா, ஞான சக்தி, கிரியாசக்தி. அதிலேயும் வலது பாதம்தான் ஞானசக்தி, வலது திருவடி தான் ஞானசக்தி, அறிவாற்றல். இடது திருவடி கிரியாசக்தி, செயலாற்றல் என்று வைத்திருக்கிறார்கள். ரெண்டையும் கொள்ளணும். அது ஒருமையில் சொன்னாலும் ரெண்டையும் கொள்ளணும் இல்லையா? எனவே அடியார்களெல்லாம் அந்த இரண்டு திருவடிகளைத்தான் பற்றி கொள்ளுகிறார்கள். அடியார்கள் இறைவனுடைய திருமேனியில திருவடி தான் நம்மை காப்பாற்றக்கூடியது, நம்மை உய்விக்கக்கூடியது. அதெல்லாம் எல்லாரும் திருவடியைத்தான் போற்றி போழுகிறார்கள். திருவடி தாண்டகம். ஆக இறைவனுடைய ஞானசக்தி தான் நமக்கு படிப்படியாக அறிவை விளங்க வைக்கிறது. இறைவனுடைய கிரியாசக்தி தான் நம்மை செயல்படுத்துகிறது. எனவே இந்த கடவுள், இந்த மங்கள வாழ்த்தில் பொல்லார் இணைமலர், விநாயக பெருமானுடைய அந்த இரண்டு பாத மலர்கள், அவனுடைய ஞானசக்தி கிரியாசக்திகளை தலைமீதி சூடிக்கொள்வார்கள். யாரு? அடியார்கள், நல்லார். அந்த இறைவனுடைய திருவடி பெருமையை உணர்ந்தவர்கள் தான் சூடி எல்லாருமா சூடுகிறார்கள்.

0: சூடுதல் என்றால் என்ன? அதுக்கு ஒரு தனி விளக்கம் இருக்கு. சூடுதல் என்றால் நமக்கு என்ன பொருள் தெரியுது? பொதுவா தலைமீது சூடிக்கொள்வார். இப்ப பெரியோர்களை பாதத்தில் விழுந்து வணங்குறோம் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன? அவர்களுடைய திருவடி நம் தலைமீது பட வேண்டும். நம்முடைய தலை எதுக்கு அடையாளம்? செருக்குக்கு அடையாளம். தலை தலை நிமிர்ந்து நிற்கிறோம் இல்லையா, அது நம்முடைய தன்முனைப்பு, நம்முடைய ஆணவத்தை காட்டும். அது அடங்க வேண்டும், அந்த தன்முனைப்பு போக வேண்டும், இறைவனுக்கு அடங்க வேண்டும், இறைவனுடைய திருவடியிலே அடங்க வேண்டும். அதை குறிக்கிற அடையாளம் இறைவனுடைய திருவடிகளை தலைமீது சூடிக்கொள்ளுதல் என்றால் அவனுடைய ஞான சக்திக்குள்ளே நம்முடைய ஞான சக்தி அடங்க வேண்டும். அவனுடைய ஞான சக்தியிலே நம்முடைய ஞான சக்தி அடங்க வேண்டும். அதாவது என்ன கருத்து? நான் செய்கிறேன் என்ற முனைப்பை கொள்ளாமல் அவன் செய்விக்கிறான் நான் செய்கிறேன், அவன் அறிவிக்கிறான் நான் அறிகிறேன். எனக்கென்று என்ன அறிவு இருக்கு? எனக்கு சுதந்திரமான அறிவு கிடையாது, செயலில் கிடையாது என்ற உண்மையை உணர்ந்தவர்கள்தான் அவனுடைய திருவடிகளை சூடிக்கொள்வார். ஆக இவ்வளவு பொருள் இருக்கிறது வழிபாட்டில். இந்த உணர்வோடு வழிபட வேண்டும். இறைவனுடைய அந்த சக்தியில திருவருள் திருவருளிலே அடங்கியிருத்தல். ஆக இறைவனுடைய சக்தியைத்தான் எத்தனை சக்தி பார்த்தோம்? மூன்று. மூன்று சக்தி என்றாலும் ஒரே சக்தி தான், உண்மையிலே ஒரே சக்தி தான். அது மூன்றாக செயல்படுகிறது. ஒரு சக்தி தான் மூன்றாக செயல்படுகிறது. அதே போல நம்முடைய அறிவு, அறிவு தானே நம்முடைய குணம். நம்முடைய அறிவு தான் இச்சா சக்தி என்றும் ஞான சக்தி என்றும் கிரியா சக்தி என்றும் செயல்படுகிறது. அதே போல இறைவனுடைய ஒரே ஆற்றல் தான், ஒரே சக்தி தான், இம்மூன்றாக செயல்படுகிறது. இறைவனுடைய சக்திக்கு என்ன பேரு? திருவருள். அந்த இறைவனுடைய சக்திக்கு தான் திருவருள் என்ற பெயர். ஏன் அந்த திருவருள் என்று பெயர் வைத்தார்கள்? அது அருள், அருள் உடையது. அருள் எல்லையற்ற அருள் உடையது. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனிங்க, தாயிற் சிறந்த கருணை. இறைவனுடைய அருள் இரக்கம் கருணை, அதற்கு ஈடு இணையே கிடையாது. எனவே அதனை அருள் என்கிறார்கள். இறைவனுடைய சக்தியை அருள், திருவருள், கருணை எல்லாம் ஒரே பொருள் தான். இறைவனுடைய கருணை என்றாலும் இறைவனுடைய சக்தி என்றாலும் திருவருள் என்றாலும் எல்லாம் ஒரே பொருள் தான். அதே போல நம்முடைய சக்தியை திருவருள் என்று சொல்லலாமா? நமக்கு முதல்ல அந்த கருணை இருக்கா? இல்லை என்று சொல்ல முடியாது. இருக்கிறது, நமக்கும் இறக்கம் கருணை இல்லையா? இருக்கிறது. ஆனால் நம்முடைய கருணை எல்லாம் ஒரு எல்லை அளவுக்கு தான், ஒரு எல்லை நம்முடைய. ஆனால் இறைவனுடைய கருணை எல்லையற்ற கருணை, அதுதான் வேறுபாடு. நாம் எல்லாவற்றிலும் நாம் சிறுமை உடையவர்கள். இறைவன் எல்லாவற்றிலும் பெருமை உடைய அவன். எல்லையற்ற அறிவு, எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற கருணை எல்லாம் நம்முடைய திருமுறைகளிலே சொல்லப்பட்டிருக்க, திருமுறையை படித்தா தெரியும். மாறிலாத மா கருணை வெள்ளமே, மாறிலாத மா கருணை வெள்ளமே. இப்படி நடத்தி கொண்டே போனா ஒரு ஆண்டு வேணும். கடைசி ரெண்டு வரி பார்த்துருக்குறோம். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர். ஏன் ஏன் வழிபாடு ஏன் வழிபடுகிறார்கள் நல்லார் ஏன் வழிபடுகிறார்கள் விநாயகரை என்றால், நான் சொன்னேன் அல்லவா, சிவபெருமானுடைய அருளை பெரும் பொருட்டு. அதை முதல் ரெண்டு அடியிலே சொல்லுகிறார். கல்லால் நிழல், சிவபெருமான் இருக்கிற இடம் கல்லால மரத்தின் கீழ். கல்லால மரத்தின் கீழே எழுந்தருளி இருக்கிறான். எந்த கோலத்தில்? ஆசிரிய கோலத்தில். ஆசிரியர் இறைவன் தான் முதல் ஆசிரியர். முதன்மையான ஆசிரியராக கல்லாலின் கீழ் அமர்ந்திருக்கிறான். மாணவர்கள் யாரு? மாணவர்கள் யாரு? தவமுனிவர்கள் நாலு பேர், நான்கு சீடர்கள் அவருக்கு. அவர்களுக்கு ஞானப்பொருளை உபதேசிக்கிறான். கல்லாலின் புடையமர்ந்து இங்க இதில் வருது, திருவிளையாடல் புராணத்தில். திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சூர் கல்லாலின் புடையமர்ந்து நால்வேதம் ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் எல்லாமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து அவன் வாயினால உபதேசம் செய்யவில்லை, சொல்லாமல் சொல்லுகிறான். சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை. எனவே கல்லாலின் கீழ் ஆகி இந்த நூலுக்கு அதுதானே, அந்த கோலம் தானே பொருத்தம், ஞான நூல் அல்லவா? அதனாலே அந்த ஆசிரிய கோலத்தை நினைக்கிறார் இறைவன். கல்லாலின் கல்லால் நிழல் மலைவு இல்லார். மலைவுன மயக்கம், நூல்களிலே ஏற்பட்ட ஐயந்திரிவுகள் மலைவு, நூல்களிலே ஏற்பட்ட சந்தேகங்கள் மலைவு. அந்த ஐயங்களை மலைவை இல்லார் இல்லாமற் செய்தவர் கல்லால் நிழல் மலைவு இல்லார். மலைவை யாருக்கு ஏற்பட்ட மலைவை? முனிவர்களுக்கு ஏற்பட்ட, ஞானிகளுக்கு ஏற்பட்ட மலைவை இல்லாமல் செய்தவர் அவர். அடுத்த என்ன? அருளிய அவர், அருளிய அவர் அருளும் பொருட்டு. அருளிய என்றால் அருள், தமக்கு அருளும் பொருட்டு நல்லார் புனைவர். அருளும் பொருட்டு அருளிய என்றால் தமக்கு அருளும் பொருட்டு பொல்லாருடைய இணைமலர் நல்லார் புனைவர். அந்த அருளிய என்பதற்கு இன்னொரு பொருளும் சொல்லலாம். முதல் பொருள் என்ன சொன்ன? அருளும் பொருட்டு, சிவபெருமான் அருளும் பொருட்டு நல்லார் புனைவர் என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, அந்த கல்லால் நிழற் கடவுள் அருளிய தந்தருளிய தந்தருளிய பொல்லார், அருளிய பொல்லார். சிவபெருமான் அருளிச்சை தந்தருளிய விநாயக கடவுளை நல்லார் புனைவர் என்று ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ள இடம் இருக்கு. எனவே கல்லால் நிழலில் இருந்து என்ன செய்கிறார் பெருமான்? என்ன செய்கிறார்? மலைவை நீக்கி ஞானத்தை கொடுக்கிறார். மலைவை நீக்கி ஞான தெளிவை கொடுக்கிறார். ஞான தெளிவை கொடுக்கிறார். அதுபோல இந்த சிவஞான போதமாகிய ஞான நூலில் ஏற்படுகிற மலைவுகளையும் அவர் தீர்த்தருள வல்லவர். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார், அப்படிப்பட்ட பொல்லாருடைய இடைமலர் நல்லார் புனைவரே. ஏதாவது ஐயப்பாடு இருக்கா? ஐயம் திரிவு இருக்க வேண்டுமே. விளங்கி விட்டதா? கேட்டால் சொல்ல முடியுமா? இந்த பாட்டினுடைய கருத்தை சொல்லுங்க யாராவது. எனவே இந்த செய்யுளினுடைய பொருள், கல்லால் நிழற்கடவுளாகிய சிவபெருமான் தங்களுக்கு அருள் புரியும் பொருட்டு நல்லாராகிய அடியவர்கள் விநாயகருடைய திருவடிகளை வணங்கி தொழுவார்கள். சிவபெருமானுடைய அருள் தங்களுக்கு கிடைக்கும் பொருட்டு விநாயகருடைய திருவடிகளை நல்லார் அடியார்கள் புனைவார் சூடுவார்கள். திருவடிகளை சூடுதல் என்றால் என்ன பொருள் சொன்னேன்? திருவடிகளை சூடுதல் என்றால் ஆன்மாவாகிய நம்முடைய அறிவு செயல்கள் இறைவனுடைய அறிவு செயல்களிலே அடங்கி இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு அவனுடைய அறிவிலே அடங்கி இருக்க வேண்டும். நான் அறிகிறேன் என்று நினைக்கக்கூடாது. நாம் எதை அறிந்தாலும் நான் அறிகிறேன் என்று நினைக்காமல் அவன் அறிவிக்கிறான், நான் அறிகிறேன், அந்த உணர்வு வர வேண்டும். எல்லாம் அவன் செயல் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதுதான் கருத்து, அதுதான் ஞானம். வாழ்க்கையிலே பெற வேண்டிய ஞானம் எல்லாம் அவனுடைய அருள் என்று உணர்வதுதான் முடிவான ஞானம். அதுதான் அனுபவ நிலை, அதுதான் அனுபவம். நம்முடைய நாயன்மார்களை நினைத்து பாருங்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள். மேலும் இந்த வரியில், இந்த பாட்டில் 12 சொற்கள் இருக்கின்றன. 12 சூத்திரங்களைப் போல 12 சொற்கள் எண்ணி பார்த்தா தெரியும். கல், ஆல், நிழல், மூன்று சொல்லாயிற்று. கல், ஆல், நிழல், மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவர் ஏகாரம் கடைசியில், அது ஒரு தனியாக கொள்ளணும். 12 ஆயிற்றா? 12 சொல், 12 சூத்திரம், 12 சூத்திரங்களை குறிக்குது. அதே போல ஒவ்வொரு அடியிலையும் 3 சொல்லு, ஒவ்வொரு அடியிலையும் 3 சொற்கள். கல், ஆல், நிழல் முதலடி, அதை ரெண்டாவதுக்கு கொள்ளணும். கல், ஆல், நிழல் முதல் அடி. மலை ஒன்று இருக்கு இல்லையா, அது மலை என்று மட்டும் இருக்கு முதல் அடியில், அது எங்க போய் முடியுது? ரெண்டாவது அடியில தான். மலை ஊ, மலை ஊன்னு ரெண்டாவது அடியில தான். எனவே அதோடு தான் சேர்க்கணும். மலை ஊ ரெண்டாவது அடியில, இல்லார் அருளிய அது 3, பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவர் ஏ. அதுபோல இந்த சிவஞான போதம் 4 இயல்களை உடையது. ஒவ்வொரு இயலிலேயும் 3 சூத்திரம், 4 இயல்கள், 3 சூத்திரங்கள். அந்த 4 இயல்களை பற்றி சொல்ல வேண்டும். 4 இயல், ஒவ்வொன்றிலேயும் 3 சூத்திரம். இப்போ சிவஞான போதத்தில் அந்த 4 இயல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இருப்பது பிரமாண இயல், ரெண்டாவது இருப்பது, இதில் 3 சூத்திரம், பிரமாண இயலிலே 3 சூத்திரங்கள். அதாவது 1, 2, 3 சூத்திரங்கள். பிரமாண இயல்ல 1, 2, 3 சூத்திரங்கள். ரெண்டாவது இயல் இலக்கண இயல். இலக்கண இயல் அதில் என்னென்ன சூத்திரம்? 4, 5, 6. அடுத்து மூன்றாவது சாதன இயல். சாதன இயல் அதில் 7, 8, 9 சாதன இயல். கடைசியில் பயன், பயனியல், பயனியல் 10, 11, 12 10, 11, 12 நூற்பாக்கள். அடுத்து அடுத்த நாளைக்கு பார்க்கலாம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வேண்டுவார் வேண்டுவதே சிவான் வேண்டாய். நாம தானே வேண்டி இருக்கிறோம், அதனால அங்க வேண்டிய அந்த பிறவாமையை இங்கு வந்து வேண்டினார். நம்முடைய நாயன்மார்கள்லாம் பிறந்த பிறகும் அதே நிலையில இருந்தார்கள். பிறந்து மொழி வைக்கிற பின்னெல்லாம் காதல் சொல்றார்களே, அற்புதத்தில் வந்து அதில் பிறந்து நீ தேவடியே தெரிஞ்சுக்கொண்டார். ஆகவே பிறந்த பிறகும் அந்த ஐங்குல மயக்கத்தில் ஈடுபடாமல் தான் கருவா இருக்கும் போது கொண்டிருந்த அந்த பிறவாமை எண்ணத்தையே உறுதியாக கொண்டிருந்தால் அதே கடைசி பிறவியாயிரும். ஆனா வந்த உடனே அதை விட்டுறான். இங்க இருக்கக்கூடிய எழுச்சி மிக்க சிந்தனையை நாம வெளியே போனா காத்துக் கொள்வது எவ்வளவு அரிதாக இருக்கின்றது. அதுதான் காரணம். ஆகையினாலே அந்த மாயக்கால் தான் மறைப்பு, அந்த மாயா காரியங்களாகிய சூறாவளி, அந்த மாயா காரியங்களாகிய சூறாவளியினாலே மறைக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு நல்ல அறிவு ஒளிந்து. அப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, இவ்வளவு நல்ல சிந்தனையோட இருந்துதான் இப்ப வந்து பிறந்து அந்த நல்ல சிந்தனையை விட்டுருக்கீங்க. ஆனா நல்ல சிந்தனை நல்ல அறிவு ஒளிந்து விட்டதே உங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும், அப்ப அதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு வரும். அந்த நோக்கில்தான் இதெல்லாம் சொல்றாங்க. ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி சொல்லல. நாமும் இப்படிதான் கருவுக்குள்ள இருந்து பிறவாமை வேண்டி இருக்கிறோம். இப்ப அந்த சிந்தனையே இல்லாம எதை எதாம வேண்டிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த நல்ல அறிவிட்டு நீங்கி இருக்கின்றோமே, திரும்ப அந்த நல்ல அறிவை நாம் மேற்கொள்ள வேண்டாமா என்ற ஒரு பெரிய ஆதங்கத்தை நம்மிடம் ஏற்படுத்துகின்றார். நல்ல அறிவு ஒளிந்து நன்கு செய்து எல்லை விடா. ஆனா குழந்தையா தானே பிறந்திருக்கு இப்ப தானே, அதனால நல்ல செய்யாது தெரியாது. பிறவாமைங்கிற அந்த எண்ணம், அதுக்கு பிறவாமை வேண்டுங்கிற எண்ணம் மட்டும் அதை விட்டு போயிட்டு உலகத்துக்கு வந்த உடனே. அப்ப அந்த உலகத்தினுடைய மயக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் திருவாதவுதர் புராணத்துல சொல்லும்போது சொல்வார், அந்த மணிவாசக பெருமானை ஆட்கொள்வதற்காண்டி தாம் மட்டும் வரல, கைலாயத்தில் நம்முடைய கணங்களையும் நமக்கு சீடர்களாக மானிட கொண்டு சொல்லி வந்திருக்கின்றார். வரும்போது சுவாமி ஒரு சமயத்துல என்ன பண்ணுவார், நான் வந்து கைலாயத்திலே நம்ம எழுந்துருடி இருப்பேன், இங்க இருந்து மனிதர்களை போறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள்ல இந்த இடத்துல ஒரு அக்னிக்கு ஒன்றும் அதுல நீங்க வந்து புகுந்து கைலாயத்துக்கு வாங்கன்னு யாரு கைலாயத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த கணங்களை பார்த்து சொல்லுவார். அப்போ அவர்கள் வந்து சுவாமி சொன்னதை அப்படியே கேட்டு அப்ப ஒண்ணும் சொல்லல. அவர்கள் அதுபடியே இருந்தார்கள். அது மாதிரி ஒரு நாள் ஒரு நெருப்பு தோண்டியது, அதுல புகுந்து அவர்கள் வந்து விட்டார்கள். ஞான அக்னி வேற ஒன்றும் இல்ல. அதுக்கப்புறம் கேட்கின்றார்கள், ஏன் இவ்வாறு இந்த முறையில வரப்பண்ணீர்கள்? சில காலம் உலகத்தில் இருந்தாலும் இந்த உலக மயக்கம் தொற்றிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. தொற்றிக்கொள்ளும் கட்டாயம் இல்லை, அது அவர்களுடைய பக்குவத்தை பொறுத்தது. ஆனா வாய்ப்பு இருக்குது, அது ஒரு ஆபத்தான சூழல். அதனாலதான் உங்களை இந்த மாதிரி வரப்பண்ணு சுவாமி எங்க விளக்கம் தருகின்றார். அத மாதிரி அந்த உலகத்துல வந்து பிறந்தவனே பாருங்க, அதுவரை பேணி வந்து அந்த பிறவாமை வேண்டுங்கிற எண்ணம் போயிட்டு நல்லது செய்யது பகுத்து உணர முடியாத அந்த காலத்துல, அந்த குழந்தை பருவத்துல பசியை அறிவித்து அழுவித்து முத முதல்ல அது வேண்டது அதுதான். பசிக்கு உணவு வேண்டி ஆடு மாறி செய்கின்றார். பசியை அறிவித்து அதை அழுவித்து அழ செய்து உட்காலி சோர தாய் உள்ளடங்கி, தாய் முதல்ல சொல்லணும், தாய் உக்கு உக்குன்னா அஞ்சி, ஆவி சோர தன்னுடைய உயிரானது சோர்ந்து போகும் படிக்கு குழந்தை அழுது பார்க்கறது தாய்க்கு பொறுக்காது. இல்லையா இந்த அன்புலாம் வந்து தாய்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். உக்கு ஆவி சோர அஞ்சி, அதான் மணிவாசக பெருமானே பெருமான்கிட்ட அன்புஜம் போது எது மாதிரி அன்புஜம், கற்றா மனமன கதறியும் கதறியும் என்று சொல்கின்றார். கன்றையின்ற பத்து சொல்கின்றார். ஆகவே அந்த தாய்கிற வர்க்கத்துக்கு தான் இந்த மாதிரியான அன்புலாம் வரும். அதனால தாயானவர் உக்கு அஞ்சி ஆவி சோர உள் அடுங்கி உள்ளத்தால் நடுங்கி மிக்கோங்கு சிந்தை உருக, மிகவும் ஒங்கிய அன்போடு இருக்கின்ற தன்னுடைய சிந்தை உருகும்படியாக முளையுருகும் தீஞ்சு வைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப. ஆயானோ ஆகா தன் குழந்தைக்கு பசிக்கின்றதே என்று சொல்லி ஏன் அஞ்சி நடுங்கி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்க்க அவ்வாறு வளர்க்க வைக்கின்றார். அப்ப தாய்க்கும் அதை உணர்த்துகின்றார். அந்தந்த பொருள்களில் அந்தந்த தன்மையை வெளிப்படுத்துவது சிவபெருமான் தான். அவர் வெளிப்படுத்தாட்டா அந்தந்த பொருள் உள்ள தன்மை வெளிப்படாது. நிலத்துக்கு உறுதி இருக்கின்றது, நீருக்கென்று சுவை இருக்கின்றது, காற்றுக்கென்று அதனுடைய குணம் இருக்கின்றது. எல்லாத்தையும் வெளிப்படுத்துவர் யாரு? பெருமான் தான். திருநெல்ல பகுதியில் சொல்றாரு இல்லையா, வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன், பொய்தீர் வாடில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோம். காற்று எப்படி ஊக்கமா விரைந்து வீசுகின்றதுன்னா அந்த பண்பு சுவாமி தான் உள்ள இருந்து வெளிப்படுத்துற. அது மாதிரி தாயன்று என்பதையும் வெளிப்படுத்துவது யார்? இவர் தான். அதான் அங்க கூலமாக தாயன் என்று நமக்கு தெரிகின்றது, அதுக்குள்ள சூக்குவமாக பெருமானின் அன்பு உள்ளது என்பது அதுக்குதான் சொன்ன இந்த இடத்துல சொல்லிட்ட. இப்படி வளர்த்து பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. பாச பெருங்கயிற்றால் பாசம் என்ன? அந்த குழந்தை பாசம், குழந்தை பாசம், குழந்தைக்கு தாய் பாசம். இந்த அதை சொல்ற அந்த குழந்தை பாசம் தாய் பாசம் என்ற பெருங்கயிற்றாலே பல உயிர்களும் வளர்ந்து வரும்படி உலகத்தை நடத்துகின்றார். பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசிக்க வைத்த நிலை நெறி போற்றி. ஆக திறவி தருகின்றார், வினைப்போகங்களை ஊட்டுகின்றார். அப்படி சுருக்கமா தான் எல்லா சாத்திரங்களையும் சொல்லிட்டு போவாங்க. இந்த சாஸ்திரத்துல தான் இவ்வளவு விளக்கமா, அது கருவில இருந்தே அதை காத்து, கருவில இந்த எண்ணத்தோடு அது இருக்குன்னு சொல்லி திரும்ப அது பிறந்த பிறகும் அதை காத்து, அதை தாய் எப்படி காக்கணுமோ அதுக்கு தாய்க்கு தேவையான உணர்வுகளையும் தந்து இப்படி படிப்படியா வளர்க்கிறார்கள். ஒவ்வொரு நிலையையும் சொல்லி சொல்லி விளக்குற சாஸ்திரம் இது ஒண்ணுதான். மற்ற நூல்கள் பாருங்க, அந்த வினைக்கேற்ப பிறகு கொடுப்பார், வினைக்கேற்ப கோபங்கள் கொடுப்பார், இப்படி எல்லாம் தொகுப்பாக சொல்லுவாங்க. அதுல இதெல்லாம் அடங்கி இருக்கு. ஆனா இப்படி ஒவ்வொன்னையும் பிரித்து பிரித்து சொல்லும் போது நம்முடைய பிறவியை புரிந்து கொள்ள முடிகிறது. பிறவிக்கு காரணமாகிய அந்த கண்ணை மறைத்த கடிய ஆணவம் நம்முடைய கடிய தொழில் தான் புரிந்து கொள்ள முடியுது. இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுவிக்கணும் அப்படின்னு அவர் சிந்திக்கின்ற அந்த கருணை உள்ளத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அதுக்கு நம்முடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுது. ஆகவே நம்முடைய ஒத்துழைப்பு அதுக்கு பூர்ணமா நாம வழங்கணும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி நம்ம பார்த்த பகுதி என்று சொல்லிக்கொண்டு அம்மா அவர்கள் இது ஒன்று
2: கேட்கிறார்கள்.
1: இல்ல கருவிலே வராதுன்னு சொல்ல முடியாது, கருவிலே இருக்கும் நிச்சயமா. அதான் நான் சொன்னேன், மற்ற உறவுகளை விட தாய் உறவு எந்த அளவில் மேம்பட்டு இருக்குதுன்னா கருவிலேயே தன் குழந்தை மீது நேசம் வைத்து கருவிலேயே வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வல்லமையும் தாய்கிட்ட தான் இருக்குன்னு. அதனால தாய் தாயினுடைய மேன்மையை நான் சொல்லும்போதே அதை சொல்லிட்டேன். நான் வந்து அந்த பாசம் வந்து எப்போ அந்த வலுப்பெறுது, ஒருவருக்கு ஒருவர் பாசங்கள், குழந்தைக்கும் அந்த தாயிடத்துல பாசம், தாய்க்கும் குழந்தையத்துல பாசம், அந்த அளவுக்கு ரெண்டும் சேரும் போதுதான் என்ன வலுப்பெறும். அதனால அந்த நிலையம் ஒவ்வொரு அடிக்கும் இங்க நம்ம விளக்கம் பார்க்க முடியுமான்னு அப்படி தெரியல. அங்க அந்த ஒவ்வொரு மாதத்திலையும் ஏற்படக்கூடிய இடையூறுகள் இருந்து பிழைத்தும் பிழைத்தும் நாரு. அப்போ அது எந்த நோக்கத்தில் இருக்கார், இவர் பிழைக்க வைத்திருக்கின்றார் என்பதை இதை படிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆமா, இதே நிலையை பற்றி சொல்லக்கூடியதுதான். ஒவ்வொரு மாதத்திலும் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை சொல்லி அதுல இருந்து பிழைத்தும் பிழைத்தும் பிழைத்தும் சொல்லி அவர் இவர்தான் பிழைக்க வைத்திருக்கின்றார் என்பது அங்க தெரியுது. இறந்து வளர்ந்த பிறகு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அதையும் சொல்றார் அங்க போட்டுக்கிறவர். அது ரொம்ப அருமையான பகுதியாக இருக்கு. ஆமா ஆமா,
2: அப்ப வந்து அந்த கர்மாவை
1: ஆமா ஆமா,
2: அப்ப ஆணவம் கூடிய நிலையில தானே கர்மாக
1: இருக்கிற,
2: கர்மாக இருக்கிற நிலையில அந்த
1: ஆணவத்தினுடைய தாக்கத்துக்குள்ளதானே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது எப்படி பெருவாமைய வேண்டும் கேக்குறீங்க, அது நல்ல வினாதான். அதாவது அந்த ஆணவத்துடைய சார்போட தான் கருவில் இருக்கும்போது இருந்திருக்குது. இருந்தாலும் அந்த வலிமை அங்க இருக்கும்போது கொஞ்சம் குன்றி இருக்கின்றது. எப்போ அது மேற்படும்னா அந்த ஆணவ சக்தி மேற்படுவதற்கு ஏற்ற சூழல்கள் சூழல்கள் தவறு செய்வது சொல்றாங்களே, இப்படி ஒரு இந்த நேரத்தில் ஒரு சூழல் ஏற்பட்டுது அல்லது நான் செஞ்சிருக்க மாட்டேன் என்று தவறு செய்வர்களே ஒவ்வொருவரும் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அங்க அந்த ஆணவமலத்தினுடைய சக்தியை ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு என்னன்னா ஆவாரக சக்தி, இது என்னன்னா ஆன்மாவின் அறிவு சிறிதும் விளங்காமல் அது முழுமையாக மறைப்பது. அதுதான் அனாதி கேவலத்தில் மறைச்சிருந்தது சொன்னோம் இல்லையா, ஞானத்தின் கண்ணை மறைத்த கடியதொழில் ஆனவத்தா என்னும் செயல்பாட்டை எவ்வளவு இருக்கும் சொன்ன இடத்துல தன்னுடைய ஆவார சக்தி தான் ஆன்மாவின் அறிவு செய்ய சிறிதும் வெளிப்படாம முழுமையா மறைச்சிருக்கு. அதோனியாமக சக்தி, அதோனா என்னன்னா கீழே கீழானது, அதோனியாமகம் கீழான தொழில்களில் ஆன்மாவை செலுத்தக்கூடிய சக்தி. இப்ப விடயங்களில் இச்சரிப்பதே கீழானதுங்க, நாம அதை ரெண்டா பிரச்சிருக்கோம், அறநெறிப்படி இச்சரிக்கலாம், அறநெறிக்கு மாறாய் இச்சரிப்பது கீழானதேங்கிறோம். ஆனா ஞான நூல்கள் நிலையில வரும்போது விடயத்து மேல இச்சை வைப்பதே கீழானது, சிவத்தின் மேலதான் இச்சை வைக்கணும் என்று ஞான நூல்கள் சொல்லுங்க. திருமுறைகள் சாத்திரங்கள்லாம் அதுதான் ஒரு மனதான் சொல்லுங்க. ஆனா அது படிமுறையில் எழுதத்தக்கது, அதனால அது இன்னைக்கே நூலை கேட்டு நாளைக்கே எழுதக்கூடியது இல்லை. அப்போ அந்த இச்சையை விட முடியலன்னா அப்ப நீதி நூல்கள் என்ன சொல்லிட்டன, இந்த இச்சையை விடுவது எல்லாருக்கும் முடியாது, அப்ப அறநெறிப்படி அதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லு. ஆனா ஞான நூல்கள் வரும்போது அந்த நூல்கள் நோக்கிறத நாம பேச முடியும். அப்போ என்ன அப்படின்னா, அப்போ அந்த ஆணவனத்தினுடைய அதோனியாமக சக்தி எப்போ வேலை செய்யுது, அவார சக்தி எப்போ வேலை செய்யுது, சரீரமே பெறுவதற்கு முன்பு அந்த ஆணவமானது ஆன்மாவின் அறிவை முற்றிலுமாக மறைத்திருப்பது அவார சக்தி. தனு கரணங்கள் புவனங்கள் எல்லாம் பெற்ற பிறகு அந்த அதில் உள்ள ஐங்குளங்களிடத்திலேயே ஆன்மாவுக்கு பட்டு செல்லுமாறு இந்த ஆணவம் ஒரு விபரீத எண்ணத்தை கொண்டிருக்கிறது இல்லையா. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஆணவன சித்து பொருள் அல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னா கொஞ்சம் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். ஆணவமான ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இவன் அறிவை முந்தி மாதிரி நம்ம முழுமையா மறைக்க முடியாது, என்ன சிவபெருமான திருவருளால இவன் அறிவு கொஞ்சம் விளக்கம் பெற்றுடுது இல்லையா, மாயா கருவிகள் தத்துவங்கள் எல்லாம் பெற்று இந்த அறிவு விளக்கம் பெற்றுடுது. இப்ப நம்ம முந்தி மாதிரி இவன் அறிவை முழுமையா மூடி மறைக்க முடியாது இல்லையா, இந்த அறிவு மேற்கொண்டு இன்னும் விளங்காம இருப்பதற்கு விளங்கி விளங்கி நல்லா அந்த அறிவு விரிவடைந்து சிவத்தோடே அந்த அறிவு ஆன்மா சேர்ந்து விடாம இந்த விளங்கிய அறிவை நாம என்ன செய்வோம், வீணாக்குவோம், என்ன செய்வோம், குளங்கள்லயே தள்ளுவோம் இந்த அறிவை. இதுவரை விளங்காத அறிவு இப்ப விளங்கி இருக்குன்னா அது எவ்வளவு விஷயம் இல்லையா. அப்ப அந்த விளக்கியவனை சார்வதல்லவா அந்த அறிவுக்கு பாதுகாப்பு சிறப்பு. அப்ப யார் அறிவை விளக்குனானோ அவனை சார்ந்து இந்த ஆன்மா உயிர்ந்து விட போலிருக்கிறதே. அப்ப நம்ம விட்டு இந்த ஆன்மா பிரிஞ்சு போயிருமே அப்படின்னு ஆன்மாவை நினைக்குது, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருமே இல்லையா, நாம இந்த ஆன்மாவை விடக்கூடாது. அப்ப விளங்கிய அறிவு என்ன செய்வோம், மேற்கொண்டு இந்த அறிவு விருத்தி அடைய விடாம இதை ஐக்குளங்களிலேயே தள்ளி அதிலேயே இருக்க வைப்போம் அப்படின்னு நினைக்கல. அது கூட நாம சேர்ந்திருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி எண்ணம் உண்டாகும் இல்லையா, நமக்கு வந்து ஐங்குள சார்பு தான் உகந்தது, இதுக்கு மேல இன்பம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுவது அதனுடைய சார்பினால் ஆணவத்தின் சார்பு தான் அப்படி ஏற்படும். ஆகவே அந்த விடயங்களையே நம்மை நோக்கி நிற்குமாறு நிறுத்துகிறதே அதான் அதோனியமக சக்தி. அப்ப அந்த விடயங்கள் உள்ள சூழல்ல அந்த அதோனியமக சக்தி வலிமையா இருக்கும், ஆனா அந்த விடயங்கள் இல்லாத சூழல்ல அப்போ அந்த சக்தி அதிகமா வேலை செய்ய முடியாது. அப்போ உயிருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, நல்ல சிந்தனை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனா இந்த சூழலுக்கு வந்தும் என்ன செய்யணும், அந்த வாய்ப்பை விடாம வச்சுக்கணும்னு இறைவன் எதிர்பார்க்கிறார். இந்த சூழலுக்கு வந்தும் அந்த பிரமாமையை வேண்டி நின்றது நான் இறைவன் தடுக்க போறது இல்லையே, மிகவும் மகிழ்ந்து அந்த உயிர் என்ன செய்வார், வயது கூட பார்க்க போறது இல்ல, 2 ஆண்டுகளே ஆட்கொண்டார் நிகண்டார், 3 ஆண்டுகளே ஆட்கொண்டார் சம்பந்தர். இந்த தோன்றிய பிறகும் உலகத்துல தோன்றிய பிறகும் அந்த ஞானத்தோடயே பிரமாம ஞானத்தோடயே இருந்ததுன்னா உடனே ஆட்கொள்ள போறார் அவர் இல்லையா. ஆனா இந்த சூழ்நிலை இல்லாததுனாலதான் அந்த ஞானம் இருந்தது, இந்த சூழலுக்கு வந்துட்டா இதுலதான் விருப்பம் வந்துருது அப்படின்னா இன்னும் அந்த ஆன்மா பக்குவப்படணும் என்று நோக்கிலே அவர் ஆட்கொள்கின்றார். ஆக இப்படி தாய்க்கும் குழந்தைக்கும் அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்று இப்படி இந்த பாச பெருங்கயிற்றால நேச பெருங்கயிற்றால உலக நேசம் உலக பாசம் என்ற பெருங்கயிற்றோட கட்டுண்டு இந்த ஆன்மாக்கள் மலர்ந்துபடி செய்கின்றார். அதான் அந்த மாய குணர்வு. அனாதி இருந்தது ஆணவம், அதனால வெளிப்பட்ட இசை கண்மம், அதனால வந்த உறவுகள் சார்புகள் எல்லாம் மாயை பாசம், இப்படி கட்டுண்டு வளர்க்க செய்கின்றார் என்ற அளவிலே பார்த்து பன்னுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறிபூர்த்தி. பாலிக்கன்னா வளருதுன்னு, பாலித்தான் வளருது வளர்த்த பாலிக்க வளர்க்கும் பொருட்டு பாச பெருங்கைச்சாலே கட்டப்பட்டு எல்லா உயிர்களையும் வளர்க்கும் பொருட்டு அந்த உயிர்களுக்கெல்லாம் நேசத்தை வைக்கின்றா. குழந்தையிடம் தாய் நேசத்தையும், தாயிடம் குழந்தை நேசத்தையும், சகோதர சகோதரியிடம் நேசத்தையும் வெளிப்படுத்துபவர் அதன் பின்னால் இப்படி அஞ்சவத்தை அடைந்து அதாவது பிரியாதியம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர்ப்படங்களில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேலான அவத்தைகளுக்கு அந்த உயிர் வந்து பேரிறக்கம் உறக்கம் கனவு நனவு என்று வந்து அந்த நனவு நிலையிலே 35 கருவிகளும் தொழிற்பட ஆன்மாவானது அதுவரை இருந்த அந்த அறியாமை நீங்கி வினைக்கீடாக விடயங்களை அறியத்தக்க அளவிலே அதனுடைய அறிவானது விளக்கமுற்று இருக்கின்றது. அதனுடைய அறிவுக்கு துணையாக 4 வாக்குகளும் சேர்ந்துள்ளன என்று பார்த்தோம். இந்த நனவு நிலையில்தான் இந்த மனித உயிர்களை பற்றி தான் சொல்லி வருகின்றார். கருவி தோன்றி எப்படி பிறக்கும் என்றெல்லாம் சொன்னார். அப்போ அந்த இவ்வாறு நனவத்தை வந்து இருக்கின்ற மனித பிறவிக்கு உள்ள உயிர்கள் அந்த நனவத்தில் தான் ஒவ்வொரு வேலையை செய்கின்றன, ஒவ்வொரு தொழிலை செய்கின்றன. எதற்கு என்றால் பசி தாகம் என்றெல்லாம் இருக்கின்றன, அவ்வப்போது அவை தீர்த்துக் கொள்ளப்பட வேண்டியவை. ஆகவே என்றும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பசி தாகம் இவற்றை தீர்த்துக் கொள்வதற்கு இந்த நனவத்தை இருந்து கொண்டு ஆன்மாக்கள் தொழில்களை செய்கின்றன என்று இங்கே சொல்கின்றார். வேட்கை மிகவும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எரியும் பெருந்தி மாற்றுவதற்கு என்று சொன்னார். ஆகவே உணவானது வேட்கை விளைவிப்பது, அதனுடைய சுவை நாளை 6 சுவைகள், அந்த சுவை பற்றி எல்லாம் கடப்பது மிக அறிவு. ஆகவே அந்த வேட்கை விளைவித்திருக்கக்கூடிய அந்த சுவையானது கொஞ்சம் ஏதாவது நம்ம எதிர்பார்த்த சுவை இல்லாத உடனே சொல்லிடுவோம், அந்த சுவை குறையுது என்று சொல்லிவிடுவோம். ஆகவே அந்த சுவை பற்றி மிக்க அந்த உண்டியை இன்னும் பொறுத்து அதை உண்டு அதன் மூலம் ஒரு நாளும் நீங்காமல் நம்மை பாட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த பசியினை போக்கும் பொருட்டு என்ன செய்கின்றார்கள், இந்த நனவத்திலே இருக்கும்போது ஒவ்வொருவர் ஒவ்வொரு தொழில்களை செய்கின்றார்கள். சிந்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையா தொழில் புரிதல். சிந்திரல் சேர் திறமிக்கவர்கள் அதான் சிந்திரல் சேர் என்றார். சின்னிய வலிமை சேர்ந்த வல்லார்கள் வல்லவர்கள் வல்ல வகையா தொழில் புரிதல், நம்முடைய திறமையினாலே வல்லமையினாலே அவரவருக்கு ஏற்ற தொழில்களை புரிதல், எல்லாம் உடனே ஒருங்கி செய்து அந்த தொழில்கள் செய்வதற்கெல்லாம் சிவபெருமான் உடன் இருந்து அவர்களை செலுத்துகின்றார். ஒருவர் ஒரு தொழிலே மிக மிக சாமர்த்தியமாக இருக்கின்றார் சொன்னால் அவர் முந்தைய பிறவிலே கூட அந்த தொழிலே அவர் பயிற்சி உள்ளவராக இருந்திருக்க கூடும். சிலர் தான் பெரிய சாதனையாளராக திகழ்கின்றார்கள். ஒரு தொழிலை பலர் செய்யலாம், ஆனால் அதுல சிலர் பெரிய சாதனையாளராக திகழ்கின்றார்கள். ஒருவைக்கண் நான்கற்ற கல்வி ஒருவருக்கு 70 ஏமா பிடித்து என்பார்கள். ஆகவே இந்த கல்வி கல்வி அறிவு அந்த தொழில் அறிவு இதெல்லாம் பிறவிதோறும் தொடர்ந்து வருவதனாலே அந்த மாதிரி சிறப்பாக திகழ்கின்றார்கள். பிறவிதோறும் இந்த பெருமான் கூட இருந்து அவர்களை அந்த தொழிலினுடைய தன்மைகளை எல்லாம் அறிவித்து அறிவித்து அவர்களை செலுத்தி செலுத்தி எல்லாம் அவர்களே செய்வது போல காட்டிக்கொண்டு தான் வந்து மறைந்து இருக்கின்றார். ஆக சேவகம் செய்பவர்கள் அவர்கள் பேரே வெளியே வராது. தாஜ்மஹால் யார் கட்டினாரா? ஷாஜகான் கட்டினாரும். அங்கே அவருடைய ஆணைப்படி எத்தனை தொழில்நுட்ப நிபுணர்கள் அங்க வந்து தங்களுடைய அறிவு திறனை எல்லாம் காட்டியிருப்பார்கள், நிறைய காட்டியிருப்பார்கள். ஆனா அவர்கள் தான் அங்க சேவர்களாக தான் இருக்காங்க. எல்லாருக்கும் முதன்மையா இருக்கிற பெருமான் தன்னை இப்படி சேவர் மாதிரி காட்டிக்கொண்டு நான் இருக்கமே வந்து அங்க வெளிக்காட்டாமல் அந்தந்த ஆன்மாக்கள் அந்தந்த துறைகளிலே வல்லவர்களாக இருப்பது போல காட்டிக்கொண்டு இருக்கின்றார் பாருங்க. எல்லாம் உடனே ஒருங்கிட்டேன். அப்போ தொழிற்கலைஞர்கள் எல்லாம் பாராட்டுகின்றார்கள், சிந்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல். எதுக்கு? அவர்கள் தொழிலே அவர்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும், ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்கும், எல்லாம் சரிதான். கடைசியில எல்லாம் எதிர்க்குன்னா உண்டி பொருட்டால் ஒரு கால் அறியாது மண்டி எரியும் பெருந்தி மாற்றுவதற்கு தான், அந்த பசியை போக்குவதற்கு தான். அது எந்த தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பொருந்துட்டாங்க. தொழில் திறமைகள் எல்லாம் இருக்கு வாஸ்தவம் தான், ஆனா எல்லாம் எதுக்குதான்? அந்த பசியை போக்குவதற்கு தான். அதான் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாய் முடியும் என்று சாயமான சுவாமி சொல்லுவாங்க. யார் யாரும் என்னென்ன இல்லாம செய்யலாம், எல்லாம் செய்யறாங்க, கடிதம் எழுதுறாங்க, சாப்பிடுறாங்க, உறங்குறாங்க. பெரிய விஷயம், ரொம்ப பழைய தமிழ் அற்புதமா சொல்லிவிட்டார். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாய் முடியும், அதாவது ஆன்மாவுடைய ஈடேற்றத்துக்கு இந்த வேலையும் செய்யாம அப்படியே வந்து உணவின் பொருட்கு தொழில் செய்து உண்டு உறங்கி வாழ்கின்றார்கள். அது மிகப்பெரிய செல்வந்தர்களாக தான் சரி, ஏன் பெரிய இந்த கடல்சூழ்ந்த உலகத்தையே பலருக்கும் பொதுவில் இல்லாமல் தான் மட்டும் வாழக்கூடிய பெரிய வெற்றி வேந்தராக இருந்தாலும் சரி, அடுத்த வேளை உணவுக்கு இந்த வேளை வேட்டையாடி எதையாவது குடிச்சாதான் சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்க எளிய வேடனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து உண்பது நாடிதான் உடுப்பவை இரண்டுதான் என்று அருமையாக சொன்னார். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாடி உடுப்பவை இரண்டே. மேல மேலுடை கீழுடை உடுப்பவை இரண்டே, உண்பது நாடி உடுப்பவை இரண்டே. திறவும் எல்லாம் ஓரக்குமே, மற்ற அனுபவங்களும் எல்லாம் ஒன்றுதான். ஐம்புலன்களை இன்னும் தரமாக அனுப்பிப்பார்கள் சிறந்தர்கள் எளியோர்கள், அது அந்த தரம் தரம் இருக்காது, கொஞ்சம் தரம் குறைந்து அனுப்பிப்பார்கள். ஆனா அனுப்புவது ஐம்புலன்களைத்தான், பொருளே வேறுபாடு இல்லை. ஆகையினாலே அப்படி எவ்வளவு பெரிய சிந்தனை சங்க புலவர்கள் பாடிக்கின்றார், எவ்வளவு அற்புதமாக பாடிக்கின்றார். தமிழருடைய சொத்து இதெல்லாம், குழந்தைகள் என்ன பாடமும் படிக்கலாம், என்ன தொழிலும் போகலாம், ஆனா இந்த மாதிரி நீதிநெறி கருத்துக்களை கூறக்கூடிய தமிழ் பாடங்களையாவது நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்கின்றார்களா என்று நாம வந்து கவனிக்க வேண்டும். அவர்களை இந்த மாதிரி சிந்தனைகளை நெறிப்படுத்த வேண்டும், ரொம்ப அவசியம். அதுலாம் வந்தால்தான் அப்புறம் இங்க வர்றதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். எதிர்காலத்துல நேரம் இங்க வர்றதோட அப்படி அப்படி வந்து வந்தா அடுத்தபடி அடுத்தபடின்னு வரும்போது இதை நன்றாக பிடித்துக் கொள்வார். அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார், யாரா இருந்தாலும் ஒன்பது நாளை உருப்பவை இரண்டே, அவ்வளவு அருமையா சொல்லிருக்காரு. அதெல்லாம் உருவாங்கி கொண்டுதான் ஆசிரியரும் அற்புதமா சொல்லியிருக்கின்றார். உண்டி பொருட்டால் மண்டி எரியும் அந்த பெருந்தி ஆகிய இந்த பசித்தி மாற்றுவதற்கு தான் வல்லார்கள் வல்ல வகையார் தொழில் உரிதல். அதற்கும் அவர் உடனிருந்து செலுத்தினால் அவர்கள் அந்த தொழிலை செய்ய வேண்டியிருக்கு. அம்மாவுக்கு பசியை ஏற்படுத்தினாலும் தானும் அதுக்கு பொறுப்பேற்றுகிறார். அந்த பசிக்கான தொழிலை செய்வதற்கும் உடனிருந்து உபகாரம் செய்கின்றார். அப்படி செய்யும் பொழுது எல்லாம் இப்படி உள்ள இருந்து சுவாமி வந்து செய்வித்தாலும் ஆன்மா நான் ஒருவர் செய்வித்து செய்வதில்லை, தானே செய்கின்றேன் என்ற உணர்வு தான் இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா ஆகாமிய வினைகளை இந்த ஆன்மா ஈட்டுகின்றது. அவை வருகின்ற பிறவிக்கு ஒரு பதிவா பதிவு போல அது சஞ்சிதமாக பதியப்படுகின்றன, அப்புறம் அது பிராரத்தமாக வருகின்றன. ஆக ஒவ்வொரு ஆன்மாவும் செய்த வினைகளை எல்லாம் பட்டோலை திட்டி எழுதுகின்றார். செல்வானை இப்படி உயிர்கள் அந்தந்த தொழில்களிலே தத்தம் தொழில்களிலே சென்று கொண்டிருக்கும் போது வினைகளை ஈட்டுகின்றன. அப்படி ஈட்டும் போது அந்த முட்டாமல் செய்வினைக்கும் முற்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி, முட்டாமல் செய்வினைக்கும் இடையராது செய்யக்கூடிய இந்த ஆகாமியம், முற்செய்வினைக்கும் இந்த சஞ்சித வினைக்கும் செலவு செலவுக்கும் அதுலயும் ஒரு உண்மை தந்திருக்கும். செலவு செலவு என்பது இந்த பிராரதம், அந்த சஞ்சிதத்திலிருந்து அதாவது சேர்த்து வைக்க பணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து செலவழிக்கிற மாதிரி அங்க ஈட்டி உள்ள சஞ்சீதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து ஒரு பிறவிக்கு கொடுக்கிறார்கள். செலவு அந்த செலவு பிராரதம், செலவுன்னு இருக்கு செலவுக்கும் அதையும் சேர்த்துக்கணும். செய்வினைக்கும் முச்செய்வினைக்கும் செலவுக்கும் இது எல்லாத்துக்கும் சஞ்சீதம் பிராரதம் ஆகாமியம் இன்ன வினை ஆகாமியமா செஞ்சது அது இப்படி சஞ்சீதமா இருக்குது. இப்படி ஒரு காலை சேரும் போது அது அவர்களுக்கு ஊழாக காலத்தமாக வந்து சேரும் அப்படின்னு எல்லாத்தையும் குறித்து வைக்கின்றார். பட்டோலை கேட்டும் படி ஓட்டி சொன்னார், எழுதும் கீழ் கணக்கு நம்பர் ஈசனே என்று அப்பர் பெருமான் அப்படி செய்வார். இப்படி நடவகத்திலேதான் அன்மாக்கள் தத்தம் உணவு தேவையின் பொருட்டும் மற்ற அடிப்படை தேவைகளின் பொருட்டும் என்ன செய்கின்றன, ஒவ்வொரு தொழில் செய்கின்றன. அந்தந்த தொழில் அந்தந்த ஆன்மாக்கள் என்ன தொழிலே அவர்களுக்கு விருப்பம் வருகின்றதோ அந்த தொழில்களிலே அந்த ஆன்மாவை பயிற்றுவித்து வல்லவர்களாக ஆக்குகின்ற பெருமாள் ஆக்குகின்ற, அதன் மூலம் அந்த ஆன்மாக்கள் உணவு உடை இருப்பிடம் போன்ற தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி அவை வாழ்கின்றன. அப்போது பல்வேறு வினைகள் செய்கின்றன. வினை என்பது எண்ணம் சொல் செயல் மூணுலையுமே வினைகள் இருக்கின்றன. ஏன்னா நாம் எண்ணுவதற்கும் திருவருளின் துணை வேண்டும், நாம் சொல்வதற்கும் திருவருளின் துணை வேண்டும், செய்வதற்கும் திருவருளின் துணை வேண்டும். சொல்வின் துணையோடு தான் எண்ணுகின்றோம், சொல்கின்றோம், செய்கின்றோம். ஆனால் அந்த எண்ணங்கள் சொல் சொற்கள் செயல்கள்லாம் நாமவே செய்கின்றோம் என்ற கருத்தோடு எண்ணும் போது, சொல்லும் போது, செய்யும் போது அவையெல்லாம் வினையாகின்றன. எல்லாம் திருவருளாலே செய்கின்றோம் சொன்னால் அது வினை ஆவதில்லை, அது சிவபுண்ணியமாகின்றன. அதனாலதான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் வீழ்ந்தாலும் விழித்தாலும் இழைத்தாலும் மன்றாடும் மறப்பாலும் ஒருக்காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் கொண்டராம் குணம் மிக்கார் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் வினையேறுவது கிடையாது, ஒவ்வொன்றுமே அவன் செய்வித்து செய்கின்றோம் என்ற கருத்திலே இருப்பார். இந்த நிலை எட்டுவது மிக அரிது. அந்த வழிவ நம்மை பொறுத்தவரை வழிபாட்டு நேரத்தில், வழிபாட்டுக்கென்று ஒதுக்கூடிய நேரத்தில் முழுமையாக நாம் வந்து சிந்தனையை அர்ப்பணித்து பழகினால் அது நமக்கு முன்னேற்றிவிடும் என்று சொல்கின்றார். அதுவே அரிது என்றுதான் பெரியவர்கள் சொல்கின்றார். சரணகமல ஆலயத்தை அரை நிமிட நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாத கடகத்தில மூடவர்கள் என்று பாடியிருக்கின்றார். ஆகவே இவர்கள் எந்த நேரமும் வழிபாட்டில் இருப்பவர்கள், பத்தலாய் பணிவார்கள் என்று சொல்லியிருக்கார். எந்த நேரமும் அப்படி இருப்பவர்கள். அப்படி ஒரு நிலை வரும்போதுதான் மேற்கொண்டு வினையே இல்லை என்று சொல்லி அதான் வீடு பேற்றை நெருங்கிய நிலை, அந்த நிலைதான். ஆக அப்படி கீழ்கணக்கு எழுதியிருக்கிறார். நான் சொல்றார், இது மனித பிறவி எடுத்து வாழக்கூடிய ஆன்மாக்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறாரு என்றால் அந்த ஆன்மாக்கள் தான் நூல் கற்றுக்குரியவை. அன்னாக்கள் பாருங்க, வழிபாடு செய்கின்றன பார்த்திருக்கிறோம். அரிதாக சில பிற பிறவிகளில் உள்ள ஆன்மாக்களும் வந்து எறும்பு, ஈ, சிலந்தி இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம், விலங்கு பிறவி எடுத்த ஆன்மாக்களும் வழிபாடு செய்திருக்கின்றன பார்த்திருக்கோம். ஆனா நூல் கற்றன என்று சொல்லி நம்ம பார்க்க முடியாது. அது வந்து மனித பிறவி உள்ள ஆன்மாக்கள் தான். அதுவே அதனால மனித பிறவி உள்ள ஆன்மாக்களுக்குமே குறிக்கு வராது. ஆனா சொல்லிட்டாரு தலைமை பற்றி மனித பிறவி உள்ள ஆன்மாக்களை பத்தி சொல்லிட்டு வரேன். ஆனா இந்த இப்படி உயிர்களை அஞ்சவத்தைப்படுத்துதல், நடவு நிலையில் வைத்து அந்த உயிர்களை ஒவ்வொரு தொழிலில் ஈடுபடுத்துதல், இதெல்லாம் மனித பிறவி உள்ள ஆன்மாக்களுக்கு நான் சொன்னாலும் மற்ற பிறவியில் இருக்க ஆன்மாக்களுக்கும் இப்படிதான் பண்றாரு. மற்ற பிறவி உள்ள ஆன்மாக்களும் அஞ்சவத்தைப்படுகின்றன, அவையும் நலநிலையில் இறைவன் செலுத்தத்தான் செயற்படுகின்றன என்பதை இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருந்தார். நட்டோங்கும் இந்நிலைமை மானிடருக்கே அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய். நட்டோங்கும் அதாவது நாட்டப்பட்டு விளங்குகின்ற, நட்டுவோங்கும்னா நாட்டப்பட்டு விளங்குகின்ற இந்நிலைமை, இவ்வாறு அஞ்சவத்தைப்பட்டு வாழ்ந்து வரும் நிலைமை மானிடருக்கே அன்றி, மனித பிறவி எடுத்து வாழும் உயிர்களுக்கு மட்டுமன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் எண்ணற்ற மற்ற எல்லா உயிர்களுக்குமே இந்த வழக்கையா, இதே முறைமையாக தான் நடக்கிறது. உன்னுடைய நாள் நாள் வரையும் உடல் விரித்து, உன்னுடைய நாள் நாள் வரையும் உன்னுடைய என்பது நாள் நாள் வரையும் இருக்கு. நாள் நாள் வரையும் என்பதை நாள் வரை நாளின் நாள் வரை நாளின், முதல்ல சொன்ன நாள் வந்து ஆயுட்காலம், முதல்ல சொன்ன நாள் வந்து ஆயுட்காலம், அப்புறம் சொன்ன நாள் வரை அதை வரை நாளின் வச்சிருக்கான். வரைனா எல்லை, ஆயுட்கால எல்லையில் நாள் என்பது முதல்ல சொன்ன நாள் ஆயுட்காலம், அப்புறம் சொன்ன நாள் வரை என்பது வரை நாள் மாற்றி வச்சிருக்கு. அந்த எல்லையான சமயத்தில் ஆயுட்காலத்தின் எல்லை வருகின்ற சமயத்தில் அதுல முன்னுடைய சொல்லியிருக்கிறார். ஆயுட்காலம் எல்லாம் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்டது. பேரிட விந்தமோடு பிணி மூக்கு சாக்காடு என்னும் ஆறு முன் கருவில் பட்டது என்று சித்தியாக சொல்லியிருக்கிறார். நாம வந்து இவரவர்கள் சாதிப்பதாக தெரியும். ஆனா அவர்கள் இப்படி எல்லாம் வரணும் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டது. அப்பதான் அங்கதான் அதை சிந்திச்சாதான் இறைவனுடைய முதன்மை நமக்கு தெரியும். கருவிலேயே விதிக்கப்பட்டது. அதுக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டிருக்காரு, முயற்சி பண்ணிருக்காரு, முயற்சி பண்ணிருக்காரு. விதிக்கப்பட்டதை அடைவதற்கு அவருடைய முயற்சி அங்க பயன்பட்டு இருக்கின்றது. எவ்வளவு முயன்றாலும் விதிக்கப்படாததை அடைய முடியாது, அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் என்று சொல்வார்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: அஞ்செடுத்து நடக்கி அவற்று இயல்பு ஆட்டி மெய்வகை அஞ்சவத்தேனும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்கத் தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத் தழுத்தி நாயேன் செய் வினை இவை கொண்ட வேலப்ப தேசிகந்தாள் சென்னி.
4: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: சென்ற வகுப்புல 36 தத்துவங்களும் ஒரு பட்டியல் போட்டு காட்டுறோம். உங்களுக்கு அந்த ஒரு சாட் ஒன்று கொடுத்திருப்பார்கள். அந்த மூன்று பிரிவுகள் பார்த்தோம். அது முதல்ல சுத்த தத்துவம் அல்லது சிவதத்துவம், அப்புறம் அசுத்தமாயா தத்துவங்கள், பிரகிருதி மாயா தத்துவங்கள். அது வந்து சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்றோம். அப்புறம் இன்னொரு மூணு வகை பார்த்தோம். பிரேர காண்டம், போக்கிய சரித்திர காண்டம், போக்கிய காண்டம் என்பது. இந்த மூன்றுல இந்த ஆன்ம தத்துவமும் வித்யா தத்துவமும் உயிருக்கு உடம்பாக வரும். அந்த சிவதத்துவம் என்று சொன்ன அஞ்சும் உயிருக்கு உடம்பாக வருவது அல்ல. அவை சிவத்துக்கு கருவியாக, ஆன்மாவுடைய அறிவை இயங்கச் செய்வதற்கு சிவத்துக்கு தான் கருவியாக வரும். அதனால் அதுக்கு பிரேரக காண்டம் என்பது பெயர். பிரேரகம் என்றால் செலுத்துதல். இந்த தத்துவங்கள் எல்லாம் ஜடம். தத்துவத்தை செலுத்துவதற்கு ஒரு கருவி ஒண்ணு வேண்டும். அது சிவம். இந்த ஐந்து தத்துவங்களின் வாயிலாக ஆன்மாவுடைய அறிவு செயல்களை செயல்படுத்துவதனால அதுக்கு பிரேரக காண்டம் என்பது பெயர். அது சிவத்துக்கு தான் கருவிய ஒழிய, சிவம் செயல்படுவதற்கு இடமாகவும் கருவியாகவும் இருக்கிறது ஒழிய, ஆன்மா கருவியாக வருவது இல்லை. ஆன்மாவுடைய அறிவு செயலுக்கு கருவியாக இருவது இந்த வித்யா தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்களும். வித்யா தத்துவம் ஆன்மா வினையை செய்வதற்கும் வினையை அனுபவிக்கும் உரிய ஊக்கத்தை, அந்த குணத்தை கொடுப்பது வித்யா தத்துவம். வினையை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் இடமாக இருப்பது இந்த ஆன்ம தத்துவம். நம்ம சாமா வந்து ஒருத்தர் ஒன்னு உங்க வீடு இருந்து என்ன பண்றீங்க விட்டு இருக்கீங்க அப்படின்னா போகியத்துக்கு விட்டு இருக்கான் சொல்றோம், அனுபவத்துக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த ஆன்ம தத்துவம் 24 ஆன்மாவுடைய ஆன்மா வினை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் அந்த போகத்துக்கு இடமாக இருப்பது. போகம் என்பது என்ன? வினை செய்வதும் சாப்பாடு செய்வதும் சாப்பாடு சாப்பிடுவது, புசிக்கப்பதற்குரிய கருவிகளை செய்வதும் புசிப்பதும் தான் போகம். இப்ப அதுக்குரிய பக்குவத்தை தருவது, ஆன்மாவுக்கு இந்த போகத்தை அனுபவிக்கூடிய பக்குவத்தை தருவது அந்த வித்யா தத்துவம். இந்த தத்துவங்கள் ஜனானந்த செலுத்துவது பிரேரகாண்டமாகிய சிவத்துவம். இது பொதுவா தெரிஞ்சுக்க, இதை வச்சுட்டு இருந்தா பஞ்சாக்கர பகருடை பாட முடியாது. இப்ப இதெல்லாம் எங்க நமக்கு உண்மை விளக்க நூலில் செய்திருக்கிறது. அப்போ என்னென்ன தத்துவம், தத்துவத்துடைய பெயர், அவருடைய குணம், குறி, இதெல்லாம் நமக்கு அதுல விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப உங்களுக்கு ஏன்னா இந்த பஞ்சாக்கர பகருடை என்பது பொது வகுப்புக்கு உரிய ஒரு நூல், கொஞ்சம் கஷ்டம் தான், பொந்திய கட்டம். இது வந்து சித்தாந்தத்தை ஓரளவு படிச்சதுக்கு அப்புறம் படிச்சாதான் அது புரியும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு வந்து முதல்ல நம்ம இந்த யோகம் யோகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த யோகத்தை பற்றி சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது என்பது ஒரு பொதுவாக தெரிவதற்காக இந்த நூலை நாம முதல்ல தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆனால் இப்ப தத்துவங்கள், உங்களுக்கு தத்துவங்கள் உங்களுக்கு புரிந்துவிட்டது என்று வைத்துக் கொண்டு மேற்கொண்டு பாடம் நாம தொடங்குவோம். இப்போ நம்முடைய நூல்கள் எல்லாத்திலுமே, அதாவது தோத்த நூல்கள், பஞ்சாக்கர பகருடை, இப்ப கந்தர்கள் இன்பா பாடம் இருக்குது, இதுல எல்லாம் நூலை தொடங்குற போது சிவத்தினுடைய சொரூப நிலையை சொல்லி அந்த சொரூப சிவமானது தடத்த சிவமாக வந்து ஆன்மாவுக்கு எப்படி துணை செய்கிறது என்பது அந்த முறையில் அமையும். நீங்க பண்டார சாத்திரங்கள்லயே சித்தாந்த பகரடை என்று ஒரு நூல் இருக்குது, உபதேச பகரடை என்று ஒரு நூல் இருக்கு. எல்லாமே முதல்ல சிவத்தனுடைய இப்படி சொரூபனில் இருக்கக்கூடிய சிவம் இப்படி தடத்த நிலைக்கு வந்து ஆன்மாவுக்கு உயிருக்கு அருள் செய்கிறது என்று தொடங்கும். அது மாதிரி இந்த நூல்லையும் முதல்ல சொரூப சிவத்தை சொன்னார். அந்த சொரூப சிவத்தாருடைய இயல்பு என்ன என்று நாம் முன்னால நாம் பார்த்தோம்.

பொன்னாளர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் என்னாடுமே என்னாளுமே நாடி ஆராய்ந்து துண்ணாத அடைய முடியாத வேத முடிவின் விளங்கும் ஒளி. வேத உபநிடதங்கள்ல விளங்கக்கூடிய ஒளி, அந்த பேரொளி எப்ப ஆன்மபோதம் நீங்குகிறதோ அப்பொழுது பிரகாசிக்கூடிய ஒளி, உயிரின் போத முடிவில் பொருந்தும் ஒளி. இது வந்து சிவத்தினுடைய சொரூப நிலையை ஒரு வகையில சொல்லிருக்கிறார். நீங்க கந்தர் கலிவன்பா படிக்கும் போது அதில் இன்னொரு விதமாக சொரூப நிலையுடைய இலக்கணத்தை சொல்வார்கள். சொரூப நிலை என்றால் உண்மை நிலை என்பது அர்த்தம். அது என்ன உண்மை நிலை அப்படின்னு சொன்னா, எளிமையான உதாரணம், இப்ப என்னன்னா நான் இருக்கேன் கல்லூரியில ஆசிரியன், பிள்ளைகளுக்கு தந்தை, பேரனுக்கு தாத்தா, இந்த மாதிரி ஒருத்தரோட ஒட்டி பார்த்தா எனக்கு வெவ்வேறு இருப்பு இருக்கேன். இதெல்லாம் இல்லாம முத்துக்குமார் சாமி பெயருடைய ஒரு ஆன்மாக தனித்த உரையில் ஒண்ணு இன்னொன்றோடு சார்புத்து சொல்லக்கூடிய இலக்கணம் தடத்த இலக்கணம், தனித்து அதனுடைய உண்மை சொல்றதுக்கு உண்மை இலக்கணம் சொரூப இலக்கணம். இப்ப சிவம் என்பது உலகத்தோடு சார்ந்து வருகின்ற பொழுது அதுக்கு தலைத்த இலக்கணம், அதனுடைய தண்ணியில் எந்த தொழிலும் செய்யாம தண்ணியில் இருக்கின்ற பொழுது அது சொரூப லட்சணம், சொரூப சிவம் என்று சொல்லுவோம், பரசிவம் என்று சொல்லுவோம். இப்படி இந்த உயிரின் வேதமுடில் பொருந்தும் ஒளி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆன்மாக்காக வேண்டி சுத்த மாயில மாயிலிருந்து நாதம் முதல் பிருத்திவி ஈராக கூடிய தத்துவங்களை படைக்கிறது, படைத்து தருகிறது. அது எப்படி படைக்கிறது உண்மை விளக்கத்தில் நாம பாத்துக்கணும். நாதம் முதலாக மாயிலிருந்து, மாயை ஒன்னு சொல்ற கருத்தம் உண்டு, இரண்டு என்று சொல்ற கருத்தம் உண்டு. மாய என்பது ஒன்று, அதனுடைய ஒரு பகுதி அசுத்த மாயாக ஆகும், அது வந்து இந்த தத்துவங்களாக பரிணமிக்கும் என்பது. சுத்த மாயை வந்து விரியும், விரிவது, விரிதுன்னா இப்படி கொட விரிவது மாதிரி அது விரியும். இது அசுத்தமாயிருந்த கலை முதல் ஆகிய தத்துவங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று என்று, எப்படி பால்ல இருந்து தயிர், தயிலிருந்து வெண்ணெய் என்பது போல ஒன்றிலிருந்து ஒன்றாக பரிணமிக்கும். அப்ப முதல்ல தோன்றுவது பின்னால தோன்றுவது இருக்கும். இந்த சிவதத்துவமாகிய சுத்தமாயா தத்துவங்களுக்கு

இப்படி செய்தோம். அதுக்கு அந்த ஸ்வரூப சிவத்துக்கு நிலையான ஊரோ நிலையான பேரோ கிடையாது. திறமாக ஊர் பேர் உருவம் ஒன்றும் இளன் ஸ்திரம் என்ற சொல் இருக்கு இல்லையா, நிலை. தரமான புத்தி கிடையாது, காலத்துக்காக புத்தி மாறுதுன்னு சொல்றோம். ஸ்திரம் என்றால் நிலை, நிலையான. அப்போ இந்த ஸ்வரூப சிவத்துக்கு அது இதுக்கு என்னதான் பேரும் கிடையாது. அந்த சிவம் என்ற சொல்லுக்கே என்ன பொருள்னா மங்களம், செம்பொருள், மங்களம் என்பதா பொருளுடைய. நாம என்ன பண்றோம், பேரு சிதம்பரம் சொன்னா அபலவாணன் நடராஜ பெருமான் சொல்றோம், சீகாடினா பிரம்மபுரீஸ்வரன் சொல்றோம், ஈரோட்டுல தொண்டீஸ்வரர் என்று சொல்றோம். இது நாம சூட்டிய பெயருடைய அது சொரூப சிவத்துக்கு அந்த பெயர் எதுவுமே கிடையாது. திறமாக எல்லா ஊரும் அவனுடைய ஊர் தான், ஏன்னா சர்வ வியாபகமாக எல்லா இடத்துலயும் வியாபகமாக இருப்பவன். ஆனா அவனுக்கு ஊரோ தனியா ஒரு பேரோ ஏதோ உருவமோ அவனுக்கு இல்லை. அப்ப உருவம் இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப ரிஷபாருடனாக மூன்று கண்ணோட நீலகண்டத்தோட இப்படி எல்லாம் இருக்க சொல்றாங்களா அப்படின்னா அதெல்லாம் தடத்த வடிவம், ஒரு பயன் கருதி ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய வடிவம். அப்ப இந்த ஒன்று ஊர் பேர் உருவம் ஒன்றும் இல்லாத அந்த சிவம் என்ன பண்ணுது அப்படின்னா என்பொருட்டு வந்தது. யார் சொல்றாங்க, இந்த நூலாசிரியராகிய வேலப்பதேசிகர், அவருடைய குருவாகிய வேலப்பதேசிகர் ஆகிய சிவம் வந்த நிலைய இங்க சொல்ற. சிவம் இப்படி ஆன்மபோத ஒளிவிலே தோன்றக்கூடிய ஒளி, அது திறமாக ஊரு பேரு ஒன்று இல்லாதது. எப்படி அது ஆன்மாக்காக வேண்டி நான் மாயையில நாதம் முதலாக பிருத்திவியராக இந்த தத்துவங்கள் எல்லாம் படைத்து கொடுத்தோம், அதுக்குன்னு ஒரு ஊரோ பே இதெல்லாம் இப்ப நமக்கு வந்து பாடம் சொல்றேன்னு சொன்னா எனக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, இங்க வர்றேன். பரமசிவத்துக்கு எல்லாம் ஒன்னும் கிடையாது. அப்படி சொரூபான சிவம் இந்த மாயையிலிருந்து நாதம் முதலாக பிருத்திவிராகி 36 தத்துவங்களை படுத்துக் கொடுக்கூடிய தடத்த லட்சத்துல வந்தோம், அதுக்கு ஊரு பேர் ஒன்னும் திறமாக கிடையாது. அப்படிப்பட்ட சிவம் இப்ப என்ன பண்ணது என்றால் என்பொருட்டு அது வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஊரு இல்லாத சிவம் ஒரு ஊர்ல வந்து தங்கி இருக்குது. எந்த ஊரு அப்படின்னா திருப்பெருந்துறை. அதுக்கு பேரு பேர் இல்லாத சிவம் வேலப்பதை என்ற பெயரோட வந்திருக்கிறது. ஊர் இல்லாத சிவம் திருப்பெருந்துறை என்ற ஊர்ல வந்து எனக்காக தங்கி இருக்கிறது. பேர் இல்லாத சிவம் வேலப்பரிசு என்ற பெயரோட இங்க வந்து இருக்குது. எதுக்கு, எனக்கு குருவாக வந்து அருளும் பொருட்டு. இனி அந்த வந்து அந்த சிவம் வந்து வேலப்பை தேசிகராக வந்து எழுந்தருளக்கூடிய அந்த திருப்பெருந்துரை இல்லைங்களா, அந்த திருப்பெருந்துரை பற்றி ஒரு அழகான ஒரு வர்ணனை, ஒரு இலக்கிய சாத்திரம் என்றாலும் கூட சாத்திரத்துல ஒரு இலக்கிய சுவையம் தரக்கூடிய ஒரு ஒரு வர்ணனை இங்க சொல்றார். திருப்பெருந்துரையில திருப்பெருந்துரை தெரிஞ்சிருக்கோம், மணிவாச பெருமானுக்கு பரமேஸ்வரன் குருவாக வந்து அருள் குறிந்த மரத்தடியில அருள் புரிந்த இடம். இப்ப அந்த நிகழ்ச்சி இங்க நினைவு கொள்ள போறார், இங்க சொல்ல போறார். அந்த திருப்பெருந்துரையில இப்ப ஆவுடையார் கோயில்னு பேர் வழங்கப்படுகிறது. அங்க ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறுக்கு பேரு வெள்ளாறுன்னு பேரு, வெள்ளாறு. அதுக்கு வடமொழியில சுவேத வனம். திருவெண்காடு கோயில் இருக்கலாம், திருவெண்காடு. அந்த திருவெண்காட்டுக்கு பேரு சுவேத வனம். நமக்கு வைகுண்டாருக்கு முதல் பேரு சுவேதவன பெருமாள் தான், ஏன்னா திருவெண்காட்டீசன் அருளால பிறந்தாலும் அவருக்கு பேரு சுவேதவன பெருமாள். சுவேதம் என்றால் வெண்மை. இப்ப அந்த ஆறு வெள்ளாறுன்னு அதுக்கு தமிழ்ல சொல்றோம், அதுக்கு பேரு சுவேத ஆறு, சுவேத நதி என்பது. அது மலையிலிருந்து வர்ற போது பல பொருள்களை அடித்துக் கொண்டு

0: மலையிலே இருந்து வரக்கூடிய பல பொருள்களை அந்த வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது. திறமாக ஊர் பேர் உருவம் இவை ஒன்றும் ஈலன் அவனுக்குன்னு ஊரோ பேரோ உருவமோ நிலையாக ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சிவம் என்ன பண்ணுகிறது என்றாலும் இப்படி ஊரு பேர் ஒன்றும் நிலையா இல்லாமனா கூட என்பொருட்டு வந்தது. எங்க வந்தது அப்படின்னா இந்த வெள்ளாறு சுவேதவனம் பாகின்ற இதுல வந்தது. இப்ப அந்த சுவேதவனம் அந்த சுவேத நதி இருக்குத அதை பத்தி ஒரு வர்ணனை சொல்றார். என்றாலும் காரார் மலையின் கழை முத்தம் ஏறாரும் நாகமணி அகிலின் நன்குரடு சந்தம் மஞ்சை தோகை முதல் கொண்டு சுவேத நதி வேகமா வந்து வணங்கும் மதுள் சூழ் பெருந்துறையே ஊர் இல்லாதவ பெருந்துறையே இடமாக கொண்டு வந்தான். அப்ப அது எந்த பெருந்துறை அப்படின்னா இந்த சுவேத நதி பாய்கின்ற பெருந்துறை. இந்த சுவேத நதி மலையில உற்பத்தி ஆகுது, கீழே சமவெளிக்கு நதி பெருகி வருது. அப்ப மலையில என்னென்ன பொருள் உற்பத்தி ஆகின்றதோ அந்த பொருள் எல்லாம் இந்த வெள்ளமானது அடித்துக்கொண்டு வருகிறது. என்னென்ன வருதுன்னு சொல்றார். காரார் மலை, காரார் மலையின் காரார் மலை, கார் என்றால் கார் மேகம், நீலகிரி நீலான கரிய மேகம் இருக்கு இல்லையா, அது முகத்துல தங்கி இருக்குது. அதனால கார் மேகம் நிறைந்து இருக்கின்ற மலை, காரார் மலையில் மலையிலிருந்து இன் என்பது ஐந்தாம் வேற்றுமுருவு, அங்கு இருந்து மலையில் இருந்து என்னென்ன கொண்டு வருது, கழை, கழைனா மூங்கில். அப்புறம் அங்க முத்துக்கள் இருக்கின்றன. ஒரு இன்னும் முத்து மலை மேல எங்க இருக்குது, முத்து கடல் எல்லாம் இருக்கும் அப்படின்னா முத்து விளையக்கூடிய இடங்கள் பல இருக்குன்னு நம்ம இலக்கியங்கள் சொல்லுது. ஒன்னுன்னா மூங்கில் இருக்கு இல்லைங்களா, மூங்கில் முத்துச்சுன்னா மூங்கிலுக்குள்ளார அது அந்த விதைகள் எல்லாம் முத்து போல இருக்குமா, யானையுடைய மத்தகத்துல முத்துக்கள் இருக்கும். இதெல்லாம் நான் கவிஞருடைய மரபொழி உண்மையில உண்மையில வந்து முத்து கடல்ல தான் இருக்கும். அந்த மூங்கிலுடைய விதைகள் எல்லாம் அது முத்து போல இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த வெள்ளமானது அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. காரார் மலையின் கழை மூங்கிலு முத்தம், இந்த ரெண்டையும் சேர்த்து கழை முத்தம் சொல்லலாம். கழையில் விளைகின்ற முத்தம் முத்துக்கள். அப்ப மூங்கில் மூங்கிலே அடிச்சு வருது, அந்த மூங்கில் முற்றினால் அது பிளந்து வெடித்து அதுல வரக்கூடிய முத்துக்களையும் அடித்துக்கிட்டு வருது. காரார் மலையின் கழை முத்தம், அப்புறம் ஏறாறும் ஏறுனு அழகு அழகு மிகுந்த நாகமணி. இது ஒண்ணு, பாம்பு வயசாகி போச்சுன்னா அது பாம்பு கிட்ட இருக்கிற நஞ்சமே மணியாக மாறும். அதுக்கு நாகமணி நாகமாணிக்கம் பேர் கூட வச்சுக்கிறாங்க இல்லையா, அது நஞ்சானது விஷமானது மாணிக்கமாக மாறும் என்று நம்பிக்கை. இப்ப மலை இருக்கிற பாம்புடைய நாகமணி அடிச்சவர் தான் நாகமணி. அப்புறம் அகிலின் நன்குரடு, அகில் என்பது இப்ப நம்ம சாம்பிராணி தூபம் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தூபம் போடுறதுக்குரிய ஒரு மரம் அது. நன்குரடு, குரடுன்னா துண்டுன்னு அர்த்தம். மழை அடிச்சு வர்றதோட மட்டுமே இல்லாம துண்டு துண்டா இருக்கக்கூடியதும் அடிச்சு வருது. நல்ல குரடு, குரடுன்னா துண்டுகள், அகிலின் நன்குரடு, அகில் கட்டைகள், அகில் கட்டையும் அடிச்சுட்டு வருது. சந்தம், சந்தங்கிறது சந்தனம். மஞ்சை தோகை மயில் தோகை முதற்கொண்டு சுவேத நதி வருது. எப்படி வருது, வேகமா அடிச்சு மிக வேகமாக வருது. இப்ப இதுல இருக்கக்கூடிய பொருள்களில இதெல்லாம் பூஜைக்குரிய பொருள்கள். இந்த மணி முத்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணுவாங்கன்னா அது கடஸ்தாபனம்னு சொல்லுவாங்க. பூஜைக்கு பண்றதுக்கு முன்னால வேள்வியிலையோ அல்லது வேள்வி இல்லாமலேயோ கடத்துல தண்ணீர் பூரித்து தண்ணீர் நிறைய வச்சு அதுல வந்து வாசன திரவியங்கள் போடுவாங்க. அப்புறம் நவரத்தனங்கள் போடுவது மரபு, நவரத்தன் இல்லாம போனா நம்ம கிட்ட இருக்கிற தங்க நகை ஏதாவது போட்டு கலசத்துல போட்டு அபிஷேகம் பண்றது போடுறது. அந்த மாதிரி இது நாகமணி முத்து நாகமணி என்பது அபிடேக திருமஞ்சன கலசத்துல போடுவதற்கு உரியது. அப்புறம் அகில் தூபம் போடுறது, சந்தனம் அபிஷேகம் பண்ணுவது, தோகை என்பது சாமிக்கு உபச்சாரம் செய்வது, சாமரம் வீசுவது. இப்ப இது தோகைன்னு சொன்னாலும் மற்ற உபச்சார பொருளும் நம்ம சேர்த்துக்கணும். இப்படி எப்படி வருது? வேகமாக வருகிறது. நாம் சாமிக்கு பூஜை பண்றதுக்கு நேரமாகி போகும். இந்த ஆறும் அங்க வழிபாடு இந்த பொருளை கொண்டு வருது. வந்து அங்க வந்த உடனே என்ன பண்ணுது? வரும்போது வேகமா வருது. அந்த திருப்பந்தருக்கு வந்த உடனே வந்து வணங்கும். அப்ப வணங்கும் போது அங்க ஸ்லோ ஆகிடுது. காவிரி ஆறு அங்க குடகளை உற்பத்தி ஆகி வரும்போது பெருவெள்ளமாக அந்த ஓசூர் பக்கத்துல சிசவசமுத்திர நீர்வீழ்ச்சி அங்கெல்லாம் வரும்போது வெகு வேகமாக வரும், சுழிகளோட வரும். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல திருச்சிராப்பள்ளிக்குள்ள வந்துனா தண்ணி அகலமா இருக்கும், அவ்வளவு வேகமாக தெரியாது. சோழ நாட்டுல இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கிற பக்கம் எல்லாம் அது வழிபடுவது போல செல்லுகிறது. அது போல வேகமா வந்து வணங்கும், வணங்குகின்ற மதில் சூழ் பெருந்துறை, மதில்னா காம்பவுண்ட் வால் இருக்கக்கூடிய பெருந்துறை. இந்த பெருந்துறை என்பது அந்த பெருந்துறையில் இருக்கக்கூடிய கோயில் காரணம். பெருந்துறை பெருந்து என்பது அதுக்கு ஏன் அந்த பெருந்துறை வந்தது, பேர் வந்தது? துறையின எது அப்படின்னா, ஆறு பெரிய ஆறு ஓடுது, ஓடுற ஆறுல மக்கள் இறங்கி குளிப்பதற்கு குடிப்பதற்கு எங்க தண்ணி எடுக்கிறாங்களோ அந்த இடம் ஒரு துறை. நமக்கு ஞான சம்பந்தருடைய திருவிதாறு சொல்வது வேதனை தடை தோங்க மிகு செய்வ துறை விளங்க. வேதம் ஆறு போல, அதில் நிறைய துறைகள் இருக்கின்றன. சில துறைகள் இறக்கவே கூடாது, வலிக்கிட்டு போயிடும், தண்ணி எடுத்துட்டு போயிடும். அது மாதிரி சில துறைகள் சிங்கம் புலி கரடி போல விலங்குகள் வந்து நீர் வருவதுதான் பயன்படும். சில துறைகள் தண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படும், சில துறைகள் குளிக்க பயன்படும். இது மாதிரி அந்த ஒரே ஆறு என்றாலும் கூட அந்த துறைகள் வந்து பயன்படும். அப்போ அதுபோல வேதம் என்பது வேத நெறியில பல துறைகள் இருக்கின்ற, சைவம் என்ற ஒன்று மட்டுமே குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் அச்சம் இல்லாம இறங்கி அதை பயன்படுத்தக்கூடிய துறை என்ற முறையில வேத தடை தோங்க மிகு செய்வ துறை விளங்க. மக்கள் பெரும்பாலும் நன்மையோடு பயன்கொள்ளக்கூடிய துறை எது என்றால் சைவம் என்ற துறைன்னு சொல்றார். அது மாதிரி இதுக்கு பெருந்துறை ஏன் பேர் வந்தது என்று சொன்னால், இது பிறவி கடல், நம்முடைய கடலுக்குள்ளே இது பிறவி கடல். இந்த கடல்ல ஆன்மாக்களை நாம எல்லாம் எங்க இருக்குன்னா அமிழ்ந்து கிடைக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு புனை ஒண்ணு கிடைக்குது, அதை புடிச்சிட்டு இது சைவ நெறி என்ற ஒரு புனை. புனைன்னு என்ன? சொல்லப்பட தனி முதக்கிறதுக்கு சொல்ல இல்லையா, அது மிதவை கிடைச்சிருக்கு. அதை கிடைச்சி நாம இப்போ கரையேற போறோம். அந்த ஆன்மாக்கு கரையேறக்கூடிய துறையாக இருப்பதனால பெருந்துறை. அது பிறவி கடலில் மூழ்கின்ற ஆன்மாக்கள் அது இறைவனாகிய இதனுடைய திருவடியாகிய மிதவியை பிடித்து கரையேற பிறவிக்கடல் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத. இறைவனடியாகிய மிதவியை பற்றி கரை சேரக்கூடிய துறையாக இருப்பதனால அந்த கோயிலுக்கு பேரு பெருந்துறை. ரொம்ப அழகான ஒரு இது வந்து திருவாதூர புராணத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்ப பெருந்துறையே அந்த பெருந்துறையில முன்ன ஒரு முறை சிவம் குருவாக வந்து இருந்தது. எப்போ? மாணிக்க வாசக பெருமானுக்காக வேண்டி குருந்த மரத்தடியில சிவம் குருவாக வந்தது. அப்ப முன்ன எப்படி வந்ததோ அந்த முறைப்படி அப்படின்னு அழகா சொன்னார். சிவம் முன்ன அந்த குருந்த மரத்தடியில எப்ப வந்து தன்னுடைய அன்பனுக்காக பக்தனுக்காக காத்து கொண்டிருந்ததோ அது போல. இப்ப ரெண்டு நிலை ஒண்ணுங்க. ஒண்ணு என்னன்னா பக்தனே குருவை தேடிட்டு போறது ஒண்ணு அவன் வந்து அந்த ஆர்வத்தினால அவன் இந்த பெரிய பெருக்க நீந்தணும்னு ஆர்வத்துல போறது ஒண்ணு. அப்புறம் இது பக்தருடைய கடமை, ஆண்டவனுக்கு அந்த மாதிரி கடமை குருவுக்கு ஒண்ணு உண்டு. நல்ல சிஷ்யம் கிடைச்சா நான் நுட்டக்கூடாது, அவனுக்கு வந்து தீட்சை பண்ணி அவனுக்கு ஞானம் கொடுக்கணும். அந்த மாதிரி அங்க குரு காத்துக்கிட்டு இருக்கிறார். யார் வேலை பத்தி சென்ற குரு காத்துக்கொண்டு நல்ல மாணாக்கன் கிடைக்க போறான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக அங்க காத்துட்டு இருக்கார். எப்ப இது போல முன்ன எப்படி சிவம் மணிவாச பெருமானுக்கு திருவாதூருக்காக குருந்த மடை தடியில காத்துக்கொண்டு இருந்ததோ அந்த முறையில தொட சொல்ல பாருங்க. அந்த நாள் வந்திருந்த ஆட்சியால், அந்த நாள், அந்த நாள்னா எந்த நாள், மாணிக்க வாசகருக்கு காத்துட்டு இருந்த அந்த ஆட்சியால், ஆட்சி என்பது இங்க உரிமை முறை என்பது பொருள். அங்க மாணிக்க வாசகருக்காக வேண்டி வாதவர், அப்ப மாணிக்க வாசகர் ஆகல, அப்ப இருக்காரு வாதவரடிவாதான், வாதவரதான் இங்க இருக்காரு. அப்ப குருந்த மரத்தடியில மாணாக்கர்கள்லாம் புடைசூட சிவம் அங்க குருவாக வீற்றிருந்தது. அதே போல இப்ப வேலப்பதேசியரும் அங்க திருப்பெருந்துறையில இந்த வேலப்பதேசியருக்காக வேண்டி, பேர் வேலப்பதேசியருக்காக வேண்டி மாணவர்கள் எல்லாம் புடைசூட அங்க மானம் வரும் வருவான்னு காத்திருக்காரு. ஆண்டவனுக்கு காத்துட்டு இருக்கிறது போக இப்போ ஆண்டவன் மாணாக்கனுக்காக சீடனுக்காக காத்துக்கொண்டு இருக்காரு. ஏன்னா நல்ல மாணாக்கன் கிடைச்சா உற்றக்கூடாது, அவனை பற்றி கொள்ள வேண்டும்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இந்திரன் பழித்தீர்த்த படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சுவாமி 64 விளையாடல் ஆடிருக்கிறார். அவர் எண்ணில்லாத விளையாடல் ஆடிருக்கிறார். அதில் முக்கியமாக நமக்கு கணக்கிடப்பட்டன 64. அந்த 64 பல தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த 64 பல உபாயங்கள் சொல்லப்படுகின்றன. கதைங்கிறது கதை மட்டும் இல்லை, அதில் தர்மம் இருக்குது, அதில் சுவாமி அடையக்கூடிய ஒரு உபாயம் இருக்குது, அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சுவாமி எந்தெந்த காலத்தில் யார் யாருக்காக எப்படி எப்படியெல்லாம் அந்த லீலைகளை பண்ணினான்னு நாங்கள் கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை கேட்காம நாங்கள் உங்களை விடமாட்டோம் அப்படின்னு நாரதாதி ரிஷிகள் சொல்லவும் அகஸ்தியர் அதை நீங்கள் கேட்கறதுனால எனக்கு ஆசை அதிகமாக இருது, நானும் சொல்லாமல் விடமாட்டேன், சொல்கிற புண்ணியத்தை நீங்கள் தான் எனக்கு கொடுக்குறேன் என்று பரம வினயத்தோடு மீனாட்சி சுந்தரேஸ்வரால் காசியில் முக்தி மண்டபத்தில் இருந்தபடியே தியானம் பண்ணி கண்ணீர் பெருக்கி முதல் லீலையை சொல்கிறார். இந்திரன் பழிதீர்த்த லீலை அப்படின்னு சொல்கிறார். இந்திரன்கிறவன் இந்த பூமியில் ஒரு மனிதனாக பிறந்து பரமேஸ்வரனை குறித்து 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி அவன் பண்ணின சிவபுண்ணியத்தினால ஒரு இந்திரனாக ஆகிறான், தேவேந்திரனாக ஆகிறான். அந்த இந்திராணியோட கூட இருந்து கொண்டு அவன் தன்னுடைய தர்பார் சதஸில் அங்கிருக்கின்ற தேவஸ்திரீகளுடைய நடனத்தை பார்த்துட்டுருக்கிறார். அங்கே புண்ணியத்தினுடைய பலன் மட்டுமே அனுபவிக்கிற இடம் சொர்க்கம், பாவத்தினுடைய பலன் அனுபவிக்க வேண்டாம். அப்போ நம்ம செக்கெல்லாம் பாஸ் ஆகிட்டே இருக்கும், ஒன்றும் பவுன்ஸ் ஆகாது. எங்கே போனாலும் நம்ம காரை வந்து நம்மளை ஏற்றிக்கும் ஏசிக்கார், எங்கே தங்கினாலும் ஏசி பங்களா தான். பசி வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் ரெடியாக இருக்கும், பாயசம் ரெடியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க பூமியில் இந்திரன் இருக்கான். எப்படி அந்த லோகத்துக்கு போனான்னா சிவபூஜை பண்ணி போயிருக்காரு. அந்த இந்திரனை வாரி இருக்கும்பொழுது என்னதான் இருந்தாலும் அந்த போகம் என்பது ஒருனுடைய அறிவை மயக்கும். அதனால தான் இந்த போகத்தில் பரமேஸ்வரனே நமக்கு போகத்தை கொடுத்தா கூட சுவாமி இது எனக்கு வேண்டாம், இதை கொடுத்து என்னை ஏமாற்றி விடாத, எனக்கு உன்னுடைய தொண்டு தான் வேணும்னு கேட்கணும். எத்தனை கஷ்டமா இருந்தாலும் சுவாமிக்கு பண்ற தொண்டை தான் நாம கேட்கணுமே தவிர அதனுடைய பலனாகின்ற போகத்தை நம்ம கேட்கக்கூடாது. போகவத்தனுடைய அறிவை மழுங்கடிக்கும்னு பார்க்குறோம் நம்ம, இந்தனுடைய அறிவை மழுங்கடிச்சது. அப்போ எல்லாருக்கும் குருநாதன் உண்டு. குரு கிருப்பை இல்லாமல் யாருக்கும் இம்மை மறுமை பலன்கள் கிடையாது. இன்றைக்கி நமக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அது படிக்கணும், அது நம்ம சொன்னதை கேட்கணும் அப்படின்னு இந்த பூமியில் வேண்டிய பலன்கள் வேணும்னாலும், ஒரு வித்தை வேணும், ஒரு செல்வம் வேணும்னாலும், நமக்கு மறுமை பலன்கள் வேணும்னாலும், மோட்சம் வேணும்னாலும், பரமேஸ்வருடைய கிருப்பையே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்டக்டர். கண்டக்டர்னால் வந்து நமக்கு அளிக்கக்கூடியவர். கரண்ட் நேரடியாக நம்ம வந்து வரல, ஒரு உயர் மூலம் தானே வர்றது. அதுபோல் குரு மூலமாக தான் நமக்கு சிவகிருப்பை கிடைக்கிறது. சில பேர் சொல்கிற நமக்கும் பரமேஸ்வருக்கும் நடுப்புற இடைத்தரகர்கள் எதிர்க்கு, நேரடியாக சாமியை பிடிச்சிடுவோன்னு. யாரும் நேரடியாக சாமியை பிடிக்கலன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது, வேதமே சொல்கிறது, ஆகமங்கள்லாம் சொல்கின்றன. இதுவரை சாமியை நேரடியாக யாரும் கண்டதே இல்லை, குருமுகமாக தான் கண்டிருக்கிறார்கள். எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ் தஸ்யைத்தே கிருதாக்ஷர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனகா என்று ஸ்வேதாஸ்வதனங்கிற உபநிஷத் சொல்கிறது. யாருக்கு பரமேஸ்வரன்ட்ட பரம விஸ்வாசம் இருக்கோ, அவன்தான் தேவதோத்தமன் அப்படிங்கிற விஸ்வாசம் இருக்கோ, அந்த பரமேஸ்வரன்ட்ட இருக்கிற விஸ்வாசம் போலவே தன்னுடைய குருநாதன்ட்ட யாருக்கு இருக்கோ, நமக்கு பஞ்சாட்சரம் உபதேசம் பண்ண குருநாதர் நமக்கு பரமேஸ்வரன், அதை போல் அவர்கிட்ட அந்த விஸ்வாசம் இருக்கணும். அவனுக்குத்தான் வேதத்தில் சொன்னதும் சொல்ல விடப்பட்டதும் புரியும். ஒரு புஸ்தகத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இந்த 10 வகுப்பில் என்னால் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. எது முக்கியம் நான் கருதுறேனோ சொல்லலாம்னு நினச்சிட்டு நான் வந்திருப்பேன். சுவாமி எதை சொல்ல வைக்கிறாரோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். மனுஷ சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல். பரமேஸ்வருடைய லீலைகளை இந்த மனுஷ சக்தினால் ஒருத்தன் அறிந்து கொள்ளவே முடியாது. அறிந்ததை எப்படி உரைப்பது? அதனால் சமுத்திர ஜலத்தில் ஒரு டிராப் ஜலம் மாதிரி தான், ஆனால் இந்த டிராப் ஜலத்தில் சமுத்திரத்துடைய குணம் இருக்கும். சமுத்திரம் எப்படி உப்பு கரிக்கிறதோ தெரிஞ்சுக்கலாம், பகவானுடைய கிருப்பையை இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம, ஆனால் அளவிட முடியாது. அப்போ குருநாதன் மூலம்தான் சுவாமியை தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆகவே அந்த வேதத்திலையும் எல்லாம் சொல்லப்படலை. வேதம் சொல்கிறது நான் சொன்னது சொல்ல விட்டதெல்லாம் குருநாதன் உனக்கு சொல்லுவார். வேதமே அந்த வேதத்துக்கே அடக்கம் இருக்கும்போது நமக்கு அடக்கம் வேண்டாமா? பரமேஸ்வருடைய வாக்கு ஆதி புஸ்தகமே அதான், பண்டாய நான்மறை. வேதத்துக்கு முன்னாடி புஸ்தகம் கிடையாது. அந்த புஸ்தகமே என்ன சொல்கிறது, எனக்கு முழுக்க தெரியாதுங்கிறது. அப்போ ஆனால் முழுக்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? குரு கிருப்பினால் தெரிஞ்சுக்கலாம். அந்த குருநாதன் வரார் தேவசபைக்கு. யார் அவர்? பிரகஸ்பதி அப்படிங்கிற வரார். அதான் வியாழ கிரகமாக இருக்காரு அவர் தான். அவர் வரும்பொழுது இந்த ஆடல் பாடல்களை கேட்டு மயங்கி இருக்கிற காரணத்தினால குருநாதர் வந்தால் நாம் என்ன பண்ணணும்? எழுந்து இருந்து அவர் அங்கவஸ்திரத்தை இடுப்பில் கட்டிண்டு அவரை நமஸ்காரம் பண்ணி அவர் கையினால் விபூதி வாங்கி சிவசிவான்னு இட்டுக்கணும். குருநாதர் வந்தாருன்னு அப்படி தானே பண்ணணும். ஆனால் இந்திரன் அப்படி பண்ணலை. அவன் தன்னுடைய சிம்மாசனில் உட்கார்ந்தபடியே குருநாதன் வந்ததை கவனிக்காமல் அலட்சியம் பண்ணி ஆடலையே பார்த்துட்டுருக்கிறான். செய்ய தாழ் வழிபாடின்றி தேவர்கோன் இருந்தான் அந்தோ தையலார் மயலில் பட்டோர் தமக்கொரு மதியுண்டாமோ. பெண்களிடத்தில் மனசை வச்சவனுக்கு அறிவு நிற்குமா? அவன்கிட்ட அவன் அறிவு தான் அவர்கள்ட்ட போயிடுச்சே, அவர்கள் திருப்பி கொடுத்தா தான் இவன்ட்ட வரும் என்பதனால் அவன் அறிவற்றவனாகி விட்டான் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணார்? டக்குன்னு புறப்பட்டார் குருநாதர். வந்த வேகத்தில் மறைந்து போனார். எப்படி மறைந்து போனார்னா, அவருடைய வீட்டையே காலி பண்ணி போயிட்டார். சொர்க்கத்திலேருந்தே அவர் போயிட்டார். எங்கு தேடினும் அவரை இவனால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம்னா, குருநாதன் தான் பரமேஸ்வரனை காமிக்கிறார். அவரே தன்னையே ஒழிச்சுட்டார்னா அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? அவர் மறைந்து போனார். அதனால இந்திரனுடைய அந்த சொர்க்கத்தில் இருக்கிற செல்வம் என்பது டக்குன்னு சுருங்கி போச்சு. அந்த அறிந்து கொண்ட இந்திரன் புரந்தரன் அவன் தன்னுடைய குருநாதனை தேடுறான். தேடி தேடி இழைத்தான். தானே ஒளிஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி தெரியும்? இப்போ அம்மாவும் குழந்தையும் கண்ணாமூச்சி விளையாடினா அம்மா வேணும்னே மறைஞ்சிருந்தா குழந்தையினாலும் கண்டுபிடிக்க முடியாது. குழந்தை எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் அம்மா கண்டுபிடிச்சிடுவாள். அப்போ குழந்தை அழும்போது அம்மாவே வந்து காட்சி கொடுக்கணுமே தவிர குழந்தை சாமர்த்தியத்தினால அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் இவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ பிரம்மாவை போய் கேட்டான், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. பிரம்மா சொன்னார், அவருக்கே குருநாதருங்கிறது அம்மா, அவருக்கே என்ன தோணும் கிருபா பண்ணணும்னு தோணும். அப்போ அவரே வந்து உனக்கு காட்சி தருவார். அந்த கவலையை முதல்ல விடு. இப்போ உனக்கு குருநாதன் இல்லாமல் வாழ்க்கை ஓடாது, புரோகிதர் இல்லாமல் வாழ்க்கை ஓடாது. ஆகவே ஒரு புரோகிதர் உனக்கு வேணும். தொஷ்டா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய மகன். அவனுக்கு 3 தலை உண்டு. அவனுக்கு விஸ்வரூபன்னு பேர். அவன் நிறையா படிச்சிருக்கிறான். அவன் அசுரன் தான். இருந்தாலும் அசுரால் பக்கம் அவனுக்கு மனசு இருக்குது. இருந்தாலும் அவனுடைய யோகியதையினால மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இல்லையா? அதனால் அவனை நீ குருவாக அடைவாயாக அப்படின்னு பிரம்மா அவனுக்கு யோசனை சொல்கிறார். சரின்னு அவனை குருவாக அடைஞ்சார். இந்திரனுக்காக தேவர்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 தலை கொண்ட விஸ்வரூபன் ஒரு யாகம் பண்ணார். ஆனால் அவர் மனசு எங்கே இருக்கு? அசுரால் நன்னா இருக்கணும்னு இருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணார், யாகத்தில் மந்திரமெல்லாம் நேரடியாக பார்க்கும்போது தேவதைகள் வாழ்கன்னு இருக்கும், ஆனால் அவர் அந்த ஆகுதி பண்ணும்போது மனசில் நமக்கு வேண்டிய அசுரால்லாம் நன்னா இருக்கணும்னு நினச்சி விடுவார். இப்போ ஒருத்தன் பேசுகிறான், உதட்டளவில் பேசி பிரயோஜனம் இல்லை, உள்ளத்தளவில் பேசணும், மனசால் நினைக்கிறத வாக்கால் சொல்லணும், வாக்கால் சொன்னதை கையால் செய்யணும். இதுக்கு திரிகரண சுத்தின்னு பேர். மனம் வாக்கு காயங்கிற மூன்று கரணங்களும் ஒன்று போல இருக்கணும். மனம் ஒன்று நினைக்க, வாய் வேறுன்று சொல்ல, வாய் ஒன்று சொன்னதை கைகால்கள் செய்யாமல் டிமிக்கி கொடுக்க, அப்படி இருந்தால் அவனுக்கு பரமேஸ்வருடைய கிருபை கிடைக்காது. அப்போ இதை இந்திரன் தன்னுடைய ஞான திருஷ்டினால் பார்த்தான். பார்த்த உடனே எனக்கு துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இந்திரன் கோபத்தினால தன்னுடைய வஜ்ரத்தை எடுத்து விஸ்வரூபனுடைய மூன்று தலையும் வெட்டிட்டான். வஜ்ரம் ஒரு ஆயுதம் இருக்குது. அப்போ யாகம் பண்ணும்போதே அவர் இறந்து போயிட்டார். அந்த மூணு தலையும் மூணு பறவையாக போய் பறந்தன அப்படின்னு புராணம் சொல்கிறது. சோமபானம் பண்ணுற அந்த வாய் முகம் காடை என்ற பட்சியாச்சு, சுராபானம் பண்ணுற அந்த முகம் ஊர்க்குருவி ஆயிற்று, இன்னொன்று சிச்சிலின்னு ஒரு பறவை, அந்த பறவையாக அன்னபானம் பண்ணுற அந்த முகமானது ஆச்சு. இதனால் இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டானது. ஒரு பிராமணனை வதம் பண்ணக்கூடாது. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு அதை வதத்தை தவிர குறைவான தண்டனையை கொடுத்து அவனை விட்டுவிடணும்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த பிராமணனை வதம் பண்ணின தோஷம் இருக்கே, அதுதான் இருக்கிறதுக்குள்ளே பெரிய தோஷம், பிரம்மத்தி தோஷம். அது ஒருத்தனுடைய மதியை மயங்க செய்து பைத்தியமாக வந்து பிடிக்கும். பிரம்மத்தினா பைத்தியம். அந்த தோஷம் இவனுக்கு பிடிச்சது. ஆனால் இந்த விஸ்வரூபனை இவன் வதம் பண்ணுறதுக்கு சரியான காரணம் இருந்த காரணத்தினால ஒரு தோஷம் வந்தாலும் அந்த தோஷத்தை இவன் ஒரு நாலு பேருக்கு பிரித்து கொடுத்து தன்னை காப்பாற்றி கொண்டான் இந்திரன். யார் நாலு பேருக்கு பிரித்து கொடுத்தான் அப்படின்னா, ஜலத்துக்கு கொடுத்தான், பூமிக்கு கொடுத்தான், ஸ்திரீகளுக்கு கொடுத்தான், மரங்களுக்கு கொடுத்தான். இதுக்கெல்லாம் வந்து அர்த்தவாதம்னு பேர். அர்த்தவாதம்னா என்ன, இந்த கதையை சுவாரஸ்யமாக கேட்கறதுக்காக சொல்லப்பட்ட புனைந்துரை அர்த்தவாதம். நிறைய அர்த்தவாதங்கள் வேதாதி சாஸ்திரங்கள்ல இருக்கு. நாம ஏன் சந்தியாந்தனம் பண்ணணும், நாம ஏன் ஜபம் பண்ணணும் அப்படின்லாம் அர்த்தவாதம் இருக்கு. அந்த அர்த்தவாதங்கள்ல தாத்பரியம் இல்லை, ஆமா பண்ணணுங்கிற எண்ணம் ஒரு சின்ன வயசுல வந்துடுறது, அதுதான் அதுக்கு முக்கியம். ஆனால் சிவபூஜை பண்ணணுங்கிறது வித்வான்களே சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ஷ்டுகிய சுஷுதன்வா யோ யோ விஸ்வசிய க்ஷைதி பேஜஸ்யா யக்ஷ்வா மகேசௌ மனசாயு ருத்ரம் நமோபிர் தேவமசுரந்துவஸ்யா என்று மனோவாக்கு காயங்கள்னால பகவானுக்கு தொண்டு செஞ்சு அவசியம் இந்த பகவானை பூஜை பண்ணாதான் மோட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ இந்த பிரகிருத்தியில் இதெல்லாம் இந்திரனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை வாங்கி கொண்டு இந்திரனை வந்து சுத்தமாக்கி எடுத்து ஜலத்தில் நுறையா போச்சு அது அந்த தோஷம். பூமியில் அருவருக்கின்ற உப்பு மண்ணாக ஆச்சு, உவர் மண்ணாச்சு. அந்த உப்பு மண்ணில் எந்த வித்தை போட்டாலும் முளைக்காது. ஸ்திரீகள்கிட்ட தீண்டத்தகாத பூப்பு மாத விடாயாக ஆயிற்று. மரங்கள்கிட்ட கிளையும் மரமும் சேர்கின்ற இடங்களில் உண்டாகின்ற பிசின் அந்த பிசினாச்சு. அவள்லாம் இந்திரனுக்கு நான் இந்திரனை பார்த்து சொன்னால், நாங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், உங்கள் தோஷத்தை நாங்கள் வாங்கிட்டோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டாலாம். உடனே சொன்னார், ஸ்திரீகளுக்கு வரம் கொடுத்தாரா இந்திரன், என்னென்னா கர்ப்பிணிகளாக இருக்கிற ஸ்திரீகள் அந்த குழந்தையை பிரசவிக்கிற வரையிலும் தங்களுடைய கணவன்மார்கள் கூட சௌக்கியமாக இருக்கலாம், அதனால கர்ப்பத்துக்கு எந்த தோஷமும் ஏற்படாது. அது சுவாமியை கிருபை பண்ணிருக்கார். அப்புறம் பூமியை வெட்டினாலும் பூமி என்ன பண்ணும், வடுப்படாது. நம்ம வெட்டினா வடு உண்டாகும், பூமியை வெட்டினா வடு உண்டாகும், காயம் உண்டாகாது. ஜலத்தை எவ்வளவு அளவுக்கு இறைச்சாலும் பூமியிலும் ஜலம் வந்துட்டே இருக்கும், ஊற்று வந்துட்டே இருக்கும், குறையாது. அந்த கிருபை பண்ணிருக்கார். மரத்தினுடைய கிளைகளை வெட்டினா, நம்ம கையை வெட்டினா கை வளராது, ஆனால் மரத்தினுடைய கிளையை வெட்டினா கிளை வளரும். அந்த கிருபையை பண்ணினார். இதெல்லாம் பரோபகாரம் பண்ணினதுனால. ஆகவே தேவதைகளுக்கு ஒரு உபகாரம் பண்ணினா நமக்கு தேவதைகள் உபகாரம் பண்ணுவா அப்படிங்கிற தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவர்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க, அதனால தான் சம்பந்த பெருமான் தேவர்களை வாழ்கன்னு சொன்னார். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், தேவர்கள் வாழ்கிற தேவர்கள் வாழும்படியாக நாம் யாகியானிகள் பண்ணி அவர்களுக்குரிய பூஜைகளை பண்ணி அவளை சௌக்கியமாக வச்சுட்டா அவள் கிருப்பையினால் நமக்கு நிறைய வரங்களை தருகிறாள், நாம் பூமியில் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிற தர்மம். அப்புறம் இப்படி ஆயிடுத்து. இந்திரன் வந்து பிரம்மகத்தி தோஷத்திலையும் தப்பிச்சுட்டான், தன்னுடைய மகனையும் வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னு பார்த்துட்டு தொஷ்டாங்கிறவர் மனம் புழுங்கினார். அவர் என்ன பண்ணுறார், ஒரு யாகம் பண்ணுறார். அந்த யாகத்திலேருந்து இந்திரனை கொல்லணும்னே யாகம் பண்ணுறார். அதுலேருந்து விருத்ராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பயங்கர ரூபத்தோடு வரான். அவனுடைய ஜட்டை பைரவருடைய ஜட்டை மாதிரி அக்னி ஜட்டையாக இருக்குது, அக்னி சிக்கையாக இருக்குது. அவனுடைய பல்லெல்லாம் அர்த்த சந்திரனை போல எல்லாமே கோரப்பல்லாம் இருக்குது. அவனுடைய மூச்சு இருக்கே அது எங்கேயோ பாம் போட்டு புகை உண்டாகிற இருக்குது. கண்ணால் பார்க்குற மாதிரி தூம வர்ணத்தில் மூச்சு விடுறாங்க. அவனுடைய கண்கள்லாம் நெருப்பு போல சிவந்த கண்களாக இருக்குது. அவன் நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைகிறான். சின்ன குழந்தையாக யாகத்திலேருந்து வந்தவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் பெரிய ஆளாக இருக்கான். அவன் ஒரு பானத்தை ஒரு பானம் வந்து ஒருத்தர் தன்னுடைய வில்லிலேருந்து விட்டா அது ஒரு நொடியில் எத்தனை தூரம் போகுமோ அத்தனை தூரத்துக்கு வளர்ந்துடுறான் அந்த நொடியில் பான வேகத்தில். அப்படி உயர்ந்தும் வளர்றான், பருத்தும் வளர்றான். அப்போ அவன் பெரிய ரூபத்தோடு அவன் அசுரனாக இருக்கிறான். தர்மத்தில் புத்தி இல்லாதவருடைய தீவினைகள் எப்படி வளருமோ, பாபம் எப்படி வளருமோ, பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணாமல் விமுகமாக இருந்துட்டு இருக்கிறவருடைய பாபம் எப்படி வளருமோ அதுபோல் அவன் வளர்ந்துட்டான். அப்படி வளர்ந்து அவன் என்ன பண்ணுறான், இந்திரனை போருக்கு கூப்பிடுறான். இந்திரனுக்கும் விருத்திரனுக்கும் போர் வருது. படவா முகாக்னின்னு ஒரு அக்னி இருக்கு, சமுத்திரத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லுவாத. படவா அப்படின்னா வடவை, பெண் குதிரை. பெண் குதிரையின் முகம் போன்ற உருவம் கொண்ட ஒரு நெருப்பு கடல் நீர்னால் அழியாமல் கடல் நீருக்குள்ளே இருக்கு, எரிந்து கொண்டிருக்கு. அந்த நெருப்பு எப்போ வெளியில் வரும்னா உலகத்தை அழிக்கும் போது வெளில வரும். அதை போல இருக்கு இவனுடைய கோபம். யாருடைய கோபம்? விருத்தாசனுடைய கோபம். இந்திரன் வந்து ஒரு யானை மேலே வரான். இந்திரனுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டால் கருப்பு, அவனுடைய யானையுடைய நிறம் வெளுப்பு. அப்போ ஒரு பனிமலை மீது கருப்பு மேகம் வருவதைப் போல இந்திரன் வரான். ரெண்டு பேரும் சண்டை போடுறான். இந்திரன் வஜ்ரத்தினால் அடிக்கிறான், அவன் இரும்பு விளக்கினால் அடிக்கிறான். ஆனால் இந்திரனுடைய வஜ்ரத்தினால் அடி வாங்கி அவனுக்கு நோவு ஏற்படலை. விருத்தராசுரன் அந்த வலியை தாங்கிட்டான். ஆனால் இவனுடைய கை இரும்பு விளக்கினால் அடிபட்ட இந்திரன் மூர்ச்சையாயிட்டான். உடனே மூர்ச்சையான ஒத்தனை அவன் நிராயுத பாணியாக இருக்கிறதுனால அந்த தர்மத்து அந்த யுத்தத்தில் ஒரு தர்மம் இருக்குது. அவன் திரும்பவும் முழிச்சுட்டப்புறம் அவன்கிட்ட சண்டைக்கு வரலான்ட்டு விருத்தன் போயிடுறான். அப்போ இந்திரன் முழிச்சுக்கிறான். முழிச்சுண்டு அவமானப்பட்டுட்டான், பரிபவப்பட்டுட்டான். பிரம்மாட்ட போய் சரணாகி தெரிகிறான். வஜ்ரத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவா. வஜ்ரத்தினால் அடித்தும் அவனுக்கு நோவு ஏற்படலையேன்னு கேட்குறான். உடனே நம்ம திருமால்கிட்ட போய் விண்ணப்பிப்போம்னு எல்லாரும் வைகுண்டத்துக்கு வர திருமால் சொல்கிறார், ஓ வஜ்ரம் அது வந்து அவுட் ஆஃப் டேட் ஆகிடுது, அது பழைய செல். இந்த மாதிரி செல்லை இன்றைக்கி விலை கடையில் போய் விலைக்கு கேட்டாலும் தரமாட்டேன். வேணா நீங்கள் கொடுங்கய்யா, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், இதை நாங்கள் ஸ்பெசிமனாக வச்சுக்கிறோம். இந்த செல்லு எப்போயும் இங்கே ஓடுறதில்லை அதுவும் சொல்லுவேன். அதை போல் இந்த வஜ்ரம் பழைய வஜ்ரம் ஆகிடுது. இதை பார்த்து எந்த அசுரனும் இனிமேல் பயப்பட மாட்டான். ஆகவே இனி ஒரு புது வஜ்ராயுதத்தை உண்டாக்குவோம். ஆற்றவும் பழையது உன் அங்கை வஜ்ரம் அப்படின்னா புது வஜ்ராயுதத்தை நான் எப்படி உண்டாக்கிக்கிறதுன்னு இந்திரன் கேட்குறான். அப்போ மகாவிஷ்ணுவானவர் ஒரு ஐடியா தரார். என்ன ஐடியா தரார்ன்னு கேட்டால், முன்னாடி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கொண்டு என் துணையோடு பார்க்கடலை கடைந்தோம் அல்லவா? ஆமாம், கடைந்தோம். என்னைக்கோ பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை வாங்கி அசுரால ஏமாற்றி நீங்கள் எங்களுக்கு கொடுத்தே நாங்களாம் சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கோம். அந்த பார்க்கடலை கடையும் பொழுது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது கையில் கத்தி கபடாலாம் வச்சுக்கூடாது, அமங்கல கருவிகள் வச்சுக்கூடாது. ஆகவே நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய படைகள் அனைத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டோம். ரெண்டாவது, ரெண்டு ஆப்போசிட் ஆர்மிஸ் சேர்ந்து வருது, ஃப்ளாக் மீட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரு பார்டரில் வெள்ளைக்கொடி ஏந்தி மீட் பண்ணும்பொழுது அந்த வெள்ளைக்கொடி ஏந்தி வரவங்க கையில் துப்பாக்கி இருக்கக்கூடாது. வெள்ளைக்கொடி ஏந்தி வரா மாதிரி வந்து இவன் சுட்டுட்டான்னா அப்போ நல்லதுக்காக பண்ணுற ஒரு இது கெட்டதாக போயிடும். பார்க்கடல கடையும் பொழுது எல்லார் கையிலையும் ஆயுதம் இருந்ததுன்னா சண்டை வந்துடுமே. இப்போ கருவி இருந்தால் சண்டை வரும். ஆகவே கருவிகளை எல்லாரும் என்ன பண்ண, ததீச்சிங்கிற ரிஷிகள் பால் ஒப்படைத்தார்கள். அசுரர்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாங்க, தேவர்கள் என்ன பண்ணாங்க, ததீச்சின்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷிகிட்ட எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து பின்னாடி தேவைப்படும் போது வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பல கல்பகாலங்கள் தேவாசுரர்களுக்குள்ள யுத்தமே வரல. தேவையே இருக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கொடுத்த கத்திய கபடாவெல்லாம் வாங்கிக்காமலேயே மறந்து போயிட்டாங்க. அவர் பார்த்தார், ததீச்சி பார்த்தார், இதென்ன நம்ம வீட்டில் இடத்த அடைச்சுட்டுருக்கு, மற்ற வாழாத்து சாமான்களை நம்ம ஆற்றுல எத்தனை நாள் வச்சுக்க முடியும், எடுத்துகிட்டு போங்கோ. எங்கள் வீட்டில் 4 பேர் வரா, 10 பேருக்கு உட்காந்து வச்சு சாப்பாடு போட முடியல, உங்கள் ஆற்று பாத்திரமாகவே இருக்கு எங்கள் ஆற்றுல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறார், இவர் ஞான திருஷ்டி கொண்டவர், ஞானத்தினால அத்தனை ஆயுதங்களையும் சாகாக்காரம் பண்ணிவிட்டார், சாப்பிட்டுட்டார், திருஷ்டினாலேயே சாப்பிட்டுட்டார். நதீஜி என்ன பண்ணார், இந்தனுடைய வஜ்ரம் பண்ணுற எல்லா ஆயுதங்களையும் பார்த்தே பயத்துக்கு கொண்டு போயிட்டார். அதெல்லாம் என்னாச்சு, அவருடைய முதுகந்தண்டில் போய் ஒட்டி நொடுத்து. அப்போ உள்ள நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி அசிமிலேட் ஆகி நம்முடைய உடம்புல சப்த தாதுக்களாக மாறும். அப்போ மலமுழுங்கி மகாதேவன் சொல்கிறோம் இல்லையோ, இவர் அந்த இரும்பு ஆயுதங்களை சாப்பிட்டா அது இவருடைய தபஸ்னால ஜெரிச்சு போய் இவர் உடம்புல முதுகெலும்போட முதுகெலும்பா ஒட்டி நடுத்து, அது அதனுடைய சாரமாகிடுது. அதனால் நீ அந்த ததீச்சிட்ட போய் எங்களுக்கு உங்கள் முதுகெலும்பு வஜ்ராயுதமாக வேணும், இந்த விருத்தராசுரனை வதம் பண்ணுறதுக்காகனு கேட்டால் அவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார், ஒரு மனுஷனுடைய முதுகெலும்பை கொடுத்தா உயிர் வாழ முடியாதே, உயிர் வாழ முடியுமா, முதுகெலும்பு கொடுத்தா கொடுப்பாரா? மனுஷன் உயிர் வாழ்வதற்கென்று பிறப்பதில்லை, தர்மத்துக்காக பிறக்கிறார். அவன் இந்த இந்த உடம்புல உயிர் வாழ்வது உண்மையான வாழ்க்கை இல்லை, உடம்பை விட்டாலும் மனிதன் அழிய மாட்டான் என்ற தர்மம் தெரிஞ்சவர் அவர். ஆகவே நீ போய் கேளு, அவர் கொடுப்பார்னர். இந்திரன் வந்து பிரார்த்தனை பண்ணுறான். இந்திரன் அவர் வந்து வரவேற்று ஆசனம் கொடுத்து அவனுக்கு வந்து பருகுவதற்கு நீரழித்து என்ன வேணும்னு கேட்குறார். நான் நினைத்து வந்தது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் முக்காலும் உடந்த ஞானியாச்சேன்னு சொல்கிறார். உடனே இந்த என்னுடைய முதுகெலும்பு வேணும் தானே வந்திருக்க, இது நீ கேட்க வந்தது எனக்கு பெரிய திருப்தியாக இருக்குது. இந்த உடம்பு என்னுடைய உடம்பு இல்லைப்பா, இந்த உடம்பை நான் இத்தனை நாள் தரித்ததே எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த உடம்பை ஒவ்வொருத்தர் தன் உடம்புன்னு சொல்கிறார். இதை என் உடம்புன்னு நான் சொன்னால் அவளோட போட்டி வந்துடும். நம்முடைய உடம்பை யார் யார் தன்னுடைய உடம்புன்னு சொல்கிறான்னு கேட்டால், நாய் நமதேனே, நாயும் நிறைய என்ன பண்ணுது, இவன் செத்துட்டா சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருக்கு. அப்போ நம்மளதுங்கிற எண்ணத்தில் இருக்குது. நரி நமதேனே, பிதா தாய் நமதேனே, நம்முடைய அம்மா அப்பா இவன் நம்ம பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறா. என்ன காரணம், நாம தானே இந்த பையில உண்டாக்கியிருக்கோம், சோறு போட்டு வளர்த்துருக்கோம். ஆகவே அவர்கள் நம் சரீரத்தை தங்கள் சொத்தாக நினைக்கிறார்கள். நமன் தனதேனே, யமன் இருக்கான், இவனை சும்மா விட்டு வச்சிருக்கோம், ஒரு நாள் வந்து அழிச்சுன்னு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த சரீரத்தை அவன் தனக்கு சொத்துன்னு நினைச்சுட்டு இருக்கான். பிணியினோ ஐ நமதேனே, பலவிதமான வியாதிகள் வைரஸ்லாம் பரவ வேண்டிய இருக்குங்கிறாங்க, சிக்கன் குனியா இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த உடம்பை இப்போ விட்டு வைப்போம், அந்த உடம்பை பிடிச்சிப்போங்குது. அப்புறம் சரி, நம்ம ரொம்ப நாளாக இவனை வந்து பார்க்கலையே, நம்ம இவனை நம்ம விசிட் பண்ணுவோம், இவாத்துக்கு போவே இல்லையே, போகலான்னு நினச்சி நம்ம சொந்த காலத்துக்கு போகிற மாதிரி நோய் நொடிகள்னா இதுவரையும் நோய் நோய் வசப்படாதவன் வீட்டுக்கு வரா மாதிரி வருது, வீட்டுக்கு வரா மாதிரி வருது. அப்போ அந்த நோயும் பிணியும் தங்களுடைய உடம்பாக நினைக்குது. அப்படியே மனம் மதிக்கும் பெற்றி போல் ஆய், இதை நீ ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த உடம்பை என் உடம்புன்னு நானும் ஏன் சொல்லணும், நமதெனப்படும் யாக்கை ஆறாதே, இத்தனை பேர் சொந்த சொந்தம் கொண்டாடுற உடம்பு என்னுடைய உடம்பா, உடம்பு கிடையாது. ஒரு பாம்பு எப்படி தான் உரிக்கின்ற அந்த சட்டை இருக்கே, அந்த சட்டையை தன்னுடைய சட்டை என்று நினைக்க உரித்த பிறகு நினைப்பது இல்லையோ, ஒரு பறவை எப்படி ஒரு கூட வந்து அது சிரமப்பட்டு கட்டியிருந்தாலும் கூட பறந்து போகும்பொழுது அந்த கூடு தன் கூடு என்று எவ்வாறு நினைப்பதில்லையோ, அதுபோல விவேகமுள்ள ஒரு மனிதன் உடம்புல உடம்பிலிருந்து பிரிகின்ற காலம் என்று ஒன்று உண்டு. பிரியும் பொழுது இந்த உடம்பு நம்மதுன்னு நினைச்சு பிரிஞ்சா மனம் வலிக்கும், இது நம்முடையது இல்லை என்று பிரிந்தால் மனம் வலிக்காது. இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் வருது, நம்ம ஒதுங்கிக்கிறோம். நம்ம வெயிலில் போகிறோம், நம்ம நிழல் மேலே ஒரு லாரி போகிறது நம்ம பயப்படுறோமா, என் நிழல் மேலே அந்த லாரி போகிறது எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறோமா. நம்முடைய நிழலை நாம் நமதென்று கருதவில்லை. அதே போல இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ்வதனால, எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வதனால ஒரு அறிவும் தெளிவும் ஏற்பட்டு இந்த உடம்பும் நம்முடைய உடம்பு நினைக்கிற நம்முடைய உடம்பு இருக்கே, இது எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இந்த செல்ஸு, அது தன்னுடைய உடம்பு நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பெரும்போது உள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் தாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம். என்ன அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு நமக்கே சொந்தம்ன்றது இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் பிரிஞ்சு தான் போகணும், அதுக்கு நம்ம தயார் பண்ணிப்போம் அப்படின்னு விவேகத்தினால ஒருவன் தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தர்மமானது நமக்கு சொல்லப்படுது. அப்படி இந்த உடம்பை நான் என்று கருதாமல் அவர் என்ன பண்ணார், பெருமிழை குறும்பர்னு 63 நாயன்மார்ல ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஆடி மாதம் சுவாத்திய நட்சத்திரத்தில் கைலாசத்துக்கு சுவாமி அனுப்பின யானை மீது ஏறி சுந்தரமூர்த்தி நாயனார் திரு அஞ்சைக்களத்திலிருந்து புறப்பட்டு போகிறாருங்கிறத முதல் நாளே ஞானத்தினால் அறிந்தார். தன்னுடைய குருநாதன் நாளைக்கு கைலாசத்துக்கு போகிறார், அவர் அங்கே சென்றிருக்கும்போது நாம் அவரை போய் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கு முதல் நட்சத்திரம் சித்ரா அன்னைக்கு அவர் என்ன பண்ணார், யோகத்தில் அமர்ந்து தன்னுடைய பிராணனை பயிற்சி மூலம் தன்னுடைய இந்த தலைக்கு கொண்டு வந்து பிரம்மரந்திரம் அப்படின்னு இங்கே ஒரு ஓட்டை இருக்கு, அது மூடின்னு இருக்கு, குழந்தையாக இருக்கும்போது மெத்துன்னு இருக்கும், அது அதான் அப்பா அப்பா அம்மாலாம் உச்சி முந்து பார்ப்பான் கம கமன்னு இருக்கும், பச்சை குழந்தையினுடைய தலை உச்சந்தலை, அந்த தலை இப்போ ஹார்டாயிடுது. தன்னுடைய யோக சக்தியினால் என்ன பண்ணுறார், இந்த உயிரானது அந்த இடத்த போய் தட்டும், கதவை தட்டும், ஒட்டின்னு இருக்கிற கதவை தட்டினா அது திறந்துக்கும், திறந்து தன் தலை வழியாக கபால மோட்சம்னு பேர், தன் தலை வழியாக யார் ஒருவன் மேலே செல்கின்றானோ அவன் மீண்டும் இந்த பிறவிக்கு வரமாட்டான். நம்முடைய உயிர் பிரியும் பொழுது அது வாய் வழியாக பிரியும், கண் வழியாக பிரியும், ஏனைய இடங்கள் வழியாக பிரியும், அவர்களுக்கெல்லாம் மறுபிறவி உண்டு. எவன் ஒருவன் யோகத்தில் இருந்து தன்னுடைய உயிரை தானாகவே தன் முனைப்போடு தன் நினைவோடு தானே புறப்பட்டு போகிறார், நம்ம சட்டையை நம்ம கழட்டி போடுற மாதிரி அப்படி போடுறவன் கைலாயத்துக்கு தான் போகிறான். அதை போல ததீஜி முனிவர் பெருமிழை குறும்பரை போல யோகத்தில் இருந்து தன் உடம்பிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு சென்று விட்டார். அந்த உடம்பை இந்திரன் பயன்படுத்தி ஒரு வஜ்ர ஆயுதத்தை தயார் செய்து கொண்டான். அந்த வஜ்ராயுதத்தோடு திரும்பவும் வந்து வந்த இந்திரன் என்ன பண்ணான், விருத்ராசுரனை சண்டைக்கு கூப்பிடுகின்றான். இந்திரனுக்கும் விருத்ரனுக்கும் பெரிய சண்டை வருது. அதில் இந்திரன் ஒரு ஆக்னேய அஸ்திரம் விடுறான், நெருப்பை கக்கிட்டு போகுது. அதை என்ன பண்றாரு விருத்திரன், அவன் என்ன பண்ணுகிறான்னா ஜலத்தை புழிந்து அதை அழித்து விடுகின்றான், காம்பன்சேட் பண்ற, கேன்சல் பண்ணிடுறார். அப்புறம் இவன் பெரிய சூறாவளி காற்று அனுப்புறான் இந்திரன், அதை அந்த சூறாவளி காற்றை உறிஞ்சி குடிக்கின்ற ஒரு ஆயிரம் தலை பாம்பை விட்டு அதை உறிஞ்சிடுறான். அதுக்கப்புறம் இவன் ஒரு பாம்பை அனுப்புறான், பாம்பை அனுப்பின உடனே அவன் கருடனை விட்டு அதை கேன்சல் பண்ணிடுறான். இவன் அறியாமை என்ற மோகப்படையை அனுப்புகின்றான், அவன் அறிவு என்ற ஞானப்படையினால் வெல்கின்றான். ஆகவே அறிவு என்பது எல்லோருக்கும் சொந்தம் என்பதை காற்று, அறிவு என்பது எல்லோருக்கும் உண்டு, இந்த உலகத்தில் அறிவில்லாதவர்கள் யாரும் இல்லை. நம்மாழ்வார் பாடினார், கண்ணன் ரொம்ப கஷ்டமான காரியத்தை பண்ணினார்னு சொன்னார். என்ன கஷ்டமான காரியம்னு கேட்டால், அறிவுடையோர்களுக்கு அறிவளித்தார்னார். ஏன்னா இந்த பூமியில் எல்லாரும் தன்னை அறிவுடையவன் என்று தான் நினைக்கிறானா, தன்னுடைய அறியாமையை யாரும் அறிவதில்லை. உண்மையான அறிவு என்பது தன்னுடைய அறியாமையை அறிவது தான் அறிவு. நாம் அறிந்து வைத்திருப்பது அறிவது அறிவில்லை, அது வெறும் வந்து ஸ்டாக் டேக்கிங். அதுக்கு என்ன பேர், ஸ்டாக் டேக்கிங். நாம் எதையை அறியவில்லையோ அதை அறிவது அறிவு. ஆனால் பூமியில் யாரும் தன்னை அறியாதவன்னு சொல்லிக்கவே மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய சொத்து இருக்காமே, பல பேங்கில் அக்கௌண்ட் இருக்காமே, பத்து லாரி ஓடுதாமே அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை, எனக்கு எட்டு பிள்ளைங்க இருக்குது, அதுங்களுக்காக சேர்த்து வச்சுருக்கேன், அவ்வளவுதான், கொஞ்சம் தான் சாமி கொடுத்துருக்காரு, உழைச்சி சம்பாதிச்சது அப்படின்னு வினயமாக சொல்லுவாங்க. நீங்கள் வெறும் எஸ்எல்சி தானாமே அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எம்ஏ படித்தவனா என்னோட பேச சொல்லுங்க இங்கிலீஷில் முடியுமா, அந்த காலத்து எஸ்எல்சியா. யாரும் தன்னை அறிவற்றவர்களாக கருத மாட்டார்கள். அப்படி எல்லோரும் தங்களை அறிஞர்களாக கருதி கொண்டு அறியாதவர்களாக இருக்கின்ற நிலையில அவர்களை அறிய வேண்டியது அவர்களுக்கு அறிவுறுத்தான் கீதையின் மூலம், சிரமமான காரியம். அதுபோல அசுரனுக்கு அறிவு உண்டு, அவன் அறியாமையாகின்ற அஸ்திரத்தை அறிவு அஸ்திரத்தினால அவன் கேன்சல் பண்ணினான்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது சரி, நம்ம இனிமே நம்முடைய துருப்புச்சீட்டாகின்ற இந்த வஜ்ர ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று சொல்லி இந்திரன் அந்த வஜ்ரத்தை எரிந்தான். அந்த வஜ்ரம் தன்னை அழித்துவிடும் என்பதை அறிந்த விருத்திரன் அந்த வஜ்ரத்தினால் அடி உண்ணுவதற்கு பயந்து போய் மறைந்து சமுத்திரத்தில் விழுந்து ஒளிந்து கொண்டான். சமுத்திரத்தில் போய் விழுந்துட்டான். அவன் விழுந்த இடத்துலேயே இந்திரன் விழறான் சமுத்திரத்தில். சினிமாவில் வரா மாதிரி தான், குளத்தில் இவன் விழுவான், வில்லன் குளத்தில் விழுவான், ஹீரோ குளத்தில் விழுவான், குளத்துக்குள்ளேயே சண்டை நடக்கும். சமுத்திரத்துக்குள்ளே சண்டை நடக்கிறதுக்காக இந்திரன் தேடுறான். இந்திரன் தேடும்போது விருத்திரன் மறைஞ்சு கொண்டான் என்பதால் இந்திரனால் தேடி கண்டுபிடிக்க முடியல. உடனே பிரம்மாட்டை வந்து அவன் ஒளிஞ்சுனுட்டானே, அவனை தீர்த்தால் ஒழிய நமக்கு வந்து நல்ல கனவு வராதே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு இவன் கேட்குறார். பிரம்மா சொல்கிறார், அகஸ்தியர்ங்கிற முனிவர், அகஸ்தியர் தான் இப்போ கதை சொல்கிறார், ஆனால் கதையிலேயே அவர் வரார். எந்த ஒரு முனிவன் தன்னுடைய கையினால் விந்திய பர்வதத்தை அடக்கினானோ அவன் கையில் அவ்வளவு சக்தி இருக்குது, அகஸ்திய முனிவருடைய கையில் அவ்வளவு சக்தி இருக்குது. அவன் என்ன பண்ணுறார், ஹிமாலயத்திலேருந்து வந்துட்டுருக்கார், கைலாசத்துலேருந்து வந்துட்டுருக்கார், புதியமலை வரத்துக்காக அகஸ்தியர் வந்துட்டுருக்கார் சுவாமி சொன்னதுக்காக. நடுப்புற விந்திய மலை என்ன பண்ணுறது, பூமிக்கும் ஆகாசத்துக்குமா வளர்ந்துருக்கு, அதே வளர ஆரம்பிச்சது பெருசாக, சூரிய சந்திரர்கள் போக முடியாமல் மறைச்சுட்டு வளர்றது. அப்போ அகஸ்தியர் சொன்னார், எனக்கு மட்டும் இடம் கொடுன்னு சொன்னார், யாராக இருந்தாலும் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படியா அப்படின்ட்டு என்ன பண்ணார், மலை மேலே ஏறினார், அது வளர்ற வேகத்தை விட வேகமாக ஏறினார், மேலே போய் நின்று கையினால் அமுக்கினார், பாதாளத்துக்கு கொடுத்து. இன்றைக்கு மலைகளிலேயே மிகவும் உயரம் கம்மியான மலை என்ற பிரசித்தியோடு இருக்குது விந்திய மலை, ஒரு காலத்தில் வளர்ந்த மலை. அதனால தான் என்றைக்குமே நம்ம எவ்வளோ ஆடினாலும் ஒரு இடத்துல ஒருத்தருக்காவது விட்டு கொடுக்கணும், என்ன தகுந்த நேரத்தில் தக்குவார் இடத்துல பணிந்து செல்ல வேண்டும். அப்படி பணிந்து செல்லாதனால என்னாச்சு, மொத்தமும் அது நசிச்சுடுத்து. அப்படி தன் கையினால் எவனொருவன் அந்த விந்திய பர்வதத்தை அடக்கினானோ, அது மட்டும் இல்லை, இந்த திருக்குற்றாலத்தில் கருவறையில் திருவிக்ரம அவதாரம் எடுத்து நீண்ட திருவுருவத்தோடு இருந்த நெடுமால் வடிவம், அந்த வடிவத்தை தன் கையினால் அந்த மகாவிஷ்ணுடைய தலையில் கையை வச்சு அப்படியே நெருப்பிலப்பட்ட மெழுகு ஒழுகுவதை போல அந்த பெருமான் ஒழுகி சிவலிங்க ஆகாரமாக சின்னதாகிட்டோம். அப்போ அந்த அகஸ்தியனுடைய கைக்கு எவ்வளவு பவர் இருக்கணும், அவன் அவனை சென்று அடைந்து அவன் உதவியை நாடு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் எப்படி இதை நமக்கு பண்ணி கொடுப்பார்னு தெரியாது இந்திரனுக்கு, இருந்தாலும் அகஸ்தியர் போய் வணங்கி, பெருமானே திருமா சொன்னார், நீங்கள் வந்து எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னார். உடனே அகஸ்தியர் பார்த்தார், காலாக்னி ருத்ரனை மனசனால் தியானம் பண்ணாராம். பரமேஸ்வரன் காலாக்னி ருத்ரனாகத்தானே வடிவெடுத்து கொண்டு எல்லா லோகங்களையும் என்ன பண்ணுறாரு, தான் வந்து கபலீகரணம் பண்ணுறார். அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி சப்த சமுத்திரங்களையும் எடுத்து என்ன பண்ணார், தன்னுடைய கையில் ஒரு உளுந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு தீர்த்தமாக சுருக்கி கொண்டார், எடுத்துகிட்டு குடிச்சிட்டார். அதான் அகஸ்தியருடைய கையினுடைய விசேஷம். அந்த கடலை குடித்த உடனே என்னாச்சு, கடலில் ஜலமெல்லாம் பெடுத்து, கடலுக்குள்ளே இருக்கிற வடவா முகாக்னி தெரிகிறது, கடலுக்குள்ளே இருக்கிற ரத்தனங்கள்லாம் தெரிகின்றன, கடலில் இருக்கிற பவளக்காடுகள்லாம் தெரிகின்றன, பெருசும் சின்னதுமாக இருக்கிற மீன்கள்லாம் நீர் இல்லாமல் துவள்கின்றன. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடலுக்குள்ளேயே பல மலைகள் இருக்கின்றன, பூமியில இருக்கிற மலையை விட உயரமான மலையெல்லாம் கடலுக்குள்ள இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா சமுத்திரத்தை அகஸ்திய முனிவர் பானம் பண்ணிட்டார். அதுல ஒரு மலையில ஒரு ஓரத்துல தபஸ் பண்றவனை போல நடிச்சுட்டு இருக்கான். யாரு? இந்த விருத்ரன். அப்படி நடிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த விருத்ரனை இந்திரன் போய் அவனுடைய பொய்த்தவத்தை கலைத்து தன்னுடைய வஜ்ரத்தினால அவனை வதம் பண்ணினான். வதம் பண்ணின உடனே அந்த விருத்ரன் ஒரு பிராமணன் என்ற காரணத்தினால அவனை கொன்ற அந்த பிரம்மஹத்திங்கிற பீடையானது இந்திரனை வந்து பிடித்து கொண்டது. பிடித்த அந்த உத்தர க்ஷணத்தில் இருந்த இந்திரனுக்கு புத்தி ஒழுங்கா இல்லை, நிலை கொள்ளலை. செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கிறான், படித்ததெல்லாம் மறந்து போயிட்டான். நண்பர்கள்லாம் பகைவர்களா தெரிகிறா, பகைவர்களா நண்பர்களா தெரிகிறா, எது நிலையானதுன்னு தெரியல. எதை பண்ணினாலும் மனசுல சாந்தி இல்லை, எதுலேயும் திருப்தி இல்லை. இதான் அந்த பிரம்மஹத்திங்கிற தோஷத்தினுடைய பலன். அதனால என்ன பண்றான், ஒரு இடத்துல அவனை நிற்க விடலை. நிற்க விடலன்னு என்ன பண்ணா, அவமானப்பட்டான். எல்லா தெய்வங்களுக்கும் ரெண்டு பேரும் நம்ம அவமானப்படக்கூடாது என்று சொல்லி தன்னைத்தானே மறைத்து கொள்வதற்காக பூமியில ஓர் இடத்துல ஒரு தாமரை கொடி, அந்த தாமரைக்குடைய தண்டுல இருக்கிற தாமரை நூல் அதுக்குள்ள சூக்ஷ்மம் போய் மறைஞ்சுட்டான். இப்படி மறைஞ்சு கொள்ள முடியுமான்னு கேட்டா மறைஞ்சு கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் கேட்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, சித் சபேஷா சிவ சிதம்பரம், ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: பெருமானும் இவரும் வேற கிடையாது, சிவனே பரம்பரோர் என்று சொல்லக்கூடிய மிகச் சிறந்த அதுதான் கடைசி என்று சொல்லும்படியாக உயரிய கருத்தை சொல்வதற்காக வந்த விசேஷம். அது அந்த இடத்துல அவர் சொன்னார், மெய்ப்பதம் போற்றுவான்னா விநாயக பெருமானுடைய பதம் மட்டும் கிடையாது, இது மெய்யாக எவன் இருக்கிறானோ, இதுக்கு காரணகர்த்தாவாக காரணபூதனாக எந்த சிவபெருமான் இருக்கிறானோ அந்த சிவபெருமானுடைய பதங்களை இங்கே மறைமுகமாக துதிக்கிறார் கச்சியப்பர். நேரடியா சொல்ல முடியாது, என்னன்னு கேட்டா அதுக்குன்னு சம்பிரதாயங்கள் உண்டு. முதல்ல விநாயக பெருமானை காப்பு துதி செய்து பிறகுதான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக விநாயக பெருமானையும் சொன்னோம். ஆனா விநாயக பெருமான் எப்படி வந்தானோ, அவனுக்கு காரணனாக எவன் இருக்கிறானோ, அந்த சிவபெருமானையும் நாம் சொன்னோம் என்று சொல்ல முடியாது. திகழ்த்த சக்கர செம்முகம் எதுளா என்று சகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று போற்றினாராம் கச்சியப்பர். இன்னும் அறிஞர்கள் எல்லாம் அவரவர்கள் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றபடியாக எவ்வளவோ விஷயங்களை சொல்லுவார்கள். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே உங்கள் முன்னே வைக்கிறேன். இதுக்கு தான் அடுத்தது சொன்னார், ஒரு சின்ன பையனுக்கு இப்பதான் அறிவோம் ஆன்னு ஆரம்பிச்சா அவன் அடுத்த நாளே நான் இன்னைக்கு ஒரு புக்கு எழுத போறேன்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கு. நான் கந்தபுராணத்தை சொல்ல போறது, அவர் எனக்காக தான் சொன்னாரா என்னன்னு தெரியல. இறை நிலம் எழுது முன் இளைய பாலகன் முறை வரை வேலன முயல்வது ஒக்குமா. முறைன்னு சொன்ன சரியான புத்தகம், அதான் சரிப்பட எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை நான் ஒரு பெரிய புக்கு எழுத போறேன்பா அப்படின்ட்டு இப்பதான் இறை நிலம் எழுது முன் இளைய பாலகன் அறிமுகம் உடைய ஓர் அமலன் மாக்கதை சிறியதோர் அறிவினேன் செய்ய நின்றதே. நான் போய் கந்தபுராணத்தை சொல்லுகிறேன் என்பது எப்படி இருக்குன்னா, இந்த பையன் போய் என்ன பண்ணான், அந்த இடத்துல புத்தகம் எழுத போறேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ நம்ம சிரிப்புமோ அது மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியல, இப்பத்தானே ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா நான் எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல, அதையே நான் சொல்லிடுறேன். அவ்வளவுதான், வேறொண்ணுமே கிடையாது. நம்ம அடுத்தது பார்க்கிறோம், அந்த எம்பெருமானை துதித்து ஆரம்பிக்கக்கூடியது இந்த கந்தபுராணத்தினுடைய தமிழிலே இருக்கக்கூடிய கந்தபுராணத்தினுடைய பெருமை என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒரு துளி தேனில எந்த வகை தேன் வந்து இனிக்கும்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? ஒரு லட்டு இருக்கு, இத்தனை 100 பூந்தி போட்டு குடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு பூந்தி கருகி போயிருக்கலாம், தெரியாது. ஆனா தேன்ல எந்த துளி இனிப்பா இருக்கும், எந்த துளி கசப்பா இருக்கும், எங்கே பார்த்தாலும் இறைவனுடைய சிறப்புகளை சொல்லிட்டே போறார். பெரிய விஷயம் அது. திருவாசகம் ரொம்ப பிடித்த நூல், எனக்கு பிடித்ததுன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒரு உணர்வு நூல் கிடையாது, பக்தி நூல் கிடையாது. நம்ம அந்த பாவிப்பது எதுவோ அந்த பொருளாகவே ஆகிவிடுகிறோம் இல்லையா? அந்த பொருளையே நினைத்து நினைத்து எங்கே பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். இதுக்கு ரொம்ப லௌகீகமாக கூட உதாரணம் சொல்லலாம். காதலன் காதலி கணவன் மனைவி எப்படி வேண்டாலும் உதாரணம் சொல்லலாம். அதை விடுங்க, அதெல்லாம் எல்லாரும் சொல்லி சொல்லி அழுது போயிருக்கும். நம்ம பசங்க 12வது வரைக்கும் நம்ம அப்படியே உட்காந்து படிச்சிருப்பாங்க. நம்ம பசங்க படித்திருக்கோம். அடுத்தது காலேஜ் போகணும், ஃபாரின் போகணுமோ இல்லை வேற எங்கேயாவது ரெசிடென்சியல் காலேஜோ, இங்கே நல்ல காலேஜில் எங்கள் ஊரில் அடுத்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிருப்போம். ஆனால் அனுப்பிச்ச பிறகு அத்தனை காலமும் இருந்த தாய் தகப்பனுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் அவன் ஞாபகம் வரும். இதாவது பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுத்தாச்சுன்னா அவளுக்குன்னு ஒரு ரூம் வேற இருக்கும். அந்த ரூமில் அவள் இருப்பா, அந்த பொண்ணு இருப்பா. அவள் சொல்லுவா, ஏன் சீப்பை தொடாதே, ஏன் போடுற தொடாதே எல்லாம் அதை தனித்தனியாக வச்சுட்டு இருப்பா. அந்த கொஞ்சம் பொண்ணு வளர வளர வளர வளர என்னது என்னது என்னது என்னது தனியாக வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பாரு இந்த சீப்பு, இன்னமே யார் சண்டை போட போறா? ஒரு அண்ணனோ தம்பியோ இல்லை அக்காவோ தங்கையோ இருந்தா ஏன் சீப்புது, நீ தொடாத, ஓன் சீப்பை வச்சுக்கோன்னு சண்டை போடும். அம்மாட்ட சொன்னா, ஏன் ஓன் சீப்பை நீ எடுத்து பண்ண மாட்டியா, உனக்கு வேற சீப்பு கிடையாதான்னு சண்டை போடும். சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காதே, அம்மாவுக்கு சண்டை போடுறது வருத்தம் இல்லை. அந்த சீப்பை பார்க்கும்போது மகன் ஞாபகம் வரும். ஒரு பவுடரை பார்த்தா மகன் ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு கடைக்கு சாமான் வாங்க போனனா, இது பிடிக்குமே என் பொண்ணுக்கு பையனுக்கு, ஏதோ ஒண்ணு பொண்ணோ பையனோ ஏதோ ஒரு விஷயம். அன்போடு நாம் ஒருவர் மீது பற்று வைத்திருக்கின்ற பொழுது, அன்போடு இருக்கும் பொழுது, அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த பொருளை பார்த்தாலும் அவர்கள் ஞாபகம் தான் வரும். இங்க பார்த்தாலும் அவர்கள் ஞாபகம் தான் வரும். எந்த இடத்தை பார்த்தாலும் அவர்களுடைய ஞாபகம் தான் நமக்கு தென் திருப்பி வரும். சூரிய உதயமாகிறது, சூரிய உதயமாகும் பொழுது எப்படி இருக்கும் அதை பார்க்கிறார் ஒரு புலவர். அவருக்கு தோணினது, கருத்த மயிலிலே சிவந்த முருகப்பெருமான் தோன்றினார் எப்படி இருக்குமோ அது மாதிரி கருங்கடலிலே சிவந்த சூரியன் வருகிறார், இப்படி இருக்கிறதே உதிக்கிறாரே, முருகப்பெருமானை எழுந்துவிட வேண்டும் என்று அவனுக்கு பள்ளி எழுச்சி பாடினார். அவருக்கு முருகப்பெருமான் ஞாபகம். நம்ம சொன்ன அழகாக சுடப்பட்ட வடை மாதிரி வருகிறது, எண்ணெயிலே போடப்பட்ட வடையானது எப்படி எடுக்கப்படுமோ அது ஏன் ஞாபகம், அதுக்கு என்ன பண்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம், அவங்க அவங்க மாதிரி தானே அவங்க ஞாபகம் இருக்கும். இப்ப கச்சியவருக்கு ஞாபகம் எங்க இருக்கிறது? நான் எங்க பார்த்தாலும் சிவனுடைய ஞாபகம் தான் இருக்கிறது, எங்க பார்த்தாலும் சிவனுடைய ஞாபகம். இதை மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது, இது ஒரு பெரிய பாவனை. நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லும் பொழுது, அப்படியே அந்த பொருளாகவே மாறிவிடுவது, மானசீகமாக அங்கேயே இருந்து விடுவது. திருவாசகத்துல திருவம்பாவையெல்லாம் இப்படி தானே மாறிய பொருள். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். இதுக்கு வந்து அர்த்தமே சொல்ல வேண்டாம். ஏன்னா அர்த்தம் சொல்றதுக்கு அவசியமே கிடையாது, அவங்கவுங்க அனுபவிச்சாதான் தெரியும், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்கவுங்க தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தெரியுமாங்க. அதே மாதிரி தான் காதலும் பைத்தியமும் தனக்கு வந்தா தான் தெரியும். பைத்தியம் வந்தா ஒண்ணும் புரியாது, காதல் இருந்தாலும் ஒண்ணும் புரியாது. அது எடுத்தது. அதே மாதிரி தான் பக்தி வந்தாலும் ஒண்ணும் புரிய போறது இல்லை. என்ன ஒண்ணுமே தெரியறது இல்லை இவருக்கு. மாறிவிடுகின்றால் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் வாய் எப்ப பார்த்தாலும் வெறிவிக்கொண்டே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்கிறான். இதுக்கே போய் அர்த்தம் என்ன சொல்றது? இந்த வாய் புலம்புவது எப்படி இறைவனையே நினைத்து நினைத்து தன்னுடைய மனத்திலே இருப்பதை வார்த்தைகளாக கொட்டுகிறாளோ, அதே போலத்தான் கச்சியப்பர் தன் மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை எங்க பார்த்தாலும் போடுகிறார். அவருக்கு எங்கு பார்த்தாலும் சிவபெருமானாகத்தான் படுகிறது. அது கரும்பு ஆலையிலே நசுக்கப்படக்கூடியதாக இருக்கலாம், ஒரு பொய்கையிலே இருக்கக்கூடிய தாமரையாக இருக்கலாம், மேலே புரியக்கூடிய மழையாக இருக்கலாம், நீங்க எதை வேணும்னாலும் எடுத்துங்க, வெள்ளியின் கிரியாக இருக்கலாம். அவருக்கு எங்கே பார்த்தாலும் சிவனோடு தொடர்பு பட்ட விஷயங்கள் தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. இது பெரிய ஒரு பாவனை. இந்த பாவனை அடைவதற்கு ஒரு பெரிய தபஸ் செய்திருக்க வேண்டும். நமக்கு அந்த தவம் இருந்தால்தான் இந்த பாவனைங்கிறதே வரும். தானே அந்த பாவித்த பொருளினுடைய தன்மைக்கு செல்லுவது. இவர் அங்கே போறார். இவர் பாடும் பொழுது எல்லாத்துக்கும் தமிழ் இலக்கணப்படியும் பாடிக்கொண்டு செல்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆற்று, ஒரு ஆறு இருக்கணும், ஒரு நகரம் இருக்கணும். இந்த நகரத்தை பாடி, இந்த ஆற்றை பாடி, பாட்டுடை தலைவனாக ஒருவனை வைத்து நம்ம பாட வேண்டும். முருகப்பெருமானுக்கு போய் எங்கே பாடுறது? அவனுக்கு போய் எந்த இடத்தை சொல்றது? எது இதுதான் அவன் ஊரு? ஓருவன் ஓர் நாமம் ஒன்றுமில்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடித்தான் கொட்ட முடியும். ஆயிரமும் பத்தாது, ஆயிரம்னா சகசிரம்னு ஏராளமானு சொல்ல முடியும். எந்த நாமத்தை சொன்னாலும் அவருடைய நாமா இல்ல சார், அவன் வந்து பெங்களூர்ல இருக்கிறான், இல்ல திருச்சியில இருக்கிறான், மதுரையில இருக்கிறான், வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல இந்தியாவில் இருக்கிறான், பாரின்ல கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? எங்கும் இருக்கிறான், எல்லா விறகில் தீரன் பாலில் படுனை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான். அந்த பெருமானை இந்த இடம் தான் எப்படி சொல்ல முடியும்? இந்த இடம்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஆறுதான் அவனுக்கு நீ எப்படி சொல்ல முடியும்? பாட்டுடை தலைவன் அவன் சொல்லியாச்சு. ஆனா அந்த உடை தலைவனுக்கு எல்லாமே அவனுடைய இடம், எல்லாமே அவனுது, அவன் தான் எல்லாமே. அப்ப இருக்கிறப்போ எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, என்ன சொல்றதுன்னு சொல்லலாமே. எல்லா இடத்துலயும் இருக்கிற குமரகோட்டத்துல கந்தபெருமானாக இல்லையா? அவன் தான் காஞ்சிதான் அவனுடைய நகரம், அங்கே ஓடக்கூடிய பாலாறுதான் அவனுடைய நதி, வேற எந்த நதியும் அவசியம் இல்லை, இதுதான் அவனுடைய நதி. எந்த முருகனுடைய க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய குளத்துக்கு பேரு சரவண பொய்கன்னு தான் பேரு. அதே மாதிரிதான் எல்லா இடத்திலையும் முருகப்பெருமான் இருக்கிறான், அந்த முருகப்பெருமான் இங்கும் இருக்கின்ற காரணத்தினாலே பாலாறுதான் என்னுடைய நதி என்று சொன்னார். ராமாயணத்துல சரயும் நதி என்று சொல்லப்பட்டது, பாரதத்துல கங்கை என்று சொல்லப்பட்டது, திருவிளையாடல் புராணத்துல வைகை சொன்னார், பெரியபுராணத்துல சொல்லும்போது சோழவள நாட்டில இருக்கின்ற காரணத்தினால் அந்த காவேரியை அவர் நதியாக்கினார். இங்க பார்த்தார் பாலாரே ஆக்கலாம்னு. ஆனா ஒரு பெரிய விசித்திரம் என்னன்னா, பாலாறுல தண்ணி மட்டும் இருக்காரு, தண்ணி மட்டும் இருக்காரு. இப்ப மண்ணு சுரன்றத பத்தி நான் சொல்லல, அப்பவே இல்லை, அப்பவே தண்ணி அடிக்கடி வராது. நந்தி மலையிலிருந்து எப்போ மழை பெய்தோ அவதான் தண்ணி வரும். இதுக்கு ரொம்ப அழகா வரியார் சுவாமிகள் அதுக்கு விளக்கம் சொன்னார், குழந்தை அவிது தடவின பொழுதுதான் தாயினுடைய முளைக்காம்புகளிலே பால் சுரக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னா அது நோயின் அர்த்தம். எப்ப பார்த்தாலும் பால் சுரந்தா அது நோய். குழந்தை தடவும் பொழுது குழந்தைக்கு பசி ஆற்றுவதற்காக வர வேண்டும். தாய் போல இருக்கிற பாலாறு நம்ம தோண்டினா தண்ணி வரும், இல்லைன்னா தண்ணி வராது. ரொம்ப அழகாக சொல்லுவார் சுவாமிகள் அந்த இடத்துல. அது மாதிரி பாலாறாக இருக்கிறதா எப்ப தேவையாவதான் தண்ணி வரணும், இல்லைன்னா ஒழுகிட்டா பைப்ல இங்க நம்ம இதுல ஒண்ணு காத்து வரும், இல்லைன்னா தண்ணி தான் நம்ம இதுல கார்பரேஷன் பைப்ல வரும். அது மாதிரி இல்லாம தேவைப்பட்ட பொழுது வருகின்றதான். அப்படி வரும்படியாக பாலாறை பாடுகிறார். பாடும் பொழுது இந்த காஞ்சியிலே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பாடி அதை சிவனோடு சேர்க்கிறார். அப்படியே மழை பெய்கிறது, நந்தி மலையிலிருந்து அப்படியே மழை பொழிந்து பாலாறுல தண்ணி வருகிறது. முதல்ல வரும்பொழுது கலங்கி வரும், அப்புறமா கொஞ்சம் தெளிந்து வரும். அவர் அதுக்கு சொன்னார், வேதமே முதல் யாவையும் உணர்கினும், எல்லாம் வேதமெல்லாம் வேத புராணங்கள்லாம் தெரிஞ்சாலும் கூட கரை மிடற்று இதை இறை, அதாவது எவன் சிவபெருமானோ அவன்தான் ஆதிவானவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கல, வேதம் படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படி என அதியா பேதை மாக்கள்தம் உணர்வு என அலைந்து பேர்கின்ற சீதரையரலாம். முதல்ல மழை பெய்து வரும் பொழுது கலங்கலா தண்ணி வருதும். இப்படி எப்படி வருதுன்னா, வேத புராணம் எல்லாம் தெரியும், ஆனா சிவன் தான் எல்லாருக்கும் தலைவன் தெரியாது, படிச்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? சார் எல்லாம் தெரியும், எனக்கு அது ஒண்ணுதானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாம் தெரியும், சிவன் தான் தலைவன் தெரியாது, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அப்படி அவர்கள் மதி கலங்கிய அவர்களுடைய மதியை போலவே, புத்தியை போலவே மக்கள்னு சொல்லல அவரை, மாக்கள்னர். இப்போ தண்ணி எல்லாம் கலக்கிறவன் என்ன சொல்லணும்? மாக்கள்னு சொல்லணும். குழம்பி இருக்கிறான்னா அவனை என்ன சொல்லணும்? விலங்குன்னு தான் சொல்லணும். சிவபெருமான் தலைவன் கிடையாது, ஆதிவானவன் கிடையாது, இவன் தலைவன் அவன் தலைவன், ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தலைவனா தூக்கி வச்சிட்டு இருக்க, என்ன சொல்லணும்? விலங்கு உணர்வு உடையவர்கள் தான் சொல்லணும். இத நம்ம சொல்ல முடியாது, கச்சியப்பர் சொன்னார், பேதை மக்களிடம் உணர்வு என அலைந்து பேர்கின்ற சீதை நீரலாம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் கிடையாது, நந்தி மலையில இது வர்றதுக்கு முன்னாடி மலையில மழை பொழிந்திருக்கணுமா இல்லையா? மழை பொழிஞ்சுதான், எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. மழை எப்படி பொழியும் என்ன சார் எங்களுக்கு தெரியாதா? கொடுத்த மேகம், காருண்ட மேகங்களாக, கால மேகமாக வந்தது, அது அந்த மலையிலே நின்று மலையிலிருந்து மழையாக பொழிந்தது, அது ஆறாக பாலாறாக வந்தது கிடையாது. கருத்த நிறமுடைய கண்ணப்பர் இருக்கிறாரே திண்ணனார், அவர் பொன்முகலியாரிலே தன்னுடைய வாய் முகந்து எடுத்த நீர் இருக்கிறதே, அதை கொண்டு போய் சிவபெருமான் மேல கொண்டு போய் ஊத்தினாராம். அந்த கண்ணப்பர் என்கின்ற கருத்த உருவம் இருக்கின்றதே திண்ணனர், அவர்தான் காலமேகம். அந்த பொன்முகலியாகிரிலே முகர்ந்து கொண்டு வந்து சிவபெருமான் இடத்திலே போற்றாரே, அதுதான் நந்தி மலையானது சிவபெருமான், இவர் கொண்டு வந்து சுரிந்தது அபிஷேகம். எப்படி ஆதிசங்கர சொல்லுவார் அது மாதிரி சொல்லுவார். சரி, இது வந்தது அது மட்டும் கிடையாது, மீன் போகிறதும் ஒவ்வொரு இடத்துலையும் அதான் கச்சியப்பரனுடைய கந்தபுராணத்துல எங்கே தொட்டாலும் சிவபெருமானுடைய புராணம் பாடப்படுது. கந்த

இவருக்கு நிரக்கல. ஒவ்வொரு வாட்டுக்கும் ஒரு உதாரணம் சொல்லி இவருக்கு நிரக்கல. ஒரே இடத்துல ரெண்டு புராணத்தை சொன்னார், ரெண்டு சொன்னாலாவது இவருக்கு தாபம் அடங்குமான அடங்காதுன்னு தோன்றது. கச்சியப்பருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சிவபெருமானாக சொன்னாலும் சிவசிவானே எழுதிட்டு வந்திருப்பார், எல்லா இடத்துலயும் நம சிவாயான எழுதியிருப்பார். அப்ப சொல்லுவார், உதறுகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒலி புனர் சடைமேல் மதுரை நாயகன் மஞ்சு வந்திட்ட மாணவியின் என்ற வைகைக்காக மஞ்சு வந்தானா. முதல்ல ஒரு சரித்திரம் சொல்லியாது, அப்பேற்பட்ட எளியவன் அவனுடைய அந்த நதியிலே முதிரு முத்தமிழ் விரகன் ஏடன மொய்மீன் எதிர் புகுந்திட போவது பாலியான் யாரு. இந்த ஆறு எப்படி இருக்கிறார் அவர் போட்டார், இன்னைக்கு போகலாம். மதுரையிலிருந்து திருவாடகம் சோழவந்தான் பக்கத்துல இருக்கிறது, அந்த இடத்துல ஏழு கரையேறின இடம்னு ஒரு சின்ன மணிமண்டபம் உண்டு. திருவேழகநாதர் கோயில போய் பாருங்கள், ரொம்ப அருமையான இடம். சோழவந்தான் வழியே இருக்கும், அங்கே இருந்து 22 சமய நூல்வர் இந்த வழியெல்லாம் போகக்கூடியது வழி உண்டு. அதுல என்ன அழகுன்னா, நடராஜ பெருமான் ஆடும் பொழுது குண்டிகையோடு ஒரு சின்ன அந்த பூக்குடலை மாதிரி மாட்டிக்கொண்டிருப்பார் தன்னுடைய தோளிலே, வலது தோளிலே. போய் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, தலையிலே கபாலமும் கங்கையும் மிக தத்ரூபமாக அங்கே சொல்ல பொறிக்கப்பட்டிருக்கும் பெரிய உருவமானது நடராஜ பெருமானுடைய உருவம். அவ்வளவு அருமையானதாக இருக்கும். நகரத்தார் மக்கள் பெருமக்கள் எல்லாம் பணி செய்திருக்கக்கூடிய இடம். அங்கே ஏழு ஒதுங்கின இடத்துக்கும் மண்டபம் கட்டி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையான இடம் சோழவந்தான் பக்கத்திலே. இப்பொழுதுதான் ஒரு சில 10-20 வருடங்களுக்கு முன்பாக வெள்ளம் ஓடின பொழுது ஒரு பெரிய விநாயக பெருமான், ஒரு 5 அடிக்கு ஒரு விநாயக பெருமான், ஒரு உடைந்த சுப்பிரமணிய சுவாமி அங்கே கிடைச்சார். ரெண்டு பக்கமும் அங்கே திருவேடகம் கல்லூரி, விவேகானந்தா கல்லூரியும் உண்டு. அது போற வழியிலே ரெண்டு பக்கமும் விநாயக பெருமானும் சுப்பிரமணிய பெருமானும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்பவோ கடந்த விக்கிரகங்களாக அங்கே உண்டு. இப்போ இது மாதிரி போச்சுன்னு அந்த இடத்துல சொல்லுவார். எங்கே வந்தாலும் சரி, அதே மாதிரி தான் கரும்பு ஆலையிலே கரும்பு புழிகிறார்களாம். புழிஞ்சிட்டு போட்டுமே நம்ம சொல்லுவோம், சார் அது எப்படி தெரியுமா இருக்கும், அதுல சக்கரை பண்ணி அதுல சக்கரை பொங்கல் பண்ணி இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணா எப்படி ருசிக்குமோ அந்த ருசியை தரக்கூடிய கரும்புன்னு நமக்கு சாப்பாடு ஞாபகம் போகலாம். அவர் சொன்னார், அப்படி கிடையாது, எவன் சிவநெறியிலே ஒழுகாமல் இருக்கிறானோ அவனை எவனானவன் தன்னுடைய நரகத்திலே வைத்து எப்படி ஒவ்வொருத்திலையும் நரகத்துல வேதனைகள் கொடுப்பானோ அந்த வேதனை கொடுக்கிற மாதிரி கரும்பை புழிகிறார்கள். அறைப்படும் ஆலைகள் இடை இட்டு ஆட்டலை என்று சொல்லும்படியாக இந்த நெறியிலே நிற்க வேண்டும். நிக்கலேன்னா ஜாக்கிரதே பிரேமூத்திரமாய் அந்த இடத்துல சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, பூக்கள் பூத்திருக்கின்றன, நமக்கும் பூவ பார்த்தா என்ன ஞாபகம் வரும், அவங்களுக்கு அவங்களுக்கு தோணும். ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு தொடலாம், இன்னொருத்தனுடைய காதலியினுடைய முகம் தொடலாம், இல்ல குழந்தையினுடைய முகம் தொடலாம். இவர் சொன்னார், அங்கே தாமரை பூத்திருக்கிறது, பல செந்தாமரைகள் இப்பதான் பூக்கணும், அப்படியே குவிந்து இருக்கிறது. நமினந்தியடிகள் எப்படி நீராலே விளக்கரித்தாரோ, நீரிலே விளக்கு எரிந்தால் எப்படி விளக்கு தோன்றுமோ அது மாதிரி இந்த இடத்துல தாமரைகள் இருக்கின்றன என்ற பாட்டியல் அழி முரல் பதுமக்கோயிலின் நாட்டிய நிமலன் முன் நந்தி நீரிடை மாட்டிய பல்பெரும் சுடரை மாறுமார். அங்கு எப்படி கோயிலிலே சென்று நமினந்தியடிகள் நீரினாலே விளக்கேற்றினாரோ, அந்த பதுமக் கோயில் என்று தாமரை கோயில் என்று சொல்லும்படியாக இருக்கிறதே அந்த கோயிலிலே எப்படி மாட்டினாரோ, அங்கே கோட்டுயர் தடம்பொரும் குவளை பூத்ததே என்று பூக்கக்கூடியதெல்லாம் அந்த இடத்துல சொல்லுகின்றாராம். அந்த அமிரந்தேடிகள் ஏற்றி இருக்கக்கூடிய விளக்கு போலே இருக்கின்றது இந்த அந்த இடத்த சொல்லுவார். எங்கே பார்த்தாலும் இறைவனுடைய நினைவுதான் இருக்கிறது இவருக்கு, எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாருன்னு இவர் சொல்றார். சின்ன கதை சொல்லுவாங்க இல்லையா, துரியோதனனுக்கு எங்க போனாலும் எவனுமே நல்லவனே ஆப்புள்ள, தருமனுக்கு எங்க போனாலும் நல்லவனா தான் தெரிஞ்சா கெட்டவனே ஆப்புள்ளன்ட்டு எல்லாம் அவரவர் பாவனையிலே. நம் முதல்லயே சொன்ன மாதிரி தான், நம்முடைய வாழ்விலே நன்மையும் தீமையும் நல்லதும் கெட்டதும் சுகமும் துக்கமும் நம்முடைய பாவனையினாலே வரக்கூடியவையே தவிர பொருள்களினாலே வருவது கிடையாது. ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், குடிசையில இருக்கலாம், பரம சந்தோஷமா எல்லாம் இருக்குங்கிற பாவனை இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான். பெரிய மங்களா, கோடிக்கணக்கான ரூபம் எல்லாம் இருக்கும், ஆனா எனக்கு இல்லையேன்னு தரித்திரனா இருப்பான். தரித்திரம் என்பதோ செல்வமை என்று சொல்லக்கூடியதோ செல்வந்த தன்மை எல்லாம் மனத்தினாலே வருவது, பாவனையினாலே வருவது. இதை அடைந்து விட்டால் பரம சந்தோஷமாக நம்ம இருக்க முடியும். அதை அடைவதற்காகத்தான் இப்படி காட்டுறாரோ நம்ம கச்சியப்பர், நம்முடைய மனத்திலே பாவனை இருக்க வேண்டும். எந்த பாவனை, பரம சந்தோஷமாக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான், தனுகரண போக புவனங்களை கொடுத்த இறைவன் எவன் இருக்கிறானோ அவன் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறான்.

0: அவன் ஆனந்தத்தை தவிர வேற கொடுக்க மாட்டான். அதான் முக்கியமான விஷயம். நமக்கு வந்து எங்க பார்த்தாலும் துக்கமா இருந்ததுன்னா துக்கமா தான் இருக்கும். துக்க சாகர துயரடை பிழைத்தும் ஆண்டுகள் தோன்று தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனப்பட பிழைத்தும் காலை மலமொடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் என்று எல்லாம் ஒவ்வொரு நாளும் கட்டமா தான் இருக்கும். இவருக்கு இருக்கிறதெல்லாம் எங்க பார்த்தா என்னத்தே எந்திரிச்சு, என்னத்தே பல்வழக்கி, என்னத்தே சாப்பிட்டு, எதுக்கு இருக்கிற நீ உசுரோட சித்திர வேண்டிதானே. பல பேருக்கு சாப்பிட்றதே பெரிய விஷயம், பல பேருக்கு போய் உட்கார்ந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னா பெரிய விஷயம். ரொம்ப வேடிக்கையா ஒருத்தர் சொல்லுவார், எல்லா மொழிகளிலேயும் இருக்கிற வார்த்தைகளுக்கு தமிழ்ல இருக்கிற வார்த்தைக்கு எல்லா மொழியிலையும் வார்த்தைகள் இருக்கலாம், அங்க இருக்கிறதுக்கெல்லாம் இங்க இருக்கும், மேசைனா டேபிள்னு இருக்கலாம், சேர்னா ஒண்ணுக்கும் ஒண்ணு இருக்கலாம். இந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு ஏதாவது எங்கேயாவது அர்த்தம் இருக்கா? இங்கிலீஷ்ல அஃப்கோர்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அஃப்கோர்ஸ்னா எதுக்கு வேண்டாம் அஃப்கோர்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி தமிழ்ல சார் என்ன பண்றீங்க, சும்மா தான் இருக்கிறேன். என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த சும்மாங்கிற வார்த்தையை இப்படி சும்மா சும்மா கெடுத்து நம்ம பார்க்கவே இருக்குல்ல. சும்மாங்கிற பெரிய கனமான வார்த்தையை போட்டா அருணகிரிநாதர் சும்மாயிரு சொல்லறை என்றது என்ன, நம்ம அந்த சொல்லையே போட்டு கெடுத்துட்டோம். நாற்றம் என்பது மனம் என்கின்ற பொருள் தரும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நாறுது சார், நாறுதுன்னா மணக்குதுன்னு அர்த்தம், நாறுதுன்னா மணக்குதுன்னு அர்த்தம். நம்ம அதையே மாத்திட்டோம், அதாவது அதை அப்படியே தலைகீழா மாத்துறதுக்கு நம்மளால தான் முடியும், நல்லதுதான் பண்ண முடியல, இப்படியாவது பண்ணலாமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ. இதெல்லாம் சும்மா இருக்கிறது, இப்படித்தான் இருக்க முடியுது, எனக்கு தெரியாது. அந்த பாவனை நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், இன்னது பண்ண வேண்டும் நினைக்கிறவனுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும் என்று நினைத்தால், இறைவனுடைய அருளினாலே எல்லாம் வந்திருக்கின்றது என்று நினைத்தால் ஆனந்தமாக இருக்கின்றது இந்த வாழ்வானது. இல்லைன்னா எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் சாப்பிடறதுல இருந்து வேலை பார்க்கறதுல இருந்து எல்லாம் கட்டமா தான் இருக்கும், துக்க சாகர துயரடையாக இருக்கும். துயருக்கு இடையிலே தான் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த நிச்சயமான இதான் பிராக்டிக்கல் தத்துவம்னு சொல்லலாம், வேற ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய தத்துவம் என்னன்னு கேட்டா, திருப்திங்கிறது வருவதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னா பாவனை, எல்லாம் இருக்கிறது நன்றாக இருக்கிறோம்னு. இப்ப எல்லாம் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நீங்க பார்த்திருக்கலாம், ஹச்ஆர்ல எல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப இடத்துல வந்து நல்லது பண்ணா நல்லது பண்ணான்னு யாரும் தட்டி காமிக்க மாட்டான், தட்டி கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், என்னத்தை பண்ணிட்டேன் அப்படிமா, இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படிமா. முதலாளி ஒரு விஷயம் பண்ணாலும் அது பெருசு, தொழிலாளி நூறு விஷயம் பண்ணாலும் என்ன, அதுக்காக தானே காசு வாங்குற, பண்ணப்படாதா அப்படிமா, தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்பெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவனவனே தட்டி கொண்டான், பேட் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு இங்க பார்த்துருக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ், என்னடா பண்றான்னா எவனுமே உனக்கு சொல்ல மாட்டான், நீயே நீ என்னென்ன நல்லது பண்ணேன்னு நினைச்சுக்கிட்டியோ நினைச்சு நல்லா பண்ணிருக்கேன்னு பேட் யுவர் செல்ஃப்ன்றான். ஏன்னா அப்போவாது முறையில் பூஸ்டப் ஆகணும். அது என்ன அர்த்தம்னா, தலகுல நின்னால மேல இருந்து நல்லது பண்ணேன்னு அவன் பாராட்டு வராதுன்னு இவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க போறதுக்கு. அது இல்ல, நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்ப சைக்காலஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, நான் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல, எல்லாம் நல்லபடியாகவே நடந்தது. சில வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள், அது மாதிரிதான், எல்லாம் நல்லாகவே நன்றாகவே நடந்தன, நல்லபடியாகவே நடந்து கொண்டு இருக்கிறது, நல்லபடியாகவே நடக்கும், நான் பண்ணிருக்கிறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் திருப்தி இருக்கிறதுல, அப்பதான் அடுத்ததுக்கு போக முடியும், இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற தன்மை வரும். இதுக்கு பாவனைங்கிற ஒரு வார்த்தையை சொல்வார்கள் நம்முடைய இலக்கியங்களில். இலக்கியங்கள் மட்டுமல்லாது இந்த புராண இதிகாச விஷயங்கள் சமய இலக்கியங்கள் சொல்லும் பொழுது பாவனை என்கின்ற விஷயத்தை சொல்வார்கள். பாவனை என்பது நம்ம நினைத்துக் கொள்வது, அந்த நினைப்பு அதிகமாக அதிகமாக நாம் மாறுபடுகிறோம், நாம் மாறுகிறோம். நம்ம நல்லவனாகணும், நல்லவனாகணும் நினைச்சா நல்லவனாகணும். அதே போலத்தான் மனத்திற்கு உள்ளே நாம் வாழுகிறோம், வெளியில கிடையாது, மனத்திற்கு உள்ளே வாழ்கிறோம். கச்சியப்பர் சொல்லக்கூடிய கந்தபுராணத்தினுடைய ஆரம்ப கருத்து அதான் முக்கியமானது, மனத்திற்கு உள்ளே இறைவனை வைத்து வாழ வேண்டும், அந்த பாவனை இருக்க வேண்டும், அந்தர்முக சமாராத்யா என்று லலிதா சாஸ்திரநாமன் சொல்லும். மனத்திற்கு உள்ளே இறைவனை வைத்து வாழ வேண்டும், அது அந்தர்யாகம், உள்ளே இருந்து அப்படியே நினைத்து நினைத்து நினைத்து பாவனை முற்றிட பாவகம் ஆமே என்று சொல்லும்படியாக அந்த பாவனை முற்றி அந்த பாவகத்துக்கு வர வேண்டும். இதுக்காகத்தான் எல்லா இடத்தையும் சொல்லுவார். அப்படி எப்படி இருக்கிறார், நாட்டிய செயல் யாவையும் சிவனது நடனம்,
1: இதுக்கு இன்னொன்னு உண்டு. காஷ்மீரத்துல இப்ப ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாக லல்லேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கவிதாயினி, சைவ சித்தாந்தம் காஷ்மீர சைவத்துக்கு இருக்கக்கூடிய லலிதாயினி சொல்லும் பொழுது அவருடைய கவிதைகளை எங்கேயோ மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளை நான் படிக்கும் பொழுது அதுல ஒன்று சொல்லப்பட்டிருக்கோம், என்னுடைய பேச்செல்லாம் ஆதிசங்கரனுடைய அப்படியே சிவானந்த நகரிக்கு ஒத்து வரும் அப்படியே, என்னுடைய பேச்செல்லாம் உன்னுடைய ஸ்தோத்திரமாகட்டும், என்னுடைய செயலெல்லாம் உன்னுடைய உன்னுடைய பணிவிடையாகட்டும் என்று ஒரு நாலு வரியில ஒரு சின்ன அழகான கவிதை உண்டு. அவங்க வந்து காஷ்மீர சைவத்தை வளர்த்தவர் என்று லல்லேஸ்வரி என்று சொல்ல முடியாது அந்த அம்மையாரை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி தான் நாட்டிய செயல் யாவையும் சிவனது நடனம், நாடுறேன்னா நாள் சிவனது நடனம், பாட்டிசை திறம் யாவையும் அன்னவே, பதியோர் கேட்டிருப்பன யாவையும் அவன் இசை கேள்வி, கூட்டம் யாவையும் அன்னவன் தொண்டு செய் கூட்டமே. எங்கே பார்த்தாரு, எப்படி திருவாரூரில் இருக்கக்கூடிய பிறந்தார் அனைவரும் சிவகணங்களாக தெரிந்தார்களோ அதே மாதிரிதான் இவருக்கு எங்கே பார்த்தாலும் சிவன் அடியார்களாக தெரிகின்றார்கள். அண்டர் கூட்டமும் ஆலயம் தோறும் தொழுமால் என்று சொல்லும்படியாக எங்கே பார்த்தாலும் விழிப்புணர் சேர்த்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தொழுது கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களாக இவருக்கு காஞ்சிபுரம் முழுவதுமாக இவருக்கு தெரிந்திருக்கின்றது. என்றைக்கும் பார்த்தா தெரியும் சோமாஸ்கந்த வடிவம் போலவே காமாட்சி அம்பிகையும் ஏகாம்பரநாதனும் இடையிலே குமர கோட்டமுமாக எவன் அந்த மூர்த்தங்களிலே சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று முருகப்பெருமானுடைய மூர்த்தங்களிலேயும் உண்டு சிவபெருமானுடைய மூர்த்தங்களிலேயும் உண்டு, அப்படி சோமாஸ்கந்த மூர்த்தமாக எவன் இருக்கிறானோ அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி இருக்கக்கூடிய காஞ்சி மட்டுமல்ல எல்லாமே நம்முடைய பாவனையிலே தொண்டர் கூட்டமுமாக அவனையே தொழக்கூடிய அண்டர் கூட்டமுமாக இருக்கின்றது என்று எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய செயலாக இறைவனுடைய கருத்தாக இருக்கிறது. கதையை மட்டும் பார்க்க வேண்டாம், அதுல இருக்க நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். நம்முடைய பாவனைங்கிறது முக்கியம். அந்த பாவனை வருவதற்கு எது காரணம்னு சொன்னா பிராக்டிஸ். அதுக்கு சொல்லுவார்கள் அபியாச பலம் என்று சொல்லுவார்கள். அபியாச பலம் என்பது இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு சின்ன கதையில முடிக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணானா திருடன், தேங்காய் திருடன், எத்தனையோ திருடங்க, சொம்பு திருட உத்ரணி திருடங்கிற மாதிரி இது ஒரு தேங்காய் திருடன். இவன் என்ன பண்ணா ஒரு தோப்புல போய் தேங்காய் திருட போனானா, தேங்காய் திருடினவனுக்கு அங்க என்ன ஆகல, எல்லாம் திருடிட்டான், ஒரு ரெண்டு தென்னை மரம் மாத்திரம் இருந்தது, விட்டு வைக்கப்படாதோ ஆசை அப்படித்தான், இன்னும் கொஞ்சம் பத்தாதா அப்படின்னு மைதாசுங்கிற மாதிரி தான். என்னாச்சு, ரெண்டு தென்னை மரத்துல ஒண்ணு பக்கத்திலே ஒரு பெரிய வாய்க்கால் ஆறு போயிட்டு இருந்தது, அதுக்கு மேல இந்த தென்னை மரத்துல என்னாச்சு, ரெண்டு தென்னை மரமும் போயிட்டு இருக்கு, அதையும் ஏன் விட்டு வைக்கணும், அதுலயும் இத்தனை தேங்காய் இருக்கு அப்படின்னு நினைச்சானா. நினைச்சவன் என்ன பண்ணா ஒரு தேங்காய் தென்னை மரத்துல எப்படியோ ஏறிட்டான், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டான் ஆத்துங்கிற மேல, ஆத்துக்கு நடுவில் போகக்கூடிய இதுல ஆற்றுல வெள்ளம் போய் கொண்டு இருக்கிறது, வந்துட்டான் எப்படியோ, கிடைச்சது விடப்படாத அடுத்த மரம் ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லி அடுத்த மரத்துக்கு போனான். அப்ப மேல பார்வதி பரமேஸ்வரர் போயிட்டு இருந்தாங்களாம், போயிட்டு இருக்கிறவங்க பார்த்தாங்களாம், என்ன இவ திரு வந்ததே திருட்டு, அதுல கூட ஒரு போதுங்கிற மனசு இருக்கப்படாதா, இவ்வளவு மூட்டை மூட்டையா திருடிட்ட, தோப்பு முழுக்க திருடிட்ட, அட ரெண்டு மரத்துல ஒன்ன கூட திருடிட்ட, போப்படாதா அப்படின்னாலாம் அம்பிகை. அவர் சொன்னாராம் அதுக்கு என்ன பண்றது, ஆசைக்கு வந்து அளவே கிடையாது, என்ன பண்றதுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போது இவன் போனா போய் தேங்காய் எடுத்துட்டான், எடுக்கும் பொழுது என்னாச்சு, கை தப்பினது, கீழே வலிக்கு விழ ஆரம்பிச்சான், ஒரு மட்டையை பிடிச்சுக்கிட்டான். ஆனால் அம்மை இல்லையா, அவளுக்கு கருணை தாங்கல, ஐயோ என் பையன் விழுந்துருவானே, திருடனா இருந்தாலும் பையன் பையன் தானே, ஐயோ விழுந்துடுவானே என்ன பண்றதுனால. அப்ப அவருக்கு இருக்கிற இது இருக்கும் இல்லையா, இந்த பேர் வந்ததே திருட்டு விழுந்தா என்ன, ஐயோ வேண்டாம் அவனை காப்பாத்தணும்னாலாம். அப்பா சொன்னார் அவ்வளவுதானே, உன்னை கூப்பிட்டா நீ போ, என்ன கூப்பிட்டா நான் போறேன் அப்படின்னு, அப்பான்னு கூப்பிட்ட சிவன் வந்து காப்பாத்துவார், அம்மானு கூப்பிட்ட அம்பாள் வந்து காப்பாத்துவா, அப்படியே ஆடிக்கிட்டு இருந்தான், ஊசல ஆடிட்டு இருந்தான், தொக்கடியே விழுந்தான், இவங்க ரெண்டு பேரும் காலை தீட்டி வச்சுட்டு இருக்காங்க, இவன் என்ன சொல்ல போறான்னு விழுந்தவன் சொன்னான், ஐயோன்னு விழுந்தான். இப்போ அபியாச பலங்கிறது வெறும் கிடையாது, சொல்ல சொல்ல நாத்தழும் பலன் ஆறடா என்று ஆழ்வார் பாடுவார், அது நகமெல்லாம் தேக நாள் மலர் தொழுது என்று அப்பெருமான் பாடுவார். நகம் தேயறது அவ்வளவு எளிதில்லை, பூவை பறிச்சு பறிச்சு நகம் தேயணும்னா எவ்வளவு பூ பறிச்சிருக்க வேண்டும் யோசித்து பார்க்கணும், இப்போ நாக்கிலே தழும்பு ஏற வேண்டும் என்றால் எத்தனை தடவை சொல்லி இருக்க வேண்டும். நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த திருப்புகள் சங்கத்திலே சேர்ந்தவர் தேவார திருப்புகள் திருவருட்பா சபையின் அல்சூர் பெங்களூர்ல சேர்ந்த பிறகுதான் முருகாங்கிற நாமம் என்னுடைய வாக்குக்கு வந்தது. முருகாமுருகான சொல்லக்கூடியது என்ன, அவர்கள் கொடுத்த அபியாச பலம், அபியாசத்தினாலே பாவனை ஏற்படும், பாவனையினாலே அந்த பாவகத்தை அடைய முடியும். அதை அடைவதற்கான முதல் படியை சொல்லுகிறார், எங்க பார்த்தாலும் நினைக்கணும் சொன்னா அபியாச பலம் இருக்க வேண்டும், அதாவது பிராக்டிஸ். நம்ம சாதாரணமா சொல்ல போனோம், சொல்லிக்கிட்டே இருக்கணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு காரியத்தை திரும்பி பண்ணலாம், தப்பே கிடையாது, எப்படி வேணும்னாலும் இருக்கணும், டேப் ரெக்கார்டர் போட மாதிரியாது, முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். அந்த அபியாச பலமானது மாற்றும் நன்மை என்று சொல்லி, இந்த அபியாச பலத்துக்காகத்தான் இவ எல்லா இடத்திலேயும் சொல்லி இருக்கிறாய் என்பது முதல் கருத்து. இரண்டாவது, எங்க பார்த்தாலும் அந்த இறைவனையே காண வேண்டும், எங்கும் அவனுடைய திரு நடனமாக இருக்கின்றது என்கின்ற சிவனுடைய திரு நடனத்தை சொல்லக்கூடியதாக, சிவனுடைய அளப்பெரிய கருணையை சொல்லக்கூடியதாக இந்த பிரபஞ்சமே இருக்கிறதுன்னு ஆற்றுப்படலும் நாட்டுப்படலும் நகரப்படலும் எல்லா படலையும் அமைத்து வைத்தார். இனிமே நம்ம கந்தபுராணத்துக்கு உள்ளே நுழைகிறோம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
4: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ.
5: ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம் அத்தியாயம் 28 முதல். ரிஷிகள் கேட்கலானார்கள், பிரபுவே, பார்வதி பிராட்டியை சமாதானப்படுத்த எண்ணிய இறைவர், இறைவியே, சொல்லும் அதன் பொருளும் இணைந்திருப்பது போலவே இந்த அகில உலகமும் அக்னி சோமன் இவர்களை சார்ந்தேதான் நிற்கிறது. பெரும் செல்வம் என்பது என்ன? அனைத்திலும் செலுத்தப்படும் ஆளுமைதான். அந்த ஆளுமையின் சுரூபமே நீதான் என்று கூறியதன் கருத்து என்ன? இதன் உண்மை விளக்கத்தை அறிய விரும்புகிறோம். வாயுதேவர் கூறுகிறார், ரிஷிபுங்கவர்களே, ஸ்ரீ ருத்ரரது ஒளிமிக்க கோரமான திருமேனியை அக்னி என்பர். அமுதமயமான சந்திரன் சக்தியான இறைவியின் சுரூபம். ஏனெனில் சக்தியின் திருமேனி அமைதியை செய்வது. அமுதம் என்பது பிரதிஷ்டை எனப்படும் கலையாகும். தேஜஸ் என்பது, அதாவது ஒளி என்பது, வித்யை எனப்படும் கலையாகும். ஐம்பெரும் பூதங்களின் நுண்பகுதிகள் முழுக்க இந்த அமுதமான ரசமும் தேஜஸ் என்கிற ஒளியுமே நிறைந்துள்ளது. தேஜஸ் என்கிற ஒளியின் விருத்தி, அதாவது விருத்தி என்பது செயல். செயல் இருவகைத்தது. ஒன்று சூரியனின் சுரூபம், மற்றது அக்னியின் சுரூபம். இதே போல அமுதமாகிற ரசமும் இருவகைத்தது. ஒன்று சந்திரனது வடிவு, மற்றது நீர் வடிவு. ஒளியானது மின்னல் முதலிய உருவங்களிலும், ரசம் மதுரம் அதாவது இனிமை முதலிய உருவங்களிலும் காணப்படுகிறது. ஒளி ரசம் இவற்றின் வேறுபாடுதான் இவ்வுலகத்தை தாங்கி நிற்கிறது. அக்னியிலிருந்து அமுதம் தோன்றுகிறது. இந்த அமுதமே நெய் ஆகும். இதனால் அக்னி வளர்கிறது. ஆகவேதான் அக்னிக்கும் சோமனுக்கும் தரப்படும் ஆகுதிகள் உலகை நலம் பெறச் செய்கின்றன. இவ் ஆகுதிகளால் உலகில் பயிர்ச்செல்வம் செழிக்கிறது. இப்பயிர்ச்செல்வத்தினால்தான் ஆகுதிகளுக்கான தானியங்கள் நிறைய விளைகின்றன. ஆகுதிகள் மழையை தோற்றுவிக்கின்றன. மழை செழிக்க பயிர்கள் செழித்தொங்குகின்றன. ஆக மழையினால் அவியுணவிற்கான தானியங்கள் விளைகின்றன. அதனாலே அக்னி மற்றும் சோமன் கலவையான இவ்வுலகம் இருப்பை அடைகிறது. சோமனுக்கு நெருங்கிய உரமான அமுதம் உள்ளவரை அக்னியானது மேன்மேலும் கொழுந்துவிட்டு எரிகிறது. அதே போல அக்னி உள்ளவரை அமுதமான, அதாவது ரசரூபமான நெய்யும் கீழ் வரை பாய்கிறது. ஆகவே காலாக்னி கீழேயும் சக்தி மேலேயும் உள்ளது. தீ உள்ளவரை அதனது கதி, அதாவது அதனுடைய நிலை மேல் நோக்கியேதான். எப்பொழுது தீ நீரால் நினைக்கப்படுகிறதோ அப்பொழுது முதல் அது கீழ் நோக்கியேதான். ஆதார சக்தி தான் மேலோக்கி கிளம்பும் காலாக்னியை தாங்குவது. கீழ் நோக்கி பாயும் சோமன் சிவதத்துவம் சக்தி தத்துவம் இவ்விரண்டின் ஆதாரத்தில் தான் நிலை கொண்டுள்ளது. சில போது சிவம் மேலும் சக்தி கீழுமாக இருக்கும். சில போது சக்தி மேலும் சிவம் கீழுமாக இருக்கும். ஆக அனைத்துமே சிவசக்திகளின் நிறைவே. அதுதான் எங்கும் பரவியுள்ளது. தீயினால் எரிக்கப்படும் இவ்வுலகம் சாம்பராகிறது. இது அக்னியின் செயல்திறன். பஸ்மாவான இந்த சாம்பலைத்தான் அக்னியின் வீரியம் என்கிறோம். பஸ்மாவான விபூதியின் உயர்ந்த சுரூபத்தை நன்கறிந்து கொண்டு அக்னி ராஜுஷ்மான் முதலிய வேத மந்திரங்களை ஓதிய வண்ணம் அந்த பஸ்மாவை உடலில் பூசிக்கொள்பவன் உலகியல் தடைகளில் இருந்து விடுபடுகிறான். அக்னியின் செயற்சொழுமையான பஸ்மாவை சோமன் நீரினால் நினைத்த போது அவன் உலகியல் அதிகாரத்திலிருந்து ஒதுக்கப்படுகிறான். சக்தியின் அமுத தாரையினால் ஒரு சமயம் பஸ்மாவானது நாற்புறங்களிலும் நினைக்கப்படுமேயானால் அப்பொழுது அந்த பஸ்மமானது உலகியலின் செயற்பாட்டினின்றும் அனைத்தையும் மாற்றிவிடுகிறது. அதாவது உலகியல் தடைகளை அறுத்து தள்ளுகிறது. ஆகவே இது மாதிரியான அமுத மழை மரணத்தை வெற்றி கொள்ளவேதான் தோன்றுகிறது. சிவாக்னியான விபூதியோடு சக்தி தத்துவமான அமுதம் சேருமானால் இந்த அமுதமழையில் நயும் பாக்கியம் ஒருவன் பெறுவானேயானால் அப்பொழுது அவனுக்கு மரணம் எவ்வாறு ஏற்படும்? மரணமிலா பெருவாழ்வு கிட்டும். எவன் ஒருவன் அக்னியின் இந்த உண்மை தத்துவத்தையும் முன்பு கூறப்பட்ட அமுதமழையின் நனைந்து திளைக்கும் உண்மை தத்துவத்தையும் உள்ளபடி நன்கறிந்து கொள்கிறானோ அவன் அக்னி சோமன் செயற்கையான இவ்வுலகை விடுத்துச் சென்று பின் பிறவியே பெறுவதில்லை. எவன் ஒருவன் சிவாக்னியால் இம்மாசுடம்பை எரியூட்டி சாம்பலாக்கி சக்தியின் சொரூபமான சோமனாகிற அமுதத்தினால் யோகநெறியில் நின்று சாம்பலாகிய இவ்வுடலை நினைத்து நிற்கிறானோ அவன் அமுதமயமாகவே ஆகிறான். இவ்வெண்ணத்தை இதயத்தில் நுழைத்து கொண்டே இறைவன் இவ்வுலகம் முழுவதையும் அக்னி சோமன் இவர்களது கூட்டு என்று அழைத்தார். அதொன்றும் முற்றிலும் உண்மை. வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, இனி இவ்வுலகமே வாக் அர்த்தம் அதாவது சொல் மற்றும் பொருள் அதாவது சொல்லும் பொருளும் போல இணைந்து ஒன்றானது என்பதை சுருக்கமாக கூறுவேனாக. அத்வா என்கிற வழி ஆறு வகைத்தானது என்பதை விரிவின்றி விளக்குவேன். சொல் இன்றி பொருளோ பொருள் இன்றி சொல்லோ தனித்து இல்லை. ஆகவே சொல் என்பது இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப ஏதோ ஒரு பொருளை அதாவது அர்த்தத்தை அறிவிப்பதாகத்தான் இருக்க முடியும். பிரகிருத்தியான இயற்கையின் பரிணாமமான வளர்ச்சியே சொல்லின் பாவனை பொருளின் பாவனை என்கிற இரு பாகுபாடு கொண்டதுதான். இவை இரண்டும் பரமனான சிவன் இறைவியான பார்வதி பிராட்டி ஆகிய இருவரின் உண்மையான இயல்பான மூர்த்தி எனப்படுகிறது. இவர்களின் சொல்வடிவான எந்த விபூதி அதாவது தன்மை உண்டோ அதை அறிஞர்கள் மூவகையாக கூறுவர். அவை ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம் என்பன. காதுகளினால் நேருக்கு நேராக கேட்கப்படுவது ஸ்தூலம், சிந்தைக்கு மட்டும் எட்டுவது சூக்ஷ்மம், எது சிந்தனைக்கும் எட்டாமல் தாண்டி நிற்கிறதோ அது பரா எனப்படுகிறது. அதுவே சக்தி தத்துவத்தின் சுரூபம் உண்மை நிலை. அதைத்தான் சிவதத்துவத்தை அண்டி நிற்கும் பராசக்தி என்கின்றனர். ஞானசக்தியோடு சேர்ந்த இந்த பராசக்தியே இச்சாசக்தியை மேலும் வலுவுள்ளதாக செய்கிறது. இதுவே அனைத்து சக்தி தத்துவங்களின் ஒன்று சேர்ந்த மொத்த ஸ்வரூபம். இதைத்தான் சக்தி தத்துவம் என்கின்றனர். இதுவேதான் அனைத்து செயற்பாடுகளுக்கும் மூல காரணம் என்று கொள்ளப்படுகிறது. இதையேதான் குண்டலினி சக்தி என்கின்றனர். இதுவே விசுத்த அத்துவா என்கிற பராமாயை. உண்மையில் இது பிரிவற்றது. எனினும் ஆறு அத்துவாக்கள் என்கிறதாக அதாவது ஆறு வழிகள் என்கிறதாக விஸ்தாரத்தை அடைந்துள்ளது. இந்த ஆறு அத்துவா எனப்படும் வழிகளில் மூன்று ஒலி வடிவானவை. இந்த ஆறு அத்துவா எனப்படும் வழிகளில் மூன்று ஒலி அதாவது சொல் வடிவானவை, மூன்று பொருள் வடிவானவை. உலகில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தங்கள் தங்கள் ஆன்ம தூய்மைக்கு அதாவது உள்ள தூய்மைக்கு ஏற்றவாறு அனைத்து தத்துவங்களின் பிரிவுகளிலும் லயமாவதற்கும் இரண்டர கலப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தகுதி உண்டு. இவை அனைத்து தத்துவ கலவைகளின் மூலமாக அவரவர் தகுதிக்கேற்ப பெறலாகும். பரா பிரகிருதியின் முதலில் ஏற்படும் ஐந்து வித பரிணாமங்கள் எவையோ அவையேதான் நிவிற்த்தி முதலிய கலைகள். சொல்லிற்கு தொடர்புடைய அத்வாக்கள் மந்திராத்வா பதாத்வா வரணாத்வா என மூன்று. பொருள் அதாவது அர்த்தத்திற்கு தொடர்புடைய மூன்று அத்வாக்கள் புவனாத்வா தத்வாத்வா கலாத்வா என்பன. இவை அனைத்திலும் ஒன்றுக்கொன்று இணைந்து இயங்கும் இயல்பு உள்ளது. மந்திரங்கள் அனைத்தும் பதங்களால் அதாவது சொற்றொடர்களால் நிரம்பியவை. ஏனெனில் அவை வாக்கியங்களாக உள்ளன. பதங்கள் அனைத்தும் வர்ணங்களால் அதாவது எழுத்துக்களால் ஆனவை. வித்வான்களின் கருத்து எழுத்துக்களின் தொகுப்பே பதங்கள் அதாவது சொற்கள். எழுத்துக்கள் புவனங்களினால் அதாவது உலகங்களினால் நிரம்பியுள்ளன. ஏனெனில் உலகங்களில் தானே எழுத்துக்கள் இருக்க முடியும். புவனங்களோ உள்ளும் புறமும் தத்துவங்களினால் நிரம்பியுள்ளன. ஏனெனில் புவனங்கள் தத்துவங்களின் என்றும் தோன்றியவையே. தத்துவங்கள் காரணங்கள், புவனங்கள் காரியங்கள். அநேகமாக புவனங்கள் அனைத்தும் தத்துவங்களின் என்றும் வெளிவந்தன. இவற்றில் சில புராணங்களில் விரிவாக காண கிடைக்கின்றன. சில புவனங்களை பற்றி சிவசம்பந்தமுடைய ஆகம நூல்கள் வாயிலாக தெரியலாகும். சில சாங்கிய சாஸ்திரம் யோகசாஸ்திரம் ஆகியவற்றிலும் காண கிடைக்கின்றன. சிவசாஸ்திரங்களில் தெளிவாக காணப்படும் சில பல தத்துவங்கள் கலைகளில் உரிய முறைப்படி பரவி காணப்படுகின்றன. பராப்பிரகிருதியில் முதன் முதலில் எந்த ஐந்து பரிணாமங்கள் தோன்றினவோ அவைதான் நிவிற்த்தி முதலிய கலைகள். இந்த ஐந்து கலைகளும் ஒன்றன் மேல் ஒன்றாக தத்துவங்களால் பரவியுள்ளன. அதனால் பரா என்கிற சக்தி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது. உண்மையில் அதில் பிரிவு இல்லை. ஆனால் ஆறு வழிகள் என்கிற நிலையில் ஆறு அத்வாக்கள் என்கிற நிலையில் பிரிந்துள்ளன. சக்தி தத்துவம் தொடங்கி பிருத்வி தத்துவம் வரையிலான அனைத்து தத்துவங்களும் சிவ தத்துவத்திலிருந்து தோன்றியவையே. சட்டி பானை முதலிய நம் அண்ணால்தானே வியாபிக்கப்பட்டுள்ளன. அதே போல் தத்துவங்கள் அனைத்தும் சிவ தத்துவத்தினாலேயே ஆனவை. முன்பு கூறப்பட்ட ஆறு வழிகளினால் பெறக்கூடிய பயன் எதுவெனில் சிவனாரது உயர்ந்த பதமே ஆகும். ஐந்து தத்துவங்களையும் சோதித்து பார்க்கையில் எங்கும் பரவியது அவ்வாறு பரவி நில்லாதது, அதாவது வியாபிகா அவ்வியாபிகா என்கிற இரு சக்தியினால் தான் என்று தெரிய வருகிறது. நிவர்த்திகளை மூலம் பிரம்மாண்டத்தின் நிலையில் சோதனை ருத்ரலோகம் வரை ஏற்படுகிறது. பிரதிஷ்டாக்களை மூலம் அதற்கும் மேல் அவ்வக்தத்தின் எல்லை வரையிலான பகுதி சோதிக்கப்படுகிறது. நடுவிருக்கும் வித்யாக்களை மூலம் அதற்கும் மேல் உள்ள வித்யேஸ்வரர் வரையிலான ஸ்தானத்தின் சோதனை ஏற்படுகிறது. சாந்திகளை மூலம் அதற்கும் மேல் உள்ள இடம் சாந்தி தீதகளை மூலம் அத்துவாயனப்படுகிற வழிகளின் முடிவு வரைவிலான நிலை சோதிக்கப்படுகிறது. இதைத்தான் பரம வியோமம் என்கின்றனர். இதுவரை கூறிய இந்த ஐந்து தத்துவங்களே இவ்வுலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது. சாதனை புரிய விருப்பம் உள்ளவர்கள் அத்துவாயனப்படும் வழிகள் எங்கு எவ்வாறு வியாபித்துள்ளன என்பதை நன்கு அறிந்து கொண்டு அதன் பின்னரே சோதனம் எனப்படும் தகுதியை செய்ய மேற்கொள்ள வேண்டும். இல்லையே அவர் முழுமையான தகுதியை பெற இயலாதவர். அதனால் பெறலாகும் பயனும் கிட்டாது, அவரது உழைப்பு வீணே, அது நரகத்தை அடைவிக்கும். சக்திவாதத்தின் முழு சேர்க்கை என்ற தத்துவங்களை உள்ளபடி நன்கு அறிந்து கொள்ள முடியாது. அதன் உண்மையான விளக்கமும் பெற இயலாது. அதன் வியாப்தி மற்றும் பெருக்கத்தின் அறிவும் பெற இயலாது, அதாவது அதன் வியாப்தி அளவு மற்றும் பெருக்கத்தின் அறிவும் பெற இயலாது. சிவபரம்பொருளின் சித்துரூபமான பரமேஸ்வரி பராசக்தியே ஆக்ஞை எனப்படுவது. அனைத்திற்கும் காரண ரூபமாக விளங்கும் அந்த அக்ஞா சக்தியின் கூட்டு சேர்க்கையினாலேதான் சிவம் எனப்படும் பரம்பொருள் அனைத்து சிவத்திற்கும் அதாவது மங்களங்களுக்கும் நிலைக்களனாக ஆகிறார். உண்மை நிலையை ஆராய்ந்து பார்த்தால் ஆன்மாவில் எந்த ஒரு பேதமும் வேறுபாடும் இல்லை. காணப்படும் அனைத்து மாறுபாடுகளும் மாயையின் செயல், முற்றிலும் மாயையே. தலை என்பதும் இல்லை. இத்தலைகளை தகர்த்தெறிந்து விடுதலை தரும் முக்தி என்பதும் இல்லை. பரமசிவனாரது குறைவற்ற பராசக்தியே அனைத்து செல்வங்கட்கும் எல்லை நிலம். சிவபரம்பொருள் எந்த ஒரு தர்மத்தை அதாவது கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளாரோ அதே கொள்கைதான் இறைவியனுடனும் ஆகும். அவர் ஏற்கும் அனைத்தையும் இறைவியும் ஏற்று நடத்துகிறார். அந்த சக்தியின் தத்துவத்தினால்தான் இறைவன் இல்வாழ்வான் ஆகிறார். அதே போல இறைவியும் இவரோடு சேர்ந்தே உலகப்படைப்பாக்கிற தோற்றத்திற்கு வாழ்க்கை துணை ஆகிறார். இப்பிரபஞ்சமே பிரகிருதியில் இருந்து தோன்றியது. பிரகிருதி காரணம், ஜகத் அதாவது இந்த உலகம் அதன் காரியம். சிவா சிவயான தம்பதிகளின் சந்தான பாக்கியம் இவ்வுலகம். அவர்களே ஜகத்தின் தாய் தந்தையர். சிவனாரே கர்த்தா ஆக்குபவர், சக்தியே காரணம். இதுதான் அவர்களின் நடுவே உள்ள வேறுபாடு. உண்மையை சிந்தித்தால் சிவபரம்பொருள் ஒருவரே சக்தியாகவும் சிவமாகவும் விளங்குபவர். சிலரது கருத்து என்ன தெரியுமா? ஆண் பெண் என்கிற ஒரே ஒரு வேறுபாடுதான் அவர்கள் இடையில் என்று. வேறு சிலர் பராசக்தி சிவத்திலேயே பிரிவின்றி ஒன்றுபட்டுள்ளாள் என்பது. சூரியனும் சூரிய ஒளியும் தனித்தனியா? இல்லையே, இரண்டும் ஒன்றுதானே. அதே போலத்தான் சித் சுரூபியணியான பராசக்தி சிவபரம்பருளை விடுத்து தனித்ததன்று. இருவரும் பிரிவற்ற ஒன்றே என்பதுதானே உண்மை நிலை. ஆகவே சிவனார் பரம காரணன், அதாவது அவரே கடவுள். அவரது ஆளுமையான ஆக்ஞா சக்தியே பரமேஸ்வரி. சிவனாரால் தூண்டப்பட்ட சிவனாரது அழிவற்ற மூல பிரகிருதி காரியங்களின் வேறுபாடுகளினால் அதாவது அந்தந்த செயலுக்கு ஏற்ப மகாமாயை, மாயை, முக்குணங்கள் கொண்ட பிரகிருதி அதாவது இயற்கை என்கிற மூலகங்களிலும் நிலையாக நின்று ஆறு அத்துவாக்களையும் வெளியே தோன்றும்படி செய்கிறது. இந்த ஆறு விதமான அத்துவாக்களும் சொல் பொருள் இரண்டின் கூட்டு சேர்க்கையே. அதுதான் இந்த அனைத்து பிரபஞ்சமாகவும் விளங்குகிறது. சாஸ்திரங்கள் அனைத்தும் இந்த ஒரு தத்துவத்தையே விளக்கமாக உறுதி செய்கின்றன. ஏழாவதான வாயவிய சம்ஹிதை அதிலே பூர்வகண்டம் அத்தியாயம் 30 இருந்து ரிஷிகள் கேட்கின்றனர், வாயுதேவரே, சிவபிரான் மிகவும் சாந்தமானவர். அவர் அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் அருள் புரிகிறார் என்பது உண்மையானால் அனைவரது விருப்பங்களும் ஒரே சமயத்தில் ஏன் நிறைவு பெறுவதில்லை? அவரோ அனைத்தையும் செய்து முடிக்கும் திறமையாளர் என்பதானால் அனைவரையும் ஒரே சமயத்திலேயே உலகியல் தடைகளில் இருந்து விடுவித்து முக்தர்கள் ஆக்கலாமே. சரி, ஒருவேளை தொன்று தொட்டு தொடர்ந்து வரும் அனைவரது செயற்பாடுகளும் ஒரே மாதிரியின்றி வேறு வேறாக இருக்கின்றன, ஆகவே அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடைக்க வழி இல்லை என்று கூறுவீர்களேயானால் அதுவும் சரியாக இல்லையே. ஏனெனில் கர்மங்களின் வேறுபாடுகள் விசித்திரமானவை, அவை நியமிப்பதாக ஆக முடியாது. ஏனெனில் இந்த கர்மங்களும் பரமனால் செய்யப்படுவது செய்யப்படுவதாகவே தான் ஆகின்றனர். இதில் பல சொல்லி காமுறுவதேன் பயனோ இல்லை. இவ்வாறு பலவாறாக யுக்தியின் வாயிலாக பரவிய நாத்திகம் எவ்வாறு விரையில் நசித்து போகுமோ அவ்வாறு எங்களுக்கு விளக்க வேண்டுகிறோம். வாயு பகவான் பதில் கூறுகிறார், அந்தணர்களே, நீங்கள் யுக்தியின் பார்ப்பட்டு இதுவரை எந்தெந்த ஐயப்பாடுகளை என்னிடம் கேட்டீர்களோ அவை அனைத்தும் உண்மையில் மிக மிக பொருத்தமானவைகளே. ஏனெனில் ஏதாவது ஒன்றை பற்றி உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பமோ அல்லது உண்மை விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காகவோ கேட்கப்படும் கேள்விகளை சாதுக்கள் அதாவது சான்றோர்கள் இவன் நாத்திகம் பேசுகிறான் என்று கொள்ள மாட்டார்கள். இவ்விஷயத்தில் சான்றோர்களின் மயக்கத்தையும் தெளிவாக்கும் பிரமாணங்களை உங்களுக்கு கூறுவேனாக. சான்றோர்கள் அல்லாத புல்லறிவாளர்களுக்கு ஏற்படுகின்ற தெளிவின்மை அதாவது இந்த மயக்கம் சிவனாரது அருள் இன்மையினாலேயே ஆகும். பரிபூரணரான சிவபரம்பொருளின் அருள் இன்றி உலகில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு செயலுமே இல்லை என்பதே சர்வ நிச்சயம். பரிபூரணரான சிவபரம்பொருளின் அருள் இன்றி உலகில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு செயலுமே இல்லை என்பதே சர்வ நிச்சயம். அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது. பிறருக்கு அருள்வதில் ஸ்வபாவம் என்கின்ற கருணையே முழுமையான திறன் படைத்தது. கருணையற்றவன் பிறர் எவருக்கும் அருள் புரிய முடியாது. ஜீவராசிகள் பசுக்கள் உலகம் பாசமாகிற தரை இவை இரண்டும் சேர்ந்துதான் பரம் எனப்படுகிறது. இது திருவருள் பெறுவதற்கு ஏற்ற பாத்திரம். பரமான இந்த உலகத்தை அருள்வதற்கு பதியான இறைவரது அருளானையின் தொடர்பு தேவைப்படுகிறது. பரமான இந்த உலகத்தை அருளுவதற்கு பதியான இறைவரது அருள் ஆணையின் தொடர்பு தேவைப்படுகிறது. பதி எனப்படும் இறைவன்தான் கட்டளையிடுபவர். அனைவருக்கும் அருள் புரிவரும் அவர்தான். அவ்வாறு அருள் புரிவதற்கென்றே அருளாணை அதாவது அருட்கட்டளை என்கின்ற ஒரு செயலை மேற்கொள்வதாலேயே சிவபரம்பொருளை சுதந்திரம் அற்றவர் அதாவது பிறருடைய கட்டளையை எதிர்நோக்கி நிற்பவர் என்று எவ்வாறு கூற முடியும்? திருவருள் பெறுவதற்கென்று ஒருவர் இல்லையெனில் எவ்வாறு அத்திருவருள் பயன் தருவதாக ஆக முடியும்? ஆகவே திருவருள் என்பது என்ன எனில் சுதந்திரம் என்கிற சொல்லின் பொருளான எதிர்பாராதிருத்தலே ஆகும். திருவருள் என்பது என்ன எனில் சுதந்திரம் என்கிற சொல்லின் பொருளை எதிர்பாராது இருத்தலே ஆகும். திருவருள் பெறுபவன் சுதந்திரனாக இருக்க இயலாது. அவன் பிறருக்கு கீழ்ப்பட்டவன் தான். ஏனெனில் பதியான இறைவனது திருவருள் இல்லையெனில் அவனுக்கு இவ்வுலக போகமோ அவ்வுலக மோட்சமோ நிச்சயம் இல்லை. இரண்டும் அவனுக்கு கிடைக்காது. திருமேனியோடு கூடிய மூர்த்தி ஆத்மா என்பதும் இறையருளுக்கு பாத்திரமானதுதான். ஏனெனில் அங்கும் சிவாஜ்ஞை என்பது தனித்து நிற்பதில்லை. அவையும் சிவாஜ்ஞைக்கு உட்பட்டதுதான். சிவாஜ்ஞைக்கு கட்டுப்படாத எந்த ஒரு பொருளும் இல்லை. சகுணமோ அல்லது திருமேனி தாங்கிய சகல ரூபமோ இரண்டும் சிவனாரது சுரூபமே. அதுதான் சிவலிங்க சுரூபம். இதன் மூலம்தான் நிஷ்கலரான நிர்குணரான நிராகாரரான சிவனாரின் திருவருள் நமக்கு கிடைக்கிறது. நிஷ்கலமானதோ சகலமானதோ நிர்குணமோ சகுணமோ இதுவே சிவமூர்த்தம் என்று சொன்னாலும் அது மேலெழுந்த வாரியாகத்தான் அதாவது ஏதோ உபச்சாரமாகத்தான் சொன்னதாகும். எந்த இறைவன் சாட்சாத் நிஷ்கலர் சாட்சாத் நிஷ்கலர் பரம காரண ரூபரான சதாசிவன் என்று அழைக்கப்படுகிறாரோ அவர் எந்த ஒரு சாகார அதாவது திருமேனியோடு கூடியதாக அனுபவிக்க இயலாதவர் என்றும் கூற முடியாது. ஏதாவது ஒரு பிரமாணத்தினால் அறியலாகும் என்பதும் அவரது இயல்புக்கு சாராது. பிரமாணத்தினாலோ பிரதீகம் எனப்படும் அடையாளத்தினாலோ அடைய வேண்டும் என்கிற எண்ணமும் தோன்றாது. பரம தத்துவத்திற்கு இவையெல்லாம் உபலக்ஷணமே அதாவது ஏதோ ஒரு குறியீட்டு முறையே. இதுதான் முடிந்த முடிவு. கண்களில் காண இயலாத ஆன்மாவிற்கு ஏதாவது ஒரு மூர்த்தியே அதாவது திருமேனியே உபலக்ஷணமாகும். அதாவது இப்படியும் என்று உணர்த்துவதாக அமையும். சிவலிங்காகாரமான ஒரு பிம்பத்தை காட்டி இதுவே சிவனாரது திருமூர்த்தம் என்று கூறுவது எதனால் எனில் இந்த திருமேனியிலும் சிவபரம்பொருள் விளங்குகிறார் என்பதை அறிவுறுத்தவே. திருமேனி என்பது சிவனாரை குறிக்கும் ஒரு குறியீடு. சிவலிங்காகாரமான ஒரு பிம்பத்தை காட்டி இதுவே சிவனாரது திருமூர்த்தம் என்று கூறுவது எதனால் எனில் இந்த திருமேனியிலும் சிவபரம்பொருள் விளங்குகிறார் என்பதை அறிவுறுத்தவே. திருமேனி என்பது சிவனாரை குறிக்கும் ஒரு குறியீடு. தீ கொண்டு வா என்றால் எரிகிற ஒரு கொள்ளிக்கட்டையை தானே கொண்டு வர முடியும்? அக்கட்டை இல்லை எனில் தீயும் இல்லை. தீ தனித்து இருக்காது, கட்டையை சார்ந்திருந்தால் தான் நமக்கு புலப்படும். இதே போலத்தான் சிவனாரும் சிவலிங்கம் என்னும் திருமேனியின்றி காண கிடைக்கார். தீயை தொடு உணர்ச்சியால் உணர முடிவது போல சிவபரம்பொருளை மனதினால் உணர இயலும். ஆகவே சிவபரம்பொருளை பூஜிக்க வேண்டுமெனில் அதற்கு ஒரு மூர்த்தி அதாவது பிம்பம் தேவை. ஆகவே இந்த சிவலிங்க மூர்த்திக்கு செய்யும் அனைத்து பூசனைகளும் சாட்சாத் சிவபெருமானுக்கு செய்ததாகவே தான் ஆகும். அர்ச்சா விக்கிரகம் எனப்படுகிற சிவலிங்க பூஜையே சிவனாரது பூஜைதான். எந்த ஒரு மூர்த்தியானாலும் சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர், ஸ்ரீ நடராஜர் முதலிய கோயில்களில் காணப்படும் திருமூர்த்தங்கள் எதுவானாலும் அத்திருமேனியில் சிவனாரை தியானித்துத்தான் பூஜை செய்கிறோம். அதுதானே சிவபூஜை என்பதும், சிவபிரான் எவ்வாறு சிவலிங்க திருமேனியிலே தன்னருளை பாய்ச்சுகிறாரோ அதுபோலவேதான் சிவலிங்க திருமேனியிலே விளங்கும் சிவபிரான் பசுக்களான நம்மேலும் அருளை பொழிகிறார். பரம்பொருளான சிவபிரான் உலகங்கள் அனைத்தையும் காத்தருளவேதான் சதாசிவன் முதலிய பல பல திருமேனிகளை தாங்கி தன் ஆளுமைக்கு கீழிறுத்தி திருவருள் புரிகிறார். ஒரு குறிப்பு ஆசிரியராலே கொடுக்கப்படுகிறது. சிவனாரது பூஜை, நம் சிவலிங்க பூஜை செய்வது எப்படி என்று சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் கொடுக்கிறார். நம் வீட்டில் நம் தாய் தந்தை தாத்தா பாட்டி முதலியவர்களின் புகைப்படத்தை வைத்து மாலை சாத்துவது போல என்று நாம் கொள்ள வேண்டும். அந்த படம் தாத்தா பாட்டி இல்லை, ஆனால் அவர்களை அங்கே பாவிக்கிறோம் அர்ச்சா விக்கிரகமாக. அதே போலத்தான் சிவலிங்க பூஜை என்று ஒரு குறிப்பை கொடுக்கிறார். தொடர்ந்தோம். சிவபிரான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் திருவருள்தான் புரிகிறாரே தவிர எவரையும் தண்டிப்பதில்லை, அதாவது நிகிரகிப்பதில்லை. ஏனெனில் எவனை தண்டிக்க வேண்டுமோ அவனிடம் உள்ள குற்றங்கள் இறைவனிடமும் இல்லை. எவனை தண்டிக்க வேண்டுமோ அவனிடம் உள்ள குற்றங்கள் இறைவனிடம் இல்லை. அந்த ஜீவன் செய்த குற்றத்திலும் ஏதாவது ஒரு நல்லது இருக்குமா என்று தேடிக் கண்டு அதை கொண்டு திருவருள் செய்பவர் இறைவன். பிரம்மதேவரது சிரத்தை குயிறாரே, மன்மதனை எரித்தாரே என்றால் அதுவும் உலக நன்மைக்காகவே தான் செய்யப்பட்டது. தண்டிப்பது என்பது உண்மையில் குற்றமற்றதுதான். விருப்பு வெறுப்பினால் ஒருவன் தண்டித்தால் அது குற்றமானதாகும், அதில் தன்னலம் உள்ளது. ஆகையினால் தான் அரசன் குற்றவாளிகளை தண்டிப்பதையும் உயர்வாக தன்மதிக்கின்றனர். நல்லவன் ஒருவனை காத்தருள தீயவனை தண்டித்துதான் ஆக வேண்டும். தீயவனை அகற்ற முதலில் சாமம், தானம், வேதம் என்ற மூன்று வழிகளை கையாண்டு அதில் பயன் கிட்டவில்லை எனில் கடைசியில் தண்டம் என்கிற தண்டனை உபாயத்தை தான் மேற்கொள்ளத்தான் வேண்டும். இந்த உபாயங்களெல்லாம் எதற்காக எனில் உலகில் உள்ள தீய சக்திகளை அகற்றி நல்ல சக்தியை நிலைநிறுத்தவே ஆகும். இதுதான் அதனுடைய அவசியத்துவத்தை காட்டுகிறது. ஒருவேளை செயல் மாறி போகுமானால் அதை நலத்திற்கல்ல என்று ஒதுக்குகிறோம். நலம் புரிவதே எனது நெடுநோக்கு அதாவது கொள்கை என்று ஒருவன் கூறினால் அதற்கு எடுத்துக்காட்டு இறைவன் ஒருவரே. தீயவர்களை தானே இறைவன் தண்டிக்கிறார், ஆகவேதான் அவர் தோஷமற்றவர் குற்றமற்றவர். ஆகவே தீயவர்களை மட்டுமே தண்டிப்பவர் ஒருவரை தண்டித்தார் என்கிற ஒரு செயலை மட்டும் கொண்டு அவர் குற்றவாளி என்று சான்றோர்கள் சுட்டிக்காட்டுவார்களா? உலகில் எங்கு எப்போது இம்மாதிரியான குற்றவாளிகளை தண்டிப்பது என்கிற செயல் நடக்குமோ, அதுவும் மனதில் விருப்பு வெறுப்பின்றி நடக்குமோ, அப்பொழுது அது உயர்ந்ததாகத்தான் அதாவது நற்செயலாகத்தான் கொள்ளப்படுகிறது. தந்தை தனையனை தண்டித்து வளர்க்கிறாரே எனில் அது அவர் செய்யும் நற்செயல். அவனை நல்லவனாக்கவே அத்தண்டனையே தவிர அவன் மேல் விருப்பு கொண்டு இல்லை. சிவாஜ்ஞையை ஏற்று நடப்பதே நன்மை, அதுவே நமக்கு நலம் பயப்பது. இதுதான் அவரது திருவருள். உலக ஜீவராசிகள் அனைத்தையும் நல்லதில் திருப்ப திருவுள்ளம் படைத்த இறைவரை திருவருள் புரிபவர் என்றுதானே கூற முடியும். பிறருக்கு உபகாரம் செய்வது என்பதன் பொருள் என்ன? திருவருள் புரிவது என்பதுதானே. உபகாரம் என்பது ஒருவனுக்கு செய்யக்கூடிய நன்மையே. சிவன் அருளால் தான் உலகில் உள்ள அசைவன் அசையாதன் ஆகிய அனைத்தும் நல்வழியில் ஊக்குவிக்கப்படுகின்றன. ஆனால் அவர் புரியும் திருவருள் எல்லோருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இதற்கு காரணம் திருவருள் பெறுபவனது சுபாவமே ஆகும். அவனது இயல்பே இறைவனை தடுக்கிறது. சூரியன் குலத்தில் இருக்கும் அனைத்து தாமரை மலர்கள் மீதும் ஒரே மாதிரி தான் தன் கிரணங்களை வீசுகிறார். ஆனால் அத்தாமரை மலர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாகவா மலர்கின்றன? இல்லையே. பொருட்களின் பின்னிட்டு வரும் பயன்களுக்கு அதன் இயல்புதான் காரணம். பொருள் இழப்பு எனில் அது செய்தவனை நோகாது, ஏனெனில் அதன் இயல்பினால் அது அழிந்தது. தீயிலிட்ட தங்கம் உருகுகிறது, ஆனால் கறி உருகுவதில்லை. அதுபோல சிவபிரான் பக்குவம் அடைந்த அதாவது மும்மலங்கள் அழிந்த ஜீவான்மாவையே உலகியல் தடைகளில் இருந்து விடுதலை பெறும்படி செய்கிறார். மற்றவர்களை அல்லவே. எந்த பொருள் எவ்வாறு ஆக வேண்டுமோ அவ்வாறு அது தானாகவே ஆவதில்லை. அவ்வாறு ஆவதற்கு அதற்கு ஒரு செயல்படுத்துபவன் தேவையாகிறது. அந்த கர்த்தா எப்பொழுதும் சுதந்திரனாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் திருவருள் புரியும் சிவபிரான் இவ்வாறு இயல்பாகவே தனி தூய்மை பெற்றுள்ளாரோ அவ்வாறே ஜீவன் என்று அழைக்கப்படும் ஆன்மாக்கள் அனைத்தும் இயல்பாகவே மாசுபடைத்தனவே. அவ்வாறு இல்லையெனில் ஏன் ஜீவராசிகள் உலகியல் சூழலில் வீழ்ந்து தத்தளிக்கின்றன? சிவனார் இச்சூழலில் சிக்காது தனித்து விளங்குவது ஏன்? ஜீவராசிகளின் சம்சாரம், அதாவது உலகியல் சூழல் என்று வித்வான்கள் எதனை அழைக்கின்றனர் தெரியுமா? கர்ம தலையையும் அதனால் பிறலாகிற மாயை என்கிற தலையையும் தான் சம்சாரம் என்கின்றனர். கர்மத்தலையையும் அதனால் பிறலாகிற மாயை என்கிற தலையையும் தான் சம்சாரம் என்கின்றனர், அதாவது உலகியல் சூழல். இந்த தலை ஜீவன்களை தான் கட்ட இயலும், இறைவனை அல்ல. இதன் காரணம் ஜீவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துள்ள ஆணவமலம், கர்மமலம், மாயாமலம் என்கிற முன்மலங்கள். காரணமாகிற இம்மலங்கள் ஜீவனது இயல்பு, போய் வருவன அன்று, பிறவியிலிருந்தே உள்ளவை. அது ஒருவேளை வந்து போவது என்று கொள்வோமேயானால் எவனுக்கோ ஏதோ ஒரு காரணத்தால் தலை ஏற்படும். இதன் காரணம் ஒன்றுதான், எல்லா ஜீவராசிகளின் இயல்பும் ஒரே மாதிரித்தான். எல்லா ஜீவராசிகளிடமும் ஆன்மபாவம் ஒரே மாதிரித்தான் உள்ளது. இருப்பினும் மும்மலங்களின் பரிவாகத்தினால் சில ஜீவன்கள் உலகியல் தலைக்கு ஆட்படுகின்றன, சில அவற்றை தள்ளிவிடுகின்றன. பத்த ஜீவன், அதாவது பத்த ஜீவன் என்கிற உலகியல் தலையில் சிக்கித் தவிக்கின்ற ஜீவன்களில் சில ஜீவன்கள் லயம் மற்றும் போகம் இவற்றை பெறுவதில் உள்ள தகுதிக்கேற்ப உயர்வாகவும் தாழ்வாகவும் ஆகி ஞானம் செழுமை முதலியவற்றை பெறுவதிலும் உயர்வு தாழ்வு பெறுகின்றன. அதாவது ஞானத்தையும் செல்வத்தையும் சில ஜீவர்கள் நிறைவாகவும் சில ஜீவர்கள் குறைவாகவும் பெறுகிறார்கள். பத்த ஜீவன் என்கிற உலகியல் தலையில் சிக்கித் தவிக்கின்ற ஜீவன்களில் சில ஜீவன்கள் லயம் மற்றும் போகம் இவற்றை பெறுவதில் உள்ள தகுதிக்கேற்ப உயர்வாகவும் தாழ்வாகவும் ஆகி ஞானம் செழுமை முதலியவற்றை பெறுவதிலும் உயர்வு தாழ்வு பெறுகின்றன. அதாவது ஞானத்தையும் செல்வத்தையும் சில ஜீவர்கள் நிறைவாகவும் சில ஜீவர்கள் குறைவாகவும் பெறுகிறார்கள். சிலர் மூர்த்தி ஆத்மாவாகவும் சிலர் சிவ சந்நிதியிலேயே உலா வருபவர்களாகவும் விளங்குகிறார்கள். மூர்த்தி ஆன்மாக்களிலும் சிலர் சிவஸ்வரூபமாகவே ஆகின்றனர். ஆறு அத்துவாக்களையும், அதாவது ஆறு வழிகளையும் கடந்து மேலே நிற்கிறார்கள். சிலர் இந்த ஆறு அத்துவாக்களின் மத்தியில் மகேஸ்வரனாக விளங்குகிறார்கள். சிலர் அத்துவாக்களுக்கு கீழே ருத்ரஸ்வரூபங்களாக விளங்குகிறார்கள். சிவனாரது அருகில், அதாவது சாமீபியம் என்னும் நிலையில் இருப்பினும் மாயையை கடந்து நிற்பதால் உயர்வு தாழ்வு நடி என மூன்று நிலைகளில் உள்ளனர். தாழ்ந்த நிலையில் ஆன்மாவின் நிலை உள்ளது. மத்தியமான நடுப்பாகத்தில் அந்தராத்மா நிலை உள்ளது. எது அனைத்தையும் தாண்டி பெருநிலையாக உள்ளதோ அவ்விடத்தில் பரமாத்மா விளங்குகிறார். இம்மூன்று நிலைகளைத்தான் முறையே பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்கின்றனர். சில ஜீவர்கள் பரமாத்மா நிலையை கை கொள்ளுகின்றனர். சிலர் அந்தராத்மா நிலையையும் சிலர் ஆன்ம நிலையையும் ஏற்று நிற்கிறார்கள். உலகில் உள்ள பசுப்பிராயங்களான அனைத்து ஜீவராசிகளையும் உலகியல் தடைகளில் இருந்து நினைத்த மாத்திரத்திலேயே விடிவெக்க சக்தி வாய்ந்தவர்தான் சிவபரம்பொருள். அவ்வாறு இருக்க தலைகட்கு அந்த தலைகட்கு முன் கேடையன் தாங்கி நின்று துன்பங்களை ஏன் இவ்விறைவன் அளிக்கிறானோ என்று நினைக்கலாம். அவ்வாறு நினைப்பதே தவறு. ஏனெனில் உலகியல், அதாவது இந்த சம்சாரம் என்பதே துன்பமயமானது தானே? இதுதான் ஆராய்ச்சியாளர்கள் கருத்து. இயல்பாகவே துன்பம் நிறைந்தது என்னும் போது அது துன்பமற்றதாக எவ்வாறு ஆக முடியும்? இயல்பில் முன்பின் என்கிற வேறுபாடு இருக்க முடியாது. மருத்துவரின் மருந்தால் நோய் நோயற்றதாக ஆக முடியாது. அது நோயாளனை தனது மருத்துவ குணத்தினால் நன்கு குணப்படுத்துகிறது. இதே போலத்தான் எது இயல்பாகவே மாசுபடைந்துள்ளதோ துன்பம் நிறைந்துள்ளதோ அந்த ஜீவர்களை தனது கட்டளை, அதாவது அறநெறிகள் என்கிற மருந்து மூலம் உலகியல் துன்பங்களிலிருந்து சிவபிரான் விடுவித்து அருள்கிறார். நோய் வருவதற்கு மருத்துவரா காரணம்? இல்லையே. ஆனால் இப்பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு காரணம் இறைவனே. ஆகவே நோயையும் மருத்துவரையும் சிவனுக்கும் உலகியலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக கூற முடியாது. இரண்டும் ஒன்று போல என்பதில்லை. ஆகவே இறைவன் மேல் குற்றத்தை சுமத்த முடியாது. துன்பம் என்பது இயல்பு என்னும் போது சிவனார் அதற்கு எவ்வாறு காரணமாவார்? ஜீவர்களின் இயல்பாக அமைந்த மாசுதான், அதாவது இந்த மலங்கள் தான் அவைகளை உலகியல் தலைகளில் சிக்க வைக்கின்றன. உலகியலுக்கு காரணபூதமான மலங்களை சைதன்யமற்ற மாயை முதலியன. சிவனாரது திருவருள் இன்றி அவை செயல் செய்ய முடியாது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. காந்தம் இரும்பை கண்டால்தான் தன் வசம் இழுக்கும். அதே போலத்தான் சிவனாரும் ஜடமான மாயையை கொண்டுதான் அனைத்தையும் அட்டி வைக்கிறார். அதனது இயல்பான சக்தியை காரணமின்றி அழிக்க முடியாது. ஆகவே எவராலும் அறியுண்ணா இறைவனே இவ்வுலகின் அதிர்ஷ்டாதா, அதாவது தாங்கி நிற்பவர். சிவனின்றி எதுவும் செயல் ஆற்றுவதாக இவ்வுலகில் இருக்க முடியாது. அவரது கட்டளையின்றி ஓர் இலை கூட அசையாது. சிவன் இன்றி எதுவும் செயல் ஆற்றுவதாக இவ்வுலகில் இருக்க முடியாது. அவரது கட்டளையின்றி ஓர் இலை கூட அசையாது. அவரால் தூண்டப்பட்டுதான் இந்த பிரபஞ்சமே பலவாறான செயல்களை செய்கிறது. ஆனால் அவர் எதை கண்டும் மயங்குவதில்லை. அவரது கட்டளையே சக்தி தத்துவம் ஆகும். அதுதான் அனைத்தையும் செயலாற்ற செய்கிறது. அதற்கு அனைத்து புறமும் முகங்கள் உள்ளன. அதுதான் இன்று நம் கண்களுக்கு புலப்படும்படியான இப்பிரபஞ்சத்தையே நிரப்பியது, அதாவது பரப்பியது. ஆனால் இந்த மாசு, இந்த மனம் இருக்கிறதே, இது சிவனாரை ஒட்டாது. மனிதன் அறிவின்மையால் மயக்கம் கொண்டு இவ்வுண்மை அறியாது தன்னைத்தானே அறிவிக்குழியில் தள்ளி தன்னைத்தானே அறிவி அழிவிக்குழியில் தள்ளி கொள்ளுகிறான். சிவனாரது சக்தியின் திறனாலன்றோ இவ்வுலகம் செயலாற்றுகிறது, ஆனால் அவர் இதில் நுழைந்து தன்னை இழப்பதில்லை. இவ்வாறு வாயு பகவான் ரிஷிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போது விண்வெளியில் ஓர் குரல் உழைத்தது. சத்தியம் ஓம் அமிர்தம் சௌமியம். ஆம், அது உண்மைதான், அதுவே முதமயமானது, அதுவே நலம் பயப்பது என்று இச்சொற்கள் நன்கும் புரியும்படியாக உரைத்தன. இதை கேட்ட அனைவரும் மிகவும் மகிழ்ந்தனர். அவர்களது அனைத்து ஐயங்களும் நீங்கின. வியந்து போன முனிவர்கள் வாயு பகவானை வணங்கி போற்றினர். முனிவர்களது ஐயப்பாடுகளை நீக்கிய பின்னும் தனக்கு பூரணமான ஞானம் வந்ததாக வாயுதேவர் நினைக்கவில்லை. தனக்கு மெய்யறிவு இன்னும் நிலையாக நிற்கவில்லை என்றெண்ணியே அவர் இவ்வாறு கூறலானார். முனிவர்களே, பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் என ஞானம் இருவகையாகும். அதாவது கண்களுக்கும் புலன்களுக்கும் புலனாகும் அறிவு பரோட்ச ஞானம். புலன்களுக்கும் அறிவுக்கும் எட்டாதது அபரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம் நிலையற்றது, அபரோட்ச ஞானம் நிலையானது. யுக்தி மூலம், அதாவது நல் உபதேசங்கள் மூலம் பெறப்படும் ஞானம் பரோட்ச ஞானம். இந்த பரோட்ச ஞானமே நித்திய கர்மானுஷ்டானம் முதலியன மூலம் அபரோட்ச ஞானமாகிவிடும். இந்த அபரோட்ச ஞானமின்றி மோட்சமில்லை. இதை மனதில் நன்கு பதிய வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் சோம்பலை உதறி தள்ளி நல்லதான அனுஷ்டானங்களை செய்து முன்னேறிவீர்களாக. அதற்கான முயற்சிகளை உடனே ஏற்று நடத்துங்கள்.
6: ஓம் நமசிவாய்.
7: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Namah Shivaya.

போற்றி திரு அகவல் திரு தில்லையில் அருளியது சகத்தின் உற்பத்தி. போற்றி திருவகவல் உலக உயிர்களின் தோற்றத்தின் உரிமையையும் சிவபெருமானது பெருமைகளையும் வணங்கி வாழ்த்தி நினைந்து பாடப்பட்டதாகும். இது 225 அடிகளை கொண்டது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: முதல் பாட்டு ஞாபகமா கேடுங்க. இந்த தல புராணத்துல முதல் பாடல் நம்ம பார்வதி பதே வாடிய புக்கொழி மேவிய தற்பரமணிய என்ற வாடிய புக்கொழி மேவிய தற்பரமணியே என்று ஊழின் மறைப்பொருளோது தமிழ் கடல் உரையேற ஏழிதையிச்சிவி நீழ்கரடக்க உளிருநாள்வாய் சூழி அருட்களி யானை

புக்குழியூர் வாழிய புக்குழியூர் வாழ்வதாக, புக்குழியூர் வாழ்வதற்காக இவர் வந்து இருக்கிறார். யார் வந்திருக்கா? வாழிய புக்கொழி மேவிய. அந்த புக்கொழிங்கிறதுக்கு பின்னாடி அர்த்தம் வருது. புக்கொழிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், வினாதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பின்னாடி வருது, அது அடுத்த மாதம் சொல்றேன். வாழிய புக்கொழி மேவிய சிறப்பான வாழ்வையுடையதா இருக்கிற திருப்புக்கொழியூரிலே, திருப்புக்குழின்னா வெறு திருங்கிறது அடைமொழி, திருப்புக்கொழியூரிலே இருக்கின்ற தற்பரமணியே என்று, திருப்புக்கொழியூரில் இருக்கின்ற தனக்கு யாரும் மேல் இல்லாதவனாய் எல்லாருக்கும் மேலாக இருக்கின்ற சிவபெருமானை, தற்பரன்னா எல்லாருக்கும் மேலாக இருப்பவன், தற்பரன் என்று சொல்லு படமொழி, எல்லாருக்கும் மேலாக இருப்பவன், அப்படி எல்லாருக்கும் மேலாக இருக்கிற சுவாமியை மணியே என்று, மணியே என்று. இந்த வழியில வாழிய என்று வருகிறது, தற்பரம் என்று வருகிறது, மணி என்று வருகிறது, எல்லாம் சிறப்பு சொற்கள். மணி மணியா வருது, புரியுதா? மணி மணி மணியா வருது. வாழிய தற்பர மணியே, இப்படி தற்பரமாயிருக்கிற சிவபெருமான், தனக்கு மேல யாரும் இல்லாதவனாயிருக்கிற சிவபெருமானை மணியே என்று. சிவபெருமான் மணி, மணினா புரியுதா? மாணிக்கம், மாணிக்கம், மணி என்றால் மாணிக்கம் என்றால் மணிவாசகம், மாணிக்க வாசகம், மணியே என்று. ஊழின் மறைப்பொருள், ஊழியன் மறைப்பொருள் என்று சொன்னால், ஊழ் என்றால் சங்கார காலம், ஊழ் என்றால் ஊழ் என்பது ஊழிக்காலம் சொல்றது, ஊழிக்காலம் சொல்றது அது. ஊழ் என்றால் விதி, எனவே ஊழி என்று சொன்னால் ஊழிக்காலம், பேரூழிக்காலம், சங்கார காலம். அந்த சங்கார காலத்துல சங்கார காலம் பல, சங்கார காலம் பல, ஒரு பக்கம் சங்காரமாக ஒரு பக்கம் இருக்கும், பரமா சங்காரம், விஷ்ணு சங்காரம், உருத்திரன் சங்காரம், சிவபெருமான் சங்காரம் பண்ணா சுத்தமா இருக்கும், அதான் மகா சங்காரம். சிவபெருமான் சங்காரத்துல பரமா இருக்க மாட்டாரு, விஷ்ணு இருக்க மாட்டாரு, சூரியன் இருக்க மாட்டான், சந்திரன் இருக்க மாட்டான், நட்சத்திரம் இருக்காது, உமாதேவி கூட இருக்க மாட்டான், உள்ள இருப்பான். உமாதேவி என்ன பண்ணுவாரு, உள்ள ஒடுக்கிக்குவாரு, உள்ளே அவர் ஒத்தையா இருப்பார். அது கூட இதெல்லாம் வருது, அதுல இல்ல வருது, சங்காரத்தை பத்தி சொல்லுது. முதல்ல சங்கார காலத்திலே சிவபெருமான் ஒருத்தர் தான் இருப்பான், அப்ப எல்லாம் இருளாவே இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது, நட்சத்திரம் இருக்காதுன்னா பாத்துங்களேன், அந்த இருள்ல ஆடுவார். நல்லிருளில் நட்டம் பயந்தாடு நாதனே, நல்லிருளில் அது நல்ல இருள், நடு இருள், நல்லிருள்னா நடு இருள், உலகம் அழிந்ததற்கும் உலகம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலம், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் காலம். எதுக்கு ஆடுறான் தெரியுமா? மருந்து உலகத்தை உண்டு பண்ண, உலகத்தை அவன் அவன் எப்படி வேலை செய்யறான் தெரியுமா? சிவபெருமான் கூத்தாடியே எல்லா வேலையும் செய்யறான், கூத்தாடியே. உலகம் உண்டாவதற்கு ஒரு கூத்து, உலகம் நிக்கிறதுக்கு ஒரு கூத்து, உலகம் ஒடுங்கிறதுக்கு ஒரு கூத்து, கூத்தாடியே எல்லாம் பண்றாயா. அதனாலே ஊழியன் மறைப்பொருள், அதனால ஊழிக்காலத்திலையும் எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் இருக்கின்ற பரமேஸ்வரன், சீரில்லாதவன் ஈசன் ஒருவன், அப்படிப்பட்ட பரமசிவன் மறைப்பொருள். ஓது தமிழ் கடல், மறைப்பொருள் என்றால் வேதத்திலே அவனை சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்திலே வேதாகமங்களிலே சிவபெருமானுடைய உரிமையை சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதத்துக்கு பொருளாய் வேத பொருள் வாடி அப்பொருளாமா வாடி என்றார் போல, வேத பொருளாய் இருக்கிற சிவபெருமானை, வேதத்திலே சொல்லி இருக்கப்பட்ட சிவபெருமானை தமிழாகிய கடலிலே புகுந்து அதன் மூலமாக சொல்ல போறேன். தமிழாகி தமிழ் கடல், தமிழ் தமிழ் வந்து சாதாரணம் இல்லப்பா, தமிழ் கடல். அந்த தமிழ் கடலாய் தமிழ் கடலிலே புகுந்து தமிழிலே அந்த பெருமானை சொல்ல போறேன். தமிழ் கடல் உரையேற அந்த உரை, நான் சொல்லப்படுகின்ற உரை சிவபெருமானுக்கு ஏறும். தம்பாடல் பரமர்வால் செல்லுதற்கு திருச்செவிய சிறப்பி தும்பாரு சேர்க்கிறார். முதல்ல தோடுடைய செவியன்னு ஏன் செவிய சிறப்பித்து பாடினார்னா, செவிதானே கேட்கறது, அதனால செவிய முதல்ல சிறப்பிச்சு பாடினாராம் ஞானது முதல் தோடுடைய செவியன். அது போல இப்படி தமிழ் கடல்ல புகுந்து

0: தமிழினாலே சிவபெருமானை பாடு. அந்த பாட்டினுடைய பொருளை அவன் ஏற்றுக்கொள்ள உரை ஏற. அதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா? ஏழிசை செவி, ஏழிசையை கேட்கின்ற செவி, ஏழிசையை கேட்கின்ற யாருடைய செவி? விநாயக பெருமானுடைய. அவங்க அப்பா புள்ளை, அவங்க அம்மா தம்பி எல்லாத்துக்குமே பாட்டுன்னா ஆசை. சிவபெருமானுக்கு பாட்டுன்னா ஆசை. நான் கூட இப்போ ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நூலுக்கு பேரு வாதவூர் வள்ளல்னு பேரு. வாதவூர் வள்ளல்னு வருது. அந்த நூல்ல சிவபெருமான் மதுரையில மண்ணு சுமந்தான்ல, எதுக்கு சுமந்தான் சொல்லுங்க பாக்கலாம். அதுல ஒரு பாட்டு வருது பாருங்க. எப்படியும் பாட்டொன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மண் சுமந்தான் மாமியூரில். மாமியார் ஊர்ல போய் யாராவது மண்ணு சுமப்பான ஐயா, எவ்வளவு மதிப்பா நடந்துக்கணும், நடந்துக்கணும் இல்ல. எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மண் சுமந்தான் மாமியூரில். அப்படியும் சரியாக சுமந்திடாமல் அடிபட்டால் பிறம்பதனால் அகில முய்ய என்று இந்த பாட்டு வரும், பின்னாடி இந்த நூல் வரும். ஆகையினாலே இப்படி பாட்டுன்னா சிவபெருமானுக்கு புரியும், அந்த அம்மாவுக்கு புரியும், முருகனுக்கு புரியும், விநாயகருக்கு புரியும். பாட்டுன்னா ரொம்ப புரியும். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அவன் ஆடுறதெல்லாம் கட்டிக்காரு. யாரு? சிவபெருமான் ஆடுறதெல்லாம் கட்டிக்காரு. ஆடல் வல்லான், புரியுதா? ஆடுறதுக்கு பாட்டு இருந்தா தான் ஆட முடியும். பாட்டு இல்லைன்னா ஆட்ட வராது. நல்லா வளர்ந்தா பாட்டு இல்லைன்னா ஆட்ட வராது. அது நம்ம திருநாகர் சுவாமி தோத்திரத்தை சிவ ரகசியங்கிற ஒரு நூல்ல அந்த ஆசிரியர் பாடுறாரு. திருநாகரசர் தோத்திரத்தை எப்படி பாடுறாருன்னா, சிவபெருமான் என்ன பண்றான், தாண்டவம் ஆடுறான். தாண்டவம் ஆடுறானா, அந்த தாண்டவம் ஆடுறதுக்கு ஆதாரமாக அதுக்கு ஒத்தாசையாக ஒருத்தர் தாண்டவம் பாடினாராம். அவர் ஆடுறது தாண்டவம், இவர் பாடினது தாண்டகம். யாரு பண்ணது தாண்டகம்? திருநாகரசர். கதிரூலாவிய சபை தோறும், சபைனா நடராசர்கள் சபை, கதிரோலாவிய சபை தோறும் கால் ஒன்று தூக்கி, கால் ஒன்று தூக்கி அதிர வீசி நின்றாடிய தாண்டவத்தவர்க்கே மதுரமா திரு தாண்டக செந்தமிழ் வகுத்த சதுரன் ஆவினுக்கரையன் சரணமே சரணம் என்று அந்த பாட்டு. குத்தம் அருது இல்லையே, ஒரே இதுதான் வித்தியாசம். அவர் ஆடுறது தாண்டவம், இவர் பாடினது தாண்டகம். அதுல வானா வருது, இதுல காணா வருது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த ஏழிசைய கேட்கின்ற செவியை உடையவனாய், அதற்கு மேலே நீண்ட கரட அயல மதம், விநாயகருக்கு மும்மதம் சொல்வது, கண்ண மதம், கபோல மதம், கீஷ மதம் சொல்வது, யானைக்கு உண்டான மதம். அப்படி நீள் கரட கவுள் தூங்குகின்ற வாய், தூங்குகின்ற பெரிய வாய், துதிக்கை, துதிக்கை. விநாயகருக்கு அஞ்சு கை, விநாயகருக்கு அஞ்சு கை, அஞ்சு கையிலயும் அஞ்சு பொருள் இருக்குது தெரியுமா? அஞ்சு கையிலயும் அஞ்சு பொருள் இருக்குது. ஒரு கையில பாச வச்சிருக்காரு, ஒரு கையில அங்குச வச்சிருக்காரு, ஒரு கையில பலகாரம் வச்சிருக்காரு, ஒரு கையில பலகாரம் வச்சிருக்காரு, ஒரு கையில எழுத்தாணி வச்சிருக்காரு, இந்த துதி கையில கலசம் வச்சிருக்காரு, வச்சிருக்காரா? இந்த அஞ்சு கையில இந்த பொருள் எதுக்கு வச்சிருக்காருன்னா, இந்த எழுத்தாணி வச்சிருக்கிறது தேவர்களுக்கு இடையூறு வந்தா நிறுத்துவதற்காக வச்சிருக்காராம். இந்த பலகாரம் வச்சிருக்கிறது தான் சாப்பிடறதுக்காக வச்சிருக்காராம். இந்த கலசம் வச்சிருக்காரு, துதிக்கையில கலசம் தண்ணீர், அது அது அப்பா அம்மா காலில் விட்டு அபிஷேகம் பண்றதுக்காக வச்சிருக்காராம். அம்மா அப்பாவை பூஜை பண்றதுக்காக. யாராவது அப்படி பூஜை பண்ண பிள்ளைங்க இருக்குதா? அம்மா அப்பாவை, அப்பா அம்மாவே பிள்ளைங்க பூஜை பண்ணணும், கணவனே மனைவி பூஜை பண்ணணும். நல்லா விளங்குதா? இப்படி பூஜை பண்ணுனா மாதம் மும்மாரி வெய்யும், வருஷம் ஒரு பொன்மாரி வெய்யும். புரியுதா இல்லையா? இல்லவே இல்லையா. கணவனை பூஜை பண்ற மனைவி இல்ல, அப்பா அம்மாவை பூஜை பண்ற புள்ளவும் இல்ல. தம்பி தனக்காக வனத்தனைவோனே தந்தை வளத்தால் அருகை கடிவோம். அப்பா அம்மாவை சுத்தி வந்து பல வாங்கின புள்ள விநாயகர் நல்ல வளங்குதா? அதனாலே அந்த அஞ்சு பொருள்ல இப்படி அப்பா அம்மா பூஜை பண்ண ஒரு கையு, தேவர்களுக்கு ஒரு கையு, தனக்கு ஒரு கையு, அடியவர்களாகிய நமக்காக ரெண்டு கையை வச்சிருக்காங்க. தேவர்களுக்கு உருகையே, அப்பா அம்மாவுக்கு உருகையே, தனக்கு உருகையே, அடியார்களாக இருக்கின்ற நமக்கு ரெண்டு கை வாச குசம், அடியார்களாக இருக்க நம்மிடத்தில் இருக்கிற ஆணவமாகிய யானையை, ஆணவமலை இருக்கின்ற யானையே பாசத்தினால கட்டி அங்குசத்தினால அடிச்சு அடியார்களுக்கு இருக்கின்ற ஆணவ மலத்தை போய்க்கு ஞானத்தை கொடுப்பதற்காக அமைச்சுதான். அப்ப அடியார் மேல எவ்வளவு புரியும்னு பார்த்துக்கோ. அப்படிப்பட்ட விநாயகர் ஏழு செய்ய செவி நீள் கரடக்கவுள் இரு நாள்வாய் சூழி அருட்களி யானை கலற்புனை துணையாமல் வேற சூழி என்கின்ற அந்த யானைக்கு போடுற மேல படம் விரிப்பு, அப்படிப்பட்ட படம் விரிப்புடையதாய் இருக்கிற களி யானை மகிழ்ச்சி உருந்திய களி யானை கன்றை கணபதியை செம்பூர் ஒளி யானை பாருவோருக்கு உதவு அழி யானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவர்களால் நண்ணுவதும் நல்ல செயல் என்பது பதினோராம் திருமுறை. ஆகையினாலே அப்படிப்பட்ட யானை வடிவமாக இருக்கின்ற யானை பிரணவ வடிவம், பிரணவம் தான் யானை, பிரணவம் தான் யானை. அதனால அப்படி பிரணவ வடிவமாக இருக்கின்ற விநாயக பெருமானுடைய திருவடி புனையாக இருக்கும். புனை தமிழ் கடலிலே, கடலிலே செல்வதற்கு புனை வேணும்ல, புனைனா தெப்பம், புனையாளம் ஜீர்பாடி போலி உயாபோன்றார் போல புனைனா தெப்பம் பா, அஞ்சலித்தின் புனை விடித்து கிடக்கின்றேனே. அந்த திருவடியானது இந்த தமிழாகிய கடலிலே கரை கடந்து செல்லுவதற்கு, கடல் கடந்து செல்லுவதற்கு துணையாக இருக்கும்னார், புனை துணையாக இருக்கும்னார். இப்படியே சூழி அருட்கவி யானை கலர் புனை துணையாமல் என்று விநாயகர் தோந்தரம் பண்றாரு. வாழிய புக்கொழி மேவிய தற்பர மணியேயன் கூழின் மறைப்பொருள் ஒரு தமிழ் கடல் உரையேறம் ஏழு செய்யத்தேவி நீள்கரடக்கவுள் இருநாள்வாய் சூழியருட்களி யானை கலர் புனை துணையாவாள் என்று இந்த விநாயகர் தோத்தரம் பண்ணுகிறார். ஆகையினால இப்படிப்பட்ட தோத்தரத்தை விநாயகர் தோத்தரம், அப்புறம் சபாநாயகர் தோத்தரம், திருவருள் தோத்தரம், அவிநாசிநாதர் தோத்தரம், கருணாலய செல்வி தோத்தரம், அப்புறம் விநாயகர் தோத்தரம், முருகக்கடவுள் தோத்தரம், ஆதித்யமூர்த்தி, வைரவமூர்த்தி, திருநந்தி தேவர், இடவதேவர், துவாரக பாலகர், அப்புறம் சண்டேஸ்வர நாயனார், அப்புறம் நால்வர் துதி, இப்படி அகத்துண்டு சிவர், இப்படி எல்லாம் தோத்திரங்கள் நிறைய வருகிறது. அந்த தோத்திரங்களை எல்லாம் நன்றாக சிந்திக்க வேண்டிய பாடல்கள். அதை அடுத்த மாதத்திலே திருவருளாலே எந்த அளவுக்கு கூட்டி வைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம செயல்படுவோம் என்று சொல்லி, அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம் சமயம் நல்ல கடவுள் எல்லாம் கிடைத்திருக்கிறபடியினாலே நாம் அதை நன்றாக கடைபிடித்து அதன் மூலமாக திருவருளை இந்த பிறவியிலே பெற்றுக்கொள்ள வேணும். இந்த பிறவி கிடைச்சது அரிசாகினாலே இதுலயே திருவருளை பெற்றுக்கொள்ள வேணும். அப்படி பெறுவதற்கு வாய்ப்பாக இவையெல்லாம் சிவபெருமான் அவிநாசியப்பர் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே எல்லோரும் சிவ பக்தியிலிருந்து மாறாமல் இருங்கள். எல்லாருடைய வீட்டிலையும் சிவநாமம் இருக்க வேணும், சிவ திருமுறைகள் இருக்க வேணும், எல்லாம் சிவபூஷம் பண்ண வேணும், எல்லாரும் தீட்சை வாங்கிக்கணும், சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, தீட்சை வாங்கி பூஜை பண்ண வேணும், எல்லாரும் சைவமா இருக்கணும், உணவுல சைவமா இருக்கணும், உணவுல சைவமா இருக்கணும். இங்க எல்லாமே சைவமா தான் இருக்குதுங்க. யாராவது ரெண்டு ஒருத்தர் சைவம் இல்லாம இருந்தா உடனே சைவம் ஆயிருங்க. ஒரு முனிவர் இருந்தாரு, 100 வயசு இருந்தாரு, அவர் ஒரு பாவமும் பண்ணாதவர், காசை தொடாதவர், அப்படிப்பட்ட முனிவர். அவர் கடைசியா காலை வந்துச்சு யமதூதர்கள் பிடிச்சிட்டு போனாங்க, சிவசிவா சிவசிவானே சொல்லிக்கிட்டு இருந்த முனிவர் யமதூதர்கள் பிடிச்சிட்டு போனாங்க, கொண்டு போய் நரகத்துல நிறுத்தினாங்க. அப்ப கேட்டாரு, அந்த முனிவர் கேட்டாரு, நான் ஒரு பாவம் பண்ணாம சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனே எப்படி கொண்டாந்து நரகத்துல நிறுத்தினீன்னு கேட்டாரு அந்த முனிவர் கேட்டாரு. அந்த யமதூதர்கள் சொன்னாங்க, சாமி நீங்க உருவாகவும் பண்ணல, நீங்க வழியோட போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஆட்டை அறுக்க போன மேனு கத்துச்சு, அந்த கேட்டு சத்தம் கேட்டுட்டு போனதுக்காக கொஞ்ச நேரம் நரகத்துல இருக்கணும். ஐயோ சத்தம் கேட்டுட்டு போனவனுக்கு நரகம்னா சாப்பிட்டவனுக்கு என்ன சொல்றதுன்னு, சத்தத்தை கேட்டுட்டு போனவனுக்கு அப்படிப்பட்ட முனிவருக்கு நரகம்னா, சாப்பிட்டவனுக்கு வறுத்து சாப்பிடவனுக்கு என்னன்னு சொல்றது நரகத்திலேயே கிடப்பான். அதே அம்மா என அலற ஆர்வியரை கொண்டிருந்து இம்மா நிடமெல்லாம் இன்புத்து இருக்கின்றார். அம்மா எனும் சத்தம் கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமணி புசித்தவர்க்கு என் சொல்லுவதே என்று அந்த பிரபோத்தர காண்ட என்கிறன் ஊர் சொல்லுது. ஆகையினாலே பெரியோர்களே அன்பர்களே எல்லா வகையிலும் சைவமாக இருக்க வேணும், எல்லா வகையிலும் சைவமாக இருக்க வேணும், வாக்கு சுத்தமா இருக்கணும், வாக்கு சுத்தமா இருக்கணும், சைவ வார்த்தையா இருக்கணும், சைவ வார்த்தையா இருக்கணும். அப்படி எல்லா வகையிலும் சிவபெருமானுக்கு நம்ம சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம், சிவபெருமானுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம். அதனால அந்த சொந்தத்தை வலுப்படுத்திக்கணும், சம்பந்தத்தை வலுப்படுத்தி உள்ளணும். அதனால இப்ப ஞான சம்பந்தர் சம்பந்தம் ஆயிட்டார்கள், அதனாலதான் ஞான சம்பந்தரான. அதனால இப்படி எல்லாரும் நமக்கு இன்னும் சிவஞானத்தை தர வேணும், அதற்கு இந்த மாதிரி நூல்கள் துணை இருக்க வேணும். நல்ல கேள்விகளை கேட்கவனும், இப்படி கச்சேரியை கேட்கவனும், எல்லாரும் சிவனுடைய அருளால சகல பாக்கியத்தையும் பெற்று எல்லா வகையிலும் நன்மையாக வாழ்வார்கள் என்று சொல்லி மண்ணில் நல்லவண்ண வாழலாம். வைகளை எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல உதவும் கடுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததை என்று வாழ்த்தி இந்த அளவிலே இந்த உரையை
1: பார்வதி.

படிக்கும் திருப்புகள் போற்றுவன் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாதத்தினார்

0: ஊரில் முகங்கள் போற்றி முகம் உரை கருணை போற்றி ஏவரும் துதிக்கெழுந்த ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகின்றவள் மாவடி போற்றி என்றான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கையில் போற்றி போற்றி
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அப்பெருமான் சொல்றார், ஆகவே தனக்கு உரியவரை தான் தெரிந்து நாட வேண்டும். தெரிந்து நாடி அந்த அப்படிப்பட்டவன் எதனால் கிட்டுவான்? நாம் வழிபடுகின்ற கடவுளுடைய அருளினால் கிட்டுவான். நமக்கு உரியவரையை நாம் நாட வேண்டும், அவனை பெற்றாக வேண்டும். அவன் நாம் வழிபடுகின்ற கடவுளுடைய அருளினால் நமக்கு கிட்டுவான். பரமராச்சியார் பார்த்துட்டாங்க நம்பி ஆறுவர். பார்த்த உடனே அயனியா மனம் விரும்பியது. எத்தனையோ பேர் கோயிலுக்கு வராங்க போறாங்க, இளம் பருவ பெண் இவர்கள் தியாகராஜாவுடைய ஆளுகின்றார்கள். ஆறு காலத்தில் தன்னுடைய மனம் ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் சலித்ததே இல்லை. யாரை பார்த்து இந்த மனம் அசைஞ்சதே கிடையாது. அப்படிப்பட்ட மனம் இந்த நம்பி ஆறுவனை பார்த்த உடனே இந்த ரெண்டு கண்ணு பத்தல, கண்ணை விரிச்சு பார்க்கறாங்க. கணவனை பார்க்கும்போது கண்ணை விரிச்சு பார்க்கறாங்க. அவரிடம் உடனே ஆசை கொண்ட அவர்கள் மாலையில பார்த்திருக்காங்க, இரவு நேரத்தில் தூக்கம் வரல, தியாகராஜர் போராடுறாங்க. பெருமானே, உன்னை வழிபடுபவர்கள் விரும்பியதை பெற்றே தீருவார்கள், உன்னை வழிபடாதவர்கள் தான் விரும்பியதை பெறாது சிரமப்படுவார்கள். இப்போது எனக்கு தெரிஞ்சாகணும், நான் உன்னை வழிபட்டது உண்மையா இல்லையா? நீ எனக்கு வேண்டியவனா வேண்டாதவன்? உன்னை வழிபட்டும் நான் அவனை பெறாதிருக்க முடியுமா என்று வழிபட்டு பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதுபோல அப்பர் பெருமானுடைய பெருமையை அறிந்த அக்குதரிகள் அவரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி ஏன் குருநாதனா வரித்தார் என்று கேட்டால், இந்த பிறவி என்பது தனக்குரிய குருநாதனை அறியாத நிலையிலே வீணாகி போகும், அதுதானே காரணம். பார்க்காத போதே அவருடைய பெருமையை கேட்ட போதே கல்லையே தெப்பமாக கொண்டு கடலை கடந்தவர், இந்த வாழ்க்கை கடலை கடப்பிப்பார் நம்மை அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்ட காரணத்தினாலே அவரை வழிபட்டார் காணாத நிலையிலும். அதற்கான காரணம், அவரவர் வாழ்நாளிலே ஒரு மனித குருநாதனை பெற வேண்டும், மனித குருநாதனை பெற வேண்டும் என்ற செய்தி தெளிவாக சொல்லப்படுகின்ற நூல்கள் இரண்டு. ஒன்று திருமந்திரம், இன்னொன்று திருவாசகம். ஒளிசை மானுடமாக நோக்கியும் பெருமான் ரெண்டு கையோட தான் காட்சி கொடுத்தார். நாலு கையோட காட்சி தரல, தலையில கங்கையோட காட்சி தரல, தலையில இளம் பிறையோட காட்சி தரல, இடுப்புல புலித்தோரோட காட்சி தரல, ஒரு பால் அம்பால ஒட்டி வச்சுக்கல. இருந்தாலும் புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, வந்தது சிவன் என்று அறிந்தேன். அவனை மனிதன் நினைத்திருந்தால் அது பாமர இயல்பு. திருவாதிரிகளுடைய பக்குவம் தவம் சிவனை சிவன் என்று உணர்ந்தார். புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொன்றொழிந்தான், அவனுடைய கருணையினாலே என்னை ஆட்கொண்டான். குவளை கண்ணி கூறன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. பெருமான் ஆசிரியர் கோலத்துல செந்தடல் போல் திரு மேரி அந்த ஆசிரிய குலத்தில் வந்திருக்கிறான், மனிதனாக வந்திருக்கிறான். ஒளிசை மாறுபாக பிரகாச திருமேரியோடு மனித உருவத்திலே வந்திருக்கிறான். அப்படி வந்திருக்கும் பொழுது அருபரத்துடுவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை அது. எங்கேயோ இருக்கிற பெருமான் இங்க வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கிற பெருமான் நம்மை போல் காணப்படுகின்றார் என்பதனால அவரை மனிதன் என்று கருதக்கூடாது. கடவுளே இப்படி வந்திருக்கிறார். அருபரத்துடுவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று இகழாதே. என்ன சிறுமை என்றால், இவனும் நம்மை போன்ற ஒரு மனிதன் என்று இகழ்தல் புறக்கணித்தல் சிறுமை என்று இகழாதே. திருவடி இணையை பிரிவினை எறியா நிழது போல முன்பின் ஆகி. ஒரு மனிதனுடைய நிழல் முன்னாடி விழும் இல்ல பின்னாடி விழும், எட்டி போகாது. அதுபோல சீடன் குருநாதருக்கு முன் செல்லலாம் அல்லது பின் தொடரலாம், ஆனால் அவரை விட்டு விலகக்கூடாது. அந்த கருத்துல இருக்கார் குருநாதர். எந்த காலத்திலும் நாம் குருநாதரை விட்டு நாம் விலகக்கூடாது. நாம குருநாதரை விலக வேண்டும் என்று விரும்பவே கூடாது. இப்படி விரும்பாத நிலையிலும் பிரிவு ஏற்படும். பிரிவு எதற்காக ஏற்படுதுன்னா திருவுள்ளத்தினால் ஏற்படும். கடவுளுடைய திருவுள்ளத்தினாலே பிரிவு ஏற்படும். கூட்டுவதும் பிரிப்பதும் கடவுள் கூட்டருடைய செயல். ஆனால் அந்த செயலுக்கு கடவுளே காரணம் என்றாலும் கூட தன்னுடைய தீவினையே காரணம் என்று நினைத்தார் குருநாதர். ஏன் அப்படி நினைச்சார்னா, பெருமான் எவ்வளவு பெருங்கருணையாளர், அவனுக்கு போய் நம்மளை கைவிடணும்னு தோணுமா? கைவிடணும்னு தோன்றவனுக்கா ஆட்கொள்ளணும்னு தோணியிருக்கும்? எப்பொழுது தகுதியே இல்லாத நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியதோ, அவனுக்கு நம்மை கைவிடக்கூடாது என்ற பெருங்கருணையில்தான் இருக்கும். அந்த கருணையை சொல்றார், பேராது நின்ற பெருங்கருணை பேராது. அப்படிப்பட்ட கருணை எது? அது நம்மை கைவிடாது. அப்படி இருந்தும் பிரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த பிரிவுக்கு யார் காரணம்? திருவுள்ளம் தான் காரணம். ஆனால் நம்ம குருநாதருடைய உள்ள அதை மறுக்குது. நான் தான் காரணம்னு சொல்லு. ஏன்னா எல்லா செயலுக்கும் சிவனே பொறுப்பு. அடியார்கள் வந்து சிவனிடத்திலேயே முழுவதுமாக தங்களை ஒப்புவித்தவர்கள். ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பா அலைக்கு அப்பா. முழுவதுமாக தங்களை பெருமாள் வசம் படைத்த மெய்யடியார்கள் அவர்களுடைய செயலுக்கு எதுவுமே அவர்கள் பொறுப்பு இல்லை. சித்தம் சிவமாக்கி செய்தே தமாக்குகின்ற பெருமான் சிவன் தான் அனைத்திற்கும் பொறுப்பு. அடியார்கள் விஷயத்துல பொதுவாகவே உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கடவுளுக்கு பொறுப்பு உண்டுன்னு சொன்னாலும் கூட மெய்யடியார்கள் விஷயத்துல சிறப்பாக பொறுப்பு உண்டு. இவங்க எதுக்கும் பொறுப்பு கிடையாது. ஆனால் அன்பிற்கு இலக்கணம் படைக்கின்ற திருவாசகம் சொல்லுது, அன்பிற்கு இலக்கணம் இரண்டு. என்னன்னா, அன்பிற்கு இலக்காகின்ற பொருளிலே அன்புடையவன் மனம் குற்றம் காணாது. அன்பிற்கு இது இலக்கு, டார்கெட் ஆஃப் லவ். அன்பிற்கு ஒரு இலக்கு உண்டு என்று சொன்னால் அந்த இலக்கினிடத்திலே அன்புடையவனுடைய மனம் குற்றம் காணாது. நம்ம வீட்டில் யாருக்காவது குற்றம் கண்டுபிடிக்கிறோம், நீ சரியில்லைன்னு சொன்னோம்னா நாம சரியில்லைன்னு அர்த்தம். அன்பு இருந்தால் அன்புடைய அன்பிற்கு இலக்கானவருடைய குற்றம் காணாது, தெரியாது. வேண்டாத பெண்டாட்டியை கைப்பட்டால் குற்றம், வேண்டிய பெண்டாட்டி கால்பட்டாலும் குற்றம் இல்லை. ஏன்னா அன்பு இருக்குங்க. இன்னொரு இலக்கணம் என்ன? அன்பு உள்ள நெஞ்சு தன்னுடைய அன்பு இன்மையையே உணரும். எனக்கு அன்பே இல்லை, என் அன்பு பத்தாது. மிக மிகவும் படித்த ஒரு அறிவுக்கு என்ன இலக்கணம்னா, அறியாமையை அறிவதே அறிவின் செயல். படிக்க படிக்க இன்னும் படிக்க வேண்டியது பாக்கி இருக்கு, நாம ஒண்ணுமே படிக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அறிவின் செயல். அறியாமையை உணர்வதே அறிவின் செயல். இதெல்லாம் திருவாசகர் கற்றறியேன் கலைஞானம்னு சொல்றார். நம்ம குருநாதரே சொல்லிட்டார், வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். ஆகவே குருநாதர் படிக்காதவர் சொல்ல முடியுமா? கற்றறியேன் கலைஞானம் சொல்றாரு, கசிந்து உருகேன்னு சொல்றார். கல்நஞ்சக்காரர், ஒரு நாள் கூட சாமி தரிசனம் பண்ணி கசிந்து உருகியது கிடையாது. சொல்ல முடியுமா? அவரே சொல்றாரு. அவரே சொன்னாலும் அதனால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மையாக கசிந்து உருபவர்கள் கசிந்து உருகியது போதும் என்று கருதாதவர்கள் தான். பெருமான் செய்த கருணைக்கு அவரிடத்திலே நான் காட்டுகின்ற அன்பு உறைவோட காணாது என்பதனாலே நான் அன்பில்லாதவன். ஆகவே என்னை ஆட்கொண்ட நிலையிலேயே, தகுதியற்ற என்னை ஆட்கொண்ட நிலையிலேயே அவனுடைய பெருங்கருணையை உணர்ந்தேன். ஆகவே அவன் கருணை என்னை பேராதளிக்கின்ற பெருங்கருணை. ஆகவே அவன் என்னை கைவிடவில்லை, நான் தான் அவனை கைவிட்டிருக்கின்றேன் என் தீவினை காரணமாக அப்படின்னு சொல்றார். வினை என் போல் உடையார் பிறர் ஆர் உடையான் அடி நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறி பன்று. தினைன்னு ஒரு தானியம் ரொம்ப சின்னதா இருக்கு, அதனுடைய அதை பிளக்கிறோம், அதனுடைய ஒரு சிறுது செவி இன்னதென்றறியேனே, தென்னென்று கேட்டும் என் மனம் உருகல்ல, அவனை மீண்டும் காண வேண்டும் என்று பேராசை எழவில்லை. அப்ப செவி இன்னதென்று அறியேனேங்கிறார். ஏன் இன்னதென்று அறியேனேன்னு சொன்னார்னா, அதுக்கு இன்னும் பேர் வைக்கல, ஆனா அது வரும்னு அவருக்கு தெரியும். அதான் பிளாஸ்டிக். செவி எதனால ஆயிருக்கு? பிளாஸ்டிக்னால ஆயிருக்கு. செவி இன்னதென்று அறியேனே என்று சொன்ன. ஆகவே அந்த திருப்பெருந்துரையை விட்டு விலக எண்ணாதவன். எதுக்கு சொல்ல வந்தேன், குகை நமச்சிவாருடைய லிங்க்கு கொண்டு போனோம். அதை நான் ஏதாவது விட்டுட்டேன்னா நீங்க தயவுசெய்து கேளுங்க. குகை நமச்சிவாயர் குருநாதனை பிரிவதை விரும்பல. குருநாதனை பிரியாது இருக்க விரும்புவதுதான் ஞானத்தை பெற்ற சீடனுக்கு அடையாளம். வேறொரு தவம் தேவையில்லை, சேர்ந்திருந்தாலே போறோம். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே, யார் இதற்கு இளநூறு கைமாறே, ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்கின்ற அருளிலே பேரருள் என்பது விட்டு பிரியாது இருப்பது. எங்கிருந்தோ நிறைய பணம் அனுப்பிச்சுட்டு இருந்தா கூட அது உயர்ந்த நிலை கிடையாது. எப்போதும் உங்கூடவே இருப்பேன்கிற அருள் தான் சிறந்த அருள். அந்த அருள் தான் இங்கும் சிறந்த அருள். எதுக்கா இந்த உலகியல் உண்மையை சொல்றேன்னா அப்படி இருக்கணுங்கிறதா சொல்றேன். ஆனா உலகியல்லையோ வீட்டுக்காரர் சொல்லுவாரு, என்ன உன் வீட்டுக்கு நீ போறியா, ரொம்ப நாளா இங்கே இருக்கிறியே, அம்மா அப்பாவே பார்த்துக்கலாம், அதுக்குள்ள ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசை. இந்த பொண்ணு சொல்லும், இத்தனை நாள் தான் ஆபீஸுக்கு லீவ் கொடுவீங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஓரளவு தான் உலகம், ஆனால் உண்மையிலேயே குருநாதனை விட்டு பிரியாத ஒரு அன்பினை பெறுகின்ற இந்த உலகத்திலே ஒரு உயிர் உண்டுன்னா சிடனாக இருக்கின்ற உயிர் தான். அந்த நிலை எப்படிப்பட்ட நிலைங்கிறத திருவாசன் சொல்றாரு. அருக்கிலேன் உடல் பிரிஞ்சிருக்கிறாரு, பிரிய முடியாதுன்னு சொல்றீங்களே, செத்திருக்க வேண்டியதானே நீங்க கேள்வி கேட்பீங்க. சாகவும் இல்லை, சாகாத காரணத்தினால இவர் அன்பின்மை காரணமா சாம இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இத்தனை கேள்விக்கும் திருக்கோயாரில் பதில் இருக்கு. தலைவனை பிரிந்த தலைவி இறந்துபடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, தலைவன்பால் தலைவிக்கு இருக்கின்ற பேரன்பு. அந்த அன்பு தான் இறந்துபடாமல் இருப்பதற்கு காரணம். அந்த சூட்சம் எல்லாம் திருக்குவேல சொல்லப்பட்டிருக்கு. இவர் சொல்றார், குருநாதனை பிரிந்திருக்கின்ற நான் இறந்து போகவில்லையே, என்னை செத்திட பணியாய், பெருமானே செத்து போன்னு சொல்லக்கூடாது, சாவேன் நான், சாவேனே நான் செத்து போய்விடுவேன், பெருமானே நானா செத்து போறேன், அன்புடையார் அல்லவா அவ்வாறு செய்வார், அன்பிலாத நான் அவ்வாறா செய்வேன், செய்ய மாட்டேன். அன்பிலாத நான் என்று சொல்வதனாலே இவரே அன்புடையார் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் உண்மையான அன்பு கொண்ட உள்ளம்தான் தன்னுடைய அன்பு இன்மையை உணரும். அன்பில் குறைந்த உள்ளங்கள் தன்னுடைய அன்பு உண்மையை உணரும். எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் ஐயா ஐயான்னு எப்படிலாம் தொண்டு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது அந்த ஆர்வத்தை இழந்த நிலை. அதனால அவங்க கெட்டவங்கன்னு சொல்லல, மனிதனுக்கு இந்த ஆபத்து இருக்கின்றது. அது திருக்கோவையார் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நாம் யாரிடம் உண்மையான அன்பு செய்தோமோ அவரிடமே ஆர்வம் குறைந்து போய் அன்பினையும் குறைப்போம். அந்த நிலையை எய்தக்கூடாது, அந்த நிலையை ஒருவர் அடையக்கூடாது. பொய் கொண்டு உருவி கெடாது அன்பு செய்ய பிறவி என்னும் பிழை கொண்டு உருவி கெடாது அன்பு செய்யின் பிறவி என்னும் உழை கொண்டுருவன் செல்லாமே காக்கின்ற பெருமான். யாரிடத்திலே குற்றம் காணக்கூடாதோ அவர்களுக்கு நாம் குற்றம் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்களை விட்டு விலகின்ற பாவத்தை செய்வோம். உலகியல் இன்னாரிடம் நாம் குற்றம் காணக்கூடாது ஒரு சங்கல்பம் இருக்கணும். உண்மையான அன்பு செய்ய வேண்டும் என்றால் இன்னாரிடம் நாம் குற்றம் காணக்கூடாது. நம்ம ஏமாத்துவோம், நம்முடைய அஜ்ஞானம் நாம பண்றது ரைட்டு அவங்க பண்றதுதான் தப்புன்னு நம்ம ஏமாத்துவோம். ஆனால் நம்முடைய சங்கல்பப்படி, சங்கல்பம்னா தீர்மானம், நம்முடைய கொள்கையின்படி அந்த குற்றத்தை அவர்கள் மீது சுமத்தக்கூடாது. பிழை கொண்டு உருவி கெடாது. ஒருவன் உருவதெல்லாம் நீங்குதல். குருநாதனை விட்டு சீடன் எப்பொழுது நீங்குவான்னா, குருநாதன் பால் இல்லாத குற்றத்தை காணும் பொழுது நீங்குவான். அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான், அழிந்து விடுவான், பிழை கொண்டு உருவி கெட்டு போவான் என்று பார்க்கணும். அவ்வாறு கெடாது இருக்க வேண்டும் என்றால் குருநாதன் சொல்றதுதான் கரெக்டு. நம்முடைய மனம் அதற்கு மாறாக ஏதாவது சொன்னா மனத்தை பார்த்து ஸ்டேனா வான் பண்ணணும், மனமே நீ என்னை கெடுக்கின்றாய். அதெல்லாம் திருவாசல வருது, கிற்றவா மனமே கெடுவாய், மனமே நீ எனக்கு கெட்ட பத்தி சொல்ற, கிற்றவா மனமே கெடுவாய், உடையாரடி நாயை நீ விற்றலா மிக ஆழ்வதற்குரியவன், நீ யாரிடம் குற்றம் காண்கின்றாய், என்னை விற்று ஆள உரியவரிடத்திலே குற்றம் காண்கின்றாய். பெருமான் விரும்பினால் என்னை வித்துக்கலாம், விற்றுக் கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். பெருமானுக்கு நம்மை விற்றுக் கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது, அப்படிப்பட்ட பெருமானிடமா நீ குற்றம் காண்பது என்று சொல்ற. ஆகவே குருநாதனுக்கு அடங்குவார்கள். குருநாதனை விட்டு பிரிவு வந்து இவர்களுக்கு துன்பமா இருக்கும். குகை நமச்சிவார் சொன்னாரு, உங்களை பிரிஞ்சு நான் எப்படி வாழ்வேன்னு கேட்கிறேன். ஆனால் குருநாதனுடைய மொழியை மீறுவதற்கு சாத்தியம் இல்லை. சிதம்பரத்துக்கு போறார், குருநாதர் சொன்னாரு, என்னை பார்க்கணும், என்னை பார்க்கலன்னா செத்துருவோம்னு நினைச்சேன்னா, என்னுடைய திரும்ப என்னுடைய முகத்தை பார்க்காவிட்டா செத்துருவோம் அப்படின்னு நினைச்சேன்னா, உடனே கோயிலுக்கு ஓடி போய் நடராஜா தரிசனம் பண்ணு. இது அண்மை காலத்திலே நிகழ்ந்தது. எப்பெல்லாம் அவருக்கு அவரு என்ன பண்ணார், குருமொழி அப்படியே காப்பாத்துறாரு. ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்காங்க, அடிக்கடி டிரைவர்கிட்ட போய் இப்படி கேட்டு நிறுத்துக்குன்னு சொல்ல போறது இல்லை. எப்ப முடியவே முடியலையோ அப்பதான் கொஞ்சம் பஸ் நிறுத்திக்கீங்க அப்படின்னு சொல்ல போறது. அதே போல குருநாதனையே நினைத்து உருகி கொண்டிருந்தாலும் கூட இனி உயிர் வாழ முடியாதுன்னு நினைக்கும் பொழுது ஓடி போய் நடராஜா தரிசனம் பண்ணுவாரு. நடராஜா காணோம்னா திருக்கோலம்பி வந்து காட்டுவார். நடராஜா நடராஜாவா காட்சி தர மாட்டார், குகை நமச்சிவாயலாக காட்சி தருவார். அதான் குருநாதனுக்கு இந்த பேரன்பு. அப்படி அந்த நிலையில கலங்கினேன், கலங்காமலே வந்து காட்டினாய், குருநாதன் எப்படிப்பட்ட கருணையாளர்னா, கலங்கினேன் கலங்காமைன்னு ரெண்டு சொற்களையும் சேர்த்து சொல்றார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உணர்ச்சி பெட்டகமான ஒரு நூறு திருவாசகம். நான் கலங்கினேன், பெருமானை காண முடியவில்லை என்று என்னை பெருமான் கலங்க விடாது காட்சி கொடுத்து விட்டான். கலங்கினேனை முழுவதும் கலங்க விடாது. ஏன்னா அம்மான்னு இந்த குழந்தை வந்து கத்த ஆரம்பிக்குது, பெறாது பெற்ற குழந்தை, கல்யாணம் ஆகி பல வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு அந்த அம்மாவுக்கு. அவளுக்கு ஆயிரம் காரியம் இருக்கு, அடுப்புங்கிற காரியம் இருக்கு, பத்து பாத்திரம் தேய்க்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், துணியில தூங்கிட்டு இருக்க குழந்தை. அந்த குழந்தை இருந்து அம்மான்னு சொல்லும் போது எல்லாத்தையும் அடுப்ப கூட அணைக்காம பால் பொங்கினாலும் பரவாயில்ல, ஓடி வந்து துணியில் இருக்கிற குழந்தைய தூக்கிக்கிறானா இல்லையா. அவள் குழந்தையை, கலங்குகின்ற குழந்தையை கலங்க விடாவது கையில எடுத்துக் கொள்வதை போல திருப்பெருந்துறை குருநாதன் மட்டும் செய்வான். கலங்கினேன் கலங்காமலே, அழுகின்றேனே அழவிடாது. கண்ணில் இருக்கிற ஜலம் கண்ணத்து கீழே வந்து சிந்தல, பூமியில படுறதுக்கு முன்னாடி சாமி தூக்கிக்கிட்டார். அதான் அதன்துவே என்று அருள்வன். அதன்துவேற ஒரு சொல் இருக்கு, இதுக்கு என்ன பொருள்னு தெரியாம எல்லாரும் டிக்ஷனரியில போய் மோதிக்கிறாங்க. டிக்ஷனரியில அந்த பொருள் கிடையாது, அந்த சொல்லே கிடையாது. அதன்துவே என்று இந்த அல்லூது என்னன்னு கேட்டா, அம்மா மடியில தூங்கிட்டு இருக்குது குழந்தை, உறங்குகின்ற குழந்தைக்கு ஒரு சொப்பனம் வருது, அம்மா தன்னை இறக்கி விட்டுட்டா மாதிரி. ஏன்னா அடிக்கடி இறக்கி இப்ப ரப்பர் ஷீட்ல போட்டிருக்கா இல்லையா, துணியில போட்டிருக்கா, கட்டில போட்டிருக்கிறா, தொட்டில போட்டிருக்கிறா. மடியில இருக்கும் போதே அவ இதே மாதிரி கீழே இறக்கி போட்டுட்டான்னு நினைச்சுக்கிட்டு கத்துது, வீழ்ச்சிக்கிடுது. அப்ப அம்மா முகத்தை பாக்குது, ஏன் எப்படி கத்துற, நீ மடியில தானே இருக்கிற என்ற அந்த உறுதிப்பாடு தான் அதன்துவே என்று அருள வேண்டும். நான் உன்னை விட்டு என்றும் பிரியவில்லை என்ற கேரண்டி வேண்டும். திருப்பரந்திலிருந்து தில்லைக்கு வர வரையும் இந்த கேரண்டியை கேட்கிறாரு திருப்பரந்திரை பெருமான்கிட்ட. திருப்பரந்திரை பெருமான்ட எந்த கேரண்டியை கேட்கிறாருன்னா, பெருமானே நீ உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு திருப்பரந்திரிலிருந்து ஏகப்பட்ட ஊரை பார்த்துக்கிட்டே வரேன், திருவண்ணாமலை பார்க்கணும், திருக்கழுக்குன்ற பார்க்கணும், திரு உத்தரவாசங்கையை பார்க்கணும், ஆலவாயில விட்டு வழிபாடு செய்யணும், ஊர்பட்ட ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசியில தில்லையில வந்து ஸ்டாப். அதுக்கு நிறைய நாள் பிடிக்கும், ஆனால் அந்த நாட்கள் எல்லாவற்றிலும் நான் அழைத்தால் நீ வர வேண்டும், என்னை விட்டு நீ பிரியாமையை உணர்த்த வேண்டும். அதன்துவே என்று அருளாகி, ஆதரி தலைத்தால் அதன்துவே என்று அருளாகி என்று கேட்டுப்படுகின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த நிலையிலே குருநாதனை பெற்று, அப்படி அப்படிப்பட்ட குருநாதனுடைய அருளினால்தான் பிறவி துன்பம் நீங்க பெறும். அதுவரையிலும் ஒருவன் தன் முயற்சியினாலே பிறர் அறிந்ததை கொண்டு அறிவது என்பது எட்டு சுரைக்காய், அது ஒரு எரிகின்ற சுடர், அதனை கொண்டு ஒரு விளக்கினை ஏற்ற முடியுமே தவிர சுடருடைய ஒரு ஓவியத்தை கொண்டு விளக்கு ஏற்ற முடியாது, பொய்ச் சுடரை கொண்டு விளக்கேற்ற முடியாது. அதுபோல கடவுளை அறிந்த ஒருவனே கடவுளை அறிவிப்பது என்ற அதுதான் சிவநெறி, உண்மையான சிவநெறி. அதை காட்டுகின்ற நூல் நம்முடைய திருவாசகம். இந்த நூல் எழுந்த காலம் அது வந்து நம்ம சொல்லணும், கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு, ஆனா ரெண்டு கட்சி இருக்குது. அதுல நான் எதை சரின்னு கருதுறேனோ நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க விருப்பம் நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காது, நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்களை எனக்கு பிடிக்கும் நான் நினைக்க மாட்டேன். நான் சொல்றதுல நூற்றுக்கு தொண்ணூறு மருத்துவங்கள கூட எனக்கு பிடிக்கும். எனக்கு யாரை பிடிக்கும்னா, நெத்தியில திருநீரும் கழுத்துல ருத்ராட்சம் இருந்தா பிடிக்கும், அவர்கள் என்னை அடித்தாலும் பிடிக்கும். நான் சொல்றதெல்லாம் நீங்க தலையாட்டினாதான் உங்களை பிடிக்கும் தான் நான் சொல்லல. தேவாரம் பழைய மூவருக்கும் முன்னாடி இருந்தார் குருநாதன் சில பேர் கருதுறாங்க, அது பிழைப்பட்ட கருத்துன்னு அடிய கருதுகிறேன். திருத்துண்ட தொகைக்கு பின்னால் வந்தவர் நம்முடைய குருநாதன், நம்பியாரூரர் திருத்துண்ட தொகையை பாடியதற்கு பின்னால் வந்தவர். அதற்கு நான் மெய்மையாக நினைக்கின்ற சில காரணங்களை சொல்றேன், உறுதியாக இருக்கின்ற காரணங்கள். ஒன்று, நம்முடைய குருநாதர் அவர் வாழ்ந்த காலத்திலே சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டார். என்ன காரணம்னா, கடவுள் அவருக்காக அடி உண்டான். மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி, கண்ணங்கரே இருந்தா கூட ஒருத்த மேல அடிபட்டது காட்டிக்காமல் போயிடலாம். பொன்னார் மேனியின் அடி வாங்கினது அப்படியே சிவப்பா தழுத்து தெரியுது, மறைச்சிக்க கூட முடியுது. யார் உங்க என்னது உங்க முதுகுல ஒரு வரி காணுதேன்னு சிவகாமி கேட்டா நடராஜா ஒண்ணு சமாளிக்கிறதுக்கு வழியே கிடையாது. நேற்று வரை இல்லாத வரி இன்னைக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டா அப்படின்னு சொல்லி அனுமதி இல்லையா. அது மட்டும் இல்ல, அடிச்சவனுக்கு சாமி மோட்சம் கொடுத்த, அத திருவாதிரிகள் தன்னுடைய திருவாசத்துல சொல்ற. அப்படின்னா அந்த அடிச்சவனுக்கு எப்ப பெருமான் மோட்சம் கொடுத்தாரோ அப்ப பெருமான் அடி வாங்க விரும்பினார் அப்படின்னு அர்த்தம். பெருமான் யாருக்காக அடி வாங்க விரும்பி ஒருத்தனை தன்னை அடிக்க சொன்னாரோ, அப்பொழுது யாருக்காக அடி வாங்க விரும்பினாரோ அவன் எப்படிப்பட்ட பேரன்பாளனாக இருக்க வேண்டும், பேரன்புக்குரியவனா இருந்தா அவனுக்காக சாமி அடி வாங்கிறதுக்காகவும், சாமி அடிக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது, மூவருக்கும் தேவருக்கும் பெருமான் மீது கை வைப்பதற்கு தைரியம் உண்டா கிடையாது. அவன் மனித குலத்துல ஒரு சும்மாடு தாங்கி ஒரு வேலைக்காரனா பிட்டுக்கு மண் சுமந்த அந்த நிலையிலும் இவன் ஒரு வேலைக்காரன் தானே மொத்தம் அடிச்சிருவானான்னு பார்த்தா அவனை பார்த்தால் ராஜா விட்டு பிள்ளை மாதிரி இருக்கு, அடிக்க கொஞ்சம் கை நெடுங்குது. அப்ப ஒருத்தன் கண்ணை மூடிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு அடிச்சான்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன்னா பெருமான் மீது மலர்புகளை எய்வதற்கு மன்மதனுக்கு மனம் நடுங்கியது. இருந்தாலும் தான் அடி வாங்குவதற்கு பயந்து கண்ணை மூடிட்டு அம்பு போட்டுட்டான். ஆனால் அவ்வாறு அம்பு போட்ட மன்மதனை பெருமான் எரித்தான். தன்னை ஆட்டையால் அடித்த பாண்டியனுக்கு முக்தி அளித்தான். நரகுடு சுவர்க்கம் நானிலும் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி. இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் மூணு இடத்துக்கு தான் போகும், மூன்றில் ஒன்று. பாவம் அதிகமா இருக்கே முதல்ல அது கழிச்சிடலாம்னு சாமி நினைச்சாருன்னா நரகத்துக்கு அனுப்புவார். புண்ணி அதிகமா இருக்கே கொஞ்சம் சௌக்கியமா வச்சுக்கலான்னு போட்டா சொர்க்கத்துக்கு அனுப்புவார். ரெண்டும் சமமா இருக்கே இவன் சிவாகமங்களை கேட்கட்டும், இவனை மீண்டும் மனிதனாக படைப்போம் நினைச்சா பூமிக்கு அனுப்புவார். மூன்றுக்கும் அவன் வரலன்னு சொன்னா பெருமான் திருவடியில இருக்கான். நரகடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் மூணு இடத்துலயே இவனுக்கு கதவு திறக்கலன்னா பெருமான் எங்கேயும் அனுப்பலன்னு அர்த்தம். நரகடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை. எந்த பாண்டியனிடத்திலே தான் வேலை செய்தாரோ அந்த பாண்டியன் தன் வாழ்நாளிலேயே பெருமானுடைய திருவடியை பெற்றதை இங்க ரெக்கார்ட் பண்றார். அந்த பாண்டியன் ஐவர்த்தன பாண்டியனுடைய மகன் இரண்டாம் வருகண பாண்டியன். அவனுடைய வாழ்நாளிலும் குருநாதர் வாழ்ந்தார், ஆனால் வேலை பார்க்கல. மகனா என்ற இரண்டாம் வருகண பாண்டியன் வேலை பார்க்கல, ஆனால் இவர் தில்லையில் இருந்த காலத்திலே சிறந்த சிவபக்தனாகின்ற வருகண பாண்டியன் வாழ்வதை பார்க்கின்றார், சிவபக்தி பார்க்கிறார். அந்த வருகண பாண்டியனை பத்தி திருவாசகத்துல பாடத்துக்கு வாய்ப்பு இல்ல, திருவாசகம் எழுந்த நிலை வேறு. திருக்கோவையார்ல அவனை பற்றி இரண்டு இடங்கள்ல சொல்ற. இப்ப இரண்டாம் வருகண பாண்டியனுடைய காலத்துல இருந்தார். அந்த இரண்டாம் வருகண பாண்டியன் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலே இருந்தான் என்று நமக்கு கல்வெட்டு செய்திகள்லாம் பிடிக்கின்றன. அவன் பேராற்றல் படைத்தவனாகவும் பேரன்பு படைத்தவனாகவும் இருக்கிறார். அவனுடைய பேரன்பை பற்றி பட்டினத்தணிகள் பதினாறாம் திருவருல ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அது கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம குருநாதர் காலத்திலே வாழ்ந்தவன், குருநாதருடைய அருள் அவனுக்கு உண்டு. என்ன காரணம்னா குருநாதரை வழிபட்டிருக்கிறார் அந்த வருகண பாண்டியனுடைய தகப்பனர். அரிவர்த்தன பாண்டியனுக்கு குருநாதர் நிறைய ஆசிரியர், அந்த ஆசீர்வாதத்தினால இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா. அதனாலதான் சிவன் சிவன் கடல் புனைந்த வீரனாவன் இருந்த காரணத்தினாலே அவனுக்கு தோல்வியே கிடையாது. அவருடைய வெற்றிகளை பற்றி கல்வெட்டு இருக்கு. அவருடைய அன்பு நிறையை பற்றி திருமுறையே இருக்கு. பட்டினத்திரிகள் சொல்றாரு, வருகண பாண்டியன் சிறு வயதிலேயே பெருமானத்தில் ஈடுபட்டான். அவனை அறியாது அவன் வேட்டைக்கு சென்று திரும்பும் போது அவன் செலுத்திய தேர் காட்டிலே உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணன் மீது ஏறி சென்றது. அதனால அந்த அந்தணன் இறந்து போனான். அதனால அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. தனக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருப்பதை அறிந்த அவன் எவ்வாறு திருத்துக் கொள்வது என்று முயற்சி பண்ணினான். அதற்கு வந்து நூல்களிலே சொல்லப்பட்ட கழிவாய்களை தேடியும் அந்த பிரம்மகத்தி நீங்கல. பிரம்மகத்தி என்பது என்ன பண்ணணும்னா மனிதனை பைத்தியமாக செய்யும், மனம் நிலைகொள்ளாமல் செய்யும். அந்த பிரம்மகத்தை தான் வாழ்வதற்கு என்ன செய்யும்னா இவனை சிவகதைகளை கேட்க விடாது, சிவ தரிசனம் செய்ய விடாது, திருவிழை ஓத விடாது, சிவனடியார்களை பேண விடாது, சிவ பூஜையை செய்ய விடாது. இதெல்லாம் செஞ்சா அது ஓடிவிடும் என்பதனால அது தான் வாழ்வதற்காக இவனை செய்ய விடாது. அதை அறிந்த வரவேண்டும் பெருமாண்டத்தில் விண்ணப்பிக்கும், பெருமான் நீ ஒரு சோழனை விரட்டிக்கொண்டு திருவிடம்பெருந்தூர் வருவாய், அப்பொழுது நாம் அங்கு உன்னுடைய பிரம்மகத்தை தீர்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி திருவிடம்பெருந்த மகாலிங்க பெருமான தரிசனம் பண்ண உடனே பிரம்மத்தை அவன் தரிசனம் பண்றதுக்கு போகும்போதே வாசல நின்றுடுச்சு. பெருமானை போய் தரிசனம் பண்றார். அந்த பெருமானத்திலே பேருந்து கொண்டு அவருக்கு நிறைய தொண்டு செய்யறார். அவருக்கு ஒரு கோபுரம் கட்டினார், கோயிலை பெருசு பண்ணினார். அடிக்கடி மதுரையிலிருந்து வந்து திருவிடம்பெருந்த பெருமானை வணங்கி வந்தார். இத்தனையும் அவர் 16 வயசு சிறுவனா இருக்கும் போதே செய்தார். அந்த நிலையிலே அவருடைய அன்பை சொல்லும் போது ஒரு வேப்ப மரம் பழுத்திருந்ததா, அந்த வேப்பம் பழமெல்லாம் எல்லாம் சொர்ணமயமான பானலிங்கம் போல காட்சி தரு, சகசர லிங்கம் போல இருக்கிற காட்சின்னு சொல்லி உடனே அந்த மரத்திற்கு பட்டு துகில்னால பந்தல் அமைத்தார். உங்க கோச்சங்கள் சோழர் எப்படி சிறப்பியா செய்தாரோ பந்தல் அது போல செய்தார். மழை பெய்து குளத்துல இருக்க தவளையெல்லாம் கொட கொட கொட கொடன்னு சத்தம் போட்டுச்சு. அதெல்லாம் அன்பு கொண்டிருக்கின்ற வரகனுடைய காதுக்கு ஹரஹர ஹரஹரன்னு கேட்டுச்சு. விடாத ஹரஹரான்னு சொல்லுவார் உண்டா? விடாத ஹரஹரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தவளைகள்லாம் சன்மானமாக தங்க காதுகளை வீட்டு இருந்தார். ஒருவன் பெருமானுக்கு நிவேதனத்திற்காக ஊற வைத்து காய வைத்திருந்தார்கள் எள்ளு, பெருமானுக்கு எள்ளு சாதம் பண்றதுக்காக. பசிக்கு நல்லா பசி தாங்க எள்ளு, பசினாலே ஒரு பிடி எள்ளை எடுத்து வயல போட்டுக் கொண்டான். பிராகாரமா அவரை அரசர் அதை பார்த்து அவரை கையுங்களவா பிடித்தார். இவ்வாறு நீ பெருமானுக்குரிய நிவேதனத்தை உண்ணலாமா? நிவேதிக்கப்படுவதற்கு முன்பாக நிவேதனத்துக்கு உரியதுன்னு சொன்னாலே அதுக்கு அனிர்மால்யம்னு பேர். நிர்மால்யத்தையும் உண்ணலாகாது, அனிர்மால்யத்தையும் உண்ணலாகாது. எந்தெந்த நிலையிலேங்கிறது வேற விஷயம், அதெல்லாம் உங்களுக்கு சாத்திரம் வைப்பில் அப்புறமா சொல்லிப்போம். கை கடவுள் பிடிச்சார். அவன் தான் உயிர் பிழைப்பதற்காக உபாயமாக சொன்னானா, ஒருவர் வீட்டு எள்ளினை உண்டால் பல பிறவிகள் அவர் வீட்டிலே தொண்டு செய்வதற்கு கடன்பட்டு பிறக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பிறவி எடுத்தாலும் திருவிழுவதூர் மருதவாளருக்கே தொண்டு செய்வது என்பதற்காக நான் திருடி தின்றேன் அப்படின்னு சொன்னான். உன்னை தவறாக இடித்து விட்டேனே, மன்னித்துக் கொள் என்று இடித்துக் கொண்டான் தன்னை. அப்படிப்பட்ட வரகுணன் அவருக்கு திருமணமாச்சு. திருமணமான வயசான புரோகிதர் ஹரிவர்தன பாண்டியனுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. வரகுணனுடைய தாத்தாக்கும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த காலத்துல சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் ஆனால்தான் பட்டத்திற்கு வர முடியும். கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் அரசாங்க உத்தியோகம் பழங்காலத்துல. திருமணம் ஆகாத வரையிலும் குடும்ப பொறுப்பு கிடையாது. எவனுக்கு பணத்தின் தேவையில்லையோ அவர்களுக்கு அரசாங்கம் வேலை தராது. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் பழங்காலத்துல வேலை கிடையாது. திருமணம் ஆனால்தான் அரசாங்க உத்தியோகம். இது கூட ஒரு காரணம் சொல்லுவார்கள், நம்முடைய குருநாதருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சது, ஆகவே அந்த நிலையிலே அவர் திருமணமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு கருதுகின்றார்கள். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு முக்கியம் கிடையாது. ஞானம் தான் முக்கியம். அவர் திருமணமானால் குற்றம் இல்லை, திருமணம் ஆகாவிட்டாலும் குற்றம் இல்லை. மெஜாரிட்டி திருமணம் ஆயிருக்கலாம். இவனுக்கு திருமணமானது. திருமணமான போது அந்த புரோகிதர் சொன்னார், உன் மனைவியை போன்ற ஒரு அழகியை மூலகத்திலும் காண முடியாது, கங்கராச்சுலேஷன்ஸ் அவர் வாழ்த்தினார். உடனே இவனுக்கு நினைச்சானா, நமக்கு வந்து பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, விரும்பின கொடுக்கை பரம்பரற்கு. உயர்ந்த பொருளை தான் கடவுளுக்கு தரணும். நமக்கு எதிரிடத்திலே இச்சை ஏற்படுமோ அந்த பொருளை கடவுளுக்கு தர வேண்டும். நம்ம எதை நமக்கு எதிர்பார்த்தா வச்சுக்கணும், நம்ம வச்சுக்க கூடாது, கடவுளுக்கு தரணும். எது உயர்ந்ததோ அதை கடவுளுக்கு தரணும். ஒரு ஒஸ்தியான வஸ்திரம் வந்திருக்குன்னா அதை உடனே சங்கரராமலிங்கேஸ்வரர் தரணும். நாம சாதாரண கந்தை அணிந்தால் போதும் என்றுதான் ஒரு அன்பு நினைப்பான். அது போல மிகச்சிறந்த அழகி என்று சொன்ன உடனே இவன் என்ன பண்ணா, உடனே அன்னைக்கு ராத்திரியே போய் அர்த்தஜாமத்துல மகாலிங்கத்துக்கு போய், பெருமானே இந்த பெண்ணை உனக்கு அளித்தேன், ஏற்றுக்கொள் அப்படின்னு குறிப்பிட்டான்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: இந்த விஞ்ஞானம் விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் மூலமாக என்றுமில்லாதவாறு அது பல உண்மைகளை நாங்கள் கண்டு வருகின்றோம். இப்ப இந்த 21 நூற்றாண்டுல வந்து மற்ற மதங்களை போல விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கின்றது. விஞ்ஞானத்துடைய விளக்கங்கள், புதிய விளக்கங்கள் எமது மதத்துக்கு மேன்மேலும் உரமூட்டுவதற்காகத்தான் இருக்கின்றது. அதுவரை ஒன்றையும் எதிராக காணும்
6: இல்ல இல்ல.
5: 100 வருஷத்துக்கு முந்தின விஞ்ஞானத்திலேயே சொல்லிவிட்டார்கள். அப்பவே அதை பற்றி பெரிய புலவாங்க சொன்னார்கள். 100 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கின்ற புதிய அணுக்கொள்கைகள், அண்டவியல் கொள்கைகள், குவாண்டம் தியரி, ரிலேட்டிவ் தியரியினுடைய ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ப்ரூஃப்ஸ், இப்படி எல்லா விதமான இதுகளையும் வந்து பார்க்கின்ற பொழுது, மருத்துவத்திலே கூட பார்க்கின்ற பொழுது, எமது சமயத்துக்கு மேன்மேலும் உரமூட்டுவதற்காகத்தான் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் சமயத்துக்கு நல்ல உரமாக வளர்ந்திருக்கவெல்லாம் வேண்டும். ஆனால் எங்களுக்குள்ளேயே இருந்து இவற்றிலே இவற்றை வாதமிடுபவர்களும் ஒவ்வொரு வாதிகள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கொள்கைகளை, அதாவது மனிதர்கள் உருவாக்கின கொள்கைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் மதத்தினிடையே இருந்து குழப்பம் விளைவிக்கிறோம். அப்ப இந்த ஆரியருடைய கொள்கையும் அவ்வாறுதான் வருகின்றது. இப்ப ஆரியர் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் ஆரியர் என்ற சொல்லு என்ன கருத்து என்ற கேள்வி என்றது. பாரிக்கும் ஆரியனே என்று சொல்லி மாணிக்க வாசகரே ஆரியனை பற்றி பாடுகின்றார். அப்ப நாங்கள் இப்ப திராவிடவாதம் சொன்னால் நாங்கள் அதை இதையெல்லாம் தணிக்கை செய்து விட வேண்டும். அப்ப இதுல சொல்லுவார்கள் என்று கேட்டா, ஒரு காலத்துல இந்த ஆரியன் என்ற சொல்லு எங்களுடைய பாரம்பரியத்தில் பெரிய மனிதன், பண்பானவன், சிறந்தவன், உயர்வானவன் என்ற கருத்தில் தான் இருக்கிறது. இது ஒரு இனக்கூட்டத்தை குறிப்பது அல்ல, ஒரு ஜென்டில்மேன் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த விந்திய மலைக்கு இந்தியாவில வடக்கே இருந்தவர்களையும் ஆரியர் என்றும் வடவர் என்றும் குறிக்கும் வழக்கம் தமிழ் இலக்கியங்களில் இருந்தது. இப்ப சீர சோழ பாண்டியர் சொல்றது தானே, இப்ப சீர நாடுண்டா மலைய நாட்டுல இருந்தவர்கள் சீரர்கள் கேரளர்கள், மற்றது சோழ நாடு பாண்டிய நாடு என்று பிரிப்பது போல ஒரு பிரதேச ரீதியாக ஒரு நிலவியல் புவியியல் ரீதியான ஒரு குறிப்பு பெயரை அவிர ஒரு இனப்பெயர் அல்ல. இப்ப சீரர் என்றால் ஒரு இனம், சோழர் என்றால் ஒரு இனம், பாண்டியர் என்றால் ஒரு இனமா இல்லையே,
3: அப்படி இல்ல.
5: அது மாதிரி இந்த வடவர் ஆரியர் என்று தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் இருந்தவர்களை அப்படி சொல்லுகின்றார்கள். இந்தியமலைக்கு தெற்கே இந்த குஜராத், மகாராஷ்டிரம், ஆந்திரம், கர்நாடகா, தமிழ்நாடு இந்த ஐந்து பிரதேசங்களிலும் இருக்கிற பிராமணர்களை பஞ்ச திராவிடர் என்றுதான் வடக்கே சொல்லுவார்கள். அப்ப குஜராத், மகாராஷ்டிரம், ஆந்திரம், கர்நாடகம் எல்லாமே அதுக்குள்ள வந்துவிட்டது. அந்த இன்றைக்கு இருக்கிற கேரளா அன்றைக்கு இல்லை, அது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தது தான். அப்ப அதை விட்டு கர்நாடகா, ஆந்திரா, மற்றது குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அப்படி சேர்த்து சொல்லுகிறார்கள். இனியும் அதுல சொல்லுவார்கள் இந்த இந்த வேதியர்களை கூட தமிழ் வேதியர் என்றுதான் சொல்லுகிறார்கள். சிலப்பதிகாரத்திலே பார்த்தால் வன் தமிழ் மறையோர்க்கு வானுரை கொடுத்த தின்துறல் நெடுவேல் சேரலன், தமிழ் மறையோர் என்றுதான் சொல்லுகின்றார். வன் தமிழ் மறையோர் என்றுதான் சொல்லுகின்றார். நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்த நெறி, இது மாணிக்க வாசகர். ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே, இது வந்து திருமந்திரத்திலே சொல்லுகின்ற. இப்படி இந்த ஆரியர் என்பது வந்து ஒரு இனக்கூட்டத்தை குறிப்பதற்காக சொல்லப்படவில்லை. ஆனால் முதல் முதல் எப்ப இது இனக்கூட்டத்தை குறித்து எங்களுடைய வேதங்களிலேயோ இதிகாசங்களிலேயோ புராணங்களிலேயோ தேவார திருவாசக திருமதகளிலேயோ மெய்கண்ட சாஸ்திரங்களிலேயோ இப்படி ஆரியர் என்ற சொல்லு ஒரு இனக்கூட்டத்தை குறிப்பதற்காக எங்கும் இல்லை, எங்களுடைய ஆதார நூல்களில் இல்லை. அப்ப இது எங்க வருகிறது என்று பார்க்க வேணும். முதல் முதல் 1853 1853 யூரோப்பாவில வந்து ஆரிய என்ற இனத்தை குறிக்கிறதாக அந்த சொல்ல கொண்டு வருகிறோம். அதுதான் முதல் முதல் அதை இனத்தை குறிப்பதற்கு கொண்டு வந்தது. தங்களுடைய இனக்கூட்டத்துக்குள்ளே அது தாங்கள் ஆரியர் என்ற இனக்கூட்டமாக அடையாளம் காட்டுகிறார்கள். சர் ஜோன் மார்ஷல் அவர்தான் இந்து தலை நாகரிகத்தை அகழ்ந்தெடுத்து முதல் முதல் கொண்டவர், அரிய பணியும் செய்திருக்கின்றார். அவரை கூட இதிலே வலுவாக அந்த நிறத்து அறிவு ஆராய்ச்சிகளுக்கு எட்டின வகையிலே அவரும் இந்த ஆரியவாதத்தை முன்வைக்கின்றார். அப்ப ரெண்டும் வந்து அதிலே ஆரியர் திராவிடர் என்ற வாதம் வருகின்றது. அத்தோட அந்த ஆரிய திராவிட வாதத்தில் தான் பிறகு நாங்கள் பார்க்கணும் ஜெர்மனில் ஹிட்லருடைய காலத்திலே அது ஒரு பெரிய ஹோலோகாஸ்டாக வந்து இத்தனையோ பெரிய உயிர்களை பலிகொண்டு அது இரண்டாம் உலக மகாயுத்தத்துடன் முடிவடைகின்றது. அதங்க முடிவடைகிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கள்ல அங்க திராவிடவாதமாக வந்துட்டு இன்னொரு பெயர்ல, அதான் அங்க நடந்த வரலாற்று உண்மை. அப்ப அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் சர் ஜோன் மார்ஷல், மேர்டைம் வீலர், ஸ்டுவர்ட் பிகாட் போன்றவர்கள், இவன் அந்த எங்களுடைய உபனிஷதங்கள், கீதை போன்ற இந்திய நூல்களை பதிப்பித்த மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆரியவாத கொள்கையைத்தான் பரப்பி வந்தார்கள். அவர்களுக்கு இந்த அந்த நேரத்தில் இருந்த ஆராய்ச்சி முடிவுகள் அப்படி இருந்திருக்கலாம், அல்லது அந்த நேரத்தை ஆராய்ச்சி முறைகள் கட்டுப்பாடானவையாக இருந்திருக்கலாம், மட்டுப்படுத்தப்பட்டவையாக இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய பின்னணி, அதாவது வந்து அந்த காலத்திலே ஐரோப்பா வந்து உலகம் முழுக்க பிறந்திருந்த காலம், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம், அப்ப இவர்களுடைய ராஜ்யத்தை இவர்களுடைய மத பரம்பலை நியாயப்படுத்துவதற்கான ஒரு பின்புல ஒத்தோரிட்டி தேவைப்படுகின்றது. அப்ப தங்களை அவர்கள் ஆரிகளுடன் இனம் ஒன்றாக இனம் காட்டிக் கொள்கிறார்கள். இந்த ஆரியன் இன்வேஷன் என்றது முந்தினம் இருந்ததுதான், நாங்கள் முன்னர் கொண்டு வந்து புகுத்திய மதங்கள் தான் இவை, இப்பொழுது நாங்கள் தான் வந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு பின்புல அத்தாரிட்டி கொண்டு வருகின்றது இல்லையா, அந்த காரணமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் பிற்பாடு இப்போது டேவிட் ஃப்ரோலி வந்து ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார், த மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது வேடிக் ஆரியன்ஸ் அண்ட் ஒரிஜின் ஆஃப் சிவிலைசேஷன் என்று ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதே போல டாக்டர் கன்ராட் எல்ஸ்டன் இன்னொருத்தர், அவர் அப்டேட் ஆன் தி ஆரியன் இன்வேஷன் டிபேட் என்று எழுதியிருக்கிறார். மிஷேல் டானினோ என்று சொல்லி அவர் த இன்வேஷன் தட் நெவர் வாஸ் என்று எழுதியிருக்கிறார். இப்படி பல ஆராய்ச்சிகள் வந்து இன்றைக்கு இந்த ஆரியர் என்ற இனம் வந்தது அது மத்திய ஆசியாவில இருந்து இங்க வந்தது, அந்த ஐந்து கணவாய்கள் பாதைகள் இருக்கின்றன இல்லையா, அதனூடாக வந்தது, அங்கே வந்து திராவிடர்களை விரட்டி அடித்தார்கள் என்ற கொள்கை வந்து இன்று வலுவிழந்து விட்டது, ஆதாரம் இழந்து விட்டது. அப்ப நாங்கள் படித்த பழைய பாட புஸ்தகங்கள் இருந்ததும் பல்கலைக்கழகங்கள் இருந்ததையுமே நாங்கள் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அரசியல் என்றும் சமயம் என்றும் சபைகள் என்றும் பல கோட்டைகளும் கட்டிவிட்டோம். அந்த கோட்டைகள் எல்லாம் அடித்தளம் இது திராவிடவாதம். அப்ப அந்த அடித்தளம் இப்ப உடைந்து போனால் இது எல்லாம் உடைந்து விழுந்து விடும் அல்லவா? அப்படினாலே அதை பற்றி பெருசாக கதைப்பதில்லை. ஆனாலும் புதிய புதிய ஆராய்ச்சிகள் வந்து இதற்கு இந்த ஆரியர்கள் வந்து குடியேறினார்கள் என்பதற்கு ஒரு வலிச்சேர்ப்பதாக இல்லை, அதற்கு மறுப்பாகத்தான் கன நிறைய வாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தீபாவளி வந்து எங்கே இருந்து வந்தது? அப்ப ஆரியர்கள் வந்து ஹைபிரகணவாக்களால் வரவில்லை. எங்களுடைய சைவ சாஸ்திரங்களின்படி இந்த ஆரியர் என்றது புரிம்பான இனக்கூட்டம் அல்ல. அது ஆரிய மொழி இருந்தது, அதை சொல்லுகின்ற திருமந்திரத்திலேயே அது வருகின்றது. அப்ப அந்த மொழியாக அது இருந்தது வந்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருண செய்தானே, இது திருமந்திரத்திலே இருக்கின்றது. அது வட மொழி, சமஸ்கிருதம் பண்படுத்தப்பட்ட மொழி, அது கூட ஒரு இனக்கூட்டம் பேசி வந்த மொழி அல்ல. இப்ப இன்றைக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்கிறது, இனக்கூட்டம் பேசிக் கொண்டு வருகிறார்களா?
3: உலக மொழியாகிவிட்டது.
5: உலக மொழியாக இருக்கின்றது. எத்தனையோ விதமாக அதுல பல விதமான புஸ்தகங்கள், பல விதமான டாக்குமெண்ட்ஸ், பல விதமான விவரங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டு வருகின்றோம், பரிமாறிக்கொண்டு வருகின்றோம். ஒரு இனக்கூட்டத்துக்கு ஒரு மொழியாயுது, அது மாதிரி அல்ல. இது ஒரு அதைத்தான் அதை தேவ பாஷி என்று அந்த காலத்திலே சொன்னார்கள். தேவ பாடையில் என்றுதான் கம்பனே படிக்கின்றான், தேவ பாஷையில பொன்னதென்று சொன்னது. அப்ப இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரியான ஒன்று, அது ஒரு இனக்கூட்டத்தின் மொழி அல்ல. சமஸ்கிருதம் என்றால் பண்படுத்தப்பட்ட மொழி, சோ உருவாக்கப்பட்டது என்று விளங்குகின்றது இல்லையா, தானா வந்த மொழி அல்ல. அப்ப அப்படிப்பட்ட அந்த இதுல அப்ப இந்த தீபாவளிக்கும் இந்த குழப்பம் இருக்கின்றது. கனவிற்கு தீபாவளி எங்களுடைய பண்டிகை அல்ல, தமிழர் பண்டிகை அல்ல என்று சொல்லுவார்கள். இதுல போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. தீபாவளி என்ன முக்கியத்துவம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் கிருஷ்ண அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரமே 9 முறை வந்து போய்விட்டதாக சொல்லுகிறார்கள் எங்களுடைய கோடிக்கணக்கான கல்ப காலங்களிலே. இல்லை இல்லை, அது வேறு.

0: குஷுண்டனுக்கு ஒரு தன்மை இருக்கின்றது. கல்ப காலங்களிலே உலகமெல்லாம் அழியும் காலங்களிலே கூட அவர் இடத்தை ஒட்டி ஒதுங்கி பார்த்துக் கொண்டிருப்பார். இப்ப வசிஷ்டர் கேட்கிறார், என்ன என்று கேட்க, என்ன நீர் மட்டும் இருக்கிறார், அது ஏதோ எனக்கு இறைவன் தந்த வரம் இருக்கின்றேன் என்று போட்டு தான் பார்த்ததை பற்றி எல்லாம் சொல்லுகின்றார். அப்பொழுது சொல்லுகின்றார், கிருஷ்ணர் 9 முறை வந்து போயிட்டார். ராமர் அவருடைய காலத்துக்குள்ள, புஷுண்டனுடைய காலத்துக்குள்ளேயே கிருஷ்ணர் 9 முறை வந்து போயிட்டார், ராமர் 9 முறை வந்து போயிட்டார், பரசுராமர் 6 தடவை வந்து போயிட்டார். அப்ப எல்லா ராம அவராயத்திலையும் பரசுராமர் வந்திருக்காரு. அதான் நாங்கள் ராமாயணங்கள் பார்க்கணும் போது சில வேலையை கதைகள் வேறுபடும். இது என்ன, இதுல இப்படி இருக்கு, அதுல அப்படி இருக்குன்றெல்லாம் பாதுபடுவோம். ஒவ்வொரு கல்ப காலத்திலே நடந்த ராமாயண கதைகள்ல சில வேறுபாடுகள் உண்டு. இதெல்லாம் ரிகரண்ட் சைக்கிள்ஸ், திருப்பி திருப்பி நடப்பிறப்பது. அப்படி வந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த வசிஷ்டரை சொல்லுகிறார், நீர் இப்பொழுது 8வது முறையாக என்னிடம் வந்திருக்கிறீர் என்ன இந்த புஷுண்டன் சொல்லுகின்றார். எங்களுடைய இந்த ஒவ்வொரு கல்ப காலத்திலேயும் உலக அழிவுகளுக்கூடாக வருகின்ற ஒரு கல்ப காலம் 432 கோடி வருடங்கள். இது எங்களுடைய படைப்புகளுடைய பிரம்மாவுக்கு ஒரு பகல் காலம். இந்த பகல் காலம் முடிய ஒரு இரவு காலம் இன்னொரு 432 கோடி வருடங்கள். இப்படி ஒரு நாள் அவருக்கு 864 வருஷங்கள் வரும். அதுல இந்த 864 வருஷங்கள், 64 கோடி வருஷங்கள் கொண்டது அவருடைய ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே அவருக்கு 100 வயசு வரும். 100 வருஷம். அப்ப இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 50 வயசு முடிஞ்சு 51வது வயசுல 1வது மாசம் 1வது நாள் நடக்குது. இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மர்கள் வந்து போய்விட்டார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான முறை இந்த உலகம் தோன்றி அழிந்து, உயிர்கள் தோன்றி அழிந்து எல்லாம் வந்து, இதுதான் இந்த சமயத்தினுடைய உலக தத்துவம். இதைத்தான் விஞ்ஞான நம்பிக்கை சொல்லிக் கொண்டிருக்குது. அண்டவியல் கொள்கை இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கு. இப்ப இந்த விதத்துல இந்த கிருஷ்ணர் இந்த கடைசியாக இப்ப நடக்கிறது எங்களுக்கு கலியுகம். சதுர்யுகங்கள் இருக்கின்ற 4 யுகம் இருக்கின்றன. அதாவது திரேதாயுகம், துபாபரயுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துபாபரயுகம், அடுத்தது கலியுகம். இந்த 4 யுகங்கள் சதுர் என்று சொல்லுவார்கள். சதுர் என்றால் 4. இந்த 4 யுகங்கள் கூட்டமாக திருப்பி திருப்பி வரும். இந்த கலியுகம் முடிஞ்சால் உலகம் அழிஞ்சு போகின்ற அப்படி அல்ல. இந்த கலியுகம் முடிய திருப்பி அடுத்த சைக்கிள் வரும். இப்படி ஒரு மன்மந்திரத்திலே இப்படி 71 சதுர்யுகங்கள் வந்து போகும். 71 சதுர்யுகங்கள் வந்து போகும். ஒரு கல்பத்திலே இப்படி 1000 சதுர்யுகம் வரும். அப்ப இந்த 71 சதுர்யுகங்களிலே இப்ப நடக்கிறது 28வது சதுர்யுகம். 28வது சதுர்யுகம். இந்த 28வது சதுர்யுகத்திலே தான் அதான் இந்த இதுல சொல்லுவார்கள், இந்த முப்பை இருக்கிற மன்மந்திரம் வந்து வைவஸ்பத மன்மந்திரம். இதுல 71 சதுர்யுகத்துல 27 சதுர்யுகங்கள் முடிஞ்சது. 28வது சதுர்யுகத்துல இப்ப கலியுகம் நடக்குது. இந்த கலியுகத்துக்கு முந்தித்தான் இந்த துபாபர யுகம் இருந்தது. அந்த யுகத்திலே கிருஷ்ண அவதாரம் கடைசியாக நிகழ்ந்தது. அப்ப எங்களுக்கு தெரியும் கலியுகம் பிறந்தது கிறிஸ்துவுக்கு முன் 3109 நினைக்கிறேன், பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பிறந்தது
1: கிறிஸ்துக்கு முன்.
0: ஓ, அப்ப அந்த நாளிலே கிருஷ்ணருடைய காலம் முடிந்து விட்டது. அந்த பிறக்கின்ற அதற்கு முன்னர் இந்த கிருஷ்ணர் வந்திருக்கின்ற காலத்திலே நரகாசுரன் என்றவனை வதம் செய்கின்றார் அவர். இந்த நரகாசுரன் வந்து எங்கே இருக்கிறான் என்று சொன்னால், பிரகத் ஜோதிஷ என்ற நகரத்தை கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறது. வங்காளத்தில் இருக்கின்றது. ஆண்டு கொண்ட அந்த அசுரனை அழித்த காரணத்தை வச்சுத்தான் இந்த தீபாவளி நாள் கொண்டாடுகின்றோம். அப்ப அவர்கள் அழித்த காலத்திலே அவன் அழிந்ததற்காக அவனே கேட்டுக்கொண்ட வரம், நான் அழிந்த நாளை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வரம், எல்லோருக்கும் புண்ணிய பலன் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வரம். அழிந்த நாளில் எல்லாரும் எண்ணெய் தேய்த்து நீராடுவார்கள். அன்றைக்கு நீர் எல்லாம் கங்கா தண்ணி, கங்கை நீராக இருக்கும். அன்றைக்கு எங்கே நீராடினாலும் கங்கை தண்ணியாக இருக்கும். மறுபடினாலே தீபாவளி அன்று நீராடும் பொழுது கங்கையை நினைந்து மனதிலே உங்களுடைய சிவநாமத்தையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தையோ காயத்ரி மந்திரத்தையோ சொல்லிக்கொண்டு நீராடுங்கள். நீராடும் பொழுது சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு இந்த 30 முக்கோடி தேவர்களும் இந்த உடம்பிலே உரைகின்றார்கள். அப்ப நீராடும் பொழுது இறையை நினைத்து அந்த மந்திரங்களை நினைத்து நீராடுவது ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய யாகம் செய்வதற்கு சரி. அகமர்ஷனம் என்று சொல்லி ஒரு மந்திரமே இருக்கின்றது, அந்த நீராடும் பொழுது சொல்லுகின்ற மந்திரம். அது தேவையில்லாவிட்டால் அது எல்லாம் சிரமமாக இருந்தால் ஒரு உங்களுக்கு தெரிந்த இருநாமத்தை சொல்லிக்கொண்டு நீராடலாம். இல்லாவிட்டால் அது எல்லாம் சிரமமாக இருந்தால் ஒரு உங்களுக்கு தெரிந்த இருநாமத்தை சொல்லிக்கொண்டு நீராடலாம். ஆகவே அந்த நீராடலே ஒரு வழிபாடாக வந்துவிடும். அதிலே எங்களுக்கு தெரியும் சம்பந்தருடைய வரலாற்றிலே சம்பந்தருடைய தகப்பனர் சம்பந்தரை கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார். அங்கே போகின்ற பொழுது திருக்குளத்திலே அமர்த்தி வைத்த பொழுது அவர் நீராடுகின்றார். அப்போ குளிக்க போனார் என்றா சொல்லுகின்றோம், இல்லை அவர் அங்கே நீராடுகின்ற பொழுது அவர் அந்த அகமர்ஷணம் என்கிற

0: அந்த சூத்தத்தை சொல்லி நீர்களை அமைந்து அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிற பொழுதுதான் குழந்தை தந்தையை காணாமல் அம்மையே அப்பா என்று ஆள இறைவன் வந்து பார்வதியுடன் வந்து அவருக்கு பால் கொடுத்தது. அது போலதான் அவர் தோருடைய செவியன் என்ற பாடுகின்றார். அப்படி அந்த நீராட்டத்திலே ஒரு நீராடுவதிலே கூட ஒரு இறை வழிபாடு இருக்கின்றது. உணவு உண்ணும் போது இருக்கின்றது, நீராடலே இருக்கின்றது. அப்ப அன்றைக்கு நீராடுகின்ற இடங்கள் எல்லாம் எல்லா நீரத்திலையும் கங்கை நீர் இருக்கின்றது. அப்ப அவரை வழிபடுபவர்களுக்கு வந்து அந்த கங்கை நீரிடையே நீரான புண்ணிய பலனும் இறைவனை வழிபட்ட பலனும் கிடைக்கின்றது. மற்றது அன்றைக்கு தின்பண்டங்கள் செய்து பகிர்ந்து வழிபடுவார்கள். அவரவர் சமூக நிலைகளுக்கு ஏற்ப இந்த கொண்டாட்டிலேயும் வித்தியாசம் இருக்கின்றது. எனக்கு தெரியும் சில எங்களுடைய தாயகத்திலேயும் கூட பல இடங்களிலே சில பேர் மச்ச மாமிசங்கள் சாப்பிட்டு கூட கொண்டாடுவார்கள்.
1: அது ஒரு பெரிய பண்டிகை இல்லை. அவர்கள் வந்து ஒரு மது எல்லாம் அருந்தி
0: பல இடங்களில் அன்றைக்கு ஒரு நாள்தான் ஆட்டு மாமிசம் சாப்பிடுபவர்களாக இருப்பார்
1: இருப்பார்களோ.
0: இதுலேயே சரிப்பிழை என்று அல்ல, அவரவர் தர்மத்தின்படி அவரவர் வாழ்க்கை நிலையின்படி அவர்கள் செய்கின்றார்கள். அதுக்காக இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வலிந்து செய்வதுதான் தப்பு. இப்ப ஒவ்வொரு படிநிலைகளிலும் அதுக்கு மேலே வரும்பொழுது அதுக்குரிய நிலைகள் வரும். இப்ப இந்த தீபாவளி பண்டிகை வந்து முக்கியத்துவம் இதைத்தான். இதே வந்து அப்ப இது தீபாவளி பண்டிகை கிருஷ்ணனுடைய பண்டிகை தானே.
1: நாங்கள் சைவர்கள்,
0: நாங்கள் சைவர்கள் எங்களுக்கு கிருஷ்ணன் எங்களுக்கும் எல்லாம் கிருஷ்ணரும் சைவர்
1: தான்.
0: சிவபரத்துவத்தை சொன்னவர் அவர் உபமன்ய முனிவருடன் சிவதீட்சை பெற்றவர். உபமன்ய முனிவர் தான் நாங்கள் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் ஈந்த பிரான் என்று படிக்கின்றோம் திருப்பல்லாட்டில். உபமன்யவர் சிறு குழந்தையாக இருந்த பொழுது பால் கேட்டு அழுதுகிற பொழுது அவருக்கு பாட்கடலே வரவழைத்துக் கொடுத்தார். அந்த தீர்த்தம் இன்றைக்கும் சிதம்பரத்திலே இருக்கின்றது பாட்கடல். அப்ப அந்த உபமன்ய முனிவர் வந்து இவருக்கு தீட்சை வைக்கின்றார். இவருக்கு தீட்சை வைக்கின்றார். அந்த உமன் ஒருவரிடம் சிவதீட்சை பெற்றவர் தான் கிருஷ்ணர். அவனுடைய இதுல வந்து இது கிருஷ்ணருடைய பணி. இதை வந்து சைவ ஆகமங்களிலே இது சொல்லி இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதை சொல்லுகின்றார்கள் நரக சதுர்த்தசி. சதுர்த்தசி என்பது அர்ப்பசி மாதத்து தேய்பிறை, கிருஷ்ணபட்சம் தேய்பிறைய காலத்தில் வர்ற 14வது லியூனடே. 14th லியூனடே. சதுர் தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, சதுர்த்தசி அந்த நாள் தான் இந்த தீபாவளி நாள். அப்ப நரக சதுர்த்தசி என்று சொல்லுவார்கள். ஆகம விதிப்படி அன்னைக்கு கோயிலில் இருக்கிற விக்கிரகங்கள் கூட நல்ல புத்தா எண்ணெய் சாத்தி அபிஷேகம் செய்து புத்தாடை சாத்துவது சைவ ஆகமோ மரபு. அதனால இதை பற்றி ஒருதரும் கிளேசம் கொள்ள குழம்பிக் கொள்ள தேவையில்லை.
1: நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு தொடர்போம். நேர்களே, நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பின்பு இதை தொடர்ந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில் வணக்கம் நேர்களே, நீங்கள் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் இதுவரைக்கும் தீபாவளியினுடைய முக்கியத்துவம், அதை எதற்காக கொண்டாடுகிறோம், இதிலே பல குழப்பங்கள் ஏற்பட்ட ஒரு நிலையிலே இங்கே விளக்கம் தேவைப்படுகின்றது என்பதை உணர்ந்து டாக்டர் அவர்கள் மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த ஆரிய திராவிடர் என்ற அந்த இனபேதங்கள் இங்கே எங்களுடைய நிலவி வருவது ஒரு தவறான அபிப்பிராயம் என்பதும், இது எங்களுக்கு உரிய ஒரு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதும் உங்களுக்கு நன்று தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே நேயர்கள் உங்களுக்கு விளக்கம் தரப்படும். தொடர்ந்தும் டாக்டர், நான் கேள்விப்பட்ட விடயம், ஒருவேளை நான் நினைக்கிறேன் அது காலச்சக்கரம் இந்த சுழற்சியிலே ஏற்பட்ட ஒரு மாறுபாடாக இருக்கலாம். ராமர் தன்னுடைய வனவாசத்தை முடித்துக் கொண்டு சீதையை மீட்டுக் கொண்டு அயோத்தி திரும்பிய நாளை இவ்வாறு மக்கள் தீபாவளியாக கொண்டாடினார்கள் என்று ஒரு கதையும் இருக்கிறது.
0: வட இந்தியாவிலே தீபாவளி வந்து ராமர் வனவாசம் முடிந்து மீண்டும் அயோத்தி திரும்பிய நாள் என்ற வரலாறு இருக்கின்றது. அதிலே ஒரு உண்மை, நான் சொன்ன மாதிரி ராமர் 9 முறை வந்து
1: போயிட்டு,
0: அப்ப ஒரு முறை அவர் தீபாவளியிலே வந்து இறங்கி இருக்கலாம், அது ஒன்று. அடுத்ததாக இது வந்து தனிய நாங்கள் பார்த்தோம், இது சைவர்களுக்கு மட்டும், வைஷ்ணவர்கள் அல்லது கிருஷ்ணவர்களை கும்பிடுவதற்கு மட்டுமல்ல சகல மதத்தவர்களுக்கும் இந்து சமயத்தின் பல பேர். உண்மையிலே சொன்னால் இந்து என்ற சொல்லே பின்னுக்கு தான் வந்தது.
1: அது ஒரு சமயம் அல்ல,
0: சமயம் அல்ல, சமயம் அல்ல. அது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தால் அங்கே இருக்கிற பௌத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், நாஸ்திகவாதிகள் எல்லாருமே இந்துக்கள் தான். the Indian Supreme Court decision in Padi, the Hindu, the definition of the word Hindu and all the synthesis of culture and faiths born in India. அதுதான் ஹிந்துவினுடைய டெஃபினிஷன். அப்ப அம்பேத்கர் வந்தாலும் சரி, பெரியார் வந்தாலும் சரி, இந்திய அவருடைய அவருடைய திருமணம், அவருடைய சொத்து பாகப்பிரிவினை எல்லாம் அந்த இதன்படி இந்து மதம் என்றுதான், இந்து சமயத்தின்படிதான் சொல்லப்படுகின்றது. இனி தீபாவளிக்கு இப்ப இது மாதிரி 15 மேற்பட்ட விளக்கங்கள் இருக்கின்றன இந்தியாவிலே. ஒவ்வொரு மதம் இதை வந்து பௌத்தர்கள் இந்தியாவில கொண்டாடுகிறார்கள், சீக்கியர்கள் கொண்டார்கள். இன்றைக்கு பொற்கோயிலே தீபாவளி என்று சொன்னால் ஒரே அலங்காரமாக அழகாக பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள்.
1: சில பேர் 4 நாட்களுக்கு கொண்டாடுவார்.
0: அப்ப அவர்களுடைய சீக்கியர்களுடைய ட்ரெடிஷன் படி அவர்களுடைய கடைசி குருவாக இருந்த குரு கோவிந்த சிங், அவர் வந்து மொகல்லாய மன்னருடைய காலத்திலே கொஞ்சம் கஷ்டப்படுத்தப்பட்டார். அந்த தீபாவளி நாளிலே தான் இந்த மொகல்லாய மன்னன் அவுரங்கஜீப் அவரை விடுவித்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி புத்திஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அவர்களும் தீபாவளி கொண்டாடுகிறார்கள். ஜைனர்கள், சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் கொண்டாடுகிறார்கள். இப்படி எல்லாருமே கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகத்தான் அங்கே இருக்கின்றது. அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பல அன்பர்கள் பக்தர்கள் கேதார கௌரி விரதம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேதார கௌரி விரத நோன்பின் முடிவுதான் தீபாவளியோடு வருகின்றது. அப்ப அதையும் சொல்லுவார்கள், அதாவது அம்பாள் இறைவனிடம் பெற்று இடப்பாகத்தை பெற்று ஆண் பெண் என்ற சமத்துவத்தை நிலைநாட்டிய நாள். பாகம் பெண்ணுறு வானாய் போட்டி என்று சொல்லுவார்கள். அப்படி அம்பாள் இறைவனை வழங்கி 21 வழிபாடு செய்து அந்த பெற்றுக்கொண்டதற்கான கொண்டாட்டம் தான் தீபாவளி என்று கூட சொல்லுகிறார்கள். அப்ப இந்த சைவ சமயத்தின்படி, அதாவது உண்மையில் பார்த்தா தீபாவளி என்ற சொல்லே ஒரு புதுச்சொல்லு. இந்து மதம் என்ற சொல்ற புதுச்சொல்லு மாதிரி தீபாவளி என்ற சொல்லே புதுச்சொல்லு. ஆகமங்களிலே இந்த நாளுக்கு விதிக்கப்பட்ட பெயர் நரக சதுர்த்தசி.
1: ஓஹோ,
0: நரகாசுரனை வதம் செய்த நாள் அது 14 லியூன டே. கிருஷ்ணபட்சத்திலே அப்பசி மாசத்திலே நரக சதுர்த்தசி அன்றைக்கு சைவ கோயில்கள் மடங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற விக்கிரகங்களுக்கும் இந்த எண்ணெய் சாத்துதல் மற்றது புத்தாடை தரித்தல் போன்ற விழாக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனப்படினாலே இதுல வந்து நாங்கள் சைவர்கள், நாங்கள் இந்துக்கள், நாங்கள் தமிழர்கள், அவர்கள் நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் ஆரியர்கள், நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் வைஷ்ணவர்கள், நாங்கள் நாஸ்திகவாதிகள் என்ற குழப்பம் இல்லாமல் இது பண்டிகை. கலவின் பண்டிகை மாதிரி சந்தோஷமாக மனுஷ வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தானே. இதுக்குள்ளே வரிந்து கட்டிக்கொண்டு இல்லை இல்லை நான் அவன் கொண்டாடுவதை நான் கொண்டாட மாட்டேன், இது கொண்டாடுவது நான் கொண்டு வர மாட்டேன் என்று வெறிந்து கட்டிக் கொண்டிருந்து என்ன செய்வது?
1: சரி,
0: சந்தோஷமாக இருந்து விட்டு போது வாழு, வாழ விடுதான் தத்துவம். அப்ப இதுல நாங்கள் சைவர்கள் எப்படி இந்த தீபாவளியை பார்க்கிறார்கள் என்றதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது எங்களுடைய சைவ மத சமயத்திலே இருந்து கொண்டு இந்த தீபாவளியை, இப்ப ஹலோவீனை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியாக இந்த தீபாவளியை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம், இதிலே கூடப்படுகின்ற குழப்பங்களுக்கு வினாக்களுக்கு எப்படி நாங்கள் விடை காணுகின்றோம் என்ற விளக்கத்தை தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த இதே மாதிரியாக இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதாவது வந்து தீபாவளி என்றவுடன் பலரும் கேட்கின்ற கேள்வி, இந்த மாமிசம் சாப்பிடுவது சரியா? தீபாவளி நாளிலே மாமிசம் சாப்பிடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற கேள்வி. இதற்கு முன்னரும் எங்களுடைய வினாவிடையாக வினாக்கள் எங்களுடைய எழுத்துருவிலே இருக்கின்றன. அதிலே பல வினா எங்களுக்கு பல அடிக்கடி அந்த வினாக்களை வந்து எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அதிலேயும் ஒரு வினா வந்து இப்படித்தான் இருக்கின்றது. அதாவது மனித நாகரீகம் மேம்பட்டுள்ள 20th century எழுதப்பட்டிருக்கின்றது. காலப்பகுதியிலும் சைவ ஆலயங்கள் சிலவற்றில் கடா பலியிடுதல், கோழி பலியிடுதல் போன்ற வேள்விகளில் இரத்த ஆறு ஓடுவது சரியா? இது ஒரு கேள்வி. நம்ம தீபாவளியை பற்றி பார்ப்போம், இந்த கேள்வியை எடுப்போம்,
1: இது சம்பந்தப்பட்டதாக பார்க்கலாம்.
0: அதாவது வந்து முதலாவது இந்த கேள்வியில பார்த்தா மனித நாகரிகம் என்ன, மனித நாகரிகம் என்று முதல் நாங்கள் வரையறை செய்து கொள்ள வேண்டும்.
1: நாகரிகம் என்றால் என்ன?
0: நாகரிகம் என்றால் என்ன சொல்லுவார்கள், இன்றைக்கு மாளிகைகள் உயர்ந்து கொண்டு போகின்றன, மனங்கள் கீழேதான் இருக்கின்றன. நாங்கள் வசதிகளை வாங்கிக் கொண்டு போகின்றோம், வாழ்க்கையை இழந்து கொண்டு
1: போகின்றோம்
0: இல்லையா? அளவுகளை பெருக்கிக் கொண்டு போகின்றோம், அன்பு குறைந்து கொண்டு போகின்றது. பகட்டுகளை கூட்டிக் கொண்டு போகின்றோம், பாசம் அருகிக் கொண்டு போகின்றது. அதுதான் நடக்கின்றது உண்மையிலே. இது உண்மை. ஆங்கிலத்திலே அருமையான கவிதை ஒன்றும் இருக்கின்றது. அப்ப இந்த விடயத்திலே நாங்கள் நாகரிகம் என்பது என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. இதுவும் ஒரு இப்ப இருக்கிற நாகரிகம் வந்து நானித நாகரிகத்தின் உச்ச நிலையா, இன்றைக்கு இது எப்போ சரிந்து கொட்டுண்டு போவோம் என்று தெரியாதுங்களுக்கு. ஏற்கனவே ஒரு பொருளாதார சரிவிலே இருக்கின்றோம். அவங்களுக்கு அந்த 2000 இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்லி
1: எல்லாரும் எவ்வளவு பணம் செலவழித்து
0: எதிர்கொண்டார்கள் இல்லையா
1: கம்பெனிகள் எல்லாம்.
0: இப்ப கம்ப்யூட்டர் பாவனைக்கு வந்து 20 வருடங்களுக்குள்ளாக போய் இவ்வளவு என்றால் யோசித்து பாருங்கள். இப்படியே போய் ஒரு இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த 2000 வந்து 20,000 வரும்பொழுது என்ன நடக்கும்? அன்றைக்கு நான் நினைக்கிறேன் இன்றைக்குனாலும் பரவாயில்லை, கம்ப்யூட்டர் கிராஷா போனாலும் எங்களுக்கு நாங்கள் சில பேசிக் லைஃப் ஓட டச் ஆயிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உறகு எடுத்து எப்படி அடுப்பு மூட்ட வேண்டும் என்று தெரியும், மின்சாரம் இல்லாமல் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று தெரியும், வாகனம் இல்லாமல் எப்படி ஒரு இடத்திலிருந்து இடத்துக்கு போக வேண்டும் என்று தெரியும். இப்ப 20,000 எல்லாம் கம்ப்யூட்டர்ல போன பிறகு ஒரு கிராஷ் வந்தால் எப்படி இருக்கும்?
1: நாகரிகமே சேர்ந்து விட்டதாக
0: இருக்கலாம். அடுத்ததாக இது ஒரு சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் ஆக இருக்க வேண்டும். அதாவது வந்து இதுவும் ஒரு எல்லோரும் அனுபவித்துக் கொண்டு போகிற இந்த உலகம், இந்த மனித குலம் எல்லாம் ஒன்று. இன்றைக்கு வந்து இது வந்து ஒன்றை ஒன்று உறிஞ்சி உறந்து எடுக்கின்ற நாகரிகமாகத்தான் இருக்கின்றது. இயற்கை வளங்களை சுரண்டி உறந்து வாழுகின்றோம், காடுகளை அழிக்கின்றோம், மரங்களை வெட்டுகின்றோம், கனிமங்களை எடுக்கின்றோம், கடலை மாசுபடுத்துகின்றோம், ஆகாயத்தை வளிமண்டலத்திலே புகை மண்டலங்களாக நிரப்புகின்றோம். அப்ப இந்த பூமியும் இந்த இதுவும் தாங்குமா?
1: அதனால எவ்வளவோ
0: இன்றைக்கு பார்த்தால் கிரீன் கேஸ் எஃபெக்ட் என்று சொல்லுகின்றார்கள், பசுங்குடில வாயு. உலகம் வெப்பமாக கொண்டு வருகின்றது, கடல் மட்டம் உயர்கின்றது, எத்தனையோ உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: சிவானந்த லஹரி பிரகடனம். ஆச்சாரியால் பணிதான ஸ்தோத்திரங்கள்ல பிரசித்தமான ஸ்தோத்திரம், பிரசித்தி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை லோகத்துக்கு சாதாரண மனுஷாளுக்கும் புரியும்படி அனுகிரகம் பண்ணினதான கிரந்தம் இது. பக்தின்னா என்னது, இவைகள்லாம் பக்தி பண்ணுங்கிறாளே தவிர பக்தினா என்னது, இப்படிப்பட்டதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சந்தேகம் வரும். அவைகளுக்கெல்லாம் நமக்கு சொல்லியிருக்க, மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் நிறைய விஷயங்களை பத்தி யோசனை பண்றார், மணிக்கணக்காக பேசுறார். இவைகள்லாம் அவனுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு யோசனை பண்ணினா இவைகள்லாம் லாபம் இல்லப்பா அப்படிங்கிற அத சொல்றதுக்காக ஒரு ஸ்லோகம் நமக்கு சொல்லிருக்கார். கட்டோவா மிருத்பிண்டோவா அனுரபித்த தூமோக்னி ரச்சலகா பட்டோவா தந்துர்வா பரிஹரதி கிம் கோரசமனம் விருதா கண்டக்ஷோபம் வகசி தரசா தர்க்க வச்சசா பதாம்போஜம் சம்போர் பஜ பரம சௌக்கியம் ரஜசுதி. இந்த ஒரு ஸ்லோகம் முன்னாள் நத்தியாச்சு இந்த ஸ்லோகம் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கார். என்ன மணிக்கணக்காக நம்ம என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கையில, ஆனா இந்த பேசுற பேச்சு சிலதெல்லாம் என்ன நினைக்கிறா சில பேர், இது சாஸ்திரியமான விஷயமா இருக்கே அதை பேசினா நல்லதுங்கிற. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், சாஸ்திரத்திலையும் எது ரொம்ப முக்கியமோ அது கவனிக்கணும். சாஸ்திரமானது நமக்கு என்ன சொல்றது, பரமேஸ்வரனை பத்தி சொல்றது, பரம்பொருளை பத்தி சொல்றது. லோகத்துல தெரியாததான விஷயத்தை சாஸ்திரம் சொல்றதுனாலதான் அதுக்கு பிராமணியம். லோகத்துல உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான பொருளை நாம் அறிய முடியாது, ஏன்னா அது நம்ம மனசுக்கு அப்பாற்பட்டது. காரியத்தை பார்க்கிறோம், அவரால் செய்யப்பட்டதான உலகத்தை பார்க்கிறோம், அந்த உலகத்தை செய்தவர் ஒருத்தர் இருக்கணும் என்று மட்டும்தான் நமக்கு தெரியுது. அவர் எப்படிப்பட்டவர், கருப்பா இருக்காரா வெளுப்பா இருக்காரா நீளமா இருக்காரா குட்டையா இருக்காரா தெரியாது. அது இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம்னு கூட நமக்கு தெரியல. ஆகையால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த ஸ்வரூபத்தை அறிவதற்காக நாம் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. முயற்சி பண்ணினோமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியதான தத்துவம் என்ன, நாம் இது நேரா பார்க்கல, நேரா பார்க்காததான விஷயத்தை அனுமானத்தினால தான் அறிய வேண்டியதா. எது நேரா பார்க்கலையோ அந்த பதார்த்தத்தை எப்படி அறியணும்னா அனுமானத்தினால அறியணும், இன்ஃபரன்ஸ். அந்த அனுமானமானது நமக்கு என்ன சொல்றது, சாஸ்திரங்கள் ஒரு கோடி காட்டுறது இப்படி எல்லாம் யோஜனை பண்ணி பாருங்கிறது. எப்படி மண்ணிலிருந்து உண்டான பதார்த்தங்கள்லாம் மண்ணாகத்தானே இருக்கு, காரணம் எப்படி இருக்கோ காரியமும் அப்படித்தான் இருக்கும். ஆகையால் காரியத்தை கண்டு காரணமானது இப்படி இருக்கணும். தயிர் வெளுப்பா இருக்கு, ஆகையால் பால் எப்படி இருக்கணும், பால் கருப்பா இருந்ததுன்னா தயிர் வெளுப்பா இருக்குமா? எப்ப தயிர் வெளுப்பா இருக்கோ அது எதிலிருந்து உண்டாச்சோ அந்த பாலானது கால வெளுப்பாகத்தான் இருக்கணும். எப்ப வேஷ்டி வெளுப்பா இருக்கோ அந்த வேஷ்டி வெளுப்பா இருக்கும் பொழுது அது எந்த நூலால செய்யப்பட்டதோ அந்த நூலும் வெளுப்பாகத்தான் இருக்கணும். இப்படித்தான் நாம அனுமானம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆகையால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்தை படைத்ததான் அந்த பரம்பொருளும் உலகம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. உலகமானது எப்படி இருக்கு யோஜனை பண்ணி பார்த்தா ஜடமா இருக்கு. ஆகையால் பரமாணுக்கள்லாம் இந்த உலகத்தை உண்டு பண்ணினதும் பரமாணுலத்திலிருந்து வந்திருக்கணும், அல்லது ஒரு ஜடப்பொருள் இருந்து வந்திருக்கணும், அந்த ஜடப்பொருளுக்குத்தான் பிரதானம்னு பேரு. சில பேர் இப்படி அனுமானம் பண்றாங்க. அப்ப என்னாச்சு, கட்டோவா முருத்பிண்டோவா மண்ணிலிருந்து வரக்கூடியதான் பொருள்கள் எல்லாம் மண்ணு மாதிரி இருக்கு, குடம் முதலிய பதார்த்தங்கள் எல்லாம் ஜடமா இருக்கிறதுனால உலகத்தை படைத்ததான் அந்த பரமாத்மாவும் ஜடமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சில பேருடைய ஒரு எண்ணம். இப்படி யோஜனை பண்ணினதுனால ஏதாவது லாபம் உண்டா உனக்கு கேட்கிறார். கட்டோவா முருத்பிண்டோவா இல்ல அணுரபிதா தூமோக்னிரச்சலஹா அணுரபிதா பரமாணுக்கள் உலகத்துல என்ன பண்றது, ஒரு அணு இன்னொன்னோட சேர்றது, அது இன்னொன்னோட சேர்ந்து அப்பத்தானே பெருசாருது. கோதுமை மாவு இருக்கு, கோதுமை மாவு சின்ன சின்ன பொடி பொடியா இருக்கு, அதை பாலை விட்டு அதை பசைஞ்சு அதை உருண்டையாக பண்ணி அதுல இருந்து ரொட்டியை பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்க நீங்க. அப்ப பதார்த்தங்கள்லாம் எப்படி இருக்கு சுவாமி, வெறும் அணு அணுவா இருந்தது நல்லவா, சேர்றது சேர்ந்துதானே பதார்த்தங்களை உண்டாகிறது. ஆகையால் நாம் தயார் பண்ணிடக்கூடியதான உலகம் இல்லாம அடுமக்களா தான் இருந்தது, அணுக்கள் இருந்து வந்ததுன்னு சில பேர் சொன்னாங்க. பாருங்க, யாரும் நேரா பார்க்கல, சாங்கியனும் பார்க்கல, நையாயிக்கனும் பார்க்கல, வேதாந்தியும் பார்க்கல. பார்க்காததுனாலதான் இப்படி எல்லாம் அனுமானம் பண்ணிட்டு இருக்கா. சாஸ்திரங்கள் இப்படி இப்படி அவாவா சொல்றா, ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒரு மாதிரி இருக்க, ஆனா அந்த பரவா பரவ அறையறதுக்கு வழி என்ன அப்படின்னு பாக்கணும். கட்டோவா மிருத்பிண்டோவா அனுரபித்த தூமோக்னி ரகலா, தூமோக்னி புகையிருந்தால் நெருப்பு இருக்கணும், நெருப்பு இல்லாமல் புகை புகையாது. புகையணும்னு அங்க என்ன அர்த்தம், நெருப்பு இருக்கணும். வெறும் நெருப்பு இருந்தா மட்டும் போறாது, ஈர வேற கூட சேர்ந்துதான் நெருப்பு இருக்கணும், அது பார்க்கணும். வெறும் நெருப்பு மட்டும் இருந்தா நல்லா ஜுவாலையா இருக்க போறது, அந்த ஜுவாலை என்ன நெருப்பே வராது, இது புகையே வராது. அப்ப புகை வருதுன்னா என்ன அர்த்தம், ஈர உபதம் இருக்கணும் அங்க. அதே மாதிரி காரணம் இருக்கணுமே, ஏன்னா அந்த காரணம் வெறும் காரணமா இருந்தா போறாது, காரணத்துல செயல் இருக்கணும். வெறும் பால் அப்படியே இருந்தா தயிராயிடுமா, ஆகாது, பால் பாலாகத்தான் இருக்கும். ஆனா அது தயிராகணுமையானால் அத காய்ச்சி உரக்குத்தி அப்படி வச்சிருக்கணும். அதே போலயே ஒரு மரத்தை அப்படியே வச்சிருக்க, 10 வருஷமா இருந்து மரம் மரமா தான் இருக்கு. அத அவர் வந்து தச்சன் வந்து அதை சரியா பண்ணி அதுக்கு சேரா பண்ணி கொடுத்தா நீங்க உட்காரலாம். அப்ப அது வரைக்கும் மரம் எப்படி இருக்கு சார், மரம் மாறாமவே இருக்கு. அதே போலயே அந்த காரண பொருளானது சக்தியோட சேரணும், சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம், அந்த சக்தியோட சேர்ந்தா தான் மாறும். அப்ப அது மாறுவதுன்னு அதுல ஒரு மாறுதல் இருக்கணுமே, அது அச்சலமா இருந்தா எப்படின்னு கேக்குற. தூமோக்னிரச்சலஹா இப்ப என்னாச்சு, கட்டோவா மிருத்பிண்டோவா வெறும் குடமா இல்ல மிருத்பிண்டமா, அனுரபித்த தூமோக்னிரச்சலஹா கட்டோவா தந்து பட்டோவா தந்துர்வா பரிஹரதி கிங்கோர கமனம், பட்டோவா பட்டம் ஒரு துணி நூல் அல்ல, தம் துருவா பரிஹரதி கிம் கோரதமனம், இது எதாவது மாத்தறதா அப்படின்னு கேக்குற. எத்தனையும் நம்ம கையில இருந்த போதிலும் அவைகள் என்னென்ன, நீங்க பேசலாம், மணிக்கணக்காக பேசலாம், இதனால எல்லா தத்துவத்தையும் நீ அறியலாம். அறிந்த போதிலும் அதனால வரக்கூடியதான் ஒரு தத்துவம் யமதர்ம ராஜாவை விரட்டி அடிக்குமான்னு கேக்குற. மணிக்கணக்காக வேஷ்டி நூலையே பேசிட்டு இருக்கா, மண்ணு குடத்தை பத்தி பேசிட்டு இருக்கா, நன்னா இருக்கு. அது இனிமையான விஷயங்களைத்தான் சொல்றது, சூட்சமான விஷயங்களை சொல்றது, ஆனா மரணம் வந்தா காப்பாத்துமான்னு. மரணத்தை காப்பாற்றக்கூடியதான பதார்த்தம் ஒண்ணு வேணும் நமக்கு. அதனால்தான் பஜகோவிந்த ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கார். என்ன சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி எடுங்கிறீங்க கரடே. வியாக்கரணமே வாசிக்கப்படாதுன்னு சொல்லல, வாசிக்க வேண்டியதான், ஆனா அதுவே கடைசின்னு வச்சுன்னு நிக்கான். வாழ்நாள் முழுக்க அதான் அது ஒரு படிகட்டு. அந்த படிகட்டுக்கு மேல இருக்கக்கூடியதான தத்துவத்தை அடையிடும். மாடியிலேயே படிகட்டிலேயே நின்னா என்ன பிரயோஜனம்? படிகட்டை தாண்டி எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த ரூம்ல போய் அப்பதான் அவரை பார்க்க முடியும். படிகட்டிலேயே நின்றுட்டு இருந்தா முடியாது. அதே மாதிரி இவைகள்லாம் படிகட்டு தான். இப்ப நான் சொன்னதான பதார்த்தங்கள் எதெது உண்டோ, மண்ணு குடம் நூலு வேஷ்டி புகை நெருப்பு இப்படி எல்லாம் இவைகள்லாம் காரியக்காரண பாவங்கள்லாம் சொல்றதெல்லாம் அந்த தத்துவத்தை மனசுக்கு எட்டாத நான் தத்துவத்தை அடைவதற்கு இது ஒரு வழக்கமா அது வழியாக இருக்கு. ஆகையால் வழியிலேயே நின்னாது நின்று போயிடாதீங்களோ அதுக்கு மேல இருக்கிற தத்துவத்தை கவனிங்கோனர் கிம் பரிகரதுக்கும் கோரசமனம். அந்த கோரமா இருக்கக்கூடிய இந்த யமதர்மராஜா வர காலத்துல இவைகள்லாம் ஏதாவது உபயோகப்படுமா? படாதப்பா. எது உபயோகப்படும், எது இந்த ஜென்மால நீங்க அவசியம் அறிஞ்சாகணும், அந்த பரம்பருடைய பாதார விந்தங்கள் அறிஞ்சா அது ஒண்ணுதான் வேறு. அது அறிவதற்கு இது சகாயமா இருக்கலாம், ஆனா அது முக்கியமா கவனிங்கன்னர் விருதா கண்ட சோபம் வாசி தரசா தர்க்க வச்சசா தரசா தர்க்க வச்சசா. இந்த தர்க்கங்கள் எல்லாம் பேசி பேசி என்னாச்சு? கண்டக்ஷோபம் வெறும் தொண்டை காஞ்சி போனதுதான் மிச்சம். என்ன சுவாமி இப்படி வெய்யறதுல என்ன சாஸ்திரத்தை வெய்யல? ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், சாஸ்திரம்ங்கிறது நமக்கு அதை அறிவதற்கு ஒரு வழியா இருக்கு. அறிந்த பிறகு இந்த சாஸ்திரங்கள்லாம் படிகட்டு ஏறின பிறகு அந்த படிகட்டிலேயே நிக்கலை நம்ம. ஆகையால் படிகட்டு வழியா உபரிகை போயிட்டு அதுக்கப்புறம் படிகட்டிலேயே நிக்கிறது விட்டு விட்டு அங்கே போகணும். அதே போலயே இந்த சாஸ்திரங்கள்லாம் நமக்கு என்ன சொல்றது? பரமாத்மாவை அறிவதற்கு வழிய காட்டுறது. ஆகையால் இதையே வச்சுட்டு இதையே சுத்திட்டு இருக்காதிங்கோ. விரதா கண்டோபம் தரசா தர்க்கபச்சசா. அப்ப என்ன பண்ணணும்? பதாம்போஜம் சம்போஹோ பஜ, பதாம்போஜம் சம்போஹோ பஜ. அந்த பரமாத்மாவுடைய பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். வெறும் பாதம் இல்ல அது, பாத தாமரைகள். தாமரை என்ன கொடுக்கறத? அதுக்குள்ள தேன் இருக்கு, அத பாக்கிறதுக்கு அழகா இருக்கு, சூரியனை கண்டா மலர்றது. அதே போது இந்த பாத தாமரை இருக்க பார்த்தாளா, அது உங்களுக்கு மலர்ந்த ஞானத்தை கொடுக்கு. எந்த ஞானம் உங்களால் அறிய முடியலையோ, உங்களுடைய புத்தி சக்தியினால் அறிய முடியலையோ, சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு படிச்சு அதுலயே ரொம்ப நாள் உழந்தாலும் அது அந்த தத்துவம் புரியலையோ, அந்த தத்துவமானது பகவானுடைய பக்தியினால பகவானுடைய அனுகிரகத்தினால அவருடைய பாத தாமரை உங்களுக்கு மலரும்படி பண்றதா. மலரக்கூடியதான சுவாவம் உள்ளது அது, அது உங்க இதயத்தை மலரும்படி பண்றது. ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவா? வீட்டுக்கு முன்னால கோலம் போடுவது ஹிருதய கமலம் அப்படின்னு ஒரு கோலம் போடுவா. அந்த ஹிருதய கமலம் என்ன? அதை முதுக்கி விடாது. அது எதுக்காக அது சொல்றது? அது போட்டிருக்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே மனசு மலரும், உங்களை இதயம் மலரும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த மந்திர பூஜை ரூம்ல அந்த கோலத்தை போடுவா. எதற்காக? அங்கே போறதுமே இதயம் மலரணும், மலர்ந்து அந்த தத்துவமான அந்த பகவானுடைய பாதங்கள் நம்ம குரு பாதங்கள் அந்த இதயத்துக்குள்ளேயே நிக்கணும். பதாம்போஜம் சம்போஹோ பஜா. இந்த பஜான்னு சொல்றாரு பார்த்தீங்களா, பகவத்கீதையில நடு ஆறு அத்தியாயங்கள்ல இந்த பஜனத்தை தான் இருக்கு. முதல்ல கர்மாவை பண்ணு, அதுக்கப்புறம் விராஜா எல்லாத்தையும் விட்டு போயிடு தன்யாசம். பஜா இது பகவான பஜனம் பண்ணு, தியஜா எல்லாத்தையும் விட்டுரு, பஜா தியஜா இப்படி எல்லாம் பகவத்கீதையில வந்துட்டு இருக்கோம். விவகாரம் என்ன? இது என்ன சொல்றது நமக்கு? கர்மாக்களை பண்ணணும், பக்திய வரவழைச்சுக்கணும், கெட்டதான விஷயங்கள்லாம் விட்டு பண்ணும், அதுக்கப்புறம் பகவானுடைய பஜனை பண்ணணும். பஜனை பண்றதுன்னு சப்பலாம் கட்டுக்கிட்டா அந்த பஜனை இல்ல, எப்பொழுதுமே உங்க மனசுல பகவானுடைய நினைப்பு இருக்கணும். இந்த பஜனம்னா என்னது, பக்தினா என்னது, மேல போய் சொல்ல போறாங்க. இந்த சிவானந்த ஹரியில என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ அத்தனையும் சொல்ல போறாங்க. ஆகையால் பதாம் போஜம் சம்போஹோ, அந்த சம்புவா இருக்க அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறார், நன்மையை நினைக்கிறார். ஆகையால் பதாம் போஜம் சம்போஹோ பஜ. அதே பரம சௌக்கியம், சாதாரணமாக எதையோ எதையோ அடைஞ்சேன்னு சொல்லாதீங்க, பரம சௌக்கியம் உத்கிருஷ்டமான ஒரு சௌக்கியம். உத்கிருஷ்டமான சௌக்கியம் என்ன? துன்பம் இனிமேல வராததான ஒரு சௌக்கியம். இப்பெல்லாம் நமக்கெல்லாம் சுகம் இருக்கு, ஆனா அந்த சுகமானது எவ்வளவு நாள் நிக்கிறதுன்னு தெரியல. சிரிச்சுண்டு ஆனந்தமா இருக்கும், அடுத்த க்ஷணம் அடுத்த துக்கம் வந்து அதெல்லாம் போயிடுது. ஆனந்தமா சிரிச்சுட்டு தான், ஏதோ டெலிபோன் வந்தது, அந்த டெலிபோன் வைக்கிறப்பே அவருடைய மூடு தெரிஞ்ச பட்டம் வச்சான் முழுக்க என்ன சுவாமின்னு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல பாத்தீங்களா மனுஷியாளுக்கு, அந்த கோபமோ ஒரு துன்பமோ வந்ததுமே பட்டன்னு வைக்கிறானே கூடாதுன்னு, நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கல. அப்படி சுகம் இருந்தால் பின்னால துன்பம் வரலாம், துன்பமே வராதா சுகம் கண்டினியூவாவே இருந்துட்டு இருக்கணும், அதான் பரம சௌக்கியம். எந்த சுகமானது மறுபடியும் துன்பத்துக்கு வழி ஆகாதோ அடுத்ததாக துன்பம் வரும் எனக்கூடியதான ஒரு இது இல்லையோ, சந்தேகமே இல்லையோ, அப்படிப்பட்டதான ஒரு சுகம் பரம சௌக்கியம் விரஜா. அது அடையலாமாப்பா நீங்க, இங்க பாருங்க பிரஜா பஜான்னு சொன்னார், பின்னால விரஜாங்கிற அந்த பகவத்கீதையில சொன்னதான அம்சங்கள் அது அப்படியே சொல்றார். பஜ பகவான பண்ணுங்க, பஜனை பண்ணுங்க, அவரை நினைங்க. அப்ப என்ன பரம சௌக்கியம் பிரஜ, பரம அத்தியந்தமான உத்கிருஷ்டமான ஒரு சுகத்தை அடையுங்கள். பரம சௌக்கியம் பிரஜ சுதி. இதனாலதானே உங்களை புத்திசாலின்னு சொன்னேன். புத்தி பகவான் கொடுத்திருக்காரு, எல்லோருக்குத்தான் கொடுத்திருக்க. யாரும் நீங்க சாதனம் அவனுக்கு புத்தி இல்லையங்கிற தப்பு, புத்தியை உபயோகப்படுத்தலைன்னு சொல்லுங்க. எல்லோருக்கும் புத்தி இருக்கு, மனுஷியனா பிறந்தவனுக்கெல்லாம் புத்தி இருக்கு. ஆனா அந்த புத்தி அவன் உபயோகப்படுத்தல, அவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த மனசுனாலேயே சுத்திட்டு இருக்கான், புத்திய உபயோகப்படுத்தல. ரொம்ப பேர் சொல்ற இந்த மனசுல தான் ஆசை இருக்கு, மனசுல இருக்கிற ஆசையை தாண்டறது முடியலையே, மனசுல இவ்வளவு கெட்ட எண்ணங்கள் எண்ணங்கள் அல மோதிண்டே இருக்க, அல பாஞ்சுட்டு இருக்க, என்னமா இந்த மனசை கண்ட்ரோல் பண்றது, அதை அடக்கிறது எப்படி? சாஸ்திரம் சொல்றது புலன்களானது மனசுல எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து கொடுக்கற. ஏதோ உருவத்தை பாக்கிற ரொம்ப நல்லா இருக்கே சார், ஏதோ ஒரு ஸ்வீட் கடையில பார்த்த என்னமா இருக்க ஸ்வீட் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். மனசு என்ன பண்றது, அங்கெங்க எதை பாக்கிறதோ அது எனக்கு வேணும், எனக்கு வேணும், நான் அதை அனுபவிக்கணும், எனக்குடையதான ஆசைகளை உண்டு பண்ணி அந்த விஷயங்களை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்க புலன்கள். அந்த புலன்களானது மனசுல அந்த ஆசையை உண்டு பண்றது மனசு சுத்திட்டே இருக்கு. ஒரு சின்ன விஷயம் இருந்தா போறோம் மனசு அசையும், அது அசைஞ்சுட்டே இருக்க. இப்ப என்ன பண்ணணும் நம்ம, அந்த மனசு வழியாகத்தானே அறிவு வரணும் நமக்கு, பக்தி மனசுல தானே வரணும், அந்த மனசு தான் சொன்ன பிச்சு கேட்க மாட்டேங்கிறதே. அப்ப அதுக்கு என்ன வழி யோஜனை பண்ணி பாருங்க. அவர் சொல்றாரு அப்படி எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த மனசுக்கு மேல ஒரு புத்தின்னு ஒண்ணு இருக்கான், விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே. அந்த புத்தியானது மனசை கண்ட்ரோல் பண்ணும், ஆனா மனசு என்ன பண்றதுன்னு புத்தி சொன்ன பேச்சே கேட்கறது. புத்தி எதிர்க்க வந்தாதானே மனசு, குழந்தை அம்மா அப்பா எதிர்க்க வந்தாதானே அம்மா அப்பா இது பண்ணு அது பண்ணு விளையாடாத அப்படி பேர். இவன் வெளியிலேயே இருக்கான், கிட்டே வரது இல்ல, எங்க இருந்து சொல்வா இவ, அப்படித்தான் நம்ம மனசு ஏமாத்திட்டே இருக்க புத்திய. அவ என்ன பண்ற, அந்த புத்திக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சாஸ்திரத்தை கொடுங்க. புத்திக்கு சாஸ்திரம் யோ புத்தே பரத்து சக, புத்திக்கு அப்பாற்பட்டதான அந்த பரம்பொருளை புத்தியில சேர்த்து வைங்க. நீங்க சாஸ்திரம் வாசிக்கிறது என்னமா உபயோகப்படுறதுன்னு கேட்கணும், பகவான பஜனை பண்றது எப்படி உபயோகப்படும், பகவன் நாமாவ வாயால சொல்லிட்டு இருக்கேள், கைகள்னால பகவான பூஜை பண்ணிட்டு இருக்கேள், இவைகள்லாம் என்னமா உபயோகப்படுறது, அந்த புத்தியில போய் இந்த சம்ஸ்காரங்கள் நிக்கிறதா. யோ புத்தே பரஸ்து, அந்த புத்தியினுடைய அப்பாற்பட்டதா அந்த பரமாத்மாவை அறிந்து அதுக்கப்புறம் இந்த மனச பாப்மானம் பிரதகிஷேனம் ஞான விஜான நாசனம், இந்த பாபிஷ்டமான இந்த மனச கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன் மனச கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சாஸ்திரத்தை அறிந்து பக்தியோட இருந்து, நம்ம பக்தியோட இருக்கமையானால் இதை அடையலாம். ஆகையால் தான் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்லிருக்கார், விரஜசுதீஹி. இதற்கு முன்னால நான் சொன்னேன் கடோவா மிருப்பிண்டோவான்னு, சாஸ்திரங்கள் வேண்டாம்னு சொல்லல. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும், எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் உபயோகப்படுத்தணும். அதுக்கு மேல இந்த சாஸ்திரங்கள் நமக்கு என்ன கொடுக்கணும், மனசுல பக்தியை கொடுக்கணும். வேற எங்கேயும் மனசு அலையாமல் பகவானுடைய பாதங்கள்லயே நிக்கிறா போல பார்க்கணும். அப்படி பார்த்தலையானால் அந்த மனசு அது பகவானிடத்துல சேர்ந்து போயிடுதேயானால் அதுக்கப்புறம் சுலபமாக ஆனந்தமாக ஆத்ம தத்துவத்தை அறையலாம். பரம சௌக்கியம் ரஜ சுதீஹி பதாம்போஜம் சங்கோ பஜ பரம சௌக்கியம் ரஜ சுதீஹி. அதுக்கப்புறம் மனஸ்தே பாதாப்ஜே நிவசத்து வச்சஸ்தோத்ர பணிதோ கரௌ சாப்யச்சாயாம் ஸ்ருதிரபிச கதா கர்ணன விதௌ தவ த்யானே புத்திஹி நயனயுகளம் மூர்த்தி விபவே பரக்ரந்தான் கைர்வா பரமசிவ ஜானே பரமத மனஸ்தே பாதாப்ஜே. பரமேஸ்வர, என் மனசு எப்பொழுதும் உங்களுடைய பாதத்தையே அறிந்து கொண்டே இருக்கணும். உங்க பாதங்களை விட்டு இங்கேயே இங்கேயே நகரப்படாது. ஏன்னா இந்த மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. மனசை எப்படி அடக்கணுங்கிறது இந்த சிவானந்த நகர்ல சொல்ல போறார். மனசை ஒரு குரங்காகவும் மனசாக ஒரு குதிரையாகவும் கல்யாணினம் சரச சித்தகத்தின் சவேகம் சர்வேங்கிதமனகம் துருவலட்சணாட்யம் இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்ல மனசை எப்படி அடக்கணும். சாஸ்திரங்கள்ல மனசை அடக்குன்னு தான் சொல்லியிருக்க. மனசை எப்படி சார் அடக்கிறது? நம்ம அடக்கணும்னு பார்த்தா அது ஓடுறது சார் மனசு. இப்படிதான் ரொம்ப பேர் சொல்ற. அது எப்படி அடக்கணும் இங்க சொல்றார். முதல்ல இருக்கிற மனஸ்தே பாதாப்ஜே பரமேஸ்வரா, என்னால அடக்க முடியலையப்பா, நீதான் அனுகிரகம் பண்ணணும். என்ன பண்ணணும்? என் மனசு உன் பாதத்தை தவிர அவரை எங்கேயும் போகாம நீ பாத்துக்கோ. மனஸ்தே பாதாப்ஜே நிவசத்து வசத்து வாழட்டும், நிவசத்து நன்றாக வாழட்டும். வசத்துன்னு சொன்னாலே போறோம், நிவசத்து இங்கே இங்கேயும் அசையாம வாழட்டும். சாதாரணமா சில பேர் விசிட்டிங் கார்டு கொடுக்கறா, என்ன ரெசிடென்சியல் அட்ரஸ் எப்ப டெலிபோன் பண்ணினாலும் இங்க இல்லை சார் வெளியூர் போயிருக்கான். எப்ப பாரு இதேதான் விவகாரம். அதுக்கு ரெசிடென்ஸ் என்ன வேண்டிய இருக்கு? ஊர சுத்திரம் பேர் வச்சிருக்கங்களேன். விவகாரம் ரெசிடென்சியல் அட்ரஸ் பேரு தான் வச்சுருக்காங்க. ரெசிடென்சியல் இல்லாத போனா என்ன லாபம்? என் மனசு அப்படின்னா இருக்கு, ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க. மனசு இதயத்துல இருக்குன்னு சொல்றோமே தவிர நிக்க மாட்டேங்கிறதே மனசு. என்ன பண்றதப்பா? அதனாலதான் நிவசத்துன்னு. எங்க போனாலும் சரி, நான் புழுவா பறக்கட்டும், பூச்சியா பறக்கட்டும், எப்படியா பறக்கட்டும், மேல ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜென்மம், ஆனா என் மனசு மட்டும் உன்னிடத்துல இருக்கணும். ஏன்னா அப்பதான் நிஜமான ஒரு சந்தோஷத்தை அடையணும். இல்லாம இங்கே இங்கே அலைஞ்சா லாபம் இல்ல சுவாமி. அதுக்கப்புறம் வசஹ ஸ்தோத்ர பணிதௌ, என்னுடைய வாக்கு இருக்கு பார்த்தேடா, இது அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு. மனுஷியனுடைய புலன்கள்லயே ஓய்வு பெறாத புலன் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா வாக்கு. கண்ணு கூட ஒரு பாதி சமயம் கண்ணை திறந்து மறுபடியும் கண்ணை மூடுறோம். இந்த வாய் இருக்கு பார்த்தேடா, வாரத்துக்கு ஒரு நாள் மௌனமாயிருந்தான் சாஸ்திரத்துல. அது என்னைக்கு பார்த்து பார்த்து குருவாரமா இருக்கான். என்ன குருவ ஸ்தோத்திரம் பண்ணப்படாது பாருங்க, என்னமோ அந்த குருவாரம் தான் மௌனமா இருக்கா ரொம்ப பேர். ஆனா விவகாரம் என்னன்னு மௌனமா இருக்குன்னு சொல்றது. சதாசிவ பிரம்மேந்திரால் இப்படி எல்லா சாஸ்திரத்தையும் வந்தவாளோட சண்டை போட்டு இருந்தார். அவர் பாட்டு அந்த பரமசிவேந்திரால் அவர் குரு பார்த்தார். ஏண்டாப்பா வாய மூடாதான்னு வேற ஒன்னும் சொல்ல, அவர் வெய்யல ஞாபகம் இப்படி பேசிட்டே இருக்கேப்ப விடாம சாஸ்திரம் சாஸ்திரம் தான் பேசுறது பரவாயில்ல, வாய மூடாதான்னு அன்னைக்கு மூடினார். அவ்வளவுதான், ஜென்மம் முழுக்க திறக்கவே இல்லையவர். அதுக்கப்புறம் யாரோ போய் கேட்டது போல பிரார்த்திச்சின்ற பிறகு அவர் மனசுல இருந்து வந்ததான பாட்டை தானா பாடினார். அவ்வளவு அப்பதான் திறந்தார், வேற எந்த காரியம் பண்ணல. அந்த பிரம்மணி சஞ்சரதே மனசா இப்படி எல்லாம் பாட்டு பாடுறப்ப அது பாடினார்னு சொல்றாளே தவிர வேற ஒண்ணும் சொல்லல. ஏன் அந்த குருனுடைய வாக்கியத்துல அவ்வளவு சிறந்த முடாதா வாயிருந்தார் மூடிவிட்டார். அடுத்த கணம் என்னாச்சு? இத்தனை நாளா எந்த சாஸ்திரத்தினால பரமாத்மாவை தேடிட்டு இருந்தாரோ அந்த தத்துவம் இதயத்துல மலரை மறந்து அந்த இதயத்துல தோண தொடங்கிட்டு அந்த ஆத்மா அனுபவம் வந்தது அப்படியே நின்று போயிட்டார். அது குரு பிரசாதமா இல்ல வாய மூடினதுனால வந்ததா தெரியல. அதுதான் சொல்றார் அனாவசியமாக அந்யாவா தோவி முஞ்சதா அமிர்தசே ஏஷசேது அந்யா வாசோ விமுஞ்சதா. மற்ற எல்லா வார்த்தையும் நிறுத்திருந்தா பகவான பத்தி மட்டும்தான் பேசணும். அவிஸ்ராந்தம் குணகணனம் அம்ரே எடுக்கதையா, அம்பாளே என்ன பண்ணிட்டு இருக்கா, பரமேஸ்வரனை பாட்டத்தான் பாடிட்டு இருக்காளாம். எப்பொழுது வேற லௌகிகமான விஷயங்கள் பேசறதே கிடையாது. ஏன்னா எதற்காக பேசணும்? அம்பாளுடைய பாதங்கள் இருக்க, அதுவே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டே இருக்கு, தனித்தனியாக வேண்டியதில்லை. அப்படி விசேஷமாக அந்த தத்துவத்தை சொல்லிக் கொண்டே இருக்கு. மனஸ்தோத்ர பணிதோ, அந்த வாக்கானது என்னுடைய வாக்க பகவானுடைய நாமாக்களையே சொல்லிக் கொண்டே இருக்கணும். அந்த நாம சங்கீர்த்தனம் இருக்க பார்த்தா ரொம்ப விசேஷம். ஆனா சில பேருக்கு வெக்கம் நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு, நாம உறக்க சொல்றதுக்கு வெக்கம். ஆனா கலிகாலத்துல கலவு சங்கீர்த்திய கேசவும் பகவன் நாமாவை சொன்னாத்தான் புண்ணியம்னு. ராமஹரே கிருஷ்ணஹரே தவ நாம வதாமி சதாந்துஹரே, உங்களுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கேன் அப்படின்னு விசேஷமாக ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ற. அந்த பகவன் நாமாவை சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னு வாக்குக்கு ஒரு மாதுரியம் வரும். வாக்குல அனாவசியமான பேச்சு விடாது. செல்போன் எடுத்துட்டா 2 மணி நேரம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண விஷயம் தான். கடைசியில என்ன பேசணும் நம்ம யோஜனை பண்ணா எது பேசணும் மறுபடியும் பேச முடியல, வச்சதுமே ஞாபகம் வரும், மறுபடியும் டயல் பண்ணுவான். இரடக விவகாரம் இப்ப இது சொல்ல மறந்தேன், அதுக்காக 2வது தரம் பேசினேன். இப்பவும் இன்னொரு விஷயத்தை மறந்தாச்சு, 3வது தரம். இப்படித்தான் போயிட்டு இருக்கு. நாம என்ன பேசணும் எதற்காக பேசணும்னு ஆரம்பிச்சு பேசறது இல்லையே. இன்னொருத்தரை பத்தி தப்பு சொல்லுண்டே இருக்கோமே, அவருக்கு அதை பிடிக்கும், இவருக்கு இதை பிடிக்கும், இவா இப்படி அவா அப்படி, வேண்டாம். ஸ்தோத்ரோ வதஸ்தோத்ர பணிதோ, இந்த வாக்கனை சொல்வதல்ல, பணனம் பணனம் சொல்வது. ஸ்தோத்ர பணிதோ ஸ்தோத்திரத்தை சொல்வதனால், உங்களுடைய புகழை பாடுவதனால், வதஸ்தோத்ர பணிதோ கரவுச்சாபியர்ச்சாயாம். அதே போல இன்னொன்னு என்ன, இந்த கைகள் இருக்க பத்தல, இத பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு போயிடும். தினந்தோறும் பகவான பூஜை பண்ணும். அந்த பரமேஸ்வரனுக்கு பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ அப்படின்னு சொல்லி பூஜையினால பண்றா போல நினைச்சுங்கோ. கைகள்னால பூஜை பண்ணுங்க பகவானுக்கு. இந்த பூஜை பண்றதுல ஒரு விசேஷம் என்ன இருக்குன்னா, நமஹா நமஹான்னு சொல்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனதில்லை எனதில்லைன்னு. வேதாந்தங்கள்ல எது சரீரம் இல்ல, நான் தேகம் இல்ல, நான் அந்தரங்கம் இல்ல, நான் பானம் இல்ல, நான் மனசு இல்ல அப்படின்னு எதை படிக்கிறோ அது முழுக்க கையால பண்ணிட்டு இருக்கேன். அந்த பூஜைங்கிறது அவ்வளவு விசேஷம். என்ன வென்றிருக்கல், புஷ்பத்தை எடுத்து அந்த புஷ்பமானது இதயத்துக்கு கொண்டு வந்து நம்ம இதயத்துல இருக்கக்கூடியதான அந்த மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். இது புஷ்பத்தை போடல, நீங்க புஷ்பத்தை எப்படி பண்றீர்கள், இப்படியா போடுற புஷ்பத்தை, அப்படி கொண்டு வந்து இதயத்தை கொண்டு வந்து போடுறாரு. அந்த பக்தியோட போடுறது, அந்த பக்தியோட போடும் பொழுது என்ன அனுசந்திருக்கள், நான் என்னை சமர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கேன். மீதி உலகத்தை எல்லாத்தையும் கொடுக்கலாம், உங்களை நீங்க கொடுக்க முடியாது. நான் இன்னைக்கு 108 நமஸ்காரம் பண்ணினேன் சார் பகவானுக்கு, என்ன லாபம் கேட்டார் ஒருத்தர். என்ன நான் பண்ணினேங்கிறீல, நானே விடலையே, நீங்க சரீரத்தினால்தான் வணங்கியிருக்கே தவிர நான் பண்ணினேங்கிறத நான் விடலையே. நீங்க அந்த நான் என்ன கொடுக்கணும், நீங்க பகவானுக்கு எதை கொடுக்கணும், உங்களை கொடுக்கணும். அந்த நம்ம நாம கொடுக்கக்கூடியதான ஒரு கிரியை இருக்க செயல் இருக்க அதான் நமஸ்காரம். சோ பகவானுக்கு பூஜை பண்றேன், அம்பாளுக்கு பூஜை பண்றேன், பௌர்ணமி இன்னைக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த சரீரத்தையும் இந்த மனசையும் எல்லாவற்றையும் வாக்கையும் புலன்களையும் எல்லாவற்றையும் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்றது. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி. எனக்கு மட்டும் நான் பூஜை பண்ணினா என்னமத்த காப்பாத்துன்னு சொல்லல, நந்தந்து சாதக குலான்னு அணிமாதி சிச்சா, உலகத்தில் இருக்க எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் பிரார்த்திக்கிறேன். ஏன் எல்லோரும் சௌக்கியமா இருந்தா எனக்கு தொந்தரவு இருக்காது. ஒருத்தர் சௌக்கியமா இல்லைன்னா நம்மள இருந்து இது வேணும் அது வேணும்னு கேட்பாள், அதே விவகாரம் முழுக்கா என் மனசு இங்கே எங்கேயும் போகப்படாது. ஆகையால் கரி கராபியாம் அர்ச்சாயாம் கரவுச்சாச்சாயாம் ஸ்ருதி ரபி கதா கர்ணன விதோ ஸ்ருதி ரபி. இந்த காது இருக்க பார்த்தீங்களா, இந்த காது என்ன பண்ணம்னா எப்பொழுதும் பகவானுடைய கதையை கேட்டுட்டே இருக்கு. இந்த கதைன்னா ஏதோ அது பண்ணினார் இது பண்ணினார் அப்படி இல்ல, இந்த கதையானது பரமேஸ்வரருடைய அந்த பகவானுடைய உத்கர்ஷத்தை நமக்கு சொல்றது. பக்தி என்கிறது என்ன, பகவான் எல்லாரோட மிக சிறந்தவர் சிறந்தவர் எனக்கூடியதான ஒரு எண்ணத்துடன் நான் அவருக்கு அடிமையாக இருக்கேன் எனக்கூடியதான எண்ணம், இதுதான் பக்தி. பக்தினா அது ஒரு எண்ணம் தான், அது ஒரு இமோஷன், ஒரு மனசனுடைய எண்ணம். அந்த எண்ணம் என்ன சொல்றது, உலகத்தில் இருக்கிற எல்லோரை விட பகவான் உயர்ந்தவர், அப்படிப்பட்டதான அந்த பகவானுக்கு நான் என்னையே தருகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அந்த எண்ணம் பகவான் நாம என் மனசு பகவானை விட்டு போகப்படாதுங்கிறதுக்காக அங்கோலம் நிஜபீஜ தந்த திரைய தந்தோபலம் சூச்சிக்கா சாத்வீ நைத விபும் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் போய் சொல்ல போறார். இப்ப என்ன சொல்றார், என்னுடைய காது உங்களுடைய கதையை கேட்டுட்டே இருக்கணும். இந்த கதையை கேட்டுட்டா 2 லாபம் உண்டு. என்ன, ஊர் ஒன்பு நீங்க கேட்கல, கதையை கேட்கற காலத்துல ஊர்வம்பு இல்ல. அதனாலதான் உபன்யாசம் பண்றவாளும் ஊர்வம்பு சொல்லப்படாது. இந்த நடுவு நடுவுல தூக்கம் வந்தா தூக்கம் போறதுக்காக ஒரு தமாஷ் சொல்லாமே தவிர கதைத்தான் சொல்லணும். கதையை விட்டு இங்க எங்கேயும் போகப்படாது. பகவானுடைய கதையைத்தான் இருக்கணும். அதுதான் விசேஷம் முக்கியமா. இதெல்லாம் ஹரிகதான்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது முன்னாடி. இந்த ஹரிகதான் பகவானை பத்தித்தான் பேசணும். அந்த பகவானுடைய ஒரு லீலைகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அந்த பாட்டெல்லாம் பாடணும். அந்த ஹரிகதைக்கே ஹரிகதை எப்படி சொல்றதுங்கிறதுக்கே ஒரு சாஸ்திரம் அது. நம்ம இஷ்டமா ஹரிகதை சொல்லப்படாது. முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும், நடுவில் எப்படி இருக்கணும், கடைகள் எப்படி முடியணும், இவைகளுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரம் இருக்கு. நம்ம நாட்டில் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு. டிசிப்ளின் இல்லாம ஒண்ணும் இல்ல. சதுஷ்டி கலா ராத்யா சதுஷ்டி கலா மயி ஹரிகதை சொல்றதுன்னு ஒரு மாதிரி தான் சொல்லணும். நீங்க பாட்டுக்கு சங்கீதத்தை பாடிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வரைக்கும் தான் சொல்லணும். எங்கே அதுக்கு திருஷ்டாந்தம் இருக்கோ அதை அங்கே நிறுத்திவிட்டு பகவானுடைய வந்து சேரணும். இப்படி விவகாரங்கள்லாம் இருக்கு. அப்படி நம்ம காது இருக்க பாத்தீங்களா, அந்த காது எப்படினர் கதா கரணன விதவ் கதா ஆகர்ணன விதவ். எப்பொழுதும் என் கதையை கேட்டுட்டே இருக்கணும். கதையை கதை கேட்கறதுனால ரெண்டு விஷயங்கள். ஒன்னு முதல்ல ஊர்வம்பு பேசறத நிறுத்தணும். ஊர்வம்பு பேசல கேட்கல. இன்னொன்னு மனசுக்கு சாந்தி ஏற்படும். பரமேஸ்வரன் இப்படி பண்ணினாரே அப்படி பண்ணின ஹாலாஹால விஷத்தை குடிச்சார் அவர். அந்த விஷம் எதற்காக குடித்தார் இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. பகவான் ஹாலாஹலத்தை குடித்தார். ஆயிடுச்சே சார் ஒரு செகண்ட்ல என்ன, அப்படி இல்ல. ஹாலாஹலத்தை குடித்ததுனால என்ன லாபம் வந்திருக்கு? அந்த சந்தர்ப்பத்தில் சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? தேவதைகள்லாம் ஓடுறா, அரக்கர்கள்லாம் ஓடுறா, விஷம் எல்லாத்தையும் எரித்துக்கொண்டே வருகிறது. உலகத்தை அழிச்சுப்படும் போல இருக்க அப்ப நான் என்ன பண்ணணும்? பரமேஸ்வரன் என்ன பண்ணின, அந்த ஹாலாகத்தை கையில வாங்கிட்டார். அது என்ன அழிச்சு விடுமா, ஆகும் என்ன ஒண்ணு எதிரே பார்க்கல. அவர் அம்பாளும் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, நான் அந்த ஹாலாகத்தை கையில வாங்கிட்டார். அதே ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கு. அது என்ன, அவர் வாயில போட்டுக்கு வர்றதா சும்மா இருக்காளாம். என்ன விஷமாச்சு, ஆட்டுக்காரர் சாப்பிடுறாரு, பதட்ட வேண்டாமா. இல்ல தவதன நீ தாட்டங்க மகிமா, அமிர்தம் சாப்பிட்ட தேவதைகள்லாம் விபத்தியந்தே கவலைப்பட்டு இருக்க. ஆனா அம்பாள் என்ன பார்த்தாளா, ஒன்னாக சாப்பிட்டுட்டார். என்ன சுவாமி, நான் இருக்கேனே அமிர்தமயமான என் கைகளால் தொடுவேன், எல்லாம் சரியாயிடும். இவர் பாட்டுக்கு சாப்பிட்டார், அந்த ஹாலாகத்தை சாப்பிட்டார், அது உள்ள போயிட்டே இருக்க. அம்பாள் வந்தாளா, அந்த கைகளோட அந்த கழுத்தை தொட்டாளாம். என்னாச்சுனர், பேரு ஹாராகலம், என்ன ஆயிடுதுனர், ஒண்ணும் இல்லைன்னு. காலஹல்லோ ஹலோல்லோ கலனா அசமகாரிணி அப்படின்னு அந்த ஹாலாகலம் எல்லாம் போயிடுதுன்னு. ஒரு க்ஷணம் அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது. என்னமா பவர் போயிடுத்து, அந்த அம்பாளுடைய சக்தி. விஷத்துக்கு உலகத்தை எரிக்கக்கூடியதான திறமையை கொடுத்தவள் அம்பாள். ஸ்ரோத்ரஸ்யோத்ரம் சக்ஷுடோ பிராணஸ்ய பிராணம், அததுக்கு அந்தந்த திறமையை கொடுத்ததான் அந்த தெய்வம். அது என்ன பண்ணிட்டு, விஷத்துக்கு எரிக்கக்கூடியதான தன்மையை கொடுத்தது. என்ன ஆயிடுத்து, அந்த தன்மையை வாங்கிட்டா. அவ்வளவுதான், விஷத்துக்கு எரிக்கும் தன்மையை தான் கொடுத்தேன், அதை வாங்கிட்டா. விஷமாப்யமிருதம் பவே அமிர்தம் பாவிடம் ஈஸ்வரேச்சையா, விஷமானது அமிர்தமா மாறித்து. அதுதான் அமிர்த வர்ஷினி அமிர்தேஸ்வரிங்கிற ஒரு மந்திரம். அது என்ன சுவாமி ஆச்சு, விஷம் அமிர்தமா மாறித்து. அமிர்தமான பிறகு என்ன ஆச்சு, அதனால உள்ள வயக்கக்குள்ள இருக்கக்கூடிய நான் ஏழு சௌக்கியமா இருக்கான். வெளி உலகத்தை எரிக்க முயன்றதான அந்த ஹாலாகலமானது பரமேஸ்வரன் சாப்பிட்டதுமே உள்ள போய் ஏழு உலகத்தையும் அழிக்குமோன்னு பார்த்தார். அதையும் அழிக்காம காப்பாத்தியாச்சு. இப்ப என்னாச்சு, இதனால இந்த கதையான நமக்கு என்ன தெரியறது, அந்த சத்ருக்களோ பகிஷத்ருக்களோ நம்ம மனசுக்கு, நமக்கு வெளியில சத்ருக்கள் இருக்கா, நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வராம தடுக்கிறதுக்குன்னு இருக்கா. இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணணும்னு அது ஜபம் பண்ண வேண்டாம, முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன்னே, ஜப நேரம் முழுக்க பேசியாச்சு. என்ன பண்றது, ஸ்நானம் பண்ணி உட்கார்ந்த பிறகு வந்து யாரோ தொட்டுவிட்டாங்கள, மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். எவ்வளவு ப்ராப்ளம் நடக்கிறது கிரகஸ்தத்துல, வீட்டுல இருக்கிறவாளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எப்படியே ரூமுலையில காட்டுல உட்கார்ந்து தபஸ் பண்றவாளுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள இருந்தா தான் இத்தனை விவகாரமும் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளவு சிரமம் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள சூரிய பகவான் வந்தா தான் வெளிச்சம், இல்லன்னா கரண்ட் இருந்தா தான். பூஜைக்கு உட்கார்ந்து லைட் ஆஃப் பண்ணோம், அது எந்த சமயத்துல போறது எப்ப வருதுன்னு பகவானுக்கு தான் தெரியும். வந்தா உண்டு இல்லைன்னா இல்ல. என்ன மாமனா போறேன், எவ்வளவு கட்டங்கள், இத்தனை கட்டங்கள் இருந்த போதிலும் அந்த மனசுக்கு சாந்தி வேணும். அந்த சாந்தி எப்ப கிடைக்கும், பகவான தியானம் பண்ணினாத்தான் கிடைக்கும். அந்த தியானத்துக்கு உதவுறது பகவானுடைய கதைகள். ஆகையால் ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுன்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதே அங்க தாபம். மனசில் இருக்கக்கூடியதான கவலைகள் எதிர்பார்ப்புகள் இத்தனையும் அந்த பகவானுடைய கதைகளை கேட்கறதுனால தான் வருது. அதனால தான் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். அந்த பகவானுடைய பகவதம்னு ஏன் பேர் வச்சேன், பகவானுக்கு சேர்ந்தது பாகவதம், பகவானுடைய கதைகளை சொல்றது பாகவதம். அதனால அந்த பாகவதமானது நீங்க எப்பவும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த மனசுக்கு அந்த கொதிக்கிற தன்மையானது மனசுக்கு போகணுமே. ஆனால் நம்ம காதுகள் என்ன பண்ணணும், கதவு கர்ணவு ஸ்ருதி கதா கர்ணன விதவு தவத்யானே புத்தி. இதுக்கு முன்னால சொன்னேன் புத்தியானது தியானம் பண்ணணும்.
4: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய சைவம் டாட் டார்கின் ஆன்மீக நூலுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆறு அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம் பாகம் மூன்று பகுதி ஒன்று. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
1: நமஸ்காரம். நம சபாபிய சபாபதி பேசவோ நம. இந்த தரிசன பேச்சு தொடர்ல நம்ம முதல் நாள் வந்து ஆறு ஆஸ்திக தரிசனத்தோட நம்ம ஒரு அறிமுகம் பார்த்தோம். நேத்திக்கு வந்து நம்ம வந்து நியாய வைசேஷிக்கம் சேர்த்து நவ்ய நியாயம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அதாவது நாலு ஆறு தரிசனத்தை நேத்திக்கு ரெண்டையும் ரெண்டு சேர்த்து ஒன்னா வந்து பேசிட்டேன். ஒரு இதுக்கு ரெண்டும் ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அதை சேர்த்து பேசணும். இன்னைக்கு வந்து நேத்திக்கு பேசுனது வந்து பௌதீகமான தரிசனங்கள், அதாவது இந்த உலக பிரபஞ்சத்தை வந்து பௌதீகமா இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல இருந்து இந்த லோகத்துல ஏற்படுற இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி உருவாருது அப்படிங்கறத வச்சுன்னு நாம எப்படி பரமஸ்ரேயசான மோக்ஷம், அதாவது அபவர்க்கம் அப்படின்னு ஒரு இதெல்லாம் அந்த பிராச்சீனமான தரிசனங்கள்னா அபவர்க்கம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மோக்ஷத்துக்கு ஒரு பரியாய பலம், அதாவது ஈக்வலன்ட் சினானி, அதை நம்ம எப்படி அடையலாம் அப்படின்னு நேத்திக்கு வந்து வைசேஷிக நியாயத்துல வந்து அந்த நமக்கு வந்து அந்த உலகத்தை கேட்டகரைஸ் பண்ணி ஏழு பதார்த்தமா கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற குணம் திரவியம் இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணுக்கு ஒன்னு எப்படி வந்து இன்ட்ராக்ட் ஆறுது கம்பைன் ஆறுதுங்கிறத பார்த்து இதை புரிஞ்சுட்டா நமக்கு உலகத்துல இருக்கிற பயம் குறையும். அது தவிர நம்ம கொஞ்சம் ஆழமா வந்து நமக்கு வந்து அறிவும் வந்து இது அந்த ஒரு கூர்மையாகும், அதுல இருந்து நாம ஆத்மா வந்து லைக்க வச்சிடலாம் அப்படிங்கறதுதான் இந்த நியாய வைசேஷிக்கத்தோட அபவர்க்கம் மோட்ச கொள்கை. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த தரிசனத்துக்கு பேரு சாங்கிய தரிசனம் அப்படின்னு பேரு. இதுதான் இந்த ஆறு தரிசனத்திலே ரொம்ப பிராச்சீனமான தரிசனம் அப்படின்னு சொல்ற. அதாவது நீங்க கேட்கலாம் வேதாந்தம் தானே ரொம்ப முன்னே இருக்கு, அப்போ அதுதானே முதல்ல பழசா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, வேதாந்தத்துக்கும் முன்னாடி வேத சம்ஹிதைகளே இந்த சாங்கியங்களை பத்தி சாங்கியத்தை பத்தி சில கருத்துக்கள் அப்படியே எல்லாம் அந்த சாங்கியத்தை சொல்றது எல்லாம் இல்ல, ஆனா அதை பத்தின கருத்துகள் அதோட சில தத்துவங்கள் அதெல்லாம் வந்து வேதத்துல பூர்வபாக சம்ஹிதையில பேசப்படுறது நிறைய இடங்கள்ல. அதோட உபநிஷத்துகள் எல்லாமே சுவேதாசுத்திரம் அந்த மாதிரி பிராச்சீன உபநிஷத் சாந்தோக்கியம் பிருஹதாரண்யகம் இதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். இதெல்லாமே வந்து சொல்றது, அதனால இதுதான் வந்து இந்த ஆறு தரிசனங்கள்லயுமே மிக மிக பழமை வாய்ந்தது பிராச்சீனமான வந்து ஒரு தரிசனம் இந்த சாங்கிய தரிசனம். சரி, இந்த சாங்கியம் அப்படிங்கிறதுக்கு என்ன இந்த வார்த்தையில என்ன எப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு சங்கியா அப்படின்னா எண்ணிக்கை கவுண்டிங், இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு அர்த்தம் எனியூமரேஷன் எண்ணிக்கை லிஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்ப என்னத்தை இது வந்து எண்றது அப்படின்னா தத்துவங்களை, இந்த நம்ம முன்னாடி பார்க்கலாம் சாங்கியத்துல 24 தத்துவம் சொல்றது ஈஸ்வரன் சில இதுல சேட்டா 25 சொல்லலாம், 24 தத்துவத்தை சொல்றது முத அடிப்படையா இருப்போம் நம்ம முதல்ல. அந்த 24 தத்துவத்தையும் எண்ணி அது என்ன என்ன அது எப்படி ஒவ்வொன்றும் அமையிறது எப்படி வருதுங்கிறது சொல்றதுனால அதுக்கு சாங்கியம் அப்படின்னு. இன்னொன்னு கியா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல தாது புரிந்து கொள்ளல், அதாவது காக்னிஷன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நன்று சம் அப்படின்னா பொதுவா நன்றாக ஆழமாக அப்படின்னா வந்து சம்ஸ்கிருத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம் அப்படின்னா நன்றாக கிருதம், அதாவது அது நன்றாக ஆக்கப்பட்டது இட் ஹஸ் பீன் பியூரிஃபைட், அதனால சம் அப்படிங்கிறது நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ளல் அப்படிங்கிறது தான் சாங்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இது ஒரு அர்த்தம் நம்ம வந்து நம்ம ஊகிக்கலாம். ரெண்டு வகையான ரெண்டுமே அதுக்கு பொருத்தமான அர்த்தங்கள் தான். ஏன்னா ஒண்ணு எண்ணிக்கைன்ற அர்த்தத்துல நம்ம தத்துவத்தை வந்து நம்ம வந்து எண்ணி என்னென்ன வருது அப்படிங்கறத நம்ம விசாரிக்கிறோம். இன்னொன்னு நன்றாக புரிந்து கொள்ளல் அப்படிங்கிற ஒரு அளவுல தத்துவத்தை எதுல இருந்து எது வந்தது எதுல இருந்து எது வந்தது அப்படின்னு அந்த அந்த நுணுக்கத்தை ஆராய்ஞ்சு நம்ம வந்து போறோம். அதனால இது ரெண்டு அர்த்தமுமே புரிந்து கொள்ளல் எண்ணுதல் அப்படிங்கிற ரெண்டு அர்த்தம் கவுண்டிங் காக்னிஷன் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்துல நான் வந்து இதுக்கு இந்த சாங்கியங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொன்னேன். சரி, இந்த சாங்கிய சித்தாந்தம் இல்ல அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, அப்படி இல்ல அப்படின்னு ஆயிடுதுன்னா இன்னைக்கு வேதாந்தம் இருக்கிறபடி இருக்கவே இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நமக்கு பிரபலமா இருக்கிற வேதாந்தங்கள்னா சாங்கியத்துல என்ன வந்து அதோட அடிப்படை தத்துவங்கள், அதோட அடிப்படை சித்தாந்தங்கள்லாம் இருக்குன்னு இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்சது பொதுவா சத்தகுணம், தமோகுணம், ரகோகுணம், அது பொதுவா எல்லாத்துலயுமே பேசப்படுது. இன்னைக்கு பார்த்தா எல்லாருமே அந்த சத்தகுணம் தமோரகச பேசிட்டுதான் இருக்கு. எல்லா சித்தாந்தங்களுக்கும் அது பொருந்து. எல்லாமே நிறைய, அதாவது புருஷன் அப்படிங்கிறது ஆத்மா அப்படிங்கிறது, அது மாதிரி ஒவ்வொரு இந்த சமா ஒவ்வொரு நீங்க வந்து சிருஷ்டி, அதாவது வேதாந்தங்கள்ல அத்வைத வேதாந்தத்தை தவிர மற்ற வேதாந்தங்கள் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அதெல்லாம் சாங்கியத்தை தான் அடிப்படையா கொண்டு இந்த பிரபஞ்சம் உருவான சிருஷ்டி தத்துவத்தை வந்து அந்த சாங்கிய முறைப்படிதான் அதெல்லாம் வந்து சொல்றது. அதனால இன்னைக்கு வேதாந்தம் அப்படின்னு பார்த்தானா அதுக்கு அடிப்படை விஷயங்களை வந்து சாங்கியம் தான் நிறைய கொடுத்துருக்கு. அதை தவிர இந்த ஆயுர்வேதத்திலயுமே சரி, ஆயுர்வேதத்திலயும் நேற்றுக்கு சொன்ன வைசேஷிகா வந்து அனுவாதிகள், அவ அனுவாதத்தை வைசேஷிகத்துல இதுல ஆயுர்வேதத்துல ஒத்துல, அவளும் சாங்கிய தத்துவத்தை அடிப்படையில கொண்டுதான் மகத்து புத்தி அகங்காரம் அப்படிங்கறத ஒரு அடிப்படை தத்துவ ரீதியா தான் வந்து அவளும் வந்து கொண்டு போறான். இந்த மாதிரி ஆயுர்வேதம் அதாவது அடிப்படை தியரட்டிக்கல் பவுண்டேஷன் அப்படிங்கிறது. இப்ப சரக சம்ஹிதையெல்லாம் பார்த்தா சாங்கியத்தோட அடிப்படை தத்துவங்கள் சித்தாந்தங்கள் எடுத்துதான் சரக சம்ஹிதை, அதாவது சரக சம்ஹிதைங்கிறது ஒரு மருத்துவ நூல், அதுலயும் இந்த சாங்கியத்தோட ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்கள் எல்லாம் ஏத்துட்டு அவ அது அப்புறமே தியரட்டிக்கல் பவுண்டேஷனா வச்சுட்டு மேல அதை வந்து அதை டெவலப் பண்ணி கொண்டு போறேன். சோ இதுதான் சாங்கியத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் நிலை. சாங்கியம் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய சித்தாந்தங்கள் கிடையவே கிடையாது, வேதாந்தம் கிடையாது, ஆயுர்வேதம் கிடையாது. சோ சாங்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி, இது சாங்கியம் வந்து எங்க வந்தது? இப்ப வந்து நியாய வைசேஷிகம் அப்படின்னு பார்த்தா நேற்றுக்கு வந்து கௌதமர் சூத்திரம் பார்த்தோம், அப்புறம் வைசேஷிகம் வந்து காணக்கர் அப்படிங்கறத வந்து நாம பார்த்தோம். இத மாதிரி இதுக்கு சாங்கியத்துக்கு உண்டா அப்படின்னு ஏதாவது கேட்டா, சாங்கியத்துக்கு வந்து பிரவர்த்தகர் வந்து கபிலர் அப்படின்னு சொல்லப்படுது. உபநிஷத்து ஸ்வேதாஷ்டக உபநிஷத்து நிறைய பாகவதம் இந்த மாதிரி உபநிஷத்துக்கள் எல்லாம் கூட சாங்கியத்தை தான் வந்து அடிப்படை, அதாவது கபிலர் தான் சாங்கியத்தோட பிரவர்த்தகர் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்போ கபிலர் தான் நம்ம வந்து நம்ம சம்பளத்துல பாகவதமும் சரி இல்லைன்னா வந்து நிறைய இதுல வந்து மகாபாரதத்திலயும் சரி, அது மாதிரி பிருகதாரண்யக உபநிஷத்துலயுமே சரி, கபிலர் தான் இதுக்கு வந்து ஆதி குரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. இந்த கபிலர் தான் வந்து பாகவதத்திலயும் நம்ம பாக்குறோம், பாகவதத்திலயும் வந்து கபிலர் வந்து எப்படி முனிவர ரிஷி, இந்த கபில மகரிஷி வந்து கர்தம தேவஹூதிகளுக்கு ஒரு பிள்ளையா பிறக்கிறார், கர்தம தேவஹூதிக்கு கபிலர் வந்து பிள்ளையா பிறக்கிறார். அந்த கர்தம தேவஹூதிகளுக்கு வந்து இவர் வந்து கர்தம பிரஜாபதி வந்து தபசுக்கு போயிடுறார். அப்ப வந்து கடைசியா கபிலர் அவர் அந்த கபிலர்ங்கிறது கர்தமரோட புள்ள தேவஹூதிக்கு வந்து இந்த சாங்கியத்தை உபதேசிக்கிறார், எப்படி சாங்கிய ரீதியா நம்ம வந்து ஞானத்தை அடைஞ்சு முக்தி பெறுறது அப்படிங்கறத வந்து பாகவதத்துல நாம பாக்கலாம். கர்தம தேவஹூதி உரையாடல் வழியா நமக்கு தெரிய வருது என்ன அப்படிங்கிறது. சோ இது வந்து கபிலர் அப்படிங்கிறவருக்கு நமக்கு புராணமா

எடுத்துக்கிறது. வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் நாலேஜ், எது வழியா நமக்கு ஒரு ஒரு விஷயத்த பத்தின ஞானம் கிடைச்சா அந்த ஞானம் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அது என்ன என்ன மாதிரி பிரமாணங்கள் இருந்தா அது சரி வரும் அப்படிங்கிறது அது ஒவ்வொரு தர்சனத்துக்கும் இருக்கு. இப்ப முதல்ல இந்த சாங்கியம் அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரா எடுத்துக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தா ரெண்டு வகையான சாங்கியங்களையுமே பார்க்கலாம். ஈஸ்வர சாங்கியம் சேஸ்வரம், அதாவது ஈஸ்வரன் இப்ப பாகவதத்திலயோ இப்ப பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் வந்து சாங்கியத்தை பத்தி சாங்கிய யோகம் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர்ல பகவத்கீதையிலையும் ஒரு சாப்டரா நம்ம பார்க்கணும். அதுல இந்த சாங்கிய மதம் கிருஷ்ணர் உபதேசிக்கிறது ஈஸ்வர பூர்வகமா சேஸ்வரமா இருக்கு, ஈஸ்வரனை ஒத்துண்ட ஒரு சாங்கியமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், சாங்கியமும் ஒரு ஆஸ்தீக மதம் தான், ஆஸ்தீக தரிசனம் தான். ஆனா ஒரு ரெண்டு பட்சம் இருக்கு, ஈஸ்வர பூர்வகமா சேஸ்வரமா ஈஸ்வரனாலும் சார்ந்து இருக்கிற சாங்கியம் இருக்கு, அதே மாதிரி நிரீஸ்வர சாங்கியமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. நம்ம வந்து சேஸ்வர சாங்கியத்தை பகவத்கீதையிலையும் முக்கியமா பாகவதத்திலையும் மகாபாரதங்கள்லையும் பார்க்கலாம். நீ நிரீஸ்வரமான அந்த சாங்கியம் வந்து அதுதான் பிரபலமா இருக்கு, சேஸ்வரமான சாங்கியம் வந்து பொதுவா இல்ல. ஆனா நிரீஸ்வரமான சாங்கியம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கபிலரோட இப்ப எப்படி நியாய சூத்திரம் கௌதமர் பண்ணாரோ அது மாதிரி கபிலர் வந்து சாங்கிய சூத்திரங்கள் அப்படின்னு அவர் பண்ணியிருக்கார். அதுல வந்து அது இருக்கு. அப்புறம் ஈஸ்வர கிருஷ்ணனோட வார்த்தை, ஈஸ்வர கிருஷ்ணன் அப்படிங்கிறது ஒருத்தர், அது ஒரு ஆச்சாரியர், சாங்கிய ஆச்சாரியர். நம்ம பார்ப்பாங்க ஆச்சாரியார்கள் வரிசையில நம்ம வந்து யார் யாரெல்லாம் சாங்கிய ஆளுக்கு அந்த மதத்துக்கு யார் யாரெல்லாம் ஆச்சாரியாளா இருந்திருக்கான்னு பார்ப்போம். இது ரெண்டும் தான் நமக்கு வந்து அடிப்படையா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கிரந்தங்கள், முக்கியமான கிரந்தங்கள். இதுதான் அடிப்படையா சாங்கியம் அப்படின்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரேம் ஒர்க்ல இன்னைக்கு அது ஒண்ணுதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஈஸ்வர கிருஷ்ணன், இப்ப சில பேர் என்ன சொல்றா கபிலரோட சாங்கிய சூத்திரம் வந்து ஈஸ்வர கிருஷ்ணனோட கிரந்தத்துக்கு அப்புறம் தான் வந்தது அப்படிங்கிற, ஏன் அப்படின்னா அதுல பௌத்த மதத்தோட கண்டனம் தான் இருக்கு. இப்ப கபிலர் ரொம்ப பிராச்சீனமான முனிவரா இருந்தா எங்கேருந்து புத்த மத கண்டனம் வரும், அதனால கபிலர் பேரை சொல்லி யாரோ எழுதின கிரந்தம் அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. இது ஒரு இதுக்காக சொன்னேன். ஆனா பொதுவா நமக்கு ரெண்டு கிரந்தம் கபில சூத்திரமும் இருக்கு, ஈஸ்வர கிருஷ்ணனோட வார்த்தை. இது முக்கியமா இது ரெண்டுமே நிரீஸ்வரம், அதாவது ஈஸ்வரன்னா அவ பொதுவாவே வெளிப்படையா அது இல்ல அப்படிங்கறதாவே எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையாவே அவ வாதம் வைக்கிற அந்த கிரந்தங்கள்ல ரெண்டு கிரந்தமும் இது ஈஸ்வரன் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். இது ரெண்டு வகையான சாங்கியம். இப்ப அடுத்தாப்புல சாங்கியம் வந்து நான் பிரமாணம் சொன்னேன், பிரமாணம்னா என்னது சோர்சஸ் ஆஃப் நாலேஜ், எங்க இருந்து ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க எங்க இருந்துலாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இவன் மூணு வகையான பிரமாணங்களை ஏத்துக்கலாம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். நேற்று நியாய வைசேஷிகம் நாலு எழுத்துண்டா, பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம் ஏத்துண்டா. சாங்கியாளெல்லாம் என்ன சொல்றான்னா உபமானம் வந்து அனுமானத்தோட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் கேஸ் தான், அதாவது இதோட விசேஷம்னா வந்து அனுமானம், அனுமானம்ங்கிறது உபமானம்ங்கிறது அனுமானத்தோட ஒரு ஒரு பகுதி தான், ஒரு வகையான அனுமானம்னா உபமானம், அதாவது பையனா இங்கிலீஷ்ல சொல்ல போனா உவமைய, தமிழ்ல உவமை அப்படின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல அனலாக் அனலாகி அப்படின்னு சொல்றோம், அனாலஜி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஒரு ஒரு வஸ்துவை வச்சிருந்து இன்னொரு வஸ்துவை கம்பேர் பண்றோம், அது மாதிரியா இருக்கா இந்த வஸ்து, அப்ப இந்த வஸ்து தெரியாத வஸ்து அந்த இதுதான் அப்படின்றது நம்ம இப்ப காட்டு மாறை பார்த்தா ஓ இதுக்கு மாடு அப்படின்னு நமக்கு தெரிய வருது, சரி அப்ப அந்த மாடு அப்படிங்கறதுதான் எதுக்கு உவமை. சோ இதுதான் வந்து உபமானம். அனுமானம் நான் சொன்னேன் இன்ஃபரன்ஸ்ன்னு, அது கிளாசிக் கேஸ் வந்து எங்கெங்கெல்லாம் புகையோ அங்கெங்கெல்லாம் நெருப்புன்னு. அப்புறமா வந்து சப்த பிரமாணம், சப்த பிரமாணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பொதுவா சப்தம் அப்படின்னா வந்து ரிலையபிள் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது ஆப்த வாக்கா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆப்த வாக்கம் அப்படின்னா பொதுவா நம்ம சாங்கியால என்ன சொல்றா, ரிஷிகள் தபஸ்விகள்லாம் வந்து அவள்லாம் தபஸ் பண்ணி அவளோட அந்த நம்பத்தகாத குணங்கள் அந்த நீச்சமான குணங்கள்லாம் போய் அவள் சொல்றதெல்லாம் வந்து சத்தியமான வாக்கு அப்படின்னு இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சப்த பிரமாணம் வேதம்னா கடைசியில இது சொல்றோம். அப்ப சாங்கியா வந்து மூணு பிரமாணம் எடுத்துக்கலாம், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். இப்போ சாங்கியம் அப்படிங்கறதோட முக்கியமான கருத்து என்னது அப்படின்னு பார்த்தா சாங்கியம் வந்து அவ என்ன சொல்றா, இந்த உலகத்தை வந்து நம்ம தத்துவங்களா பிரிக்கிறோம், 24 வகை அடிப்படையா 24 வகை பண்டமெண்டல்

0: 24 தத்துவத்தை பிரிக்கிறார். ரெண்டு ரெண்டு நித்தியமான வஸ்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு பிரகிருதி ஆர் மேட்டர், இன்னொன்னு அது வந்து ஜடம். பிரகிருதிங்கிறது ஜடம். ஆனா பிரகிருத்தில என்ன இருக்குன்னா, படைப்புக்கு தேவையான முழு ஆற்றலும் பிரகிருத்தில அமைஞ்சிருக்கு. ஆனா அது சேத்தனம் கிடையாது, இட் இஸ் நாட் கான்சியஸ், அது ஜடம். இன்னொன்னு புருஷன். புருஷன் அப்படிங்கிறது சேத்தன வஸ்து, ஆத்மா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு படைப்போட தேவை கிடையாது, அது ஒன்றும் ஆக்டிவா கிடையாது, ஆனா அதுதான் சேத்தனமா இருக்கு. இப்போ இதுதான் ரெண்டு அடிப்படை நித்திய வஸ்துக்கள், டூ ஃபண்டமெண்டல் ட்ரூ, அதாவது என்ன சொல்றது, கான்ஸ்டன்ட்ஸ். அதாவது சாங்கியத்தை வந்து அத்வைத வேதாந்தம் வந்து அத்வைத்தத்தை தான் ஏத்துக்கிறது. சாங்கியம் அப்படிங்கிறது டுவாலிட்டி, துவைத வேத துவைத்தம், அதாவது ரெண்டு வஸ்துக்கள் நித்தியமா இருக்கிற மாதிரி சொல்றா, புருஷனும் பிரகிருதி. சோ இது அடிப்படையில தான் ஆரம்பிக்கிறது, இது ரெண்டும் நித்திய வஸ்துக்கள். இப்போ இதுல நடுவுல குணங்கள் அப்படிங்கிற கான்செப்ட வந்து இவா வந்து கொண்டு வர. சரி, இந்த குணம் அப்படிங்கறது பார்த்தா நம்ம பார்த்தா என்ன இருக்குன்னா, நமக்கு தெரியும் பொதுவா எல்லாமே
1: என்ன சொல்றாங்க, சத்துவர்கள் அப்படிங்கறது நம்ம சொல்லிடுறோம்.
0: சாங்கிய சித்தாந்தத்துல என்ன இத வந்து நம்ம நமக்கு சொல்றது, சத்வகுணம், சாத்வீக ஆகாரம் அப்படின்னா சொல்றோம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இப்போ சத்வகுணம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது, அமைதியா ஆனந்தமா, ஆசைகள் இல்லாம, சலனம் இல்லாம, கோபங்கள்லாம் இல்லாம அமைதியா இருக்கிற ஒரு குணம். ரஜோகுணம் வந்து ஒரு மாதிரி சலனத்தோட கூடி ரெஸ்ட்லெஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கிற குணத்துக்கு ரஜோகுணம்னு பேரு. அதாவது உலகத்துல ஆக்டிவிட்டி, படைப்பாற்றல் அப்படின்னு தேவை அப்படின்னா அதுக்கு ரஜோகுணம் தேவை. இப்ப தமசு அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அதிகமா தூங்குறது, சோம்பலா இருக்கிறது, ஒரு ஒரு ஒரு சுறுசுறுப்பாவே ஒரு இல்லாம அப்படி இருக்கிறது தான் தமோகுணம். இப்போ இவ என்ன சொல்றாங்கன்னா, சாங்கியால்னா புருஷனுக்கு எந்த தேவையும் இல்லை, சேத்தனம் அது ஆக்டிவிட்டி கிடையாது, அது மேல் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது ஒரு ஆணோட இதுவா சொன்னா ஒரு உதாரணமா, பிரகிருதிக்கு படைப்பாற்றல் இருக்கு, அத பெண் அப்படின்னு சொல்றான். பிரகிருதி அப்படின்னா நம்ம வந்து சிவம், அதாவது புருஷன்னா சிவம், பிரகிருத்தினா சக்தி அப்படின்னா நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோம், படைப்பாற்றல் சக்தி இருக்கு, சேதனம் வந்து சிவன் இருக்கு. சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குணங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. இப்ப படைப்பு எப்படி ஆறுது அப்படின்னா, இந்த புருஷர்களோட ஏற்படுற கான்டாக்ட்னால இந்த குணங்களோட ஈக்குவிலிப்ரியம் போயிரு. ஈக்குவிலிப்ரியம்னா என்ன, சமத்தன்மையில இருக்கு, எல்லாமே சமமா இருக்கு. கொஞ்சம் இங்க அங்க இதுக்கு வந்து குணங்களுக்கு ஏற்ற இறக்கம் ஏற்பட்டுது அப்படின்னா அப்போ படைப்பு ஆரம்பிக்கிறது. இப்போ சத்வம், ரஜஸ்தமம் இது மூணும் சமமா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அது இது 33%, இது 33%, 33% இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஈக்குவிலிப்ரியம், அதாவது சமநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சமநிலையில இருக்கும்போது படைப்புங்கிறது உண்டாகல. இப்போ ஏதோ ஒரு குணம் நிறைய வந்திருக்கு. இப்போ சாத்துவம் சத்துவம் வந்து 40% ஆயிருக்கு, இது 30% ஆயிருக்கு, அது 30% ஆயிருக்கு அப்படின்னா படைப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த குணம் அப்படிங்கிறது வந்து என்னடா, அது இந்த குணம் எப்படி வந்து ஒரு குணி இல்லாம, அதாவது பொதுவாக நியாயம் என்ன அப்படின்னா, குணத்துக்கு குணி வேணும், குணத்துக்கு தனியா இருப்பு இருக்க முடியாதுங்கிறது நியாயம். இவன் நல்லவன் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனை தான் சொல்ல முடியும். அத மாதிரி மனுஷன் இல்லாம எப்படி குணத்தை சொல்றது, இவன் சாத்வீகமான ஆளு அப்படின்னு சொல்றோம். எப்படி சத்வகுணம் ஒரு படைப்புல இல்லாம இருக்க முடியும் அப்படின்னா, இங்கதான் அந்த வந்து நம்ம மாடர்ன் பிசிக்ஸ் வந்து நான் நிறைய ஆர்டிகல் படிச்சேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இதெல்லாம் வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற, அதாவது இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸா எங்கேயோ அதை படிச்சேன். இது எவ்வளவு தூரம் விஞ்ஞான ரீதியா இது உண்மைங்கிறது தெரியல, ஆனா இது வந்து ஒரு மாதிரி டார்க் மேட்டரா ஏதோ அந்த மாதிரி ஒரு ஃபைன் சப்அட்டாமிக் ஹிக்ஸ் போசான் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது என்ன ஆகுது, இதோட சமநிலை வந்து மாறின உடனே படைப்புகள் ஆரம்பிக்கிறது. அப்போ படைப்புன்னு ஆரம்பிச்சா ஒவ்வொன்னா பிரகிருதி, மூல பிரகிருதி அப்படின்னா இது முதல்ல இந்த படைப்புல ஆரம்பிக்கும் போது இந்த பிரகிருதிக்கு பேரு மூல பிரகிருதி அப்படின்னு. மூல பிரகிருதி அப்படிங்கிறது அன்டிஃபரன்சியேட்டட் பிரகிருதி, அதாவது மாறாம இருக்கிற பிரகிருதி. முதல்ல அதாவது நம்ம வந்து பிக் பேங் தியரியில சிங்குலாரிட்டி பீரியட் ஆஃப் சிங்குலாரிட்டி டைம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டைம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கறதுல பிரகிருதி, அந்த பிரகிருதிக்கு பேரு மூல பிரகிருத்தின்னு பேரு. இப்ப அந்த மூல பிரகிருதி இருக்கு, ஏதோ புருஷனோட ஏற்பட்ட சில சலனங்கள்னால அந்த குணங்கள்லாம் அந்த சமநிலை மாறி போய், இந்த சமநிலை மாறி போன உடனே இந்த பிரகிருத்தியே அதோட வேலையை ஆரம்பிச்சது. இந்த பிரகிருத்தில இருந்து முதல்ல வெளியில வருது மகத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தத்துவம் வெளியில வருது. அதாவது பிரகிருதி வந்து பிரகிருதி வந்து அதாவது அது அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அந்த அதுதான் மூலப்பொருள் இந்த படைப்புக்கு. இப்ப அடுத்தாப்புல அதுல இருந்து வெளியில வருது மகத். இந்த மகத் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் பிரின்சிபல்னு சொல்லலாம், அதாவது எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆயிருக்கு. அந்த மகத்துல இருந்தான் மத்த படைப்புகள்லாம் மத்த தத்துவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த மகத்துல இருந்து இந்த எல்லாத்துக்கும் இந்த குணம் இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ பிரகிருத்திலேருந்து குணங்களோட சலனத்தினால அகங்காரம் வருது. அப்போ அந்த குணங்கள்லாம் இன்னும் அகங்காரத்துல இருக்கு. இப்போ பிரதானமா சத்துவம் ரஜஸ்தமோன்றது, இந்த சத்துவ ரஜஸ்தம பாகங்கள்ல இருந்து மத்த தத்துவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. முதல்ல அகங்காரம் வெளியில வருது மகத்துல இருந்து. அப்புறமா வந்து அகங்காரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஈகோ அப்படின்னு சொல்லலாம், யூனிவர்சல் ஈகோ சரியா, நம்ம வந்து பிரபஞ்ச அளவுல இருக்கிற அந்த ஈகோ. இப்ப மகத்துல இருந்து அகங்காரம் வருது. இப்ப அகங்காரத்துல இருந்துதான் மகத்துல இருந்து புத்தி, அகங்காரம், அப்புறமா வந்து சித்தம், அப்புறமா வந்து அஞ்சு கர்மேந்திரியங்கள் ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம், அப்புறமா அஞ்சு ஞானேந்திரியங்கள். அதாவது நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுல என்ன, அதாவது கண்ணு காது மூக்கு. கர்மேந்திரியங்கள்னா என்ன, வாய் கையு காலு, அதாவது நம்ம வந்து மலம் கழிக்கிற துவாரம், அப்புறமா வந்து நம்மளோட செக்ஸ் ஆர்கன்ஸ், இதெல்லாம் வந்து கர்மேந்திரியங்கள்னு சொல்றோம். அதாவது காரிய ரூபமா இருக்கு, வாயால சாப்பிடுறோம், கையை வச்சு காரியங்கள் பண்றோம், காலால் நடக்கிறோம், இது வழியா அந்த மலத்வாரத்துடைய மல விசர்ஜனை ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ரியேஷன் அப்படிங்கிறதுக்கு பிரஜையை உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு செக்ஸ் ஆர்கன்ஸ், இதெல்லாம் வந்து அஞ்சு கர்மேந்திரியங்கள்னு சொல்றோம். அஞ்சு ஞானேந்திரியங்கள்னா என்ன, நமக்கு வந்து நமக்கு புலன், அதெல்லாம் புலன்கள்னு சொல்றோம், ஐந்து புலன்கள், அதெல்லாம் தான் வந்து ஞானேந்திரியங்கள். அதாவது கண்ணு, கண்ணு வழியா பாக்குறோம், கால் வழியா கேட்கிறோம், மூக்கு வழியா நம்ம வந்து வாசனைகள்லாம் நுகர்றோம், அப்புறம் நாக்கு, அப்புறம் தோல், இது வழியா நமக்கு வந்து சென்சரி இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது கிடைக்குது. இது வந்து எங்க வருதுன்னா மனசு, அகங்காரம், மகத்து, அகங்காரம், புத்தி, அப்புறமா வந்து அதுல என்னென்ன இருந்தா சித்தம் வருது. சித்தம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கு வேணா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரெயின் அப்படின்னு சொல்லிக்கலாம், அது ஈக்குவலண்டா. இப்ப இது என்ன ஆகுது, மகத்து ஒண்ணு, அகங்காரம் ரெண்டு, அப்புறம் புத்தி மூணு, அப்புறம் சித்தம் நாலு, அப்புறமா வந்து பஞ்ச கர்மேந்திரியங்கள், அதாவது வந்து கண்ணு வாய் கண்ணு காது, இதெல்லாம் வாய் கையு ஆக்ஷன் அந்த இதெல்லாம் மவுத்து ஹேண்டெல்லாம் சொன்னேன், அப்புறம் பஞ்ச ஞானேந்திரியங்கள். அப்ப என்ன ஆகுது, நாலு பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு பதினாலு. அப்புறமா இன்னும் என்ன வருது அப்படின்னா பூத தன்மாத்திரைகள்னு வருது. அதாவது இப்ப நம்ம பஞ்சபூதங்கள்னு நான் எதுக்கு சொன்னேன், அதாவது என்ன சொல்ற, நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம், அதாவது பிருத்திவி தேஜோ வாயு ஆகாஷ சரியா. இந்த பஞ்ச தன்மாத்திரைகளோட சூக்ம ஸ்தூல ஒரு சூக்மமான ஒரு முதல் லெவல் வருது. ஸ்தூலமான பூத்தங்கள் கிடையாது, இதுக்கு சூக்மம் தன்மாத்திரைகள்னு பேரு. இந்த தன்மாத்திரைகள்னா நமக்கு வந்து ஸ்தூல பூதங்கள்லாம் வருது. இப்ப வந்து எப்படி அப்படின்னா நமக்கு என்ன வருது, ஸ்தூல தன்மாத்திரையில ஆகாசத்துல இருந்து நமக்கு சப்தம் வருது. சோ அந்த சப்தத்துக்கான இந்திரியங்கள் வந்து அந்த தன்மாத்திரையில அடங்கிருக்கு. அப்புறமா வந்து நமக்கு வந்து தொடருது, அதுக்கு தோல், அதனால வந்து நமக்கு வந்து அது வந்து எதிர தொடருது எது, காத்து. அதனால அந்த காத்துங்கிற தன்மாத்திரை அதுக்கு அதுல ஸ்தூல தன்மாத்திரையில நமக்கு வந்து அந்த தோல் இந்திரியத்துக்கான சூக்ஷ்மமான ரூபமா இருக்கு, சூக்ஷ்ம பூதங்கள் இதெல்லாம். அது மாதிரி நம்மளோட லெவல்ல வந்து அது சூக்ஷ்மமான இந்திரியங்கள்லாம் அங்க அடங்கியிருக்கு. அப்புறமா வந்து நமக்கு வந்து என்ன ஆயிருதுன்னா நமக்கு அதே மாதிரி நமக்கு வந்து கண்ணுக்கு தேவையான இருக்கு, அது வந்து தேஜஸ் நெருப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கும் அந்த தன்மைக்கு தேவையான தன் மாத்திரை, அதாவது அதுக்கு என்ன பூதம் சமமா இருக்கு அப்படின்னா தேஜஸ் பஞ்சபூதங்கள்ல. அது மாதிரியே வந்து நாக்குக்கு தேவையான சூக்ஷ்மமானது வந்து சுவை, சுவை உணர்தல், அந்த தன் மாத்திரையும் இருக்கு. அது நீர்ல இருக்கு, நீர்லதான் முதல் முதல்ல நாம சுவைய வந்து பார்க்க முடியும். அதாவது சத்துல சூக்மமா இருக்கிறதுல ஸ்தூலமா போக போக ஆகாசம் அதுவும் மொத்தமா சூக்மமா இருக்கு. அப்புறமா வந்து வாயு காற்று அது கொஞ்சம் நமக்கு தெரிய வருது. அப்புறமா நெருப்பு நம்ம வந்து கண்ணாலையும் பார்க்கலாம், அது சூடும் மேலப்படும். அப்புறமா வந்து நமக்கு தண்ணி வருது, தண்ணியை வந்து நம்ம தொடவும் செய்யலாம், பார்க்கவும் செய்யலாம், சுவைக்கவும் செய்யலாம். அத மாதிரி அடுத்தாப்புல அடுத்த ஸ்தூல பூதம் என்ன வருது அப்படின்னா இது நீர், நிலம், நிலம் எர்த், பிருத்திவி. பிருத்திவி வந்து மண் வாசனைன்னு சொல்றோம். அது வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்மெல் பண்றதுக்கு, நமக்கு கிராமத்துக்கு வந்து நமக்கு வந்து இந்திரியம் அந்த தன்மாத்திரம் வந்து பிருத்திவியில இருக்கு. இப்படியா நமக்கு வந்து இந்திரியங்களோட சூக்மமான ரூபம் இந்திரிய தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது அடுத்தாப்புல படைக்கப்படுது. இந்திரிய தன்மாத்திரைகளுக்கு வந்து என்ன என்னன்னா நான் வந்து ஆகாசத்துக்கு சப்தம், வாயு வந்து தொக்கு அதாவது தொடுறதுக்கு, அப்புறமா வந்து அக்னி வந்து கண்ணு அதாவது கண்மான தன்மாத்திரை பார்க்கக்கூடியது, அப்புறமா சுவைக்கக்கூடிய நாக்குக்கு வந்து நீர் தான் பஞ்சபூதம், அதுல நீரோட தன்மாத்திரை தான் அந்த இந்திரியத்துக்கு வருது. அப்புறமா வந்து வாசனை அப்படிங்கிறதுக்கு பிருத்திவி நிலம் அப்படிங்கறதோட தன்மாத்திரை இங்க வருது. அதாக பஞ்ச இந்திரிய தன்மாத்திரைகளுக்கு சூக்ஷ்மமான பூதங்கள் உருவாயிருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன ஆறுது அப்படின்னா அஞ்சு மகாபூத்தங்கள் நமக்கு இப்ப பிரத்யட்சமா பாக்குற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த அஞ்சு பூத்தங்களுக்கும் நமக்கு வந்து வருது. இது ஒரு அஞ்சு. அப்போ என்னாச்சு, மகத்து, அகங்காரம், புத்தி, சித்தம், அப்புறமா வந்து பஞ்ச கர்மேந்திரியங்கள், இது நாலு. பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச பூத தன்மாத்திரைகள், பஞ்ச மகாபூதங்கள், நாலஞ்சு இருபது பிளஸ் அந்த முதல் நாளையும் சேர்த்தா 24 தத்துவம் வந்து இங்க சொல்லப்படுது. இதுதான் படைப்போட ரகசியம். அப்புறம் இந்த ஸ்தூல பூதங்கள்லாம் அப்புறம் மற்ற படைப்புலாம் எங்கப்பா போச்சு அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு தத்துவம் வந்து சங்கராச்சாரியார் வந்து பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அந்த கான்செப்ட்ல இங்க சாங்கியத்துல நேரடியாவே இல்ல, ஆனா அது ஒரு உதாரணம். எப்படி வந்து ஸ்தூல பூதங்கள்லாம் அந்த ஐந்து பூதங்கள்லாம் உருவானவனே எப்படி படைப்பு ஏற்படுறது அப்படிங்கிறதுக்கு சங்கரரோட ஒரு எக்ஸாம்பிள் கிரந்தம். அது சாங்கியத்துல அப்படியே சொல்றதுன்னு நான் சொல்லல, அது வந்து எப்படி காம்பினேஷன் மாதிரி ஒரு ஒரு ஒரு ஆகாசம் ஒரு பாகம் ஆகாசம், நாலு பாகம் மிச்ச பூதங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து பில்டிங் அதாவது இந்த மாதிரி சேர்த்து ஸ்தூல படைப்புங்கிறது உண்டாது. இப்படிதான் வந்து உலகம் வந்து புருஷனுக்கு அனுபவத்துக்காக அந்தந்த கர்ம வாசனைகள் தட்ட அது ஏற்படும். இது வந்து சாங்கிய தத்துவத்தோட சித்தாந்தத்தோட படைப்பு தத்துவ இது கருத்து, படைப்பு இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது இத வந்து சொல்றாங்க.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சில செய்திகளை அதாவது கொஞ்சம் நகைச்சுவையாகவும் சொல்லணும் இல்லையா? அப்பதான் ஏன்னா முக்கியம் நம்ம பேச போகக்கூடிய அந்த பொருள் இருக்கு பாருங்க, நுட்பமான ஒரு பொருள். ஆகவேதான் அந்த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டியில வைக்கிறார். அதை வந்து யாரு வந்து அதை டீசைபரிங் கெபாசிட்டின்னு சொல்றது அதை படித்து என்னவென்று சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் ரிஷிகள்னு பேர். ரிஷிங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ரிஷினா என்ன அர்த்தம்? ரிஷி. இந்த ரிஷிங்கிற வார்த்தை தமிழ்ல எப்படி வரும்? இருடின்னு வரும். ரிஷிங்கிற வார்த்தை தமிழ்ல இருடி
4: முனிவர்.
3: முனிவன் வந்தா என்னதுன்னா முனிவருக்கு அர்த்தம் வேற, ரிஷிக்கு அர்த்தம் வேற. அது ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. சார் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, நியரஸ்டா தான் வரும். உதாரணமா எடுத்துக்கொண்டால் உயிர், ஆன்மா, குருடன், பசு, பிராணன், எத்தனையோ வார்த்தை வரும் உயிர் குறிப்பது. ஆனா எல்லாம் எக்ஸாக்ட்லி சிமிலர் கிடையாது. உயிரை இத்தனை வார்த்தையே போட்டு சொல்லலாம், பிராணன் சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம், வந்து நிறைய உயிர் என்று சொல்லலாம், பசு என்று சொல்லலாம், இவ்வளவு சொல்லலாம், ஈக்குவலன்ட் தான். ஆனா வெதர் தேர் எக்ஸாக்ட்லி சிமிலர், ஒரு மைனியூட் இருக்கு, சாத்திரத்துக்கு தான் வருது. அது போலதான் இறைவனை குறிப்பதற்கு பதின்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்னானு இல்ல, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, தொல்காப்பியர் சொல்லிட்டாரு. ஒரு சொல்ல ஒரு பொருளை குறிப்பதற்கு பல வார்த்தை இருக்குன்னாலே அந்த நுட்பமான பொருள் வேறுபாடு இருக்குன்னு அர்த்தம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் நம்ம நுட்பம். அவைகளைத்தான் என்ன பண்ணினார்கள் அந்த ரிஷிகள், அதாவது திருமாசத்துல வரும் இந்த வார்த்தை, ஏகாசமிட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவர் என்று உந்தி வர. இந்த வார்த்தை திருமாசத்துல வருது, திருவுந்தியாரு. ஏகாசமிட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவல் என்று உந்தி வர, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி வர. இப்ப இருடிங்கிற வார்த்தை மாணிக்க வாசகருடைய திருவாக்குற வருது. ரிஷி என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அதுக்கு தமிழ் வடிவம் தான் இருடி. அது பெண்ணாக இருந்தால் வேற மாதிரி வரும். ரிஷி, ரிஷிக்கு என்ன பெண்பார், ரிஷினின்னு சொல்லிடக்கூடாது.
4: ரிஷி பத்தி,
3: ரிஷி பத்தி தான் மனைவின் ஆயிரும். அதான் அவளே ஒரு ரிஷியா இருந்தா, ரிஷி பத்தினியும் ரிஷியினுடைய மனைவி, அவ்வளவுதான். ஆனா அந்த அது பெண் ரிஷியாக இருந்தால் அதுக்கு பேர் பிரம்மவாதினின்னு வரும். பிரம்மவாதினி சாமியாருக்கு என்னடா பெண்பாள்னா சாமியாரினி நான் வர்த்தேன். அது போல அது அந்த உபனிஷத்துல வரும்பொழுது அந்த ரிஷி பெண் ரிஷின்னு இருக்காங்க நம்ம கிட்ட. உபனிஷத்துல வருது லோபாமுத்திரை, அகத்தியருடைய மனைவி ஒரு ரிஷி, லோபாமுத்திரைன்னு பேர் அவளுக்கு. பிரம்மவாதினி,
5: பிரம்மவாதினி
3: அப்படின்னா பெண் ரிஷி, ஃபீமேல்ல. ஆனா வித்தியாசம் இருக்கு ஐயா கேட்ட மாதிரி, முனிவர் என்பதற்கும் ரிஷி என்பதற்கும் ஞானி என்பதற்கும் ஒரு வகையில ஒற்றுமையில் இருந்தா கூட முக்கியமான வேறுபாடுகள் உண்டு.
4: வாதி
3: அது வந்து அந்த சம்ஸ்கிருத அந்த மொழி, இப்ப எல்லா மொழிக்கிறது உண்டு. ப்ரொப்ரைட்டர்னா ப்ரொப்ரைட்ரிக்ஸ்ங்கிறான், அதுக்கு பெண்பார். ஒண்ணுக்கு பெண்பார் மாறுது இல்லையா, சொன்னா ஒவ்வொன்னுக்கு இணையான சொல்லணும் இல்லையா. என்னுடைய நான் எப்பொழுதுமே என்னிடத்துல ஒரு குறிக்கோள் என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்தை சொல்லும் பொழுதே ஜெண்டர் நாலேஜும் சொல்லி கொடுத்துடணும்ங்கிறது என்னுடைய, அது ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கலா நடைமுறையில இருந்து விஞ்ஞானத்துல இருந்து சட்டத்துல இருந்து எல்லாத்திலுமே மேற்கோள் காட்டணும். காட்டும் போது நமக்கு என்ன உண்டாது என்றால் அந்த கலையை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அது போலதான் எப்பயுமே ஒரு விஷயத்தை விளக்குறதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது ஈஸி, ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது ரொம்ப எளிமை. ஆனா அந்த விஷயத்தை வாயினாலே விளக்குவது, வார்த்தைகளினாலே மொழியினாலே விளக்குவதுதான் கஷ்டம். உதாரணமாக இப்போ ஜன்னல், இந்த ஹால்ல எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை கதவு இருக்கு, எத்தனை டேபிள் இருக்கு, எத்தனை சேர் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க யாராவது சொல்லாம சொல்ல தெரியாதவங்க யாராவது இருப்பீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டா ஒருத்தரும் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு விஷயத்தை விளக்கும் பொழுது அதாவது சட்டபூர்வமாக தர்க்க ரீதியாக, சட்டம் என்பது அது வேற விஷயம், சட்டம் காலத்துக்காக மாறும், ஆனா தர்க்கம் வந்து மாறாது. தர்க்கம் என்பது என்றைக்கும் இருக்கிறதா தர்க்கம். அந்த தர்க்க ரீதியாக ஒரு பொருளை விளக்கும் பொழுது 10 குற்றங்கள் இல்லாம சொல்லணும். கடினமா இருக்கு, அப்பதான் அந்த மொழியினுடைய ஒரு முக்கியத்துவம் இன்றியமையாமே நமக்கு தெரியுது. குன்றக்கூறல், மிகைபடக்கூறல், கூடியது கூறல், மாறுபடக்கூறல், வலுவு சொற்புணர்த்தல், மயங்க வைத்தல், வெற்றன தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்திருதல், நின்று பயனின்மை என்று இவை ஈரை குற்றம் நூற்கே. இந்த 10 குற்றங்கள் இல்லாம சொல்லணும். அப்படி சொல்லுவது அப்ப என்ன ஆகுது, ஒரு பொருளை அனுபவிப்பது ஈஸி, ஆனால் அந்த பொருள் என்ன என்பதை விளக்கும் பொழுதுதான் என்ன வருது, நமக்குரிய அனுபவம், நமக்குரிய மொழி ஆற்றல், நமக்குரிய சிந்தனை அவ்வளவு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பொருளை வேறுபடுத்தி புரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்து. இப்ப திருக்குறள் அப்படி ஒண்ணு வந்தது தெய்வம் தொழாள் கொழுநந்தொழுதழுவாள் வெய்யன பெய்யும் மழை திருக்குறள். கருத்து பற்றி நிறைய பிரச்சனை உண்டு இல்லையா, அப்படி சொன்னாதான் கற்புடையவன்னா சொன்ன பெய்யும் மழை பெஞ்சு சொன்னாதான் கற்புடையவன் அது அதுக்குள்ள நான் போல. இப்ப அந்த விஷயத்த சொற்புக்கம் பொறுப்புக்கம் இப்ப அந்த அந்த திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வம் தொழாள் கொழுநந்தொழுது இவள் எழுவாள்னு வச்சுக்கிட்டா என்ன சார், தெய்வம் தொழாள் கொழுநந்தொழுது எழுவாள், கொழுநந்தொழுது இவள் எழுவாள், எழுவாள்னு சொல்லிட்டாரு அவங்கள இருந்துச்சு அவனை குறிக்க முடியாது, எழுவான்னு சொன்னாதானே அவளை குறிக்கும், எழுவாள் என்பது அவளைதான் குறிக்குது, அதுல ஒண்ணும் சர்ச்சை பண்ண முடியாது. ஆனா கொழுநந்தொழுது எழுவாள் அப்படின்னு சொன்னா என்ன தவறு வருது, அதுக்குதான் அந்த இலக்கண பயிற்சி வேணுங்கிறது. அப்படி சொன்னால் இலக்கண குற்றம் வரும், அதுக்குள்ள நான் போல இப்ப என்ன இலக்கண குற்றம் வருதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அப்பேற்பட்ட திருவள்ளுவர் இலக்கணத்தை குற்றம் வர மாதிரி சொல்லுவாரா, ஆகினால்தான் இந்த மொழியினுடைய ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது. அரகிரம பார்வதி ஆகினால்தான் நம்முடைய சைவ சமய நூல்கள்ல நம்முடைய ஞானிகள் இத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கினா அவர்கள் பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு இலக்கணத்தை வந்து முறையாக கற்றுக்கொண்டால் அதுல உள்ள ஒரு இன்பம் எதுலையுமே கிடையாது. ஆனா நம்ம பொதுவாக இலக்கணத்தை படிப்பதற்கு மறுக்கிறோம், ஏன்னா அது கடினமாக இருக்குங்கிற ஒரு பயம். அதே போலதான் சாத்திரங்களும், சாத்திரங்கள் சிவஞான போதம் கொண்ட நூல்கள் எல்லாம் படித்தா புரியுமோ புரியாதோன்னு படிக்காம இருந்துடுறோம். அதனால இந்த கொள்கை விளக்கத்தையும் உனக்கு உங்களுக்கு நான் சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இன்னைக்கு ஒரு அறிமுகம் தான் எல்லாமே. ஆகவே சைவ சமயத்தினுடைய விளக்கங்கள் நம்ம பார்வதி இப்பொழுது சைவ சமயத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு மூன்று கண்கள் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு வழக்கம் உண்டு, திருமுறைகளுக்கு உரை எழுதக்கூடாது என்று ஒரு சம்பிரதாயம் ஒரு பாரம்பரியம் இருந்தது. அது தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படித்தால் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு திருமுறைக்கு இன்னைக்கு உரைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன, வெப்சைட்ல கூட பார்க்கலாம். அந்த 12 திருமுறைகளையும் மூலத்தையும் உரையையும் அதற்கு வேண்டிய இடங்களிலே ஆங்கில விளக்கங்களும் இருக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு 16 வால்யூம் தருமபுராதீனம் போட்டிருந்தாங்க, அவற்றையெல்லாம் அப்படியே வெப்சைட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இன்னைக்கு இந்த நவீன ஊடகங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் தவறில்லை. ஆனாலும் அந்த திருமுறைகளுக்கு வந்து உரை எழுதக்கூடாது என்கின்ற ஒரு மரபு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறது. அதனால ஒரு லாபமும் இருக்கிறது, ஒரு நஷ்டமும் இருக்கிறது. ஏன்னா மகாவித்வான் மீனாச்சந்திரன் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர், தியாகராஜ செட்டியார், மேலே புலவி நாவண்ணா கதிர்வேறு பிள்ளை, மாக்கா வேற்பிள்ளை, அது நாவலர் போன்றவர்கள் திருமுறைக்கு உரை எழுதியிருந்தால் இன்னைக்கு உண்மையிலேயே மிக சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவோ பணிகளை செய்தாலும் கூட நாவலர்கள் தேவாரத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரா, எங்கேயாவது திருவாசத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரா, அது ஏனென்றால் அப்படி ஒரு மரபு இருந்தது. அதாவது திருமுறைகளுக்கு உரை எழுதக்கூடாது, அவைகள் அனுபவ நூல்கள், அதோடு ஏதாவது ஒரு கருத்தை தவறாக சொல்லிவிட்டால் அந்த தவறு அவருக்கு போய் சேர்ந்துருது. ஒருவேளை தவறாகவும் சொல்லலாம், எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சில சமயத்த தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த தவறு, அந்த குற்றமானது அந்த நூலாசிரியருக்கு அல்லது அந்த ஞானிக்கு சென்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு இருந்தது. ஆகியனாலதான் அவர் தமிழ்நாட்டில் வரலாறு உண்டு. தியாகராஜ செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து மகாவித்வான் மீனாச்சந்திரன் பிள்ளையினுடைய தலை மாணாக்கர். உவே சாமிநாத ஐயர் அதுக்கப்புறம் பின்னாடி மாணவராக வந்து சேர்ந்து கொண்டார் இடத்திலே. அந்த தியாகராஜ செட்டியாரும் அவரு இவரோட சீனியர் ஸ்டூடெண்ட் தான் அவரு, ஆனாலும் அவரை குருவாகவே மதித்தார் உவே சுவாமிநாத ஐயர். தன்னுடைய சக மாணவர் என்றாலும் கூட ஆசிரியர் கொடுக்கிற மரியாதை அவர் கொடுத்து வந்தார். ஆகவேதான் உவே சுவாமிநாதையருடைய இல்லத்திற்கே தியாகராஜ விலாசம்னே பேர் வச்சார். தன்னுடைய சக மாணவருடைய பெயரையே தன்னுடைய வீட்டுக்கு வச்சார். ஆசிரியர் பேரை வைக்கலாம் சில பேர், ஆனா சக மாணவர் பேரே வச்சேன். அந்த அளவுக்கு பெரியவர். அவரிடத்திலே ஒரு முறை புதுக்கோட்டை சமஸ்தானத்து மன்னர் ஒரு முறை கேட்டார், நீங்கள் ஏன் திருவாசகத்துக்கு உரை எழுதக்கூடாதுன்னு கேட்டார். உங்களை போன்றவர்கள் உரை எழுதாமல் போனால் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதன் நுட்ப பொருளை புரிந்து கொள்ள முடியாது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னதாக வரலாறு. அது இந்த காவிரியினுடைய பாலம், காவிரி ஆற்றிலே பாலத்திலே வந்து சந்தித்தார்கள் தியாகராஜ செட்டியாரும் ஜமீன்தாரும். இந்த கேள்வியை கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், மறுமுறை இந்த விண்ணப்பத்தை இடத்திலே வைத்தால் இந்த காவிரி ஆற்றிலே குதித்து நான் இறந்து விடுவேன்னு சொன்னாராம். அப்படியெல்லாம் அவர்கள் திருமுறைக்கு வந்து, ஏன்னா அவர் என்ன உணர்கிறார் என்றால் நம்முடைய அறிவு குறைபாடுடையது. ஆகவே இந்த குறைபாடுடைய அறிவோடு ஏதாவது விளக்கத்தை தவறாக சொல்லிவிட்டால் அந்த குற்றம் ஞானசம்பந்தருக்கோ அப்பருக்கோ சென்று விடுகிறதே என்பதற்காக ஒரு மரபு உரை எழுதக்கூடாது என்று வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் திருவாசகத்துக்கு முதன் முதல்ல வந்த உரையே இங்கிலீஷ்ல தான், தமிழ்ல வரல. 1900 ஜி யு போப் அவர்கள் தான் திருவாசகத்திற்கு முதன் முதல கமெண்ட்ரி இங்கிலீஷ்ல வந்தது, அது லண்டன்ல பிரிண்ட் ஆச்சு தெரியும். ஆகவே ரொம்ப வேடிக்கையான ஒரு செய்திதான், திருவாசகத்துக்கு வர இங்கிலீஷ்ல தான் முதல்ல வந்தது 1900. ஆனா முத முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு, கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படித்தால் திருமுறைக்கு முத முதல்ல உரை எழுதினவர் அவர் தான். அவர் என்ன செய்தார்னா, அகத்தியர் தேவார திரட்டு என்று 25 பதிகங்கள், அது அகத்தியராலே திரட்டி கொடுக்கப்பட்டது 25 பதிகங்கள், அந்த பதிகங்களுக்கு மட்டும்தான் உரை எழுதின கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார்னு. அதை தொடர்ந்து உரை எழுதக்கூடாது உரை எழுதக்கூடாதுன்னு அப்புறம் ஒண்ணுமே தெரியாம போயிடக்கூடாதுங்கிற காரணத்தில் பல பேர் உரை எழுதுறாங்க. உரை எழுதுவது லாபமும் இருக்கிறது நஷ்டமும் இருக்கிறது, தவறாகவும் உரை எழுதுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே திருமுறைகள், அதுக்கு இன்னொரு மரபு என்ன சொன்னாங்கன்னா, திருமுறைகளுக்கு சாத்திர பயிற்சி இல்லாமல் உரை சொல்லக்கூடாது. இது ஒரு மரபு. திருமுறைகளுக்கு நீ பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாத்திரங்களிலேயும் ஆகமங்களிலேயும் உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும். அந்த பயிற்சி இல்லாமல் திருமுறைக்கு இஷ்டத்துக்கு நீ பொருள் சொல்லிடாத. ஏன்னா திருமுறைகளிலே வரக்கூடிய சொற்களுக்கு சாத்திரம் என்ன பொருள் சொல்லுகிறதோ அந்த பொருளைத்தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன், திருவாசகத்தில் ஒன்று வருது, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் அப்படிங்கிற இந்த பொய் என்ற வார்த்தைக்கு நீ இன்றைக்கு உலக நடையிலே என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை பயன்படுத்தினால் அது சைவ சித்தாந்தத்துக்கு முற்றிலும் விரோதமாக அமையும். யானே பொய் என்றால் இந்த ஆன்மா பொய், இந்த உடம்பு பொய் என்று சொன்னால் அது ஆதிசங்கருடைய கொள்கையை போய் சார்ந்துவிடும். பிரம்மத்தை தவிர எந்த பொருளும் இல்லை. உண்மையில் மானிசம், ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் மானிசம்னு பேர், தமிழ்ல ஏகாண்மவாதம்னு சொன்னாங்க. இறைவனை தவிர வேற பொருளே இல்லை, அப்படி வந்துவிடும். ஆகவே அங்கே பொய் என்ற சொல் என்ன பொருளிலே வருகிறது என்று பார்க்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆகவே அதுக்குதான் மாவாடியில் எழுதினார் சிவஞான சுவாமி, மெய் பொய் என்பதற்கு திருமுறைகளில என்ன பொருள்னு புரிஞ்சுக்கோன்னு. அருமையான விளக்கம். மெய் என்றால் எக்காலத்தும் நிலை பெற்றுள்ளதாகிய தன்னியல்பே மெய்யனப்படும், இடையே தோன்றி மறைவதாகிய புதுவியல்பே பொய்யனப்படும். பொய் மெய்ங்கிறதுக்கு வாட் இஸ் அ டெபினிஷன், சட்டத்துல எப்படி டெபினிஷன் கொடுக்கறானோ, சட்டத்துல டெபினிஷன் கொடுக்கற மாதிரி பொய்னா என்ன மெய்னா என்ன, எப்பொழுதுமே டெபினிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டத்தில் கூட ஒன்று சொல்லுவான், வாட் இஸ் அ ஃபேக்ட், ஃபேக்ட்னா என்ன, அது வந்து லார்ட் மெக்காலே தான் எழுதுனதுன்னு சொல்லுவாங்க. லார்ட் மெக்காலே என்று இங்க இருந்து லண்டன்ல வந்து அவர் தான் பிரிட்டிஷ் ஹிஸ்டரி எழுதியிருக்கிறார், பெரிய சட்ட நிபுணர். அவர் தான் எஜுகேஷன் லாவெல்லாம் நம்ம சீதத்தை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது வந்து அங்க சட்டத்தை போனோன்னு என்ன சொல்றாங்க, அப்படிங்கறத என்னங்கறத விளக்கணும் சட்டத்துல. அது அங்க ஃபேக்ட் தான். உலகத்துல நீ சொல்ற மாதிரி ஃபேக்ட் இல்ல. சட்டத்துல வரும்போது ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி திங், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் தட் கேன் பி பெர்சீவ்ட் பை த சென்சஸ். இதுதான் விளக்கம் லால. அப்போ அங்க வரும்போது சட்டத்துல ஃபேக்டுக்கு அர்த்தமே வேற, உலகத்துல ஃபேக்ட் வேற, சட்டத்துல ஃபேக்ட் வேற. அப்படி என்ன தெரியும் கேட்டா, எதுலையுமே அப்படி ஒரு டெபினிஷன் வருது. அதே போலதான் பொய்முறைகளிலே வரக்கூடிய பொய் மெய் என்ற வார்த்தைக்கு உலக நடையிலே இன்னைக்கு என்ன அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தத்தை நீங்க பண்ணிடக்கூடாது. அதுக்கு மாபாடி சொல்லுவ, பொய்னா என்ன மெய்னா என்ன. அங்க சத்து அசத்து என்று சொல்லக்கூடிய தர்க்க வார்த்தைகள் எதை குறிக்குமோ அதுதான் பொய் மெய் என்று தமிழிலே சொல்லப்படும். இலக்கிய அர்த்தம் இல்லைங்க, இலக்கிய அர்த்தம் வேற, தர்க்க அர்த்தம் வேற. அப்ப சத்து அசத்து என்று வரக்கூடிய தர்க்க வார்த்தைகள் இருக்குதே, அந்த தர்க்க வார்த்தைகளை தமிழ் படுத்திருக்கிறாங்க அவ்வளவுதான். அப்ப உலக நடையில உள்ள பொய் மெய்ய வச்சிடக்கூடாது. என்ன திருவாசகத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு திருவாசகத்தை கோட் பண்ணிடக்கூடாது. அதுபோல பல நுணுக்கமான செய்தி உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்னொரு இடத்துல வருது, இல் நுழை கதின் துண்ணணு புறைய சிறியோனாக பெரியோம். திருவண்ட பகுதியில வருது. அப்ப இல் நுழை கதினின் துண்ணணு புறைய, அணு என்பதற்கு விளக்கம் என்ன கொடுக்கிறாரு, நம்முடைய வீட்டினுடைய சாரங்களின் வழியாக வரக்கூடிய சூரிய ஒளியிலே துகள்கள் அப்படியே இருக்கு இல்லையா, அதுதான் அணு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் வருது. இல் நுழை கதிரின் துண் அணு புறைய. இதை வைத்துக் கொண்டு என்ன சொல்லிடக்கூடாது, அணு என்பதற்கு அதுதான் வழக்கம் சைவ சித்தாந்தம் சொல்லின்னு நினைச்சிடாரு அவர் சொல்றாரு. ஆச்சரியமான விஷயம் மாபாடி இல்லை, ஏன்னா மாணிக்க வாசல் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, இல் நுழை கதிரின் துண் அணு புறைய, அணு என்பதற்கு அதுதான் விளக்கம் என்ன சொன்னா, ஆமா மாணிக்கவாசர் அப்படித்தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. ஆனா சாமி என்ன சொல்றாரு, பிறர் மதம் பற்றி கூறியதுங்கிற, நம்ம சைவ சித்தாந்தத்தில் அப்படி விளக்கம் கொடுக்கல அணுவுக்கு, ஆனால் அணுகாரணவாதிகள் அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க, ஆகவே அவர் மதம் பற்றி கூறுகிறார். விஷயம் அதெல்லாம் நுணுக்கமான இடங்கள், அதுக்குதான் மாபாடியத்தான் பாடம் கேட்கணும். சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படியெல்லாம் வரும். ஆகவே திருமுறைகளுக்கு நமக்கு தோன்றுகின்ற பொருள் வைத்துக் கொண்டால் அது பெரிய அபத்தமாக முடியும். ஆகவே இந்த மூன்று கண்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த முறை நான் சொல்கிறேன், சாத்திரங்கள் சோத்திரங்கள் புராணங்கள் இந்த மூன்று. எப்படி சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்கிறதோ, அவருக்கு சூரியன் சந்திரன் அக்னி தான் அவருக்கு மூன்று கண்கள். அந்த மூன்று கண்களையுடைய சிவபெருமானை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு மூணு கண்ணு வேணும். ஒன்று சோத்திரங்கள், ரெண்டு சாத்திரங்கள், மூன்று புராணங்கள். இந்த மூன்றையும் தெரிந்து கொண்டால்தான் என்ன, அந்த புராணத்தை பற்றி மட்டும் ஒரு சர்ச்சை உண்டு, புராணங்கள் சைவ சமயத்திற்கு பெருமைக்கு சொல்கிறதா, அது அதுவே சமயத்திற்கு ஊறு உடைந்திருக்கிறதா என்று கூட ஒரு பொருள் உண்டு. ஆனால் நீங்கள் புராணங்களை கழித்து விட்டால் என்ன இருக்கும், புராணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு நான் தேவான் அப்படி வருது. நிறைய இயக்கங்கள் தமிழ்நாட்டிலே தோன்றி இயக்கங்களை வைத்து நான் சொல்கிறேன், ஒரு இயக்கம் சொல்லுது நாங்கள் சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், திருமுறைகளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். இன்னொரு இயக்கம் சொல்லுது நாங்கள் புராணங்களைத்தான் புராணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொல்ல போனா என்ன ஆகும் சிக்கல், அப்ப தேவாரத்துல வரக்கூடிய புராண கதையெல்லாம் எடுத்துடணும் இல்லையா, புராணங்கள் வேண்டாம்னு சொன்னா தேவாரம் திருவாரத்தில் வர்ற புராண கதையெல்லாம் எடுத்துடணும் இல்லையாட்டோ, தேவாரம் திருவாரத்தில் வரக்கூடிய புராண கதையெல்லாம் எடுத்துட்டா என்ன மிஞ்சம், ஒன்னே ஒன்னு மிஞ்சம் அட்டமட்டும். அதனாலதான் புராணங்கள் வந்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சொன்னார் சித்தியார். சொன்னார் புராணங்களை என்ன சொன்னாரு, புராணங்கள் படிப்பது அல்ல, புராணங்களை உணர வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னாரு, சிறப்புடைய புராணங்கள். ஏன் சிறப்புடைய புராணங்கள் சொன்னாரு, செய்தி சிறப்புடைய புராணங்கள் என்றால் சிறப்பான புராணங்கள் சொல்லிடலாம், அப்படி அர்த்தம் இல்லை. அந்த வரலாற்றுக்கு சூத மகாமுனிவர் எப்படி விளக்கம் கொடுக்கிறாரோ அதுதான் செய்வது. அப்படி நம்முடைய விநாயகரை பத்தி முருகனை பத்தி எத்தனையோ வரலாறுகள் புராணங்களில். ஆகவேதான் அந்த புராணங்களை எடுத்துக்கொண்டால் புராணங்கள் சிறப்புடைய புராணங்கள். அதனாலதான் சூதன் ஒளி மாலை என்றே கலிக்கோவை சொல்லினார் ஞானசம்பந்த பெருமான். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அது இந்த மூன்றுமே முக்கியம், சாத்திரங்களும் முக்கியம், தோத்திரங்களும் முக்கியம், புராணங்களும் முக்கியம். இந்த ரூல்ஸ் என்னங்கிற புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு துறையிலும் போய் இது வேண்டாம், இப்ப சட்டத்துல போய் சிவில் லா போதும், கிரிமினல் லா வேண்டாம், கமர்ஷியல் லா இருந்தா போதும், இந்த லா இன்கம் டாக்ஸ்ல வேண்டாம், லா வேண்டாம், சேல்ஸ் டாக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அது மெடிக்கல் சயின்ஸ்ல போய் கார்டியாலஜி மட்டும் இருந்தா போதும், அந்த லஜி வேண்டாம், இந்த லஜி வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாம் சேர்ந்துதானே சயின்ஸ். அது போலதான் எதையுமே ஓரங்கட்டுதல் என்று சொல்வார்கள் எங்க நாட்டில், அந்த ஓரங்கட்டுதல்ங்கிறது இருக்கக்கூடாது, எல்லாம் முக்கியம்தான், ஆனால் அவற்றை உணர வேண்டும். இதுல என்ன சொன்னாங்கன்னா, தோத்திரங்கள், தோத்திரங்கள் என்றால் என்ன அர்த்தம்? புகழ் நூல்கள், வடமொழி தோத்திரம், தோத்திரம் ஸ்தோத்திரம் என்பது தோத்திரம் என்று வருகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வார்த்தையை வந்து நம்மளை விட கிறிஸ்டியன்ஸா அதிகமா பயன்படுத்துறாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாங்க. அவனுடைய பெயருக்கு போனீங்கன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தோத்திரங்கள், அந்த தோத்திரங்கள் என்பதற்கு என்ன தமிழ்? புகழ் நூல்கள். தமிழ் சொன்ன புகழ் நூல்கள், ஆங்கிலத்தில் சொன்னா கெனானிக்கல் வர்க்ஸ், கெனானிக்கல். சாத்திரங்கள், அதுக்கு என்ன தமிழ்? பொருள் நூல். இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? மெட்டாபிசிக்கல் வர்க்ஸ், மெட்டாபிசிக்கல் வர்க்ஸ். புராணங்கள், புராணங்களுக்கு தமிழ் சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார், தொல்கதை. தொல்கதை பழங்கதைன்னு சொல்லல, நான் கவனிக்க வேண்டியது தொல்கதை. அதாவது உன்னுடைய அறிவினாலே எந்த காலத்தில் நடந்ததுன்னே சொல்ல முடியாது, ஏன்னா கற்ப பேதங்கள்னு வரும். எந்த கற்பத்தும் நடந்தது நான் சொன்ன காலையில, கற்பம், கற்பம் என்றால் 432 கோடி வருஷம். அந்த கற்ப பேதங்கள்ல உலகத்தினுடைய அமைப்பே வித்தியாசமா இருக்கும் சொல்லப்பட்டது. ஆகையினாலதான் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், மாணிக்க மாசத்துல போய் ஒரு கேள்வி இருக்கீங்க, சிவபெருமான் தீவிர சம்ஹாரம் பண்ணார்னு சொல்றீங்களே சார், அவர் எப்ப பண்ணாரு, ஏசியா பிசியா? சிவபெருமான் சிரித்தே அடித்தார் 3 புறங்களை. அது இருக்கட்டும் சார், எப்ப நடந்தது அந்த கதை, ஏசியா பிசியா? என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிவளை கண்ணுதல் எந்தை தலைக்கடைப்பின் இந்தகற்பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்கள் மண்மிசை மால்பலர் மாண்டனர்கான் தோணோக்கம். கதை வேணுமா? எப்ப தெரியுமா? இந்த எத்தனையோ பிரம்மாக்கள், எத்தனையோ இந்திரர்கள், எத்தனையோ மால் அவர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப விஞ்ஞானத்தை எடுத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளவு தூரம்னா கிலோமீட்டர்ல சொல்ல முடியுமா? கேன் யூ சே இன் கிலோமீட்டர் ஆர் மைல்ஸ்? இந்த நட்சத்திர கூட்டத்துக்கும் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கும் எவ்வளவு தூரம்ங்கிறது விஞ்ஞானத்துல எப்படி சொல்றான்? லைட் இயர்ஸ் தானே சொல்றான், லைட் இயர்ஸ். யூ கேன் நாட் சே இன் கிலோமீட்டர்ல சொன்னா என்ன ஆகும்? கிலோமீட்டர்ல சொன்னா இங்க இருந்து ஒண்ணு போட்டு சைபர் சைபர் வந்து நியூயார்க் வரைக்கும் போடணும். அத்தனை சைபர் போட டிஜிட்டே இருக்காது, கால்குலேட்டர்ல டிஜிட்டே இருக்காது. அப்ப என்ன தெரியுது, விஞ்ஞானி சொன்னா மட்டும் ஆமாங்கிறோம் இல்லையா? அது கிலோமீட்டர்ல மைல சொல்ல முடியாதப்பா. ஒரு ஒளி வந்து, லைட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிராவல் பண்ணுதோ அதை ஒரு யூனிட்டா வச்சுக்கோ, அந்த யூனிட்டை வச்சு நான் சொல்றேங்கிறான். அதே போலதான் நீ இந்த ஏசிபிசி இந்த வருஷத்துல யூனிட்டா வச்சுன்னா சொல்ல முடியாது. எத்தனை பிரம்மா ஆண்டு போயிருக்கு, எத்தனை இந்திரன் ஆண்டு போயிருக்கு, எத்தனை மால் ஆண்டு போயிருக்குன்னே சொல்ல முடியாது. எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரம்மர்கள் மண்மிசை மால் பலர் மாண்டனர்கான் தோணும். அப்போ அது போல நம்முடைய அறிவு, நம்முடைய கணக்கு, நம்முடைய எவிடன்ஸ் செல்ல முடியாத. அவங்க எப்படி தெரியுது? அவங்களுக்கு மட்டும், ஞானிகளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னா, அவர்கள் யோக காட்சியிலே கண்டு அறிந்த செய்திகளை சொல்கிறார்கள். அந்த காட்சியே வேற. அதுவே அவர்கள் புராணங்கள், அது முக்கியம். இந்த புராணம் என்று சொன்னால் புராணவம், புரா புராதனமானது, நவம்னா புதுமையானது. ரெண்டும் சேர்ந்துருக்காங்க. ஏன் அது நடந்தது எத்தனையோ சொல்லாண்டுகள், ஆனா அதுல சொல்லப்பட்ட அந்த கருத்து இருக்கு பாருங்க, அது நவமாகவும் இருக்கு. அதுல சொல்லப்பட்ட கருத்து நவமாகவும் இருக்கு, புதுமையாகவும் இருக்கு இன்னைக்கும். ஆனா வரலாறு நடந்தது புறா புறா நவம் தான் புராணம். இங்க சானா தண்டபாணி தேசிகர் இப்படி விளக்கம் கொடுக்கிற மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் திருவாரூர்வான். ஆகவே இந்த மூன்றும் தெளிவாக தெரிந்தால்தான் நமக்கு என்ன தெரியுமா, சைவ சமயம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள் இந்த மூன்றிலும் ஒரு நிரம்ப அறிவு இருந்தால்தான் சில கொள்கை விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அது சித்தியால அப்படி சொல்வார், சிறப்புடைய ஞானிகள் யாருமே இந்த புராணத்துக்கு அத்தாரிட்டி பிரமாணம் காட்டிதான் பேசுறாங்க, பிரமாணம் இல்லை என்று மறுக்கவில்லை சைவ விஞ்ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு இது போன்று இன்னைக்கு ஒரு தோற்றுவாய் செய்திருக்கிறேன். பொதுவாக நம்முடைய சமயம் எப்படிப்பட்ட தன்மையை உடையது. இன்னொரு செய்தி என்னவென்றால், சைவ சமயம் ஏன் உயர்ந்தது என்று ஒரு கேள்வியை கேட்டார், என்ன சொல்லக்கூடாது, நான் சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறேன் அதனால் உயர்ந்தது என்று சொன்னால் தர்க்கத்துக்கு எடுக்குமா? அப்படி சொன்னால் எல்லா சமயவாதிகளுக்கும் உரிமை உண்டு இல்லையா? நான் பிறந்ததுனால மட்டும்தான் உயர்வு என்று சொன்னால் அர்த்தமே இல்லை. சைவ சமயம் உயர்ந்த சமயம் என்பதை என்னுடைய அனுபவத்திலே உணர்கிறேன் என்று சொன்னால்தான் உங்களுக்கு பெருமை. அதனாலதான் என்ன சொன்னாங்க, சாத்திரங்கள்ல போகும்போது அவர்கள் பிற சமயங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லிவிட்டு தான் சைவ சமயத்தை சொல்றாங்க. சாஸ்திரங்கள் அருணதி சிவாச்சாரியர் என்ன பண்ண, முதல்ல மற்ற சமயங்கள் இந்த உலகத்திற்கு, உலக தோற்றத்திற்கு, பிறப்புக்கு என்னென்ன சொல்லுகின்றன காரணங்கள் என்பதை சொல்லி அவற்றையெல்லாம் சொல்லி முடிக்கிறார். முதல்ல பரபட்சம், அதுக்கு பேர் என்ன, பரகட்சம், பட்சம், பரபக்கம். தமிழ்ல பரபக்கம்னா என்ன இருக்கும், எதிர்கட்சியினுடைய கொள்கைகள். அப்படி சொன்னாதான புரியும், எதிர்கட்சி, எதிர்கட்சியினுடைய கொள்கையை தான் முதல்ல சொல்ற, அப்புறம்தான் சைவ சமயத்தின் கொள்கையை சொல்ற. வரபக்கத்தை சொல்லிதான் சிவக்கத்தை சொல்கிற, அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சாத்திரத்து நமக்கு கிடைக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, நம்மை ஞானிகளே, உலகத்தில் எந்த ஞானி அப்படி பண்ணல. பிற சமய ஞானிகள் என்றால் இப்ப கிறிஸ்தவத்தை தோன்ற ஞானிகள், இஸ்லாமிய ஞானிகள், இந்து சமயம் என்ன சொல்லுறது அவங்க சொல்றாங்களா சொல்லலையே, அவங்க சமயத்துக்குள்ளேயே சொல்லிட்டு போறாங்க. எங்க சமயத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. எங்க சமயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நரகலோகத்தை ஒரு இடம் ரிசர்வ் பண்ணிருக்கு. ஆனால் சைவ சமயம் ஒரு நாள் அப்படி சொல்லாது. ஆனா நமக்கு கிடைத்த வரிய வரப்பிரசாதம் என்ன என்றால், புத்தர் என்ன சொல்றார், எப்படி விளக்கம் சொல்றார், மகாவீரர் என்ன சொல்றாரு, தாரகாவனத்து முனிவர்கள் மீமாம்சைக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்க என்றையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லிதான் அதை சொல்லிவிட்டு அது ஏன் பொருந்தாது என்பதை தர்க்க ரீதியாக மறுத்து விட்டு தான் நம்ம சமயம் என்ன சொல்லிருந்தேன்னு சொன்னாங்க. இது வேற எந்த சமயத்திலும் பார்க்க முடியாத ஒரு செய்தி. அந்தந்த சமய ஞானிகள் அந்தந்த சமயத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்களே ஒழிய, பிற சமயங்கள் என்ன சொல்கிறது என்று உதாரணமா எடுத்துக்கொண்டால், ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன். நீங்க பகவத்கீதைய எத்தனை மொழியில படிச்சாலும் சம்ஸ்கிருதத்துல பகவத்கீதை படிச்ச மாதிரி வருமா? வரவே முடியாது. ஒரு அந்த இது என்ன, அந்த கருத்து எந்த மொழியிலே தோன்றியதோ அந்த மொழியில, அதுக்காக சம்ஸ்கிருதம் படிச்சாலும் ஒழுங்கா புரிஞ்சிருவான்னு அர்த்தம் இல்லை. அவனும் பாணினி படிச்சிருக்கணும். அந்த சம்ஸ்கிருத மொழிக்கும் பாணினியுடைய இலக்கணத்தை தெளிவாக தெரிந்திருந்தால்தான் அவனும் புரிய முடியும். இந்த சம்ஸ்கிருதத்தையும் கிடைக்கா பண்ண முடியுமா? முடியாது. அதே போலதான் புத்த மதம் என்னதான் இருந்தா கூட, அந்த புத்த சமயம் அந்த போதனைகள் அந்த பாலி மொழியில அவர் சொன்னதை புரிஞ்சாதான் உங்களுக்கு புரிய முடியும்னு கேட்டா, நேரடியா உபதேசம் கேட்ட நாலு பேரே நாலு புத்தத்தை உண்டாக்கிட்டானே. புத்த மத புத்தரிடத்தில் நேரடியா கேட்டவன் நாலு பேர், நம்மள மாதிரி சனகாதி முனிவர்கள் எப்படி தட்சிணாமூர்த்தி நாலு பேரோ அதே தான் அங்கேயுமே, அங்கேயும் நாலு பேர் தான். அந்த நாலு பேர் தான் கேட்டான். அவருக்கு ஞானம் எங்க உண்டாச்சு? கயால உண்டாச்சு. கயால தான் ஞானம் உண்டாச்சு. ஞானம் வந்தவன என்ன பண்ணாரு, வாயவே திறக்கல். பேசவே இல்லை. எப்ப வந்து வாய திறந்தாரு? சாரநாத்துல வந்து வாய திறந்தாரு. கயால ஞானம் உண்டாச்சு. ஞானம் உண்டாகி சாரநாத்துல வந்து நம்ம காசில இருந்து 12 கிலோமீட்டர்ல இருந்த ஊர் சாரநாத். அங்கதான் இந்தியாவோட நேஷனல் எம்பளம் இருக்கு. இந்திய நாட்டோட நேஷனல் எம்பளம் இருக்கு பாருங்க. அது அசோகர் தான் அதை டிசைன் பண்ணது. அந்த அசோகர் டிசைன் பண்ண அந்த பில்லரை அப்படியே பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நீங்க காசி வந்தா கட்டாயம் நீங்க அதை பார்க்கணும். ஒரு கண்ணாடி படையில போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடம் தான் சாரநாத். அந்த சாரநாத்துல வந்து தான் வாயை திறந்த புத்தர். வாயை திறக்கும் போது பக்கத்துல 4 பேர் தான். அந்த 4 பேர் என்ன பண்ணான் புத்தர் என்னடா சொன்னாருன்னா 4 மொழியை சொல்லிட்டான். அது மாத்திமிய புத்தன், சௌத்தராந்திய புத்தன், வைபாடிக புத்தன், 4 புத்தன் வந்துட்டான். இன்னைக்கு அதுக்கு மேல எத்தனையோ புத்தகம் சென் புத்திசம். இன்னைக்கு அது 4 பேர்ல வராத புத்தகம் எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு இப்ப மாணிக்க வாசகரோடு வாது செய்த புத்தன் யார்? சௌத்ராந்திக புத்தன். மாணிக்க வாசகரோடு வாது செய்தாங்களே சிதம்பரத்துல புத்தர்கள், பௌத்த குருமார்கள். அந்த மாணிக்க வாசகரத்திலேயே வாதுக்கு வந்த புத்தர்கள் என்ன பிரிவை சார்ந்தவர்கள் என்றால் சௌத்ராந்திக புத்தன் சொல்றாரு. கடவுள் மாமுனிவர் சொல்றாரு. அதுக்கு மட்டுவில் மானா மா மாக்கா வேர்புள்ளை விளக்கம் எழுதுற அற்புதம். மாணிக்க வாசகரை புரிஞ்சு கொள்வதற்கு இந்த வாதூர் அடிகள் புராணத்திற்கும் அந்த வாதூர் அடிகள் புராணத்திற்கு மாக்கா வேர்புள்ளை எழுத உரையும் ஒருத்தன் படிச்சாதான் அப்பதான் மாணிக்க வாசகர் எவ்வளவு அக்காரு வரலாற்று. ஏன்னா அவர் வந்து பெரிய புராணத்துல வரல இல்லையா? மாணிக்க வாசகர் பெரிய புராணத்துல வரல. அப்ப மாணிக்க வாசகருடைய சரித்திரத்துக்கு அத்தாரிட்டி எது? அடிப்படையில் நமக்கு வந்து அந்த தோத்திரங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் என்ற மூன்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் சைவ சமயத்தினுடைய ஆணிவேரான கொள்கையையும் ஒரு சைவன் எப்படி ஒழுக வேண்டும். சொன்ன சமயம் என்று சொன்னால் என்ன பொருள்? சமயம் என்பது வாழ்க்கை நெறிய சேர்த்து காட்டு. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து எப்படி பந்து விளக்கணுங்கிறதுல இருந்து எப்படி தூங்கணுங்கிறதுல இருந்து எல்லாவற்றையும் வரையறுக்கிறது சமயம். அதுல நாம எல்லாத்துலயும் ஒப்பேறாம போறலாம், அது வேற விஷயம். ஆனா ஏதோ பாஸ் மார்க் வாங்கினா போதும். எப்பயுமே அப்படிதானே இருக்கும். 100க்கு 100 மார்க் வாங்குறதுக்கு ஸ்டாண்டர்ட் தனியா தானே இருக்கும். எல்லாரும் 100க்கு 100 வாங்க முடியுமா? ஒரு 20 மார்க் வாங்குவோம், 40 மார்க் வாங்குவோம், எவ்வளவு முடியுமோ வாங்கிட்டு போக வேண்டியது. அந்த அளவு இருக்கணுமே ஒழிய. இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் என்னால நடக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி சமயத்தை வந்து இறக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னால ஃபாலோ பண்ண முடியல, இப்படிலாம் இருக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி சட்டத்தையே திருத்துங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. அதுல எது நமக்கு இயலுமோ, அதே சமயத்துல சைவன் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். அப்ப நடக்க முடியாம போலாம், அது வேற விஷயம் இல்லையா? சைவ ஒழுக்கங்களும் கிரியைகளும் அதோட இன்னைக்கு ஒரு இயக்கம் என்னன்னு கேட்டா, கிரியைகள் வேண்டாம். சில பேர் யானை வளர்க்க உண்டை வளர்க்க வேண்டாம், யானை வளர்க்க வேண்டாம், அது வேண்டாம், கோயில்ல போய் அதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம், சும்மா திருமுறைகளை முற்றுவது பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், அப்படிலாம் இயக்கங்கள் நீ வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கம், 12 திருமுறையும் சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம், மற்ற ஒழுக்கங்கள் வேண்டாம். இப்படி ஒன்னையா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டே போனா என்ன அவங்க கடைசியில? அப்ப அது வந்துடும். அடுத்த ஜெனரேஷன் அப்படி சொல்லலாம், அடுத்த ஜெனரேஷன் அதுவும் வேண்டாம்னு சொல்லலாம். ஆகினதான் நமக்கு எது தேவை என்பதை பார்ப்போம். கூடியவரை
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூரர். வழங்குபவர்: திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: பெரியோர்களே, தாய்மார்களே, பத்தி உதிர்ந்த பாலகர்களே, தெய்வ மறைச்சிறு மகளிரே, உங்கள் யாருக்கும் வெளியுடைய கூதற்கும் செலுத்திக் கொண்டு திருமுறை மன்றம் இந்த சிறியனையும் பொருட்படுத்தி இட்ட வழியை சிறமேற்கொண்டு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைவீர்கள். தலைப்பு நான்கு தொடர்ந்த வாய்மை நன்றி ஆகுவது. இந்த தொடர் ஏர்போ திரிகாமநாயனாவுடைய திருச்சரிதத்திலே ஒரு பாடலில் இடம் பெறுகிறது. பான்மை அச்சனைகள் எல்லாம் பண்பினை படாமை எரிந்த நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பியானவர்களுக்கு ஆன்மீக வருந்துகின்றேன். ஏற்பனாற்ற ஊழலின் சூழலை நீங்கி உடன் இருப்பதற்கு என்றார் என்பதாக இந்த பாடல் அழகு தெரிகின்றது. இனி தொடர்புடைய பொருள் சென்று நான்மறை தொடர்ந்த வாய்மை என்று ஆசிரியர் பெருமாள் சொன்னாலும் பொருள் குழப்பாட்டிற்காக முன்னும் பின்னும் இயைத்து அந்த தொடர் நான்மறை வாய்மை தொடர்ந்த நம்பியாரோ என்று நான்மறை தொடர் நான்மறை வாய்மை தொடர் நான்மறை வேதங்கள் நான் அவை தொடர்கின்ற வாய்மை சத்துப்பொருளாக மெய்ப்பொருளாக பரம்பொருளாக நிலைத்திருக்கும் சிவத்தை அப்ப நான்கு வேதங்களினுடைய உள்பொருளாக விளங்கும் சிவம் தொடர்ந்த நம்பியாரோடு என்று கூறுகிறீங்க. சொல்ல என்ன காரணம்? பிரிதோரிடத்திலே இது சிக்கன பிந்தகாரை அமைச்சிவார் அன்று வெள்ளை நிறம் கூறி அறியும் அயனும் தொடர்பறிய வெற்றி மழ வீழி விடை உயர்த்தார் வேத முதல்வராய் வந்து நின்று சபையும் வடக்குரைத்து நேரே தொடர்ந்தால் கொள்ளப்பெற்ற வந்துவிட்டார். இப்போது வேதம் பெருமானை தொடர்கிறது என்று பார்த்தோம். இந்த பாடலிலே வேதத்தோடு மட்டுமல்லாமல் வேதத்தை தினந்தோறும் அணிகின்ற ஞானோகன் அயன் அவருடைய தந்தையாகிய திருமாலாகிய திரு அவர்களும் தொடரக்கூடிய பெருமைக்குரியவர் சொல்லுமா வேதம் தொடரும் வேதம் நம்பியும் ஞானோகன் தொடர்வார் நான்முகனை இருந்த திருமால் தொடர்வார் இவர்களெல்லாம் தொடர்கின்ற சிவபெருமான் ஒருவரை தொடர்ந்து செல்வார் அப்படிப்பட்டவர் தான் சுந்தரமூர்த்தி நாயன். ஏவர் இவரை தொடர்கின்றார் என்பது மிகப்பெரும் சிறப்பு. இன்னொன்று பார்ப்போம். வேதத்தால் பெருமானை காட்ட முடியவில்லை. அருமருகள் இன்னும் இறைவருடைய திருமணியை அணைய மாட்டார் அரற்றுகின்ற தன்மையை இருக்கும் பெருமான் இவரை தொடர்ந்தார் என்பது இவருக்கு சிறப்பு தான். சரி, மறை பற்ற முடியாத ஈசரை மால் அயன் ஆதி மாணவரால் பற்ற முடியாத ஈசரை சுந்தரர் பற்றினாரா? சுந்தரரை சிவனர் பற்றினார், சிவனாரை சுந்தரர் பற்றினாரா என்பதும் அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இன்றியமையான பொருள். அதற்கு கிடைத்திருக்கின்றார் தேவி சீக்கிரார்கள் ஆவணம் பறிக்க சென்ற அளவில் அந்த நாள் காவலத்திடையோட கடிதுவின் தொடர்ந்த நம்பி புவனத்தவரை உற்றார் அவர் அல்லால் புரங்க செற்ற ஏ பண சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார் அருமறை முறையிட்டியும் அறிவதற்கு தனியார் பற்றி என்றெல்லாம் இறைவரால் ஆகியும் இறைவனை தொடர்ந்து பற்றி விடாமளிப்பு பெருமையும் ஒருங்கே உடையவர்தான். இனி இவருடைய சரிதம் விரிவானத்தில் 5 பகுதிகளிலே 880 பாடல்களாக இருக்கின்றன. திருமலை சிறப்பு 40 பாடல்கள்.

அவருடைய இந்த தலைப்புக்கு ஏற்ற தொடர் இடம்பெறுகின்ற ஏற்புடா புராணத்திலேயே அவருடைய வாழ்வு அவருடைய வாக்கு இவரை பற்றி சென்று சிந்தித்து இந்த ஏற்பாடுடைய புராணத்தை தொடங்குவதே சரித தொடர்ச்சி இடையீடுபட்டு அறுபடாமலும் செக்கிழார் நடத்தி செல்லும் காவிய திறன் திருத்துண்ட துறையருளி திருநாவுக்குறாரே என்று ஆரம்பித்தார். திருத்துண்ட தொகை பாடி முடித்ததாக கருத்தார் கொண்ட புராணம் நினைவரும். அதற்குரிய பல சரிதங்கள் தலைவாய்மை காவலனாருடைய சரிதம் மாதேவம்பார் மனநிலை பெற்ற மாதேவியார் சரிதம் செய்ய வேண்டிய திருமணம் சிறுவனுக்கு செல்வனார் திருச்சரிதம் இத்துளைத்த சரிதங்கள் வந்த பிறகு ஏற்பாடு இடையே நமக்கு அந்த சிந்தனை தொடர் ஆராவண்ணம் ஜெயிக்கிறார் நடத்தி செல்லும் காவிய திறன் போன்றது திருத்தொண்ட தொகையை திருத்தொண்ட தொகையை நம்ம திரும்பி நினைவுகிறார். திருநாமூராய் கருத்தொன்று காலவுடன் கனகவனின் திருவாரூர் பொருத்த கடல் இப்பொழுதும் உருகிய அன்புபடி பெருத்தெழுவை எண்ணினா தெரியாத நாள் என்று சரிந்திருக்கிறோம். இப்போது திரு திருவருள் அருகே பாடப்பட்டிருக்கிற திருக்கோயில் அதன் அருகிலே உள்ள ஒரு குண்டையூர் அங்கே குண்டையூர் கிழா கிழா என்றால் உரிமை உடையப்படுகிறது. அந்த ஊரிலே வேளாண்மை செய்யும் நில உரிமை பெற்ற பெரியார் அவர் சுந்தரமாக ஈடுபட்டு நானும் பறவையாருடைய மாளிகை சுந்தர மாளிகை என்று சொல்லவில்லை பறவையார் மாளிகை சொல்லினார். இல்லத்துக்கு உரியவள் இல்லத்து இழத்தி என்னும் அவருடைய மாளிகைக்கு பரிசமிப்பார். எவற்றை பரிசமிப்பார்? செந்நல்லும் பொன்னல்ல செழும்பருக்கும் தீங்கரும்பி இன்னல்ல அமுதும் இந்த வெண்ணீர் பெறும் பலவரங்கள் மன்னியசி வந்துள்ளக்கு அமுதாக வருவாமல் பன்னெடுநாள் பறவையாளர் மாளிகைக்கு படித்தார். இவருடைய அன்பு திறத்தை சுந்தர அறிய வேண்டும் என்று இவர் திருவள்ளு செய்கிறார். வானமலை வானமழை பெய்யாது வறட்சி ஏற்படுகிறது முந்தைய கிழவர்கள் இருந்து உறக்கம் கொள்ளாமல் அவருக்கு பணியெடுத்து இன்று குறையாகின்றது என் செய்தி நினைந்து துண்டு வெறும் கவலையை நான் ஏறி உன்னாலே

0: உள்ளே நுழைந்து ஊர் எல்லாம் முழுக்க நெல் வர குவிக்கப்பட்டிருக்கு. குபேரனால கூத்த பெருமானுடைய ஏவலம் பக்கத்துல ஸ்தலம் கூலி ஊவர் பாடிய தலம்
1: நாராயண போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆழாய் நாம் அற்புதியோ மடனில்
0: சுந்தர் தமிழ சமத்தை எப்படி பாடினா காரியம் நடக்கும் என்பதை நன்கு உணர்ந்த நாவலர் காவலர் போகும்போது எனக்கு எடுத்தவர்கள் சொல்லவே இல்லை
1: பாடப்படும். நீங்கள்

ரெண்டையும் நம்ம தூதர்கள் கொண்டு சேர்ப்போம்.
கருதாதாமனை கருதி ஒட்டீராகிலும் ஒட்டு